0: நம்ம சொன்ன கருத்தெல்லாம் நானாக கற்பனை பண்ணி சொல்லல. எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்காதீர்கள். இந்த இடத்துல இந்த ரெண்டு பாடல்ல சொன்ன கருத்தை தான் இதுவரை நம்ம பார்த்திருக்கோம். பாடலை பார்த்தா நமக்கு உங்களுக்கு இப்பொழுது புரிந்துவிடும். இப்ப 8வது பாடலுக்கு போனோம்னா, உள்ளதும் இல்லதும் ஆய் முன் உற்ற உணர்வதுவாய் உன் உள்ளம் கண்டதெல்லாம் தல் என சொல்லி. இப்ப வந்து உள்ளதும் இல்லதும் ஆய்ங்கறத இப்ப விட்டுட்டு, உற்ற உணர்வதுவாய் அப்படிங்கிற இடத்துல என்ன பொருள்னு சொன்னா, சுட்டி அறியத்தக்க பொருளை அப்படின்னு அர்த்தம். உற்ற உணர்வதுவாய் என்றால் நீ பார்க்கின்ற பொருள்களை, நீ எதையெல்லாம் பார்க்கின்றாயோ, சுட்டி அறியத்தக்க பொருள்களை. அந்த பொருளை எது பார்க்குது, உன் உள்ளம் கண்டது எல்லாம். உன்னுடைய உள்ளம் என்றால் அறிவு, இங்கு உளம் என்றால் அறிவு. உன்னுடைய அறிவினால் அறியப்படுகின்ற அனைத்தையும், உன்னுடைய அறிவினால் அறியப்படுகின்ற அனைத்தையும் திருஷ்யம் அர்த்தம். என்ன செய்ய சொல்றார், தல் என சொல்லி. அதை தள்ளியுற்று அப்படிங்கிற, தள்ளியுற்றுன்னு என்ன அர்த்தம், நிஷேதம், நீக்கிவிடு, அது உண்மையல்ல, நிலையல்ல என்று நீக்கிவிடு. சரி, அடுத்த கேள்வி, உன்னுடைய உள்ளத்துல எவைகளையெல்லாம் நீ காண முடிகின்றது என்றால், இங்க இந்த இடத்துல ஈஸ்வர தத்துவத்தை பேசுறதுனால முதல் வரியில சொல்றார், உள்ளதும் இல்லதும் ஆகி. இந்த இடத்துல உள்ளது என்றால் நாம் அனுபவிக்கின்ற இந்த அனைத்து உலகம். உள்ளதுன்னா ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம் அர்த்தம், நாம் அனுபவிக்கின்ற அனைத்து உலகம். இல்லது என்றால் மாயை. இங்க இல்லதுங்கிறது மாயையை குறிக்கின்றது. இதுவும் வந்து சாஸ்திரத்துல பயன்படுத்துகின்ற சொல். அதாவது சில சமயங்கள்ல வெளி தோற்றத்திற்கு வந்தத சத் என்றும், வெளி தோற்றத்திற்கு வராதத அசத் என்றும் சாஸ்திரத்துல சொல்லப்படும். சத்துன்னு சொன்னா பல அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் வெளி தோற்றத்திற்கு வந்தது, அசத்துன்னு சொன்னா வெளி தோற்றத்துக்கு வராதது. அப்போ மரத்தை சத்துன்னு சொல்லலாம், விதையை அசத்துன்னு சொல்லலாம். ஏன் அசத்துன்னு சொல்கிறீர்கள்னா, அந்த இடத்துல பார்க்க முடியல, வெளி தோற்றத்துக்கு வரல. அப்படி உள்ளது என்பது இங்கு வெளி தோற்றத்திற்கு வந்துள்ளது என்று பொருள். அது எதுனா இந்த உலகம். பிறகு இல்லது என்றால் உன்னுடைய இந்திரியத்திற்கு வரவில்லை, அது எதுனா மாயை. அப்போ உள்ளதும் இல்லதும் ஆகி இருக்கின்ற வெளித்தோற்றத்திற்கு வந்த உலகம், வெளித்தோற்றத்திற்கு வருவதற்கு காரணமாக இருக்கின்ற மாயா என்ற தத்துவம், இந்த இரண்டையும், இந்த இரண்டு எப்படிப்பட்டதுனா, திருஷ்ய விவேகத்தை சொல்றார், உற்ற உணர்வதுவாய். உணர்வதுவாய்னா இது உன்னுடைய அறிவில சுட்டி காட்டப்படும், அறியப்படும் பொருளாக இருக்கின்றது. வாய் உன் உள்ளம் கண்டது எல்லாம். இந்த இடத்துல சமஷ்டியை பத்தி பேசுறார், எல்லாம் அனைத்தையும், உன்னுடைய உள்ளத்தினால் அறியப்படுகின்ற அனைத்தையும் தல் என சொல்லி. தல் என்றால் இதையெல்லாம் நீக்கிவிடு. நம்ம முதல்ல வந்து பிரிச்சோம். எப்படி பிரிக்கிறோம்னா, அறிபவன், உள்ளத்தினால் அறிபவன், உள்ளத்தினால் அறியப்படும் பொருள். இங்க அறியப்படும் பொருள் வந்து அனைத்து உலகமும், இதற்கு காரணமான மாயை. அதுதான் முதல் வரி, உள்ளதும் இல்லதும் ஆகி உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டதெல்லாம் தல் என சொல்லி. என் ஐயன், அயன் என்றால் என்னுடைய ஐயன். இங்கு யார், ஈஸ்வரன், குரு. அந்த குருவானவர் இந்த வேலையை சொல்லி இப்ப வந்து இவர் எப்படி பேசிக்கொண்டு வருகிறார், ஈஸ்வரனே குருவாக இருக்கின்றார்னு பேசி வருகிறார். அப்ப இந்த இடத்துல அயன் என்பது ஈஸ்வரனை குறிக்கின்றது. அப்போ அந்த ஈஸ்வரன் தான் எனக்கு குருவா இருந்து தல்ல, அந்த ஈஸ்வரன் என்ன செய்தார், இப்படியெல்லாம் என்ன செய்ய சொல்லி என்ன பண்ணினார் என்றால், என்னை தானாக்கி கொண்டான். என்ன வந்து தானாக்கி கொண்டான், தான்னா ஈஸ்வரன், என்னைனா ஜீவனை. இப்படியெல்லாம் பண்ணி என்னை வந்து அவனாக ஆக்கி கொண்டான். இது சாதாரண விஷயமா, நம்ம சம்சாரியா துயரப்பட்டு கொண்டு ஜீவனா இருக்கிற நம்மைய அந்த குருவாக இருக்கின்ற ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டாராம், அவராகவே மாற்றி விட்டாராம், ஈஸ்வரனாகவே மாற்றி விட்டாராம். இது ஒரு பெரிய விஷயம் அல்லவா? அதனால சொல்றார், தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்தோழி, சாமர்த்தியத்தை பாருன்னு சொல்றார். சாமர்த்தியம்னா திறமை. அந்த ஈஸ்வரனுடைய சாமர்த்தியத்தை பாரு, அவருடைய திறமைய பாரு. இப்படி இருந்த என்னை அவனாக ஆக்கி கொண்டார். இப்ப பகவானுடைய பெரிய வேலை என்னன்னு சொன்னா, அவன் என்னை அவனாக்கி கொண்டான். அதான் சொல்றார். ரொம்ப அழகான பாடல், பெரிய வேதாந்த தத்துவத்தை இப்படியே ரொம்ப எளிமையா நமக்கு காட்டிட்டு போற. இப்ப என்னை தானாக்கி கொண்ட, தான் சொன்னா என்னை, ஜீவனாகிய என்னை தான் ஈஸ்வரனாக ஆக்கி கொண்ட சமர்த்தை பார். சமர்த்தை பார்னா சாமர்த்தியத்தை, திறமையை பார், மேன்மையை பார், விபூதியை பார். அப்ப இங்க என்ன செய்திருக்கார், ஒருவன் தது என்ற பதத்தில், ஈஸ்வரன் என்ற சொல்லில் இருக்கின்ற மாயை, பிறகு பிரபஞ்சம், இந்த ரெண்டையும் நீக்கணும். எப்படினா, இவைகளெல்லாம் என்னுடைய அறிவுக்கு பொருளாக வருகின்றது. திருக் திருஷ்ய விவேகம், நான் அறிபவன். இந்த உலகமும் இதற்கு பீஜமாக இருக்கின்ற மாயையும் இது வந்து விஷயங்கள் தான், அறியப்படும் பொருள் தான். ஆகவே இதை நான் நீக்குகின்றேன்னு நீக்கி, முதல்ல பிரிச்சு, இரண்டாவது நீக்கி, மூணாவது படி என்னன்னா ஐக்கியம். இதுதான் வேதாந்தமே, பிரித்தல், நீக்குதல், ஐக்கியப்படுத்துதல். ஐக்கியம்னா சேர்த்தல். அதையும் இங்க சொல்லியிருக்கார், என்னை தானாக்கி கொண்டான், அதுதான் ஐக்கியம். அதாவது உணர்வதுவாய் அப்படிங்கிறது பிரித்தல், உள்ளது இல்லது தல் என சொல்லிங்கிறது நீக்குதல், பிறகு என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்தோழி, அவன் வந்து என்னை அவனாக ஆக்கி கொண்டான். இது வந்து ஈஸ்வரனுடைய சாமர்த்தியம் என்று சொல்லி ஈஸ்வரனை பற்றிய விசாரத்தை பண்ணி ஐக்கியத்தை சொன்னார். இப்ப இந்த பாடல் இப்பொழுது நமக்கு புரிந்திருக்கும். இப்ப மீண்டும் இந்த பாடலை பார்த்தால், உள்ளதும் இல்லதுமாய், அதாவது சத்தாக அகத்தாக அல்லது ஜெகத்தாக மாயையாக இருக்கின்ற, முன் இருக்கின்ற, நமக்கு முன்னாடி இருக்கின்ற, உற்ற உணர்வதுவாய், அறிவினால் பார்க்கப்படுவதாக இருக்கின்ற இவைகளை, இவைகளெல்லாம் எதுனா உள்ளம் கண்டது எல்லாம், உன்னுடைய உள்ளத்தினால எவைகளையெல்லாம் பார்க்கின்றையோ அவைகள் அனைத்தையும் தல் என சொல்லி. உபனிஷத்துல இதத்தான் நீதி நீதி என்று சொல்லப்படும், ந இதி ந இதின்னு உபனிஷத் அப்படி தள்ளும், இது அல்ல இது அல்ல. அதே போல அதைத்தான் சொல்ற, தல் என சொல்லி அயன், அதாவது இறைவன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்தோழி, அவன் வந்து என்னை அவனாக ஆக்கி கொண்டான். இனி நான் எப்படி அவனாக ஆவேன், இப்ப என்னிடத்துல நான் என்ன பண்ணணும், நான் போய் ஈஸ்வரனாகவே ஆகணும், பிரம்மனாகவே ஒன்றாகணும்னு சொன்னா என்னிடத்துல எதை நான் நீக்க வேண்டும், எல்லா அசுத்தத்தையும் நம்ம வச்சுட்டு பகவான் கிட்ட போய் ஒன்னாக முடியாதல்லவா, அப்ப என்னிடத்தில் நான் நீக்க வேண்டியது எது, அந்த சந்தேகம் வருகிறது அல்லவா. அதற்கு ஒன்பதாவது பாடலில் விளக்கம் வருகின்றது. அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலை எடுத்துக் கொள்ளலாம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திருவிருத்தம் ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டி 4வது திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருக்காலத்தி சிலந்தி நாகம் யானை பூஜித்த தலம் என்பதால் சீகாலத்தி என்பர். நதி நிதி பர்வதம் என்ற முச்சிறப்பாலும் முதன்மை பெற்று திகழ்வதும் திருக்காலத்தியே. பஞ்சபூத தலங்களில் காற்றுக்குரிய வாயுலிங்கம் அமைந்தபதி. விராட்புருடனுக்கு விசுத்தி தானம் அதாவது கழுத்து பகுதி தில்லை தரிசிக்க முக்தி என்பது போல திருக்காலத்தி பிரவேச முக்தி தலம். நவகோள்கள் சன்னதி இல்லை. மேலும் கிரகணம் முதலிய காலங்களிலும் தோஷம் ஏதும் அணுகாத்தலம். ஐஞ்சந்தி விநாயகர், பாதாள விநாயகர், புஷ்டி விநாயகர் சன்னதிகள் கணபதிக்குரிய சிறப்பான ஆலயங்களாம். செவ்வேள் பெருமான் தனித்திரு மாமலை மேல் குடிகொண்டுள்ளார். கனகதுர்கை மலை காண வேண்டிய ஒன்று. சுமார் 22 கிலோமீட்டர் சுற்றளவு உடைய காலத்தி மலையை கிரிவலம் வரும்பொழுது அரகர தீர்த்தம், வஜ்ர தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், பைரவ தீர்த்தம், பாரத்வாஜ தீர்த்தம் முதலிய புண்ணிய புனல்களை காணலாம். களிப்புற்று நீராடலாம். எண்ணற்ற சிவலிங்க திருமேனிகள் தென்திருக்கையிலையில் அல்லவா திருக்காலத்தி. காலத்தி கைலாச சிகரத்தில் வீற்றிருப்பவர் குடுமித்தேவர். கண்ணப்பர் கண்ணிடந்து அப்பி பொத்தப்பி என்ற புனித திருநாமம் பெற்ற இடமும் இதுவே. நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பொன்முகலி புனல் தழுவு காலத்தி திருமலையை கண்ணுற்று காதன்மையால் வணங்கிப் போற்றி கும்பிட்ட பயன் காண்பார் போல வில்வேடர் பெருமானை பரவி இருந்த காலத்து சந்தமார் அகிலோடு எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினார். அட்டமாசித்தி அருளவல்ல திருமலை திருப்பதிகத்தை பாடுவோருக்கு பாவம் பறையும் என்பது பதிகப்பலன். பண் கொல்லி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாயரவ. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தினமும் ஓர் சிவாலயம் நிகழ்ச்சியில் இன்று ஈழ நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலமாகிய திருக்கேதீச்சரம் என்ற திருத்தலத்தை நாம் தரிசிக்கிறோம். இத்தலம் ஈழ நாட்டில் மன்னார் என்ற பகுதியில், தற்போதைய ஸ்ரீலங்கா எனப்படும் நாட்டில் மாதோட்ட நன்னகரில் அமைந்துள்ள மிகப்பழமையான ஒரு திருத்தலம். இதனுடைய பழமையை டாக்டர் பால் என்ற ஆராய்ச்சியாளர் குறிப்பிடும்பொழுது, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 600 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக கணக்கெடுக்கின்றார். இந்த தலம் மும்முறை கடல்கோளால் பாதிக்கப்பட்டதாகவும், மண்மூடி கிடந்ததாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 1894 ஆண்டில் இத்தலம் பூமியிலிருந்து வெளிக்கொணரப்பட்டது. நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுடைய கண்காணிப்பில் சிறிய கோயிலாக 1903 முதல் இருந்த ஒரு சிவஸ்தலம் இது. 1575 போர்த்துகீசியர்களால் இது பெரிதும் பாதிக்கப்பட்டது. 1589 ஆண்டு முதல் பூஜைகள் நின்றதாகவும் குறிப்பிடுகிறார்கள். 1872 நல்லூர் ஆறுமுகநாவலர் என்பவரால் பெருமுயற்சி செய்து அன்பர்களுடைய ஒத்துழைப்போடு 1903 ஆண்டில் மீண்டும் கட்டப்பெற்ற ஒரு ஆலயம் இது. ஈழ நாட்டில் 5 சிவாலயங்களை யாத்திரைக்கு செல்பவர்கள் தரிசிப்பது வழக்கம். அந்த முக்கியமான 5 தலங்கள், கிழக்கு பகுதியில் பாலாவியின் கரையில் உள்ள, வடமேற்கு பகுதியில் உள்ள பாலாவியின் கரையில் உள்ள திருக்கேதீச்சரன் நகரம், கிழக்கு பகுதியில் உள்ள கோணமாமலை எனக்கூடிய கோணேஸ்வரம், வடக்கு பகுதியில் உள்ள நகுலேஸ்வரம், தென்கிழக்கில் அமைந்துள்ள தொண்டீஸ்வரம், மேற்கு பகுதியில் உள்ள முனீஸ்வரம், இவ்வாறு 5 ஈஸ்வரங்கள் அங்கு பிரபலமாக அமைந்துள்ளன. இந்த ஆலயத்தை இராவணனுடைய மனைவியாகிய மண்டோதரியின் தகப்பனார் மாந்தை அரசர் கட்டியதாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிருகு முனிவராலும் இத்தலம் வழிபடப்பட்டுள்ளது. கோள்களுள் ஒன்றான கேதுவினால் வழிபடப்பட்டதால் கேதீஸ்வரம் எனப்பட்டது. இறைவனும் கேதீஸ்வரர் என்று வழங்கப்படுகின்றார். அம்பிகை கௌரி என்று திருநாம் கொண்டு அருட்காட்சி வழங்குகின்றாள். காந்த புராணத்திலும் இந்த தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தட்சிண கைலாசம் என்று குறிப்பிடுகின்றார்கள். வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடந்த போரின் பொழுது மேருமலையின் பகுதிகள் பல இடங்களில் விழுந்த பொழுது இங்கு ஒரு பகுதி விழுந்ததாகவும் அதுவே கேதிச்சிடமாயிற்று என்றும் தல வரலாறு குறிப்பிடுகின்றது. இதை ஒரு கேது தோஷ பரிகார தலமாக குறிப்பிடுகின்றார்கள். ஐந்து நிலை ராஜகோபுரம் கோயிலுக்கு அணுகுகின்றது. எதிரில் நந்தி மண்டபமும் மதுரை ஒட்டியபடி ஒரு மணிமண்டபமும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் மகாசிவராத்திரி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆலயத்திற்கு 1952-76 ஆகிய ஆண்டுகளில் கும்பாபிஷேகத்தை நடத்தியுள்ளார்கள். இந்த திருத்தலம் திருஞான சம்பந்தராலும் சுந்தரமூர்த்தி நாயனாராலும் பாடப்பெற்றுள்ளது. அவ்விருவரும் பாடிய பதிகங்கள் ஒவ்வொன்று, அதாவது இரண்டு பதிகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. திரு ராமேஸ்வரத்தை பாடிய அப்பர் பெருமான் இதனையும் பாடியிருக்கக்கூடும். ஆனால் நமது தவக்குறைவால் அப்பதிகம் கிடைத்தது. திரு கேதீச்சரத்தை திரு ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே ஞானசம்பந்த பெருமான் மனதார நினைந்து நெக்குருகி இப்பெருமானை பாடியதாக பெரியபுராணம் குறிப்பிடுகின்றது. அவரது வழி நின்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே திரு கேதீச்சரத்தின் மீது பதிகம் பாடினார் என்று பெரியபுராணம் குறிப்பிடுகின்றது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தனது திருப்பதிகத்தில் இத்தலத்தை குறிப்பிடும் பொழுது, இந்த மாதவோட்ட நகரில் பாலாவியின் கரையில் நீங்காது உரைகின்ற பெருமான் இக்கேதீச்சர பெருமான், கேழல் வெண் மறுப்பு அணிந்த ஏழ் மார்பன் இவன், அப்படிப்பட்ட ஈஸ்வரன் திரு கேதீச்சரத்தை பிரியாமல் உரைகின்றான் என்று குறிப்பிடுகின்றார். கேழல் வெண் மறுப்பு அணிந்த நூல் மார்பல் கேதீச்சரம் பெரியாரே என்பது அவருடைய வாக்கு. இந்த தலத்தை வழிபடுவோர்களுக்கு கொடிய வினைகள் எல்லாம் அடையாமல் விலகிவிடும் என்பது அவருடைய அருள் வாக்கு. இதனை தொழுது எழ இடர்கெடும், வினைகளெல்லாம் நீங்கும் என்று நமக்கு உபதேசித்திருக்கிறார் பெருமான். இந்த திருப்பதியத்தை பாராயணம் செய்யும் பக்தர்கள் பரகதி பெறலாம் என்பது திருக்கடைக்காப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

பாலாதியின் கரை மீது திடமாக உரைகின்றான் திரு கேதீச்சரநாதன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். ஏனத்து ஏறு அணிந்த சடைமுடியான் நம்மை ஆழ்வான், செங்கண் அரவு அசைத்தான் என்றெல்லாம் அடியார்கள் தொழுதேத்த திருக்கேதீச்சரத்தில் உரைகின்ற பெருமான் மீது ஆலால சுந்தரருடைய திருப்பதியும், நத்தார்புடை ஞானன் பசு ஏரி எனத் துவங்குவது.

0: 7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
1: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேத்து திருவிளையாடல் புராணத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் தடாதகை பிராட்டியார் பிறந்து வளர்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ உமை அம்பிகை தடாதகை பிராட்டியாரா எதுக்கு மாதிரியில் பிறந்திருக்காங்க, ஈசனை சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க, அதுதான் அவங்க இங்க பிறந்ததற்கான காரணம். அந்த திருமணம் எப்படி நடக்குது அப்படின்றது தான் நாம இன்றைய கதையில பார்க்க போறோம். கதைக்கு போலாமா? இப்போ மீனாட்சி அம்மை பெற்றோருடைய அரண்மனையில நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா ரொம்ப சந்தோஷமா வளர்ந்து வராங்க. அவங்க உமை அம்பிகையே மதுரை அம்பதியில் இருக்கிறதுனால மதுரை எப்படி இருக்கு, ரொம்ப சுபிக்ஷமா இருக்காமா. மாதம் மும்மாரி பெய்யுது அப்படின்னா என்ன, சீசன் தவறாம கரெக்டாக மழை பெய்யுது. சீசன் தவறாம மழை பெஞ்சா உடனே எப்படி இருக்கும், ஊரு நல்ல சுபிக்ஷமா இருக்கும். வயல்வெளிகளில் நிறைய பயிர்கள் கரெக்டான சீசனுக்கு வளருது, அதுக்கு வேண்டிய தண்ணி சன்லைட் எல்லாம் இருக்கு, நல்ல அறுவடை நடக்குது, முப்போகம் விளையுது, அதனால விவசாயிகள் நல்லா இருக்காங்க. வியாபாரம், விவசாயிகள் நல்லா இருந்தா அந்த பயிர்கள் வியாபாரத்துக்கு வரும், வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கு, வரிகள் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. உமை அம்பிகையே இருக்கிற ஊர் இல்லையா, அப்ப அவங்க இருக்கிற ஊர் சுபிக்ஷமா தானே இருக்கும். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கு, ஆறு குளம் எல்லாத்துலயும் தண்ணி நிறைய இருக்கு, எங்க பார்த்தாலும் ரிச்னஸ் இருக்காமா, அவ்வளோ நல்லா இருக்கு. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கு, மீனாட்சி அம்மை அழகா வளர்ந்துகிட்டே வராங்க. மலையத்வஜ பாண்டியனுக்கு ஒரே மகள், தவமா தவம் இருந்து பிறந்த மகள் இல்லையா, அதுக்கப்புறம் வேற வாரிசு மலையத்வஜ பாண்டியனுக்கு இல்லை, அதனால அந்த ராஜாவுக்கு மகளும் மீனாட்சி அம்மைதான், மகனும் மீனாட்சி அம்மைதான். இப்போ ஒரு மகன் இருந்தா மகனுக்கு அடுத்து ராஜாவாக போற அந்த முடிசூடல் விழாவை வந்து நடத்திருப்பாங்க, ஆனா மீனாட்சி அம்மைதான் ஒரே மகள், அதனால அவருக்கு வயசான பிறகு ராஜாங்கத்தை ஆட்சி பொறுப்பை வந்து மீனாட்சி அம்மைக்கு கொடுக்கறாங்க. மீனாட்சி அம்மைக்கு தான் தான் எதிர்காலத்தில் அரசியாக போகிறோன்றது தெரியும், அதனால சின்ன வயசுலருந்தே குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, போர் புரியறதுக்கான பயிற்சிகள் எல்லாமே கற்றுக்கிட்டு வராங்க. அரசாள்றது, ராஜதந்திரம் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு வராங்க. அதனால உரிய வயசு வந்த பிறகு அவங்க மலையத்வஜ பாண்டியன்கிட்ட இருந்து அரசாள்ற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க. காலம் சென்ற பிறகு மலையத்வஜ பாண்டியன் வயசான காரணத்தினால அவர் இறந்து போகிறாரு, அதாவது விண்ணுலகம் போய் சேர்றாரு. தந்தையோட ஈம சடங்குகளை தடாதகை பிராட்டியே செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்டை மனுநீதி தவறாமல் அரசாட்சி புரியறாங்க. அவங்களோட திறமையால எதிரிகள் எல்லாரையும் ஜெயிச்சு பேரரசியா ஆட்சி புரிஞ்சு வராங்க. ஆனா என்னதான் திறமசாலியா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு உரிய வயதுல திருமணம் நடக்கணும், அதுதான் நம்முடைய தர்மம். அந்த மாதிரி உரிய வயதுல திருமணம் செய்யணுமே அப்படின்ற கவலை அவங்க தாயான காஞ்சனமாலைக்கு வந்துருச்சு. அப்பா இருந்தா இந்நேரம் தேடி தன் மகளுக்கு ஏற்ற ஒரு மணாளனை தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு, ஆனா மலையத்வஜ பாண்டியன் தான் விண்ணுலகம் போயிட்டாரு, இப்ப

0: இருக்கிறது காஞ்சன மாலை தான். அதனால அவங்களுக்கே எல்லா பொறுப்பும் வந்துடுது. காஞ்சன மாலைக்கோ மீனாட்சி அம்மை மாதிரி வெளியே போக தெரியாது. வெளியே போய் நாலா பக்கமும் ஜெயிச்சுட்டு வராங்க பத்தியா, இது மாதிரி காஞ்சன மாலைக்கு வெளியே போய் திக்விஜயம் அதெல்லாம் தெரியாது. அவங்க அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறவங்க, அவங்களுக்கு கவலையான கவலை. மீனாட்சி அம்மை இவ்வளவு பேரழகு, இவ்வளவு ஆற்றலோட ஒரு பெரிய அரசியா இருக்காளே, இவளுக்கு தக்க மணாளன் கிடைக்கணுமே, கரெக்டான கணவன் இவளுக்கு வாய்க்கணுமே அப்படின்றது பெரிய கவலை. அதனால காஞ்சனமாலை ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடையே எந்நேரம் இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தடாதகை பிராட்டியார், அம்மா நான் இங்கே இருந்தா உன்னுடைய எண்ணம் நிறைவேறாது, உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்றது தானே உன்னோட எண்ணம். நான் இங்கேயே இருந்து ராணியா இப்படியே இருந்தேன்னா உன்னுடைய எண்ணம் நிறைவேறாது. அதனால நான் திக்விஜயம்ங்கிற பேர்ல நாலா பக்கமும் போறேன், பல நாடுகளும் சுற்றி வர்றேன். எனக்கு பிடிச்ச மணாளனை, எனக்கு தகுதியான மணாளனை நானே தேர்ந்தெடுத்து முன்னால கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எப்படி போறாங்களாம்மா, பெரிய படை. அவங்க தேர் வந்து நாலு குதிரைகள் பூட்டிய மீன் கொடி பறக்கிற தேர். அதுல நால் வகை சேனை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, நால் வகை சேனை இதோட கிளம்பி போறாங்க. போறாங்க பூலகத்துக்கு மட்டும் போறாங்கிறீங்களா, கிடையாது, விண்ணுலகத்துக்கும் போறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, விண்ணுலகத்துக்கு இங்கிருந்து எப்படி மற்ற மனிதர்களால பறந்து போக முடியும்? தடாதகை பிராட்டியார் சாட்சாத் பார்வதி தேவி, அதனால அவங்களுக்கு வந்து பூலோகத்துல இருந்து விண்ணுலகத்துக்கு பறந்து போக முடியும். ஆனா அவங்க படையில இருக்கிற மற்ற வீரர்கள் தளபதிகள் எல்லாரும் வந்து மனுஷங்க தானே, அவங்க எப்படி போறாங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? நம்மளை வழி நடத்திட்டு போற குருவோ ஆசானோ, நமக்கு யாரு நம்மளை வழி நடத்திட்டு போறாங்களோ அவங்க அருள் வாய்ந்தவர்களா இருந்தா நம்மால அவங்க அருள்ல நம்ம இயல்பையும் தகுதியையும் மீறி நம்மளாலேயும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அதை உணர்த்துறது தான் இந்த சம்பவம். அதனால அந்த காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை இந்த மாதிரி வீரர்கள் எல்லாம் பூலோகத்திலிருந்து விண்ணுலகம் போய் அங்கேயும் பல உலகங்களை வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. பலமான ஆடை ஆபரணம், பொண்ணு, ரத்தனம் எல்லாம் அவங்களுக்கு வந்து காணிக்கையா கிடைக்குது. கிழக்கே அமராவதிக்கு பட்டணம் போய் இந்திரனை ஜெயிச்சுட்டு இந்திரன் கொடுக்கற பரிசா காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி எல்லாத்தையும் கொண்டு வராங்க. தென்கிழக்கு திசைக்கு போய் அக்னி தேவனையே ஜெயிச்சிடுறாங்களாம். அக்னி தேவன் என்ன காணிக்கையா கொடுக்கறாரு? தங்க கட்டிகள். தெற்கே வந்து யம பட்டணம், யமனையே போர்ல வென்று அவர் என்ன தகுதி தராரு? அவர் வந்து நிறைய வெகுமதிகள் தராரு. அதை வாங்கிக்கிட்டு தென்மேற்கே நிருத்தியை ஜெயிச்சு, மேற்குல வருண பகவான், வடமேற்குல வாயு, வடக்கே சோமன் எல்லாரையும் ஜெயிச்சு கடைசில எங்க வராங்க தெரியுமா? வடகிழக்குல கைலாயம் நோக்கி வராங்க. ஜகத்துக்கே தலைவன் வந்து ஈசன். ஈசனுடைய ஒரு பாகத்தை உமையம்பிகை வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க போற போர் வந்து தோர்த்தா போவாங்க, எல்லா பக்கமும் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. தேவி ஜெயிக்க யாரால முடியும்? அம்பிகை கைலாயம் போறாங்க. அவங்க அமைச்சர்கள், படைகள் எல்லாரும் போறாங்க, அவங்க கூட போறாங்க. ஐந்தெழுத்து மந்திரம், நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அவங்க வந்து ஜெபிச்சு ஜெபிச்சு தேவியோட திவ்யமான பார்வையில அவங்க அந்த படைகள், காலாட்படை எல்லாம் வந்து எல்லா திக்குகளையும் வருணன் எல்லாரையும் வென்று கைலாயம் நோக்கி போறாங்க. இப்படி ஒரு இடம் பாக்கி இல்லாம சுற்றி ஆயிடுச்சு, நமக்கான ஒரு கணவன் அகப்படலையே அப்படின்னு தேவிக்கு இப்போ கவலையாயிடுச்சு. ஏன்னா அவங்க எட்டு திக்குகளையும் வென்றுட்டாங்க, தேவர்கள் இந்திரலோகம் எல்லாத்தையும் வென்றுட்டாங்க. இனி வெல்றதுக்கு கைலாயம் ஒன்று மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதனால தடாதகி பிராட்டியாருக்கு ஒரே கவலை, இந்த கைலாயத்திலையும் நமக்கான ஏற்ற கணவன் கிடைக்கலன்னா இனி நமக்கு சுற்றி போக சுற்றி பார்க்க வேறு உலகங்களே கிடையாது. நம்ம எல்லா உலகையும் ஜெயிச்சாச்சு, நம்ம அம்மா கிட்ட போய் எனக்கு எங்கேயுமே எனக்கு ஏற்ற கணவன் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதே அப்படின்னு வருத்தத்தோட கைலாயத்தை நோக்கி போறாங்களாமா. கைலாயத்தை நோக்கி வந்த தேவிய முதல்ல காவர்கணங்கள் தான் எதிர்கொள்றாங்க. கைலாயத்தை காவல் காத்துக்கிட்டு பூதகணங்கள் நிற்பாங்க இல்லையா, அவங்கள தான் முதல் முதல்ல தேவி பார்க்குறாங்க. அவங்க வந்து இன்வென்சிபிள், ஆக்சுவலி அவங்கள வெல்லவே முடியாது. ஏதா சிவபெருமானுடைய பூதகணங்கள் இல்லையா, அவ்வளோ ஈஸியாக யாராலையும் வெல்லவே முடியாது. ஆனால் தேவி அவங்களையும் ஈஸியாக வென்றுட்டாங்களாமா. பல மதில்கள், கைலாயத்துக்கு பல மதில்கள் இருக்குது, பல காம்பவுண்டு பல கேட் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தாண்டி ஈஸியாக வராங்க தேவி. தேவி கிட்ட நந்தியம் பெருமானே தோத்து போயிட்டாங்க. நந்தியம் பெருமான் தான் முருகக்கடவுளுக்கு போர் பயிற்சி கொடுத்ததே நந்தியம் பெருமான் தான். ஆனால் நந்தியம் பெருமானே தேவி கிட்ட தோத்து போயிடுறாங்க. தோத்து போன நந்தியம் பெருமானுக்கு வேடிக்கை பாருங்க, வந்திருக்கிறது தேவி தான்னு தெரியலை. அவங்க அவரு யாரோ அப்படின்னு பயந்து கைலாயத்தில் பெருமான் கிட்ட ஓடுறாரு, வேகமாக ஓடுறாரு. ஓடி போய், பகவானே, மூணு ஸ்தனங்களை உடைய ஒரு மங்கை வில்லும் அம்புமா வந்திருக்கிறாங்க, நம்ம பூதங்கணங்களை எல்லாம் வென்றுட்டாங்க, என்ன கூட ஜெயிச்சிட்டாங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கை கூப்பி வேண்டினார். தேவியோட பிறப்பே ஈசனுடைய திருவிளையாடல் தானே. அப்படி இருக்க தேவியோட திக்விஜயத்தை பற்றி ஈசனுக்கு தெரியாமலா இருக்கும், அவர் இதைத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். அஞ்சேல் அப்படின்னு நந்திக்கு அபயம் தந்தவர் எழுந்து வந்து போர்க்கோலம் பூண்டிருந்த தேவியை உத்து நோக்கிறாரு. என் பக்கத்தில் ரொம்ப அழகா அம்பிகை, என் பக்கத்தில் ரொம்ப அழகா வீற்றிருக்கிற அம்பிகை எப்படி தைரியமாக போர்க்கோலம் பூண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இப்படி உத்து பார்க்குறாரு அம்மா. தேவியும் யார் இவர் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க தேவி வந்து ஈசனை பார்த்த உடனே அவங்களுக்கு மூணு ஸ்தனங்கள் இருக்கும், ஒரு ஸ்தானம் வந்து மறைஞ்சிரும் என்னைக்கு வந்து தனக்கு ஏற்ற கணவரை பார்க்குறாங்களோ அப்போ அந்த மூன்றாவது ஸ்தானம் வந்து மறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது மறைஞ்சிருது. இப்போ தேவிக்கு புரிஞ்சிருது, ஆஹா, இதுதான் நம்மளுடைய கணவன், நமக்கு இவர் தான் கணவனாக வரப்போறாரு அப்படின்றது தேவிக்கு புரிஞ்சிருது. உடனே வெக்கம் வந்துருச்சாம்மா தேவிக்கு. என்னதான் அவ்வளவு பெரிய ராணியாக இருந்தாலும், எட்டு திக்குகளையும் ஜெயிச்சு வர்ற பேரரசியாக இருந்தாலும், அவங்களுடைய கணவரை பார்க்கவும் தேவிக்கு வெக்கம் வந்துருச்சாம்மா. தேவியின் சேனைகள் வந்து இதை வந்து கவனிச்சிடுறாங்க. ஆகா, தேவிக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்துடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்போதான் எல்லாரும், அது வரைக்கும் ஈசனை வந்து இன்னொருத்தரை நம்ம ஃபைட் பண்ண போகிறோம், நம்ம இவரையும் சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோட கைலாயத்தில் இருக்கிற ஈசனை பார்க்குறவங்க தேவிக்கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை பார்க்கவும் சந்தோஷம் வந்துடுச்சு. ஆஹா, நம்ம அரசிக்கு வந்து ஏற்ற கணவன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷம் வந்துடுது. எல்லாரும் சந்தோஷத்தில் குதூகலிக்கிறாங்க. ஈசனை அப்போதான் பார்க்குறாங்க. ஈசன் இறைவன் இல்லையா, என்ன அழகு ஈசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தேவி அத்தனை பேரையும் வெற்றி கொண்ட வீரமும் சாட்டுன்னு போயிடுச்சாம்மா. அவங்க கையில இருந்த வில்லும் அம்பும் நழுவி கீழே விழுந்துருச்சு. இது நாள் வரைக்கும் வெட்கத்தையே அறியாம இருந்த தேவி தலை குனிஞ்சு நிக்கிறாங்களாம். தடாதகை பிராட்டியாரோட அமைச்சர் யாரு? சுமதி தேவி. தேவிய பார்த்து சொல்றாங்க, தேவி இவர் தான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானவர். ஓரக்கண்ணால இறைவனை பாக்குறாங்க. சுவாமியும் எதிர்பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, ஈசன் வந்து உமையம்பிகை வர்றதா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு இன்னில இருந்து 8வது நாள் சோமவாரத்து அன்னைக்கு நான் உன்னைய மணக்கிறேன். சோமவாரம்னா மண்டே. மண்டேதான் திங்கக்கிழமைதான் ஈசனுக்கு உகந்த நாள். அன்னைக்கு நான் உன்னைய மணக்கிறேன், எல்லாரும் ஊர் போய் சேருங்க அப்படின்னு உத்தரவிட்டார். உடனே பரிவாரங்களோட மதுரைய தேவி வந்து அடையறாங்க. வந்ததும் தன்னுடைய தாய் காஞ்சனமாலை கிட்ட சொல்றாங்க. காஞ்சனமாலை கிட்ட கேட்டதும் அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, இந்த பூலோகத்துல தான் உனக்கு யாரோ மாப்பிள்ள கிடைக்க போறான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ கைலாயத்துல சிவபெருமானையே போய் திருமணம் செஞ்சுக்க போறியா, அவரு தான் உனக்கு மணாளனா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாட்டு அரசர்களுக்கும் கல்யாண செய்தி சொல்லி அனுப்புறாங்க. தேவியோட திருமணம் இல்லையா, ஏதோ அக்கம் பக்கத்துல மட்டும் கிடையாது, எட்டு திக்கும் எல்லா தேவாதி தேவர்கள் ரிஷிகள் எல்லா நாட்டு அரசர்கள் எல்லாருக்கும் கல்யாண செய்தி சொல்லி அனுப்புறாங்க. அவங்க எல்லாம் வந்து தங்கறதுக்கு பெரிய பெரிய மாளிகைகள் அரண்மனைகள் கட்டப்படுறது. அவசர அவசரமா இந்த வேலைகள் எல்லாம் நடக்குதாமா. கல்யாணம்னா சும்மாவா? நம்ம மனிதர்களுடைய கல்யாணம்னாலே தட்ட புடலா செய்வோம் இல்லையா, அதுவும் இது இறைவியோட திருமணம். அப்ப எவ்வளோ தடபுடலா இருக்கும், எவ்வளோ கூட்டம் இருக்கும். நாட்களும் ரொம்ப கம்மி, ஒரு வாரம் கூட இல்லை. இறைவன் என்ன சொல்லி அனுப்பினாரு, இன்னிலிருந்து 8ஆம் நாள் சோமவாரத்து அன்னைக்கு நான் உன்னை மணக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நாட்கள் எத்தனை நாள் இருக்கு? வெறும் 7 நாள் தான் இருக்கு. நடுவுல 7 நாள்குள்ள இவ்வளவு ஏற்பாடும் அவங்க செஞ்சாகணும். மட்ட மட்ட மட்ட மட்ட மட்ட மட்ட மட்டன்னு காரியங்கள் நடக்குது. வேக வேகமா விருந்தினர்களுக்காக அரண்மனைகள் கட்டுறாங்க, பந்தல் போடுறாங்க, பொருட்கள் வாங்குறாங்க, பட்டு நகை எல்லாம் வேக வேகமா செய்யறாங்க. நெசவாளர்கள் வந்து தேவையான பட்டு, இப்பெல்லாம் நம்ம போய் பெரிய பெரிய கடைகள்ல போய் நம்ம வாங்குறோம், பெரிய கடைகள்ல நம்ம போய் வாங்குறோம். ஆனா அப்போலாம் வந்து நெசவாளர்கள் வந்து நெஞ்சு கொடுக்கணும். அதனால எல்லா பக்கத்துல இருந்தும் நெசவாளர்களை கூட்டிட்டு வராங்க. பட்டு விதவிதமா டிசைன் சொல்லி என்னென்ன பட்டாடைகள் இப்படி இப்படி நெய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பொற்கொள்ளர்கள் எங்கெங்கிருந்தோ நிறைய பேரை வர வைக்கிறாங்க. வர வச்சு எல்லாருக்கும் டிசைன் சொல்லி ஒட்டியானம் இப்படி வேணும், இத்தனை ஒட்டியானம் வேணும், இத்தனை வளையல் வேணும், இத்தனை கம்மல் வேணும், அதில் என்னென்ன ரத்தனங்கள் பொருத்தி இருக்கணும், இப்படி வைடூரியங்கள் பொருத்தி இந்த மாதிரி செட்டு வேணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் வேலைகள் வேக வேகமாக நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் சமையல் ஆட்கள் ஆயிரக்கணக்கில் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா வரப்போகிற விருந்தினர்கள் எத்தனை பேர், எத்தனை பேருக்கும் சமைக்கணும் இல்லையா. அதுவும் வர்ற விருந்தினர்கள் யார்? பெரிய பெரிய தேவாதி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பல நாட்டு மன்னர்கள், அப்புறம் பல நாட்டு மக்கள், எத்தனை பேர் வரப்போகிறாங்க. அத்தனை பேருக்கும் சமைக்கணும். அதுவும் சுவையான பண்டங்கள், தேர்ந்தெடுத்த ரொம்ப மேன்மையான பண்டங்கள் சமைக்கணும் இல்லையா. இவங்க ஒரு பக்கம் பார்த்தா பெரிய பேங்க்வெட் ஹால் பெருசாக ஏற்பாடு பண்ணி, சமையல் கூடம் ரொம்ப பெரிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்தணர்களை வர வச்சு பெரிய பெரிய யாகம் ஹோமம், இறைவன் இறைவிக்கு திருமணம் நடத்துறதுன்னா சும்மாவா? அதுக்கு பெரிய பெரிய ஹோமத்துக்கான விழாக்கும் ஊர் ஃபுல்லா ஏற்பாடுகள் நடந்தாதான் வரப்போற அத்தனை விருந்தினர்களையும் தங்க வச்சு உபசரிச்சு யாருக்கும் வேணுங்கிறத வந்து குறைவில்லாம கொடுத்து நிறைவா செய்ய முடியும். அதனால இரு டைமும் ரொம்ப கம்மி. அதனால பெரிய பெரிய ஏற்பாடுகள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. ஓயாத உத்தரவு, எங்க பார்த்தாலும் ஒரே சுறுசுறுப்பு, மக்கள் தூங்கறதே இல்லை, தூங்காம வேலை செய்யறாங்களாமா. தூங்கினா டைம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம வேலை செய்யறாங்களாம். மதுரைக்கு வர்ற எல்லா பாதைகள்லேயும் நகருக்குள்ளேயும் தண்ணீர் பந்தல், மாப்பிள்ளை வீட்டாருக்கு வேணுங்கிற ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் செஞ்சாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா கற்பகத்தரு கொடுத்துக்கிட்டே இருக்கு. காமதேனுவோ கேட்குற நேரம் எல்லாம் பால், தயிர், நெய், சர்க்கரை எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குது. சிந்தாமணியோ பொண்ணு, நகை, ரத்தனங்கள் எல்லாத்தையும் வந்து தருது. இதுல வந்து முத்துக்கள் ரத்தனங்கள் பதித்த கல்யாண மண்டபத்தை பல திறமைசாலிகள் அழகா கட்டி முடிக்கிறாங்க. ஊரெல்லாம் கமுகு வாழை கட்டின தோரணங்கள், வீதியெல்லாம் வண்ண வண்ண கோலங்கள். மாப்பிள்ளையை எதிர்நோக்கி அவளோட பெண் வீட்டார் காத்திருக்காங்க. இவ்வளவும் பெண் வீட்டார் பத்தியே நான் சொல்லிட்டு இருக்கேனே, மாப்பிள்ளை வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதான் ஈசன் இறைவனுடைய சைட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சுந்தரேஸ்வர பெருமான் வந்து கர்ணன், மகாகர்ணன், கண்டகர்ணன், தூலகர்ணன் அப்படிங்கிற தலைவர்கள் எல்லாம் வைகுண்டம், சத்தியலோகம், அமராவதி பட்டினம், திக்பாலகர்கள் இருப்பிடம் இப்படி பல திசைகளுக்கும் அனுப்பி திருமண செய்திய அறிவிக்க அனுப்பிடுறாரு. கருடன் மேல ஏறி ஸ்ரீதேவி பூதேவியோட கைலாசம் வராரு மகாவிஷ்ணு. அன்னவாகனத்துல சரஸ்வதியோட வந்து இறங்குறாரு பிரம்மா. இந்திரன் இந்திராணியோடையும் ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை போன்ற அப்சர ஸ்திரீகளோட வந்து சேர்றாங்க இந்திரன். வித்யாதரர்கள், கந்தர்வர்கள் அவங்க எல்லாம் தங்க மனைவிமாரோட கைலாசம் வந்து சேர்றாங்க. மேரு முதலிய ஏழு மலைகள், நாவலம் முதலிய ஏழு தீவுகள், பார்க்கடல் முதலிய ஏழு கடல்கள், கங்கை, காவேரி, சிந்து, தாமிரபரணி போன்ற நதிகள் எல்லாம் நிஜ உருவத்தோட தங்கள் காணிக்கைகளோட சுந்தரமூர்த்தியை பின்தொடர்ந்து வந்து சேர்ந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அது என்ன? ஏழு மலை வருதா, தீவு வருதா, இதெல்லாம் நகர்ந்து வருமா? எப்படி நகர்ந்து வரும்? ஏழு மலை ஏழு தீவு அப்படின்னா இவங்க எல்லாம் அவங்களுடைய உண்மை உருவில வருவாங்க. வந்து நதியாகவும் மலையாகவும் கடலாகவும் இருக்க வேண்டி பணிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் தேவ உருவம் இருக்கும், அந்த தேவ உருவத்துல அவங்க எல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு புலப்படாத நிஜ உருவம் இருக்கும், தேவ உருவம் இருக்கும் அவங்களுக்கு, அந்த உருவத்துலதான் இவங்க எல்லாம் வராங்க. ஒரு முனிவர் பாக்கி இல்ல, தேவர்கள் மிச்சம் இல்ல. பின்ன மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருமணம்னா பார்க்க யாருக்குதான் ஆசையா இருக்காது, எல்லாரும் கிளம்பி வராங்க. சுவாமியும் தன்னோட வழக்கமான புலித்தோல், மாந்தோல் இந்த ஆடைகள் எல்லாம் கலந்துட்டு பாம்புகள் எல்லாம் கழற்றிட்டு இறைவன் எப்பயும் எப்படி இருப்பாரு, எப்பயும் வந்து ஒரு புலித்தோல் ஆடை, அப்புறம் நிறைய ருத்ராட்சம், கையில ஆபரணம், கையில கழுத்துல எல்லாத்துலயும் நாகம், அதாவது பாம்புகள் தான் ஆபரணம். இதுல எங்க ஆசிரியர் ஐயா வந்து சுவாரஸ்யமா சொல்லுவாரு, கரைக்கால் அம்மையாருக்கு மட்டும்தான் இறைவன் கிட்ட வந்து தட்டி கேட்கிற அளவுக்கு ஒரு பாசமும் உரிமையும் இருக்குமா. காரைக்கால் அம்மையார் வந்து இறைவனை பார்த்து சொல்லுவாராம், என்னப்பா நீ இப்படி எங்க பார்த்தாலும் பாம்பை நிலையை விட்டுக்கிட்டு இருக்க, தலைக்கு ரெண்டு பாம்பு கட்டி வச்சிருக்க, கழுத்துல ரெண்டு பாம்பு போட்டிருக்க, கையில பிரேஸ்லெட்டா ரெண்டு பாம்பு போட்டிருக்க, இடுப்புல பெல்ட்டா ஒரு பாம்பு தெரியுது, அப்புறம் ருத்ராட்ச மாலை எது, உன்னுடைய ஆபரணம் எது, எதுவுமே வித்தியாசம் தெரியாம பாம்புகள் நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பக்கத்துல இப்படி மேல பாம்பா தெரியுதே, பக்கத்துல உமையம்பிகை இருக்காளே, பயந்தர மாட்டாளா, இதையெல்லாம் போட்டுரு, உனக்கே இதெல்லாம் ரிஸ்க் தானே, தூர போட்டுறேன் அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் வந்து கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு ஆபரணங்களே வந்து நாகாபரணம். அதனாலதான் வந்து எந்த ஒரு கோயில்லையும் சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா நாகாபரணம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாம்பை வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அவருடைய ஆபரணம் அதுதான். இப்ப கல்யாணத்துக்கு போறோம், அதனால பயந்துர போறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் என்ன பண்றாரு, இந்த நாகங்கள் எல்லாம் கழட்டி இதெல்லாம் நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் கல்யாணம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன ஒன்னா கழட்டி இங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வராராம். இதுல இன்னொரு வேடிக்கையும் எங்க ஆசிரியர் ஐயா வந்து சொல்லுவாரு, இந்த மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நடந்ததா இதை வந்து சொன்னாரு எங்களுக்கு. அப்படியே எல்லாரும் கேலி பண்ணுவாங்க இல்லையா, இறைவனை வந்து ஆரத்தி எடுத்துட்டு தட்டுல வந்து பொருள் போடுங்க, நல்ல வேல்யூபிளா பொருள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இறைவன் வந்து என்ன போட அப்படின்னு கேட்டிருக்காரு, உங்களுக்கு பிடிச்சத போடுங்களேன் அப்படின்னு நக்கலா இவர் என்னதான் போடுவாருன்னு பார்ப்போம், என்ன பணம் கொடுப்பாரு என்ன பொருள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் அப்படின்னு நக்கலாம் வந்து ஆரத்தி எடுத்த பெண்கள் வந்து ஒரு பாம்பு, ஒரு சின்ன பாம்பு எடுத்து இப்படி தட்டில் போட போனாராம். அவ்வளோதான், பாம்பா அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்களாம். இது வந்து கல்யாணம் முடிந்த பிறகு புது மாப்பிள்ளையா இறைவன் இருந்தபோது நடந்த. சுவாமி வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, தன்னுடைய வழக்கமான புலித்தோல் மான் தோல் ஆடைகளை களைந்துட்டு பாம்புகளெல்லாம் கழட்டிட்டு நல்ல வாசனை திரவியங்களை பூசிட்டு பட்டாடை உயர்ந்த ஆபரணங்கள் இதெல்லாம் தரிச்சுட்டு தன்னுடைய புடை சூழ, அதாவது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாருடைய புடை ரிஷப வாகனத்தில் ஏறி கிளம்புறாரு. இவருக்கு வந்து குடை பிரிக்கிறாங்க, யாரு குண்டோதரன் வந்து குடை பிடிக்கிறாங்க, ரத்தனங்கள் இழைத்த வெண்குடையை குண்டோதரன் வந்து பிடிச்சிட்டு வரோம். கணக்கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான வாத்திய ஒலிகளை வாயாலேயே எழுப்ப அப்பா அந்த வைபவத்தை வந்து சொல்லவே முடியாதுங்கும் போது ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலேயே இதையெல்லாம் வர்ணிக்காது. மதுரை நகரோட வெளிப்புறத்திலேயே கால் வைக்க இடம் இல்லை. பூலோகத்துல 56 தேச அரசர்களும் தன் பரிவாரத்தோட வந்திருந்தாங்க. நந்திகேஸ்வரர் கை கொடுக்க ரிஷபத்துல இருந்து இறங்கி பட்டு கம்பளத்துல நடந்து வர விழுந்து வணங்கினாங்க. ஒரே நெரிசல், பின்ன இறைவனை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா சும்மாவா, காஞ்சனமாலை தேவி தரிசனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருந்து கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இறைவனை ஈஸியா எந்த தவமும் இயற்றாமல், தவம் இயற்றி தான் பார்க்க போறாங்க, ஆனாலும் அந்த அளவு கடுமையா விரதம் இருந்து பார்க்கல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு முன்வினை பயன், சுலபமா இறைவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருடைய திருமணத்தையும் பார்க்க போறாங்க, அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு சுலபமா கிடைச்சிருக்கு. அப்போ எல்லாரும் முட்டி மோதி நெரிச்சு ஒரு வாட்டி பார்த்தாலும் போதுமே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால மாப்பிள்ளை வரும்போது அந்த ஊர்வலத்துல மாப்பிள்ளைய பார்க்க ஒரே நெரிசல். காஞ்சனமாலை சுவாமி கிட்ட வந்து, என் மகளை முறைப்படி மணந்து இந்த பாண்டிய நாட்டையும் ஆண்டு எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி இறங்கி கேட்டுக்கிறாங்க. சுவாமி புன்முறுவல் பூத்தாராம். அழகு பெண்டியர் அவருடைய பாதங்களை அலம்பி மலர்களால பூசிக்கிறாங்க. முத்துமணிகளையும் பொன் மலர்களையும் அவர் பாதங்கள்ல கொட்டினாங்க காஞ்சனமாலை. விஷ்ணுவும் பிரம்மாவும் இருபுறமும் மாப்பிள்ளை தோழர்களா வர மணமண்டபத்துக்குள்ள போய் அமர்றாரு ஈசன். நாரதர் வீணை மீட்டுறாரு. அரம்பையர் யாரெல்லாம், ஊர்வசி ரம்பை துலோத்தமை மேனகை இவங்கெல்லாம் வந்து நடனம் ஆடி காமிக்கிறாங்க. வசிஷ்டர் பிரகஸ்பதி போன்ற முனிவர்கள் வேத மந்திரங்களை ஜபிக்கிறாங்க. சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அலங்கரிக்கப்பட்ட தேவிய அழகா அழைச்சிட்டு வந்து சுவாமிக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. பிரம்மா ஹோமம் வளர்க்கிறாரு. காஞ்சனமாலை கெண்டியிலிருந்து நீர் வார்க்க மகாவிஷ்ணு மீனாட்சிய சுந்தரர் கைப்பிடிச்சு தார வார்த்து கொடுக்கிறாரு. சுந்தரேஸ்வர பெருமான் தடாதகை பிராட்டியோட சங்கு கழுத்துல அழகா திருமாங்கல்யம் கட்டுறாரு. தேவி அம்மை மிதிச்சு அருந்ததி பார்த்து மகாவிஷ்ணு பொறியிடுறாங்க. இதுக்கப்புறம் ஈசன் வந்திருந்த எல்லாருக்கும் பட்டாடை ஆபரணங்கள் இந்த மாதிரி நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து எதிர்மரியாதை செய்கிறார். அவங்க எல்லாம் வராங்க வந்திருக்காங்க, வந்தவங்க எல்லாரும் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இறைவன் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாராமா, எதிர்மரியாதை செய்கிறாரு. அவர் சடையில் இருந்த இடத்துல இப்போ ரத்தன முடி. அவர் தான் இப்போ பாண்டிய மன்னன்லையா திருமணம் செஞ்சுக்கிட்டு அரச பதவி ஏற்பவர்கள் லிங்க பிரதிஷ்டை செய்யறது வந்து பாண்டிய குல வழக்கம். அப்போதான் அந்த பரம்பரை நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது ஐதீகம். லோக க்ஷேமத்துக்காக அரசால வந்த ஈசன் திருமண நாள் அன்னைக்கு மதுரை நகரோட நடுப்பகுதியில் பொன்னேர் பூட்டி உழுது மேற்கு திசை பார்த்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட செய்கிறாரு. அதுக்கு ஈகாபிஷ்ட பிரதர் அப்படின்னு பேரும் சூட்டுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விருப்பங்களை பூர்த்தி செய்கிறவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். முறைப்படி அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணி பிரதிஷ்ட பண்ணார். அப்புறம் சுந்தரேச லிங்கத்துக்கும் பூஜை செஞ்சு வழிபட்டார். தேவர்களும் முனிவர்களும் ஈகாபிஷ்டபிரத லிங்கத்தை முறைப்படி பூஜித்து வணங்கினாங்க. ஈஸ்வரனுடைய லிங்க பிரதிஷ்டையும் திருமண வைபவங்களையும் பக்தி சிரத்தையோட படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் கல்யாணமாகாமல் இருந்தால் கல்யாணமாகும், ஏற்கனவே கல்யாணமானவங்களாக இருந்தால் ரொம்ப அந்யோன்யமாக சந்தோஷமாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பாங்க. மாணவர்களாக இருந்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இதாக யோசிப்பீங்க, எவரோடையும் இணக்கமாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இந்த திருவிளையாடல் புராணத்தினுடைய இந்த கதையில் நம்ம என்ன பார்த்தோம்? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது தானே பார்த்தோம். அது மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. நவரத்னங்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நவரத்னங்கள்னா உங்களுக்கு நவரத்னங்கள் வருமா? கண்டிப்பாக வரும். நவரத்னங்கள் வந்து அடையும், நல்ல நலன்கள் கிட்டும். ஏதாவது நோய் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். இதை வந்து தினம் படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் பூமியில் கிடைக்காததுன்றதே எதுவும் கிடையாது. சிவபெருமான் வந்து மீனாட்சியை திருமணம் செஞ்சுக்கிட்ட இந்த லீலை பெருமானுடைய 5வது திருவிளையாடல் ஆகும். நாளைக்கு உங்களுக்கு திருவிளையாடல் புராணத்தில் 6வது கதை, அதாவது பெருமான் வந்து திருக்கூத்து ஆடின கதையை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்ல போகிறேன். சரியா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: நிப்பொருள் நாயனார் ஆணையின் மன்னம் அவர்தம் சொல் திறம்பாதவனாகிய தத்தன் முத்தநாதனை சேதி நாட்டின் எல்லைக்கு வெளியே பத்திரமாகச் சென்று விட்டு வருகின்றான். திருநீற்று வேடத்தில் வந்தவருக்கு இவ்விதமான தீங்கும் நேரக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய உயிரை தாங்கிக் கொண்டு அந்த வேதனையிலும் அந்த அடியவருக்கு எந்த ஆபத்தும் இன்றி தத்தன் கொண்டு சென்று விட்டு வந்தார் என்பதை அறிவதற்காக உயிர் காத்து கொண்டு இருக்கின்றார். இடம் மெய்ப்பொருள் நாயனாரின் அரண்மனை.
3: தேவி, தத்தன் எங்கே? வெகு நேரமாகிவிட்டது. சிவசிவா தேவா, அந்த அடியவருக்கு உருவாபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது.
4: சுவாமி, தத்தன் விரைவில் வந்து விடுவா. தத்தன் விரைவில் வந்து விடுவா. தங்களை பிரிந்து இவ்வளவில் நான் வாழ மாட்டேன். நான் வாழ மாட்டேன். இறைவா, கொங்கலூர் வீட்டை சாரா, என் சுவாமியை காப்பாற்றுங்கள். என் சுவாமியை காப்பாற்றுங்கள்.
5: அரசே, தங்கள் ஆணையின்படி அவரை பாதுகாப்பாக நம் நாட்டு எல்லையில் கொண்டு விட்டுவிட்டேன்.
3: நமச்சிவாய் தத்தா, என் மனம் இப்பொழுதுதான் நிம்மதியடைந்தது. திருநேற்றின் நண்பனறி விளங்கும் நம் மண்ணிலே இவ்வடியவருக்கு எத்துன்பமும் நேர்ந்துவிடக் கூடாது என்று மிகவும் அஞ்சினேன். தத்தா, இன்று நீ எனக்கு செய்த உதவி யாவர் செய்யவல்ல.
5: சிவசிவா அரசே, தாங்களின் ஆணை அடியேனின் பாக்கியம்.
6: வேண்டே, தாங்களை இந்நிலையிலா நாங்கள் காண வேண்டும். சிவசிவா,
3: விதியினாலே உரையாக போற்றி காக்கத்தக்க திருநேற்றினிடத்து வைத்து வாழும் அன்பில் எக்காலும் சோர்வு வராது. அதனை என்றும் பாதுகாத்து இவ்வுலகில் ஆட்சி செலுத்த கடவீர். சிவசிவா தேவி, வருத்தப்படாதே. எல்லாம் ஈசன் திரும்ப பொன்மஞ்சிலையும் அருட்கூத்து ஏற்றுகின்ற எம்பெருமானின் திருவடியே எனக்கு துணை. எம்பெருமானின் திருவடியே எனக்கு துணை. இறைவா, மஞ்சள் நடம்புரியின் இவ்வள்ளனை. சிவசிவா, சிவசிவா.
2: மெய்ப்பொருள் நாயனாருக்கு உமையம்மையாரின் கணவராகிய சிவபெருமான் அவர் தம்மை மனத்தகத்து எண்ணியிருந்த வடிவே வடிவாக அவர் முன்னிலையில் வெளிப்பட்டு அருளி அவரை மேலான விண்ணுலகின் கண் வாழும் தேவர்களுக்கும் எட்டாத அருள் வடிவான தம் திருவடி நிழலில் கலந்து இன்புறுமாறு அருள் செய்து அவர் தம்மை இடைவிடாது வணங்கி வாழும் பெற்றினையும் வழங்கி அருளினார். திருச்சிற்றம்பலம். செற்றிலன் சீவில்லன் செஞ்சாந்து அணியேலன்

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 126வது பாடல் முதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சிவனடியார்களை கண்டா, என்னுடைய அழகை கண்டா, என்ன கண்டவாய் நினைச்சுக்கோ. அது எமருக்கு உத்தரவு. கண்ணூரியன் அன்னவர் களையும் விழுந்தாள். உனக்கு காண கிடைச்சது, நான் சிவனடியாக காண கிடைச்சதுன்னா அவங்க திருவடியில் விழுந்து கும்பிடும் அப்படின்னு உத்தரவுப்பா. அப்படியே நடந்துக்கிறேன் சாமி, அப்படியே நடக்கிறேன் சாமி, அப்படியே நடக்கிறேன் சாமின்னு. அப்புறம் அதுக்கு மேலே உத்தரவு வேலை போய் என்ன மேலே ஒடுங்கா, உன்னுடைய ஆட்சியை நடத்து அப்படின்னு அனுப்பிச்சாரு. அது தாய்மானவர் தான் அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பநிலை தானே வந்து இதும் பராபரமேனாரா. அதுக்கு மேலே என்னன்னு சொல்றாரு. ஆமா, மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டை உண்ணி. மார்க்கண்டருக்கா தாய்மானவர் தான். மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டை உண்ணி பார்க்கின அன்பருக்கு என்ன பயங்கான தாய்மான. மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டை, மரளினா எமன், எமன் பட்ட பாட்டை, எமன் பட்ட பாடு. இப்ப நமக்கு எமன் பயமா இருக்குது இல்லைங்களா. மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டை உண்ணி பார்க்கின் அன்பருக்கு என்ன பயங்கான்பர் அப்படின்னாரு. அப்புறம் இந்த அன்பர் பணி செய்யறதுக்கு இன்னொன்று சொல்றாரு. எப்படின்னா, நான் பொல்லாதவன், அறிவில்லாதவன், இருந்தும் உன்னுடைய அடியாருக்கு பணி செய்யும்படியாக என்னை ஆக்கினாய். உன்னுடைய கருணையை நான் என்ன வந்து போல்வது அப்படிங்கிறார். வம்பனையன் கள்ளங்கண்டும் மன்னருள் வெள்ளராய உம்பர்பால் ஏவல் செய்ய உணர்த்தினை ஓகோ வானோர் தம்பிரானை நீ செய்த தயவுக்கும் கைமாறுண்டோ எம்பிரான் உயிர்த்தேன் உயிர்ந்தேன் இனி ஒன்றும் குறைவிலேனே என்பது தாய்மான ஒரு பாடல். அதனாலே அன்பர்கள் என்றால், சிவன் அன்பர்கள் என்றால், அவர்களுக்கு கூசாமல் அவர்களுக்கு என்ன பணி செய்தா அவர்களுக்கு பொருத்தமா இருக்கும் அந்த பணியை செய்யணும். அந்த பணியை எப்படி செய்யறது? பயந்து பணிந்து எத்தரும். அது நம்ம இதுல திருவிளையாடற படத்துல நாட்டு படலத்துல சொல்றாரு. பாண்டி நாட்டு இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நிச்சலும் ஈச நண்பர் நெறிப்படில் தினந்தோறும் சிவனடியார்கள் அந்நெறிப்படில் அந்த வழியில வந்தார் இல்லையானா. சிறார் மேல் வைத்த பொச்சமில் அன்பும். சிறார்னா தன்னுடைய புள்ள மேல வைத்த அன்பு. அடியார்களை கண்டா புள்ள மேல வைத்த அன்பு. அன்போடு இருக்கப்படாதான், அச்சமும் இருக்கணுமா. மன்னர் புதல்வரை கண்டாலன்னா அச்சமும் கொண்டு ஊசி. அரசனுடைய பிள்ளைய கண்டா எப்படி அச்சம் இருக்குமோ அந்த அச்சமும், நம்முடைய பிள்ளைகிட்ட எப்படி அன்பு இருக்குமோ அந்த அன்பு. அச்சமும் அன்பு, அச்சமும் அன்பு, பயமும் பக்தியும். வடமொழியில பயமும் பக்தியும். இப்ப அச்சம்னு எவனும் சொல்றது இல்லையில, பயம்னு தானே சொல்றேன், பயம்னு தானே சொல்றேன், ஏன் வடமொழியை சொல்றேன் அப்படி. அச்சமும் கொண்டு ஊசி அடிபணியின் தினிய ஊறி இச்சையார் ஒழுகி உள்ள குறிப்பறிந்து எவ்வளவு செய்வார் என்பது திருவிளையாடல் புராணம். அதனாலே அன்பர்களை, சிவனடியார்களை சிவமாகவே கருதுகள், சிவமாகவே கரு. திருவிழா இருக்குதா? இந்த திருநீர் உனக்கு தெரியலையில, உனக்கு தெரியாது, நீ தானே பூஷண, உனக்கு தெரியாதா? திருநீர் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியுது, பூசி இருக்கிறவனுக்கு தெரியாது, பாக்குறவனுக்கு தெரியுது. அதனால திருநீர் பூசியதுனாலே அவருக்கு முத்தி, பார்த்து கும்பிட்டா இவனுக்கு முத்தி. திருநீர் பூசி இருக்கிறவனுக்கு நாம் தன்னுடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனா இப்ப பாரு, எத்தனை பேர்த்த திருநீர் பூசி இருக்கிறத பாக்குறேன், அதனால நான் தான் கொடுத்து வச்சேன் ரொம்ப. அதனாலே இப்படி திருநீர் பூசி இருக்கிறவனை பாக்குறவனுக்கு முத்தி. அதனாலதான் சேரமான் பெருமாள் விழுந்து கும்பிட்டாரு, வண்ணான்கால விழுந்து கும்பிட்டார், நல்ல விளங்குறார். ஆகையினாலே இப்படி திருநீர் குருத்தராக்கம் சிவவேடம் இருந்தால், இருந்தால் அவரை நமஸ்காரம் பண்ணினா முத்தி. எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரின் சாதனமும் கண்டால் உள்ளி உவராதே அவரவரை கண்டபோது உகந்தடிமை திறனறிந்தங்கு ஒன்று நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டாது ஒளிந்தீசன் திறமையே வேணி கவராது தொடுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறிய காணலாமே என்பது அப்பர் திருத்தாண்டம். ஆகையினாலே இப்படி அடியார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிவனுடைய புள்ளகள், சிவனுடைய புள்ளகள். அந்த புள்ளகளுக்கு வேண்டிய உபசாரங்களை செய்வது. அது எப்படி செய்வது? பயந்து செய்வது. அது மன்னனுடைய புள்ளைய கண்டால் எப்படி பயம் இருக்குமோ அது போல நல்ல பொருத்தமா இருக்குது இல்ல. அதனாலே இப்படி சிவனடியார்களுக்கு பாத்தியாசமான அறிக்கையும் கொடுப்பவர்கள் சூரிய மண்டலத்திலே வசிப்பார்களும். சிவனடியாருக்கு தீபம் கொடுப்போர் அடையும் பலன். தீபம் கொடுப்போர் என்பது அந்த உபசாரத்துல வருவது. தீபம் காட்டுதல், பாதபூஷை பண்ணும் போது இதெல்லாம் வந்துடும் இல்ல, தூப தீபம் எல்லாம் வந்துடும் இல்லவா, அந்த மாதிரி. அதுக்கு மேலே தீபம் இடுகின்ற விளக்கு கொடுப்பது, பூசைக்கு விளக்கு கொடுப்பது. தீபம் கொடுப்பது ஒன்று உபசாரத்திலே, அப்புறம் தீபம் தங்கி இருக்கின்ற அந்த விளக்கு கொடுப்பது. அது வந்து கோயிலுக்கு வாங்கி தரலாம், அப்புறம் சிவனடியாருக்கு வாங்கி தரலாம். சிவனடியார் வீட்டில் கட்டாயம் இருக்கும், இருந்தாலும் நாம ஒன்று வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கோ, அதில் ஏற்றுவாங்கல்ல, அதில் விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அது கணக்கில் சேர்ந்துடும். எல்லாம் கணக்கில் சேர்ந்துடும். யார் கணக்கெழுதுறது? யார் கணக்கெழுதுறோம்? தொழுது தூணலர் தூவி தொழுது அழுது காமற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்புரீசனே என்பது அப்பர் தேவாரம். அதனால சிவபெருமான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டுருக்காங்க. அதான் ஒரு ஆச்சரியம். எல்லாரையும் பார்த்து யார் என்ன செய்கிற, என்ன நினைக்கிற, என்ன பேசுகிற, என்ன நினைக்கிற, என்ன பேசுகிற, என்ன செய்கிற, எல்லாம் கணக்காயிரும் வணக்கிறேன். அதனால் இப்போ இத்தனை பேர் இந்த செவ்வுண்ணிய தெளிவுக்கு உரை கேட்க வந்தார்கள், விரிவுரை கேட்க வந்தார்கள் அப்படிங்கிறது கணக்காயிரும். ஒவ்வொருத்தரும் எப்படி எந்த நினைப்போடு கேட்டாங்கன்னு கணக்கு எழுதி விடுவான். நல்ல விளங்குதா? இந்த கணக்கெல்லாம் அந்த சிவபெருமானுடைய பேரெட்டில் பதிவாயிடும். பதிவாயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பலன் தருவார், அதுக்கு தகுந்தாப்பில் பலன் தருவார். அதனாலே இப்படி சிவன் அடியார்களுக்கு செய்கின்ற உபசாரங்கள் சிவபெருமானுக்கு செய்கிற உபசாரத்தை விட உயர்ந்தது. அது வந்து குருபத்தி, லிங்கபத்தி, சங்கமபத்தின்னு சொல்றது. குருபத்தி, லிங்கபத்தி, சங்கமபத்தி. குரு லிங்க சங்கமபத்தி, குரு லிங்க சங்கமபத்தி. அப்படி குரு லிங்க சங்கமபத்தியிலே சங்கமம் என்பது குரு லிங்க சங்கமம். சங்கமம் என்பது நடுவில் இருப்பது. குரு லிங்கம் சங்கமம் என்பது கடைசியாக இருக்கும். குரு லிங்க சங்கமம் கடைசியாக இருப்பது. அதையால் சங்கமத்துங்க சங்கரத அடியார்கள். அது தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவி நின்று மாபரன் பூசை உண்டு மண்ணு இருக்க உழைவிப்பான். அதனால உங்களுக்கு சைவ சமயத்தில் தான் இந்த வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. சிவபெருமானை வழிபடுவதற்கு இப்போ எளிமையான வழிப்பா, இப்போ திருநீர் உருத்ராட்சம் இருக்குதா, இப்போ உங்களுக்கு ஒரு உபசாரம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அது சிவபூசை ஆயிடும். சிவபெருமான் துரியப்படுறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தோம், ஒரு டம்ளர் பால் கொடுத்தோம், அல்லது காப்பி கொடுத்தோம், ஒரு பாயாசம் கொடுத்தோம், விளங்குதா? அது சிவ தர்மோத்தரத்தில் குருவரிசி சோறு சிவனடியாருக்கு போட்டால் ஒரு பருக்கைக்கு 1000 வருஷம் சிவலோகமா. சம்பாரிசி சோறு, சம்பாரிசி சோறு போட்டு சிவனடியாருக்கு அமுது படைச்சோமானா ஒரு பருக்கைக்கு 2000 வருஷமா. அந்த சம்பாரிசி சோரத்தோட பொரியல் வகையில வச்சா 3000 வருஷமா. அதோட நெய் பலகாரம் எல்லாம் வச்சா 10000 வருஷமா. விளங்குதா? அதுக்கு மேல இனிப்பு பலகாரம் எல்லாம் வச்சோம்னு வச்சுக்கோ, அப்படிலாம் வச்சா 1000000 வருஷமா. விளங்குதா? இப்படி சொல்றாரு. அதனால இப்படி செய்கின்ற செயல் சிறியதாக இருந்தாலும் பலன் அதற்கு பெரியதாக தருகிறார். சிறிய செயலுக்கு பலன் பெரியதாம். இப்போ திருப்பூரி புத்தொண்ட நாயனார் இருந்தார். அவர் என்ன செஞ்சார்? காசு குணம் செலவில்லை. அவர் வஸ்திரத்தை, அடியார்கள் வஸ்திரத்தை துவச்சு கொடுத்தார். அது அவர் தொழில். அதுக்கு ஒன்று உடம்பினால தான், வேற ஒன்றும் காசு குணம் செலவு கிடையாது. தினந்தோறும் அடியாருக்கு வஸ்திரத்தை துவச்சு கொடுக்கணும், அப்படி ஒரு கடமை வச்சுருந்தார். தினந்தோறும் ஒரு சிவனடியாரை பார்க்கறது, அவருடைய வஸ்திரத்தை தூய்மைப்படுத்தி கொடுக்கணும். வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்க போக்குறதுனால, அடியாருடைய வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்க போக்குறதுனால அவருடைய ஆன்மாவில் இருக்கிற அழுக்காகி மானவம்பளம் போகுது. எப்படி? அடியாருடைய வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்க போக்குறதுனால அவருடைய ஆன்மாவில் இருக்கிற ஆணவம்பளம் போகுது. சின்ன செயல் தான், ஒன்றும் பெருசு இல்லை, காசு பணம் செலவு இல்லை. அப்படியே பல நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒரு சாமியார் வந்தார். சாமியார் வந்தாருன்னா கட்டி இருக்கிற வஸ்திரம், போச்சிருக்கிற வஸ்திரம் எல்லா அடுக்கு உதிருது. அந்த மாதிரி அதை கண்ட உடனே, சாமி அந்த வஸ்திரத்தை கொடுங்கோ, நான் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்பா நான் கொடுக்க மாட்டேப்பா, குளிர் காலம், கொடுத்துட்டேன்னா அப்புறம் நீ நேரம் போக்கிட்டேன்னா ரொம்ப திண்டா அடுவே அப்படின்னாரு. இல்லை சாமி, நான் நேரத்திலேயே துவச்சு சாக்கரஜா கொடுத்துறேன்னாரு. அப்பா நீ அப்படி கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப நீ கெடுதல் பொண்ணாளாயிருவா ஐயா, நீ உபகாரம் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கெடுதல் பொண்ணாளாயிருவா. இல்ல சாமி, நான் கட்டாயமா காய வச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி கொண்டு போனாரு. அது அந்த இதுல புழுங்க வச்சாரு. அப்புறம் கல்லுல துவைக்க போனாரு, மழை வந்துருச்சு. கல்லுல துவைக்க போனாருப்பா, மழை வந்துருச்சு. மழை வந்தா சரி விட்டுருப்பான், அதை விடவே இல்லை. பெருமழை அடிச்சது. என்னமா ஐயோ, இன்ன மேலு நம்ம இந்த உசுரை வச்சிருக்கல. அப்ப அடியா இருக்கு, அவர் அப்பவே சொல்லித்தான் கொடுத்தாரு. இப்ப இனிமேல் இந்த உசரை வச்சிருந்ததுல பிரயோசனம் இல்லை, அடியாருக்கு நம்ம கெடுதல் பண்ணிட்டோம் ஒரு நாள்ப்பா அப்படின்னு என்ன பண்ணாரு, அந்த வஸ்திரம் துவைக்கிற கல்லுல போய் தலையை மோதி உயிரை விட போனார். அந்த கல்லுல இருந்து சாமியை கையில பிடிச்சுக்கிட்டாரு அன்பனே. ஏகாம்பரநாதர் கல்லுல தோன்றி அன்பனே மழை நின்று போச்சு. மழை உடனே வாகனத்துல வாகனத்துல காட்சி கொடுத்து அன்பனே நம்முடைய சிவலோகத்தில் நல்ல வழங்குற செய்த பணி என்ன, அது காட்சி என்ன, அதிசயம் என்ன, அது வரையினா அப்போது அவர் என்ன பண்ணிருக்கணும்னா மழை வந்துருச்சு நாம என்ன பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்ண, நம்ம என்ன பண்ண முடியும், மழை வந்துருச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால குத்தம் இல்லை நம்ம துவச்சு கொடுக்கலாம்னு தான் பண்ணோம். அப்புறம் சாமியாரே வந்து கேட்டான்னு வச்சு, நான் என்ன பண்ணுவேன் சாமி, மழை வந்துருச்சா நான் என்ன பண்ணுவேன் சாமி, ஃபேன் இருந்தாலும் ஃபேன்ல காய வைக்கலாம், ஃபேனும் இல்லை ஃபேனுக்காக இருக்குது விளங்குற. அதனாலே இப்படி அந்த தொண்டிலே அவ்வளவு உரைப்பு, தொண்டிலே உரைப்பான துண்டு, நாயன்மாருடைய துண்டு உரைப்பான துண்டு விளங்குறா. அதனாலே அடியாருக்கு வஸ்திரம் குறித்த காலத்திலே கொடுக்க முடியவில்லையே, அவரை குளிரிலே விட்டு விட்டோமே, அது ஒரு பெரிய உரையல்ல, பெரிய உரையல்ல, ஏதோ ஒரு துணியா வாங்க பாக்கிட்டு வாங்கிக்குவாரு போத்திக்குவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, தன்னுடைய உயிரை மாய்க்க போனார். உடனே சிவபெருமான் கையில பிடிச்சுக்கிட்டார். சிவபெருமான் கையில பிடிச்ச ஆளுக இவர் ஒருத்தர், இன்னொருத்தராருப்பா கண்ணப்பர் ஒருத்தர், அறிவாட்டாயனார், மூணு பேத்த கையில பிடிச்சிருக்கிறார், மூணு பேத்த கையில பிடிச்சிருக்கிறார். கண்ணப்பர் நில்லு கண்ணப்பன், நில்லு கண்ணப்பன்னு பிடிச்சுக்கிட்டாரு. அறிவாட்டாயனாயனார கழுத்த அறுக்காதன கையில பிடிச்சுக்கிட்டாரு. இவரை கையில பிடிச்சுக்கிட்டாரு. சிவபெருமான் கை பிடிச்சாலும் மூணு பேர் நாயன்மார்கள், சிவபெருமான் திருக்கரந்து இண்டி பிடிச்சாலும், அதெல்லாம் என்ன சொல்றது அவங்களுடைய சிறப்ப, காஞ்சிபுரத்துலதான். ஆகையினாரே இப்படி சிவனடியார்களுக்கு பணி செய்வதிலே பயந்து நன்றாற்றலும் தீதுண்டுனாரு திருவள்ளுவர். நல்லது செய்கிறதுலயும் தீதுண்டுனாரு. அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடையினார், அவரவர் பண்பறிந்து. இப்ப உண்ணா நம்பர் பாயாசம் ஒரு டம்ளர் 100 ரூபா வரும், ஒரு டம்ளர் 100 ரூபா அது பாயாசம், உண்ணா நம்பர் பாயாசம். அன்பர் வந்திருக்கிறார் சிவனடியார், அவருக்காக பாயாசம் வச்சோம். வச்சு அவர்கிட்ட கொடுக்கும்போது, ஐயோ நான் சாப்பிட்றதில்லைங்க, எனக்கு சுகர் இருக்குது அதனால சாப்பிட்றதில்லை அப்படின்னா என்ன பண்ணணும், அப்படின்னா என்ன பண்ணணும், சரி சாமி அப்படின்னு தானே விட்டுறணும். பாயாசம் கொடுத்தா அவருக்கு கெடுதல் வரும், கெடுதல் இல்லைங்க உங்களுக்கு தான் வச்சதுங்க, நீங்க வேண்டாரு சொல்லப்படாதுங்க, இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, எப்படியாவது ஒரு டம்ளர் சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டுதே அவன் அப்படின்னா என்ன ஆச்சு, கெடுதல். நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்த ஆற்றா கடையனார் திருவள்ளுவர். நல்ல படங்க, சேராத பொருள் அடியாரு கொடுத்து உங்களுக்காகத்தான செஞ்சுங்க, உங்களுக்கு தான் அவனை செஞ்சு, அது துன்ப அன்புணுவரு, அது துன்ப அன்புணுவரு, அதை இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் என்றார் போல, இன்ப அன்பு வேற துன்ப அன்பு வேறு, அவருடைய தன்மை அறியாம சாப்பிட சொல்றோம். அதையினாலே இப்படி சிவனடியார்களுக்கு பணி செய்வது சிறப்பு என்று சொல்லி, அதுக்கு மேல தீபம் கொடுப்பது சிறப்பு, தீபம் கொடுப்பது சிறப்பு. அது தீபம் என்பது ஒளி, ஒளியை தருவது, ஒளி தருவது, அது ஒளி தருவது என்று சொன்னால் உயிரிலே இருக்கிற இருளை போக்கி, உயிரிலே இருக்கிற இருளை போக்கி ஒளியை தருவது, மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர். அதனால தீபம் கொடுப்பவர் பொற்புற சிவ புண்ணியம் மேலிட மேவிட கற்புற சுடர் தீபம் அளிப்போர் அளித்துள்ளோர் தற்பர சிவ சாமரந்தரம் சாமரந்தர் சிற்பர சிவ ஞானம் தெளிகுவார். அதான் அது விளக்கு என்பது ஞானத்தை தருவது, விளக்கு என்பது அதான் விஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரேனார். தீபம் என்பது ஞானத்தை குறிப்பது, ஒளி என்பது இருள் என்பது அஞ்ஞானம், ஒளி என்பது விஞ்ஞானம். நல்லா விளங்குதா, இருள் என்பது அஞ்ஞானம், ஒளி என்பது விஞ்ஞானம். அதனாலே அதனாலதான் கோயிலெல்லாம் விளக்குக்காக எத்தனையோ நேரங்கள் எழுதி வச்சிருக்கிறான், விளக்கு போடுறதுக்காக. இப்ப கோயில விளக்கு போடப்படாதுன்னு சொல்லி எல்லாம் திட்டம் போட்டு, ஒரு கோயிலோட விளக்கு இல்லை, பல கோயில பல சன்னதியில விளக்கே இல்லை, பத்தி இல்லை, அதிசயமா சாமி கிட்ட நம்ம அப்படி காட்டுறான், தவிர மத்த சென்னையில் விளக்கே கிடையாது, விளக்கு போடப்படாது. விளக்கு போடுறதுக்காக நிலத்தை எழுதி வச்சிருக்கிறேன், ஆடு தானம் பண்ணாங்கன்னா மாடு தானம் பண்ணான்லாம் கல்வெட்டுல இருக்கு, இதுல விளங்குதா, நூல்கள்ல இருக்குது, ஆனா விளக்கு போடப்படாது. அது அப்பர் சாமி சொல்றாரு, விளக்கினார் பெற்ற இன்பம். இப்ப இந்த இடத்துல சொல்றது கூட்டுறது, விளக்கினார் கூட்டுறது சுத்தமாக, விளக்கினார் பெற்ற என் பெரிய அன்பம், மெழுகினார் பதிர்த்தியாகும், மெழுக்கினார் பதிர்த்தியாகும், கூட்டணும். தண்ணீர் தெளிக்கின்ற தண்ணீர் தெளிப்பது சாணத்தால சுத்தம் பண்ணுறது, சாணத்தால் சுத்தம் பண்ணுறது, அது மாதிரி பண்ணா அது போல 10 மடங்கு மெழுக்கினார் பதிர்த்தியாகும். துளைக்கினன் மலர் தொடுத்தால் தூயவன் நேரலாகும். மலர் தொடுத்து சாமிக்கு ஆத்தரவானா சிவலோகத்துக்கு போலாம், தூயவன் நேரலாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய் நெறி ஞானமாகும். அதனால தீபம் அவசியம், தீபம் அவசியம். அதனாலே ஆலயத்துல ஏற்றுவது, அடியார்களுக்கு இந்த மாதிரி தீபம் உபசாரம் பண்ணுவது, தீபம் போடுகிற விளக்கு தானம் பண்ணுவது. இப்ப சிவனடியாருக்கு ஒரு குத்து விளக்கு தானம் பண்ணலாம், பண்ணலாம். விளங்குதா? அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, சாமி கிட்ட தான் ஏற்றுவாங்க. அதனால விளக்கிட்டார் வேறு சொல்லி மெய் நெறி ஞானமாகும். அழைப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறே என்பது அப்புற தேவாரம். கீதம்னா பாட்டு, கீதம்னா பாட்டு. பாட்டு பாடுறவனுக்கு அவர் என்னமோ அளவில்லாத அருள் பண்றாராம். பாட்டு பாடுறோம், எல்லா பணியிலையும் பாட்டு பணி ரொம்ப பெருசு. எல்லா பணியிலையும் பாடுகின்ற பணி இருக்குது பாரு, அந்த பணி ரொம்ப உசக்திப்பா, பாடுகின்ற பணி. அதனால எப்படியும் பாடி பழகணும், பாடி பழகணும். எல்லாத்துக்கும் ராகம் வருமா? ராகம் வருமா? ரோகம் வரும், ராகம் வராது. எல்லாத்துக்கும் ரோகம் வரும், அது புரியுதா? ராகம் வராது. ராகம் வருமானே, அதுக்கு நான் என்ன பண்றது? ராகம் தெரிஞ்சவங்களை பாட வச்சு அவங்களுக்கு நிறைய உபசாரத்தை பண்ணி கேட்கணும். கேட்டா பாடினவனை விட அதிக பலன் அப்படி சொல்லு. அப்படி அது செய்யலாம் இல்ல, அதுவும் செய்ய மாட்டேன்னா அப்புறம் எப்படித்தான் செவருமான உங்களுக்கு நல்லது? நல்ல விளங்குதா? இப்ப பாட தெரியும்னு வச்சுக்கோ, ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் அம்மை வாதியாவனை மறுமைக்கு இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாது. பாட தெரியலையா, பாட தெரிஞ்சவனை வச்சு கேட்கறது. கேட்கறதுனால அவன் பாடுறான், கேட்கறதுனால அவர் பாடுறார், பாடுறதுனால நம்ம கேட்கறோம். அப்ப நல்ல புண்ணியம். அதனால அப்படி கீதத்தை மகப்பாடும் அடியார்கள் குடியாக என்பதோட சம்பந்தர் தேவார். அதனால பாடும் பணியே பணியார் உள்வார். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே. சிவனடியாருக்கு விசிறி கொடுப்போர், விசிறி விசிறி விசிறி ஒன்றும் பெரிய பணம் இல்லை. விசிறிகள் அது வந்து இது உருக்கத்தை போக்குவது, உக்கரத்தை வெப்பத்தை போக்குவது, வெப்பத்தை போக்குவது. அது விசிறி விசிறி விசிறி விசிறி விடுவது, விசிறி விடுவது, விசிறி தானமாக கொடுப்பது. இதெல்லாம் பார்த்தீங்களா, அதிக பணம் இல்லை, அதிக பணம் இல்லை. இப்ப இந்த மாதிரி உக்கர காலமா வியல் காலமா விசிறி கொடுக்கலாம், விசிறி கொடுக்கலாம். விதமாக நடந்துருச்சுப்பா, அன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஒரு விசிறிய வாங்கி பணமட்ட விசிறியை கொடுக்கலாம், இல்ல இந்த மூங்கி விசிறியை கொடுக்கலாம். விளங்குதா? ஆனா பலன் பெருசு. விசிறி எத்தனை ரூபா வரும்? சும்மா சொற்ப பணம் தான், சொற்ப பணம் தான். அதனால விசிறி கொடுத்தா அளவில்லாத வெப்பத்தை போக்கும். எந்த வெப்பத்தை போக்கும்? பிறவி ஆகிய வெப்பத்தை போக்கும். பிறவி வெப்பத்தை விசிறும் போது அந்த வெப்பம் போதா, அந்த நேரத்துக்கு அவர் என்ன மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியினாலே கொடுத்தவனுக்கு சிவலோகம். பிறவி வெப்பத்தை போக்கும். அது கீற்று வெண்மதி யோன் தொண்டர்க்கு இன்புற சாற்றித்தால விருத்தம் தெளியதோர். தால விருத்தம் தான் அந்த பணவிசிறி, பணவிசிறி. முன்ன பணவிசிறி தானே அதிகம், முன்ன பணவிசிறி தான் அதிகம். காற்றினால் அவர் காயத்தின் வேர்வினை மாற்றுவார் வாயுவின் புறம் உண்ணுவார். இதுக்கு பல எப்படி சொல்றாருன்னா, காற்றினால் அவர் காயத்தின் வேர்வினை மாற்றுவார். வியர்த்து இருக்குதா, வியர்த்து இருக்குதா, அந்த வேர்வை விசிறினால போகும். அப்படி மாற்றினா காற்றினாலே வேர்வைய மாற்றுகிறார், காற்றினாலே வேர்வைய மாற்றுகிறாரு. காற்றினாலே வேர்வைய மாற்றுவதனாலே அவர் எங்கே போவார் என்றால், காற்றுக்கு அதிபதியா இருக்கிற வாயு லோகத்திற்கு போவார். நல்ல பண்ணியிருக்காரு, நல்ல பண்ணி. காற்றுக்கு அதிபதி யாரு? வாயு பகவான். அவர் உலகத்துக்கு வாயு சங்கீதனே ஒரு நூல் இருக்குது, வாயு பகவான். நமக்கு தேவர்கள் செய்யற உபகாரம் தெரியுதாப்பா, சூரியன் சந்திரன் அக்னி வாயு பகவான், வாயு பகவான் வருண பகவான். தண்ணீருக்கு அதிபதி யாரு? வருணன், வருணன். வாயுக்கு அதிபதி, காற்றுக்கு அதிபதி வாயு, அக்னிக்கு அதிபதி அக்னி. எல்லாம் புரியுதா? இப்படி தேவர்கள் செய்யற உபகாரம் பாப்பா. தேவர்களை எல்லாம் சிவபெருமான சர்க்காரில் வேலை பார்க்குற ஆளுகள், தேவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய சர்க்காரில் வேலை பார்க்குற ஆளுகள். அந்த ஆளுகளாக லஞ்சம் வாங்குறதே கிடையாது, ஒரு காசு லஞ்சம் கிடையாது. அவங்க டியூட்டியை கரெக்டாக பார்ப்பாங்க, வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. சிவபெருமான சர்க்காரில் வேலை பார்த்தா லஞ்சம் வாங்கணுமான்னு எடுதில. அதனால அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க, அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க. இப்போ அவர்கள் செய்கிற உபகாரம் நமக்கு தெரியல, காத்து அடிக்குதுன்னு சொல்றான், ஆறு அடிக்க வைக்கிறது. சில சமயம் நின்று போகுது காத்து, காத்தே காணாமே அப்படிங்கிறான். அவன் ஆன் பண்ணி விட்டா தான் அடிக்கும், ஆஃப் பண்ணானா நின்று. காத்தையே ஆன் பண்றவன் ஆஃப் பண்றவன் ஒரு ஆள் இருக்கான். காத்தையே ஆன் பண்றதுன்னு என்ன பண்றது, இயக்குவது இயக்குவது. அப்புறம் அடக்கி வைக்கிறான், அடக்கி வைக்கிறான். அதே மாதிரி மலைய விளங்குதா, இப்படி ஆகையால தேவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்கள், தேவர்கள் உதவி நமக்கு செய்கிறார். அப்படி அவர்கள் உதவி செய்கிறார்கள், நாம் என்ன அவர்களுக்கு செய்கிறது, அவர்களை மனம் குதர்வார்கள். இப்ப நம்ம சிவபூசையில தான் எல்லா தேவர்களுக்கும் வழிபாடு இருக்குது, எல்லா தேவர்களுக்கும்

உபசாரத்துக்கு நம்ம செய்யற உபகாரம் சாதாரணம். இப்ப மழை பெய்யுது இல்ல, எவ்வளவு பெருசு அந்த உபகாரத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், ஒண்ணும் கிடையாது. கை மாறு வேண்டா கடப்பாடு, மாறி மாட்டு என்னாற்றும் உள்ள உலகு என்பது திருக்குறள். கை மாறு வேண்டாமே, எதிர்பார்க்காம பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காம செய்யற அந்த உபகாரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலே இப்படி உபகாரம் செய்வதனாலே அவர்கள் உபகாரம் செய்வதனால நாம் வாழ்கிறோம், செய்யவில்லையானால் வாழ முடியாது. மழை பெய்யலைன்னா வாழ்வு இல்லை, சூரியன் வரலையானால் வாழ்வு இல்லை, காற்று இல்லையானால் வாழ்வு இல்லை, புரியுதா? அதனால என்ன பண்ணணும், வழிபாடு செய்து. அதுதான் இந்த சைவ சமயத்துல முக்கியமான வழிபாடு அவசியம். நந்தி, நந்தி கடன், நந்தி கடன் செய்யற உபகாரத்துக்கு நந்தி கடன், நந்தி கடன், நந்தி கடன். அதனாலே வழிபாடு அவசியம். அந்த வழிபாடுதான் இப்படி சிவனுக்கும் சிவனடியாருக்கும் செய்தர், சிவனுக்கும் சிவனடியாருக்கும் செய்தர். அதனால இப்ப காத்துக்கு மலைக்கு தனித்தனியா போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, பூசையிலே எல்லா வழிபாடும் வந்துடுறது. அதனால சிவனுக்கும் சிவனடியாருக்கும் செய்தா எல்லா தேவர்களும் சந்தோஷத்தை அடைகிறார்கள். அதுல இது என்ன, விசிறி உடுத்தல். அதான் கீற்று வெண்மதி, கீற்று வெண்மதியோன் தொண்டர்க்கு இன்புற சாற்றி தாள விருத்தம் தழியதோர் காற்றினால் அவர் காயத்தின் வேர்வினை மாற்றுவார். காற்றினால் அவர் காயத்தின் வேர்வினை வியர்வை வியர்வை மாற்றுவார். வாயுவின் புறம் எண்ணுவார், வாயு லோகத்துக்கு போவார்கள் என்கிறார். அதனால இப்ப நம்ம கட்டாயம் ஒரு லோகத்துக்கு போய்த்தான் ஆகணும், கட்டாயம் போய்த்தான். ஆனா இப்பொழுதே அந்த லோகத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிடுறோம், விளங்குது, புக்கிங் பண்ணிட்டோம்னா அந்த லோகத்துக்கு போயிடும், விளங்குதா? அதனால இப்படி புண்ணியங்கள் சிறிதாக இருந்தாலும் அதுக்கு பலன் அதிகமாக கிடைக்கிறது. புண்ணியம் சிறிது செய்கின்ற, அதான் இப்ப துணி துவைச்சு குடிச்சாரு, அதுக்கு என்ன காசா பணமா, அவர் செய்யற துணி சாதாரணம். அது சிவபெருமானே வந்து அவரை கையை பிடிச்சுக்கிட்டாருப்பா, சிவபெருமான் கையை தீண்டினா அப்புறம் அதை என்ன, அதை விட என்ன என்ன வேணும்? அதனாலே இப்படி புண்ணியமானது சிவபுண்ணியம் சிறிதாக இருந்தாலும் அதுக்கு பலன் நிறைய கிடைக்கும். இப்ப எலி வந்து நெய்யை குடிக்க வந்துச்சு, எலி நெய்யை குடிக்க வந்துச்சு வேதாரண்யத்துல, நெய்யை குடிக்க அது வந்தது, வேகமா வந்தது, அந்த சுடர்ல சுட்டு பிடிச்சு, மூக்கு சுட்டு பிடிச்சு, சுட்ட உடனே மறுபடியும் உதறச்சு, சுட்டா அது என்ன பண்ணும், கையா காலா பாவா என்ன பண்ணும், அப்படி உதறிச்சு. உதறனா மறுபடியும் அந்த திரியிலேயே பட்டு அந்த திரி ஒதுங்கி அந்த தாரையை விட்டு ஒதுங்கி உசரமா, தாரையை விட்டு ஒதுங்கினா உசரமா அறியுமில்ல, வழக்கு உசரமா இருந்துச்சு. இதை பார்த்து சிவபெருமானுக்கு சந்தோஷம் வந்துருச்சு, அடாடா அடாடா நம்ம கோயில்ல இப்படி குறைந்து எரிந்த தெய்வத்தை உசரமா அறிய விட்டபடியினாலே எலியே எலியே நீ அடுத்த பிறவியில மாவரி சக்கரவர்த்தியா பிறந்து மூன்று லோகத்தையும் ஆழ்வாயின்னு வர கொடுத்தோம். எலி எங்கே, மாவரி சக்கரவர்த்தி மகாபலி. நிறைமறை காடு தன்னில் நின்றறி தீபந்தன்னை கரை நிற தெரிதன் மூக்கு சுட்டிட கணந்து தூண்ட நிறகடல் மண்ணு கொண்டு நீண்டவான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பருவரும் குறுக்கை விரட்டானாரே என்பது அப்புறம் தேவார். அதே மாதிரி இன்னும் நிறைய இன்னும் பல, வாயில பந்தல் போட்ட வாய் நூறால பந்தல் போட்டுச்சே ஜலந்தி, அது சுகோட்சங்கள் சோழனாக சரித்திரம், சரித்திரம் இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை. கோட்சங்கள் சோழனாக பிறந்து அவன் வந்து 70 கோயில் சிவாலயம் கட்டியிருக்கிறான். முதல்ல சிலந்தி பூச்சியா இருந்தவ அரசராக பிறந்து நாயன்மாராக ஆகிட்ட, தன்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடி என்று சுந்தரரால அடல் பெற்றார். உங்ககிட்ட திருவானக்கா கோயில் மாதிரி 70 கோயில் கட்டியிருக்கார். அதனால சிவபுண்ணியம் சிறந்தது. அந்த சிவபுண்ணியம் சிவனுக்கும் சிவன் அடியாருக்கும் செய்வார், சிவனை வழிபடுகின்ற சிவனடியாருக்கும் செய்வார். அதனால அந்த சிவபுண்ணியத்தை இதை சொல்லி இந்த புண்ணியத்தினாலே இன்ன பலன் அடைவார்கள், இந்த புண்ணியத்தினாலே இன்ன பலன் அடைவார்கள் என்று இந்த ஆசிரியர் நமக்கு காட்டுகிறார். ஆகையினால் நம்மால என்ற வரையிலும் சிவ புண்ணியங்களை செய்து சிவனுக்கும் சிவனடியாருக்கும் செய்து அதன் மூலமாக சிறப்பான பயனை பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசா அரகர அரகர அம்பலவானா

நின்னஞ்செழுத்தை உணர தருவாய். சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ. ஆடிருடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாடிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முயில் வளாது வைகமலி வளஞ்சுரக்கர், மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயல் வாழ்க. நான் வரை அறங்கள் ஓங்கரற்றவும் வெள்ளி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக. உலகமல்ல

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு ஆனாய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இசை விரும்பும் கூத்தனார் என்று சொல்லப்படுகிறார். இசைக்கு வந்து இசையாத பிராணிகள் கிடையாது. அப்படிப்பட்ட இசையில ராவணன் இசை பாடி சிவபெருமானுடைய அருளை பெற்றான். பெரிய அவசாரத்தை பண்ணினான். அதன் பிறகு இசை பாடி அந்த அவசாரத்தை பொறுத்து கொண்டு வந்து அருள். சாமி இருக்கிற மலை எடுத்து ஆடினான். ஆட்டின போது உமாதேவியை பயந்து சிவபெருமானை கட்டி பிடிச்சுக்கிட்டாளாம். அப்படிப்பட்ட ஒரு அபசாரத்தை செய்தான். அதன் பிறகு நாரதர் பேச்ச கேட்டு இசையை பாடினான். இசை பாடின உடனே அந்த இசையை கேட்பதற்கு கீழே இறங்கி வந்து அவன் செய்த குற்றத்தை பொறுத்து கொண்டு அவனுக்கு வரந்து நிற்கிறார். மலை எடுத்து ஆட்டினு அப்படின்னா இசை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க.
3: கைத்தலங்கள் இருபதுடை அறக்கருவோமான், கைத்தலங்கள் இருபதுடை அறக்கருவோமான், கைலை மலை அது தன்னை கருதாதோடி, முத்திலங்கு முடி துளங்க வளைகளெத்தி முடுகுதலும், திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப பத்திசையும், பத்திலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பரிந்து அவனுக்கு ராவணனு இந்த நாம தத்துவனை, தலையாலங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே
2: என்பது அப்பர் தேவா. அதனாலே இசை மிக உயர்ந்த கலை. பாட்டே வந்து பொருள் இல்லாத பாட்டா இருந்தாலும் இசை இருந்துச்சுன்னா வந்து கேட்கறவனுக்கு நல்லா இருக்கு, ரம்யமா இருக்கு, நல்லா பாடினான்றான். என்ன அந்த இசை வந்து அந்த பொருள் எல்லாம் கூட பார்க்காம கண்ணா பண்ணா சொல்ல இருந்தாலும் இசையோடு பாடினான்னு வச்சுக்கோ, அந்த இசையில அந்த பாட்டு பெருசா தெரியும். சுந்தரம சுவாமி சொல்றார்,

இறைவனே. ஸ்ரீஞான சம்பந்தர் தமிழை பரப்புவதற்காக ஒரு தந்திரம் பண்ணினாராம். தமிழை பரப்புவதற்காக என்ன தந்திரம்னா, இசையோடு தமிழை பரப்பினாராம், இசையோடு தமிழை பரப்பினார் அப்படின்னு சுந்தரர் சொல்றார். நாளும் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலக வரும் தாளம் இன்று அவன் பாடலுக்கு இறங்கும் தன்னையாடனை என் மனக்கருத்தை ஆடும் பூதங்கள் பாட நின்றாடு அங்கனந்தனை எங்கனம் இறஞ்சும் கோழிலி பெரும் கோயிலுடானை போல காவினில் என்பது சுந்தர தேவாரம். திருப்பள்ளி அடிச்சு எழுப்புவதற்காக பல வகையான தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் திருப்பெருந்துறையிலே. அதுல முதல் இடம் யாருக்குன்னா இசைவாணர்கள். இன்னிசை வேணயர் யாழினர் உருவால் முதல்ல சாமிக்கு மாலை கட்டி நின்று கொண்டிருக்கிறவர்கள், அதற்கு மேல தோத்திரம் பண்ணுகின்றவர்கள், அப்புறம் வடமுடியை சொல்லுகின்றவர்கள், அப்புறம் சென்னையிலே அஞ்சலி ஊக்கி நிற்கின்றவர்கள், அப்புறம் தொழுபவர்கள், அழுபவர்கள், துவழ்வர்கள், இப்படி பல கூட்டம் நிற்குது, பல வகையான கூட்டம் நிற்குது. அதுல முதல் யாருக்கு இடம்னா இசை வாணர்களுக்கு. இன்னிசை

0: அழுகையர் அழுகையர் துவழ்கையர் உருவால் சென்னையில் அஞ்சலி கூப்பினார் ஒருவார் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு உண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது திருப்பள்ளி அடிச்சு. அதனால இசைய ரொம்ப விரும்புகிறார் சௌருமான். பண்ணினின் மொழி கேட்கும் பரமனை வண்ணனன் மலரான் பல தேவரும் கண்ணனும் மரியான் கடம்பந்துரை நன்னனும் வினையாயின நாசமே. அந்த முறையிலே கருவிகள் மூலமாக இசை கருவிகள் மூலமாக இருக்கின்ற இசை அது வந்து வீணை குழல் புல்லாங்குழல் அதற்கு மேலே வந்து தம்புரா வந்து வயலின் இந்த மாதிரி பல வகையான கருவிகள் அதில் வந்து இசையை வச்சு வாசிக்கிறாங்க அதுவும் பெரிய சாமர் கருவிகள். அந்த இசைக்கருவிகள் மூலமாக இறைவன் புகழை வாசிப்பது அந்த வகையிலே அந்த குழல் என்பது இசையிலே முதல் கருவியாக கருவிகளிலே சௌரமே வேயுறு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணர்கள் சௌரமானே வீண வாசிக்கிறார். வீணை என்பது சிறந்த கருவி. இவ்வீணை இசை கேட்டிருக்கீங்களா படத்துல பார்த்திருக்கீங்களா சரஸ்வதி கையில என்ன வச்சிருக்கா நாரதர் என்ன வச்சிருக்காரு கையில வீணக. அதனால சிவபெருமான் கையில என்ன வச்சிருக்காரு வீணக. சிவபெருமான் கையில வீணை வச்சிருக்காரா வேயூர் தோழி பங்கன் விடம்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவே என்பது போலது புரியும். அதனால இந்த இசை எல்லாரும் பழகணும் இசை எல்லாரும் பழகணும். அது யாரு அந்த மாதிரி அக்கறை எடுக்கிறவங்க இல்லை இசையினுடைய அருமை தெரியாமையினால பழகாம இருக்கிறீங்க. இப்ப பழம் ருசி தெரிஞ்சுதானே சாப்பிடுறீங்க பழம் எல்லாரும் சாப்பிடுறோம் என்ன காரணத்தினால ருசியா இருப்பதுனால. அது போல இந்த ருசி தெரிஞ்சதுன்னா பழக வரும் ருசி தெரியாம இருக்கிறதா இங்க இருக்கிற யாருக்குமே இசை தெரியாது தெரியாதா தெரியுமா. சில பேருக்கு ராகம் வராது அது அந்த இந்த ராகம் பாடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ரசிப்பா. அது இசை வந்து வாயில பாடுறது சாமானியம் அல்ல ஒருத்தருக்காகும். யமநாத புலவன் இசையில வல்லவன் என்று சொல்லி கொண்டு வந்தான் முதலைக்கு வல்லவன் என்று சொல்லி கொண்டு வந்தான் யமநாத புலவன். இசையிலே வல்லவன் என்னை வெல்லுபொருள் உண்டோ என்று சொல்லி வந்தான் முத்தமிழும் முழங்குகின்ற மதுரைக்கு இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழும் முழங்குகின்ற மதுரைக்கு வந்தான். அங்க வந்து ஒருத்தன் கட்டிக்காரேன்னு வெளியில போனான்னா அப்புறம் அந்த ஊருக்கு என்ன பெருமை சங்கப்புலவர்கள் இருந்த ஊரு இசை இயல் நாடகம் ஆகிய முத்தமிழும் பொங்கி வழிகின்ற ஊர்ல ஒருத்தன் வந்து கட்டிக்காரேன்ட்டு வெளியில போயிட்டான்னா அர்த்தமே இல்லையே இல்லவா. அதனால பாண்டியன் நாளைக்கு வந்து பாடுங்கன்னு சொல்லிக்கிட்டான் சபையில ஏமநாத புலவன். அவனுக்கு ஒரு தனியா ஏசி பங்களா கொடுத்துருந்தான் ஏமநாத புலவன். அப்பவே ஏசி பங்களா எல்லாம் இருந்திருக்கு. அவன் அந்த கூட வந்த வித்வான்கள் அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் கரைகளிலே வீதிகளிலே அங்கெங்கெல்லாம் போய் பாடி பரிசு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தான். இதை பாண்டியன் பார்த்து பொறுக்க முடியல. மன்னர்கள் எல்லாம் இசை தெரிந்தவர்களாக இருந்தார்கள். 64 கலையும் கற்றிருந்தாத்தான் அரசனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட வேளையில பானபத்திரரை கூப்பிட்டு நீ நாளைக்கு அவனோடு நீ பாட வேணும் என்று கட்டளையிட்டார் பானபத்திரருக்கு. சுக்கநாதருடைய திருவருளினாலே பாடுகிறான் பானபத்திரர். பணபத்திரம் உங்களுக்கு தெரியுமே தெரியுது அவருக்கு பாடுறதா வேலையை பாணன் இசை பத்திமாயார் பாடுதலும் பரிந்தளித்தான் கோணகளம் பறைச்சென்னி கோழிலியம் பெருமானை என்பது சம்பந்தர் தேவா. பாணன் இசை பத்திமையார் பாடுதலும் பரிந்தளித்தான் கோணலிடம் பெற சென்னி கோழியம் பெருமானே என்பது சம்பந்தர் தேவாரம். சரி, அதனால மறுநாள் காலையில சபைக்கு ஏமநாதபுரவன் வந்து பாடுவது, அவனோடு பானபத்தனது பாடுவது. அதுல யாரு சிறப்பாக பாடுவர்கள் என்பது தீர்மானிக்கப்படும். அப்படி மறுநாள் காலை நாளைக்கு காலையில பானபத்திரர் போய் சுக்கநாதரை கும்பிட்டுட்டு போனார். நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு போட்டி வந்திருக்குது சுவாமி, அதுக்கு நீ இருந்துதான் துணை செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டார் சோமசுந்தர கடவுள்கிட்ட. நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலமே பானபத்திரர் இருக்கிற மாளிகையில அந்த முன்னாடி திண்ணை இருக்கும் அல்லவா, அந்த திண்ணையில ஒரு விறகு கட்டை சார்ஜி வச்சுட்டு ஒரு 90 வயசு கடவை எலும்பு தோலுமா போய் உட்கார்ந்த, எலும்பு தோலுமா 90 வயசு கடவை விறகு கட்டை சாச்சி வச்சு விறகு விற்க போன சேர்ந்து உந்து மூலம் முடுக்கல்ல விறகோ விறகோ விறகோன்னு சொல்லிட்டு போறது. என்னப்பா விலை இந்த கட்டுன்னா, இந்த கட்டு அதனால 50 ரூபாங்கிறது, 5 ரூபா கூட போடுறாது 50 ரூபா சொல்றது. அட நீ புடிச்சா வாங்க இல்லைன்னா விடுமா அப்படின்ட்டு ஊரெல்லாம் சுத்தினேன். இது விற்கணுங்கிற என்ன இருந்தா தானே, 5 ரூபா விறகு 50 ரூபா சொன்னா எவன் வாங்குவேன். அப்படி எல்லாம் சுத்தி ஊரே சுத்தி விட்டு 6 மணிக்கு கொண்டாந்து அந்த பானை அந்த ஏமநாத பழம் இருக்கிற மாளிகை வாசல்ல சாத்தி வச்சுக்கிட்டு திண்ணையில உட்காந்தா உள்ள ஏமநாத பழம்
1: வந்துக்கிறான். சிறு கோல இருக்கிறான் நமக்கு மேல,
0: பாண்டிகிட்ட பரிசு வாங்கிட்டோம்னா சிறு கோல இருக்கிறான் நமக்கு மேல, இந்த மதுரையிலே பாண்டி நாட்டிலே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு சிறு கோல இருந்தான். அப்படி இருக்கும்போது அதனால இந்த கிழவன் பாட ஆரம்பிச்சான். அப்படி பாடினா அந்த பாட்டை கேட்டா உள்ள இருக்க ஏமநாதபுரன், அவனால இருக்க முடியல உள்ள, வெளியில வந்துட்டான். வெளியில வந்து நீ யாருன்னு கேட்டான், நீ யாருன்னு கேட்டான், ஆறு ஏமநாத அவன் இந்த கிழவன் தான் பாடணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். நீ யாருன்னு கேட்டான், அதை கேட்டதுக்கு நான் வந்து மாதிரி சுக்கேன் சுந்தரேன்னு சொல்ல வேண்டியதானே இல்ல. என்ன சொன்ன தெரியுமா, பானபத்திரருடைய அடிமை அப்படின்னு, பானபத்திரருக்கு அடிமைன்னு. வண்டரை கொன்றையான் வந்து நீ யாரை என்றான், பண்டரு விபஞ்சி பான பத்திரன் அடிமை என்றான், பானபத்திரன் அடிமை என்றான். முண்டகம் அலரோன் மாயோன் புறந்தரன் முதன்மத்தேனை அண்டரும் தன் குற்றேவல் அடிமையாக கொண்ட அம்மான். பரமவிஷ்ணுக்களை எல்லாம் யார் அடிமையா வச்சிருப்பானோ, அவர்களுக்கு யார் தலைவனாக இருப்பானோ அந்த சாமி சொன்னான் பானபத்தனுடைய அடிமை. அதோட இந்த கடவை விடல பானபத்தன் அடிமைன்னு சொல்லிட்டு அந்த பானபத்தரோட ஒப்பற்ற இசைக்கு உரியவராயிருக்கிற பானபத்தருக்கு ஏராளமான மாணவர்கள் இசை பயந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த இசைய பழகிக்கலாம்னு போனேன். அப்படி போய் பல நாள் எனக்கு சொல்லி கொடுத்து பார்த்தாரு, கொஞ்சம் கூட எனக்கு அந்த ஞானமே இல்லாம போயிடுச்சு. கடைசியா அவரு பார்த்து முயன்று பார்த்துட்டு முடியல, என்ன அவர் வந்து இசை கத்து கொடுக்க அவராலேயே முடியல, அப்படி ஆயிட்டேன் நானும். அதனால வந்து உனக்கு வயசு ஆகி போச்சு, இனிமேல் இசைக்கு உனக்கு லாயக்கு இல்ல, போடா ஞான சூன்யம்னு என்னை தள்ளி விடுத்தாரு வந்துட்டேன். அப்புறம் வயிற்று பழப்பு பார்க்கணும் இல்ல, அதுக்காக யாரும் இந்த விறக வெட்டி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எப்போதாவது ஒரு பாட்டு அவர் சொல்லி கொடுத்த பாட்டுல ஒண்ணு அப்படி விடுவேன் அப்படின்னு. கனி இசை கிழவந்தன்கள் கற்பவர் அநேகர் உண்டு, நன் இசை கிடமை வேட்டு நானும் நஞ்சனானேன். நான் அந்த இசையை படிச்சுக்கலாம போனேன். தனி இசை கிழவன் நோக்கி, தனி இசை கிழவன் பாடபத்திரன், தசையலா ஒடுங்க மூத்தாய் வயசாயி போச்சு, 5 விளையாது 50 விளையாது. தனி இசைக்கிழவ நோக்கி தசையலா ஒடுங்க மூத்தாய், இனி இசைக்கிழமைக்காக எந்தனை தள்ளிவிட்டான், அதனால இசைக்கு உனக்கு லாய்க்கல்ல போடு தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாப்பா அந்த கிழவ. அதை கேட்ட உடனே அவர் அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஏமா அவ்வளவு இந்த இசைக்கு ஆக மாட்டா, இசை உனக்கு வராதுன்னு தள்ளி விட்ட கடவனே இப்படி பாடுனா. பின்ன அவற்ற நல்லா படிச்சவன் எப்படி பாடுவான், இன்னும் அந்த பானபத்திர எப்படி பாடுவா அப்படின்னா, உடனே எல்லாத்துக்கும் பக்கவாத்தியத்துக்களை உதவ போட்ட அமிர்தகாரு ஆறுமணியக்காரு பிடிலுக்காரு தம்பராக்காரு எல்லாம் மூட்டையை கட்டுங்கன்னு போலாம்ட்டான். அதிலே சில ஜாமான்லாம் அவசரம் போட்டுது. நாளைக்கு இருந்தமா நம்ம தொலைஞ்சோம், பானபத்திரம்தான் நாளைக்கு பாட போவோம் அப்படின்னா அந்த ராத்திரியா எல்லாம் சொல்லாம போடும். அதனால அந்த இசை அவ்வளவு உயர்ந்தது. அந்த இசையிலே இசை கருவிகளிலே குழல் உயர்ந்தது. அதனாலதான் திருவள்ளுவர் கூட குழல் இனிது யாழ் இனிது. முதல்ல எதை சொல்றாரு, குழல் குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலொலி யாழொலி கூத்தொலி அதுலயும் முன்ன சொல்றாரு எதிர்பலான்லி குழலொலி யாழொலி கூத்தொலி எத்தொலி என்றும் குழாம்பிரிவி என்பது திருப்பல்லாண். அதனால இசை அவ்வளவு உயர்ந்தது. நம்ம மக்கள் எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த கலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை, விரும்புறதும் இல்லை. அதனால இந்த அநாய நாயனார் சோழ நாட்டிலே மேன்மல நாடு என்கின்றதிலே திருமங்கலம் என்கின்ற ஊரிலே அவதாரம் பண்ணினார். லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற திருமங்கலத்துல அப்படி அவதாரம் பண்ணின குலம் வந்து இடையர் குலம். இடையர் குலம் அவர் இடையர்களுக்கு முக்கியமான வேலை என்னன்னா பசுக்களை காப்பது, பசு வளர்த்தல். சிவபெருமான் எத்தனை பசுக்களை மேய்க்கிறாரு, சிவபெருமான பசுக்களை மேய்க்கிறார்ல, எத்தனை பசு கணக்கில்லாத பசுக்களை வச்சிருக்காரு ஆறு சிவபெருமான். அது ஒவ்வொரு பசுவும் ஒவ்வொரு குடம், அத்தனையும் வச்சு மேய்த்து தண்ணிக்கு விட்டு கட்டி போடுறேன், ராத்திரிக்கு கட்டி போடுறேன், காலையில கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கட்டி போட்டுருவேன், காலையில என்ன பண்றேன் அவுத்து விடுறேன், அவுத்து விட்டு மேய்க்கிறேன், தண்ணிக்கு விட்டு அப்புறம் சாயங்காலம் கட்டி போடுறேன். இவ்வளவுதான் நம்ம கதையை வேற ஒன்றும் இல்லை. இப்ப நம்ம எப்படி மாட்டை காலையில அவுத்து விட்டு மேய்ச்சு சாயங்காலம் கட்டி போடுறோமோ அதே மாதிரிதான் அவனுக்கு நம்ம மாடுகள், சிவனுக்கு நம்ம மாடு, பசுக்கள் தானே வேறு உயிர்களுக்கு பசுன்னு தானே. அப்படி இவர் வந்து பசுக்களை மேய்ப்பவர். பசுக்கள் என்பது பிராணிகளில உயர்ந்தது, பசுவுக்கு மேல உயர்ந்த பிராணிகளே இல்லை. பசுவை வளர்ப்பது, பசுவை பூசிப்பது, பசுவுக்கு உணவு கொடுப்பது, இதுகளெல்லாம் சிவ பூஜை. பசுவை பூஜை பண்ணினா 33 தேவர்களையும் பூஜை பண்ணினா பலம். அப்படிப்பட்ட கொண்டு செய்தவர், ஆயர் குலத்தில வந்தவர். ஆயர் குலம்னு வேறு, அந்த இடையகுலத்துக்கு கோனார்னு சொல்லுவாங்க, இடையர்னு சொல்லுவாங்க, ஆயர் குலம்னு சொல்லுவாங்க. அதுலதான் இந்த கண்ணன் போய் பிறந்தான், இடையர் குலத்துல. அங்க போய் பிறந்தாத்தே அந்த வெண்ணையெல்லாம் திருடிச்சிங்க சௌரியமா இருக்கும்னு அங்க போய் பிறந்து ஏராளமான வெண்ணை இருந்துருன்னா, காயாத பால் தயிர் குடத்தினை மல்லிடு

0: என்பது ஒரு ஆள் வளர்ந்திருக்கு. அதனால இடையர் குலத்தில் பிறந்தாரு இவர் வந்து திருநீட்டில ரொம்ப அன்புள்ளவரா திருநீட்டில். இப்ப இடையர்லாம் இப்படித்தானே போடுறாங்க. இவர் வந்து திருநீர் பூசியிருக்கார். ஆயர் குலத்தை விளக்கிடவன் துறைஞ்சிதா தூய சுடர் திருநீர் விரும்பு தொழும்புள்ளார். வாயினில் மெய்யின் வடுத்து மனத்தில் வினைப்பாலின் பேயுடன் ஆடுவதார் அடி அல்லது வேணாதார். அதையால மனவாக்கு காயங்களால செவ்வருமானையே போற்றுவர். அப்படி போற்றுவர் அதையால பல வகையான பசுக்களை வைத்து மேய்த்தார். அப்படி மேய்க்கின்ற போது இந்த மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு போது இவருக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா தானே இருப்பாரு. அந்த இடையர்களுக்கு அந்த புல்லாங்குழல் இசை அவர்களுக்கு இயல்பாக அவர்களுக்கு வரும். அந்த முறையில் ஆயால் இந்த தொலைக்கருவின்னு பேர் இருக்கு. தொலைக்கருவின்னு பேர் தொலை போட்டுது அல்லவா, தொலைக்கருவின்னு பேர். அந்த புல்லாங்குழலே வாசிப்பாரு. வாசிப்பதில் என்ன பண்ணுவாரு, எடுத்த உலர் கருவியினில் எம்பீரான் எடுத்தஞ்சும் துடுத்த வர எளிசையும் சுருதி வர வாசித்து தடுத்த சராசரங்களெல்லாம் தங்க வரும் தங்கருணை அடுத்த இதை அமுதித்து செல்கின்றார் என்கிற நாள். அதனாலே வந்து பஞ்சாட்சரத்தை வச்சு அந்த புல்லாங்குழல்ல வாசிச்சிருந்தார். பஞ்சாட்சரத்தை புல்லாங்குழல்ல இசையோடு வாசிக்கும். அப்படி பல நாள் அந்த மாதிரியான ஒரு இசையே பாடியிருக்கிறாரு. கார்காலம் வந்தது, கார்காலம் வந்தது. அந்த கார்காலம் நீளமா மஞ்சை இயங்கு நிறைக்கொடி புறவங்காட்ட கோலவன் முகையேறு முல்லை கோபம் வாய் முறுவல் காட்ட ஆளுமின் நினைசூழ் மாலை பயோதனம் அசை வந்தால் ஞாலநீடு அரங்கிலாடும் காரண பருவன் அல்ல. காரணம் பருவன் அல்ல. கார்காலம் என்றால் புரட்டாசி ஐப்பிசை கார்த்திகை கார்காலம், மூணு மாசமும் கார்காலம். அப்படிப்பட்ட காலத்தில் இவர் ஒரு நாள் அந்த ஆனிரைகள் இருக்கின்ற பசு கூட்டங்களை ஓட்டி சென்று அதை மேய விட்டு கொன்ற மரத்துக்கடியில் இருந்து வாசிச்சிருக்கார். சென்றனைந்த ஆனாய செய்தவரை தாமமென மந்தல் மலர் துணர் நோக்கி மருங்குதால் சடையார் போல் நின்றனரும் கொன்றையினை நேர் நோக்கி நின்றுயி ஒன்றிய சிந்தையில் அன்பி கொடையவர்வால் மடை திறந்தார். அதனாலே அந்த கொன்றை என்பது சிவபெருமானுக்குரிய ஒரு முக்கியமான புஷ்பம். அந்த கொன்றை மரத்தை நோக்கி வாசித்தாருங்கிறார். அன்பூரி மிசைக்குங்கு அமுத இசை குழல் ஒளியால் வன்பூத படையாளி எடுத்த இன்றும் வலுத்தித்தாம் முன்கூறி வருமளவின் முறைமையை எவ்வுயிரும் என்பூடு கரைந்துருக்கு இன்னிசை வையும் கருவிகளில். அப்படி அந்த புல்லாங்குழல்ல அஞ்செழுத்தையும் வச்சு வாசிச்சிருக்கிறாரு. இப்படி வாசிக்கிறதுல அந்த பசுக்கள் அந்த கன்றுகள் இவைகளெல்லாம் கூட அந்த இசையை கேட்டு உருகுமா. அதற்கு மேல வந்து பிராணிகள் பகைப்பிராணிகள் கூட ஒன்றாக இருக்குமா, பகைப்பிராணிகள் கூட ஒன்றாக இருக்குமா. அது எப்படின்னா நலிவாரும் மெலிவாறு உணர்வு ஒன்றாய் நயத்தலினார். நலிவாரும் மெலிவார், நலிவார் என்றால் புலி, மெலிவார் என்றால் பசு, நலிவார் என்றால் மயில், மெலிவார் என்றால் பாம்பு. இப்படி பகைப்பிராணிகள் ஒன்று போகும். அந்த பகைப்பிராணிகள் இந்த பகைப்பிராணி இரண்டுமே இந்த இசையை கேட்குதா, மயிலும் கேட்குது பாம்பும் கேட்குதா. கேட்கும் போது இசையிலே மயங்கி போய் அது பக்கத்துல இது இருக்கும், இது பக்கத்துல அது இருக்கும், அது மேல இது விழுந்தா கூட ஒன்றும் பண்றது இல்லையா. அந்த இசையிலே எல்லாமே ஒன்றாகிவிட்டது, இசையிலே ஒன்றாகிவிட்டது, இசை மயமாகி. நலிவாரும் எலிவாரும் உணர்வு ஒன்றாய் நயத்தலினால் மலிவாய் வெள்ளைத்தரவும் மயில் மீது மருண்டு விடும். சலியாத நிலையறியும் தடங்கிரியும் உடஞ்சாரும் தடங்கரியும் உடஞ்சாரும் புலிவாயின் மருங்கனையும் புல்வாய புல்வாயும் மருவியகால் விசைத்தசையா மரங்கள் மலர்ச்சனை செலியா கருவறைவில் அருவிகளும் கான்யாரும் கலித்தோடா பெருமுயிலின் குலமுங்கள் உடை பெயர் ஒளிய புனல் சோரா இரு விசிம்பி நடைமுழங்க இடுகடலும் இடதுடும்பா. கடல் சப்திக்கவில்லை, காற்று அடிக்கவில்லை, மரங்கள் ஆயால் அசையவில்லை, அருவிகள் வந்து அப்படியே நின்று விட்டது. இப்படி சொல்றார் அந்த இசையினால். இவ்வாறு நிற்பனவும் இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய் மெய்வாடும் புலன்கரண மெலி ஒன்றாயினவ மேவி ஒன்றாயினவால் முய்வாச நறுங்கொண்டை முடிச்சடையார் அடித்தொண்டர் செவ்வாயின் மிக வைத்த திருக்குழல் வாசனை உருக்க. இப்படியாக இந்த இசை மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல நேராக கைலாயத்துக்கு போயிடுச்சு. இவர் வாசித்த இசை இந்த குழல் வாசம். மெய்யன்பர் மனத்தன்பின் விளைந்த இசை குழலோசை வையம் தன்னையும் நரைத்து வானந்தன் வயமாக்கி மெய் பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதிவில் நடம்புரிய ஐயந்தன் திருச்செவியில் அருகணைய புரிகிறார். இதனாலே இந்த இசை மெல்ல சிதம்பரத்தில் ஆடுகிறார் அல்லவா, அவருடைய இசைக்கு போயிடுச்சு. அப்படி போனதினாலே ஆராயர் குழலோசை கேட்டருளி அருக்கருணை தானாய திருவுள்ளம் உடையத்தவ வள்ளியுடன் காணாதி காரணராம் கண்ணுதலாறு விடைய வைத்து வானாறு வந்தனைந்தார் பதினாறு சடைதான். அதனாலே இந்த இசை ரொம்ப நல்லா இருக்கு, அத பக்கத்துல போய் கேட்கலாம்னு சொல்லி வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வந்துட்டார் சேவருவான். வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போய் இசையை கேட்டு வரலாம்னு ரெண்டு பேரும் சிவபாகனத்துல வந்துட்டாங்க. இசை அவ்வளவு உயர்ந்ததுப்பா. உறையூர்லதான் ஒரு சாகிப் இருந்திருக்கிறார். அவர் ஹார்மோனியம் வாசிப்பதில் வல்லவரா. அவருக்கு ஒரு குற்றத்தினால அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அத வந்து கடைசியா உனக்கு என்ன விருப்பம்னு கேட்டானா. அப்படி கேட்கும்போது இந்த ஹார்மோனியத்தை நான் கொஞ்சம் வாசிச்சுட்டு போறேன் அப்படின்னா அது கொண்டாந்து கொடுத்தாங்களா. கரெக்டா 4 மணிக்கு அந்த நிகழ்ச்சி, 3:30 கொடுத்தாங்க, 5 மணி ஆச்சு, எல்லாம் மறந்துட்டானா டயத்தையே. இந்த உண்மையா நடந்தது கேள்விப்பட்டீங்களா? 5 மணி ஆச்சு, 5 மணி அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படி உபாதேவியோடு ரிஷபவாகனத்திலே சுவாமி வந்தருளினார். திசை முழுதும் கணநாதர் தேவருக்கு முன்னெருங்கி மிசைமடைந்து வரும் பொழுது வேற்றுலிகள் வரவாமே அசை எழும் குழல் நாடுத்து அஞ்செடுத்தால் தமைப்பறவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எது நின்றார். இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எது நின்றார். முன்னின்ற மலைவிடவேல் முதல்வனார் எப்பொழுதும் சென்னின்ற மனப்பெரியோர் திருக்குழல் வாசனை உருக்கு கேட்க இன்னின்ற நிலையனம் பாலனைவா என அவரும் அந்நின்ற நிலைமையற்பார் ஐயர் திருமரங்கணைந்தார். அதனாலே அன்பனே இசை நல்ல வாசிக்கிற, இது மாதிரி நமக்கு ஒரு ஆள் வேணும், அதனால நீ இப்படியே நம்ம கைலாயத்துக்கு வந்துருன்னு கூறி விட்டார். காலில் மிதியடி போட்டுருந்தார், அந்த மிதியடியோடவே விட்டார். அவர் மாடு மேய்த்த இடம் திருமங்கலத்தில் 2 ஏக்கர் இடையன் தரிசுன்னு இப்போ இருக்குது. இடையன் தரிசுன்னு இருக்குது, இப்பவும் இருக்குது. அது ஒருத்தர் குத்தகைக்கு வச்சுக்கிட்டு அதில் அவர் வருமானத்தில் ஊரு குஷை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமங்கலம், திருமங்கலம் போயிருக்கீங்களா? நல்ல நல்ல நல்ல கோயில், சாமவேதீஸ்வரர், சாமவேதீஸ்வரன் சிவலிங்கம் அருமையா இருக்கும். ஒரு நாள் போய் சிறப்பா அபிஷேகம் எல்லாம் பண்ணணும். விண்ணவர்கள் மலர்மாறி மடைந்துலக மிகை விளங்க எண்ணிலரு முனிவர்களா இருக்கும் மொழி எடுத்தேத்த அன்னலார் குளற்கருவி அருகதைத்தும் உடன்கல்ல புண்ணியனார் எழுந்தருளி பொற்பொதியில் நடைபெற்றார். ஆகையினாலே இப்படி இசையினாலே சுவாமியை வசப்படுத்தி அந்த இசையின் மூலமாகவே சிவருமானனுடைய திருவுருளை பெற்று சிவலோகத்தில் வாழ்வோர் இந்த நாயனார். அதனால இசை அவசியம் தெரியலேனா கூட கேளுங்கிறார் ஞானசம்பந்தர். தெரியலேனாலும் கேளுங்கிறார். மாதோர் ஊரனை வலஞ்சுளி மருவிய மருந்தினை வயற்காலி நாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை ஆதரே திசை கேட்டு வல்லார் ஆதரே திசை கற்று வல்லார் சொல கேட்டு வந்தவர் தம்மை வாதியாவனை மறுமைக்கும்மைக்கும் வருத்த வந்தடையாவே என்பது அந்த தேவாரம். அதனால பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வரன் செய்கிற தொண்டுகளிலே இது ஒரு பெரிய தொண்டு. அப்படி தொண்டை செய்து இவர் சிவபெருமான் திருவுருளை பெற்றவர் இந்த நாயனார். ஆகையினால அப்படி இசை எந்த வகையிலும் இசை பாட கற்றுக்கணும், இல்லைன்னா பாட சொல்லி கேட்கணும், அது கேட்கலாம், அது செய்யணும், பாட சொல்லி கேட்கலாம். இப்படி இந்த சருக்கை இலை மலிந்த சருக்கங்கிறது முடியுது, இலை மலிந்த சருக்கம்ங்கிறது முடியுது. இந்த சருக்கத்துல சுந்தரமு சுவாமிகள் துதின்னு சொல்றாரு. ஒவ்வொரு சருக்கத்திலையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தோத்திரம் பண்ணுவார். சுந்தரமுனி சுவாமி தானே இதுக்கு முதல் கொடுத்தவர், பெரிய புராணத்துக்கு முதல் அவர் தானே தந்தவர். அலைமலிந்த புன்னல் மங்கை ஆனாயர்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காடே என்பது தேவாரம். அது சுந்தரருக்கு தோத்திரம் என்றாரு. அதனாலே தீது உடைய தீவினைக்கு வரமாட்டோம், செஞ்சடை கூத்தர்தம்மை காதுகள் உடைகள் வீசும் கதிநிலவு இருப்ப மாதுகள் புலவி நீக்க பிணங்கியிருந்த மனைவியுடைய பணத்தை தீர்ப்பதற்காக இரண்டு தடவை போய் சொன்னவராகி சுந்தரமுனி சுவாமிகள் தீதுகள் விலைக்கு வாரம் செஞ்சடை கூத்தர் தம்மை காதுகள் புலவிகள் வீசும் கதிநிலவு இருகால் சீப்பம் மாதுகள் புலவி நீக்க மனையிட இருகால் செல்ல தூதுகொள்பவராம்.
1: முறையை நிறைவு செய்யணும். பார்வதி
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சரத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
4: வாமே பூதரஜா புரஷ்ச வ்ருஷராட் பச்சான்முனிர்ஜைமினிஹி ஸ்ரீமத் வியாச பதஞ்சலீத்யுபயதஹ வாயவ்யாதி கோணேஷு ச ஸ்ரீமத் தில்லவனைக வாசி மகினஹ ப்ரஹ்மாதி விருந்தாரகாஹ மத்யே ஸ்வர்ண சபாபதிர் விஜயதே ஹ்ருத்புண்டரீகே புரே. நமஸ்காரம். நேத்திக்கு வரைக்கும் நம்ம 4 இருக்குகள் பார்த்தோம். வேதம் வந்து ஆச்சரியமாக கேட்கறது, உன்னை நான் எப்போ ஹிருதயத்திலிருந்து பிரார்த்தனை பண்ண போகிறேன், எப்போ நான் உன்னை துதிக்க போகிறேன் அப்படின்னு கேட்கறது. அப்புறம் துதி பண்ணுறதுக்கு நீ என்னை காப்பாற்று, துதி பண்ணுறதுக்கு நீ என்னுடைய புத்தியை தூண்டிவிடு, இப்படியாக சொல்லிக்கொண்டே வருகிறது. நீ தான் இந்த துதியை காப்பவன், நீ தான் யாக யஜ்ஞ வேள்விகளை வந்து காப்பவன் அப்படின்னு சொல்கிறது. இப்படியே சொல்லிட்டு வரும்பொழுது இன்னைக்கு 5வது இருக்கு. யஷ் சுக்ர இவ சூரியோ ஹிரண்யமிவ ரோசதே ஸ்ரேஷ்டோ தேவானாம் வசூஹு. சுக்ர அப்படிங்கிற சப்தத்துக்கு வெள்ளி அப்படிங்கிறது அர்த்தம். வெள்ளி முளைத்ததுன்னு தமிழில் கூட சொல்லுவோமோ இல்லையோ. இந்த வெள்ளி முளைக்கிறதுங்கிறது கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி சுக்ரோதயம்னு ஒன்று ஆகும். லட்சக்கசவேல்னு தாமிர வர்ணத்தில் இந்த சுக்கரனை பார்க்கலாம். சுக்கர தரிசனம் ரொம்ப விசேஷம். இந்த சுக்கரனை போல, சுக்கர இவ சூரிய இவ சூரியனை போல பிரகாசமாக தெரிகிறார். ஹிரண்யம் இவ தங்கத்தை போல ஜொலிக்கிறார். ரோச்சதே தேவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருக்கிறார், ரொம்ப சிறப்புற்றவராக இருக்கிறார். வசுஹு அப்படின்னா வாழ்வதற்கு காரணமாக இருப்பவர், அதனால தான் வசு. அஷ்ட வசுக்கள், தேவர்களை வசுன்னு சொல்கிறோம் நிறைய தடவை. வாசுதேவகான்னு சொல்கிறோம், நமக்கு பெருமாளை சொல்லும்பொழுது வாசுதேவகான்னு சொல்கிறோம். வாழ்வதற்கு காரணமாக அவர் வந்து ப்ரொடெக்ஷன் தான் அவருடைய போர்ட்ஃபோலியோ இல்லையா. அழிக்கிறது ருத்ர பரமேஸ்வரனுடைய போர்ட்ஃபோலியோ, ப்ரொடெக்ஷன் மகாவிஷ்ணுவனுடைய போர்ட்ஃபோலியோ. அந்த வசுனை வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர். இந்த தேவர்களுள் சிறந்தவர் மகாதேவர். தேவருக்கு தேவானாம் தேவா மகாதேவகா, தேவர்களுக்கெல்லாம் தேவர் மகாதேவர். இவர் சூரியனை போலையும் தங்கத்தை போலவும் ஜொலிக்கிறார் அப்படின்னு இப்போ துதிக்கிறது. ஏற்கனவே துதியை ஆரம்பிச்சுடுத்து, காதபதி மேதபதின்னு துதியை ஆரம்பிச்சுடுத்து, இப்போ மேற்கொண்டு துதியை கண்டினியூ பண்ணுறது. 6வது இருக்கு. ஷம்னஹ் கரத்யர்வதே சுகம் மேஷாய மேஷ்யே நிருப்யோ நாரிப்யோகவே. ஷம்னா மங்களம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யாருக்கெல்லாம் மங்களத்தை உண்டு பண்ணுறார் அப்படின்னு இப்போ சொல்கிறது. முன்னாடி உண்டு பண்ணு, மங்களத்தை அருள் அப்படின்னு சொன்னது, காப்பு ஆக சொன்னது. இப்போ துதியாக மாற்றுகிறது. அதையே அருவத்தேன குதிரை, மேஷாயன எருமக்கடா, மேஷியன எருமை, நிருப்யா அப்படின்னா ஆண்மக்கள், நாரிப்யான பெண்கள், ஆண்கள் பெண்கள், குதிரை எருமக்கடா எருமை, கவே கோக்கள் பசுக்கள், இது எல்லாவற்றுக்கும் ஷம் மங்களத்தை, சுகம் அப்படின்னாலும் மங்களம் நல்ல சுகத்தை, சுகம் ஷம், ஷம்னா மங்களம் சுகம் எல்லாவற்றையும், நல்ல சுகத்தை அருள்வாயாக, அருளுகின்றார் செய்கின்றான் என கரத்தின்னு சொல்லிடுத்து, ஷம்னஹா கரதி அருவதே அப்படின்னு தான் வர்றது, செய்கின்றான் அப்படின்னு துதி பாடுறது. இப்போ அஸ்மே சோமஸ்ரியமதிநிதே சதஸ்ய நிருணாம் மஹிஷ்ரவஸ்துவின் ருண்ணம். சோம அப்படின்னு திரும்ப கூப்பிடுறது, நிருணாம் அப்படின்னா மக்களுக்கு போதிய செல்வத்தை கொடுக்கணும், ஸ்ரீயம்ங்கிறது செல்வம், சதஸ்யங்கிறது போதுமான அளவுக்கு செல்வத்தை கொடுத்து, அதினிதேகி அப்படின்னா நிலைக்க வைக்கணும், யார் இடத்துல நிலைக்க வைக்கணும்னா அஸ்மே எம்மிடத்தில், நம்மளிடத்தில் நன்றாக நிலைக்க வைக்க வேண்டும், எதை, போதிய செல்வத்தையும் நிறைந்த உணவுப் பொருட்களையும். நாம் ஏதோ வேதாந்தமாக இருந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான்ல கேட்டிருக்கோம், இது என்ன எனக்கு வந்து காசு கொடு பணம் கொடு சாப்பாடு கொடுனே வரதே அப்படின்னு பார்த்தா, இதில் என்ன சாப்பாடு சொல்லியிருக்கு, என்ன செல்வத்தை சொல்லியிருக்கு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, வள்ளுவரின் வாக்கு. சாப்பாடு சாப்பாடுன்னு எதை சொல்கிறதுன்னு பார்த்தா, நம்ம எடுத்துக்கிற ஆகாரம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு ஆகாரம் இருக்குது, நாம் பார்க்கும் விஷயங்கள் கண்ணுக்கு ஆகாரம், கேட்கும் விஷயங்கள் செவிக்கு ஆகாரம், சாப்பிடுவது இந்த உடலுக்கு ஆகாரம். இப்படி ஒவ்வொரு இந்திரியம் தனக்குண்டான ஆகாரத்தை இந்த லோகத்தில் தேடி அலையும் பொழுது பல அசத்தான ஆகாரங்கள் நமக்கு கிடைத்து விடுகின்றன. அந்த அசத்தான ஆகாரங்கள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடாது, அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும்னு வேதம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது. எனக்கு நல்லா இருக்கக்கூடிய ஆகாரத்தை மட்டுமே தா. துவின் ரிம்னம் அப்படின்னா வன்மை மிகுந்தவைகள் அப்படின்னா ரொம்ப சத்தான ஆகாரம், சத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய மகிஷ்ரவஹா உணவுப் பொருட்கள். அதினி தேகி, அதையும் எம்மிடத்தில் நிலைக்க வைப்பாயாக, கொடுத்தா மட்டும் போராது, நம்மளிடத்தில் அதை நிலைக்க செய்யணும். மானசோம பரிபாதோ மாராதயோ ஜுஹுரந்த ஆனயந்தோ வாஜே பஜ. இப்போ வந்து ஒரு க்ஷமா பிரார்த்தனை மாதிரி வேதம் கேட்கிறது. சோம பரிபாதா அப்படின்னா வேள்வியை செய்யாமைகள், அந்த காலத்தில் சத்திரயாகம் பண்ணல அஸ்வமேதம் பண்ணலை அப்படிங்கிறது வேள்வி செய்யாமைகள். இன்றைக்கி நம்ம இருக்கிற ஸ்திதிக்கு ஒரு ஏகாதசி விரதம் இல்லை, ஒரு பிரதோஷ விரதம் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய வேள்வியாக மாறிடுத்து, அதுவே ஒரு பெரிய வேள்விக்கு சமமான ஒரு சமாச்சாரமாக இன்றைக்கி நமக்கு மாறிடுது. இந்த மாதிரியான வேள்வி செய்யாமைகள் நம்மளை வந்து மா ஜுகுரந்த துன்புறுத்தாமல் இருக்கட்டுமாக, ஐயோ செய்யலையே செய்யலையேன்னு இந்த பச்சாத்தாபப்படுறது பரிதாபப்படுறது நம்ம மேலேயே இரக்கம் படுவது இதையெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது. ஏன்னா அதை நினைக்க நினைக்க நம்ம இன்னும் வந்து நாம் எதற்குத்தான் லாயக்குன்னு யோசிச்சுட்டே போவோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான எண்ணங்கள் என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டும், மென்மேலும் நான் உன்னை துதிப்பாட வேண்டும், அதற்கு அனுகிரகம் பண்ணுங்கிறது இதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு அர்த்தம். அராதயா அப்படிங்கிற சப்தம் சொல்றது பகைவர்கள், அவளும் மா ஜுகுரந்த. யாரு பகைவர்கள் அப்படின்னு பார்த்தா எப்படி பகைவர்கள் துன்புறுத்தாமல் இருப்பா, இப்போ ஒரு தேசம்னா அதுக்கு இன்னொரு தேசம் பகைவர் தேசம் இருக்கு, ஒரு நாடு அப்படின்னா இன்னொரு நாடு, ஒரு ஸ்டேட்னா இன்னொரு ஸ்டேட்டு, ஒரு தெருன்னா அதுக்கு இன்னொரு தெரு, ஒரு வீடுனா அதுக்கு பக்கத்து வீடு, ஒரே வீடுனா அதே சொந்தக்காரா, அந்த ஆத்துக்குள்ள இருக்கிற சொந்தக்காராலே பகைவர்களா இருக்கா. இப்படி குறைச்சு குறைச்சு வரும்போது நாமே நமக்கு பகைவனாக இருக்கிறோம். நம்ம ஆத்மஹானி, எந்த காலத்திலும் நமக்கு ஆத்மாவுக்கு ஹானியை உண்டு பண்ணக்கூடாது, அந்த ஆத்மாவை போஷணை பண்ணணும், அந்த ஆத்மாவை துதிக்கணும். நம்ம குறைச்சல் நம்ம எல்லாரையும் விட கீழானவா அப்படிங்கிற எண்ணமே ஆத்மஹானியை உண்டு பண்ணிடும். நாம் வயம் அமிர்தசிய புத்திராகா அப்படின்னு உபநிஷதம் சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ரொம்ப கீழானவா மட்டமானவா அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரக்கூடாது, அது ஆத்மாவுக்கு நாம் செய்யும் துரோகமாகும். நாம் தேவனிடத்திலிருந்து பிறந்தவர்கள், மகாதேவரிடத்திலிருந்து வந்தவர்கள், அந்த அமிர்தத்திலிருந்து வந்த நாம் எப்பவுமே கீழான ஒரு விஷயமாக மாற முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, அந்த மாதிரியான எதிரிகள், இதுவே ஒரு எதிரி எண்ணம், இந்த மாதிரி நான் கீழானவன்கிறதே ஒரு எதிரியான எண்ணம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. மா ஜுகுரந்த, அவை என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டுமாக. மீண்டும் இந்தோ அப்படிங்கிறது, இந்தோனா சோமனே அப்படிங்கிறது. வாஜே, எனக்கு ஆற்றலை கொடு. ஆபஜ அப்படின்னா மிகுதியாக கொடுன்னு அர்த்தம். வாஜே ஆபஜ, வாஜே பஜன் வருது இல்லையா, ஆபஜங்கிறது தான் இங்கே பதம். எனக்கு மிகுதியாக கொடு, எதை கொடு, ஆற்றலை கொடு அப்படின்னு கேட்கறது. அந்த ஆற்றலை வச்சுட்டு நான் வேள்விகளை செய்யணும், அந்த ஆற்றலை வச்சுட்டு நான் வந்து எதிரிகளை வெல்லணும், அந்த ஆற்றல் தான் எனக்கு வேணும், அந்த ஆற்றலை கொடு, மிகுதியாக கொடு அப்படின்னு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து வேதம் கேட்கிறது. யாஸ்தே பிரஜா அமிர்தஸ்ய பரஸ்மின் தாமன் ரிதஸ்ய மூர்தானாபா சோமவேன ஆபூஷந்தி சோமவேதா. இது முதல் சூக்தத்தினுடைய கடைசி இருக்கு. இதுலேயும் மீண்டும் சோமனேன்னு கூப்பிடுறது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, எல்லா இடத்துலையும் சோமனே சோமனேன்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்னென்னா, சந்திரனுக்கு சோமன் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. சாந்த ஸ்வரூபியாக ருத்ர பரமேஸ்வரனை துதிக்கிறது. சாந்த ஸ்வரூபியாக ருக்வேதம் முதல் சூக்தத்தில் ருத்ர பரமேஸ்வரனை துதிக்கிறது. அமிர்தசிய, ஏற்கனவே நான் சொல்லது போல கேடில்லாதவன். அமிர்தசிய யாஸ்தே பிரஜா அமிர்தசிய பரஸ்மின் தாமன், பரமான தாமம், மேலாகிய இடம், அந்த மேலாகிய இடத்துல அடையத்தக்கவன் யாருன்னா ருத்ர பரமேஸ்வரன் தான். மூர்தா, சிரசு போன்றவன். எதன் மூலமாக நாம் அவனை அடைகிறோம் அப்படின்னா, வேள்வி, வேள்வியின் மூலமாக நாம் அவனை அடைகிறோம். தே பிரஜாகா, அம்மக்களை. வேணகா அப்படின்னா விரும்புவாயாக, எங்களை தான் நீ விரும்பணும். யாரை நீ விரும்பணும் அப்படின்னா, சோமனே, நீ எல்லா வகையிலையும் வேள்வியை அலங்கரிக்கின்றவர்கள். அலங்கரிக்கின்றவர்கள்னா வேள்வியை செய்கிறவர்கள். அது எந்த வேள்வியாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு ஞான யஜ்ஞம். கேட்கிறது, சொல்கிறது, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு ஞான யஜ்ஞம். இந்த வேள்வியை அலங்கரிக்கின்றவர்களை நீ தெரிஞ்சுண்டு அவளிடத்தில் நீ விருப்பம் செய் அப்படிங்கிறது இந்த கடைசி இருக்கு. முதல்ல எப்போ நான் ஹிருதயத்திலிருந்து உன்னை துதிக்க போகிறேனோன்னு ஆரம்பித்து, பூமியை போல நீ என்னை காப்பாத்து, தேவர்களைப் போல நீ என்னுடைய அறிவினை தூண்டு அப்படின்னு சொல்லி, எனக்கு என்னெல்லாம் வேணும், நீ காப்பாற்றுறவன், நீ துதியை காப்பாற்றுறவனே நீ தான், நீ வந்து சூரியனைப் போல ஒளிர்பவன், தேவர்களுக்கெல்லாம் சிறந்த தேவன், பசு மக்கள் எல்லாரையுமே நீ தான் காப்பாற்றுகின்றவன், எனக்கு வந்து எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டும், எனக்கு வந்து எந்த விதமான எதிரிகளும் என்னை பாதை செய்யாமல் இருக்கட்டும், இப்படியாக வேண்டி கடைசியில் பரமான தாமமாகிய இடத்தில் அடையத்தக்கவனாக இருக்கக்கூடிய உன்னை வேள்வியின் மூலமாக எவனவனவன் வருகின்றானோ அவனை அறிந்து அவனை நீ விரும்பு அப்படிங்கிறதாக முதல் சூக்தம் முடிகிறது. நாளிலிருந்து ரெண்டாவது சூக்தம் பார்க்கலாம். நம சிவாய.
5: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம், திரு ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
7: அந்த குண்டலினிங்கிற பாம்பு தலைய மூலாதாரத்தில் வச்சிருக்கிறத நாம இந்த அந்த மந்திரத்தை சொல்லி சிவாக்கினியை எழுப்பி அந்த காற்று அதுக்குள்ள புகை செய்து அதை மேல் நோக்கி திருப்பணும். அது ஒவ்வொரு இதாக கடந்து போகும்போது நமக்கு பல சக்திகள் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒவ்வொரு கலையில் இருக்க பூதங்கள் எல்லாம் நமக்கு படிப்படியாக அடங்குகிறது, படிப்படியாக கருவிகள் நமக்கு அடங்குகிறது. அப்போது அது மேலே போயாச்சுன்னா, அந்த 36 தத்துவமும் கடந்தாச்சுன்னா, அந்த பாம்பு 5 தலையை பிரித்து வைக்காமல் இருக்கோம்ல, அதுதான் பூரண அறிவு விளக்கம், ஞான விளக்கம். அந்த ஞான விளக்கத்துக்கே சிவலிங்கத்தை. எனவே அறிவு சிவஞானம் விளங்கினால் காட்சிப்படுவது எது? சிவ தரிசனம். அதான் அதுக்கு கீழே அந்த லிங்கத்தை வைக்கிறோம். புரியுதாமா? அதுக்கு என்ன பேருனா குலமார்க்கம். இந்த மாதிரி இந்த பயிற்சிக்கு என்ன பேரு? குலமார்க்கம். ஓ, இந்த மனிதராக பிறந்த எல்லோரும் செய்ய வேண்டியது எதுன்னா இந்த பயிற்சி என்பதை அப்படி வச்சிருக்கிறார். இதுதான் நாம் செய்ய வேண்டிய பயிற்சி. எனவே நாம் உலகத்தில் நம்ம மேலே இருக்கிற அந்த இச்சைகளெல்லாம் விட்டு அந்த பிரம்மநாடிங்கிறது பெருமானிடத்தில் இச்சையை செலுத்துவது, அது இந்த பயிற்சியால் அமைகிறது, அந்த பிராணசக்தியால் அமைகிறது என்பதை அது சொல்கிறது. எனவே நாம் இப்படி செய்து அந்த இப்போ நாம் நீங்கள் 9வது நூற்பா படிச்சிருப்பீங்க, அதில் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினு சிந்தை நாடி உராய்த்துணை தேர்த்தேன பாசம் ஒருவ தண்ணிலாம் பதி விதி என்னும் அஞ்சலத்தே இருக்கு இல்லையா? அப்போ அந்த பாடத்தில் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை அப்படிங்கிறது என்னது? ஊனக்கண் என்பது பசுஞானம். ஊனக்கண் என்பது பசுஞானம், பாசம் என்பது பாசஞானம். இந்த ரெண்டுக்கும் எட்ட முடியாத பதியை ஞானக்கண் ஞானக்கண்ணினில் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்? ஞானக்கண்ணினால் எல்கிறது இடப்பொருள் இருக்கிறத கருவிப்பொருளாக மாற்றிக்கணும், கருவிப்பொருளாக மாற்றிக்கணும். ஞானக்கண்ணினால் சிந்தை நாடிங்கிறத இடப்பொருளாக்கணும். சிந்தையின் கண் நாடிங்கிறது என்னது? வியங்கோள். நாடுக கட்டளை. கண்டிப்பாக அதை செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். எனவே அப்போ நாடியது எது, நாடப்பட்டது எது? நாடியது எது? ஞானக்கண். ஞானக்கண் தானே சொல்லியிருக்கு. ஞானக்கண்கிறது என்னது? சிவஞானம் தானே? சிவஞானம். சிந்தை நாடி நாடு நாடியது எதை? பதின்னு சொல்றாரா இல்லையா? தன்னிழலாம் பதி. அங்கே பதிங்கிறது என்னது? பதிஞானம். அப்போ பார்த்ததும் பதிஞானம், பார்க்கப்பட்டதும் பதிஞானமா? ஞானக்கண்ணுங்கிறது பதிஞானம் தானம்மா. அங்கே தன்னிழலாம் பதிங்கிறது, ரெண்டாவது வர்ற பதிங்கிறது பதிஞானம். முதல்ல வர்ற பதி தான் பதி, ரெண்டாவது வர்றது பதிஞானம். அப்போ பார்த்ததும் பதிஞானம், பார்க்கப்பட்டதும் பதிஞானமா? அதாவது இதற்கு அங்க மங்கள வாழ்த்து அவையடக்கம் சொல்றாங்க, அவையடக்கத்தே கூறப்பட்டது. இதற்கான விடை எங்க சொல்லியிருக்காரு? அவையடக்கத்தே கூறப்பட்டது. அவையடக்கம் என்னது? தம்மையுடைய தம் உணர்வார், தம்மை உணர்ந்து தம்மையுடைய தம்மை உணர்ந்து உணர்ந்தது யாரு? ஆன்மா. உணர்ந்தது உணர்வதும் உணர்ந்ததும் ஒன்றா? உணர்வதும் உணர்ந்ததும் ஒன்றா? அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு? ஆன்மா தரிசனம்ங்கிறோம், தன்னைத்தானே காணுமா? காணுமா? காணாது. அப்போ என்ன சொல்லணும் அதுக்கு? ஆன்ம தரிசனம். சிவபிரகாசம் 72 சொல்கிறாரா இல்லை? தன்னையும் தானே காணும், தான் அதுவாகி நின்றே. அதான் முக்கியம், அதை தான் இங்கே சொல்லணுங்கிறார். சிவத்தை ஆன்மா பார்க்குன்னா பார்ப்பது ஆன்மா தான். ஆன்மா ஆன்மாவாய் நின்று பார்க்கவில்லை. ஆன்மா ஆன்மாவாய் நின்று பார்க்கவில்லை. எப்படி பார்க்கறது? பெருமானுடைய ஞானம் என்ற கண்ணை இது பெற்று அதன் மூலம் பார்ப்பது ஆன்மா இல்லையா? பார்ப்பது ஆன்மாதான். எதை கொண்டு பார்க்கறது? சிவஞானம் என்ற கண்ணை கொண்டு பார்க்கறதுனால அது வேறு இது வேறுங்கிறது இல்லையாமா? அப்போ இங்கே நாம தான் என்ன செய்யணும்? நாம் எதோடு கூடணுமோ அந்த தன்மை நமக்கு வருமா இல்லையா? எனவே நமக்கு சார்பினால் ஏற்படுவது இது, அது அவனுக்கு ஒரிஜினல். விளங்குதாம? நமக்கு சார்பினால் ஏற்படுவது. இப்போ பார்ப்பது எது? ஆன்ம அறிவில் சிவஞானம் என்ன செய்யுது? வியாபியமாக ஆக்கி இல்லையா? அது வியாபித்து நின்று எந்த அறிவை வியாபியப்படுத்தி, நம் அறிவை வியாபியப்படுத்தி அதையே வியாபகமாக விளங்கி நிற்கும். புரியுதா? அதனால தான் அந்த நிலையை என்ன சொல்கிறாரு? தாதான்மியம்ங்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாரு? தாதான்மியம். சரி, இப்போ புரியுதா? புரியலையாமா? புரியுதல்ல உங்களுக்கு? ஏன் அப்படின்னா, இந்த ஆன்மா அவனுடைய ஞானத்தை கொண்டு பெற்றால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவனை பார்க்க முடியும். அதனால் இங்கே இந்த பூசைகளெல்லாம் நாம் அதைத்தான் செய்கிறோம், அவனுடைய கண்ணை பெற்று பார்ப்பதற்கு. அதனால் இங்கே லிங்கம், இங்கே மந்திர சுத்தி பண்ணி நம்ம லிங்க சுத்தி பண்ணணும். லிங்கம்ங்கிறது என்னது? சிவலிங்கம். சிவலிங்கம்ங்கிறது என்னம்மா? ஆ, சிவத்துக்கு லிங்கம், சிவமாகிய லிங்கம்னு சொல்லக்கூடாது. சிவத்துக்கு லிங்கம், சிவத்துக்கு லிங்கம். அப்போ சிவத்தை காட்டக்கூடிய அடையாளம் புரி, லிங்கம்ங்கிறது புரி. அதனால அதுவே சிவம் அன்று, அதுவே சிவம் அன்று. அது நமக்கு 12:3 அதிகரணம் சொல்கிறாரா இல்லையா? அதனால இது வெறுமன அடையாளம். அந்த லிங்கம் அது சுயம்பு, காணலிங்கம், தெய்வீக லிங்கம், ஆருட லிங்கம், மானுட லிங்கம், இப்படி பல வகையான லிங்கங்கள் இருக்கிறது. அது சுயம்புங்கிறது தான் தோன்றி, காணலிங்கம்ங்கிறது இந்த விநாயகர் சுப்பிரமணியர் போன்ற கணங்களால், விநாயகர் சுப்பிரமணியர் கணங்களாக இருக்கிறது இருக்கு, பெருமானார்

நாம் தத்துவத்தில் எங்கே இருந்து என்ன சொல்கிறோம், கணங்கள்லாம் எங்கே இருக்கும், என்னம்மா சிவகணங்களுக்கெல்லாம் ஏற்பிடம் எங்கம்மா, ஏன்ட்ட சொல்லுங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க. ஆ, சுத்தமாயங்கிறது பொது, குறிப்பாக எந்த இடத்துல, சுத்த வித்தை, சுத்த வித்தை. அப்போது சுத்த வித்தைங்கிறதுலாம் என்னது, சுத்த வித்தைன்னா என்னதுமா, அது விஞ்ஞான கலரில் மூணுலலாம் இருக்கா இல்லையா, இந்த மாயைக்கு மேலே சுத்த வித்தை கீழே இருக்கிறவங்க தான் அந்த விஞ்ஞான கலரில் அபக்குவர்கள். அவங்கெல்லாம் யார், அபக்குவர். அபக்குவர்னு ரொம்ப பக்குவம் குறைஞ்சவனு அங்கே இருக்கானான்னு நினச்சிடக்கூடாது, அங்கே விஞ்ஞான கலருக்குள்ளே நமக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது அவர்களுக்குள்ள. அப்புறம் அந்த சதாசிவ தத்துவம் வரைக்கும் இருக்கிறவங்க சுத்த வித்தியிலிருந்து இருக்கிறவங்க மத்தியம் இல்லையா, அப்போ அவங்கெல்லாம் யார், விஞ்ஞானகரிலே பக்குவர். இவங்க பக்குவா பக்குவர், அவங்க கூட இருக்கவங்க அபக்குவர் என்று. அந்த அபக்குவரை தவிர பக்குவரையும் பக்குவா பக்குவரையும் பெருமான் என்ன செய்கிறாரு, நமக்கு பணி செய்ய அனுப்புவார். பிறகுதான் அவனை பூரா என்ன செய்கிறாரு, எங்கே இந்த ஆன்ம தத்துவ புவனங்கள் வித்யா தத்துவ புவனங்களில் இருக்க நல்ல, அதாவது ஞான முயற்சியுடைய ஆன்மாக்களுக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க, உதவுவாங்க, உதவி அவர்களுக்கு முக்தியை எளிதாக்குகிறான் பெருமா. அது நமக்கு மட்டுமில்லை, அவனுக்கு அப்படி செஞ்சால் சீக்கிரம் முக்தி கிடைக்கும். அங்கே உட்கார்ந்துருந்தோம்னா கையை போகணும், இங்கே வந்தால் சீக்கிரம் இல்லையாம்மா. நீங்கள் படிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா, நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது என்னது, பெரும் புண்ணியம் இல்லையா. தன்னை விளக்குவது விட பிறரை விளக்குதல் புண்ணியமாம் சொல்லியிருக்கிறா இல்லையா, அதனால் அவங்க அப்படி செய்கிறாரு. அதனால் இந்த தெய்வீக லிங்கம் இதெல்லாம் இந்த விஷ்ணு பிரம்மா அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க அவங்கள விட எவ்வளோ உயர்ந்தவங்கன்னு தெரியுதா இல்லையா, கணங்கள்லாம் இவங்களோட பல மடங்கு உயர்ந்தவர்கள். இவங்கள்லாம் சகலர், இவங்கெல்லாம் யார், சகலர். அதனால் அப்புறம் இந்த ஆரிடலிங்கம் என்பது ரிஷிகளால் இதெல்லாம் நாம் தர்ப்பணம் செய்யும்போது செய்கிறோமா இல்லையா, தர்ப்பணம் செய்யும்போது அந்த அனுஷ்டானத்தில் செய்கிறோம்லையா, செய்கிறோம்லையா, செய்கிறோம். அப்போ பிரேத பேர் லீஸ்ட் ப்ரையாரிட்டி தாங்க இல்லையா. அதனால் எல்லாத்துக்கும் சதாசிவர் வரைக்கும் நாம் தர்ப்பணம் தினம் தினம் கொடுக்குறோம். அதனால் இந்த ஆரிடலிங்கம் என்பது இந்த ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்புறம் மானுடலிங்கம் என்பது நாம் செய்கிறது. இப்போ இதில் நாம் செய்யக்கூடிய பூசை இஷ்டலிங்கம், நாம் வச்சுருக்கிறதுலாம் என்னது, இஷ்டலிங்கம். அதெல்லாம் பரார்த்தத்தில் இருக்கிறது, நாம் வச்சுருக்கிறதுக்கு பேர் என்ன பேர், இஷ்டலிங்கம். இந்த இஷ்டலிங்கம் என்பது அது பானலிங்கமாகவோ படிகலிங்கமாகவோ ரத்தனலிங்கம் சைலம் ஷணிகம் என பல, ஷணிகலிங்கம்ங்கிறது அது பூசித்த உடனே கைவிடப்படக்கூடியது, அது சந்தனம் அரிசி இப்படி எதோ இதில் வச்சுக்கலாம். எந்த அது மண் அரிசி அன்னம் ஆற்று மணல் கோமயம் வெண்ணெய் ருத்ராட்சம் சந்தனம் குறிச்சம் பூமாலை சர்க்கரை மாயன பல இது எல்லாமே வச்சுக்கலாம், இதெல்லாம் சனிகலிங்கமாக வைக்கலாம். எந்த இஷ்டலிங்கங்கிறது நாம் தீட்சை பெற்றுக்கொள்ளும் பொழுது குருமூர்த்தியிட வச்சு அவர் பூஜையில் வச்சு நமக்கு அவருடைய திருக்கரங்களால் பிரசாதமாக பெறுவது இல்லையா. நாம் அப்போ சொல்கிறோம், நம்ம இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பூஜையை நாம் கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாங்குறோமா இல்லையா, அதுதாங்க இஷ்டலிங்கம். எந்த லிங்கம்

0: எப்படி பெற்றாலும் நாம பூசிக்கிற அந்த மூர்த்தம் அது யாருடைய மூர்த்தம்? நாம பூசிக்கிறதுலாம் யாருமா? சிவபூசை பண்ணுறோமா இல்லையா? அதில் அந்த மூர்த்தம் லிங்கம் வச்சுருக்கோம் படிகமோ அதோ, அதில் மூர்த்திமான யார்? கண்ம சாதாக்கிய யார்? கண்ம சாதாக்கிய அவர். இங்கே நமக்கு அந்த ஆரூர் விடங்கப்பெருமான், அவர் என்ன பேர்? விடங்கன். விடங்கன் அப்படின்னா என்ன? சுயம்பூன் அர்த்தம். அவர் விஷ்ணுமூர்த்திக்காக தானே லிங்கமாக அவர் அது மூர்த்தி சாதாக்கிய. ஞானிகள் தொழுவது அமூர்த்தி சாதாக்கி, இது மூர்த்தி பெருமானே மூர்த்தம் கொண்டு வருவது மூர்த்தி சாதாக்கி. இப்போ நாம் வச்சிருக்கிறது என்னது? கண்ம சாதாக்கி. இருக்கிறதுல ரொம்ப குறைஞ்சது தான், அதுதான் நாம் வச்சிருக்கிறோம். எந்த இதை நாம் அந்த பீமருத்திரர் அவருடைய பாதுகாப்பில் அந்த லிங்கத்தை நாம் வச்சிருக்கிறோம். அதனால் இந்த பீமருத்திரர் என்பவர் நான்கு கைகள் மூன்று கண்கள் வரதம் அபயம் போன்ற கைகள் குடை சாமரம். குடைங்கிறது என்னது? குடைங்கிறது குருவுக்குள் அடையாளம். குடைங்கிறது யாருக்குள்ள அடையாளம்? குருவுக்குள்ளுடைய அடையாளம். அது நாம் இங்கே படிச்சிருக்கோம் இல்லாமா? சிவஞான போதம் எட்டாம் நூற்பாவில் வெண்கொற்ற குடையும், அந்த வெண்கொற்ற குடை பெருமானுக்கு வைக்கிறமே அது எதை குறிப்பது? எதை குறிக்கிறதுமா? அனைத்தையும் ஓர் இயல்பால் இல்லையா, அது ஆதாரமாக இருக்கிறது. அனைத்துக்கும் ஆதாரம், சித்து சடம் ஆகிய எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற தன்மையை குறிக்கிற அடையாளம் இல்லையா. அதனால இவருக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பீமருத்திரர் அவர் பெருமானை சாமரம்ங்கிறது என்னது? அந்த பெருமானை வைத்து பெருமானுக்கு என்ன செய்வாராம்? வீசிக்கொண்டே இருப்பார். பெருமானுக்கு கொடை பிடித்து என்ன செய்வாராம்? இதை வச்சு அந்த பெட்டியில் வைக்கிறோம்லாமா, அதை செஞ்சுக்கிட்டு. இப்போ ஆரூரில் அப்படி தானே, ஆரூரில் என்ன செய்கிறாரு? அது நம்ம சித்தியாரில் சொல்கிறாரு, சித்தியாரில் எட்டான் உறுப்பா சித்தாந்தத்தை சிவந்தன் திருக்கடைக்கண் சேர்த்தி ஜனன ஒன்றிலே சீவன்முத்தனாக பண்ணி ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து எல்லாம் சொல்கிறாரா இல்லையா? முத்தாந்த பாத மலர் கீழ் வைப்பன் விழவும் செஞ்சு இல்லையா. அப்போது அதாவது ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, ஆறு மாத குழந்தை, அது மலம் கழிந்து அது மலம்னு கூட தெரியாமல் அதில் கிடந்து உருண்டுகிட்டு கிடக்கு, அதை யார் தூக்குவா? யாராவது தூக்குவாங்களா? அம்மாவை தவிர. அதுபோல மலத்தில் பொறுத்துட்டு இருக்க நம்ம தாயாய் வந்து பெருமான் தூக்கி அதை கழுவி ஞானம்ங்கிற நீரை வச்சு கழுவி அதுக்கப்புறம் அதுக்கு பால் கொடுக்குறானா, அதுக்கு பால் கொடுத்து அந்த இன்பங்கிற பாலை ஆனந்தம் என்ற பாலத்தை கொடுத்து அவனுடைய திருவடி அப்படிங்கிற தொட்டிலில் போட்டு ஆட்டுறான். அடாடா, இந்த பெருமானை நாம் மறக்கலாமா? எப்படி சொல்கிறாரு? அதனால் அதனால தான் தாயினும் நல்ல சங்கரன், தாயினும் நல்ல சங்கரன் அப்படிங்கிறோம். அது அந்த இருபா இருபதில் சொல்வார், அப்படியே செத்துறார். என்னை குளிப்புக்கு பெயர் துளி பெயர், என்னை நீங்காத பணியாளம், அதுவும் கூலி கொடுத்து எனக்கு பணி செய்கிற ஆளாக இருக்கிறே பெருமானே, உன்னை நான் என்ன செய்கிறதுங்கிறார். எல்லாரும் கூலி வாங்கிக்கிட்டு அப்படின்னா அவனுக்கும் ஒரு நேரம் இருக்குது. இது நீங்காமல் கூட இருக்கிற பணியாளாகவும் கூலி கொடுக்கிற பணியாளாகவும் பெருமான் இருக்கிறார் என்று சொல்லி அப்படியே நஞ்சு போகிறார். எனவே இந்த பீமருத்திரர் அதுபோல் பெருமானை எங்கே வச்சு என்ன செய்கிறாரு? அவருக்கு பணியுடை செய்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் பெரிய பேர் இல்லாமா, எப்போ யாருக்கு கிடைக்கும் அதெல்லாம்? அதை செய்து கொண்டிருக்கிறார். இவரை பூச முடியுவர அந்த துவாரத்துக்கு வலது பக்கம் அவர் இடது பக்கத்தில் இருக்க வேண்டி அவர் இங்கே இருமையான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து நாம் அந்த ஓம் ஹாம் பீமருத்துராய நமக அப்படின்னு சொல்லி ஓம் ஹாம் பீம சர்வோப்பியோ சிவபரிவார தேவதைப்பியோ ஸ்வாஹா என்று சொல்லி அந்த பெட்டியிலிருந்து சுவாமியை ஒரு புஷ்பத்தை போட்டு அந்த சூலபாணியே நமக என்ன அந்த ஸ்நான பீடத்தில் அந்த மூணு கால் உள்ள வேதிகையோடு கூடிய அதில் ஒரு ஈர துணி அது பெருமாளும் வெள்ளையோ மஞ்சளோ வச்சுருக்கலாம் அதில் தூக்கி பெருமானை வைத்து அந்த பீடத்தோடு தூக்கி அங்கே அந்த பலகையில் வைக்கணும். இதை முதல்ல அந்த பீடத்தில் வைக்கணும், ஈர ஆடையில் வைத்து ஓம் சம்புவே நமக அப்படின்னு ஒரு புஷ்பத்தை சாத்தி ஓம் மகாதேவாய நமக சம்புங்கிறது என்னது எனக்கு நலம் புரிபவரே, மகாதேவாய எனக்கு மேலான தெய்வமாயிருந்து எனக்கு அறிவையும் ஆனந்தத்தையும் நல்குபவரே என வேண்டிக் கொண்டு அவரை இந்த பீடத்தோடு எடுத்து நடுவில் உள்ள பத்மாசனத்தில் வைக்கணும். பத்மாசனம் அங்கே வெளியில் வைக்கிறோம், அது நம்முடைய அறிவு, அது என்னது நம்முடைய அறிவு. அது இந்த 36 தத்துவம் நீங்கினே சுத்த ஞானம், சுத்த ஞானம் சிவஞானம். எனவே அந்த பத்மாசனத்தில் வைத்து ஓம் சிவாய நமயன புஷ்பம் சாத்தி முதல்ல அந்த பெட்டியில் போட்டு எடுக்கிறது வேணும். அதுக்கப்புறம் இங்கே வச்சதுக்கப்புறம் அந்த புஷ்பத்தை சாத்தி அந்த சாமானிய அர்க்கத்தினால ஓம் உமாதேவ சமேத சத்யோஜாதமூர்த்தியே நமக ஓம் சிவாய ஸ்வாகா என்று அந்த மேற்கு முகத்தில், அது மேற்கு முகம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அந்த முகத்திலையும், அப்புறம் ஓம் கௌரி சமேத வாமதேய குய்யாய மூர்த்தியே ஓம் சிவாய ஸ்வாகா என்று அந்த வடக்கு முகத்திலேயும், ஓம் கங்கா சமேத அகோர ஹிருதயாய மூர்த்தியே ஓம் சிவாய ஸ்வாகா என்ற தெற்கு முகத்திலேயும், அது வாமதேவம் சிகப்பு நிறத்தில் இருக்கும், இந்த அகோரம் கருப்பு நிறத்தில் இருக்கும் இல்லையா. அப்படி சொல்லி ஓம் குணாபி சமேத தத்ரூஷ வக்ஸராய மூர்த்தியே நமக சிவாய ஸ்வாகா என்று சொல்லி கிழக்கு முகம், கிழக்கு முகத்தில் தத்ரூஷம் அந்த இது அந்த லிங்க திருமையை நிலம் முகங்களெல்லாம் எழுந்தருளச் செய்வது. அப்போது அந்த தத்ரூஷங்கிறது என்னது சத்யோஜாதம் என்பது படைத்தலை செய்வது, வாமதேவம் அப்படிங்கிற அந்த சிகப்பு முகம் காத்தலை கண்ம பலனை ஊட்டுவது இல்லையா. அகோரம் என்பது நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அதானே ஒடுக்குதல், எதை ஒடுக்கிறான் பாவங்களை தானே. எனவே அந்த முகம் அகோரம், கோரம்னா பாவம், அகோரம்னா பாவத்தை நீக்கிற முகம், அது நம்மகிட்ட இருந்து பாவத்தை வாங்கிறதுனால கருப்பு அந்த கருப்பு முகமும். அதுக்கப்புறம் இந்த தத்ரூஷம் என்பது பொன்னிறம், அது மஞ்சள் கலர், அது நமக்கு திரோதான சக்தி, திரோதான சக்தியாக இருக்கிற முகம். அதனால் அந்த கிழக்கு முகத்திலையும் ஓ அம்பிகே சமேத ஈசான மூர்த்தியே ஓம் சிவாய ஸ்வாகா, அது மேல் நோக்கிய முகம், அது அருளை செய்வது படிக நிறம், அது என்ன நிறம் படிக நேரம். அந்த முகத்திலையும் நாம் அர்க்கியம் கொடுத்து, அர்க்கியத்தை கொடுத்து என்ன வேணுமா அதுக்கு தூப தீபம் காட்டி, அந்த லிங்கத்துக்கு தூப தீபம் காட்டி அதுக்கப்புறம் மேல் சொன்னபடியே ஆசமனம் ஓம் சத்யாஜாத மூர்த்தியை சிவாய ஸ்வாதா அப்படி ஈசான மூர்த்தியின்னு வரிசையாக சிவாய சுவாகான் வரைக்கும் அந்த சுவாகாந்தமாக அர்க்கியம் கொடுத்து அப்புறம் சத்யோஜாதத்திலேருந்து ஈசான வரை இந்த ஒவ்வொரு திருமுடியிலையும் அந்த நம்முடைய விரலினால மேற்க ஓம் சத்யோஜாத மூர்த்தியே கனிட்டி காப்பியாம் நமக என்றும், வடக்கு முகத்தில் ஓம் வாமதேவ ஹிருதியாய மூர்த்தியே மத்தியமாப்பியாம் நமக ஓம் தத்ரூச பக்ஸராய மூர்த்தியே தர்ஜனீபியாம் நமக என்றும், மேல இருக்கக்கூடிய அந்த ஈசான மூர்த்தியில ஓம் அங்குஷ்டாபியாம் நமக என்று நியாசித்து, நியாசம் இந்த அஞ்சு விரலால அப்படி செய்து அந்த சிறுவிரல் மோதிர விரல் இதுக்கு இதுக்கு என்ன செய்யணும், ஒரு புஷ்பத்தை வைத்து கொண்டு அந்த புஷ்பம் வைத்து சுவாமியினுடைய தலையில அந்த அந்த ரெண்டு விரல்ல மற்றதை எடுத்துட்டு இதை அப்படியே வைக்கணும். ஏன்னா பெருமானுடைய திருமுடியில பூ இல்லாம இருக்கக்கூடாது, பூ இல்லாம இருக்கக்கூடாது. அதனால அதை எடுத்த உடனே என்ன செய்யணும், பழசரி விசர்ஜனம் பண்ணும்போதே இது அப்படியே இந்த பூவை கையில் வச்சிருக்கிறத சாத்தணும். எனவே சொல்லி பெருவிரல் ஆட்காட்டி விரலினால் அந்த உடனீக முத்திரையில அஸ்ராய நமக என அந்த நிர்மாலியத்தை அகற்றி சிவாய நமக என்று சிறுவிரல் மோதிரவில் நடுவில் இருக்க புஷ்பத்தை சுவாமிக்கு சாத்தி நீக்கி அந்த நிர்மாலத்தை அந்த ஈசான திக்கில் ஒரு சின்ன இலையை வைத்து அதில் இறுதியாய நமக என்று சொல்லி அந்த இலையில அந்த நிர்மாலியத்தை வைக்கணும் இல்லையா. எதுக்கு? அதெல்லாம் சண்டேசருக்கு நிவேதிப்பதற்காக. அப்புறம் அந்த சுவாமியை சுத்த நீரால மூன்று முறை அஸ்ராய நமக என அபிஷேகம் பண்ணி, அது அந்த அபிஷேக கலசத்தில் வச்சிருப்போமல்ல தண்ணி, அதை வச்சு அந்த உதிரி இனத்தில் எடுத்து மூன்று தடவை அவருக்கு அபிஷேகம் பண்ணி கவசாய நமக என்று குச்சிப்புல் சாத்தி தற்ப அதை சாத்தி, அப்புறம் அஸ்ராய நமக என சாமானிய அர்க்கியத்தினால அபிஷேகம் செய்து அந்த வட்டையில் வச்சிருக்கோம்ல சாமானிய அர்க்கியம் அதில் அபிஷேகம் பண்ணி ஓம் சிவாசனாய நமக, ஓம் சிவமூர்த்தியே நமக, ஓம் சிவாய நமக என அட்டபுஷ்பம் சாத்தி ஓம் சிவாய சுவாகா என மூணு முறை என்ன செய்யணும், சாமானிய அர்க்கியம் கொடுக்கணும். கொடுத்து தீபதீபம் காட்டணும். இதெல்லாம் காட்டினதுக்கப்புறம் தான் அங்கே பெருமான் வந்து எழுந்தருள்றதா. அதனால் சுவாமி சுவாகதமோ அப்படின்னா, ஐயா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் இதில் எழுந்தருளலாமா அப்படின்னு பெருமான்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறதா, சிறுபிள்ளாய் வந்தோம், நாம் செய்கிறதெல்லாம் என்னது எல்லாம் அவர் செய்கிறாரு, சின்ன பிள்ளைகள் வீடு கட்டி சோர் மண்ணை வச்சு சோறு பொங்குற மாதிரி தானே இது இருக்கு இல்லையாம்மா, இந்த பூசி அப்படி தானே இருக்கு, அவரை எப்படி நாம் பூசிக்கிறது, அப்படி தான் நினச்சிக்கிடணும். அதனால் அவர் சரி சரி சிறுபிள்ளை நான் வாரேன் அப்படிங்கிறார். அதனால் அதுக்கப்புறம் நாம் இந்த நமக்கு வடபக்கத்தில் இருக்கக்கூடிய சப்த குரு அதோடு சேர்த்து அங்கே ஏழு கூட சேர்த்து அங்கே மகா கணபதியும் மகாலட்சுமியும் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா. அங்கே மகா கணபதியும் மகாலட்சுமியும் என்னதான் இருக்கிறாங்க அங்கே, அவங்க குரு இல்லை, அவங்க ஏழு தான் குரு. இங்கே மகாலட்சுமியும் அந்த மகா கணபதியும் பெருமான் தான். இங்கே கணபதி மகா கணபதியாக இருக்கிறவரு அங்கே இருக்கிறார். அப்போ அந்த கணபதி லட்சுமி, கணபதி என்பது அவர் யாராக இருக்கிறது, நமக்கு போகத்தை கொடுக்கிறவர், லட்சுமிங்கிறவா நமக்கு அறிவுங்கிற செல்வத்தை கொடுக்கறதாகும். அது நேரையும் கொடுப்பாங்க, இவர்களை அதிட்டித்தும் கொடுப்பாங்க. இந்த குருக்களை எல்லாம் அதிட்டித்து கொடுக்கறது இவங்கங்கிறத சிம்பாலிக்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே வைக்கிறோம். புரியுதாம்மா? இந்த ஏழு பேர் கூட அங்கே யாரை வைக்கிறோம், நாம் சகல நிலையில் இருக்கும்போது ஸ்ரீகண்டர் இப்படி ஓடுறதா இருக்கா இல்லையா, இப்போ இவங்களுக்கெல்லாம் இவங்க இல்லை, இவங்க இந்த உடம்புல இருந்து இவர் இங்கே மூர்த்தமாக கொண்டு நமக்கு கொடுக்கறதெல்லாம் யார், இந்த ரெண்டு பேருங்கிறத உணர்த்ததுக்கு தான் அங்கே ரெண்டு பேரை அங்கே வைக்கிறோம். இங்கே வைத்து கொண்டு இங்கே ஓம் மகா கணபதி ஆசனாய நமக, ஓம் மகா கணபதி மூர்த்தியே நமக, ஓம் மகா கணபதியே நமக என்று இந்த அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ஆவாகனம் முதல்ல சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த மகாலட்சுமி, சதாசிவகுரு, அனந்தகுரு, ஸ்ரீகண்டகுரு, அம்பிகை குரு, கந்தகுரு, விஷ்ணுகுரு, பிரம்மகுருன்னு அவங்க ஏழு பேர் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு இதுபோல் ஆசனம் மூர்த்தி மூர்த்திமான் என்று அந்த அர்ச்சனையை பெய்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அர்க்கியம் கொடுக்கணும். அதாவது ஓ மகா கணபதியே ஸ்வாகா அப்படின்னு அவங்களுக்கு அர்க்கியம் கொடுக்கறது. அப்புறம் மகாலட்சுமி, சதாசிவகுரு அப்படி வரிசையாக எல்லாத்துக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறது, நமக நமக சுவாகாந்தமாக கொடுக்கறது, பன்னீர் அடித்து அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறது. அது மகா கணபதியே நமக ஓம், அப்புறம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் சதாசிவத்திலிருந்து ஆரம்பித்து அந்த ஹையரார்க்கி லெவல் இருக்கா இல்லையா, அதுக்கு வேற வச்சுருக்கோங்க. அதனால் சதாசிவம் ஆனந்தர் ஸ்ரீகண்டர் அம்பிகை கந்தை கடைசியில் பிரம்மாவை கொண்டு முடிக்கிறோம். ஆக ஏன்னா அந்த பிரம்மாங்கிறவர் இங்கே நாம் அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டத்துக்கு தானே அதிபதியாக இருக்கிறாரு. அதனால் இதிலிருந்து பிரிதித்துவத்தில் ஒரு அண்டம் இதில் இருக்கிறாரு. இதிலிருந்து ஒவ்வொருத்தரும் மேலே போக போக விஷ்ணுங்கிறவர் அந்த 24 தத்துவத்துக்கு அதிபதியாக நிற்கிறார் இல்லையா. அப்புறம் அவரையும் இயக்கு போகிறா யார் இருக்கா, ஸ்ரீகண்டர் இருக்கிறார், அப்புறம் ஆனந்தர் இருக்கிறார். அதனால் வரிசையாக அந்த பிரகாரம் சொல்லிக்கொண்டு என்னம்மா, ஆமாம் என்னம்மா, ஆமாம் எது சொல்கிறீங்க, இந்த கந்தரெல்லாம் இந்த முருகப்பெருமான் அல்ல, இந்த கந்தர் குருவாக வைக்கிறதெல்லாம் இதெல்லாம் அணுபக்கம். இவங்கெல்லாம் யார், அணுபக்கம், இவங்கெல்லாம் கணங்கள். சம்பு பக்கம் இல்லை, சம்பு பக்கம் அந்த ரெண்டு பேர் தான் அந்த சம்பு பக்கம். மற்றதெல்லாம் குரு அப்படின்னு சொன்னாலே என்னது, அவர் அதிட்டித்து வருவது, புரியுதா. அதனால இங்கே இந்த மந்திரங்களால் சொல்லி இங்கே அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பாவனாபிஷேகம். அபிஷேகமெல்லாம் பாவனை தான். அது செய்து கொண்டு கந்த புஷ்பம் அருகு அட்சதை இதையெல்லாம் சாத்தி அதெல்லாம் சாத்தினதுக்கப்புறம் ஒரு அர்க்கியம் கடைசியில் கொடுக்கோமா இல்லையா, அதே முறையில் இங்கேயும் அர்க்கியம் கொடுத்து சுவாகா சுவாகான்னு புரோட்சித்து அந்த மூலத்தால் நமாந்தமாக பூசித்து சிவபூஜைக்கு விக்கின வராமல் ரட்சிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்வது, அந்த குருமார்ட்டையும் வேண்டிக் கொள்வது. ஆமாம் ஆமாம், நைவேத்திய தூப தீபமெல்லாம் இந்த அகோர பத்ததியில் சொல்லியிருக்கு. அகோர பத்தியில் அவங்களுக்குன்னு ஒரு நைவேத்தியம் ஆ எது, ஆமாம் ஆமாம் ஆமாங்க, நைவேத்தியம் கொடுக்கறதுன்னு ஒரு இது தனியா எழுதலை, வெறுமனே பூசிக்க அதோட நம்ம சேர்த்து வச்சுக்கணும் வச்சுக்கலாம். ஆனா நம்ம இது போல ஏன்னா அங்க நைவேத்தியம் இவங்களுக்குன்னு தனியா ஒரு நைவேத்தியமே இங்க சொல்லப்படலை. இப்போ நமக்கு சூரியனுக்கு பெருமானுக்கு ரெண்டு நைவேத்தியம் தான் அங்கே வைக்கிறோம். முதல்ல இங்கே சொல்லும் போது பார்த்திய பூஜா விதியில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுக்குன்னு தனியாக ஒரு நைவேத்தியம் வைக்கிறோம், இவருக்குன்னு தனியாக நைவேத்தியம், மூணாவது ஒரு நைவேத்தியம்னு எங்கேயுமே அங்கே சொல்லப்படுது. அங்கே சொல்லியிருந்தா இங்கேயும் அந்த நைவேத்தியம் கொடுக்கறதுன்னு எடுத்துக்கலாம். அங்கே சொல்லப்படாததுனால நாம் எப்படி எடுக்க வேண்டியிருக்கு, அப்படி சொல்லி கொடுக்க பத்திரிகைகள் இருக்கு ஐயா சிவார்ச்சனா அந்த இதிலே அவர் சொல்றார், செஞ்சிரிகால சொல்றாரு. ஆனா இவர் இங்க இதுல சொல்லல, இதுல இருக்கிறது நாம சொல்றது பூரா இதுல இருக்கிறத சொல்றோம். இந்த பார்த்திவ பூஜா விதியில சுருக்கத்துல என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும்தான் இங்க எழுதியிருக்கிறோம், அதை மட்டும்தான் இங்க சொல்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: ஆன்மாவை பற்றிய 7 கொள்கைகளை மறுத்திருக்கிறார். முதலாவதாக பௌத்தர்களை பௌத்த சமய கொள்கையை மறுக்கிறார். அவர்கள் கொள்கை என்ன என்றால், பௌத்தர்களுடைய கொள்கை சூனியவாதம் என்பது. அவர்கள் கருத்துப்படி நிலையான பொருள் என்று ஒன்று கிடையாது, நிலைத்த பொருள் என ஒன்று எதுவும் இல்லை, நிலைத்த பொருள் என ஒன்றுமே கிடையாது. நாம் பார்க்கிற ஒவ்வொரு பொருளும் கணந்தோறும் அழிந்து விடுகின்றது. முற்றிலும் ஒவ்வொரு பொருளும் முற்றிலுமாக அழிந்து அடுத்த கணத்திலேயே அதே போன்ற இன்னொரு பொருள் தோன்றுகிறது. ஒவ்வொரு பொருளும் முழுதுமாக அழிந்து அடுத்த நொடியிலேயே அதே போன்ற இன்னொரு பொருள் தோன்றிவிடுகிறது. மறுகணத்திலே அந்த பொருள் அழிந்து மற்றொரு பொருள் தோன்றுகிறது. இப்படி கணந்தோறும் நொடிதோறும் பொருள்கள் முழுதும் அழிவதும் வேறொன்று தோன்றுவதுமாக இப்படி மாறி மாறி விரைவாக நிகழ்வதனாலே நமக்கு என்ன தோன்றுகிறது? ஒரே பொருள்தான் நிலைத்திருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அது மயக்க அறிவு. இதற்கு என்ன அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள்? ஆற்றிலே நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீரோட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நம்முடைய விரலை வைத்தால் அந்த நொடியிலே அந்த பழைய நீர் ஓடிவிடுகிறது, புதிய நீர் வந்து அந்த இடத்தை நிரப்புகிறது. எனவே ஒரே நீரா ஓடிக்கொண்டிருக்கிறது? பழைய நீர் செல்ல புதிய நீர் வர இப்படி செல்லுவதும் வருவதுமாக அந்த நீரோட்டம் அமைகிறது. எனவே நிலைத்த நீர் என்பது ஒன்று கிடையாது. அந்த ஆற்றிலே நிலையான நீர் என்று இல்லையே. அதே போலத்தான் அந்த ஆற்றிலே விரைவாக நீர் வந்து கொண்டே இருப்பதனாலே நமக்கு ஒரே நீர் ஓடிக்கொண்டிருப்பதைப் போல ஒரு தோற்றம் தெரிகிறது. ஆனால் உண்மை அது அல்ல. இப்போ அந்த திரைப்படம் அந்த வெள்ளி திரையிலே ஒரே காட்சி, நிலையான காட்சி தெரிகிறது. ஆனால் அங்கே படம் வேகமாக படச்சுருள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தெரிவது நிலையான காட்சி, இது மயக்க காட்சி. இந்த பூமி நிலையாக இருப்பதை போல தோன்றுகிறது, இது உண்மையா? இது எவ்வளவு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. நாம் விமானத்திலே பிரயாணம் செய்கிறோம், ஆடாமல் அசையாமல் இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் அது மைலுக்கு மணிக்கு 500 மைல் 600 மைல் வேகத்திலே பறக்கிறது. இதே போலத்தான் இதே அவர்கள் ஓமை காட்டுகிறார்கள். அதே போலத்தான் உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் விரைவாக அழிந்தும் தோன்றியும் அழிந்தும் தோன்றி மாறி மாறி நிகழ்வது நமக்கு தெரியவில்லை. ஒரே பொருளே இருப்பதாக நமக்கு தெரிகிறது என்று இதுதான் புத்தர் கண்ட தத்துவம். எனவே பொருள் இருக்கிறது என்றால் சில கணமாவது அது நிலைத்திருக்க வேண்டுமே. இருந்தால்தானே ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்ல முடியும். இங்கே ஒரு நொடியிலேயே அழிந்து விடுகிறது. தோன்றிய மறுகணத்திலே அந்த பொருள் அழிய அதே போல இன்னொரு பொருள் தோன்றிவிடுகிறது. எனவே எந்த பொருளும் நிலையாக இல்லை, மாற்றம் அதுதான் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. எனவே சூனியம், உலகம் என்பது சூனியம் என்பது அவர்களுடைய வாதம், சூனியவாதம். இந்த கருத்தை தான் ஆன்மாவுக்கும் சொல்லுகிறார்கள். அதே போல நம்முடைய உடம்பிலே அறிவு நில்லாமல் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. வருவதும் போவதுமாக அறிவினுடைய ஓட்டம் உடம்பிலே நிகழ்கிறது. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்கிறார்கள், அறிவினுடைய ஓட்டம். ஆனால் நமக்கு ஒரு நிலையான அறிவு இருப்பதை போல தோன்றுகிறது, உண்மையிலே அப்படி இல்லை. அறிவு வருவதும் ஓடுவதுமாக, வருவதும் அறிவதுமாக இருக்கிறது. எனவே நிலைத்த அறிவு என்பது கிடையாது, நிலைத்த ஆன்மா என்பது கிடையாது. எனவே ஆன்மா என்பது சூனியம் என்று முடிவு செய்கிறார்கள். ஆன்மா என்பது சூனியம். இந்த கருத்தை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆன்மா என்ற நிலைத்த பொருள் இருக்கிறது, அதைத்தான் முதலாவதாக வைக்கின்றார். நூற்பாவை பாருங்கள். உளது, உளது எடுத்த உடனே தலையில அடிப்பதை போல உள்ளது. எது கடைசி வார்த்தை என்ன நூற்பாவில்? ஆன்மா உளது என்று கூட்டிக்கொள்ள வேண்டும். ஆன்மா உளது, உளது ஆன்மா. இங்கே ராமாயணத்துல அந்த அனுமன் இலங்கைக்கு போய் சீதையை கண்டுவிட்டு திரும்புகிறான். இங்க ராமன் ஆவலோடு காத்திருக்கிறார் வரவை. உடனே அனுமன் வந்த உடனே சீதையின்னு தொடங்கல, எடுத்த உடனே கண்டேன், அவ்வளவு கண்டேன் கற்பினுக்கு அணையை கண்களால் என்று சொல்லுகிறான் இல்லையா. அதே போல உளது என்ற முதல்லையே மெய்கண்டார் சொல்லுகிறார். உளது ஆன்மா உளது எங்கே? ஆன்மாவுக்கு முந்தின வார்த்தை என்ன? தனுவினுள். தனுவினுள் உடம்பி உடம்பினுள் தனுவினுள். இந்த உடம்பு இப்படிப்பட்ட உடம்பு எங்கிருந்து வந்தது? மாயா எந்திர தனுவினுள், மாயையிலிருந்து வந்த உடம்பு. இந்த உடம்பு எப்படிப்பட்டது? எந்திரம் போன்றது. மாயையிலிருந்து தோன்றிய எந்திரத்தை போன்ற இந்த உடம்பினுள்ளே ஆன்மா உள்ளது. மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. இது மெய்கண்டார் தருகிற முடிவு. இனி எடைப்பகுதியில மறுக்கின்றார் பிற சமயத்தாரை. இப்ப முதலாவதாக அந்த ஏழு பேர் யார் யார் என்றால் அந்த படிக்கிற போது குறித்துக் கொள்ளுங்கள். இலது என்றலின், அங்கன ஒரு கமா போட்டுக் கொள்ளுங்கள். இலது என்றலின், இலது என்றலின் எப்படி வாக்கியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும்? இலது என்றலின் ஆன்மா உள்ளது. இலது என்றலின் ஆன்மா உள்ளது. இரண்டாவதாக எனதுடல் என்றலின், அங்கன ஒரு கமா, எனதுடல் என்றலின் ஆன்மா உள்ளது. அடுத்து கொஞ்சம் கவனியுங்கள். ஐம்புலன் அறிதலின், அங்க பிரித்துக் கொள்ள வேண்டும். ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது. ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. அடுத்து கண்படில் உண்டிவினையின்மையின் ஆன்மா உள்ளது. கண்படில் உண்டி வினை இன்மையின் ஆன்மா உள்ளது. பிறகு உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது. பிறகு ஏழாவது, ஏழுதானா, ஏழாவது மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. அது ஏழாவது. மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது என்பது ஏழாவது. இந்த ஏழிலே முதலாவதாக மறுக்கப்படுகின்ற கொள்கை சூனிய ஆன்மாவாதம் என்ற பௌத்தர்களுடைய கொள்கை. அதாவது ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுகிற கொள்கையை, கொள்கை சூனிய ஆன்மாவாதம், அதை மறுக்கிறார். எப்படி எப்படி மறுக்கிறார் மெய்கண்டார்? ஆன்மா என்பது சூனியம் என்று நீ கூறுகிறாய், ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுகிறாய், அவ்வாறு கூறுகிற உன் அறிவுதான் ஆன்மா. அவ்வாறு நீ ஆராய்ந்து கூறுகிறாய் அல்லவா? அப்படி ஆராய்ந்து கூறுகிற உன்னுடைய அறிவுதான் ஆன்மா. இலது என்றலின் ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுவதனாலேயே அவ்வாறு கூறுகிற அறிவு ஒன்று இருக்கிறது என்று தெரிகிறது இல்லையா? ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுவது உன்னுடைய அறிவு, அந்த அறிவுதான் ஆன்மா என்று உணர்த்துகிறார். இலது என்றலின் ஆன்மா உள்ளது. அவனுடைய வார்த்தையை கொண்டே மறுக்கின்றார். கடன் கொடுத்தவன் வந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டினால் அப்பா வீட்டுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருப்பார். மகன் போய் அப்பா வீட்டில் இல்லை என்றால் அவனுடைய வார்த்தையே இருக்கிறார் என்பதை காட்டுவதை போல, இல்லை என்ற சொல்லே இருக்கிறது என்ற உண்மையை காட்டுகிறது. அதே போல ஆன்மா இல்லை என்று சொல்லுவது ஆன்மாதான். ஆன்மா இல்லை என்று சொல்லுவதே உன்னுடைய ஆன்மாதான் என்று கூறுகிறார். ரொம்ப எளிமையாக மெய்கண்டர் ரொம்ப சிரமப்படவில்லை. அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு வாதத்தை வைக்கிறார்கள். அதையெல்லாம் ஒரேடியாக மறுத்து விடுகிறார். இவ்வாறு நீ ஆராய்ந்து கூறுகிற உன்னுடைய அறிவுதான் அப்பா ஆன்மா என்று கூறுகிறார். பிறகு அடுத்து இரண்டாவதாக இந்த அறிவுதானே ஆன்மா. சரி, இந்த அறிவு எங்கே நிகழ்கிறது? நம்முடைய உடம்பிலே தானே, உடம்பிலே தானே அறிவு நிகழ்கிறது. எனவே உடம்புதான் ஆன்மா, உடம்புதான் ஆன்மா. உடம்புக்கு வேறாக ஆன்மா என்ற தனிப்பொருள் இல்லை என்று கூறுகிறவர்கள் யாரு? அலோகாயதர், நாத்திகர், உலகாயதர் கொள்கை. உடம்பே உடம்புதான் ஆன்மா. உடம்புக்கு வேறாக ஆன்மா என்ற தனிப்பொருள் கிடையாது, உடம்புதான் ஆன்மா. எனவே தேகமே ஆன்மா என்று கூறுகிறவர்கள் தேகான்மாவாதிகள். இரண்டாவது தேகான்மாவாதம். அந்த நாத்திகருடைய லோகாயுதருடைய கொள்கை என்ன? இந்த உடம்பு என்பது நான்கு பூதங்களினுடைய சேர்க்கையினாலே வந்தது, நிலம் நீர் தீ காற்று. ஆகாயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கண்ணுக்கு தெரிகிற பொருளைத்தான் ஒப்புக்கொள்வார்கள். நான்கு பூதங்கள் தான் அவர்களுக்கு. அந்த நிலம் நீர் தீ காற்று என்ற நான்கு பூதங்களினுடைய சேர்க்கையினாலே இந்த உடம்பு உண்டாகிறது. அந்த நான்கு பூதங்கள் சேருகிற போது ஒரு அறிவு உண்டாகிறது. அந்த பூதங்களினுடைய சேர்க்கையிலே ஒரு அறிவு, புதிய அறிவு உண்டாகிறது. வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இவையெல்லாம் சேருகிற போது சிவப்பு நிறம் உண்டாகிறதே. அதே போல இந்த பூதங்கள் சேருகிற போது இயற்கையாக ஒரு அறிவு உண்டாகிறது உடம்பிலே. பிறகு உடம்பு அழிகிற போது அந்த அறிவும் நீங்கி விடுகிறது. எனவே ஆன்மா என்ற ஒரு தனிப்பொருள் இல்லை, உடம்பே ஆன்மா என்பது அந்த உலகாயுதருடைய கொள்கை. அதை இரண்டாவதாக எடுத்து மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார்? உடம்பே ஆன்மாவாக இருக்குமானால் நான் உடம்பு என்று சொல்ல வேண்டுமல்லவா? நான் உடம்பு என்று யாராவது சொல்லுகிறார்களா? உலகத்தில் எந்த மூலையிலாவது சொல்லுகிறார்களா? நான் உடம்பு என்ற வழக்கு எங்கேயும் கிடையாது. ஆனால் எப்படி சொல்லுகிறோம் உடம்பை பற்றி? எனது உடம்பு, எனது உடம்பு என்றுதானே எல்லாரும் சொல்லுகிறார்கள். எனது உடம்பு, எனது கை, எனது கால். எனவே இது எதை காட்டுகிறது? எனது உடம்பு என்றால் உடம்பு என்பது உடைமை பொருளாகிறது. உடம்பு என்பது உடைமை பொருள். ஆக உடம்புக்கு வேறாக இருக்கிற உயிர் எனது உடம்பு என்று உடம்பை உடைமையாக சொல்லுகிறது. எனவே உடம்புக்கு வேறானது உயிர். அதைத்தான் இங்கே நூற்பாவில் எனது உடல் என்றலின், எனது உடல் என்று வேறொரு பொருள் உடைமை பொருளாக சொல்லுவதனாலே ஆன்மா என்பது உடம்புக்கு வேறாக இருக்கிறது. எனது உடல் என்றலின் ஆன்மா உள்ளது. பிறகு மூன்றாவதாக வருகிறவர்கள் யார் என்றால் அந்த நம்முடைய உடம்பிலே அறிகிற செயலை செய்வது எது? நம்முடைய ஐம்பொறிகள். ஐம்பொறிகள்தானே அறிகின்றன. எனவே ஐம்பொறிகள் தான் ஆன்மா. ஐம்பொறிகளே ஆன்மா, அவைதான் அறிகின்றன. உலகப் பொருளை அறிபவை இந்த ஐம்பொறிகள். எனவே அவைதான் ஆன்மா என்று கூறுகிறவர்கள் இந்திரிய ஆன்மவாதிகள். இந்திரிய ஆன்மவாதம், இந்திரியங்களே ஆன்மா என்ற கொள்கை. இந்திரியங்களே ஆன்மா என்றால் ஐந்து இந்திரியங்கள், அப்படியானால் ஐந்து உயிர்களா? ஐந்து உயிர்கள் என்றெல்லாம் கொள்ள வேண்டியிருக்கு. மேலும் என்ன என்றால் இந்திரியங்கள் ஒரு நேரத்தில் ஒரு புரியத்தானே அறிகின்றன. இப்ப கண் என்பது பார்த்தல் என்ற ஒரு ஓர் அறிவுதான், பார்த்து மட்டும்தான் அறியும். கேட்டு அறிகிற சக்தி கண்ணுக்கு இல்லை. செவிக்கு கேட்டு அறிகிற ஆற்றல் மட்டும்தான் உண்டு, பார்த்து அறிய முடியாது. எனவே ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு தொழிலைத்தான் செய்கின்றன. ஆனால் நாம் எப்படி சொல்லுகிறோம்? நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் முகர்ந்தேன், நான் சுவைத்தேன் என்று நான் என்று கூறுகிற ஒரு பொருள் இந்த ஐந்தையும் அறிகிறதே. ஒரே ஒரு பொருள் தான் இந்த ஐந்தையும் அறிவதாக சொல்லுகிறது. அந்த பொருள் எது? இந்த ஐம்பொறிகளாக இருக்க முடியுமா? இந்த ஐம்பொறிகள் ஒவ்வொன்றைத்தான் அறியும். எனவே ஐந்து புலன்களையும் ஒரு சேர அறிகின்ற ஒரு அறிவு பொருள் இருக்கிறது, அதுதான் ஆன்மா. அது இந்திரியங்களுக்கு வேறாக இருக்கிறது. இந்த ஐந்து இந்திரியங்களை தனக்கு கருவியாக கொண்டு அறிகிறது. எனவே இந்திரியங்கள் ஆன்மா அல்ல. ஏனென்றால் இந்த இந்திரியங்கள் ஒவ்வொரு புலனைத்தான் அறியும். எனவே இதை நூற்பாவிலே எப்படி சொல்லுகிறார்? ஐம்புலன் அறிதலின். அங்கன ஒரு சொல்லை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஐம்புலன் ஒரு சேர அறிதலின், ஐம்புலனை ஒரு சேர அறிதலின். அதாவது நான் என்ற அந்த ஆன்மா இந்த ஐந்து புலன்களையும் ஒரு சேர அறிவதனாலே ஒவ்வொன்றை அறிகிற இந்திரியங்கள் ஆன்மா அல்ல. ஐம்புலனையும் ஒரு சேர அறிவதுதான் ஆன்மா. ஐம்புலன் அறிதலின் ஐம்புலனையும் ஒருங்கே அறிகின்ற ஒரு பொருள் இருப்பதனாலே ஆன்மா வேறாக உள்ளது, ஐம்பொறிகளுக்கு வேறாக உள்ளது.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நம சிவாய்.

இனிமேல் நான் வரப்போகுது நல்ல வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், வழிபாடு செய்கிற முறையை நமக்கு உணர்த்துகிறார். அந்த வழிபாடு என்பதும் வினைதான், நல்வினை, சிவ நல்வினை, சிவ புண்ணியம். அந்த சிவ நல்வினையை எப்படி செய்ய வேண்டும், அந்த சிவ வழிபாட்டிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு முதலிலே மன தூய்மை இன்றியமையாது, மனம் தூயதாக இருக்க வேண்டும். அந்த தூய உள்ளத்தோடு செய்கிற வழிபாடுதான் நமக்கு உரிய பயனை தரும். எனவே மனம் தூய்மைப்பட வேண்டுமானால் என்ன, அதற்கு என்ன வழி என்றால், அந்த திருக்குறளிலே சொல்லப்பட்ட அந்த அறங்களையெல்லாம் நாம் முதலிலே கடைபிடிக்க வேண்டும். ஆமா, யோகத்துல அந்த யோக முறையிலே எண்வகை உறுப்புகளிலே முதல் இரண்டு இயமம் நியமம் என்பன. இயமம் என்றால் நூல்களிலே விளக்கப்பட்டவற்றை செய்யாமை, நூல்களிலே விளக்கப்பட்டவற்றை தவிர்க்க வேண்டும். நியமம் என்றால் விதிக்கப்பட்டவற்றை கை கொள்ள வேண்டும், விளக்கியன ஒழிக்க வேண்டும், விதித்தனவற்றை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் பொது அறம் எனப்படும். சைவத்தில் இதுதான் பொது அறம். ஆக வாழ்க்கையை ஒரு நல்ல நெறியிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அது அடிப்படையான அறம், பொது அறம். அந்த அறத்தை, பொது அறத்திலே நின்றுதான் சிறப்பு அறமாகிய வழிபாட்டை செய்ய வேண்டும். சிறப்பு அறம், வழிபாடு என்பது சிறப்பு அறம். இந்த அற வழியிலே நிற்றல் பொது அறம். இந்த இரண்டையும் வற்புறுத்துகிறார். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அரிச்சித்தல், ஆதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணி அறங்கள். எல்லாம் தொகுத்து முதலிலே தருகிறார். ஒழுக்கம், ஒழுக்கம் என்றார் உயர்ந்தோர் சென்ற வழியிலே ஒழுகுதல், நல்ல வழியிலே ஒழுகுதல், ஒழுக்கம். அன்பு, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், அன்பு எல்லாரிடத்திலும். அருள், பிற உயிர்களிடத்திலே கொள்ளுகிற இரக்கம், அருள் என்பது இரக்கம். அன்புக்கும் அருளுக்கும் என்ன தொடர்பு, அன்புக்கும் அருளுக்கும்? ஆமா, அன்பு ஈன் அருள் என்னும் அன்பு ஈன் குழவி. எது குழவி, எது தாய்? அன்புதான் தாய், அன்பு ஆகிய தாய். அது இன்ற குழந்தைதான் அருள். அன்பிலே நின்று அருளாக மலர வேண்டும். அன்புக்கும் அருளுக்கும் என்ன வேறுபாடு என்றால், அன்பு என்பது தொடர்புடையவர்களிடத்திலே செல்லுவது, அன்பு தொடர்பு உடையார் மாட்டு செல்லுவது. அருள் என்பது தொடர்பு இல்லாதவர்களிடத்திலும் செல்லுவது அருள், அது அன்பு அருள். ஆசாரம், தமது குடியிலே அந்த மரபாக பின்பற்றி வருகிற ஆசாரங்களை கடைபிடித்தல், முன்னோர் கடைபிடித்தவற்றை மேற்கொள்ளுதல் ஆசாரம். உபசாரம், உபசாரம் என்பது அவரவருக்கு உரிய மதிப்போ மதிப்பை அளிக்க வேண்டும், அவரவருக்கு தர வேண்டிய மதிப்பை தர வேண்டும். உறவு, எல்லாரிடத்திலும் நட்பு பாராட்டுதல், உறவு. எனவே யாரிடத்திலும் பகைமை கொள்ளாது நட்பு பாராட்ட வேண்டும். உறவு, உபசாரம், உறவு. அடுத்து சீலம், சீலம் என்றால் தூய்மை. ஆமா, மன தூய்மை, சீலம். தவம், தவம் என்றால்
அந்த நோன்பு, நோன்பு நோற்றல், நோன்புகள் குடும்பத்திலே இல்லறத்துல இருந்து செய்கிற நோன்பு தெரியுமில்ல, விரதம் தான். தானம், தானம் என்பது நல்ல வழியிலே ஈட்டிய பொருளை உயர்ந்தோருக்கு கொடுத்தல். நல்லோ நல்ல வழியிலே ஈட்டியவற்றை உயர்ந்தோருக்கு உவகையோடு கொடுக்க வேண்டும், உவகையோடு கொடுக்க வேண்டும், அது தானம். வந்தித்தல், பெரியோர்களை, மூத்தோர்களை வணங்குதல், மூத்தோர்களை கும்பிடுதல், மூத்தோர்களை கண்டால் கும்பிடுதல், வந்தித்தல், வணங்குதல், தலைதாளே வணங்குதல், தலைதாழ்த்தி வணங்குதல், அர்ச்சித்தல், அந்த பெரியோர்களுக்கு வழிபாடு, வழிபாடு செய்தல். ஆம், இன்மைதான வருது. வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அர்ச்சிக்கப்பட்டுமா? ஆமா, வாய்மை என்றால் வாயினாலே உண்மை பேசுதல், வாயினாலே உண்மை பேசுதல், அதுதான் வாய்மை. வாய்மை என்றாலே வாயினால் வருகிற சொற்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்து அழுக்கில்லா துறவு, அந்த அடைமொழி கொடுக்கிறார் முக்கியமாக. அழுக்கில்லாத துறவு, வெறும் புறத்துறவு மட்டுமல்ல, அழுக்கு இல்லாத துறவு. இங்கே துறவு என்றால் குடும்பத்தில் இருந்து என்ன துறவு, குடும்பத்தில் இருந்து கொண்டு அவாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும், ஆசைகளை சிறிது சிறிதாக நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆக இறைவன் மீது அந்த வழிபாட்டிலே விருப்பம் கூட கூட இங்க வழிபாட்டில், இங்க உலக பொருள்களிலே ஆசை தானாக குறையும். வழிபாடு உண்மையாக இருக்குமானால் உலக நாட்டம் குறையும். துறவு, அடக்கம், அடக்கம் பணிவுடைமை, அறிவு, நாம் பெற்ற கல்வி கேள்விகளால் நல்லது எது தீயது எது என்று பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு, நல்லன தீயவற்றை பகுத்து அறிந்து கொள்ள. அர்ச்சித்தல், வழிபாடு. ஆதி, முதலியவை, இதோடு முடிந்து விடவில்லை, இன்னும் முதலியவை, இன்னும் பிற நற்செயல்கள், இவைதான் இழுக்கில்லாத அறங்களானால். இத்தகைய நற்செயல்களை ஒருவர் கடைபிடித்தால் இறங்குவான், இறங்குவான் இறைவன், எல்லா உயிர்களிடத்திலும் இறக்கமுடைய இறைவன் பணி அறங்கள், அவன் பணித்த அறங்களாகும். இவையெல்லாம் இறைவன் இட்ட பணிகளாக அமையும். இது பொது அறம். இந்த அறத்தை கடைபிடித்து மனதை தூய்மைப்படுத்தி பிறகு சிறப்பு அறமாகிய வழிபாட்டிலே நிற்க வேண்டும். அடுத்த பாட்டிலே அதை சொல்லுகிறார், சிறப்பு அறத்தை அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார். மனம் அது நினைய, வாக்கு வழுத்த, மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி, சினம் முதல் அகற்றி வாழும் செயல் அறம். அதுதான் சிறப்பு அறம், மனம் அது நினைய. ஆக மனம் வெளியே செல்லாமல் இங்கே பெருமானுடைய நினைவாகவே இருக்க வேண்டும். வழிபாட்டிலே அந்த இவர் பட்டினத்தார் சொல்லி இருக்கிறார் அல்லவா, கையொன்று செய்ய மெய்யொன்று நாட, கருத்து ஒன்று என்ன பொய்யொன்று சிந்தை என, அப்படி ஒரு பாட்டே இருக்கு. ஆக அவையெல்லாம் வழிபாடு அல்ல. இப்படியெல்லாம் செய்கின்ற பூஜையை எவ்வாறு கொள்வாய் அப்படிங்கிறார், எவ்வாறு கொள்வாய் கட்சி ஏகம்பனி. எனவே அந்த முறையிலே மனமானது ஒன்றுபட வேண்டும், வழிபாட்டிலே ஒன்றுபட வேண்டும், புறத்திலே செல்லாம். மனம் அது நினைய, அவனையே நினைக்க, வாக்கு வழுத்த, வாக்கினால் வாயினால் இறைவனை போற்றி, போற்றுதல், இறைவனுடைய புகழ்களை எடுத்துச் சொல்ல வேண்டும், திருமுறைகளை பாடுதல், வழுத்த, மந்திரங்கள் சொல்ல,
மந்திரங்களை உச்சரித்து இன மலர கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்று. சிவபெருமானை போற்றின்னு சொல்லல, இச்சித்த தெய்வம். உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பமோ அந்த விருப்ப அந்த தெய்வத்தை வழிபடுங்கள். இது முதலாவது அடி, இது தொடக்க நிலை. தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு சொன்னது இதே முடிவு அல்ல. தொடக்க நிலையில அதுதான் தாங்கள் விரும்பிய தெய்வத்தை வழிபட்டு வழிபட்டு பிறகு மெய்யான உண்மையான நிலைத்த செம்பொருளாக இருப்பது சிவபெருமான் ஒருவனை, அவன்தான் மெய்ப்பொருள் என்ற அறிவு பின்னாலே தான் வரும், முதல்ல வந்து விடாது. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் என்பது பின்னாலே வருவது. எனவே முதலிலே பல தெய்வங்களை வணங்கி பிறகு அவற்றை விடுத்து ஒரு தெய்வ கோட்பாட்டுக்கு வர வேண்டும். எனவே இச்சித்த தெய்வம் போற்றி சினம் முதல் அகற்றி, முதல் பாட்டிலே சொன்னார் அல்லவா, முதல் பாட்டிலே உடன்பாடாக சொன்னார். இங்கே சினம் என்பது அன்புக்கு நேர்மாறு, பிறகு ஒவ்வொன்றாக அப்படி இது எதிர்மறையை வைத்துக் கொள்ள வேண்டும். சினம் முதல் அகற்றி வாழும் செயல், இப்படி செய்கிற வழிபாடுதான் அறம், சிறப்பு அறம். சிறப்பு அறமானால் யாருக்கும் உணமொரு தெய்வம். ஆக எல்லா தெய்வங்களிடமாகவும் முன்னின்று அந்த வழிபாட்டை ஏற்பது சிவபெருமான் தான். இச்சித்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த இடத்திலே அந்த வழிபாட்டை ஏற்பவர் சிவபெருமான். முனம் ஒரு தெய்வம், முன்னின்று ஏற்கின்ற கடவுள், எங்கும் செயற்கு முன்னிலையாம் அன்றே. அடுத்த பாட்டு எல்லாரும் தெரிந்திருப்பீர்கள். அடுத்த பாட்டு யாதொரு தெய்வம் கொண்டீர், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர். எனவே சிறு தெய்வ வழிபாடு வேண்டுமா வேண்டாமா, கூடுமா கூடாதா? சிறு தெய்வங்களை பிற தெய்வங்களை வணங்குதல், ஆக பிற தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அடியார்கள். பிற தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானுக்குரிய, சிவபெருமானை வழிபடுகின்றவள் தானே. திருமால் ஆயன் போன்றவர்கள் எல்லாம் சிவனுடைய அடியார், சிவன் அடியார்கள். எனவே அடியார்களை நாம் வணங்குவது ஒன்றும் தவறில்லை. ஆனால் அவர்களை முழு முதலாக நினைக்க கூடாது. முழு முதற் கடவுளாக நினைக்காமல் வழிபடலாம். முழு முதற் பெருமான் சிவபெருமானே, அந்த உறுதியிலே நாம் பெறலாமல் நின்று வழிபடுவதிலே குற்றமில்லை என்பது அருள்நதி சிவத்தினுடைய கருத்து. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர். அந்த தெய்வங்கள் எப்படிப்பட்டவை? மற்ற அத்தெய்வங்கள் அவர்களும் உயிர்களே, நம்மை போன்ற உயிர்கள்தான். பிற தெய்வங்கள் அனைத்துமே உயிரினத்தார். மற்ற அத்தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும் பிறக்கும். அந்த தெய்வங்களுக்கும் இன்ப துன்பங்கள் உண்டு, இறப்பு பிறப்பு உண்டு. இந்த இதுல அருணகிரி அந்தாதி என்ற நூலில், திருவண்ணாமலை அருணகிரி அந்தாதியில சொல்லுகிறார், எல்லார் இறப்பும் பிறப்பும், எல்லார் இறப்பும் பிறப்பும் இயற் பாவலர்தம் சொல்லால் தெளிந்தோம். எல்லா தெய்வங்களினுடைய இறந்த கதை பிறந்த கதையெல்லாம் புராணங்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். எல்லார் பிறப்பும் இறப்பும் இயல் பாவலர்தம் சொல்லால் தெளிந்தோம் சோனேஷா. இல்லில் பிறந்த கதையும் கேளேன். சிவபெருமான் ஒரு வீட்டிலே பிறந்தார் என்று ஒரு கதையாவது இருக்கிறதா? இல்லில் பிறந்த கதையும் கேளேன், பேருலகில் வாழ்ந்து உண்டு இறந்த கதையும் கேட்டிலே என்று பாடுகிறார். ஆக இறப்பு பிறப்பு இல்லாத ஒரே பொருள் சிவம்தான். எனவே அதுதான் முழு முதற் பொருள் என்ற தெளிவு சைவர்களுக்கு வர வேண்டும்.
எனவே பிற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவை இலாதான், இவை இல்லாத பெருமான் அறிந்து அருள் செய்வன், உயிர்கள் செய்கின்ற அந்த வழிபாட்டை அறிந்து அருள் செய்கின்றான். எனவே பிற தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த தெய்வங்களின் இடமாக இருந்து அந்த வழிபாட்டை ஏற்று அருள் புரிகிறான். அடுத்த பாட்டில இதன் தொடர்ச்சியாக, இங்கு நாம் சிலர்க்கு பூசை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவார். இங்கு இந்த உலகத்துல நாம் சிலருக்கு, சிலர் என்பது இந்த இடத்துல பெரியவர்களுக்கு, சில பெரியோர்களுக்கு பூசை வழிபாடெல்லாம் செய்தால் இவர்களா வந்து நமக்கு உரிய அந்த வழிபாட்டினுடைய பயனை தருவார்கள். இவர்களோ வந்து அங்கு வான்னா இங்க பயன், வான் தருவார், வழிபாட்டுக்குரிய பயனை தருவார். அன்றே அது அவர்கள் வந்து பயனளிக்க மாட்டார்கள். அதுபோலத்தான் பிற தெய்வங்களை வழிபட்டால் அவர்கள் வந்து பயனை அளிக்க மாட்டார்கள். ஆக இங்கு நாம் பெரியவர்களுக்கு என்ன வழிபாடு செய்தாலும் அவர்கள் அந்த பயனை தர தகுதி இல்லாதவர்கள். அதே போல தெய்வங்களை வழிபட்டாலும் அவர்கள் அந்த பயனை அளிக்க மாட்டார்கள். அன்றேல் அத்தெய்வம் அத்தனைக்கான், அத்தெய்வங்கள் அந்த அளவுக்கு தான், அத்தெய்வம் அத்தனைக்கான். ஆக எங்கும் வாழ் தெய்வமெல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது, எங்கும் உள்ள அந்த எல்லா தெய்வங்களும் இறைவனுடைய ஆணையினாலேதான் அந்த நிலையிலே நிற்கிறார்கள். இறைவன் ஆணையினால் நிற்பது, அங்கு நாம் செய்யும் செய்திக்கு, அந்த தெய்வங்களை வழிபடுகின்ற செயலுக்கு ஆணை வைப்பால் அளிப்பன். தன்னுடைய சக்தியினாலே, தன்னுடைய சக்தியினாலேதான் பயனை அளிக்கின்றான் இறைவன். ஆக எப்படி பாடுகிறாரா அருள்நந்தி சிவம் அடுத்த பாட்டுல, காண்பவன் சிவனே. ஆக எல்லாருடைய வழிபாடுகளையும் அறிகின்றவன் சிவபெருமான் ஒருவன்தான். காண்பவன் சிவனேயானால் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். அந்த பெருமானுடைய திருவடிக்கு அன்பு செய்வதுதான் மாண்பு அறம், சிறந்த அறமாகும். மாண்பு அறம் என்றால் அதுதான் சிறந்த அறம். அறன்றன் பாதம் மறந்து செய் அறங்களெல்லாம் வீண் செயல். எப்படி சொல்லுகிறார், வீண் செயல் பிற வழிபாடெல்லாம். அறந்தன் பாதம் சிவபெருமானுடைய திருவடிகளை மறந்து சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக நினைக்காமல் மறந்து செய்கின்ற எவ்வளவு பெரிய அறங்களானாலும் அது வீண் செயல், பயனற்றவை. இறைவன் சொன்ன விதி அறம். எனவே இறைவன் தான் அருளிய நூல்களிலே விதித்திருக்கிறானே, அவன் அருளிய நூல்களையவை வேதங்கள் ஆகமங்கள், அவற்றிலே விதித்தவற்றை செய்வதுதான் அறம். இறைவன் சொன்ன விதி அறம், அதுதான் பொது அறம். விருப்பொன்று இல்லான் இறைவன், இறைவன் விருப்பு ஒன்று இல்லான் பூண்டனன். உயிர்களிடத்திலே அன்பு பூண்டவன் வேண்டல் செய்யும். அவன் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் என்றால், நாம் செய்கின்ற வழிபாடு, நாம் செய்கின்ற வழிபாடு அவனுக்கு உவகையை தருவது, அவனுக்கு பிரியமானது அடியவர்கள் செய்கின்ற வழிபாடு. வேண்டுதல்னா

தாவர சங்கமங்கள் எனும் இரண்டு உருவில் நின்று இறைவன் இருக்கின்ற இடங்கள் இரண்டு, ஒன்று தாவரம் இன்னொன்று சங்கமம். தாவரம் என்றால் நிலையானவை, இடம் பெயராதவை, அதாவது திருக்கோயிலே உள்ள திருவுருவங்கள், அவையெல்லாம் தாவரம் எனப்படும். இப்ப நாம தாவரம் இருக்குல்ல, அது ஒரே ஒரே இடத்துல தானே நிக்க, நம்ம கூட நடக்குமா? அதனாலதான் தாவரம்னு பேரு, ஒரே இடத்துல என்று போவை தாவரம். சங்கமம் என்றால் இயங்குகின்ற அடியார், இயங்குகிற அடியார், தாவர சங்கமங்கள். எனவே அந்த திருக்கோயிலில் உள்ள திருவுருவங்களிலும் அடியார்களிடத்திலும் இறைவன் சிறப்பாக எழுந்தருளி இருக்கிறான். தாவர சங்கமங்கள் எனும் இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு, எனவே அவர்களுக்கு நாம் வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டினை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் விரும்பி. மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். எனவே சிவ வழிபாடு, சிவனடியார் வழிபாடு, இவையெல்லாம் சைவத்திலே இன்றியமையாதவை. சிவனடியார்களை சிவனாகவே கொண்டு வழிபடுதல் நம்முடைய பெரியபுராணமே இதற்கு இலக்கியமாக விளங்குகிறது. சிவ வழிபாட்டுல ரொம்ப அழுந்தி நின்றவர்கள் யார்? பெரியபுராணத்துல சிவ வழிபாட்டுல ஊன்றி நின்றவர்கள் யாராரு? கண்ணப்ப நாயனார். சரி, வேற காரைக்காலம் எல்லாரும் சொல்லிருங்க. அதான் குரு, லிங்க, சங்கமம், இந்த மூன்று இடங்களிலே வழிபட்டவர்கள் பெரியபுராண அடியார்கள். குரு, லிங்கம், சங்கமம். அந்த இவர் அறிவாழ்த்தாயர், அதான் அறிவாழ்த்தாயர்னு பிரிச்சு சொல்லணும். அறிவாழ்த்தாயர்னு என்ன புரியுது? அறிவாள் தாயர், அவர் இயற்பெயர் தாயனா தாயர். அந்த அறிவாளாலே அவர் அவருடைய வழிபாடு என்ன? நாள்தோறும் பெருமானுக்கு நிவேதனம் படைத்தல். ஒரு நாள் அந்த நிவேதனத்தை எடுத்துக்கொண்டு செல்கிற போது என்ன கால் இடறி அந்த பொருள்கள் எல்லாம் சிந்திவிட்டன. அப்போது அவர் எவ்வளவு துடி துடிக்கிறார். அது பெருமான் பசியோடு இருப்பாரே, நான் வாழ்ந்து பயனில்லை என்று தன்னுடைய கழுத்தையே அறுத்து கொள்ள துணிவாரானால் அவர் எந்த அளவுக்கு அந்த வழிபாட்டிலே நின்றார் என்று நாம் உணர முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட உறுதிப்பாடு, மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன், ஆதலால் நீ பரன் தன்னை நெஞ்சில் நினைவையில் நிறைந்த பூசை, அதுதான் நிறைவான பூசை. நிறைவான வழிபாடு என்பது என்ன? இறைவனை நெஞ்சிலே நிறுத்தி வழிபடுவது, மற்றவையெல்லாம் குறைபாடு உடைய வழிபாடு. நீ பரன் தன்னை நெஞ்சில் நிறுத்தி நினைவையேல் அதுதான் நிறைந்த பூசை. ஆதலால் ஆய் பரம்பொருளை நாளும் அரிச்சி நாளும் வழிபடுவாயாக அன்பு செய்தே. இப்படி அந்த திருமுறைகளினுடைய அந்த சாரமான கருத்துக்களையெல்லாம் இங்கே அருள்நந்தி சிவம் இங்கே நமக்கு தருகிறார். திருமுறைகளினுடைய சாரம் இது, வெறும் சாத்திர நூல் கூட அல்ல, தோத்திர நூலாகவும் கூட இருக்கு. இந்த பகுதிகள் எல்லாம் தோத்திர பகுதிகள். பரம்பொருளை நாளும் அர்ச்சினி அன்பு செய்தே. அடுத்த பாட்டுல அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். ஆக சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு உடையவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அது புண்ணியமாகிறது. அதே போல அடுத்தடியில பரநடிக்கு அன்பிலாதார் என்ன புண்ணியம் செய்தாலும் பாவமாகும், புண்ணியம் பாவமாகும். அதற்கு எடுத்துக்காட்டுக்களை தருகிறார். இதற்கு உதாரணம் வேண்டுமா? வரமுடை தக்கன், அவன் தக்கன்

0: அடிக்கு அன்பில்லாதவன். ஆனால் செய்தது மிகச்சிறந்த வேள்வி. ஆனால் அது என்னவாயிற்று? வரமுடை தக்கன் செய்த அன்பில்லாத அந்த தக்கன் செய்த மாவேள்வி தீமையாயிற்று அவனுக்கு. அந்த தலையை இழந்தான், ஆட்டுத்தலையை பெற்றான் என்று கதை. மாவேள்வி தீமையாகி இவன் தேவர்களிலே உயர்ந்தவன் தக்கன். ஆனால் மனிதர்களிலே ஒருவனாகிய சண்டேஸ்வரர் நரரினில் மனிதராக வந்த பாலன், அவனும் சிறு பிள்ளை பாலன் செய்த பாதகம். என்ன பாதகம் செய்தார்? ஆமா, தந்தையினுடைய காலையே துணித்தாரே, அந்த பாதகம் நன்மையாயித்து. இதை மாணிக்கவாசர் சொல்லுகிறார் அல்லவா, பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். பாதகமே சோறுனா பயனாயிற்று அவருக்கு. பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். அடுத்து மறைகள் வேதங்கள் ஈசன் சொல். மறைகள் ஈசன் சொல், இறைவன் அருளியவை. அச்சொல் வழி வாரா உயிரை, அந்த வழியிலே அறவழியிலே செல்லாத உயிர்களை அச்சொல் வழி வாரா உயிரை வைக்கும் சிறைகள்தான் நிறையம். நிறையம்னா நரகம். நரக உலகம் என்பது அதற்காகத்தான் வைக்கப்பட்டுள்ளது. உயிரை வைக்கும் சிறைகள் மா நிறையம். பிறகு இட்ட பணி செய்வோர், இறைவன் இட்ட இறைவனுக்கு பணி செய்கின்ற அடியார்கள், செல்வத்தோடும் உறையும் இடங்கள் மாபதிகள் ஊர்கள் எவை என்றால் கும்பர் உலகங்கள், தேவர் உலகங்கள், யோனிக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் இறைவன் ஆணையினால் இன்பத் துன்பங்கள் இயைவதாகும். இறைவனுடைய ஆற்றலினாலே இன்பத் துன்பங்கள் வந்து இயைகின்றன. இப்போ முன்னாலே சொன்ன ஓமை என்ன? அந்த தாய் தந்தையரை சொன்னார் அல்லவா. அதே போல இங்க இன்னொரு ஓமை அரசன். இறைவனை அரசனோடு ஒப்பிடுகிறார். அரசன் தனது ஆட்சியிலே அடங்கி நல்ல வழியில் ஒழுகுகின்றவர்களுக்கு சிறப்பு செய்கின்றான். தீமை புரிந்தவர்களை சிறையிலே அடைத்து தண்டிக்கின்றான். அந்த முறையிலேதான் உயிர்களை இறைவன் செய்கின்றான். ஆணையால் அவனி மன்னன் நாட்டை ஆளுகிற அரசன் அறுமறை முறை செய்யாரை, அந்த மறையின் வழியிலே நடக்காதவர்களை ஆணையின் தண்டம் செய்தும் அவர்களை தண்டித்தும் அருஞ்சிறையிட்டும் வைப்பன். எதற்கு? அவர்களை திருத்துவதற்காக. ஆணையின் வழி செல்வோருக்கு என்ன செய்கிறான்? ஆணையின் வழி செல்வோருக்கு அரும்பதி ஊர்களை வழங்குகிறான். செல்வம் இவற்றையெல்லாம் நல்கி ஆணையும் வைப்பன். அவர்களுக்கு ஆட்சி உரிமை கூட தருகிறான். சில பகுதிகளை ஆளும்படியாக வைக்கின்றான். ஆணையும் வைப்பன். எங்கும் ஆணையே ஆணையே கான். என்ன பொருள் ஆணையே ஆணையே கான் என்றால், அரசனுடைய ஆணை போலத்தான் இறைவனுடைய ஆணை. ஒரு ஆணை அரசனுக்குரியது, இன்னொன்று இறைவன். இறைவனுடைய ஆணை எப்படிப்பட்டது என்றால் அது அரசனுடைய ஆணை போன்றது. ஆமா, அடுத்த பாட்டுல அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி. அரசனுடைய செயலும் இறைவனுடைய அருள் வழியிலேதான். அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி. அரும் பாவங்கள் தரையுளோர் செய்யின் குற்றங்கள் பாவத்தை செய்தால் தீய தண்டலில் வைத்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன். அவர்களுடைய பாவங்களை குற்றங்களை நீக்குகிறான் தண்டித்து. பின்பு சொல்வழி நடப்பர் தூயோர் நிறையமும் சேரார். அதாவது மனிதர்கள் செய்த குற்றங்களை அரசர்கள் தண்டிப்பதன் மூலமாக அங்க பின்னாலே நரகத்திலே போய் துன்பப்பட வேண்டியதை இங்கே பட்டு விடுகிறார்கள். எனவே அவர்கள் நிறையமும் சேரார். அந்த நிறையம் முன் நீர்மை ஈதா என்று இப்படி அந்த அரசனுடைய செயலையும் இறைவனுடைய செயலையும் ஒப்பு காட்டி சொல்லுகிறார். அதே கருத்து அடுத்த பாட்டுல அருளினால் உரைத்த நூலின் வழி வாராது அதன்மம் செய்தால், அந்த இறைவன் சொன்ன நூல்களிலே காட்டிய வழியிலே வாராது அதன்மம் செய்யின் இருள் உலாம் நிறைய துன்பத்தி இட்டு இரும் பாவம் தீர்ப்பன். அவர்களுடைய அந்த குற்றத்தை தீர்க்கிறான். எல்லாம் வந்த கருத்துக்கள் தான். பொருளுலாம் அது ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை சொன்னா தானே உங்க ஆமா காதல ஏறும். அதனால அப்படிதான் ஆசிரியர்கள் அப்படித்தான் நடத்த வேண்டும். ஒரு முறை சொல்லி போய்விடக்கூடாது, மாணவர்களுக்கு விளங்காது இல்லையா. எனவே பல முறை எடுத்து சொன்னால் தான் மாணவர்கள் புரிந்து கொள்வார். அந்த முறையில பொருள் உலாம் சொர்க்கமாதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். அந்த சொர்க்கலோகத்திலே நல்லவர்களை அனுப்பி அவர்கள் செய்த புண்ணியத்தை தீர்க்கிறான். பாவத்தையும் தீர்க்கிறான், புண்ணியத்தையும் தீர்க்கிறான். அதையும் புண்ணியத்தை தீர்க்க வேண்டும். புண்ணியமும் பிறவிக்கு காரணமாகும். எனவே ரெண்டும் பிறவிக்கு காரணம், பாவம் புண்ணியம் இரண்டும். ரெண்டும் விலங்கு தான், ரெண்டும் தலைகள் தான். இரும்பு விலங்கு ஒண்ணு, இன்னொன்று பொன் விலங்கு. எந்த விலங்கு என்றால் என்ன? போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். மருள் உலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து இவை. மருந்து இவை எவை? மலங்களை குற்றங்களை தீர்க்கின்ற மருந்து என்று சொல்லுகிறார். எவற்றை? அதாவது உயிர்களுடைய வினைக்கு ஏற்ப தருகின்ற இன்ப துன்பங்கள். இன்ப துன்பங்கள் இரண்டும், இன்பம் துன்பம், அவைதான் மலங்களை தீர்க்கின்ற மருந்து. மருள் உலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து இவை. அப்புறம் மருந்து என்றால் வைத்தியன் யாரு? நாதன். வைத்தியன் நாதன். மருந்தாகவும் இருப்பான் வைத்தியன். ரெண்டும் ஒண்ணுதான். மருந்துமாகவும் அதை இடம் நோக்கி கொள்ள வேண்டும். சில இடத்துல இறைவனை மருந்து என்று சொல்லுவார்கள், சில இடத்துல மருத்துவன் என்றும் வரும். ஒன்னும் முரண்பாடு இல்லை. இனி அந்த அரசன் ஓமை அடுத்து இறைவனை மருத்துவரோடு ஒப்பிடுகிறார். மருத்துவனோடு, மருத்துவன் அந்தந்த நோயாளியினுடைய நோயினுடைய தன்மையை அறிந்து பலவிதமான மருந்துகளை கொடுத்து, நல்ல மருந்து, கசப்பு மருந்து, அறுவை சிகிச்சை இவற்றையெல்லாம் செய்து அந்த நோயை தீர்க்கிறான். அதே போல இறைவனும் அந்தந்த உயிர்களுடைய அந்த மல குற்றங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு விதங்களிலே அதனை தீர்க்கின்றான். மருத்துவன் உரைத்த நூலின் வழி வரின். அந்த மருத்துவ நூலிலே சொல்லப்பட்ட முறையிலே நாம் நடந்தால் பிணிகள் வாரா. யார் நடக்கிறார்கள்? பிணிகள் வாரா, வருத்திடும் பிணிகள் தப்பினால். அதற்கு மாறாக நடந்தால் பிணிகள் வருத்திடும். தப்பிய வழியும், அதாவது தவறாக நாம் நடந்த போதிலும் செய்ய திருத்தினன் மருந்து. அந்த மருத்துவர் அதற்கு என்று மருந்தினை அளித்து திருத்துவர். செய்யாது அந்த மருந்து கொடுத்து தீர்க்காமல் வேறு முறைகளிலும் மருத்துவர் நோயை தீர்ப்பார். மருந்து கொடுக்காமல் வேறு முறை என்ன? செய்யாது உறும்பிணி சென்றும் தீர்ப்பன். அதாவது வேற வழிகள், அந்த அந்த இந்த பிராயச்சித்தம் இல்லையா, பிராயச்சித்தம். ஆமா, அப்புறம் இந்த கோயிலுக்கு என்ன ஆமா பரிகாரம் செய்ய வேண்டும், அவையெல்லாம் மருந்து இல்லாமலே தீர்க்கின்ற முறைகள். அதான் செய்யாது உறும்பிணி சென்றும் தீர்ப்பன். உரைத்த நூல் சிவனும் இன்னே இன்னேன இவ்வாறுதான் இறைவனும் உறுங்கண்மம் ஊட்டி தீர்ப்பன். அடுத்த பாட்டோட முடியுது இந்த பகுதி. இந்த பகுதினா இன்னும் தொடருது. இந்த வைத்தியர் கருத்து இதோட அடுத்த பாட்டோட முடியுது. மண்ணுளே சில வியாதி சில நோய்களை எப்படி தீர்க்கிறான் மருத்துவன்? மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில நோய்களை அவ்வளவு எளிமையாக அறுத்தியோடு, அறுத்தியோடுனா அன்போடு, அறுத்தின அறுத்தினா அன்பு, அந்த நோயாளி மேல் வைத்த கருணையோடு. இந்த காலத்துல அதெல்லாம் பார்க்கறது இல்ல, இந்த காலத்துல பணத்தை தான் பார்க்கிறாங்க. அறுத்தியோடு பார்க்க வேண்டும். மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து, கையெல்லாம் நடுங்க கூடாது, திண்ணமாய் உறுதியாக. மருத்துவரைக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லவா? திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். இது ஒரு வகை நோய்கள். நோய்களுக்கு சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்க்கால இனிப்பு மருந்து. கண்ணிய கட்டி, கருப்பை கட்டி, வெள்ளக்கட்டி, பால் இவற்றையெல்லாம் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன். அண்ணலும் அதுபோல இன்பத் துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன். எனவே நமக்கு வருகிற துன்பங்களை கண்டு நாம் எப்படி கொள்ள வேண்டும் துன்பங்களை?
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எல்லாமல்ல பெரியவுடைய திருவள்ளி திறமையை கொண்டு நாம் இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தை மீண்டும் தொடர்ந்து சிந்தனை செய்யலாம். 75 இப்பொழுது அவர் நான் எவ்வாறு பாடுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது, இயல் நாவலர் பெருமான் சித்தா பெரிசூடி எனும் பெரிதாம் திருப்பதிகம் சித்தாரணி முதல் முதலாம் உலகெல்லாம் உயர்வெடுத்தார். ரொம்ப அருமையான சித்தா பெரிசூடி என்று தொடங்கும்படியான திருப்பதிகத்தை பாடினார் அப்படின்னார். இப்போ இதில் ஒரு அருமையான குறிப்பு சேர்க்கிறாருடைய, மற்ற எந்த புராணங்களுக்கு இல்லாத பல தனித்தன்மைகள் நம்ம பெரிய புராணத்தில் இருக்கு. அதில் இது ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பதிகத்தை எடுத்து சொல்கிறாரோ அந்த பதிகத்தினுடைய பண்ணில் இந்த பாடலையும் பாடலாம், எதை சேர்க்கிறார் திருவாக்கையும் பாடலாம். இது மாதிரிலாம் ஒரு நூல் இல்லைங்க, இல்லைதான் இப்போ இருக்கிற நூலில் எத்தனையோ கடல் கோளாறு அழிந்தது, இந்த இப்படிலாம் பலதெல்லாம் போச்சு ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நூல்களில் இது மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க, இந்த கொத்தார் மலர் குடல் ஆர்வர் கூறாய் அடிவர் பால் என்ற இந்த பாட்டு சொல்கிறாரு. அதில் எந்த என்ன பாடலை பாடினார்னு சொன்னார், சித்தா பெரிய சூடிங்கிற பாடலை பாடினார். இப்போ நல்ல அருமையாக இப்போ நாமகரகரம் நாம ஒன்றும் செய்ய முடியாது, நல்ல ஓதாமூர்த்திகள் மூர்த்திகள் இதை பாடும். சித்தா பெரிய சூடின்னு சொன்ன, சித்தா பிறை சூடி பெருமானி அருளாளா அப்படி பாடும்போது அப்படியே இந்த பதியத்தை பாருங்க, கொத்தார் மலர் குடலால் ஒரு கூறாய் அடி அவர் பால் மைத்தாயினும் இனி யானை அவ்வியல் நாவலர் பெருமான் பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலா உலகெல்லாம் உய எடுத்தார். அதே பண்ணல பாடல். இப்படி பண் சுமந்த பாடல்னு சொல்லும்போது திருமுறைகளில் 12 திருமுறையும் பண் சுமந்த பாடலாங்க. ஏன்னா எல்லா பாடலும் இல்லை, நான் அந்த பதியத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த பதியத்தில் இருக்கிற பண்ணாவே இந்த பாடல் அமைந்தது, வரலாற்று பாடல் அமைந்தது. இதெல்லாம் சேர்க்கலா இருக்குன்னு இருக்கிற தனித்தன்மைகள் சரி யாருக்கும் இல்லை. இது மாதிரி எத்தனை இருக்குன்னு தொகுத்த தேவலாம். அதனால ஒரு ஓதாமத்தினி பதில் வச்சுக்கிட்டு சொன்னால் விரும்புன்னு படிக்கணும். எத்தனை பாட முதல்ல சுந்தர பாடலை எத்தனை பாட சுந்தர பாடல்களில் இப்பொழுது இருக்கிற பாடல்களில் எத்தனை பாடல்கள் சேர்க்கிறாளால் முகக்கப்பட்டது இதெல்லாம் நான் குறிப்பிடுதில்லை. அதுபோல் திருநாவுக்கரசர் பாடல்களில் சேர்க்கிறாரால் எத்தனை பாடல்கள் இப்போது தொகுக்கப்பட்டன, அதுபோல் சுந்தரரால் அப்படின்னா. ஆனால் மணிவாசகர் பாடலை மணிவாசகர் காலம் சரிங்களா யாருக்கு பின்னே என்றால் சுந்தரருக்கு பின்னே. ஆனால் சேக்கிரா இருக்க முன்னே அதை வச்சு பார்க்கணும். ஏதேனும் அந்த இரண்டாவது இது பன் சுமந்த பாடலாக சொல்வது போல் இப்போ திருவாசகத்தை பன் சுமந்த பாடல்னு சொல்கிறதில்லை. சிலது நமக்கு வந்து இப்போ என்ன சிவபிரானமே இருக்குது, சிவபிரானம் எந்த பண்ணில் பாடுறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொதுவாக அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் ஆரவி ராகத்தில் பாடும்பாங்க. அது என்ன இப்போ சாதாரணமாக நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ்வாழ்கே இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே என்று சொல்லி அது மாதிரி மூவர் பாடல்களில் எந்தெந்த பாடலை முகந்தெடுத்தார், அந்த முகந்த பாடல்கள் அந்த பாடலிலும் அந்த பன்னமைவு இருக்கிறதா என்று பார்த்து இல்லைங்களா. தேக்கிழாரில் நிறைய பதிக பன்னமை உடைய பாடல்கள் அப்படி கூட தோக்கலாம், பிகிச்சிடி பண்ணலாம். இதுக்கு யார் தெய்வம் வேணும்னா நல்ல ஓதுவாமூர்த்தி உள்ள தெய்வம் வேணும். எங்கள் எங்களுக்கு அறிவு அவ்வளோ முதல்ல எந்தெந்த பதிகளை எடுத்தார்னு முதல்ல எடுத்துக்கணும், அந்த பதியங்களை எடுத்தது எந்தெந்த பாட்டிலேன்னு பார்க்கணும், அப்புறம் இந்த பதிக பாட்டு ராகம் என்னன்னு பார்க்கணும், அந்த பதிகத்தை மூன்று எடுத்து சேர்க்கலார் வாக்கு என்னன்னு பார்க்கணும். யாரும் செய்யலை செஞ்சால் நல்லது, எவ்வளவோ செய்ய வேண்டியது. சரி இப்போ எந்த இதை போகணும், எந்த பாடலுங்க பாருங்க 76. ஆமாம், இந்த மாதிரி அருமையான பாடலை பாடினார். இங்கே திருவண்ணூரிலே திருக்கோவிலில் சென்று அந்த கூட வந்த நம்முடைய அந்தனராக வந்த பெருமான் மறைய அப்படி மறைந்த போது அப்படியே பாடினார். சொல்லார் தமிழ் இசை பாடிய தொண்டந்தனை என்னும் பல்லார் உலகினில் புகழ் பாடென்று ஒரு பரிவின் நல்லார் வெண்ணி நல்லூர் அருள் துறை மேவிய நம்பன் எல்லா உலகுய்ய புறம் எய்தான் அருள் செய்தான். தொண்டருக்கு சொன்னதான், என்னப்பா இது மாதிரி நீ வந்து ஒவ்வொரு பதிகம் சென்று அந்த பதிகந்தோறும் பாடி வாழ்த்தி வருவாயாக என்று பெருமானி அருள் அமைத்தாராம். அல்ல அந்த பாடலும் கூட அந்த பித்தாப்பரி சூடிங்கிற அமைப்பில் தான் இருக்குது. அடுத்தது கூட அப்படி தான் இருக்குது. அயலோர் தவம் முயல்வார் பிறர் அன்றே மனம் அடியும் செயலால் நிகழ் புத்தூள் வரும் சிவவேதியன் மகளும் உயர்நாவலர் தனிநாதனை ஒழியாதுணர் வழியில் பெயராதுயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றால். இது அப்படியே அந்த பித்தாப்படி சொல்லுங்க. இங்கே ஒரு அருமையான ஒரு அமைப்பு என்னென்னு கேட்டால், சரியா இன்றைக்கி வந்து இந்த மாப்பிள்ளையாயிருந்த நம்முடைய சுந்தரர் தடுத்தால் கொல்லப்பட்டு பெருமானுடைய திருப்புகளை பாடும்படியான அடியவராக ஆகிவிட்டார். சிவலோகம் போல அடியவராக ஆகிவிட்டார். இப்போ அந்த பாப்பா நிலை என்ன ஆச்சுன்னா, எந்த பாப்பா மணவரையில் உட்காந்துருந்தேன் இல்லை, இன்னும் ஒரு 10 மணித்துளிகள் இவர் வரல கெட்டி மேலே அடித்து கல்யாணம் ஆகிடுது. அதனால தான் அவர் தடுத்து ஆட்கொண்டேன். எதை தடுத்து, உலகியல் வாழ்வை தடுத்து அருளியல் வாழ்வை அருளினார். அதனால் இந்த சிவாச்சாரியார் பிள்ளைய கல்யாணம் பண்ணினதா, ஒன்று கைலாயத்திலேருந்து ரெண்டு பொண்ணு திருவாரூரில் ஒன்று திருவத்தியூரில் ஒன்று வரப்போகுது, அது யார் அணிந்தொரை கமலினி, நீ அதை மணக்கிறதுக்குள்ள வந்த சிவாச்சாரியார் பிள்ளைய மணக்க வந்த சிவசிவ, அதனால் அந்த கல்யாணத்தில் முன்னால் இந்த மாதிரி வந்து தடுத்தாட்டு அது இவருக்கே அப்புறம்தான் தெரியும். அம்மா என்னது என்ன தெரியும், அதனால தான் உணர்த்த உணதலின் ஆன்மா உலதுன்னு சிஞான போது சொல்லிச்சு. இந்த உயிருக்கு உணர்த்த உணருமே தவிர தானாக உணர முடியும். தனியாக உயிர் என்ன இதுக்கு இருக்குது, ஒன்றும் இல்லைங்க. அருமையாக பண்ணது உணர்த்த உணதலின் ஆன்மா உலகு, அது மாதிரி உணர்த்த உணர்ந்த ஆன்மா இப்படி பாடினாதான். பாடிவிட்டு இது அந்த அடுத்த பாட்டும் அந்த பாப்பா என்ன ஆச்சுனாரு, கொஞ்ச நாள் வாழ்ந்தது. இது என்ன செய்யுதுன்னு கேட்டால், சிவன் தேவியின் மகளும் உயர்நாவலர் தனிநாதனை ஒடியாதுனர் வழி. ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா திருமணம் ஆகலையே தவிர, திருமணத்தில் ஏறத்தால் அந்த மங்களனான் பூட்டவில்லையே தவிர, அது வரைக்கும் இருந்த சடங்கள்லாம் கூடவே அந்த அவரோட தான் இருந்த சடங்காச்சு. அதனால சரி திருவருள் அவர் தான் நமக்கு கணவர் என்று கருதி அப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்தது. ஒரு கால இலையில பெருமான் திருவடியை சார்ந்தது தெரிஞ்சது. ஏன் கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து நீங்கள் நம்ம கேட்கறது அப்புறம் கேட்டேன் கல்லூரி பையன் அப்படின்னு, ஐயா அந்த பாப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டேன். கல்லூரி பையன் கேட்கணும் கேட்குறேன், நீங்கள் அதான் எலிமெண்ட் ஸ்கூலுங்க ஸ்கூல்லையும் பாட நடத்துகிற விட கல்லூரி நடத்துறது கொஞ்சம் நல்லது, மீசம் முடிச்ச குழந்தைகள் இதெல்லாம் கேட்கும். ஏன்னா அவன் ஏற்றாலும் அதெல்லாம் வயது வந்து 20-22 வயசு இல்லை, தெருவில் நானும் அவனும் போனோம்னு சொன்னால் அவனையும் வாஜாடணும்னு சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் ஒதுங்கி போகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்களோட வயசெல்லாம் அதிகமானதெல்லாம் இருந்தது. 32 வயசுடைய பையன்லாம் ராமானுஜம்னு பேர், கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அப்புறம் வந்தால் நாங்கள் இந்த அருமையான பாடல் அப்படி அமைந்திருக்கிறது. இந்த எளிதாம் வகை பெற்றார். இனி நேராக இனி யார் புறம் நாவஞ்சி சுந்தர பெருமான் அருமையாக தான் வந்த கைலாயத்திலிருந்து வந்த பணியை மேற்கொண்டு என்னீங்கன்னா ஊர்தோறும் சென்று பெருமானை பாடி மொழிகிறார். நாவலர்கோன் ஆரூரம் தனி வெண்ணை நல்லூரில் மேலும் மேவும் அருள் துறையமர்ந்த வேதியர் ஆட்கொண்டதற்கின் இவ்வாறு வேதியர் ஆட்கொண்ட பிறகு பெருமான் வேதியராய் வந்து ஆட்கொண்ட பிறகு பூவலரும் தலம்பொய்க திருநாவலூர் புகுந்து தேவர் பிரான் தனிப்பணிந்து திருப்பதியம் பாடினார். திருப்பதியும் பாடினார், அந்த பதியும் கிடைக்கிறது. இதெல்லாம் நம்முடைய ஆறு பேர் டிகேஎஸ் குறிச்சிருக்கேன், டிகேஎஸ் குறிச்சிருக்கேன். இதில் கூட இந்த பாடல்களில் கூட சில தொகுப்பெல்லாம் கூட பண்ணணும்னு நினைப்பு. இந்த ஒரு பதியை மட்டுமே இருக்கிற பதிகள் எவை, இரு பதியை மட்டும் இருக்கிற பதிகள் எவை, அப்படி எத்தனை பதிகள் இருக்குது அப்படிலாம் கூட இன்னும் தர தேவை. ஒரு பதியம் உடைய பதியை மட்டும். அப்புறம் இனி பதியம் உள்ளதென்று இவர் குறித்து ஆனால் இன்று கிடையாதவை எவை என்று இப்படிதான் புரியும். இருக்க தேவை. அப்போதான் நீ அவர் நிறைய பாடல் பாடலாம்னு சொன்னாங்க நம்பியாண்டா நம்பி சொல்கிறார். அப்போ அவனால் பாடலும் ரொம்ப குறைவு. இப்படியெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தால் தான் அந்த சொன்னது வாய்மை என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா என்ன ஒரு ஆயிரக்கணக்குங்கிறீங்க, 300-400 தான் இருக்குன்னா சரிப்பா, இன்றைக்கி இருக்கிறது 300-400 தான், ஆனால் பாடியது பல. எனவே இவ்வாறெல்லாம் என்ன செய்தார் இப்போ எந்த பாட்டுங்க 79. ஆமாம், சிவன் உரையும் திருத்துறையூர் சென்றணிந்து, இது கொஞ்சம் வேகமாகலாம் போகலாம், திருத்துறையூருக்கு சென்றாராம். சென்று தீ வினையால் அவன் எரியல் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன்னின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதியும் பாடினார். அல்ல அந்த பதியம் தான் எது, மலையார் அருவி திரள் மாமனியா, அந்த அந்த மாதிரி தொடங்கிற பாட்டு. அங்கே கேட்டுக்கிட்டாரான், பெருமானே இந்த இல்வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடு மெய்யா இல்லாமல் தவ வாழ்க்கை, தவம்னு என்னன்னு கேட்டால் உன்னையே நினையும்படியான வாழ்வு, அந்த வாழ்வு எனக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாரான். அந்த நெறிக்கு தான் பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதியும் பாடினார். மலையார் அருவி தினைமாமதி மஞ்சள் செஞ்சிருப்பார் பாட்டு பண்ணலாம். புலன் ஒன்றும் படிதவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருள, புலன் ஒன்றும் படி தவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருள. இந்த தவன் தவம் என்னன்னு பெருமான் முன்னிலையில் பாடுகின்ற பொழுது அந்த பெருமானை என்று வேற எந்த நினைவும் வராமல் இருக்கிறான் அந்த, அதான் தவம். அதனால் தவம்னு சொன்னவை காட்ட இருக்கிற தவம்னு அர்த்தம் இல்லை. மனம் ஒன்றி எந்த ஒன்றை பாடுகிறார் அந்த ஒன்றில் அப்படியே ஒன்றி விட்டால் அது பெரிய தவம், அதையே தவமாக இருக்கணும்னு சொன்னேன். அதனால் புலன் ஒன்றும் படிதவத்தில் குறிந்த நெறி கொடுத்தருட அலர் கொண்ட நறுஞ்சோலை திருத்துறையூர் அமர்ந்தருடன் இங்கிருந்து இப்போ திருத்துறையூர் சென்று அங்கே இருந்து இருக்கிற பெருமானி நிலவந்தன் குணலுமுடி நீர் சிறையோன் திருப்பாதம் மலர் கொண்டு பொற்றிசைத்து வந்தித்தார் வந்தொண்டர் சிவபெருமானுக்கு வழியெல்லாம் வழிபாடு செய்து சேரலாம். திருத்தறையூர் தனிப்பணிந்த சிவபெருமான மறந்தரனும் பொருத்தமாம் இடம்பலவும் புக்கிரஞ்சி, அது என்ன பொருத்தமாம் இடம்பலவும்னாரு, எந்தெந்த பதிகளுக்கு அவ்வப்பொழுது செல்ல முடியுமோ அந்த பதிகளுக்கு. இப்போ தான் செல்கின்ற பதிகளுக்கு ஒரு ரெண்டு கல் தொலைவில் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடலாம். ஐயா இங்கேருந்து ஒரு 25 மைல் இருக்குன்னு சொன்னால் அந்த பகுதி வரும்போது அந்த சேர்த்துக்கலாம். ஏன்னா அவங்க இதுவே பாடும் பணியே பணியாக இருந்தவர்கள் அப்படி வச்சுக்கலாங்க. அதனால் எங்கெங்கே அப்படி அருகில் இருக்கின்றனவோ அதெல்லாம் போய் போய் வர்றது இல்லை. இவ்வாறு இருந்து புக்கிரிஞ்சி பொற்புலியூர் நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்று வருத்தமிகு காதலினால் வழிக்கொள்வான் மனங்கொண்டார். இல்லை அதனால் வழிக்கொள்வான் மனங்கொண்டார். மெதுவாக அவங்க அங்கே தில்லைக்கு போகணும்னு நினைப்போம் தான், தில்லைக்கு அங்கேருந்து புறப்படணும், புறத்து போகணும். போனால் மலை வளர்சன் மலை வளர்சன் தகில் பரப்பி மலை பரப்பி மணி குடிக்கும் அலை தகுப்பன்னன் பொன்பெண்ணை ஆறு கடந்து பெண்ணை ஆறு கடந்து விட்டு ஏறிய பின் பார்த்தீங்களா, அந்த காலத்திலலாம் ஆறுன்னு சொன்னால் பாலம் கூட இல்லை, தண்ணி அளவு இந்த அளவு வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல ஓடி போயிடலாம், இந்த அளவுக்கு மீறிச்சுன்னா கொஞ்சம் எழுத்துட்டு போகும், அதெல்லாம் ஜாக்கிரதாக எண்ணி எப்படி தண்ணி போகுதுன்னு பார்த்தா கடந்து போகணும். இவற்றையெல்லாம் கடந்து சென்று புக்கிரிஞ்சி நம்ம ஆறு கடந்து எரிய பின் இலகு பசும் புறவினடும் தேரியரவி மேல்களில் செலவனையும் கொழுதனைய திருவதியை புறத்தணிந்தார். அப்படியே போயிட்டு இருக்கும் போது இதோ இப்பொழுது மணி என்னன்னாரு, நல்லா நம்ம இப்போ இப்போ நேரம் மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட நேரம் ஆகிட்டுது, என்னென்னா அப்படியே இரவு நேரம் வர அப்படி ஆரம்பிச்சுதான், மாலை நேரம் சென்று இரவு நேரம் வர ஆரம்பிச்சுதான். அந்த நேரத்தில் உடையவர் ஆகலம் ஏற்று உழவாரப்படையாளி, உடைய அரசு யாரு நாவுக்கரசர், உடைய அரசு உலகேற்று உழவாரப்படையாளி விடையவர்க்கு கை தொண்டு விரும்பு பெறும் பதியை மிதித்து பெருபெற்று அடையும் அதற்கு அஞ்சு மணி என்று அன்னகரில் பூதாரே மலை வளர்தன் புறம்பனையில் சித்த வரம்படம் உந்தார். பாருங்க இந்த திருவதியை போகிறதுக்கு கால் கூசுதான், என்னது அங்கே தானே நாவுக்கரசர் பெருமா உழவாரம்லாம் செய்து பதியம் பாடியிருக்கார். எல்லாரும் வரையறைப்படுத்திட்டாங்க, சுந்தரர் ஞானசம்பந்த நாவுக்கரசர் 7வது நூற்றாண்டு, சுந்தரர் 8, இது வந்து யாரும் மறுக்கலை. அதனால் ஒரு நூற்றாண்டுக்கு பின் வந்தவர் ஞானசம்பந்த நாவுக்கரசருக்கு ஒரு நாள் பின் வந்தவர். அப்படிங்கும்போது அந்த ஊரில் திருவதியில் அவர் அதிகமாக பாடினார்ன்றதுனால கால் நெறிப்பதற்கு அஞ்சு ஒதுங்குகிறார். அவ்வளவு அந்த முன்னிருந்து அடிவர்கள் மீது இருக்கிற பக்தி. திருவதியை புறத்தணிந்தார். உடையவர் உலகேத்தும் உடவாரப்படையால் இவடையவர்க்கு கைத்தொண்டு விரும்புபெறும் மதியை நிறுத்து அறையும் அதற்கு அன்றுவனிந்த அன்னகரின் பூதாதே மலை வளர்த்தன் புறம்பனையில் சித்த வடமரம் உண்டார். அந்த ஊர் பக்கத்தில் சித்த வடமரம்னு ஒரு மரம் இருந்திருக்கு அந்த காலத்தில், சித்தரிக்கும் மரம் இப்போ. அப்போ ஆமாம், சித்த வடமரம்ங்கிறது தான் நம்ம பெரிய கிராமத்தில் இருக்கு. அங்கே வந்து சென்றாராம். சென்றார் வரி வளர் பூஞ்சோலை சூழ் மடத்தின்கன் வந்தொண்டர் விருதிறமியை கடில வீரட்டான தெரிதால் புரிவுடைய மனத்தினராய் புடை எங்கும் நிலைகின்ற பரிசனமுத்துயிர்கொள்ள பள்ளி வந்தருளினார் என்ன. கூட அடிவர்கள் வந்திருக்காங்க. வந்து வந்து சித்தர மடத்துக்கு போனவொடனே சரின்னு அப்படியே வீரக்காணத்தினுடைய பெருமானி மனதை ஏன்னா போகலை. ஏன்னா அவர் அவர் நிதித்த இடத்துல நாம் போக வேண்டாம் என்ற எண்ணத்தினாலே இந்த சித்தவர மடத்தில் புகுந்து படுத்திருக்கார். படுக்கும்போது தூக்கம் வரல. திருவதியை பெருமான் நினைக்க முடியல. திருவரும் சரி, ஆனால் அவர் வைத்த கால் நம்ம வைக்கக்கூடாது. மரியாதை அல்ல, பண்பும் அல்ல. இந்த கருதி இப்படிலாம் இருந்தாராம். இருந்தவனே நான் பள்ளி மருந்தருளினார் அது கண்டு வீரட்ட தமர்ந்தரும் அங்கனரும் முதுவடிவின் மறையவராய் முன்னொருவர் அறியாமே பொது மலத்தை புகுந்து பூந்தாராம் திருமுடிமேல் பதுவ மலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார் போல் பெய்தார். அந்த மலத்துக்கு நம்ம பெருமான் வந்தாராம். எப்படி வந்தார்னா அடியவராய் வந்தாராம். வந்தா இவர் வந்து கிழக்கத்தில் வைக்கப்படுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா. வடக்க வைக்கப்படாது. அத்தமும் பொருளும் போக்கும் ஆனதோர் வடக்குத்தானி. வடக்க தலை வச்சா பொருளெல்லாம் போடுங்க. மேற்கு வச்சோம்னா கொஞ்சம் கலக்கமெல்லாம் இருக்கும்பாங்க. கூடுமானவரை கிழக்கு வைக்கப்படுக்கிறது நல்லது. அதனால இவர் போய் அது படுத்தாராம். படுத்தா படுத்து கொஞ்சம் லேசாக கண்ண அசந்தார். அசந்தா திருவதியை பிறட்டான பெருமான் இவர் இப்படி இப்படி தலையை வச்சு இப்படி படுத்திருந்தாங்க. இவர் இந்த தலைக்கு இருந்து ஏறத்தாழ இங்கே தலையை வச்சு தன் காலை அவர் மேலே படமுடியாத தன் காலை யார் திருவதியை பெருமான். அதெல்லாம் வழியாக அந்த மாதிரி கொடுத்தது இல்லைன்னா திருவடி தீட்சைனா லேசில் இருக்கா. அல்ல திருவடி தீட்சைங்கிறது நாங்களே மடத்தில் இருந்தும் கூட திருவடி தீட்சி வந்து ரெண்டு இவ்வளவு ஆண்டுகளில் ரெண்டே பேருக்கு தான் பார்த்துருக்குறோம். திருவடி தீட்சி நம்முடைய தொண்டமண்டல ஆதீனம் முன்ன இருந்தார் முத்துசூன்னு சொல்லுவாங்க அவர் புலவர். அவரை காய் வாங்கிட்டார். அவருக்கு நம்முடைய அப்போ திருவாவூர்களில் இருந்த குருமூர்த்தி திருவடி தீட்சி பண்ணி வைத்தார். இங்கே காஞ்சிபுரத்தில் தொண்டமண்டல ஆதீனத்தில் அப்போ தான் அவரையே அவர் ஒரு இந்த மாதிரி தடியில் அப்படி இப்படி உட்காந்துட்டார். அவர் தரையில் அப்படியே கீழே உட்காந்து அப்படியே குனிந்திருந்தார். இவங்க அந்த சம்மண மூட்டில் உட்காந்தாங்க. அந்த குருமூர்த்தி மெதுவாக அப்படி காலை அப்படி அப்படி எடுத்து இல்லை வலது காலை முன்னே அந்த திருமுடியில் வைத்து அப்புறம் இடது காலையும் வைத்து இங்கே வாழ்நாள்லேயே அந்த மாதிரி பார்த்தது திருவடி தீட்சிங்கிறது அங்கே அவர் தான் அவர் தான் பண்ணிட்டாங்க. பெரும்பாலும் திருவடி தீட்சி பண்ணவங்க அப்படின்னு எல்லாம் தீட்சின்னு சொன்னால் வாக்கு இல்லை நல்லா போய் உட்கார வேண்டியது. உட்கார்ந்தவொடனே அப்படியே திருநீர் இட்ட கோலத்தோடு அப்படியே இருக்க வேண்டியது. குருநாதர் வருவாங்க. வந்த உடனே அந்த குருநாதர் பெரிய துண்டு இருக்கும் அதான் அதை எடுத்து நம்ம மாணாக்கராக இருக்கிற நாம அப்படி அப்படியே உட்காந்துருக்கணும். அதாவது அவங்க அப்படி முன்னால் உட்காந்து அந்த துண்டு அப்படி நமக்கு மேலே அவங்க தலையும் இப்படி கீழே வச்சு நாமும் இப்படி இருப்போம். இன்றைக்கி ரெண்டு பேருக்கு மேலே போட்டி விட்டு அப்போ தான் நம்முடைய காதில் மூன்று முறை அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை சொன்ன போதும் நாமும் வெளியில் தெரியாது. அவங்க சொல்கிறதும் இந்த ஆன்மாவுக்கு தான் கேட்கும். இந்த ஆன்மா சொல்கிறதும் அந்த குருநாதருக்கு தான் கேட்கும். வெளியில் கேட்கும்போது மெதுவாக சொல்லுவாங்க. சொன்னால் மூணு தடவை சொன்ன பிறகு அப்படியே அந்த துண்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டால் அதான் சரிங்களா தீட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திருவடி தீட்சின்னு வச்சது தொண்டமண்டல ஆதிமிச்சுனாங்க. அந்த பெரியனார் சின்ன இது இவரும் ரொம்ப குள்ளம், அவரும் ரொம்ப குள்ளம். அதனால் அவர் அப்படியே நின்னார். அந்த திருவடியை அப்படியே மெதுவாக எடுத்து அவர் அப்படியே திறமையில் வைத்தார். அது அது ஒரு காட்சியும் பார்த்தேன். திருவடி தீட்சியை பார்த்து மற்ற தீட்சி அடிக்கடி முறையாகவும் அது காஞ்சிபுரத்தில்தான் பார்த்தேன். எனவே இவர் பள்ளியை மறந்தருளினார் திருவீரத்தானத்தில் திருநாவுக்கரசர் பிறந்தார். அது கண்டு வீரற்ற தமர்ந்தரனும் அங்கனரும் முதுவடிவின் மறையவராய் முன்னொருவர் அறியாமி பொது மடத்தின் உட்புகுந்து அந்த மடத்தில் இவர் எங்கே சித்தவட மடத்தில் புகுந்தாரோ அங்கே திருவதிய பெருமான் வந்து வந்து என்ன செய்தாராம். பூந்தாரான் திருமுடி மேல் மதுமலத்தால் வைத்து பள்ளிகள்வார் போல் பயின்றார். இவர் பாருங்க திருவடி தீட்சி நேராக இல்லை. அவர் படுத்திருக்கார். இவர் வந்திருக்க நம்ம திருவதிய பெருமான் வந்திருக்கார். இவர் தலை எங்கே இருக்குதோ அங்கே இவர் காலை அப்படி மேலே வைத்து பெருமானி அப்படின்னு ஒரு அயர்வா படுத்தார். யார் பெருமானை அப்படி படுத்தாராம். படுத்த உடனே அதான் பள்ளி கொள்வார் போல் பயின்றார். பள்ளி கொள்ளல, ஏன் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. இந்த தேவாரம் வரணும் வரணும். ஆமா, அவர் துயில் கொள்வார் போல்னா ஏசா தூங்க மாட்டாரான்னா, சிவை சில தேவாரம் இருக்கேப்பா, அவர் சாப்பிடவும் மாட்டாரு. பொங்கல்லாம் இங்கெல்லாம் எது வச்சாலும், சக்கரை பொங்கல் வச்சாலும் அதை காட்டி அப்படி பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் நாம தான். அதான் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, உனக்கு உண்ணுதலேது உறக்கமேதுப்பா என்று சொன்னார். அதனால இங்கே பள்ளி பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்த தூங்குவார் மாதிரி இருந்தாராம். இப்படி காலை வச்சாராம். எடுத்த உடனே அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன் அடியேன் சென்னியில் வைத்து உன் அடி என் சென்னியில் வைத்தனை என்ன. இங்கே கோபம் சிவாச்சாரியா இல்லையா, சிவாச்சாரியா பிள்ளை படுத்திருக்கு. படுத்தவங்க யாரோ வந்து படுத்தவங்க யாரோ வந்து படுத்துருக்காங்க நாட்டுக்கு. அவங்க காலம் யாரையா உங்கள் காலை வந்து தலையில் வச்சிருக்க, இப்போ எட்ட படுக்கலையா என்ன போம் அப்படின்னு சொல்லணும். வேற என்ன சண்டை போட போகிறதா, அவங்க சொல்லுற என்ன போம் அப்படின்னு சொல்லி போம்னா போயிர் அல்லது உலோம் போயிர் என்றான். உலாயோ என்ன ஐயா நீ இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே உலோம் போகி அதில் அந்த கண் இழந்து விடணும் அதை சொல்லி சொல்லி வாழ்நாள் பேசாட்டி கூட பரவாயில்ல. கோயில் உள்ளாயோ என்ன, நீ கோயில் இருக்கீங்களா என்று கேட்ட உடனே உலோம். இந்த உலோம்னு சொன்னதே கஷ்டமாக இருக்கு. அதில் என்ன தெரியுமா, வாரின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, இல்லை இங்கே இருக்கிறோம் ம் நடக்கட்டும் அங்கேயே அப்படின்னு சொல்லுவாங்க. மோதாமூர்த்தி இசையோடு பாடுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த வரி எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, உலோம் கோயில் என்றான் இருக்கிறோம் போன்னு சொன்னான். இப்படி தான் தலையை சரியும். ஏன்னா அந்த இதில் வேறு வழியே இல்லை. ஏன்னா அவரை போய் சொல்ல முடியுமா பெருமானே, ஆனால் இப்படி போய் சொல்லிட்டான். கோயில் உள்ளாயோ என்ன, உடையுடையான் உள்ளிருந்து உலோம் கோயில். அதெல்லாம் அப்படியே அதெல்லாம் இசையோடு கூட்டி பாடுறது இருக்கவே இருக்குது. சொல்லிய பாட்டின் சொல்லணும் வந்து பாடுகின்ற பொழுது தலையை சொல்லி தான் சொல்லணும். உலோம் பொகி என்றாணி என்று சொல்லி துடிக்கணும். இல்லை சிவ இப்படியெல்லாம் அந்த பூந்தாராம் திருமுடி மேல் பதுமலத்தால் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார். அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன்னடி என் சென்னியில் வைத்தனை என்ன. யாரையா பெரியவரே என்ன காலம் வந்து உங்கள் காலம் நம்ம தலையில் படுது அப்படின்னு சொன்னாராம். சொன்ன ஒன்று அவர் வயசு அவர் வயசானவர் தானே. ஆமாம், முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் நல்லா வயசுன்னா வயசுன கொஞ்ச நெஞ்சா ஆச்சா அதுக்கு அது அதனால் முன்னே பழம்பு முன்னே பழம் அவரை பார்த்தார். என்னமோப்பா எனக்கு கிழக்கு வடக்கு தெரியல அப்படி வச்சுக்கிட்டேன்னா அப்படின்னா யார் யார் வச்ச பெருமாள் ராஜபன் அதெல்லாம் அப்படி படிக்கணும். திசை அறியா வகை எனக்கு கிழக்கு தெருக்கு தெரியலப்பா, வயசாகிட்டது இல்லை இனி படுத்திருக்கேன்னு எனக்கு தெரியுமா, தெரியலப்பா. அதனால் திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான். அது என்ன சொல்லியும் குற்றம் இல்லைப்பா, வயசாச்சோன்னு அல்லவா, தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே ஆச்சு. அதான் தொண்ணூறு தொண்ணூறு முன்னை பழம்பொருக்கும் உண்மை பழம்பொருளே. பழமை பழமை பழமை பழமை பழமைன்னு சொன்னால் பழமைக்கெல்லாம் பழமை. அப்படிப்பட்ட மூப்பு எனக்கு எங்கே கிழக்க மார்க்கு தெரியலப்பா, அதனால் வச்சுட்டேங்க. உடனே என்ன பண்ணாராம், ஆமாம் திசையறியா வகை செய்த மூப்புக்கான் என்று அருள அதற்கு சிந்து தன்முடி அப்பால் மனத்தே அப்பால் மன்றில் துயில மறந்தார். பார்த்தார் பார்த்தீங்களா, திட்டில் அதுக்காக. இந்த மாதிரி வயசான கிழமெல்லாம் ஏன் ஏன் வீட்டில் கிடக்க வேண்டியதானே, இப்போ அப்படி இப்போ பதினஞ்சு சொல்லுவாங்க. வயசான கிழமெல்லாம் வீட்டில் கிடக்கிறது, அதுக்கு எதுக்கு நடு ஊரில் எல்லாம் வந்துருக்கு தேங்கிறது, வீட்டில் எல்லாம் வந்துருக்கணும் என்று சொல்லணும். சொல்லலை தங்கமானும் சரி பெரியவரே அப்படியே படுத்துடும் சொல்லிட்டு இது எட்ட போய் படுத்துலாம். பெரியவர்கள் சிறியவர்களை காட்டுகின்ற பாங்கு பாங்கு போகிற போக்கில் இந்த வயசானவங்களாம் எதுக்கு வந்து சொல்லப்படாது. ஏன் நமக்கு அந்த மாதிரி 30 ஆண்டு ஆச்சுன்னா நமக்கும் வயசாகவும் இல்லை, நாமும் ஒரு காலத்தில் கிடமாகவும் இல்லை, அன்றைக்கு ஒருத்தன் காத்திருப்பான் அல்ல இது மாதிரி சொல்ல அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா சொல்ல மாட்டேன். அதனால் எனவே அதற்கு சிந்து தன்முடி அப்பால் வைத்தே துயிலமிருந்தான் தமிழ்நாதனும். அங்கும் அவன் திருமொழி மேல் மீண்டும் அவர் தாழ் நீட்ட அடான். சரி அப்படி பெரியவரே படுத்துங்க படுத்துங்க படுத்துங்க, அதனால் பரவாயில்ல பரவாயில்ல, அதிகெல்லாம் இப்போ உங்களோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆசீர்வாதம்லாம் இருக்குது இங்கே சும்மா படுத்துன்னு சொல்லிட்டு எட்டப்படுத்தி படுத்தார். போய் படுத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அதிகா அங்கேயும் இதே மாதிரி வந்தது. அது எந்த இளைஞருக்கு தான் கோவம் வராது, கோவரும். அதனால் என்ன செய்தார், அங்கும் அவன் திருமடி மேல் மீண்டும் அவர் தாழ் நீத்த செங்கையல் பாய் தடம்புடி சூழ் திருநாவல் உராளில் இங்கு என்னை பலகாலம் விதித்த நீ யார் என்ன கங்கை சரை கறந்தவிரான் அறிந்தலையோ என கறந்தான். அங்க பொண்ணு திரும்ப அதே மாதிரி தர வந்தது. அது யாரையா சும்மா சும்மா தலையை வந்து காலை வைக்க வேண்டாரு. என்னப்பா என்ன உனக்கு தெரியாம இருக்குது சிவே சிவே அப்படின்னு மறைஞ்சாரான். அப்பதான் என்ன பண்ணாதான் செம்மாந்திங்கு யான் அறியாது என் செய்தேன். என்னுடைய முனைக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும்படி ஆயிட்டுது. பெருமான் வயதா முதிர்ந்த கோலத்தோடு ஒரு முறைக்கு இருமுறை திருவடி அல்லவா சொன்னான், அது கருணை அல்லவா என்று நினைத்து மிக மருந்தினாராம். தம்மா செம்மாந்திங்கு யான் அறியாது என் செய்தேன் என தெளிந்து தம்மானி அறியாத சாதியார் உளரே என்று தொடங்க முடியாத பாடல பண்ணாராம். அது என்ன பொருள் முதல் வரியில தம்மானினா தனக்குரிய தலைவனை கூட தெரிந்து கொள்ளாத ஒரு எண்ணம் தெரியுது. அதே ஊரானுக்கு இருக்கிற எண்ணம் எல்லாம் ஒருத்தருக்கு தலைவன் யாருன்னு தெரியும். தனக்குரிய தலைவன் ஒவ்வொரு ஆன்மாவுக்கு ஒரு தலைவன் ஒருத்தவன் அந்த தலைவனை கூட தெரியாத ஒரு ஆன்மாலாம் இருக்க உலகத்துல இந்த பாங்க. இந்த தம்மானி அறியாத சாதியார் உலகம் சாதியார்ன்னு என்ன இனத்தவர் என்ன இங்க ஜாதி கீதியெல்லாம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு இனம் தன்னுடைய தலைவனை அறிந்த இனம் ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள்லாம் தம்முடைய தலைவனை அறியாத இனம் அந்த பெருமானை அறியாதவர்லாம் இல்லைங்கிற ஆளெல்லாம் இல்லைங்கிற ஆளுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா தம்மானி அறியாத சாதியார் அப்படி சொன்னா போதுமானது. இது நமக்குள்ள பேசிக்கலாம் தம்மானே அறியாத சாதியார் அப்படின்னு சொல்லுவதில்லை. அது ஞான திருமலை தொடர்றது தனக்குரிய தலைவனை கூட தெரிந்து கொள்ளலையாக்கா. ஊரார் தலைவன்லாம் வேணும் நமக்குரியவன் யார் பெருமான் அல்லவா. அது மாதிரி அருமையான பாடல்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பாடுகின்ற பொழுது கூட கொஞ்சம் அந்த அதுக்குரிய தாளம் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருப்பாங்க. அது எந்த பாடல்களையும் கொஞ்சம் மண்மையாக பாடலாம் எதை மென்மையாக பாடலாம் இல்லை எதை தொந்த தழுதழுத்து பாடணும் அப்படிலாம் அந்த அந்த சொல்லி அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் பா. அப்போ சிவபுரம் செல்லும்னு சொன்னால் சரிங்களா அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா தான் சொல்கிற பாட்டினுடைய பொருளை உணர்ந்து சொல்லுவோம். சிவபுரம் இவ்வளவு இவ்வளவு இப்போ கிடைச்சிருக்கிறதே திரும்ப திரும்ப கிடைச்சிருக்கு இந்த மாதிரி சொல்லணுங்கிறதே சிவபுரத்தில் தான் இருக்குது. எனவே இவ்வாறு சொல்லி சொன்னவரான் இந்த பாடலை பாடி வீரட்டானத்தமர்ந்த கைமாவின் உரியானை கல்பணிந்து பாடினார் பொன்திரளும் மணித்திரளும் பொறுகடிவின் கோள்களும் மின் திரண்ட வெண்முத்தும் மின்மிளகு நறுங்குடனும் வண்டியில் ஆழ்கொணர்ந்து திருவழியை வழிபடலால் தென் திசையில் கங்கையனும் திருக்கடிலம் தெளித்தாடி பார்த்தீங்களா. இந்த திருக்கடில நதி இருக்கு அந்த கடில நதி என்ன பண்ணுதான் பொன் திரளும் மணித்திரளும் நல்ல மணிகள்கனிகள்லாம் கூட நிறைய ஆடிச்சிட்டு வருதான். என்ன பெரிய பெரிய ஆறு அதனால நல்ல மணிகள்லாம் கூட வரலாம். ஒரு கரிவன் கோடுகளும் யானையினுடைய தந்தம் அப்படின்னு கூட வருமா அதெல்லாம் மின் திரண்ட வெண்முத்தும் முத்துக்கள் விரை மலரும் நல்ல மலர்கள் நறுங்குரடும் அதுல அந்த இது முட்டை முட்டுகளாக இருக்கின்ற முட்டுகள் வன் திசை வன் திரைகளால் கொணந்து அப்படியே அந்த அதல் அலையினால் அப்படியே அந்த கடித நதியானது என்ன அடிச்சிட்டு வருதுன்னா
4: வானொலி நேயர்களே நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும் தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும் தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: காப்புச்செடியை அருளி செய்த ஆசிரியர் நூலை தொடங்குகின்றார். முதல் அதிகாரம் 10 முதுநிலை. முதுநிலை என்று சொல்லும் பொழுது மேலான இயல்பு, பதியினுடைய மேலான இயல்பு. மூன்று பொருள்களை சொல்கின்றோம், பதி, பசு, பாசம். சைவ சித்தாந்தத்தில் அதிலே பதி என்பது என்ன? இறைவன். பசு என்றால் உயிர்கள். பாசம் என்பது அந்த உயிர்களை இறைவனை சேர விடாமல் தடுத்து நிற்கின்ற பொருள். இவ்வாறு முப்பொருள்கள் பேசப்படுகின்றன. இந்த மூன்று பொருளிலே மேலான பொருளாக இருப்பது பதி. பதி மேலான பொருள் என்றால் அது எப்படி மேலான பொருளாக விளங்குகின்றது, அதனுடைய அந்த மேலான தன்மை எப்படி உள்ளது என்பதை விளக்கிச் சொல்லக்கூடிய அதிகாரம். ஆகையினாலே பதி முதுநிலை என்று இந்த அதிகாரத்திற்கு பெயர் வைத்தார்கள். அதுதாவது மேலாகிய இறைவனது இயல்பு என்று இந்த அதிகாரத்திற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அதிகாரம் என்று சொல்லும் பொழுது என்னவென்றால் அரசனுடைய அதிகாரம் சொல்கின்றோம். அரசன் வந்து அப்படி இருந்தபடி இருக்கின்றான். ஆனால் அவனுடைய ஆணை அவனுடைய நாடு பூரா அவனுடைய ஆணையானது செல்கின்றது. அது மாதிரி பதி முதுநிலை என்ற பெயர் அந்த தலைப்பு மேலே உள்ளது. அந்த தலைப்புக்கு என்ன பொருள்? பதியினுடைய மேலான இயல்பு என்று பொருள். அந்த தலைப்பின் பொருளை, அந்த பதியின் மேலான இயல்பு என்ற அந்த தலைப்பின் பொருளை கீழே வரக்கூடிய அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களையும் அந்த தலைப்பின் பொருள் இருக்க வேண்டும். எப்படி அரசனுடைய அந்த ஆணையானது, அரசன் ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த அரசனுடைய ஆணையானது அவனுடைய நாடு முழுக்க பரவி இருப்பது போல, எப்படி பரவி இருக்கிறதோ அது போல இந்த பதி முதுநிலை என்ற அதிகாரம், அந்த அதிகார தலைப்பு மேலே இருக்க அந்த பதி முதுநிலை என்ற அந்த பொருளானது அந்த அதிகாரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களிலும், அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களிலும் அந்த பதிமுதுநிலை என்ற கருத்து அந்த 10 குறட்பாக்களிலும் இருக்க வேண்டும். அதான் அதிகாரம் என்பதற்கு விளக்கம் என்று சொல்லி இந்த விளக்கத்தினை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் தொல்காப்பிய விருத்தியிலே எடுத்துரைக்கின்றார்கள். அதுபோல இந்த பதிமுதுநிலை என்ற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களும் பதிமுதுநிலையைத்தான் எடுத்துச் சொல்லும். அதாவது பதியினுடைய மேலான நிலையினை எடுத்துச் சொல்லும். அதிலே முதல் குறட்பாவை நாம் பார்த்தோம் என்றால், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இது முதல் குறட்பா. இந்த குறட்பாவிலே என்ன செய்தியை சொல்கின்றார்கள்? பதியினை பற்றி தான் சொல்ல வேண்டும் என்றால் அதிகாரம் பதிமுதுநிலை. பதியை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்றால் அந்த பதியினுடைய தலைமைப்பாட்டினை சொல்கின்றார்கள். அதற்கு எழுத்துக்களுள் முதன்மையாக இருக்கக்கூடிய அகரத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். நம்ம அ என்று சொல்கின்றோம், ஆனா என்று சொல்கின்றோம். ஆனா நூல்கள்ல வந்து ஆனா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆவண்ணா இப்படி நூல்கள்ல எழுத மாட்டாங்க. பேச்சு வழக்கில் ஆனா ஆவண்ணா சொல்றோம். இப்ப நூல்களில் எப்படி எழுதுவார்கள் என்று சொன்னால், சாரியை சேர்த்து எழுதுவார்கள். சாரியை, எழுத்துக்களுக்கு சாரியை உள்ளது. கரம் காரம் கான், கரம் என்ற சாரியை சேர்த்து ஆ என்பதோடு கரம் சேர்த்து அகரம் சொல்வார்கள். அது அந்த கரம் என்பதற்கு எந்த பொருளும் கிடையாது. அகரம் அப்படின்னா ஆனான்னு அதுக்கு அர்த்தம். நெடிலுக்கு வந்து காரச்சாரியை சேர்த்து சொல்லுவாங்க ஆகாரம். ஆகாரம்னா என்ன? ஆவண்ணான்னு அர்த்தம். ஊகாரம் அப்படின்னா ஊவண்ணா. எழுத்துக்கள் அப்படிதான், நம்ம பேச்சு வழக்குல தான் ஊனா ஊவண்ணா. எழுத்து வழக்குன்னு வரும்பொழுது உகரம், உகரம்னா ஊனா. மாதிரி அகரம்னா ஆனா. இந்த ஆனா இருக்கின்றதே, இந்த ஆ என்ற எழுத்து இருக்கின்றதே, இது எத்தனையோ எழுத்துக்களில் இதுவும் ஒரு எழுத்துன்னு சொல்ல முடியாது. எல்லா எழுத்துக்களுக்கும் தலைமையான எழுத்தா. அகரத்தை ஏன் தலைமையான எழுத்துன்னு சொன்னார்கள்? ஏன், அது அதுதான் முதல் எழுத்தாக இருப்பதனாலயா? முதல் எழுத்தாக இருப்பதனாலே அதற்கு முதன்மை வந்து விடாது. எதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால், ஏனைய எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் இந்த ஆனா கலந்து உள்ளது. இந்த ஆனா என்ற எழுத்தினுடைய கலப்பு இல்லாமல் வேறு எந்த எழுத்தும் இல்லை. ஏனைய எழுத்துக்கள் என்ன? அப்ப தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? ஏன்னா இந்த 247 எழுத்துக்கள் சொல்லி வருகின்றார்கள். ஆனால் நம்முடைய முதல் நூலாகிய, தமிழ் முதல் நூலாகிய தொல்காப்பியம் அப்படி சொல்லல. சிலர் ஆங்கிலம் 26 எழுத்துக்களிலே சுருக்கமாக அமைந்து இன்று உலகம் முழுக்க புகழ் பெற்று வருகின்றது. தமிழ்ல 247 எழுத்து வைத்துள்ளார்கள், அது எப்படி பிறகு சிறப்படையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் நூல்கள் தமிழ்ல 247 எழுத்துகள் சொல்லவில்லை. தொல்காப்பியத்தை பார்த்தோம் என்றால் அது தொடங்குகின்றது, எழுத்தெனப்படுவா அகர முதல் நகர இருவாய் 30 என்ப. 30 எழுத்துக்கள் தான் சொல்லியிருக்கு. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, 12, 18, 30, அவ்வளவுதான் தமிழ் எழுத்துக்கள். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவாவதுதான் ஏனைய உயிர்மை எழுத்துக்கள். எனவே அவை தனியான எழுத்துக்கள் அல்ல. ஆகவே 30 எழுத்துக்கள் என்றால் ஒளி வடிவம் வரி வடிவம் ரெண்டு சொல்வார்கள் எழுத்துக்களுக்கு. அதிலே ஒளி வடிவம் தான் சிறப்பாக எழுத்துன்னு சொல்லப்படும். ஆனா நாம எழுத்துனாலே நம்ம வரி வடிவத்தை தான் நினைக்கும். ஆனால் நூல்களிலே எழுத்து என்று சிறப்பித்து சொல்லப்படுவது ஒளி வடிவம் தான். ஆனா நம்ம ஒரு வரி வடிவம் எழுதுறமே, அந்த வரி வடிவம் கூட எழுத்துன்னு சிறப்பித்து சொல்லப்படாது. அ என்ற அந்த ஒளி தான், அது எழுதத்தக்க ஒளியாக இருப்பதனாலே எழுத்துன்னு சொல்லப்படுது. இப்ப வாகனங்கள்னா ஒளி எழுப்புகின்றன, இரைச்சல் ஒளி, அந்த ஒளியெல்லாம் எழுதத்தக்கதாக இல்லை. ஆனால் இந்த அ இ போன்ற இந்த ஒளி வடிவங்கள் எழுதத்தக்கவாக இருப்பதனாலே, வரி வடிவம் கொடுத்து குறிப்பிடத்தக்கவாக இருப்பதனாலே எழுத்துன்னு சொல்லப்படுகின்றன. அப்ப 30 எழுத்துக்கள் சொன்னாங்கன்னா 30 தான் ஒளி வடிவம். ஆனா ஆங்கிலத்தில் வரி வடிவம் தான் 26, ஒளி வடிவம் நிறைய சொல்றாங்க. ஒவ்வொரு சொல்லோட சிலபிளுக்கும் அந்த ஒளி வந்து சொல்லுக்கு சொல் மாறுபடுகின்றது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க பா என்ற ஒரு ஒளி வடிவம் இருந்ததுன்னா எந்த சொல்ல இருந்தாலும் அது பான் தான் ஒழிக்கும். எஃப்னு சொல்றாங்க. சொற்கள்ல சேர்ந்து வரும்போது அது எஃப்னு ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை. பீனு சொல்றோம், சொற்கள்ல சேர்ந்து வரும்போது அது பீனு ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்னு கூட ஒழிக்கும். அப்படி ஒரு ஒளி வடிவத்திலே ஒரு திட்டவட்டமான வரையறை இல்லாத மொழி ஆங்கில மொழி. ஆனாலும் அந்நாட்டினர் கல்வி கல்விகளிலே சிறந்து விளங்குவதனாலே அந்நாட்டினருடைய திறனை வைத்து அந்த மொழி வளர்ந்திருக்கின்றது. அதுபோல தமிழ்நாடும் பல வகையிலே சிறந்து ஓங்கினால் அந்த தமிழ் மொழி உலகமெங்கும் தலைத்து பரவுவதற்கு எந்த தடையும் கிடையாது. மொழி என்ற நோக்கில் பார்த்தால் அனைத்து சிறப்புகளையும் கொண்டுள்ள மொழி நம்முடைய தமிழ் மொழியாகும். அதிலே அகரம் மொழி முதலாக அந்த அகரம் முதன்மையான எழுத்தாக அமைந்திருப்பதே அதனுடைய சிறப்புக்கு தான் காரணம். ஆவண்ணா சொன்னாலும் சரி, ஈனா சொன்னாலும் சரி, அதுல ஆனாவின் கலப்பு உண்டு. ஆனா என்ற அந்த உயிரெழுத்து மற்ற 11 உயிரெழுத்துகளோடும் கலந்துள்ளது. அது மட்டுமல்ல மெய்யெழுத்துகளோடும் கலந்துள்ளது. ஈக்குன்னு சொல்லும்போது கூட அங்க ஆனாவினுடைய ஒளி கலந்துள்ளது. இதெல்லாம் பெரிய பெரிய இலக்கண உரையாசிரியர்கள் காட்டுகின்றார்கள். ஆகவே ஏனைய உயிரெழுத்துகளிலும் மெய்யெழுத்துகளிலும் இந்த அகரமாகிய உயிரெழுத்து எவ்வாறு நீக்கமின்றி கலந்துள்ளதோ அதுபோல ஏனைய உயிர்களோடும் உலகத்தோடும் இறைவனானவன் நீக்கமின்றி கலந்துள்ளான். எல்லா எழுத்துகளிலும் நிறைந்து எல்லா எழுத்துகளுக்கும் முதன்மையாக அந்த அகர உயிரெழுத்து எவ்வாறு விளங்குகின்றதோ அதுபோல எல்லா உயிர்களோடும் நீக்கமர கலந்து உலகங்களோடும் நீக்கமர கலந்து உயிர்களுக்கும் உலகத்திற்கும் தலைவனாக இறைவன் விளங்குகின்றான். இது வள்ளுவர் கையாண்ட ஓமைதான். வள்ளுவர் சொன்னதுதான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகின்றான். எழுத்தெல்லாம் அகர முதல பொருள் பண்ணும்போது அப்படி மாத்தணும். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன. உலகு ஆதிபகவன் முதற்றே, அதுபோல உலகமானது ஆதிபகவன் என்ற இறைவனை முதற்கடவுளாக கொண்டது. அதுபோல் இங்கே சொல்கின்றார்கள் அகர உயிர்கோல் என்று தொடங்குகின்றார்கள். அகரமாகிய உயிரெழுத்து கோல் அப்படின்றார்கள். அதிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அகரமாகிய உயிரெழுத்து கோல் என்று சொன்னாலே அகரமாகிய உயிரெழுத்து எப்படி ஏனைய உயிரெழுத்துகளோடும் மெய்யெழுத்துகளோடும் நீக்கமின்றி கலந்து நிறை பெறுகின்றதோ அதுபோல எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எங்கும் என்று சொன்னால் பிற உயிர்களிடத்தில், பிற எல்லா உயிர்களிடத்தும், பிற சடமாகிய உலகப் பொருள்களிடத்தும் நிகரில் இறை, நிகரற்ற இறைவன் நிறைந்து நிற்கும். எல்லா உயிர்களிடத்தும் உலகங்களிடத்தும் நிகரற்ற இறைவன் நிறைந்து நிற்பான், பிரிப்பின்றி நிற்பான். அகர உயிர்வோர் என்று ஓமை சொன்னார்கள். அகரத்தை இங்கு ஓமையாக சொன்னார்கள் என்றால் ஒரு ஓமை சொன்னால்தான் நமக்கு வந்து இறைவனுடைய தலைமை விளங்குங்கிறதுக்காக சொன்னார்கள். மற்றபடி அவனுக்கு ஓமையாக சொல்லத்தக்க பொருள் எதுவுமே கிடையாது. ஏன்னா தனக்கு ஓமை இல்லாதான். மணிவாசக பெருமானே சொல்லும் பொழுது குறிப்பிடுவார்கள், ஓய்வில்லாதன ஓமனில் இறந்தன. இறைவனுடைய திருவடியை குறிப்பிடுகின்றார்கள். ஓமனில் இறந்தன, ஓமையே கிடையாது. ஓமை சொல்ல முடியாத திருவடின்னு சொல்லிட்டு ஒன்மலர் தாள்னு அதை சொல்லுவாங்க, மலர் போன்ற திருவடிம்பாங்க. ஏன்னா ஓமை சொல்ல முடியாததாக இருந்தாலும் அதனுடைய சிறப்பு நாம உணரணும் அப்படின்னா ஒரு ஓமை சொல்ல வேண்டி உள்ளது. அதான் சொல்லற்கரியானை சொல்லி என்றார்கள். சொல்லற்கரியான்னு சொல்லாம இருந்தாத, சொல்லற்கரியானா இருந்தாலும் அவனை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சொல்லற்கரியானை சொல்லி மாதிரி ஓமலில் இறந்தனர் சொன்னாலும் ஒன்மலர் தாள்னு ஓமை சொல்லியே சொன்னார்கள். அதுபோலத்தான் இறைவனுக்கு ஓமையாக சொல்லத்தக்க பொருள் வேறு எதுவும் இல்லை என்றாலும் அவனுடைய தலைமைப்பாட்டினை நாம் ஓரளவுக்காவது உணர வேண்டும் என்றால் ஒரு ஓமையினை, ஏன்னா ஓமையில வைத்து சொன்னாதான் விளங்குங்கிறது நம்மளுடைய நிலைமை. தெரியாத ஒன்றினை தெரிந்த ஒன்றின் மூலமாகத்தான் நாம வந்து ஓரளவாவது அறிந்து கொள்ள முடியும். அதனால ஓமை சொன்னார்கள். ஆனாலும் அந்த அகர உயிர் இறைவனுக்கு ஓமை ஆகி விடாது, இறைவனுக்கு சமமாகி விடாது என்பதை உணர்த்தத்தான் நிகரில் இறை என்று அடை கொடுத்தார்கள். நிகரற்ற இறைவன் எல்லா வகையாலும் அவன் அகரத்தை போன்றவன் தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏதோ நமக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அகரத்தை எடுத்துக்காட்டாக சொன்னார்கள். மற்றபடி இறைவன் நிகரற்றவன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நிகரில் இறை என்று குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு சொல்லாட்சியும் பார்க்க வேண்டும். மேலும் அகரமானது அவ்வாறு எல்லா எழுத்துக்களிலும் கலந்திருந்தாலும் அது சடம், ஆனால் இறைவனோ ஞானமயமானவன், எனவே அறிவாகி என்று சொன்னார்கள். ஆகையினாலே இந்த செய்திகளையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த குறளுக்கு நாம் விளக்கம் காண வேண்டும். அகர உயிர்கோல் நிகரில் இறை எங்கும் நிறைந்து அறிவாகி நிற்கும் என்று நாம் கூட்டிக் கொள்ளலாம். ஆக இந்த குறட்பாவானது இறைவன் உலகு உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்று சொல்வதன் மூலம் அந்த இறைவனுடைய மேன்மையினை நாமெல்லாம் பாருங்க, நாம எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துல உள்ளவற்றை தான் அறிய முடியும். இப்ப தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் வந்திருக்கின்றன, அவற்றை சார்ந்துதான் நாம அறிய முடியும், நாம அறிய முடியாது. இப்ப என்னெல்லாமோ வந்துட்டு சார் அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையா நினைக்கலாம். எத்தனை எத்தனை விஞ்ஞானம் என்ன செய்கின்றது, புது புது கருவிகளை நமக்கு தருகின்றது. விஞ்ஞானம் செய்வது அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. புதிய புதிய கருவிகளை தருவதன் மூலம் நம்முடைய வேலை எளிதாகின்றது, ஆற்றல் மிச்சமாகின்றது. விஞ்ஞான வளர்ச்சி இப்படி சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னொரு குணத்தில் சிந்தித்தோம் என்றால், நாம் நிறைய கருவிகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலையில தான் அதை கொண்டு போய் விடுது. நமக்கு சார்புகள் அதிகமாகுது. நாம் வாழ்க்கையில ஓரளவுக்கு வளர்ந்து விட்டோம் என்றால் சில கருவிகள் இல்லாமல் முடியாது. வியாபாரம் மிகப்பெரிய அளவில் விரிவந்து விட்டது, அப்ப செல்போன் வேணும். அதனால செல்போன் வசதி எல்லாம் வந்துட்டு வியாபாரம் வளருது. ஆனா செல்போன் இல்லாமல் முடியாது என்று நிலையும் பார்க்க வேண்டும். கம்ப்யூட்டர் இல்லாமல் முடியாது. அந்த சார்புகள் நமக்கு அதிகரிக்கின்றன. அது இந்த கருவியில ஏதாவது ஒரு கோளாறு வந்துட்டு அப்ப ஏற்படுத்த பாதிப்பு அப்ப நம்மால் அறிய முடிகின்றதா? ஆகையினாலே நம்முடைய நிலை என்னவென்றால், ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் உள்ளவற்றை அறிய முடியும். இங்க இருந்தா வீட்டில் உள்ளதை அறிய முடியாது, வீட்டில இருந்தா வெளியில் உள்ளவற்றை அறிய முடியாது. இப்படி ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவாகத்தான் நம்முடைய அறிவு உள்ளது. அதே ஒரு இடத்துல இருந்தாலுமே நல்லா கவனமா இல்லாவிட்டால் அங்க உள்ளதை கூட நம்மளால அறிய முடியாமல் போய்விடும். பேருந்து நிலையத்தில் இருந்து கொண்டே அது பேருந்தை கவனிக்காமல் விடுவதையும் பார்க்கின்றோம். ஆகையினாலே நம்முடைய அறிவு இப்படிப்பட்ட சிற்றறிவாக உள்ளது. இறைவன் தான் அறிவாகி எங்கும் நிறைந்து நிற்கின்றான். எல்லா பொருள்களிடத்தும் நிறைந்து நிற்கின்ற பேரறிவு. இதன் மூலம் இறைவனுடைய அந்த சர்வ வியாபகம் இருக்கின்றதே, எல்லா பொருள்களிடத்தும் நீக்கமன நிறைந்திருத்தல், அந்த ஒரு பண்பு மட்டுமல்ல, அந்த பண்பை சொல்லும் பொழுது ஏனைய எல்லா குணங்களும் இங்கே உய்த்துணரத்தக்க வகையிலே இருக்கின்றன. என்ன, அகரம் எப்படி எழுத்துக்களிலெல்லாம் நீக்கமன நிறைந்திருக்கின்றதோ அதனை போல இறைவனும் உலக உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று சொல்வதன் மூலம் நமக்கு என்னென்ன உண்மைகள் அறியப்படுகின்றன என்று சொன்னால், அப்ப எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பேர் ஆற்றல் அவனுக்கு உள்ளது. எனவே அந்த வரம்பில் ஆற்றல், வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. அது மட்டுமா, தடையின்றி எல்லா பொருள்களிலும் அவன் நிறைந்திருக்கின்றான், அறிவாகி நிறைந்திருக்கின்றான், ஞானமயமாக அறிவாகி நிறைந்திருக்கின்றான் என்பதிலே என்ன கருத்து என்றால், அவன் எந்தெந்த பொருள் எல்லாம் நிறைந்திருக்கின்றானோ அந்த பொருள்கள் எல்லாம் அவன் அறிவான் என்று பொருள். அதான் அறிவாகி நிறைந்திருக்கின்றான். எந்தெந்த பொருள் எல்லாம் நிறைந்திருக்கின்றானோ அந்த எல்லா பொருள்களை பற்றியும் அவன் அறிவான். இப்ப எல்லா உயிர்களையும் நிறைந்திருக்கின்றான் என்றால், அந்த உயிர்கள் என்ன கருதுகின்றன, என்ன செய்கின்றன, எல்லாவற்றையும் அவன் அறிவான். என்ன செலுத்துறதே அவன் தான். அதான் அறிவாகி நிறைந்திருத்தல். அப்போ எல்லாவற்றையும் அறிகின்றான், தான் எந்த பொருள் எல்லாம் கலந்திருக்கின்றானோ அந்த எல்லா பொருளையும் அறிகின்றான் என்பதனாலே எல்லாவற்றையும் அறிதல் அந்த முற்றறிவுடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. எல்லா பொருளிலும் நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் உள்ளது என்பதனாலே வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற குணம் பெறப்பட்டது. எதிரெல்லாம் நிறைந்திருக்கிறானோ அந்த பொருளெல்லாம் அறிகின்றான் என்பதனாலே எல்லாவற்றையும் நிறைந்திருக்கின்றான், எனவே எல்லாவற்றையும் அறிவான் அந்த முற்றறிவுடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. சரி, இப்ப எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருக்கின்றானே, அப்ப அவனை தடுக்கக்கூடிய பொருள் எதுவும் கிடையாது. பாச தடை என்பது ஒன்று இருந்ததென்றால் எல்லாவற்றையும் அறிய முடியாது. ஏன்னா பாச தடை, அந்த தடை எதை தடுப்பது, அறிவை தடுப்பது. அப்ப அறிவை தடுக்கக்கூடிய தடை இல்லாதனாலதான் அவன் எல்லாவற்றிலும் நிறைந்து எல்லாவற்றையும் அறிகின்றான். எனவே பாச தடையிலிருந்து இயல்பாகவே நீங்கியவன், எனவே இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் என்ற குணமும் பெறப்படுகின்றது. எட்டு குணங்கள்ல இவையெல்லாம் வருகின்றதே. வேறொரு அதாவது முற்றறிவுடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், இந்த குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றது. தன் வயத்தனாதல், பிற பொருளை சார்ந்திருப்பவன் வந்து எப்படி எல்லாவற்றிலும் நீக்கவன் நிறைந்திருக்க முடியும்? பிற பொருளை சார்ந்திருப்பவன் அந்த பொருள் வழியில தான் தான் நிற்கணும். ஆனா சுவாமி எப்படி நிற்கிறார், எல்லா பொருளையும் தன்வசப்படுத்தி அகப்படுத்தி நிற்கின்றார். ஆகவே இவன் தன்வயத்தனாதல் என்ற குணமுடையவன். இப்படி ஒவ்வொரு குணங்களாக நாம் பெற்றுவிடலாம். இந்த முதல் பாடலே நீக்கமர நிறைந்திருக்கின்றான், அறிவாகி நிறைந்திருக்கின்றான், எங்கும் நிறைந்திருக்கின்றான் என்று அந்த வியாபகத்தை தான் சொல்கின்றார். அந்த சர்வ வியாபகம் என்ற குணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தன்வயத்தனாதல் போன்ற குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. திருப்தி என்று ஒரு குணம், அதாவது வரம்பில் இன்பமுடைமை, அதான் திருப்தி. எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருப்பதனாலே அவன் எந்த பொருளையும் போய் சார்ந்து அதன் வழி நின்று

அதாவது முற்றறிவுடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், அதன் பிறகு இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், தன்வயத்தனாதல், வரம்பில் இன்பம் உடைமை என்ற குணங்கள் எல்லாம் தரப்படுகின்றன. இனி பேரருள் உடைமைன்னு ஒரு குணம் இருக்கின்றது. பேரருள் பெரும் கருணை, அந்த குணத்தை அதைத்தான் அடுத்த குரல் பாவிலே சொல்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள், எப்படி சொல்கின்றார்கள், நயமாக சொல்கின்றார்கள். பேர் அருள் என்பது அருள்னு சொல்லும்போதுதான் சிவபெருமானுடைய ஒரு பாதியே, அது அம்மை. அம்மை வேறு, அப்பன் வேற, அவன் உமையொரு பாகனாக இருக்கின்றான். இந்த உமை என்பவர் யார்? நமக்கெல்லாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனித்தனி ஆள், வேறு வேறு ஆட்கள். ஆனால் உமையும் சிவபெருமானும் வேறு வேறு ஆள் கிடையாது. சிவபெருமானுடைய குணம் தான் சக்தி, தான் உமை. சக்தி என்பது குணம், சிவசக்தி. அதனை சொல்கின்றார். அதன் மூலம் அப்படிப்பட்ட சக்தியாகிய பேர் அருளை உடையவன் என்பதை எப்படி உணர்த்துகின்றார் பாருங்க, ரொம்ப நயமாக சொல்கின்றார்கள். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தருஞ்சத்து பின்னமிலான் எங்கள் திரான். தன் நிலைமை, தன் நிலைமை என்பது என்ன? இது இரண்டாவது குரட்பா. முதல் குரட்பால தான் சொன்னார், எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உலகங்களிடத்தும் நீக்கமர நிறைந்திருக்கின்றானே, அதுதான் அவனுடைய நிலைமை. அந்த பெருநிலைமை இருக்கின்றதே, எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருச்சலாகிய அந்த பெருநிலைமையினை அவன் கொண்டிருக்கின்றான். அந்த தன்னுடைய பெருநிலையினை மற்ற உயிர்களும் பெரும்படி செய்வான். அதாவது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், எல்லா அறிவும் உடையவன், அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருக்கான்னு வைங்க, அவன் வந்து தான் அந்த நிலையில இருக்கலாம், ஆனா தன்னுடைய அந்த பெருமைகள் எல்லாம் பிறரும் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த நிலைமையெல்லாம் தனக்கு தான் இருக்கணும், மற்றவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்களை தான் நாம பார்க்கிறோம். ஆனா இறைவனுடைய தனிச்சிறப்பு என்றால் என்னவென்றால், இறைவனுடைய தனிச்சிறப்பு இப்படி முற்றறிவு, வரம்பில் ஆற்றல், பாசங்களில் நீங்குதல் போன்ற பெருங்குணங்களை எல்லாம் அவன் வைத்திருந்தாலும், இந்த பெருங்குணங்களை எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்ற பெரும் கருணையினை உடையவன். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார, மண்ணுயிர்கள் நிலைபெற்ற உயிர்கள், உயிர்களுக்கு அழிவு கிடையாது, அதனால மண்ணுயிர்கள் என்று குறிப்பிட்டான். நிலைபெற்ற மற்ற உயிர்கள் எல்லாம் தன்னுடைய இந்த நிலைமையினை என்றும் நிறைந்திருக்கின்ற, அதன் மூலம் முற்றறிவு, வரம்பில் ஆற்றல், வரம்பில் இன்பமுடைமை என்ற இந்த பெருநிலைமைகள் எல்லாம் மண்ணுயிர்களும் சார, மண்ணுயிர்களும் பெறுவதற்கு தரும் சக்தி, உயிர்களுக்கும் இந்த சிவமான் தன்மையினை தருவது எது என்றால் அந்த சிவத்தினுடைய சக்தி தான். இந்த திருவருள் என்று சொல்கின்றோம், அதை சிவத்தினுடைய அந்த பெருநிலையினை உயிர்களுக்கு அருள்வது எது? திருவருளாகிய சக்தி. அந்த சக்தியிடமிருந்து பின்னமிதான் எங்கள் பிரான், பின்னமிதான் நீங்கி நீங்காமல் இருப்பவன், அந்த சக்தியிடமிருந்து எப்போதுமே நீங்காமல் இருப்பவன் எங்கள் பிரான், எங்கள் தலைவனாகிய சிவபெருமான். என திருவருள் என்பது சிவபெருமான் ஒருவனுக்கே உரியது. திருவருள் என்பது பாசத்தை போக்குவது, முதல்ல பார்த்தோம், பாசத்தை போக்கவல்லும் சிவபெருமான் ஒருவன் தான். ஆகவே அந்த திருவருள் அவனுக்கு தான் உரியது. அதனால்தான் எங்கள் பிரான் என்று சிறப்பாக குறிப்பிட்டார். தன் நிலைமை, அதாவது தன்னுடைய இந்த பெருநிலைமையினை முதல் குரட்பாவிலே சொன்னாரே, எங்கும் நீக்கவர நிறைந்திருத்தனாகிய அந்த தன்னுடைய பெருநிலைமையினை மண்ணுயிர்கள் சார, நிலைபெற்ற உயிர்கள் எல்லாம் சாரும்படி தரும் சக்தி, அருளக்கூடிய அந்த திருவருள் சக்தியிடமிருந்து பின்னமிரான் திருப்பின்றி இருப்பவன் எங்கள் விரான், எங்கள் விரானாகிய சிவபெருமான். அப்ப இந்த குரட்பாவில் என்ன பொருள் சொல்லப்பட்டது என்று சொன்னால், போன குரட்பாவிலே எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உலகங்களிடத்தும் சிவபெருமான் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அகர உயிரானது ஏனைய உயிரெழுத்துகளிடமும் மெய்யெழுத்துகளிடமும் எப்படி நீக்கமர கலந்திருக்கின்றதோ, அதுபோல சிவபெருமான் உயிர்களிடத்தும் சடமாகிய உலகமிடத்தும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது, அதன் மூலம் தன்வயத்தனாதல், முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை போன்ற பல குணங்களை பெற வைத்தார்களே. இத்தனை பெருங்குணங்கள் மட்டுமல்ல, இந்த பெருங்குணங்களை எல்லாம் உயிர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கருதக்கூடிய கருணையும் அவனுக்கு உள்ளது. அந்த கருணை குணமும் அந்த அருட்குணமும் உள்ளது. எனவே அவனுக்கு பேரருள் உடைமை என்ற பண்பும் உள்ளது என்பதை எடுத்துச் சொல்வதுதான் இந்த இரண்டாவது குரட்பானுடைய கருத்து. இதிலே இன்னொரு சிறப்பு என்னவென்றால், உதவி மனப்பான்மை உடையவர்கள் பலரை நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். ஆனால் அந்த உதவி மனப்பான்மையோடு எந்த நேரமும் அவர்கள் அந்த உதவி மனப்பான்மையோடு இருப்பார்களா என்றால் சொல்ல முடியாது. ஐயா சிறந்தவர்கள் தான், ஆனா நேரம் பார்த்து காலம் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்றோம். நாங்க நல்ல மூடுல இருக்கும் போது போகணும் அப்படிங்க,
ஒவ்வொரு நேரத்தில் அந்த உதவி மனப்பான்மை கொஞ்சம் குறையவும் செய்யலாம், இல்லாமல்

0: மட்டும் போகலாம். ஆனால் இத்தனை பெருஞ்சிறப்புகளை உடைய சிவபெருமான், இந்த பெருஞ்சிறப்புகள் எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்ற அந்த கருணையோடு எப்போதுமே நீங்காமல் இருப்பவன். பின்னமினான் எங்கள் விரான், அந்த கருணை சக்தியிடமிருந்து எப்போதுமே நீங்காமல் இருப்பவன் என்பதனாலே எப்போதும் நமக்கு சிவமாம் தன்மையினை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருக்கின்றார் சுவாமி. அப்போ அந்த பேரொரு உடைமை என்ற குணம் பெறப்பட்டது. அதைத்தான் வந்து திருவம்பாவையிலும் அருமையாக சொன்னார்கள். திருவாசகத்திலே திருவம்பாவையிலே சொன்னார், சொல்வார்கள், கேளில் விழுப்பொருள்கள். கேளில் என்றால் என்ன? ஒப்பற்ற. கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ என்று சொல்வார்கள். விழுப்பொருள்கள் போது என்ன? அவனுடைய பல பெருங்குணங்கள் அதில் அடங்கும். இந்த தன்வயத்தனாதல், முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருத்தல் போன்ற இந்த பெருங்குணங்களை எல்லாம் விழுப்பொருள்கள் சொன்னார்கள். விழுப்பொருள்கள்னா சிறந்த பொருள்கள், சிறந்த குணங்கள். ஆனா இந்த பேரர் உடைமை என்ற குணம் இருக்கின்றதே, இது மிக மிக சிறந்த குணம். மற்ற ஏழு குணங்களை பார்க்கும்போது என்ன தெரிந்து கொள்கின்றோம்? சிவபெருமான் எவ்வளவு மேன்மையான நிலையிலே இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். ஆனா இந்த பேரர் உடைமைங்கிற குணத்தை பார்க்கும்போதுதான் இத்தனை மேன்மையான குணங்களையும் நமக்கும் அருள்வதற்கு அவர் காத்திருக்கின்றார் என்ற செய்தியை அறிந்து கொள்கின்றோம். அப்ப அவன் இவ்வளவு பெருங்குணங்களோடு திகழ்வது மட்டுமல்ல, அந்த பெருங்குணங்களை நமக்கும் அருள வேண்டும் என்ற இரக்கத்தோடு கருணையோடு இருக்கின்றாரே, அதுதான் மிக மிக சிறப்பானது. ஆகையினாலே அந்த குணத்தை தனியாக சொன்னார். கேளில் பரங்கருணை என்று பிரித்தெடுத்து சொன்னார்கள். கேளில் விழுப்பொருள்கள், கேளில் பரங்கருணை என்று சொன்னார்கள். அதுபோலவே இங்கும் இந்த பேரல் உடைமை என்ற குணம் மிகச்சிறந்த குணமாக உள்ளதனாலே இதை ஒரு குரட்பாவிலே தனியாக வைத்து சொன்னார்கள். அது மாதிரிதான் இன்னும் சில குணங்களையும் தனியாக சொல்வார்கள். தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சத்தி பின்னமிரான் எங்கள் விரான். முதற் குரட்பாவிலே உணர்த்தப்பட்ட எங்கும் நிறைந்து இருத்தலாகிய அந்த பெருநிலையினை நிறைவேற்ற உயிர்களும் பெரும்பொருட்டு அந்த உயிர்களுக்கு அந்த பெருநிலையினை வழங்கக்கூடிய திருவருட் சக்தியோடு எப்போதும் நீங்காமல் இருப்பவன் எங்கள் திரான் என்று இந்த பாடலினை அருளி செய்கின்றார்கள். அப்போது நமக்கு ஒரு ஐயம் எழுகின்றது. அவனுடைய பெருநிலைமையினை நாம் பெற வேண்டும் என்று அவனே விரும்புகின்றான். அப்ப நாம் எப்படி நடந்து கொண்டால் அந்த சிவமான் தன்மையினை நமக்கு சிவபெருமான் வழங்குவாரோ அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த நெறிப்படி நடந்து கொண்டால் சிவமாம் தன்மையினை நாமும் அடையலாம் என்ற ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும் போது ஒரு ஐயமும் ஏற்படுகின்றது. என்னவென்றால், அந்த சிவமாம் தன்மைதான் பெருமற்றெல்லாம் பெரிய பேரா? அதைவிட சிறந்த பேரு வேறு இருக்க முடியாதா? முதல் குரட்பாளர் சொன்னார், நிகரின் இறைன்னு சொல்லிட்டார், நிகரற்ற இறைவன். ஆகவே நிகரற்ற இறைவனுடைய தன்மையை நாமும் அடைஞ்சிட்டோம்னா அதைவிட ஒன்னும் பெரிய சிறப்பு நமக்கு வேற இல்லை. ஆனாலும் அவன் நிகரற்றவன் என்பதை இன்னும் நன்றாக நமக்கு உளங்கொள்ளும் பொருட்டு விளக்குவதுதான் அந்த மூன்றாவது குரட்பாவினுடைய செய்தி. அதன் மூலம் நிகரற்ற இறைவன் என்பதிலே நமக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆகவே அவன் தன்மையை பெறுவதே பெருபவற்றுள்ளெல்லாம் சிறந்த பேரு என்ற தெளிவு உண்டாகும். அதை உண்டாக்கும் பொருட்டு மூன்றாவது குரட்பாவினை அருளி செய்துள்ளார்கள். அந்த மூன்றாவது குரட்பாவினை வருகின்ற வகுப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய திருவருட்பயன் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த திருவருட்பயன் ஞானசாத்திர சிந்தனைக்கு குருவர் வழங்கிய சீர்வளசீர் குருமகாச நிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். திரு சிச்சம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு இரண்டு
1: நேற்று அடிப்படையில நூல் பற்றிய விவரம் கொஞ்சம் தெரிந்து கொண்டோம். நூலை எழுதியவர் மணவாசகம் கடந்த தேவர். சித்தாந்த நூல்கள் பதினான்கிலே ஒன்று. மெய்கண்ட தேவருடைய இரண்டு மாணாக்கர்கள் சித்தாந்த நூல்கள் தந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் அர்ணந்தி சிவாச்சாரியார், மற்றவர் மணவாசகம் கடந்த தேவர். அர்ணந்தி சிவாச்சாரியார் எழுதியதுதான் சிவஞான செட்டியார். மணவாசகம் கடந்த தேவர் செய்த நூல் தான் உண்மை விளக்கம் என்று சொல்லப்படுகிற இந்த நூல். மெய்கண்ட தேவருக்கு முன்பே இரண்டு பேர் இரண்டு நூல்கள் செய்திருக்கிறார்கள். அது இந்த புஸ்தகத்துல போட்டிருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. திருக்கலைப்பு படியாரோ அப்படி இரண்டு நூல்கள் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் மெய்கண்ட தேவருடைய சிவஞான போதம் தான் சைவ சித்தாந்தத்தினுடைய முழுமை தெளிவு நூலாக கருதப்படுகிற நூல். அந்த நூலை முதல் நூலாக கொண்டுதான் மற்றைய நூல்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன. அந்த வரிசையிலே மணவாசகம் கடந்த தேவரால் செய்யப்பட்ட உண்மை விளக்கம் என்கின்ற நூல் முதல் கல்வி கற்கிறவர்களுக்கு ஒரு சுலபமான அதே நேரத்திலே ஆழமான நூலாக கருதப்படுகிறது என்பது பற்றி நேற்று பார்த்தோம். உண்மை விளக்கம் என்பது தத்துவ உண்மையை விளக்கம் செய்கிற நூல் என்பது அதற்கு பொருள் சொல்வார்கள். இந்த உண்மை விளக்கத்தை தொடங்குகிற மணவாசகம் கடந்த தேவர் விநாயக பெருமானுக்கு காப்பு செய்கிறார். அந்த காப்பு பாடலைத்தான் நேற்று நாங்கள் ஓரளவு படித்தோம். இன்றைக்கு மீண்டும் ஒரு தரம் அந்த காப்பு பாடலை படித்து பதவுரை வரையும் போய்விட்டு தொடங்கலாம். இனி ஸ்ரீராம் தொடங்க.
2: எடுத்துக்கொண்ட இந்நூல் இடையூறின்றி இறுதி முடிதற் பொருட்டு முதலில் விநாயகப் பெருமானை வணங்கி நூலை தொடங்குகிறார் ஆசிரியர். ஐங்கரனை உள்ளத்தில் வைப்போம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்பதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி பயிற்று ஐங்கரனை பந்தமரப் பொந்தியுள் வைப்பாம். பதவுரை வன்மை உபநிடதங்களின் தெளிபொருள் ஆகிய வளத்தை தரும் விளக்கிச் சொல்கின்ற
1: பாடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் தனித்தனியே ஆசிரியர் உரை எழுதுகிறார்.
2: ஆகம நூல் சிவாகம நூல்களில் வைத்த
1: நேற்று சொன்னேன் ஆகம நூலுக்கு சிவாகம நூல் என்று ஏன் எழுதுகிறார்கள் என்றால் வேற்று மதங்கள்லையும் வைஷ்ணவம் சாத்தம் எல்லாவற்றிலேயுமே ஆகமங்கள் உண்டு. இது சைவத்தில் சைவர்களுக்குரிய ஆகமம் என்பதை சொல்வதற்காக சைவாகம நூல் என்று சொல் சிவாகம நூல் என்று சொல்லுகிறார்.
2: வைத்த உணர்த்தப்பட்ட பொருள் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களின் உண்மை இயல்புகளை வழுவா அவ்வாகமங்களின் கருத்திற்கு சிறிதும் மாறுபடாத வகையில் விளக்கி கூறுகின்ற உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் என்னும் பெயரை உடைய இச்சாத்திர நூலை உரை செய்ய யாம் உரைத்தற்கு பின்மதம் சேர் அழுத்தமான மதநீர் ஒழுகும் கன்னங்களையும் அந்தி நிற செவ்வானம் போன்ற சிவந்த ஒளியையும் கொண்ட தந்திமுக யானை முகமும் தொந்தி வயிற்று பருத்த திருவயிரும் ஐங்கரனை ஐந்து திருக்கைகளும் உடையவராகிய விநாயக கடவுளை பந்தமர எமது அறிவில் உள்ள அஞ்ஞானம் ஆகிய தடை நீங்கும்படி புத்தியுள் வைப்பாம் உள்ளத்துள் வைத்து தியானிப்போம். பொழிப்பு
1: படிச்சிட்டோம்.
2: பொழிப்புரை உபநிடந்தங்களின் தெளிபொருளை விளக்குவன சிவாகமங்கள். அச்சிவாகம நூல்களில் உணர்த்தப்படும் பொருள்கள் பதி பசு பாசம் என்பன. அம்முப்பொருள்களின் இயல்புகளை அவ்வாகமங்கள் கூறுகின்றபடியே வழுவாமல் உரைக்கப் புகுவது உண்மை விளக்கம் என்னும் இந்நூலாகும். இந்நூலை யாம் செய்வதற்கு விநாயகப் பெருமானது அருளை வேண்டி அவரை எம் உள்ளத்தில் கொண்டு வழிபடுவோம்.
1: நேற்றே சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். சைவர்களை பொறுத்தளவிலே ஆகமர்கள் ஆகமம் தான் சிறப்பு நூல் என்று சொல்லப்படுகிறது. வேதம் முதல் நூல், பொது நூல் என்றும் சொல்வார்கள், முதல் நூல் என்றும் சொல்வார்கள். அப்போ சிறப்பு நூல் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்பது பற்றி நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று ஞாபகம். சிறப்பு நூல் என்றால் இந்த விஷயத்துக்கான தனித்துவமானது என்று அர்த்தமே தவிர வேதத்தை விட சிறந்தது என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. வேதத்தை பொது நூல் என்றும் ஆகமத்தை சைவர்களை பொறுத்தளவில் வேதத்தை பொது நூல் என்றும் ஆகமத்தை சிறப்பு நூல் என்றும் சொல்லுகிறார்கள் என்றால் ஆகமங்கள் சிறப்பு நூல் என்றால் அது உயர்ந்தது, வேதத்தை விட உயர்ந்தது என்று அர்த்தம் இல்லை. அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் பல சைவ சித்தாந்திகள் எச்சிரமப்படுகிறார்கள். வேதத்திலே வேதத்தை தான் இந்து மதங்கள் எல்லா பகுதியுமே முதல் நூலாக கொள்கின்றன. ஆகமம் சிறப்பு நூல் என்றால் நம்முடைய வழிபாட்டு முறை தத்துவ முறைக்கு அது தனித்துவமானது. இப்போ தமிழ்ல ஒருத்தன் ஸ்பெஷல் செய்கிறான் என்றால் அதை ஒரு ஒரு பாடத்தை தனக்கு தனித்துவமாக பிரித்து படிக்கிறான் என்ற பொழுது சொல்லுகிற அந்த சிறப்பு தான் இந்த சிறப்பு. சைவத்திற்கு உரிய பல விஷயங்களை தனித்துவமாக சொல்லுகிறபடியால் ஆகமம் சைவத்திற்கு சிறப்பு நூல் என்று கொள்ளப்படுகிறது. இதை புரிந்து கொள்ளும். ஆகமம் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் ரெண்டு விஷயம். ஒன்று சரியை, அது சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற நான்கு பகுதியையும் விளக்கம் செய்யும். அதிலே சரியை கிரியை என்ற பகுதிகள் என்ன செய்யும் என்று கேட்டால் அதை விளக்கம் செய்கிற பகுதிகள் கோயில்களை, கோயில் வழிபாட்டு முறை, நான் நேற்றே சொன்னேன், கோயில் அமைப்பு முறை, வழிபாட்டு முறை, விக்கிரகங்கள் அமைப்பு முறை, இதையெல்லாம் பகுத்து சொல்லுகிற அந்த பொறுப்பு ஆகமங்களுக்கு உரியது. அதுபோல யோகம் ஞானம் பகுதிக்கு வருகிற பொழுது தத்துவங்கள் முழுவதையும் விரித்து சொல்வதற்கும் ஆகமம் தான் இதற்கு அடிப்படை நூலாக இருக்கிறது. இந்த இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கோயில் போன்ற வழிபாடுகளுக்கும் ஆகமம் தான் பிரமாண நூல். பரிபசுபாசம் என்கின்ற ஞான பகுதியை சொல்வதற்கும் ஆகமம் தான் பிரமாண நூலாக இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக சைவத்தினுடைய சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற நாற்பகுதியையும் விளங்கப்படுத்துவதற்கு எங்களுக்கு பிரமாண நூல்களாக கட்டளை நூலாக இருக்கிறது ஆகமம். அதை முதலே புரிந்து 28 மூலாகமங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை விட உபாகமங்கள் 200 உபாகமங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது பற்றி சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை நான் பிறகு இடையிலே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது சொல்லுகிறேன். ஒரே விஷயத்தை தான் ஆகமங்கள் சொல்லுகிறது என்றால் சில சில ஒவ்வொரு ஆகமங்களுக்குள்ளேயும் வேறுபாடு உண்டு என்று பேசுகிறார். இப்போ ஒரு கோயில் ஆகம முறையில் கட்டப்பட்ட கோயிலா இல்லையா என்பது பற்றிய சர்ச்சை கிளம்பினால் அதற்கு பதில் என்னவென்று கேட்டால் அது சமயான மாமுனிவர் மாபாட்டியத்திலே ஏதோ இடத்திலே அதை எழுதுகிறார். ஒவ்வொரு ஆகமும் ஒன்றை விட மற்றொன்று வேறுபட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆகமும் வழிபாட்டை ஒவ்வொரு விதமாக வகுக்கிறது. இப்படி கோயில் கட்டலாம் என்று ஒரு ஆகமம், இப்படி கோயில் கட்டலாம் என்று இன்னொரு ஆகமம், இப்படி ஆகமங்களுக்கு ஆகமங்கள் கோயில் கட்டுகிற முறைமைகளிலேயே வேறுபாடு உண்டு என்றபடியால் எந்த கோயில் ஆகம முறைப்படி கட்டிய கோயில் என்று நமக்கு தெரிய வேண்டுமானால் அத்தனை ஆகமங்கள் பற்றிய அறிவும் இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை அறிவுக்காக சொல்லுகிறேன். ஆனால் என்ன பிரச்சனை என்று கேட்டால் இன்றைக்கு ஆகமங்களிலே 1-2 தவிர மற்ற ஆகமங்கள் நம் கைக்கு கிடைப்பதில்லை. இது ஒரு பெரிய துன்பமான விஷயம். அதே போலத்தான் வேதங்களிலும் பெரும்பான்மையான பகுதி கிடைப்பதில்லை என்று வேதங்களை நன்றாக படித்த காஞ்சி பெரியவர் சொல்லுகிறார். என்ன ஆயிற்று என்று கேட்டால் கலியுகம் அல்லது கலிகாலம் அந்த ஆகமம் வேதங்களை மறைத்துக் கொண்டு வருகிறது. நாங்கள் பேணாமல் விட்டபடியால் மறைத்துக் கொண்டு வருகிறது. யாழ்ப்பாணத்திலே இருந்த சைவ பிரியா சிவபாத சுந்தரம் என்கின்ற சைவ பிரியா சைவ சித்தாந்த பெரும்புலவர், புலவர் என்றால் படித்தவர் மட்டுமல்ல ஞான மார்க்கம் கொண்டவர். அவரை பற்றி முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டு அவரை சந்திக்க போன அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அவர் திருவருட்பயன் நூலுக்கு உரை எழுதுகிறார், ஆகமங்கள் இப்பொழுது கிடைப்பதில்லை, கிடைப்பதில்லை என்பதை வைத்துக் கொண்டு ஆகமங்கள் அழித்து போய்விட்டது என்று சொல்லக்கூடாது. இப்போதைய தேவைக்கு அது தேவையில்லாமல் இருக்கிறபடியால் மறைந்து கிடக்கிறது. உண்மையான அன்பர்கள் ஆகமத்தை அறிய வேண்டும் என்று தேட ஆரம்பித்தால் அதற்கு பிறகு அந்த ஆகமம் இயற்கையிலே இருந்து வெளிப்பட்டு வெளியிலே வரும் என்று சொல்கிறார். ஆகவே அதை நாம் ஒரு விதமாக நம்பலாம். அந்த வெளிப்பட்டு வந்து எல்லா ஆகமமும் தெரியும் வரைக்கும் ஒரு கோயில் ஆகமத்துக்கு உட்பட்ட கோயிலா இல்லையா என்று சொல்கிற உரிமை நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறார்கள் இது ஆகமத்துக்கு உடன்பாடான கோயில், ஆகமத்துக்கு வேறான கோயில் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிற தகுதி இன்றைக்கு நமக்கு இல்லை. ஏனென்றால் எல்லா ஆகமும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோயில் நமக்கு ஆகம முறைப்படி இல்லை போல இருந்தால் வேற எங்காவது ஒரு ஆகமம் இருக்கு அதற்கான அனுமதி இருக்க போகும். அப்ப ஆகமம் இருந்தால் தான் அதை நிர்வகிக்கலாம். இன்றைக்கு அது இல்லாதபடியா நிர்ணயிக்க முடியாமல் நாங்கள் இருக்கோம். வழிபாட்டு முறையில் அப்படித்தான் என்று கொள்ள வேண்டும். புது தத்துவங்களுக்கு மூலம் கிடைத்தது ஆகமங்களிலே இருந்துதான். வேதங்களிலே இருந்து ஆகமம், ஆகமத்திலே இருந்து புராணம், புராணத்திலே இருந்து இதிகாசம் என்பதுதான் எங்களுடைய நூல் மரபுகள். அதனாலே இவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு இடத்தை படிக்கிற பொழுது அந்த பாடம் படிக்கிற காலத்திலே ஒரு நமக்கு ஒரு குழப்பம் வருகிறது. அதாவது ஒரு நூலை ஒரு நூலிலே வேற விதமாக சொல்லி இன்னொரு நூலிலே வேற விதமாக சொல்லி இருந்தால் இந்த நூல் வரிசையின்படிதான் நாங்கள் ஆகமங் அந்த விஷயத்தை ஆராய வேண்டும். ஒரு ஒரு புராணத்திலே ஒரு செய்தியிலே குழப்பம் இருந்தால் ஆகமம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்துத்தான் புராண செய்திக்கு நாம் விளக்கம் சொல்ல வேண்டும். அதுபோல ஆகமத்திலே எங்களுக்கு ஏதாவது ரெண்டு இடத்திலே முரண்பாடு வந்தால் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்துத்தான் ஆகமத்துக்கான அந்த தெளிவை நாங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று நம் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது நமக்கு ஆகமம் சிறப்பு நூல் என்றபடியால் ஆகமத்தை வைத்துக் கொண்டுதான் தத்துவங்கள் பார்க்கிறோம். ஆகமங்கள் முப்பொருள் உண்மையை பேசுகின்றன. சிவாகமங்கள் முப்பொருள் உண்மையை பேசுகின்றன என்று சொல்கிறார். நேற்று அதை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம். முப்பொருள் உண்மை என்றால் பதி, பசு, பாசம் என்பதை வைத்துக் கொண்டு நம்முடைய தத்துவம் முழுவதும் அந்த மூன்றின் அடிப்படையைத்தான் பேசி எப்படி ஒரு ஆன்மா தோற்றம் வருகிறது, வாழ்கிறது, பிறகு மெல்ல போய் இறைவனிடம் சேர்கிறது என்கின்ற விவரங்களை எல்லாம் இந்த மூன்றின் அடிப்படையிலே தான் சொல்கிறார்கள். அதனாலே இந்த விநாயகர் வணக்கம் பாடுகிற மனவாசகம் கடந்த தேவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த நூலை ஆகமத்துக்கு மாறுபாடு இல்லாமல் நான் சொல்லுகிறேன் என்றார். இதைத்தான் இந்த உரையிலே எழுதுகிறார். ஆகமங்களுக்கு முரண்பாடு இல்லாமல் நான் சொல்லுகிறேன் என்றதைத்தான் இப்பொழுது கடைசியாக நாங்கள் வாசித்த பகுதியிலே வாசித்தோம்.
2: அம்முப்பொருள்களின் இயல்புகளை அவ்வாகமங்கள் கூறுகின்றபடியே வழுவாமல் உரைக்கப் புகுவது உண்மை விளக்கம் என்னும் இந்நூலாகும்.
1: அது ரொம்ப முக்கியம். ஒரு நூலை மூல நூலாக கொண்டு நாங்கள் பேச புறப்பட்டோமானால் அந்த மூல நூலுக்கு மாறுபாடு இல்லாமல் பேச வேண்டும். அப்படி இந்த உண்மை விளக்கம் பேசுவதாக சொல்கிறார்.
2: இந்நூலை யாம் செய்வதற்கு விநாயகப் பெருமானது அருளை வேண்டி அவரை எம் உள்ளத்தில் கொண்டு வழிபடுவோம். அவர் செவ்வானம் போன்ற சிவந்த ஒளியினை உடையவர்.
1: நான் நேற்று சொன்னது போல தரிசிக்கின்றவர்களுடைய தகுதிக்கேற்ற தேவைக்கேற்ற தரிசனங்கள் நிகழ்கின்றன. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலேதான் இந்த விஷயத்திலே விநாயகரை செம்மை நிறம் உள்ளவராக பேசுகிறார் மனவாசகம் கடந்த தேவர். நான் நேற்று சொன்னேன் ஔவையார் நீல நிறமாக கருப்பு நிறமுடையவராகவும் பிள்ளையாரை பேசுவார். அது அவரவர் தரிசனம் தரிசன தேவைக்கேற்ப நிகழ்கிற ஒன்று. இங்கே செவ்வானத்தை போன்ற சிவந்த நிறம் கொண்டவர் விநாயகர் என்று சொல்லும். நான் இதேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் பெரிய சைவ சித்தாந்த புலவர்களாக வந்தால் யாராவது ஒருவன் கேட்பான், இங்க என்ன செம்மை நிறம் என்று சொல்லி இருக்கிறார், அங்கே என்ன நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என்று சொல்லுகிறார், அப்ப நீலமேனியா சிறந்த மேனியா என்று கேட்டால் அதற்கான பதில் என்னவென்றால், தரிசிக்கிறவனுடைய தேர்வைக்கேற்ப தரிசனம் நிகழும். அவனவன் தரிசனம் அவனவன் பார்வை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் இதில எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று அவசியம் இல்லை.
2: மதம் பொழியும் ஆனைமுகம் கொண்டவர், பருத்த திருவயிற்றினை உடையவர், ஐந்து திருக்கைகளோடு விளங்குபவர், இத்தகைய வடிவினராக நினைத்தற்கு உரியவர் அவர்.
1: இதெல்லாம் நம்முடைய சமயங்களினுடைய மிகப்பெரிய நுட்பமான விஷயம். விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் இவற்றை எல்லாம் கலந்து எடுத்து நம் தெய்வ வடிவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. உருவாக்கப்பட்டன என்றால் நாம் தரிசிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா இதற்கு யானை முகம், புராணமாக அதற்கு பல கதைகள் சொல்வார்கள். நம்முடைய தத்துவங்கள், இலக்கியங்கள் எல்லாம் பௌராணிக பார்வை என்று ஒரு பார்வை இருக்கிறது. பௌராணிக பார்வை என்றால் புராணங்களை அடிப்படையாக வைத்து பார்ப்பது. அதை தத்துவமாக பார்க்கிற பொழுது அது மெய்யுணர்வோடு பார்ப்பது. இங்கே இந்த யானை முகமாக பிள்ளையார் வந்ததுக்கு பல கதைகள் புராணங்களிலே சொல்கிறார்கள். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும், காலத்திலே தெரிந்து கொள்ளலாம். யானை முகம் என்பதற்கு தற்போது நாம் விளக்கம் காணாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் அதை நீங்கள் கூட சிந்திக்கலாம். இந்த பருத்த வயிறு என்பதற்கும், மதம் பொழிகிற முகம் என்பதற்கும், ஐந்து கரம் என்பதற்கும் தத்துவார்த்தமான ஏதோ ஒரு பதில் அதுக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் படித்துக் கொண்டு போற பொழுது வேற வேற நூல்களிலே கூட அதை காணக்கூடிய வாய்ப்பு வரும். ஏனென்றால் இந்த புலவர்கள், அறிவுபூர்வமாக ஆண்டவனை காண புறப்படுகிற புலவர்கள், வெறும் கற்பனைக்காக பாடல்கள் அமைக்க மாட்டார்கள். குறிப்பாக விநாயகனை தொழுவோம் அல்லது யானைமுக விநாயகனை தொழுவோம் என்று சொல்லாமல், செம்மை நிறமாக இருக்கிறான், தந்தங்கள் கொண்ட முகத்தோடு இருக்கிறான், மும்மதம் பொழிகின்றவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறபடியால் இதற்குள்ளே கட்டாயமாக ஏதோ ஒரு தத்துவார்த்த பொருள் இருக்க வேண்டும். இப்போது எனக்கு அது தெரியவில்லை, நூலாசிரியரும் அது பற்றி ஒன்றும் எழுதவில்லை என்றபடியால் மேலோட்டமாக நாம் அதை அப்படியே பார்த்து கொண்டு போவோம்.
2: விளக்கம். வன்மை தரும் ஆகம நூல். உபநிடதங்களும் சிவாகமங்களும் முடிவால் வேறல்ல என்று சித்தாந்த சைவம் கொள்ளும். அவை சொல்லும்
1: தெரியும், உபநிடதங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அத வேத சரசு என்று சொல்வார்கள். வேதத்தினுடைய, வேதங்கள் சொல்லுகிற விஷயம் பல. அந்த வேதம் சொல்லுகிற அந்த பொருளை, ஆழமான பொருளை எல்லாம் அப்படியே தொகுத்து சொல்வது உபநிடத்தினுடைய வேலை. அதனாலே வேதத்தினுடைய சிரசு என்று உபநிடதங்கள் சொல்லப்படுவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த உபநிடதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் இடையிலே மாறுபாடு இல்லை என்கிறார். அதாவது வேதம் சொல்லுகிற சாராம்சத்தை தான் உபநிடதம் சொல்வது உண்மையானால் அதைத்தான் ஆகமமும் சொல்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம்.
2: உபநிடதங்களும் சிவாகமங்களும் முடிவால் வேறல்ல என்று சித்தாந்த சைவம் கொள்ளும். அவை சொல்லும் முறையால் வேறுபடுவனவே அன்றி பொருளால் வேறுபடுவன அல்ல.
1: ஏன் சொல்லுகிறார் என்றால், உபநிடதங்களை தத்துவக்காரர்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். வேறு வேறு தத்துவங்கள் கார் சொல்லுகிறவர்களும் உபநிடதத்தை ஒத்துக்கொள்வார்கள். ஆகமத்தை குறித்த போதியினர் தான் ஒத்துக்கொள்வார்கள். ஆகவே அது நமக்குரியது இல்லையா, அல்லது நமக்கு மட்டும்தான் உரியதா என்றால் அப்படி இல்லை, நமக்கும் உரியது. அது அதற்கான முடிவுகள் ஒத்திருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுகிறார்.
2: ஆன்மாக்கள் முதலிலேயே பொருள்களின் நுண்ணியல்பை உணர்ந்து கொள்ளும் அறிவு வன்மை உடையனவல்ல, முதலிலேயே உணரமாட்டாது. படிப்படியே அறிவு விளங்கி மேம்பட்டு வந்து முடிவிலேயே முழு உண்மையை உணரும் தகுதியை பெறும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுவோம். இரவில் வானத்தில் வடதிசையில் ஏழு விண்மீன்களின் கூட்டம் காணப்படும். அவை ஏழு முனிவர்களின் பெயரால் சுட்டப்படும். அவ்விண்மீன்களில் ஒன்று வசித்தது என்னும் மீன். அது பெரியதாயிருக்கும்.
1: நீங்கள் ஏற்கனவே திருக்குறளிலே படித்ததுதான். அதாவது தூட அருந்ததி நியாயம் என்று ஒரு நியாயத்தை பற்றி படித்திருக்கிறோம். அருந்ததியை உணர்த்த வேண்டுமானால் முதல் வேலி நட்சத்திரத்தை காட்டி, அதற்குள்ளே இருக்கிற பெரிய நட்சத்திரமாகிய வசித்தரை காட்டி, பிறகு அதுக்கு பக்கத்திலே இருக்கிற சின்ன நட்சத்திரத்தை காட்டுவது. அந்த தூள அருந்ததி நியாயத்தை இந்த இடத்திலே உரையாசிரியர் எடுத்து காட்டுகிறார். எனக்கு அதனுடைய பொருத்தப்பாடு பற்றி எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது, ஆனால் நாம வாசிக்கிறதாலே நஷ்டமில்லை, அதை படித்துக் கொள்ளும்.
2: அவ்விண்மீன்களில் ஒன்று வசித்தர் என்னும் மீன். அது பெரியதாயிருக்கும், கண்ணுக்கு எளிதில் புலப்படும். அதன் அருகே இருப்பது அருந்ததி என்னும் மீன். அருந்ததி என்பவள் வசித்த முனிவரின் மனைவி. கற்பின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுபவள். வசிஷ்டர் மீனின் அருகிலுள்ள மீனுக்கு அவள் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அருந்ததி மீன் மிக மிக சிறியதாய் இருக்கும், பார்த்தவுடனேயே புலப்பட்டு விடாது. க கற்பில் சிறந்த ஒரு பெண்ணின் வடிவம் என்பதால் அம்மீனை பலரும் காண விரும்புதல் இயல்பு. அருந்ததி மீனை ஒருவர் பார்க்க விரும்புகிறார் என்று கொள்வோம். அவருக்கு அதனை காட்ட முற்படுகிறான் மற்றொருவன். அப்பொழுது அவன் ஒரு முறையை கையாளுவான். அதாவது அவன் முதலிலேயே இதுதான் அருந்ததி மீன் என்று காட்ட மாட்டான். முதலிலேயே காட்டினால் கண்டுகொள்ள இயலாது என்று கருதி அருந்ததி மீனை ஒட்டினாற் போல உள்ள பெருமீனாகிய வசித்தர் மீனை சுட்டி அதுதான் அருந்ததி என்று முன்னர் காட்டி அதனை அவர் கண்ட பிறகு அதுவன்று அருந்ததி மீன், அதற்கு பக்கத்தில் ஊற்று பாருங்கள், ஒரு நுண்ணிய மீன் விளங்குகிறது அல்லவா, அதுதான் அருந்ததி மீன் என்று சொல்லி அவர் அதனை எளிதாக கண்டு கொள்ளும்படி செய்வான். இம்முறையிலேதான் உபகிரதங்கள் பொருள்களின் உண்மையை முழுவதுமாக உணர்த்தாமல் ஓரளவாக உணர்த்துகின்றன. பொருள்களை பொதுப்பட கூறி செல்கின்றன. உபகிரதங்கள் பொதுவாக கூறுவது அருந்ததியின் அருகில் உள்ள மீனை அருந்ததி என்று காட்டுதல் போன்றது. உபகிரதங்கள் அங்கனம் குறிப்பாய் உணர்த்திய பொருள்களை சிவாகமங்கள் தெளிவுபட வெளிப்படையாக இனிதி விளக்கி கூறுகின்றன. இஃது அருந்ததி மீனையே சுட்டி அதுவே அருந்ததி என காட்டுதல் போன்றது. இவ்வாறு உபநிடதங்களின் தெளிபொருளை தருவன சிவாகமங்கள், ஆதலின் வன்மை தரும் ஆகம நூல் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர்.
1: நீங்க எல்லாமும் உங்களுக்கு வழங்கக்கூடியதான்
2: அடுத்தது போலாங்க. நூல் மாணவர் ஆசிரியரிடம் வேண்டுதல். பொய்காட்டி பொய்யகற்றி போதானம்.
1: ஒரு நிமிஷம் பாருங்கள். இப்ப நீங்க முதலாவது காப்பு முடிந்து முதலாவது பாட்டுக்குள்ளே இறங்க போகிறீர்கள். நேற்று நான் உங்களுக்கு அடிப்படையிலே ஒரு செய்தி சொன்னேன். இந்த மூன்று விஷயங்கள், பதி, பசு, பாசம், ஓரளவு நாங்கள் இப்போ அதனுடைய அடிப்படை, பதி என்றால் என்ன, பசு என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன என்பது பற்றி விளங்கியிருக்கும். நேற்று வியாபகம், வியாபியம், வியாப்தி என்ற மூன்று வார்த்தைகளுக்கு உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். அதற்கு அதை விளங்குவதற்காக உவமை சொல்லுகிறார்கள். கடல் வெளி அல்லது கடலாகாயம் என்பது வியாபகம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய கடல் நீர் என்பது வியாபியம். அந்த கடல் நீருக்குள்ளே கலந்திருக்கக்கூடிய உப்பு என்பது வியாப்தி என்ற இந்த மூன்று அமைப்பை சித்தாந்திகள் கொள்கிறார்கள் என்று நான் சொன்னேன். இதிலே நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சித்தாந்த கல்வி என்பது முழுக்க முழுக்க அறிவு நுட்பத்தோடு கட்ட வேண்டிய கல்வி என்பதற்கு ஒரு சான்று என்னவென்று கேட்டால், இந்த உலகியல் கல்விகளிலே மூலப்பொருள்களை தான் நான் ஆராயும். அது விஞ்ஞானம் எந்த பாடமாக இருந்தாலும் தூளப்பொருள் அல்லது கூலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்கம பொருள்களைத்தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தத்துவம் படிக்கிற பொழுது என்னவென்றால், முழுக்க முழுக்க நம் காட்சிக்கு வராத விஷயங்களை பற்றி படிக்க போறோம். கை என்ற ஒன்று நம் அறிவுக்கு ஒரு காலமும் ஆட்படாது, முழுக்க தெரிய வராது. பசுவை புரிந்து கொள்வதும் அப்படித்தான். ஆகவே இந்த கல்வியை விளங்குவது என்பது மிக நுட்பமானது. அதனாலேதான் விஞ்ஞான சித்தியார் செய்த சிவஞான சித்தியார் நூலை செய்தியார் நந்தி சிவாச்சாரியார் அந்த நூலினுடைய தொடக்கத்திலே அளவையியல் என்று ஒன்றை அமைக்கிறார். அளவையியல் ஏனென்றால் ஒன்றுமே தெரியாத ஒரு விஷயம், வெளிக்குள்ளே தேடப்போகிறோம். இசையிலே நாம காத்துக்குள்ளே ராகம் தர்றது போல பட்ட வெளிக்குள்ளே தான் இந்த விஷயங்களை கண்டுகொள்ள போகிறோம். ஆகவே பற்றுவதற்கு நமக்கு ஒன்றும் இருக்காது. நாமே பற்றுவது கடினம் என்றால் மாணாக்கர்களுக்கு அதை சொல்வது என்பது அதைவிட கடினமாக இருக்கு. அதனாலே இந்த சித்தாந்த புலவர்கள் எல்லாம் அல்லது சித்தாந்த ஞானிகள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பேர் உண்மையை நமக்கு ஒரு உபமானத்தாலே விளங்கப்படுத்திவிட்டு போவார்கள். நான் முன்பு சொல்லியிருக்கேன், உண்மை என்பது நமக்கு தெரிந்த ஒரு விடயத்தை வைத்து தெரியாத ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுகிற முறைமை. கிளிபோல் பெண் என்று நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன். சொன்ன உடனே அந்த பெண்ணினுடைய அழகு நமக்கு புரிகிறது. உவமைகள் எப்பொழுதும் ஒரு பகுதியைத்தான் விளங்கப்படுத்து. உவமை என்பது ஒரு உடை ஒப்பு என்று அதற்கு சூத்திரம் பண்ணியிருக்கிறார். ஒரு பகுதியைத்தான் விளங்கப்படுத்து. அது எல்லாவற்றையும் உவமை சொன்ன உடனே ஒன்று பொருந்துகிறதுக்காக எல்லாவற்றையும் அதனோடு பொருத்தி பார்த்து பேசுவது என்பது அடிப்படை அறிவியலுக்கு தவறான விஷயம்.
3: ஆகவே உவமையாவது சொல்ல வேண்டும். விட்ட வெளியிலே தேடுகிற விஷயம், அதாவது சூக்குமத்தில் சூக்குமமான விஷயங்களை நாம் அறிய முற்படுகிறோம், அறிய தேடுகிறோம் என்றபடியால் உவமைகள் இல்லாமல் இதை விளங்கப்படுத்துவது ரொம்ப கடினமாக இருக்கிறது. அந்த உவமைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த உண்மைகளை சித்தாந்த புலவர்கள் நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இது என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அவர்கள் கையாளுகிற உவமை என்பது நம்மை வியக்க பண்ணும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு உவமையை தேடி இந்த விஷயத்தை எப்படி இவர்களாலே சொல்ல முடிகிறது என்று நாம் போக போக போக நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். அது அந்த அந்த உவமைகளிலே ஒன்றுதான் நான் நேற்று சொன்ன வியாபகம், வியாப்தியம், வியாப்தி என்கின்ற அந்த மூன்றுக்கும் அவர்கள் சொன்ன உவமை கடல் வெளி, கடல் கடல் நீர், அதுக்குள்ளே கலந்திருக்கக்கூடிய உப்பு. இந்த உவமையை ஏன் சொல்லுகிறார்கள்? நான் நேற்று அதை உங்களுக்கு சொல்லவில்லை. அதிலே இந்த பதிப்பசு பாசம் படிக்கிற பொழுது நமக்கு ஒரு சிக்கல் வருகிறது. என்ன சிக்கல் என்று கேட்டால், பதி என்கின்ற கடவுள் வியாபித்து இருக்கிற ஒன்று. வியாபித்திருத்தல் என்றால் எங்குமாக விரிந்திருத்தல், அதுதான் வியாபித்தல். இப்ப பஞ்சபூதங்களுக்குள்ளே வியாபகத்தன்மை கொண்டது ஆகாயம். பஞ்சபூதங்களுக்குள்ளே அந்த ஆகாய வியாபகத்துக்குள்ளேதான் மற்ற கிரகங்களோ பூமிகளோ இல்லாமல் மற்ற பூதங்கள் நான்கும் கூட அந்த ஆகாய பூதத்துக்கு உள்ளே அடங்கி கிடக்கிறது ஒன்றுதான். அதுபோல இறைவன் வியாபகத்தன்மை கொண்டவன் என்று நாம் படித்து விடுகிறோம். இறைவனுக்கு பதிக்கு லட்சணம் சொல்லுகிறபடி வியாபகத்தன்மை கொண்டவன் என்று சொல்லி விடுகிறோம். அப்ப இறைவன் வியாபகத்தன்மை கொண்டான் என்றால் சித்தாந்தமாக நாம் படிக்கிற பொழுது இந்த உவமை வந்ததுக்கான காரணம் சொல்லுது. இவன் இறைவன் வியாபகத்தன்மை கொண்டவன் என்றால் அவனுடைய வியாபகத்துக்குள்ளேதான் பசு இருக்க வேண்டும். எப்படி இந்த கடல் வெளி என்று ஒன்றை சொன்னேன் அல்லவா, அந்த கடல் வெளிக்குள்ளேதான் கடல் தண்ணீர் இருக்க வேண்டும். அதுபோல இங்கே இந்த இறைவன் என்கின்ற அந்த பெரிய வியாபகத்துக்குள்ளே உள்ளடங்கின பொருள்தான் இந்த வியாபகம் என்ற வியாப்தியம் என்று சொல்லப்படுகிறதாகிய ஆன்மா. இங்க என்ன கேள்வி பிறக்கிறது என்று கேட்டால், ஆன்மாவை மலங்கள் பற்றி இருக்கின்றன. இது நாம் சித்தாந்தம் பற்றி தெரிந்த ஆன்மாவை மலங்கள் பற்றி பதியன ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மலங்கள் பற்றி இருக்கிறது. என்ன கேள்வி வரும், ஆன்மா இறைவனுக்குள்ளே ஒடுக்கம் அல்லது இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே ஒடுக்கம், ஆன்மாவை மலங்கள் பற்றி இருக்கின்றன என்றால் ஒரு மாணவன் நல்ல கூர்மை உள்ள மாணவன் உங்களைப் போல உடனே கேட்பான், இந்த ஆன்மாவை பற்றி இருக்கிறதல்லவா மலம், ஆன்மா ஆண்டவனாகிய வியாபகத்துக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது, ஆகவே ஆண்டவனையும் இந்த மலங்கள் கட்டித்தானே இருக்க வேண்டும். கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது பெரிய வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது ஆன்மா, இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளேதான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆகவே ஆன்மா அந்த இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே பொருந்தி நிற்கிற ஒன்று. ஆன்மாவை மலங்கள் பற்றி இருக்கிறது என்று அடுத்த இரண்டாவது வரியாக படிக்கிறோம். அப்படியானால் இறைவனையும் அந்த மலம் பற்றி இருக்கத்தானே வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பும். இந்த கேள்விக்கு பதில் சொல்வது என்பது ரொம்ப கடினமான விஷயம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு விநாயகர் அட்டகம், காசிபர் முதலியோர் வழிபட்ட படலம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: ஆக வினையை நுகர்கின்ற போதே நாம் வினை செய்கிறோம். அது நல்வினையாக இருக்கலாம், தீவினையாக இருக்கலாம், ரெண்டும் போய் அக்கௌண்ட்ல சேரும், அப்புறம் பக்குவப்படும், மீண்டும் வருவோம். அப்போ என்னைக்கு தீர்த்து கழிக்கிறது, என்னைக்கு கையால் கடலை கடந்து இலங்கையை சேர்ந்து சேர்ற மாதிரி தான், கடலுக்கு கரையே காண முடியாது, உழந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஏன் இது ஏன் கொடுக்குறேன்னா, இப்படியே உழந்து உழந்து உழந்து உழந்து நமக்கு ஒரு கால சலிப்பு வரும். வருமா? வரும். எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? சின்ன குழந்தையா இருக்கும்போது நாம அம்மாட்ட அடம் பிடிச்சிருப்போம், எனக்கு இன்னைக்கு பர்த்டே சாக்லேட் வாங்கி கொடுன்னு, டே உனக்கு நல்ல செயின் வாங்கியிருக்கேன்டா போட்டுக்கடா செய்யினாது, உனக்கு தூய் துற போட்டு அந்த மிட்டாய்க்கு அடம் பிடிச்சி உருண்டு அதை வாங்கினா தான் திருப்திப்படும். அதை வளர்ந்த ஒரு குழந்தை நினைச்சாச்சு, இதுக்கா இத்தனை வட்டம் கிடைச்ச தங்கத்தை விட்டோமே நினைக்குமில்ல, இதன் மீது வெறுப்பும் அதன் மீது விருப்பம் வருதில்ல, அன்றைக்கு அதன் வெறுப்பு வந்தது. இப்படி உலகத்தில் உயர பட பட பட பட இவற்றின் நிலையாமை, அவற்றால் வருவது இன்பமல்ல துன்பம், அது நித்தியமல்ல அநித்தியம் என்ற உண்மையெல்லாம் விளங்க விளங்க அநித்திய பொருள்கள் மீது வெறுப்பும் மெய்ப்பொருள் மீது நாட்டமும் வரும். துன்பம் வருகின்ற போது நாம வெறுக்கிறோம், இன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பேதமெல்லாம் மாறி துன்பம் வந்தாலும் நான் செய்த வினை கழியுது, கழிஞ்ச நல்லதான் மின்னு பிறப்பிருக்காதுன்னு சாதாரண, இன்பம் வரும்போது ஏதோ செஞ்சிருக்க போலுக்கு ஆண்டா இப்போ கொடுக்குறான் இருந்துட்டு போட்டோம் என்று இன்பத்திலே இன்பம் காணாமல் துன்பத்திலே துன்பம் கொள்ளாமல் இருவினையும் நாம் செய்த பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும், எல்லாம் ஈசன் செயல் என்று ஏந்து கொண்டால் மேல வினை வராது, வினை கழிந்து போகும். நாம் செய்யும் செயலெல்லாம் ஈசன் செயல் என்று செய்கின்ற போது அந்த செயலுக்கு இருக்கிற பயனும் இறைவன்ட்ட போயிடும், நம்மள்கிட்ட வராது, ஆக மீண்டும் வினை ஏறாது. இரண்டு வினையும் சமம் என்ற உணர்வு நமக்கு வந்துடும். சமம் என்ற உணர்வு வந்த நிலையில நம்மை பற்றி இருக்கின்ற ஆணவமல பிணிப்பு மெல்ல மெல்ல தன் பிடிப்பை தளர்த்தும், மலம் பக்குவப்படும். அப்படி பக்குவப்படுற நேரத்தில், மலம் பக்குவப்படுற நேரத்தில் இறைவன் இப்போது நாம் ஞானத்தை உணர்த்தினால் இவனால் புரிந்து கொள்ள முடியும் என்று எண்ணி ஒரு மானுட வடிவத்தில் குருவாக வருவார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடப்பதற்கு நெடுங்காலம் ஆகலாம். இந்த பக்குவம் வருவதற்காகத்தான் இந்த அனந்த குண பரப்பையெல்லாம் படைத்து வைத்தான், உலகப் பொருளையெல்லாம் அனுபவிப்பிற்க கை கால்களை கொடுத்தான், செவிகைகளை கொடுத்தான், அந்த கரணங்களை கொடுத்தான், இவற்றால் உலகத்தை நுகர விட்டான். இந்த அனந்த குண பரப்பும் விரிந்து உடலாகவும் கருவிகளாகவும் உலகமாகவும் உலகத்து நுகர்பொருளாகவும் தனு கரண புவன போகங்களாக படைத்து தந்ததெல்லாம் எதற்காக, நாம் அனுபவித்து அனுபவித்து உண்மை எது பொய் எதென்று பொய்யிலே உவர்ப்பும் மெய்யிலே நாட்டமும் கொண்டு பக்குவப்படத்தான் இருவினையின்றத்து சமநிலை ஏற்படுவதை இருவினை ஒப்பு என்று சொல்வாங்க. அந்த இருவினை ஒப்பு ஏற்பட்ட போது நம்மை பற்றி இருந்த மலப்பிணிப்பு நெகிழ்ச்சி அடையும், அதை மல பரிபாகம் என்பார்கள். மலம் விடுபோகிற நேரத்தில் இறைவன் தன் திருவருளை நம்மீது பதிப்பான், அப்போதான் குருவாக வந்து தீட்சை செய்து ஞானத்தை தருவான். இந்த பக்குவத்துக்காகத்தான் அனந்த குண பரப்பையும் படைக்கின்றான். குரு என்ன செய்வார், நீ யார், இந்த உடல் எது, இது எதற்காக நீ பிறந்தாய், இந்த பிறப்பிற்கு பிறகு என்ன நிகழும், நீ அடைய வேண்டிய இடம் எது, எவ்வாறு இருந்தாய், எவ்வாறு வந்திருக்கின்றாய், ஆணவ மலத்தோடு இருளிலே மூழ்கி கேவலத்தில் கிடந்த நீ, தனுகரணங்கள் தரப்பட்டு இப்போது சகலத்திலே உழல்கிறாயே, இது அல்ல நிலையான வாழ்க்கை, இதை தாண்டி சுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று குரு உபதேசிக்க, அப்போதே இதெல்லாம் பொய்ய சிவத்தைய நாடுகின்ற நிலை வரும். அப்போது எல்லாம் அவன் செயல், நான் தலைவன் அல்ல, எல்லாம் அவனே என்ற போது மேல்வினை ஏறாது. மேல்வினை ஏறாதுன்னா நம்ம அக்கௌண்ட்ல குறைஞ்சிட்டு தான் வருது, கொண்டு வந்த வினையை அனுபவிச்சுதான் தரணும். ஆனால் பழைய பெரிய மூட்டை இருக்கு, என்ன பண்ணுவார், குரு தீட்சை செய்து ஞானத்தை உபதேசிக்கின்ற போது தன் ஞான கண்ணால் அந்த சஞ்சீத வினையை பூரா அழிச்சிருவார். சில நேரம் கவர்மெண்ட் பார்த்துட்டு விவசாய கடன்கள் முழுவதும் ரத்து, கடனே கட்ட வேண்டியதில்லை, வட்டியும் கட்ட ஒன்றும் வேண்டியதில்லை, கொண்டு வந்தவனையே அனுபவிச்சிடணும், பழைய கணக்கு கிடையாது, புதிதை நாம் எல்லாம் அவன் செலுங்கிறோமே, வினை நமக்கு ஏறாது. நாம் வினை செய்வோம், அதுக்கு பலன் உண்டு, அந்த பலன் இங்கே வராது, ஆண்டவன்ட்டு போயிடும், நேராக அக்கௌண்ட்டுக்கு போயிடும், நம்ம கையில் கேஷாக வராது. அப்போ என்ன, சுத்தமாயிடுச்சோம், எப்போதும் சிவ நினைவோடையே இருப்போம். இந்த பந்தம் அகற்றுவதற்காகத்தான் இந்த அனந்த குணப்பரப்பை சுரூப நிலையில் இருந்த இறைவன் தடத்த நிலைக்கு வந்து சுத்த தத்துவத்தில் 5 தத்துவங்களாகவும் வித்யா தத்துவத்தில் 7 ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்களாகவும் நின்று, நான் எக்கேடு கேட்ட அவனுக்கு என்ன, அவன் நிம்மதியாக இருக்கலாம், நம்பொருட்டு இறங்கி புறம் பிறந்திருந்த சொல்றாருல. அந்த மாதிரி நம்ம நம்ம கூட இருக்க நமக்கு தெரியறது இல்ல, நமக்காகத்தான் இருக்கிறான், நம் பொருட்டே இருக்கிறான், ஒவ்வொரு கணப்பொழுதும் நமக்கு அறிவுறுத்து கொண்டே இருக்கிறான். இவர் கொஞ்சம் கொஞ்சமா புடம் போட்டு தங்கத்தை உளிரச் செய்ய வேண்டும் என்று இருக்கிறான். அதற்காகத்தான் இந்த ஆனந்த குணப்பரப்பையெல்லாம் படைத்தான். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அவன் தெரிந்து வந்தது. எதற்காக? நம்முடைய பந்தம் போகணும்னு. என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. எவ்வளவு பாடுபடுறான், நம்ம பந்தம் அகற்ற வேண்டும் என்பதற்கு இவ்வளவு பெரிய குண பரவ படைச்சிட்டு எந்த லாபமும் இல்லாமல் போறான், பிழைக்க தெரியாதவனா இருக்கிறான். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அவன்கிட்ட இருந்து. எவ்வளவு நன்றியோடு இருக்கணும். அவன் நினைச்சாலே அப்படியே கையெடுத்து கும்பலாம் போல் தோணுது. அன்பு கூறத் தொழுகின்றான், பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ. சொற்களை பார்த்து போனதில்லை, இத்தனை பொருளையும் உள்ளே சிரித்து. கவியர் ராட்சசர்னு தெரியுதா? ஒரு சின்ன கவி தான், ரெண்டு வரி தான், எவ்வளோ அர்த்தம் அடந்திருக்குன்னு பார்க்கணும். பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ. இது ஒன்று தெரிந்து கொள்ளணும். யாரிடத்திலிருந்து தோன்றுமோன்னு என்ன பொருள்? இறைவனிடத்திலிருந்து தோன்றும். இறைவனிடத்திலிருந்து தோன்றும் என்றாலும் உண்மை பொருள் அது அல்ல என்பதை சாத்திரம் படித்த நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி சொல்லவும் கூடாது. சொல்லலாம், தப்பு இல்லை. இறைவன் படைத்தானு சொல்கிறோம், அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா இறைவனிடத்தில் இருந்து தோன்றுதல்ன்றது ஒரு மறவை தவிர அவன் இடத்திலிருந்து தோன்றுவதில்லை. இவையெல்லாம் பிரகிருதி மாயிலிருந்து தோன்றின. தத்துவில் எங்கிருந்து தோன்றின? பிரகிருதி மாயிலிருந்து தோன்றின. அப்புறம் அவனிடத்திலிருந்து சொல்கிறோமே அப்படின்னா பிரகிருதி மாயை எங்கே இருக்குன்னா அவனிடத்துல தான் இருக்குது. இறைவனுடைய வியாபகத்தில் தான் மாயை இருக்கிறது. அந்த மாயையிலிருந்து தான் தோன்றுகிறது. எனவே மாயையிலிருந்து தோன்றிய பிரபஞ்சத்தை அவனிடத்திலிருந்து தோன்றிய சொல்கிறோம். இப்படி சொல்லலாமா? நீங்க நிறைய சொல்றீங்களே. தாமரைய எங்கிருந்து தோன்றது? குளத்துல இருந்து. குளத்துல இருந்து தோன்றது, அது ஒரு கிழங்கு இருக்குது, அந்த கிழங்குல இருந்து தோன்றுது. கிழங்குலிருந்து தோன்றத தாமரை குளத்துல இருந்து தோன்று சொல்றீங்கல்ல, தப்பு இல்லைல்ல. அதே மாதிரிதான் மாயையிலிருந்து தோன்றுகிற பிரபஞ்சத்தை இறைவனிடம் தோன்றிய சொல்றோம். இதை பங்கஜ நியாயன்னு சொல்லுவாங்க. வடமொழியில் பங்கஜம் அப்படின்னா தாமரைக்கு ஒரு காரண பேர். பங்கம்னா சேரு, ஜம்னா தோன்றுதல். பங்கத்தில் இருந்து தோன்றுவதனால பங்கஜன்னு பேர். அது பங்கத்திலிருந்து தோன்றிட்டு கிழங்கிலிருந்து தோன்றிட்டு. கிழங்கில் இருந்து தோன்றின அந்த மலரை பங்கத்திலிருந்து தோன்றியதாக சொல்லி வழங்குகிறது போல மாயிலிருந்து தோன்றிய உலகத்தை மாயை இடம்பெற்றிருக்கின்ற இறைவனிடத்திலிருந்து தோன்றியது. கிழங்கு இடம்பெற்றிருக்கின்ற சேற்றிலிருந்து தோன்றியன்னு சொல்ற மாதிரி மாயை இடம்பெற்றிருக்கின்ற இறைவனிடத்திலிருந்து தோன்றியதாக சொல்கிறோம். அதனால தான் அனந்த குணப்பரப்பும் எவனிடத்தில் தோன்றிற்றோ என்று சொன்னால் தவறு அல்ல. ஆனால் நம்ம அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும்? மாயையை தாரகமாக உடைய அப்படின்னு நினைத்துக் கொள்ளணும். மாயையிலிருந்து தான் தோன்றிச்சு, அந்த இறைவனை வணங்குவோம். ஒன்று. ரெண்டாவது, எந்த உலகம் எவனிடத்தில் இண்டு இருந்து கறக்குமோ. எல்லா உலகங்களும் யாரிடம் தொகுப்பாய் ஈண்டுதல், ஒன்று சேருதல், தொகுதல், இருந்து தொகுக்கப்பட்டிருந்து கறக்குமோ ஒடுங்குமோ. கரத்தெல்லாம் மறைதல், அழிக்கப்படுமோ அர்த்தம். இந்த உலகங்கள்லாம் எங்க இருக்குது? அவன் வியாபத்தில் இருக்குது. எங்கும் நிறைந்திருக்கின்றனவன், எங்கும் நிறைந்த அவனுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சம் பிரிவும். எனவே இவையெல்லாம் எங்கே தூக்கப்பட்டிருக்கின்றன? அவனுக்குள்ள தூக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஒடுங்கி அழிகின்ற காலத்தில் எங்கே போய் ஒடுங்கும்? அவனிடத்துல ஒடுங்கும். ஈண்டி இருந்து கறக்குமோ. ஈண்டினா படைக்கப்பட்டு தொகுப்பாக, இருந்து காக்கப்பட்டு நிலை பெற்றுன்னு அர்த்தம். கறக்குமோ பின் அழிக்கப்படுமோ. யாரிடத்திலிருந்து? அவனிடத்திலிருந்து தான். எந்த உலகம், எந்த இந்த உலகம் மட்டுமல்ல 224 புவனங்களும் யாரிடமிருந்து தோன்றி இருந்து மறையுமோ. சந்த மறை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ. மறைனா வேதம், சந்தம்னா ஓசை, சந்தம் ஓசை. சந்த மறை அல்ல இசைன்னு வைத்துக்கலாம், இசையோடு பாடுகின்ற வேதத்தை இசையோடு பாடுற மரபில் உச்சரிவிக்கிற முறைதான் இருக்குது, கணம் பாடுதுங்கிற மாதிரி. அதனால ஓசை என்று வைத்துக்கொடுங்க. சந்த நயம்னு சொல்லுவாங்களே, ஒரு ஊழி நயத்தோடு இருக்கிற. எந்த உலகம், சந்த மறை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தர வருமோ. ஆகமம் 28, மறை 4, கலைகள் 64. அந்த கலைகளா சொல்லாம தத்துவத்தில் பார்க்கும்போது பஞ்ச கலைகள்னு உண்டு. நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகளை, வித்யாகளை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை. இந்த பஞ்ச கலையிலும் சுத்த தத்துவத்தில் வருது. சுத்த தத்துவத்தை சுத்தமாயை தொழிற்படுத்துகிற போது அங்கே இந்த பஞ்ச கலைகளும் வரும். அந்த பஞ்ச கலைகளை பற்றி கொண்டுதான் தத்துவங்கள் கிடைக்கின்றன. தத்துவங்களை பற்றி கொண்டுதான் புவனங்கள் கிடைக்கின்றன. கலை, தத்துவம், புவனம், இந்த மூன்றும் பொருள். இவற்றை பொருள் பிரபஞ்சம், பொருள் என்பதற்கு வடமொழியில் அர்த்தம், அதனால அர்த்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சப்த பிரபஞ்சம் உண்டு. சப்தன ஓசை, நாத மாத்திரையாக சுத்த தத்துவம் இருக்கும். சுத்த தத்துவத்தில் நாதம் என்பது நாத மாத்திரையாக இருக்கும். பிந்து, அது பறை என்று சொல்லப்படும். அப்புறம் பைசந்தி, மத்திமை, வைகரி, இப்படி நான்கு வாக்குகளாக வரும். பறை, பைசந்தி, மத்திமை, வைகரி, இந்த இதுவும் சுத்த மாயிலும் தோன்றுகிறது. இந்த நான்கு வாக்குகள் தான் பின்னால சதாசிவ தத்துவத்தில் அவன் ஐந்து முகத்தோடு இருப்பவன், நான்கு முகத்திலிருந்து நான்கு ஆகமங்களையும் எஞ்சியவற்றிலிருந்து பிற ஆகமங்களையும் படைத்தான் என்று சொல்லுவன். சதா சாதாக்கிய தத்துவத்தில் இருக்கின்ற சதாசிவ மூர்த்தத்திலிருந்து தான் இந்த ஆகமங்கள் எல்லாம் தோன்றின. இந்த ஆகமங்கள், அந்த கலைகள், இந்த வேதங்கள், நான்கு முகத்திலிருந்து நான்கு வேதங்கள், 28 ஆகமங்கள், பஞ்ச கலைகள், இவையெல்லாம் எங்கிருந்து வருகின்றன? இரண்டுமிருந்து. இவை எவற்றுக்காக? ஆன்மாக்களுக்கு ஞானம் வாக்கு மூலமாகத்தான் வரும். ஒரு குழந்தைய முதல்ல எப்படி ஒன்றை சொல்லி காட்டுறோம்? சொல்லாலும் சொல்லி காட்டுறோம். நபர் அம்மா, அந்த ஒலியவும் அந்த பொருளையும் ஒன்றா இணைச்சி பார்த்துக்குது. ஆக சொல் மூலமாகத்தான் பொருள் வழங்கும். ஆக சொல் எந்த அளவுக்கு நமக்கு அறிவு விளக்க செய்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு விளங்கும். எனவே வாக்கு முதலிய இந்த நூல்களும் ஒரு வகையில் நம்மை பந்தப்படுத்துகின்றன, நம்மை விளங்க செய்யத்தான் அவை வருகின்றன. அவை விளங்குவது முழுமையாக விளக்காது, நம்முடைய ஆணவமல பிணிப்புக்கு ஏற்ப அந்த விளக்கம் இருக்கும். எனவே அதுவும் ஒரு வகையில் பந்தம்தான். அது பின்னால் வரும், அப்போ பார்த்துக்கொள்ளலாம். அதை பாச ஞானம் பாங்க. ஞானத்தை போய் பாசமா குற்றமா மலமா சொல்லாமான்னா இதுதான் காரணம். பின்னால் வரும்போது பார்க்கலாம். எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டியிருந்து கறக்கமோ, சந்த மறை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, எவன்பால் தகவருமோ, எவனிடத்திலிருந்து தகுதியோடு வெளிப்படுமோ, தக்க முறையில் வருமோ, அந்த இறை உலக குணப்பரப்பையெல்லாம் படைத்தவன், எல்லா உலகங்களையும் ஆக்கி காத்து அளிப்பவன், ஆகமம் கலை எல்லாவற்றையும் தந்தவன் எவனோ, அந்த கணபதியை அன்பு கூற தொழுகின்றான். கூறுதல்னா மிகுதல், அன்பு மிகுமாறு தொழுகின்னா மிகுந்த அன்போடு தொழுகின்றான்னு பொருள் சொல்லலாம். ஆனால் இங்கு அன்பு மிக தொழுகின்றான் அப்படின்னா, இவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி பார்க்க பார்க்க அவன்பால் அன்பு மிகும். அன்பு மிகுந்தால் அவனை தொலை செய்யும். தொழுதல் அன்பு முடிஞ்சிடணும் முடியாது. தொழும் போது அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும், அந்த ஆனந்தத்தினால மீண்டும் அன்பு மிகும். என் தலைவன் அல்லவா எனக்கு இவ்வளவு செய்தான் அப்படின்னு நன்றியோடு வணங்குற போதே மீண்டும் அன்பு மிகும், மீண்டும் தொழுவோம். எனவே அன்பு கூற கூற கூறுதல் என்ற சொல்லுக்கு தொல்காப்பியத்தில் உள்ளது சிரத்தல்னு இலக்கணம். கூறுதல் என்ற சொல்லுக்கு உள்ளது சிரத்தல், கொஞ்சமாக இருக்கிற அன்பு மீண்டும் மீண்டும் மீண்டும் சிறந்து விளங்கும். அவ்வாறு அன்பு மிகுமாறு தொழுவோம், அன்பு மிகுமாறு தொழுவோம், அன்பு மிகுவதால் தொழுவோம், ரெண்டு பொருளும் வரணும். பந்தம் மகற்றும் மனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்குமோ, சந்த மறையாக மங்களைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையான் கணபதியை அன்பு கூற தொழுகின்றாம். முதல் பாட்டு நல்ல ஆழமான செறிவான பாட்டு. அடுத்த உரையில் எல்லாம் விளக்கம் இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்த பாட்டு பார்க்கலாம். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், அவ்வுலகில் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன், உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன், அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணமடைகின்றான். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருள் யாரோ? இறைவன் சர்வ வியாபி, அவன் இல்லாத இடமே கிடையாது, எல்லாமே அவனுள் அடக்கம், எல்லாவற்றுள்ளும் அவன் அடக்கம், அவனுள் எல்லாம் அடக்கம். அவனுள் எல்லாம் அடக்கம் என்கின்ற போது எல்லாவற்றையும் கடந்தவன் இருக்கிறான் அர்த்தம். எல்லாவற்றுள்ளும் அவன் இருக்கின்றான் என்கிற போது அவன் எல்லாவற்றுக்குள்ளும் அந்தர்யாமியா இருக்கின்றான் அர்த்தம். அவன் உள்ளும் இருக்கின்றான், எல்லாவற்றையும் உள்ளடக்கியும் இருக்கின்றான், புறம்பும் இருக்கின்றான், உள்ளும் புறமும் இருக்கின்றான், எல்லாவற்றுக்கும் புறத்தே அப்பால் எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கின்றான், எல்லாவற்றுக்கும் உள்ளே உள்பொருளாயும் இருக்கின்றான். அதனால நான் இறைவனை கடவுள் என்று இரண்டு பகுதியும் சேர்த்து கடவுள் என்று சொல்வாங்க. இறைவன் ஒரு பொருள் சொல்லுவாங்க. இறை என்ற தமிழ் சொல்லுக்கு இருத்தல் அர்த்தம். எங்கும் இருப்பதால் அவன் உயிர் பொருளை மட்டுமல்ல உயிர் இல்லாத ஜடப்பொருளையும் இருக்கிறான். இறைவன் இருப்பதற்காகனா அந்த பொருளுக்கு ஒரு ஆதாரம் வேணும், பொருள் இருக்க வேண்டும், இருப்புக்காக அவன் இருக்கிறான், அதான் இறைவன் பேர். ஆக உலகம் முழுதும் நீக்க மர ஒன்றாய் நிற்கும் பொருள் ஒன்றாயினா அத்துவிதமாக கலந்து, உலகம் வேறு அவன் வேறு என்று தனித்து பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் அவன் இருக்கிறான் என்று சொன்னால் கண்ணில் பார்க்க முடியறதில்லை. திருமூலர் ஒரு பாட்டு பாடுவார், ஒரு மரம், ஒரு அழகான யானை வடிவத்தில் செய்யப்பட்ட ஒரு மரம், அதை மரமாக பார்த்தா பார்க்குறவனுக்கு இந்த மரம் என்ன, எந்த மரம், சந்தன மரமா தேக்கு மரமா அப்படின்னு மரம் தான் தெரியும். ஆனால் கலைக்கண்ணுடைய ஒருத்தன் வரான், ஆஹா யானை எவ்வளோ தத்துரூபமாக இருக்குது, யானை தத்துரூபமாக இருக்குது, அப்புறம் தான் இது என்ன மரத்தை செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்பான். யானைன்னு பார்க்குற போது மரம் உணர்வுக்கு வராது, மரம்னு பார்க்குற போது யானை தெரியாது. அது மாதிரி உலகத்தை பார்க்குற போது இறைவனுக்கு தெரியாது, இறைவனாக பார்க்குற போது அது பொருளாக தெரியாது. மலர் பறிக்க சென்றாரான் இறைவனுக்கு பூஜை செய்ய, பூக்கிட்ட போன போது பார்த்தாரான் இதுலேயும் இதுவும் இறைவன்லாம் இருக்கிறான்னு விட்டு வந்துடுவாரான். அப்படி பார்க்கின்ற பார்வை வந்தவங்களுக்கு எல்லாமே சிவமயமாக தெரியும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம், திருமந்திரம். அந்த மாதிரி அவன் எங்கும் உள்ளாய் விரவி இருக்கின்றான். உலகம் முழுதும் நீக்க மர ஒன்றாய் நிற்கும், ஒன்றாய் நிற்பது என்பது இரண்டு பொருள் தான், இரண்டென்று தெரியாதவாறு ஒன்றாய் துவிதம் இல்லாமல் அத்விதமாய் அத்வைதமாய் நிற்கின்றான். அவ்வுலகில் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளி அவன் இப்படி உலகத்தோடு கலந்திருக்கின்றான்னு சொல்லிக்கிறீங்களே. அப்போ அந்த உலகம், உலகத்து உயிர்கள், பொருள்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் இவனும் செய்வதாகத்தான் ஆகும். அதனால இவனுக்கு விகாரங்கள் வரும் அல்லவா. ஒரு செயலை செய்கின்ற ஆன்மாவுக்கு ரொம்ப நேரம் செஞ்சிருந்தா ஒரு களைப்பு வருகிறது, ஓய்வெடுக்கிறது, உற்சாகம் குறைகிறது, இருந்தால் மகிழ்ச்சி வருகிறது. இது போன்ற வேதங்கள் எல்லாம் இறைவனுக்கும் உண்டா என்றால், அவன் உயிரோடு கலந்திருந்தாலும் அவை செய்கின்ற வினைகளுக்கு துணையாக இருந்தாலும் உயிர்களெல்லாம் அவற்றால் விகாரப்படுவது போல இவன் விகாரப்பட மாட்டான். காரணம், இவன் சந்நிதி மாத்திரமாய் சாட்சி மாத்திரமாய் இருப்பான். இவன் வினை செய்வதாக இருந்தாலும் இவனுக்கு கருவிகள் எல்லாம் தேவைப்படாது. இவன் எண்ணத்தினால் சங்கற்ப மாத்திரை உலகம் உருவாகட்டும், ஏன்னா உலகம் உண்டாயிரும், இவன் எடுத்து ஒன்று செய்ய போறதில்லை, எனவே அவன் விகாரம் அடைய மாட்டான். அதான் இங்க உலகில் பிறங்கும் விகாரங்கள், உலகத்து உயிரிழத்து அவை தொழில்படுகின்ற போது ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் இவனுக்கு வருமா என்றால், எந்த மாற்றமும் இவனை உராது. உராத மேலோன், உலகில் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன், உலகத்து உயிர்களிடத்து ஏற்படுகின்ற விகாரங்கள் எதுவுமே இவனை பற்றாத அளவுக்கு மேலானவனாய் இருக்கின்றானே அவன் யாரோ அவன். உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகன்யவன், உலகம் செய்த உலகம் என்பது இங்கே உலகத்து உயிர்கள், உயிர்கள்னா அறிவற்ற உயிரை குறிக்காது, ஏன்னா அது செயல்படாது. எனவே ஆன்மாக்களை தான் குறிக்கும். ஆன்மாங்கிற போது மனித உயிரையும் குறிக்கலாம், விலங்கு உயிரையும் குறிக்கலாம், செடி கொடியிலும் குறிக்கலாம், எந்த ஆன்மாவும் சரி. அந்த உலகம் செய்கின்ற வினைகளுக்கு பயன் உண்டு. அந்த பயன் இன்பமாக வரலாம், துன்பமாக வரலாம், அல்லது நம்ம மயங்கிச்சின்னா மயக்கமாக வரலாம். இன்ப துன்ப மயக்கமாக பயன் வரும். அந்த பயன்களை எல்லாம் அனுபவிக்க செய்கின்றவன் அவன்தான், நமக்கு ஊட்டுகின்றவன் அவன்தான். நீ கஷ்டப்படுத்தினால இதை கஷ்டப்படு, நீ இன்பப்படுத்தினால இன்பப்படு, நீ அவனை ஒன்றும் உணர்வுடன் செய்தாலும் மயங்கிக்கட, இப்படி எல்லாம் ஊட்டுவிக்கணும் அவன். ஏன் ஊட்டுவிக்கின்றான்? இந்த ஆன்மா பக்குவப்படத்தான், அதுவும் அவன் செய்தது தான். அவனவன் செய்த வினையை கால நியதிக்கு ஏற்ப அவனே அனுபவிக்க மாதிரி செய்கிறான். இது நல்லது இல்லையே, நம்ம இறைவனை கருணையால நினைக்கிறோமே, இவற்றையெல்லாம் ஊட்டு வைத்து ஊட்டு வைத்து மீண்டும் பிறக்கால வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படின்னா இப்படி பிறக்க வைத்தாலும் ஊட்ட வைத்தாலும் இதனால ஆன்மா பக்குவப்பட்டு மேல்நிலையை அடையும் என்று தெரியும். எனவே அவன்தான் உனக்கு விடுதலை தருகின்ற ஒரு புகலிடமாக, ஒரு கலைகண்ணாக, உன் துன்பங்களுக்கெல்லாம் விடையாக இருக்கப் போகிறவன். எனவே அதற்காகத்தான் இதெல்லாம் ஊட்டுகிறான். இந்த உலகம் புரியும் வினையின் பயனை ஊட்டுவிக்கின்றவன், ஊட்டுவதன் மூலமாக உனக்கு ஒரு கலைகன், துன்பம் நீக்கின்றவனாய், துன்பம் கலைகின்ற ஒரு புகலிடமாக, அடைக்கலமாக அவன் அமைகிறான். வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன்? கலைகன் ஒரே சொல்லு, நமக்கு துன்பத்தை போக்குகின்றவன் எவன்? அவன்தான் அந்த உலக முதலை, உலகத்திற்கு முதல்வனாயிருக்கின்ற அந்த கணபதியை புவந்து சரணம் அடைகின்றான். இங்கேயும் உலக முதல்

காரணம் தான், ஆனா முதல் காரணம் அல்ல. அது என்ன காரணம் தான் முதல் காரணம் அல்ல அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணம் வேண்டும். காரணம் மூன்று வகைப்படும். ஒன்று முதல் காரணம், இன்னொன்று துணை காரணம், இன்னொன்று நிமித்த காரணம். பொதுவாக நூல்களில் சொல்ற உதாரணம் எடுத்துட்டோம்னா படிக்கும் ஈஸியா இருக்கும். ஒரு குயவன் மண்பாண்டத்தை செய்கிறான், ஒரு பானையை செய்கிறான். இந்த பானைக்கு என்ன வேணும்? மண் வேணும் முதல்ல. அந்த மண் தான் முதல் காரணம். மண்ணிலிருந்து தான் குடம் வருகிறது. மண்ணிலிருந்து தானாக குடம் வராது. அதை செய்யறதுக்கு ஒருத்தன் வேணும், அவன் தான் நிமித்த காரணம் சொல்றோம். அவனும் மண்ணை அப்படியே குடமாக்க முடியாது. ரெண்டு மூணு கருவிகள்லாம் வேணும். ஒரு சக்கரம் வேணும், ஒரு குழல் வேணும், தட்டருக்கு ஒரு கட்டை வேணும். இதெல்லாம் துணை காரணம். ஆக ஒரு பொருள் உருவாவதற்கு மூலப்பொருள் வேண்டும், கருவிகள் வேண்டும், இரண்டையும் இணைத்து செயல்படுத்துகின்ற ஒரு கர்த்தா வேண்டும். இறைவன் உலகத்தை படைத்தானே தவிர உலகம் அவனிடத்தில் தோன்றுகின்ற மூல காரணம் அல்ல. உலகம் முதல், முதல் என்றால் முதல் காரணம். இறைவன் முதல் காரணம் அல்ல, இறைவன் நிமித்த காரணம். நிமித்த காரணம் செய்பவன் அவன். மூலப்பொருள் தான் முதல் காரணம், துணை காரணம் கருவிகள், செய்கின்ற கருத்தா நிமித்த காரணம். இறைவன் மூலப்பொருள் அல்ல. ஏன் சொன்ன என்ன தப்பு? எல்லாம் அவங்கிறோம் சொல்லாம. இந்த உலகம் ஜடம், அவன் ஞானமயம். ஞானமய பொருள் இருந்து எப்படி ஜட பொருள் வரும்? உலகம் உள்ளதிலிருந்து உள்ளது வரும், இல்லது வராது. சத்காரியவாதம் நமக்கு அடிப்படை பிடிப்பே அதுதான். ஞானத்திலிருந்து ஞானம் தான் வரும். அதனாலதான் இறைவன் மூலப்பொருள் அல்ல. இறைவனை தாரகமாக கொண்டிருக்கின்ற மாயை என்ற ஒரு ஜடம் இருக்குதே, அதிலிருந்து தான் உலகம் வருது. எனவே உலகம் முதல் உண்மையாக பார்க்க போனா மாயை தான். இங்க விநாயகபுரம் சொல்லப்படுறது காரணம் அங்க நிமித்த காரணம் என்பதனால. எனவே உலகம் முதல் என்பதற்கு உலகத்துக்கு முதல் காரணமாக இருக்கிறேன்னு சொல்லளவில் புரிஞ்சுக்கலாம். நீ காலையில் சொன்னாங்கல்ல பராசக்தி, ஆதி பராசக்தின்னு சொல்கிறோம். ஆசையில் சொல்கிறேன் நம்ம பராசக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதி. ஆதி பராசக்தி சொல்லளவில் தப்பு இல்லை. ஆனால் தத்துவரூபமாக பார்த்தா ஆதிசக்தி வேற, பராசக்தி பராசக்தி அடுத்த நிலை தான் ஆதிசக்தி. பராசக்தியினுடைய கோடியில் ஒரு கூறு ஆதிசக்தியாக வருகிறது. ஆக சொல்லளவில் நம்ம பராசக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதி. அதான் நான் ஆதி பராசக்தி சொல்றேன், தப்பு இல்லை. அந்த உணவோட சொன்னான், ஆனா அதுதான் அப்படி சொன்னா வேற. அதே மாதிரிதான் இங்க உலகம் தான் எல்லாத்துக்கும் முதல் காரணம். உலகத்துக்கு காரணம் அவன் தான், காரணம் ஆயிட்டு தான். ஆனா முதல் காரணம்ங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது. மூல காரணம், மூல காரணம் மாயை. அந்த மாயையை கொண்டு இவன் செய்யும் நிமித்த காரணம். எனவே உலக முதலை என்பதற்கு உலகத்திற்கு முதல் காரணமாயிருக்கு சொல்லக்கூடாது. உலகத்தை படைக்கும் நிமித்த காரணாயிரு கணபதி அவனும் அவனை உவந்து சரணம் அடைகின்றான். இவ்வளவு செய்கின்ற அவனை வெறுப்போடைய கும்பிடுவோம்? உவந்துதான் கும்பிடுவோம். சரணம் அடைகின்றான் அவனே நமக்கு கதி என்று அவன் திருவடியை அடைவோம். சரணம் என்றால் திருவடி. சரணம் அடைகின்றான், அடைகின்றாம் அப்படின்னு அடைவோம் அப்படின்னு அர்த்தம். தன்மை பன்மை வினைபுற்று அவனை திருவடியை சரணடைவோம். ஏன் தன்மை பெண்மை சொல்கிறார்? இந்த பாட்டு எங்க சொல்ல சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு வடிவத்திலே தேவர்கள் எல்லாம் வணங்கி நின்ற போது விநாயகபெருமன் காட்சி கொடுக்கின்றான். அந்த காட்சியை கண்டு மகிழ்ந்தவர்கள் போற்றுகிறார்கள். எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சொல்லல, அப்படிப்பட்ட கணவனையே வணங்குகின்றோம் அப்படின்னு தன்மை பெண்மையை சொல்கிறாங்க. அடுத்த பாட்டு பார்க்கலாம். எடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ் பதியும் உறச் செய்யும், கடவுள் முதலோர்க்கு ஊரின்றி கருமம் எவனால் முடிவுரும, தடவு மறுப்பு கணபதி ஒரு சரணம் சரணம் அடைகின்றான். எடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், எத்தனை கோடி துன்பம் இருந்தாலும் ஆண்டவன் போய் சொல்லிட்டேன்னா அத்தனையும் போக்கிடுவான். நெருப்புக்கு முன்னால பஞ்சு என்னத்துக்காகும்? நெருப்பக்கம் போகும்போதே கருகி போயிடும். எரி வீழும் பஞ்சு எனமாயி, எரிப்பின் நெருப்பின் முன்னால் பட்ட பஞ்சு எவ்வாறு பொசுங்கி போயிருமோ அதுபோல இறைவனது கருணையினால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அழிந்து போகும். அதான் சொன்ன தீட்சையின் போது குரு தன் ஞான கண்ணால் நம்முடைய சஞ்சீதவினையெல்லாம் சுட்டரித்து விடுவான். அத்தனையும் போயிடும். இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், எரியில் விழுந்த பஞ்சு எவ்வாறு அழிந்து போகுமோ அதுபோல நம்முடைய வினைகள் எல்லாம் எவனது கருணையினால் அழிந்து போகும். அந்த கருணைக்குரியவன் எவனோ அவன் அப்படின்னு பொருளை மாற்றிக்கொள்ளணும். வாக்கியம் ஒரு மாதிரி இருக்குது. எரிவீழும் பஞ்சு என

0: நமது இடர்களையெல்லாம் அழிக்கின்ற அருளை உடையவன் எவனோ அவன் அப்படின்னு பொருளை கொண்டு போய் கொள்ளணும். அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும், ஆனா வாக்கிய அமைப்பு இப்படி இருக்குது. இடர்கள் முழுதும் ஒரு துன்பம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் என்னாகும், அதிலிருந்து பிறப்பு வந்துடும். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரல்வாழ்பதியும் உரச்செய்யும். தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரல்வாழ்பதியும் உரச்செய்யும். தொடரும் உயிர்கள், தொடருக்கு அர்த்தம் வைத்துக் கொள்ளணும். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று தொடர்ந்து உழந்து கொண்டிருக்கிற உயிர்கள் ஒன்று சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம்னா, பிறப்பிலும் இறப்பிலும் உழன்று உழன்று அதனால் இந்த உலகமும் வாழ்வும் பொய் துன்பம், நாம் இவற்றை நம் பொருள் என்றும் இது இன்பம் தருவது என்றும் நமக்கு துணை என்றும் பற்றி கொண்டிருப்பது இல்லை ஆகாது என்று கருதி இவற்றை நமது பகை என ஒதுக்கி திருவருளையும் இறைவனையும் நாடுகின்ற எண்ணம் தோன்றி அந்த பதியை நோக்கி தொடர்கின்ற அவனை அடைவதற்கான வழியில் தொடர்கின்ற உயிர்கள் எடுத்துக்கொள்ளணும். தொடரும் உயிர்கள் இறைவனை நாடி தொடர்கின்ற உயிர்கள் எவன் அருளால் சுரல்வாழ்பதியும் உரைச்சு, யாருடைய திருவருளாலே சொர்க்கத்திலே வாழ முடியும்? நமக்கு தெரியும், வினை பயனை அனுபவிக்கின்ற போது இந்த உலகத்தில் நம்ம பிறப்பெல்லாம் முடிஞ்சதுன்னா நம்ம வினையெல்லாம் கிளைஞ்சிட்டுனா உடல் போயிடும். உடல் தான் போற, நாம அழியறது இல்லை. ஐயோ செத்து போயிட்டோம் இல்லை, உடல் போயிடுச்சு அவ்வளவுதான். உடல் போனா என்ன ஆகும்னா இந்த ஆன்மா சூக்கும தேகத்தோடு இருக்கும். இது தூள தேகம், கண்ணுக்கு தெரியாத உடம்பு, சூக்கமம் கண்ணுக்கு தெரியாத உடம்பு, அதாவது புரியட்ட காயம்பாங்க. அந்த புரியட்ட காயத்தோட போகும். எங்க போகும் அப்படின்னா, இந்த ஆன்மா நல்வினை செய்திருக்கும் தீவினை செய்திருக்கும். நல்வினையாகிய புண்ணியத்தை அனுபவிக்கணும்ல, அதற்காக பூதசார உடம்பு என்ற ஒரு உடம்பை கொடுத்து ஒளி உடம்பு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சொர்க்கத்தில் பூரா இன்பமயம்தான், நீ செய்த புண்ணியத்தை பூராவும் அணித்துக்கொள். எனவே இறைவன் சுரர் வாழ்பதி, சுரர்னா தேவர்கள், அவர்கள் வாழ்பதி, பதினா ஊர், அவர்கள் வாழ்கின்ற பதி சொர்க்கம். அந்த சொர்க்க வாழ்வை எவனது அருளால் நாம் பெற முடியுமோ அவன் அப்படின்னு அர்த்தம். அது பெறது காரணம் இறைவன் அல்ல, நாம் செய்த புண்ணியத்தின் பயனை அனுபவிப்பதற்கான வாய்ப்பது. தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர் வாழ்பதியும் உரச்செய்யும். இறைவனை அடைவதற்குரிய நெறிகளை பின்பற்றி தொடர்கின்ற உயிர்கள் எல்லாம் யாருடைய கருணையினால் தேவர்களுக்குரிய சொர்க்க உலகத்திலே வாழ முடியுமோ அவன். கடவுள் முதலோர்க்கு ஊறு இன்றி கருமம் எவனால் முடிவரும். கருமம்னா செயல். கடவுள் முதலோர்க்கு, தேவர் முதலானவருக்கும், கடவுள்னா தேவர்கள், கடவுள் முதலானோர் இந்திரன், இந்திரன் முதலானவர் யாரு, பிரம்மா விஷ்ணு, அல்லது கடவுள் தேவர் சொன்னா தேவன் தேவேந்திரன் பிரம்மா விஷ்ணு ஆகியவர்கள் எல்லாம். இவங்க எல்லாம் ஒரு செயலை தொடங்கணும்னு சொன்னா அவங்க தொடங்கின செயல் தடையில்லாம முடியணும் இல்ல, யாரால அந்த செயலை தடையில்லாமல் நிறைவேற்றி கொடுக்க முடியும் அப்படின்னா விநாயகர் பெருமாள் தான். அதனால விநாயகனுக்கு விக்னராஜான்னு பேரு. விக்னம் என்ற சொல்லுக்கு இடையூறு தடை அப்படின்னு அர்த்தம். விக்னத்தை போக்குறதுனால அவனுக்கு விக்ன விநாயகன் பேரு. அதனால எந்த காரியம் தொடங்குவதற்கு முன்னாலேயும் விநாயகனை நினைத்து, இங்க ஊருக்கு போனா கூட ஒரு வண்டி எடுக்காத ஒரு தேங்காய விடலை போட்டுட்டு போயிடுறோம், செதற்காய் போட்டு போயிடுறோம், எதை தொடங்கினாலும் தொடங்குறதுக்கு முன்னால பிள்ளையார நினைச்சு செய்யறோம். பூஜை பண்ணா கூட முதல்ல ஒரு சாணத்துல பிள்ளையார பிடிச்சு விக்னேஸ்வர பூஜை பண்ணிட்டு தான் அப்புறம் கும்பத்துல கங்கா ஜலம் எல்லாம் பண்ணி ஆவகனம் பண்ணி பண்றாங்க. ஒரு பூஜைக்கே விநாயகர் தான், ஏன்னா அவர் தான் தடையின்றி செயல்படுத்துகின்றவர். எனவே இடர்கள் எல்லாம் தீர்க்கின்றவர் யாரோ. சரி, நாம சாதாரண மக்கள் நமக்கு இடையூறு வரும், தேவர்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன இடைஞ்சு வரப்போகுது? அவங்க நினைத்தா நினைத்த இடத்துக்கு போகலாம், நினைத்த மாதிரி வாழலாமே, அவர்களுக்கு இடையூறு வருமா? சேட்டம் தேவேந்திரனுக்கு வருமா, பிரம்மாவுக்கு வருமா, திருமாலுக்கு வருமா? எல்லாருக்கும் வரும். புராணத்தை பார்த்தா தெரியும், தேவர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் பார்க்குறோம் இல்லை, அசுரர்களால், பிரம்மா திருமால் எல்லாருக்கும் இடையூறு வரும். அவையெல்லாம் இவனால் நீங்கும். இவனை வணங்காது சென்றால் இடையூறு உண்டாகும், வணங்கி சென்றால் இடையூறு விலகும். இவரை வணங்கி சென்றால்தான் தேவாதி தேவர்களுக்கும் எடுத்த காரியம் தடையில்லாமல் நிகழும். நமக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் இவனது அருள் வேண்டும். அதான் பொருள். கடவுள் முதல்வோர்க்கு ஊறு, ஊறுனா இடையூறு, இடையே வருகின்ற தடைகள் இன்றி கருமம் எவனால் முடிவரும், யாரால் அந்த செயல்கள் தடையின்றி நிறைவேறுமோ, அத்தடவு மறுப்பு கணபதி. மறுப்புனா கொம்பு, தந்தத்தை குறிக்கும். தட பெரிய, தடவு மறுப்பு கணபதி, யானை தலை அல்லவா, அதனால தடவு மறுப்பு கணபதி. இன்னொன்னு தடவுக்கு என்ன பொருள் சொன்ன, பெரிய, பெரியன்னு சொன்ன. தொல்காப்பியத்தில் உரிச்சொல் அதிகாரம் ஒன்று இருக்குது, அதுக்கு உரை எழுதும்போது தடவும் கயன்னு ஒரு சொல், தடவும் கயவும் நளின்னு ஒரு சொல், இந்த மூன்றும் பெரிது என்ற பொருளை தரும். தடவும் கயவும் நளியும் பெருமை, அந்த பொருளை தான் தடவு மறுப்பு என்பதற்கு பெரிய கொம்பு எழுதுறேன். நம்ம ஆசிரியர் என்ன பண்றாருன்னா வளைந்த கொம்புன்னு உரை எழுதுறார். தொல்காப்பியர் பெரிதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வளைந்தன் எழுதினார் பார்த்தா, அதே தொல்காப்பியர் இந்த மூன்று சொல்லுக்கும் பெரியன்னு பொருள் உண்டு, அதுல தடையன்கிழவி கோட்டமும் செய்யும். கோட்டம்னா வளைவு, கொஞ்சம் கோட்டமாயிருக்குமாங்கல்ல, அப்படி நேர் பார்ப்பாங்க தட்டிட்டு கோட்டம் இல்லையாமாங்கல்ல. தடம் என்ற சொல்லுக்கு வளைவுன்னு, நயம் என் கிழவி கயம் என் கிழவி மென்மையும் செய்யும், நய என் கிழவி செறிவும் ஆகும். ஏன்னா இந்த மூணு சொல்லும் வேற பொருள் தரணும் ஒரு சூத்திரம் அழைக்கிறார். அதை ரெண்டையும் ஐயா எடுத்துட்டு அந்த இலக்கண புலமைக்கு சேர்த்து வளைந்த பெரிய கொம்பு, இலக்கணம் படிச்சுன்னா இதான் லாபம், இல்லை பெரிய கொம்புன்னு சொல்லிட்டு போயிடும். வளைந்த பெரிய கொம்பு, கொம்பு நேராக இருக்காது வளைந்திருக்கும். தடவு மறுப்பு கணபதி, இதெல்லாம் நம்ம தத்துவத்துக்கு தேவையில்லை. ஒரு நூலை பாடுகிறவங்க எப்படி நினச்சி பாடியிருப்பாங்க, எப்படிலாம் சுவைக்கணும் அப்படின்னா சொன்னேன். கற்றவர்கள் என்ன நினச்சி பாடணும் அதை புரிஞ்சுட்டா ஆசிரியரை புரிந்து கொண்டதாக ஆகும். அதனால சொல்கிறேன், தடவு மறுப்பு கணபதி ஒரு சரணம் சரணம் அடைகின்றான். சொல் நடக்கல, சரணம் சரணம் அடைய, சரணடைவோம் சரணடைவோம் அப்படி அல்ல பொருள். முதல் சரணத்துக்கு திருவடின்னு அர்த்தம், முதல் சரணத்துக்கு திருவடி சரணம், திருவடியை சரணடைவோம். அவனது திருவடி, திருவடியை சரணடைவதன் நோக்கம் என்ன, திருவடியை தொழுதல்னு இருக்குல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் தெரிந்து கொள்ளணும். பாதங்களை வணங்குதல் என்பதற்கு பொருள் நாம் அடிமை என்ற உணர்வோடு தலையை அவன் பாதங்களில் வைத்து நீயே ஆண்டான், நான் உனக்கு சரண் என்பது ஒரு கருத்து. ஆனா அந்த ஞான நிலையில் நிக்கின்னா அந்த நிலையில வணங்குறது இல்ல. இறைவன் திருவடியை ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க. மூன்று சக்தியில இச்சா சக்தியை பேச மாட்டாங்க, ஏன்னா இச்சை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். கிரியாசக்தி ஞானசக்தி பேசப்படும். இறைவனுடைய திருவடி கிரியாசக்தி ஞானசக்தி, நமக்கும் கிரியாசக்தி ஞானசக்தி இருக்குது. நமது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் கட்டுப்பட்டன, குற்றம் புரிவன, தடைபடுவன. எனவே அது இறைவனது ஞானசக்தி வழிதான் நமது ஞானம் இயங்கும், அவனது கிரியாசக்தி நமது கிரியாசக்தி இயங்கும். எனவே உனது ஞான கிரியைக்குள் எனது ஞான கிரியை அடங்கி நிற்க நான் உன் வழி நிற்பேன், உன் செயலன நிற்பேன் என்பதுதான் திருவடியை வணங்குவது. அப்படி அவனது சரணங்களிலே நான் அடைக்கலமாக போகுவோம் என்பது கருத்து. சரணம் சரணம் அடைகின்றோம், சரணத்திலே சரணம் அடைகின்றோம். இந்த சொல்நயம் நல்லா இருக்குது, தத்துவங்களுக்கு இடையில அந்த சொல்நயம் வேற பாடுறாங்க பாருங்க. நான்காவது பாடல், மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திறத்தினானும் உயிர்க்கு நலமாற்றி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: சிவபுண்ணியம், சிவபுண்ணியமும் அதெல்லாம் சொல்லி முடியாதுமா, நிறைய இருக்கும். சிவபுண்ணியமே உபாயம் உண்மையெல்லாம் இருக்கு, சும்மா ரஃபா வேணா தெரிஞ்சுக்கலாம். சிவபுண்ணியம், சிவபுண்ணியம் என்பது என்னது? சிவபுண்ணியம்னா என்னன்னு தெரியுமே? சிவபுண்ணியம் என்பது தவம், தவம் என்பது வழிபாடு, சரிய கிரிய யோகம், ஞானம்னு சொல்றோமா இல்லையா, இந்த வழிபாடு. சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற வழிபாடு. எந்த வழிபாடு செய்ததுனால ஒப்பு, ஒப்பு வந்தா பரிபாகம், வந்தா நிபாதம் இல்லையா, இது வந்தா குரு, குரு வந்தா கேட்டல் ஞானம். இதுக்கு முன்னால இடையில எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் குரு வர்றதுக்கு இடையில இன்னும் இருக்கு, சப் கிளாஸ் எல்லாம் இருக்கு, விளங்குதா? ஞானத்தை பெறு, கேட்டல் ஞானத்தை பெறுவதற்கு முன்னால பிரிலிமினரி, ஞானத்துல பல ஸ்டெப் இருக்கு, அதை புடிச்சாதான் அவர் வருவாரு. ஆமா, அதெல்லாம் ஞான நூல் தானே, ஓதல் ஓதிவித்த நட்புருடைய கேட்பித்தல், இந்த மூன்று முடிச்சா அவர் வருவார். அதை செஞ்சா அவர் வருவார். அவர் வந்தா கேட்டல் ஞானத்தை கொடுப்பார். கேட்டல் ஞானத்தை பெற்றால் சிந்தித்து, சிந்தித்துனே அவர் என்ன செய்யறாரு, உபதேசம். என்ன உபதேசம்? உபதேசமாவது, அவர் செய்யற உபதேசமாவது என்னன்னா, பகை உறவை உணர்த்துதல், விவேக ஞானத்தை கொடுத்தல். விவேக ஞானம், எது உறவு, துன்பத்துக்கு காரணமானது எது, இன்பத்துக்கு காரணமானது எது என்பதை காட்டுகிறார். அதுதான் அவர் செய்யற உபதேசம், விளங்குதா? அதனால அதை, துன்பத்திற்கு காரணமான பொருள் எது? பகை. இன்பத்திற்கு காரணமான பொருள் உறவு. எனவே பகை எது, உறவு என்பதை உணர்த்துவதற்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு. அவர் வந்து உணர்த்தினாலும், ஏ பகையே நீ போ, உறவே நீ வா அப்படின்னா வராது. போனா போவாது, வானா வராது. அப்போ அதுக்கு என்ன செய்யறது? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி, ஓஹோ, பகை விஷத்தையும் மருந்தையும் ஒன்னா கலந்துதான் சாப்பிடுவாரு. என்ன செய்வாரு? விஷத்தையும் மருந்தையும் ஒன்னா கலந்து சாப்பிடுவாரு. இவர் அப்படிப்பட்ட ஆளு, விளங்குதான்? எனவே இங்கே இவர் வந்து சொன்னா, அந்த பகையிலிருந்து நீங்குதற்கும், உறவிலிருந்து பெறுதற்கும், உறவை பெறுதற்கும், இதெல்லாம் அறிவில நடக்குது, வெளியில இல்லை, எல்லாம் எங்க இருக்கு? அறிவிலே. அதற்கு ஒரே வழி வழிபாடு, அதான் சிந்தித்தல், ஞான பூசை. அதை செஞ்சிச்சா, செஞ்சா என்ன வரும், எவ்வளவு செய்யறோமோ அவளுக்கு தெளிவு வரும். தெளிவு வந்தா தெளிந்த பொருளோடு கூடும், விளங்குதா? அப்போ அங்க தெளிவு என்பது ஞான விளக்கம. அது என்பது ஞான விளக்கம், சிவஞான விளக்கம். அதுதான் சிவ யோகம்ங்கிறோம். அது கொண்டு பொருளை அறிந்து அனுபவிப்பது என்று சிவ போகம் என்று இப்படி படிப்படியாக நிகழ்கிறது. எனவே இங்கே நமக்கு அவர் என்ன செய்கிறாரு, இந்த எல்லா உலகம் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலை. அப்போ இப்படி ஒவ்வொரு உலகா போயிட்டு இருக்கான். அப்போ அவர் என்ன செய்யறாரு, இந்த ஆன்மாவுக்கு இந்த வினய அனுபவத்தை கொடுத்து கொடுத்து பக்குவம் வரணுமா இல்லையா? அப்போ அவ என்ன செய்யறாம்னா, இந்த நரகத்துக்கு போற வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. நரகத்துக்கு போற வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது. எதனால? அது தீவினை செய்யற அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ பக்குவம் அடைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம் இல்லையா. பின் நரகம் செல்லா சேராமே, பின் நரகம் சேராமே நல்ல நெறி எய்து கூறுதோர் காலம் தண்ணில். அப்போ அதுல இருந்து என்ன செய்யறாருன்னா, நல்ல காலம் பிறக்கும் போது முதல்ல என்ன செய்யறாருன்னா, சிவன் அடியாரை கண்ட உடனே அவங்க மேல ஒரு இச்சையை ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவனை கண்டாலே கதை உடைப்பான், என்ன செய்வான், கண்டாலே கதை உடைத்தவன். இப்ப என்ன செய்யறான், வெறுப்போட பாக்குறான் யார, அடியாரையும் வேடத்தையும். அதுதான் உயிர் நெறிங்கிறார். விளக்க வழி வந்துருச்சுடா, ஒரு லைட் எங்க கலங்கரை விளக்கம் போல தெரியுதுங்கிறாரு, விளங்குதா. அதனால அந்த அதை உயிர் நெறி சிறிதே உண்டாக்கி, அப்போ முதல்ல அடியாரிடத்துல ஆண்டவனை காண்கிறார். அதுல விருப்பு ஏற்பட்டாலே அவன் பிழைச்சிட்டான்னு அர்த்தம், விளங்குதா. உயிர் நெறி சிறிதே உண்டாக்கி பையவே, அது பைய பைய வளருது, பையவே மொட்டாய் மலராய் வரும் நாள். அது விரிஞ்சு விரிஞ்சு பக்குவமாய் எப்படி கூட்டிட்டு வரும்போது, அது மலர்வதற்கு முன்னால் நாள் எப்படி இருக்கும், போது பெருமொக்கு, அது பெருமொக்குன்னு இருக்குமல்ல அந்த நாடு, அது வரும்போது என்ன செய்யறாரு, நல்ல பிறப்புல பிறக்க வைக்காரு. அப்போ மலரத்தக்கதாக அறிவு சுத்தமாகிறதுக்கான அந்த தன்மை எழுதிக்கும் போது என்ன செய்யறாரு, நல்ல பிறப்பு பிறக்க வைக்கிறார். நல்ல பிறப்பு எது, நாம செய்த தவத்தை முற்றுக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல பிறப்பு இல்லையா. அப்படி ஞானம் எய்துவதற்கான ஒரு பிறப்பு, அந்த பிறப்பதுல பிறப்பித்து நாடும் வினை, நாடும் வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில். அப்போ நமக்கு என்ன செய்யறாருன்னா, இருவினை ஒப்ப ஏற்படுத்துகிறார். அதான் அங்க சொல்றது. அப்போ இருவினை ஒப்பு எப்படி ஏற்படும், இருவினை ஒப்பு எப்படி ஏற்படும், ரெண்டுலயும் இப்ப நல்வினையும் தீவினையும் சமமா பாக்குறதுன்னா எப்படி பாக்குறது, நெருத்து பாத்திரமா துள்ளிபமா இருக்காயா அப்படின்னு, அப்படி இருந்த வேண்டிதான். நல்லது வந்தா என்ன செய்யக்கூடாது, சிரிக்க கூடாது. கெட்டது வந்தா என்ன செய்யக்கூடாது, அழுதறக்கூடாது. விளங்குதா. எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிட்டான் ஒருத்தங்க, கல்யாணம் விட்டு போனாலும் என்ன இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான், செத்த விட்டு போனாலும் அழுதுகிட்டு இருக்கான். ஏப்பா இருவினை ஒப்பு வந்துட்டு சொல்ல முடியுமா, அது அல்ல. அப்ப என்னது இருவினை ஒப்புங்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஒப்ப பார்க்கக்கூடிய தன்மை எப்படி வரும், ரெண்டையும் சமமா பார்க்கறது, சமமா பார்க்கறதுன்னா அப்படி பார்க்க முடியாது, சுந்தோபசுந்த நியாயமா அப்படி போவாது. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, ஒப்பாவது உணராதிருத்தலே ஒப்பாம், விளங்குதா. அப்போ நீங்க வந்து இப்போ ஒரு டிவியில ஒரு அருமையான ஷோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ நமக்கு கந்த புராணத்திலேயோ ஏதோ ஒரு நிகழ்ச்சிய இல்ல கண்ணப்ப நாயனாரை பத்தி ஒரு உருக்கமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நேரம் 2 மணி ஆயிடுச்சு, ஏற்கனவே அல்சர் பேஷண்ட், ஆனாலும் அந்த இதுல இன்ட்ரெஸ்ட்ல வயிற்ற வலிக்கிறது தெரியல, பசி தெரியல, முடிஞ்ச உடனே ஏன் அப்பா வயிற்ற வலிக்குங்க. அப்ப அவ்வளவு நேரம் அந்த உடலை மறந்துதானே இருந்தாரு, அப்ப அதுக்கான ஆற்றல் இருக்கா இல்லையா, அது இருந்தும் நாம் அதை பயன்படுத்த மாட்டோம், விளங்குதா. எனவே அப்போ உங்களுக்கு ஒரு எறும்பு கடிச்சா தெரியல இல்லையா, ஒருத்த காலை மிதிச்சுட்டு போனா தெரியல, நாம ஆன அங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், விளங்குதா. எனவே உடலை மறந்து இருக்கிறோம். அப்போ நமக்கு இன்பம் வந்ததா துன்பம் வந்ததான்னு, இப்போ வந்து என்ன ரொம்ப நேரம் ஆயிட்டுதுன்னு உங்க வீட்டுக்காரர் வந்து உங்களுக்கு ஒரு காலீச காலத்து ரொம்ப நேரமா களைச்சிட்டாங்களே டிவியை பார்த்து அப்படின்னு கொடுக்காரு. அப்போ நீங்க வாங்கி குடிக்கிறீங்க, ஏ சுகர் கம்மியா இருக்குன்னு சொல்வீங்களா, என்ன கொடுத்தாருன்னு தெரியாம குடிச்சிட்டு வச்சிருந்தியோ, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் கொடுத்தேனாமா இனி ஏசிதியே அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது அவர், விளங்குதா. அப்போ அவர் ஏதோ கொடுத்துருக்காரு அப்படின்னு. அப்போ என்ன நுகர்ந்தோம் என்பதே அதனுடைய சுவையை அறியல, அதுதான் ஒப்பு. அப்போ இது இந்த டிவியில அழுந்ததுக்கு பதில் சிவபெருமானிடத்தில் அழுந்தி, பெருமானிடத்தில் அழுந்தி இந்த உடம்பை மறந்தா அதுக்கு பேர பேரு இருவினை ஒப்பு, விளங்குதா. எனவே அப்படி வந்தாச்சுன்னா பக்குவம் வந்தாச்சு, விளங்குதா. அதனால நாடு வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில். அங்க என்ன ஆகுதுன்னா, இங்க அதுதான் நமக்கு உயிர் காலம், நல்ல பிறப்புல பிறக்க வைக்கலாம், பிறந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைய தருகிறார். அப்போ பையவே கிட்டியதோ நல்ல பிறப்பில் பிறப்பித்து அது ரெண்டும் இடை ஒப்பு வந்துருச்சுன்னா என்ன செய்யறோம்? ஆமா. அப்போ இந்த ஆன்மா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையை அடைந்து நல்ல நிலையை அடைந்து நரகத்துக்கு போறதெல்லாம் குறைஞ்சி நரகத்துல போயிட்டு அடந்தாம்ல அதெல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி பைய பைய என்ன செய்யறாரு? உயிர நெறிய பார்க்க நம்ம அழைத்து செல்கிறார், உயிர் நெறிக்கு அழைத்து செல்கிறார். அப்போ இத வந்து பைய பைய பைய பைய ஏன்னா இந்த ஆன்மாவினுடைய தன்மை என்னன்னா படிமுறையில் அறிவது, படிமுறையில் அறிவது. அதனால நம்மையும் படிமுறையில நல்வழிக்கு இட்டு செல்கிறார் இல்லையா. அதனால இங்க இந்த ஆன்மா நரகத்துக்கு போயிட்டு இருந்த ஆன்மா நரகத்துக்கு போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த சிவன் அடியார்களை பார்த்தா அவங்க மேல ஒரு பற்று ஏற்பட்டுச்சு. அந்த பற்று ஏற்பட்டா என்ன செய்யும்? அவங்க கூட அடிக்கடி சேரணும்னு ஒரு விருப்பம் ஏற்படுத்தும். அவங்க கூட சேர்க்கணும்னு விருப்பம் ஏற்படுத்தா என்ன ஆகும்? ஏப்பா அவனுடைய தன்மை இவங்களுக்கு வரும். இவங்க இடத்துல ஆண்டவரை கண்டு இவரை சும்மையாம் பார்க்க இவரை வழிபடுவோமேனு வரும். இது வந்தாச்சுன்னா போதுமே இல்லையா. எனவே இத பார்த்தா பெருமானுக்கு இவன் மேல ரொம்ப ஏப்பா நம்ம ஆளு எப்படி ஆயிட்டான், அப்படி எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தீட்சை பண்ணுவதற்காக இந்த தவத்தை முற்று வச்சிருந்தானா இல்லையா அவரே வந்துருவாரு. அப்படி வரும் பொழுது இந்த ஆன்மாக்கள் அவரு அவர் யாருன்னு பார்த்தோம், ஆன்ம வைத்தியர். இப்ப நோயை நீக்கி உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? எனவே நோயை நீக்கி உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? தீட்சைங்கிற சிகிச்சைய பண்ணணும். அப்போ அவர் வந்தவரு அந்த டூல்ஸ் கிட்டோட வருவார் இல்லையா, வர்றாரு வந்து பாக்குறாரு. இந்த ஆன்மாக்கள் பலவிதமா இருக்கான். எப்படி இருக்கான்? பலவிதமா இருக்கான். அப்போ முக்திதரு முக்திதரு நன்னறி விஞ்ஞான கலருக்கு அங்க விஞ்ஞான கலர் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு ரோகத்துல இருக்கான். அவங்கள பாக்குறாரு. அவனுக்கு காய்ச்சல் லேசா தான் இருக்கு, காய்ச்சல் இருக்க மாதிரி இருக்கு. அவனுக்கு முக்திதரு நன்னறி விஞ்ஞான கலருக்கு நாடு மலம் ஒன்றிணையும். அவருக்கு ஆணவ மலம் மட்டும் லேசா வாசனை ரூபமா இருக்கு. அதனால அது வந்து சூக்குமமா இருக்கிறதுனால இவரும் சூக்குமமா அறிவுக்கு அறிவாயிருந்து அவர் தலையை காட்டினாலே போதும், ஓ சாமின்னு ஒரு கும்பிடு போட்டா அவன் போய் சேர்ந்துட்டான். அந்த தரிசன மாத்திரத்திலே அவனுக்கு வீடு. அவர் தலையை காட்டின உடனே வீடு. அவர் ஒண்ணும் சொல்லவே இல்லை, எட்டி தான் பார்த்தாரு. பார்த்தாச்சு பார்த்தாச்சுன்னு தான் போயிட்டான். விளங்குதான். எனவே நாடு மலம் ஒன்றினையும் உள் நின்று அறுத்து அருளினார் இல்லையா. அப்புறம் அன்பு மேவா விளங்கும் அந்த பிரளயாகலருக்கு தேவாய் முன் நின்று மலகன்மம் தீர்த்து அருளி அவருக்கு அவர் முன்னால போய் நின்று காட்சி கொடுத்தாரு. அந்த மலம் நீங்குவதற்கு ஒரு உபதேசம் செஞ்சாரு. இவருக்கு என்ன செஞ்சாரு? உபதேசம். எனவே அந்த பிரளயாகலருக்கு காட்சி பிளஸ் உபதேசம். எனவே அப்படி செஞ்ச உடனே அதுல தீவிர பக்குவம் உடையவர்கள் என்ன செஞ்சாங்க? அபரபுத்தர் ஆவார்கள். தீவிர தரம் உடையவர்கள் உடனே முக்தி அடைஞ்சிருவாங்க. அப்புறம் இங்க வந்தாரு அடுத்த வார்டுக்கு. அங்க கடகம் யாரு? நம்மாடு சகலர். எனவே அங்க பூவலகந்தன் நின்று நீங்கா சகலருக்கு அவர் போல அவர் போல அவர் போல மானிட சட்டை தாங்கி இல்லையா அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவர்க்கு ஆதி குணம் ஆதலினால் இல்லையா. அதுக்கு அப்புறம் சொல்றாரு பாருங்க, ஆடும் திருத்தொழிலும் அவருக்கு ஆடும் ஐந்தொழில் செய்ய ஆடும் திருத்தொழிலும். அப்புறம் சோதி மணிமிடற்று சுந்தரமும் சோதி மணிமிடற்று சுந்தரமும் இல்லையா. அதோட என்ன செய்யறாரு அப்படின்னா பாதியாம் பச்சை இடமும் ஒரு பக்கம் பூரா அம்மையோடு வருகிறார் இல்லையா. பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல் வச்ச நதியும் அந்த மேல என்ன வச்சிருக்கிறாரு? கங்கைய வச்சிருக்காரு. மதிக்கொழுந்தும் நீடுருவ வண்ணி நெடுங்கண்ணும் அவருடைய கண் எப்படி இருக்கு? அங்க வன்னின்னு நெருப்பு, அது நெருப்பு கண்ணு தானே. அது எப்படி இருக்கு? மேல பாக்க விருபாட்சன். விருபாட்சன் என்ன? விருபாட்சன் வித்தியாசமான ரூபம். மத்த கண்ணெல்லாம் கிடக்க வசியத்துல இருந்தா, படுக்க வசியத்துல இருந்தா அது எப்படி இருக்கு? நடுக்கு வசமாக மேல பாக்கிறது, அது மேல் நோக்கி செலுத்துகிற கண். எனவே இது திருவதானத்தை குறிக்கிறது, அது அருளை குறிப்பது. எனவே அங்க நீடுருவ வண்ணி நெடுங்கண்ணும், நம்ம முக்திக்கு செலுத்துற கண்ணு. அப்போ மூடுருவ வண்ண நெடுங்கண்ணும் கேடில் லயங்கூட்டும் தமருகமும். கையில் என்ன இருக்கு? தமருகம். அது என்ன தமருகம்? கேடில் லயம், லயம் கூட்டும் தமருகம். லயம் நான் ஒடுக்க செய்வது. அப்போ அத என்ன சொல்றாரு? ஒரு அடை கொடுத்து சொல்றாரு, கேடில் லயம். அப்படின்னா என்னது? கேடில் லயம்னா குற்றமற்ற. அப்போ லயம் ஒரு அடை கொடுத்ததுனால, கேடில் லயம்னு கொடுத்ததுனால கேடுடைய லயமும் உண்டு என்பது பெறப்படும். எது கெடுகிறது? அறிவு கெடுகிறது. கெடுபது அறிவு. எனவே லயத்திலே ரெண்டு இருக்கு இல்லையா? ஒன்று என்ன கேவலம்? இருட்கேவலம். இன்னொன்று அருட்கேவலம். அருட்கேவலத்தை கேடில் லயம் என்றார். மறு அந்த இருட்கேவலத்தை கேடுடைய லயம். விளங்குதா? நாம கேவலத்துல ஒடுங்குறோம் இல்லையா, ரெண்டு விதமா இருக்கா இல்லையா? ஒன்று ஆணவத்துல ஒடுங்குறது, இன்னொன்று அருள்ல ஒடுங்குறோமா இல்லையா? எனவே இது அருளை ஒடுங்குது சொன்னாரு. கேடில் லயம் கூட்டும் தமருகம். தமருகம் என்பது அந்த அது அதுக்கு நிறைய இருக்கு. அதுல இருந்து என்ன வரும்? 14 ஓசை வரும் மந்திரம். அந்த மந்திரம் என்னென்னலாம் செய்யணும் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. எனவே கேடில் லயங்கூட்டும் தமருகமும். அப்போ கோல எரி அகலும். அப்போ இவனுக்கு அந்த அருட்கேவலத்துல ஒழுக்க செய்யணும்னா அதுக்கு இடையூறா இருப்பது என்னது? வினைகள். அதை எரிக்கிறாரு. அத கோல எரி அகலும், அத எரி ஏந்திய கை. அப்போ அதுக்கு இடைஞ்சலா இருக்கதெல்லாம் நீக்கிறார். அப்போ இங்க இடுப்புல என்ன வச்சிருக்கிறாரு? கூட்டு அரவ கச்சும், கூட்டரவ கச்சும். அப்போ இந்த இடுப்புல அந்த பாம்ப கட்டி இருக்கிறாரு. அப்புறம் வீட்டின்ப வெள்ளத்து அழித்தையிடும் தாழினும். அவருடைய திருவடி என்ன செய்யறது? வீட்டின்ப வெள்ளத்துல வீட்டின்ப வெள்ளத்து அழித்தையிடும் தாழினும். அடியார் உள்ளத்தினும் பிரியாத ஒன் சிலம்பு. அவருடைய திருவடி எங்க இருக்கான்? நம்ம வீட்டில் இன்பத்துல அழுத்துது. அடியார் உள்ளத்துல இருக்கக்கூடியது எது? அவனுடைய திருவடி. திருவடினானது திரு கருணை. திருவடியாவது திரு கருணை. எனவே அந்த தாளினும் கள்ள வினைவென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும். ஒரு திருவடி என்ன செய்து? நம்ம வீட்டின்ப வெள்ளத்துக்குள்ள அழுத்துது இல்லையா? அப்போ அதுக்கு இடைஞ்சலா இருக்கவன இன்னொன்னு நீக்குது. கள்ள வினை வென்று. கள்ள வினைனானது நான் என்ற முனைப்போடு செய்கிற வினை, அதைத்தான் கள்ளத்தலைவர். 100வது பாட்டு என்னது திருவருள் பயன்ல? துயர் கருதி வெள்ளத்து அலைவர் மிக. சொன்னாரா இல்லையா கள்ளத்தலைமைன்னு? என்ன நல்ல தலைமை இருக்கு அதை மறந்து. நல்ல தலைமை எது? சிவம். அதை இருக்க மறந்து நானே தலைமை என்று எண்ணுவது, நான் செய்தேன்னு சொல்றது, அதான் கள்ளத்தலைமை. எனவே அது எதனால் வருவது? ஆணவத்தால் வருவது. அதனால கள்ள வினைவென்று பிறக்கறுக்க சாத்திய வீரக்கடல். அவர் பெருமான் கடல் எதுக்கு புரிஞ்சிருக்காரு? கடல் என்பது என்னது? சூடுரைத்து சூடுவது. சூடுரைத்து சூடுவது வீரக்கடல். எந்த பெருமான் கடல் அணிந்திருக்கிறார், எல்லா ஆன்மாக்களுக்கும் முக்தி கொடுப்பேன் என்று. அதனால அந்த கடல் பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும். இது எல்லாமே தோன்றாமல், ஒன்றும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி, இவ்வளவு எல்லாத்தையும் வெளியில காட்டாம அடக்கி வைத்துக் கொண்டு என்றும் இரவாத இன்பத்து என இருத்த வேண்டி. யார? ஆன்மாவையா? உமாபதி சிவத்தை இந்த நூலாசிரியர் சொல்றாரு எனையின்னு, அவரை இரவாத இன்பத்து என இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து, பிறப்பே இல்லாத பெருமான் பிறந்து. பிறந்துன்னா என்ன அர்த்தம்? பிறந்துட்டாருன்னு சொல்லப்படாது. இங்க பிறத்து நான் பிறந்துன்னா என்ன அர்த்தம்? இந்த அவருடைய குருவாகிய மறைஞான சம்பந்தர் என்ற உருவாக வந்து, அவருடைய உருவில வந்து. எனவே நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து. அவருக்கு ஏது பேது? இங்க உருவம் ஏது, அவருக்கு பேர் ஏது? இங்க இவருக்கு வந்து முக்தி கொடுப்பதற்காக என்ன செஞ்சிட்டாரு? ஊரும் பேரும் உருவம் இல்லாத நாதன் ஊரும் பேரும் உருவம் கொண்டு என்னுடைய ஊரும் பேரும் உருவம் கெடுத்தான் சொல்றாரா இல்லையா? எனவே அந்த பெருமான் இப்படி ஒரு பேர், அந்த மறைஞான சம்பந்தர் இவர் குரு, அந்த பேர்ல வந்து என்ன செய்யறாரா? இவனை இரவாத இன்பத்தை இருத்த வேண்டி அப்படி வருகிறார். வந்து பிறந்து நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் பிறந்து, அது மட்டுமல்ல பாரோதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு உலகத்தவர் போலயே வருகிறார். அவனுக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனா நான் வந்து அவனை எளிதாக அணுகும் பொருட்டு, நம்ம வித்தியாசமா இருந்தா என்ன செய்வோம்? நாம விலகி பெறுவோமா இல்லையா? அதனால நம்மை போலவே அவன் வருகிறான் என்று சொல்கிறார். வந்து என்ன செய்கிறார்னா உபதேசம் என்னன்னா, மிண்டாய பல சமய பொருளும் அறிவித்து, ஆறு சமயங்கள் இருக்கா இல்லையா, அந்த சமயங்கள் புறப்புற சமயம் புறச்சமயம் அகப்புற சமயம் அகச்சமயம் இருக்கு, இதனுடைய முக்கிய எல்லாம் நமக்கு சொல்லி மிண்டாய ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றில் வேறு இன்மை எங்களுக்கே வேறு ஆக்கி, அதுலாம் பிறந்து அந்த கடைப்பிடிச்சு வந்தா முக்தி கிடைக்காது இல்லையா? அதுல இருந்து மேல உள்ள போகலாம், ஆனா முக்தி சைவ சித்தாந்தத்துல வந்து பிறந்தாதான் கிடைக்கும். அதனால இங்க அந்த பொருளை எல்லாம் அறிவித்து அவற்றில் பேர் இன்மை எங்களுக்கே பேராக்கி தேராத சித்தம் தெளிய, இதுவரைக்கு தெளிந்து அறிவு கிடைக்காத நமக்கு அதை தெளிவதற்காக திருமேனி கொண்டு வரும், அவன் திருமேனி கொண்டு வருகிறான். அத்தகைமைதானே அமையாமல் அது மட்டும் செய்யாம வித்தகமாம் சைவ நெறியில் சமய முதலா எய்தும் அபிஷேகம், அதுக்கு தீக்கையும் செய்யறாரு. சமய முதல் அபிஷேகம் வரைக்கும் உள்ள தீர்க்கைகள் எல்லாம் நமக்கு செய்து, செய்ய திருக்கண் அருளால் நோக்கி கடிய நமக்கு இந்த மும்மலத்துல ஆணவ மலத்தை அவனுடைய திருநோக்கால் நீக்குகிறார். அவன் ஒரு பார்வை பார்த்தா போதும், ஆணவ மலம் எல்லாம் என்ன ஆயிட்டான், நீங்கிட்டான். அப்புறம் அவனுடைய திருவடியை கொண்டு நம்மளுடைய தலையில வச்சா என்ன ஆயிடுச்சு, நம்முடைய மாய கர்மங்கள்லாம் க்ளோஸ், விளங்குதா? எனவே இங்க செய்ய திருக்கன் அருளா நோக்கி கடிய பிறப்பால் பட்ட புண்ணும், பிறப்பால் பட்ட புண்ணும் இருவினையும் போயகல, பிறப்பால் பட்ட புண்ணு தான் அந்த உடம்புகள், அதுவும் அதனால் அந்த உடம்பு கொண்டு செய்த வினைகளும் போயகல, வண்ணமலர் கைப்பறத்தை வைத்தருளி. அவனுடைய கையத்தை வச்சுட்டாமனா இதெல்லாம் போச்சு, பார்வை பார்த்ததுல ஆணவ மலம் போச்சு. ஆக இந்த மும்மலமும் நீத்து அகல வண்ணமலர் கைத்தலத்தை வைத்தருளி கல்லாய நெஞ்சு உருக்கி, இது வரைக்கும் கல்லாத இருந்தது கல் போல இருந்தது, பெருமானுடைய நாமத்தை கேட்டா அது ஒண்ணுமே செய்யாது, எப்படி இருக்கும் கல்லு போல எந்த ரியாக்ஷனும் இருக்காது. இப்ப அவரை பேரை சொன்னாலே என்னது கிருகிருன்னு வருது, உருகுது, விளங்குதா? வீதி வாய் கேட்டலுமேனு சொல்றாரு, விம்மி விம்மி வெய் மறந்துன்னு. அப்படி கல்லாய நெஞ்சு உருக்கி மெய் தகைமையெல்லாம் விரித்து ஓதி அந்த பெருமானுடைய கருணையை எல்லாம் அவனுடைய செயல்களை எல்லாம் நமக்கு விரித்து சொல்லி, ஒத்து ஒழுகும் சேனார் இருள்வடிவம் செங்கோதின் போல் நிக்க காணாது ஒளியும் கணக்கே போல, இருளானது இவ்வளவு நாள் நம்மகிட்ட இருந்து நீங்காம இருந்து இருளு, சூரியன் வந்துட்டா இருக்கடம் தெரியாம போறது மாதிரி இப்ப நம்மகிட்ட இருந்து ஆணவ மலம் ஒழியுமாறு செய்தான். ஆணவத்தின் ஆதி குறையாமல், ஆனா ஆணவ மலம் நம்மகிட்ட தான் இல்லையே தவிர மத்தவங்ககிட்ட இருக்கு, யார்கிட்ட? இந்த ஞானிகள் பாட்ட அது வேலை செய்யல. எனவே ஆணவத்தின் ஆதி குறையாமல், இருப்பு குறையாமல், என்பால் அணுகாமல், இந்த முத்தரிடத்து அது வேலை செய்யாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி என்று சொல்கிறார். எனவே அந்த ஆணவமலத்தினுடைய வலிமையை கெடுத்து இந்த முத்தரிடத்து அது வேலை செய்யாம நீக்குகிறார். அப்படி செய்தவன் மேய்தொக்கோ செய்யும் சரியை திகழ் கிரியா யோகத்தால் எய்தும் சீர் முத்திப்பதம் எய்திவித்து இப்ப இவங்க தீட்சை பெற்றா என்ன செய்வாங்க, சரிய கிரிய யோகத்தை செய்வாங்க. அப்படி செஞ்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், உண்மை சரி மேதக்கோ செய்யும், மேற்சரியா கிரியைகளை இதெல்லாம் செஞ்சா, உண்மை சரியை உண்மை கிரியைகளை செஞ்சா அவங்களுக்கு பதமுக்தி கிடைக்கும். எல்லாத்தையும் பதமுக்தி, அதான் முக்தி பதம் எய்தி வித்து மெய்யன்பார் காணத்தகுவார்கள் கண்டால் பின்ன நாமத்தகும் ஞான நெறியை, ஞான நன்னறியை வீணே எனக்கு தர வேண்டி. எனவே இந்த இப்படி செய்தவனுக்கு அந்த உண்மை ஞானத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாட்டாலும் பெருமான் இவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதனால வீணை எனக்கு தர வேண்டி என்ன செய்யறாராம், எல்லா பொருட்கும் அணக்கும் மலரையன் வானோர் நினைப்புக்கும் தூரம் போலே அணிய சுந்தரத்தாள், இவர்களுக்கெல்லாம் எட்டாத திருவடி, மாலையனுக்கெல்லாம் எட்டாத திருவடி என் தலைமையில் வைத்தார். அந்த அந்த திருவடி என்ன செஞ்சாரு, என்னுடைய தலைமையில் வைத்தார், என் தலைமையில் ஆறும்படி தந்து என்பேல் அந்த குஞ்சி பூவாய் நின்ற சேவடியா என்பாரே, அப்படி இந்த இதை வச்சு ஆறும்படி தந்து அருள் செய்த பேராளர் அந்த குரு என்ன செய்ய, பேராளன் தந்த பொருள் ஏது எண்ணில் தான் வேறு நான் வேறு தான் வேறாய் வந்து புனரா வழக்காய்ச்சி. இதுக்கு இதுவரைக்கும் எப்படி இருந்தான், குரு வேற நாம் வேற அப்படி இருந்தவன், அப்படி வேற இல்லாம முந்தி எந்த உள்ளமென்றும் நீங்காது ஒழித்து நின்று தோன்றி நிற்கும் கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி. இதுவரைக்கும் நம்ம உள்ளத்துல வெளி தோன்றாது ஒழித்திருந்தான் எந்த சிவம் நம்ம கூட இருந்தான், அவனை தோன்றும்படி செய்துட்டார், அவனை நமக்கு முன்னால தோன்றும்படி செய்த அந்த கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி என்று அந்த கடல் அணிந்த பெருமான் செய்த அந்த கருணையை போற்றுகின்றார். வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து தான் யார் என்பத அவனுக்கு சிவ தரிசனம் செய்வித்து தன் வாழ்குட்கடந்த எண்ணெய் தெரிவித்த எல்லையின் கண், அப்போ சிவரூபத்தால் ஆன்ம தரிசனத்தை நமக்கு உணர்த்தி எல்லையின் கண் மின்னாறும் வண்ணம் உருவம் அறும் குடமயக்கம் என்னும் கலைகாலம் எப்பொருளும் முன்பு எனக்கு இல்லாமை காட்டி பின் எய்தியாமை காட்டி பின் செல்லாமை காட்டும் செயல் போட்டி என்பார். இதுக்கு முன்னால உனக்கு இந்த கருவிகள் எல்லாம் கிடையாது, உனக்கு இந்த குற்றம் இருந்ததுனால கொடுத்தேன், இப்போ உனக்கு தேவையில்லைன்னு எல்லாத்தையும் நீக்கி அந்த கருவியின் பால்னா செல்லாமை காட்டி. எனவே அந்த கருவிகள் அதுக்கு அதுக்கப்புறம் இருட்டில்தான் கருவி வேணும், அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வந்தா தேவையில்லை, விடிவாம் அளவு வினைக்கடைய மாயை நரலியா மாயைதனை உதறி என்று அதெல்லாம் நீக்கி அந்த பழையபடியும் அதுல பற்று செல்லாம அந்த பற்றையும் நீக்கினார். பொருள் நீங்கினாலும் பற்று போகணுமா இல்லையா, அதனால அதையும் நீக்கி செல்லாமை காட்டும் செயல் போற்றி என்று அந்த செயலை போற்றி எல்லாம் போய் எல்லாம் போன உடனே இப்ப தம்மை தழிந்தாராய், இப்போ அந்த அழுக்கு பூரா போயிடுது, இப்ப நாம நாம எவ்வளவு அறிவு வியாபகம் இருக்கு அப்படின்னு நினைச்சு தன்னையே மெச்சுக்கிட்டான். எப்படி தன்னை மெத்து கொண்ட அந்த பிரம்மன் போல, இவன் ஏ அப்பா நாம எவ்வேறுபட்ட ஆளா இருக்கோம் இப்படி கிடந்துட்டமே என்று, நானே கடவுள் என்று அகம்பிரமம் அந்த அகம்பிரமக்காரன் எரியாம் அந்த இதுல விழாம, அந்த மாயாவாதி இருக்கான் இல்லையா அந்த இதுல விழாம, ஒளியாயினி நின்றலினே நிகழ்த்தி எனக்கு கூடவே இருந்து இந்த அறிவு உன்னுடையதல்ல என்றதை உணர்த்தி ஒரு பொருள் வேறு இன்றியமையாம எடுத்து ஓதி, அப்போ உன்னை இந்த நெறிக்கு கொண்ட பொருள் உன்னையிலிருந்து வேறாக இருக்கிறது, அதான் உனக்கு உணர்த்தி இந்த நெறிக்கு கொண்டு வந்தது என்று அதை எனக்கு உணர்த்தி, அப்புறம் இப்பிறவி பேதந்தனில் இன்பப்பேரமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல். அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய மதங்கள் இருக்கு, அவங்க வந்து இந்த துன்பம் நீங்கினாலே போதும் அதுக்கப்புறம் இன்பம் ஒன்று இல்லை என்று சொல்கிறார்கள், அவங்க எல்லாம் பாவிகள்ங்கிறாரு, அந்த பாவி கூட்டத்துல போய் சேர்த்துறாம நீ எவ்விடத்தும் காட்சி தந்து அந்த பெருமானுடைய திருக்காட்சியை எனக்கு நல்கி எவ்விடத்தும் காட்சி தந்து போகமாம் அந்த பொற்றாடினுள் புணர்த்தி அந்த திருவடிக்குள்ள அவனை அப்போ ஆமா அந்த திருவடிக்கிளையே அருள்கிளையே அவனை பாதுகாப்பா வைத்து கொண்டு புணர்த்தி ஆதியுடன் இருக்க அழியா நிலதே அழி, இந்த நிலைதான் உனக்கு இயல்பான நிலை, மத்த இது உன்னுடைய மத்த நிலையெல்லாம் உனக்கு செயற்கை என்பதை உணர்த்தி ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி அவனுடைய வியாபகத்தன்மையை உணர்த்தி மிக்கு ஓங்கும் ஆனந்தமாக்கடலில் ஆறா அமுத அழித்து அவருடைய பேரின்பத்தை இவனுக்கு கொடுத்து தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊன் உயிர் தான் முன்கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை என்கொண்டு போற்றிசிப்பேன் யான். இப்படி இதுக்கு முன்னால நான் உடம்போடு இருந்து பார்த்த இந்த ஆடு இப்ப வந்து இவ்வளவும் இந்த குரு இவரா செய்தாரு என்று அவர் மேல அன்பை பொழிகிறான். அந்த முன் அவனை என்னன்னு சொல்றது, இந்த பெருமான் இவர் இந்த மறைஞான சம்பந்தருங்க உருவில வந்து எனக்கு இவ்வளவு கருணையை செய்தாரே, இவரை என்ன சொல்லி நான் போற்றுவேன், அதெல்லாம் வாக்குனால சொல்லக்கூடியது அல்லவே என்று எண்ணி அத கடைசியில என்ன செய்கிறாரு, போற்றி திருத்தில்லை, போற்றி திருத்தில்லை, அவனுடைய நடனத்தை சொல்கிறார் இல்லையா, போற்றி சிவபோகம் இல்லையா, அப்புறம் போற்றி என் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள் நின்ற சம்பந்த மாமுனிவன் பொற்றாள் என்று சொல்லி ஒரு வகையாக அந்த பெருமான் எவ்வாறு இந்த சிவபெருமான் இந்த குருவாக வந்து எவ்வாறு இந்த உமாபதிக்கு அந்த அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்தார் என்பதை இந்த இதுல சொல்லி இருக்கிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அப்போ எங்கே ஒரே இருள் சூழ்ந்திருக்கிறது. அப்போது நாம ஆகாயத்தை பார்த்தால் அது இருக்க உடனே தெரியும். விடுகின்ற வேளையிலே சூரியன் தன்னுடைய ஒளித்திரணங்களை எங்கும் பரப்புகின்ற வேளையிலே அப்படியே ஆகாயம் எங்க பார்த்தாலும் அந்த ஆகாயம் பறந்து விரிந்த ஆகாயம் புறப்படுவதில்லையே, இவ்வளவு பெரிய ஆகாயம் இது இருந்ததே தெரியலையே அந்த இரவு நேரத்தில். விடிந்த பிறகு இந்த ஆகாயம் இப்ப எவ்வளவு வியாபகமாக இருக்கிறது என்றால் அங்கு ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்பட்டுதான் இருக்கிறது. ஆகாயம் வியாபகமான பொருள் தான். அந்த கதிரவன் ஒளிதான் அந்த ஆகாயத்தின் வியாபகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறதே ஒழிய ஆகாயம் தானாகவே தன்னுடைய வியாபகத்தை வெளிப்படுத்தவில்லை. இரவு நேரத்தில் எங்க போச்சு ஆகாயத்தின் வியாபகம்? இரவுக்குள்ளே அடங்கி ஒழுங்கி கிடந்தது. இருளுக்குள்ளே அந்த இரவு நேரத்து இருளுக்குள்ளே அடக்கு ஒழுங்கியல்லவா கிடந்தது. சூரிய ஒளியின் துணையினாலவா அந்த ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்பட்டுள்ளது. அது போல திருவருளின் துணையால்தான் உயிரின் வியாபகம் வெளிப்பட்டுள்ளதே ஒழிய உயிரினுடைய ஆற்றலினால் உயிரின் வியாபகம் வெளிப்படவில்லை. எனவே மலத்திலிருந்து நீங்கிய பிறகும் திருவருளின் துணையால்தான் உயிரானது வியாபகப் பொருளாக விளங்குகிறது. ஆகவே உயிர் தன்னையே பிரம்மம் என்று அந்த திருவருளுக்கு முதலாகிய பிரம்மம் என்று அது தன்னைத்தானே கூறிக் கொண்டால் அது பொருளற்றது. பசுஞானம் விளையானது. ஆகையால் தான் பசுஞானத்தை ஊனக்கண் என்று ஒன்பதாம் நூற்றத்திலே கூறியார். கண் என்பது அறிவை குறிக்கும். ஊனம் என்பது குறைபாடு. அது குறைபாடுடைய அறிவு. தன்னைத்தானே பிரம்மம் கொள்வது. எனவே இங்கு ஒரு முறையிலே அதனை தெரிவித்தார். பிரம்மம் என்று சொன்னால் அது பரப்பொருள். அதற்கு 8 பெருங்குணங்கள் உள்ளன. அவற்றில் ஒரு குணம் என்னவென்றால் இயல்பாகவே பாசங்களை நீங்குகிறது. ஆன்மா இன்றைக்கு வந்து இந்த ஆன்மா என்ன இருக்கலாம், பாசத்தை நீங்கி வியாபகத்தன்மை பெற்றிருக்கலாம். நேற்று வரைக்கும் இது நிலவை என்ன இல்லையா? ஆகையினால இந்த வியாபகத்தை பெற்றிருப்பதும் அந்த ஆகாயம் ஒளியின் துணையினால் வியாபகம் பெற்றது மாதிரி இந்த ஆன்மா அருளின் துணையினால்தான் வியாபகத்தை பெற்றது. ஆனால் இறைவனோ என்றுமே வாசத்திற்கு நீங்கி இருப்பவன். அதான் அருமையாக கேட்டார். இருள் கொண்டு அகன்றிடும் நீ. இருள் ஆணவங்களாம். ஆணவனத்தை கொண்டு அதுக்கப்புறம் தத்துவ காலத்துக்கு அதற்கு நீங்கி இருக்க நீ என்ன எமையாளும் அப்பொருள். எவ்வாறு எம்மை ஆளக்கூடிய பரம்பொருளாவா போது கூறுவாயாக என்ன? இமையாதோ கண்டறியா கண்ணே, இமையாதோ கண்டறியா கண்ணே என்கின்ற இமையோர்களாகிய தேவர்களாலும் அறியப்படாத பெருமானே, கருதறிய பொய்யனைத்தும் கண்டறிந்தேன் என் அறிவால் யான். அதனால் பண்டை பொருள் என்ன? அறிவதற்கரிய 36 தத்துவங்களையும் என்னுடைய அறிவினாலே நான் கண்டு அவற்றிலிருந்து நீங்கி இருக்கின்றேன். அதனால் நான் பழமையான பரம்பொருள் என்று கூறலாமே என்று சொல்லவும்,
4: இதனே உன்னுடைய அறிவு நிலையற்றது, ஒன்றொன்றாக அறிந்து அறிந்ததில் அழுந்தும் மருள் பொருந்தியது. ஏன் நீ பரம்பொருள் சொல்கிறாய், ஏன் பரம்பொருள்னா உன் அறிவு எப்படி இருக்கணும்? ஏன் உன்னுடைய அறிவு பேரறிவாக இருக்கணும், குற்றமற்ற அறிவா இருக்கணும். ஆனா உன் அறிவு எப்படி இருக்குது தெரியுமா? என்ன, உன் அறிவு போய் பண்டை பொருள் என்ன அதுக்கப்புறம் வர்றது. நாலாவது அடியில பாத்தீங்கன்னா, உன் அறிவு போய் ஒன்றொன்றாக மருள் என்று யாம் உணர்த்த வந்து இன்று இருளற்ற ஏது அதனாலும். உன்னுடைய அறிவு பொய்யின்னா நிலையற்றதுன்னு அர்த்தம். பொய்யின் இங்க சொன்னது என்ன, நிலையற்றது. சைவ சித்தாந்தத்துல மெய் என்றால் நிலையானதுன்னு பொருள், பொய் என்பதற்கு நிலையற்றதுன்னு பொருள். சத்து அசத்துங்கிற கலைச்சொல்லுக்கு தான் தமிழ் பெயர்கள் மெய் பொய். ஆகவே பொய்னா இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்காக சொல்றேன். பொய்னா நிலையற்றது. ஒன்றை நினைக்கும் போதே அதை விட்டுட்டு இன்னொன்னு நினைக்கும், அதான் உயிரினுடைய அறிவு நிலை. உன்னறிவு நிலையற்றது பொய். அப்புறம் ஒன்றொன்றாக மருள் என்று யாம் உணர்ந்து, ஒன்றொன்றாக ஒன்றை அறியும் போதே அதை விட்டுட்டு இன்னொன்னு அறியும், அறிந்ததுனா அழுந்தும், அதன் மயமா கிடக்கும். இதன் மயமா கிடத்த நமக்கு தகுதியா அப்படின்னா சீர்தூக்கி பார்க்காது இல்லையா. இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்றை பற்றி உழலக்கூடியது உன்னுடைய அறிவு. பற்று வெகு விதமாகி ஒன்று விட்டு ஒன்றனை பற்றி உழல் திரும்பி போல பால் சிந்தை பெற்ற நான் வெளியாக நின்னருள் பகர்ந்து மறியேன் என்றார் தாய்மார் சுவாமி. திருமிகள் ஒரு உணவுப் பொருள் இருந்து இன்னொரு உணவுப் பொருளுக்கு தாவும், அப்படியே ஒன்று விட்டு ஒன்று தாவிட்டே போகும். ஈக்கள் எல்லாம் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி உயிர் அறிவானது விடையந்தோறும் ஒன்று விட்டு ஒன்று தாவிக்கொண்டு இருக்கின்றது. அதான் எதுவும் வெற்றி பெறணும்னா ஒருமித்த சிந்தனை வேண்டும்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஒருமித்த சிந்தனை வாய்ப்பது அரிதாக இருக்கிறது பாத்தீங்களா. ஒருமித்த சிந்தனையோட முயற்சி செய்பவர்கள் தான் செய்த முயற்சியிலே வெற்றி காண்கின்றார்கள். ஆனா ஒருமித்த சிந்தனை எல்லாருக்கும் வந்தது பாருங்க, சிலருக்கு தான் வருது, அவர்கள் பாராட்டப்படுகின்றார்கள். அப்ப என்ன தெரியுது, அந்த ஒருமித்த சிந்தனை வருவது அரிது. ஏன்னா உயிர் அறிவு ஒரு விடயத்தை விட்டு இன்னொரு விடயம், அதை விட்டு இன்னொரு விடயம். படிக்கிறவனும் உட்கார்ந்தோம்னா ஒரு மணி நேரம் உட்கார்ந்த ஒரு மணி நேரத்துல அந்த பாடத்தை பொருந்தி படித்தது எத்தனை எவ்வளவு நேரம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே மாதிரி அனுஷ்டானம் உட்கார்ந்தோம்னா அந்த நேரத்துல சிவசிந்தனையோடு இருந்தது எவ்வளவு நேரம் என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஜபம் 108 முறை அஞ்சலத்தை ஜபம் செய்யறோம்னா அப்ப அந்த அஞ்சலத்தையே சிந்திச்சது நேரம், விடாமல் சிந்திச்ச நேரம் எவ்வளவு நேரம், 108 மந்திரத்தையும் நாம் சிந்திச்சோமா என்றெல்லாம் இப்படி நாம் நம்மை கவனிக்க வேண்டும். சில சொல்லுவோம் என்ன அப்படின்னா, வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு அங்கெங்கன்னு போய்கிட்டு என்ன வீட்டை கவனிக்காம இருந்துடக்கூடாது, வீட்டில் உள்ளவங்களுக்கு உண்டான அதை செய்யணும் அப்படிங்கும் இல்லையா, அதுவும் முக்கியம். அதே மாதிரி எல்லாவற்றையும் செய்கின்ற நாம் நம்முடைய ஆன்ம வளர்ச்சி எந்த அளவிலே இருக்கின்றது என்றும் கவனித்து வர வேண்டும். எல்லாத்தையும் கவனித்து கடைசியில் இதை கவனிக்க தான் நேரம் இல்லாமல் போய்விடுகிறது இல்லையா. ஏன்னா வாழ்க்கை ஓட்டமானது அப்படி இருக்கின்றது. இதை நாம் கவனித்து வந்தால்தான் அது சரியாகும். அதனாலதான் வந்து இப்படி வலுக்கட்டாயமா ஒரு 15 ஒதுக்கினால்தான் அதற்கு இந்த 15 அப்புறம் இந்த ஆன்ம வளர்ச்சி குறித்த அக்கறையானது நமக்கு நன்றாக ஏற்படும். அப்படி வைத்தால்தான் அந்த ஒருமித்த சிந்தனை, ஒருமித்த சிந்தனையை எந்த செயல்ல காட்டுறோமோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கும். அந்த சிவ சிந்தனையில காட்டோம்னா அப்பன்னா வந்து அது பெரும் முழுமையான வெற்றியாகும். மற்றதெல்லாம் இடைப்பட்ட வெற்றிகள் தான், அவையும் தேவைதான். ஆனால் இதுதான் முடிவான நோக்கமாக இருக்கணும். இதை பெறாதபடி அவற்றினால் பயணித்தேன். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 அவர் ஞானப்பால் அந்த பெற்றார், பதிகம் பாடினார் என்று சொன்னார். அது எவ்வளவு ஒரு அற்புதமான செயல் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஞான சம்பந்தரை எண்ணி பார்க்கின்ற வேளையிலே அவருடைய தந்தையாரையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்திலே எந்த தந்தையாருக்காவது அப்படி ஒரு அனுபவம் கிடைத்திருக்குமா என்று சொன்னால் கிடைத்திருக்காங்க இல்லையா. அதாவது போன நிமிடம் வரை மழலை சொற்கள் பேசிக் கொண்டிருந்த குழந்தை, என்ன எச்சில் மயங்கிட இந்த பாலை உனக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்கவும் அதன் வாயிலிருந்து வெளிவந்த சொற்கள் எப்படிப்பட்டவை? போன நிமிடம் வரை வெளிவந்த சொற்கள் எப்படிப்பட்டவை? இந்த வினாவை கேட்டவுடன் வருகின்ற சொற்கள் எப்படிப்பட்டவை? என்ன அவர் பெரிய புலவர்கிட்ட போயா கேட்கிறாரு? அவர் உடனே கவிதையை எடுத்து விடுறதுக்கு தன்னுடைய குழந்தை 3 வயது குழந்தைகிட்ட கேட்கிறார். நம்முடைய குழந்தையெல்லாம் 3 வயதுல என்ன, இப்பதான் 3 வயதுலயே பள்ளிக்கூடத்துல அனுப்பிடுறோமே, என்ன அதுக்கு முன்னாலேயே போனா சரிதான், பிள்ளைங்க அப்படி பிறந்து தவழ்ந்து போகும்போதே அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போனா தேவலம் தான் அப்படின்னு நினைக்கின்ற பெற்றோர்களும் உண்டு. அப்படி காலம் போய்கிட்டு இருக்கு. 3 வயதுல போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன அங்க ஏதாவது 4 வார்த்தைகளை கேட்டு வந்து அதை வந்து வீட்டை வந்து சொல்லிட்டா, அந்த வார்த்தைகளை சொல்லிட்டாலே பெற்றோர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. வீட்டுக்கு யாராவது தெரிஞ்சவங்க தான் உடனே குழந்தைகளை கூப்பிட்டு அந்த வார்த்தைகளை தான் சொல்லி காட்டு அப்படின்னு பாருங்க. இப்படி அது வந்தவர்களும் போராட்டணும், அதுல இன்னொரு மகிழ்ச்சி அதிகமாகும். அதெல்லாம் இயல்பு, அதெல்லாம் இயல்பு தான். அந்த பையன் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவனால வந்து சொல்ல முடியாட்டால் அந்த வார்த்தையெல்லாம் தான் சொல்லி என்ன வந்தவர்களை மகிழ்வித்து தாமும் மகிழ்வது நம்முடைய வழக்கம். ஓரிரு வார்த்தைகள், 3 வயதுல ஓரிரு வார்த்தைகள் அப்படி பேசினாலே நமக்கு அது பெரிய மகிழ்ச்சி தருது. அந்த 3 வயதுல உனக்கு இந்த பாலை கொடுத்தவர் யாருன்னு கேட்ட மாத்திரத்துல எப்படி சொற்கள் வருகிறது. உட்கார்ந்து உட்கார்ந்து கவிதை எழுதணும்னாலும் அடிச்சு அடிச்சு எழுதி 4 அடி எழுதி முடிச்சதுக்குள்ள என்ன 4 நாளே போட மாட்டேங்குது. 1 அடி 1 நாள் 1 அடி எழுதுனா அடுத்த நாள் அடுத்த அடிக்கு அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும் காத்திருக்க வேண்டியது. எதுகை வந்தா கருத்து வரமாட்டேங்குது, கருத்து வந்தா எதுகை வரமாட்டேங்குது, 2 வந்தா மோனை வரல, சரியா எல்லாம் வந்தா தலை வரல, இதெல்லாம் எதுக்குன்னு தூக்கி அந்தாண்ட போட்டுட்டு புது கவிதையா அப்படியே பேசுறதையே என்ன கடிதத்துல எழுதுறதையே மடக்கி மடக்கி எழுதி என்ன எழுதி அப்படி போய்கிட்டு இருக்குது. மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் என்னிடைப்பட கிடந்ததா என்னவும் படுமோ என்றது திருவிளையாடல் புராணம். எத்தனையோ இலக்கண வரம்பில்லாத மொழிகள் இருக்கலாம், அவற்றில எப்படி எப்படியோ கவிதை எழுதலாம், ஆனா தமிழோட நிலைமை அப்படியான அன்னைக்கு கேட்டார் இல்லையா, அப்படித்தான் இன்னைக்கு தமிழ் சொல்லிட்டு இருக்கிறான், அப்படிதான் ஐயா அப்படிதான் அப்படிங்கிறான். என்ன செய்வது? ஆகவே அந்த ஒரு இலக்கண மரபுகளை பின்பற்றி எழுதுவது என்பது பெரிய விஷயம் அது. ஆனா கொஞ்சம் மொழியோடு பழகி கொண்டா எழுதலாம், ஆனா இதுபோல அருட்கவிதைகள் பாடுவது என்பது அது உன்னை தவம், உன்னை தவத்தை முற்றுவித்திருந்தால முடியும். தவமும் தவமுடையார் தாகும், அப்படின்னா தவத்தை இந்த ஒரு பிறவியில் முற்றுவித்தல் என்பது உன்னை தவமுடையவர்களதான் முற்றுவிக்க முடியும். தவமும் தவமுடையவருக்கு தான் ஆகும். அதனால வந்து நான் இதுவரைக்கும் தவத்துல பழகல, ஏன்னா எனக்கு அது முடியாதுன்னு வள்ளுவரே சொல்லிட்டார். தவம் ஏற்கனவே தவம் உள்ளவனுக்கு தவம் செய்ய முடியும், நான் ஏற்கனவே தவம் செய்யல அதனால இப்பவும் செய்யல அப்படின்ட்டுலாம் தப்பிக்க முடியாது. அவர் சொன்னது என்னன்னா, தவத்தை இந்த ஒரு பிறவியில் முற்றுவித்து இந்த பிறவியோடு இனிமேல் பிறவி இல்லை என்று வீடு வேறு அடைதல். தவத்தை முற்றுவித்தல்னா இந்த பிறவியோடு வீடு வேறு கிடைச்சதுன்னு அர்த்தம். அது வந்து இந்த ஒரு பிறவியில மட்டுமே முற்றுவிக்க முடியாது, பல பிறவிகளில் செய்த தவத்தினால்தான் அதன் தொடர்ச்சியாக வரும்போது தான் முடியும்னார். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு வந்திருக்கிறது ஞான சம்பந்திருக்கு. இவர் ஒரு ஞான குழந்தை வேண்டும்னு வேண்டிதான் பெற்றிருக்கிறார். ஆனாலும் அந்த பொழுது வரை இவருடைய ஞானத்தின் தன்மை அவர் உணரவில்லை. சரி, வரும் 3 வயதுதானே ஆகுதுன்னு நினைச்சுட்டு தான் அப்படிதான் மிரட்டி கேட்டிருக்கிறார், யார் கொடுத்தது அப்படின்னு இருக்காரு இல்லையா. யார் கொடுத்தது கேட்ட உடனே அது வரைக்கும் அதுக்கு முந்தைய வினாடி வரை மலவைக்கு மொழி பேசிய அந்த குழந்தை அப்போது எப்படி எடுக்கிறது அந்த பாட்டால்தான் உங்களுக்கு தெரியுமே. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தாலே எதுகை, 2ஆம் எழுத்து மட்டுமல்ல அந்த சீரில் உள்ள மற்ற அனைத்து எழுத்துக்களுமே ஒன்றி வருது. கோடு உடைய காடு உடைய ஏடு உடைய பீடு உடையன்னு வெறும் சொல் நயம் மட்டும்தானா, அதோட பொருள் நயம் அதுவும் இன்னும் ஆழ்ந்து கண்டு கண்டு விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அறிஞர்கள். 5ஒழிலும் குறிக்கப்படுவதாக சொல்கின்றார்கள் இல்லையா. இன்னும் சிந்திக்க சிந்திக்க எத்தனை கருத்து வளங்கள் வருமோ, அதுல புராண செய்திகள், சைவ சித்தாந்த செய்திகள், தமிழ் இலக்கிய மரபு சார்ந்த செய்திகள், அகப்பொருள் செய்திகள் இல்லையா. தலைவி தலைவனை நினைந்து கைவளை நெகிழ்கின்றாள், இதெல்லாம் அகப்பொருள் சார்ந்த செய்திகள். அந்த செய்திகள் கூட வருகின்றன. புராண செய்தி, இலக்கிய செய்தி, சித்தாந்த செய்தி, தமிழ் இலக்கிய மரபு சார்ந்த செய்திகள், இலக்கண அமைதிகள், இத்தனைக்கும் மேல இசைத்தமிழை சார்ந்து நட்டப்பாடைன்னு ஒரு பண் வேற இல்லையா, இவ்வளவும் காணாதுன்னு கேள்வி கேட்ட மாத்திரத்துல இத்தனையும் வந்து அப்படியே பொழியுது. ஒன்று பாட்டு, ரெண்டு பாடல, பதினோரு, பத்து பாடல்கள் பொழிந்து பதினோராவது பாடல தான் தான் யாருன்னு காட்டுறார். இதெல்லாம் சாதாரண பாடல்கள் அல்ல, இதை ஓதியவர்கள் தோல்வினை தீர்தல் எளிதுன்னு முடிக்கிறார். இப்பதான் பெரும் புலமையாளர் மட்டுமல்ல, இவர் அருளாளர். அப்ப இப்ப நினைச்சு பாருங்க, ஓரிரு வார்த்தைகள் நம்ம குழந்தைகள் சொன்னாலே நமக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏற்படுகிறது. இப்படி ஒரு அருட்பதிகத்தை தன் குழந்தை பாட அதை கேட்ட தந்தையாரின் அனுபவம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதனாலதான் எந்த தந்தையாருக்கும் சிவபாத இருதயருக்கு கிடைத்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருக்காரு. அப்ப அந்த சிவபாத இருதனுடைய முன்னைத்தவம் எப்படிப்பட்டது என்று நாம எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அருட்பதிகத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணம்

ஞானப்பாளர் இருந்த உடனே அப்போ அதை சொல்லி காட்டுறாருங்க. இந்த பாலை கொடுத்தார் என்று சொன்னால் இது பால் அல்ல, இது திருஞானம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் இந்த மூன்றிலே மூன்றாவதாக இருக்கின்ற அந்த பதிஞானம் தான் தலைமையானது. அந்த பதிஞானமே சிவஞானம். அந்த பதிஞானம் தான் இந்த பாலாக விளங்குகிறது. எனவே அந்த பதிஞானத்தோடு நான் சம்பந்தம் பெற்றிருக்கின்றேன் இந்த பாலை அறிந்ததன் மூலம். அதான் அந்த பாலை கொடுத்தவர் யாருங்கிறதுக்கு விடை அதுதான் இருக்கு. திருஞான சம்பந்தம் தன்னுடைய பெயரை சொல்றதுல இருக்கு, ஞான சம்பந்தம் தன்னுடைய பெயரை சொல்றதுல இருக்கு. அப்போ அதுக்கு காரணத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். எப்படி இந்த பதிஞான சார்பு எனக்கு இந்த மூன்று வயதிலே கிடைத்தது என்றால், ஒருமித்த உள்ளத்தோடு உன்னை திருவைகளில் ஈட்டிய தவத்தின் பயனாக இந்த திருஞானத்தோடு எனக்கு சம்பந்தம் பெற்றிருக்கின்றது, அது கிடைத்திருக்கின்றது. அதான் ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. எப்படிப்பா உன்னால் இப்படி உரைக்க முடிஞ்சது ஒரு பதிகத்தை அப்படின்னு ஒரு திகைப்பு தந்தையாரோட உள்ளத்துல இருக்கும் இல்லையா? அப்போ அது அந்த திகைப்பை தெளிவிக்கின்றார். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் என்று தான் யார் அந்த ஆன்மாவாகி தன்னை இங்கே காட்டுறார். ஞான சம்பந்தராக அந்த சிவஞானத்தோடு சம்பந்தம் கொண்டு அந்த சிவஞான மயமாகவே இருக்கின்றார். ஆகவே ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன், அந்த ஒரு நெறிப்பட்ட ஒரு சிந்தனையினுடைய ஒரு பயன் எவ்வளவு பெரிய பயனாக இருக்கின்றது. ஆகவே எதை செய்தாலும் ஒன்றை செய்யும் போது பிரிதொன்றை நினைக்காமல் எதிலே ஈடுபட்டிருக்கோமோ அதையே நினைத்து செய்தல், அதுதான் ஒரு சிறப்பான நிலை. ஏன்னா உயிரினுடைய அறிவு இப்படி ஒன்று விட்டு ஒன்றாக தாவக்கூடியது. ஆவதாய் அழிவதாகி வருதலானும் அறிவுதானும் தாவலால் புவனபோக தனுகரன் ஆதியாகி மேவலால் மலங்களோடும் விரவலால் வேறுமாகி ஓவலால் அசத்தாம் சுட்டி உணர்பொருள் ஆனவெல்லாம் சுத்தியார் சொல்வார். உயிர் அறிவு இப்படி ஒன்று விட்டு ஒன்றை பற்றி தாவிக்கொண்டே இருக்கிறது. அப்படியெல்லாம் தாவாமல் எப்போதும் சிவசிந்தனையிலேயே நிலைத்து வழிபாடு செய்து அப்படி பல விரவிகள் வழிபாடு செய்ததன் பயன்தான் பயனாகத்தான் இந்த மூன்று வயதிலேயே அவருக்கு இந்த சிவஞான சம்பந்தம் கிட்டிருக்கின்றது. ஆகையினாலே இங்கே சொல்கின்றார், உன்னுடைய அறிவானது விடயந்தோறும் தாவக்கூடியது. உன் அறிவு பொய், பொய் என்பதன் மூலம் அதை குறிப்பிடுகிறார். நிலையில்லாதது, நிலையில்லாததுன்னா ஒரு விடயத்தை அறியும் போதே இன்னொரு விடயத்துக்கு தாவும், இப்படி தாவிவிட்டே இருக்கும். அதிலேயாவது தொடர்ந்து இருக்குதா இல்லை, அதையும் விட்டு கனவு நிலைக்கு போகும், உறக்க நிலைக்கு போகும். இது ஒரு நிலையாகவே இருக்காது உன் அறிவு. ஒன்றொன்றாக மருள், ஒன்றொன்றாக அறிந்து அந்தந்த அறிந்ததன் வண்ணமாக கிடக்கும். அறிவதையும் தெளிவா அறியாது, அதான் மருள் என்றார். மருள் என்பது என்னவென்றால் பொருள் இயல்பை உள்ளவாறு அறியாது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனர், அந்த மெய்யான தன்மையை அறிவு காணாது. துன்பமானது இன்பமானது என்றும் நிலையில்லாதது நிலையானது என்றும் தான் மயங்கி காணும். ஆகவே அந்த மயக்கமுடைய அறிவு உன்னுடைய அறிவு, அதனால மருள் என்று சொன்னார். யாம் உணர்த்த வந்து இன்று இருளற்ற ஏது அதனாலும், இன்னைக்கு இந்த உன்னுடைய அறிவானது ஆணவமலத்திலிருந்து நீங்கி வியாபகத்தன்மை பெற்றிருக்கிறதுன்னா, யாம் மலத்தின் இயல்பை உணர்த்தி உனக்கு உபதேசம் செய்ததனாலே இந்த குருவருளால் தான் உன்னுடைய ஆணவ மலத்திலிருந்து நீ உன்னுடைய அறிவு நீங்கியிருக்கிறது. ஆகையினாலே உன் அறிவுக்கு தலைமை கிடையாது, நீ பிரம்மமாக மாட்டாய். ஏனென்றால் இறைவர் அறிவு உனைப்போல் ஓதி உணரா அதனாலும், இறைவனுடைய அறிவு இந்த மாதிரி ஆகமங்களை சாத்திரங்களை எல்லாம் ஓதி உணர்ந்து மனத்திலிருந்து விடுபட்டு தெளிவு பெற்றது அல்ல. ஆகமங்கள் இறைவன் சொன்னது தனக்காக அல்ல, அவர் எதையும் ஓதி உணர வேண்டியதில்லை, எந்த பாசத்திலிருந்து நீங்க வேண்டியதில்லை. என்ன சார், எதையும் அறியாம இருந்தா தானே ஓதி உணரணும், பாசத்தை சார்ந்திருந்தா தானே அதை விட்டு நீங்கணும் இல்லையா? ரெண்டுமே அவர் கிடையாது. அதனால பிரம்மத்தின் அறிவுனா அப்படி இருப்பது. ஆகவே இன்று வியாபகத்தன்மையை பெற்றுவிட்டா என்பதற்காக உன்னையே பிரம்மம் என்று கருதி மயங்காதே. வேதித்த தீப்பிணிக்கின்ற அஞ்சும் திறத்தாலும் இதுவரை அடைந்து வந்த பிறவிகள் அதுல வந்த வினைபோகங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் இப்ப மலச்சாவிலிருந்து விடுபட்ட இந்த நிலையிலும் உனக்கு அச்சம் வரும் இல்லையா? ஒரு ஆபத்துல இருந்து ஒருத்தங்க மீண்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மீண்ட பிறகு அவங்க நடந்த ஆபத்தை நினைச்சு பார்க்கும் போது அப்பவும் ஒரு அச்சம் வரும் இல்லையா? அதான் இந்த மாதிரி நல்ல வேலை பொழைச்சிட்டோம் வரும் இல்லையா? அந்த மாதிரி நீ மலத்தோடு இன்றி மலத்திலிருந்து நீங்க இருக்கிற, ஆனா மலத்தோடு சேர்ந்திருந்து இத்தனை தனி பிறவிகளில் நீ அடைந்து வந்த அந்த ஏற்ற தாழ்வுகளை நினைக்கும் போது உனக்கு இப்போதும் அச்சம் வரும். அக்கா மலச்சார் வல்லவா இவ்வளவுக்கெல்லாம் காரணம்,
அப்படின்னு சொல்லி ஆணவ மலத்தை நினைத்து

0: உனக்கு அச்சம் வரும். ஆனால் அப்படிப்பட்ட அச்சம் பரம்பொருளுக்கு ஒருபோதும் வராது. எனவே உன் வியாபகத்தை அறிந்த அளவில் நீ பரம்பொருளும் மயங்குகிறேன் இப்படிலாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெளிவு வரும். நீ பரம்பொருள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். தீப்பிணிக்கின்ற அஞ்சும் திறத்தாலும் தீவினை முன் வாய்ப்பதறியா வழக்கானும். பரம்பொருளுக்கு தீவினை முன்னர் எப்போதும் வாய்ப்பதில்லை. போப்புடைய அப்பொருள் நீ அன்று, போப்புடைய தலைமை உடைய அந்த பரம்பொருள் நீ அல்ல. இங்கு அருளால் உனக்குள்ளதாம் எப்பொருளும் தானே அறிந்தியற்றும். மெய்ப்பொருளை தேர், நீ தெளிவாக உன்னை எனவே இந்த சுத்தாவத்தையாம் பேரு திருவருளால் தான் உனக்கு கூடியுள்ளது. சுத்தாவஸ்தை ஆன்மா வியாபகமாய் விளங்கக்கூடிய இந்த சுத்தாவஸ்தை ஆகிய பேரு திருவருளால் தான் உனக்கு கிடைத்துள்ளது. எனவே திருவருளை மறவாதே, திருவருளை மறவாமல் போற்று. உன்னையே பிரம்மம் என்று முடிவு செய்துவிட்டால் திருவருளை நினைப்பதற்கு முடியாமல் போயிடும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விட இலச்சின இட்டப்படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: விடை இலச்சினை இட்ட ஒரு திருவிளையாடல், ரொம்ப அருமையான திருவிழா. இந்த குலபூஷண பாண்டியர் மதுரையில் செவ்வனே அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நாட்களில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு கரிகார் சோழன் ஆண்டவரா. கரிகார் சோழன் பேர் சொல்லலை, காடு வெட்டிய சோழன் சொல்லியிருக்கு. காஞ்சிபுர புராணப்படி காடு வெட்டி இங்கே ஏகாம்பரேசர் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுண்டு அதை நகரமாக ஆக்கி சோழ தேசத்துலேருந்து 4 வகை ஜாதிகளை அங்கே குடியேற்றி அந்த பெருமானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆதிசைவர்களை கொண்டு வந்து நிர்மாணம் பண்ணி அந்த ஹிமாலயத்துக்கு போகிற வழியில் அந்த காஞ்சிபுரத்தை அதோடைய பெருமையை தெரிந்து கொண்டு அதை நகர நிர்மாணித்தவன் கரிகார் சோழன் அப்படின்னு காஞ்சிபுராணம் சொல்கிறதுனால நம்ம தைரியமாக சொல்லலாம். அந்த கரிகார் சோழனுக்கு தான் காடுவெட்டி சோழன் பேர். அவன் உத்தம சிவ பக்தரில் பெரிது உத்தமன் அப்படின்னு பரஞ்சோதி மேலும் சொல்றார். உத்தமமான சிவபக்தர்களுக்குள்ளேயே அவன் சர்வோத்தமனான். யாரு? கரிகார் சோழன் ஆகின்ற காடுவெட்டிய சோழன். அவன் காஞ்சிபுரத்தில் இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். அவன் உலக செல்வங்கள்லாம் மித்தை என்று அறிந்து பஸ்மருத்ராட்சங்களையே செல்வமாக மதிப்பவன், சிவனடியார்களையே தெய்வமாக மதிப்பவன், சிவ தர்மங்களை அநேகமாக செய்பவன், பரமேஸ்வருடைய அந்த பெருமையை சொல்கின்ற 18 புராணங்களை கேட்பதிலே ஆசை கொண்டவன், வேதத்திலே விதிக்கப்பட்ட அந்த வேள்விகளை சிவபரமாக செய்வதிலே நாட்டம் கொண்டவன், அறம் பிழையாதவன், வேண்டியவர் வேண்டாதவன் என்று யாரையும் கருதாதவன், ஊர் மக்களை தன்னுடைய சொந்த மக்களாக பிள்ளைகளாக கருதி தர்ம பரிபாலனம் பண்ணுறவன், அப்படி உத்தம அதிகாரியாக இருப்பவன் அந்த காடு வெட்டிய சோழன். அவன் புராணங்களெல்லாம் கேட்கும் பொழுது மதுரை இது அதிகம் என்று சொல்லப்பட்டதை பார்த்து அந்த மதுரேசனை தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை அவனுக்கு வந்தது. ஆனால் கொஞ்ச காலமாக சோழ தேசத்துக்கும் பாண்டிய தேசத்துக்கும் தொடர்ந்து பகை இருந்துட்டு வருது. அது பின்னாடி அந்த பகை தீரணும், தீர்ப்பதற்கான உபாயத்தை சுவாமி இன்னும் காட்டலை. அதனால் பகை இருக்கின்ற காரணத்தினாலேயே நேரடியாக நான் வந்து உங்கள் ஊருக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணணும்னு இவனால் கேட்க முடியாது, அவனும் கொடுக்க மாட்டான். அதாவது விசா இருந்தால் தானே வர முடியும் பகை நாட்டுக்குள்ளே, விசா வந்து கொடுக்க மாட்டான் என்ற காரணத்தினாலே அந்த பெருமானை தரிசனம் பண்ண முடியாமல் போயிடுதே என்று சொல்லி அதை வருந்தி இரவு முழுவதும் புலம்பி அழுதானான் ஈசனை காண்பதற்காக. சொக்கநாதரை தரிசனம் பண்ணாமல் இந்த பிராணன் போயிடுமோ, இங்கே இருந்தபடி மதுரைக்கு போகிற வாய்ப்பே கிடைக்காம நமக்கு போயிடுமோ, இந்த நாடுகளுக்குள்ளே இருக்கிற பகையினால் இந்த உயிர் வந்து முன்னேறாதோ என்று அவன் வருந்தும் பொழுது எல்லாம் வல்ல சொக்கப்பெருமான் சித்த புருஷராக அவனுடைய கனவில் தோன்றினார். நீ தப்பிக்கிறாய் என்னை பார்க்கணும்னு, அதனால் நான் உனக்கு காட்சி தரப்போகிறேன். நீ மதுரைக்கு வா, ஒண்டியா வா, எந்த துணையும் இல்லாமல் வா, உன்னை நான் காக்கின்றேன். உன்னை யாரும் தெரிஞ்சிக்க மாட்டா, தெரிஞ்சிருந்தாலும் உனக்கு ஆபத்து கிடையாது. சோழன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டா உடனே ஜெயிலில் போட்டுருவா, அந்த ஆபத்து கிடையாது, நான் உன்னை பார்க்குறேன்னு. பெருமான் என்ன பண்றார், தன்னை பார்க்க விரும்புவரே அவர் பார்ப்பார். சாமிக்கு மட்டும் நாம சாமியை பார்க்கணும்னு நினைச்சோம்னா நிச்சயமா சுவாமியை நம்மளை சன்னிதியில் கொண்டு வந்து நிறுத்தி அவர் பார்ப்பார். என்னை பார்க்க ஆசைப்பட்டவிலையோ நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்பேன். அப்படிதான் தரிசனம் கிடைக்கிறது. சுவாமியை பார்க்க யார் விரும்புகிறாளோ அவளுக்கு நிச்சயமாக தரிசனம் கிடைக்கும், கிடைக்காம போகாது. முத்து தாண்டவர்னு ஒரு பெரியவர் இருந்தார், அண்மை காலத்தில் இருந்தார். அவர் தொழு நோயினால கஷ்டப்பட்டார். அவர் வந்து நல்ல இசைவாணர், நம்ம பானபத்ரர் போல கந்தரவனப்பரும் பாடுறவர். தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு பரிச்சயம் உண்டு. கிருதிகள்லாம் பண்ணுவார், கிருதிகள்லாம் பண்ணுவார். அவர் சிறுகாழியில் இருக்கார், நடராஜாவை தரிசனம் பண்ணணும்னு ஆசை. அந்த காலத்தில் நடராஜாவை தொழுநோயாளிகள்லாம் கோயிலுக்குள்ளே வந்து தரிசனம் பண்ண முடியாது, சட்டம் அப்படி இருந்தது. சட்டம் நிறையா இருந்தது, சட்டம் எல்லாமே இப்போ போயிடுது அப்படி இருந்தது. சபையிலேயும் தரிசனம் பண்ணுறதுக்கு, சபையில் ஏறி தரிசனம் பண்ணுறதுக்கு அவர் ஆசைப்படலை, கோயிலுக்குள்ளேயே வர முடியாது, அந்த நிலை இருந்தது. ஆகவே இந்த ஜென்மால நம்மால் நடராஜாவை தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு வருந்தின்னு இருக்கிறார். நம்ம கரிகாரச்சோழன் வருந்தின்னு இருக்கிற மாதிரி, மதுரேஸ்வரன் நம்மளால் தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி. அந்த வருத்தத்தை அறிஞ்ச நடராஜா என்ன பண்ணார், அவர் போய் சீண்டினார். என்ன நீ வந்து என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கியாமே, உனக்கு நிஜமாவே என்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்தா நீ வரமாட்டியா, உனக்கு நிஜமாவே என்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்தா நீ வரமாட்டியா அப்படின்னு நடராஜா கனவுல போய் சொன்னாராம். உடனே இவர் உடனே கனவு கலைஞ்சு விழித்திருந்து கருத்தால அனுஷ்டானங்களை பண்ணிட்டு ஓடி வந்துட்டார். ஓடி வந்துட்டு கோயிலுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியல. ஆனா என்ன பண்ணார், எப்படியோ ஒரு கோபுரம் வழியா உள்ள வந்தார். இந்த சிவகங்கையில குளிச்சார். சிவகங்கையில குளிச்ச உடனே பொன்னார் மேனினாயிட்டு நடராஜாவை தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணிட்டு அந்த நடராஜாவுடைய தெக்கு கோபுர வாசல்லையே தன்னுடைய இறுதி வாழ்நாள் முழுக்க கழிச்சாராம். சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அவர் நிறையா பாட்டிருக்கார் நடராஜா மேல. அதில் ஒரு பாட்டு உள்ளத்தை இருக்கும், இன்னும் ஒரு ஸ்தலம் இருக்குதுன்னு எண்ணி ஏமாறாதே நெஞ்சு, இன்னொரு ஊருக்கு போனோன்னு ஆசைப்படாத, இன்னொரு ஸ்தலம் இருக்குன்னு நினச்சி ஏமாந்து விடாத. ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணம் வந்ததுன்னா நடராஜா உன்னை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். அந்த எண்ணம் வந்தா அர்த்தம் சுவாமி உன்னை ஏமாத்துறாரு பிரிக்கிறாருன்னு அர்த்தம். அந்த எண்ணத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காத அப்படின்னு பண்ணேன். அதை போல இவன் இவனுடைய தாபத்தை கண்டு சித்தர் என்ன பண்ணார், நீ வா, நீ துணையோட வர வேண்டாம், ஒண்டியா வா, சிவமா சிவநாமமே உன் கையில் இருக்கிற வாள், நீ நடந்து வானார் காஞ்சிபுரத்தில் அவர் நடந்து வந்த அன்புங்கிற புறவியில் ஏறி வா, உனக்கு அன்பு இருந்தால் அது குதிரையை விட வேகமாக உன்னை நடக்க வைக்கும், சிவநாமா உன்னை இந்த கையில் இருக்கிற கத்தியை விட உன்னை காப்பாற்றும் அப்படி வா அப்படின்ட்டார். உடனே அவர் வந்துட்டார், ராத்திரி ராத்திரியாக வேகமாக வரார். அவள்லாம் அன்புனாலேயே வேகமாக நடந்து போயிருக்கிறார். ஒரு ராத்திரியில் அப்பரபெருமான் திருமறைக்காட்டிலேருந்து திருவாயூர் 32 கிலோமீட்டர் ஒரு ராத்திரியில் ஓடி போயிருக்கார். புராணம் சொல்றது ராத்திரி முழுக்க முடியல, அவர் சும்மா வேகமாகவே பேர் போய் அங்கே சுவாமி காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அப்படி வந்தோடனே வைகையினுடைய வடகரைக்கு வந்துட்டார் காடுபட்டி சோழன். வைகையில் வெள்ளம் கரபுரண்டு போடுறது. ராத்திரியில் நதியில் வெள்ளத்தில் இறங்குறதுக்கு யாராக இருந்தாலும் நீஞ்சற சாமர்த்தியம் இருந்தாலும் இறங்கக்கூடாது. அப்படி வரும்போது இவர் சொன்னார், அந்த பாண்டியன் தான் எனக்கு பகைன்னு சொன்னால் இந்த வைகையும் பகையா? வைகையினுடைய தென்கரையில் ஆலவாய் பெருமானுடைய 13 கோபுரமும் தெரிகிறது, கோபுரங்கள்லாம் தெரிகின்றன, விண்ணலாக உயர்ந்த கோபுரங்கள் தெரியும் பொழுது இவர் சொன்னார், பசிச்சவனுக்கு நெல்லு தெரிகிற மாதிரி தெரியுது. கதிர்கொள் பசியே ஒத்தேனான் கண்டேன் உண்மை காணாதேன்னு ஒருத்தர் சொன்னார். திருவையார் பெருமான் பார்க்க முடியாமல் கண்டியூரில் தடையுண்டு நிற்கிறார். காவேரி நெருப்பு பெருசாக ஓடுறது. சேரமானோட நம்பியார் நிற்கிறார். ஐயாரப்பருடைய கோவ விமானம் தெரிகிறது. ஐயாரப்பர் போய் தரிசனம் பண்ண முடியல. காவேரியில் வெள்ளம் மலை போல அலை போயின்னு இருக்கு. அப்போ சொன்னார், கதிர்கொள் பசியே ஒத்து, அதாவது பசிச்சவனுக்கு நெல் நெற்பயிர் கதிர் காட்சிக்கு வருதே தவிர அன்னம் காட்சிக்கு வரல, அதுபோல் விமானம் காட்சிக்கு வருது, சுவாமி காட்சிக்கு வரல. இவர் சொல்கிறார், ஒருத்தனுடைய இலையில பரமாறி அப்படி அறுசுவை உணவு போட்டிருக்கா, ஆனால் சாப்பிட விட மாட்டேங்கிறா, கையை கட்டி போட்டிருக்கான். அதை போல் மதுரேஸ்வரனுடைய விமானம் தெரிகிறது, கோபுரம் தெரிகிறது, வைகையில் வெள்ளம் போகிறது, இந்த வைகை எனக்கு பகையாயிடுதுன்னு நினச்சாரான். அப்பொழுது சித்தர் நனவிலும் வந்தார். நனவிலும் வந்து என்ன பண்ணார், கனவில் வந்தது போல நனவில் வந்து அந்த வைகையை வந்து பார்த்தார். பார்த்த அளவில் அது ஜலமானது அடங்கினது, வற்றியது. அந்த வைகையை இவர்கள் இருவரும் எளிதாக கடந்தார்கள். கடந்து மதுரையினுடைய வடக்கு மதில் வழியாக உள்ளே அழைச்சிட்டு வர்றார். அந்த வடக்கு வாசல் வழியாக உள்ளே அழைச்சிட்டு வந்து சித்தசாமி ஒவ்வொரு கதவாக கோயில் கதவெல்லாம் திறந்து அர்த்ததாமம் பள்ளியற உற்சவம் எல்லாம் ஆயிடுத்து, எல்லாரும் தூங்க போயிட்டான். அதுக்கு பிறகு சுவாமி என்ன பண்ணுறார், சுவாமி இல்லை, அப்போ சுவாமி அர்த்ததாமம் பள்ளியற உற்சவங்கள்லாம் ஆன பிறகு ஒருத்தனுக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறார். கோயிலேருந்து ஒருத்தனுக்காக போய் தொண்டு செஞ்சுருக்கிறார். ஒரு ஊர் திருவாரூர், இன்னொரு ஊர் மதுரை. அங்கே வந்து பொற்றாமரை குளத்தில் குளிக்க வச்சார். அப்புறம் அங்கே இருக்கிற விபூதி பிள்ளையாரை தரிசனம் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் சித்தி விநாயகரை தரிசனம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரில் தரிசனம் பண்ணி வச்சார். தரிசனம் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் வந்த வழியே நீ போ அப்படின்னு சொல்லி கோயில் வாசல் வரையும் வந்து அவனை அனுப்பி வைத்தார். அப்போ அந்த சோழன் சுவாமியை பார்த்து வணங்கி சொல்கிறான், நான் எத்தனையோ ஜென்மா எடுத்திருக்கேன், எத்தனையோ சரீரத்தை எடுத்துட்டேன், அத்தனை சரீரமும் எனக்கு பாரம், அந்த பாரம் நினைச்சு அந்த சரீரத்தெல்லாம் விட்டுட்டேன். இந்த ஜென்மால உன்னை தரிசனம் பண்ணினேன், இந்த சரீரம் தான் எனக்கு உண்மையான சரீரம். ஒருத்தன் சரீரத்தால் அடைகிற பயனை இந்த சரீரம் எனக்கு கொடுத்தது. அப்போ நம்ம சரீரத்தினால் அடைய பலன் நமக்கு எப்போ கிடைக்கும்னா சொக்கநாத பெருமானை தரிசித்தால் தான் கிடைக்கும். இந்த சரீரத்தால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? பெருமானுடைய தரிசனம். தெவ்வுடல் பொடித்தாய் உண்டன் சேவடிக்கு அடிமை பூண்ட இவ்வுடல் ஒன்றே அன்றோ எனக்கு உடல் ஆனது. இது ஒன்று தான் எனக்கு உடலாயிற்று என்று சொன்னார். சுவாமி என்ன பண்ணார், அவருக்கு விபூதியினால கவச்சம் விட்டாராம். தன்னுடைய சித்த புருஷர் தன்னுடைய விபூதி பையிலிருந்து விபூதி எடுத்து அவருக்கு திருநீர் அணிவித்து தைரியமாக போயிட்டுவான்னு சொன்னார். அவர் தைரியமாக வந்தார், திரும்பவும் தன்னுடைய காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அப்படி இருக்கிற காலத்தில் குலபூஷன் தன்னுடைய மகனாகின்ற ராஜேந்திர பாண்டியனுக்கு முடி அளித்து பெருமானுடைய திருவடியை பெற்றான். இப்போ ராஜேந்திர பாண்டியன்கிறவர் இந்த பூமியை ஆண்டுருக்கிறார். அதே காலத்தில் அந்த காடு வெட்டிய சோழன் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். அந்த காடு வெட்டிய சோழன் என்ன பண்ணார், குலபூஷன் காலத்திலையும் அப்புறம் வந்து ராஜேந்திர பாண்டியன் காலத்திலையும் நட்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டார். அந்த நட்பினை பெருமானே உண்டாக்கினாராம். எப்படி உண்டாக்கினார்ன்னு கேட்டால், அந்த சித்தர் என்ன பண்ணார், சோழனுக்கு விடை கொடுப்பதுக்கு முன்பாக தான் திறந்த கதவுலாம் பூட்டினார் இல்லையா, எல்லா கதவுலையும் பூட்டிட்டு ஒவ்வொரு கதவிலையும் மீன் இலச்சினை இடப்பட்டிருந்தது, மீன் முத்திரை போட்டிருந்தது. பண்டு போல எல்லாத்துலேயும் மீன் முதிரையே போட்டார். ஒரே ஒரு கதவில் மட்டும் அந்த முத்திரை போடாமல் தன்னுடைய ரிஷப முதிரையை போட்டார். அவன் யோசிக்கிட்டமேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே. ஏன் இப்படி சுவாமி உணர்த்தினார்னா, சோழனுக்கும் பண்டினுக்கும் நட்பு வரணுங்கிறதுக்காக தான் உணர்த்தினார். உடனே அந்த கார்த்தால அந்த காவலர்கள் வந்து பார்த்தா ஒரு கதவில் மட்டும், இந்த வடக்கு கதவில் மட்டும் அந்த துவாரத்தில் ரிஷப முத்திரை இருக்குது, யாரோ கோயிலுக்குள்ளே வந்திருக்கான்னு ராஜாவுக்கு சொன்னார். அவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தான், தேடி பார்த்தான், கண்டுபிடிக்க முடியல, மனசை குறைஞ்சுட்டே இருக்கு. ஆனால் சுவாமிகிட்ட போய் கேட்டான், சுவாமி பதில் சொல்லலை, இரவு உறங்காது உண்ணாது இருந்தான். அப்போ சித்தர் வந்து சொன்னார், என்னுடைய பரமபக்தன் பரம அதிகாரி உத்தம அதிகாரி நல்ல விவேகம் உள்ளவன், அவனுக்காக நான் தான் அவனோட நீ சண்டை போட்டுருக்க, நான் என்ன பண்ண முடியும், அதனால் அவனை ரகசியமாக கூப்பிட்டு தரிசனம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். அதனால் குலபூஷணனுக்கு அந்த காடு வெட்டிய சொல்லிட்டு அன்பு ஏற்பட்டு அவனும் அவனுடைய பிள்ளையாகின்ற ராஜேந்திர பாண்டியனும் நண்பர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நண்பர்களாக இருக்கிற காரணத்தினால காடு வெட்டிய சோழன் வெளிப்படையாகவே வந்து அடிக்கடி அசக்கிருத்து பலமுறை வந்து பெருமானை தரிசனம் பண்ணிட்டு போகிறார். அவர் என்ன பண்ணுறார், பாண்டியனுக்கு நிறையா பரிசு பொருள்கள்லாம் தரார். தன்னுடைய நாட்டில் விளைகிறதெல்லாம் அவருக்கு கொடுத்து அவர் சந்தோஷமாக வச்சுட்டுருக்கிறார், நட்பினை வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ராஜேந்திரனுக்கு தன்னுடைய மகளை கொடுப்பதற்கும் முடிவு பண்ணிட்டார். ராஜேந்திர பாண்டியனுக்கு தன்னுடைய பெண்ணை கொடுப்பது வாக்கினால் ஒத்துட்டார், ஓலை போக்கிட்டார். அவன் கேட்கவும் என் பெண்ணை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்படி இருக்கிற நிலையில் அந்த ராஜேந்திரனுக்கு தம்பின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கான். ஆனால் உண்மையில் அவன் தம்பி இல்லை. எவனொருவன் அண்ணாவுக்கு துரோகம் பண்ணுறானோ அவன் தம்பி இல்லை, ஏன்னா அவனை தம்பின்னு நம்ப முடியாது. எவனொருவன் அப்பாவுக்கு சொன்னத்தை கேட்கலையோ அவன் புத்திரன் இல்லை. ஒரு தாய் சொல்கிறா, அப்பா சொன்னதை நீ கேட்கலை அதனால் நான் மலடி ஆகிட்டேன், பிள்ளையை பெறாதவளாக ஆகிவிட்டேன். சொன்னத்தை கேட்கிற பிள்ளையை பெற்றால்தான் நான் தாயாவேன், அப்பா சொன்னதை கேட்டு நடந்துக்கணும். ஆகவே பயன்படாத உணவு உணவு இல்லை, தாகத்தை போக்காத தீர்த்தம் தீர்த்தம் இல்லை, ஜலம் ஜலம் இல்லை, பாவத்தை போக்காத தீர்த்தம் தீர்த்தம் இல்லை, குருமொழியை மறந்த சிஷ்யன் சிஷ்யன் இல்லை, நம்முடைய குற்றங்களை மன்னிக்காத கடவுள் கடவுள் இல்லை. அப்போ கடவுளுங்கிறது சொக்கேசர் தான், என்ன பாதகம் பண்ணாலும் மன்னிக்கிறார் இல்லையா, அதனால் அவர் தான் உண்மையான கடவுள். குற்றம் பொறுக்கு போகிறதான் கடவுள். அப்போ இந்த தம்பி தம்பின்னு பேர் அவ்வளோ தான். இவன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சின்னு என்ன பண்ணால், இந்த விவாகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பழி அஞ்சாமல், என்ன பழின்னா அண்ணனுக்கே என்று பேசப்பட்டிருக்கிற பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு நேராக இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த காடு வெட்டிய சோழனுடைய மனதை கலைத்து. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வித்வானாக இருந்தாலும், ஒரு சாதுவாக இருந்தாலும், ஒரு பக்தனாக இருந்தாலும், போதாத காலம்னு வந்தால் அவனுக்கு அந்த புத்தி கெட்டுப்போகும். மனசை கலைக்கிறவா இருந்தால் அந்த மனசு கலைஞ்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசை கலைக்கிறவா கூட உறவு கொள்ளாமல் எப்பொழுதுமே சாதுக்கள் கூடவே இருக்கணும், சத் சங்கத்திலே இருக்கணும், பக்த சங்கத்திலே இருக்கணும். பகவான்கிட்ட பக்தி மட்டும் இருந்தால் போகாது, ஒரு சுடரை காப்பாற்றுறதுக்கு காற்று மோகமான காற்று வீச தரத்தில் ரட்சிக்கிற மாதிரி, கண்ணாடிக்குள்ளே வைக்கிற மாதிரி நம்ம எப்பொழுதுமே பக்தாளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கணும். நமக்கு நல்ல புத்தி சொல்கிறவா கூட தான் நம்ம இருக்கணும், நமக்கு ஆசை கட்டுறவா கூட நம்ம இருக்கக்கூடாது, நம்ம நல்ல புத்தி கெட்டுப்படும். இவன் வந்து சொன்னா, நீ வந்து அண்ணாவுக்கு பேசின பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடு, நான் உன்ட்ட அவனை விட பிரியமாக இருப்பேன், உங்ககிட்ட பெரிய சைன்யம் இருக்கு, நீ மதுரேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சாதாரண அல்பமாக சின்ன சைன்யம் வச்சுருக்க அவன்கிட்ட போய் நீ மண்டிடுற, நீ என்ன ராஜாவாக்கிட்டேன்னா நீ எப்பொழுதுமே எப்போ வேணாலும் மதுரையில் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணலாம், நான் உனக்கு விசுவாசமா இருப்பேன், உன் பெருமை கருதாம நீ அவனுக்கு போய் அடிமையா இருக்கிய அப்படின்னு மனசை கலைச்சுட்டான். அந்த நேரத்துல சுவாமி கிருப பண்ணாத காரணத்தினால, ஏன்னா சுவாமி தான் எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும். சனோ தேவ சுபயா ஸ்மிருத்தியா சையுனக்து நல்ல எண்ணத்தோடு நம்ம சுவாமி பொருத்தி வைக்கணும். அப்புறம் பகவான் ஏன் சமண சமயத்துக்கு போனார்? செக்குலார் சொல்றார், நம்பர் அருளாமையினால். சுவாமி பாராமுகமா இருந்தார், அவர் அனுகிரகம் இல்ல, அப்புறமேல தப்பு கிடையாது. அப்புறம் சொல்றார், நீங்க என்ன ஏமாத்திருக்கேள், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், ஜலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நானா மறக்க மாட்டேன், மறக்க முடியாது. என்ன நீங்க மறக்க அடிச்சீங்க, ஏதோ ஊசி போட்டிருக்கீங்க, குளோரோஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, உங்கள்கிட்ட அந்த மறைப்பாற்றல் இருக்கு, வேணும்னே என்ன ஏமாத்திருக்கீங்க. சுவாமி பாராமுகமா இருந்தா அவருடைய அனுகிரகத்தை பெற முடியாது. மனசை கலைச்சி இவன் கல்யாணம் பண்ணிட்டான், பழி அஞ்சாவது பண்ணிட்டானா. என்னன்னா ரெண்டு பழி, அண்ணாக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு தப்பு சாஸ்திர ரீதியா, இந்த காலத்துல எல்லாம் ஆயின்னு இருக்கு, அதுக்கு பரிவேத்திரு தோஷம்னு பேரு. பரிவேத்தா அப்படி அண்ணன் அண்ணுடைய பாக்கியத்தை கெடுத்த தோஷம் வருது. இன்னொன்னு, அண்ணாக்குன்னு பேசப்பட்டவள் அண்ணி, தனக்கு தாயை போன்றவள். அப்ப தனக்கு தாயாக வரத்தகுந்த ஒருத்தியை வரல, அவள் மீது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொரு தப்பு. பழி அஞ்சாது இவன் திருமணம் செய்து கொண்டான். திருமணம் செய்து கொண்டு அந்த சோழராஜாவுடைய சைன்யத்தை எடுத்துட்டு சோழராஜாவே அழைச்சிட்டு பாண்டியன் மீது போரிட்டு வருகின்றான். அப்ப பாண்டியன் பயப்படுறான், என்ன சொல்றான், இங்க 100 பேர்னா அங்க 10,000 பேர் இருக்கா, பல மடங்கு சோழனுடைய சைன்யம் பெருசு, அந்த சைன்யத்தோட மோதி சமுத்திரத்தோட ஒரு 6 மோதினா ஜெயிக்குமா, சமுத்திரம் ஜெயிக்குமா, நதி ஜெயிக்குமா, அப்படி தோத்துப்படுவோமே என்று சொல்லி சொக்கலிங்கத்திட்ட வந்து முறையிடுறான். என்ன சொல்றார், பெருமானே உன்னுடைய பரம பக்தன்னு நீ அவனை அறிமுகப்படுத்தினாய். சுவாமி அறிமுகப்படுத்திருக்கிறார், அறிமுகப்படுத்தி அவனுக்கு எனக்கு நட்பினை உண்டாக்கினாய். நீ அறத்திற்கு துணை போவது போல் மரத்திற்கு துணை போகக்கூடாது, தர்மத்துக்கு நீ துணை போனது போல வேண்டியவன் சொல்லி அவன் அதர்மம் பண்ணும் போது நீ அவனுக்கு துணை போகக்கூடாது, நீ அவனை தண்டித்தால் தான் நீ உண்மையான சொக்கேசன் அப்படின்னு சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சார். அப்ப குழந்தை நல்லது பண்ணினா பாராட்டுறோம், தப்பு பண்ணின போது அதே அப்பா அடிக்கிறார். அப்பதான் அவருடைய பிதிருபாவம் கரெக்டு, எப்ப பார்த்தாலும் இடம் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, இடம் கொடுத்துட்டே இருந்தா அது செல்லத்தினாலே கெட்டு போகும். அப்ப சோழன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு சிக்ஷ வேண்டும். அறத்தினுக்கு உலாகி அன்று நின்ற நீ, அவன் செய்யும் மரத்தினுக்கு உலாகி இன்று வன்மை செய்வதே, என்னை கஷ்டப்படுத்துறியேன்னு சுவாமிகிட்ட கேட்டார். அவசரப்படாத, நான் ஒன்னும் கஷ்டப்படுத்தலையே, நீயே தோத்துப்பிடுவேன் நினைக்கிற, நீ தான் ஜெயிப்பன்ற சுவாமி, அவன்கிட்ட சைன்யம் பெருசா இருக்குங்கன்னு பயப்படுறியா, எத்தனை யுத்தம் இந்தியா பார்த்துருக்கு, சைன்யம் பெருசா இருக்கிற நாடுகளெல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் பரமேஸ்வருடைய கிருப்பையினால, சைன்யம் பெருசா இருந்தால் ஜெயிச்சிட முடியாது. கௌரவருடைய சைன்யம் பெருசா இருந்தது தோத்து போனார்கள், பாண்டவருடைய சைன்யம் கம்மியா இருந்தது வெற்றி அடைந்தார்கள், சைன்யத்தை கொண்டு வெற்றி இல்லை, ஆகவே நீ போய் தைரியமா சண்டை போடு நீ ஜெயிப்பாய் என்று சுவாமி சொன்னார். ஆனா இவன் வந்து சுவாமி சொன்ன தெம்பில் போய் சண்டை போடுறான், ஒரு சமுத்திரத்துல போய் நதி மோதுறா மாதிரி மோதுறா, அங்க எதித்தா மாதிரி வர சோழனுடைய அந்த சைன்யத்தை பார்த்தா கண்ணு தெரியாம பூமியை மறைச்சுட்டு இருக்கு, இவாளை பார்த்தா இடவெளி விட்டு இடவெளி விட்டு நின்றுருக்கா, எல்லாரும் 10 அடிக்கு ஒரு வீரனா நின்றுருக்கா, அப்பதான் ஃபில்ல பண்ண முடியறது கேப்பை. இருந்தாலும் சாமி கொடுத்த தைரியத்துல போய் அவ மேல போய் பாயறா, ஈட்டியோடையும் தேரோடையும் குதிரையோடையும் யானையோடையும் போய் பாயறா, குதிரை வீரர்கள் குதிரை வீரர்களோடும் யானை வீரர்கள் யானை வீரர்களோடும் தேரை செலுத்துவர்கள் தேரை செலுத்தி கொண்டும் காலாட்படை காலாட்படையோடும் வில்லை வில்லிலே அம்பை பூட்டை இவர்கள் அம்பை எய்தும் கையிலே வாழை கொண்டே இவர்கள் வாழினால் போரிட்டும் ஈட்டி உலகைகளை இவர்கள் அதனை எய்தும் இவ்வாறு போரிடுகிறார்கள். அப்படி போரிடும்போது சுவாமி என்ன பண்ணினார், பாண்டியனுடைய வீரன் ஒவ்வொருவனும் சோழ தேசத்து சைன்யத்துக்கு ஒருவனே 1000 பேராக காட்சி தர மாதிரி பண்ணினார் மாயினால. பாண்டியனுடைய சைன்யத்துக்கு தான் ஸ்டாக் டேக்கிங் தெரியும், மொத்தம் 50 பேர் இருக்கும் 60 பேர் இருக்கும்னு, ஆனால் அவனுக்கு 50,000 பேர் இருக்கிறதா தெரியும், இங்கே இருக்கிற 50 பேர் அவனுக்கு எப்படி தெரியும், 50,000 பேரே தெரியும், அதனால அவனுடைய தைரியத்தை முதல்ல க்ளோஸ் பண்ணார். இப்படி அவர்கள் நீண்ட நாள் பல மாதங்கள் பொருடுகிறார்கள். பொருடும் பொழுது உக்ரமான வெயில் காலம் வருது, வெயில் காலம், அந்த வைகாசியில் நெருப்பாக கொதிக்கிறது பூமி, குடிக்கிறதுக்கு ஜலம் இல்லாமல் எல்லா குளங்களும் வற்றி போயின, நிழலே இல்லை, நிழலுக்கு விஷவருஷங்களுக்கு கீழே போய் தங்கி இருந்து உடம்புலாம் கொப்பளமாக இருது அஞ்ஞானத்தினால. அப்படி எல்லாரும் கஷ்டப்படும் போது இந்த யுத்தம் எப்படி நடக்கும், எல்லாரும் 2 சைன்யங்களும் அடிந்துடுமோ அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது யுத்தத்தை நிறுத்திக்கலாமா தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் பாண்டிய சைன்யத்தை மட்டும் அவளுக்கு அவளுடைய ஜீவனை காப்பாற்றுற மாதிரி சுவாமி என்ன பண்ணார், அவள் சைன்யத்துக்கு நடுப்புற கையில் ஒரு தங்கமயமான தீர்த்த பாத்திரத்தோடு வந்தார், அதுக்கு ஒரே ஒரு மூக்கு இருந்தது, கரகம்னு பேர், தீர்த்த பாத்திரம் ஜாரி யாரிடம் வந்தார், நீங்க எல்லாரும் வாங்கோ, உங்களுக்கெல்லாம் நறுமணம் பொருந்திய ஜில்லுன்னு இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாட்டர் தாகம் அடங்க நான் தரேன், எத்தனை பேர் வந்தாலும் வாங்கோ, வரிசையில் வரணுங்கிறது இல்லை, ஒட்டு மொத்தமாக வாங்கோ அப்படின்னா. வரிசையில் வந்தால் ரொம்ப லேட்டாகும், தொண்டை ஒட்டி போகிறது. பத்து பேர் வந்தால் அதுலேருந்து பத்து தாரை வருது, மூக்கு ஒன்று தான். நூறு பேர் வந்தால் நூறு தாரை வருது. ஆயிரம் பேர் வந்து கை நீட்டினா ஆயிரம் தாரை வருது. ஏன்னா தாரையாக வர ஜலத்தை இப்படி குடிக்கணும், அப்போ தான் அது எச்சம் பண்ணாமல் இருக்க முடியும். இதான் சாஸ்திரம். அப்படி எல்லாரும் அந்த தாரையில் கீழே கையை வச்சு உறிஞ்சி குடிக்கிறா. நாமெல்லாம் டம்ளரை தூக்கி குடிக்கிறோமே, அது வந்து ஆச்சாரமா அனாச்சாரமானு கேட்டால் சாஸ்திர ரீதியாக அனாச்சாரம். என்ன காரணம்னா, இப்படி தூக்கி குடிக்கும்பொழுது நாக்கில் இருக்கிற எச்சல் வந்து தாரையினால் பாத்திரத்தை எச்சலாக்கும். அதனால் அது எச்சல் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் அர்த்தம். நமக்கு தெரியல, ஆனால் அது இந்த தேசத்தில் அது தெரியல. எப்படி குடிக்கணும்னா, நம்மளால் குடிக்க முடியாது. காஃபி எப்படி விட்டுன்னு குடிக்கணும், ஜூஸ் இப்படி விட்டுன்னு குடிக்கணும், இதுதான் கரெக்ட். பாத்திரம் வெச்சலாகாது, கையால் அம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி எல்லாரும் பானம் பண்ணுறா. அப்போ சோழ சைன்யம் தீர்த்தம் இல்லாமல் அது புறமுதுகிட்டு ஓடி போயிடுறது. பிராணனை ரட்சிச்சுக்கிறதுக்காக அது புறமுதுகிட்டு ஓடி போயிடுறது. இந்த பாண்டிய சைன்யத்தை சுவாமி நிறையா நறுமணம் பொருந்திய நல்ல தீர்த்தம் பிராசனம் பண்ணுறதுக்கு ஜலத்தை கொடுத்து தண்ணீர் பந்தர் ஜெயம்பரை வைத்து நன்னீர் சேவகன் நீர் சேவகனாக நீர் வீரனாக வந்து அவர் நன்மை செய்தார் என்று பார்க்குறோம். அப்போ அந்த ராஜேந்திர பாண்டியன் பெருமான்கிட்ட போய் நன்றி சொல்லி பெருமான்கிட்ட கண்ணீர் பெருக்கி அவனை பிரதட்சிண நமஸ்காரங்கள் பண்ணி அவனுக்கு பெரிய பூஜைகள்லாம் எடுத்து அரவன் நீ அல்லையோ அப்படின்னு சுவாமிகிட்ட சொல்கிறார். அந்த புறமுதுகிட்டு ஓடின சைன்யங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அந்த இவர்களை துரத்திட்டு போன பாண்டிய தேசத்து சைன்யம் அந்த ராஜசிங்கன் அப்படிங்கிற அந்த தம்பியையும் காடுவெட்டிய சோழனையும் கையில் விளங்கிட்டு அழைத்து வருகிறார்கள் தர்பாருக்கு. அழைத்து வந்தோடனே அவளை வந்து வச்சுட்டு இவர் சுவாமிகிட்ட கேட்குறார், ராஜேந்திர பாண்டியன் இப்படி ரெண்டு பேரையும் வந்து சிறைப்படுத்திருக்கிறேன், அவளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன், அவளை சிக்ஷா பண்ணணுமா என்ன பண்ணணும் கேட்குறார். இன்னும் சுவாமி சொல்கிறார், நீ தர்மாத்மா, ஆகவே நீ உனக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணு. சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தகரண பிரவருத்தையா. காளிதாச மகாகவி சொல்கிறார், ஒரு ராஜாக்கு, ராஜா க்ஷத்ரியன், அவன் ஒரு வனத்துக்கு வேட்டைக்கு போகிறான். அங்கே வனத்தில் ஒரு பிராமண ரிஷியினுடைய ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் அந்த திண்ணையில் ஒரு மானோட கொஞ்சி விளையாண்டுருக்கா ஒரு சின்ன பொண்ணு. அவளை பார்த்தோன்னா அவளை மேலே ஆசை வருது, கல்யாணம் பண்ணிக்கோங்கிற எண்ணம் வருது. நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, ஒருவருடைய நல்வினை பயனால் தான் அவனுக்கு இவள் என்னுடைய ஸ்திரீங்கிற எண்ணம் வரும். அதுதான் காந்தர் விவாகத்தை வந்து நம்முடைய வேதம் அங்கீகாரம் பண்ணுறது. இவள் நமக்குரியவள் என்று ஒரு ஆடவனுக்கு எண்ணம் வருவதும், இவன் நமக்கு உரியவன்கிற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு வருவதும் அவர்கள் பண்ணியிருக்கிற சுக்கிருத்தம் புண்ணியத்தினால் வருது. அதனால் பிடிச்சிக்கிற மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இவன் பயப்படுறான். என்ன பயப்படுறான்னா, ஸ்திரீ உத்தம குலத்தில் இருந்தால் அந்த கல்யாணத்தை சாஸ்திரம் ஏற்றுக்கலை, அதுக்கு பிரத்திலோமம்னு பேர். அந்த அது தப்பு. அப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் நீச்சால்னு பேர். புருஷனுடைய ஜாதி உயர்வாக இருக்கலாம், ஸ்திரீனுடைய ஜாதி மட்டமாக இருக்கலாம், அது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டால் தப்பு கிடையாது. நம்பியார் ஒரு பிரண்டா மாதிரி அதில் தப்பு கிடையாது, சாஸ்திர விகிதமானது அது. அதனால் இவன் வந்து அது ரிஷியினுடைய பெண் போல இருக்காள், பிராமண ஸ்திரீ போல இருக்காளே, அவள் மீது நம்முடைய மனம் போகிறதே இது தப்போ ரைட்டோ நினைக்கும்பொழுது அவன் சொல்கிறான், நான் அன்றாடம் பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறேன், அப்போ என்னை சுவாமி ஏமாற்ற மாட்டார். எப்போ என்னுடைய மனம் இவளிடம் போகிறதோ இவள் பிராமண ஸ்திரீ இல்லை அப்படி முடிவு பண்ணிட்டான். யார், துஷ்யந்தன். எப்போ என் மனசு இவளை விரும்புகிறதோ இவள் பிராமண ஸ்திரீ இல்லை. என்ன காரணம்னா, நான் ஒரு சத்து, என்னுடைய மனசு அதர்மத்தை எனக்கு உபதேசம் பண்ணாது. என்ன காரணம்னா, அனுஷ்டானங்கள் இருக்கு, பஞ்சாட்சர ஜபம் சிவ பூஜைங்கிற அனுஷ்டானங்கள் இருக்கு. சதாமி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தகரண பிரவருத்தியா. நீ என்ன நித்தியப்படி பூஜை பண்ற, நித்தியப்படி தரிசனம் பண்ற, என்னோட பேசுற, அவ்வளவு யோகிதை இருக்கு உனக்கு. திரும்பி திரும்பி என்னையே கேட்டுட்டு இருக்கிய, ஒரு குழந்தை அப்பாவையே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா ஏன் உனக்கு தோன்றத்தை செய்யலாம் பாரு. அப்பாவுக்கு அந்த குழந்தைகிட்ட இது இருக்கு, நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். ஒரு குழந்தை என்னைக்குமே அப்பா சொன்னதை கேட்டு நடக்கும்னா அப்பா என்ன பண்ணுவார், நீ நினைச்சதை செய்யும்பார், அது தப்பா செய்யாதுங்கிற நம்பிக்கை இருக்கு. சுவாமி என்ன சொல்றார், உன் மனசுக்கு பட்டதை செய்யுங்கிறார். உடனே ராஜேந்திர பாண்டியன் அந்த சோழனுக்கு பகுமானம் கொடுத்து, நீனும் நானும் எப்பொழுதுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவனுக்கு நிறைய பரிசு கொடுத்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பினார். இந்த தம்பியை பார்த்தார், இங்க பாரு, நீ அண்ணாவை அண்ணான்னு மதிக்கல, இருந்தாலும் அண்ணனாகி எனக்கு நீ தம்பி தான், என்னுடைய பிதிருபாவம் உங்கள்கிட்ட மாறாது, ஆகவே நீ சில நிலங்கள் சில ஊர்களை வச்சுக்க கொடுக்குற உனக்கு, நீ அதுக்கு ஒரு மன்னனாக இருந்துட்டு எனக்கு கப்பம் கட்டிண்டு நீ சுதந்திர புருஷனாக இரு அப்படின்னு அவனை அனுப்பிவிட்டான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம நிறைவு செய்வோம். நம பார்வதி பதயே அழகல மகாதேவா சித் சபேஷா சிவ சிதம்பரம். ஆடக முதரை அரசே போற்றி, குடல் இலங்கு குருமணி போற்றி.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: அழகான தத்துவத்தை கம்ப ரொம்ப அழகாக முதல்லே எடுத்த உடனே வைப்பார். இது மிக அழகாக சுகிச்சிவம் அவர்கள் தன்னுடைய ஒரு சொற்பொழிவில் சொல்லுவார். கடவுள்னு அதை சொல்லுகிறோம், தலைவர் கடவுள் அப்படின்னு சொல்லுகிறோம். யார் கடவுள் அப்படின்னு கேள்விக்கிறோம். யார் கடவுள்னா, படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், எல்லாம் பண்ணான். இதை எப்படி எதுக்காக பண்ணான் அப்படின்னு ஒரு காரணம் உண்டா? எதுக்காக சார் இந்த பிரச்சனை எல்லாம்? ஒரு உலகத்தை படைப்பானே, அதை காப்பாத்துவானே, காப்பாத்தும் போது நல்லது கெட்டதுன்னு வைப்பானே, நல்லதை காப்பாத்துறதுக்காக திருப்பி வருவானே, கெட்டதை அழிப்பானே, திருப்பி எல்லாத்தையும் தன் இடத்துல சேர்த்து கொள்வானே. இது தேவையா, இந்த பிரச்சனை தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சொன்னார், ஒண்ணும் கிடையாது. ஏன் தெரியுமா இது? இது அழகிலா விளையாட்டுடையார், அதனாலதான் அவர் தலைவர் அப்படின்னார். அவன் விளையாடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலே அவன் தலைவன் ஆனான். இதுக்கு போய் விளையாட்டுக்கு குழந்தைகள் விளையாடுகிறது, மணல் வீடு கட்டி விளையாடுகிறது, விளையாட்டு அதுவே என்ன பண்ணும், அந்த மணல் வீட்டை சிதைக்கும். இல்ல இல்ல, எனக்கு இந்த மாதிரி வீடு வேண்டாம், இன்னொரு மாதிரி வீடு வேண்டும் என்று அது சொல்லும். இப்போ அதுக்கு போய் ஏன் இது மாதிரி வீடு கட்டினேன், ஏன் ஸ்கொயரா வீடு கட்டினேன், ஏன் ரவுண்டா வீடு கட்டல, ஏன் இப்ப வந்து அதை மாத்திர அப்படின்னு ஏதாவது லாஜிக் கேட்க முடியுமா? குழந்தைகளினுடைய விளையாட்டுல ஒரு லாஜிக் பார்க்க முடியுமா? விளையாட்டு அது, அது அப்படித்தான் இருக்கும். அதுக்கு ஒரு காரண காரியங்கள் சொல்ல முடியாது. அது எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கொண்டே இருக்கும். அதே போலத்தான் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பாடுவார் சேக்கிழார் எடுத்த உடனேயே. ஏன் அவனை ஆடல் புரிபவனாக சொல்லுகிறோம்? கண்ணன் ஆடுகிறான், அம்பலத்து ஆடக்கூடிய இறைவன் ஆடுகிறான் அங்கே அம்பலத்திலே நின்று ஆடுகிறான். ஏன் இவர்கள் எல்லாம் விளையாடுகிறார்கள் என்று சொன்னால், இதுக்கு லீலா விபூதி, வைஷ்ணவத்துல சொல்லும் பொழுது நித்திய விபூதி, லீலா விபூதி என்று இரண்டு சொல்லுவார்கள். இங்கே லீலா விபூதி என்று உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடியது, இவருக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு இடத்துல படைக்கப்படுகிறது, இன்னொரு இடத்துல காக்கப்படுகிறது, இன்னொரு இடத்துல அழிக்கப்படுகிறது, இது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கும். இவன் வந்து விளையாடி கொண்டிருக்கிறான். ஏன் விளையாடுறான் அப்படின்னு நம்ம சொல்லவே கேட்கவே முடியாது. ஏன், இது விளையாட்டு, விளையாட்டுக்கு ஒரு காரணம் இல்லைங்கிற மாதிரி இறைவன் விளையாடுகின்றான். இவனுடைய இயல்பு, அவன் நினைச்சாரே எதுவுமே வேண்டாம் அப்படியே சுருட்டி போட்டு கிடையாது, எனக்கு எதுவுமே அவசியம் இல்லை, நான் எடுத்துக்கொண்டேன். நீ ஏன் பாடுகிறாய், ஏன் ஆடுகிறாய், ஏன் ஓடுகிறாய், நீயே ஏன் ஒளிந்து கொள்ளுகிறாய், ஒளிந்து கொள்ளுகிறவனை நீயே ஏன் தேடுகிறாய், என்ற ஒளிபவனும் நீ, தேடுபவனும் நீ, இதெல்லாம் இந்த பிரச்சனை எதுக்கு? நீ பாட்டுக்கு விட்டுருலாமே, இதுக்கு போய் ஏன் ஒளிவானே, அதை போய் தேடுவானே, அவனை போய் பிடிப்பானே, இதெல்லாம் அவசியமானா? இதுதான் விளையாட்டு, இறைவனுடைய நாடகம். இங்கே இறைவன் உலகத்தை எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றான் என்று இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவன் ஆடல் அவனே புரிதலுற்றான், சிவன் மகன் புரிதலுற்றான் என்று சிவன் மகனாக வந்திருக்கக்கூடியவன் தன்னுடைய பரம்பொருள் தன்மையை காட்டுகிறான். உலகம் என்பது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இந்த கேலக்சி, எத்தனையோ கேலக்சிகள், மில்கி வேயை தாண்டி, பால் வெளியை தாண்டி எத்தனையோ கேலக்சிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது இவர்கள் அவரவருடைய உருவகத்தினால இப்படி எல்லாம் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். இப்ப கூட பாத்திருக்கலாம், காட் பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோன்றாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நாங்க வரட்டும். அடுத்தது, உலகமே அப்படி வியந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அப்படியே இந்த உலகமானது விரிவடைந்து கொண்டே வருகிறது. திடீர்னு ஒரு இடத்துல வெடிக்கிறதாம், பிக் பேங் தியரி அப்படின்றாங்க. ஒருத்தன் சொல்றாங்க கிடையவே கிடையாது, ஒரு இடத்துல ஏதோ ஒரு கருப்பான ஒரு இடத்துல இருக்கும் அந்த பிக் பிளாக் ஹோல் அப்படின்றான். அது எல்லாம் போய் அப்படியே இழுத்து சாப்பிட்டுடுமா, பிள்ளை காலம் மாதிரி அது சாப்பிட்டுரும், கிடையாது அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. நீங்க எந்த கருத்து சொன்னாலும் எல்லாம் இந்த சனாதன தர்மமான இந்து மதத்துல அது ஒரு கருத்து இருக்கத்தான் இருக்கும். எந்த கருத்து, ஏன்னா எல்லா கருத்தையும் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். இறைவனே பிரபஞ்ச வழியாக வருகிறான். இதைத்தானே முருகப்பெருமானுடைய அவதாரமே சுட்டிக்காட்டியது. இறைவனுடைய சிவபெருமானுடைய உருவத்திலே இருந்து தீப்புழம்பாக வருகிறான். தீப்புழம்பு உலகமெல்லாம் பரவுகிறது. ஏன், எடுத்த உடனே நேர ஒரு குழந்தையாக கொடுக்க முடியாதா? தீப்புழம்பு உலகமெல்லாம் பரவியது, எல்லாரும் பயந்த உடனே சரிய நடத்தல வா என்று கூப்பிட்டு 6 தீப்பொறிகளாக அதை கொண்டு வருகிறான். அதை அக்னியனிடத்திலேயும் வாயுவனிடத்திலேயும் கொடுக்கிறான். அதை கங்கா நதியிலே எழுகின்றன. சரவண பொய்கைக்கு அந்த தீப்புழம்பு வருகிறது. அவன் முருகனாக திரு முருகனாக அங்கே ஆகிறான். இது ஏன் எப்படி வருகிறது? இறைவன் தன்னுடைய பஞ்ச பூதங்களின் மூலமாக நமக்கு அருள் செய்வதற்காக வருகிறான். மேலே அழகிலா விளையாட்டுடையார் என்று இருக்கக்கூடிய ஞான சுரூபமாக இருக்கப்பட்ட ஜோதி புழம்பாக பிரம்மமாய் நின்ற ஜோதி புழம்பு ஆகாயத்திலே தீப்புழம்பாக வருகிறது. அதற்கு அடுத்ததாக வாயு, அதற்கு அடுத்ததாக அக்னி, அதற்கு அடுத்ததாக நீர், அதற்கு அடுத்ததாக நிலம் என்று சொல்லி தன்னுடைய பஞ்சம். இதுதான் கும்பாபிஷேகத்தினுடைய தத்துவமும் கூட. கும்பாபிஷேகத்தில் என்ன செய்கிறோம்? ஆகாயத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்திகளை எல்லாம் மந்திர சக்திகளாக கொண்டு வர வேண்டும் என்று யாக குண்டத்திலே வைத்து அங்கே நெருப்பிலே என்ன செய்கிறோம்? அதற்கு பக்கத்துல ஒரு கலசம், மேலே கும்பாபிஷேகம் சொன்னால என்ன, குடமுழுக்கு, அங்கேயும் கலசங்கள் இருக்கிறது, இங்கேயும் கலசங்கள் இருக்கிறது. இதற்கும் அதற்கும் ஒரு தொடர்பு கொடுக்கிறோம். இதன் மூலமாக தர்பையின் மூலமாக அங்கிருந்து எதற்கு கொடுக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் அங்கே கலசங்களுக்கெல்லாம் என்ன செய்திருப்பார்கள், தொடர்பு கொடுத்திருப்பார்கள். மூர்த்திகளுக்கு தொடர்பு தர்பையினாலே செய்திருப்பார்கள். உள்ளே இருக்கக்கூடிய பிம்பம் கல்லினாலே ஆனது, அதாவது நிலம். இந்த நிலத்திற்கு என்ன செய்கிறோம்? அபிஷேகம் செய்கிறோம். குடமுழக்காக நீரினாலே செய்கிறோம். அந்த நீர் எப்படி வருகிறது? நீர் அந்த வைத்து யாக குண்டத்திலே மந்திரங்களாலே ஓதி யாகத்தை செய்து அதற்கு உருவேற்றுகிறோம், சக்தி கொடுக்கிறோம். மூர்த்திகளுக்கும் இந்த கும்பங்களுக்கும் சக்தி கொடுக்கிறோம். அது நெருப்பு. அந்த நெருப்புக்கு முன்பாக என்ன வருகிறது? மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய காற்றினாலே வரக்கூடிய சப்த சுரூபமானது வருகிறது. அவை எங்கிருந்து வருகின்றன? ஆகாயத்திலே இருந்து வருகின்றன. இப்போ இறைவனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கருணைக்கு நம்முடைய தன்மைக்கு அவன் இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் பஞ்சபூதங்களின் மூலமாக வர வேண்டி இருக்கிறது. அதைத்தானே இங்கே சுட்டி காட்டியது. இறைவன் தன்னுடைய அலைகளா திரு விளையாட்டை எல்லாம் இந்த கருத்துகள் மூலமாக இங்கு காட்டுகின்றானா, அப்படியே ஒவ்வொரு இடத்திலேயும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று இவர்களெல்லாம் தேவாதி தேவர்கள் சொல்லுகின்றார்கள். சே இவன் ஒருவனே, குழந்தை இவன் ஒருவனே, பல் சிறார் உருக்கொண்டு நம்முன் ஏ எனும் அளவை தன்னில் எண்ணில் பேதத்தனாகும். ஒரே ஒரு முருகனா இருந்தான், அக்ஷண காலத்தில் இவன் வந்து ஆறு உருவத்திலே வந்து விட்டான். ஆயினி குமரன் ஆடல் அறிவறிது எமக்கும் எல்லா மாயமும் இயற்றவல்லான் வரம்பிலா அறிவன் மாதோ. இவன் ஞானமே வடிவானவனாக இருக்கின்றான். இவனுடைய மாயையை நம்மாலே அறிய முடியாது. இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே முருகப்பெருமான் ஆடல் புரிகின்றான். கார்த்திகை மாதர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த பயன் காரணத்தினாலே ஆனந்தத்திலே அவனை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆயிற்று, இதுல இன்னொரு கருத்தும் பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய அவதாரம் சிறப்புடையது. நம்ம வேண்டப்பட்ட அளவு பார்த்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ கருத்துக்கள் உண்டு. இறைவனுக்கு சொல்லும் பொழுது கங்கையில இருந்து அந்த கங்கையில இடப்பட்ட காரணத்தினால அவனுக்கு நைகமே என்னும் ஒரு பேரு. விசாக நட்சத்திரத்தில பிறந்தவன், அதனால விசாகன்னு பேரு. அக்னி பூகுன்னு பேரு. சாகன் என்று சொல்லும்படியாக பார்வதியினாலே அணைக்கப்பட்டவன். ஸ்கந்தன் என்று சிவனாலே எடுக்கப்பட்டவன். இப்படி நாலு பேருடைய சம்பந்தம் இவனுக்கு உண்டு என்று இதையெல்லாம் சொல்லுவார்கள். அது மட்டும் கிடையாது, இவன் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று, விசாக நட்சத்திரமானது உள்புரிந்திய நட்சத்திரம் என்று சொல்லி அதனால தான் இவனுக்கு வைகாசி விசாகத்தில எல்லாம், அதாவது உத்தராயண காலத்துல இவனுக்கு விசாக நட்சத்திரம் வரும் பொழுது அன்றைக்கு எங்கே முழுமதியாக இருக்கிறதோ அவனுடைய நாள் என்று நாம் சொல்லுகிறோம். ஒன்று. இரண்டாவது, இவன் எங்கே பிறந்தான்னா அதற்கு ஒரு புராணம் சொல்லுவார்கள். கடம்ப மரத்துக்கு கீழே பிறந்தான் என்று. மாதா மரகதஸ்யாமா மதங்கி மதசாலினி குத்யாத்தம் கடாட்சம் கல்யாணி கதம்ப மனவாசினி ஜெய மாதங்க தனையே ஜெய நீலோபலத்யுதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய நீலாசுகப்பிரியே ஜெய ஜனனி சுதாசமுத்ராந்தி ஹிருத்தன்மணி த்வீபர சம்ரூட வில்வாடவி மத்திய கல்பத்ருமாகல்ப காதம்ப காந்தார வாசப்பிரியே கிருத்தி வாசப்பிரியே சர்வலோக பிரியே. காளிதாசன் ரொம்ப அழகா தன்னுடைய தண்டகத்துல சொல்லுவான், கதம்ப மனத்திலே அம்பிகை இருக்கிறாளாம். ஜெய மாதங்க தனையே ஜெய நீலோபலத்யுதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலாசுகப்பிரியே என்று எப்படி இருக்கிறா, கதம்ப மனத்திலே இருக்கக்கூடியவளாக கதம்ப வனவாசினி என்று சொல்லும்படியாக அம்பிகை இருக்கிறாளாம். அந்த கடம்ப மரத்துக்கு கீழே தான் முருகப்பெருமான் தோன்றினான். அதாவது சரவண பொய்கை இருந்த இடத்துல கடம்ப மரமானது இருந்தது. அதனால்தான் இவனுக்கு பேர் கடம்பன் அப்படி என்று சொல்லுகிறோம். கடம்ப மரத்துக்கு கீழே இருந்ததுன்னு இதை யாராவது பார்க்க வேண்டும் என்றால் மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த மியூசியத்திலையும் அதனுடைய படம் வைத்திருக்கிறார்கள். இல்ல பெங்களூரில் யாராவது இருந்தார்கள்னா போய் அங்கே ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கேட்டு பாருங்க. மெயின் கேட், லால்பாகினுடைய மெயின் கேட்டு இருந்து வலது பக்கம் போகக்கூடிய சமயத்துல இந்த கடம்ப மரம் இருப்பதாக ஒரு செய்தி நான் படித்திருக்கிறேன். யாராவது ஆசை உள்ளவர்கள் அங்கே சென்று அதை காணலாம். கடம்ப மரம் சின்ன ஒரு மகிழ மரத்தினுடைய தன்மையிலே அது அதனுடைய வாசனை பூக்கள் வாசனையோடு பெரிய மரமாக வளரும். அப்படியே அடுக்கடுக்காக ஒரு தீபத்தை வைத்ததைப் போலவே அது பூக்களானது அது கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடம்ப மலர் சுற்றி இருக்கின்றதா ஜெயஜனனி சுதா சமுத்ராந்த ஹிருத்தன் மணித்வீப சம்ரூட பில்வாட மீபத்ய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வாசப்பிரிய வில்வ காடு. அதுக்கு நடுவில் கடம்ப காடு, கடம்ப மனம் இருக்கக்கூடிய காடா தாவர காடு, அதுக்குள்ள அம்பிகை இருக்கின்றாள் என்றெல்லாம் இதை சொல்லுகிறார்கள். அம்பிகை இருக்கிற இடத்துல அம்பிகையினுடைய மகன் இல்லையா, இவன் எங்கே பிறந்திருக்க முடியும், அங்கேதான் பிறந்திருக்கிறான் என்று கடம் தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோடா போற்றி என்று தான் அந்த மரத்திற்கு கீழே பிறந்ததுனால அந்த கடம்ப மாலையை எப்பொழுதும் அணிந்து கொண்டிருக்கின்றானா முருகப்பெருமான். தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோடா போற்றி என்று அவன் என்றைக்கும் கடம்பனாகவே சொல்லப்படுகிறான். இவனுடைய பரப்பை பத்தி இனி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உண்டு, நமக்கு சமயம் கிடைக்கும் போது அவ்வப்பொழுது நாம் பார்த்து கொண்டே வரலாம். அதே போல இந்த எம்பெருமான் தோன்றிய பொழுது தீப்புழம்பாக ஜோதிப்புழம்பாக தோன்றிய பொழுது முதல்ல என்ன பண்ணாராம் பரமேஸ்வரன், எல்லாரும் கேட்ட உடனே ஆசையோடு அம்பிகைய பார்த்தாராம். பார்த்த உடனே ஆறு முகத்தை எடுத்துக்கொண்டார் என்று ஸ்காந்தமானது சொல்லுகிறது. அம்பிகை அப்பொழுது பக்கத்திலே இருக்கிறாள். அந்த ஆறு முகத்தை எடுத்துக்கொண்டு தன்னிடத்திலே இருக்கின்ற தீப்பிழம்புகளாக அந்த ஞான ஜோதிஷை வெளியிடும் பொழுது அம்பிகையானவள் அங்கே இருந்து ஓடுகிறாள். அம்பிகை அந்த இடத்திலிருந்து தன்னுடைய அந்த புறத்துக்கு ஓடி சென்றாளாம். செல்லும் பொழுது அவளுடைய கால்களிலே நவரத்தினமும் பொருந்தி இருக்கக்கூடிய தண்டையை அணிந்து கொண்டிருக்கிறாளாம் அம்பிகை. அந்த தண்டையிலே இருந்து ஒன்பது முத்துக்கள் சிதறினவும் அந்த ஒன்பது முத்துக்கள் சிதறுகின்றன. சிதறின பொழுது அந்த முத்துக்களானவை பெண்களாக மாறுகின்றன, ஒன்பது பெண்களாக மாறுகின்றன. அந்த பெண்கள் எப்படி மாறினா இந்த முத்துக்களிலே அம்பிகையினுடைய பிரதிபலிப்பு தெரிந்த பொழுது இந்த ஒன்பது ரத்னங்களிலே அம்பிகையினுடைய அந்த தேஜசானது பிரதிமையானது தெரிந்த பொழுது அவை ஒன்பதும் ஒன்பது காணிகளாக மாறி இறைவனையும் இறைவியையும் வணங்கி நின்றன. அப்பொழுது இறைவன் பார்க்க அவை கர்ப்பம் தரித்தன. அந்த ஒன்பது காணிகளும் நவகாணிகளும் கர்ப்பம் தரித்தார்களாம். இப்போ அதற்கு முன்பாகவே இப்போ நடக்கக்கூடிய சமயத்திலே தீப்பொறியானது சென்றது வந்தது, அதை கொடுத்தார், அது முருகப்பெருமானாக சரவண பொய்கைக்கு போயாச்சு. இப்போ அவர்கள் நிற்கும் பொழுது அம்பிகை மீண்டும் அந்த இடத்துல வருகின்றார். வரும் பொழுது இவர்கள் கர்ப்பம் தரித்திருக்கின்றார்கள். கர்ப்பம் தரித்ததை பார்த்த உடனே அம்பிகை கோபப்பட்டது போல இந்த இடத்துல நடிக்கிறாளாம். கோபம் கொண்டதை போல நடித்து இது என்னது, நீங்கள் கர்ப்பம் கொண்ட தரித்த காரணத்தினாலே குழந்தை பெறாமல் கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைகள் இருக்க விட்டோம் என்று சாபம் கொடுத்தாராம். சாபம் கொடுத்த பொழுது அஞ்சு நடுங்குகின்றார்கள் ஒன்பது பேரும். அவர்களுடைய வியர்வை துடிகளிலே இருந்து லட்சம் வீரர்கள் தோன்றுகின்றார்கள். அவர்கள் அம்பிகையை வணங்கி நிற்க அம்பிகை பகவானை காட்ட பகவானை வணங்கி நிற்கிறார்களாம். பகவான் புன்முறுவரோடு சொன்னாராம், இந்த லட்சம் வீரர்களே நீங்கள் இங்கேயே இருந்து தவம் செய்து கொண்டிருங்கள், முருகப்பெருமான் தோன்றி இருக்கிறான், இப்ப மற்றவர்களும் தோன்றுவார்கள், நீங்கள் முருகப்பெருமானுடைய சேனாகணங்களாக மாறி அவனுக்கு தொண்டு செய்து இந்த சூரபத்மாதி அசுரர்களை அழிப்பதற்கு உதவி செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அந்த இடத்துல. இப்போ லட்சம் வீரர்கள் முதல்ல முருகப்பெருமான் வந்த உடனே அவனுக்கு சைன்யமும் வந்தாச்சு, ஒரு லட்சம் வீரர்களும் வந்தாச்சு. இந்த காளிகள் எல்லாம் கர்ப்பம் பலகாலம் அங்கே இங்கு குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான். ஆறு குழந்தையாக அவர்கள் தன்னுடைய கர்ப்பம் தரிக்க மாட்டாது, வெளியிலையும் அந்த கர்ப்பமானது குழந்தையாக மாறவில்லை, கட்டப்படுகிறார்களாம். அப்ப பகவான் பார்த்து அம்பிகையினிடத்துல கேட்டாராம், அம்பிகையே பாவம் ரொம்ப கஷ்டப்படுகிறார்களே, கருணை செய்யக்கூடாதான்னு. அம்பிகை கருணை புரிகிறாள். அந்த ஒன்பது ரத்தினங்களிலே இருந்து தோன்றிய அந்த பெண்களிலே இருந்து காளிகளிடத்திலே இருந்து நவ வீரர்களாக ஒன்பது பேர் தோன்றுகின்றார்கள். அந்த ஒன்பது பேர் தோன்றக்கூடியது தான் இங்கே மிகச்சிறப்பாக இது சொல்லுகிறது. அந்த ஒன்பது பேர் தோன்றும் பொழுது ஒவ்வொரு இடத்திலே இருந்தும் ஒவ்வொருவர் தோன்றுகின்றார்கள். சிவப்பு ரத்தனமாக இருக்கக்கூடியவள் ரத்தவல்லி என்று சொல்லக்கூடியது, அவரிடத்திலே இருந்தான் முருகன் தம்பி என்று நாம எல்லாரும் சொல்லுகிறோம் இல்லையா. அந்த வீரபாகு அவரிடத்திலே இருந்தார், ரத்னவல்லியாக இருக்கக்கூடிய அவரிடத்திலே இருந்து வருகிறார் வீரபாகு தேவர். அடுத்தது மோக்திகவல்லி என்று சொல்லும்படியாக முத்து அவர் தரளவல்லி அல்லது மோக்திகவல்லி என்று சொல்வார்கள், அதாவது முத்துமணியிலே இருந்து தோன்றியவள். அவளுக்கு வீரகேசரி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரன் தோன்றுகின்றான். புஷ்பநாக கல்லிலே இருந்து தோன்றியவள் பௌஷீவல்லி என்று சொல்லும்படியாக ஒரு தேவி. அவளிடத்திலே இருந்து சகல வீரர்களுக்கும் தலைவனாக இருக்கப்பட்ட வீரம் மகேந்திரன் என்று சொல்லக்கூடியவன் உற்பத்தியாகிறான். கோமேதகத்தில் இருக்கிறதுல அந்த கோமேதகத்திலிருந்து உருவானவள் கோமத்திலகா அல்லது கோமேத தலகா என்று சொல்லும்படியாக ஒரு காளி. அந்த காளியினிடத்திலிருந்து பிரக்யாதி பெற்றவனாக வீர மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவன் உற்பத்தியானான். வைடூரியன் அதாவது வைரத்திலே இருந்து வஜ்ரவல்லி என்று சொல்லும்படியானவள் அவளிடத்திலே இருந்து வீர ராட்சசன் என்பவன் பிறந்தான். மரகதத்திலே இருந்த மரகதவல்லியும் அவளிடத்திலே வீரம் ஆர்த்தாண்டன் என்று சொல்லக்கூடியவனும் சிவப்பான பவளத்திலே இருந்த பவளவல்லியானவளும் அவளிடத்திலே வீராந்தகன் என்று சொல்லக்கூடியவனும் இந்திரநீலமணியிலே இருந்து வந்த நீலவல்லியினிடத்திலே வீரதீரன் என்பதாக வீரபாகு வீரகேசரி வீரமார்த்தாண்டன் வீரதீரன் என்றெல்லாம் ஒன்பது வீரர்கள் இங்கே பிறக்கிறார்கள். அந்த ஒன்பது வீரர்களும் அம்பிகையை பரமேஸ்வரனை வணங்கி நிற்க அவருக்கு அருள் செய்தாராம். சிவபெருமான் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அந்த லட்சம் வீரர்களோடு நீங்களும் சென்று உங்களுடைய அண்ணா தமையனார் வரப்போறார் யார் முருகப்பெருமான், அவருக்கு பணி செய்வதற்காக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அவர்களை தவம் செய்வதைப் போலவே அனுப்புகின்றார். அவர்கள் கைலாயத்தினுடைய ஒரு பகுதியிலே இருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து பார்க்கலாம். என்னதாரு, அம்பிகை பயந்து ஓடணுமா, அம்பிகைக்கும் பயம் உண்டா? சில பேருக்கு புருஷனை பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் புருஷன் தான் பார்த்து பொண்டாட்டியை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கும். இப்போ அது மாதிரி அம்பிகை என்ன பயந்தவளா, அம்பிகை வேறு சிவன் வேறா, ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே, ஏன் இவ போனா, ஏன் இத்தனை பேர் பிறந்தார்கள் என்றெல்லாம் பலவிதமான நமக்கு கேள்விகள் வரும். இதுக்கு எங்கே இருந்து பதில் கிடைக்கிறது சொன்னா, பரம குருநாதராக இருக்கப்பட்டவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கும் பொழுது இதை கொடுக்கிறார். எங்களுடைய பரம குருநாதராக இருக்கப்பட்டவர், அதுல இன்னொரு சிறப்பும் உண்டு. முருகப்பெருமானுக்கு இருக்கிற சிறப்பு எப்படி சொல்ல முடியும்னா, இத லலிதா சகஸ்ரநாமத்தில் முருகப்பெருமானுக்கு ரெண்டு தடம் சொல்லப்படும். பிள்ளையாருடைய அம்மான்னு ஒரு இடத்துல தான் சொல்லுகிறார், அந்த பிள்ளையார் அந்த கதையில பிறக்கக்கூடியதுக்கு ஒரு இடத்துல வரும். ஆனா பொதுவான நாமங்களிலே வரும் பொழுது அதை பிள்ளையார்னு கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நம்ம கணம் என்று சொல்லலாம். குமார கணநாதாம் வா அப்படின்னு சொல்லும்போது குமாரன் கணநாதர்கள் அப்படின்னா இந்த ஒன்பது பேரையும் நம்ம சொல்ல முடியும். இவர்களும் கணநாதர்களாக இருக்கப்பட்டவர்கள், இதற்கெல்லாம் அம்பிகை அம்மாவாக இருக்கிறார். குமார கணநாதாம் வா அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நாமம் குஹ ஜன்மபூஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நாமம். இப்ப லலிதா சகஸ்ரநாமம் மட்டும்தான் இப்படி யூனிக்கா ஸ்பெஷலா சொல்லுகிறது நினைக்க வேண்டாம். மாணிக்க வாசகர் இந்த குடும்ப பிரச்சனையே இங்க எடுத்துட்டு வரல, அவருக்கு தெரிஞ்சது ரெண்டே பேர் தான், அம்பிகை பரமேஸ்வரன். பரமேஸ்வரனை பத்தி தான் பல இடத்துல சொல்லுவார். சிவபுராணத்துல எல்லாம் பரமேஸ்வரனை பத்தி தான் இருக்கும், அம்பிகையை பத்தி தான் சொல்றது இல்லை. அம்பிகை அருளது சக்தியாகும் என்பது அடுத்ததுதான் எடுத்துக் கொள்ளுகிறார். ஆனா அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், குமரன் தன் தாதைக்கே உந்தி பெற என்று சொல்லும்படியாக திருவுந்தியார்ல குமரன் தன் தாதை என்று அந்த இடத்துல சொல்லுவார். அவர் ஒரு இடத்துல இப்படித்தான் பயன்படுத்துகிறார். மாணிக்க வாசகர் யாரையுமே சொல்லல, இந்த இடத்துல சொல்லுவார். லலிதா சகஸ்ரநாமம் எந்த வாக் தேவதைகளினாலே வச்சினி முதலிய வாக் தேவதைகளாலே சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல குஹ ஜன்மபூஹு என்றே இறைவனுடைய முருகப்பெருமானுடைய அம்மானே ஒரு இடத்துல வரும். குமார கணநாதாம்பா என்பது இரண்டாவது இடத்துல வரும். இந்த இடத்துல கணநாதன் சொல்லுவது பிள்ளையாரையும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இந்த மற்ற கணநாதர்களையும் சொல்லலாம். இப்ப பிள்ளையார் அதுக்கு முன்னாடி வந்திருக்கும், அந்த கதை பிரகாரம் வரக்கூடியது. அந்த லலிதா எப்படி பண்டாசுரனை விதைத்தாலும் அந்த கதையில் வரக்கூடியது. மற்ற பொதுவான பெயர்கள் இதுதான் உண்டு. இங்கே சொல்லும் பொழுது வீராராத்யா என்று சொல்லும்படியாக வீரமாதா என்று சொல்லக்கூடிய இன்னொரு நாம அம்பிகைக்கு உண்டு லலிதா சாஸ்திரநாமத்தில். அதுக்கு எங்க பரம குருநாதராக இருக்கப்பட்டவர் ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். இது ஏன் நடந்ததுன்னு, அவரும் முருகப்பெருமானுடைய நாமத்தை உடையவர், முருகனுக்கும் அம்பிகைக்கும் பலவிதமான தொடர்புகள் உண்டு. இதெல்லாம் நம்ம பின்னாடி மீண்டும் தத்துவ கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த கதைக்காக அப்படியே கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். கதை முடிஞ்ச உடனே கொஞ்சம் கதை முடிஞ்ச உடனே உடனே தத்துவம், ஒரு தத்துவம் முடிஞ்ச உடனே கதை கதை. வெறும் கதையா சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே கதை தெரியும், அதான் படமா வருது சினிமாவா வந்திருக்கு, எல்லாரும் கதையில படிக்கிறோம், பல திருப்பி திருப்பி பல பத்திரிகைகளிலேயே இவை வந்திருக்கின்றன. கருத்துக்கள் சொல்வதுதான் கஷ்டமா இருக்கும், கருத்தை நாம் தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான விஷயம். கதை இருக்கத்தான் இருக்க போகிறது. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்ல முடியும். கதையா சொல்லிட்டு போறது கதையடிக்கிறது தெரிஞ்சிருந்தா பிரச்சனையே கிடையாது, நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் சொல்ல முடியும். அது ட்ரை சப்ஜெக்டா இல்ல ரொம்ப குஷி குஷியா கதை கதையா அடிச்சுன்னு போறோமா, அது கிடையாது. நமக்கு எப்படி எனக்கு தெரியுமோ இறைவன் சொல்லி கொடுத்தபடி நம்ம போயிட்டு இருக்க முடியும், அவ்வளவுதான். எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன். அதே மாதிரி தான் இந்த வீரமாதாங்கிற இந்த நாமாவுக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், சிச்சக்தி சேதனாரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா என்று அம்பிகைக்கு சொல்வார்கள். அம்பிகை எவள் சிச்சக்தியாக இருக்கிறாளோ அவளேதான் ஜடசக்தியாகவும் இருக்கிறாள். எவள் ஞானப்புழம்பாக இருக்கிறாளோ ஞானமற்ற அச்சித்தாக, அதாவது உயிரற்ற பொருள். நம்ம ஜட பொருள்னு சொல்லும் பொழுது உயிரற்ற பொருள் அல்லது அறிவற்ற பொருள்னு சொல்லலாம். உலகம் என்பது என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்பது சொல்லுவார்கள். இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது அச்சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்கின்ற மூன்றும் அனாதியாக சொல்லுவார்கள். ஈஸ்வரன்னா எல்லாத்தையுமே தெரியும், அந்த அவர்கள் பிரகாரம் அது மகாவிஷ்ணு. சித்துன்னு சொன்னா அறிவுடைய ஜீவாத்மாக்கள், அச்சித்துன்னு சொன்னா அறிவற்ற இந்த உலகம். இந்த மூன்றும் அங்கே உண்டு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா தனுக்கரண போகபுவனங்களை இறைவன் படைக்கும் பொழுது சைவ சித்தாந்தத்து பிரகாரம் இறைவன் பசு, அதாவது பதி என்கின்ற இறைவன் என்றைக்கும் அனாதி, பசு என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள் என்றைக்கும் அனாதி. இந்த ஜீவாத்மாக்கள் தங்களுடைய கர்ம வினைகளை நுகர்வதற்காக தனு கரண போக புவனம் என்று சொல்லும்படியாக இந்த உலகம் முதலிய எல்லாவற்றையும் இறைவன் படைக்கிறான். இறைவன் படைத்துக் கொடுத்தது எங்கிருந்து இருக்க முடியும், அதுவும் அனாதியாக இருக்கிறது. மலங்கள் அனாதி என்கின்ற விஷயத்தை சொல்லுவார்கள். இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகமாக அதாவது அறிவற்ற பொருளாக இருக்கக்கூடியவளும் அம்பிகை, லலிதா சஹஸ்ரநாம பிரகாரம் சித் சக்தி சேதனா ரூபா என்கின்ற அறிவுடைய ஞானஸ்வரூபிணியாக இருக்கப்பட்டவளும் அம்பிகை. ஜடாத்மிகா அல்லது ஜடசக்தி என்று சொல்லும்படியாக அறிவற்ற தன்மையிலே அல்லது ஞானமில்லாத தன்மையிலே இருக்கக்கூடிய ஜடப்பொருள்களாகவும் அம்பிகையும் இருக்கிறாள். இங்கே இறைவன் ஒருவனே, அவனுக்கு வந்து ஏராளமான ஈஸ்வரன் இருக்கிறான், ஏராளமான பரம்பொருள் இருக்கிறதுன்னு சொல்ல வந்து வந்து தர்க்கத்துக்கும் ஒவ்வாது சாஸ்திரத்தினுடைய விரோதமான கருத்து. நம்ம நேற்றைக்கே பார்த்தோம், இறைவன் ஜோதிப்பிழம்பாக பிரம்மமாய் நின்ற ஜோதிப்பிழம்பு அது தத்து என்று சொல்லக்கூடிய எந்த பொருள் இருக்கிறானோ அவன் ஏகமாக இருக்கிறான். ஏகம் சத்து விப்ரா பகுதாவதந்தி, ஒன்று பரம்பொருளாக இருக்கின்றது. அது வந்து பரம்பொருள், பத்து பரம்பொருள் இருக்கிறது, ரெண்டாவது பரம்பொருள்னே சொல்ல முடியாது தனக்கு. நம்ம இதை ரூபாயா பிரதிரூபாய என்று பார்த்தோம். சிவபெருமானை சொல்லும் பொழுது அப்பிரதிரூபாய, தனக்கு நிகர் இல்லாதவன், தனக்கு சமம் என்று ஒன்று இல்லாதவன், அப்படி இருக்கக்கூடியவன் இறைவன். தனக்கு சமம் இல்லைன்னு சொன்னா என்ன பொருள், இன்னொரு பொருள் கிடையாது, பரம்பொருள் இன்னொன்று கிடையாது, சக்தியும் சிவமும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. இது வேற அது வேறேன்னு சொல்ல முடியாது. ஒரு வாய ருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்று சொல்லும்படியாக எது மணியாக இருக்குமோ அது ஒளியாகவும் இருக்கிறது. இப்ப கல் இருக்கிறது, கல் தானா நகராது, ஒன்று உந்தி தள்ளும் பொழுது நகர்கிறது. இந்த உந்துதல் என்பது சக்தி. கல்லாக இருக்கக்கூடியது சிவம், அதே போலத்தான் மணியாக இருக்கக்கூடியது சிவம், அதிலே ஒளியாக இருக்கக்கூடியது சக்தி, அருள் சக்தியாக இருக்கிறது. ரெண்டும் தனித்தனியா பிரிக்கவே முடியாது. நெருப்பு இருக்கிறது, நெருப்பிலே சூடு இருக்கிறது. இப்ப சூட்டை தனியா பிரிக்க வேண்டும், நெருப்பை தனியா பிரிக்க வேண்டும் என்று சொல்லவே முடியாது. ரெண்டும் சேர்ந்திருந்தால்தான் நெருப்புக்கு நெருப்புன்னு பேரு. இப்போ பகவான் நெருப்பு என்கின்ற ஜோதி சுரூபனாக இருக்கிறான், அதனுடைய ஜோதி பிரகாசம் அல்லது சுடக்கூடிய தன்மை இருக்கிறதே, சூடு என்கின்ற தன்மை இருக்கிறதே, அந்த பண்பு அம்பிகையா இருக்கிறது. நம்ம முதலே பார்த்தோம், குணம் குணி, குணம் என்பது அம்பிகை, குணி என்பது ஈஸ்வரன். இங்கே அம்பிகை ஈஸ்வரன் ரெண்டும் தனித்தனியா இருக்க முடியாது. ஜோதி புழம்பாக இறைவன் வருகிறான், அந்த இடத்துல ஒன்றாக நிற்கக்கூடிய பரபிரம சுரூபம் வருகிறது என்று சொல்லும் பொழுது ரெண்டும் ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் ஒரு தத்துவத்திலே இருந்து வருகிறது. ரெண்டு தனித்தனியான தத்துவம் பார்க்க முடியாது. இதையும் நம்ம பார்த்தோம், சிந்தனையும் செயலும் தனித்தனியாக இருக்கும் பொழுது அங்கே அனுபவம் விளைவது கிடையாது. நான் தனி அல்லது என்னுடைய மனது தனி, என்னுடைய செயல் தனியாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல அனுபவம் வருவதில்லை. இது நம்ம பல உதாரணங்கள் பார்த்தோம். லட்டு சாப்பிட்றதுல இருந்து, காஃபி குடிக்கிறதுல இருந்து, டிவி பார்க்கறதுல இருந்து, சாப்பாடு சாப்பிட்றதுல இருந்து பல உதாரணங்கள் நம்ம முதல்லயே பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு பொருள்கள் ஒன்று சேர வேண்டும். இங்கே இறைவன் மட்டுமே இருக்கும் பொழுது மட்டுமே இந்த பரம்பொருளாக நின்ற முருகப்பெருமான் அந்த இடத்திலிருந்து ஞான பிரகாசமாக ஞான ஆனந்தமாக வர முடியும். சித்தும் ஜடமும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல இறைவன் என்கின்ற பரம்பொருள் ஒரே பரம்பொருளாக இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல இருந்து ஞானமானது வரும், ஆனந்தமானது வரும். இந்த அம்பிகை என்கின்ற இரண்டாவது தத்துவம் இருக்கும் என்று சொன்னால் வர முடியாது. 36 தத்துவங்கள் அங்கே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரசிவம் என்று சொல்லும் பொழுது அம்பிகைங்கிற தத்துவம் கிடையாது. அதற்கு பிறகு அந்த ஸ்பந்தனம் ஸ்பந்தித்துமபி என்று சொல்லுகின்றார் ஆதிசங்கரர். அந்த ஸ்பந்தனம் ஏற்படும் பொழுது அந்த ஸ்பந்தனத்துக்கு பேரு சக்தி என்று சொல்லப்படுகிறது. அருள் சக்தி, இறைவன் கருணை கொள்ளுகின்றான், இந்த உலகங்களை படைக்க வேண்டும் என்கின்ற இச்சை அவனுக்கு உள்ள ஒரு உள் அசைவு பந்தி துமபி என்று சுந்தரலகர்ல சொல்வாரே, அந்த உள் அசைவு ஏற்படுகிறது. உள் அசைவு தான் சக்தி. தன்னிடத்திலே இருக்கக்கூடிய உலகங்களை எல்லாம் மீண்டும் படைத்துக் கொடுக்கிறான். இப்போ ஏகமாக லயசிவமாக ஒரே சிவமாக இருக்கக்கூடிய பரம்பொருள். அதனாலதான் இங்க கதையிலே சொல்லும் பொழுது அம்பிகை அந்த இடத்திலே விட்டு ஓடினாள் என்று சொல்லப்படும். அங்கே ஜடசக்தியாக அம்பிகை மாறிவிடுகிறாள். இதுக்கும் சாஸ்திர சம்மதம் உண்டு என்று குருநாதர் சொல்லுகிறார். ஏன்னா அம்பிகை தான் சித் சக்தி, அம்பிகை தான் ஜடசக்தி. ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவளே சிச்சக்தியாக இருக்கிறாள், அவளே ஜடசக்தியாகவும் மாறிவிடுகிறாள். இந்த இடத்துல தத்துவங்களை சொல்வதற்காக ஜடசக்தியாக மாறினாள் அம்பிகை. அதைத்தான் தன்னுடைய அந்தப்புறத்தை நோக்கி ஓடினாள் என்று சொல்லப்படுகிறது. சரி, அம்பிகை ஜடசக்தியானாள், ஆனா அவளே தானே சிச்சக்தி. அவளுடைய காலிலே இருக்கக்கூடிய அந்த நூபுரங்கள் இருக்கிறதே, அந்த மேக நூபுரங்கள் எல்லாம் தண்டைகள் எல்லாம் வேதங்களும் உபனிஷத்துக்களும் மகா வாக்கியங்கள். அதாவது அந்த உபனிஷத்துக்களில இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் தான் இந்த ரத்னங்கள். நம்ம நாலு மகா வாக்கியங்களை சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த ஒன்பது ரத்னங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இந்த நம்முடைய கருத்து பிரகாரம் இதுல இருக்கக்கூடிய உருவகமாக ஒன்பது மணிகள் வேற ஒன்றும் கிடையாது, மகா வாக்கியங்கள், உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள். இந்த மகா வாக்கியங்கள் எதை பிரதிபலிக்கும் என்று சொன்னால் அம்பிகையை பிரதிபலிக்கும். அதனாலதான் அம்பிகையினுடைய தேஜஸ், அம்பிகையினுடைய ரூபம் பிரதிபிம்பம் அதிலே பட்ட பொழுது அதிலே இருந்து ஒன்பது காளிகள் தோன்றினார்கள் என்கின்ற கதையானது இங்கே சொல்லப்படுகிறது. இந்த மகா வாக்கியத்திலே இருந்துதான் இந்த உலகம் செயல்படுவதற்கு தேவையான செயல்பாடு என்கின்ற ஒன்பது காளிகள் வருகின்றார்கள். அந்த ஒன்பது காளிகளிடத்திலே இருந்து இறைவனுடைய கருணையோடு மற்ற செயல்பாடுகள், ஞானம் முதலிய, அதாவது ஞானத்தை தரக்கூடிய செயல்பாடுகள் தோன்றினது. அவர்கள்னா வீரபாகு, வீரராட்சதன், வீரமகேந்திரன், வீரமார்த்தாண்டன், வீரதீரன், வீரபராக்கிரமன் என்று சொல்லக்கூடிய ஒன்பது பிள்ளைகளாக வந்து தோன்றினார்கள். அதனால்தான் வீரமாதான்னு அம்பிகையை சொல்லி இருக்கிறார். இது வந்து ஒன்பது காளியை பத்தி சொல்லல, வீரமாதான்னா இந்த ஒன்பது பேருடைய தாய்மார்கள் யாரு? ஒன்பது காளிகள். சொல்ல போனா அவர்களைத்தானே சொல்லியிருக்கணும், லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லலையா? யார சொன்னது? அம்பிகையை சொன்னது. அம்பிகையை வீரமாதா என்று சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதற்கெல்லாம் காரணமாக இருக்கப்பட்ட சித் சக்தி சேத்தனா ரூபா, ஜடசக்தி ஜடாத்மிகா என்று இருக்கக்கூடியவள் அம்பிகையை என்று சொல்லும்படியாக இதுல இருக்கக்கூடிய நுண் பொருளை எல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம்.
4: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
6: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ.
7: ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 39 முதல் உபமன்யு முனிவர் கூறுகிறார், யதுநந்தனா ஸ்ரீகிருஷ்ணா, திருநீலகண்டரான எம்பெருமானை நினைக்கவே விரும்பியது அனைத்தும் விரும்பியவாறே கிட்டும் என்பதை நன்கு உணர்ந்த யோகிகள் அவரையே நித்தமும் தியானிக்கின்றனர். சிலர் மனம் சலித்தலின்றி ஒரே இடத்தில் நிலையாக நிற்க வேண்டும் என்பதற்காக சிவபிரானை ஸ்தூல ரூப திருமேனியை தியானிக்கின்றனர். இறைவரது ஸ்தூல திருமேனியில் மனம் அசையாது நிலையாக ஒன்றுவிட்டால் பின் மனம் சூக்ம திருமேனியிலும் ஒன்றுவிடும். சிவபிரானை சிந்திக்க சிந்திக்க சித்திகள் அனைத்தும் கண்களுக்கு எதிரிலேயே சித்தியாகிவிடும். பிற மூர்த்தி திருமேனிகளை தியானித்த போதிலும் சிவத்திருமேனியை கட்டாயமாக தியானிக்க வேண்டும். மனம் எந்தெந்த திருமேனியில் ஒன்று விடுகிறதோ அந்தந்த திருமேனிகளை அடிக்கடி சிந்தித்திருக்க வேண்டும். தியானம் முதலில் ஏதாவது ஒரு பயனை கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் பின் அதுவே பயன் நோக்கா தியானமாகிவிடும் என்பது ஞானிகளின் கருத்து. சில சான்றோர்கள் பயனில் கருத்தில்லா தியானமே இல்லை என்கின்றனர். தியானம் என்பது மனம் ஒன்றில் முழுமையாக இடையீடின்றி ஆற்றொழுக்காக ஈடுபட்டிருப்பதே ஆகும். தியானம் என்பது மனம் ஒன்றில் முழுமையாக இடையீடின்றி ஆற்றொழுக்காக ஈடுபட்டிருப்பதே ஆகும். ஆகவே பற்றற்ற மனம் நிர்குண நிராகாரமான பிரம்மத்திலேயே ஈடுபட்டிருக்கும். ஆகவே பயன் விரும்பி செய்யப்படுகின்ற தியானம் விடிவோரையில் எழும் இளம் சூரியனது கிரணங்கள் போன்ற, அதாவது சிவந்த கிரணங்கள் போன்ற ஒளியையே தனக்கிடமாக கொள்ளும். ஆனால் பயனில் விருப்பமற்ற தியானம் சூக்ஷ்ம தத்துவத்தையே தனக்கு பற்றுக்கோடாக கொள்ளும். இவ்விரண்டு தியானங்களைத் தவிர வேறொரு தியான வழி உண்மையில் இல்லவே இல்லை. மேலும் விஷய தியானம் திருமேனி கொண்ட சுரூபத்தை பற்றியது. நிர்விஷய தியானமோ, அதாவது பற்றற்ற தியானமோ, நிராகாரமான அருவ திருமேனியை பற்றிய மெய்யறிவும் அனுபவமே ஆகும். இதே முறையே சபீஜம் நிர்பீஜம், அதாவது வித்தோடு கூடியது வித்தற்றது என்றும் கூறுவர். நிராகாரத்தை நினைக்கும் தியானம் நிர்பீஜம், அதாவது உருவற்ற நிலையை நினைக்கும் தியானம் விதையற்றது. உருவத் திருமேனியை பற்றுவது சபீஜம், அதாவது விதையோடு கூடியது என்பர்.

சித்தி பிரசாதம் என்பன. பேராபத்துக்கள் அனைத்தும் அகலுவதே சாந்தியாகும். நம் உள்ளும் புறமும் உள்ள தாமச குணமான அறியாமை அழிவதே பிரசாந்தி. நம் அறியாமை அகன்று நம் உள்ளும் புறமும் தோன்றும் மெய் அறிவுரியே தீப்தி. புத்தி இங்குமங்கும் அலையாமல் ஆன்மாவிலேயே ஒன்றியிருக்குமானால் அதை பிரசாதம் என்பர். நம் உள்ளும் புறமும் உள்ள அனைத்து பொறிபலன்களும் புத்தியின் நிலை நிற்றதால், அதாவது நம் உள்ளும் புறமும் உள்ள அனைத்து பொறிபலன்களும் புத்தியில் நிலை நிற்றலால், புத்தி சலனமற்றிருப்பதால் வெகு விரைவிலேயே தெளிவாக அதாவது கலக்கமற்றதாக ஆகின்றன. தியாதா தியானம் தேயம், அதாவது தியானிப்பவன் சிந்திக்கும் செயல் தியானிக்கப்படுபவர் மற்றும் தியானத்தின் பயன் என்கிற இந்நான்கையும் நன்கறிந்த பின்தான் தியானம் செய்ய துவங்க வேண்டும். தியானிப்பவன் என்று யாரை கூறலாம் தெரியுமா? மிகிறிவும் வைராக்கியமும் உள்ளவன், எப்பொழுதும் மனம் அமைதியாக தெளிவாக இருப்பவன், மன ஈடுபாடு கொண்டவன், புத்தி அலைவாயாது நிலைத்து நிற்கும் தன்மை கொண்டவன் இந்நால்வரே தியாதா அதாவது தியானிப்பவன் என்று அழைக்கப்படுவான். தேய் சிந்தாயாம் என்பதுவே தியானம் என்பதன் வேர்ச்சொல். சிந்தனை என்பதே இதன் பொருள். சிவபரம்பருளை நினைத்திருப்பதே தியானம் எனப்படும். சிறிது நேரம் செய்யப்படும் யோக பயிற்சி பாவத்தை போக்குவது போலவே சிறிது நேரம் செய்யும் தியானமும் பாவத்தை நீக்கும். மனம் இங்குமெங்கும் ஓடாமல் மிகுந்த ஸ்ரத்தையுடன் அதாவது ஈடுபாட்டுடன் சிவபரம்பருளை சிந்தித்திருப்பதே தியானம். புத்தி இன்புற்று இன்புற்று புத்தி இன்புற்று பெருவெள்ளமாக பெருகி தியான நிலையில் நிற்குமானால் அது நிற்கும் அந்த முடிவான இடமே தேயம், அதாவது தியானிக்கப்படும் பரம்பொருள் ஆகும். அந்த தேயமான பொருள் சிவபரம்பொருளே. சிவத்தியானத்தின் உண்மை பயன் எதுமனில் முக்தி இன்பத்தின் முழு அனுபவமும் அனிமாமுதிரிய எண்ணகை சித்திகள் கைவரப்பெறுதலும் ஆகும். தியானத்தினால் இவ்வுலக சுகங்களும் பரவலக முக்தியும் கிடைக்கப் பெறுகின்றன. ஆகவே மனிதன் அனைத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு தியானத்திலேயே ஈடுபட வேண்டும். தியானமும் இன்றி மெய்யறிவு, தியானமின்றி மெய்யறிவு இல்லை. யோக சாதனம் அற்றவனுக்கு தியானம் பயன் தராது. தியானமும் ஞானமும் பெற்றவனே உலகியலான பெருங்கடலை தாண்டுபவன். எவ்வித குற்றம் குறைகளும் மறைப்புகள் அற்ற தூய ஞானமும் மனம் ஒன்றுபட்ட தியானமும் யோக பயிற்சியில் நிற்கும் யோகிக்கு கைவரப்பெறுவன. எவனது பாவங்கள் அனைத்தும் தொலைந்தனவோ அவனது புத்தியை ஞானத்தை தேடுவதிலும் தியானம் செய்ததிலும் ஈடுபடும். எவனது புத்தி பாவச் செயல்களில் மாசற்றதோ அவனுக்கு ஞானம் தியானம் என்று இரண்டும் உயர்கொம்பாகும். கொழுந்து விட்டறியும் தீ உலர்ந்த அல்லது ஈரமான எப்படிப்பட்ட விறகாயிருந்தாலும் அதை எரித்து விடுவது போல் தியானம் என்கிற தீ சுப அசுப கர்மங்களை ஒரு நொடியில் எரித்துவிடும். ஒரு சிறிய விளக்கு பேர் இருளை அழிக்கவில்லையா? அதுபோலத்தான் சிறிய யோக பயிற்சியும் பெரும் பாவங்களை அழித்து விடுகிறது. ஒரு நொடி நேரம் இறைவனை தியானிப்பவனுக்கு எந்த ஒரு பெரிய பயன் கிடைக்கிறதோ அதற்கு முடிவுதான் உண்டோ, மனமிட்டாம் பெரும் பயனை பெறுகிறான். யதா வன்னிர் மகா தித்தா சுட்க மாத்திரம் சென்னிர்தகேது ததா சுபா சுபம் கர்ம தியானாக்னி தியானாக் நிர்தகதே க்ஷணாத் தியாயா யத க்ஷணமாத்திரம் வா சத்தயா பரமேஸ்வரம் யத் பவேத் சுமஹஸ்ரேயஹ தஸ்யாந்தோ நைவ வித்யதே. தியானத்திற்கு ஈடான புண்ணிய தீர்த்தங்கள் இல்லை, தியானத்திற்கு ஈடான தவம் இல்லை, தியானத்திற்கு ஈடான வேள்வி இல்லை. ஆகவே அவசியம் தியானம் செய்ய வேண்டும். நாஸ்தி தியான சமம் தீர்த்தம், நாஸ்தி தியான சமம் தபா, நாஸ்தி தியான ரூபோ யஜ்ஞா தஸ்மாத் தியானம் சமாச்சரேத். தியானத்திற்கு ஈடான புண்ணிய தீர்த்தங்கள் இல்லை, தியானத்திற்கு ஈடான தவம் இல்லை, தியானத்திற்கு ஈடான வேள்வி இல்லை. ஆகவே அவசியம் தியானம் செய்ய வேண்டும். தன் ஆன்மா மற்றும் பரமான்மா ஆகிய இரண்டாக காண்பதன் உண்மை போதம் அதாவது அறிவு உண்மை போதம் பெறுவதற்காக யோகிகள் நீர்நிலைகளையோ கல் மண்ணால் ஆகிய தேவதைகளின் உருவச் சிலைகளையோ நாடுவதில்லை. ஏனெனில் அவர்கள் ஆன்மா என்கிற தூய நீர்நிலையில் நீராடி ஆன்மாவாகவே விளங்கும் இறைவனையே பூஜிக்கிறார்கள். யோக பயிற்சி அற்றவனுக்கு மண் கல் கட்டை முதலியவற்றால் சமைக்கப்பட்ட உருவச்சீலைகளில் தான் இறைவனை காண முடிகிறது. ஆனால் யோகியோ தன் இதயத்திலேயே இறைவனின் சூட்ச ரூபத்தையே தன் எதிரில் இருப்பதாக காண்கிறார். மன்னனுக்கு தன் அந்தப்புறத்தில் ஓடியாடும் தன் சுற்றம் பணியாட்கள் முதலியவர்கள் மேல் தோன்றும் அன்பு போல் வெளியுள்ளவர்கள் மேல் அன்பு தோன்றுவதில்லையே, அதுபோலத்தான் இறைவருக்கும் தன் உள்ளத்தில் இறைவனை இருத்தி தியானிப்பவன் மேல் அன்பு அதிகம். வெளித்தோன்றும் உபச்சாரங்களால் பக்தி செய்யும் கர்மயோகி மேல் அத்துணை அன்பு வைப்பதில்லை. அதாவது கர்ம பூஜையை விட மானசீக பூஜையையே இறைவன் ஏற்பார். அரசரது அரண்மனையில் உள்ளவர்கள் பெறும் அரச போகங்கள் வெளி மனிதர்களுக்கு கிடைக்குமா? இல்லையே. அதுபோலத்தான் தியானம் மூலம் ஆராதிக்கும் தியானிஷ்டர்

0: அவர்கள் பெறும் பயனை வெளித்தோற்றத்துடன் கூடிய புதிய முதலியன ஆற்றும் கர்மயோகிகள் பெறுவதில்லை. ஞான யோக சாதனையில் வெற்றிப்படியை நோக்கி பயணிக்கும் ஒருவன் சாதனையின் நடுவிலேயே இறந்து விடுவானாகில் அவன் முயற்சி எடுத்ததன் பயனாலேயே ருத்ர லோகத்தை அடைகிறான். அங்குள்ள சுகபோகங்களை துய்த்து பின் யோகியின் குலத்திலேயே பிறவியை அடைந்து திரும்பவும் ஞான யோகத்தை பெற்று உலகியல் கடலை தாண்டுகிறான். யோகத்தை பற்றி அறிய விரும்பும் ஒருவன் எந்த ஒரு நற்கதியை பெறுகிறானோ அந்த கதியை வேள்வி புரிபவன் பலவிதமான பெரும் வேள்விகளை செய்தும் அடைவதில்லை. வேதங்களை நன்கறிந்த கோடி கோடி அந்தன பெருமக்களை பூஜிப்பதால் பெறலாகும் பெரும் பயனை ஒரு சிவயோகிக்கு அன்னம் பாலிப்பதாலேயே பெற்றுவிடலாம். வேள்வி, அக்னிஹோத்திரம், தானம், தீர்த்த யாத்திரை, ஹோமங்கள் ஆகிய நற்கர்மங்களை செய்வதால் பெறப்படும் பயனை சிவ யோகிகளுக்கு அன்னமிடுவதன் மூலமே பெற்றுவிடலாம். சிவன் அடியார்களை நிந்திப்பவன் கேட்பவனோடு தானும் நரகம் புகுகிறான். பழைய காலம் வரை அங்கேயேதான் இருக்க வேண்டும். கேட்பவன் இருப்பதனால் என்றோ ஒருவன் சிவனடியார்களை நிந்திக்கிறான். ஆகவே நிந்திப்பவனை காட்டிலும் நிந்தனையை கேட்பவனே பெரும் பாவி என்பது சான்றோர்களது கருத்து. அவனே பெரும் தண்டனைக்கு உரித்தவன் ஆவான். சிவனடியார்களுக்கு உள்ளன்போடு பணிபுரிபவன் பெரும் போகங்களை அனுபவித்துவிட்டு பின் முடிவில் சிவ யோகத்தையும் பெறுகிறான். ஆகவே இவ்வுலக புற உலக இன்பம் வேண்டுமென விரும்புபவன் இருக்க இடம், உண்ண உணவு, படுக்கை, போர்வை முதலியவளை சிவ தொண்டர்களுக்கு அளித்து அவர்களை பூஜிக்க வேண்டும். யோக தர்மம் மிக்க வலிமை யோக தர்மம் மிக்க வலிமை உடையதாகையால் அதை பாவமான உலக்கையினால் விட்ட உண முடியாது. யோக தர்மம் வஜ்ரப்படை போன்றது, பாவமான உலக்கை நெற்பதர் போன்றது. ஆகவே தாமரையிலே மேல் நீர் ஒட்டாமல் இருப்பது போல யோகிகள் பாவங்கள், தாமச செயல்கள் ஆகியனவற்றிலிருந்து விலகியே இருப்பார்கள். சிவனடியார்கள் வசிக்கும் இடமே மிகவும் பவித்திரமானது, தூய்மையானது. ஆகவே அறிவு ஜீவிகள் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுதலை பெற வேண்டுமானால் உலகியல் செயல்களை விடுத்து சிவயோகத்தை பயில வேண்டும். யோகத்தின் பயனை பெற்றவன் விருப்பம் போல் இன்பங்களை துய்த்து அனைவருக்கும் நலன் விரும்புபவன் ஆக உலகில் விருப்பம் போல் சுற்றித் திரியலாம். தான் இருக்கும் இடத்திலேயே கூட இருக்கலாம். உலகியல் இன்பங்கள் மிக மிக மட்டமானவை என்பதை உணர்ந்து வைராக்கியம் கொண்டு அதை விட்டொழித்து கர்மயோக பயனை விருப்பம் போல் தியாகம் செய்யலாம். எவன் ஒருவன் பலவிதமான தீய நிமித்தங்களைக் கண்டு தனக்கு இறப்பு சமீபித்து விட்டது என்பதை உணர்கிறானோ அவன் சிவாலயம் சென்று யோகம் செய்யலாம். அவன் மனோதிடம் கொண்டு தன் இடத்திலேயே இருந்தாலும் நோய் முதலினை இன்றி தானாகவே பிராணனை பொக்கிக் கொள்ளலாம். பட்டினி கிடந்து சிவாக்னியில் தன்னுடனை ஆகுதியாக தந்து அல்லது சிவத்தீர்த்தங்களான கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் மூச்சை அடக்கி தன் உடலை விடுத்தல் முதலிய சிவாகமங்களின் விதிப்படி தன் உயிரை மாய்த்துக் கொள்பவன் அந்நொடியிலேயே முக்தியை பெறுகிறான். இது வேறொன்றும் தவறாக நினைப்பதற்கில்லை. இவை தற்கொலை ஆகாது என்பது சாஸ்திரம். மேலும் நோயின் வேகம் தாங்காமல் தவிப்பவன் சிவாலயத்தில் குடிகொண்டு அங்கேயே இறந்தால் அவனும் உடனே சிவபதத்தை அடைகிறான். ஆகையால் தான் சிவசாஸ்திரங்களில் முழுமையான நம்பிக்கை கொண்ட மக்கள் மனோதிடம் கொண்டு சிவாலயத்திலேயே குடியிருந்து அதாவது பட்டினி கடத்தல் முதலியன வாயிலாக இறப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றனர். எவனொருவன் சிவநந்தனை செய்பவனை காய்த்து அதாவது அவனை அடித்து தானும் தன் இன்னுயிரை மாய்த்துக் கொள்வானோ அவன் திரும்ப பிறப்பதில்லை. சிவநந்தை செய்பவனை அடக்க இயலாமல் தன் உயிரை விடுவானேயானால் அவன் 21 தலைமுறைகள் தன் பித்திருக்களை முக்திக்கு அழைத்துச் செல்கிறான். சிவார்ப்பணமாகவோ அல்லது சிவத் தொண்டர்களுக்காகவோ தன் உயிரை விடுபவனைப் போல் வேறு எவனும் முக்தி வழியில் நிற்பவன் இல்லை. இதனால் இச்சம்சார சூழலில் இருந்து அவனுக்கு விரைவில் முக்தி கிடைக்கிறது. மேற்கூறிய முறைகளில் ஏதாவது ஒரு உபாயத்தை எந்த விதத்திலாவது கடைப்பிடித்து அல்லது முறைப்படி வர்ணாத்வா, பதாத்வா, மந்திராத்வா, கலாத்வா, தத்வாத்வா, புவனாத்வா என்கிற 6 அத்வாக்களை சுத்தி செய்து அதன் மூலம் ஒருவன் இறைப்பானே யாகி அவனுக்கு மற்றவர்களைப் போல் ஈமச்சடங்குகளை செய்யக்கூடாது. இதனால் இறந்தவனது மகன் முதலிய சுற்றத்தார்களுக்கு சாவு தீட்டு என்பது கிடையாது. இவ்வாறு இறந்தவனது சடலத்தை பூமியில் குழி தோண்டி புதைக்கலாம் அல்லது தூயதான அக்னிக்கு இரையாக்கலாம் அல்லது புண்ணிய நதிகளில் விடலாம் அல்லது கட்டை மண்ணுருண்டை போல மலை முகடில் முகழ்களில் எங்கும் வீசலாம். சிவயோகிக்கு இவை அனைத்தும் ஒன்றுதான். ஏனெனில் அவனுக்கு இவ்வுடலே ஒரு கட்டளை என்று அவனுக்கு இவ்வுடலே ஒரு கட்டை என்றுதானே நினைப்பு. இவ்வாறான சிவயோகிக்கு ஏதாவது ஸ்ரார்த்தம் முதலிய சடங்குகள் செய்ய விரும்பினார் பிற உயிர்களுக்கு நன்மை புரியலாம். தன் தகுதிக்கு ஏற்ப சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து மகிழ்விக்கலாம். அன்னாரது செல்வத்தை சிவனடியார்களே அனுபவிக்க வேண்டும். அவனது வாரிசுகள் சிவபக்தர்களாயின் அவர்கள் அச்செல்வத்தை எடுத்துக் கொள்ளலாம். இவ்வாறு முடியவில்லையெனில் அவனது செல்வத்தை சிவாலயங்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சிவார்ப்பணமாக தரலாம். அப்படி தருவது சிவபிரானுக்கே தந்தது போலாகும். ஆனால் அவனது சந்ததியார் சிவபக்தி அற்றவர் ஆகில் அவர்கள் அதை எடுத்துக் கொள்ளக்கூடாது. சூத புராணிகள் கூறுகிறார், சிமத்தை வென்ற உபமன்ய முனிவரிடமிருந்து யாதவ குல திலகரான ஸ்ரீ கிருஷ்ணன் பெற்ற ஞான யோகத்தை மிகவும் ஈடுபாடுடன் அமர்ந்திருந்த சான்றோர்களான முனிவர்களுக்கு உபதேச முறைப்படி கூறிய வாயுதேவர் மாலையானதும் அங்கேயே மறைந்தருளினார். வாயு பகவான் ஆன்மா என்பதே சிவபெரும்பொருள் என்பதை நன்கு உணர்ந்தவர் அல்லவா? பின் மறுநாள் புழுது புரளும் புலரும் வேளையில் நைவிசாரண்ய வாசிகளான முனிவர்கள் அனைவரும் தாங்கள் இதுவரை கேட்ட பெருமை கொண்ட சிவபுராண சிரவணமான சத்திரம் என்கிற பெருவேள்வியை மங்களமாக முடிக்க வேண்டி செய்யும் நீராடலான அவபிரத ஸ்நானம் செய்ய சரஸ்வதி நதிக்கரைக்கு சென்றனர். பிரம்மதேவரது கட்டளைப்படி சரஸ்வதி தேவியை தூய நன்னீராக திரு ஆறாக பாய்ந்து வருகிறாள் அல்லவா? அங்குதான் சென்றனர். நதியின் நன்னீரைக் கண்டு மகிழ்ந்த முனிவர்கள் வேள்வியை முடித்து விட்டதால் அந்நீரில் நீராடத் தொடங்கினர். நீராடி முதலில் தேவதைகள் முதலியவர்களுக்கு அந்நீரால் தர்ப்பணம் செய்தனர். பின் திரும்பவும் நீராடி முன் வாயுதேவரிட்ட கட்டளைப்படி காசியம்பதி நோக்கி விரைந்தனர். அப்பொழுது இமயமலையின் அடிவாரத்தில் பிறந்து தெற்கு நோக்கி பாய்ந்து வரும் புனித கங்கையான பாகீரதி நதியைக் கண்டு வணங்கி நீராடி அதன் கரைவழியே நடந்து வாரணாசியான காசியம்பதியைக் கண்டு மகிழ்ந்தனர். தெற்கு நோக்கி பாய்ந்து வந்த கங்கை காசியில் வடக்கு நோக்கி பாய்கிறது. அங்கு நீராடி அபிமுக்தேஸ்வர சிவலிங்கத்தை தரிசித்தனர். பின் முறைப்படி பூஜித்து அங்கிருந்து புறப்படுகையில் விண்வெளியில் ஓர் அற்புத ஒளியைக் கண்டனர். அவ்வொளி கோடி கோடி பகலவனை ஒத்திருந்தது. அதன் ஒளி பத்து திக்குகளிலும் பரவி ஒளிர்ந்தது. மேனி முழுவதும் திருநீர் தரித்த நூற்றுக்கணக்கான பாசுபிரத விரதமேற்ற முனிவர்கள் அப்பெருளியில் புகுந்தனர். அந்த அருந்தவசிகள் இவ்வாறு அவ்வொளியில் புகுந்ததும் அது உடனேயே மறைந்தது. ஒரு அற்புத காட்சியே. இவ்வறிய காட்சியைக் கண்ட நைமிசாரண்யவாசிகளான முனிவர்கள் இது என்ன என்று அறியாது திகைத்து பிரம்மவனம் அதாவது பிரம்மதேவரின் சக்தி உலகம் நோக்கி சென்றனர். இவர்கள் அங்கு சென்றடைவதன் முன்னம் உலகை துயதாக்கும் வாயுதேவர் அங்கு வந்தடைந்தார். அவர் பிரம்மாவிடம் நைமிசாரண்ய வாசிகளான முனிவர்களை காண்பது, அவர்களோடு உரையாடியது, அவர்களது தூய மனது சிவகணங்களால் சூழப்பட்ட இறைவரிடம் ஒன்றியது, வெகு காலமாக நடந்து வந்த அந்த ரிஷிகளது தீர்க்க சத்திரம் என்கிற சத்திரையாகும் பூர்த்தியானது முதலிய அனைத்து விவரங்களையும் ஒன்று விடாமல் விளக்கி கூறினார். பின்பு வாயுதேவர் தனது காரியங்களை செயல்படுத்த வேண்டி பிரம்மதேவரிடம் விடைபெற்று தன் இருப்பிடம் சென்றார். இதன்பின் கானக்கலையில் யார் சிறந்தவர் என்று தமக்குள் மோதிக்கொண்ட நாரதரும் தும்புருவரும் அங்கு வர அவர்களது கானத்தை அனுபவித்த வண்ணம் பிரம்மதேவர் அவர்களுக்கு நடு நிலைமையை செய்து கொண்டிருந்தார். பிரம்மதேவரை கந்தர்வர்களும் அஸ்தர பண்டிதர்களும் உபச்சாரம் செய்து கொண்டிருந்தனர். அவ்வேளையில் வெளியாட்கள் யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்கிற நியதி இருந்தது. ஆகவே அங்கு வந்த நைமிசாரண்ய வாசிகளான ரிஷிகளை வாயில் காப்போர் உள்ளே விடாமல் தடுத்தனர். அதனால் அவர்கள் பிரம்மதேவரின் மாளிகையின் வெளிப்புறம் தங்கினார்கள். இதற்குள் இங்கு உள்ளே சங்கீத கோஷ்டியில் நாரதர் தும்புருவுக்கு ஈடானவர்தான் என்கிற பதவியை பெற்றார். இதனால் நாரதரும் தும்புருவரும் தங்கள் பகை மறந்து போட்டியை விடுத்து நண்பர்களாகி ஒன்றாக வசிக்கலானார்கள். இதன்பின் கந்தர்வர்களும் அப்சர பிண்டிர்களும் சூழ்ந்து நிற்கும் நாரதர் நகுலேஸ்வரர் என்கிற சிவபெரும்பொருளை தனது வீணாகானத்தினால் மகிழ்விக்க மேகக் கூட்டங்களால் மறைக்கப்பட்ட பகலவன் அதை தாண்டி வெளிவருவது போல தும்புருவோடு வெளிவந்தார். அப்பொழுது தேவ ரிஷியான நாரதரை கண்ட அந்த ஆறு குலங்களில் தோன்றிய ரிஷிகள் வணங்கி மிகுந்த மரியாதையுடன் பிரம்மதேவரை சந்தித்ததன் நோக்கம் பற்றி வினவினர். இச்சமயம் நாரதரது மனம் வேறெங்கேயோ அலைந்து கொண்டிருந்தது. மேலும் அவர் ஏதோ ஒரு கலக்கத்தால் பரபரப்பாக இருந்தார். ஆகவே நாரதர் இதுதான் சரியான சமயம், உள்ளே செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து வெளியேறினார். வாயில் காப்போர்களும் முனிவர்கள் வரவு பற்றி பிரம்மதேவரிடம் விண்ணப்பித்தார்கள். பிரம்மதேவரது அனுமதி கிடைத்ததும் முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரம்மதேவரின் பவனத்திற்குள் நுழைந்தனர். உள்ளே சென்றதும் பிரம்மதேவரை வணங்கினர். பிரம்மதேவரது ஆசி பெற்று அருகில் சென்று அவரை சுற்றி அமர்ந்தனர். அவர்கள் அமர்ந்ததும் பிரம்மதேவன் அவர்களை நலன் விசாரித்து, முனிவர்களே, உங்களது அனைத்து விருத்தாந்தங்களையும் வாயுதேவர் கூற முன்னமேயே அறிந்தோம். வாயுதேவர் அனைத்து கதைகளையும் கூறிவிட்டு மறைந்தார் அல்லவா? அதன் பின் நீங்கள் அனைவரும் என்ன செய்தீர்கள் என்று விசாரித்தார். முனிவர்களும் பிரம்மதேவரது கேள்வியை புரிந்து கொண்டு சத்ரியாகம் முடித்து அவபிரத ஸ்நானம் செய்தபின் கங்கையை நோக்கி சென்றது காசியை சென்றடைந்து அங்கு தேவர்களால் தாபிக்கப்பட்ட அபிமுக்தேஸ்வர சிவலிங்க திருமேனியை தரிசித்து பூஜித்தது, விண்வெளியில் பேரொளியைக் கண்டது, சில மகரிஷிகள் அவ்வொளியில் இரண்டரக் கலந்தது, பின் அப்பேரொளி மறைந்தது முதலிய அனைத்து விவரங்களையும் ஒன்றுவிடாமல் பிரம்மதேவரிடம் வணக்கத்துடன் விண்ணப்பித்தார்கள். மேலும் தாங்கள் பலவாறு சிந்தித்தும் அப்பேரொழியை பற்றி ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்கிற தங்கள் ஏக்கத்தையும் கூறினார்கள். இவ்வாறு முனிவர்கள் கூறவே பிரம்மதேவரும் சற்றே தலையை அசைத்து கம்பீரமான குரலில் கூறலானார். மகரிஷிகளே, உங்களுக்கு மிகவும் உயர்ந்ததான பரவுலக சித்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நெருங்கியுள்ளது. நீங்கள் வெகுகாலம் தொடர்ந்து நடத்தக்கூடிய சத்ரயாகத்தை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தீர்கள் அல்லவா? ஆகவே இறைவன் மிகவும் மகிழ்ந்து உங்களுக்கு அருள் புரிய விரும்பியுள்ளதையே இந்த பேரொளி தரிசனம் குறித்து காட்டுகிறது. காசியம்பதியில் நீங்கள் கண்ட அப்பேரொளி சாட்சாத் ஜோதிமயமான சிவலிங்க திருமேனியே. அஜ்ஜோதியோ சிவபிரானின் பேரொளி. அவ்வொழியில் இரண்டரக் கலந்த முனிவர்கள் யார் தெரியுமா? அதை சுருதிகளும் பாகவத விரத ஆகமங்களும் கூறிய நன்னெறியில் நின்ற முனிவர்கள். தங்களுக்கான தர்ம நெறிகளில் நின்றும் வலுவாதவர்கள். அதனால் தங்கள் பாவங்களை முற்றிலுமாக சாம்பராக்கி கொண்டவர்கள். அவர்கள் அனைவரும் முக்தி அடைந்து விட்டனர். உங்களுக்கும் இதே போல விரைவில் முக்தி கிடைக்கும். நீங்கள் கண்டா பேரொளி இதைத்தான் காட்டுகிறது. உங்களுக்கும் இறையருளால் அந்நேரம் இப்பொழுது கிட்டியுள்ளது. நீங்கள் உடனே மேரு பர்வதத்தின் வலதுபுறம் உள்ள முகட்டிற்கு செல்லுங்கள். அங்குதான் தேவர்கள் இருக்கிறார்கள். எனது மானசீக புத்திரரான சன்குமான முனிவரும் அங்குதான் உள்ளார். நந்திகேஸ்வரரின் வரவுக்காக காத்திருக்கிறார். முன்பொரு காலத்தில் நடந்தது. அதாவது ஒரு சமயம் சனத்குமாரர் அஜ்ஞானத்திற்கு ஆட்பட்டு தானே சிறந்த யோகி என எண்ணினார். அதனால் செருக்கடைந்த அவர் சிவபெரும்பொருளை நேரில் கண்டும் எழுந்திருந்து வணக்கம் முதலிய உபச்சாரங்களை செய்யாமல் தன் ஆசனத்திலேயே வாழாயிருந்தார். இவ் அபராதத்தைக் கண்ட நந்தியம் பெருமான் சற்றே சினங்கொண்டவரை ஒட்டகமாக கடவுது என்று சபித்தார். இதனால் வருந்திய நான் இறைவனையும் இறைவியையும் வெகுகாலம் உபாசனை செய்து நந்தியம் பெருமானையும் பலவாறு வேண்டிக் கொண்டேன். இவ்வாறு பல பல முயற்சிகள் செய்து எப்படியோ ஒரு விதத்தில் சனத்குமாரரை ஒட்டகமாக பிறப்பதில் இருந்து தடுத்து முன்போலவே சனத்குமாரர் ஆக்கினேன். அப்பொழுது சிவபிரான் சற்றே பொன்மருவல் பூத்தவண்ணம் தன் சிவகணத் தலைவரான நந்தியிடம், குற்றமற்றவனே, சனத்குமாரன் எனது உண்மை சுரூபத்தை அறியாத செருக்கு கொண்டு என்னை அவமதித்தான். ஆகவே நீயே அவனுக்கு எனது உண்மை சுரூபத்தின் விளக்கத்தை உபதேசம் செய். பிரம்மதேவரது மூத்த மகனான இவன் அறியாத முட்டாளைப் போல என்னை ஸ்மரித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் நானே இவனை உனக்கு சீடனாக தந்தேன். உன் உபதேசம் கேட்டு தெளிந்து என்னை பற்றிய உண்மை ஞானத்தை வெளியில் பரப்புவான். உன்னையும் சிவாகம தர்மத்தின் தலைவன் என்கிற உயரிய பதவியில் ஆச்சாரியாபிஷேகம் செய்வான் என்று கூறி அருளினார். இறைவன் இவ்வாறு அருளவே அனைத்து பூதகணங்களுக்கும் தலைவரான நந்தியம் பெருமான் இறைவனது கட்டளையையே முதற்கண் செய்ய வேண்டிய பணியாக தலைதாழ்த்தி ஏற்றார். மேலும் சனத்குமாரரும் எனது கட்டளையால் நந்தியம் பெருமானை மகிழ்விக்க மேருமலையில் தவும் கடுந்தவும் புரிந்து வருகிறார். நந்தியம் பெருமான் அங்கு வருவதற்குள் நீங்கள் அனைவரும் சனத்குமாரரை சந்தியுங்கள். சனத்குமாரருக்கு அருள் புரிவதற்காகவே வெகு விரைவில் நந்திகேஸ்வரர் அங்கு வருவார். இவ்வாறு பிரம்மதேவரது கட்டளையை பெற்ற முனிவர்கள் மேருமலையின் தெற்குள் உள்ள குமாரசிகரம் என்கிற குடிமுடிக்கு சென்றனர்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shivam.org radio, the 24/7 spiritual channel from shivam.org.
1: ஓம் நமசிவாய்.

அதிசயப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது. முத்தி இலக்கணம் திருப்பெருந்துறையில் அருளும் சிவபெருமானின் புதுமை கோலத்தையும் வியப்பு தன்மையினையும் மாணிக்கவாசகப் பெருமான் வியந்து பாடியுள்ளார். இதில் வீடு பேற்றிற்கும் திருவடி பேற்றிற்கும் வழிகாட்டும் இலக்கணத்தை சுவாமிகள் பாடி அருளியதால் இது முத்தி இலக்கணம் ஆகும். இது 10 பாடல்களை கொண்டது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தே ஹேமார்ஜினிமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாபதி சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் லோகசுந்தரம் சதசஜனகிரகநிக்ரஹக்ருஹீதமுனிவிக்ரஹோ பகவான் சர்வாசாம் உபநிஷதாம் துர்வாசா ஜயதி தேசிக பிரதமஹ ஸ்வகட ஜாதமதோஷிதம்பர பிரகடகுஜிதநாதிதந்திக்கடம் நிகடவாசினமேகரசாதினோ விகடசக்ரவிநாயகம் ஆஶ்ரயே. நமசிவாய தேவாய நமசிவதராய காஞ்சிபுரி நிவாசாய

திகடசக்கரச்சமுகமைந்துளான் சகடசக்கரத்தாமரை நாயகன் அகடசக்கரவின்மணியாபுரை

0: அல்லது உள்காது என் மனமே நம பார்வதி எல்லாம் அல்ல. சங்கர ராமேஸ்வருடைய திருவுருள் துணை கொண்டு இங்கே தொடங்கியிருக்கின்றான இந்த காஞ்சிபுராண படன வகுப்பில் இடையூறின்றி நடைபெறுமாறு நம்முடைய விகடசக்கர விநாயகரையும் திருக்கயிலாய பரம்பரை குருமகா சன்னிதானங்களையும் எண்ணிக்கொண்டு இந்த உரை தொடங்குகின்றேன். புராணம் என்று சொன்னவுடனே இக்காலத்தில் அறிவிற்கு முகம் சுடிக்கிறது. புராணமா? அதாவது புராணம்னு சொன்னானா அவனுக்கு பொய் என்கிறதா ஞாபகம். சும்மா கட்டுக்கதை. தமிழறிஞர்கள் மத்தியில் கூட புராணம் பயிலப்படவில்லை. ஏனென்றால் அவருக்கும் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்து கொண்டிருக்குது. புராணம்னா ஆனால் புராணத்தை சொல்லும் பொழுது வேத உபபிரங்கணான்னு அதுக்கு பெயர். அதாவது என்னன்னா வேதத்தின் பொருள்களை விரிவாக சொல்ல வந்தவைகள். வேதாகமங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் பாமரர்களும் தெரிந்து கொள்ளுமாறு மிக எளிமையாக ஒரு கதாரூபமாக கொண்டு வந்து சொல்கின்றது புராணம். 18 புராணம் வியாசர் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அதை வைஷ்ணவர்கள் மூன்றாக பிரித்தார்கள். சத்துவ புராணங்கள், ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள். நம்ம சிவபுராணத்தை புறம் தாமச புராணம் ஒரு தள்ளி அந்த சத்தை சேர்த்தாங்க. ஆனால் உண்மையில் சிவபுராணங்கள் அனைத்தும் சத்துவ புராணங்கள். அதனாலே புராணத்தில் உள்ள விஷயங்கள் வந்து நிறைய அது புராணத்துக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா தான் அதை தெரியும். இன்றைய காலகட்டத்திற்கார சொல்வது போல தமிழ் நயம் நிறைய இருக்கிறது. நிறைய இலக்கிய நயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புராணங்களில் நிறைய இருக்கிறார். நிறைய தமிழ் சொற்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புராணத்தில் இருக்கின்றது. அன்றளவுக்கு நம்முடைய பெரியவர்கள் புராணங்கள் செய்திருக்கிறார்கள். வெறும் கதை என்று அதை கொண்டு கொள்ள முடியாது. நிறைய புதுமையான தமிழ் சொற்கள், இலக்கிய நயம், வர்ணனைகள், இதன் நடுவில் சித்தாந்த கருத்துக்கள், இதையெல்லாம் வைத்து நமக்கு புராணமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த புராணங்களிலே காஞ்சி புராணம் என்பது ஒன்று. சென்ற 18 நூற்றாண்டிலே சிறந்த ஒரு தத்துவ ஞானி ஒரு இருந்தார் என்றால் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள். அவரை பற்றி நாம் இன்னும் சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இல்லையானால், அவர்கள் பிறக்கவில்லை என்றால் இன்று சிவஞானபுரத்திற்கு உரை தெரிந்து கொள்ள முடியாது. இன்றைய தமிழறிஞர்கள் பாடியத்தை தொடுவதில்லை. ஏனென்றால் அவரை கொஞ்சம் வந்து பாருன்னு சொல்லுவோம் பாஷ்யம்லாம். அதனால் அதை போய் தொடர்வதில்லை. அவர் சொல்கிற சில கருத்துக்களுக்கு இவருக்கு உடன்பாடு இல்லை. அதனாலே சிவஞான சுவாமின்னா கொஞ்சம் ஆங்கிற ஒரு. ஆனால் சிவஞான சுவாமியின் மாபாடியமோ சித்துரையோ இல்லாமல் அது தள்ளித்தரும். சிவஞான போதத்துக்கு அவர்கள் பொருள் சொல்ல வேண்டும், முடியுமா? பாஷ்யத்தையோ சித்துரையோ தொடவே கூடாது, தள்ளி வேண்டாம். சிவஞான போதத்துக்கு பொருள் சொல்ல முடியாது. அதை படித்தவர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அதன் மூலமாக சிவஞான போதத்திற்கு சொற்பொழிவுகள்லாம் செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், உரையெல்லாம் எழுதுகிறார்கள். ஆனால் சுவாமியான சுவாமினா வேண்டாம். ஏனென்றால் சிவஞான சுவாமிகள் உண்மையை ஆணித்தரமாக யாருடைய முகத்தையும் பார்க்காமல் சொல்லிவிடுகிறோம். 18 நூற்றாண்டிலே அவதரித்த அந்த சிவஞான சுவாமிகள் விக்ரமசிங்கரோத்திலே அவதாரமானவர்கள். நல்ல சைவ தமிழ் குடும்பத்திலே பிறந்தவர்கள். அவருடைய தந்தையாரோ தாயோ சைவத்தினுடைய நிலையாக இருந்து கொண்டு பணிகள் செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். இதில் என்ன விஷயம்னா, நம்மள்கிட்ட ஒரு பெரிய குறை, சரித்திரத்தை சரியாக பதிய வைக்கவில்லை, ஆவணப்படுத்தவே இல்லை. நம்முடைய பெரியவருடைய சரித்திரங்களை, வரலாறுகளை நல்ல முறையிலே ஆவணப்படுத்தவில்லை. அது நம்மிடத்தில் ஒரு பெரும் குறைதான். அதனால் இதில் சிவஞான சுவாமிகள் சித்தியடைந்த வருடம் கரெக்டாக இருக்கு, பிறந்தவரால் தெரியல, எழுதி வைக்கல. ஆகையினால விக்ரமசிங்கரத்திலே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற வகையிலே அவர்களை பள்ளிக்கு அனுப்புகின்றார். சிவஞான சுவாமி சரித்திரம் எப்படி இருக்கிறது என்று படித்தால் ஒருவர் ஒவ்வொரு விதமாக அழித்திருக்கிறார்கள். ரொம்ப குழப்பமாக இருக்கு அந்த சரித்திரம். முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. சரித்திர கோர்வைக்கு சரியாகவே வரல. குஞ்சத பார்த்தா கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்க இப்படி இருக்கே வாசனா இல்லை நீ கரெக்டாக ஏதாவது சரித்திரக்கானா, நானும் அப்படி தான் உட்காந்துருக்கேன். ஏனென்றால் சரியாக ஆவணப்படுத்தவில்லை, அதுதான் காரணம். யாரோ ஒருவர் முதல்ல எழுதியிருக்கிறார், அவர் கற்பனையா இல்லை கேட்டு எழுதினாரா தெரியாது, அது அப்படியே எல்லாரும் காப்பீடு சொல்லிகிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் நடைமுறையோடு அதை வைத்து பார்க்கும்போது அநேக இடங்களில் முரண்பாடு இருக்கிறது, வழி இல்லை. அப்படி அவர் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிற காலத்தில் திருவாளுரையிலிருந்து சில முனிவங்கவர்கள் விக்ரமசிங் வருகிறார்கள். அந்த காலத்தில் ஆதீனத்தில் இருக்கின்ற தம்பிரான்கள் முனிவங்கவர்கள்லாம் தேச சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். செய்து சமயத்தை பரப்புவோடு தன்னுடைய தெய்வீக ஆற்றலின் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்தி மடத்திற்கு நிறைய சொத்து சேர்த்து கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னா தம்பிரான்கள் சேகரித்து கொடுத்துருக்கான். பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி அந்த சொத்துக்களை வாங்கி நிறைய கொடுத்துருக்கிறாங்க. இன்றைக்கி அதை நிர்வாகம் பண்ண முடியல, அப்படி இருக்குது. அப்படி முனிவங்கள் வந்திருக்கு என்று இவர் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார், சொல்லிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருகிறார்கள், உடனே கீழே விழுந்து நமஸ்காரம். பெரியவங்க நமஸ்காரம் பண்ணால் சரின்றாங்க. சின்ன குழந்தை 5 நிமிஷம், 5 வயசு குழந்தை சடான கீழே விழுந்ததுன்னா ஆறும், சரிப்பா இந்த யாருப்பா என்னன்னு. அப்போ தாங்கள் என்னுடைய வீட்டிற்கு அமுது செய்ய வர வேண்டும் என்று சொன்ன. சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை கூப்பிட்டா திடீர் நாம் சமைச்சிருவோமா, இன்னும் விவரம் தெரியாமல் இதை கூப்பிடுறது போலுக்கு, அதான் நாம் நினைப்போம். இவரை நம்பி நாம் போகலாமா, அதெல்லாம் நினைப்போம். கூப்பிட்டது அவர்கள் கொண்டு கொஞ்சம் திகைத்தார்கள். அப்போது ஒரு கவியின் மூலமாக செய்யல் மூலமாக அவருக்கு கொடுக்கிறார். அருந்ததி என் அம்மை, அருந்ததி என் அம்மை, அடியவருக்கு என்றும் திருந்து அமுதளிக்கும் செல்வி. தங்களை போன்ற அடியாய் வந்தால் அமுதளிக்கக்கூடிய செல்வி. பொருந்தவே ஆனந்த கூத்த ரகமெழுந்து தொண்டு செய்யும் ஆனந்த வாதமையும். இவருடைய தகப்பனாரிய ஆனந்த கூத்த செய்கின்ற தொண்டுகளுக்கெல்லாம் உடனாக இருந்து செய்யக்கூடியவள். ஆனால் நீங்கள் வரலாம். இப்போ 5 வயித்த குழந்தை செய்யுளாக கூப்பிட்டவனை தான் அவளுக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்தது, சரி போகலாம். அந்த வரையில் வீட்டுக்கு வருகின்றார்கள். உடனே அம்மையார், 1 நிமிஷம் பொறுங்கள், கொஞ்சம் தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். நம்மகிட்ட அப்படி தான் செய்வாங்க. 11 மணிக்கு சாப்பாடு இடையாங்கன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் பொறுங்கள் தாளிடணும், வேண்டாம். 11 வரைக்கும் சாப்பாடு இடையா, அப்பவும் 5 நிமிஷம் பொறுங்கள் தாளித்து கொட்டணும். 12 மணிக்கு சாப்பாடு இடையா, ஒரு 5 நிமிஷம் பொறுங்கள் தாளித்து கொட்டணும். அந்த முறை உடனே தாளித்து கொட்டணும். சமையல் அமுத பரமாரிகள் சாப்பிட விட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். அங்கே ஊரில் ஒரு ஏதோ திருமணத்திலே தங்கியிருக்கிறார்கள். ஆனந்த கூத்தர் வருகிறார். சிவஞான சுவாமிகளுடைய இட்ட பெயர் முக்களாலிங்கர். வந்து என்னப்பா விஷயத்தெல்லாம் கேட்டவன, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் அப்படி இல்லை, ஏண்டா ரோட்டில் வரவெல்லாம் கூப்பிட்டு வந்து வேண்டாத்தனம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதான் நாட்டணும். அதெல்லாம் இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி பெரியவா எங்கே இருக்கப்பா சொல்லி போய் பார்ப்போம். ஆனால் அவனையும் கூட்டிகிட்டு வரேன். அவரை தங்கியிருக்கின்ற திருமணத்திலே வந்து நமஸ்காரம் பண்ணி விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். குழந்தையினுடைய பரிபக்குவத்தை அவர்கள் பார்த்து, இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு மடத்துக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே. அதாவது கிறிஸ்துவ சமயத்தில் எந்த வழக்கம்னா, குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சந்நியாசம் மதத்துக்காக கொடுத்துருவாங்க. நாம் கொடுக்கறத கேட்டாலும் கிடையாது, அதெல்லாம் முடியாது. அதாவது பெண்களுடைய இயல்பு எப்படின்னா, அவன் குடிகாரனாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சாமியாராக போகக்கூடாது. சாமியாராக போகிறான்னா பதறிடும், ஐயோ வேண்டாம், வேண்டே வேண்டாம். அது நம்முடைய இயல்பு. ஆனால் அந்த காலத்தை அப்படி இல்லை, கேட்டால் மடத்து கேட்டால் உடனே கொடுத்துடணும். இந்த குழந்தை மடத்துக்கு வந்தால் அது நல்லா இருக்கும், மடம் நம்ம பெரும் புகழ் அடையும் சொன்னி குழந்தை மடத்துக்கு தந்தால் தேவை. இதில் ஒரு சங்கடம் என்னன்னா, நியாயம் நியாயம் சொல்லக்கூடாது, ஆனால் நியாயம் சொல்லித்தான் ஆகணும். நம்முடைய குஞ்சுபாதம் அவர்களை சந்நியாசம் வாங்கி கொண்டு மடத்திலே இளவரசா நியமிக்கலாங் ஒரு எண்ணத்தோடு ஒரு சூழ்நிலை வந்தது. தடுத்தவன் நான் தான். ஏன்னா வீட்டுக்கு தலைப்பிள்ளை ஒரே பையன், அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க, தர்மம் கிடையாது, தர்மசாஸ்திரப்படி சந்நியாசம் வாங்கக்கூடாது. ரெண்டு மூணு பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை கொடுக்கலாம், ஒரே பிள்ளை அதன் தாய் தந்தையில் உயிருடன் இருக்கிறார்கள் வயோதிகர்கள், அவர்களை ரட்சித்து அனுப்பிவிட்டு தான் நீ சந்நியாசம் வாங்கலாம், தவிர அது வாங்கக்கூடாதுப்பா, தர்ம தர்மத்துக்கு உடன்பாடு இல்லை, வேண்டாம். அப்புறம் அவர் எப்படியே மாறியாச்சு, அவருக்கு கிரகஸ்தனாக இருக்கணும், அவர் தலையில் எழுதியிருக்கு, என்ன பண்ண. அதே போன்று ஒரு பிள்ளை இல்லவா, கொஞ்சம் ஆனந்த கூத்த தயங்கினார். அப்புறம் யோசிச்சு சரி மடத்துக்கு கேட்குறாங்க, வேறு யாரும் கேட்டால் முடியாது சொல்லிடலாம், சரி குழந்தைய எடுத்தவங்க வந்து அப்படியே குழந்தை ஒரு ஒப்படைத்து வீட்டை மாட்டை கூட கேட்கலை, ஒப்புதல் கேட்கலை. நான் கொஞ்சம் ஒரு வாரத்தை வீட்டில் கேட்டு வந்துடுறேன்னு சொல்லுவோம், வச்சுங்க வீட்டில் வந்து அம்மையார்கிட்ட சொல்கிறான், அவளும் சந்தோஷம், சரி பரவாயில்ல, ரைட்டாக தான். அந்த முறையில் அந்த அவரை இந்த குழந்தையை அழைத்து கொண்டு யாத்திரை புறப்படுகிறார்கள். நேராக சுசீந்திரம் அவர்கள், சுசீந்திரத்தில் இருக்கவங்க தான் வேலப்ப தேசிய இளவரச முகாம். இந்த முகாமிட்டு இருக்கிற போது இந்த குழந்தையினுடைய புத்திசாலித்தனம் அதெல்லாம் பார்த்தோன்னா சரி மழத்து இருக்கட்டோன்னு சொல்லி அவருக்கு தீட்சை செய்யும், சமய விசேஷ தீட்சைகள் செய்து சிவஞானம் என்றதான தீட்சா நாமத்தை சூட்டுக்கு அங்கதான் இலக்கிய இலக்கணங்களையெல்லாம் கற்கிறார்கள். பின்பு சன்னிதானத்தை தரிசனம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த குழந்தையை அழைத்து கொண்டு திருவாளூரை நோக்கி புறப்படுகிறார்கள். அப்போ செப்பறைக்கு வர்றாங்க. இதில் இந்த சரித்திரத்தில் எனக்கு ஒரு நிரடல் என்னன்னா, செப்பறைக்கு வந்து தங்கியிருக்காங்க, அகிலாண்டேஸ்வரி மேலே பாதிகள்லாம் பாடாங்க, திருநெல்வேலிக்கு ஏன் வரல, வந்தாரா வரலையா, காந்திபுரி தரிசனம் பண்ணாரா பண்ணலையா, ஏன் அவர் மேலே ஒரு பாட்டாக பாடியிருக்க கூடாதா, ஒன்றுமே இல்லை அதை பற்றி ஒரு இரு சரித்திரத்தில் இல்லை. மத மலை எழுதாமல் ஏதோ எழுதலை. அதை செப்பறையில் வந்து இருக்கும்போது செப்பரை அகிலாண்டேஷன் மேலே பதிகம் பாட அருமையான சித்தாந்த கருத்துக்களை சிற்றலக்கியங்களில் வைத்து பாடியவர் சிவஞான சுவாமிகள், அருமையாக இருக்கும். அதன் பின்பு அவரை அழைத்து கொண்டு போகின்றார்கள். அப்படி போகின்ற பாதையில் மட இடையிலே இந்த இளவரசு சித்தியாகிறார். அவருக்கு எல்லா சம்ஸ்காரங்கள்லாம் செய்யிட்டு மடத்துக்கு போகிறேன். அங்கே வேலப்ப தேசிகர்கள் சஞ்சானமாக இருக்கார். இந்த வேலப்ப தேசிகர் பெயருக்க ரொம்ப குழப்பம், இவர் ஒரு வேலப்ப தேசிகர், சனியார் வேலப்ப தேசிகர், அப்புறம் ஒரு வேலப்ப தேசிகர் வரார், எந்த வேலப்ப தேசிகர் என்ன செய்தார் தெரியல, சரியான ஒரு ஆவணம் இல்லை. சனியாரத்தை வணங்கி யார் பாய்ந்த குழந்தை, இந்த மாதிரி நடந்த விற்த்தாந்தங்களை தான் சொன்னேன். சார் இருக்கட்டும், மடத்துக்கு இருக்கட்டும். இப்படியாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் யாத்திரை புறப்பட்டாங்க, இவர்கள் கூட வரும். அப்படி திருவிடை மறுவர் வந்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். அடுத்து பேரூர், பேரூருக்கு வந்து தங்கியிருக்கிற நேரத்தில் அங்கே சன்னிதான சித்தியாக இருக்கும். இளவரசாக திருஞாசமந்தர் தேசிகர் திருநாகேசன் ஒரு பலருடன் இணைந்தவர்கள் காஞ்சிபுரத்து, காஞ்சிபுரத்தில் வந்து கொண்டு தான் ரொம்ப நாள் காஞ்சிபுரத்தை தங்கியிருந்தார். ஆகமங்கள் உள்ள சில நுட்பங்கள் சந்தேகங்களை தெளிவுபண வேண்டும் என்று ஆகவித்வான்களை எல்லாம் வரச் சொல்லி அதை தெளிவுபண்ணிக் கொள்கிறார்கள் என்று சொன்னேன். அப்படி இருக்கிறவர்கள் தான் நிறைய பதியங்கள் சித்தலக்கியங்கள்லாம் நிறைய செய்கிறார். இந்த காஞ்சி புராணம்ங்கிறதை அப்படிதான் செய்யணும். சித்திரக்கியம் செய்தாச்சு, அந்தாதி பதிகம்லாம் நிறைய பாடியிருக்கார். பேரிலக்கியம் ஒன்று வேண்டும் அல்லவா, ஆகதான் இந்த சாஞ்சி புராணத்தை எடுத்துக்கொண்டார். வடமொழியில் காஞ்சி மகாத்வியன் ஒன்று இருக்கு, இப்போ இருந்ததுன்னு தான் சொல்லணும், பாஸ்டன்னு தான் சொல்லணும். நானும் எல்லாத்தையும் ஜாதி பார்க்குறேன், ஒருத்தர்கிட்ட கிடைக்கணும். ஏன்னா இதனுடைய நயத்தை பார்த்தோன்னா வடமொழியை பார்த்தா நல்லா இருக்குமேன்னு நானும் காஞ்சி மகாத்மியம் அச்சா இருக்கான்னு நானும் எங்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இல்லை இருக்கும் அச்சா இருக்கான்னு தெரியல. அழகான ஒரு புராணம். இந்த காஞ்சி புராணத்தினுடைய மகிமை என்னன்னா, நிறைய வைதிக கருத்துக்களை இங்கே சொல்கின்றார், ஆகம கருத்துக்களை சொல்கின்றார், உபநிடதங்களில் உள்ள கருத்துக்களெல்லாம் இங்கே சொல்கின்றார். அது போக எந்த விதமாகலாம் பாடலாம் தமிழில் சிற்றளிக்கீங்க, அதை விதெல்லாம் வைத்திருக்கிறார். வர்ணனைகள், ஒரு சமயம் எனக்கு கஞ்சி கலைஞ்ச சன்னிதான அவர்கள் ஒரு தலைப்பு கொடுத்தார்கள், காஞ்சிபுராண வர்ணனையில் சித்தாந்த கருத்துக்கள். இது எப்படி அவங்களுக்கு அந்த தோணத்தை தெரியல, அது என்ன கொண்டு பேசு வர்ணனைகளில் அவ்வளவு சித்தாந்த கருத்துக்கள். இப்படி வேதம், ஆகமம், உபனிஷதங்கள் மற்றும் இல்லை நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த காஞ்சி புராணத்தில் வைத்திருக்கிறார்கள். படிச்சதுக்கப்புறம்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ எவ்வளோ ஆழ்ந்த விதத்தில் முங்கியிருக்க வேண்டும் அந்த மொழிகளிலே. அந்த காஞ்சி புராணம் செய்தான் மாபாடியத்தை செய்கிறார்கள். மாபாடியம் முதலில் தோன்றியதா, சித்துரை முதலில் தோன்றியதா? சிம்யான சுவாமிகள் மாபாடியத்தை முதலில் விட்டு சித்துரை எழுதினாரா, சித்துரை எழுதிவிட்டு மாபாடியம் செய்தாரா என ஒரு சர்ச்சைகளுக்குள்ள கடைசியில் முடிவு என்னன்னா, மாபாடியம் எழுதிய பின்புதான் சித்துரை எழுதிக்காள். மாபாடியத்தில் பதவுரைகளாம் கிடையாது, விளக்கு பிற்காலத்தில் பாஷியம் செய்த பின்பு ஓ இன்னும் சில விஷயங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா விபரீதமாக போய்கொண்டுவான்னு சொல்லி சித்துரை செய்தோம். அந்த வாடியத்தில் கண்டன நூல், மற்ற மதங்களுடைய பொருந்தாமையா கருத்துக்களை நயமாக சொல்லி தர்க்க நியாய முறைப்படி சொல்லி பின்பு நம்முடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்துகிறது. இதெல்லாம் செய்தாச்சு, பாஷ்யம் செய்தாச்சு. ஆனால் அதுக்கு சில துணை நூல்கள் தேவைப்பட்டது. ஏன்னா அதை படிச்சுட்டு இது வந்தால் தான் கொஞ்சம் விஷயம் தெளிவாகும். அதைத்தான் இலக்கண விளக்க சூறாவளி சொன்னார். அதையோட நன்னூல் விருத்தி உரை திருத்தம் செய்தார். அடுத்து சில நூல்களை மொழிபெயர்த்து வைக்க வேண்டியிருக்கிறது. அதில் அரதத்த சிவாச்சாரியார் செய்த ஸ்லோக பஞ்சகம், ஏன்னா 5 ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம், அதை தமிழிலே மொழிபெயர்த்தார்கள். அடுத்து அப்பைய தீட்சையுடைய சிவதத்துவ விவேகம் வடமொழினா அதை தமிழை மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். அடுத்து சர்வாத்ம சம்புங்கிற ஒருவர் சமஸ்கிருதத்தில் சித்தாந்தம் எலிமெண்ட்ரி பாடம் சித்தாந்த பிரகாசிகை அதையும் தமிழை மொழிபெயர்த்து கொடுத்தேன். அப்போது அடுத்து இந்த சித்தாந்த மரபு எந்த ஒரு திருவாளரை ஆதீனத்தில் ஒரு மரபு இருந்தது, அதை மறுத்து தருமபுரத்திலிருந்து ஒருத்தர் ஒரு புஸ்தகம் போட்டார், அதை மறுத்து இவர்கள் எழுதினார் சித்தாந்த மரபு. அவர் கண்டனம் பண்ணார், சித்தாந்த மரபு கண்டன கண்டனம், கண்டனத்துக்கு கண்டனம். எதுக்கு சொல்லுவேன்னா அவருடைய தர்க்க அறிவு நியாய அறிவு அது நல்ல பிரகாசமாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சார், நம்முடைய விஷயத்தை சொல்லிட்டு போகணும்னு அவன் என்னத்தையும் சொல்லிட்டு போகிறான், நமக்கு என்ன வந்து இதை போய் கண்டனம் பண்ணணுமா அப்படின்னு நம்முடைய சகோதரர்களாம் சிலர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, சமயம் என்று வரும் பொழுது அதுக்கு சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது பிற சொல்கின்ற பட்சத்தை மறுத்தாதான் இது மனதிலே கொள்ள முடியும். மத்வரை சங்கரர் மறுக்கிறார், சங்கரரை மத்வர் மறுக்கிறார். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அத்வைதத்தினுடைய ஆட்சி தான் கூடுதல், அதனால பிரகாசம் எங்கள் நூல் தான் உயர்ந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 தண்டா சொல்ல தாங்கிவான். ஆனால் அதைவிட அருமையான நூல்கள் மத்தியுலகத்தில் இருக்கிறது. மத்தியுடைய தர்க்க அறிவு நியாய அறிவை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். சங்கரர் தூத்துழா வைக்கிறாங்க, அந்தளவு மறுப்பு நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் எதுக்கு இதெல்லாம் நடக்கிறது ஆனால் சொன்னால், இப்போ பயிர் செய்கிறோம், நெல் விதைச்சாச்சு, உடனே பயிர் உடனே வரும், உடனே வருது களையும் உழைக்குது. அது வா தெரிஞ்சு போயிட்டாங்க, இது நம்ம என்ன செய்தது ஆனால் முடியுமா? அந்த கலந்த பயிரை அழிச்சிடும், களையை பிடிங்கித்தான் ஆகணும், தேவையில்லாததை எடுத்துத்தானே ஆகணும். அதே மாதிரி நம்முடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது அதுக்கு பொருந்தாத கருத்துக்களை சொல்லி அதை விளக்கணும். அதனால் அது கண்டனங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். கண்டனம்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் சொல்லக்கூடாது, பண்ணினால்தான் சித்தாந்தம் நிலைக்கும். இப்படி கண்டன நூல்கள் நிறைய சொல்லும். இப்படி சிற்றிலக்கியம், பேரிலக்கியம், கண்டன நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், இப்படி நிறைய நூல்கள், கிட்டத்தட்ட 27 நூல்கள் வேலை நிறைய செய்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்தது கிட்டத்தட்ட 32 வயசாக இங்கே பார்த்த ஞாபகம் எனக்கு, அது எங்கே பார்த்த ஞாபகம் இல்லை, 32 வயசாக இருந்திருக்கார். 5 வயசு தள்ளித்தானே 27 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு நூல்கள் செய்திருக்காங்க. மாபாடித்தை பார்த்து ஒரு நோட்டில் எழுதுவோம், ஏன்னா உட்காந்தா 1 வருஷம் ஆகும். அது எப்படி செய்தார் இத்தனை வருஷத்துக்குள்ள? அந்த மாபாடியின் வெளியே வந்தது ரகசியம் என்னன்னு தெரியுமா? துவாடுகளை கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. மாபாடித்தை எல்லாம் ஒடுக்கத்திலே இருக்கு, எடுக்கவே கூடாது. சூரியனார் கோயில் ஆதீனம் சுவாமி மடத்தில், திருவாளர் மடத்தில் இருந்தார். ஒரு 3 பேர் ரகசிய திட்டம் போட்டாங்க, இதை எப்படியாவது நாம் கொண்டு வந்தாலும் ஒரு திரையை போட்டு கொண்டு இங்கேருந்து ஒருத்தர் மாபாடித்தை படிப்பார், அங்கே விறுவிறுன்னு எழுதுவார், விறுவிறுன்னு. இப்படி எழுதி வந்தது தான் இந்த வெளியில் வந்தது. பாஷம் திருட்டுத்தனம் அணிதான், அந்த வழியில் நல்லது வெளியில் வரணுமான். அப்படி வந்தோம், இன்னும் ஒரிஜினல் ஏழை பார்க்க முடியல, இன்றைக்கும் பார்க்க முடியல. ஒரிஜினல் ஏழை ஒடுக்கத்தில் இருக்குது, இருக்குங்க இருக்காக சுவாமி தான் விழித்தோம், நம்ம சிவாய் மூர்த்தி தான் விழித்தோம். அதில் பேர் நிறைய கதைகள்லாம் வெளியில் வரும். ஒரு சமயம் போயிட்டு இருந்தாங்க, ஒரு இல்லைங்கிறாங்க. கலைஞர் சன்னியாசத்தை கேட்கும்போது இருந்துனாங்க ஒரு சமயம், அப்புறம் கேட்கும்போது அந்த கேட காணல வந்துருந்தாங்க. யாரும் அடிச்சு போயிட்டானா இல்லை உண்மையாக வச்சுட்டு இருக்கிறாங்க? ஏன் சொன்னால் அந்த ஏடு கிடைத்தால் இன்னும் நிறைய திருத்த வேண்டியிருக்கு. இப்போ வந்திருக்கிற பதிப்புகளில் ஆங்காங்கு சில தவறுகள் இருக்கிறது, ஏன்னா மிக விரைவாக எழுதப்பட்டது. சொல்ல சொல்ல மிக விரைவாக எழுதுனால கொஞ்சம் ஆங்காங்கு சில தப்புகள் இருக்கு. அந்த தவறுகளை, தவறு என்பது எப்பொழுது எங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால், சினமர் ராமலிங்கம் இல்லைன்னு ஒரு இருந்தார், ஈஸ்வர புத்திரியோட ஆசிரியர். அவர் திருவாளர் ஆதீனத்தில் வித்வானாக இருந்தார். அவர் அந்த ஏட்டை வாங்கி பார்க்கும்போது அச்சுக்கும் அது கொஞ்சம் பொருந்தாமைகள் இருக்கிறது, ஆங்காங்கே ஒரு இடங்களை பார்த்து திருத்தினார். கொஞ்சம் தான் அந்த திருத்தத்தை வைத்து பார்க்கவும் இன்னும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வஜ்ரவேல் மௌலியார் ஆதீனத்தில் வித்வானாக இருக்கும்போது அவர்கிட்ட நான் பேசி கொண்டிருந்தேன், இதை பற்றி இந்த மாதிரிலாம் இருக்கே இன்னும் பார்த்துன்னா நிறைய கிடக்கும், நான் திருச்சியிருக்கேன் எடை பார்த்துன்னு சொல்லி அவரே சில திருத்தங்களை கொடுத்தார். இன்னும் திருத்த முடியும் இருக்குது, ஏடு கைக்கு வர மாட்டேன். நமச்சிவாய மூர்த்தி தான் அனுகிரகம் பண்ணும். இடையில் ஒரு கமிட்டி போட்டாங்க, ரத்னேய சார் தலைமையில் பாஷை ஏடை பார்த்து திருச்சி இதை ஒரு செம்பறிப்பாக ஒன்று கொண்டு வரணும்னு ஒரு கமிட்டி போட்டாங்க, வேலை செய்யலை அப்படியே. இப்படி இந்த மாபாடியை வழிவந்தது. இந்த காஞ்சி புராணத்தில் நான் முதல்ல, எனக்கு காஞ்சி புராணம் சொன்னணுங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை, 1990 சொன்னேன் திருநெல்வேலியில். ரத்தன சாரியா தான் நீ காஞ்சி புராணம் சொல்லுங்க, நீங்கள் தான் அதை சொல்லணும், அது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சரியான ஆள், புஸ்தகம் இல்லை என்ன செய்யணும். சன்னிதானத்தில் உடனே புஸ்தகத்தை அனுப்பிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல உடனே அதை வச்சு தான் சொன்னேன். அப்படி சிறந்ததான அந்த காஞ்சி புராணத்தை இப்போ சொல்கிறதுக்கு நான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த காஞ்சி புராணம் எந்த அளவுக்கு போகுங்கிற எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா இன்றைக்கில நிலைமையில் என்னுடைய சரீர அசத்தத்தை நினச்சி பார்த்தேன். இன்றைக்கி நம்மளால் முடியுமா, கடைசி கொண்டு போக முடியுமா? சரி, சுவாமி என்ன தீர்மானிப்போ, சங்கராமேஸ்வரர் என்ன தீர்மானிச்சுக்காரோ அதுபடி நடக்கட்டும். அந்த மறையில் காஞ்சி புராணம் ஒரு சிறந்த புராணம், புராணம்தானே என்று யாரும் அது எளிதாக நினைக்க வேண்டாம். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதனாலே அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: வாதவூரர் திருப்பெருந்துறை வருதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: வழியில யார் வந்து சாப்பிடுன்னு கொடுத்தாலும் சாப்பிடுறவர் இல்ல சுந்தரமூர்த்தி நாயனார். பசி தாங்காதவரும் அவர். அதே சமயத்துல யாராவது சாப்பிடுங்க கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுருவார? சாப்பிட மாட்டார். ஆனா அவருக்கு தோணிச்சான், இன்று இவர் தருகின்ற சோறு நமக்கு எதிர் விளக்கல் ஆகாது, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அன்பே வடிவமா அருளோடு இவர் கொடுக்கிற சோதை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் சோறு கிடைக்காம போயிடும். நல்லவங்க கையால சாப்பிடுறதுக்கு ஆசைப்படணும். இன்னைக்கு அமர்நாத் யாத்திரை நிறைய ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி போறாங்க, கடைசியில லட்சக்கணக்கான பேர் ஒரு ஆண்டுல முடிச்சிடுறாங்க யாத்திரைய. பல ஆண்டுகள் முன்பு அடியேன் யாத்திரை பண்ண போது இந்த சிராவண பௌர்ணமிக்கு அன்னைக்கே 200-300 பேர் தான் அங்க இருப்பாங்க. இன்னைக்கு 10,000-20,000 பேர் இருக்கிற நாட்கள்ல 200-300 பேர் தான் இருப்பாங்க. பகல்கம்னு ஒரு இடம், சந்தன்வாடின்னு ஒரு இடம், அப்புறம் சேஷ்நாக்னு ஒரு இடம், நாலாவது இது பஞ்சத்தரணி அப்படிங்கிற தீர்த்தத்துக்கு அப்புறம் அமர்நாத் குகை வருது. வழியில லங்கர்னு சொல்லி டென்ட் போட்டிருப்பாங்க, அங்க ஏதாவது சாப்பாடு கிடைக்கும். எந்த சாப்பாடும் விற்பனைக்கு இல்ல, எல்லாம் ஃப்ரீ தான். லங்கர்னா தர்மசத்திரம். சந்தன்வாடிங்கிற இடத்துல ஒரு பஞ்சாபி லங்கர் இருக்கு. அப்பதான் யாத்திரை ஆரம்பிச்சிருக்கு. யாத்திரை வலுக்க வலுக்கதான் லங்கர்கள் அதிகமாகும், மக்கள் நிறைய வராங்கன்னு சொல்லி அடியேன் போயிருக்கிறேன். கரெக்டா 7 கடும் குளிர், கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சு அனுஷ்டானம் பண்ணலாங்கிறதெல்லாம் நான் குளிக்கல, பல்லம் மட்டும் தேய்ச்சிட்டு போயிருக்கேன் ஊதிட்டு. அங்க ஒரு பஞ்சாபி லங்கர்ல பெண்கள்லாம் டீ கொடுத்தாங்க, சப்பாத்தி சப்பாத்தி இட்டுதாங்க. இந்த மாதிரி வெளுப்பு வேஷ்டி கட்டிருந்தா துறவின்னு நினைப்பாங்க, வடக்க பாபான்னு கூப்பிடுவாங்க. பாபான்னா அப்பா. பேண்ட் சட்டை போட்டுருந்தா அண்ணன் கூப்பிடணும், பையான்னு கூப்பிடுவாங்க. ஆனா வேட்டி கட்டிருந்தா கடவுளுக்காக வேட்டி கட்டிருக்கிறாருன்னு அர்த்தம், அதனால பாபா அப்பான்னு கூப்பிடுவாங்க. பாபா இங்க நாஸ்தா பண்ணிட்டு போங்க, ஹிந்தியில சொல்றாங்க. இல்ல நான் சாப்பிட மாட்டேன், நான் சந்தனவாடியில இருந்து புறப்பட்டா அடுத்த ஸ்டாப் வந்து சேஷ்நாக், ஆதிசேஷனே ஒரு குளமா இருக்கிறார் அமர்நாத் போற வழியில, அங்க நான் உணவு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் மறுத்துட்டேன். சரி டீ சாப்பிடுங்க, டீ சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த டீய அடுப்ப மூட்டி ஒரு பெண் வந்து டீ உண்டாக்குறான். டீய லேட்டா வேணும்னே லேட்டா உண்டாக்குறான். ஒரு டீ போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? டக்கு டக்குன்னு வருது பிரபாகரன் ஐயா வீட்டுல. காபின்னு சொல்றதுக்குள்ள காபி வந்துருது, ரெண்டு எழுத்து சொல்றதுக்குள்ள கான் சொல்லும் போதே வந்துருது, அப்படி ஃபாஸ்டா வருது. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் பெருமாள் நினைச்சிட்டு சொல்லிட்டோம், சரி இந்த டீக்கா நிக்கிறோமேன்னு எனக்கு ஒரு பொறுமை இன்மை இருக்கு. டீ இல்லாட்டா நமக்கு ஒண்ணும் இல்லையே, டீ சாப்பிடறதுக்காக இங்க நிக்கிறோமே. நடந்து சராசரன்னு போயிட்டே இருந்தா கொஞ்சம் வெயில் ஏறினா நிறைய நீர்நிலைகள் உண்டு, அங்க குளிச்சு அனுஷ்டானத்தை பண்ணலாமே அப்படின்னு. அதுக்குள்ள 500 பெண்ணு 4 ரொட்டி இட்டு இருக்காங்க, இந்த பஞ்சாபி ரொட்டி இட்டு, அதுல ஊறுகாய் தான் வச்சிருக்காங்க, சப்ஜி எல்லாம் கிடையாது. ஊறுகாய் வச்சு சிம்பிளா அதை ரோல் பண்ணி பேக் பண்ணி, நான் வந்து ஒரே ஒரு ஷோல்டர் பேக் தான் வச்சிருக்கேன். இந்த டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த ஷோல்டர் பேக்ல நுழைச்சிட்டாங்க, வழியில எங்க வேணா சாப்பிட்டுக்குங்கன்ட்டு. இப்பொழுது என்ன ஆச்சு, 6 நேரம் நடந்து அங்க சேஷனாகுங்கிற இடத்துக்கு மதிய நேரத்துக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா இரவுலாம் கடும் குளிர், அந்த கடும் குளிர்ல தங்குவதற்கு ஒரே ஒரு டென்ட் தான் இருக்கு, அங்கே சமைச்சு சாப்பிடுறவங்க யாரும் கிடையாது. அன்றைய நாள் முழுவதும் இந்த 4 ரொட்டி தான், வேற எந்த உணவும் கிடையாது. பொதுவாக உணவு என்பது வயத்துல இருந்ததுன்னா குளிர் தாங்குகின்ற ஆற்றல் இருக்கும், உணவு டைஜஸ்ட் ஆகி அந்த பேர்ன் ஆகி அந்த ஹீட்டு வந்து என்ன பண்ணும், கடுங்குளிர காப்பாற்றும். சாதாரண ஆடைகள் தான் கிட்ட இருந்தது. அந்த குளிர்ல உறக்கமே வராது, தலைவலி வேற வரும். அப்படியே சிவசிவான்னு தெரிஞ்ச திருவாசத்தை சொல்லிக்கிட்டு அப்படியே இரவு நேரம் முழுக்க விழித்திருந்து பகல்ல ஆட்டோமேட்டிக்கா அதுக்காக உறங்க போறது கிடையாது, இப்படியே 4 உறக்கமின்றி தான் போகும். ஆனால் பெருமான் என்ன பண்ணிருக்கிறாரு, வேண்டாம் நானும் உனக்கு இதுதான் அப்படிங்கறதுனால பெருமான் கொடுக்கிறாரு பாருங்க. அதனால என்றைக்குமே நமக்கு எதிர்விலக்கலாகாது என்ற எண்ணம் உண்டாகும் பொழுது அந்த உணவினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணவினை ஏற்றுக்கொள்வதை பத்தி நிறைய நுட்பங்கள்லாம் இருக்கின்றன, அதான் பெரிய புராணத்திலே நிறைய வருது. பொதுவா வந்து அந்தனர்கள் ஏனைய ஜாதிக்காரங்கள் சமைச்சதை சாப்பிட மாட்டாங்க. அவங்க அந்தனர் ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு, அதை அவங்க கடைபிடிக்க வேண்டியது அவங்களுக்கு சட்டம். ஆனா மனு சொல்றார், ஒரு அந்தனர் வீட்டுல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, உண்மையா விசுவாசமா வேலை செய்யறாங்க, சம்பளத்துக்காக வேலை செய்யல, வீட்டுல ஒத்துற போல வேலை செய்யறாங்க, ஒரு ஆபத்து காலத்துல அவங்க சமைச்சதை சாப்பிடலாம்னு மனு சொல்றாரு. வீட்டிலேயே ஒத்தரா இருக்கிறதுனால அவங்க உணர்வு பூர்வமா நம்மோடு ஒன்றி இருக்கிறார்கள், உணர்வு பூர்வமா ஒன்றி இருக்கிறார்கள். இது மனு எங்கேயோ சொல்லிருக்கிறார். இதற்கு எடுத்துக்காட்டு எங்க வருதுன்னா பெரிய புராணத்துல வருது. பெரிய புராணத்துல இல்லாததே இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு வரார். சிறுத்தொண்ட நாயனார் வந்து மாமாத்திரர் என்ற குலம், மாமாத்திரர் என்ற குலம் அந்தனர்கள் தான். ஆனால் அந்தனர்களுடைய அறுதொழிலே ஒரு தொழிலாகின்ற வேதத்தை ஓதுவித்தல் என்ற தொழிலை கைவிட்ட காரணத்தினாலே அந்தனர்கள் கீழ்பட்டு போன குலம். வேதம் ஓதுதலும் ஓதுவித்தலும் அந்தனருக்கு உரிய தொழில்கள். வேதம் ஓதுவாரே அன்றி ஓதுவிக்க மாட்டார்கள், வேதத்தை கற்பிப்பதை கைவிட்டு விட்டார்கள், தங்கள் அளவிலே ஓதுவார்கள். ஆனா மன்னனுக்கு தொண்டு செய்ய போனார்கள், அந்த படைக்கலன்களை எல்லாம் வந்து கற்றுக்கொண்டு துரோணர் போன்று அந்த குலம் பழங்காலத்திலிருந்தே இருக்கு. துரோணர் அந்தனர் தான், ஆனா அரசன்ட வேலை செய்தார், அவர் மாமாத்திரர். அந்தனரா இருந்தே மருத்துவ தொழில் பார்ப்பவர்கள் அந்தனரிடம் கீழாக கருதப்பட்டார்கள். ஆனா அந்தனருக்குரிய அனுஷானங்கள் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தான் சென் என்றும் செங்குப்தா என்றும் சொல்லப்படுகிறார்கள் பெங்கால்ல பார்க்கிறோம். இப்ப அந்தனராகின்ற சிறுத்தொண்டர் வீட்டுல இருக்கிற சந்தனத்தாதி அவங்க தலைக்கறியை சமைச்சு வச்சிருந்தாங்க. அதை என்ன பண்ணாங்க, கடைசி நேரத்துல இவர் கேப்பாரோ சொல்லி சமைச்சு வச்சதை பரிமாறினாங்க, அதை உண்ண புகுந்தார்கள் இருவரும். அப்பொழுது வீட்டுல வேலைக்காரி சமைச்சது வீட்டுல வீட்டு எஜமானி சமைச்ச மாதிரி உண்ணத்தக்கது அப்படிங்கிற பொருள் வந்துருச்சு. நம்ம வீட்டிலயே இருக்கிறாங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க சமைச்சது நம்ம வீட்டமா சமைச்சது போல நம்மால் ஏற்க தகுந்தது அப்படிங்கிற தர்மமானது அங்க இருக்கு. அதுபோல சிவதீட்சை பெற்றவர்கள், சிவதீட்சை பெற்றவர்கள் கையினால உண்பது சிவதீட்சையினுடைய தர்மம். சிவதீட்சை பெற்றவர்கள்லாம் சிவதீட்சை பெறாதவர்கள் கையினால உண்ணக்கூடாது. சிவதீட்சை பெறாதவர்கள் கையினால உண்ணக்கூடாது. அதனால தான் ஹோட்டல்ல சாப்பிடறதெல்லாம் தவிர்க்க வேண்டும். கடைசி பட்சமா தான் ஹோட்டல்ல சாப்பிடணும். அப்படி கடைசி பட்சமா ஹோட்டல்ல சாப்பிடும் போது அந்த உணவிற்கு எவ்வாறு தூய்மை உண்டாக்க வேண்டும் என்றால் நல்ல விபூதியை அந்த உணவுல தூவிட்டு சாப்பிடணும். மந்திரமாவது நீர் என்று சொல்லி அந்த விபூதி அந்த உணவுல தூவிட்டு கூடுமான வரையிலும் அடியார்கள் வீட்டுல உண்பதே தான் ஒருவர் வந்து கொள்ள வேண்டும். வழிநடையிலே வருபவர்களுக்கு உணவளித்தல் பெரிய தர்மம். அப்படி திருப்பெருந்துரைக்கு தவம் செய்து வருகின்றார்கள், இங்கு கிடைக்கின்ற பெரும்பற்றினை உணர்ந்து சில பாக்கியவான்களாகின்ற உயிர்கள், அந்த உயிர்கள் நடந்து வருகின்ற வழியிலே அவர்கள் உணவின்றி இழைத்து போவார்களே என்று சொல்லி அவர்களுக்கு சோறு கொடுப்பதை போல இந்த தாழை என்ன செய்கின்றது, நீரணிந்து சோரேந்தி நிற்கின்றது. தற்குறிப்பேற்றம் என்ற அணி, தற்குறிப்பேற்றம்னா இயற்கை, இயற்கைக்கு ஒரு உள்ளக்கிடை இருப்பதை போல கவிஞன் தன்னுடைய கருத்தினை அதன் மீது ஏற்றி கூறுவது. ஒரு கொடி இருக்குது, அப்படி தூத்துக்குடி நுழையும் போது அந்த வீட்டு மாடியில் இருக்கிற கொடி அல்லது ஹோட்டல் மாடியில் இருக்கிற கொடி பறக்குது. அது என்ன சொல்லுது, வருக வருக சங்கரராமலிங்கேஸ்வர சாயரட்சை பார்க்க வருக வருக என்று அழைப்பது போல அந்த கொடி வருகிறது. தற்குறிப்பேற்றம். தாழம்பு என்ன பண்ணும், தாழம்புடைய மகரந்தம் நுண்பொடியாக நீரணிந்திருக்கின்ற தோற்றத்தை காட்டுகின்றது. அதனுடைய உள் பூ இருக்கே, அந்த பூ இலையிலே சோறு பரிமாறினதை போல இருக்கும். தாழ்மனுடைய மடல் இலை போல இருக்கும். அந்த இலையிலே பரிமாறப்பட்ட சோறு, வெண் சோறு போல தாழ்மனுடைய உள்பகுதி காணப்படும். அதனால் அதுக்கு சோறு என்றே பெயர். அதனுடைய நுண்மையான மகரந்தமாகின்ற திருநீற்றினை அணிந்து, என வழியிலே வருகின்ற அடியார்கள் திருநீர் அணியாதவர்கள் கையினால உண்ண மாட்டார்கள். அடியார்கள் யார் கையினால உண்ண மாட்டார்கள், திருநீர் அணியாதவர்கள் கையினால அடியார்கள் உண்ண மாட்டார்கள். திருப்புருந்திரையிலே கிடைக்கின்ற பெரும்பற்றினை உணர்ந்து தவம் செய்து வருகின்ற அடியார்கள் அப்படி வருகின்ற வழியிலே அவர்கள் உண்ண வேண்டும் என்பதற்காக திருநீர் அணிந்து

முத்தாக நீர் தங்கும், தாமரை இதழ் நீர் போல அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த தாமரை எந்த குளத்திலே தோன்றியிருக்கின்றதோ அந்த குளத்து நீர் அந்த இலையிலே அலையினாலே வந்து தங்கும். தாமரையினுடைய இதழிலும் தங்கும், தாமரையினுடைய கல்லும் வந்து பொங்கி அதுல தங்கும், துளி துளியா தங்கும் என்று பார்க்கின்றோம். அது எப்படி இருக்குன்னா, வாதவரடிகள் இந்த பூமிக்கு வர வந்திருக்கிறார், அவரை ஆட்கொள்வதற்கு பரம்பொருளே கைலாயத்தில் இருந்து இந்த பூமிக்கு எழுந்தருளுகின்றது, ஒரு காரணமாக எழுந்தருளுகின்றது. எப்படி எழுந்தருளிருக்கின்றது அப்படின்னா, வாதவூரான் என்ற ஒருவனுக்காக எழுந்தருளிருக்கின்றது. அந்த கருணையை இங்க நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்படின்னா, அதான் தாயான தத்துவன்னு தன் குருநாதர் சொல்லுவார். என் குருநாதன் எனக்கு அம்மா போல என்பார். ஏன் அம்மா போல? 15 இடங்கள்ல அம்மாங்கிற தாய்ங்கிற சொல்லு வருது திருவாசகத்துல. அடுத்த வகுப்புல உங்களுக்கு அதை வரிசைப்படுத்தி கொடுக்குறேன். உலகத்துல தாய் அன்புதான் தலை சிறந்தது. அந்த பெற்ற தாயே மறக்கிற அளவுக்கு அன்பு செய்யணும்னா குருநாதன் வரணும். குருநாதனுடைய அன்பை பெற்றாலுடைய தாய் அன்பு மறக்காது. எந்த எந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பண்டிப்பிரான். அம்மா யாவுமே இல்லாம பண்ணிட்டார் பண்டிப்பிரானாகின்ற குருநாதர். என்ன தாய் காட்டுகின்ற அன்பு? அவ்வளவு உயர்ந்த அன்பு. அது எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு பார்த்தா, நீங்க 5 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் பேசி நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு சமயக்காரர்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட சமயக்காரர் என்ன பண்ணுவாரு? அந்த டிஃபன் டயத்துலயோ சாப்பாடு டயத்துலயோ 4 பேர் போனா, சார் கொஞ்சம் இருங்க, இன்னும் ஒரு 10 பேர் வந்துருட்டோம், ஒரு ரோவாவது ஃபில்அப் ஆகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கோவிச்சுக்காதீங்க அப்படின்னு 10 பேர் வந்தாதான் சாப்பாடு போடுவார். நடக்கிறது. உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற கடவுள் அப்படிப்பட்டவன், அவன் தந்தையானவன் வச்சுக்கீங்க. நடராஜ பெருமான் அப்படிப்பட்டவர். வியாகரபாதர் அரிய தவம் செய்து அந்த நடராஜ பெருமானுடைய நடனத்தை பார்க்கணும்னு இருக்கிறார். அது முன்னாத சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க, பதஞ்சலியே வந்துடட்டும். பதஞ்சலியே வந்தோன்னா அவனை ஆற்றுப்படுத்துங்கிறார். பதஞ்சலி வந்தார், அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், மூவரும் வந்தாங்க, அப்புறம் தேவர்கள் வந்தார்கள். சாமி ஆடுறதுக்குன்னு 3000 அந்த அன்னர்களை அழைச்சிட்டு வந்தார். அப்ப மூவரும் 33 தேவரும் 3000 யாவரும் வந்து சபை நிறைந்த பிறகு நடராஜ பெருமான் ஒரு தை மாசம் ஒரு டேட் குறிக்கிறார் தான் ஆடுவதற்கு. தை மாசம் பௌர்ணமியில பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை சித்தயோகம் கூடிய நண்பகல் அபிஜித் என்ற ஹோரை அதில் ஆடி காண்பித்தார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அப்படி இருக்கட்டும். ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்கா, வீட்டுக்காரர் வந்தா அவருக்கு உடனே சாப்பாடு போடுறா, கேட்கும் போதெல்லாம் அந்த மாமனார் மாமியாருக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறா. பிள்ளைங்களே பல பிள்ளைங்க இருக்கு, வெவ்வேறு கிளாஸ் படிக்கிறது, பிறந்த குழந்தைக்கு அப்பப்ப பால் கொடுக்குறா. ஸ்கூல்லேருந்து ஓடி வருது ஒரு குழந்தை, அது ஷூவை அவுக்காம உடனே கிரிக்கெட் பிராக்டிஸுக்கு போகும். அது வாய ஆணு காக்கும் போது காட்டும் போது 2 இட்லிய 4 விண்டு சட்டியில துவச்சு கொடுத்துடணும், அது 1 நிமிஷம் தான் நிற்கும். அப்ப வர வர அவரவருக்கென்று பிரத்யேகமா ஒரு தாய் ஊட்டுவதை போல ஒரு கான்ட்ராக்டர் ஊட்டுவானா? இன்னொருத்தர் வரட்டோன்னு சொல்லும் போது இந்த குழந்தை நிற்குமா? அதுபோல பக்குவியாகின்ற ஒரு உயிர், ஒரு உயிருக்காக கடவுள் கைலாயத்திலிருந்து வந்தாருங்கிற கருத்தை திருவாசல சொல்றார் திருப்பெருந்துறை குருநாதர். எனக்காக வந்தான், அது தாயான தத்துவன். தாய் தன் வயிற்றிலே பிறந்த பிள்ளைக்கு நேரங்காலம் பார்க்காமல், தன்னுடைய சௌகரிய அசௌகரியங்கள் பார்க்காமல், அதற்கு எப்பொழுது தேவையோ அந்த நேரத்திலே அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்ற தாயாக ரெடியா இருக்கா, பால் நினைந்து ஊட்டும் தாயா இருக்கா. அதுபோல சொல்றார், என்பாலை பிறப்பறுத்து இங்கு இமையவர்க்கும் அறிய ஒண்ணா தென்பாலை திருப்பெரும் துறையுறையும் சிவபெருமான், அன்பால் நீ அகனகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கியவார் அன்றே எம் பெருமானே. எனக்காக வல்லவா திருப்பெருந்துறைக்கு வந்தாய்? அதான் திருக்கோவையார், தலைவன் ஆயத்திலிருந்து நீங்குகின்றான் தெய்வத்தின் துணை கொண்டு. தலைவி ஆயத்திலிருந்து நீங்குகின்றாள் தெய்வத்தின் துணை கொண்டு. தலைவன் அந்த ஆயத்தோடு காணப்பட்டானோ அந்த இடத்துக்கு அவன் வந்தது யாருக்காக? தலைவிக்காக. அதுபோல கடவுள் தன்னுடைய பிரத்யேக சீடனுக்காக குருநாதனா எழுந்தருளுகின்றான். அதுதான் தாயன்பு. தாயான தத்துவனை தானே உலைகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கான் அம்மானாய் அப்படிங்கிறார். சீயேதும் இல்லாத என் செய்வணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. இந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும்? அதுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் வேணும், நானும் ஏதாவது பரிமாறுறேன் பரிமாறுறேன்னு சொல்லும். அப்ப பரிமாறும் போது 4 பேருக்கு பரிமாறும் போது இந்த அப்பளத்தை போடு, இந்த ஊறுகாயை போடு அப்படின்னு ஹாம்லெஸ்ஸான ஐட்டம்ஸ் கொடுப்பா. என்னமா எப்ப பார்த்தாலும் இந்த அப்பளத்தையே போட சொல்ற, சாம்பார் ரசம்லாம் எப்பதான் போடுறது? பாப்பா கேட்கும், நான் சாப்பிடும் போது நீ சாம்பார் போடு, சாம்பாரை போடுறேன்னு எடுத்து காலில் குட்டிடும் சூட்டோட. அம்மா பொறுத்துக்கிடுவா,

0: அதனால திட்டமாட்டார். இதே அப்பங்கால குட்டிருந்தா அடி வாங்கியிருக்கும். அதுல இருந்து காப்பாத்தி தங்கால கொட்டினா அதை பொறுத்து கொண்டு, அதான தாய்மை. சீ ஏதும் இல்லாது என் செய் பணிகள் கொண்டருளும் தாயான ஈசருக்கு. திருவாசத்தை அப்படி நினைச்சு பார்க்கணும், கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒன்னெல்லாம் ஒண்ணுமே உனக்கு ஒரு வேலை கிடையாது, உனக்கு ஒழுங்கா செய்ய தெரியல என்று மனம் நோக ஒரு தாய் அந்த குழந்தைய சொல்ல மாட்டா, ப்ரொமோட் பண்ணுவா, பாசிட்டிவ் அப்ரோச் தான் இருக்கும். அது போல குருநாதன் என்ன பண்றாரு, நம்மகிட்ட ஒரு வேலை கொடுத்தா நம்ம கெடுத்துருவோம், கெடுத்தாலும் போனா போறது அடுத்த தடவை நல்லா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதான் தாய்மை. சீ ஏதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. இந்த புராணத்தை நான் இந்த தடவை ஒழுங்கா சொல்லலன்னா நீங்கெல்லாம் தாயன் போடு, பரவாயில்ல இன்னொரு வாய்ப்பு தரேன், அடுத்த முறையாவது ஒழுங்கா சொல்லு. நீ ஒழுங்கா சொல்ற வரையும் நான் உங்களோட ஒன்ன விட மாட்டோம் என்பது தாய் அன்பு, வளர்ப்பது தாய் அன்பு. அருள் வந்து தாயன்னு சொல்லப்படுது, உலக உயிர்கள் எல்லாம் வளர்க்கின்றாள். அப்படி நம்ம குருநாதருக்கென்றே கடவுள் வந்தார், அது குருநாதருடைய தகுதி பெருமை. நிலந்தனில் வந்து ஒரு குருந்த நீழலிலே, ஒரு குருந்த மரத்தினுடைய நிழலிலே எவ்வுலகும் கலந்த பொருள், சர்வ பிரபஞ்சத்திலும் நீக்கவரில் இருந்திருக்கின்ற பொருள், அந்த பொருள் வெளிப்பட்டது. எப்படின்னா பால்ல வெண்ணெய் இருக்கு, ஆனா அந்த பாலில் இருக்கிற வெண்ணெய் வெளிப்படுவதில்லையே, அது பாலிலே இருக்கிற வெண்ணெய் வெளிப்படுவது ஒருவனுடைய தகுதிக்காக. பாலிலே வெண்ணெய் அருவமாக இருப்பதை போல தகுதியற்றவர்களுக்கு கடவுள் அருவமாக இருக்கிறார். திருப்பெருந்துறையில தகுதியுள்ள ஒருவன் தவத்தினாலே அந்த பாலை கடைந்து பார்க்கும் பொழுதில் வெண்ணெய் தோன்றுவதைப் போல தகுதி படைத்த நம்முடைய குருநாதருக்குத்தான் துண்டப்பிரையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரிநூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்டமுதல் ஆயினான் என்று திருவுருவத்தோடு காட்சி கொடுத்தார் திருப்பெருந்துறையில. இன்னைக்கெல்லாம் திருப்பெருந்துறைக்கு போறோம், போறவங்க இங்க சாமி இல்லைன்னு ஏமாந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குருந்த மரத்தில குருநாதர் அமர்ந்த இடத்துல ஒரு கூளையை வச்சிருக்காங்க நம்முடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக. அந்த கூளையை வைக்கலன்னா இப்ப வர கூட்டமும் அங்க வராது. பார்த்தா ஒரு பொருள், பார்வைக்கு ஒரு காட்சி வேண்டும், ஒரு பொருள் வேண்டும், இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு வந்துருவாங்க. ஆனால் அங்க எங்க அங்க என்ன பொருள் இருக்கு, எல்லா பொருளையிலும் கலந்து அந்தந்த பொருளுக்கு அந்தந்த உருவத்தை கொடுத்த ஒரு பொருளுக்கு ஒரு உருவம் தனக்கென்று இருக்க முடியுமா? தனக்கென்று ஒரு உருவம் ஒரு பொருளுக்கு இருந்தால் அந்த உருவமே அந்த பொருளை கட்டுப்படுத்தும். எல்லாமாக இருக்கின்ற ஒரு பொருளுக்கு தனக்கென்று ஒரு உருவம் இருக்காது. இதுதான் உண்மை. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலான், அதான் அவருடைய இயற்கை. எல்லாமா இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்காது. ஒரு டம்ளர்ல ஜலத்தை விட்டா டம்ளர் வடிவத்தை பெறுகின்றது, டமரால விட்டா டமரா வடிவத்தை பெறுகின்றது, பாட்டில விட்டா பாட்டில் வடிவத்தை பெறுகின்றது. அப்படின்னா அதற்கென்று ஒரு வடிவம் இல்லைங்கிறாங்க பெறுகின்றது, தனக்கென்று ஒரு வடிவம் இருக்கின்றது. ஃப்ரீஸான ஒரு ஐஸ் கட்டி அதை டம்ளர்ல போட்டா உன்னை டம்ளர்ல இருந்து கக்கும் இல்ல உள்ள அடங்கி இருக்கும். தன் வடிவத்தை இழக்காத வரையிலும், தனக்கென்று ஒரு வடிவம் இருக்கின்ற வரையிலும் அது இன்னொன்றின் வடிவத்தை பெறாது. தனக்கென்று வடிவம் இல்லாத பொருள் தான் பிற பொருளின் வடிவத்தை பெறும். எல்லாமாக இருக்கின்றது கடவுள் என்று சொன்ன அனைத்தையும் தன்னுடைய அருளினாலே வியாபித்து அந்தந்த பொருளுக்கு அந்தந்த வடிவத்தை கொடுக்கின்றதான் சிருஷ்டி. எப்படி பூமி தென்னம் வித்திலிருந்து தென்னை மரத்தை தருகின்றது, மாவினுடைய வித்திலிருந்து மாமரத்தை தருகின்றது, வாழை வித்திலிருந்து வாழை மரத்தை தருகின்றது, பூமி தானே தருது. அதுபோல அந்தந்த பொருளுடைய குணங்களோடு அந்தந்த பொருளை படைக்கின்ற கடவுள் பூமி போல இருக்கிறார். அப்படி அவர் எதற்கும் வித்தாக இல்லாமல் அனைத்து வித்துகளுக்கும் உரம் சேர்க்கிறார், விச்சதின்றிய விளைவு செய்குவாய். அவர் ஒரு தென்னை வித்துன்னு சொல்லிட்டா அவர் மாமரத்திற்கு தாயாக ஆக மாட்டார், அவர் ஒரு வாழை வித்துன்னு சொல்லிட்டா அவர் தென்னை மரத்துக்கு தாயாக மாட்டார். அவர் எதற்கும் வித்தாக இல்லாமல் அனைத்திற்கும் வித்தாக இருக்கின்றார், விச்சது இன்றிய விளைவு செய்வார், அதனதன் விச்சாக இல்லாமல் அனைத்திற்கும் பொதுவான வித்தாக இருக்கின்றார். அப்ப அந்த கடவுள் இன்ன தன்மையன் என்று வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உயர்ந்த தகுதி வேண்டும். அந்த பெருமான் பெருங்கருணையோடு வெளிப்படுகின்றான், துண்ட பிரையான் மறையான் பெருந்துறையான் என்று வெளிப்படுகின்றான். அவ்வாறு குறுந்த நிழலிலே இவருக்காக எல்லாமாக இருக்கின்ற பொருள் வெளிப்பட்டது. பார் பத மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பு அப்படின்னு சொல்றார் திருவாசத்துல. நீரூறு தீயே, நீருக்குள்ள இருக்கிற நெருப்பு, நீரூறு தீயே நினைவதே அறிய நின்மலா, நின் அருள் வெள்ள சீருறு சிந்தை எழுந்ததோர் தேனே. எந்த மனமானது பெருமானுடைய அருளை ஏற்று போற்றுகின்றதோ அதனுடைய உள்ளத்திலே ஊறுகின்ற தேனாக இனிக்கின்ற கடவுள். நின் அருள் வெள்ள சீருறு சிந்தை எழுந்ததோர் தேனே, திருப்பெருந்துறையிலே சிவனே, ஆர் உறவெனக்கு இங்கு ஆர் அயல் உள்ளார் ஆனந்தமாக்கும் என் ஜோதிம்பர். அந்த எல்லாமாக இருக்கின்ற பொருள் இங்கு குருநாதனாக கையில் சின்முத்திரையோடு தோன்றுகின்றது. குருந்த நிழலிலே அதனை தோன்றியபடி கண்டு மனம் களிப்பு எய்தி துலங்கிய தம் கண்ணீரும் சொரிந்து எப்படி திருவாதிரைகள் அந்த பெருமானை கண்ட அளவிலே கண்ணீர் வார்ந்து தன்னுடைய கரங்களை குவித்து முகம் மலர்ந்து இருக்கின்றாரோ அவரை ஒத்து அவரை பார்த்து கற்றுக்கொண்டன அந்த ஊரிலே திருப்பெருந்துறையில் இருக்கின்ற தாமரர்கள் என்று சொல்லுவதை போல தன் குருநாதனுடைய காட்சியினை கண்டு கண்ணீர் சொரிய கரம் குவித்து முகம் அலர்ந்து செயலற்று இருக்கின்ற நம்முடைய குருநாதரை போல தாமரை மலர்கள்லாம் கண்ணீர் வார்ந்து கல் நீர் கல்லாகின்ற நீர் தேனாகின்ற நீர் அதை சொரிந்து கரம் குவித்து என்றால் அந்த குருநாதனுடைய கரங்கள் இறைவன் சன்னிதியிலே குவிந்திருப்பதை போல இரவு நேரத்திலே அரும்பி முகம் மலர்ந்து என்றால் அந்த ஞான சூரியனுடைய சன்னிதியிலே நம்முடைய குருநாதனுடைய முகமானது மலர்வதை போல சூரியன் சன்னிதியிலே இந்த தாமரைகள் முகம் மலர்ந்து கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் துளி அரும்பி அப்படிம்பார் திருவாசத்துல. மனிதனுக்கு என்ன வேண்டும்? கரமலம் முட்டிக்க வேண்டும், இருதயம் மலர வேண்டும். பொதுவா அப்பக்குவியா இருக்கிற நிலைமையில எப்படி இருக்குன்னா கை குவிவதே இல்லை, கை விரிஞ்சே இருக்கு. யார் எதை கொடுத்தாலும் கொடுங்க கொடுங்கன்னு வாங்கிட்டு ஒருவன் எந்த நல்ல நிலையில இருந்தாலும் ஃப்ரீயா ஒரு பொருள் வந்தா மனசு சந்தோஷப்படுது. அதுதான் மனிதனுடைய ஏழ்மை, பாவர்டி. பாவர்டி இஸ் இன் யுவர் தாட். கொடீஸ்வரனா கோபுரத்து மேல நம்மள உட்காத்தி வச்சாலும் கடவுள் பாவர்டி நம்ம இதயத்துல வச்சிருக்கிறார். வி ஆர் இம்பாவரிஷ்டு. அப்ப யார் உண்மையான பணக்காரன்? வந்து கேட்டவன் எது இங்க இருந்தாலும் உங்க பொருள் தான் தைரியமா ஒருத்தன் சொன்னான். ஏற்பகைன்னு ஒருத்தான் காதல் உன் மனைவியை கொடுன்னு வந்தவர் கேட்டார். நீ அன்பு வச்சிருக்கிற பொண்டாட்டியை கொடுந்தார். சண்டை போடுற பொண்டாட்டியா இருந்தா டக்குனு தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு. காதல் உன் மனைவியை கொடுந்தார். உடனே அவர் சொன்னார், இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிதான் செய்த அருள். நீங்க கேட்கும் போது கொடுக்கறதுக்கு இந்த பொருள் இருக்கணும்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடிதான் எனக்கு பெருமான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி. நீங்க கேட்கும் போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கல்யாணம் கட்டி வச்சிருக்கிறாரே கடவுள். கருணை கடவுள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு என்று எல்லாத்தையும் அடையாளுக்குன்னு கொடுத்த அவன் தான் உண்மையான பணக்காரனே தவிர மத்தபடி எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் ஒரு பொருள் ஃப்ரீயா வந்தா மனசா சந்தோஷப்படுது. அவர்கள் கை விரிந்தே இருக்கின்றது. முதல்ல யார் எதை கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லி பழகணும். கரமலர் முட்டித்து வேண்டாயா போறோம். எனக்கு சாமி ஏற்கனவே நிறைய கொடுத்திருக்கிறார், நான் நல்லாதான் இருக்கிறேன், ஒன்னும் வேணாம். கரமலர் முட்டித்து இருதயம் மலர. இருதயம் முட்டித்திருக்க எல்லாருக்கும் பிறர் படுகின்ற துன்பத்தை கண்டு மனம் இழக மாட்டேங்கிறது. அவன் பண்ணின பாவம் அவன் கஷ்டப்படுறான்னு எளிமைய சொல்லிடுறோம். யார் பண்ணின பாவத்தினால யார் கஷ்டப்பட்டாலும் ஒரு உயிர் கஷ்டப்படுவதை பார்த்து இறங்குவது என்பது கடவுள் அருளை பெற விரும்புகின்ற எந்த உயிருக்கும் அடிப்படை இலக்கணம். தேவாரம் சொல்லுது, தயா மூல தன்மம். துன்பப்படுகின்ற உயிர்களை கண்டு மனம் இறங்குவது என்பது மூல தன்மம் என்றால் அடிப்படை அறம். ஒரு படிக கஷ்டப்படுகின்ற உயிரை பார்த்து நீ இறக்கப்படலன்னா உன்னை பார்த்து கடவுள் இறக்கப்பட மாட்டார். தயா மூல தன்மம். அப்ப நமக்கெல்லாம் நமக்குன்னு சொல்லக்கூடாது, பலருக்கும் உலகத்துல இருதயம் முட்டித்து கரம் மலர்ந்திருக்கு. ஆனா கடவுள் அருளை பெறும்பொழுது கரமலர் முட்டித்து இருதயம் வளரும். அந்த நிலையிலே இந்த தாமரைகள்லாம் நம் குருநாதரிடம் கற்றுக்கொண்டதை போல அங்கு காணப்படுகின்றன என்று சொன்னார். ஆன்ற பயன் பிறர் நுகர அகத்து இனிமை உளதாக தோன்றிய நல் அறிவினர் போல் துவன்றி எழும் துவன்றி எழுந்தன கண்ணல். நன்னா வாட்டசாட்டமா வளர்ந்தது கண்ணல் கரும்பு. அது எப்படி இருக்குன்னா கரும்பு இருக்கே அது இனிப்பா வளர்வதனால அதுக்கு என்ன பலன்? கரும்பு தன்னைத்தானே நக்கிக்குமா? நக்கிக்கும். கரும்பு இனிப்பா இருக்கிறதுனால கரும்புக்கு தான் கெடுதல். கரும்பு என்ன பண்றாங்க, போட்டு எந்திரத்துக்கு நடுப்புற கொடுத்து ஜூஸ் பண்ணி கரும்பு ஜூஸ் 10 ரூபா, ஐஸ் போடாட்டா 15 ரூபா. ஐஸ் போடாட்டா தான் காசு அதிகம். என்ன அது மாதிரி அதுல இஞ்சி எலுமிச்சம்பழம் விட்டா ஸ்பெஷல். அது இப்ப கரும்பு இனிக்கிறதுனால கரும்புக்கு ஒரு பலனும் கிடையாது. அது போல உலகத்திலே சான்றோர்கள் அறிஞர்கள் உயர்ந்தவர்கள் தவம் செய்கின்றார்கள், அதனால உலகிற்கு தான் பயனை தவிர அவர்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. அப்படி அவர்கள் செய்கின்ற தவத்திற்கு பயனையும் உலகத்திற்கு அளித்து விடுவார்கள். அதை போல கண்ணலானது வளர்ந்திருக்கின்றது, பிறருக்கென்றே வளர்ந்திருக்கின்றது. இப்ப நல்ல அறிவு கொண்டவர்கள் நமக்கு நாம் பயன்பட வேண்டும் என்று கருத மாட்டார்களாம். தன்னுடைய கல்வியோ தன்னுடைய ஒழுக்கமோ தன்னுடைய அனுஷ்டானமோ உலகத்திற்கு பயன்படட்டும். ஒரு சிவ பூஜை பண்ணினா அந்த பலன் உலகத்துக்கு சென்று சேரட்டும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும். நாம் செய்கின்ற அன்றாட பூசையிலே எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு பிரார்த்தனை வைக்கணும். கோயில்ல செய்கின்ற பூசையிலேயும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் பிரார்த்தனை வைக்கணும். மன்னன் அறத்தை சார்ந்த மன்னனா இருக்க வேண்டும், நம்முடைய அறத்தை காக்க வேண்டும். உலகத்துல மழை பெய்ய வேண்டும், வான்மிகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க என்று அன்றாட பூசையிலே வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற அனுஷ்டானத்தின் பலன் உலக நன்மைக்காக விளங்க வேண்டும். எப்படி கரும்பானது தனக்காக பயன்படாமல் உலகிற்காக பயன்படுகின்றதோ அதை போல. சரி, என்ற குல மாதர் தமது இறைவர் முகம் நாடில் அவர் வான்றகை நிலை போல வளைந்து விளைந்தன செந்நெல். நெல் எப்படி விளைந்திருக்குன்னா கதிர் முற்றி கதிர்த்து வளைந்து காணப்படுகின்றது. கதிர்த்தல்னா மகிழ்தல் பொருள், கதிர்த்தல் என்றால் பிரகாசித்தல் பொருள். ஒருவருடைய அன்பை பெற்ற ஒருவருக்கு மன மகிழ்ச்சியினாலே முகம் பிரகாசிக்கும், அதற்கு கதிர்ப்புன்னு பேர். தலைவி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறா, அதே சமயத்தில் வெக்கமா இருக்கிறா, பலருடன் வந்து எளிதில் உரையாடலிலே கலந்து கொள்ள மாட்டேங்கிறா, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாங்கிறதுனால அவ கஷ்டப்பட்டு அவளை கஷ்டப்பட்டு இருக்காளோ அப்படின்னு அவளை கூர்ந்து அப்சர்வ் பண்ணா தனக்குள்ள மகிழ்ச்சியா தான் இருக்கிற, அவளுக்குள்ள ஒரு கதிர்ப்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அந்த கதிர்ப்பை பார்த்தா அந்த செவிலித்தாய்க்கு சந்தேகம் வருது, இவன் அம்மாவும் இந்த வயசுல இப்படித்தானே இருந்தா, இவள் அன்பிற்குரிய ஒருவனுடைய அன்பை பெற்றிருப்பாளோ, அன்பை அந்த அன்பை பெறாமல் இந்த கதிர்ப்பு தோன்றாதே. அப்ப கணவனுடைய அன்பை பெற்ற ஒரு பெண், கணவனுடைய அன்பை பெற்ற பெண்ணு தான் அடியாருக்கு இலக்கணம் ஊமை. எப்படின்னா கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் அடியார்கள் கிடையாது, சாமி கும்பிடுறவங்க எல்லாரும் அடியார்கள் கிடையாது, எல்லோரும் அருவத்து ஒவ்வொரு கிடையாது. இறைவனுடைய அருளை பெற்ற அடியார்களுக்கு கடவுள்கிட்ட எப்படிப்பட்ட அன்பு இருக்கும்னு சொன்னா, கணவனுடைய உண்மையான அருளை பெற்ற ஒரு பெண்ணுக்கு குடுத்தன மன்னவளுக்கு அந்த கணவனிடத்திலே அன்பு இயல்பாக விளைவதை போல கடவுள் அருளை பெற்ற ஒரு அடியவனுக்கு அந்த கடவுளிடத்திலே அன்பு இருக்கும். மற்றபடி இப்படி இப்படி இந்த இந்த இங்க கூட போறது அங்க கூட போறதுன்னு அப்படி அங்கங்க போயிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அது ஒரு மாய தோற்றமா ஒரு அன்பு ஏற்படும். அதே போல கோயிலுக்கு வந்து சாமிக்கு தேங்காய் உடைச்சுக்கிட்டு இது வேணும் அது வேணும் கேட்டுக்கிறவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு அந்த சாமியானவர் இந்த கடவுள் இவங்க விரும்புறத செய்யலன்னா இந்த சாமியை வேஸ்ட்ன்றாங்க, இந்த பெருமான் வேஸ்ட். உண்மை அன்பு நிகழாது, அருளை பெற்ற பிறகுதான் உண்மை அன்பு நிகழும். அப்ப பெருமானுடைய அருளை பெற்றது. அப்ப ஏன் திருமுறைகளுக்கும் ஏனைய துதிகளுக்கும் என்ன வேறுபாடு? கடவுள் அருளுக்காக பாடப்பட்ட பாடல்கள் பல இருக்கின்றன, திருமுறைகளுக்கும் அந்த பாடல்களுக்கும் என்ன வேறுபாடு? இந்த பாடல்கள் கடவுள் அருளை பெற்றவர்கள் பாடிய பாடல்கள். திருமுறையில் இருக்கிற எல்லா பாடல்களும் கடவுள் அருளை பெற்றவர்கள் பாடிய பாடல்கள். அதனாலதான் இதுல பொய்யே இருக்காது, இது மந்திரம் போல பயன்படும் என்று பார்க்கின்றோம். அப்படியே நல்ல குலப்பெண்கள் தன் கணவனுடைய அன்பை பெற்றவர்கள். வீட்டுக்காரர் வெளியில போயிட்டு வீட்டு வாசலுக்கு வீட்டுக்கு வரார், அவள் வீட்டுக்கு வரும்போது அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, அதே சமயத்தில் நாணமா இருப்பாங்க. மாறநாயனார் நட்டநடு ராத்திரியில வீட்டுக்கு வந்திருக்க அடியா இருக்கு, காலையில விதைத்த நெல்லு அதை எடுத்துட்டு வந்தா நான் நல்லபடியா பண்ணி போடுறேன், அது நீர்ல மூழ்கி அது வந்து சொத சொதன்னு ஆயிருக்கும், இருந்தாலும் என் பொறுப்பு நான் நல்லா பண்ணி போடுறேன்னு அந்த அம்மா கேரண்டி கொடுத்ததன் பேர்ல. ரோட்ல நடுப்புற எது இருக்கு, ஓரம் எது இருக்கு, சாக்கடை எங்க இருக்குன்னு தெரியாது, மழை பெய்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல அவர் போறார், போய் எடுத்துட்டு வர்றார். அவர் வர வரையிலும் வாசலே நிக்கிறாங்க இந்த அம்மா, அதை சொல்ற வாய்தலின் நின்று வாங்கி. இப்ப நாயனார வந்து ஒரு ஆபத்துல அனுப்பிச்சிருக்கிறோம், முதல்ல நாயனார் ஒழுங்கா வந்து சேரும் இல்லையா, அந்த இருட்டுல நாயனார் ஒழுங்கா சாக்கடையில மாட்டாம வந்து சேரணும், உலையில மாட்டாம வந்து சேரணும். அப்ப நாயனார் மீது இருக்கின்ற பேரன்பு காரணமாக வாசல்லையே நிக்கிறாங்க. அது குலமாதர் கணவனுடைய அருளை பெற்றவர்கள், உண்மையான அன்பு விளைந்தவர்கள் அவருடைய செயல் பாக்குறோம். அப்படியே சாதாரணமா டெய்லி ஆபீஸ் போயிட்டு வர்றாரு வீட்டுக்காரரு, காலிங்பெல் அடிச்ச உடனே தெரியுது காலிங்பெல் அடிக்கிறதுல இருந்து வீட்டுக்காரர் தானு, ஸ்பெஷல் டைப் அவர் அடிப்பார், நான் வந்திருக்கிறேன்னு காமிக்கிறார், ஒரே காலிங்பெல் தான், ஆனா அடிக்கும் போது அதுல வேற மாதிரி அடிப்பார். அப்படி இருக்கும்போது அவரை வரவேற்பதற்காக இவங்க வருவாங்க, திறந்திருக்க வாங்க அப்படின்னு சொல்றது சிறப்பு கிடையாது, வாசலுக்கு வந்து வரவேற்க வேண்டும். இதெல்லாம் திருக்கோவையார்ல சொல்லப்பட்டிருக்கு. கணவன் வெளியில சொல்லும் பொழுது அவனை வழி அனுப்பி பின் தொழ வேண்டும், கணவன் வீட்டிற்கு வரும்பொழுது அவனை வரவேற்று முன் தொழ வேண்டும் தலைவி சொல்ற. நம்முடைய கடமை அதுதான், கணவன் வெளியில போகும்போது அவனை வழி அனுப்பி பின் தொழ வேண்டும், கணவன் வீட்டிற்கு வரும்போது அவனை வரவேற்று முன் தொழ வேண்டும், கணவனை தொழுது வரவேற்க வேண்டும். அப்படி இருந்து வரவேற்கும் பொழுது கணவனுடைய நோக்கம் பழகின்றது இல்லையா, அதனால நாணம் ஏற்பட வேண்டும். கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுத்து என்ன வெட்கம் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த நாணமும் அன்பும் கலந்தே இருக்கும் குல மகளிர்கிட்ட சாகர வரையிலும். அதை போல இந்த சென்னலானது கதிர் முற்றி கதிர்ப்பு என்ற மனமகிழ்ச்சியை காட்டுகின்ற அழகும், ஆனா முற்றிய கதிர் காரணமாக வளைந்து நாணத்தினால் வளைந்ததை போன்ற தோற்றமும் பார்ப்பதற்கு கணவனை வரவேற்கின்ற குலமகளிர் போன்ற காட்சி.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு நிறையவே நேயர்களுடைய கேள்விகள் வந்திருக்கின்றன, அவற்றை நாங்கள் பார்க்கலாம் என்றிருக்கிறோம். அதற்கு முன்பதாக எங்களுடைய நாயன்மார்களில் முக்கியமானவராகிய திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜை சென்ற 19 தேதி வந்தது, உங்கள் எல்லோருக்கும் பலருக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அவருடைய குரு பூஜை பற்றிய விளக்கங்களை இங்கே உங்களுக்கு கூறுவதற்காக வழக்கம்போல் டாக்டர் அவர்கள் இங்கே கலியகத்துக்கு வந்திருக்கிறார். அதை பற்றிய விளக்கங்களை கூறிக்கொண்டு பின்பு நாங்கள் நிறையவே நேயர்களுடைய கேள்விகளை எடுத்துக்கொள்வதாக இருக்கிறோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே கூடுதலாக நேயர்களுடைய கேள்விகள், ஏற்கனவே இருக்கின்ற கேள்விகளோடு நீங்களும் வரலாம், நாங்கள் அதற்கான அந்த நேரத்தை உங்களுக்கு அறிவிப்போம். எப்பொழுது நீங்கள் இணைப்பில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துவோம், அப்போது நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். முக்கியமாக நேர்கள் ஒன்றை தயவு செய்து கவனிக்க வேண்டும், ஏற்கனவே கேட்ட கேள்விகளை திரும்ப கேட்பதால் எங்களுக்கு மத்திய முக்கியமான கேள்விகளை எடுப்பதற்கு நேரம் இல்லாது போய்விடுகிறது. எனவே தயவு செய்து கேட்ட கேள்விகளை தவிர்த்து கொண்டு புதிதாக நீங்கள் கேள்விகளோடு வரலாம். அதிலே எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய கேள்விகளாயிருந்தால் நல்லது. தனிப்பட்ட உங்களுடைய ஒரு விடயத்தை மட்டும் ஒரு கேள்வியாக கேட்காமல் பொதுவான கேள்வியாக எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு வினாவாக இருந்தால் அது ஒரு பயனுள்ள ஒரு முயற்சியாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது டாக்டர் அவர்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. உங்களை மீண்டும் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி மெஞ்ஞான உண்மைகளை விஞ்ஞான ரீதியில் விளக்கும் முயற்சியாக தொடங்கியது. அப்பொழுது இது வந்து அந்த நேரத்தில் தொடங்கி இன்றைக்கு இது பரிணமித்துள்ள விதத்தை பார்த்தால் இது சைவத்தின் குரல் போல இருக்கின்றது.
0: அப்படியான ஒரு
1: அதே நேரத்திலே பார்த்தால் இதிலே இந்த சைவம் என்பது பலர் நினைப்பது போல ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இனக்குழுமத்துக்கு அல்லது மக்கட்கூட்டத்துக்குரிய ஒரு சமயம். இட்ஸ் த ரிலிஜன் ஃபார் சர்டன் பீப்புள், ஓ இட்ஸ் எ செக்ட் or a cult for certain people என்றது அல்ல. இட் இஸ் எ காஸ்மிக் ட்ருத். அந்த எங்களுடைய சமயத்திலே சொல்லுவார்கள், எல்லா தத்துவங்கள் மற்ற சத்துவங்கள் சமயங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள் ஏக தேச ஞானம் என்றால் they are confined to the regional dominant. சில பிரதேசத்துக்கு சில மக்கட்கூட்டங்களுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு பொருந்தக்கூடிய ஞானத்தை தருகின்ற தத்துவங்கள் சமயங்கள். ஆனா சைவம் வந்து இவ்வாறு ஏகதேச ஞானம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கட்கூட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பொருந்தக்கூடியதல்ல. இது எல்லா மக்களுக்கும், மக்கள் மட்டுமற்ற தேவர் நாகர் சுரர் அசுரர் முதலிய பல்வேறு மக்கட்கூட்டத்துக்கும் கூட இந்த சைவத்தினுடைய தன்மை விளங்குகின்றது. கோடானு கோடி அண்டத்தொகுதியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அதே நேரம் இது காலத்தால் மாறாதது, எல்லா காலங்களிலும் பொருந்தக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த யூனிவர்சல் ட்ரூத் அல்லது காஸ்மிக் ட்ரூத் அதே நேரம் எந்த ஒரு சமயங்களுடனோ தத்துவங்களுடனோ கொள்கைகளுடனோ அது முரண்பட்டு நிற்காம,
0: அதுதான் முக்கியமா,
1: not conflicting with the other faiths and other religions, other philosophies. அது கடவுள் உள்ளென்று உண்டென்று சொன்னாலும் சரி இல்லை என்று சொன்னாலும் சரி எல்லாவற்றினுடைய நல்ல விடயங்களையும் உள்வாங்கி தன் அகத்தே கொண்டுள்ளது சைவம். எங்களுடைய பிலோசபியிலே அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம். அதாவது வந்து எங்களுடைய தியாலஜி அல்லது பிலோசபியில சைவத்தினுடைய பிலோசபியில வி கேன் இன்க்ளூட் ஆல் அதர் ரிலிஜன்ஸ் அண்ட் பிலோசபிஸ் ஆஃப் த பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். எங்களுக்கு தெரியும் எத்தனையோ சமயங்கள் தோன்றி நின்று மறைந்து விட்டன. இன்னைக்கு புதுப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் செய்கின்ற பொழுது சுமேரியாவில் இருந்த கடவுளர்களை பற்றி சொல்லுகின்றார்கள், கிரேக்கத்தில் வழிபட்டு வந்த கடவுளர்களை பற்றி சொல்கிறார்கள், ரோமர்கள் வழிபட்டு வந்த கடவுள்கள் தெய்வங்கள் வழிபாட்டை பற்றி சொல்கிறார்கள், பெகன்ஸ் வழிபட்ட கடவுள்கள் வழிபாடுகளை பற்றி சொல்லுகின்றார்கள். இப்படி பல சமயங்கள் தோன்றி நின்று அழிந்த போதிலும் இந்த எல்லா சமயங்கள் இன்றைக்கு இருக்கின்ற சமயங்களாக எல்லா சமயங்கள் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் அவற்றின் பிரிவுகள் இருக்கின்றன. கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் கத்தோலிக்க பதவியும் இருக்கின்றது, புரொட்டஸ்டன்ட் மதம் இருக்கின்றது, இவஞ்சலிஸ்ட் இருக்கின்றார்கள், பெண்டிகோஸ்ட் இருக்கின்றார்கள், அதே மாதிரியாக மூமென்ட் சர்ச் என்று சொல்லி அவர்கள் அமெரிக்காவை மையமாக கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பலவிதமான திருச்சபைகள் இருக்கின்றன. அதே மாதிரியாக இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் மதத்தில் ஏஷியா முஸ்லீம்கள் சுன்னி முஸ்லீம்கள் என்று இருக்கின்றார்கள், சூஃபி முஸ்லீம்கள் என்ற சிறு பிரிவு இருக்கின்றது. இப்படி பலவிதமான பிரிவுகள் இருக்கின்றன. பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டால் ஹீனயானம் மகாயானம் போன்ற பிரிவுகள் இருக்கின்றன. இப்படி ஜொராஸ்ட்ர மதம் சீக்கிய மதம் மற்றது கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுடைய மதம் பகுத்தறிவுவாதிகளுடைய மதம் இப்படி பலவிதமான எல்லா மத கொள்கைகளையும் கூட உள்வாங்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டி தன்னிதத்தில் இருக்குது. எல்லா மதங்களும் எல்லா கொள்கைகளும் இதுக்குள்ளே அடங்கக்கூடிய தன்மை ஒன்று இந்த சைவத்திலே இருக்கின்றது. அதே சமயம் இது அவைகளில் ஒன்றாக நில்லாமல் அவைகள் எல்லாவற்றிலும் பார்க்க மேம்பட்டு எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதே நேரம் தான் தனித்துவமாகவும் நிற்கின்றது. As it accommodates and acknowledges all other religions and philosophies of the past, present and future, it still retains its individuality. That is a speciality of the Saiva. சொல்லுவார்கள் ஊது சமயங்கள் பொருள் உணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உளப்பலவும் பார்க்க வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது வேறு வேறு சமயங்கள் வேறு வேறு வேத புஸ்தகங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்துக்கொள்ளாமல் ஒன்றோடொன்று முரண்படுவன போல பல உள்ளன. இவற்றுள் ஜாதி சமயம் பொருள் நூல் ஜாது இங்கு என்னின் இதுக்குள்ளே எதுதான் உண்மையான சமயம், இதில் உண்மையை சொல்லுகின்ற புஸ்தகம் எது? ஒருவர் விவிலிய வேதத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் திருக்குர்ஆனை சொல்லுகின்றார், இன்னொருவர் திரிபுடகத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் குருநானக் இயற்றிய கிரந்த புஸ்தகத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் பகவத்கீதையை சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொரு விதமான புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் தம் சமயம் தான் சொல்லுகின்றார்கள். சொல்லுவார்கள் இத்தேவர் அவர் தேவர் தேவரவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே என்று மாணிக்கவாசல் சொல்லுவார். ஒவ்வொருவரும் தன்னுடைய கடவுள் தான் கடவுள் இல்லை, அந்த கடவுள் கடவுள் இந்த கடவுள் கடவுள் இல்லை என்று சொல்லி பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே, இப்படியெல்லாம் பொய்யுரைகள் பேசி மயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பூமியிலே என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். இதுவும் மாணிக்கவாசகரான் சொல்கிறார். எல்லா சமயவாதிகளும் வந்து என் சமயம்தான் சமயம், என்னுடைய சமயம்தான் உண்மையை சொல்லுகின்றது என்று சொல்லி ஒவ்வொருவருடன் வாதிட்டு மலைந்து போனார்கள். இப்படிப்பட்ட வேறுபாடுகள் உள்ள உலகத்திலே எல்லா சமயங்களையும் ஒன்றாக காணுகின்ற பார்க்கும் அதாவது டோட்டாலிஸ்டிக் வியூ வந்து சைவத்துக்குரியது. அதே சமயம் இதில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள் ஒன்று அகநிலை நோக்கு மற்றது புறநிலை நோக்கு. இப்ப அகநிலை நோக்கன்றால் சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் அல்லது அப்ரோச், புறநிலை நோக்கண்டா ஒப்ஜெக்டிவ். அதிலிருந்து நான் சைவனாக இருந்தாலும் சரி இதில் இருந்தாலும் சரி அதிலிருந்து புறம்பாக நின்று கொண்டு பார்க்கின்ற நோக்கு, இந்த நோக்கு அதாவது அந்த ஒப்ஜெக்டிவ் அப்ரோச்சும் இருக்கின்றது, அதே நேரம் ஒரு டோட்டாலிஸ்டிக் அப்ரோச்சும் இருக்கின்றது. இதனாலே சைவம் வந்து ஒரு ஹாலிஸ்டிக் வியூவாக இருக்கின்றது. அப்ப இந்த யாது சமயம் யாது பொருள் நூல் இங்கு என்றால் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது என்று, இதுதான் புத்தகம் இதுதான் சமயம் அது இல்ல புஸ்தகம் அது அல்ல சமயம் என்றும் பிணக்கது இல்லாமல் நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம். நீதியினால எல்லா சமயங்களையும் ஒன்று ஒரே இடத்திலே பார்க்கக்கூடியதாக நின்றதோ இது சமயமோ அதுதான் சமயம், அது பொருள் நூல். அப்படி பார்க்கின்ற நூல் தான் உண்மையான பொருள் நூல். ஆகையினால் இவை இரண்டும் அது மறை ஆகமத்தே அடங்கிடும். இப்படிப்பட்ட நோக்கம் the totalistic view and the objective view இது ரெண்டும் the holistic view இந்த அப்ரோச்சும் இந்த அது மறை அருமையான மறைகள், மறை என்றால் வேதங்கள், எங்கள் தமிழிலே எங்களுக்கு வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே எங்களுக்கு நான்கு வேதங்கள் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன. ரிக்வேதம் ஜசுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம். இந்த வேதங்கள் எங்களுடைய உண்மைகளுக்கு அடிப்படை. இந்த அறிமறை ஆகமங்கள், எங்களுக்கு 28 ஆகமங்கள் அடிப்படையாக இருக்கின்றன, 207 உப ஆகமங்கள் இருக்கின்றன. எல்லா கோயில் கிரியைகளும் ஆகமத்தின்படிதான் நடக்கின்றது. இப்ப வேதங்களில் எடுத்து பார்த்தால் அங்கே எப்படி கோயில் கட்ட வேணும், எப்படி பூஜை செய்ய வேணும் என்ற மரபுகள் கிடையாது. வேதங்களிலே அஷ்டாங்க யோகத்தை பற்றிய விரிவான விளக்கங்கள் கிடையாது. வேதங்கள் பொதுவாக சொல்லும், சத்தியம் பத, தர்மம் சர, உண்மை பேசு, தர்மபலியின்படி நடக்கும் என்று சொல்வது. ஆகமங்கள் சிறப்பாக சொல்லும், அதனால்தான் வேதம் பொதுநூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று சொல்வார்கள். இந்த இவையெல்லாம் இந்த நூல்களிலே இப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது. இவை இரண்டும் அரணடி கீழடங்கும், இவை இரண்டும் இறைவனுடைய அடிக்கு கீழே அடங்கும். இவ்வாறு ஒரு டோட்டலிஸ்டிக் வியூவாக பார்க்கிற இந்த சைவ சமயத்திலே எங்களுடைய நாயன்மார்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. எங்களுடைய 63 நாயன்மார்களையும் எடுத்து பார்த்தால் அதிலே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் என்ற நாயனாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் சீர்காழியிலே அவதரித்தவர். சீர்காழியிலே அவர் பிறந்த காலத்திலே, அவருடைய பிறந்த காலத்தை சொல்லுவார்கள், அந்த அவருடைய பிறப்பை வந்து ஒரு அவதாரம் என்றுதான் சொல்லுகிறார்கள். அவருடைய பிறந்த நாளை பற்றி கூட இப்பொழுது கணிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். அவருடைய பிறப்பை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், அவர் வந்து அவதரித்தார் என்ற வார்த்தை தான் இந்த பெரிய புராணத்திலே காணப்படுகின்றது. அவர் வந்து இந்த பிறப்பை வந்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், அவந்திருக்கும் புல்லறவின் அவன் முதலாம் பரசமய, அதாவது உண்மையில்லாத நெறிகளையும் வாழ்க்கை நெறிகளையும் போதிக்கின்ற மற்ற சமயங்கள், அதாவது சமயங்களிலே உண்மையை தேடுகின்ற சமயங்கள் இருக்கின்றன சைவம் உட்பட. அதே நேரம் உண்மை சமயம் என்று சொல்லிக்கொண்டு அவச்சியர்களை செய்கின்ற சமயங்களும் இருக்கின்றன. அதுவும் சைவம் உட்பட எல்லா மதத்திலையும் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவச்சியர்கள் செய்கின்ற சமயங்களுடைய அறிவின்மையை போக்கவும், பவம் பெருக்கும் புரைநர்கள் பால்வட, அந்த மற்ற அவத்தை பெருக்குகின்ற நெறிகள் எல்லாம் பால்படுவதற்காகவும், ஊழிதொறும் தவம்பெருக்கும் சண்பையிலே, சண்பை என்பது சீர்காழியிலே, தாவில் சராசரங்களெல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். அவதாரம் செய்தார் என்ற வார்த்தை அங்கே காணப்படுகின்றது. அப்படி அவர் அவதாரம் செய்கின்ற காலத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் பிறக்கின்ற பொழுது என்ன அவருடைய நாளை சொல்லுகின்றார்கள், எல்லா கிரகங்களும் உச்ச நிலையிலே இருந்தனவாம், அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் நிற்க. அருக்கன் என்பது சூரியன். சூரியன் முதலான எல்லா கிரகங்களும் உச்ச நிலையிலே, ஜாதகத்திலே உச்ச நிலையிலே வர்க்க வலிமையோடு இருக்கின்ற நேரத்திலே, நல்ல ஓரையல நல்ல நேரம் பெறுகின்ற நேரத்திலே, திருக்கிழரும் ஆதிரை நாள் திருவாதிரை நட்சத்திரத்திலே, திசை விளங்க பரசமய தருக்கொழிய சைவ முதல் வைதீகமும் தலைத்தோங்க, இப்படித்தான் அவர் பிறக்கின்றார். அவர் பிறக்கின்ற காலத்தை சொல்கின்ற பொழுது எல்லா கிரகங்களும் உச்ச நிலையில் இருக்க வேண்டும். ஜோதிடத்தில் சொல்லுவார்கள், இந்த கிரகங்களில் வந்து 9 கிரகங்கள் சொல்லுகின்றோம் இல்லையா, அதுல வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அத்துடன் ராகு, கேது என்ற சாயா கிரகங்கள், உண்மையான கிரகங்கள், நிழற் கிரகங்கள். அந்த 9 கிரகங்களிலே 7 கிரகங்கள் முக்கியமானவை. ராகு, கேது, சாயா கிரகங்களை விட்டு பார்த்தால் அதிலே ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த பொழுது, அவதாரம் நிகழ்ந்த பொழுது அவருக்கு 5 கிரகங்கள் உச்ச நிலையில் இருந்ததாக மகாபாரதத்திலே சொல்லப்படுகின்றது, ராமாயணத்திலே சொல்லப்படுகின்றது, வால்மீகி முனிவர் சொல்லுகின்றார். 5 கிரகங்கள் உச்சநிலையில் இருந்தது. அவருக்கு வியாழன் உச்சநிலையில் இருந்தது. வியாழன் உச்சநிலையில் இருக்கிறது என்றால் அது வியாழன் உச்சம் பெறுவது கடகத்தில் அது இருந்தது. வெள்ளி உச்சநிலையில் இருந்தது. வெள்ளி உச்சம் பெறுவது மீனராசியில. சனி உச்சநிலையில் இருந்தது, துலாத்தில இருக்கின்றது. செவ்வாய் உச்சநிலையில் இருந்தது, மகரத்திலே. புதன் உச்சநிலை இருந்தது கன்னியில. இந்த 5 உச்சநிலையில் இருக்கிறதோட அந்த உச்சநிலை இருக்கிற இடங்கள் வந்து கேந்திரஸ்தானங்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக 1, 4, 7, 10 போன்ற இடங்கள் தான் கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த லக்னத்திலிருந்து. இந்த கேந்திரஸ்தானங்களாகவும் இருந்து உச்சமாகவும் இருந்தால் அது ஒரு யோகம். இப்படி ஒரு கிரகம் உச்சம் பெற்று அந்த கிரகம் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்தாலே ஒரு பெரிய யோகம். அப்ப ராமர் ஸ்ரீராமர் அவதரித்த பொழுது 5 கிரகங்களும் இப்படி உச்ச நிலையில் இருந்தன, 5 கேந்திரத்தில் இருந்தன. அதை சொல்வார்கள் பஞ்ச மகா புருஷ யோகம். ஜாதகம் செல்வர்களுக்கு தெரியும் இந்த 5 கிரகங்கள் உச்சமாயிருந்தால் ஒவ்வொன்றுக்கும் என்ன பலன் என்றிருக்கின்றது. ஆனால் சம்பந்தர் அவதரித்த பொழுது இந்த 7 கிரகங்களுமே உச்சநிலையில் இருந்தன. சூரியன் உச்சமாயிருந்தது மேடத்திலே, சந்திரன் உச்சமாயிருந்தது இடபத்திலே. எங்களுக்கு தெரியும் சூரியன் மேஷ ராசியிலே சஞ்சரிக்கிற மாசம்தான் வருஷப்பிறப்பு தொடங்குற சித்திரை மாசம். அப்ப அவர் பிறந்தது சித்திரை மாசத்திலே, ஏன்னா சூரியன் வந்து மேஷத்திலே இருக்கின்றார். அப்ப இந்த கிரக நிலையை போட்டு பார்க்கின்ற பொழுது இந்த காலம் வந்து 12 திகதி மே மாசம் 639 ஆண்டு 639 பன்னெண்டாம் திகதி மே மாசம் என்றால் ஏப்ரல் சித்திரை மாசம் வந்து எங்களுக்கு தெரியும் ஏப்ரல் 14-15 அளவில் தொடங்கி மே 14-15 அளவு வரைக்கும் வருகின்றது இல்லையா. இப்ப எங்களுக்கு இந்த முறை சித்திரை மாதம் வந்து எங்களுக்கு இப்பதான் மே மாசம் 14 திகதி முடிந்தது தமிழுக்கு. அதே மாதிரியாக அவர் பிறந்ததும் வந்து இந்த சித்திரை மாசத்துல வந்து 12 ஆங்கில தேதிக்கு 12 தேதி மே மாதம் 639 ஆண்டு பிறக்கிறார். 639 AD பிறந்த நாள் புதன்கிழமை. இதெல்லாம் பெரிய புராணத்தில இல்லை, ஆனால் பின்னோக்கி கிரக நிலையை வைத்து பார்க்கின்ற பொழுது பிடிக்கலாம். எப்பொழுது இந்த கிரகங்கள் இப்படி நிலையில இருந்தன, திருவாதிரை நட்சத்திரம் வர வேண்டும், 7 கிரகங்கள் உச்சநிலையாக வர வேண்டும், அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய அவதார காலத்தை சொல்லுகின்றார்கள். இப்படி இது அவருடைய பிறப்பை பற்றி. அவருடைய பிறப்பை பற்றி அவரே சொல்லி இருக்கின்றார். அந்த பிறப்பு நிகழ்ந்த பிற்ப அதுக்கு முன்னர் அவதாரம் என்றால் எங்களுக்கு தெரியும், அவருடைய என்ன சொல்றது முன்னர் இருந்த
0: நிலைமை,
1: முன் இருந்த நிலையிலிருந்து இறங்கி வருதலைத்தான் நாங்கள் அவதாரம் என்று சொல்லுவோம். அப்ப முன் இருந்த நிலையிலிருந்து அவர் இறங்கி வந்திருக்கின்றார் என்ற கருத்துக்கள் அவருடைய பாடல்களிலே துணிக்கின்றன. அப்ப அந்த ஒரு பாட்டிலே அவரே சொல்லியிருக்கின்றார், முன் இருந்த நிலையிலிருந்த என்னை இவ்வாறு பிறக்க வைத்தனையே என்று சொல்லி அவரே அதை படிக்கின்றார்.
0: இறைவனை ஒரு விசேட இதுக்காக குறிக்கோளுக்காக அனுப்பி வைக்கிறார்.
1: ஓ, மேலிடத்திலிருந்து இறங்கி வருவது அவதாரம். இந்த அவதாரம் என்ற சொல்லை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து கொள்ளாமல் பலர் வந்து இதை பிழையாக விளங்கிக் கொண்டு பல வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவதாரம் என்றால் அப என்றால் கீழே, அது விளங்க வேண்டும். மானம் என்று சொல்லுகிறோம், அவமானம் என்றால் மானம் கீழே வேண்டதில் அவமானம். அது மாதிரி அவதாரம் என்றால் மேநிலையில் இருக்கிற ஒரு ஆன்மா கீழே இறங்கி வருவதுதான் அவர் அவதாரம். அப்ப இதை அவர் சம்பந்தர் திருக்குற்றாலத்துக்கு போய் வழிபடுகின்ற பொழுது தன்னுடைய பாட்டிலேயே சொல்லுகின்றார், துறக்குமாறு சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடு மறக்குமாறு இல்லாத என்னை. நான் உன்னை மறவாமல் அங்கே இருந்தேன் உன்னோட, மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து என்னை மயக்கி மண்ணின் மேல் புறக்குமாறு காட்டினாய். இந்த மண்ணிலே புறக்குமாறு நீதான் காட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய். இப்படி ஒரு பிணிபடுகின்ற இறக்கக்கூடிய உடம்பையும் கொடுத்து
0: விட்டுட்டாய்.
1: இக்கு இழுக்குகின்றது நீ, நான் என்ன இழுக்கு செய்தேன் உனக்கு என்று சொல்லி இது திருக்குற்றாலத்திலே அவரே சொல்லுகின்றார். சம்பந்தரே சொல்லுகின்றார். அப்ப பெரிய புராணத்திலே அவர் திருவபதாரம் என்று சொல்லுகின்றார். சம்பந்தருடைய இந்த பாட்டு அகச்சான்றாக அவர் இதற்கு முன்னர் மேலான நிலையிலே இறைவனோடு அவரை மறவாது நின்ற நிலையையும் இறைவன் அவரை புறக்குமாறு செய்ததையும் சொல்லுகின்றது. அப்ப அவருடைய நோக்கம் இந்த இதனூடாக தெரிய வருகின்றது இல்லையா. அப்படிப்பட்ட சம்பந்தர் பிறந்தது வருகின்றது. அடுத்ததாக தொட்டுக்கொண்டு போவோம். இந்த சம்பந்தனுடைய வரலாற்றை பற்றி என்று கேட்டால் இந்த குரு பூஜை 19 தேதி நிகழ்ந்தது. சித்திரை மாதம் வைகாசி மாதம் 3 நட்சத்திரத்திலே சம்பந்தனுடைய குரு பூஜை வருகின்றது. அவர் இறைவனுடைய அடியை சேர்ந்த நாள். அப்ப இறைவனுடைய அடியை அவர் சேர்ந்த நாள் என்ற பொழுது எப்பொழுது இறைவனடியை சேர்கின்றார் என்றால் 16 வயதிலே அவருக்கு
0: ஆயுள் முடிந்துவிட்டது.
1: ஓ, அந்த திருமணம் செய்விக்கின்றார்கள். அந்த திருமணம் செய்விக்கின்ற காலத்திலே அந்த திருமணச் சடங்கிலே திருநெல்லூரிலே நம்பியாண்டார் நம்பி என்பருடைய தேவாரம்பாடிய தேவாரம் திருமுறைகளை தேடி பிடித்த நம்பியாண்டார் நம்பி வேறு, இவர் வேறு. அவருடைய மகளை இவருக்கு பொருத்தி திருமணச் சடங்குகள் எல்லாம் செய்து இந்த திருமணம் எல்லாம் முடிந்த பின்னர் அங்கே ஒரு ஜோதி தோன்றியது. அந்த ஜோதியிலே அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் கலந்தார்கள். அந்த கலந்த ஜோதியிலே போய் சேர்ந்தவர் தான் இந்த திருஞான சம்பந்தரும். அப்ப இதை பற்றிய காட்சிகளை பற்றி பெரிய புராணத்திலே அழகாக சொல்லுகின்றார்கள். இந்த ஜோதி வருகின்ற பொழுது இந்த ஜோதி வந்து அந்த இதுல வந்துட்டது. அது வந்த உடனே அந்த அங்கே எழுந்தரில் இருக்கின்ற அனைவரையும் அவர் அங்கே ஜோதியிலே செல்லும்படி பணிக்கின்றார். அப்ப இந்த ஜோதியிலே செல்லும்படி பணிக்கின்ற பொழுது அங்கே அந்த நாளையிலே அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த பல நாயன்மார்கள் அவரோடு இருந்திருக்கின்றார்கள். இவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்களை பார்த்தால் ஒன்று அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகளும் இவரும் வந்து 4 முறை சந்தித்திருக்கின்றார்கள். முதலாவது முறை சந்திப்பு அப்ப சுவாமிகள் தானே சீர்காழிக்கு இவரை தேடி வந்தார். அப்ப சீர்காழிக்கு தேடி வந்த பொழுது இவர் அவரை எதிர்கொண்டு வரவேற்று தன்னுடைய வீட்டிலே உபசரித்து அனுப்பி வைத்தார். அது முதலாவது சந்திப்பு. இரண்டாவது சந்திப்பு திருப்புகலூரிலே நடக்கின்றது. திருப்புகலூரிலே முருகநாயனார் என்ற இன்னொரு நாயனார் இருந்தார். அங்கே ஒரு தங்கு மடம் இருக்கின்றது. எல்லா அறியர்களும் போய் தங்கி இருப்பார்கள். அங்கே பல பேர் சந்தித்து இருக்கின்றார்கள். அங்கே வந்து திருப்புகலூரிலே வந்து எங்களுக்கு தெரியும் திருநீல நக்க நாயனார் போய் சந்திச்சிருக்கின்றார், சிறுத்தொண்ட நாயனார் போய் சந்திச்சிருக்கின்றார், அப்பர் சுவாமிகள் போய் சந்திச்சிருக்கின்றார். எல்லாரும் ஒன்றாக கூடி இருந்திருக்கின்றார்கள். அந்த திருப்புகலூரிலே இரண்டாவது முறையாக சந்தித்திருக்கின்றார். இரண்டாவது முறையாக அப்பர் சுவாமிகள் திருப்புகலூரை சந்திக்கின்ற பொழுது அப்பர் சுவாமிகள் திருவாரூரிலே ஆதிரை திருநாளை பார்த்துவிட்டு வந்து இவரை சந்திக்கின்றார். அப்ப சம்பந்தர் கேட்கின்ற ஆதிரை திருநாள் எப்படி இருந்தது, திருவாதி திருநாள் திருவாரூரிலே எப்படி இருந்தது என்று கேட்க அதனுடைய வர்ணனையை பற்றி சொல்லுகின்றார். மூன்றாவது முறையாக திருப்பியும் திருப்பகுலிலே சந்திக்கின்றார். இப்பொழுதுதான் இந்த முன் சொன்ன அடியார்கள் எல்லாரும் ஒன்றாக கூட்டாக சந்திக்கின்றார்கள். நான்காவது முறையாக இந்த சம்பந்தர் மதுரைக்கு போய் பாண்டியமனுடைய வெப்பு நோய் தீர்த்து சமண சமயத்தை ஒடுக்கி திருப்பி வந்தபொழுது திருப்பூந்துருத்தியிலே அப்பர் சுவாமிகள் சந்தித்திருக்கிறார். இப்படி நான்கு முறை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இவருடைய இவர காலத்திலே குங்கிலிய கிளையனார் இருந்திருக்கின்றார். இவருடைய அப்பர் சுவாமிகள் குங்கிலிய கிளையனாரை சந்தித்திருக்கின்றார். இந்த முருக சுவாமியுடைய மடத்திலிருந்து வெளிக்கிட்டு போகின்ற பொழுது அப்பூதியடிகள் இருந்திருக்கின்றார். இவருடைய காலத்திலே இவருக்கு கிட்டாரிஸ்டாக இருந்தவர் யாழ் வாசித்துக் கொண்டிருந்தவர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருடைய மனைவியார் மதங்க சூளாமணியர் சமகாலத்தில் இருந்திருக்கின்றார்கள். திருநீல நக்கர் என்ற நாயனார் அந்தன பெருமகன் அவர் இருந்திருக்கின்றார். அவர் இவர்கள் எல்லோருக்கும் தன்னுடைய வீட்டிலே உணவருந்தி விருந்தோம்பல் செய்திருக்கின்றார். அங்கே யாழ்ப்பாணர் இவர் அங்கே சென்ற பொழுது அவருக்கு தன்னுடைய நடு வீட்டிலே தான் தினமும் எரியோம்பும் இடத்திலே இடம் கொடுத்திருக்கின்றார். அது திருநீலநக்க நாயனர். இப்படி பெரும்பாலான நாயன்மார்கள் இவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட நாயன்மார்கள் எல்லாரும் வாழ்ந்த காலத்திலே இவர் அந்த ஜோதியினுடைய இதிலே எல்லாரையும் புகழ் சொல்லி சொல்லுகின்றார். சீர்பெருகு நீலநக்கர் திருமுருகர் முதல் தொண்டர் ஏர்களுக்கு சிவபாத இருதயர் திருமுருக நாயனார் நீலநக்க நாயனார் தன்னுடைய தந்தையார் சிவபாத இருதயர் நம்பாண்டார் தனக்கு பெண் கொடுத்த மாமனார் நம்பியாண்டார் நம்பி சீரார் திருமை பெரும்பாணர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மற்ற அனையோர் அணைந்துள்ளோர் அவரோடு சேர்ந்தவர்கள் எல்லாரும் பார்நிவு கிளைசூழ பன்னிகளோடு உடன் புக்கார் தங்களுடைய சுற்றத்தார்கள் மனைவியர்களோடு உள்ளே சென்றார்கள். அந்த ஜோதியிலே கலந்தார்கள் என்று வருகின்றது. அந்த ஜோதியிலே அனைவரும் கலந்த பிற்பாடு சம்பந்தரும் அதற்குள்ளே போனார். காதலியை கெப்பற்றிக் கொண்டு வலங்கொண்டு அருளி தீதகல வந்தருடன் திருஞான சம்பந்தர் நாதன் வளர் எழில் சோதி நன்னி அதன் உள் புகுவார். அதுக்குள்ளே போனேன். ஜோதி என்ற உடனே எல்லாரும் சொல்லுவார்கள் இது என்ன இருக்கிறது இது நெருப்பா. சில பேர் சொல்லுவார்கள் ஹிஸ்டரியில சொல்லுவார்கள் சம்பந்தருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கலாம். ஏனென்றால் சமண சமயத்தோடு வாதி செய்திருக்கிறார், புத்த சமயத்தோடு வாதி செய்திருக்கிறார். இப்ப திருமண மண்டபத்தில் யாராவது நெருப்பு வைத்து விட்டார்களோ
0: கேள்விப்பட்டேன்.
1: நெருப்பு என்றால் என்ன செய்யும், எரிக்கும். ஆனால் இந்த ஜோதி என்ன செய்கின்றது, அந்த ஜோதி பந்து முடிந்தது அப்படியே என்கல்ஃபிங் த ஹோல்ட் த வெட்டிங் ஹால் முடிந்த பிறகு திருப்பி எல்லாரும் போன பிற்பாடு அந்த மணிமண்டபம் அப்படியே திரும்பி வருகுது. பிள்ளையார் எழுந்தருளி புக்கதன் பின் பிள்ளையார் போன பின்னால பெருங்கூத்தர் கொள்ள நீடிய சோதி குறி நிலை அவ்வழி கரப்ப கரப்ப என்றால் கரந்து மறைந்து போக வள்ளலார்தம் பழைய மணி கோயில் தோன்றுதலும் பழைய மணிமண்டபமும் திருமண மண்டபமும் திருப்பி தெரியும்
0: அப்படியே தெரியுது.
1: தொள்ளுநீர் உலகத்து பேருளார் திருமந்த அதுக்கு போகாதவர்கள் ஐயோ போகாம விட்டுட்டே வேண்டு அலக்கல் அங்கலாய்த்தார்கள். இந்த வரலாறு இந்த விவிலிய நூலையும் வருகின்றது.
0: வெளிப்படுகின்றான்
1: அதை எடுத்துக்கொண்டு அவர் வருகின்றார் இல்லையா, பத்து கட்டளை கொடுத்தது. அப்ப அந்த ஒப்புரம் பார்க்கும் இறைவனுடைய வெளிப்பாடு எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கின்றது சிமிலாரிட்டிஸ் அந்த நிலை இருக்கின்றது. அதாவது ஜோதி வருகின்றது ஆனா எரியவில்லை. அதான் அங்கே இருக்கின்றது. அப்ப இந்த ஜோதியிலே கலந்தார். அப்ப இன்றைக்கு நாலு நாயன்மார்கள் இதுக்குள்ளே போயிருக்கிறார்கள். எல்லாரையும் பார்த்தால் ஒன்று திருஞான சம்பந்தர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருக்கு யாழ் வாசித்துக் கொண்டிருந்தவருடைய கிட்டாரிஸ்ட் மியூசிக் குரூப் இருந்தது இல்லையா அவருக்கு, அதுல இருந்தவர் அவர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கின்றார். திருநீல நக்கர் என்கின்ற அந்தன பெருமன்னர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கின்றார். அந்த திருநீலன் அக்கருடைய அத்தோடு முருகநாயனார், அதாவது இவர்கள் எல்லாரும் திருப்புகளுடைய மடம் வைத்து எல்லாரும் தங்குவதற்கு உதவி செய்து முருகநாயனாரும் இன்வைட் பண்ணப்பட்டிருந்து அவர் போயிருக்கின்றார். அப்பர் சுவாமிகள் திருமணத்திலே இல்லை, அவர் என்ற அவர் அதுக்கு முதலாகவே இறைவனடி சேர்ந்து விட்டார்.
0: அவர் கைலாயத்துக்கு
1: அவர் போய்விட்டார். அப்ப இந்த நாள் வந்து இந்த வைகாசி மூலம் அது சென்ற 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாங்கள் அதை அனுசரித்து இன்றைக்கு அவரை நினைவு கூர்ந்து கொள்ளுகின்றோம். அவருடைய அகச்சான்றுகள் சிலது இருக்கின்றது. ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு அங்காலே நாங்கள் கேள்விகளுக்கு போகின்றோம். சம்பந்தர் இருந்தது இப்ப எல்லாம் பல பேர் சொல்லுவார்கள். சரி, இது முடிந்தால் இந்த சம்பந்தர் ரெண்டு சம்பந்தருக்கு ஞானப்பால் இறைவன்
0: கொடுத்தார்
1: சொல்லுவார்கள். இது எல்லாம் நடக்கிற காரியமா? இப்ப எல்லாம் புஸ்தகத்திலே எழுதுகிறார்கள், சைவம் போதிக்கிறவர்களே எழுதுகிறார்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான்ற மாதிரி பல பேர் இதுக்கெல்லாம் வேறு வேறு விளக்கம் தத்துவ விளக்கம் கொடுக்கிறதும் புராணங்கள் எல்லாம் ஏதோ பாமர மக்களுக்கு அறிவில்லாத மக்களுக்கு ஒரு ஸ்கேர்டாக்டிக் பயப்படுத்தி வழியில வச்சிருக்கிறதுக்கு சொன்னதுண்டும் நாங்கள் எல்லாம் அறிவில ஏதோ பெரியாக்கள் எங்களுக்கு எல்லாம் அது தேவையில்லாத மாதிரியும் பல பேர் நெச்சு
0: கொண்டிருக்கிறோம்.
1: ஆனால் இந்த புராணத்துல பார்த்தால் அவருக்கு பால் கொடுத்த உடனே அவர் படிக்கின்ற பாடல் என்ன, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, இப்படி இவன் தான் சொல்றார். அப்பா அவருடைய தகப்பனார் கேட்கிறார், பால் வடைந்து கொண்டிருக்க உனக்கு யாரையா பால் தந்தது என்று கோபித்து கேட்க இவர் இப்படி இறைவன் தந்தது என்று சொல்லுகிறார். இறைவன் என்று தந்தது என்று சொல்லவில்லை, இவன் தான் என்று சொல்லுகிறார். அந்த 11 பாடல்லையும் ஒரு இடத்துல கூட இறைவன் பால் தந்தது பற்றிய குறிப்பு இல்லை. அப்ப சிலவர்கள் அவர்கள் இந்த பாட்டிலேயே இல்லையே என்று சொன்னால், அவர் இன்னொரு இடத்திலே திருக்கல்மலத்தில் படிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார் பிற்பாடு கலகாலத்துக்கு பிறகு நினைவு கூர்ந்து, போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென, போதையார் உமாதேவியார் பொற்கிண்ணத்து பொற்கிண்ணத்திலே அந்த பாலை கொடுக்கின்றால், உமி அம்மையாருக்கு இன்னொரு பெயர் உண்ணாமுலை அம்மன், உமையுடைய திருமுலை பால் ஒருவருக்கும் வாய் வைத்து அருந்த கொடுக்கப்படவில்லை, உண்ணாமுலை அம்மன். இப்ப அந்த பாலை பொற்கிண்ணத்திலே கறந்துதான் பிள்ளையாருக்கு இந்த ஞானசம்பந்தருக்கு கொடுக்கின்றார். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில், அப்ப தகப்பனாருக்கு அது தெரியாது, இவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பாலை வண்டி குடிச்சிட்டார். ஒரு நாளும் சின்ன பிள்ளைகள் ஸ்ட்ரேஞ்சர் கோபப்படும் பொழுது தான் இணை ஆண்டவன். இது திருக்கல்மலை பதிகத்தில் சம்பந்தரே பர்சனல் டெஸ்டிமனி
0: கொடுத்திருக்கிறார்.
1: அடுத்ததாக சம்பந்தருடைய கன நிறைய இருக்கின்றன. என்ன சொல்லுவார்கள், இந்த வெப்பு நோய் தீர்த்தது வேற வேற பல நிறைய இதுகள் இருக்கின்றன. ஒன்று மட்டும் இன்னொன்று, ஏடு எதிரேறியது.
0: ஓ, அந்த நீரை எது
1: சம்பந்தர் பால் குடிச்சவுடன் என்ன நடக்கிறது அங்க, உணர்வறிய உபமையிலா கலைஞானம், அதாவது வேறு உபமிக்க முடியாத ஒப்புமையில்லாத எல்லா கலைகளையும் அறிகின்ற ஞானம், புத்தக படைப்பு அந்த கலைகள் எங்களுக்கு தெரியும். கலைகள் 64. அப்ப 64 கலைகள் என்றால் எங்களுக்கு சொல்வார்கள், இலிங்கமாவது எண்ணன் கலையும், 64 கலைகளும் லிங்க வடிவத்துக்கு உரியது என்று சொல்லப்படுகின்றது திருமந்திரத்திலே. அப்ப அவர் இந்த படித்து அறியக்கூடிய கலைகள் எல்லாவற்றையும் அவர் பால் குடித்த உடனே அவர் ஓதாது உணர்ந்து விட்டார். இது திருவருப்பயனில் வருகிறது,
0: ஞானப்பால் என்று சொல்றாரு.
1: ஓ, திருவருப்பயனில் வருகிறது, நற்குஞ்சரக்கன்று நன்னில் இந்த பிள்ளையாரை வழிபட்டால் கலை ஞானம், இந்த கலை ஞானம் எல்லாம் கற்குஞ்சரக்கன்று கான், இதெல்லாம் படித்து வர்ற சாமான் இல்லை. அந்த இது இருக்கு இல்லையா, படிக்காமலே சிலது வரும் என்ற இது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை இவர் பெற்றார். இந்த ஞானம் பெற்றதுக்கு இன்னொரு இது இருக்கு, இந்த 64 கலைகளை எங்கே பாவிக்கிறார் என்றால், 64 கலைகள்ல என்ன இருக்கின்றே பார்க்க வேண்டும் நாங்கள். 64 கலைகள்ல ஒன்று அக்னி ஸ்தம்பனம். அக்னி ஸ்தம்பனம் என்றால் நெருப்பை கட்டுப்படுத்துற நிறுத்துற தன்மை. சம்பந்தர் இட்ட ஈடு எரியாமல் இருந்தது சமணர்களுடன் வாதி செய்யும் பொழுது. அக்னி ஸ்தம்பனம். அடுத்தது சம்பந்தர் ஏட்டை வைகை ஆற்றிலே இடுகின்றார் சமணர்களுடன் வாதிடுகின்ற பொழுது. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று எழுதுகின்ற ஏட்டை அவர் தன்னுடைய கையாலே எழுதி அந்த திருப்பாசுரத்தை ஆற்றிலே வைகை ஆற்றிலே விட அது ஆறு எதிர்கொண்டு ஓடி கரை சேர்ந்தது. அது கரை சேர்ந்த இடம் திருவேடகம். இன்றைக்கு மதுரைக்கு போனால் அதை பார்க்கலாம்.
0: திருவேடகம்
1: அது என்ன? ஜலஸ்தம்பனம், தண்ணீரை கட்டுப்படுத்துகின்ற தன்மை. வாக்கு ஸ்தம்பனம், இன்னொருவர் கதைக்கு வந்தால் அவர்களுடைய வாக்கை கட்டுப்படுத்துகிற தன்மை. மாணிக்கவாதகர் செய்கிறார் இல்லையா, பௌத்தர்கள் வாதிட வந்த பொழுது அவர்களை ஊமையாக்கினார் இல்லையா, அது வாக்கு ஸ்தம்பனம்.
0: அவர்களுக்கு அந்த கலைகள் இயற்கையாகவே வருகிறது.
1: இந்த கலைகள் எல்லாம் இருக்கின்றன, நிறைய இருக்கின்றது. இப்படி நிறைய கலைகளோ, யானையேற்றம், குதிரையேற்றம், பட்சிகளுக்கு பேச்சு பழக்குதல், இப்படி 64 கலைகள் இருக்கின்றன. 64 கலைகள் இருக்கின்றன. இந்த 64 கலைகளும் இவருக்கு தாமாக வந்தது.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: பக்தியோட பரமேஸ்வரன் அனுபவிக்கணும். அந்த பக்தியானது 4 விதமா சொல்ற. ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. அந்த பரமேஸ்வரனுக்கு தாஸ்ய பக்தி, சரணாகதி, சர்வமும் நீத்தா அப்படின்னு அறியறது. சரணாகதி எதுக்கா நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறது இல்லை, கூட கும்பிட்டு போடலாம், மாயினால ஏமாத்தி கும்பிட்டு போடலாம். பரமேஸ்வரனுக்கு ஏதோ நினைச்ச பிரதட்சிணம் பண்ணிட்டே இருக்கா, நன்னத்தான் இருக்க. ஆனால் பிரதட்சிணம் பண்ணும்பொழுது இவன் மனசுலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவளோட வேற ஏதோ பற்றி பேசிகிட்டே இருக்கான், கதை பேசிகிட்டே பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கா. வேண்டாமே, பிரதட்சிணம் பண்ணணும்னு சொல்லலை பகவானுக்கு, உங்கள் மனசில் வச்சுங்க. நீங்கள் பண்ணக்கூடியதான காரியமானது 4 பேருக்கு தெரிய வேண்டாம், பகவானுக்கு தெரிஞ்சா போதும். ஏதோ தானம் பண்ணினோம், 10 ஏதோ வாங்கி கொடுத்தோம், ஆனால் எப்படின்னு உங்களுக்கு மட்டும் தெரியட்டும், பகவானுக்கு தெரியும். நீங்கள் சொல்லாமலேயே நம்ம பண்ணக்கூடியதான தானமோ ஜபமோ பூஜையோ எல்லாமே பகவானுக்கு தெரியும். நீங்கள் ரகசியமாக பண்ணினேன்னு வச்சுங்களேன், அது 100 மடங்கு பலத்தை கொடுக்கும். தேசே காலேச்ச பாத்திரேச்ச. 1 crore rupees கொடுத்து பகவானுக்கு வாங்கி கொடுத்தான் அழகான படவை. அது கீழே என்ன பண்ணி வச்சிருக்கேன், டொனேட்டட் பைனா போயிடு. நீங்கள் என்னத்தை டொனேட் பண்ணுறது? அவர் கொடுத்த பிச்சை தானே நீங்கள் வச்சுட்டுருக்க. அதை இன்னொருத்தருக்கு பண்ணினா நியாயமா? தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்ம பண்ணுறது பகவானுக்கு தெரியும், அவருக்கு இங்கே சொல்லாமலே தெரியும். ஏன்னா உங்கள் இதயத்தில் அவர் இருக்கார், அதனால் அவருக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. இந்த ஒரு பக்தி பகவானிடத்தில் சரணாகதி பண்ணணும் எனக்கூடியதான ஒரு பக்தி. எல்லாத்தையும் காயேனா மனசா வாச்சா சரீரத்தினால் அவருக்கு தொண்டு பண்ணுவோம், மனசினால் அவரை எப்பொழுதும் நினைப்போம், வாக்கினால் அவருடைய நாமாவை சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்படிதான ஒரு பக்தி உள்ளவன் அவன், அவனுக்கு எல்லாமே இது கிடைக்கும். இதுக்காக பிரம்மதேவராக இருக்கணும், வேற இன்னொருத்தராக இருக்கணும்னு இல்லை. ஆகையால் அவளுக்கெல்லாம் கிடைக்காதான இந்த ஒரு பாக்கியம் நான் எப்பொழுது அடைவேனோ பிரம்மாத்யைஹி, அதை அனுபவிச்சு முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே. அதான் முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே, அந்த ஆனந்தத்தை இதயத்தில் எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு விசேஷமாக அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபம். யுஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷா சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஸ்னுதே. பகவத்கீதையில சொல்றது யுஞ்சன் ஏவம் சதா ஆத்மானம், எப்பவும் இந்த சிவஸ்வரூபமா இருக்கக்கூடியதான ஆத்மாவை நினைத்து நினைத்து யோகி விகத கல்மஷா, முதல்ல நீங்க நினைக்க ஆரம்பிச்சதுமே எல்லா பாபமும் போயாச்சு. சுகேன கட்டம் இல்லாமல், இங்க சுகம்னா அனாயாசம், ஒரு ட்ரபிளும் இல்லாமல் பிரம்மதம் ஸ்பர்சம் அத்தியந்தம் சுகம் அனுதே அப்படின்னு விசேஷமாக ஆத்மசம்யம யோகம் 6 அத்தியாயத்தில் விசேஷமாக இந்த ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கார். அதுதான் இங்க சிவபரமாக நமக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்ததாக இந்த பரமேஸ்வரனை இப்படி நினைச்சல, பரமேஸ்வரன் நம்ம ஏதாவது கொடுப்போமேன்னு பார்த்தா எதை கொடுக்கறதுன்னு தெரியல. யோஜனை பண்ணி பண்ணி பார்த்தாச்சு, நம்ம பரமேஸ்வரனுக்கு என்ன கொடுப்போம்? சாதாரணமாக இன்னைக்கு நம்ம மெசேஜ் பாருங்க, கல்யாணத்துக்கு யாரோ கூப்பிட்டுருக்கா, பத்திரிகை வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்க, அவளுக்கு ஏதாவது நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறான். கிரகஸ்தன் ஏதோ கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறது, கொடுக்காத போனால் நன்னா இருக்க அவ வேணும் இல்லை. சில சமயத்தில் அவளே போடுறான், நோ கிஃப்ட் நோ பொக்கேஷன் போடுறான். என்ன எல்லாரும் புஷ்பத்தை வச்சு அடுத்த அந்த குப்பையில் போடுறதுக்குன்னு சிரமமாக இருக்க, சொல்கிறாவா நன்னா தான் இருக்கு, ஆனால் இவாளுக்கும் ஏதாவது கொடுக்கணும்னு ஒரு அபிப்பிராயம். அதே போல் எதை கொடுக்கணும்னா அவளுக்கு உபயோகப்படக்கூடியதாக கொடுக்கணுமா, அதோட்டமில்ல அவள்கிட்ட இல்லாததாக கொடுக்க. இவாளே சொல்கிறது அவள்கிட்ட இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியுமா, அவள் ஏதோ மரியாதை கூப்பிட்டுருக்கா தெரிஞ்சவாளன்ட்டு, என்ன கொடுக்கறது அப்படின்னு நினச்சி யோஜனை பண்ணி பத்து மாமி தனித்தனியாக பத்து குக்கர் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு பதினஞ்சு பேர் எல்லாருமே ஷேவிங் செட் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஏன் ஒன்று ரெண்டு வாங்கி கொடுத்தா பரவாயில்லப்பா, எது உபயோகப்படும் நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும். எல்லாருடைய நல்லதான், இது யாரும் கெட்டதும் சொல்லலை, ஆனால் கொஞ்சம் யோஜனை பண்ணணும். நம்ம இப்படி லோகத்தில் நடக்கிறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் பரமேஸ்வரன் விஷயத்தில் நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன கொடுப்பேன் கொடுக்கணும்னு சொல்கிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னத்திற்கு உபயோகப்படக்கூடியது கொடுக்கணும், இன்னொன்று அவாளத்தில் இல்லாத கொடுக்கணும். இந்த ரெண்டும் இருக்கும் இல்லையோ, நான் பார்க்குறேன் பரமேஸ்வரன்ட்ட, கரஸ்தே ஹே மாத்ரவ், ஹே பரமேஸ்வரா உனக்கு நான் என்னப்பா கொடுப்பேன், ஏன்னா உன் கையில் மேரு பர்வதம் இருக்கு. திரிபுர சம்ஹாரம் பண்ணுறதுக்காக இவர் கிளம்பினார், கிளம்பும் பொழுது என்ன ஆச்சுன்னர், அந்த மேரு பருவதம் அவருக்கு வில்லா வந்து மாட்டின்றது, நான் என்ன உபயோகப்படுத்துங்கன்னர் வில்லா உட்கார்ந்து, கரஸ்தே ஹே மாத்ரவ், கையில் அம்பாவும் வில்லாவும் மேரு பருவதம் இருக்கு. மேரு பருவதம்னு என்ன தெரியுமோ, ஒரு மலை, ஆனால் அந்த மலைக்கு என்னன்னார், அந்த மலை முழுக்க தங்கம் சார், வெறும் கல் இல்லை, டோட்டலாக மலை முழுக்க தங்கம், அதனால் ஸ்வர்ணகிரின்னு பேர் அதுக்கு. அதே பேர கைலாசம் இருக்கு பார்த்தீங்க, அது முழுக்க வெள்ளி, அதனால தான் என்னமோ நம்மளை இங்கே வரவழைக்கிறது இல்லை, அங்கேருந்து கொண்டு வந்துருவாள் இங்கே விவகாரம் என்னடாரு. அப்போ விவகாரம் என்னன்னார், அந்த மேரு பருவதம் முழுக்க தங்கம், அது அவர் கையிலேயே வச்சுட்டுருக்கார், திருப்புர சம்ஹாரம் பண்ணும் பொழுது கையிலேயே வச்சுட்டுருக்கார். கையில் இவ்வளவு தங்கம் இருக்குமே ஆனால் அவருக்கு நம்ம என்ன கொடுத்தா போகிறோம், அல்லது எதை கொடுக்க முடியும், அவ்வளோ காசு இருக்குன்னு, கரஸ்தே ஹே மாத்ரவ் கிரீஷ, அதுக்கப்புறம் நிகடஸ்தே ஜபதவ், அவருக்கு பக்கத்தில் யார் இருக்கா தெரியுமா, நான் ஃப்ரெண்டுன்னு, யாருன்னு குபேரன் போருமண்ணோம், அந்த குபேரனுக்கிட்ட என்ன விவகாரம்னார், ஒன்பது குடம் இருக்க, நவ நிதிகள்னு பேர், இந்த நிதிகள் குடம் எப்படின்னா அதுலேருந்து அது எங்கேருந்து வாங்கினாரோ எப்படி பண்ணினாரோ அது அப்புறம் சொல்லுவோம், அந்த குடங்கள்லேருந்து கையில் வச்சு எடுத்தோன்னு வச்சுங்களேன், கையில் எடுத்தது எடுத்துட்டேள், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது மறுபடியும் ஃபுல் ஆகிடும், அப்படி ஒரு பதார்த்தம், ரத்னங்கள் மற்ற பதார்த்தங்கள் தம் இவைகள்லாம் நிறைய வச்சுட்டுருக்கார், கையை வச்சு அது இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக எடுத்ததுமே கை எடுத்ததுமே மறுபடியும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பொழுதுமே எவ்வளவு உபயோகப்படுத்தினாலும் டு தி பிரிம் இருந்துட்டே இருக்கும், அப்படி நவநிதிகள் அவர் வச்சுட்டுருக்கார். அவர் பரமேஸ்வரனுக்கு ஃப்ரெண்டுன்னர், இவருக்கு ஏதாவது காசு வச்சுக்கணும்னு ஏதோ விவகாரம் இருக்க பாருங்க. பரமேஸ்வரன் நீங்கள் தியானம் பண்ணலையானால் பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஈசனாய தேவாய நமஹ அப்படின்னு ஒரு பில்வம் வச்சுடையானால் அவர் ஒன்றும் அவர்கிட்ட கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது, அப்படியே என்ன பண்ணுவார்னா குபேரனை கவனிச்சு கவனிச்சு கொண்டார், அவ்வளோதான். அந்த குபேரன் என்ன பண்ணுவார்னார், நவநிதிகள் அவரை கொடுத்துருவார். அந்த பரமேஸ்வரன் என்ன, கூரையை பிச்சுண்டு கொடுக்குங்கிறல, இது எப்படி அவர் குபேரனுக்கு எங்கே கொடுக்கணும் என்ன ஏது எல்லாம் ஒன்றும் கிடையாது, நேரம் ஏதோ விதமாக அவங்களை அனுப்பிச்சுட்டுருவார். ஸோ இந்த பரமேஸ்வரனுடைய திருநாமம் இருக்கே அந்த நாம அஸ்தியோடு நீங்கள் சொன்னீங்களேயானால் பரமேஸ்வரன் ஒன்றும் கொடுக்கலை, அவர் கொடுக்கணும் வாங்கணும் இதெல்லாம் அவர் வச்சுக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக இருக்கார். அந்த இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அப்படி சொல்லிடுவார், அவ்வளோதான் விவகாரம் முழுக்க, அது கொடுத்ததா இல்லையான்னு இவர் மறந்து விடுவார், ஆனால் அவர் மறக்க மாட்டார், ஏன்னா ஃப்ரெண்ட் ஆச்சா, ஃப்ரெண்டு நமக்கு சொன்னால் விடுமாறா, அது பார்த்து அவர் பக்கத்தில் இருக்காராம், நீ கடஸ்தே தன பதவ், அதுக்கப்புறம் குருஹஸ்தே ஸ்வர்பூஜாமர சுரபி சிந்தா மணிகணே, அவர் வீட்டில் பரமேஸ்வரனுடைய வீடு என்ன, கைலாசம், அந்த கைலாசம் என்ன இருக்குன்னு, ஸ்வர்பூஜா அமர சுரபி சிந்தாமணி, ஸ்வர்பூஜம் பூமியிலிருந்து பிறந்தது பூஜம், அது என்னது? மரங்கள், ஸ்வர்பூஜம், தேவ மரங்கள். தேவத்தினுடைய மரங்கள் என்ன? ஒரு எட்டு மரங்கள், கதம்ப விருட்சம், கல்ப விருட்சம், இப்படிப்பட்டதான விருட்சங்கள். அது என்ன சுவாமியார்? அந்த விருட்சமானது அதற்கு நின்று நீங்க என்ன வேணும்னு கேட்டால் அது கிடைக்குமா? போருமானோ என்ன? பழைய நாள் அதெல்லாம் இருந்தது சார், அப்ப கேட்டிருப்போம். இப்ப எல்லாம் புதுசு புதுசு எல்லாம் வந்திருக்கு. இப்ப நமக்கு வேணும்னா எங்கே பண்றது? கிடைக்குமான்னு ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். அங்கே போயிட்டு அது கீழே நின்று எனக்கு கையை பிடிச்சோன்னு எனக்கு இது வேணும் அப்படின்னு கை கூப்பி கொடுத்தேன்னா டக்குன்னு கிடைச்சி விடும். அது எந்த வேலை என்ன ஏது ஒன்றும் கிடையாது. அது வேற நாங்கள் கேட்ட மாதிரி இது இந்த கலர்ல வேணும், இப்படி இருக்கணும்னு ஸ்பெசிபிகேஷன் சொன்னால் அது மாதிரி வந்து விழாருதான். பார்த்துக்கலாம். அது கல்ப விருட்சத்தினுடைய ஒரு மகிமை. இது அவராத்துல நிறைய இருக்கு. கையில எங்கே பார்த்தாலும் கல்ப விருட்சம்.

அதே ஏதோ விவகாரம் இருக்கே, என்ன பொருள் எல்லாம் இருக்காதோ இல்லையோ. இப்ப வீட்டுல ஒருத்தர் ஆத்துக்கு போங்க, அவ இருக்கிறது ரெண்டு பேர், நீங்க ரெண்டு பண்ணா சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்ல, பிராரப்தம் வேற எல்லாம் போட்டு அப்படி ஆயிடுது. சமைக்கவும் தெரியாதுன்னு வச்சுங்களேன், அது வேற. ஒருவேளை தெரிஞ்சவாளுக்கும் சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்ல அப்படின்னா இருக்கு. எல்லாரும் கலந்து ஹோட்டலுக்கு போறாங்கிற, நீங்க வந்ததுனா அவளுக்கு அப்படின்னு ஒரு நிலை வந்துடுது. ஒரு காலத்துல கிராமத்துல 10 பேர் போனாலும் சரி, அந்த ஆத்தா அம்மா கரெக்டா கணக்கு வந்து கொடுத்துருவா. 1/2 மணி நேரம் நீங்க மத்தியானம் மட்டும் காலன் மட்டும் வாங்கோன்னு சொல்லுவா, அவ்வளவுதான். காலன் மட்டும் வாங்கன்னு சாப்பிட வாங்கோன்னு அர்த்தம். இலை போடுவா, இருக்கிறதுக்குள்ள 4 பதார்த்தம் வயிறு ரொம்ப சௌக்கியமா போகும்படி பண்ணினான். அப்படி இருந்த நாடு போய் இப்ப ஒன்னாயிடு. அது மாதிரி இல்ல, அங்கே காமதேனு என்ன பண்ணிச்சு, இவ்வளவு விருந்து கொடுத்தாரு, என்னமா கொடுத்தாருன்னு பார்க்கணும்னு உள்ள போய் கேட்டார். நான் எங்கே கொடுத்தேன், நான் எங்கே சமைச்சேன், உத்தரெல்லாம் ஆளும் கிடையாது, பொருளும் கிடையாது. ஆனா பின்னால் அங்கே காமதேனும் இருக்கு, அந்த அம்மாவை கேட்டேன், எல்லாத்தையும் பரிமாறி விட்டாங்க. அத்தனை பதார்த்தமும் அந்த சைன்யங்களுக்கும் யானைகளுக்கும் அத்தனை பேருக்கும் கொடுத்தார், விருந்து போட்டார். இதை பார்த்து அனுபவிச்ச விஸ்வாமித்திரனுக்கு ஒரு ஒரு ஆசை தட்டிட்டான். இப்படிப்பட்டதான ஒரு காமதேனும் அரசாங்கத்தில் இருக்குமேயானால் தினந்தோறும் ஊர்ல இருக்கிற வாழ்க்கெல்லாம் நம்ம போடலாமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் அத எனக்கு கொடுன்னார். உங்களுக்கு 1000 இது மாதிரி 1000 பசுமாடுகள் கொடுக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு காலமே யஜ்யத்துக்கு ஒரு டம்ளர் பால் விடும், அவ்வளவுதானே. அது காமதேனு பாலுக்கு அந்த சாதாரண பசுமாடு பால போடாதா? ஒரு பசுமாடு இல்லை சுவாமி, 1000 பசுமாடு நான் கொடுக்குறேன். ஆனால் இதை மட்டும் கொடுத்துருங்க, அரசாங்கத்துக்கு உபயோகப்படும், எல்லோருக்கும் ஆகாரத்துக்கு ஃபுட் ப்ராப்ளமே குறைஞ்சி போயிடும், ப்ராப்ளமே இருக்காது நாட்டில் அப்படின்னு அதை கொடுங்கன்னார். அவர் சொன்னார், இதை பாருப்பா எனது இல்லை, இது யஜ்யம் பண்ணுறேன்னு சொன்னதுமே சகாயம் பண்ணுறதுக்காக சுரபி தானாக வந்திருக்க, அதை நான் எடுத்துன்னு போகிறதுக்கு உனக்கு கொடுக்குற எனக்கு ரைட்டு கிடையாது. எதுக்கு தானம், எதுக்கு என் பொருளை தானம் பண்ணலாம், இன்னொருத்தருடைய பொருளை நான் தானம் பண்ண முடியுமா? முடியாது அப்படின்னு இவர் கேட்கல. அது இழுத்துன்னு போக ஆரம்பிச்சு விட்டார் பை ஃபோர்ஸ். என்ன பண்ணிட்டு அடுத்த க்ஷணம் அதனுடைய உடம்புல இருந்து வீராள் வந்தான். ஆயிரக்கணக்கான வீரர்கள் தோணின, விஸ்வாமித்திரோட சண்டை போட்டார். அத்தானை விஸ்வாமித்திரோட சைன்யம் எல்லாம் நாசமா போயிடு. கடைசியில் என்ன சொன்னார், இந்த வீரர்கள்லாம் எங்கே போச்சுனர், மறுபடியும் காமதேனுக்குள்ள புந்துடுத்தான் அப்படின்னு ஆச்சு. அப்போ அந்த காமதேனும் நீங்க நினைச்சதை மட்டும் கொடுக்கணும் இல்லை, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்பப்ப எது வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. இப்படிப்பட்டதான காமதேனுக்கள் நிறைய இருக்கான் கைலாசத்தில். இவருக்கு நம்ம என்ன கொடுக்கறதுன்னு கேட்கிறார். ஸ்வர்போஜ அமரசுரபி, அதற்கு மேல சிந்தாமணி கணே, சிந்தாமணி சிந்திதமான பொருள்களை அறிவிக்கக்கூடியதான மணி சிந்தாமணி. நாம் 10 ஜென்மாக்கு முன்னால எப்படி இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தன் கையில சிந்தாமணியை போட்டுட்டு இருக்கான், ஒரு மோதிரத்துல ஒரு சின்ன மணி, அதை பார்த்தா தனியா இருக்கான். பாருங்க, 10 ஜென்மாக்களுக்கு முன்னால நாம் என்னமா இருக்கோம் இதுன்னு தெரியும். அது அந்த சிந்தாமணி சிந்திதமான நினைக்கப்பட்டதான எல்லா பொருளையும் எல்லாவற்றையும் காட்டி கொடுக்க கூடியது. அதையும் இப்ப நமக்கு கொடுக்கல பூலோகத்துல என்ன, எல்லாரும் பரீட்சை சீக்கிரமா பாஸ் பண்ணுவான், ஏன்னா இந்த கேள்வி கேன்சர்னு அதுல வந்துடும் அப்படின்னா இருக்க. இப்ப வேற என்ன பண்ணிட்டு இருக்கான், கையில செல்போன் வச்சுட்டு இருக்கான். வேற யாரும் இந்த கேட்டா எஸ்எம்எஸ் எல்லாம் அவனுக்கு அனுப்புறானா, அதனால வேணடா விவகாரம் வச்சிருந்தார். பரீட்சை ஹால செல்போன் வச்சுக்க கூடாது. நம்ம ஜனங்கள்லாம் எது நல்லதோ அதை கெடுதலுக்கு உபயோகப்படுத்துறதுக்காகத்தான் மனுஷனுடைய புத்தி போடுறது. இப்படின்னு ஆரம்பிச்சோம் பார்த்தேடா. இப்ப விவகாரம் என்னன்னா, எதது நீங்க நினைக்கிறதோ அத்தனையும் உங்களுக்கு அப்பொழுதே பிரத்யட்சமாக கூடியதான மணிக்கு சிந்தாமணின்னு பேர். இந்த சிந்தாமணி அங்கே கொட்டி கடதான், அதனால்தான் அம்பாளுடைய பாதம் இருக்கு, அந்த பாதம் வச்சுக்கிறதுக்காக ஃபுட்ரெஸ்ட், அந்த ஃபுட்ரெஸ்ட் சிந்தாமணியிலேயே பண்ணிட்டாளாம். அது என்னடா, அவ்வளவு உயர்ந்ததான விலை மிகுந்ததான கல்லுல அங்க வெறுமனை கொட்டி கிடக்குது சார் கைலாசத்துல, என்ன கொடுக்க போறாள் பரமேஸ்வரனுக்கு? அவருடைய ஸ்திதி பார்த்தீங்களோ, ஆனா அவர் எதையும் ஓனர்ஷிப் எதுவும் கிடையாது, அவர் பாட்டு கூத்தாடிண்டே இருக்கார், பிச்சை எடுத்துட்டு இருக்கார், அது வேற. ஆனா அவர்கிட்ட இவ்வளவு இருக்கு, எதை கொடுத்தா சரியா இருக்கும் பாருங்க. கரஸ்தே மாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே தனபதௌ கிரஹஸ்தே ஸ்வர்பூஜ மரசுரபி சிந்தாமணி கணே,
அது மட்டுமல்ல சிரஸ்தே தாம்சௌ.

0: தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்க. இந்த சந்திரனை வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன தெரிகிறதுன்னு, ஒண்ணு எந்த தப்பு பண்ணினாலும் மன்னிக்கத்தக்கவர், அது ஒண்ணு காட்டி கொடுக்கறது. ரெண்டாவது எப்பொழுதும் கூலா இருக்கிறவர். ஒரு மனுஷனை பார்த்ததுமே, சார் எப்ப போய் கேட்கலாம் அவர்ன்னு, அவர் மூடி பர்சன் சார், எப்ப பார்க்கும்போது தெரியாதுன்னு சில பேர் கேட்கிறார். எப்ப டெலிபோன் பண்ணணும், என் வீ சமயத்தில் டெலிபோன் பண்ண வளன்னு விழுவேன், இது என்ன விவகாரம், உங்களுக்கு டெலிஃபோன் பண்றதுக்கு எப்பலாம்னு கேட்கிறார். எதற்கு டெலிபோன் பண்ணணும், ஜாதகம் கேட்கறதுக்குங்கிறார். அவர் கேட்கறதே ஜாதகம், அதுக்கு இன்னொரு ஜாதகம் கேட்கிறார், என்னத்தான் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி பரமேஸ்வரனுக்கு நம்ம எப்ப பண்றது என்ன ஏது அப்படின்னா, அவர் எப்பொழுது சில சமயத்தில் மூடி பார்த்தனா சில சமயத்தில் கோபத்தில் இருப்பார், இல்ல சுவாமி எப்பொழுதும் பரமசாந்தமா இருக்கார். சிரஸ்தே ஹீதாம்சௌ, சீதாம்சுவா இருக்கக்கூடியதான சந்திரன் அவர் தலை எப்பொழுதும் இருக்கார், சந்திர பெறையோட இருந்துட்டு இருக்கார். நான் இந்த தப்பு பண்ணிவிட்டேனேங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம், அவரை நீங்க நினைச்சலையானால் நிச்சயமாக மங்களத்தை கொடுப்பார். அபிச்சே சுதுராச்சாரா பஜதே மாமநன்யபாக்கு, எவ்வளவு பாபம் பண்ணின போதிலும் சுதுராச்சாரா, இன்ன பாபம் பண்ணினே அந்த பாபம் பண்ண நீங்க நினைக்கிறீர்கள், பகவானை தியானம் பண்ணுங்க, எல்லா பாபத்தையும் எடுத்து விடுறாங்க. சாதுரேவ சமந்தவ்ய சவ்யவசிதோ ஹி சஹ அப்படின்னு அப்படி இருக்கக்கூடியதான் அவர் சிரம் சிரஸ்தே சீதாம்சௌ சரணயுகளே அகில சுபே, உலகத்தில் இருக்கக்கூடியதான மங்களங்கள் எல்லாம் மங்களான அம்சமங்களம், எல்லா மங்களும் அவருடைய காலடத்திலேயே இருக்கு. அவர் இது அதுன்னு எல்லாமே அவரை சேவித்து கொண்டே இருக்கு. அந்த பரமேஸ்வரனை எப்பொழுதும் எல்லாமும் சேவித்து கொண்டே இருக்க, அப்படியெல்லாம் அவர் பக்கத்திலேயே இருக்கே. இப்படி இருக்கும் பொழுது நான் எதை கொடுக்கலான்னு சொல்லுங்க பார்க்கல, கமர்த்தம் தாஸ்யேகம், எல்லாம் அவனுடையது, அந்த பரமேஸ்வரனுடையது தான், அவரிடத்திலிருந்து வந்தது, அவனுக்கு சொந்தமானது. அப்படிப்பட்டதான உலகம் இருக்குமேனால் நாம் புதுசாக என்ன கொடுக்க முடியும் அவருக்கு, யோஜனை பண்ணி பார்க்கிறார் ஆச்சாரியர். ஒண்ணுமே சரியா வரல, என்ன எது கொடுத்தாலும் நமது இல்ல, பரமேஸ்வரனது, அவருடையதே அவருக்கே கொடுத்தால் அதுக்கு உடமை நமக்கு இல்ல, அதைய அவருக்கு கொடுத்தால் அது சரியா வராது, இல்ல அது இல்ல, எது இருந்தாலும் அது முன்னாலேயே அவர்கிட்டயே இருக்கு, அவருக்கோ ஒரு பிரயோஜனம் இல்லை, நிப்பிரயோஜனம் அடைஞ்சவர், அவருக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. யோஜனை பண்ணி பண்ணி பார்க்கிறார், கடைசியில சொல்றார், கமர்த்தம் தாஸ்யேகம், எந்த பொருளை நான் உனக்கு கொடுப்பேனப்பா, பவது பவதர்த்தம் மனமனஹா, இருக்கட்டும், நான் ஒண்ணு கண்டுபிடிச்சு விட்டேன், எதை என்ன, இதை நான் கொடுத்தா நிஜமாக எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது, உம்மிட்ட இல்லாத என்ன, என் மனசு, அந்த என் மனசுன்னு இல்லையே மம மனஹா, அந்த மம மனஹான்னு சொன்னதுனால அது உம்மதில்லை, உமது இல்லை, என்ன அது எனது, அது எப்படி எனதுன்னு சொல்றேன், நான் தான் பண்ணி கொடுத்தேன், மனசை நீங்க தான், உலகத்தை படைச்சவர் மனசை நீங்க தான் படைச்சவள், இல்லை நீங்க படைச்ச பிறகு அது என்ன பண்ணுறேன், எனக்கு கொடுத்து விட்டேன், தாரவத்தை கொடுத்து விட்டேன் எனக்கு, இப்போ உங்களுக்கு அதில் ஓனர்ஷிப் இல்லை. ஒரு பொருளை நம்ம கொடுக்கறதுன்னு தான் நம்மள்டே ரைட்டை ரெலிங்குவன் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், இது என்னுடைய சொத்தை, இது மேல இது எனதில்லை, இது உங்க சேர்ந்தது என்று சொல்லிக் கொண்டு அதை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கே அதுக்குத்தான் தானம்னு பேர். ஸோ தானத்தில் என்ன இருக்கு, அது உங்களதா இருக்கணும், அது இன்னொருவருக்கு கொடுக்கணும், வெறுமனை கொடுத்தா மட்டும் இல்லை, இனிமேல் அதை நான் கேட்க மாட்டேன்னு கொடுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸுக்கு போறேன், மணி ஆர்டர் எழுதுறதுக்காக சார் பேனா கொடுங்கோங்கிறான், பேனா கொடுங்கன்னு கொடுக்குறேன், அங்கேயே இருக்கள் சார், அதையே பார்த்து அவர் முடிச்சதுமே கொடுக்கணும் வாங்கிட்டு வந்தீர்கள். ஏன் அவருக்கு எதுக்காக கொடுத்தேன், அப்ப உபயோகப்படுத்துறதுக்கு, அதுவும் மாட்டேன்னு சொன்னா தாட்சியம் அந்த நாள் கொடுத்தேன். அப்ப என்னாச்சு, இது தானம் இல்ல, தானம்னா என்ன, யாரோ அவர் கையில் காசு இருந்து இன்னொருத்த கொடுத்தா அதுவும் தானமாகாது, உங்களதாக இருக்கணும், அதனுடைய ஓனர்ஷிப் நீங்க எனக்கு வேண்டாம் சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அது கொடுத்த மட்டும் இல்லை எல்லா ரைட்ஸும் அவளுக்கு கொடுக்கணும். பழைய நாள்லாம் இந்த பூமியெல்லாம் விற்கிற காலத்தில் அது எழுதி கொடுப்பா, இல்லை இந்த பூமியில் புதையல் கிடைத்தாலும் அந்த புதையலை உட்பட இந்த பூமி உங்களுக்கு. என்ன சுவாமி இப்படி எல்லாம், நான் தான் வித்தேன், பூமி தானே கொடுத்தேன், உள்ள புதையலன்னு தானே கேட்கப்படாதுன்னு, அதெல்லாம் அழகாக எழுதுவா, இப்பெல்லாம் மறந்து போச்சு. அந்த எழுதுறவாழ இல்லைன்னு, அதுக்கு சராஸ்தி சிராஸ்திரி அதுக்குள்ள வரக்கூடியதான விவகாரங்கள் அதுக்குன்னு ஒரு வச்சனம் அப்படியே அப்படியே முதல்ல எழுதி, அது வேற என்னன்னு அவர் முதல்ல ஸ்டாம்ப் பேப்பரில் எழுத ஆரம்பித்தான். செங்கிலி கோத்தான் நடுவில் எழுதுட்டே வர்றார், கடைசி வரைக்கும் பேனா எடுக்க மாட்டார். அது ஒரு தனி ஆர்ட் இருந்தது. நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரும் என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். அது அழகாக எழுதுவார், நடுவில் ஒரு அடித்தலே கிடையாது. இப்போ அடிக்காமல் எழுத தெரியல, ஒரு லைன் எழுதினா இந்த நாலு தரம் எழுதுறான். ஏன் தெரியும்னா கம்ப்யூட்டரில் வழி அடித்து வழகிருக்கான். அது எப்பப்போ வந்தாலும் அதை வந்து எரேஸ் பண்ணி பண்ணி அடிக்கிறான். என்ன அந்த எழுதுறதுங்கிற வழக்கமே போயிடுது. பழைய நாள் ஆரம்பித்தாரையினால் கடைசி வரைக்கும் அதே மாதிரி ஒரு அடித்தல் ஒரு திருத்தல் வராது, குண்டு குண்டாகவும் இருக்கும், அழகாக எழுதுவான். அது மாதிரி தானம்னு சொன்னோமே ஆனால் அது நம்மளுடைய பதார்த்தத்தை எல்லாம் விட்டு அவளுக்கு கொடுக்கறது. இந்த தானம் இருக்க பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கொடுக்கலாம், பெண்ணுக்கு மட்டும் கன்னியாதானம்னு பேர் இருந்தாலும் அது கிடையாது. மீதி எல்லாம் கொடுக்குற காலத்தில் இரண்யகர்ப கர்ப்பஸ்தம் அப்படின்னு சொல்லி காசையோ பொருளையோ குது யானையோ இது பசுவோ தங்கத்தையோ எல்லாத்தையும் கொடுக்குறது. கொடுத்துட்டு நம்மமா அப்படிங்கிறது, எனது இல்லை அப்படிங்கிறது. தேவதைகளும் இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதம் நமமா, அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமமா. ஆனால் அவர் வாத்தியம் அக்னயதம் நமமா அப்படிங்கிறது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும், அக்னையே இடம் இது அக்னிக்காக நமமா, திரும்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோமம் பண்ணுறேன், பூஜனை பண்ண முடியாது நமஹான்னு சொல்லி பண்ணுறேன். பெண்ணை கொடுக்குறப்ப மட்டும் என்ன பண்ணுறது தெரியுமா, வாத்தியார் இமாம் கன்யாம் பிரதாஷ்யாமி அப்படிங்கிற அவ்வளோதான், நமமா சொல்ல மாட்டேன். ஏண்டாண்ணார் அடுத்த வருஷம் நம்ம அத்துக்கு பிரசவத்துக்கு வரணுமே, விவகாரம் என்னடாண்ணார். அந்த பொண்ணை கொடுத்ததுனால பொண்ணை வந்து இது உயிரில்லாதான ஜடமான பொருள் இல்லை, எங்காத்துல பிறந்திருக்கு நீ அனுபவிப்பதற்காக, அதுக்காக கொடுத்தேன். அது எனக்கும் பொண்ணுத்தான் உமக்கும் வேண்டியவள் தான் அப்படின்னு கொடு. அதனால கன்னியாதானத்தில் மட்டும் நம்மமான்னு சொல்லப்படாது, மீதி எல்லாம் தானா. எத்தனை விவகாரங்கள் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, சாஸ்திரங்கள்ல வேதாந்த வாசனம் லா அங்கே வரும், விவகாரம் முழுக்க அதான் சகல சாஸ்திரமும் வந்திருக்கும். அப்படி விவகாரம் கமர்த்தம் தாசியேஹம் ஹே பரமேஸ்வரா, உலகத்துல எல்லாத்தையும் படைத்த தாங்கள் மனசையும் படைத்தேர், அந்த மனசு மட்டும் எனக்கு கொடுத்துட்டேள், ஆகையால் இது எனதாக ஆச்சு, இதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். ராமாயண பரதன் சொல்றான் ராமனிட்ட, அப்பா எனக்கு ராஜ்யத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கிறேன், இப்ப இந்த ராஜ்யம் எனது தானே, நான் உங்களுக்கு கொடுக்கலாமே, நான் கொடுக்கற்றுக்கொள்ளுங்கள். ராமன் என்ன சொன்னாரோ, ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம்பா, ஆனால் அப்பா சொன்ன வார்த்தையை தாண்டினா போல ஆயிடாதான். என்ன ராஜ்யம் மட்டும் சொல்லலை அவர், நான் 14 வருஷம் காட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன பண்ண போறாள், அதை நான் மாத்திக்கிறேன், நான் பையன் காட்டுக்கு போகணும் தானே, இந்த பையன் காட்டுக்கு போட்டா அந்த பையன் நாட்டில் இருக்கட்டுமேன்னர். அவர் அதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டாரு, நான் காட்டுக்கு போகணும்னு தான் சொல்லியிருக்கார். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் அப்பா வார்த்தை பொய்யாடும், அதனால பிதிருவாக்கிய பரிபாலனும் அது பண்ண முடியாது. இங்கேயும் பரதன் சொல்றான், ராஜ்யம் எனக்கு கிடைச்சது, எனது ராஜ்யம்னு வச்சுங்க, இப்ப நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே மாதிரியே மனசு நீங்க எனக்கு கொடுத்தாலும் அம்மனசை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்ப இந்த மனசானது இப்ப பரமேஸ்வரனது இல்லையே, இப்ப நான் கொடுக்கலாமோன்னு இப்ப அவருக்கு உபயோகப்படுமா கேட்கல, அவருக்கு உபயோகப்படுமாங்கிறதுல எனக்கு நல்லது, இதை கொடுத்தேன்னா நான் க்ஷேமமா இருக்கும். ஆகையால் பரமேஸ்வர இதை நான் வேற எதுவும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, இது ஒன்று தான் கொடுப்பேன், ஆனால் இந்த மனசை கொடுத்தா உங்கள் மனசுக்கு சந்தோஷமா. ஒரு ஜீவனானவன் சம்சாரத்தில் இருக்கிற ஜீவாளெல்லாம் க்ஷேமத்தை அடையணும் என்கிறதல்வா உங்களுடைய எண்ணம், அதற்காக அல்லவா உங்கள் தாங்கள் வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் சாஸ்திரங்களையும் வெளிப்படுத்தினேள். அது மட்டும் இல்லாமல் அநேக ஞானிகளையும் சிவனடியார்களையும் தயார் பண்ணி வச்சிருக்கள், எதற்காக இவாள் வழி தெரியணும், இத்தனையும் நீங்க பண்ணியிருக்க, ஆகையால் இது எதற்காக, நான் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக. ஆகையால் என் மனதை உங்களுக்கு கொடுத்தால் உங்களுடைய விருப்பமும் நிறைவேறும், ஆகையால் இதை கொடுக்கிறேங்கிறக்க. ரஸ்தே மாத்ரௌ கிரிசனி கடஸ்தே தனபதௌ கிரகஸ்தே ஸ்வர்பூஜ அமரசுரபி சிந்தா மணிகணே சிரஸ்தே ஹேமா சீதாம்சௌ ಶರಣಯುಗಳಷ್ಟೇ ಅಖಿಲ ಶುಭೇ ಕಮರ್ಥಂ ಸೇಹಂ ಭವತು ಭವದರ್ಥಂ ಮಮ ಮನಃ. ಹಿಂಗೆ ಬಂದು ಪರಮೇಶ್ವರದ ಎಲ್ಲಾಮೇ ಇರುಕ್ಕು, ಅಲ್ಲಿ ಪರಮೇಶ್ವರನಕ್ಕೆ ನಾ ಎನ್ನ ಕೊಡುಕ್ರದು, ಇದು ಹಿಂಗೆ ಟ್ರೆಂಡ್ ಆಫ್ ಥಾಟ್ ಎಪ್ಪಡಿ ವಂದದು, ಉಮಟ್ಟ ಎಲ್ಲಾಮೇ ಇರುಕ್ಕೆ ನಾ ಎದ ಕೊಡುಬೇನು. ಅದೇ ಬೋಲಿಯೇ ಇನ್ನೊರು ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಚೊಲ್ಲ ಬರಾರ್, ನೀರ್ ಎಂಗಳಕ್ಕೆ ಕೊಡುಕ್ರದನ್ನು ವಚ್ಚುಪೋ, ಅಪ್ಪ ಎನ್ನ ಕೊಡುಬೇಳ್ನು ಕೇಕ್ರದು, ஏன்னா உம்மட்ட ஒண்ணுமே இல்லையே விவகாரம் முழுக்க. அது அந்த ஸ்லோகம் வரும்பொழுது இங்கே சொன்ன ஆர்குமெண்ட் எல்லாம் ரிவர்ஸ் ஆர்குமெண்ட், அது அன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு மேல் பாகம் அடுத்த வாரம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் விதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. அப்போ ஹேத்வாபாசத்துல சவ்ய விசாரம் அப்படிங்கிற முதல் ஹேத்வாபாசத்தை நாம பார்த்தோம், சாதாரண அனைகாந்திகா அப்படின்ட்டு. அடுத்தது அந்த சாதாரண அனைகாந்திகத்துல அடுத்தது அசாதாரண அனைகாந்திகா. அதான் சவ்ய விசாரம் அனைகாந்திகா, அது மூடு வகை, சாதாரணம் அசாதாரணம் அப்புறம் அனுபசம்ஹாரி அப்படின்ட்டு. சாதாரண அனைகாந்திகம் என்னது? சாத்திய அபாவத்து விருத்தி. எங்க சாத்திய அபாவ சாத்தியத்துல விருத்தி இருந்தா பரவாயில்ல, சாத்திய இன்மையிலேயே விருத்தி இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ஏத்து வந்து கவனிச்சுக்கோங்க, தர்க்கமே இதுதான், இதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே இல்ல, தர்க்கம் இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தர்க்கமே இந்த ஒரு அனுமான கண்டம் மாத்திரம்தான். நாங்க என்ன ஒத்துக்கிறோம் அப்படிங்கறதுக்கோசரம் பிரத்யட்சத்தையும் அனுமானத்தையும் பாக்குறமே தவிர, பிரத்யக்ஷ அனுமான சப்தத்தை பாக்குறமே தவிர, உண்மையிலே அனுமானம் மாத்திரம் தான். அனுமானம் ஒரே பரிச்சேதத்துல தர்க்கமே முடிஞ்சு போயிடுறது. தர்க்கத்தோட புத்தியோட குஷலத்தாவ கௌசல்யத்தை நீங்க இந்த இடத்துல மாத்திரம்தான் பார்க்க முடியும். அதனால அதுவும் அதுலயும் விசேஷப்பட்டதா ஹேத்வாபாசத்துல, ஹேத்வாபாசத்திலயும் விசேஷப்பட்டதா உபாதியில. தர்க்கம் தர்க்கத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு அனுமானம், அனுமானத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு இந்த ஹேத்வாபாசம், ஹேத்வாபாசத்துக்குள்ள உபாதி. அப்போ இந்த தர்க்கமானது நமக்கு புரியணும், நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்ம வந்து எந்த பிரயோகத்தையும் புரிஞ்சுக்க கூடிய சக்தி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அனுமான கண்டத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டுருந்தோம். அனுமானத்திலேயே இந்த ஏத்வாபாச விஷயத்தை விசாரத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டுருவோம். ஏன்னா சாஸ்திரத்துல பெரிய பெரிய கிரந்தத்துல எல்லாம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏத்வாபாசத்தை காமிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சாதாரண அனைகாந்திக்கா அப்படின்ட்டு போயிடுவான். சாதாரண அனைகாந்திக்கனா என்னன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு திருப்பி புஸ்தகத்தை வச்சு ரெஃபர் பண்ணணும், சாதாரண அனைகாந்திகா அப்படின்ட்டு. அப்படி இல்லாம இத புரிஞ்சுட்டோம்னா விஷயம் முடிஞ்சிடும். சாதாரண அனைகாந்திகம்னா சாத்திய அபாவது விருத்தி. சாத்தியம் நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ, நெருப்ப நிரூபிக்க போறீங்க, அது சாத்தியம். அந்த நெருப்ப மலையில நிரூபிக்க போறீங்க, சாத்தியத்தோட பட்சம் அது. அப்படி இந்த நெருப்பானது நிரூபிக்கிறதுக்கு காரணம் என்ன கொடுக்கறீங்க, ஹேத்து என்ன கொடுக்கறீங்க, பிரமேயத்துவா அது விஷயமாவதால் அப்படின்ட்டு. நெருப்பு விஷயம், நெருப்பின்மையும் விஷயம்தான். அதனால எல்லாமே விஷயம் மாறுது அப்படிங்கறதுனால நீங்க கொடுக்கற ஹேத்து தப்பு. ரெண்டாவது அசாதாரண அனைகாந்திகம், அது என்னது, சர்வ விபக்ஷ வியாவிருத்த பக்ஷமாத விருத்தி அசாதாரண. சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த பக்ஷமாத விருத்தி. ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க, அந்த ஹேத்து வந்து எங்க இருக்கணும், பட்சம்னா என்ன, பட்சம் சபக்ஷம் விபக்ஷம் மூணுத்தையும் இப்ப இங்கதான் இந்த மாதிரி இடத்துல தான் பிரயோகமாகும். பட்சம் என்னது, சந்திக்த சாத்தியமான், எங்க சந்தேகம் இருக்கோ, சாத்தியத்தோட சந்தேகம் இருக்கிற இடம் பட்சம். ரெண்டாவது சபக்ஷம், சாத்தியம் நிச்சயமா இருக்கிற இடம். விபக்ஷம், சாத்தியம் நிச்சயமா இல்லாத இடம். நீங்க கொடுக்குற ஹேத்து பட்சத்துல மாத்திரம்தான் இருக்கு, சந்தேகமுடைய இடத்துல மாத்திரம்தான் ஃபிட் ஆகும். நிச்சயமா இருக்கிற இடத்துலயும் இருக்காது, நிச்சயமா இல்லாத இடத்துலயும் ஃபிட் ஆகாது நீங்க கொடுக்குற காரணம். அப்படி இருந்ததுன்னா அசாதாரண அனைகாந்திகா. அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாவது நிக்கணும் நம்மளோட ஹேத்து, அதாவது நிச்சயமா இருக்கிற இடத்துலயோ இல்ல நிச்சயமா இல்லாத இடத்துலயோ. நீங்க எப்படி ஹேத்து காரணத்தை கொடுக்குறீங்கன்றத பொறுத்து, தர்க்கத்தை எப்படி பிரயோகம் பண்றீங்கன்றத பொறுத்து, அட்லீஸ்ட் நிச்சயமா இருக்கிற இடத்துல நீங்க பாக்கணும் பொதுவா. அப்போ நிச்சயமா இருக்கிற இடத்துலயும் போகாது, நிச்சயமா இல்லாத இடத்துலயும் போகாது. அதுதான் சொல்றது, சர்வ சர்வ எல்லா, சபக்ஷ நிச்சயமா சாத்தியம் இருக்கிற இடம், விபக்ஷ நிச்சயமா சாத்தியம் இல்லாத இடம், வியாவிருத்த நீங்கியதா நிச்சயமா சாத்தியம் இருக்கிற இடத்துல இருந்தும் நிச்சயமா சாத்தியம் இல்லாத இடத்துல இருந்தும் நீங்கியதாக, பக்ஷ மாத்திர விருத்தி பட்சத்துல மாத்திரம் சந்தேகமுடைய சாத்திய இடத்துல மாத்திரம் இருக்கு. எங்க சாத்தியமானது சந்தேகத்திற்கு இடமாக இருக்கோ அந்த இடத்துல மாத்திரம் இருக்கு உங்களுடைய ஹேத்து ஃபிட் ஆகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அது அசாதாரண அனைகாந்திகா. என்ன உதாரணம், யதா சப்தோ நித்ய சப்தத்வாத் இதி, சப்தத்வம் ஹி சர்வேபியோ நித்யேபியோ அநித்யேபியஸ்ச வியாபதம் சப்தமாத்திர விருத்தி. சப்தம் என்னது, சப்தம் நித்ய, நீங்க நிரூபிக்க போறது சப்தோ நித்ய. சாத்தியம் என்னது, சப்தமானது நித்யம். எப்படி நிரூபிக்கிறீங்க, அதுக்கு காரணம் என்ன கொடுக்கறீங்க, சப்தத்வாத் அப்படிங்கிறீங்க. சப்தமானது நித்தியமாக இருக்கிறது, ஏன், சப்தத்தன்மை உள்ளதால். உதாரணம் கொடுக்க முடியாது. வேற எந்த இடத்துலயும் இருக்க முடியாது. அதனால இது இரண்டாம் வகையான அசாதாரண அணிகாந்தம். புரியுதா? சப்தம் நீங்க நித்தியம் நிரூபிக்க போறீங்க, சப்தத்தன்மை உடையதால் அப்படிங்கிற காரணத்தை வச்சுண்டு. சப்தத்தன்மையானது எந்த இடத்துலயும் இருக்காது, எல்லா இடத்துலயும் நீக்கப்பட்டதா இருக்கு. வெறும்னு சப்தம் அதுல மாத்திரம்தான் இருக்கு. அதாவது சப்தம் சொல்லிச்சா இங்க பட்சம், பட்சத்துல மாத்திரம்தான் இருக்கும். சபக்ஷத்திலையும் இருக்காது, விபக்ஷத்திலையும் இருக்காது, வேற எந்த இடத்துலயும் இருக்காது. அதனால இது இரண்டாவது வகையான ஹேத்வாபாசம். அடுத்து அன்பே வெத்ரீக திருஷ்டாந்த ரஹிதோ அனுபசம்ஹாரி. மூணாவதானது அனுபசம்ஹாரி அப்படின்னு அனைகாந்திக்கம். அது என்னதுன்னு சொல்லி சொன்னா அன்பய வெத்திரேக திருஷ்டாந்த ரஹிதாக, நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் உதாரணத்தை நாம கொடுக்க முடியாத இடத்துக்கு பேரு அனுபசம்ஹாரி. எப்படி அப்படின்னு கேட்டா, யதா சர்வம் அனித்யம், சர்வம் அனித்யம் பிரமேயத்வாது, எல்லாமே அனித்யம். ஏன்? விஷயமா இருக்கிறதுனால. எல்லாமே அனித்யம் விஷயமா இருக்கிறதுனால. இதுக்கு என்ன உதாரணம் கொடுப்பீங்க? அத்த சர்வசியாபி பட்சத்துவாத திருஷ்டாந்தம் நாஸ்தி. என்னத்த உதாரணம் கொடுப்பீங்க நீங்க? எல்லாமே அனித்யம் விஷயமா இருக்கிறதுனால அப்படின்னு கொடுத்துட்டீங்க. நீங்க இதுக்கு நேர்மறையாவும் உதாரணம் கொடுக்க முடியாது. ஏன்? நேர்மறையானா இது மாதிரி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்தீங்கன்னா அதுவும் விஷயம். இது மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுவும் விஷயம். விஷயமானதுனால சர்வத்துக்குள்ள அடங்கி எடுத்தது சொல்ல முடியாது, உதாரணம் கொடுக்க முடியாது. நீங்க ரெண்டாவது இந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அதுவும் சொல்ல முடியாது. ஏன்? சர்வத்துக்குள்ள அதுவும் அடங்கி எடுத்து. அப்போ சர்வ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, எல்லா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, அந்த எல்லாத்த தவிர இது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை உலகத்துல. அதனால இது மூணாவது வகையான அனுபசம்ஹாரி. மூணாவது வகையான ஹேத்வாபாசம் அனுபசம்ஹாரின்ட்டு அனைகாந்திகத்துல மூணாவது வகை அனுபசம்ஹாரிங்கிற ஹேத்வாபாசம். சரி, சாத்திய அபாவ வியாப்தோ ஹேத்து விருத்த, ரெண்டாவது வகை. அந்த அஞ்சுல ரெண்டு என்ன சொல்றாரு? சாத்திய அபாவ வியாப்தோ ஹேது விருத்தஹ, சாத்திய அபாவ வியாப்தஹ, சாத்திய அபாவத்தினால் வியாபிக்கப்பட்டதான, சாத்திய இன்மையினால் வியாபிக்கப்பட்டதான ஹேத்துக்கு பேரு விருத்தம். சாத்திய அபாவத்தின் இன்மையினால் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? சாத்திய இன்மையினால் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பாருங்க? சப்தோ நித்யஹ கிருதகத்வாத் இதி, கிருதகத்வம் ஹி நித்யத்வ அபாவேன அனித்யத்வேன வியாப்தம். சப்தோ நித்யஹ, நீங்க நிரூபிக்க போறது என்னது? சப்தம் அப்படிங்கிறது நித்தியம், சாத்தியம் என்னது? நித்தியம், சப்தமானது நித்தியம் அப்படிங்கிறது. ஹேத்து என்ன கொடுக்கறீங்க? கிருதகத்வாத், செய்யப்படுவதால் உண்டாக்கப்படுவதால் அப்படின்னு காரணம் கொடுக்கறீங்க. இந்த கிருதகத்துவம் எப்படிப்பட்டது? நித்தியத்துவ அபாவேன சாத்திய அபாவேன, சாத்தியம் என்னது நீங்க நிரூபிக்க போறது? நித்தியம், சப்தமானது நித்தியம்ங்கிறதா நீங்க நிரூபிக்க போறீங்க. நித்தியமானது இன்மை, நித்திய இன்மை எது? சாத்தியம். சப்தமானது அபாவேன அனித்யத்வேன வியாப்தம், அனித்தியமா இருக்கு, நித்திய இன்மையான அனித்யமா இருக்கு. ஏன்? கிருதகத்துவாத்னு நீங்க ஹேத்து கொடுக்கறீங்க. யத்யத் கிருதகம் தத்தத் அனித்யம்ங்கிற நியாய பிரகாரம் உங்களுடைய ஹேத்துல பிரச்சனை வருது, விரோதமா இருக்கு. அது கிருதகத்துவாத்துங்கிறதுனால நீங்க நித்தியம்னு ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க. எதெல்லாம் கிருதகமோ எதெல்லாம் உண்டாக்கப்பட்டதோ அதெல்லாம் அனித்யம். அதனால இந்த இடத்துல சாத்திய அபாவத்துடைய வியாப்தம் இருக்கு. அதனால இது ரெண்டாவது வகையான விருத்தம் அப்படிங்கிற ஹேத்வாபாசம். எஸ்ய சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்தரம் வித்யதே ச சத் பிரதிபக்ஷ யதா சப்தோ நித்ய ஸ்ரவணத்வாத் சப்தவத்வத் சப்தோ அனித்ய காரியத்வாத் கடவதி. எஸ்ய சாத்திய அபாவக சாதகம், சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்தரம் வித்யதே. சாத்திய அபாவம் எந்த இடத்துல சாத்தியம் நீங்க நிரூபிக்க போறதுடைய இன்மையானது, சாத்திய அபாவ சாதகம் நிரூபிக்க போறதோட இன்மையானத நிரூபிக்கிறதுக்கு, நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ அதனுடைய இன்மையானத நிரூபிக்கிறதுக்கு வேற ஒரு தர்க்கம் இருக்கோ, வேற ஒரு ஹேத்து இருக்கோ, வேற ஒரு காரணம் இருக்கோ. நீங்க நிரூபிக்க போறீங்க ஒரு விஷயத்த இந்த காரணத்தினால அப்படின்னுட்டு சொல்லி வச்சு ஒரு நிரூபிக்கிறீங்க, இந்த இடத்துல இதை நிரூபிக்க போறேன் அப்படின்ட்டு. ஆனா அது இல்ல அப்படிங்கறதுக்கு இன்னொரு காரணம் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா அது இந்த மூணாவது வகையான ஹேத்வாபாசம். எப்படி? உதாரணத்தை பாருங்க. சப்தோ நித்யஹ, சப்தமானது என்னது? நித்தியம் அப்படிங்கிறேன். நான் நிரூபிக்க போறது என்னது? சப்தம் நித்தியம் அப்படின்னுட்டு. சாத்தியம் என்னது? நித்தியம். சாத்திய அபாவம் வந்து அனித்யம். அந்த அனித்யம்ன்றத நிரூபிக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் ஸ்ராவணத்துவா, சப்தமானது நித்தியம் எது கேட்கப்படுவதால் அப்படின்னு ஒரு காரணத்தை கொடுத்துருக்கேன். சப்தத்துடைய அந்த சாத்தியம் என்னதுப்பங்க நித்தியம், நித்திய இன்மையான நித்திய இன்மைய அனித்யம் நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னது? சப்தோ அனித்ய காரியத்துவாத் கடவது. சப்தமானது அனித்யம், ஏன்? காரியமானதுனால. இதெல்லாம் உண்டாக்கப்பட்டதோ அதெல்லாம் அனித்யம்ங்கிறதுனால சப்தம் அனித்யம், சப்தமும் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கறதுனால. அப்போ நீங்க நிரூபிக்க போற சாத்தியமானதோடைய இன்மையானது வேற ஒரு ஹேத்துனால நிரூபிக்கப்பட்டதா ஆயிடுச்சுன்னா அது இந்த வகையான ஹேத்துவாபாசம் ஆயிடுறது. சாத்தியம் எதை நிரூபிக்க போறீங்களோ அது கண்டிக்கப்படக்கூடியதாக இருந்ததுன்னா, வேற ஒரு தர்க்கத்தினால அது கண்டிக்கப்பட்டதுன்னா அது சத்பிரதி பட்சம் அப்படிங்கிற இந்த ஹேத்துவாபாசம் ஆயிடுறது. சரி, அசித்தம். அடுத்த அசித்தம் நாலாவது வகையா வருது. அசித்தம், அசித்தமும் திருப்பி மூணு வகையா வருது. என்னது? ஆசிரயா சித்தஹ, சுரூபா சித்தஹ, வியாபித்வா சித்தஸ்சேதி. ஆசிரயா சித்தம், சொரூபா சித்தம், வியாபித்வா சித்தம். ஆசிரியா சித்தம்னா எதை சார்ந்திருக்கோ அதுல அசித்தம். சொரூபா சித்தம்னா தன்னுடைய சொருப்புமே, தர்க்கத்தினுடைய சொருப்புமே தப்பு. மூணாவது வியாபித்வா சித்தம், வியாபிய தன்மையானது தப்பா இருக்கு, நிரூபிக்கப்பட முடியாததா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இது இந்த அசித்தம் அப்படிங்கிற வகையான நிரூபிக்கப்பட முடியாத வகையான ஹேத்துவாபாசம் ஆயிடுறது. ஆசிரியா சித்த, ஆசிரிய அசித்த, ஆசிரியா சித்த என்னது? யசா ககன அரவிந்தம் சுரபிஹி அரவிந்தத்வாத் சுர சரோஜ அரவிந்தவதிதி அத்ர ககன அரவிந்தம் ஆசிரய சச நாஸ்திவ. இப்போ என்ன சொல்றீங்க நீங்க நிரூபிக்க போறது? ககன அரவிந்தம், ககனம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாயம், அரவிந்தம்னா தாமரை, ஆகாயத்துல இருக்கிற தாமரை அதான் நீங்க நிரூபிக்க போறீங்க. எப்படிப்பட்டது ஆகாயத்தில் தாமரை எப்படிப்பட்டதுன்னு நிரூபிக்க போறீங்க? சுரபி வாசனை உடையது. நீங்க நிரூபிக்க போறது ஆகாய தாமரை வாசனை உடையது. காரணம் எப்படி, என்ன கொடுக்க போறீங்க? ஹேத்து சரோஜ அரவிந்தபத்து, தடாகத்துல இருக்கிற தாமரை மாதிரி. அரவிந்தத்வா அரவிந்த தாமரை மாதிரி, சரோஜ அரவிந்தபத்து தாமரை மாதிரி, தாமரையினால தடாகத்துல இருக்கிற தாமரை மாதிரி அப்படின்னு உதாரணம் கொடுத்து நீங்க நிரூபிக்கிறீங்க. ஆகாய தாமரை வாசனை உடையது தாமரை என்பதால் தடாகத்தில் உள்ள தாமரை போல ஹேத்து ஒரு தர்க்கம் ஃபிட் ஆயிடுது. ஆனா வாசனை அப்படிங்கிறது எதை சார்ந்ததா இருக்கு? ஆகாய தாமரைய. இந்த வாசனை நீ நிரூபிக்க போற சாத்தியமானது எதை சார்ந்ததா இருக்கு? ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரை அப்படிங்கிற ஆசிரியமானது சார்பானது நிரூபிக்கவே முடியாது. ஆகாய தாமரைன்னு ஒண்ணுமே இல்லை. அதனால ககனாரவிந்தம் அப்படிங்கிற சார்பானது நிரூபிக்கப்பட முடியாததுனால ஆசிரியா சித்தம். வாசனை இருக்கு, வாசனை நிரூபிக்க முடியும், ஆனா ஆகாய தாமரையில வாசனை நிரூபிக்க முடியாது. வாசனைங்கிறது ஒண்ணு நிரூபிக்க முடியும், ஆனா ஆகாய தாமரைய சார்ந்ததா வாசனை நீங்க நிரூபிக்க முடியாது அப்படிங்கறதுனால ஆசிரியா சித்தம்ங்கிற வகையை சேர்றது. அதனால அத்த ககனாரவிந்தம் ஆசிரிய சச்ச நாஸ்தி ஏவ. ககனாரவிந்தம்ங்கிற ஆசிரியமானது இல்லவே இல்லை. அதனால ஆசிரியா சித்தம்ங்கிற வகை. ரெண்டாவது சொரூபா சித்த, யசா சொரூபத்திலே அசித்தம், சொரூபமே இல்ல. இப்ப முன்னாடி சொன்னது சார்பு அசித்தம், சார்புதான் இல்லாம இருக்கு, சார்பே நிரூபிக்கப்பட முடியாத இருக்கு. எதை சார்ந்திருக்கோ அது நிரூபிக்கப்பட முடியாம இருக்கு. இப்போ தன்னுடைய சொரூபமே நிரூபிக்கப்பட முடியாம இருக்கு. எப்படி அப்படின்னா சப்தோ நித்ய, சப்தோ அனித்ய சாட்சியத்வாத் சொரூபவது இது அத்த சாட்சியத்துவம் சப்தே நாஸ்தி சப்தசிய சிராவணத்வாத். சொரூபா சித்தம் என்ன? நீங்க தர்க்கத்துடைய சொரூபமே தப்பு. என்ன சொல்றீங்க? சப்தம் அனித்யம்னு நீங்க நிரூபிக்க போறீங்க. எதனால? ஹேத்து என்ன கொடுக்குறீங்க? சாட்சிஷத்வாத். சப்தம் அனித்யம்ங்கிற ஹேத்து நீங்க கொடுக்கிற ஹேத்து என்னது? பார்க்கப்படுவதால் அப்படின்ட்டு. சப்தமானது அனித்யம் அப்படின்னு நீங்க நிரூபிக்க போறீங்க. அதுக்கு சொரூபம் ஹேத்து என்ன கொடுக்குறீங்க? பார்க்கப்படுவதால். பார்க்கப்படுவதாலுங்கிறது சப்தத்துல உண்டாகவே முடியாது. சப்தமானது கேட்கப்படுகிறது, பார்க்கப்படுவது இல்லை. அப்படிங்கறதுனால கொடுக்கிற சொரூபமே ஹேத்துவோட சொரூபமே தப்பு, ஹேத்துவோடைய சொரூபமே தப்பு. அதனால இது சொரூபா சித்தம் அப்படிங்கிற ரெண்டாவது வகையா சேர்றது. இந்த சொரூபா சித்தமே வந்து மூணு வகையா ஆகும். பாகா சித்தம், சுத்தா சித்தம், சொரூபா சித்தம், சுத்தா சித்த, பாகா சித்த, விசேஷனா சித்த அப்படின்ட்டு. சோபாதிகோ ஹேத்து வியாபியத்வா சித்த. பின்னாடி நம்ம வந்து பதக்கத்தையும் பார்க்கும்போது அந்த மாதிரி மூணு பேதத்தையும் பார்ப்போம். என்ன சொல்றது அடுத்தது? சோபாதிகோ ஹேத்து வியாபியத்வா சித்த, வியாபியத்துவ அசித்த அப்படின்னு சொல்லி மூணாவது வகை. வியாபியத்வா சித்த என்னது அப்படின்னு கேட்டா சோபாதிகோ ஹேத்து, உபாதி சக உபாதி சோபாதி, உபாதி கூடியதான ஹேத்து வியாபியத்துவா சித்திர. எந்த இடத்துல நீங்க கொடுக்கற ஹேத்துவானது ஒரு உபாதியானது கூடிதான் இருக்கும். உபாதியானது வரையறை, உபாதி பாத்திரம், உபாதி உடல், இந்த மாதிரி பல பொருள் இருக்கு உபாதிக்கு. இந்த இடத்துல உபாதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உபாதிஸ்து மகாவியாதி, முதல் தர்க்கத்தை அனுமானத்தை சொல்லும் போதே சொன்னேன், பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்க என்ன மாதிரியான தர்க்கத்தை கொடுத்தாலும் அந்த தர்க்கத்தை ஒரு உபாதி தோஷத்தை கொண்டு வர முடியும். கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு உபாதி தோஷத்தை கொண்டு வர முடியும். எல்லா தர்க்கத்தையும் இந்த உபாதி தோஷத்தை காமிச்சு நிராகரிக்க முடியும். அதனால சொல்றாரு பாருங்க, சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்வியாபகத்துவம் உபாதி. உபாதினா என்ன? சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்வியாபகம் உபாதி. சாத்தியத்துல வியாபிச்சிருக்கு, நீங்க கொடுக்கற சாத்தியத்துல அந்த நிலையானது இருக்கு, ஆனா சாதனத்துல அந்த நிலையானது நிரூபிக்கப்பட முடியாம இருக்கு. நீங்க கொடுத்த தர்க்கத்துல ஹேத்துல நிரூபிக்கப்பட முடியாது. சாத்தியத்துல இருக்கு ஆனா ஹேத்துல இல்ல, அப்படிப்பட்ட நிலைக்கு உபாதி இருக்கு. சாத்தியத்துல இருக்கு ஆனா ஹேத்துல இல்ல அப்படிங்கறத வச்சுட்டு நீங்க நிரூபிக்க முடியும். எப்படின்னு கேட்டா, சாத்திய சமானாதிகரண அத்தியந்த அபாவ அப்பிரதியோதி அப்பிரதியோகித்துவம் சாதன சாத்திய வியாபகத்துவம். இந்த சாத்திய வியாபகத்துவம் சாதன அவ்வியாபகத்துவம் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, சாத்திய சமானாதிகரண்ய சாத்திய சமானாதிகரண அத்தியந்த அபாவ அப்பிரதியோகித்துவம். பிரதியோகினா பாத்திரம், இன்மைக்கு பாத்திரம். அப்பிரதியோகினா இன்மைக்கு பாத்திரம் இல்லாது. இன்மைக்கு பாத்திரம் இல்லாது எது அப்படின்னா அத்தியந்த அபாவ, அத்தியந்த நிரந்தர இன்மைக்கு பாத்திரம் இல்லாதது. எது நிரந்தர இன்மைக்கு பாத்திரம் இல்லாதது அப்படின்னு பார்த்தா, சாத்திய சமானாதிகரண சாத்தியத்துல சமான அதிகரணத்துல சமான அதிகரணமானது, அதாவது சாத்தியத்தோட நிலையிலேயே நிரந்தர இன்மைக்கு பாத்திரமாகாத நிலை, அதுதான் சாதன சாத்திய அவ்வியாபகத்துவம் சாத்திய வியாபகத்துவம். சாத்திய வியாபகத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன, நீங்க கொடுக்கற சாதனமானது சாத்தியமானது சாத்தியத்தினுடைய நிலையில சாத்தியத்தோட சமான நிலையில அத்தியந்த அபாவத்துக்கு பாத்திரமாகாத நிலை இருக்கணும். அடுத்தது சாதன அவ்வியாபகத்துவம்னு சொல்லிருந்தா அது என்னது, சாதனவத் நிஷ்ட அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவம். சாதனவத் நிஷ்ட சாதனத்தில் நிலைப்பட்டதான அத்தியந்த அபாவ நிரந்தர இன்மைக்கு பாத்திரமாறது, இது சாதன அவ்வியாபகத்துவம். உதாரணத்தோட பார்ப்போம், யதா பர்வதோ தூமவான் வன்னிமத்வாத் இதி அத்ர ஆர்த ஆர்த இந்தன சயோக உபாதி. பர்வதோ தூமவான் மலை புகையுடையது, நெருப்புடையது இல்ல மலை புகையுடையது. ஏன் வன்னிமத்வாத் நெருப்புடையதால் அப்படின்னு கேத்து. இந்த இடத்துல புகையுடையதுங்கிறது என்னத்தினால வருது, அந்த புகையானது நெருப்புல ஏன் உண்டாருது, ஆர்திர இந்தன சயோக. ஆர்திரனா ஈரமான, இந்தனம்னா எரிபொருள். ஈரமான இந்தனமானது எரிபொருளானது இருந்ததுன்னா நெருப்பானதுல புகை வரும். மரத்துல கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா புகை வரும், மரத்துல ஈரம் இல்லைன்னா புகை வராது. அப்படி ஈரம் இல்லாத இடத்துல நெருப்பு எரிஞ்சுட்டு இருந்தாலும் புகை இல்லாததுனால இந்த புகை வர்றதுக்கு காரணம் என்ன, ஈர எரிபொருள். இப்போ என்ன சொல்லி நீங்க நிரூபிக்கிறீங்க, பர்வதோ தூமவான் மலை புகையுடையது. காரணம் என்ன கொடுக்கறீங்க, நெருப்பு உள்ளதால். புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கு. இப்ப பாருங்க, ததாஹி எத்ர தூம அத்ர தத்ர ஆர்தேந்திரன சயோக இது சாத்திய வியாபகத்துவம். எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் இந்த உபாதி இருக்கு. எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் உபாதி இருக்கு, அதாவது ஈர எரிபொருள் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது நிலை, எத்திர வன்னிகி தத்திர ஆர்தேந்திரன சயோகம் நாஸ்தி. அதுல அவ்வியாபகம் காமிக்கணும், சாதனத்துல அவ்வியாபகம். எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. எப்படி, அயோகோலகே ஆர்திரேந்திர சயோக அபாவா இது சாதன அவ்வியாபகத்துவம். இரும்புருள இருக்கு, நெருப்புல போட்டிருக்கீங்க, அங்க புகை இல்ல நெருப்பு இருக்கு, அதனால சாதனத்துல வியாபகம் இல்ல. சாத்தியமான மலையில புகை அப்படிங்கிற இடத்துல வியாபகம் இருக்கு, அதாவது நீங்க நிரூபிக்கிற அந்த ஆர்திரந்த சயோகம் உபாதியானது இருக்கு. எந்த உபாதிய சாத்தியத்துல நீங்க ஃபிட் பண்றீங்களோ, எந்த உபாதிய சாதனத்துல இல்லன்னு நிரூபிக்கிறீங்களோ அதுக்கு பேரு தோஷம். இந்த தோஷம் அசித்தம்ங்கிற தோஷம். ஈர எரிபொருள் புகை இருக்கிற இடத்துல இருக்கு, ஈர எரிபொருள் நெருப்பு இருக்கிற இடத்துல இல்ல, அதனால இது அசித்தம் தோஷம். ஏவம் அத்த சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்யாபகத்வாத் ஆத்ரேந்தன சயோக உபாதிஹி சோபாதிகத்வாத் வன்னிமத்வ வியாபியத்துவ அசித்தம் வன்னிமத்துவம் வியாபியத்துவ அசித்தம். அப்படின்னு இந்த ஹேத்து நீங்க என்ன ஹேத்து கொடுக்குறீங்களோ நெருப்புடையதால் அப்படின்ட்டு அது அசித்தம்ங்கிற ஹேத்து அபாசம். ஏன் சாத்தியத்துல இருக்கு சாதனத்துல நீங்க கொடுத்த ஹேத்துலயே இல்ல, அதனால இது அசித்தம்ங்கிற ஹேத்து அபாசம். புரியுதா? ஹேத்து என்னது? ஃபர்ஸ்ட் சாத்தியத்துல உபாதிங்கிறது சாத்தியத்துல இருக்கணும், சாதனத்துல இல்லாம இருக்கணும். நீங்க கொடுக்கற உபாதி சாத்தியத்துல ஈர எரிபொருள் இருக்கு புகை இருப்பதால் அப்படின்ட்டு, புகை இருக்கிற இடத்துல மண்ணி மலை நெருப்புடையது புகையுடையது அப்படிங்கிற இடத்துல ஈர எரிபொருள் இருக்கு. நெருப்புடையதா அப்படிங்கிற சாதனத்துல ஹேத்துல ஈர எரிபொருள் இல்ல, அதனால இது அசித்தம்ங்கிற ஹேத்து ஆபாசம். உபாதிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். சாத்தியம் நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ அந்த இடத்துல இருக்கணும். சாதனம் நீங்க எதன் மூலியமாக என்ன காரணத்தினால நிரூபிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த உபாதியானது அந்த இடத்த ஃபிட் ஆகக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது அசித்தம்ங்கிற தோஷம். உபாதி என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்க விஷயம். எஸ் எஸ் சாத்தியாபாவ பிரமாணாந்தரண பக்ஷே நிச்சித சபாதித. அப்போ சாத்தியமானது எதை நிரூபிக்க போறீங்களோ அந்த சாத்தியமானது பிரமாணாந்தரேன வேறு ஒரு பிரமாணம் மூலியமாக நமக்கு நிராகரிக்கப்படுறதாரதோ அது பாதித்தம் அப்படின்ற பாதித்தம்ங்கிற ஹேத்துவாபாசம். இங்க உதாரணம் திரவியத்வாத் நெருப்பு எப்படிப்பட்டது? சூடு இல்லாதது. ஏன்? திரவியமா இருக்கிறதுனால, நெருப்பு ஒரு திரவியம் அப்படிங்கறதுனால அது சூடு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிக்கிறீங்க. ஆனா தொட்டு பார்த்தா சுடுறது, பிரத்யமான உங்களுக்கு அனுபவத்தினால அது நிராகரிக்கப்படுறதா இருக்கு. அத்த அனுஷ்ணத்தம் சாத்தியம் ததபாவ உஷ்ணத்தம் ஸ்பார்ஷண பிரத்யக்ஷன ஸ்பார்ஷண பிரத்யக்ஷன கிரியத்தை பாதிதத்துவம். தொட்டு பார்த்தா சுடுறதுங்கிறதுனால பாதித்தமாயிடுறது, வேற ஒரு பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறதாயிடுறது. அதே மாதிரி பால் எப்படி இருக்கு? எருமைப்பால் கருப்பு, கருப்பு எருமையிலிருந்து வருவதால் அப்படின்னு சொல்றேன். எருமைப்பால் கருப்பு, கருப்பு எருமையிலிருந்து வருவதால். இப்போ ஹேத்து என்னவோ கொடுத்தாச்சு, கருப்பெருமையில அடையப்பட்ட பால் கருப்பா இருக்கு அப்படின்ட்டு, வெள்ளை பசுல இருந்து வர்ற பால் வெள்ளையா இருக்கிற மாதிரி கருப்பெருமையில இருக்கிற பால் கருப்பெருமையில இருக்கிற பால் கருப்பா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா பார்த்தா தெரியறது எருமைப்பாலும் வெள்ளத்தான். அதனால இங்க பிரத்யக்ஷத்தினால அதுவும் நிராகரிக்கப்படுறது. அப்படி வேற ஒரு பிரமாணத்தினால் பிரத்யக்ஷம் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லு அவசியம் இல்ல, வேற ஒரு பிரமாணத்தினால நிராகரிக்கப்பட்டதுன்னா அது பாதித்தம் அப்படிங்கிற ஹேத்துவாபாசம். வியாக்கியாக்கம் அனுமானம், இதுதான் அனுமானம். அனுமான கண்டம் இதோட முடியறது. இந்த ஹேத்துவாபாசத்தை விசாரம் பண்றதோடைய அனுமான கண்டமானது முடியறது. அடுத்த பிரமாணமானது உபமானம். அந்த ஞானமானது உபமிதி, அந்த பிரமாணத்தின் மூலியமா அடையப்படுற ஞானமானது உபமிதி. அப்போ இங்க முன்னாடி பார்க்கணும், ஒரு ஒரு ட்ரையல் மாதிரி பார்ப்போம். நாம அனுமானத்தை பார்த்தோம். அனுமானத்துல பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் லிங்க பராமர்சம் இந்த மாதிரியான வாக்கியத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்க ஹேத்துவாபாசம், ஹேத்துவாபாசத்துல அஞ்சு வகை, உபாதியில அதுல ஒரு வகை, அசித்தம்ங்கிற இடத்துல. அது என்னது? சாத்தியத்துல இருத்தல் உடையது, சாதனத்துல இன்மை உடையதா இருக்கணும். நெருப்பு புகை உடையது, மலை புகை உடையது, அதுல ஈர எரிபொருள் இருக்கு. நெருப்புள்ளதால் அப்படிங்கறதுல ஈர எரிபொருள் இல்ல, நெருப்பு இருக்கிற இடத்துல ஈர எரிபொருள் இருக்குன்ற அவசியம் இல்ல. எசா அயோகோலக்கே இரும்புரண்டைய மாதிரி. அப்போ இந்த உபாதி இந்த எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுட்டோம்னா தர்க்கமானது நமக்கு புரிஞ்சிட்டது மாதிரி. சரி பாப்போம். உபமிதி கரணம் உபமானம். உபமிதி ஞானத்துக்கு எது கரணமா இருக்கோ அது உபமானம். சங்கியா சங்கி சம்பந்த ஞானம் உபமிதி தத் கரணம் சாதிருஷ்ய ஞானம். இந்த உபமிதி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா சங்கியா சங்கி சம்பந்த ஞானம். சங்கியா பெயருடையது, பெயர் சங்கியான பெயர், சங்கினா பெயர் உடையது, பெயர் பெயருடையது. இதனுடைய சம்பந்தத்தினுடைய ஞானத்துக்கு தான் உபமிதின்னு சொல்லி சொல்றது. என்ன பெயரை சொல்லியிருக்கோமோ அந்த பெயரு இது, அந்த பெயருடையது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஞானமானது உண்டாருதோ அதுதான் உபமிதி. அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு கரு என்ன, சாதிருஷ்ய ஞானம். அது மாதிரி இதுவும் அப்படின்னு இந்த சமானத்தன்மை தான் நமக்கு அதுக்கு காரணமாறுது, கருவியாருது. அந்த ஞானத்தை அடையறதுக்கு, உபமிதி ஞானத்தை அடையறதுக்கு, உப்மான ஞானத்தை அடையறதுக்கு. அதிதே இது எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டா, அதிதேச வாக்கியார்த்த ஸ்மரணம் அவாந்தர வியாபாரம். வேற யாரோ எங்கேயோ சொன்ன வார்த்தையானது அவாந்தர வியாபாரம், அதாவது இரண்டாம் நிலை வியாபாரம் செயல். எப்படி அப்படின்னு கேட்டா இப்படித்தான். இதுதான் உப்மானம். கஷித் கவய சப்த வாச்சிய வாச்சியம் அஜானன் குதச்சித் ஆரண்ய புருஷாத் கோ சதுஷோ கவய இது ஸ்ருத்வா வனம் கத வாக்கியார்த்தம் ஸ்மரன் கோ சதுஷம் பிண்டம் பஷ்யதி ததனந்தரம் ஆயம் கவய சப்த வாச்சிய இது உபமிதி உற்பத்தியதே. கச்சித் யாரோ ஒருத்தர்க்கான், அவன் எப்படிப்பட்டவன், சிட்டியில வளர்ந்தவன். கவய சப்த வாச்சியம் அஜானன், கவய சப்த பதார்த்தம், வாச்சியம்னா விஷயம், கவயம் அப்படிங்கிற இந்த சொல்லுனால குறிக்கப்படுற அந்த விஷயத்த தெரியாதவன். கவயம்னா காட்டெருமை, காட்டெருமை எப்படி இருக்குன்றது தெரியாதவனுக்கு. ஆக்ஸ் ஆக்ஸன்மா, இந்த காட்டெருமை அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ யாரோ ஒரு காட்டுல அந்த அந்த கிராமத்து பக்கம் இருக்கிறவன் இல்ல காட்டு பக்கத்துல இருந்திருக்கவன் அவனை ஒருத்தர் மீட் பண்ணும்போது அவன் சொல்றான், அப்பா இல்ல அந்த அந்த மாதிரி வைல்ட் லைஃப் பத்தி தெரிஞ்சுட்டுவன் சொல்றான், அப்பா மாடு மாதிரியே இருக்கும் காட்டெருமை, கோ சதுஷோ கவயா, காட்டெருமை மாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். கோ சதுஷனா மாடு மாதிரி, எது காட்டெருமை கவயா. இப்போ அவனுக்கு என்ன ஞானம் இருக்கு, மாடு மாதிரி காட்டெருமைங்கிற ஞானம் இருக்கு. இதை வச்சுட்டு காட்டுக்கு போறான் அந்த காட்டெருமையை பாக்குறதுக்கு. வனம் கதக வாக்கியார்த்தம் ஸ்மரன், அவனுக்கு ஞாபகம் வருது காட்டுக்கு வந்த உடனே, இதுக்கோசரம் போல காட்டுக்கு போறான். போகும்போது அவனுக்கு ஞாபகம் வர்றது என்னது, எப்பா சொன்னாரே காட்டெருமை இருக்கான்னு பாக்கலாம், காட்டெருமை எப்படி இருக்கும், மாடு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப அங்க கோ சதுஷம் பிண்டம் பஷதி, மாடு மாதிரியே ஒரு உருவத்தை பாக்குறான். இது மாடு இல்லைன்னு தெரியறது, அதுக்கு பெரிய பெரிய கொம்பு இருக்கு, பாக்குறதுக்கு அது பயங்கரமா இருக்கு, நீல் காய் அப்படிமா ஹிந்தியில. அப்போ அத பார்த்த உடனே அவனுக்கு ஞாபகம் வருது, அங்க சொன்னாரே அவரு அந்த விஷயம் இதுதான் அப்படின்ட்டு. ததனந்தரம் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஞானம் உண்டாருது, அயம் கவய சப்த வாச்சிய, இதுதான் காட்டெருமைன்னு சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கு பொருள். காட்டெருமைங்கிற அந்த வார்த்தையுடைய பொருள் விஷயம் என்னது, இந்த இதுதான் இந்த பிண்டம் தான் அப்படின்ட்டு. அந்த ஞானம் தான் உபமிதி, இது உபமிதி உற்பத்தியதே. இந்த உபமான ஞானமானது அவனுக்கு உண்டாருது. சாதிருஷ்ய ஞானம் தான் கரணம், அதாவது மாடு மாதிரி அப்படிங்கிற அந்த அதுதான் கீவேர்டு அங்க. கரணம்னா கருவி, அதுதான் கீவேர்டு. அதன் மூலியமா அவன் என்ன பண்றான், காட்டெருமையை புரிஞ்சுக்கிறான். இது உபமானம், இதுதான் உபமான ஸ்தண்டம். அடுத்தது சப்த பரிச்சேத, சப்தம்னா என்னன்னு சொல்லி சொல்றாரு. சப்தம்னா என்ன, ஆப்த வாக்கியம் சப்த, ஆப்த வாக்கியம்னா சப்தம். ஆப்த அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, ஆப்தர் சொன்ன வாக்கியம்னா சப்தம். ஆப்தர்னா என்ன அப்படின்னா ஆப்தஸ்து இதார்த்த வக்தா, ஆப்தர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த விஷயத்த எப்படி பார்த்தாரோ அப்படி சொல்றவர், சாஸ்திரத்தை படிச்சு சாஸ்திர வழியில் நடக்கிறவர் ஆப்தர் அப்படின்னுட்டு வேதாந்த சாஸ்திரத்தான் சொல்லுவோம். அதாவது இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்றவர், அவருக்கு பேர் ஆப்தர். அவருடைய வாக்கியம் தான் சப்தம், அதுதான் பிரமாணம், சப்த பிரமாணம். வாக்கியம், வாக்கியம்னு சொல்லி சொன்னா ஆப்தர் வாக்கியம்னு சொல்லி சொன்னீங்களே, ஆப்தர் சொல்ற வாக்கியம்னு சொன்னீங்கன்னா வாக்கியம்னா என்ன அது சொல்லுங்க அப்படின்னா, வாக்கியம்ங்கிறது பத சமூக, பதத்துடைய கூட்டம் தான் வாக்கியம். வேர்ட்ஸோடைய ஃபார்மேஷன் தான் வாக்கியம். பல வார்த்தைகள் போட்டு செய்யறது, பல வார்த்தைகள் பதம்னு சொல்லி சொன்னா வார்த்தைகள், பல வார்த்தைகள் போட்டு செய்யறது தான் வாக்கியம். பதம்னா என்ன, யதா காமானய சுக்லோ தண்டைதி, காமானய சுக்லாம் தண்டேன அப்படிங்கிற இது வாக்கியம். ஒரு பொருள் படக்கூடியதான வார்த்தைகளானது சேர்ந்தெடுக்கும் பொழுது அதுக்கு வாக்கியம்னு சொல்றது. ஒன்னுத்துக்கும் இன்னொத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும், அப்பதான் வாக்கியம்னு சொல்ல முடியும். அதனாலதான் சொல்றது சக்தம் பதம் அஸ்மாது பத அஸ்மாது பதாது அயம் அர்த்தபோத்யி அசங்கேதா சக்த, ஈஸ்வர சங்கேதா சக்த. பதம்னா என்ன, சக்தம், ஒரு சக்தி உடையது பதம். பொருள் சொல்லுன்னா என்னது, ஒரு சொல், ஒரு ஒரு சக்தி உடையது சொல். என்ன சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சொல்லுனால இந்த பொருளானது குறிக்கப்பட வேண்டியது, அறியப்பட வேண்டியது அப்படிங்கிற ஈஸ்வரனுடைய ஆக்ஞாதான் சக்தி, ஈஸ்வரனுடைய ஆசிதான் சக்தி. இந்த சொல்லுனால இந்த பொருள் தான் குறிக்கப்பட வேண்டியது. காமானே மாட்டை கொண்டு வா, சுக்லாம் தண்டேன வெள்ளக்கம்புனால அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்போ மாடு அப்படிங்கிற இந்த சொல்லுனால எனக்கு எந்த பொருளானது குறிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணது. வெள்ளை தன் வெள்ளை தடி அப்படின்னு சொல்லி சொன்னதால, தடிங்கிறதுனால என்ன பொருள்னா குறிக்கணுங்கிறது ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணது. வெள்ளைங்கிறதுனால என்ன பொருளை குறிக்கணும் அப்படிங்கிறது, என்ன நிறத்தை குறிக்கணுங்கிறது ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணது. அப்படி ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணதான சொற்பொருள் சம்பந்தத்தோட இருக்கிற அந்த சொற்களுடைய கூட்டம் தான் வாக்கியம். சொற்களுடைய கூட்டம் தான் வாக்கியம்னு சொல்லி சொன்னதுனால நீங்க பாட்டு வெள்ளை கருப்பு பச்சை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, மாடு குதிரை ஆடு சொல்லக்கூடாது. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் ஒரு கேள்வி சம்பந்தம் இருக்கணும். மாடு என்ன மாடு அப்படின்னு கேட்டா சொல்றீங்க, மாடு என்ன பண்ணணும் ஒரு கேள்வி எழுறது, கேள்வி இருந்ததுனா கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது, கம்புனால. எந்த கம்புனால, வெள்ளை கம்புனால. அப்போ ஒரு கேள்விக்கு ஆக்காங்கான்னு சொல்றது, ஆகாங்கா யோகியதா சந்நிதின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஆகாங்கா எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதா இருக்கிறது தான் வாக்கியம். சரி பாப்போம். ஓம் பூர்ணம் பூர்ணதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: அதிதீவிர சத்தினிவாதர்களுக்கும் தீவிர சத்தினிவாதர்களுக்கும் இந்த நிலை, அதாவது சிந்தையில் அச்சித்தல், இந்த சிவய சிவை என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்தல், இந்த நிலை இல்லாமலேயே என்ன பண்ணிடுவாங்க, சிவயோகத்துக்கு போயிருவாங்க, சிவபோகத்துக்கு போயிருவாங்க.
5: அடியோட வாசனாமலம் இல்லை,
4: இல்லை அடியோட வாசனாமலம்.
6: உட்பிறவியிலே அந்த நிலையில இருந்துதான்
4: வந்திருக்காங்கதான், உட்பிறவியில நிலை அவங்க கை வந்து அதான் உட்பிறவிலே அதை முடிக்கிறாங்க. முடிச்சவங்க என்ன பண்ற, என்ன முன்னாடி படிச்சோம் இல்லையா, ஏற்கனவே சிவ செய்த சிவபுண்ணியங்கள் அழிந்து விடாதுன்னு சொன்னார்
5: பாத்தீங்களா.
4: எட்டாம் ஜோதியில வாங்கிட்டே தானே அது, இது இறப்பில் தவம். ஏன்னா ஏற்கனவே அந்த ஸ்டேஜ் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகாது. ஆனா அந்த பிறப்பு எதனால வருதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் கேட்டா, ஏன் அப்ப அந்த நிலையை அடைந்த பிறகும் ஒரு பிறவியை கொடுக்கறாரு அப்படின்னு கேட்டா, அந்த பற்றறுத்தல் என்ற நிலை வந்து இன்னும் கொஞ்சம் அதுல பாக்கி இருக்குன்னு அர்த்தம். அது அந்த ஸ்டேஜ் இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து பிரிண்ட் கமாண்ட் கொடுத்த உடனே பிரிண்டிங் ஸ்டார்ட் அப்படிங்குது, அனுபவம் வந்து அந்த தத்துவத்தை நம்போடு அனுபவிக்க மாட்டாங்க. அதுவே அவங்க வந்து பிரயாகரன், அது வந்து அந்த தத்துவங்கள் கடந்து பேசுறதுங்கிறது இந்த உலகங்கள், இந்த உலகங்கள் சொல்றதுதான் அந்த நிலையை சொல்றது. ஆனா இந்த உலகத்துல வரும்பொழுது அது வந்து காஸ்மோஸே டிஃபரெண்ட். அது வந்து என்னன்னு கேட்டா, இப்ப சகலர் பிரளயாகர விஞ்ஞானகர்னு சொல்றவங்க அந்த காஸ்மோஸே டிஃபரெண்ட், அந்த உலகமே வேற. அந்த உலகமே வேற. ஆனா இது இல்ல, இது வந்து நம்ம உலகத்துல அவங்க இருக்காங்க. ஞான சம்பந்தர் வந்து நம்ம எந்த உலகத்துல இருந்தோம் அதே உலகத்தான் அவர் இருந்தாரு
5: பூலோகம்.
4: அதனால இங்க வரும்பொழுது அவர்கள் அந்த அதிதீவிர சத்தினிவாதன் நிலையை அடையும் பொழுது அவர்களுக்கு அடுத்தடுத்து நிகழும். அது அவங்க வந்து அவங்களுக்கு நூறும் வேண்டானே சொல்லியிருக்கு. சொல்ல ஞானங்கள் அடைவோதல் ஓய்வித்தல் நன்றா இனமிலா பொருளதனை சிந்தித்தல் சித்தியால சொல்லும் பொழுது அதுல சிவஞானசாமி என்ன எழுதுவாருன்னா, அந்த ஞான நூலனை ஓதல் கேட்டல் சிந்தித்தல் மட்டும்தானே சொல்றாரு, தெரிதல் கிட்டே சொல்லி அந்த பாட்டுல. அந்த பாட்டுல சாமி சொல்றாரு விளக்கம் என்ன சொல்றாரு, தெளிதலுக்கும் நித்தைக்கும் நூல் வேண்டாமையின் இங்க சொல்லலைங்கிற. இப்ப நம்ம ஞான நூலை சிந்திக்கிறோம் இல்லையா, அத சிதியால் எடுத்து பாருங்க, ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல் நன்றா இனமிலா பொருளனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவன் அடைவிக்கும் எளிர் ஞான பூஜை. அது சிவ தர்மோத்திரத்தை சொன்ன விஷயத்த சொல்றேன். அது சாமி என்ன எழுதுறாரு கேட்டீங்கன்னா, இந்த செய்தி வந்து சிவ தர்மோத்தரத்துல உள்ள செய்தியே இங்க சுருக்கி சொல்ற. எப்பயுமே சன்னியாச சித்தியா போனா அப்படிதான் வரும். ஒவ்வொரு பாட்டுமே எந்த ஆகமும் எந்தனுடைய சாரம் அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம எல்லா ஆகமத்தினுடைய சாரத்தை தமிழ சொல்லுங்கிறதா இவர் சொல்றார். ஆகவே அது சிவ தர்மோத்தரத்துல சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதுல என்ன சொல்லுவார்னு கேட்டா, அந்த கேட்டல் சிந்தித்தல் சொல்றாரு, தெளிதல் நிட்டை வரல பாத்தீங்களா, ஞானம் படிக்க படிங்க, அந்த அந்த பாட்டை எடுத்துட்டீங்களா,
7: ஞான சத்தம் படிங்க, ஞான நூல்தனை ஓதல் ஒதுவித்தல் நல் பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடவிக்கும் எழில் ஞான பூசை ஊனமிலா கண்மங்கள் தபம் செபங்கள் தியானம் ஒன்றுக்கொன்று உயரும் இவை ஊட்டுவது போகம் ஆனவையான் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பல் உருடைத அறிந்தோர் எல்லாம்.
4: அப்ப அந்த ஞான நூல்களை ஓதல் இப்ப நாம செய்யறது இருக்கு இல்லையா, அதான் ஞான வேள்வி. நம்ம நம்ம இப்ப சிந்திக்கிறதுக்கு என்ன பேரு, ஞான வேள்வின்னு பேரு சைவ சித்தாந்தத்துல. இது நைதரிய கிளாஸ், நாரிய பிரசங்கம், நாரிய லெக்சர். இப்ப அந்த இடத்துல என்ன அந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, தெளிதலும் சிந்தித்தலும் இல்ல இல்லையா, தெளிதலும் நிட்டையும் இல்ல இல்ல பாத்தீங்களா, கேட்டதும் சிந்தித்தல் மட்டும்தானே வருது. அப்போ அந்த சுவாமி எழுதுறா சிவஞான சுவாமி,
7: கேட்டற்கு பின்னர்த்தாகிய இதனை கேட்பித்தல் குறையிடத்தே நூக்கலப்பானாம் என்பவாகலில் சிந்தித்த பயத்ததாய் அதனுள் அடங்குதலின் வேறுவை தென்ன வேண்டாவாயிற்று. அற்றாகலின் அன்றே வரும் செய்யுளில் கேட்டற்கு பின் சிந்தித்தலே கூறி ஒளிந்ததூம் என்க,
4: ஒளிந்ததூம் என்க அளவடை. அப்ப கேட்டல் சிந்தித்தல் சொல்லிடுறாரு, தெளிதல் நிட்டை சொல்லல பாத்தீங்களா, தெளிதலும் நிட்டை அந்த பாட்டுல சொல்லல பாத்தீங்களா. நம்ம படிச்சா இதை ஸ்ட்ரைக் ஆகாது, அதான் பாயிண்ட். ஒரு ஞானிகள் ஒரு நூலை பாக்குறதுக்கும் நம்ம பாக்குறது அதான் வித்தியாசம்.
7: தெளிதற்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாமை நூலான் ஆகற்பாலனவாய ஏனை அன்றுமே ஈண்டு வேண்டு என்று எடுத்துக் கொள்ளப்பட்டன.
4: அதனால அவர்களுக்கு நூலே வேண்டியது இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம எப்படி அவர் டாக்டர்ல இருந்தே சொல்லுவாங்க, உதாரணம் என்ன செய்யும் அந்த புசத்தோடு அப்படி ஒரு சர்ஜன் சொன்னா
8: என்ன ஆகும், பஞ்சாட்சர மந்திரத்தால் அழிக்கலாம்
4: தானே, சூப்பர் நேச்சுரல். அதாவது இப்ப ஒரு பசுமாடுகள் கண்ணீர் வலிக்கிறத பாக்குற உடனே தன்னுடைய உடம்ப சேஃப் டெபாசிட் லாக்கர்ல வச்சுட்டு அந்த என்ன பண்றாரு, அந்த மாடு மேய்க்கிறனுடைய உடம்புக்கு போறாரு இல்லையா. நீங்க செய்ய முடியுமா, நீங்க பணத்தை வைக்கலாம், ஜுவல்ஸ் வைக்கலாம், கேன் யூ கீப் யுவர் பாடி இன் சேஃப் டெபாசிட் லாக்கர்,
8: அப்படியான.
4: ஆனா அங்க அப்படி வருது, தன்னுடைய பாடிய எங்க வைக்கிறாரு, ஒரு ஒரு மரத்து பொந்துல சேஃப் டெபாசிட்ல வச்சுட்டு போறாரு. இது என்னது, 3000 ஆண்டுகள் இடது காலது வலது காலு போட்ட காலு போட்டபடியே இருக்கு, தூக்கி வைக்கல. நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அப்படி பரவிடுறோம் அப்படிங்கிறோம், கொஞ்சம் ஆம்பி சேரம் தான் நல்லா இருக்குமேங்கிறோம். என்ன பண்றாரு அவரும் கிளியாக, அவரும் கூடு விட்டு கூடு பாயிரார் இல்லையா, அன்னைக்கு கிளியினுடைய உடம்புல போய் செலுத்தி போய் பாரிஜாத மலரை கொண்டு வந்தார்னு இருக்குது. இந்த கந்தர் அனுபூதிங்கிறது கிளியா இருந்து பாடினது தானே, கந்தர் அனுபூதி அவர் கிளியா இருந்து பாடினதான். அது மாதிரி அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வருது பாருங்க, அப்பதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ ஆர் லேண்டிங் இன் சிவயோகான்னு சொல்றீங்க. நம்முடைய இதுல தெளிதலுக்கு அதான் விஷயம், அதான் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். திருமந்திரத்துல என்னன்னு கேட்டா, தெள்ள தெளிந்தார்னா யாருன்னு கேட்டா, நூல்களை தெளிவா படிச்சவங்க அர்த்தம் இல்ல, சிவயோகிகள். அந்த சிவயோகிகளுக்கு உடம்பே ஆலயமாக வைத்து அவர்கள் பூசிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதான் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், தெள்ள தெளிந்தாருக்கு ஊனுடம்பு ஆலயம், அங்கதான் தெல்ல தெளிந்தாருக்கு என்பதை யான்னு கூட்டணும். உடனே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் பண்றான், திருமூரே சொல்லியிருக்கிறாரு அது வந்து உடம்புதான் ஆலயம், அப்ப என்ன அர்த்தம், கோயிலுக்கு போகாதுன்னு அர்த்தம், விளக்கம். அது திருமூரே சொல்லிருக்காரு உடம்புதான் கோயில், அதை தூய்மையா வச்சுக்கிட்டா போதுங்கிறாரு. அப்புறம் ஏன் நீ சிவன் கோயிலுக்கு போறேன்னு கேக்குறான். அங்க என்ன சொன்னாரு, அந்த உடம்பு ஆலயம் யாருக்குனாரு, தெல்ல தெளிந்தாருக்கு, தெல்ல தெளிந்தாருக்கு அது ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், தெள்ள தெளிந்தார்க்கு கள்ள புலனைந்தும் காளாமணி உழைக்கே அப்படின்னு நிறுத்தம் நல்லா வெடிக்கிறது. அது உனக்கு இல்லைன்னு அர்த்தம். அதுல இந்த சிந்தை நாடுதல் என்பதை மட்டும் நம்ம அப்புறம் பார்ப்போம். என்ன அரகரம பார்வதீவதை என்ன பெயர்லாம் இருக்கு பாருங்க. என்ன குறித்துக் கொள்ள குறித்துக் கொள்ளுங்கள். முத்தி மஞ்சாகரம், இருதலை மாணிக்கம், இருதலை கொல்லி அப்படிலாம் வரும். இருதலை கொல்லி, இருதலை மாணிக்கம், அதிசூக்கும பஞ்சாக்கரம். அது திருவருட்பயன் 89வது பாடல்ல அந்த அந்த பஞ்சாக்கரத்தை பற்றி வளர்க்கிறேன். திருவருட்பயன் 89. ஆனா அந்தந்த பஞ்சாக்கர ஜபம் வந்து அந்தந்த நிலையில உள்ளவங்களுக்கு தான். இந்த பஞ்சாக்கரம் யாருக்குன்னு கேட்டா, இது அந்த வாசனாமலம் மட்டும் நீங்காமல் இருந்து அந்த உபதேசம் பெற்று அந்த சிவஞான போதம் 8வது சூத்திரத்தை நிறைவு செய்து 9வது சூத்திரம் நிலைக்கு வருகிறவங்களுக்கு அந்த நிலையில அவர்கள் ஜபிக்கக்கூடிய பஞ்சாக்கரம் தான் அந்த சிவய சிவ என்ற பஞ்சாக்கரம். இந்த பஞ்சாக்கரத்துக்கு பிரணவம் தேவையில்லை. இது ஓம் சிவய சிவன்னு சொல்லக்கூடாது. நகாரம் முதலா சிகாரம் முதலாவுக்கு பிரணவம் உண்டு. இதுக்கு பிரணவம் வேண்டியது இல்ல.
7: சிவாய நமக்கு தேவையில்லை.
4: சிவாய நமக்கு அது உண்டு. ஓம் சிவாய அது சொல்லலாம். நம சிவாயக்கும் உண்டு, சிவாய நமக்கு உண்டு. இதுக்குதான் கிடையாது. இதுக்கு பிரணவம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அது வந்து அந்த நிலையில என்னென்ன செய்யணுங்கிறத பாக்கணும் தான் முக்கியம். அதாவது இந்த ஜபம் செய்யும் பொழுது என்னென்ன அதோட அட்டண்டன்ட் கிரியாஸ் இருக்கு இல்லையா, அதுவும் செஞ்சுட்டே வரணும் இல்லையா. எதுவுமே வந்து அப்படித்தான் வரும். மருந்து டாக்டர் பிரஸ்கிரைப் பண்றாருன்னா என்னென்ன உணவு சாப்பிடணும், எத்தனை வேலை சாப்பிடணும், அதுவும் சேர்ந்துதான் வரணை கொடுக்கணும் இல்லையா. வெறும் மருந்து மட்டுமே வரணை கொடுத்துடாது இல்லையா. அதே போலத்தான் இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஒரு செய்தியை மட்டும், முக்கியமான செய்தி, சிந்தை நாடி, அதான் இருதய கமலத்தில் அவனை அர்ச்சிக்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, சிவஞான சித்தியாருல 301, சிவஞான சித்தியார் 301, 300, ரெண்டுமே 300, 301. அவருடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 36 தத்துவங்கள் தான் கமல ஆசனமாக வருகின்றன. அது பாவனை எப்படி பண்ணணும்னு சொல்றாரு. அத பாட்டை படிச்சிடறேன். சித்தியார் இருக்கு அவங்க கையில, நீங்க 300 சத்தமா படிங்களா, எல்லாருக்கும் புரியுதாப்புல.
7: நாட்டு இதயந்தானும் நாபியினில் அடியாய் ஞாலம் முதல் தத்துவத்தால் விண்விரல் நாளத்தாய் மூட்டு மோகினி சுத்த விந்தை மலரட்டாய் முழு இதழெட்டு அக்கரங்கள் முரமேல் உடைத்தாய் காட்டு கமலாசனம் மேல் ஈசருள் சதாசிவமும் கலா மூர்த்தமாம் இவற்றின் கண்ணாகும் சக்தி வீட்டையருள் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன் இந்த விளைவு அறிந்து போற்றே.
4: இந்த விளைவு அறிந்து போற்றே அப்படின்னு அர்த்தம். போற்றுதல் என்பது அச்சித்தல் அர்த்தம். போற்றுதல் என்றால் அச்சித்தல். அத அந்த சாரத்தை என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு, அதை கொண்டு கூட்டிருக்கு பாருங்க. இந்த நாட்டும் இதயந்தானும் ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதுவோ எங்க முடியும்னா 2, 3, 4, 5வது வரியில காட்டு கமலாசனம் வருத. அந்த கொண்டு கூட்டு அப்படி பண்ண, நாட்டும் இதயந்தானும் காட்டு கமலாசனம், அதாவது உன்னுடைய இருதயத்தை தாமரை ஆசனமாக பாவித்து. அதனாலதான் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரைன்னு சொன்னது காரணம். அப்ப சுவாமி ஏன் சொன்னார் நல்ல, அதுதான் அந்த தேவாரத்துடைய பொருளை நம்ம சிந்திக்கணும். இந்த தாமரை மலருக்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், தாமரை மலருடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து இறைவனே அந்த தாமரை மலருக்கு மட்டும் அதிதெய்வம் வந்து சிவபெருமான். அதாவது அதிதெய்வம்னு ஒண்ணு இருக்குது. இப்ப அது வந்து ருத்ராட்சத்துக்கும் அதிதெய்வம் சிவபெருமான் தான், கொன்றை மலருக்கு அதிதெய்வம் சிவபெருமான். அந்த அதிதெய்வம் அது, அதாவது அதிதெய்வம்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு கற்ப காலத்துல அது வந்து பிரம்மன் வந்து அதை படைக்க முடியாது, பிரம்மன் வந்து அதை படைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்னு அர்த்தம்.
6: ஆதி தெய்வம் வந்து இருக்கலாம்.

0: சுயதவராக கல்பம். இந்த சுயதவராக கல்பம் போய் இன்னொரு கல்பம் வந்தாலும் அந்த பிரம்மாவுக்கு அந்த வேலை கிடையாது, அந்த அதை செய்ய முடியாது. அப்படிங்கறதான் அதுக்குதான் சிவபெருமான் அதி தெய்வம். அதனாலதான் தாமரை மலருக்கு சிறப்பு வருது. காரணம் அந்த தாமரை மலருடைய அமைப்பு எப்படி வைக்கிறாருன்னா, எப்படி வந்து இந்த 36 தத்துவங்கள் தாமரையாக இருக்கிறது என்பதற்காக அந்த பிருதிவி தத்துவம், அதாவது தத்துவங்களை எண்ணும் பொழுது நீங்க எப்படி பாவிக்கிறீங்கன்னு கேட்டா, இப்ப தாமரை மலர் எப்படி இருக்கும்னு கேட்டா, கீழே வந்து கிழங்கு இருக்கும், தாமரை கொட்டை. அந்த தாமரை கொட்டையிலிருந்து ஒரு தண்டு, அந்த தண்டுலதான் தாமரை இருக்கும் இல்லையா. அப்போ அந்த தாமரை ஆகிய தண்டு இருதய, அதாவது இருதயத்துல அந்த மலர்கள் இருக்கு. அதனுடைய தண்டு எங்க இருக்குன்னா நாபியில இருக்கு. நாபியில வந்து அந்த பிருதிவி தத்துவம் வந்து தாமரை கிழங்கு, அதுக்கு பேர் தாமரை கிழங்குன்னு சொல்றது. தாமரை கிழங்கு வந்து அதை மட்டும் வேணா குறித்துக் கொள்ளுங்கள். பிருதிவி தத்துவம் தாமரை கிழங்கு, பிருதிவி அதாவது மண். அதுக்கு மேல அந்த பிரகிருதி மாயில மொத்தம் வந்து 24 தத்துவம் இல்லையா. அந்த 24 தத்துவத்துல அந்த கிழங்கு வந்து பிருதிவி தத்துவம். அதுக்கு மேல அந்த தண்டு நீளமா வருது இல்லையா, ஸ்டாக், அது பேர் ஸ்டாக்னு சொல்வீங்க இல்லையா பாட்னில. அது வந்து 23 தத்துவங்கள் நீ அப்புல இருந்து குணம் வரைக்கும், அப்பூட்டு குணம், குண தத்துவம் வந்து 24 தத்துவம். ஆகவே அப்புல இருந்து குண தத்துவம் வரைக்கும் அந்த தண்டு. அதுக்கப்புறம் தாமரையில வந்து 8 இதழ்கள்.
1: குணத்துவம்
0: குணம், குணம் என்பது அந்த 24 சொல்லும் பொழுது அந்த மேல பிரதிவின்னு சொல்லலாம், அந்த குணம் வந்து அவ்வளவு வியாபித்திருக்கு. கடைசி சத்துவம் குணம்னு சொல்லலாம். அப்புறம் தாமரையில 8 விதமான இதழ்கள் இருக்கு, 8 இதழ். அதுல இந்த அசுத்தமாயா தத்துவங்கள் 7 இல்லையா, அசுத்தமாயில 7 தத்துவம் இருக்கு, பிளஸ் சிவ தத்துவத்துல சுத்த வித்தை இருக்கு இல்லையா. ஆகவே அது 7+1 போட்டுருங்க, 7+1. அந்த 1 வந்து சுத்த வித்தை, 7 அசுத்தமாயின்னு உங்களுக்கு தெரியும். அந்த 8 இதழ்கள், 8 பீட்டல்ஸ் ஆஃப் தி லோட்டஸ். அப்புறம் சுத்த வித்தைக்கு மேல ஈஸ்வரம், சதாசிவம், அந்த 2 தத்துவம் இருக்கு பாருங்க. அதுதான் 64 இந்த மகரந்தங்கள், கேசரங்கள்னு சொல்லுவாங்க, கேசரங்கள் உள்ள இருக்கும். 64 அது வந்து ஈஸ்வர தத்துவமும் சதாசிவ தத்துவமும். அது மேல வாங்கிட்டு சுத்த வித்தை முடிஞ்சு போச்சு இல்லையா, அப்ப அதுக்கு மேல என்ன இருக்குது, சுத்த வித்தைக்கு மேல ஈஸ்வரம், அப்புறம் சாதாக்கியம். அது 64 மகரந்த கேசரங்கள். அதுக்கப்புறம் அந்த தாமரையில உள்ள நடுவுல எப்படி இருக்குன்னா, ஒரு பொகுட்டு இருக்கும், அது பேர் பொகுட்டுன்னு பேர். சான்ஸ்கிரிட்ல அது பேர் கர்ணிகான்னு பேர், கர்ணிகா. இந்த தாமரை மலர்ல நடுவுல அப்படி புடைச்சுக்கு நிக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் தமிழ்ல வந்து பொகுட்டு, பொகுட்டு. சான்ஸ்கிரிட்ல கர்ணிகா. அது வந்து சக்தி தத்துவம், அது வந்து சக்தி தத்துவம். சதாசிவத்துக்கு மேல சக்தி. அதுக்கப்புறம் அந்த விதைதான் சிவம், அதாவது சிவ தத்துவம். சிவம்னா என்ன அர்த்தம், சிவ தத்துவங்கள். இங்க சிவபெருமான் நினைச்சிடக்கூடாது நீங்க. அந்த 36 தத்துவத்துல அந்த அந்த இதுல வந்து 51 விதை இருக்கும், 51 விதை தான் இருக்கும் தாமரையில. அது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, இரண்டு படைப்பு பாருங்க. அந்த 51 பீஜம், அந்த பீஜம் வந்து அதான் சிவபெருமான், சிவ தத்துவம். அச்சரங்கம் பொகுட்டுக்குள்ள, பொகுட்டுக்குள்ளதான் இருக்கும் பீஜம். பீஜம்னா விதை. அப்ப பாருங்க அங்கேயும் நமக்கு என்ன வருது பாருங்க, விதை வந்து ஆண் இல்லையா, சீல ஆண் தானே. அது பாருங்க கரெக்டா வருது பாருங்க. அது மாதிரி பொகுட்டு வந்து நீங்க ஃபீமேல் நீங்க சொல்லிட்டீங்க பாட்னில. இது ஒரு எனக்கு ஒரு அடிஷனல் பாயிண்ட். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் சில பேர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். நாங்க அப்படியே நாங்க
1: படம்
0: அது இருக்கு, நம்ம இவரே போட்டிருப்பேன் வாலையானந்த சுவாமி. நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியல,
1: இருக்கோம். அது
0: என்னன்னு கேட்டா, அந்த 36 தத்துவங்கள் என்ன வர்ற என்ன வர்றதா, இருதய கமலமா, இதயமாகிய கமலம். இந்த இருதய தாமரை இருக்கு இல்லையா, அந்த இருதய தாமரையானது இங்க இருந்து ஆரம்பிச்சு

0: இருதயத்துல வந்து அப்படி இருந்து அத அந்த ஆசனத்துலதான் சிவபெருமான் வந்து அமர்கிறார். அவருக்கு என்ன பேருனா மூர்த்திமான் பேர், சிவபெருமான் மூர்த்திமான். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, உள்ளத்தை தாமரைன்னு சொல்றாரு பாத்தீங்களா, கமலத்தின் உள்ள கமலத்தின் கண், உள்ள கமல மலர்மிசை ஏகினான்ங்கிற குரலுக்கு, மலர்மிசை ஏகினான்னு வருது இல்லையா, அந்த மலர்ங்கிறது தாமரையை குறிக்கும்னு எழுதுறாரு. அப்ப அன்பால் நினைவானது உள்ள கமலத்தின் கண், அதனாலதான் அந்த பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்று அப்பர் சொன்னது. இந்திய நாட்டினுடைய நேஷனல் பிளவரும் தாமரை தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கான்ஸ்டியூஷன்லயே போட்டிருக்கிறது. எங்களுக்கு நேஷனல் பேர்டு வந்து பீகாக், நேஷனல் பிளவர் வந்து தாமரை தான். அதுக்கப்புறம் அந்த சிவபெருமான் இருக்கிறாரு, அந்த சிவபெருமான் வந்து அதுக்கு மேல எப்படி இருக்காருன்னா, என்ன திருமேனியை கொண்டு அங்க வர்றார் என்றால் ஆறு அத்துவாக்கள் திருமேனி. ஆசனம் வந்து 36 தத்துவம், குறித்துக் கொள்ளுங்கள், ஆசனம் 36 தத்துவங்கள், ஆசனம் வந்து 36 தத்துவம். அவருடைய பாடி இருக்குல்ல, பாடி, இந்த பாடி என்னது, ஆறு அத்துவாக்கள்
1: திருமேனி,
0: திருமேனி. அதாவது இந்த இந்த மாதிரி அந்த அகபூஜை செய்யும் பொழுது அவருடைய பாடியை வந்து அத்துவாக்காக பாவித்துக் கொண்டு, அதுல எப்படி சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த அத்துவாக்களை வந்து எப்படி, அத்துவா என்பது மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலை. அப்ப எந்தெந்த அத்துவாவை எப்படி பாவிக்கணும்னு இருக்கு, மந்திரத்தை வந்து அவருடைய ரத்தமாகவும், அது வேணுமா உங்களுக்கு, மந்திரத்தை அவருடைய ரத்தமாகவும், பதத்தை அவருடைய தலையாகவும், எப்படி போடுங்க, மந்திரம் ரத்தம், பதம் தலை, வண்ணம் தோல், புவனம் ரோமம், தத்துவங்கள் தத்த சாதுக்கள். உடம்புல வந்து என்ன சொல்றாங்க, எங்களுடைய நாட்டு வைத்தியத்துல சத்த தாதுக்கள் தான் உடம்புல இருக்கு, எலும்பு மச்சை கோளை இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. தத்துவங்கள் வந்து சத்த தாதுக்கள், கலை இது வந்து அவயவங்கள், அதாவது ஐந்து கலைகள் இருக்கு இல்லையா, ஐந்து கலைகள் வந்து அவருக்கு லிம்ஸ் ஆஃப் த பாடி, அப்படியே கை கால்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து லிம்ஸ், அதுக்கு அவயவம்னு பேரு தமிழ்ல. மறுபடியும் சொல்றேன், மந்திரம் ரத்தம், பதம் தலை, வண்ணம் தோல், புவனம் ரோமம், தத்துவங்கள் சத்த தாதுக்கள், கலை அவயவங்கள். இத வந்து அப்படியே கந்தர் கலிவன்பா, அதையும் குறித்துக் கொள்ளுங்கள், கந்தர் கலிவன்பா 60-62 அப்படி சொல்றார் கௌரவ சுவாமிகள் சொல்லும் பொழுது, மந்திரமே சோரியா, வான்பதமே மாமுடியா, தொந்தமுறும் வண்ணமே தொக்காக, பந்தனையால் ஒத்த புருவத்தூர் உருவே ரோமமாக, தத்துவங்களே சத்த தாதுவாக, வைத்த கலையே அவயவமாக காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோய். முருகப்பெருமான கண்ணால பார்த்த உடனே பாடுற ஒரு சாமியுடைய கந்தர் கலிவன்பா, கந்தர் கலிவன்பாவது கண்ணி, அது வந்து கலிவன்பாவுக்கு கண்ணின்னு சொல்றது 60-62 வரைக்கும். சோரி ரத்தம் சம்ஸ்கிருத வார்த்தை, ரத்தம் அதுக்கு தமிழ் வார்த்தை சோரி, சோரி சாரி சோரி
2: சோரி
0: சோரி
2: சோரி
0: சோரி சோரி பாத்தீங்களா, நம்ம ரத்தம் சம்ஸ்கிருத வார்த்தை தெரியுது, தமிழ் வார்த்தை தான் தெரிய மாட்டாங்க. மந்திரமே சோரியா, அதனால எவ்வளவு தெளிவாக ஞானிகள் வந்து, ஒரு குழந்தைக்கு தெரியுது பாருங்க, அதாவது இது பாடு எப்படி மெய்கண்டா 2 வயசுல பாடுறாரு, 2 வயசுல அவர் ஞானம் வர்ற மாதிரி கௌரவ சுவாமிகளுக்கு 5 வயசு, அதனால நம்ம நம்பவே முடியல, நம்மளால 5 வயசுல ஒரு குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனே கந்தரேவன்பா பாடுது. அப்ப இந்த ஹையஸ்ட் பிலாசபி அவருடைய வாயில வருது, எப்படி வருது பாருங்க, அதுதான் ஞானம், அதான் அந்த பூர்வ ஜென்ம ஞானம்ங்கிறது அந்த அப்படி வருது. அதுக்கு உதாரணம் மந்திரமே சோரிய, கந்தர்களை என்பாலும் சொல்ற, அப்படி வைத்துக் கொண்டு அவருக்கு உபசாரங்கள், அந்த உபசாரங்கள் செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய அது மாதிரி பாவனை செய்து கொண்டு அந்த உபசாரங்கள் செய்து அகபூஜையின் பேரு, அந்த உபச்சாரங்கள் செய்யும் போது எப்படி எப்படி செய்யணும் என்றால், இந்த பதினாறு அதுக்கு பதினாறு சோடச உபச்சாரங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கு. அந்த அதாவது அந்த பூஜையில நம்ம செய்யக்கூடிய அந்த மந்திரங்களுக்கு பாருங்க, அந்த கிரியைகள், அந்த கிரியைகள்லாம் என்னென்ன கிரியைகள் செய்யறோம், அதுக்கு என்னென்ன பொருள் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனாலதான் அந்த பூஜை செய்யும் பொழுது அப்படி அந்த பத்மம் உத்தர காட்டுவாங்க. அதாவது ஆகமத்துல சிவபெருமான வந்து ஆவாகனம் பண்ணும் பொழுது இப்படிதான் பத்மம் உத்தரை. இது என்ன தெரியுதா உங்களுக்கு? இதுதான் புகுட்டு. இந்த இருக்கு பாருங்க, அது இந்த ரெண்டு விரல் அப்படின்னு இதான் தாமரையினுடைய புகுட்டு கர்ணிகை. இந்த எட்டு இதழ் வந்து இந்த எட்டு விரல்கள். ஆகவே இப்படி இப்படிதான் அவர் வந்து ஆவாகனம் பண்ணும். அப்ப அப்படியே அதாவது எப்படி நம்ம அந்த ஆகமங்களும் நம்ம இதுவும் எப்படி கோயின் செய்யறாங்கிறத நீங்க பாக்கலாம். அப்ப அவங்க சொல்லும் பொழுது அப்படி சொல்லுவாங்க, அந்த கிழங்குல ஓம் கந்தாய நமக, ஓம் பீஜாய நமக, ஓம் அங்கூராப்ய நமக, ஓம் நாளாய நமக, அப்படியே ஓம் கண்டகேபியோ நமக, ஓம் தலேபியோ நமக, ஓம் கேசரபியோ நமக, ஓம் கர்ணிகாய நமக, ஓம் பீஜபியோ நமக, ஓம் பத்மாய நமக. அப்படியே சைவ சித்தாந்தில என்ன வருது அப்படி ஆகமத்துல அந்த பத்ம வடிவிலே வந்து அமர்கிறார். அந்த பாவனை வந்து இது மாதிரி அந்த பாவனைகளை செய்து கொண்டு அந்த சிவபெருமான வந்து அகத்துல எழுந்தள பண்ணி அந்த உபச்சாரங்கள் வரும்போது அது அகத்திலையும் உண்டு புறத்திலையும் உண்டு. அத பேரை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க வந்து அப்புறம் வேணும்னா அப்புறம் தெளிவா அப்புறம் இது பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு நிலைக்கும் வந்து ஆவாகனம், வாத்தியம், ஆசமனம், அக்கியம், அபிஷேகம், வஸ்திரம், அதாவது செய்யக்கூடிய ஒன்னனுக்கும் என்னென்ன சிக்னிபிகன்ஸ், என்னென்ன பாவனை, இதை செய்து கொண்டே வரும் பொழுது என்ன செய்யறாருன்னா, அதான் பிள்ளை நினைப்பான். இதை வந்து நாம செய்து கொண்டு வரும் பொழுது அவரு கம்ப்ளீட்டா தத்துவங்கள் இருக்கு பாருங்க, இந்த தத்துவங்களை பூரா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுற. அது எவ்வளவு நாள், ஒருத்தருக்கு ஒரே வாரத்துல, ஒரு வாரத்துல கூடலாம், சில பேருக்கும் நாள் ஆகலாம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு ஞானமுய்ய வரும் நம்பி. வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அவர் பேரழுதலை ஈடுபடுத்தவரா, தமக்கு மகன் முறையா அந்த குழந்தை சுவீகாரம் எடுத்துக்கிறார். ஆகவே இவருக்கு மன்னவர் திரு, வைதிக திரு ரெண்டு, ராஜகுமாரனாலும் வளர்ற அந்த ஆதிசை அந்தனருக்குரிய ஒழுக்கத்தோடையும் வளர்றாங்க. யார் சுந்தர பெருமாள் மனப்பருவம் பதினாறு வயது, இந்த பக்கத்துல புத்தூர், இப்ப மணந்து விட்ட புத்தூர்னு வந்தது, திருத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற ஊர், திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற ஊர், அங்க சடங்கரிய ஒரு சிவாச்சாரியா வேதாளர் ஆறு படிச்சவர். அவருடைய பெண், இந்த பெண் பேரு தெரியல, தெரிவான சொல்லுது செந்திரு அணைய கருதி. செந்திரின்னு மகாலட்சுமி திருமகள், திருமகளை ஒத்து அழகுடைய ஒரு பெண், சடங்கரியோட அகலா. பழைய காலத்துல பெண்ணுக்கு தான் பெருமை, அப்ப கூட பெண்ணுக்கு தான் பெருமை, பிள்ளை வீட்டுக்காரங்க பெண்ண கேட்கும். இந்த மாதிரி என்ன பிள்ளைய பெற்றவங்க எவ்வளவு உயர்ந்தவளா இருந்தாலும் ஆனானப்பட்ட ஞான சம்பந்தருக்கே சிவாதிய தீர்ப்பு கேட்கிறாரு, ஆனானப்பட்ட சுந்தரருக்கே சடையநாயனருக்கு கேட்கிறாரு. பெண்களுக்கு தான் பழைய கால பெருமை. இதையும் நம்ம எல்லா பெண்களுக்கும் பெருமை வர காரணமாக சொன்னேன். ஏலவார் கோயில் இன்னொருத்தர் காரைக்கால அம்மா, அந்த அம்மாவை நம்ம மறந்துட முடியாது. மனையறம் புரிந்து அவர்களால் நாம தெரிஞ்சுக்கணும். விதி ஆடவருக்கு பெண்களுக்கு ரெண்டே விதிதான் தெரியும். மந்திய கற்பு, இரண்டாவது மனையறம். மனையறம் தான் கேள்வி. மனையறம் சொந்தக்காரன் சொல்லு போடுறது இதுக்கு மேல கும்பர்பிரான் திருவடிக்கு உணர்வு மிக இத்தனையும் சொன்னா நடைமுறை சாத்தியம். அதெல்லாம் திருவடிக்கு உணர்வு காரைக்கால் அம்மையார வணங்குறவங்க இந்த மனையர பேரை திரும்பவும் நான் வேண்டுகிறேன். நான் நாங்க விட கேவலமான அந்த அம்மையினுடையம் தொழிய செய்த மனவினை ஓலை ஏந்தி படிக்காத முறையில அழகா இருக்கும் பாருங்க. அந்த பிள்ளை வீட்டுக்காரர் தான் மனவேலையில தயார் பண்றாங்க. தயார் பண்ணிட்டு படிக்கும் ரொம்ப இன்பமா பழைய கால முறை பிள்ளை வீட்டுக்காரன் ஓலை எடுத்து அதை செவடி நான் குருடா பேர அங்கே எண்ணினால் ஆண்டவர் தளரும் எனக்கு மருந்து ஆயிடும். கருவிடும் சொல்ல சேர்க்கிறேன். அவருக்குதான் எல்லாமே தெரியுது. அங்கே எண்ணினாலும் ஆடவர் தளரும் வேண்டி அந்த முறை யார் வாங்கணுமா அங்கைய வதனினாலும் மைந்தரும் பணிந்து கொண்டார்கள். பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. பார்த்து மகிழ்ச்சியால் மனமே சொன்னபடி பன்னெண்டு பவுன் சொன்ன பத்தே முகம் தானே இருக்குன்னு ஆச்சாரம் சொல்ற காலம் என்ன இருக்கு. இப்ப இந்த காலம் பேர மாதிரி இருக்கு. எல்லாமே திருமங்கள் தான் அல்லவா மகிழ்ச்சி என்னைய அவசரம் சுந்தரனுடைய பெருமை அங்கனாகி ஆவணம் காட்டி இறைவர் ஆட்கொள்ளப்பட்ட பெருமை அவருக்கு தான். அதை எல்லா பாடலையும் சொல்லி சொல்லி மதுவார். இப்போ அவருக்கு புரியல, என்ன கல்யாண வீட்டுல வந்து ஒரு பிராமணனா ஆதிசைவாங்க சிவாச்சாரியா என்ன போய் அடிமைன்னு சொல்றேன்னு சொல்லி சிரிக்கல. யாரு என்றால் இருந்தவர் இம்மருந்து அதோட பொருள் நமக்கு தெரியலையே. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற காலச்சூழல், இன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழல் எல்லாமே மாறி கிடக்கே, பழைய கால மாதிரி நீங்க கவனம் பண்ண முடியலையே, எது பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே ஒரு தேர்ந்தவராக சூரியனாக, ஞான சூரியனாக அவதரித்தவர் சிவகுமார் நாயனார். அவர் ஒரே படிச்சது அவ்வளவு அற்புதமா, ஒரு ஒரு பாட்டுக்கு நாலஞ்சு பக்கத்துக்கு ஒரே, ஒரு அடிக்கு ஒரு பக்கம் ஒரே, எந்த சொல்லும் உழைச்சல் தமிழ் கத்துக்கலாம், யாரும் கத்துக்கலாம், சைவம் கத்துக்கலாம், கத்துக்கலாம், சித்தாந்தம் கத்துக்கலாம். ஏன் உலகியல் கூட உலகியல் கூட பல நுட்பங்களை அவர் கத்துக் கொடுப்பார். இப்ப சொல்றாங்க, நாமரை வேதியர்க்கு நம்பியாருடன் தோற்றி சொன்னா ரொம்ப கவலை. கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நம்பி கல்யாண கோலத்தில் இருக்கார், அவரை போய் அடிமையில கூட்டு போறாரு. நியாயமான இந்த நீதிபதிகளுக்கு உள்ள உறுப்பு கேட்கிறாரு, நையா இந்த ஊர்னு சொன்னேன், இந்த ஊர்ல உங்க வீடு ஏரியா உங்க வாழ்க்கை ஏரியா காட்டு என்ன ஒருத்தருக்குமே தெரியாதா? ஒருவரும் வழக்காம் என்ற புண்ணிய முனிவர் இல்லை, ஒருவரும் அரியராகும் போதும் என்று உரைத்து சூழ்ந்த பெரும் அனைவர் பிரதான நம்பியும் பின்பு செல்ல திருவருப்பார் கண்டிவர் நீதி பார்க்கலாம். நம்மள அடிமை கொள்ள வந்தவர் மறைஞ்சிட்டாருன்னா அவர் மகிழ்ச்சியில் அடையணும். ஆகா என் அடிமை கொள்ள வந்தவர் மறைஞ்சிட்டார், இனிமே எனக்கு கவலை இல்லை, இனிமே என்னை யாரும் அடிமை கொள்ள முடியாது, அந்த கல்யாணம் இன்று போன கல்யாணத்தை நடத்துவேன் அப்படின்னு அவர் போல. அதான் சுந்தர் ஒரு நேர்ந்த படைச்சு தெரியுமா, எம்பிரான் கோவில் நின்று இளங்கனூர் நாகரங்கள் நம்பரும் கோவில் புத்தது எங்கோ என்று நம்பி நம்பரும் விருப்பினரும் தனித்து உங்களின் விடைமே தோற்றி அவர் தனக்கு சாமி வந்து இப்ப நான் நமக்கு தொண்டன் சாமி வெண்ணை கிருபாபுரி மங்களாய என்மேல சீற்றம் கொள்ள வேணாம், என் நிறைய பேர் சமீபத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நீ தொடர்றதுனால தாய்ப்பாக மாற சுந்தர கண்களாக மாற சீன் அப்படியே ஐயாரு அவன் பின்னால பார்க்கும் சொல்லி அப்படியே மாத்தியர்ல சொல்வார் பரவும் பரிசன் யாதும் திருப்பத்தின் முடிவில் அறவும் துணிவாதனை ஐயாருடைய அடிகளோ விரவும் வைக்க உடனடைத்து விளங்கும் பெருமை திருப்பதியில் இரவும் செயல் கொண்டொன்று தொகுதி யாதுதலும் அடுத்த கோட்டில் நன்றில் நிறைந்து நடமானதல்லார் தொல்லை ஐயாற்றின் தொல்லைகள் பழமையினர் பழமையான ஐயா தொல்லை ஐயா கண்ணு தடை வந்து எதிரடைக்க வெள்ளை நரூர்ல கண்ணு கதறியது ஐயா இல்ல தாய்ப்பு சுந்தரர் ஆரம்பத்துல சாமி கிட்ட காட்டின அன்ப பின்னால சாமி பல மடங்க அப்ப நட்பு ரெண்டு பேரும் சொல்லுவேன் ஞானம் எனக்கு முதுமை தளர்ச்சியினால அந்த செய்தி மறந்து நினைவில் இருக்க மாட்டேங்குது. தலைவான் புராணத்துல பரமாச்சாரியர் மூவரையுமே மூணு விதமான கோலத்துல சேர்த்துகிறார் காட்டுவார். ஞானத்தின் திருவுருவாக சம்பந்த சுவாமி கருணை வடிவமாக அப்பறவிடுவான். சுந்தரர் எப்படி காட்டுவார் என்பது முக்கியமான சிவமான வடிவம். எங்க சொல்ற தெரியுமா? வெள்ளாணி படியில் நீரும் பத்தி முதல் அங்கு நீரில் அனைத்து வடிவு நம்பி அருள் செங்கம்மே பணப்பா. பொதுவா சாமி பாடணும் விதி ஆனப்பட்ட திருஞான சாமி பாடிட்டு நீச்சி நிறைந்த மயிர்ப்புலகங்கள் நிரம்பிய திருமேனியோடு வெளியில வந்து
4: சாமி ஆர்டர் போட்ட பிரைம் மினிஸ்டர் சேர்ந்து வர்ற ஆர்டர் மாதிரி பல துறை செயல்படுது.
3: கருண தண்ணிய நிரப்புறான், பிரம்ம ஏழாண்டு வளர்ச்சியை கொடுக்கறான், யமன் என்ன பண்றான், எங்கேயோ சுத்தி விளையாடி அந்த ஊர் அதை புடிச்சு இந்த உடம்புக்குள்ள புகுத்தி அந்த புதரை எங்க இருக்குனே தெரியல, அது எங்க கடத்து அதை புடிச்சு குட்டையில விட்டு அது வாழ்வியே போயின்னு சொல்றாரு.
4: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 8 பாடல் முதல் 9 பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
5: இப்பொழுது நாம் 9 பாடலுக்கு செல்கின்றோம். பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. இது வந்து ஜீவ விசாரம். இப்பொழுது நம்ம கிட்ட வர்றோம். இவ்வளவு நேரம் ஈஸ்வரனை பத்தி விசாரம் பண்ணோம், இப்ப நம்மிடத்துல வந்தா இப்ப நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். நம்ம எப்பொழுதாவது ஒரு சொல்லை பயன்படுத்தி கொண்டிருந்தால் அந்த சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சுதானே பயன்படுத்துவோம். வாட்சை எடுன்னு சொன்னோம்னா வாட்சுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம இந்த வார்த்தையை பயன்படுத்துவோமா? அல்லது வந்து புஸ்தகத்தை கொடுன்னு சொன்னா புஸ்தகம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியும். அப்படி அர்த்தம் இல்லாம ஒரு சொல்ல நம்ம கையாளவே மாட்டோம். இப்பொழுது நான் சொல்லிட்டு இருக்கிறமே அந்த வார்த்தையை தானே ஒரு நாளைக்கு ரொம்ப சொல்லுவோம், நான். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் புரிஞ்சு வச்சிருப்போம் அல்லவா? அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கும் பொழுது நம்ம சாஸ்திரத்துக்குள்ள எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இயற்கையாகவே பிறந்ததிலிருந்து என்ன அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்கோம் என்று கொஞ்சம் பார்க்கணும். பார்த்து அந்த அர்த்தத்துக்குள்ள கொஞ்சம் நீக்க வேண்டித்ததெல்லாம் இருக்கு. முதல்ல பிரிச்சு அந்த அர்த்தத்துக்குள்ள பிரிக்க வேண்டித்ததை பிரிச்சு நீக்க வேண்டித்ததை நீக்கிட்டம்னா பிறகு ஒன்று இருக்கு, சுத்தமா ஒன்னு இருக்கும். அதுதான் அந்த பிரம்மத்தோடு ஒன்றாக போகிறது. அப்படி இந்த 9 பாடல்ல தாய்மானவர் என்ன செய்யறார், இந்த நான்கிற சொல்லுல பிரிக்க வேண்டியதை பிரிச்சு நீக்க வேண்டியதை நீக்குகின்றார். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், அந்த ஈஸ்வரன் கிட்ட பிரிக்க வேண்டித்ததை பிரிச்சு நீக்க வேண்டித்ததை நீக்கினார். இங்க என்ன செய்யறார், நான்கிற சொல்லுல பிரிக்க வேண்டித்ததை பிரிக்கிறார், நீக்க வேண்டியதை நீக்குகின்றார். நம்ம சுருக்கமா நான்கிறதுல ரெண்டு தத்துவம் இருக்கு. ஒன்று உடல் சரீரம் க்ஷேத்திரம்னு பகவான் சொல்லுவார். இனி ஒன்று இந்த சரீரத்தை பிரகாசிப்பவன் க்ஷேத்ரஜ்ஞக, இந்த சரீரத்தை அறிகின்ற அறிவு சுரூபம். அப்ப நம்ம எப்படி பிரிக்கலாம், ஆத்மா அனாத்மா அப்படின்னு பிரிக்கலாம். ஆத்மான்னு சொன்னா அறிவு சுரூபம், இருப்பது மாறாதது சின்ன குழந்தையிலையும் ஒரு அறிவு இருந்தது, இப்பொழுது இருக்குது, வயதானாலும் இருக்கு. அப்படி எல்லா காலத்திலும் மாறாமல் இருக்கின்ற அறிவு சொரூபம், பிறகு மாறிக்கொண்டே வருகின்ற இந்த உடல். இப்ப என்ன ஆயிடுது, நம்ம நான் சொல்லும் பொழுது இந்த அறிவும் இந்த உடலும் கலந்து விட்டது. அதை நம்ம பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறோம், பார்ப்பவன் அறிபவன் திருக் என்பது ஆத்மா, திருஷ்யம் என்பது அறியப்படும் பொருள். இங்க அறியப்படும் பொருள் வந்து மூன்று சரீரம், நம்முடைய ஸ்தூல சரீரம் இந்த உடல், பார்த்து அனுபவிக்கின்ற உடல், சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இந்திரியங்கள் மனம் பிராணன் இவைகளினுடைய சேர்க்கை, பிறகு இந்த ரெண்டு வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு உடல் காரண சரீரம். எப்படி இந்த ஸ்தூல உலகம் வர்றதுக்கு சூக்ஷ்ம உலகம் காரணம், சூக்ஷ்ம உலகமே மாயை கிட்டிருந்து வந்தது, அப்படி நம்முடைய காரண சரீரத்தை மாயை என்று புரிந்து கொள்ளலாம். மாயையினுடைய ஒரு அம்சம் நம்முடைய காரண சரீரம், அதிலிருந்து சூக்ஷ்ம சரீரம், அதிலிருந்து ஸ்தூல சரீரம். இந்த மூன்று உடலையும் ஆத்மாவையும் நம்ம கலந்து புரிஞ்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல என்ன செய்கின்றார், அவைகளையெல்லாம் நீ நீக்கி வெறும் அறிவு சுரூபமாக இருந்து கொள், அப்படிப்பட்ட அறிவு சுரூபமான என்னை தானாக்கி கொண்டான். இப்படி இருக்கின்ற அழுக்குடன் கூடியிருக்கின்ற என்னை அல்ல, அறிவு ரூபமாக இந்த உடலையெல்லாம் நீக்கிய என்னை என்ன செய்தான், தானாக்கி கொண்டான். ஆகவே இப்ப என்ன செய்யணும்னா நீக்க வேண்டும். அப்படி ஒவ்வொன்றாக இப்பொழுது நீக்கி பார்ப்போம். இங்கு எப்படி சொல்றார், ஒன்பதாவது பாடலுக்குள் சென்றால், பார் ஆதி பூதம் நீ அல்லை, அல்லைனா இல்லைன்னு அர்த்தம், நீ இது அல்ல. இது அல்ல, பார் ஆதி பூதம், பூமி முதலிய பூதம். இந்த இடத்துல இவர் வெளி இருக்கிற பஞ்சபூதத்துல சொல்லல, அதை ஏற்கனவே போன பாடல்ல சொல்லிட்டார். பாராதி பூதம்ங்கிற சொல் நம்முடைய பஞ்சபூதத்திலான இந்த உடலை குறிக்கின்றது. இந்த உடல் நீ அல்ல, அதான் முதல் வார்த்தைக்கு பொருள். காரணம் என்னன்னா, நான் என்னைக்காவது வெளியே இருக்கிற பொருளை நான் நினைச்சதே கிடையாது. இந்த டேபிள் நான், மலை நான், அல்லது தண்ணீர் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறமா, நினைச்சதே கிடையாது. எதை தவறா நான் நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உடலைத்தான் நான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஸ்தூல உடல் எதனால் ஆனது, பஞ்சபூதத்தினால் ஆனது, ஆகாசம் வாயு நீர் என்று இந்த வெளியே இருக்கின்ற பூதத்தினால் ஆன இந்த உடலை பூதம்னு தானே சொல்லணும், பஞ்சபூதம்னு தானே சொல்லணும், இந்த உடலை பிருத்திவின்னு சொல்லணும், பார்னு சொல்லணும், அதற்கு பிறகு வாயுவ வாயுன்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வெளியே இருக்கிற கல்லு மண்ணை நான் சொன்னா அது எப்படி இருக்கும், சிரிச்சிருவோம். அல்லது சாப்பிடுறதுக்கு முன்னாடி வெளியே இட்லி பூரி இதெல்லாம் இருக்கு, ஒருவர் வந்து இந்த இட்லி இருக்கு பாரு, பூரி இருக்கு பாரு, சாம்பார் இருக்கு பாரு, இதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் என்ன பண்ணுவோம், கீழ்பாக்கத்துல கொண்டு சேர்த்திடுவோம். காரணம் என்ன, போயும் போய் இட்லி தோசையெல்லாம் போய் நான் சொல்றேன்னு. ஆனா என்ன ஆகுது, அரை மணி நேரத்துல அதெல்லாம் சாப்பிட்டுறாரு, பிறகு நான் சொல்றாரு. இப்ப நான்ங்கிறது எதை சொல்றாரு, இந்த உடம்பத்தான சொல்றாரு. இந்த உடம்புங்கிறது என்ன, வெளியிருக்கிற உணவு தானே. அப்போ வெளிய மட்டும் அது இருந்து அது நான் சொன்னா அது பைத்திகாரத்தனம்னு சொன்னா, அது உள்ள போனதுக்கு அப்புறம் நான் சொன்னா அதுவும் பைத்திகாரத்தனம் தானே, அதுவும் தவறு தானே. அதத்தான் இங்க சொல்றார், இந்த பஞ்சபூதம் தான் இந்த ஸ்தூல சரீரம், அத போய் நீ நினைச்சிட்டு இருக்காத, அந்த நிஷேதத்தை செய்யறார். பாராதி பூதம் நீ அல்லை, இந்த உடல் நீ அல்ல. அப்படின்னா என்ன, நான் நான் சொல்லும் பொழுது நான்கிற சொல்லுக்கு அர்த்தமா இந்த ஸ்தூல சரீரத்தை எடுத்து கொள்ளாதே, ஸ்தூல சரீரத்தை நீக்கிறார். சரி, அப்படி என்றால் இந்திரியம் நானா என்று கேட்டால், உடனே சொல்றார், உன்னிப்ப பார், உன்னிப்பார்னு என்ன, கொஞ்சம் கவனமா இத பாருன்னு அர்த்தம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்தா தான் இது புரியும் சொல்ற. உன்னிப்பார் அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து பார், சிந்தித்து பார்த்தால் உனக்கு புரியும். பாராதி பூதம் நீ அல்லை. பிறகு அடுத்த சூக்ஷ்ம சரீரம் நானா என்றால் அதுவும் இல்லைங்கிறார். இந்திரியம் நீ அல்லை சேர்த்திக்கணும். இந்திரியம் கரணம் நீ அல்லை. இந்திரியம்னா கைகள் கால்கள், கையில் இருக்கிற சக்தி, காலில் இருக்கிற சக்தி, அதே போல பேசுற சக்தி, இதெல்லாம் கர்மேந்திரியம். பிறகு பார்க்கிற சக்தி, கேட்கிற சக்தி, இவைகளெல்லாம் நீ அல்ல. காரணம் என்னன்னா, பார்க்கிற சக்தி தான் நான் சொன்னா சில பேர்த்துக்கு கண் பார்வை போயிரும், ஆனாலும் அவர்கள் இருக்கார்களே. கேட்கிற சக்தி தான் நான் சொன்னா, கேட்கிற சக்தி இல்லாமே நம்ம இருக்கிறமே, தூங்கும் போது எதை கேட்கிறோம் நம்ம இருக்கிறமே, அப்படி அதே போல கைக்கு உயர்த்துற சக்தி இருக்கு, வயதான காலத்துல அந்த சக்தி போனாலும் நம்ம இருக்கிறமே, அப்படி இந்திரியமும் நீ அல்ல. பிறகு கரணம் அடுத்து சொல்லிருக்கு, அது வந்து அந்த கரணத்தை குறிக்கின்றது, மனதை குறிக்கின்றது. மனதும் புத்தியும் நீ அல்ல, நீ மனசும் அல்லன்னு சொல்ற. காரணம் என்ன என்றால், மனதே நான் சொன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல மனசும் லயம் ஆயிடுது, ஆனா நம்மளும் இருக்கோம். அது மட்டுமல்ல, இந்த மனதை நம்ம பார்க்கிறோம், பார்த்து இந்த மனதினுடைய தன்மைகளை எல்லாம் நம்ம சொல்றோம். ஆகவே மனதும் நீ அல்ல. பிறகு யார்தான் நான்? இவ்வளவு நாளா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இந்த உடல் தான் நான் நினைச்சேன், இந்திரியங்கள் தான் நான் நினைச்சேன். இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், நான் என்னைக்கு கண்ணு காதுன்னு சொன்னேன்னு சொல்லலாம், நான் பார்க்கின்றேன், நான் பார்க்காதவன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நான்கிற அர்த்தம் பார்ப்பவனா மாறியாச்சு. நான் கேட்கிறேன்னு சொல்லும் போது நான்கிறது கேட்பவனா மாறியாச்சு. அப்படி நான் பார்ப்பவனும் அல்ல, கேட்பவனும் அல்ல, நடப்பவனும் அல்ல, உயர்த்துபவனும் அல்ல, இந்த உடலும் அல்ல. இப்ப மனமும் நீயா என்றால், மனமும் நான் அல்ல, மனதும் திருஷ்யம் என்னால் பார்க்கப்படுகிறது. இப்ப யாருக்காவது மனது வந்து எனக்கு மனசு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லுவோமா? அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனசு எப்படி இருக்குதுன்னு தெரியலனா மனதில் இருக்கிற துக்கமெல்லாம் தெரியாம இருக்கும், மனதுக்குள்ள எந்த கஷ்டம் வந்தாலும் தெரியாம இருக்கும். ஆனா மனதுக்குள்ள என்ன மாற்றம் வந்தாலும் உடனே நம்ம உணர்றமல்ல, அது மற்றவர்கள் வேற உணர்ந்துடுறாங்க. மனசுல மாற்றம் வந்து உடனே முகத்திலையும் மாற்றம் வந்து, உனக்கு கோபம் வந்தாச்சு, உனக்கு சந்தோஷம் வந்தாச்சுன்னு மற்றவர்களுக்கு தெரிகிற அளவு நமக்கு தெரிகின்றதல்லவா? அப்ப மனதும் அறியப்படுவதனால் கரணம் நீ அல்ல. பிறகு இந்த மனதுக்கு காரணமாக இருக்கிற காரண சரீரமும் நீ அல்ல, அதை நம்ம இங்க சேர்த்தி கொள்ளணும். இங்க தாய்மானவர் ரெண்டு சரீரத்தை மட்டும் சொல்லியிருக்கார், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை சொல்லிட்டார், காரண சரீரத்தையும் நாம் இங்க எடுத்துக்கொண்டு அதுவும் நீ அல்ல, காரண சரீரமும் நீ அல்ல. சரி, இதெல்லாம் நான் அல்லன்னு சொன்னா அடுத்த கேள்வி வந்துடும். புத்த மதத்தை சேர்ந்த சிலர் சொன்னார்கள், ஆகவே இத்தனை நாளா இதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு இது எல்லாம் நான் இல்லைன்னா பிறகு நான் யாருன்னா, நான் வெறும் சூன்யந்தான், நான் வெறும் ஜீரோன்னா, ஒண்ணுமே இல்லாத ஆள் தான் நான் அப்படின்னு ஒருவர் சொன்னார். ஒருவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், அப்படியா, இந்த உடலும் நான் அல்ல, இந்திரியங்களும் நான் அல்ல, மனதும் நான் அல்ல, புத்தியும் நான் அல்ல, பிறகு இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது நான் அல்லன்னு சொன்னா நான் வெறும் சூன்யமா என்றால், இல்ல இவைகளெல்லாம் நான் அல்ல நான் அல்லன்னு ஒரு அறிவு நீக்கிட்டு வருதே, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கதே ஒரு அறிவு, அதை சொல்றார், ஆராய் உணர்வு நீ என்றான். நீ யார் அப்படின்னா, ஆராய், ஆராய்னா இவைகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்கின்ற, உணர்வு என்றால் அறிவு, ஞானம், மாறாத ஞானம், நீ என்றான். யாரு? அயன். அயன் சொன்னா ஐயன், நம்ம குருவானவர், நீ இப்படிப்பட்டவனாக இருக்கின்றாய். இவ்விதம் என்ன செய்திருக்காருன்னா, இந்த இடத்துல ஜீவாத்ம தத்துவம், மகா வாக்கியத்துல வர்ற துவம் பதத்துல இருக்கின்ற தத்துவத்துல நான் நான்கிற சொல்லுல இந்த மூன்று உடலும் ஆராய் உணர்வும் சேர்ந்திருக்கு. ஏன்னா இங்க அந்த சொல் ஆராய் உணர்வுனா அறிவு சுரூபமும் மூணு உடலும் சேர்ந்திருக்கு. இத நம்ம பிரிச்சு இதெல்லாம் நான் பார்ப்பவன் பிரிச்சு பிறகு மூணு உணர்வையும் நீக்குகின்றார். அங்க தல் அப்படின்னு சொன்னாரு, இங்க வந்து நீ அல்ல நீ அல்லன்னு பிரிக்கிறார், நிஷேதம் செய்கிறார், நீக்கி. கடைசியில என்னாச்சுன்னா இப்படி நீக்கியதனால்தான் போன பாடல்ல இப்படிப்பட்ட என்னை, இந்த மூன்று சரீரம்ங்கிறது மூன்று மலம் போல மூன்று அழுக்குகள், இந்த அழுக்கை நீக்கியதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சரீரத்தை நான் வச்சுட்டு அதுல ஒட்டி இருக்கிற அழுக்கு நீக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் நேரம் ஆனா அதுல அழுக்கு ஒட்டிட்டு இருக்கு, சோப் போட்டு நீக்கிட்டு இருக்கோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த சரீரமே அழுக்கு, சரீரத்துல அழுக்குங்கிறது இது ரெண்டாவது, சரீரமே அழுக்கு, அதையே நம்ம நீக்கி கொண்டு இருக்கின்றோம். மனதை வச்சுட்டு மனதில் இருக்கிற அழுக்க நீக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மனதே அழுக்குன்னு நீக்கிறோம். அதே போல காரண சரீரமே அழுக்குன்னு நீக்கியதற்கு பிறகு அப்படி அழுக்கை நீக்கிய என்னை தானாக்கி கொண்டான்னு சொன்னார்ல்லவா, அப்படி தானாக்கி கொண்டது எப்படி என்று இதுல கடைசி வரியில சொல்றார், அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அன்பாய் உரைத்த சொல், அன்பாய் அப்படின்னு சொன்னா நீ அல்ல நீ அல்லன்னு இந்த இடத்துல திட்டுல, இத பார்த்த ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும், பூத நீ அல்ல, பிறகு என்ன உன்னிப்பாரு, இந்திரிய நீ அல்ல, கரண நீ அல்ல அப்படின்னு சொல்லி அல்ல அல்லன்னு திட்டுற மாதிரி இருக்கேன்னா, இது இவர் திட்டவில்லை, அன்பாய் உரைத்த சொல். நீ அழுக்கை எடுத்துட்டு உன் தலையில வச்சுட்டு நீ அசுத்த அசுத்தன்னு நினைச்சிட்டு இருக்கிறையே, இல்லப்பா நீ ஒரு தூய்மையானவன், இந்த அழுக்கெல்லாம் நீ அல்ல, மற்றவங்க எல்லாமே நம்மைய பார்த்து நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை தான் சொல்லுவார்கள். யாராவது நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த சொல்வார்களா, சாஸ்திரம் ஒண்ணுதான் வேதாந்தம் ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல அம்சத்தை சொல்லுது, மோசமான அம்சத்தை நீக்கி நல்ல அம்சத்தை சொல்லுது, வேற எல்லோருமே நம்ம கிட்ட இருக்கிற பலகீனத்தை தான் சொல்லுவார்கள், நம்ம கிட்ட இருக்கிற துஷ்ட குணத்தை தான் பேசுவார்கள். ஆனா இந்த வேதாந்தம் மட்டும் நம்ம கிட்ட இருக்கிற நல்லது பேசுது, அதனாலயே இன்னமும் நம்ம வேதாந்தத்திட்ட போக மாட்டேங்கிறோம். நம்ம வந்து மோசமா பேசுறவங்கிட்ட போறோம், நம்ம கிட்ட இருக்கிற அசுத்தமான அம்சத்தை விவரிக்கிற புஸ்தகத்தை படிக்கிறோம், நம்ம தூய்மையான அம்சத்தை பேசுற புஸ்தகத்திட்ட போறதுக்கு பயம், வேதாந்த வகுப்புனா ஒரு பயமா இருக்கு, அதுவே அது ஒரு விதமான அசுத்தம் தான். அதனால சொல்றார் அன்பாய் உரைத்த சொல், அன்பாக எனக்கு பிரியமானதை என்னுடைய உண்மையான தன்மையை உரைத்த சொல், அந்த சொல்லினுடைய விளைவு ஆனந்தம். ஆனந்தம்னா மோக்ஷம். இத நான் கேட்டு நான் இந்த உடல் அல்ல, அதிலிருந்து வருகின்ற துன்பமும் உபாதியும் எனக்கல்ல, நான் தூய்மையான ஆத்மஸ்வரூபம், இப்படிப்பட்ட என்னை தானாக்கிக் கொண்ட குருவினுடைய அல்லது ஈஸ்வரனுடைய திறமையே திறமை, அதனுடைய பலன் ஆனந்தம் என்று இந்த இரண்டு பாடலில் வேதாந்தத்தை அப்படியே புழிஞ்சு வச்சிருக்கார், வேதாந்தத்தினுடைய சாரத்தை வைத்துள்ளார் என்பதுடன் இந்த இரண்டு பாடலை முடித்துக் கொள்வோம். அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலை எடுத்துக் கொள்ளலாம்.
6: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருக்காலத்தி, சிலந்தி, நாகம், யானை பூஜித்த தலம் என்பதால் சீகாலத்தி என்பர். நதி, நிதி, பர்வதம் என்ற முச்சிறப்பாலும் முதன்மை பெற்று திகழ்வதும் திருக்காலத்தியே. பஞ்சபூத தலங்களில் காற்றுக்குரிய வாயுலிங்கம் அமைந்தபதி. விராட்புருடனுக்கு விசுத்தி தானம், அதாவது கழுத்துப்பகுதி, தில்லை தரிசிக்க முக்தி என்பது போல திருக்காலத்தி பிரவேச முக்தி தலம். நவகோள்கள் சன்னதி இல்லை. மேலும் கிரகணம் முதலிய காலங்களிலும் தோஷம் ஏதும் அணுகாத்தலம். ஐஞ்சந்தி விநாயகர், பாதாள விநாயகர், புஷ்டி விநாயகர் சன்னதிகள் கணபதிக்குரிய சிறப்பான ஆலயங்களாம். செவ்வேள் பெருமான் தனித்திரு மாமலை மேல் குடிகொண்டுள்ளார். கனகதுர்கை மலை காண வேண்டிய ஒன்று. சுமார் 22 கிலோமீட்டர் சுற்றளவு உடைய காலத்தி மலையை கிரிவலம் வரும்பொழுது அரகர தீர்த்தம், வஜ்ர தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், பைரவ தீர்த்தம், பாரத்வாஜ தீர்த்தம் முதலிய புண்ணிய புனல்களை காணலாம். களிப்புற்று நீராடலாம். எண்ணற்ற சிவலிங்க திருமேனிகள் தென்திருக்கையிலையல்லவா திருக்காலத்தி. காலத்தி கைலாச சிகரத்தில் வீற்றிருப்பவர் குடுமித்தேவர். கண்ணப்பர் கண்ணிடந்து அப்பி பொத்தப்பி என்ற புனித திருநாமம் பெற்ற இடமும் இதுவே. நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பொன்முகலி புனல் தழுவு காலத்தி திருமலையை கண்ணுற்று காதன்மையால் வணங்கி போற்றி கும்பிட்ட பயன் காண்பார் போல வில்வேடர் பெருமானை பரவி இருந்த காலத்து சந்தமார் அகிலோடு எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடியருளினார். அட்டமாசித்தி அருளவல்ல திருமலை திருப்பதிகத்தை பாடுவோருக்கு பாவம் பறையும் என்பது பதிகப்பலன். பண் கொல்லி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தினமும் ஓர் சிவாலயம் நிகழ்ச்சியில் இன்று ஈழ நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலமாகிய திருக்கேதீச்சரம் என்ற திருத்தலத்தை நாம் தரிசிக்கிறோம். இத்தலம் ஈழ நாட்டில் மன்னார் என்ற பகுதியில், தற்போதைய ஸ்ரீலங்கா எனப்படும் நாட்டில் மாதோட்ட நன்னகரில் அமைந்துள்ள மிகப்பழமையான ஒரு திருத்தலம். இதனுடைய பழமையை டாக்டர் பால் என்ற ஆராய்ச்சியாளர் குறிப்பிடும்பொழுது, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 600 முன்பு இருந்ததாக கணக்கிடுகின்றார். இந்த தலம் மும்முறை கடல் கோளால் பாதிக்கப்பட்டதாகவும், மண்மூடி கிடந்ததாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 1894 இத்தலம் பூமியிலிருந்து வெளிக்கொணரப்பட்டது. நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுடைய கண்காணிப்பில் சிறிய கோயிலாக 1903 முதல் இருந்த ஒரு சிவஸ்தலம் இது. 1575 போர்த்துகீசியர்களால் இது பெரிதும் பாதிக்கப்பட்டது. 1589 முதல் பூஜைகள் நின்றதாகவும் குறிப்பிடுகிறார்கள். 1872 நல்லூர் ஆறுமுகநாவலர் என்பவரால் பெருமுயற்சி செய்து அன்பர்களுடைய ஒத்துழைப்போடு 1903 மீண்டும் கட்டப்பெற்ற ஒரு ஆலயம் இது. ஈழ நாட்டில் 5 சிவாலயங்களை யாத்திரைக்கு செல்பவர்கள் தரிசிப்பது வழக்கம். அந்த முக்கியமான 5 தலங்கள், கிழக்கு பகுதியில் பாலாவியின் கரையில் உள்ள, வடமேற்கு பகுதியில் உள்ள பாலாவியின் கரையில் உள்ள திருக்கேதீச்சரன் நகரம், கிழக்கு பகுதியில் உள்ள கோணமாமலை எனக்கூடிய கோணேஸ்வரம், வடக்கு பகுதியில் உள்ள நகுலேஸ்வரம், தென்கிழக்கில் அமைந்துள்ள தொண்டீஸ்வரம், மேற்கு பகுதியில் உள்ள முனீஸ்வரம், இவ்வாறு 5 ஈஸ்வரங்கள் அங்கு பிரபலமாக அமைந்துள்ளன. இந்த ஆலயத்தை இராவணனுடைய மனைவியாகிய மண்டோதரியின் தகப்பனார் மாந்தை அரசர் கட்டியதாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிருகு முனிவராலும் இத்தலம் வழிபடப்பட்டுள்ளது. கோள்களுள் ஒன்றான கேதுவினால் வழிபடப்பட்டதால் கேதீஸ்வரம் எனப்பட்டது. இறைவனும் கேதீஸ்வரர் என்று வழங்கப்படுகின்றார். அம்பிகை கௌரி என்று திருநாம் கொண்டு அருட்காட்சி வழங்குகின்றாள். காந்த புராணத்திலும் இந்த தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தட்சிண கைலாசம் என்று குறிப்பிடுகின்றார்கள். வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடந்த போரின் பொழுது மேருமலையின் பகுதிகள் பல இடங்களில் விழுந்த பொழுது இங்கு ஒரு பகுதி விழுந்ததாகவும் அதுவே கேதிச்சிரமாயிற்று என்றும் தல வரலாறு குறிப்பிடுகின்றது. இதை ஒரு கேது தோஷ பரிகார தலமாக குறிப்பிடுகின்றார்கள். ஐந்து நிலை ராஜகோபுரம் கோயிலுக்கு அனுப்புகின்றது. எதிரில் நந்தி மண்டபமும் மதுரை ஒட்டியபடி ஒரு மணிமண்டபமும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் மகாசிவராத்திரி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆலயத்திற்கு 1952-76 ஆகிய ஆண்டுகளில் கும்பாபிஷேகத்தை நடத்தியுள்ளார்கள். இந்த திருத்தலம் திருஞான சம்பந்தராலும் சுந்தரமூர்த்தி நாயனாராலும் பாடப்பெற்றுள்ளது. அவ்விருவரும் பாடிய பதிகங்கள் ஒவ்வொன்று, அதாவது இரண்டு பதிகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. திரு ராமேஸ்வரத்தை பாடிய அப்பர் பெருமான் இதனையும் பாடியிருக்கக்கூடும். ஆனால் நமது தவக்குறைவால் அப்பதிகம் கிடைத்தது. திரு கேதீச்சரத்தை திரு ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே ஞானசம்பந்த பெருமான் மனதார நினைந்து நெக்குருகி இப்பெருமானை பாடியதாக பெரியபுராணம் குறிப்பிடுகின்றது. அவரது வழி நின்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே திரு கேதீச்சரத்தின் மீது பதிகம் பாடினார் என்று பெரியபுராணம் குறிப்பிடுகின்றது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தனது திருப்பதிகத்தில் இத்தலத்தை குறிப்பிடும் பொழுது, இந்த மாதவோட்ட நகரில் பாலாவியின் கரையில் நீங்காது வருகின்ற பெருமான் இக்கேதீச்சர பெருமான், கேழல் வெண் மறுப்பு அணிந்த ஏழ் மார்பன் இவன், அப்படிப்பட்ட ஈஸ்வரன் திரு கேதீச்சுரத்தை பிரியாமல் உரைகின்றான் என்று குறிப்பிடுகின்றார். கேழல் வெண் மறுப்பு அணிந்த நூல் மார்பல் கேதீச்சரம் பெரியாரே என்பது அவருடைய வாக்கு. இந்த தலத்தை வழிபடுவோர்களுக்கு கொடிய வினைகள் எல்லாம் அடையாமல் விலகிவிடும் என்பது அவருடைய அருள் வாக்கு. இதனை தொழுது எழ இடர் கெடும், வினைகளெல்லாம் நீங்கும் என்று நமக்கு உபதேசித்திருக்கிறார் பெருமான். இந்த திருப்பதிகத்தை பாராயணம் செய்யும் பக்தர்கள் பரகதி பெறலாம் என்பது திருக்கடைக்காப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

பாலாவியின் கரை மீது திடமாக உரைகின்றான் திரு கேதீச்சரநாதன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். ஏனத்து ஏறு அணிந்த சடைமுடியான் நம்மை ஆழ்வான், செங்கண் அரவு அசைத்தான் என்றெல்லாம் அடியார்கள் தொழுதேத்த திருக்கேதீச்சரத்தில் உரைகின்ற பெருமான் மீது ஆலாலசுந்தரருடைய திருப்பதியும், நத்தார்புடை ஞானன் பசு ஏரி எனத் துவங்குவது.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேத்து திருவிளையாடல் புராணத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் தடாதகை பிராட்டியார் பிறந்து வளர்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போது உமை அம்பிகை தடாதகை பிராட்டியாராக எதுக்கு மாதிரியில் பிறந்திருக்காங்க, ஈசனை சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க. அதுதான் அவங்க இங்கே பிறந்ததற்கான காரணம். அந்த திருமணம் எப்படி நடக்குது அப்படின்றது தான் நாம் இன்றைய கதையில் பார்க்க போகிறோம். கதைக்கு போகலாமா? இப்போது மீனாட்சி அம்மை பெற்றோருடைய அரண்மனையில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்து வராங்க. அவங்க உமை அம்பிகையே மதுரை அம்பதியில் இருக்கிறதுனால மதுரை எப்படி இருக்கு, ரொம்ப சுபிக்ஷமாக இருக்காமா. மாதம் மும்மாரி பெய்யுது, அப்படின்னா என்ன, சீசன் தவறாமல் கரெக்டாக மழை பெய்யுது. சீசன் தவறாமல் மழை பெஞ்சா உடனே எப்படி இருக்கும், ஊரு நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். வயல்வெளிகளில் நிறைய பயிர்கள் கரெக்டான சீசனுக்கு வளருது, அதுக்கு வேண்டிய தண்ணி சன்லைட் எல்லாம் இருக்குது, நல்ல அறுவடை நடக்குது, முப்போகம் விளையுது, அதனால் விவசாயிகள் நல்லா இருக்காங்க. வியாபாரம், விவசாயிகள் நல்லா இருந்தால் அந்த பயிர்கள் வியாபாரத்துக்கு வரும், வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது, பரிகள் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. உமை அம்பிகையே இருக்கிற ஊர் இல்லையா, அப்போ அவங்க இருக்கிற ஊர் சுபிக்ஷமாக தானே இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது, ஆறு குளம் எல்லாத்துலேயும் தண்ணி நிறைய இருக்குது, எங்கே பார்த்தாலும் ரிச்னஸ் இருக்காமா, அவ்வளோ நல்லா இருக்குது. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குது, மீனாட்சி அம்மை அழகாக வளர்ந்துக்கிட்டே வராங்க. மலையத்வஜ பாண்டியனுக்கு ஒரே மகள், தவமா தவம் இருந்து பிறந்த மகள் இல்லையா, அதுக்கப்புறம் வேற வாரிசு மலையத்வஜ பாண்டியனுக்கு இல்லை, அதனால அந்த ராஜாவுக்கு மகளும் மீனாட்சி அம்மை தான், மகனும் மீனாட்சி அம்மை தான். இப்போ ஒரு மகன் இருந்தா மகனுக்கு அடுத்து ராஜாவாக போற அந்த முடிசூடல் விழாவை வந்து நடத்திருப்பாங்க, ஆனா மீனாட்சி அம்மை தான் ஒரே மகள், அதனால அவருக்கு வயசான பிறகு ராஜாங்கத்தை ஆட்சி பொறுப்பை வந்து மீனாட்சி அம்மைக்கு கொடுக்குறாங்க. மீனாட்சி அம்மைக்கு தான் தான் எதிர்காலத்தில் அரசியாக போகிறோன்றது தெரியும், அதனால சின்ன வயசுலேருந்தே குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, போர் புரியறதுக்கான பயிற்சிகள் எல்லாமே கற்றுக்கிட்டு வராங்க. அரசாள்றது, ராஜதந்திரம் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு வராங்க. அதனால் உரிய வயசு வந்த பிறகு அவங்க மலையத்வஜ பாண்டியன்கிட்ட இருந்து அரசாள்ற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க. காலம் சென்ற பிறகு மலையத்வஜ பாண்டியன் வயசான காரணத்தினால அவர் இறந்து போகிறாரு, அதாவது விண்ணுலகம் போய் சேர்றாரு. தந்தையோட ஈம சடங்குகளை தடாதகை பிராட்டியே செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்டை மனுநீதி தவறாமல் அரசாட்சி புரியறாங்க. அவங்களோட திறமையால எதிரிகள் எல்லாரையும் ஜெயிச்சு பேரரசியா ஆட்சி புரிஞ்சு வராங்க. ஆனா என்னதான் திறமசாலியா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு உரிய வயதில் திருமணம் நடக்கணும், அதுதான் நம்முடைய தர்மம். அந்த மாதிரி உரிய வயதில் திருமணம் செய்யணுமே அப்படின்ற கவலை அவங்க தாயான காஞ்சனமாலைக்கு வந்துருச்சு. அப்பா இருந்தால் இந்நேரம் தேடி தன் மகளுக்கு ஏற்ற ஒரு மணாளனை தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா மலையத்வஜ பாண்டியன் தான் விண்ணுலகம் போயிட்டாரு, இப்ப இருக்கிறது காஞ்சன மாலை தான். அதனால அவங்களுக்கே எல்லா பொறுப்பும் வந்துருது. காஞ்சன மாலைக்கோ மீனாட்சி அம்மை மாதிரி வெளியே போக தெரியாது, வெளியே போய் நாலா பக்கமும் ஜெயிச்சுட்டு வராங்க பத்தியா, இது மாதிரி காஞ்சன மாலைக்கு வெளியே போய் திக்விஜயம் அதெல்லாம் தெரியாது. அவங்க அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறவங்க, அவங்களுக்கு கவலையான கவலை. மீனாட்சி அம்மை இவ்வளவு பேரழகு, இவ்வளவு ஆற்றலோட ஒரு பெரிய அரசியா இருக்காளே, இவளுக்கு தக்க மணாளன் கிடைக்கணுமே, கரெக்டான கணவன் இவளுக்கு வாய்க்கணுமே அப்படின்றது பெரிய கவலை. அதனால காஞ்சனமாலை ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடையே எந்நேரம் இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தடாதகி பிராட்டியார், அம்மா நான் இங்கே இருந்தா உன்னுடைய எண்ணம் நிறைவேறாது, உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்றதானே உன்னோட எண்ணம், நான் இங்கேயே இருந்து ராணியா இப்படியே இருந்தேன்னா உன்னுடைய எண்ணம் நிறைவேறாது, அதனால நான் திக்விஜயம்ங்கிற பேர்ல நாலா பக்கமும் போறேன், பல நாடுகளும் சுற்றி வர்றேன், எனக்கு பிடிச்ச மணாளனை, எனக்கு தகுதியான மணாளனை நானே தேர்ந்தெடுத்து முன்னால கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எப்படி போறாங்களாம்மா, பெரிய படை, அவங்க தேர் வந்து நாலு குதிரைகள் பூட்டிய மீன் கொடி பறக்கிற தேர், அதுல நால் வகை சேனை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, நால் வகை சேனை இதோட கிளம்பி போறாங்க. எங்க போறாங்க, பூலகத்துக்கு மட்டும் போறாங்கிறீங்களா? கிடையாது, விண்ணுலகத்துக்கும் போறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, விண்ணுலகத்துக்கு இங்கிருந்து இப்படி மற்ற மனிதர்களால பறந்து போக முடியும்? தடாதகை பிராட்டியார் சாட்சாத் பார்வதி தேவி, அதனால அவங்களுக்கு வந்து பூலோகத்திலிருந்து விண்ணுலகத்துக்கு பறந்து போக முடியும். ஆனால் அவங்க படையில் இருக்கிற மற்ற வீரர்கள், தளபதிகள் எல்லாரும் வந்து மனுஷங்க தானே, அவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா?

பொருட்கள் எல்லாம் பூலோகத்திலிருந்து விண்ணுலகம் போய் அங்கேயும் பல உலகங்களை வந்து ஜெயிச்சுட்டு வர்றாங்க. மன ஆடை ஆபரணம், பொண்ணு, ரத்தனம் எல்லாம் அவங்களுக்கு வந்து காணிக்கையா கிடைக்குது. கிழக்கே அமராவதிக்கு பட்டணம் போய் இந்திரனை ஜெயிச்சுட்டு அவன் இந்திரன் கொடுக்கிற பரிசா காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி எல்லாத்தையும் கொண்டு வராங்க. தென்கிழக்கு திசைக்கு போய் அக்னி தேவனையே ஜெயிச்சிடுறாங்களாம். அக்னி தேவன் என்ன காணிக்கையா கொடுக்கறாரு? தங்க கட்டிகள். தெற்கே வந்து யம பட்டணம், யமனையே போர்ல வென்று அவர் என்ன தகுதி தராரு? அவர் வந்து நிறைய வெகுமதிகள் தராரு. அதை வாங்கிக்கிட்டு தென்மேற்கே நிருத்தியை ஜெயிச்சு, மேற்குல வருண பகவான், வடமேற்குல வாயு, வடக்கே சோமன் எல்லாரையும் ஜெயிச்சு கடைசில எங்க வராங்க தெரியுமா? வடகிழக்குல கைலாயம் நோக்கி வராங்க. ஜகத்துக்கே தலைவன் வந்து ஈசன். ஈசனுடைய ஒரு பாகத்தை உமையம்பிகை வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க போற போர் வந்து தோர்த்தா போவாங்க, எல்லா பக்கமும் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. தேவி ஜெயிக்க யாரால முடியும்? அம்பிகை கைலாயம் போறாங்க. அவங்க அமைச்சர்கள், படைகள் எல்லாரும் போறாங்க, அவங்க கூட போறாங்க. ஐந்தெழுத்து மந்திரம், நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அவங்க வந்து ஜெபிச்சு ஜெபிச்சு தேவியோட திவ்யமான பார்வையில அவங்க அந்த படைகள், காலாட்படை எல்லாம் வந்து எல்லா திக்குகளையும் வருணன் எல்லாரையும் வென்று கைலாயம் நோக்கி போறாங்க. இப்படி ஒரு இடம் பாக்கி இல்லாம சுற்றி ஆயிடுச்சு. நமக்கான ஒரு கணவன் அகப்படலையே அப்படின்னு தேவிக்கு இப்போ கவலையாயிடுச்சு. ஏன்னா அவங்க எட்டு திக்குகளையும் வென்றுட்டாங்க, தேவர்கள் இந்திரலோகம் எல்லாத்தையும் வென்றுட்டாங்க. இனி வெல்றதுக்கு கைலாயம் ஒன்று மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதனால தடாதகி பிராட்டியாருக்கு ஒரே கவலை, இந்த கைலாயத்திலையும் நமக்கான ஏற்ற கணவன் கிடைக்கலன்னா இனி நமக்கு சுற்றி போக, சுற்றி பார்க்க வேறு உலகங்களே கிடையாது. நம்ம எல்லா உலகையும் ஜெயிச்சாச்சு. நம்ம அம்மா கிட்ட போய் எனக்கு எங்கேயுமே எனக்கு ஏற்ற கணவன் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதே அப்படின்னு வருத்தத்தோட கைலாயத்தை நோக்கி போறாங்களம்மா. கைலாயத்தை நோக்கி வந்த தேவியை முதல்ல காவர்கணங்கள் தான் எதிர்கொள்றாங்க. கைலாயத்தை காவல் காத்துக்கிட்டு பூதகணங்கள் நிற்பாங்க இல்லையா, அவங்கள தான் முதல் முதல்ல தேவி பார்க்குறாங்க. அவங்க வந்து இன்வென்சிபிள், ஆக்சுவலி அவங்கள வெல்லவே முடியாது. ஏதா சிவபெருமானுடைய பூதகணங்கள் இல்லையா, அவ்வளோ ஈஸியாக யாராலையும் வெல்லவே முடியாது. ஆனால் தேவி அவங்களையும் ஈஸியாக வென்றுட்டாங்களாமா. பல மதில்கள், கைலாயத்துக்கு பல மதில்கள் இருக்கு, பல காம்பவுண்டு, பல கேட் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி தாண்டி ஈஸியா வராங்க. தேவி தேவி கிட்ட நந்தியம்பெருமானே தோத்து போயிட்டாங்க. நந்தியம்பெருமான் தான் முருக கடவுளுக்கு போர் பயிற்சி கொடுத்ததே நந்தியம்பெருமான் தான். ஆனா நந்தியம்பெருமானே தேவி கிட்ட தோத்து போயிடுறாங்க. தோத்து போன நந்தியம்பெருமானுக்கு வேடிக்கை பாருங்க, வந்திருக்கிறது தேவிதான்னு தெரியல. அவங்க அவரு யாரோ அப்படின்னு பயந்து கைலாயத்துல பெருமான் கிட்ட ஓடுறாரு, வேகமா ஓடுறாரு. ஓடி போய் பகவானே, மூணு ஸ்தனங்களை உடைய ஒரு மங்கை வில்லும் அம்புமா வந்திருக்கிறாங்க, நம்ம பூதங்கணங்களை எல்லாம் வென்றுட்டாங்க, என்ன கூட ஜெயிச்சிட்டாங்க, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு கை கூப்பி வேண்டினார். தேவியோட பிறப்பே ஈசனுடைய திருவிளையாடல் தானே. அப்படி இருக்க தேவியோட திக்விஜயத்தை பத்தி ஈசனுக்கு தெரியாமல இருக்கும், அவர் இதைத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அஞ்சேல் அப்படின்னு நந்திக்கு அபயம் தந்தவர் எழுந்து வந்து போர்க்கோலம் பூண்டிருந்த தேவிய உத்து நோக்கிறாரு. என் பக்கத்துல ரொம்ப அழகா அம்பிகை, என் பக்கத்துல ரொம்ப அழகா வீற்றிருக்கிற அம்பிகை எப்படி தைரியமா போர்க்கோலம் பூண்டிருக்காவே அப்படின்னு ஒரு நிமிஷம் சந்தோஷமா இப்படி உத்து பாக்குறாராம்மா.

0: தேவியும் யார் இவர் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க தேவி வந்து ஈசனை பார்த்த உடனே அவங்களுக்கு மூணு ஸ்தனங்கள் இருக்கும், ஒரு ஸ்தானம் வந்து மறைஞ்சிரும் என்னைக்கு வந்து தனக்கு ஏற்ற கணவரை பார்க்குறாங்களோ, அப்போ அந்த மூன்றாவது ஸ்தனம் வந்து மறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது மறைஞ்சிருது. அப்போ தேவிக்கு புரிஞ்சிருது, ஆஹா இதுதான் நம்மளுடைய கணவன், நமக்கு இவர் தான் கணவனாக வரப்போறாரு அப்படின்றது தேவிக்கு புரிஞ்சிருது. உடனே வெக்கம் வந்துருச்சாமா தேவிக்கு, என்னதான் அவ்வளவு பெரிய ராணியா இருந்தாலும் எட்டு திக்குகளையும் ஜெயிச்சு வர்ற பேரரசியா இருந்தாலும் அவங்களுடைய கணவரை பார்க்கவும் தேவிக்கு வெக்கம் வந்துருச்சாமா. தேவியின் சேனைகள் வந்து இதை வந்து கவனிச்சிடுறாங்க, ஆஹா தேவிக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்துடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்போதான் எல்லாரும் அது வரைக்கும் ஈசனை வந்து இன்னொருத்தரை நம்ம ஃபைட் பண்ண போகிறோம், நம்ம இவரையும் சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோட கைலாயத்தில் இருக்கிற ஈசனை பார்க்குறவங்க தேவி கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை பார்க்கவும் சந்தோஷம் வந்துடுச்சு. ஆஹா நம்ம அரசிக்கு வந்து ஏற்ற கணவன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷம் வந்துடுது. எல்லாரும் சந்தோஷத்துல குதூகலிக்கிறாங்க. ஈசனை அப்பதான் பாக்குறாங்க, ஈசன் இறைவன் இல்லையா, என்ன அழகு ஈசன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. தேவி அத்தனை பேரையும் வெற்றி கொண்ட வீரமும் சட்டுன்னு போயிடுச்சாமா. அவங்க கையில இருந்த வில்லும் அம்பும் நழுவி கீழே விழுந்துருச்சு. இது நாள் வரைக்கும் வெட்கத்தையே அறியாம இருந்த தேவி தனக்கு நெஞ்சு நிக்கிறாங்களாம். தடாதகை பிராட்டியாரோட அமைச்சர் யாரு, சுமதி தேவி. தேவிய பார்த்து சொல்றாங்க, தேவி இவர் தான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானவர். ஓர கண்ணால இறைவனை பாக்குறாங்க. சுவாமியும் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா, ஈசன் வந்து உமையம்பிகை வர்றதா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு இன்னிலிருந்து எட்டாவது நாள் சோமவாரத்து அன்னைக்கு நான் உன்னை மணக்கிறேன். சோமவாரம்னா மண்டேதான், திங்கக்கிழமை தான் ஈசனுக்கு உகந்த நாள். இன்னைக்கு நான் உன்னை மணக்கிறேன், எல்லாரும் ஊர் போய் சேருங்க அப்படின்னு உத்தரவிட்டார். உடனே பரிவாரங்களோட மதுரையை தேவி வந்து அடையிறாங்க. வந்ததும் தன்னுடைய தாய் காஞ்சனமாலை கிட்ட சொல்றாங்க. காஞ்சனமாலை கிட்ட கேட்டதும் அவ்வளோ சந்தோஷம். ஆஹா இந்த பூலோகத்துல தான் உனக்கு யாரோ மாப்பிள்ள கிடைக்க போறோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ கைலாயத்துல சிவபெருமானையே போய் திருமணம் செஞ்சுக்க போறியா, அவரு தான் உனக்கு மணாளனா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். நாட்டு அரசர்களுக்கும் கல்யாண செய்தி சொல்லி அனுப்புறாங்க. தேவியோட திருமணம் இல்லையா, ஏதோ அக்கம் பக்கத்துல மட்டும் கிடையாது, எட்டு திக்கும் எல்லா தேவாதி தேவர்கள் ரிஷிகள் எல்லா நாட்டு அரசர்கள் எல்லாருக்கும் கல்யாண செய்தி சொல்லி அனுப்புறாங்க. அவங்க எல்லாம் வந்து தங்கறதுக்கு பெரிய பெரிய மாளிகைகள் அரண்மனைகள் கட்டப்படுறது. அவசர அவசரமா இந்த வேலைகள் எல்லாம் நடக்குதாமா. கல்யாணம்னா சும்மாவா, நம்ம மனிதர்களுடைய கல்யாணம்னாலே தட்டா புடலா செய்வோம் இல்லையா, அதுவும் இது இறைவியோட திருமணம். அப்ப எவ்வளோ தடபுடலா இருக்கும், எவ்வளோ கூட்டம் இருக்கும், நாட்களோ ரொம்ப கம்மி, ஒரு வாரம் கூட இல்லை. இறைவன் என்ன சொல்லி அனுப்பினாரு, இன்னிலிருந்து எட்டாம் நாள் சோமவாரத்து அன்னைக்கு நான் உன்னை மணக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நாட்கள் எத்தனை நாள் இருக்கு, வெறும் ஏழு நாள் தான் இருக்கு நடுவில். ஏழு நாள்குள்ள இவ்வளவு ஏற்பாடும் அவங்க செஞ்சாகணும். மட்டமடன்னு காரியங்கள் நடக்குது. வேக வேகமா விருந்தினர்களுக்காக அரண்மனைகள் கட்டுறாங்க, பந்தல் போடுறாங்க, பொருட்கள் வாங்குறாங்க, பட்டு நகை எல்லாம் வேக வேகமாக செய்கிறாங்க. நெசவாளர்கள் வந்து தேவையான பட்டு, இப்போல்லாம் நம்ம போய் பெரிய பெரிய கடைகளில் போய் நம்ம வாங்குறோம், பெரிய கடைகளில் நம்ம போய் வாங்குகிறோம். ஆனால் அப்போலாம் வந்து நெசவாளர்கள் வந்து நெஞ்சு கொடுக்கணும். அதனால் எல்லா பக்கத்துல இருந்தும் நெசவாளர்களை கூட்டிகிட்டு வராங்க. பட்டு விதவிதமாக டிசைன் சொல்லி என்னென்ன பட்டாடைகள் இப்படி இப்படி நெய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொற்கொள்ளர்கள் எங்கெங்கிருந்தோ நிறைய பேரை வர வைக்கிறாங்க. வர வச்சு எல்லாருக்கும் டிசைன் சொல்லி ஒட்டியானம் இப்படி வேணும், இத்தனை ஒட்டியானம் வேணும், இத்தனை வளையல் வேணும், இத்தனை கம்மல் வேணும், அதில் என்னென்ன ரத்தனங்கள் பொருத்தி இருக்கணும், இப்படி வைடூரியங்கள் பொருத்தி இந்த மாதிரி செட்டு வேணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் வேலைகள் வேக வேகமாக நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் சமையல் ஆட்கள் ஆயிரக்கணக்கில் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா வரப்போகிற விருந்தினர்கள் எத்தனை பேருக்கும் சமைக்கணும் இல்லையா? அதுவும் வர்ற விருந்தினர்கள் யார்? பெரிய பெரிய தேவாதி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பல நாட்டு மன்னர்கள், அப்புறம் பல நாட்டு மக்கள், எத்தனை பேர் வரப்போகிறாங்க. அத்தனை பேருக்கும் சமைக்கணும். அதுவும் சுவையான பண்டங்கள், தேர்ந்தெடுத்த ரொம்ப மேன்மையான பண்டங்கள் சமைக்கணும் இல்லையா? இவங்க ஒரு பக்கம் பார்த்தா பெரிய பேங்க்வெட் ஹாலு பெருசாக ஏற்பாடு பண்ணி சமையல் கூடம் ரொம்ப பெரிய ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்தணர்களை வர வச்சு பெரிய பெரிய யாகம் ஹோமம் இறைவன் இறைவிக்கு திருமணம் நடத்துறதுன்னா சும்மாவா? அதுக்கு பெரிய பெரிய ஹோமத்துக்கான இழாக்கும் ஊர் ஃபுல்லாக ஏற்பாடுகள் நடந்தாதான் வரப்போகிற அத்தனை விருந்தினர்களையும் தங்க வச்சு உபசரித்து யாருக்கும் வேணுங்கிறத வந்து குறைவில்லாமல் கொடுத்து நிறைவாக செய்ய முடியும். அதனால் இரு டைமும் ரொம்ப கம்மி. அதனால் பெரிய பெரிய ஏற்பாடுகள் ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்கு. ஓயாத உத்தரவு, எங்கே பார்த்தாலும் ஒரே சுறுசுறுப்பு, மக்கள் தூங்கிறதே இல்லை, தூங்காமல் வேலை செய்கிறாங்களாமா. தூங்கினா டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் வேலை செய்கிறாங்களாம். மதுரைக்கு வர்ற எல்லா பாதைகள்லேயும் நகருக்குள்ளேயும் தண்ணீர் பந்தல், மாப்பிள்ளை வீட்டாருக்கு வேணுங்கிற ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் செஞ்சாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா கற்பகத்தரு கொடுத்துக்கிட்டே இருக்கு. காமதேனுவோ கேட்குற நேரம் எல்லாம் பால், தயிர், நெய், சக்கரை எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குது. சிந்தாமணியோ பொண்ணு, நகை, ரத்தனங்கள் எல்லாத்தையும் வந்து தருது. இதுல வந்து முத்துக்கள் ரத்தனங்கள் பதித்த கல்யாண மண்டபத்தை பல திறமைசாலிகள் அழகா கட்டி முடிக்கிறாங்க. ஊரெல்லாம் கமுகு வாழை கட்டின தோரணங்கள், வீதியெல்லாம் வண்ண வண்ண கோலங்கள். மாப்பிள்ளையை எதிர்நோக்கி அவளோட பெண் வீட்டார் காத்திருக்காங்க. இவ்வளவும் பெண் வீட்டார் பத்தியே நான் சொல்லிட்டு இருக்கேனே, மாப்பிள்ளை வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதான் ஈசன் இறைவனுடைய சைட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஈசன் சுந்தரேஸ்வர பெருமான் வந்து கர்ணன், மகாகர்ணன், கண்டகர்ணன், தூலகர்ணன் அப்படிங்கிற கணத்தலைவர்கள் எல்லாம் வைகுண்டம், சத்தியலோகம், அமராவதி பட்டினம், திக்பாலகர்கள் இருப்பிடம் இப்படி பல திசைகளுக்கும் அனுப்பி திருமண செய்தியை அறிவிக்க அனுப்பிடுறாரு. கருடன் மேலே ஏறி ஸ்ரீதேவி பூதேவியோட கைலாசம் வராரு மகாவிஷ்ணு. அன்னவாகனத்தில் சரஸ்வதியோட வந்து இறங்குறாரு பிரம்மா. இந்திரன் இந்திராணியோடையும் ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை போன்ற அப்சர ஸ்திரீகளோட வந்து சேர்றாங்க இந்திரன். வித்யாதரர்கள், கந்தர்வர்கள் அவங்க எல்லாம் தங்க மனைவிமாரோட கைலாசம் வந்து சேர்றாங்க. மேரு முதலிய ஏழு மலைகள், நாவலம் முதலிய ஏழு தீவுகள், பார்க்கடல் முதலிய ஏழு கடல்கள், கங்கை, காவேரி, சிந்து, தாமிரபரணி போன்ற நதிகள் எல்லாம் நிஜ உருவத்தோட தங்கள் காணிக்கைகளோட சுந்தரமூர்த்தியை பின்தொடர்ந்து வந்து சேர்ந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அது என்ன? ஏழு மலை வருதா, தீவு வருதா, இதெல்லாம் நகர்ந்து வருமா? எப்படி நகர்ந்து வரும்? ஏழு மலை ஏழு தீவு அப்படின்னா இவங்க எல்லாம் அவங்களுடைய உண்மை உருவில் வருவாங்க. வந்து நதியாகவும் மலையாகவும் கடலாகவும் இருக்க வேண்டி பணிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் தேவ உருவம் இருக்கும். அந்த தேவ உருவத்தில் அவங்க எல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு புலப்படாத நிஜ உருவம் இருக்கும். தேவ உருவம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த உருவத்துல தான் இவங்க எல்லாம் வராங்க. ஒரு முனிவர் பாக்கியில தேவர்கள் மிச்சம் இல்லை. பின்ன மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருமணம்னா பார்க்க யாருக்குதான் ஆசையா இருக்காது, எல்லாரும் கிளம்பி வராங்க. சுவாமியும் தன்னோட வழக்கமான புலித்தோல் மாந்தோல் இந்த ஆடைகள் எல்லாம் கலந்துட்டு பாம்புகள் எல்லாம் கழற்றிட்டு இறைவன் எப்பயும் எப்படி இருப்பாரு, எப்பயும் வந்து ஒரு புலித்தோல் ஆடை, அப்புறம் நிறைய ருத்ராட்சம், கையில ஆபரணம், கையில கழுத்துல எல்லாத்துலயும் ஆமா நாகம், அதாவது பாம்புகள் தான் ஆபரணம். இதுல எங்க ஆசிரியர் ஐயா வந்து சுவாரஸ்யமா சொல்லுவாரு, காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும்தான் இறைவன் கிட்ட வந்து தட்டி கேட்கிற அளவுக்கு ஒரு ஒரு பாசமும் உரிமையும் இருக்குமா. காரைக்கால் அம்மையார் வந்து இறைவனை பார்த்து சொல்லுவாராம், என்னப்பா நீ இப்படி எங்க பார்த்தாலும் பாம்பை நிலைய விட்டுக்கிட்டு இருக்க, தலைக்கு ரெண்டு பாம்பு கட்டி வச்சிருக்க, கழுத்துல ரெண்டு பாம்பு போட்டிருக்க, கையில பிரேஸ்லெட்டா ரெண்டு பாம்பு போட்டிருக்க, இடுப்புல பெல்ட்டா ஒரு பாம்பு தெரியுது, அப்புறம் ருத்ராட்ச மாலை எது, உன்னுடைய ஆபரணம் எது, எதுவுமே வித்தியாசம் தெரியாம பாம்புகள் நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பக்கத்துல இப்படி மேல பாம்பா தெரியுதே, பக்கத்துல உமையம்பிகை இருக்காளே, பயந்தர மாட்டாளா, இதையெல்லாம் போட்டு உனக்கே இதெல்லாம் ரிஸ்க் தானே, தூர போட்டுறேன் அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் வந்து கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு ஆபரணங்களே வந்து நாகாபரணம், அதனாலதான் வந்து எந்த ஒரு கோயில்லையும் சிவலிங்கத்தை பாத்தீங்கன்னா நாகாபரணம் சொல்லிட்டு ஒரு பெரிய பாம்பை வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அவருடைய ஆபரணம் அதுதான். இப்ப கல்யாணத்துக்கு போறோம், அதனால பயந்தர போறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் என்ன பண்றாரு, இந்த நாகங்கள் எல்லாம் கழட்டி இதெல்லாம் நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் கல்யாணம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா கழட்டி இங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வராராம். இதுல இன்னொரு வேடிக்கையும் எங்க ஆசிரியர் ஐயா வந்து சொல்லுவாரு, இந்த மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நடந்ததான் இதை வந்து சொன்னாரு எங்களுக்கு. அப்படியே எல்லாரும் கேலி பண்ணுவாங்க இல்லையா, இறைவனை வந்து ஆரத்தி எடுத்துட்டு தட்டுல வந்து பொருள் போடுங்க, நல்ல வேல்யூபிளா பொருள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இறைவன் வந்து என்ன போட அப்படின்னு கேட்டிருக்காரு, உங்களுக்கு பிடிச்சத போடுங்களேன் அப்படின்னு நக்கலா இவர் என்னதான் போடுவாருன்னு பார்ப்போம், என்ன பணம் கொடுப்பாரு, என்ன பொருள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் அப்படின்னு நக்கலாம் வந்து ஆரத்தி எடுத்த பெண்கள் வந்து ஒரு பாம்பு, ஒரு சின்ன பாம்பு எடுத்து இப்படி தட்டில் போட போனாராம். அவ்வளோதான், பாம்பா அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்களாம். இது வந்து கல்யாணம் முடிந்த பிறகு புது மாப்பிள்ளையா இறைவன் இருந்தபோது நடந்த. சுவாமி வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, தன்னுடைய வழக்கமான புலித்தோல் மான்தோல் ஆடைகளை களைந்துட்டு பாம்புகள் எல்லாம் கழட்டிட்டு நல்ல வாசனை திரவியங்களை பூசிட்டு பட்டாடை உயர்ந்த ஆபரணங்கள் இதெல்லாம் தரிச்சுட்டு தன்னுடைய புடை சூழ, அதாவது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாருடைய புடை ரிஷப வாகனத்துல ஏறி கிளம்புறாரு. அவருக்கு வந்து குடை பிரிக்கிறாங்க, யாரு குண்டோதரன் வந்து குடை பிடிக்கிறாங்க, ரத்தனங்கள் இழைத்த வெண்குடையை குண்டோதரன் வந்து பிடிச்சிட்டு வரோம். கணக்கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான வாத்திய ஒலிகளை வாயாலேயே எழுப்ப அப்பா அந்த வைபவத்தை வந்து சொல்லவே முடியாதுங்கும் போது ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலேயே இதையெல்லாம் வர்ணிக்காது. மதுரை நகரோட வெளிப்புறத்திலேயே கால் வைக்க இடம் இல்லை. பூலோகத்துல 56 தேச அரசர்களும் தன் பரிவாரத்தோட வந்திருந்தாங்க. நந்திகேஸ்வரர் கை கொடுக்க ரிஷபத்துல இருந்து இறங்கி பட்டு கம்பளத்துல நடந்து வர விழுந்து வணங்கினாங்க. ஒரே நெரிசல், பின்ன இறைவனை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னா சும்மாவா, காஞ்சனமாலை தேவி தரிசனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருந்து கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இறைவன ஈஸியா எந்த தவமும் இயற்றாமல் தவம் இயற்றி தான் பார்க்க போறாங்க. ஆனாலும் அந்த அளவு கடுமையா விரதம் இருந்து பார்க்கல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு முன்வினை பயன் சுலபமா இறைவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருடைய திருமணத்தையும் பார்க்க போறாங்க. அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு சுலபமா கிடைச்சிருக்கு. அப்போ எல்லாரும் முட்டி மோதி நெரிச்சு ஒரு வாட்டி பார்த்தாலும் போதுமே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால மாப்பிள்ளை வரும்போது அந்த ஊர்வலத்துல மாப்பிள்ளைய பார்க்க ஒரே நெரிசல். காஞ்சனமாலை சுவாமி கிட்ட வந்து, என் மகளை முறைப்படி மணந்து இந்த பாண்டிய நாட்டையும் ஆண்டு எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி இறங்கி கேட்டுக்கிறாங்க. சுவாமி புன்முறுவல் பூத்தாராம். அழகு பெண்டியர் அவருடைய பாதங்களை அலம்பி மலர்களால பூசிக்கிறாங்க. முத்துமணிகளையும் பொன் மலர்களையும் அவர் பாதங்கள்ல கொட்டினாங்க காஞ்சனமாலை. விஷ்ணுவும் பிரம்மாவும் இருபுறமும் மாப்பிள்ளை தோழர்களா வர மணமண்டபத்துக்குள்ள போய் அமர்றாரு ஈசன். நாரதர் வீணை மீட்டுறாரு. அரம்பையர் யாரெல்லாம், ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை, மேனகை இவங்கெல்லாம் வந்து நடனம் ஆடி காமிக்கிறாங்க. வசிஷ்டர், பிரகஸ்பதி போன்ற முனிவர்கள் வேத மந்திரங்களை ஜபிக்கிறாங்க. சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அலங்கரிக்கப்பட்ட தேவிய அழகா அழைச்சிட்டு வந்து சுவாமிக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. பிரம்மா ஹோமம் வளர்க்கிறாரு. காஞ்சனமாலை கெண்டியிலிருந்து நீர் வார்க்க மகாவிஷ்ணு மீனாட்சிய சுந்தரர் கைப்பிடிச்சு தார வார்த்து கொடுக்கிறாரு. சுந்தரேஸ்வர பெருமான் தடாதகை பிராட்டியோட சங்கு கழுத்துல அழகா திருமாங்கல்யம் கட்டுறாரு. தேவி அம்மை மிதிச்சு அருந்ததி பார்த்து மகாவிஷ்ணு பொறியிடுறாங்க. இதுக்கப்புறம் ஈசன் வந்திருந்த எல்லாருக்கும் பட்டாடை, ஆபரணங்கள், இந்த மாதிரி நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து எதிர் மரியாதை செய்கிறாரு. அவங்க எல்லாம் வராங்க, வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாரும் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இறைவன் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாராமா. எதிர் மரியாதை செய்கிறாரு. அவர் சடையில் இருந்த இடத்துல இப்போ ரத்தன முடி. அவர் தான் இப்போ பாண்டிய மன்னன் இல்லையா, திருமணம் செஞ்சுக்கிட்டு அரச பதவி ஏற்பவர்கள் லிங்க பிரதிஷ்டை செய்யறது வந்து பாண்டிய குல வழக்கம். அப்போதான் அந்த பரம்பரை நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது ஐதீகம். லோகக்ஷேமத்துக்காக அரசால வந்த ஈசன் திருமண நாளன்னைக்கு மதுரை நகரோட நடுப்பகுதியில் பொன்னேர் பூட்டி உழுது மேற்கு திசை பார்த்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட செய்கிறாரு. அதுக்கு ஈகாபிஷ்ட பிரதர் அப்படின்னு பேரும் சூட்டுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, விருப்பங்களை பூர்த்தி செய்கிறவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். முறைப்படி அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணார். அப்புறம் சுந்தரேச லிங்கத்துக்கும் பூஜை செஞ்சு வழிபட்டார். தேவர்களும் முனிவர்களும் ஈகாபிஷ்டப்பிரத லிங்கத்தை முறைப்படி பூஜித்து வணங்கினாங்க. ஈஸ்வரனுடைய லிங்க பிரதிஷ்டையும் திருமண வைபவங்களையும் பக்தி சிரத்தையோட படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் கல்யாணமாகாம இருந்தா கல்யாணமாகும், ஏற்கனவே கல்யாணமானவங்களா இருந்தா ரொம்ப அந்யோன்யமா சந்தோஷமா சண்டை சச்சரவுகள் இல்லாம இருப்பாங்க. மாணவர்களா இருந்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, வா யோசிப்பீங்க, எவரோடையும் இணக்கமா சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா இந்த திருவிளையாடல் புராணத்தினுடைய இந்த கதையில நம்ம என்ன பார்த்தோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தானே பார்த்தோம். அது மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. நவரத்னங்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நவரத்னங்கள்னா உங்களுக்கு நவரத்னங்கள் வருமா, கண்டிப்பாக வரும். நவரத்னங்கள் வந்து அடையும், நல்ல நலன்கள் கிட்டும். ஏதாவது நோய் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். இதை வந்து தினம் படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் பூமியில் கிடைக்காததுன்றதே எதுவும் கிடையாது. சிவபெருமான் வந்து மீனாட்சியை திருமணம் செஞ்சுக்கிட்ட இந்த லீலை பெருமானுடைய 5வது திருவிளையாடல் ஆகும். நாளைக்கு உங்களுக்கு திருவிளையாடல் புராணத்தில் 6வது கதை, அதாவது பெருமான் வந்து திருக்கூத்து ஆடின கதையை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்ல போகிறேன். சரியா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: மெய்ப்பொருள் நாயனார் ஆணையின் வண்ணம் அவர்தம் சொல் திறம்பாதவனாகிய தத்தன் முத்தநாதனை சேதி நாட்டின் எல்லைக்கு வெளியே பத்திரமாகச் சென்று விட்டு வருகின்றான். திருநீற்று வேடத்தில் வந்தவருக்கு இவ்விதமான தீங்கும் நேரக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய உயிரை தாங்கிக் கொண்டு அந்த வேதனையிலும் அந்த அடியவருக்கு எந்த ஆபத்தும் இன்றி தத்தன் கொண்டு சென்று விட்டு வந்தார் என்பதை அறிவதற்காக உயிர் காத்துக் கொண்டு இருக்கின்றார். இடம் மெய்ப்பொருள் நாயனாரின் அரண்மனை.
3: தேவி, தத்தன் எங்கே? வெகு நேரமாகிவிட்டது. சிவசிவா தேவா, அந்த அடியவருக்கு உருவத்தும் நேர்ந்துவிடக் கூடாது.
4: சுவாமி, தத்தன் விரைவில் வந்து விடுவா. தத்தன் விரைவில் வந்து விடுவா. தங்களை பிரிந்து இவ்வளவில் நான் வாழ மாட்டேன். நான் வாழ மாட்டேன். இறைவா, கொங்கலூர் வீட்டை சாரா, என் சுவாமியை காப்பாற்றுங்கள். என் சுவாமியை காப்பாற்றுங்கள்.
5: அரசே, தங்கள் ஆணையின்படி அவரை பாதுகாப்பாக நம் நாட்டு எல்லையில் கொண்டு விட்டுவிட்டேன்.
3: நமச்சிவாய் தத்தா, என் மனம் இப்பொழுதுதான் நிம்மதியடைந்தது. திருநேற்றின் நண்பனறி விளங்கும் நம் மண்ணிலே இவ்வடியவருக்கு எத்துன்பமும் நேர்ந்துவிடக் கூடாது என்று மிகவும் அஞ்சினேன். தத்தா, இன்று நீ எனக்கு செய்த உதவி யாவர் செய்யவல்லர்?
5: சிவசிவா அரசே, தாங்களின் ஆணை அடியேனின் பாக்கியம்.
6: நன்றே, தாங்களை இந்நிலையினா நாங்கள் காண வேண்டும். சிவசிவா,
3: விதியினாலே உரையாக போற்றி காக்கத்தக்க திருநேற்றினிடத்து வைத்து வாழும் அன்பில் எக்காலும் சோர்வு வராது. அதனை என்றும் பாதுகாத்து இவ்வுலகில் ஆட்சி செலுத்த கடவீர். சிவசிவா தேவி, வருத்தப்படாதே. எல்லாம் ஈசன் திரும்ப பொன்மஞ்சிலையும் அருட்கூத்து ஏற்றுகின்ற என் பெருமானின் திருமணியே எனக்கு துணை. என் பெருமானின் திருமணியே எனக்கு துணை. இறைவா, மஞ்சள் நடம்புரியின் இவ்வள்ளனே. சிவசிவா சிவசிவா.
2: மெய்ப்பொருள் நாயனாருக்கு உமையம்மையாரின் கணவராகிய சிவபெருமான் அவர் தம்மை மனத்தகத்து எண்ணியிருந்த வடிவே வடிவாக அவர் முன்னிலையில் வெளிப்பட்டு அருளி அவரை மேலான விண்ணுலகின் கண் வாழும் தேவர்களுக்கும் எட்டாத அருள் வடிவான தம் திருவடி நிழலில் கலந்து இன்புறுமாறு அருள் செய்து அவர் தம்மை இடைவிடாது வணங்கி வாழும் பெற்றினையும் வழங்கி அருளினார்.
7: திருச்சிற்றம்பலம்.
8: செற்றிலன் சீவில்லன் செஞ்சாந்து அணியேலன்.

0: ஓம் சிவாய நம. சைவம் ஆர்கில் அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை. 126வது பாடல் முதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சிவனடியார்களை கண்டா, என்னுடைய அழக கண்டா, என்ன கண்டவா நினைச்சுக்கோ. அது எவருக்கு உத்தரவு? கண்ணூரின் அன்னவர் கலையும் இருந்தால் உனக்கு காண கிடைச்சது. நான் சிவனடியாக காண கிடைச்சதுன்னா அவங்க திருவடியில் விழுந்து கும்பிடு அப்படின்னு உத்தரவுப்பா. அப்படியே நடந்துக்கிறேன் சாமி, அப்படியே நடக்கிறேன் சாமி, அப்படியே நடக்கிறேன் சாமின்னு. அப்புறம் அதுக்கு மேல உத்தரவு வேலை போய் என்ன மேலே ஒடுங்கா, உன்னுடைய ஆட்சியை நடத்து அப்படின்னு அனுப்பிச்சாரு. அது தாய்மானவர் தான் அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பநிலை தானே வந்து இதும் பராபரமே நாரா. அதுக்கு மேலே இன்னொன்னு சொல்றாரு. ஆமா, மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டையுண்ணி. மார்க்கண்டருக்கா? தாய்மானவர் தான். மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டை உண்ணி பார்க்கின் அன்பருக்கு என்ன பயங்கான் தாய்மான. மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டு. மரளினா எமன், எமன் பட்ட பாட்டு, எமன் பட்ட பாடு. இப்ப நமக்கு எமன் பயமா இருக்குது இல்லைங்களா? மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டை உண்ணி பார்க்கின், உண்ணி பார்க்கின் அன்பருக்கு என்ன பயங்கான் பாரு அப்படின்னாரு. அப்புறம் இந்த அன்பர் பணி செய்யறதுக்கு இன்னொன்னு சொல்றாரு. எப்படின்னா, நான் பொல்லாதவன், அறிவில்லாதவன், இருந்தும் உன்னுடைய அடியாருக்கு பணி செய்யும்படியாக என்னை ஆக்கினாய். உன்னுடைய கருணையை நான் என்ன வந்து போல் அப்படிங்கிறார். வம்பனையன் கள்ளங்கண்டும் மன்னருள் வெள்ளராய உம்பர்பால் ஏவல் செய்ய உணர்த்தினை ஓகோ வானோர் தம்பிரானை நீ செய்த தயவுக்கும் கைமாறுண்டோ இம்பிரான் உயிர்ந்தேன் உயிர்ந்தேன் இனி ஒன்றும் குறைவிலேனே என்பது தாய்மான ஒரு பாடல். அதனாலே அன்பர்கள் என்றால், சிவன் அன்பர்கள் என்றால், அவர்களுக்கு கூசாமல் அவர்களுக்கு என்ன பணி செய்தா அவர்களுக்கு பொருத்தமா இருக்கும் அந்த பணியை செய்யறோம். அந்த பணியை எப்படி செய்யறது? பயந்து பணிந்து எத்தரும். அது நம்ம இதுல திருவிளையாடல் புராணத்துல நாட்டு படலத்துல சொல்றாரு. பாண்டி நாட்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நிச்சலும் ஈச நண்பர் நெறிப்படில் தினந்தோறும் சிவனடியார்கள் அந்நெறிப்படில் அந்த வழியில வந்தார் இல்லையானா. சிறார் மேல் வைத்த பொச்சமில் அன்பும். சிறார்னா தன்னுடைய புள்ள மேல வைத்த அன்பு. அடியார்களை கண்டா புள்ள மேல வைத்த அன்பு. அன்போடு இருக்கப்படாதான், அச்சமும் இருக்கணுமா. மன்னர் புதல்வரை கண்டாலன்னா அச்சமும் கொண்டு ஊசி. அரசனுடைய பிள்ளைய கண்டா எப்படி அச்சம் இருக்குமோ அந்த அச்சமும், நம்முடைய பிள்ளைகிட்ட எப்படி அன்பு இருக்குமோ அந்த அன்பு. அச்சமும் அன்பு, அச்சமும் அன்பு, பயமும் பக்தியும். வடமொழியில பயமும் பக்தியும். இப்ப அச்சம்னு எவனும் சொல்றது இல்லையில, பயம்னு தானே சொல்றேன். பயம்னு தானே சொல்றேன், ஏன் வடமொழியை சொல்றேன் அப்படி? அச்சமும் கொண்டு ஊசி அடிபணியின் நினிய ஊறி இச்சையார் ஒழுகி உள்ள குறிப்பறிந்து எவள் செய்வார் என்பது திருவிளையாடல் புராணம். அதனாலே அன்பர்களை, சிவனடியார்களை சிவமாகவே கருதுகள், சிவமாகவே கரு. திருவிடருக்குதா இந்த திருநீர் உனக்கு தெரியலே, உனக்கு தெரியாது, நீ தானே பூஷண, உனக்கு தெரியாதா? திருநீர் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியுது, பூசி இருக்கிறவனுக்கு தெரியாது, பாக்குறவனுக்கு தெரியுது. அதனால திருநீர் பூசியதுனாலே அவருக்கு முத்தி, பார்த்து கும்பிட்டா உனக்கு முத்தி. திருநீர் பூசி இருக்கிறவனுக்கு நாம் தன்னுடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனா இப்ப பாரு, எத்தனை பேர்த்த திருநீர் பூசி இருக்கிறத பாக்குறேன். அதாவது நான் தான் கொடுத்து வச்சேன் ரொம்ப. அதனாலே இப்படி திருநீர் பூசி இருக்கிறவன பாக்குறவனுக்கு முத்தி. அதனாலதான் சேரமான் பெருமாள் விழுந்து கும்பிட்டாரு, வண்ணான்கால் விழுந்து கும்பிட்டார், நல்ல விளங்குறார். ஆகையினாலே இப்படி திருநீர் உருத்தராக்கம் சிவவேடம் இருந்தால், இருந்தால் அவரை நமஸ்காரம் பண்ணினா முத்தி. எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரின் சாதனமும் கண்டால் உள்ளி உவராதே அவரவரை கண்டபோது உகந்தடிமை திறனறிந்தங்கு ஒன்று நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டாது ஒளிந்தீசன் திறமையே வேணி கவராது தொடுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறிய காணலாமே என்பது அப்பர் திருத்தாட்டம். ஆகையினாலே இப்படி அடியார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிவனுடைய புள்ளகள், சிவனுடைய புள்ளகள். அந்த புள்ளகளுக்கு வேண்டிய உபசாரங்களை செய்வது செய்வது. அது எப்படி செய்வது? பயந்து செய்வது. அது மன்னனுடைய பிள்ளைய கண்டால் எப்படி பயம் இருக்குமோ அது போல. நல்ல பொருத்தமா இருக்குது இல்ல? அதனாலே இப்படி சிவனடியார்களுக்கு பாத்தியாசமான அறிக்கையும் கொடுப்பவர்கள் சூரிய மண்டலத்திலே வசிப்பார்கள். சிவனடியாருக்கு தீபம் கொடுப்போர் அடையும் பலம். தீபம் கொடுப்போர் என்பது அந்த உபசாரத்துல வருவது. தீபம் காட்டுதல், பாதபூஷை பண்ணும் போது எல்லாம் வந்துடும் இல்ல, தூப தீபம் எல்லாம் வந்துடும் அல்லவா, அந்த மாதிரி. அதுக்கு மேலே தீபம் இடுகின்ற விளக்கு கொடுப்பது, பூசைக்கு விளக்கு கொடுப்பது. தீபம் கொடுப்பது ஒன்று உபசாரத்திலே, அப்புறம் தீபம் தங்கி இருக்கின்ற அந்த விளக்கு கொடுப்பது. அது வந்து கோயிலுக்கு வாங்கி தரலாம், அப்புறம் சிவனடியாரனுக்கு வாங்கி தரலாம். சிவனடியார் வீட்டில் கட்டாயம் இருக்கும், இருந்தாலும் நாம ஒன்று வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கோ, அதில் ஏற்றுவாங்கல்ல, அதில் விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அது கணக்கில் சேர்ந்துடும். எல்லாம் கணக்கில் சேர்ந்துடும். யார் கணக்கு எழுதுறது? யார் கணக்கு எழுதுறது? தொழுது தூமலர் தூவி தொழுது, அழுது காமற்று அரற்றுகின்றாரையும், பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பொரிசனே என்பது அப்பர் தேவாரம். அதனால சிவபெருமான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒரு ஆச்சரியம், எல்லாரையும் பார்த்து யார் என்ன செய்கிற, என்ன நினைக்கிற, என்ன பேசுகிற, என்ன நினைக்கிற, என்ன பேசுகிற, என்ன செய்கிற, எல்லாம் கணக்காயிரும் உனக்குதான். அதனால இப்போ இத்தனை பேர் இந்த சிவபுண்ணிய தெளிவுக்கு உரை கேட்க வந்தார்கள், விரிவுரை கேட்க வந்தார்கள் அப்படிங்கிறது கணக்காயிரும். ஒவ்வொருத்தரும் எப்படி எந்த நினைப்போடு கேட்டாங்கன்னு கணக்கு எழுதி விடுவான். நல்ல விளங்குதா? இந்த கணக்கெல்லாம் அந்த சிவபெருமானுடைய பேரெட்டில் பதிவாயிடும். பதிவாயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பலன் தருவார், அதுக்கு தகுந்தாப்பில் பலன் தருவார். அதனாலே இப்படி சிவன் அடியார்களுக்கு செய்கின்ற உபசாரங்கள் சிவபெருமானுக்கு செய்கிற உபசாரத்தை விட உயர்ந்தது. அது வந்து குருபத்தி, லிங்கபத்தி, சங்கமபத்தின்னு சொல்கிறது. குருபத்தி, லிங்கபத்தி, சங்கமபத்தி. குரு லிங்க சங்கமபத்தி, குரு லிங்க சங்கமபத்தி. அப்படி குரு லிங்க சங்கமபத்தியிலே சங்கமம் என்பது குரு லிங்க சங்கமம், சங்கமம் என்பது நடுவில் இருப்பது. குரு லிங்கம் சங்கமம் என்பது கடைசியா இருக்கு, குரு லிங்க சங்கமம் கடைசியாக இருப்பது. அதையால சங்கமத்துங்க சங்கரதா அடியார்கள். அது தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவி நின்று மாபரன் பூசை உண்டு மண்ணு இருக்கிற உழைவிப்பான். அதனால உங்களுக்கு சைவ சமயத்துல தான் இந்த வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறது சிவபெருமானை வழிபடுவதற்கு. இப்ப எளிமையான வழிப்ப, இப்ப திருநீர் உருத்திராட்சம் இருக்குத, இப்ப உங்களுக்கு ஒரு உபசாரம் பண்ணேன்னு வச்சுங்க, அது சிவபூசை ஆயிரும், சிவபெருமான் துரிய போடுறாரு. இப்ப உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தோம், ஒரு டம்ளர் பால் கொடுத்தோம், அல்லது காப்பி கொடுத்தோம், ஒரு பாயாசம் கொடுத்தோம், விளங்குதா? அது சிவ தர்மோத்தரத்துல குருவரிசி சோறு சிவனடியாருக்கு போட்டா ஒரு பருக்கைக்கு 1000 வருஷம் சிவலோகமா. சம்பாரிசி சோறு, சம்பாரிசி சோறு போட்டு சிவனடியாருக்கு அமுது படைச்சோமானா ஒரு பருக்கைக்கு 2000 வருஷமா. அந்த சம்பாரிசி சோரத்தோட பொரியல் வகையில வச்சா 3000 வருஷமா, அதோட நெய் பலகாரம் எல்லாம் வச்சா 10000 வருஷமா, விளங்குதா? அதுக்கு மேல இனிப்பு பலகாரம் எல்லாம் வச்சோம்னு வச்சுக்கோ, அப்படிலாம் வச்சா 1000000 வருஷமா, விளங்குதா? இப்படி சொல்றார். அதனால இப்படி செய்கின்ற செயல் சிறியதாக இருந்தாலும் பலன் அதற்கு பெரியதாக தருகிறார். சிறிய செயலுக்கு பலன் பெரியதா. இப்ப திருப்பூர் இப்ப தொண்ட நாயனார் இருந்தாரு, அவர் என்ன செஞ்சாரு? காசு குணம் செலவில்லை, அவர் வஸ்திரத்தை அடியார்கள் வஸ்திரத்தை துவச்சு கொடுத்தார். அது அவருடைய தொழில், அதுக்கு ஒன்னு உடம்பினாலதான், வேற ஒண்ணு காசு குணம் செலவு கிடையாது. தினந்தோறும் அடியாருக்கு வஸ்திரத்தை துவச்சு கொடுக்கறோம், அப்படி ஒரு கடமை வச்சிருந்தாரு. தினந்தோறும் ஒரு சிவனடியாரை பார்க்கறது, அவருடைய வஸ்திரத்தை தூய்மைப்படுத்தி கொடுக்கறோம். வஸ்திரத்துல இருக்கிற அழுக்க போக்குறதுனால, அடியாருடைய வஸ்திரத்துல இருக்கிற அழுக்க போக்குறதுனால அவருடைய ஆன்மாவில் இருக்கிற அழுக்காக மானவங்களை போகுது. எப்படி? அடியாருடைய வஸ்திரத்துல இருக்கிற அழுக்க போக்குறதுனால அவருடைய ஆன்மாவில் இருக்கிற ஆணவமலம் போகுது. சின்ன செயல்தான், ஒன்னும் பெருசு இல்லை, காசு பணம் செலவு இல்லை. அப்படியே பல நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒரு சாமியார் வந்தார். சாமியார் வந்தாருன்னா கட்டி இருக்கிற வஸ்திரம், போச்சிருக்கிற வஸ்திரம் எல்லா அடுக்கு உதிரும் அந்த மாதிரி. அதை கண்ட உடனே, சாமி அந்த வஸ்திரத்தை கொடுங்கோ, நான் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்பா நான் கொடுக்க மாட்டேப்பா, குளிர்காலம் கொடுத்துட்டேன்னா அப்புறம் நீ நேரம் போக்கிட்டேன்னா ரொம்ப திண்டா அடுவே அப்படின்னாரு. இல்லை சாமி, நான் நேரத்திலேயே துவச்சு சாக்கரஜா கொடுத்துறேன்னாரு. அப்பா நீ அப்படி கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப நீ கெடுதல் பண்ணாலாயிருவாய்யா, நீ உபகாரம் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கெடுதல் பண்ணாலாயிருவா. இல்ல சாமி, நான் கட்டாயமா காய வச்சு கொடுத்தேன். அதே மாதிரி கொண்டு போனாரு. அது அந்த இதுல புழுங்க வச்சாரு, அப்புறம் கல்லுல துவைக்க போனாரு, மழை வந்துருச்சு. கல்லுல துவைக்க போனாருப்பா, மழை வந்துருச்சு. மழை வந்தா சரி விட்டுருக்குமானுவா, அதை விடவே இல்லை. பெருமழை அடிச்சு, என்னமா ஐயோ என்ன மேலு, நம்ம இந்த உசுரை வச்சிருக்கல. அப்ப அடியா இருக்கு, அவர் அப்பவே சொல்லித்தான் கொடுத்தாரு. இப்ப இனிமேல் இந்த உசுரை வச்சிருந்தல பிரயோசனம் இல்லை, அடியாருக்கு நம்ம கெடுதல் பண்ணிட்டோம் ஒரு நாள் பா அப்படின்னு என்ன பண்ணாரு, அந்த வஸ்திரம் துவைக்கிற கல்லுல போய் தலையை மோதி உயிரை விட போனார். அந்த கல்லுல இருந்து சாமியை கையில பிடிச்சுக்கிட்டாரு அன்பனே. ஏகாம்பரநாதர் கல்லுல தோன்றி அன்பனே மழை நின்று போச்சு. மழை உடனே வாகனத்துல வாகனத்துல காட்சி கொடுத்து அன்பனே நம்முடைய சிவலோகத்துல நல்ல வளங்குற செய்த பணி என்ன, அது காட்சி என்ன, அதிசயம் என்ன, அது வரையினா அப்போது அவர் என்ன பண்ணிருக்கணும்னா மழை வந்துருச்சு நாம என்ன பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்ண, நம்ம என்ன பண்ண முடியும், மழை வந்துருச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால குத்தம் இல்லை நம்ம துவச்சு கொடுக்கலாம்னு தான் பண்ணோம். அப்புறம் சாமியாரே வந்து கேட்டான்னு வச்சு நான் என்ன பண்ணுவேன் சாமி, மழை வந்துருச்சா நான் என்ன பண்ணுவேன் சாமி, ஃபேன் இருந்தாலும் ஃபேன்ல காய வைக்கலாம், ஃபேனும் இல்லை ஃபேனு தான் இருக்குது விளங்குற. அதனாலே இப்படி அந்த தொண்டிலே அவ்வளவு உரைப்பு, தொண்டிலே உரைப்பான துண்டு, நாயன்மாருடைய துண்டு உரைப்பான துண்டு விளங்குறா. அதனாலே அடியாருக்கு வஸ்திரம் குறித்த காலத்திலே கொடுக்க முடியவில்லையே, அவரை குளிரிலே விட்டு விட்டோமே, அது ஒரு பெரிய உரையல்ல, பெரிய உரையல்ல, ஏதோ ஒரு துணியா வாங்க பாக்கிட்டு வாங்கிக்குவாரு போத்திக்குவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, தன்னுடைய உயிரை மாய்க்க போனார். உடனே சிவபெருமான் கையில பிடிச்சுக்கிட்டார். சிவபெருமான் கையில பிடிச்ச ஆளுக இவர் ஒருத்தர், இன்னொருத்தரா இருப்பா கண்ணப்பர் ஒருத்தர், அறிவாட்டாயனார், மூணு பேத்த கையில பிடிச்சிருக்கிறார், மூணு பேத்த கையில பிடிச்சிருக்கிறாரு. கண்ணப்பர் நில்லு கண்ணப்பன், நில்லு கண்ணப்பன்னு பிடிச்சுக்கிட்டாரு. அறிவாட்டாயனாயனார கழுத்த அறுக்காதேன்னு கையில பிடிச்சுக்கிட்டாரு. இவரை கையில பிடிச்சுக்கிட்டாரு. சிவபெருமான் கை பிடிச்சாலும் மூணு பேர் நாயன்மார், சிவபெருமான் திருக்கரம் தீண்டி பிடிச்சாலும் அதெல்லாம் என்ன சொல்றது அவங்களுடைய சிறப்ப, காஞ்சிபுரத்துலதான். ஆகையினாரே இப்படி சிவனடியார்களுக்கு பணி செய்வதிலே பயந்து நன்றாற்றலும் தீதுண்டுனாரு திருவள்ளுவர். நல்லது செய்யறதுலயும் தீதுண்டுனாரு. அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடையினார், அவரவர் பண்பறிந்து. இப்ப ஒன்னா நம்பர் பாயாசம், ஒரு டம்ளர் 100 ரூபா வரும், ஒரு டம்ளர் 100 ரூபா அது பாயாசம், ஒன்னா நம்பர் பாயாசம். அன்பர் வந்து இருக்கிறார் சிவனடியார், அவருக்காக பாயாசம் வச்சோம். வச்சு அவர்கிட்ட கொடுக்கும்போது, ஐயோ நான் சாப்பிட்றதில்லைங்க, எனக்கு சுகர் இருக்குது அதனால சாப்பிட்றதில்லை அப்படின்னா என்ன பண்ணணும், அப்படின்னா என்ன பண்ணும், சரி சாமி அப்படின்னு தானே விட்டுறணும். பாயாசம் கொடுத்தா அவருக்கு கெடுதல் வரும், கெடுதல் இல்லைங்க உங்களுக்கு கிட்ட வச்சதுங்க, நீங்க வேண்டாம்னு சொல்லப்படாதுங்க, இவ்வளவு நாள் கழிச்சு வந்துருக்கீங்க, எப்படியாவது ஒரு டம்ளர் சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டுதான் அவன் அப்படின்னா என்ன ஆச்சு, கெடுதல். நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்த ஆற்றா கடையனார் திருவள்ளுவர். நல்ல படங்க, சேராத பொருள் அடியாரு கொடுத்து உங்களுக்காகத்தான செஞ்சுங்க, உங்களுக்கு தான் அவனை செஞ்சு, அது துன்ப அன்புன்னு, அது துன்ப அன்புன்னு, அதை இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் என்றார் போல, இன்ப அன்பு வேற துன்ப அன்பு வேற, அவருடைய தன்மை அறியாம சாப்பிட சொல்றோம். அதையினாலே இப்படி சிவனடியார்களுக்கு பணி செய்வது சிறப்பு என்று சொல்லி, அதுக்கு மேல தீபம் கொடுப்பது சிறப்பு, தீபம் கொடுப்பது சிறப்பு. அது தீபம் என்பது ஒளி, ஒளியை தருவது, ஒளி தருவது. அது ஒளி தருவது என்று சொன்னால் உயிரிலே இருக்கிற இருளை போக்கி, உயிரிலே இருக்கிற இருளை போக்கி ஒளியை தருவது, விஞ்ஞானமாகி மிளிர்கின்ற வெய்ச்சுடர். அதனால தீபம் கொடுப்பவர் பொற்புறச்சிவ புண்ணியம் மேலிட கற்புறச்சுடர் தீபம் அளிப்பவர் அளித்துள்ளோர் தற்பரச்சிவ சாமரந்தர சாமரந்தர சிற்பரச்சிவ ஞானம் தெளிகுவார். அதான் அது விளக்கு என்பது ஞானத்தை தருவது, விளக்கு என்பது அதான் விஞ்ஞானமாகி மெளிகின்ற மெய்ச்சுடரேனார். தீபம் என்பது ஞானத்தை குறிப்பது, ஒளி என்பது இருள் என்பது அஞ்ஞானம், ஒளி என்பது விஞ்ஞானம். நல்லா விளங்குதா, இருள் என்பது அஞ்ஞானம், ஒளி என்பது விஞ்ஞானம். அதனாலே அதனாலதான் கோயிலெல்லாம் விளக்குக்காக எத்தனையோ நேரங்கள் எழுதி வச்சிருக்கிறான், விளக்கு போடுறதுக்காக. இப்ப கோயில விளக்கு போடப்படாதுன்னு சொல்லி எல்லாம் திட்டம் போட்டு, ஒரு கோயிலோட விளக்கு இல்லை, பல கோயில பல சன்னதியில விளக்கே இல்லை, பத்தி இல்லை, அதிசயமா சாமி கிட்ட அப்படி காட்டுறான். அதை வர மற்ற சென்னையில் விளக்கே கிடையாது, விளக்கு போடப்படாது, விளக்கு போடுறதுக்காக நிலத்தை எழுதி வச்சிருக்கிறேன், ஆடு தானம் பண்ணாங்கன்னா மாடு தானம் பண்ணான்லாம் கல்வெட்டில் இருக்கு, இதுல விளங்குதா, நூல்கள்ல இருக்குது, ஆனா விளக்கு போடப்படாது. அது அப்பர் சாமி சொல்றாரு, விளக்கினார் பெற்ற இன்பம். இப்ப இந்த இடத்துல சொல்றது கூட்டுறது, விளக்கினார் கூட்டுறது சுத்தமாக, விளக்கினார் பெற்ற இன்பம் பெரிய இன்பம், மெழுகினார் பதித்தியாகும், மெழுக்கினார் பதித்தியாகும் கூட்டணும், தண்ணீர் தெளிக்கின்ற தண்ணீர் தெளிப்பது சாணத்தால சுத்தம் பண்றது, சாணத்தால் சுத்தம் பண்றது, அது மாதிரி பண்ணா அது போல 10 மடங்கு மெடுக்கினார் பதிர்ச்சியாகும். துளைக்கினன் மலர் தொடுத்தால் தூயவன் நேரலாகும். மலர் தொடுத்து சாமிக்கு ஆத்துறோம்னா சிவலோகத்து போல தூயவன் நேரலாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய் நெறி ஞானமாகும். அதனால தீபம் அவசியம், தீபம் அவசியம். அதனாலே ஆலயத்துல ஏற்றுவது, அடியார்களுக்கு மாதிரி தீபம் உபசாரம் பண்ணுவது, தீபம் போடுகிற விளக்கு தானம் பண்ணுவது. இப்போ சிவனடியாருக்கு ஒரு குத்து விளக்கு தானம் பண்ணலாம், பண்ணலாம், விளங்குற அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, சாமி கிட்ட தான் ஏற்றுவாங்க. அதனால விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். அழைப்பில கீதன் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறே என்பது அப்புறம் தேவாரம். கீதம்னா பாட்டு, கீதம்னா பாட்டு, பாட்டு பாடுறவனுக்கு அவர் இன்னமும் அளவில்லாத அருள் பண்றாராம். பாட்டு பாடுறான், எல்லா பணியிலையும் பாட்டு பணி ரொம்ப பெருசு. எல்லா பணியிலையும் பாடுகின்ற பணி இருக்குது பாரு, அந்த பணி ரொம்ப உசத்திப்பா பாடுகின்ற பணி. அதனால எப்படியும் பாடி பழகணும், பாடி பழகணும். எல்லாத்துக்கும் ராகம் வருமா, ராகம் வருமா, ரோகம் வரும், ராகம் வராது. எல்லாத்துக்கும் ரோகம் வரும், அது புரியுதா, ராகம் வராது. ராகம் வருமானே, அதுக்கு நான் என்ன பண்றது, ராகம் தெரிஞ்சவங்களை பாட வச்சு அவங்களுக்கு நிறைய உபசாரத்தை பண்ணி கேட்கணும். கேட்டா பாடினவனை விட அதிக பலன் அப்படின்னு சொல்லு, அப்படின்னு அது செய்யலாம் இல்ல, அதுவும் செய்ய மாட்டேன்னா அப்புறம் எப்படித்தான் செவருமான உங்களுக்கு நல்லது, நல்ல வழங்குதா. இப்ப பாட தெரியும்னு வச்சுக்கோ, ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவனை மறுமைக்கு இம்மைக்கும் வருத்தம் அடையாது. பாட தெரியலையா, பாட தெரிஞ்சவனை வச்சு கேட்கறது, கேட்கறதுனால அவன் பாடுறான், கேட்கறதுனால அவர் பாடுறாரு, பாடுறதுனால நம்ம கேட்கறோம், அப்ப நல்ல புண்ணியம். அதனால அப்படி கீதத்தை மகப்பானும் அடியார்கள் குடியாக என்பது கூட சம்பந்தர் தேவார். அதனால பாடும் பணியே பணியார் உள்வார், ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே. சிவனடியாருக்கு விசிறி கொடுப்போர், விசிறி, விசிறி, விசிறி ஒன்றும் பெரிய பணம் இல்லை. விசிறிகள் அது வந்து இது உருக்கத்தை போக்குவது, உக்கரத்தை வெப்பத்தை போக்குவது, வெப்பத்தை போக்குவது, அது விசிறி, விசிறி, விசிறி, விசிறி விடுவது, விசிறி விடுவது, விசிறி தானமாக கொடுப்பது. இதெல்லாம் பார்த்தீங்களா, அதிக பணம் இல்லை, அதிக பணம் இல்லை. இப்ப இந்த மாதிரி உக்கர காலமா வியல் காலமா விசிறி கொடுக்கலாம், விசிறி கொடுக்கலாம், விதமாக நடந்துருச்சுப்பா. அன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஒரு விசிறிய வாங்கி பணமட்ட விசிறியை கொடுக்கலாம், இல்ல இந்த மூங்கி விசிறியை கொடுக்கலாம், விளங்குதா. ஆனா பலன் பெருசு, விசிறி எத்தனை ரூபா வரும், சும்மா சொற்பா பணம் தான், சொற்பா பணம் தான். அதனால விசிறி கொடுத்தா அளவில்லாத வெப்பத்தை போக்கும். எந்த வெப்பத்தை போக்கும், பிறவி ஆகிய வெப்பத்தை போக்கும், பிறவி வெப்பத்தை விசிறும் போது அந்த வெப்பம் போதா அந்த நேரத்துக்கு அவன் என்ன மகிழ்ச்சியா இருக்கும், அந்த மகிழ்ச்சியினாலே கொடுத்தவனுக்கு சிவலோகம், பிறவி வெப்பத்தை போக்கும். அது கீற்று வெண்மதி யோன் தொண்டர்க்கு இன்புற சாற்றித்தால விருத்தம் தெளியதோர். தால விருத்தம் தான் அந்த பணவிசிறி, பணவிசிறி, முன்ன பணவிசிறி தானே அதிகம், முன்ன பணவிசிறி தான் அதிகம். காற்றினால் அவர் காயத்தின் வேறு வினை மாற்றுவார் வாயுவின் புறம் உண்ணுவார். இதுக்கு பல எப்படி சொல்றாருன்னா, காற்றினால் அவர் காயத்தின் வேர்வினை மாற்றுவார். வியர்த்து இருக்குதா, வியர்த்து இருக்குதா, அந்த வியர்வை விசிறினால போகும். அப்படி மாற்றினா காற்றினாலே வேர்வைய மாற்றுகிறார், காற்றினாலே வேர்வைய மாற்றுகிறாரு. காற்றினாலே வேர்வைய மாற்றுவதனாலே அவர் எங்கே போவார் என்றால், காற்றுக்கு அதிபதியா இருக்கிற வாயு லோகத்திற்கு போவார். நல்ல பண்ணியிருக்காரு, நல்ல பண்ணி, காற்றுக்கு அதிபதி யாரு, வாயு பகவான். அவர் உலகத்து வாயு சங்கீதனே ஒரு நூல் இருக்குது, வாயு பகவான். நமக்கு தேவர்கள் செய்யற உபகாரம் தெரியுதாப்பா, சூரியன், சந்திரன், அக்னி, வாயு பகவான், வாயு பகவான், வருண பகவான். தண்ணீருக்கு அதிபதி யாரு, வருணன், வருணன். வாயுக்கு அதிபதி, காற்றுக்கு அதிபதி வாயு, அக்னிக்கு அதிபதி அக்னி. எல்லாம் புரியுதா, இப்படி தேவர்கள் செய்யற உபகாரம். தேவர்களை எல்லாம் சிவபெருமான சர்க்காரில் வேலை பார்க்குற ஆளுகள், தேவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய சர்க்காரில் வேலை பார்க்குற ஆளுகள். அந்த ஆளுகளாக லஞ்சம் வாங்குறதே கிடையாது, ஒரு காசு லஞ்சம் கிடையாது. அவங்க டியூட்டியை கரெக்டாக பார்ப்பாங்க, அவங்க வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. சிவபெருமான சர்க்காரில் வேலை பார்த்தா லஞ்சம் வாங்கணுமான்னு எடுதில. அதனால அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க, அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க. இப்போ அவர் செய்கிற உபகாரம் நமக்கு தெரியல, காத்து அடிக்குதுன்னு சொல்றான், ஆறு அடிக்க வைக்கிறது. சில சமயம் நின்று போகுது காத்து, காத்தே காணாமே அப்படிங்கிறான். அவன் ஆன் பண்ணி விட்டாதான் அடிக்கும், ஆஃப் பண்ணானா நின்னு. காத்தையே ஆன் பண்றவன் ஆஃப் பண்றவன் ஒரு ஆள் இருக்கான். காத்தையே ஆன் பண்றதுன்னு என்ன பண்றது, இயக்குவது, இயக்குவது. அப்புறம் அடக்கி வைக்கிறான், அடக்கி வைக்கிறான். அதே மாதிரி மலையை விளங்குதா, இப்படி ஆகையால தேவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்கள். தேவர்கள் உதவி நமக்கு செய்கிறார். அப்படி அவர்கள் உதவி செய்கிறார்கள், நாம் என்ன அவர்கள் செய்கிறது, அவர்களை மனம் புதர்வார். இப்ப நம்ம சிவபூசையில தான் எல்லா தேவர்களுக்கும் வழிபாடு இருக்குது, எல்லா தேவர்களுக்கும் வழிபாடு உண்டு. இந்திராய நமக, அக்னேய நமக, யமாய நமக, நிர்தயே நமக, வருணாய நமக, வாயுவே நமக, குபேராய நமக, ஈசானாய நமக, அடாடாடா, அதுக்கு மேல விஷ்ணுவே நமக, பிரம்மனே நமக, சரஸ்வதி இருந்து லட்சுமி, எல்லா தேவர்களுக்கும் வழிபாடு இருக்குதுப்பா. சிவபூசை எல்லாம் சிவ பரிவாரங்கள், அதனாலதான் சிவபூசை உசந்தது. சிவபூசை பண்ணிக்கிட்டா எல்லா தேவர்களையும் பூசை பண்ணி நபலம் இல்ல, விளங்குதானா? ஆகான்னு சொல்லுங்க, அற்புதம் அற்புதம்னு சொல்லுங்க, வேற எதுலையும் வர்றாரு, விளங்குதா? ஆகவே இப்படி சிவபூசையில எல்லா தேவர்களுக்கும் உபசாரம் நடக்கும். அவங்க செய்யற உபசாரத்துக்கு நம்ம செய்யற உபசாரம் சாதாரணம். இப்ப மழை பெய்யுது இல்ல, எவ்வளவு பெருசு இருக்கு, அந்த உபகாரத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ணாது. கை மாறு வேண்டா கடப்பாடு, மாறி மாட்டு என்ன ஆற்றும் உள்ள உலகு என்பது திருக்குறள். கை மாறு வேண்டாம, எதிர்பார்க்காம, பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காம செய்யற அந்த உபகாரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலே இப்படி உபகாரம் செய்வதனாலே, அவர்கள் உபகாரம் செய்வதனால நாம் வாழ்கிறோம். செய்யவில்லையானால் வாழ முடியாது. மழை பெய்யலைனா வாழ்வில்லை, சூரியன் வரலையானால் வாழ்வில்லை, காற்று இல்லையானால் வாழ்வில்லை, புரியுதா? அதனால என்ன பண்ணணும், வழிபாடு செய்தோம். அதுதான் இந்த சைவ சமயத்துல முக்கியமான வழிபாடு அவசியம். நந்தி, நந்தி கடன், நந்தி கடன் செய்யற உபகாரத்துக்கு நந்தி கடன், நந்தி கடன், நந்தி கடன். அதனாலே வழிபாடு அவசியம். அந்த வழிபாடுதான் இப்படி சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்தோம், சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்தோம். அதனால இப்ப காத்துக்கு மலைக்கு தனித்தனியா போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, பூசையிலே எல்லா வழிபாடும் வந்துடுது. அதனாலே சிவனுக்கும் சிவனடியார்களும் செய்தா எல்லா தேவர்களும் சந்தோஷத்தை அடைகிறார்கள். அதுல இது என்ன, விசிறி உடுத்தல். அதான் கீற்று வெண்மதி, கீற்று வெண்மதியோன் தொண்டர்க்கு இன்புற சாற்றி தாள விருத்தம் தழியதோர் காற்றினாலவர் காயத்தின் வேர்வினை மாற்றுவார். காற்றினாலவர் காயத்தின் வேர்வினை வியர்வை வியர்வை மாற்றுவார். வாயுவின் புறம் நம்புவார், வாயு லோகத்துக்கு போவார்கள் என்கிறார். அதனால இப்ப நம்ம கட்டாயம் ஒரு லோகத்துக்கு போய்தான் ஆகணும், கட்டாயம் போய்தான். ஆனா இப்பொழுதே அந்த லோகத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிடுறோம், விளங்க, புக்கிங் பண்ணிட்டோம்னா அந்த லோகத்துக்கு போயிடும், விளங்குதா? அதனால இப்படி புண்ணியங்கள் சிறிதாக இருந்தாலும் அதுக்கு பலன் அதிகமாக கிடைக்கிறது. சின் புண்ணியம் சிறிது செய்கின்ற, அதான் இப்ப துணி துவைச்சு குடிச்சாரு, அதுக்கு என்ன காசா பணமா, அவர் செய்யற துணி சாதாரணம். அது சிவபெருமானே வந்து அவரை கையை பிடிச்சுக்கிட்டாருப்பா. சிவபெருமான் கையை தீண்டினா அப்புறம் அது என்ன, அதை விட என்ன என்ன வேணும்? அதனாலே இப்படி புண்ணியமானது சிவபுண்ணியம் சிறிதாக இருந்தாலும் அதுக்கு பலன் நிறைய கிடைக்கும். இப்ப எலி வந்து நெய்யை குடிக்க வந்துச்சு, எலி நெய்யை குடிக்க வந்துச்சு வேதாரண்யத்துல, நெய்யை குடிக்க அது வந்தது, வேகமா வந்தது, அந்த சுடர்ல சுட்டு குடிச்சு, மூக்கு சுட்டு குடிச்சு, சுட்ட உடனே மறுபடியும் உதறச்சு, சுட்டா அது என்ன பண்ணும், கையா காலா பாவா என்ன பண்ணும், அப்படி உதறிச்சு. உதறனா மறுபடியும் அந்த திரியிலேயே பட்டு அந்த திரி ஒதுங்கி அந்த தாரையை விட்டு ஒதுங்கி உசரமா, தாரையை விட்டு ஒதுங்கினா உசரமா அறியுமில்ல, வழக்கு உசரமா இருந்துச்சோ. இதை பார்த்து சிவருமான சந்தோஷம் வந்துருச்சு, அடாடா அடாடா நம்ம கோயில்ல இப்படி குறைந்து எரிந்த தீபத்தை உசரமா அறிய விட்டபடினாலே எலியே எலியே நீ அடுத்த பிறவியில மாவரி சக்கரவர்த்தியா பிறந்து மூன்று லோகத்தை ஆழ்வாயின்னு வர கொடுத்த. எலி எங்கே, மாவரி சக்கரவர்த்தி எங்கே, மகாபலி. நிறைமறை காடு தன்னில் நீண்டறி தீபந்தன்னை கரை நிற தெரிதன் மூக்கு சுட்டிட கணந்து தூண்ட நிறைகடல் மண்ணு வண்ணு நீண்டவான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பருவரும் குறுக்கை விரட்டானாரே என்பது அப்பரதேவான். அதே மாதிரி இன்னும் நிறைய இன்னும் பல வாயில பந்தல் போட்ட வாய் நூலால பந்தல் போட்டுச்சு ஜலந்தி, அது சுகோட்சங்கள் சோழனாக சரித்திரம், சரித்திரம் இதெல்லாம் கட்டுக்கதை இல்ல. கோட்சங்கள் சோழனாக பிறந்து அவன் வந்து 70 கோயில் சிவாலயம் கட்டியிருக்க, முதல்ல சிலந்தி பூச்சியா இருந்தவ அரசனாக பிறந்து நாயன்மாராக ஆகிட்டான், தன்னவனாய் உலக ஆண்ட செங்கனார்க்கடி என்று சுந்தரரால் அடல் பெற்றார். உங்ககிட்ட திருவானக்கா கோயில் மாதிரி 70 கோயில் கிட்ட இருக்கிறார். அதனால சிவபுண்ணியம் சிறந்தது. அந்த சிவபுண்ணியம் சிவனுக்கும் சிவன் அடியாருக்கும் செய்வோம், சிவனை வழிபடுகின்ற சிவனடியாரு செய்வோம். அதனால அந்த சிவபுண்ணியத்தை இதை சொல்லி இந்த புண்ணியத்தினாலே இன்ன பலன் அடைவார்கள், இந்த புண்ணியத்தினாலே இன்ன பலன் அடைவார்கள் என்று இந்த ஆசிரியர் நமக்கு காட்டுகிறார். ஆகையினால் நம்மாலே என்ற வரையிலும் சிவ புண்ணியங்களை செய்து சிவனுக்கும் சிவனடியாருக்கும் செய்து அதன் மூலமாக சிறப்பான பயனை பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசா அரகர அரகர அம்பலவானா பார்வதி பிரியா பத்தர்கள் நேசா பத்தியும் புத்தியும் தந்த

பதஞ்சலி புலி முனி கருளிய பரதாம் பாடும் அன்பர்க்கு அருளிய வரதாம் சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா அருளும் பொருளும் அள்ளித்த

நின்னஞ்செழுத்தை உணர தருவாய். சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ. ஆடிரு நடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேள், ஏரிய மங்கை வாழ்க, யானதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முயில் வளாது.

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு ஆனாய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இசை விரும்பும் கூத்தனார் என்று சொல்லப்படுகிறார். இசைக்கு வந்து இசையாத பிராணிகள் கிடையாது. அப்படிப்பட்ட இசையில ராவணன் இசை பாடி சிவபெருமானுடைய அருளை பெற்றான். பெரிய அவசாரத்தை பண்ணினான். அதன் பிறகு இசை வாடி அந்த அவசாரத்தை பொறுத்து கொண்டு வந்து அருள்பட்டான். சாமி இருக்கிற மலை எடுத்து ஆடினான். ஆட்டின போது உமாதேவியை பயந்து சிவபெருமானை கட்டி பிடிச்சுக்கிட்டாளாம். அப்படிப்பட்ட ஒரு அபசாரத்தை செய்தான். அதன் பிறகு நாரதர் பேச்ச கேட்டு இசையை பாடினான். இசை பாடின உடனே அந்த இசையை கேட்பதற்கு கீழே இறங்கி வந்து அவன் செய்த குற்றத்தை பொறுத்து கொண்டு அவனுக்கு வரந்து நிற்கிறார். மலை எடுத்து ஆட்டினு அப்படின்னா இசை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. கைத்தலங்கள் இருபதுடை அறக்கருவோமான், கைத்தலங்கள் இருபதுடை அறக்கருவோமான், கைலை மலை அது தன்னை கருதாதோடி, முத்திலங்கு முடி துளங்க வளைகளெத்தி முடுகுதலும், திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப பத்திசையும், பத்திலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பரிந்து அவனுக்கு ராவணனு இந்த நாம தத்துவனை, தலையாலங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே என்பது அப்பர் தேவா. அதனாலே இசை மிக உயர்ந்த கலை. பாட்டே வந்து பொருள் இல்லாத பாட்டா இருந்தாலும் இசை இருந்துச்சுன்னா வந்து கேட்கறவனுக்கு நல்லா இருக்கு, ரம்யமா இருக்கும், நல்லா பாடினான்றான். என்ன அந்த இசை வந்து அந்த பொருள் எல்லாம் கூட பார்க்காம என்ன பண்ண சொல்ல இருந்தாலும் இசையோடு பாடினான்னு வச்சுக்கோ, அந்த இசையில அந்த பாட்டு பெருசா தெரியும். சுந்தரம சுவாமி சொல்றார், இன்னமுதாயனுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாயே, மாலையுங்கண் பறவையைத் தந்தாண்டானை மதியில்லா இளையேன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. திருஞான சம்பந்தர் தமிழை பரப்புவதற்காக ஒரு தந்திரம் பண்ணினாராம். தமிழை பரப்புவதற்காக என்ன தந்திரம்னா, இசையோடு தமிழை பரப்பினாராம், இசையோடு தமிழை பரப்பினார் அப்படின்னு சுந்தரர் சொல்றார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலக வரும் தாளம் இந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்னையாடனை என் மனக்கருத்தை ஆடும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கனந்தனை, எங்கனம் இறஞ்சும் கோழிலி பெரும் கோயிலுடானை கோலக்காவினில் கண்டுகொண்டேனே என்பது சுந்தர தேவாரம். திருப்பள்ளியில்

0: அதுல முதல் இடம் யாருக்குன்னா இசைவாணர்கள். இன்னிசைவேணையர் யாழினர் உருவால் முதல்ல சாமிக்கு மாலை கட்டி நின்று கொண்டிருக்கிறவர்கள், அதற்கு மேல தோத்திரம் பண்ணுகின்றவர்கள், அப்புறம் வடமொழியை சொல்லுகின்றவர்கள், அப்புறம் சென்னியிலே அஞ்சலி ஊக்கி நிற்கின்றவர்கள், அப்புறம் தொழுபவர்கள், அழுபவர்கள், தோழுவர்கள், இப்படி பல கூட்டம் நிற்குது, பல வகையான கூட்டம் நிற்குது. அதுல முதல் யாருக்கு இடம்னா இசை பாடல்களுக்கு. இன்னிசை வேணையர் யாழினர் உருவால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் உருவால் துண்ணிய பனை மலர் கையினர் உருவால் தொழுகையர் அழுகையர் தோழ்கையர் உருவால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு உண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது திருப்பள்ளி எழுச்சி. அதனாலே இசையை ரொம்ப விரும்புகிறார் சிவபெருமான். பண்ணினின் மொழி கேட்கும் பரமனை வண்ணனன் மலரான் பல தேவரும் கண்ணனும் மரியான் கடம்பந்துரை நன்னனும் வினையாயின நாசமே. அந்த உரையிலே கருவிகள் மூலமாக இசை கருவிகள் மூலமாக இருக்கின்ற இசை அது வந்து வீணை குழல் புல்லாங்குழல் அதுக்கு மேலே வந்து தம்புரா வந்து வயலின் இந்த மாதிரி பல வகையான கருவிகள் அதில் வந்து இசையை வச்சு வாசிக்கிறாங்க. அதுவும் பெரிய சாமர் கருவிகள். அந்த இசைக்கருவிகள் மூலமாக இறைவன் புகழை வாசிப்பது அந்த வகையிலே அந்த குழல் என்பது இசையிலே முதல் கருவியாக இருக்கும். கருவிகளிலே சிவபெருமானே வேயுறு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணர்கள். சிவபெருமானே வீணை வாசிக்கிறார். வீணை என்பது சிறந்த கதி. இவ்வீணை இசை கேட்டிருக்கீங்களா? படத்துல பார்த்திருக்கீங்களா? சரஸ்வதி கையில என்ன வச்சிருக்கா? நாரதர் என்ன வச்சிருக்காரு கையில? வீணக. அதனால சிவபெருமான் கையில என்ன வச்சிருக்காரு? வீணக. சிவபெருமான் கையில வீணை வச்சிருக்காரா? வேயுறு தோழி பங்கன் விடம்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவே என்பது போலதுக்கு புரியும். அதனால இந்த இசை எல்லாரும் பழகணும். இசை எல்லாரும் பழகணும். அது யாரு அந்த மாதிரி அக்கறை எடுக்கிறவங்க இல்லை. இசையினுடைய அருமை தெரியாமையினால பழகாம இருக்குது. இப்ப பழம் ருசி தெரிஞ்சுதானே சாப்பிடுவீங்க. பழம் எல்லாரும் சாப்பிடுறோம். என்ன காரணத்தினால? ருசியா இருப்பதனால. அது போல இந்த ருசி தெரிஞ்சதுன்னா பழக வரும். ருசி தெரியாம இருக்கிறதா? இங்க இருக்கிற யாருக்குமே இசை தெரியாது. தெரியாதா? தெரியுமா? சில பேருக்கு ராகம் வராது. அது அந்த இந்த ராகம் பாடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, ரசிப்பா. அது இசை வந்து வாயில பாடுறது சாமானியம் அல்ல. ஒருத்தருக்குதான் யமநாத புலவன் இசையில வல்லவன் என்று சொல்லி கொண்டு வந்தான். மதுரைக்கு வல்லவன் என்று சொல்லி கொண்டு வந்தான் யமநாத புலவன். இசையிலே வல்லவன் என்னை வெல்லுபொருள் உண்டோ என்று சொல்லி வந்தான். முத்தமிடம் முழங்குகின்ற மதுரைக்கு இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிடம் முழங்குகின்ற மதுரைக்கு வந்தான். அங்க வந்து ஒருத்தன் கட்டிக்காரேன்னு வெளியில போனான்னா அப்புறம் அந்த ஊருக்கு என்ன பெருமை? சங்கப்புலவர்கள் இருந்த ஊரு, இசையல் நாடகம் ஆகிய முத்தமிழும் பொங்கி வடிகின்ற ஊர்ல ஒருத்தன் வந்து கட்டிக்காரன்ட்டு வெளியில போயிட்டான்னா அர்த்தம். பயம் இல்லை இல்லவா. அதனால பாண்டியன் நாளைக்கு வந்து பாடுங்கன்னு சொல்லிக்கிட்டான்
1: சபையில. ஏமநாத உலகன் அவனுக்கு ஒரு தனியா ஏசி பங்களா கொடுத்துருந்தான். ஏமநாத உலகன் அப்பவே ஏசி பங்களா எல்லாம் இருந்திருக்கு.
0: அவன் அந்த கூட வந்த பெரிய வித்வான்கள் அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் கடைகளிலே வீதிகளிலே அங்கெங்கெல்லாம் போய் பாடி பரிசு வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். இதை பாண்டியன் பார்த்து பொறுக்க முடியல. மன்னர்கள் எல்லாம் இசை தெரிந்தவர்களாக இருந்தார்கள். 64 கலையும் கற்றிருந்தாட்ட அரசனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட கடையில பானபத்திரரை கூப்பிட்டு நீ நாளைக்கு அவனோடு நீ பாட வேணும் என்று கட்டளையிட்டார் பானபத்திரருக்கு. சுக்கநாதருடைய திருவருளினாலே பாடுகிறேன் பானபத்திரர். பானபத்திரர் உங்களுக்கு தெரியுமே, தெரியுது. அவருக்கு பாடுறதா வேலையே. பாணன் இசை பத்திமையார் பாடுதலும் பரிந்தளித்தான் கோணகளம் பிரச்சென்னி கோழிலியம் பெருமானை என்பது சம்பந்தர் தேவா. பாணன் இசை பத்திமையார் பாடுதலும் பரிந்தளித்தான் கோணலிடம் பிரச்சென்னி கோழிலியம் பெருமானே என்பது சம்பந்தர் தேவாரம். சரி, அதனால மறுநாள் காலையில சபைக்கு ஏமநாதபுரவன் வந்து பாடுவது, அவனோடு பானபத்திரன் பாடுவது. அதுல யாரு சிறப்பாக பாடுவார்கள் என்பது தீர்மானிக்கப்படும். அப்படி மறுநாள் காலை நாளைக்கு காலையில பானபத்திரர் போய் சுக்கரநாதரை கும்பிட்டுட்டு போனார். நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு போட்டி வந்திருக்குது சுவாமி, அதுக்கு நீ இருந்துதான் துணை செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டார் சோமசுந்தர கடவுள்கிட்ட. நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலமே பானபத்திரர் இருக்கிற மாளிகையில அந்த முன்னாடி திண்ணை இருக்குமல்லவா, அந்த திண்ணையில ஒரு விறகு கட்டை சார்ஜ் வச்சுட்டு ஒரு 90 வயசு கடவு எலும்பு தோலுமா போயிருப்பாங்க. எலும்பு தோலுமா 90 வயசு கடவு விறகு கட்டை சார்ஜ் வச்சு விறகு விற்க போன சென்று உந்து மூலம் முடுக்கல்ல விறகோ விறகோ விறகோன்னு சொல்லிட்டு போறது. என்னப்பா விலை அந்த கட்டுன்னா, இந்த கட்டு அதில் 50 ரூபாங்கிறது. 5 ரூபா கூட போடுறாது, 50 ரூபா சொல்றது. அட நீ பிடிச்சா வாங்க, இல்லைன்னா விடுமா அப்படின்ட்டு ஊரெல்லாம் சுத்தினேன். இது விற்கணுங்கிற என்ன இருந்தாட்டானு, 5 ரூபா வரைக்கும் 50 ரூபா சொன்னா எவன் வாங்குவேன். அப்படி எல்லாம் சுத்தி ஊரே சுத்தி கொண்டு 6 மணிக்கு கொண்டு வந்து அந்த பானை அந்த ஏமநாத பழம் இருக்கிற மாளிகை வாசல்ல சாத்தி வச்சுக்கிட்டு திண்ணையில உட்காந்தா உள்ள ஏமநாத பழம் வந்துக்கிறான்.
2: அவன் செருக்கோட இருக்கிறான் நமக்கு மேல.
0: பாண்டிகிட்ட பரிசு வாங்கிட்டோம், செருக்கோட இருக்கிறான் நமக்கு மேல. இந்த மதுரையிலேயே பாண்டி நாட்டிலேயே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு செருக்கோட இருந்தான். அப்படி இருக்கும்போது அதனால இந்த கிழவன் பாட ஆரம்பிச்சான். அப்படி பாடினா அந்த பாட்டை கேட்டா உள்ள இருக்கிற ஏமநாத குழவன் அவனால இருக்க முடியல, உள்ள வெளியில வந்துட்டான். வெளியில வந்து நீ யாருன்னு காட்டான், நீ யாருன்னு காட்டான் ஆறு அவன் இந்த கடவுள் தான் பாடுனதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். நீ யாருன்னு காட்டான். அதை கேட்டதுக்கு நான் வந்து மாதிரி சுந்தரேன்னு சொல்ல வேண்டியதானே இல்லை. என்ன சொன்ன தெரியுமா, பானபத்திரருடைய அடிமை அப்படின்னு. பானபத்திரருக்கு அடிமைன்னு வண்டரை கொன்றையான் வந்து நீ யாரை என்றான் பண்டரு விபஞ்சி பான பத்திரன் அடிமை என்றான். பானபத்திரன் அடிமை என்றான். முண்டகம் அலரோன் மாயோன் புறந்தரன் முதன்மத்தேனை அண்டரும் தன் குற்றேவல் அடிமையாக கொண்ட அம்மா. பரம விஷ்ணுக்களை எல்லாம் யார் அடிமையா வச்சிருப்பானோ அவர்களுக்கு யார் தலைவனாக இருப்பானோ அந்த சாமி சொன்னான் பானபத்தனுடைய அடிமை. அதோட இந்த கலைய விடல பானபத்தன் அடிமை சொல்லிட்டு அந்த பானபத்தனோட ஒப்பற்ற இசைக்கு உரியவராயிருக்கிற பானபத்தனுக்கு ஏராளமான மாணவர்கள் இசை பயந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த இசையை பழகிக்கலாம்னு போனேன். அப்படி போய் பல நாள் எனக்கு சொல்லி கொடுத்து பார்த்தாரு, கொஞ்சம் கூட எனக்கு அந்த ஞானமே இல்லாம போயிடுச்சு. கடைசியா அவரு பார்த்து முயன்று பார்த்துட்டு முடியல என்ன அவர் இசை அறிஞர் ஆயிட்டேன் நான். அதனால வந்து உனக்கு வயசாகி போச்சு, இனிமேல் இசைக்கு உனக்கு லாயக்கு இல்லை, போடா ஞான சூன்யம்னு என்ன சொல்லி கொடுத்தாரு. வந்துட்டேன். அப்புறம் வயிற்று பிழப்பு பார்க்கணும் இல்லை, அதுக்காக யார இந்த விறகை வெட்டி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, எப்போதாவது ஒரு பாட்டு அவர் சொல்லி கொடுத்த பாட்டில் ஒன்று அப்படி விடுவேன் அப்படின்னு. கனி இசைக்கள வந்தங்கள் கற்பவர் அநேகர் உண்டு, நன் இசை கிழமை வேட்டு நானும் நானேன். நான் அந்த இசையை படிச்சுக்கலாம போனேன். தனி இசை கிழவன் நோக்கி, தனி இசை கிழவன் பாட பத்திரது தசையலா ஒடுங்க மூத்தாய், வயசாகி போச்சு அஞ்சுல விளையாது ஐம்பதுல விளையாது. தனி இசை கிழவன் நோக்கி தசையலா ஒடுங்க மூத்தாய், இனி இசை கிழமைக்காக எந்தனை தள்ளிவிட்டான், அதனால இசைக்கு உனக்கு லாய்க்கு இல்லை, போன்னு தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாப்பா அந்த கிழவன். அதை கேட்ட உடனே அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஆறுக்கு ஏமாதவங்க இந்த இசைக்கு ஆக மாட்டா, இசை உனக்கு வராதுன்னு தள்ளி விட்ட கிழவனே இப்படி பாடுனான். என்ன அவர்கிட்ட நல்லா படிச்சவே எப்படி பாடுவான், என்ன அந்த பானபத்திரம் எப்படி பாடுவா அப்படின்னு உடனே எல்லாத்துக்கும் பகவதத்துக்களை உதவ போட்ட மிருதங்கார ஹார்மோனியக்கார பிடிலுக்காரு தம்பராக்கார எல்லாம் மூட்டையை கட்டுங்கன்னு போனாப்பிட்டேன். அதுலேயும் சில ஜாமான்லாம் அவசர அவசரம் போட்டு நாளைக்கு இருந்தமாதிரி நம்ம தொலைஞ்சோம், பானபத்திரோட தான் நாளைக்கு பாட போவோம் அப்படின்னு அந்த ராத்திரியும் எல்லாம் சொல்லாம போகும். அதனால அந்த இசை அவ்வளவு உயர்ந்தது, அந்த இசையிலே இசை கருவிகளிலே குழல் உயர்ந்தது. அதனாலதான் திருவள்ளுவர் கூட குழல் இனிது யாழ் இனிது முதல்ல எதை சொல்றாரு, குழல் குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மடலை சொல் கேடாதவர். குழலொலி யாழொலி கூத்தொலி அதுலயும் குழலாத்தான் சொல்றாரு, எதிர்ப்பலான் குழலொலி யாழொலி கூத்தொலி எத்தொலி எங்கும் குழாம்பிரிவி என்பது திருப்பல்லான். அதனால இசை அவ்வளவு உயர்ந்தது. நம்ம மக்கள் எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த கலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை, விரும்புறதும் இல்லை. அதனால இந்த அனாய நாயனார் சோழ நாட்டிலே மேன்மல நாடு என்கின்றதிலே திருமங்கலம் என்கின்ற ஊரில் அவதாரம் பண்ணினார், லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற திருமங்கலத்தில். அப்படி அவதாரம் பண்ணின குலம் வந்து இடையர் குலம், இடையர் குலம். அவர் இடையர்களுக்கு முக்கியமான வேலை என்னன்னா பசுக்களை காப்பது, பசு வளர்த்தல். சிவபெருமான் எத்தனை பசுக்களை மேய்க்கிறாரு, சிவபெருமானும் பசுக்களை மேய்க்கிறாருல, எத்தனை பசு கணக்கில்லாத பசுக்களை வச்சிருக்காரு யாரு, சிவபெருமான். அது ஒவ்வொரு பசுவும் ஒவ்வொரு குணம், அத்தனையும் வச்சு மேய்த்து தண்ணிக்கு விட்டு கட்டி போடுறேன், ராத்திரிக்கு கட்டி போடுறேன், காலையில கொஞ்ச நேரம் ஆச்சுனா கட்டி போட்டுருவேன், காலையில என்ன பண்றேன்

0: அனைக்கும் அச்சுதன் வீராணம் மன்னென படைத்தருள் வயலூரா வினால் கொடாத படை செருக்கினில் சுமாட வேலை ஏவும் அற்புத வேளா விராலி மலை தலத்துறை பெருமாடே என்பது விராலி மலத்திற்கு.
1: அதனால இடையர் குலத்தில் பிறந்தாரு இவர். வந்து திருநீற்றில ரொம்ப அன்புள்ளவரா திருநீற்றி. இப்ப இடையர்லாம் இப்படித்தானே போடுறாங்க. இவர் வந்து திருநீர் பூசியிருக்கார். ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயஞ்சிதா தூய சுடர் திருநீர் விரும்பு தொழும்புள்ளார். வாயினில் மெய்யின் வடுத்து மனத்தில் வினைப்பாலின் பேயுடன் ஆடுவதார் அடி அல்லது வேணாதார். அதையால மன வாக்கு காயங்களால செவருமானையே போற்றுவர். அப்படி போற்றுவர் அதையால பல வகையான பசுக்களை வைத்து மேய்த்தார். அப்படி மேய்க்கின்ற போது இந்த மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு போது இவருக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா தானே இருப்பாரு. அந்த இடையர்களுக்கு அந்த புல்லாங்குழல் இசை அவர்களுக்கு இயல்பாக அவர்களுக்கு வரும். அந்த முறையில் ஆயால் இந்த தொலைக்கருவின்னு பேர் இருக்கு. தொலைக்கருவின்னு பேர் தொலை போட்டுது அல்லவா, தொலைக்கருவின்னு பேர். அந்த புல்லாங்குழலே வாசிப்பாரு. வாசிப்பதில என்ன பண்ணுவாரு, எடுத்த உலர் கருவியினில் எம்பீரான் எடுத்தஞ்சும் துடுத்த மர எளிதையும் சுருதி வர வாசித்து தடுத்த சராசரங்களெல்லாம் தங்க வரும் தங்கருணை அடுத்த இதை அமுதித்து செல்கின்றார் என்கிறார். அதனாலே வந்து பஞ்சாட்சரத்தை வச்சு அந்த புல்லாங்குழல்ல வாசித்தார். பஞ்சாட்சரத்தை புல்லாங்குழல்ல இசையோடு வாசிக்கும். அப்படி பல நாள் அந்த மாதிரியான ஒரு இசையே பாடி இருக்கிறாரு. கார்காலம் வந்தது, கார்காலம் வந்தது. அந்த கார்காலம் நீளமா மஞ்சை இயங்கு நிறைக்கொடி புறவங்காட்ட கோலவன் முகையேறு முல்லை கோபம் வாய் முறுவல் காட்ட ஆளுமின் நிடைசூல் மாலை பயோதரம் அசை வந்தால் ஞாலநீடு அரங்கிலாடும் காரண பருவன் அல்ல. காரணம் பருவன் அல்ல. கார்காலம் என்றால் புரட்டாசி ஐப்பிசை கார்த்திகை கார்காலம், மூணு மாசமும் கார்காலம். அப்படிப்பட்ட காலத்தில் இவர் ஒரு நாள் அந்த ஆனிரைகள் இருக்கின்ற பசு கூட்டங்களை ஓட்டி சென்று அதை மேய விட்டு கொன்ற மரத்துக்கடியில் இருந்து வாசிச்சிருக்கார். சென்றணைந்த ஆனாய செய்தவரை தாமமென மண்டல் மலர் துணர் நோக்கி மருங்குதால் சடையார் போல் நின்றனரும் கொன்றையினை நேர் நோக்கி நின்றுயி ஒன்றிய சிந்தையில் அம்பி புடையவர்வால் மடை திறந்தார். அதனாலே அந்த கொன்றை என்பது சிவபெருமானுக்குரிய ஒரு முக்கியமான புஷ்பம். அந்த கொன்றை மரத்தை நோக்கி வாசித்தாருங்கிறார். அன்பூரி மிதைக்குங்கு அமுத இசை குழல் ஒளியால் வன்பூத படையாளி எழுத்தைந்தும் வலுத்தித்தாம் முன்கூதி வருமளவின் முறைமையை எவ்வுயிரும் என்பூடு கரைந்துருக்கு இன்னிசைவையும் கருவிகளில். அப்படி அந்த புல்லாங்குழல்ல அஞ்செழுத்தையும் வச்சு வாசிச்சிருக்கிறாரு. இப்படி வாசிக்கிறதுல அந்த பசுக்கள் அந்த கன்றுகள் இவைகளெல்லாம் கூட அந்த இசையை கேட்டு உருகுமா. அதற்கு மேல வந்து பிராணிகள் பகைப்பிராணிகள் கூட ஒன்றாக இருக்குமா, பகைப்பிராணிகள் கூட ஒன்றாக இருக்குமா. அது எப்படின்னா நலிவாரும் மெலிவாரும் உணர்வு ஒன்றாய் நயத்தலினார். நலிவாரும் மெலிவார், நலிவார் என்றால் புலி, மெலிவார் என்றால் பசு, நலிவார் என்றால் மயில், மெலிவார் என்றால் பாம்பு. இப்படி பகைப்பிராணிகள் ஒன்று போகும். அந்த பகைப்பிராணிகள் இந்த பகைப்பிராணி இரண்டுமே இந்த இசையை கேட்குதா, மயிலும் கேட்குது பாம்பும் கேட்குதா. கேட்கும் போது இசையிலே மயங்கி போய் அது பக்கத்துல இது இருக்கும், இது பக்கத்துல அது இருக்கும், அது மேல இது விழுந்தா கூட ஒன்றும் பண்றது இல்லையா. அந்த இசையிலே எல்லாமே ஒன்றாகிவிட்டது, இசையிலே ஒன்றாகிவிட்டது, இசை மயமாகி. நலிவாரும் எலிவாரும் உணர்வு ஒன்றாய் நயத்தலினால் மலிவாய் வெள்ளைத்தரவும் மயில் மீது மருண்டு விடும் சலியாத நிலையறியும் தடங்கரியும் உடஞ்சாரும் தடங்கரியும் உடஞ்சாரும் புலிவாயின் மருங்கனையும் புல்வாய புல்வாயும் மருவியகால் விசைத்தசையா மரங்கள் மலர்ச்சனை செலியா கருவறைவில் அருவிகளும் கான்யாரும் கலித்தோடா பெருமுயிலின் குலமுங்கள் உடை பெயர் ஒளிய புனல் சோரா இரு விசிம்பி நடைமுழங்க இடுகடலும் இடதுடும்பா. கடல் சப்திக்கவில்லை, காற்று அடிக்கவில்லை, மரங்கள் ஆயால் அசையவில்லை, அருவிகள் வந்து அப்படியே நின்று விட்டது என்று சொல்றார். அந்த இசையினால் இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய் மெய்வாழும் புலன்கரண மெலி ஒன்றாயினவ மேவி ஒன்றாயினவால் முய்வாக நறுங்கொன்றை முடிச்சடையார் அடித்தொண்டர் செவ்வாயின் மிக வைத்த திருக்குழல் வாசனை உருக்க. இப்படியாக இந்த இசை மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல நேரா கைலாயத்துக்கு போயிடுச்சு. இவர் வாசித்த இசை இந்த குழல் வாசம் மெய்யன்பர் மனத்தன்பின் விளைந்த இசை குழலோசை வையம் தன்னையும் நரைத்து வானந்தன் வயமாக்கி மெய் பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதிவில் நடம்புரிய ஐயந்தன் திருச்செவியில் அருகணைய புரிகிறார். இதனாலே இந்த இசை மெல்ல சிதம்பரத்துல ஆடுகிறார் அல்லவா, அவருடைய செவிக்கு போயிடுச்சு. அப்படி போனதினாலே ஆராயர் குழலோசை கேட்டருளி அருக்கருணை தானாய திருவுள்ளம் உடையத்தவ வள்ளியுடன் காணாதி காரணராம் கண்ணுதலார் விடையுழைத்து வானாறு வந்தனைந்தார் பதினாறும் ஜடைதான். அதனாலே இந்த இசை ரொம்ப நல்லா இருக்கு, அத பக்கத்துல போய் கேட்கலாம்னு சொல்லி வீட்டுக்காரியும் கூட்டிட்டு வந்துட்டார் சேவருவான். வீட்டுக்காரியும் கூட்டிட்டு போய் இசையை கேட்டு வரலாம்னு ரெண்டு பேரும் சிவபானத்துல வந்துட்டாங்க. இசை அவ்வளவு உயர்ந்ததுப்பா. உறையூர்லதான் ஒரு சாஹிப் இருந்திருக்கிறார். அவர் ஹார்மோனியம் வாசிப்பதில் வல்லவரா. அவருக்கு ஒரு குற்றத்தினால அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டார். அத வந்து கடைசியா உனக்கு என்ன விருப்பம்னு கேட்டானா. அப்படி கேட்கும் போது இந்த ஹார்மோனியத்தை நான் கொஞ்சம் வாசிச்சுட்டு போறேன் அப்படின்னு அது கொண்டாந்து கொடுத்தாங்களா. கரெக்டா 4 மணிக்கு அந்த நிகழ்ச்சி, 3:30 கொடுத்தாங்க. 5 மணி ஆச்சு, எல்லாம் மறந்துட்டான். டயத்தையே இந்த உண்மையா நடந்தது கேள்விப்பட்டீங்களா? 5 மணி ஆச்சு, 5 மணி அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படி உபாதியோடு ரிஷபவாகனத்திலே சுவாமி வந்தருளினார். திசை முழுதும் கணநாதர் தேவருக்கு முன்னெருங்கி மிசைமடைந்து வரும் பொழுது வேற்றுலிகள் வரவாமே அசைய எழும் குழல் நாடுத்து அஞ்செடுத்தால் தமைப்பறவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எது நின்றார். இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எது நின்றார். முன்னின்ற மழைவிடமேல் முதல்வனார் எப்பொழுதும் சென்னின்ற மனப்பெரியோர் திருக்குழல் வாசனை உருக்கு கேட்க இன்னின்ற நிலைய நம் பாலனைவா என அவரும் அந்நின்ற நிலைமையற்பார் ஐயர் திருமரங்கணைந்தார். அதனாலே அன்பனே இசையை நல்லா வாசிக்கிற, இது மாதிரி நமக்கு ஒரு ஆள் வேணும், அதனால நீ இப்படியே நம்ம கைலாயத்துக்கு வந்துருன்னு கூறி விட்டார். காலில் மிதியடி போட்டுருந்தார், அந்த மிதியடி கூடவே விட்டார். அவர் மாடு மேய்த்த இடம் திருமங்கலத்தில் 2 ஏக்கர் இடையன் தரிசுன்னு இப்போ இருக்குது, இடையன் தரிசுன்னு இருக்குது இப்பவும் இருக்குது. அது ஒருத்தர் குத்தகைக்கு வச்சுக்கிட்டு அதில் வர வருமானத்தில் ஊர்பூஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமங்கலம் திருமங்கலம் போயிருக்கீங்களா? நல்ல நல்ல நல்ல கோயில் சாமவேதீஸ்வரர், சாமவேதீஸ்வரன் சிவலிங்கம் அருமையா இருக்கும். ஒரு நாள் போய் சிறப்பா அபிஷேகம் எல்லாம் பண்ணணும். விண்ணவர்கள் மலர்மாறி மடைந்துலக மிகை விளங்க எண்ணிலரு முனிவர்களா இருக்கும் மொழி எடுத்தேத்த அன்னலார் குளற்கருவி அருகதைத்தும் உடன் செல்ல புண்ணியனார் எழுந்தருளி பொற்பொதியில் நடைபெற்றார். ஆகையினாலே இப்படி இசையினாலே சுவாமியை வசப்படுத்தி அந்த இசையின் மூலமாகவே சிவருமானனுடைய திருவுருளை பெற்று சிவலோகத்தில் வாழ்வோர் இந்த நாயனார். அதனால இசை அவசியம் தெரியலேனா கூட கேளுங்கிறார் ஞானசம்பந்தர். தெரியலேனாலும் கேளுங்கிறார். மாதோர் ஊரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காளி நாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை ஆதரே திசை கேட்டு வல்லார் ஆதரே திசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு வந்தவர் தம்மை வாதியாவனை மறுமைக்குமைக்கும் வருத்த வந்தடையாவே என்பது அந்த தேவாரம். அதனால பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வரன் செய்கிற தொண்டுகளிலே இது ஒரு பெரிய தொண்டு. அப்படி தொண்டை செய்து இவர் சிவபெருமான் திருவருளை பெற்றவர் இந்த நாயனார். ஆகையினால அப்படி இசை இந்த வகையிலும் இசை பாட கற்றுக்கணும், இல்லைன்னா பாட சொல்லி கேட்கணும், அது கேட்கலாம், அது செய்யணும், பாட சொல்லி கேட்கலாம். இப்படி இந்த சருக்கை இலை மலிந்த சருக்கங்கிறது முடியுது, இலை மலிந்த சருக்கம்ங்கிறது முடியுது. இந்த சருக்கத்துல சுந்தரமு சுவாமிகள் துதின்னு சொல்றாரு. ஒவ்வொரு சருக்கத்திலையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தோத்தரம் பண்ணுவார். சுந்தரமூர்த்தி சுவாமி தானே இதுக்கு முதல் கொடுத்தவர், பெரிய புராணத்துக்கு முதல் அவர் தானே தந்தவர்.
0: அலைமலிந்த புன்னல் மங்கை ஆனாயர்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காடே
1: என்பது தேவாரம். அது சுந்தரருக்கு தோத்தரம் பண்றாரு. அதனாலே தீது உடைய தீவினைக்கு வரமாட்டோம், செஞ்சடை கூத்தர்தம்மை காதுகள் உடைகள் வீசும் கதிநிலவு இருப்ப மாதுகள் புலவி நீக்க பிணங்கியிருந்த மனைவியுடைய பணத்தை தீர்ப்பதற்காக இரண்டு தடவை போய் சொன்னவராகி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தீதுகள் வரைக்கு வாரம் செஞ்சடை கூத்தர் தம்மை காதுகள் புடைகள் வீசும் கதிநிலவு இருகால் சீப்பம் மாதுகள் புலவி நீக்க மனையிட இருகால் செல்ல தூது கொண்டவராம்.
0: முறையை நிறைவு செய்யணும். பார்வதி
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சரத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
4: வாமே பூதரஜா புரஷ்ச வ்ருஷராட் பச்சான்முனிர்ஜைமினிஹி ஸ்ரீமத் வியாச பதஞ்சலீத்யுபயதஹ வாயவ்யாதி கோணேஷு ச ஸ்ரீமத் தில்லவனைக வாசிமகினஹ ப்ரஹ்மாதி விருந்தாரகாஹ மத்யே ஸ்வர்ண சபாபதிர் விஜயதே ஹ்ருத்புண்டரீகே புரே. நமஸ்காரம். நேத்திக்கு வரைக்கும் நம்ம 4 இருக்குகள் பார்த்தோம். வேதம் வந்து ஆச்சரியமாக கேட்கறது, உன்னை நான் எப்போ ஹிருதயத்திலிருந்து பிரார்த்தனை பண்ண போகிறேன், எப்போ நான் உன்னை துதிக்க போகிறேன் அப்படின்னு கேட்கறது. அப்புறம் துதி பண்ணுறதுக்கு நீ என்னை காப்பாற்று, துதி பண்ணுறதுக்கு நீ என்னுடைய புத்தியை தூண்டிவிடு, இப்படியாக சொல்லிக்கொண்டே வருகிறது. நீ தான் இந்த துதியை காப்பவன், நீ தான் யாக யஜ்ஞ வேள்விகளை வந்து காப்பவன் அப்படின்னு சொல்கிறது. இப்படியே சொல்லிட்டு வரும்பொழுது இன்னைக்கு 5வது இருக்கு. யஷ் சுக்ர இவ சூரியோ ஹிரண்யமிவ ரோசதே ஸ்ரேஷ்டோ தேவானாம் வசூஹு. சுக்ர அப்படிங்கிற சப்தத்துக்கு வெள்ளி அப்படிங்கிறது அர்த்தம். வெள்ளி முளைத்ததுன்னு தமிழில் கூட சொல்லுவோமோ இல்லையோ, இந்த வெள்ளி முளைக்கிறதுங்கிறது கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி சுக்ரோதயம்னு ஒன்று ஆகும். லட்சக்கசவேல்னு தாமிர வர்ணத்தில் இந்த சுக்கரனை பார்க்கலாம். சுக்கர தரிசனம் ரொம்ப விசேஷம். இந்த சுக்கரனை போல, சுக்கர இவ சூரிய இவ சூரியனை போல பிரகாசமாக தெரிகிறார். ஹிரண்யம் இவ தங்கத்தை போல ஜொலிக்கிறார். ரோச்சதே தேவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருக்கிறார், ரொம்ப சிறப்புற்றவராக இருக்கிறார். வசுஹு அப்படின்னா வாழ்வதற்கு காரணமாக இருப்பவர், அதனாலதான் வசு. அஷ்ட வசுக்கள் தேவர்களை வசுன்னு சொல்றோம். நிறைய தடவை வாசுதேவகான்னு சொல்றோம். நமக்கு பெருமாளை சொல்லும்போது வாசுதேவகான்னு சொல்றோம். வாழ்வதற்கு காரணமாக அவர் வந்து ப்ரொடெக்ஷன் தான் அவருடைய போர்ட்ஃபோலியோ இல்லையா. அழிக்கிறது ருத்ர பரமேஸ்வரனுடைய போர்ட்ஃபோலியோ, ப்ரொடெக்ஷன் மகாவிஷ்ணுவனுடைய போர்ட்ஃபோலியோ. அந்த வசுனா வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர். இந்த தேவர்களுட் சிறந்தவர் மகாதேவர். தேவருக்கு தேவானாம் தேவா மகாதேவகா, தேவர்களுக்கெல்லாம் தேவர் மகாதேவர். இவர் சூரியனை போலையும் தங்கத்தை போலவும் ஜொலிக்கிறார் அப்படின்னு இப்போ துதிக்கிறது. ஏற்கனவே துதியை ஆரம்பிச்சுடுத்து, காதபதி மேதபதின்னு துதியை ஆரம்பிச்சுடுத்து, இப்போ மேற்கொண்டு துதியை கண்டினியூ பண்ணுறது. 6வது இருக்கு. ஷம்னஹ் கரத்யர்வதே சுகம் மேஷாய மேஷ்யே நிருப்யோ நாரிப்யோகவே. ஷம்னா மங்களம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யாருக்கெல்லாம் மங்களத்தை உண்டு பண்ணுறார் அப்படின்னு இப்போ சொல்கிறது, முன்னாடி உண்டு பண்ணு மங்களத்தை அருள் அப்படின்னு சொன்னது, காப்பாக சொன்னது, இப்போது துதியாக மாற்றுகிறது அதையே. அருவத்தேனா குதிரை, மேஷாயேனா எருமக்கடா, மேஷியேனா எருமை, நிருப்யஹா அப்படின்னா ஆண்மக்கள், நாரிப்யஹான பெண்கள், ஆண்கள் பெண்கள், குதிரை எருமக்கடா எருமை, கவே கோக்கள் பசுக்கள், இது எல்லாவற்றுக்கும் ஷம் மங்களத்தை, சுகம் அப்படின்னாலும் மங்களம் நல்ல சுகத்தை, சுகம் ஷம், ஷம்னா மங்களம் சுகம், எல்லாவற்றையும் நல்ல சுகத்தை அருள்வாயாக, அருளுகின்றார் செய்கின்றான். என கரத்தின்னு சொல்லிடுத்து, ஷம்னா கரதி அருவதே அப்படின்னு வருது, செய்கின்றான் அப்படின்னு துதி பாடுறது. இப்போ அஸ்மே சோமஸ்ரியமதிநிதே சதஸ்ய நிருணாம் மஹிஷ்ரவஸ்துவின் ரும்ணம். சோம அப்படின்னு திரும்ப கூப்பிடுறது, நிருணாம் அப்படின்னா மக்களுக்கு போதிய செல்வத்தை கொடுக்கணும், ஸ்ரீயம்ங்கிறது செல்வம், சதசியங்கிறது போதுமான அளவுக்கு செல்வத்தை கொடுத்து, அதினிதேகி அப்படின்னா நிலைக்க வைக்கணும், யார் இடத்துல நிலைக்க வைக்கணும்னா அஸ்மே எம்மிடத்தில், நம்மளிடத்தில் நன்றாக நிலைக்க வைக்க வேண்டும், எதை, போதிய செல்வத்தையும் நிறைந்த உணவுப் பொருட்களையும். நாம் ஏதோ வேதாந்தமாக இருந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான்ல கேட்டிருக்கோம், இது என்ன எனக்கு வந்து காசு கொடு பணம் கொடு சாப்பாடு கொடுனே வரதே அப்படின்னு பார்த்தா, இதில் என்ன சாப்பாடு சொல்லியிருக்கு, என்ன செல்வத்தை சொல்லியிருக்கு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, வள்ளுவரின் வாக்கு. சாப்பாடு சாப்பாடுன்னு எதை சொல்கிறதுன்னு பார்த்தா, நம்ம எடுத்துக்கிற ஆகாரம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு ஆகாரம் இருக்குது, நாம் பார்க்கும் விஷயங்கள் கண்ணுக்கு ஆகாரம், கேட்கும் விஷயங்கள் செவிக்கு ஆகாரம், சாப்பிடுவது இந்த உடலுக்கு ஆகாரம். இப்படி ஒவ்வொரு இந்திரியம் தனக்குண்டான ஆகாரத்தை இந்த லோகத்தில் தேடி அலையும் பொழுது பல அசத்தான ஆகாரங்கள் நமக்கு கிடைத்து விடுகின்றன. அந்த அசத்தான ஆகாரங்கள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடாது, அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும்னு வேதம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது. எனக்கு நல்லா இருக்கக்கூடிய ஆகாரத்தை மட்டுமே தா. துவின் ரிம்னம் அப்படின்னா வன்மை மிகுந்தவைகள் அப்படின்னா ரொம்ப சத்தான ஆகாரம், சத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய மகிஷ்ரவஹா உணவுப் பொருட்கள். அதினி தேகி, அதையும் எம்மிடத்தில் நிலைக்க வைப்பாயாக, கொடுத்தா மட்டும் போராது, நம்மளிடத்தில் அதை நிலைக்க செய்யணும். மானஸ் சோம பரிபாதோ மாராதயோ ஜுஹுரந்த ஆன இந்தோ வாஜே பஜ. இப்போ வந்து ஒரு க்ஷமா பிரார்த்தனை மாதிரி வேதம் கேட்கிறது. சோம பரிபாதா அப்படின்னா வேள்வியை செய்யாமைகள், அந்த காலத்தில் சத்திரயாகம் பண்ணலை அஸ்வமேதம் பண்ணலை அப்படிங்கிறது வேள்வி செய்யாமைகள். இன்றைக்கி நம்ம இருக்கிற ஸ்திதிக்கு ஒரு ஏகாதசி விரதம் இல்லை, ஒரு பிரதோஷ விரதம் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய வேள்வியாக மாறிடுது, அதுவே ஒரு பெரிய வேள்விக்கு சமமான ஒரு சமாச்சாரமாக இன்றைக்கி நமக்கு மாறிடுது. இந்த மாதிரியான வேள்வி செய்யாமைகள் நம்மளை வந்து மா ஜுகுரந்த துன்புறுத்தாமல் இருக்கட்டுமாக, ஐயோ செய்யலையே செய்யலையேன்னு இந்த பச்சாத்தாபப்படுறது பரிதாபப்படுறது நம்ம மேலேயே இரக்கப்படுவது இதையெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது. ஏன்னா அதை நினைக்க நினைக்க நம்ம இன்னும் வந்து நாம் எதற்குத்தான் லாயக்குன்னு யோசிச்சுட்டே போவோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான எண்ணங்கள் என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டும், மென்மேலும் நான் உன்னை துதிபாட வேண்டும், அதற்கு அனுகிரகம் பண்ணுங்கிறது இதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு அர்த்தம். அராதயா அப்படிங்கிற சப்தம் சொல்றது பகைவர்கள், அவளும் மா ஜுகுரந்த. யாரு பகைவர்கள் அப்படின்னு பார்த்தா எப்படி பகைவர்கள் துன்புறுத்தாமல் இருப்பா, இப்போ ஒரு தேசம்னா அதுக்கு இன்னொரு தேசம் பகைவர் தேசம் இருக்கு, ஒரு நாடு அப்படின்னா இன்னொரு நாடு, ஒரு ஸ்டேட்னா இன்னொரு ஸ்டேட், ஒரு தெருனா அதுக்கு இன்னொரு தெரு, ஒரு வீடுனா அதுக்கு பக்கத்து வீடு, ஒரே வீடுனா அதே சொந்தக்காரா, அந்த ஆத்துக்குள்ளே இருக்கிற சொந்தக்காராலே பகைவர்களாக இருக்கா. இப்படி குறைச்சி குறைச்சி வரும்போது நாமே நமக்கு பகைவனாக இருக்கிறோம். நம்ம ஆத்ம ஹானி, எந்த காலத்திலும் நமக்கு ஆத்மாவுக்கு ஹானியை உண்டு பண்ணக்கூடாது, அந்த ஆத்மாவை போஷணை பண்ணணும், அந்த ஆத்மாவை துதிக்கணும். நம்ம குறைச்சல் நம்ம எல்லாரையும் விட கீழானவா அப்படிங்கிற எண்ணமே ஆத்ம ஹானியை உண்டு பண்ணிடும். நாம் வயம் அமிர்தசிய புத்திராகா அப்படின்னு உபநிஷதம் சொல்றது. அப்படி இருக்கும்பொழுது நாம் ரொம்ப கீழானவா மட்டமானவா அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அது ஆத்மாவுக்கு நாம் செய்யும் துரோகமாகும். நாம் தேவனிடத்திலிருந்து பிறந்தவர்கள், மகாதேவரிடத்திலிருந்து வந்தவர்கள், அந்த அமிர்தத்திலிருந்து வந்த நாம் எப்பவுமே கீழான ஒரு விஷயமாக மாற முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த மாதிரியான எதிரிகள், இதுவே ஒரு எதிரி எண்ணம், இந்த மாதிரி நான் கீழானவன்கிறதே ஒரு எதிரியான எண்ணம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. மா ஜுகுரந்த, அவை என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டுமாக. மீண்டும் இந்தோ அப்படிங்கிறது, இந்தோனா சோமனே அப்படிங்கிறது, வாஜே எனக்கு ஆற்றலை கொடு, ஆபஜ அப்படின்னா மிகுதியாக கொடுன்னு அர்த்தம். வாஜே ஆபஜ, வாஜே பஜன் வருது இல்லையா, ஆபஜங்கிறது தான் இங்கே பதம். எனக்கு மிகுதியாக கொடு, எதை கொடு, ஆற்றலை கொடு அப்படின்னு கேட்கறது. அந்த ஆற்றலை வச்சுட்டு நான் வேள்விகளை செய்யணும், அந்த ஆற்றலை வச்சுட்டு நான் வந்து எதிரிகளை வெல்லணும், அந்த ஆற்றல் தான் எனக்கு வேணும், அந்த ஆற்றலை கொடு, மிகுதியாக கொடு அப்படின்னு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து வேதம் கேட்கிறார். யாஸ்தே பிரஜா அமிர்தஸ்ய பரஸ்மின் தாமன் ரிதஸ்ய மூர்தானாபா சோமவேன ஆபூஷந்தி சோமவேதா. இது முதல் சூக்தத்தினுடைய கடைசி இருக்கு. இதுலேயும் மீண்டும் சோமனேன்னு கூப்பிடுறது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, எல்லா இடத்துலையும் சோமனே சோமனேன்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்னென்னா, சந்திரனுக்கு சோமன் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. சாந்த ஸ்வரூபியாக ருத்ர பரமேஸ்வரனை துதிக்கிறது. சாந்த ஸ்வரூபியாக ருக்வேதம் முதல் சூக்தத்தில் ருத்ர பரமேஸ்வரனை துதிக்கிறது. அமிர்தசிய, ஏற்கனவே நான் சொல்லது போல கேடில்லாதவன் அமிர்தசிய. யாஸ்தே பிரஜா அமிர்தசிய பரஸ்மின் தாமன், பரமான தாமம், மேலாகிய இடம், அந்த மேலாகிய இடத்துல அடையத்தக்கவன் யாருன்னா ருத்ர பரமேஸ்வரன் தான். மூர்தா, சிரசு போன்றவன். எதன் மூலமாக நாம் அவனை அடைகிறோம் அப்படின்னா, வேள்வியின் மூலமாக நாம் அவனை அடைகிறோம். தே பிரஜாகா, அம்மக்களை. வேணகா அப்படின்னா விரும்புவாயாக, எங்களை தான் நீ விரும்பணும். யாரை நீ விரும்பணும் அப்படின்னா, சோமனே நீ எல்லா வகையிலையும் வேள்வியை அலங்கரிக்கின்றவர்கள். அலங்கரிக்கின்றவர்கள்னா வேள்வியை செய்கிறவர்கள். அது எந்த வேள்வியாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு ஞான யஜம், கேட்கிறது சொல்றது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு ஞான யஜம். இந்த வேள்வியை அலங்கரிக்கின்றவர்களை நீ தெரிஞ்சுண்டு அவளிடத்தில் நீ விருப்பம் செய் அப்படிங்கிறது இந்த கடைசி இருக்கு. முதல்ல எப்போ நான் ஹிருதயத்திலிருந்து உன்னை துதிக்க போகிறேனோன்னு ஆரம்பித்து, பூமியை போல நீ என்னை காப்பாத்து, தேவர்களைப் போல நீ என்னுடைய அறிவினை தூண்டு அப்படின்னு சொல்லி, எனக்கு என்னெல்லாம் வேணும், நீ காப்பாற்றுறவன், நீ துதியை காப்பாற்றுறவனே நீ தான், நீ வந்து சூரியனை போல ஒளிர்பவன், தேவர்களுக்கெல்லாம் சிறந்த தேவன், பசு மக்கள் எல்லாரையுமே நீதான் காப்பாற்றுகின்றவன், எனக்கு வந்து எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டும், எனக்கு வந்து எந்த விதமான எதிரிகளும் என்னை பாதை செய்யாமல் இருக்கட்டும், இப்படியாக வேண்டி கடைசியில் பரமான தாமமாகிய இடத்தில் அடையத்தக்கவனாக இருக்கக்கூடிய உன்னை வேள்வியின் மூலமாக எவனவன் வருகின்றானோ அவனை அறிந்து அவனை நீ விரும்பு அப்படிங்கிறதாக முதல் சூக்தம் முடிகிறது. நாளையிலிருந்து ரெண்டாவது சூக்தம் பார்க்கலாம். நம சிவா.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம், திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
7: அந்த குண்டலினிங்கிற பாம்பு தலைய மூலாதாரத்தில் வச்சிருக்கிறத நாம இந்த ஆமா அந்த மந்திரத்தை சொல்லி சிவாக்கினியை எழுப்பி அந்த காற்று அதுக்குள்ள புகை செய்து அதை மேல் நோக்கி திருப்பணும். அது ஒவ்வொரு இதாக கடந்து போகும்போது நமக்கு பல சக்திகள் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒவ்வொரு கலையில் இருக்க பூதங்கள் எல்லாம் நமக்கு படிப்படியாக அடங்குகிறது, படிப்படியாக கருவிகள் நமக்கு அடங்குகிறது அப்போ அது மேலே போயாச்சுன்னா அந்த 36 தத்துவமும் கடந்தாச்சுன்னா அந்த பாம்பு 5 தலையை பிரித்து வைக்காம இருக்கம்ல, அதுதான் பூரண அறிவு விளக்கம், ஞான விளக்கம். அந்த ஞான விளக்கத்துக்கு சிவலிங்கத்தை, எனவே அறிவு சிவஞானம் விளங்கினால் காட்சிப்படுவது எது? சிவ தரிசனம். அதான் அதுக்கு கீழே அந்த லிங்கத்தை வைக்கிறோம். புரியுதாமா? அதுக்கு என்ன பேருனா குலமார்க்கம். இந்த மாதிரி இந்த பயிற்சிக்கு என்ன பேரு? குலமார்க்கம். ஓ, இந்த மனிதராக பிறந்த எல்லோரும் செய்ய வேண்டியது எதுனா இந்த பயிற்சி என்பதை அப்படி வச்சிருக்கிறார். இதுதான் நாம் செய்ய வேண்டிய பயிற்சி. எனவே நாம் உலகத்தில் நம்ம மேலே இருக்கிற அந்த இச்சைகளெல்லாம் விட்டு அந்த பிரம்மநாடிங்கிறது பெருமானிடத்தில் இச்சையை செலுத்துவது, அது இந்த பயிற்சியால் அமைகிறது, அந்த பிராணசக்தியால் அமைகிறது என்பதை அது சொல்கிறது. எனவே நாம் இப்படி செய்து அந்த இப்போ நாம் நீங்கள் 900 படிச்சிருப்பீங்க, அதில் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினு சிந்தை நாடி உராய்த்துணை தேர்த்தன பாசம் ஒருவே தண்ணிலாம் பதி விதி என்னும் அஞ்சலத்தே இருக்கு இல்லையா? அப்போ அந்த பாடத்தில் ஊனக்கண் பாசம் உணரா பதியை அப்படிங்கிறது என்னது? ஊனக்கண் என்பது பசுஞானம், ஊனக்கண் என்பது பசுஞானம், பாசம் என்பது பாசஞானம். இந்த ரெண்டுக்கும் எட்ட முடியாத பதியை ஞானக்கண் ஞானக்கண்ணினில் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்? ஞானக்கண்ணினால் எல்கிறது இடப்பொருள் இருக்கிறத கருவிப்பொருளாக மாற்றிக்கணும், கருவிப்பொருளாக மாற்றிக்கணும். ஞானக்கண்ணினால் சிந்தை நாடிங்கிறத இடப்பொருளாக்கணும். சிந்தையின் கண் நாடிங்கிறது என்னது? வியங்கோள், நாடுக கட்டளை. கண்டிப்பாக அதை செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். எனவே அப்போ நாடியது எது, நாடப்பட்டது எது? நாடியது எது? ஞானக்கண். ஞானக்கண் தானே சொல்லியிருக்கு. ஞானக்கண்கிறது என்னது? சிவஞானம் தானே, சிவஞானம். சிந்தை நாடி நாடு நாடியது எதை? பதின்னு சொல்றாரா இல்லையா? தன்னிழலாம் பதி. அங்கே பதிங்கிறது என்னது? பதிஞானம். அப்போ பார்த்ததும் பதிஞானம், பார்க்கப்பட்டதும் பதிஞானமா? ஞானக்கண்ணுங்கிறது பதிஞானம் தானம்மா. அங்கே தன்னிழலாம் பதிங்கிறது, ரெண்டாவது வர்ற பதிங்கிறது பதிஞானம். முதல்ல வர்ற பதி தான் பதி, ரெண்டாவது வர்றது பதிஞானம். அப்போ பார்த்ததும் பதிஞானம், பார்க்கப்பட்டதும் பதிஞானமா? அதாவது இதற்கு அங்க மங்கள வாழ்த்து அவையடக்கம் சொல்றாங்க, அவையடக்கத்தே கூறப்பட்டது. இதற்கான விடை எங்க சொல்லியிருக்காரு? அவையடக்கத்தே கூறப்பட்டது. அவையடக்கம் என்னது? தம்மையுடைய தம் உணர்வார், தம்மை உணர்ந்து தம்மையுடைய தம்மை உணர்ந்து உணர்ந்தது யாரு? ஆன்மா. உணர்ந்ததும் உணர்வதும் உணர்ந்ததும் ஒன்றா? உணர்வதும் உணர்ந்ததும் ஒன்றா? அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு? ஆன்மா தரிசனம்ங்கிறோம், தன்னைத்தானே காணுமா? காணுமா? காணாது. அப்போ என்ன சொல்லணும் அதுக்கு? ஆன்ம தரிசனம். சிவபிரகாசம் 72 சொல்கிறாரா இல்லை, தன்னையும் தானே காணும் தான் அதுவாகி நின்றே. அதான் முக்கியம், அதை தான் இங்கே சொல்லணுங்கிறார். சிவத்தை ஆன்மா பார்க்குன்னா பார்ப்பது ஆன்மா தான், ஆன்மா ஆன்மாவாய் நின்று பார்க்கவில்லை. ஆன்மா ஆன்மாவாய் நின்று பார்க்கவில்லை. எப்படி பார்க்கறது? பெருமானுடைய ஞானம் என்ற கண்ணை இது பெற்று அதன் மூலம் பார்ப்பது ஆன்மா இல்லையா? பார்ப்பது ஆன்மாதான். எதை கொண்டு பார்க்கறது? சிவஞானம் என்ற கண்ணை கொண்டு பார்க்கறதுனால அது வேறு இது வேறுங்கிறது இல்லையாமா? அப்போ இங்கே நாம தான் என்ன செய்யணும்? நாம் எதோடு கூடணுமோ அந்த தன்மை நமக்கு வருமா இல்லையா? எனவே நமக்கு சார்பினால் ஏற்படுவது இது, அது அவனுக்கு ஒரிஜினல் விளங்குதாமா? நமக்கு சார்பினால் ஏற்படுவது. இப்போ பார்ப்பது எது? ஆன்ம அறிவில் சிவஞானம் என்ன செய்யுது? வியாபியமாக ஆக்கி இல்லையா? அது வியாபித்து நின்று எந்த அறிவை வியாபியப்படுத்தி, நம் அறிவை வியாபியப்படுத்தி அதிக வியாபகமாக விளங்கி நிற்கும். புரியுதா? அதனால தான் அந்த நிலையை என்ன சொல்கிறாரு, தாதான்மியம்ங்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாரு, தாதான்மியம். சரி, இப்போது புரியுதா? புரியலையாமா? புரியுதல்ல உங்களுக்கு? ஏன் அப்படின்னா, இந்த ஆன்மா அவனுடைய ஞானத்தை கொண்டு பெற்றால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவனை பார்க்க முடியும். அதனால் எங்கள் இந்த பூசைகளெல்லாம் நாம் அதைத்தான் செய்கிறோம், அவனுடைய கண்ணை பெற்று பார்ப்பதற்கு. அதனால் இங்கே லிங்கம், இங்கே மந்திர சுத்தி பண்ணி நம்ம லிங்க சுத்தி பண்ணணும். லிங்கம்ங்கிறது என்னது? சிவலிங்கம். சிவலிங்கம்ங்கிறது என்னம்மா? ஆ, சிவத்துக்கு லிங்கம், சிவமாகிய லிங்கம்னு சொல்லக்கூடாது. சிவத்துக்கு லிங்கம், சிவத்துக்கு லிங்கம். அப்போ சிவத்தை காட்டக்கூடிய அடையாளம் புலி, லிங்கம்ங்கிறது புலி. அதனால அதுவே சிவம் அன்று, அதுவே சிவம் அன்று. அது நமக்கு 12:3 அதிகரணம் சொல்கிறாரா இல்லையா? அதனால இது வெறுமன அடையாளம். அந்த லிங்கம் அது சுயம்பு, காணலிங்கம், தெய்வீக லிங்கம், ஆருட லிங்கம், மானுட லிங்கம், இப்படி பல வகையான லிங்கங்கள் இருக்கிறது. அது சுயம்புங்கிறது தான் தோன்றி, காணலிங்கம்ங்கிறது இந்த விநாயகர் சுப்பிரமணியர் போன்ற கணங்களால், விநாயகர் சுப்பிரமணியர் கணங்களாக இருக்கிறது இருக்கு, பெருமானாக இருக்கிறது இருக்கு, பிரகா எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சு தான் நாம் அது யாருன்னு சொல்கிறது. புரியுதாம்மா? அதனால் இந்த கணங்களால் பூசிக்கப்படுவது அதெல்லாம் என்னது? காணலிங்கம். அதெல்லாம் என்னது? காணலிங்கம். அப்புறம் இந்த விஷ்ணு, பிரம்மா இவர்களால் பூசிக்கப்படுவது தெய்வீக லிங்கம். அப்போது அந்த தெய்வீக லிங்கத்தை விட காணலிங்கம் உயர்ந்ததுன்னு சொல்கிறோம். எதனால? கணங்களுக்கு இருப்பிடம் எங்க? நாம் தத்துவத்தில் எங்க என்ன சொல்கிறோம், கணங்கள்லாம் எங்கே இருக்கும் என்னம்மா? சிவகணங்களுக்கெல்லாம் இருப்பிடம் எங்கம்மா? ஏன்ட்ட சொல்லுங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க. சுத்தமாயங்கிறது பொது, குறிப்பாக எந்த இடத்துல? சுத்த வித்தை, சுத்த வித்தை. அப்போ சுத்த வித்தைங்கிறதுலாம் என்னது? சுத்த வித்தைன்னா என்னதுமா? அது விஞ்ஞான கலரில் மூணுலாம் இருக்கா இல்லையா? இந்த மாயைக்கு மேலே சுத்த வித்தை கீழே இருக்கிறவங்க தான் அந்த விஞ்ஞானகர்கள், அபக்குவர்கள். அவங்கெல்லாம் யார்? அபக்குவர். அபக்குவர்னு ரொம்ப பக்குவம் குறைஞ்சவனு அங்கே இருக்கானான்னு நினச்சிடக்கூடாது. அங்கே விஞ்ஞானகலருக்குள்ள நமக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது அவர்களுக்குள்ள. அப்புறம் அந்த சதாசிவ தத்துவம் வரைக்கும் இருக்கிறவங்க, சுத்த வித்தியிலிருந்து இருக்கிறவங்க மத்தியமன் இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் யாரு? விஞ்ஞானகரிலே பக்குவர். இவங்க பக்குவா பக்குவர், அவங்க கிட்ட இருக்கவங்க அபக்குவர் என்று. அந்த அபக்குவரை தவிர பக்குவரையும் பக்குவா பக்குவரையும் பெருமான் என்ன செய்கிறாரு? நமக்கு பணி செய்ய அனுப்புவார். விளங்குதான்? அவனை பூரா என்ன செய்கிறாரு? இங்கே இந்த ஆன்ம தத்துவ புவனங்கள், வித்யா தத்துவ புவனங்களில் இருக்க நல்ல, அதாவது ஞான முயற்சியுடைய ஆன்மாக்களுக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க? உதவுவாங்க. உதவி அவர்களுக்கு முக்கிய எளிதாக்குகிறான் பெருமா. அது நமக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு அப்படி செஞ்சால் சீக்கிரம் முதி கிடைக்கும். அங்கே உட்காந்துருந்தோம்னா கையை போகணும், இங்கே வந்தால் சீக்கிரம் இல்லையாம்மா? நீங்கள் படிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லி கொடுக்கறது என்னது? பெரும் புண்ணியம் இல்லையா? தன்னை விளக்குவது விட பிறரை விளக்குதல் புண்ணியமாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால் அவங்க அப்படி செய்கிறாரு. அதனால் எந்த தெய்வீக லிங்கம் இதெல்லாம் இந்த விஷ்ணு பிரம்மா அப்படின்னு சொல்றதுனால இவங்க அவங்கள விட எவ்வளவு உயர்ந்தவங்கன்னு தெரியுதா இல்லையா? கணங்கள்லாம் இவங்களோட பல மடங்கு உயர்ந்தவர்கள். இவங்கெல்லாம் சகலர். இவங்கெல்லாம் யாரு? சகலர். அதனால அப்புறம் இந்த ஆரிடலிங்கம் என்பது ரிஷிகளால் இதெல்லாம் நாம் தர்ப்பணம் செய்யும்போது செய்கிறோமா இல்லையா? தர்ப்பணம் செய்யும்போது அந்த அனுஷ்டானத்தில் செய்கிறோம்லையா? செய்கிறோம் இல்லையா? செய்கிறோம். அப்போ பிரேத பேர் லீஸ்ட்டு ப்ரியாரிட்டி தாங்க இல்லையா? அதனால் எல்லாத்துக்கும் சதாசிவர் வரைக்கும் நாம் தர்ப்பணம் தினம் தினம் கொடுக்குறோம். அதனால் இந்த ஆரிடலிங்கம் என்பது இந்த ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்புறம் மானுடலிங்கம் என்பது நாம் செய்கிறது. இப்போது இதில் நாம் செய்யக்கூடிய பூசை இஷ்டலிங்கம். நாம் வச்சுருக்கிறதுலாம் என்னது? இஷ்டலிங்கம். அதெல்லாம் பரார்த்தத்தில் இருக்கிறது. நாம் வச்சுருக்கிறதுக்கு பேர் என்ன பேர்? இஷ்டலிங்கம். இந்த இஷ்டலிங்கம் என்பது அது பானலிங்கமாகவோ படிகலிங்கமாகவோ ரத்தனலிங்கம் சைலம் சனிகம் என பல சனிகலிங்கம்ங்கிறது அது பூசித்த உடனே கைவிடப்படக்கூடியது. அது சந்தனம் அரிசி இப்படி எதோ இதில் வச்சுக்கலாம். எந்த அது மண் அரிசி அன்னம் ஆற்று மணல் கோமயம் வெண்ணெய் ருத்ராட்சம் சந்தனம் குறிச்சம் பூமாலை சர்க்கரை மாயன பல இது எல்லாமே வச்சுக்கலாம். இதெல்லாம் சனிகலிங்கமாக வைக்கலாம். எந்த இஷ்டலிங்கங்கிறது நாம் தீட்சை பெற்றுக்கொள்ளும் பொழுது குருமூர்த்தியிட்ட வச்சு அவர் பூஜையில் வச்சு நமக்கு அவருடைய திருக்கரங்களால் பிரசாதமாக பெறுவது இல்லையா? நாம் அப்போ சொல்கிறோம், நம்ம இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பூசையை நாம் கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாங்குறோமா இல்லையா? அதுதாங்க இஷ்டலிங்கம். இந்த லிங்கம் இப்படி பெற்றாலும் நாம் பூசிக்கிற அந்த மூர்த்தம் அது யாருடைய மூர்த்தம்? நாம் பூசிக்கிறதுலாம் யாருமா? ஏதோ சிவபூசை பண்ணுறோமா இல்லையா? அதில் அந்த மூர்த்தம் லிங்கம் வச்சுருக்கோம் படிகமோ அதோ அதில் மூர்த்திமானு யார்? கண்ம சாதாக்கிய யார்? கண்ம சாதாக்கிய அவர். இங்கே நமக்கு அந்த ஆரூர் விடங்கப்பெருமாள் அவர் என்ன பேர்? விடங்கன். விடங்கன் அப்படின்னா என்ன? சுயம்பூன் அர்த்தம். அவர் விஷ்ணுமூர்த்திக்காக தானே லிங்கமாக அவர் அது மூர்த்தி சாதாக்கியம். ஞானிகள் தொழுவது அமூர்த்தி சாதாக்கியம். இது மூர்த்தி பெருமானே மூர்த்தம் கொண்டு வருவது மூர்த்தி சாதாக்கியம். இப்போ நாம் வச்சுருக்கிறது என்னது? கண்ம சாதாக்கியம். இருக்கிறதுல ரொம்ப குறைஞ்சது தான். அதுதான் நாம் வச்சுருக்கிறோம். எந்த இதை நாம் அந்த பீமருத்திரர் அவருடைய பாதுகாப்பில் அந்த லிங்கத்தை நாம் வச்சுருக்கிறோம். அதனால் இந்த பீமருத்திரர் என்பவர் நான்கு கைகள் மூன்று கண்கள் வரதம் அபயம் போன்ற கைகள் குடை சாமரம். குடைங்கிறது என்னது? குடைங்கிறது குருவுக்குள் அடையாளம். குடைங்கிறது யாருக்குள்ள அடையாளம்? குருவுக்குள்ளுடைய அடையாளம். அது நாம் இங்கே படிச்சிருக்கோம் இல்லாமா? சிவஞான போதம் எட்டாம் நூற்பாவில் வெண்கொற்ற குடையும். அந்த வெண்கொற்ற குடை பெருமானுக்கு வைக்கிறமே அது எதை குறிப்பது? எதை குறிக்கிறதுமா? அனைத்தையும் ஓர் இயல்பால் இல்லையா? அது ஆதாரமாக இருக்கிறது. அனைத்துக்கும் ஆதாரம். சித்து சடம் ஆகிய எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற தன்மையை குறிக்கிற அடையாளம் இல்லையா? அதனால இவருக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பீமருத்திரர் அவர் பெருமானை சாமரம்ங்கிறது என்னது, அந்த பெருமானை வைத்து பெருமானுக்கு என்ன செய்வாராம்

ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து எல்லாம் சொல்றாரா இல்லையா? முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் விழவும் செஞ்சு இல்லையா? அப்போ அதாவது ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, 6 மாத குழந்தை, அது மலம் கழிந்து அது மலம்னு கூட தெரியாம அதுல கிடந்து உருண்டுகிட்டு கிடக்கு, அதை யார் தூக்குவா? யாரா தூக்குவாங்களா? அம்மாவை தவிர. அது போல மலத்துல பொறுத்துட்டு இருக்க நம்ம தாயாய் வந்து பெருமான் தூக்கி அதை கழுவி, ஞானம்ங்கிற நீரை வச்சு கழுவி அதுக்கப்புறம் அதுக்கு பால் கொடுக்குறானா, அதுக்கு பால் கொடுத்து அந்த இன்பம்ங்கிற பாலை, ஆனந்தம் என்ற பாலத்தை கொடுத்து அவனுடைய திருவடி அப்படிங்கிற தொட்டிலில் போட்டு ஆற்றான். அடாடா, இந்த பெருமானை நாம் மறக்கலாமா? எப்படி சொல்கிறாரு? அதனால் அதனால தான் தாயினும் நல்ல சங்கரன், தாயினும் நல்ல சங்கரன் அப்படிங்கிறோம். அது அந்த 20-20 சொல்வாரே, அப்படியே செத்துடுறார். என்னை குளிப்புக்கு பெயர் துளி பெயர், என்னை நீங்காத பணியாளம், அதுவும் கூலி கொடுத்து எனக்கு பணி செய்கிற ஆளாக இருக்கிறேன் பெருமானே, உன்னை நான் என்ன செய்கிறதுங்கிறார். எல்லாரும் கூலி வாங்கிக்கிட்டு அப்படின்னா அவனுக்கும் ஒரு நேரம் இருக்குது. இது நீங்காமல் கூட இருக்கிற பணியாளாகவும் கூலி கொடுக்கிற பணியாளாகவும் பெருமான் இருக்கிறார் என்று சொல்லி அப்படியே நஞ்சு போகிறாரு. எனவே இந்த பீமருத்திரர் அது போல பெருமானை எங்கே வச்சு என்ன செய்கிறாரு, அவருக்கு பணியுடை செய்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் பெரிய பேர் இல்லாமா, எப்போ யாருக்கு கிடைக்கும் அதெல்லாம், அதை செய்து கொண்டிருக்கிறார். இவரை பூச முடியும் வரை அந்த துவாரத்துக்கு வலது பக்கம் அவரை இடது பக்கத்தில் இருக்க வேண்டி அவரை இங்கே இருமையான்னு சொல்லிட்டு அவர்கிட்டருந்து நாம் அந்த ஓம் ஹாம் பீமருத்துராய நமக அப்படின்னு சொல்லி ஓம் ஹாம் பீம சர்வோப்பியோ சிவபரிவார தேவபதிப்பியோ ஸ்வாஹா என்று சொல்லி அந்த பெட்டியிலிருந்து சுவாமியை ஒரு புஷ்பத்தை போட்டு அந்த சூலபாணியே நமக என்ன அந்த ஸ்நான பீடத்தில் அந்த 3 கால் உள்ள வேதிகையோடு கூடிய அதில் ஒரு ஈர துணி, அது பெருமாளும் வெள்ளையோ மஞ்சளோ வச்சுருக்கலாம், அதில் தூக்கி பெருமானை வைத்து அந்த பீடத்தோடு தூக்கி அங்கே அந்த பலகையில் வைக்கணும். இதை முதல்ல அந்த பீடத்தில் வைக்கணும், ஈர ஆடையில் வைத்து ஓம் சம்புவே நமக அப்படின்னு ஒரு புஷ்பத்தை சாத்தி ஓம் மகாதேவாய நமக, சம்புங்கிறது என்னது, எனக்கு நலம் புரிபவரே, மகாதேவாய எனக்கு மேலான தெய்வமாயிருந்து எனக்கு அறிவையும் ஆனந்தத்தையும் நல்குபவரே என வேண்டிக் கொண்டு அவரை அந்த பீடத்தோடு எடுத்து நடுவில் உள்ள பத்மாசனத்தில் வைக்கணும். பத்மாசனம் அங்கே வெளியில் வைக்கிறோம், அது நம்முடைய அறிவு, அது என்னது நம்முடைய அறிவு, அது இந்த 36 தத்துவம் நீங்கினே சுத்த ஞானம், சுத்த ஞானம் சிவஞானம். எனவே அந்த பத்மாசனத்தில் வைத்து ஓம் சிவாய நமயன புஷ்பம் சாத்தி முதல்ல அதை பெட்டியில் போட்டு எடுக்கிறது வேணும், அதுக்கப்புறம் இங்கே வச்சதுக்கப்புறம் அந்த புஷ்பத்தை சாத்தி அந்த சாமானி அர்க்கத்தினால ஓம் உமாதேவ சமேத சத்யோஜாதமூர்த்தியே நமக ஓம் சிவாய ஸ்வாகா என்று அந்த மேற்கு முகத்தில், அது மேற்கு முகம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அந்த முகத்திலையும், அப்புறம் ஓம் கௌரி சமேத வாமதேய குய்யாய மூர்த்தியே ஓம் சிவாய ஸ்வாகா என்று அந்த வடக்கு முகத்திலேயும், ஓம் கங்கா சமேத அகோர ஹிருதயாய மூர்த்தியே ஓம் சிவாய ஸ்வாகா என்ற தெற்கு முகத்திலேயும், அது வாமதேவம் சிகப்பு நிறத்தில் இருக்கும், இந்த அகோரம் கருப்பு நிறத்தில் இருக்கும் இல்லையா, அப்படி சொல்லி ஓம் குணாபி சமேத தத்ரூஷ வக்ஸராய மூர்த்தியே நமக சிவாய ஸ்வாகா என்று சொல்லி கிழக்கு முகம், கிழக்கு முகத்தில் தத்ரூஷம் அந்த இது அந்த லிங்க திருமையை நில முகங்களெல்லாம் எழுந்தருள செய்வது. அப்போது அந்த தத்ரூஷங்கிறது என்னது, சத்யோஜாதம் என்பது படைத்த

0: வேலை செய்வது வாமதேவம் அப்படிங்கிற அந்த சிகப்பு முகம் காத்தலை கண்ம பலனை ஊட்டுவது இல்லையா, அகோரம் என்பது நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அதானே ஒடுக்குதல், எதை ஒடுக்கிறான் பாவங்களை தானே. எனவே அந்த முகம் அகோரம், கோரம்னா பாவம், அகோரம்னா பாவத்தை நீக்கிற முகம். அது நம்மகிட்ட இருந்து பாவத்தை வாங்கிறதுனால கருப்பு, அந்த கருப்பு முகமும். அதுக்கப்புறம் இந்த தத்ருஷம் என்பது பொன்னிறம், அது மஞ்சள் கலர், அது நமக்கு திரோதான சக்தி, திரோதான சக்தியாக இருக்கிற முகம். அதனால் அந்த கிழக்கு முகத்திலையும் ஓ அம்பிகை சமேத ஈசானமூர்த்தியே ஓம் சிவாய சுவாகா, அது மேல் நோக்கிய முகம், அது அருளை செய்வது படிக நிறம், அது என்ன நிறம், படிக நிறம். அந்த முகத்திலையும் நாம் அர்க்கியம் கொடுத்து, அர்க்கியத்தை கொடுத்து என்ன வேணுமா, அதுக்கு தூப தீபம் காட்டி, அந்த லிங்கத்துக்கு தூப தீபம் காட்டி, அதுக்கப்புறம் மேல் சொன்னபடியே ஆசமனம் ஓம் சத்யாஜாத மூர்த்தியே சுவாய சுவாதா அப்படி ஈசான மூர்த்தியன்னு வரிசையாக சுவாய சுவாகான்னு வரைக்கும் அந்த சுவாகாந்தமாக அர்க்கியம் கொடுத்து, அப்புறம் சத்யோஜாதத்திலேருந்து ஈசானம் வர இந்த ஒவ்வொரு திருமுடியிலையும் அந்த நம்முடைய விரல்னால மேற்க ஓம் சத்யோஜாத மூர்த்தியே கனிட்டி காப்பியாம் நமக என்று வடக்கு முகத்தில் ஓம் வாமதேவ ஹிருதியாய மூர்த்தியே மத்தியமாப்பியாம் நமக, ஓம் தத்ருஷ பக்ஷராய மூர்த்தியே தர்ஜனீப்பியாம் நமக என்றும், மேலில் இருக்கக்கூடிய அந்த ஈசான மூர்த்தியில் ஓம் அங்குஷ்டாப்பியாம் நமக என்று நியாசித்து, நியாசம் இந்த அஞ்சு விரலால் அப்படி செய்து அந்த சிறுவிரல் மோதிர விரல் இதுக்கு இதுக்கு என்ன செய்யணும், ஒரு புஷ்பத்தை வைத்து கொண்டு அந்த புஷ்பம் வைத்து சுவாமியினுடைய தலையில் அந்த இந்த ரெண்டு விரலில் மற்றதை எடுத்துகிட்டு இதை அப்படியே வைக்கணும். ஏன்னா பெருமானுடைய திருமுடியில் பூ இல்லாமல் இருக்கக்கூடாது, பூ இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் அதை எடுத்த உடனே என்ன செய்யணும், பழசரி விசர்ஜனம் பண்ணும்போதே இதை அப்படியே இந்த பூவை கையில் வச்சுருக்கிறத சாத்தணும். எனவே சொல்லி பெருவிரல் ஆட்காட்டி விரலாம் அந்த உட்டநீக முத்திரையில் அஸ்ராய நமக என அந்த நிர்மாலியத்தை அகற்றி சிவாய நமக என்று சிறுவிரல் மோதிரவில் நடுவில் இருக்க புஷ்பத்தை சுவாமிக்கு சாத்தி நீக்கி அந்த நிர்மாலத்தை அந்த ஈசான திக்கில் ஒரு சின்ன இலையை வைத்து அதில் இறுதியாய நமக என்று சொல்லி அந்த இலையில் அந்த நிர்மாலியத்தை வைக்கணும் இல்லையா. எதுக்கு, அதெல்லாம் சண்டேசருக்கு நிவேதிப்பதற்காக. அப்புறம் அந்த சுவாமியை சுத்த நீரால மூன்று முறை அஸ்ராய நமக என அபிஷேகம் பண்ணி, அது அந்த அபிஷேக கலசத்தில் வச்சிருப்போம்ல தண்ணி, அதை வச்சு அந்த உதிரியணத்தில் எடுத்து மூன்று தடவை அவருக்கு அபிஷேகம் பண்ணி கவசாய நமக என்று குச்சிப்புல் சாத்தி தர்ப்ப அதை சாத்தி, அப்புறம் அஸ்ராய நமக என சாமானிய அர்க்கியத்தினால அபிஷேகம் செய்து அந்த வட்டைகளை வச்சுருக்கோம்ல சாமானிய அர்க்கியம் அதில் அபிஷேகம் பண்ணி ஓம் சிவாசனாய நமக ஓம் சிவமூர்த்தியே நமக ஓம் சிவாய நமக என அட்டபுஷ்பம் சாத்தி ஓம் சிவாய சுவாகா என மூணு முறை என்ன செய்யணும், சாமானிய அர்க்கியம் கொடுக்கணும், கொடுத்து தீப தீபம் காட்டணும். இதெல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் தான் அங்கே பெருமான் வந்து எழுந்தருள்றதா. அதனால் சுவாமி சுவாகதமோ அப்படின்னா, ஐயா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் இதில் எழுந்தருளலாமா அப்படின்னு பெருமான்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறதா, சிறுபிள்ளாய் வந்தோம், நாம் செய்கிறதெல்லாம் என்னது எல்லாம் அவர் செய்கிறாரு, சின்ன பிள்ளைகள் வீடு கட்டி சோறு மண்ணை வச்சு சோறு பொங்குற மாதிரி தானே இது இருக்கு இல்லையாம்மா, இந்த பூசி அப்படி தானே இருக்கு, அவரை எப்படி நாம் பூசிக்கிறது, அப்படி தான் நினச்சிக்கிடணும். அதனால் அவர் சரி சரி சிறுபிள்ளை நான் வாரேன் அப்படிங்கிறார். அதனால் அதுக்கப்புறம் நாம் இந்த நமக்கு வட பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்த குரு அதோடு சேர்த்து அங்கே ஏடு கூட சேர்த்து அங்கே மகா கணபதியும் மகாலட்சுமியும் சேர்த்து வைக்கிறோம்
1: இல்லையா.
0: அங்கே மகா கணபதியும் மகாலட்சுமியும் என்னதான் இருக்கிறாங்க அங்கே, அவங்க தான் குரு இல்லை, அவங்க ஏழு தான் குரு. இங்கே மகாலட்சுமியும் அந்த மகா கணபதியும் பெருமான் தான். இங்கே கணபதி மகா கணபதியாக இருக்கிறவர் அங்கே இருக்கிறார். அப்போ அந்த கணபதி லட்சுமி, கணபதி என்பது அவர் யாராக இருக்கிறது, நமக்கு போகத்தை கொடுக்குறவர். லட்சுமிங்கிறவா நமக்கு அறிவுங்கிற செல்வத்தை கொடுக்கறதா, அது நேரையும் கொடுப்பாங்க, இவர்களை அதிட்டித்தும் கொடுப்பாங்க. இந்த குருக்களை எல்லாம் அதிட்டித்து கொடுக்கறது இவங்கிறத சிம்பாலிக்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே வைக்கிறோம். புரியுதாம்மா? இந்த ஏழு பேர் கூட அங்கே யாரை வைக்கிறோம், நாம சகல நிலையில் இருக்கும்போது ஸ்ரீகண்டர் இப்படி ஓடுறதா இருக்கா இல்லையா. இப்போ இவங்களுக்கெல்லாம் இவங்க இல்லை, இவங்க இந்த உடம்புல இருந்து இவங்க மூர்த்தமாக கொண்டு நமக்கு கொடுக்கறதெல்லாம் யாரு, இந்த ரெண்டு பேருங்கிறத உணர்த்ததுக்கு தான் அங்கே ரெண்டு பேர் அங்கே வைக்கிறோம். இங்கே வைத்து கொண்டு இங்கே ஓம் மகா கணபதி ஆசனாய நமக, ஓம் மகா கணபதி மூர்த்தியே நமக, ஓம் மகா கணபதியே நமக என்று இந்த அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ஆவாகனம் முதல்ல சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த மகாலட்சுமி, சதாசிவகுரு, அனந்தகுரு, ஸ்ரீகண்டகுரு, அம்பிகை குரு, கந்தகுரு, விஷ்ணு குரு, பிரம்மகுருன்னு அவங்க ஏழு பேர் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு இது போல ஆசனம் மூர்த்தி மூர்த்திமா என்று அந்த அர்ச்சனையை பெய்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அர்க்கியம் கொடுக்கணும். அதாவது ஓ மகா கணபதியே ஸ்வாகா அப்படின்னு அவங்களுக்கு அர்க்கியம் கொடுக்கறது. அப்புறம் மகாலட்சுமி, சதாசிவகுரு அப்படி வரிசையாக எல்லாத்துக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறது. நமக நமக ஸ்வாகாந்தமாக கொடுக்கறது, பண்ணி தடிச்சு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறது. அது மகா கணபதியே நமக, ஓம் அப்புறம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் சதாசிவத்திலிருந்து ஆரம்பித்து அந்த ஹையரார்கி லெவல் இருக்கா இல்லையா அதுக்கு வேற வச்சுருக்கோங்க. அதனால் சதாசிவம், ஆனந்தர், ஸ்ரீகண்டர், அம்பிகை, கந்த, கடைசியில் பிரம்மாவை கொண்டு முடிக்கிறோம். ஆக ஏன்னா அந்த பிரம்மாங்கிறவர் இங்கே நாம் அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டத்துக்கு தானே அதிபதியாக இருக்கிறாரு. அதனால் இதிலிருந்து பிரதித்துவத்தில் ஒரு அண்டம் இதில் இருக்கிறாரு. இதிலிருந்து ஒவ்வொருத்தரும் மேலே போக போக விஷ்ணுங்கிறவர் அந்த 24 தத்துவத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு இல்லையா. அப்புறம் அவரையும் இயக்கு போகிறா யார் இருக்கா, ஸ்ரீகண்டர் இருக்கிறாரு, அப்புறம் ஆனந்தர் இருக்கிறாரு. அதனால் வரிசையாக அந்த பிரகாரம் சொல்லிக்கொண்டு என்னம்மா, ஆமாம் என்னம்மா, ஆமாம் எது சொல்கிறீங்க, இந்த கந்தரெல்லாம் இந்த முருகப்பெருமான் அல்ல, இந்த கந்தர் குருவாக வைக்கிறதெல்லாம் இதெல்லாம் அணுபக்கம். இவங்கெல்லாம் யாரு, அணுபக்கம், இவங்கெல்லாம் கணங்கள். சம்பு பக்கம் இல்லை, சம்பு பக்கம் அந்த ரெண்டு பேர் தான் அந்த சம்பு பக்கம். மற்றதெல்லாம் குரு அப்படின்னு சொன்னாலே என்னது, அவர் அதிட்டித்து வருவது, புரியுதா. அதனால இங்கே இந்த மந்திரங்களால் சொல்லி இங்கே அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பாவனாபிஷேகம், அபிஷேகமெல்லாம் பாவனை தான். அது செய்து கொண்டு கந்த புஷ்பம், அருகு அட்சதை இதையெல்லாம் சாத்தி, அதெல்லாம் சாத்தினதுக்கப்புறம் ஒரு அர்க்கியம் கடைசியில் கொடுக்கோமா இல்லையா, அதே முறையில் இங்கேயும் அர்க்கியம் கொடுத்து ஸ்வாகா ஸ்வாகான்னு புரோட்சித்து அந்த மூலத்தால் நமாந்தமாக பூசித்து சிவபூஜைக்கு விக்கின வராமல் ரட்சிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்வது, அந்த குருமார்ட்டையும் வேண்டிக் கொள்வது. ஆமாம் ஆமாம், நைவேத்திய தூப தீபமெல்லாம் இந்த அகோர பத்ததியில் சொல்லியிருக்கு. அகோர பத்தியில் அவங்களுக்குன்னு ஒரு நைவேத்தியம் ஆ எது, ஆமாம் ஆமாம் ஆமாங்க, நைவேத்தியம் கொடுக்கறதுன்னு ஒரு இது தனியாக எழுதலை, வெறுமனை பூசிக்க அதோட நம்ம சேர்த்து வச்சுக்கணும் வச்சுக்கலாம். ஆனா நம்ம இது போல, ஏன்னா அங்க நைவேத்தியம் இவங்களுக்குன்னு தனியா ஒரு நைவேத்தியமே அங்க சொல்லப்படல. இப்போ இப்போ நமக்கு சூரியனுக்கு பெருமானுக்கு ரெண்டு நைவேத்தியம் தான் அங்க வைக்கிறோம். முதல்ல இங்க சொல்லும் போது பார்த்திய பூஜா விதியில பாத்தீங்கன்னா இந்த சூரியனுக்குன்னு தனியா ஒரு நைவேத்தியம் வைக்கிறோம், இவருக்குன்னு தனியா நைவேத்தியம், மூணாவது ஒரு நைவேத்தியம்னு எங்கேயுமே அங்க சொல்லப்படுது. அங்க சொல்லி இருந்தா இங்கேயும் அந்த நைவேத்தியம் கொடுக்கறதுன்னு எடுத்துக்கலாம். அங்கே சொல்லப்படாததுனால நாம எப்படி எடுக்க வேண்டியிருக்கு? அப்படி சொல்லி கொடுக்க பத்திரிகைகள் இருக்கு. ஏன் சிவார்ச்சனா அந்த இதிலே இவர் சொல்றாரு, சஞ்சரிகால சொல்றாரு, ஆனா இவர் இங்க இதுல சொல்லல. இதுல இருக்கிறது நாம சொல்றது பூரா இதுல இருக்கிறத சொல்றோம். இந்த பார்த்திவ பூஜா விதியில சுருக்கத்துல என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும்தான் இங்க எழுதியிருக்கிறோம், அதை மட்டும்தான் இங்க சொல்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஆன்மாவை பற்றிய ஏழு கொள்கைகளை மறுத்திருக்கிறார். முதலாவதாக பௌத்தர்களை, பௌத்த சமய கொள்கையை மறுக்கிறார். அவர்கள் கொள்கை என்ன என்றால், பௌத்தர்களுடைய கொள்கை சூனியவாதம் என்பது. அவர்கள் கருத்துப்படி நிலையான பொருள் என்று ஒன்று கிடையாது, நிலைத்த பொருள் என ஒன்று எதுவும் இல்லை. நிலைத்த பொருள் என ஒன்றுமே கிடையாது. நாம் பார்க்கிற ஒவ்வொரு பொருளும் கணந்தோறும் அழிந்து விடுகின்றது. முற்றிலும் ஒவ்வொரு பொருளும் முற்றிலுமாக அழிந்து அடுத்த கணத்திலேயே அதே போன்ற இன்னொரு பொருள் தோன்றுகிறது. ஒவ்வொரு பொருளும் முழுதுமாக அழிந்து அடுத்த நொடியிலேயே அதே போன்ற இன்னொரு பொருள் தோன்றிவிடுகிறது. மறுகணத்திலே அந்த பொருள் அழிந்து மற்றொரு பொருள் தோன்றுகிறது. இப்படி கணந்தோறும் நொடிதோறும் பொருள்கள் முழுதும் அழிவதும் வேறொன்று தோன்றுவதுமாக இப்படி மாறி மாறி விரைவாக நிகழ்வதனாலே நமக்கு என்ன தோன்றுகிறது? ஒரே பொருள்தான் நிலைத்திருப்பது போல தோன்றுகிறது, ஆனால் அது மயக்க அறிவு. இதற்கு என்ன அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள்? ஆற்றிலே நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீரோட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நம்முடைய விரலை வைத்தால் அந்த நொடியிலே அந்த பழைய நீர் ஓடிவிடுகிறது, புதிய நீர் வந்து அந்த இடத்தை நிரப்புகிறது. எனவே ஒரே நீரா ஓடிக்கொண்டிருக்கிறது? பழைய நீர் செல்ல புதிய நீர் வர இப்படி செல்லுவதும் வருவதுமாக அந்த நீரோட்டம் அமைகிறது. எனவே நிலைத்த நீர் என்பது ஒன்று கிடையாது. அந்த ஆற்றிலே நிலையான நீர் என்று இல்லையே. அதே போலத்தான் அந்த ஆற்றிலே விரைவாக நீர் வந்து கொண்டே இருப்பதனாலே நமக்கு ஒரே நீர் ஓடிக்கொண்டிருப்பதை போல ஒரு தோற்றம் தெரிகிறது, ஆனால் உண்மை அது அல்ல. இப்போ அந்த திரைப்படம் அந்த வெள்ளி திரையிலே ஒரே காட்சி, நிலையான காட்சி தெரிகிறது, ஆனால் அங்கே படம் வேகமாக படச்சூருள் ஓடிக்கொண்டிருக்கிறதே, ஆனால் தெரிவது நிலையான காட்சி, இது மயக்க காட்சி. இந்த பூமி நிலையாக இருப்பதை போல தோன்றுகிறது, இது உண்மையா? இது எவ்வளவு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. நாம் விமானத்தில் பிரயாணம் செய்கிறோம், ஆடாமல் அசையாமல் இருப்பதாக நினைக்கிறோம், ஆனால் அது மைலுக்கு மணிக்கு 500 மைல் 600 மைல் வேகத்தில் பறக்கிறது. இதே போலத்தான் இதை அவர்கள் ஓமை காட்டுகிறார்கள். அதே போலத்தான் உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் விரைவாக அழிந்தும் தோன்றியும் அழிந்தும் தோன்றி மாறி மாறி நிகழ்வது நமக்கு தெரியவில்லை, ஒரே பொருளே இருப்பதாக நமக்கு தெரிகிறது என்று. இதுதான் புத்தர் கண்ட தத்துவம். எனவே பொருள் இருக்கிறது என்றால் சில கணமாவது அது நிலைத்திருக்க வேண்டுமே, இருந்தால் தானே ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்ல முடியும். இங்கே ஒரு நொடியிலேயே அழிந்து விடுகிறது, தோன்றிய மறுகணத்திலே அந்த பொருள் அழிய அதே போல இன்னொரு பொருள் தோன்றிவிடுகிறது. எனவே எந்த பொருளும் நிலையாக இல்லை, மாற்றம் அதுதான். மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. எனவே சூனியம், உலகம் என்பது சூனியம் என்பது அவர்களுடைய வாதம், சூனியவாதம். இந்த கருத்தை தான் ஆன்மாவுக்கும் சொல்லுகிறார்கள். அதே போல நம்முடைய உடம்பிலே அறிவு நில்லாமல் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது, வருவதும் போவதுமாக அறிவினுடைய ஓட்டம் உடம்பிலே நிகழ்கிறது. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்கிறார்கள், அறிவினுடைய ஓட்டம். ஆனால் நமக்கு ஒரு நிலையான அறிவு இருப்பதை போல தோன்றுகிறது, உண்மையிலே அப்படி இல்லை. அறிவு வருவதும் ஓடுவதுமாக, வருவதும் அறிவதுமாக இருக்கிறது. எனவே நிலைத்த அறிவு என்பது கிடையாது, நிலைத்த ஆன்மா என்பது கிடையாது. எனவே ஆன்மா என்பது சூனியம் என்று முடிவு செய்கிறார்கள். ஆன்மா என்பது சூனியம். இந்த கருத்தை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆன்மா என்ற நிலைத்த பொருள் இருக்கிறது, அதைத்தான் முதலாவதாக வைக்கின்றார். நூற்பாவை பாருங்கள். உளது, உளது எடுத்த உடனே தலையில அடிப்பதை போல உள்ளது. எது கடைசி வார்த்தை என்ன நூற்பாவில்? ஆன்மா உளது என்று கூட்டிக்கொள்ள வேண்டும். ஆன்மா உளது, உளது ஆன்மா. இங்கே ராமாயணத்துல அந்த அனுமன் இலங்கைக்கு போய் சீதையை கண்டுவிட்டு திரும்புகிறான். இங்க ராமன் ஆவலோடு காத்திருக்கிறார் வரவை. உடனே அனுமன் வந்த உடனே சீதையின்னு தொடங்கல, எடுத்த உடனே கண்டேன், அவ்வளவுதான். கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று சொல்லுகிறான் இல்லையா, அதே போல உளது என்று முதல்லையே மெய்கண்டார் சொல்லுகிறார். உளது ஆன்மா உளது. எங்கே ஆன்மாவுக்கு முந்தின வார்த்தை என்ன? தனுவினுள், தனுவினுள் உடம்பி, உடம்பினுள் தனுவினுள். இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, எங்கிருந்து வந்தது? மாயா எந்திர தனுவினுள், மாயையிலிருந்து வந்த உடம்பு. இந்த உடம்பு எப்படிப்பட்டது? எந்திரம் போன்றது, மாயையிலிருந்து தோன்றிய எந்திரத்தை போன்ற இந்த உடம்பினுள்ளே ஆன்மா உள்ளது. மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. இது மெய்கண்டார் தருகிற முடிவு. இனி எடைப்பகுதியில மறுக்கின்றார் பிற சமயத்தாரை. இப்ப முதலாவதாக அந்த ஏழு பேர் யாரார் என்றால் அந்த படிக்கிற போது குறித்துக் கொள்ளுங்கள். இலது என்றலின், அங்கன ஒரு கமா போட்டுக் கொள்ளுங்கள். இலது என்றலின், இலது என்றலின் எப்படி வாக்கியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும்? இலது என்றலின் ஆன்மா உள்ளது, இலது என்றலின் ஆன்மா உள்ளது. இரண்டாவதாக எனதுடல் என்றலின், அங்கன ஒரு கமா, எனதுடல் என்றலின் ஆன்மா உள்ளது. அடுத்து கொஞ்சம் கவனியுங்கள். ஐம்புலன் அறிதலின், அங்க பிரித்துக் கொள்ள வேண்டும். ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது, ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. அடுத்து கண்படில் உண்டிவினையின்மையின் ஆன்மா உள்ளது, கண்படில் உண்டிவினையின்மையின் ஆன்மா உள்ளது. பிறகு உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது. பிறகு ஏழாவது, ஏழுதானா, ஏழாவது மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. அது ஏழாவது, மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது என்பது ஏழாவது. இந்த ஏழிலே முதலாவதாக மறுக்கப்படுகின்ற கொள்கை சூனிய ஆன்மாவாதம் என்ற பௌத்தர்களுடைய கொள்கை. அதாவது ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுகிற கொள்கையை, கொள்கை சூனிய ஆன்மாவாதம், அதை மறுக்கிறார். எப்படி, எப்படி மறுக்கிறார் மெய்கண்டார்? ஆன்மா என்பது சூனியம் என்று நீ கூறுகிறாய், ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுகிறாய், அவ்வாறு கூறுகிற உன் அறிவுதான் ஆன்மா, அவ்வாறு நீ ஆராய்ந்து கூறுகிறாய் அல்லவா, அப்படி ஆராய்ந்து கூறுகிற உன்னுடைய அறிவுதான் ஆன்மா. இலது என்றலின் ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுவதனாலேயே அவ்வாறு கூறுகிற அறிவு ஒன்று இருக்கிறது என்று தெரிகிறது இல்லையா? ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுவது உன்னுடைய அறிவு, அந்த அறிவுதான் ஆன்மா என்று உணர்த்துகிறார். இலது என்றலின் ஆன்மா உளது, அவனுடைய வார்த்தையை கொண்டே மறுக்கின்றார். கடன் கொடுத்தவன் வந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டினால் அப்பா வீட்டுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருப்பார். மகன் போய் அப்பா வீட்டில் இல்லை என்றால் அவனுடைய வார்த்தையே இருக்கிறார் என்பதை காட்டுவதைப் போல, இல்லை என்ற சொல்லே இருக்கிறது என்ற உண்மையை காட்டுகிறது. அதே போல ஆன்மா இல்லை என்று சொல்லுவது ஆன்மாதான், ஆன்மா இல்லை என்று சொல்லுவதே உன்னுடைய ஆன்மாதான் என்று கூறுகிறார். ரொம்ப எளிமையாக மெய்கண்ட ரொம்ப சிரமப்படவில்லை, அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு வாதத்தை வைக்கிறார்கள், அதையெல்லாம் ஒரேடியாக மறுத்து விடுகிறார். இவ்வாறு நீ ஆராய்ந்து கூறுகிற உன்னுடைய அறிவுதான் அப்பா ஆன்மா என்று கூறுகிறார். பிறகு அடுத்து இரண்டாவதாக, இந்த அறிவுதானே ஆன்மா? சரி, இந்த அறிவு எங்கே நிகழ்கிறது? நம்முடைய உடம்பிலே தானே, உடம்பிலே தானே அறிவு நிகழ்கிறது. எனவே உடம்புதான் ஆன்மா, உடம்புதான் ஆன்மா, உடம்புக்கு வேறாக ஆன்மா என்ற தனிப்பொருள் இல்லை என்று கூறுகிறவர்கள் யாரு? அலோகாயதர், நாத்திகர், உலகாயதர் கொள்கை. உடம்பே உடம்புதான் ஆன்மா, உடம்புக்கு வேறாக ஆன்மா என்ற தனிப்பொருள் கிடையாது, உடம்புதான் ஆன்மா. எனவே தேகமே ஆன்மா என்று கூறுகிறவர்கள் தேகான்மாவாதிகள், இரண்டாவது தேகான்மாவாதம். அந்த நாத்திகருடைய லோகாயதருடைய கொள்கை என்ன? இந்த உடம்பு என்பது நான்கு பூதங்களினுடைய சேர்க்கையினாலே வந்தது, நிலம், நீர், தீ, காற்று. ஆகாயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கண்ணுக்கு தெரிகிற பொருளைத்தான் ஒப்புக்கொள்வார்கள். நான்கு பூதங்கள் தான் அவர்களுக்கு. அந்த நிலம், நீர், தீ, காற்று என்ற நான்கு பூதங்களினுடைய சேர்க்கையினாலே இந்த உடம்பு உண்டாகிறது. அந்த நான்கு பூதங்கள் சேருகிற போது ஒரு அறிவு உண்டாகிறது. அந்த பூதங்களினுடைய சேர்க்கையிலே ஒரு அறிவு, புதிய அறிவு உண்டாகிறது. வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இவையெல்லாம் சேருகிற போது சிவப்பு நிறம் உண்டாகிறதே, அதே போல இந்த பூதங்கள் சேர்கிற போது இயற்கையாக ஒரு அறிவு உண்டாகிறது உடம்பிலே. பிறகு உடம்பு அழிகிற போது அந்த அறிவும் நீங்கி விடுகிறது. எனவே ஆன்மா என்ற ஒரு தனிப்பொருள் இல்லை, உடம்பே ஆன்மா என்பது அந்த உலகாயதருடைய கொள்கை. அதை இரண்டாவதாக எடுத்து மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார்? உடம்பே ஆன்மாவாக இருக்குமானால் நான் உடம்பு என்று சொல்ல வேண்டுமல்லவா? நான் உடம்பு என்று யாராவது சொல்லுகிறார்களா? உலகத்தில் எந்த மூலையிலாவது சொல்லுகிறார்களா? நான் உடம்பு என்ற வழக்கு எங்கேயும் கிடையாது. ஆனால் எப்படி சொல்லுகிறோம் உடம்பை பற்றி? எனது உடம்பு, எனது உடம்பு என்று தானே எல்லாரும் சொல்லுகிறார்கள். எனது உடம்பு, எனது கை, எனது கால். எனவே இது எதை காட்டுகிறது? எனது உடம்பு என்றால் உடம்பு என்பது உடைமை பொருளாகிறது. உடம்பு என்பது உடைமை பொருள். ஆக உடம்புக்கு வேறாக இருக்கிற உயிர் எனது உடம்பு என்று உடம்பை உடைமையாக சொல்லுகிறது. எனவே உடம்புக்கு வேறானது உயிர். அதைத்தான் இங்கே நூற்பாவில் எனது உடல் என்றலின், எனது உடல் என்று வேறொரு பொருள் உடைமை பொருளாக சொல்லுவதனாலே ஆன்மா என்பது உடம்புக்கு வேறாக இருக்கிறது. எனது உடல் என்றவின் ஆன்மா உள்ளது. பிறகு மூன்றாவதாக வருகிறவர்கள் யார் என்றால், அந்த நம்முடைய உடம்பிலே அறிகிற செயலை செய்வது எது? நம்முடைய ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் தானே அறிகின்றன. எனவே ஐம்பொறிகள் தான் ஆன்மா, ஐம்பொறிகளே ஆன்மா, அவைதான் அறிகின்றன. உலகப் பொருளை அறிபவை இந்த ஐம்பொறிகள். எனவே அவைதான் ஆன்மா என்று கூறுகிறவர்கள் இந்திரிய ஆன்மவாதிகள், இந்திரிய ஆன்மவாதம். இந்திரியங்களே ஆன்மா என்ற கொள்கை. இந்திரியங்களே ஆன்மா என்றால் ஐந்து இந்திரியங்கள், அப்படியானால் ஐந்து உயிர்களா? ஐந்து உயிர்கள் என்றெல்லாம் கொள்ள வேண்டியிருக்கு. மேலும் என்ன என்றால், இந்திரியங்கள் ஒரு நேரத்தில் ஒரு பொறியைத்தானே அறிகின்றன. இப்ப கண் என்பது பார்த்தல் என்ற ஒரு ஓர் அறிவுதான், பார்த்து மட்டும்தான் அறியும். கேட்டு அறிகிற சக்தி கண்ணுக்கு இல்லை. செவிக்கு கேட்டு அறிகிற ஆற்றல் மட்டும்தான் உண்டு, பார்த்து அறிய முடியாது. எனவே ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு தொழிலைத்தான் செய்கின்றன. ஆனால் நாம் எப்படி சொல்லுகிறோம், நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் முகர்ந்தேன், நான் சுவைத்தேன் என்று நான் என்று கூறுகிற ஒரு பொருள் இந்த ஐந்தையும் அறிகிறதே. ஒரே ஒரு பொருள் தான் இந்த ஐந்தையும் அறிவதாக சொல்லுகிறது. அந்த பொருள் எது? இந்த ஐம்பொறிகளாக இருக்க முடியுமா? இந்த ஐம்பொறிகள் ஒவ்வொன்றைத்தான் அறியும். எனவே ஐந்து புலன்களையும் ஒரு சேர அறிகின்ற ஒரு அறிவு பொருள் இருக்கிறது, அதுதான் ஆன்மா. அது இந்திரியங்களுக்கு வேறாக இருக்கிறது. இந்த ஐந்து இந்திரியங்களை தனக்கு கருவியாக கொண்டு அறிகிறது. எனவே இந்திரியங்கள் ஆன்மா அல்ல. ஏனென்றால் இந்த இந்திரியங்கள் ஒவ்வொரு புலனைத்தான் அறியும். எனவே இதை நூற்பாவிலே எப்படி சொல்லுகிறார், ஐம்புலன் ஐம்புலன் அறிதலின். அங்கன ஒரு சொல்லை சேர்த்துக் கொள்ள வேண்டும், ஐம்புலன் ஒரு சேர அறிதலின். ஐம்புலனை ஒரு சேர அறிதலின், அதாவது நான் என்ற அந்த ஆன்மா இந்த ஐந்து புலன்களையும் ஒரு சேர அறிவதனாலே ஒவ்வொன்றை அறிகிற இந்திரியங்கள் ஆன்மா அல்ல. ஐம்புலனையும் ஒரு சேர அறிவதுதான் ஆன்மா. ஐம்புலன் அறிதலின், ஐம்புலனையும் ஒருங்கே அறிகின்ற ஒரு பொருள் இருப்பதனாலே ஆன்மா வேறாக உள்ளது, ஐம்பொறிகளுக்கு வேறாக உள்ளது.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நமசிவாய்.

இனிமேல் நான் வரப்போது நல்ல வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், வழிபாடு செய்கிற முறையை நமக்கு உணர்த்துகிறார். அந்த வழிபாடு என்பதும் வினைதான், நல்வினை, சிவ நல்வினை, சிவ புண்ணியம். அந்த சிவ நல்வினையை எப்படி செய்ய வேண்டும், அந்த சிவ வழிபாட்டிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு முதலிலே மன தூய்மை இன்றியமையாது, மனம் தூயதாக இருக்க வேண்டும். அந்த தூய உள்ளத்தோடு செய்கிற வழிபாடுதான் நமக்கு உரிய பயனை தரும். எனவே மனம் தூய்மைப்பட வேண்டுமானால் என்ன, அதற்கு என்ன வழி என்றால், அந்த திருக்குறளிலே சொல்லப்பட்ட அந்த அறங்களையெல்லாம் நாம் முதலிலே கடைபிடிக்க வேண்டும். ஆமா, யோகத்தில் அந்த யோக முறையிலே எண்வகை உறுப்புகளிலே முதல் இரண்டு இயமம் நியமம் என்பன. இயமம் என்றால் நூல்களிலே விளக்கப்பட்டவற்றை செய்யாமை, நூல்களிலே விளக்கப்பட்டவற்றை தவிர்க்க வேண்டும். நியமம் என்றால் விதிக்கப்பட்டவற்றை கை கொள்ள வேண்டும், விளக்கியன ஒழிக்க வேண்டும், விதித்தனவற்றை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் பொது அறம் எனப்படும். சைவத்தில் இதுதான் பொது அறம். ஆக வாழ்க்கையை ஒரு நல்ல நெறியிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அது அடிப்படையான அறம், பொது அறம். அந்த அறத்தை, பொது அறத்திலே நின்றுதான் சிறப்பு அறமாகிய வழிபாட்டை செய்ய வேண்டும். சிறப்பு அறம், வழிபாடு என்பது சிறப்பு அறம். இந்த அறவழியிலே நிற்றல் பொது அறம். இந்த இரண்டையும் வற்புறுத்துகிறார். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அரிச்சித்தல், ஆதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணி அறங்கள். எல்லாம் தொகுத்து முதலிலே தருகிறார். ஒழுக்கம், ஒழுக்கம் என்றார் உயர்ந்தோர் சென்ற வழியிலே ஒழுகுதல், நல்ல வழியிலே ஒழுகுதல், ஒழுக்கம். அன்பு, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், அன்பு எல்லாரிடத்திலும். அருள், பிற உயிர்களிடத்திலே கொள்ளுகிற இரக்கம், அருள் என்பது இரக்கம். அன்புக்கும் அருளுக்கும் என்ன தொடர்பு? அன்புக்கும் அருளுக்கும், ஆமா, அன்பு ஈன் அருள் என்னும் அன்பு ஈன் குளவி. எது குளவி, எது தாய்? அன்புதான் தாய், அன்பு ஆகிய தாய். அது ஈன்ற குழந்தைதான் அருள். அன்பிலே நின்று அருளாக மலர வேண்டும். அன்புக்கும் அருளுக்கும் என்ன வேறுபாடு என்றால், அன்பு என்பது தொடர்புடையவர்களிடத்திலே செல்லுவது, அன்பு தொடர்பு உடையார் மாட்டு செல்லுவது. அருள் என்பது தொடர்பு இல்லாதவர்களிடத்திலும் செல்லுவது அருள். அது அன்பு அருள். ஆசாரம், நமது குடியிலே அந்த மரபாக பின்பற்றி வருகிற ஆசாரங்களை கடைபிடித்தல், முன்னோர் கடைபிடித்தவற்றை மேற்கொள்ளுதல் ஆசாரம். உபசாரம், உபசாரம் என்பது அவரவருக்கு உரிய மதிப்போ மதிப்பை அளிக்க வேண்டும், அவரவருக்கு தர வேண்டிய மதிப்பை தர வேண்டும். உறவு, எல்லாரிடத்திலும் நட்பு பாராட்டுதல், உறவு. எனவே யாரிடத்திலும் பகைமை கொள்ளாது நட்பு பாராட்ட வேண்டும். உறவு, உபசாரம், உறவு. அடுத்து சீலம். சீலம் என்றால் தூய்மை, ஆமா, மன தூய்மை, சீலம். தவம், தவம் என்றால்
அந்த நோன்பு, நோன்பு நோற்றல், நோன்புகள் குடும்பத்திலே இல்லறத்துல இருந்து செய்கிற நோன்பு தெரியுமில்ல, விரதம் தான். தானம், தானம் என்பது நல்ல வழியிலே ஈட்டிய பொருளை உயர்ந்தோருக்கு கொடுத்த, நல்லோ நல்ல வழியிலே ஈட்டியவற்றை உயர்ந்தோருக்கு உவகையோடு கொடுக்க வேண்டும், உவகையோடு கொடுக்க வேண்டும், அது தானம். வந்தித்தல், பெரியோர்களை, மூத்தோர்களை வணங்குதல், மூத்தோர்களை கும்பிடுதல், மூத்தோர்களை கண்டால் கும்பிடுதல், வந்தி வணங்குதல், தலைதாலே வணங்குதல், தலைதாழ்த்தி வணங்குதல், அர்ச்சித்தல், அந்த பெரியோர்களுக்கு வழிபாடு, வழிபாடு செய்தல். ஆம், இன்மைதான வருது. வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அர்ச்சிக்கப்பட்டமும். ஆமா, வாய்மை என்றால் வாயினாலே உண்மை பேசுதல், வாயினாலே உண்மை பேசுதல், அதுதான் வாய்மை. வாய்மை என்றாலே வாயினால் வருகிற சொற்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்து அழுக்கிலா துறவு, அந்த அடைமொழி கொடுக்கிறார் முக்கியமாக. அழுக்கில்லாத துறவு, வெறும் புறத்துறவு மட்டுமல்ல, அழுக்கு இல்லாத துறவு. இங்கே துறவு என்றால் குடும்பத்தில் இருந்து என்ன துறவு, குடும்பத்தில் இருந்து கொண்டு அவாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும், ஆசைகளை சிறிது சிறிதாக நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆக இறைவன் மீது அந்த வழிபாட்டிலே விருப்பம் கூட கூட இங்க வழிபாட்டில், இங்க உலக பொருள்களிலே ஆசை தானாக குறையும். வழிபாடு உண்மையாக இருக்குமானால் உலக நாட்டம் குறையும். துறவு, அடக்கம், அடக்கம் பணிவுடைமை, அறிவு, நாம் பெற்ற கல்வி கேள்விகளால் நல்லது எது தீயது எது என்று பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு, நல்லன தீயவற்றை பகுத்து அறிந்து கொள்ள. அர்ச்சித்தல், வழிபாடு, ஆதி முதலியவை, இதோடு முடிந்துவிடவில்லை, இன்னும் முதலியவை, இன்னும் பிற நற்செயல்கள், இவைதான் இழுக்கில்லாத அறங்களானால். இத்தகைய நற்செயல்களை ஒருவர் கடைபிடித்தால் இறங்குவான், இறங்குவான் இறைவன், எல்லா உயிர்களிடத்திலும் இறக்கமுடைய இறைவன் பணி அறங்கள், அவன் பணித்த அறங்களாகும் இவையெல்லாம், இறைவன் இட்ட பணிகளாக அமையும். இது பொது அறம். இந்த அறத்தை கடைபிடித்து மனதை தூய்மைப்படுத்தி பிறகு சிறப்பு அறமாகிய வழிபாட்டிலே நிற்க வேண்டும். அடுத்த பாட்டிலே அதை சொல்லுகிறார், சிறப்பு அறத்தை அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார். மனம் அது நினைய, வாக்கு வழுத்த, மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி, சினம் முதல் அகற்றி வாழும் செயல் அறம். அதுதான் சிறப்பு அறம், மனம் அது நினைய. ஆக மனம் வெளியே செல்லாமல் இங்கே பெருமான், பெருமானுடைய நினைவாகவே இருக்க வேண்டும் வழிபாட்டிலே. அந்த இவர் பட்டினத்தார் சொல்லியிருக்கிறார் அல்லவா, கையொன்று செய்ய மெய்யொன்று நாட, கருத்து ஒன்று என்ன பொய்யொன்று சிந்தை என, அப்படி ஒரு பாட்டே இருக்கு. ஆக அவையெல்லாம் வழிபாடு அல்ல. இப்படியெல்லாம் செய்கின்ற பூஜையை எவ்வாறு கொள்வாய் அப்படிங்கிறார், எவ்வாறு கொள்வாய் கட்சி ஏகம்பனி. எனவே அந்த முறையிலே மனமானது ஒன்றுபட வேண்டும், வழிபாட்டிலே ஒன்றுபட வேண்டும், புறத்திலே செல்லாம். மனம் அது நினைய, அவனையே நினைக்க, வாக்கு வழுத்த, வாக்கினால் வாயினால் இறைவனை போற்றி போற்றுதல், இறைவனுடைய புகழ்களை எடுத்து சொல்ல வேண்டும், திருமுறைகளை பாடுதல், வழுத்த, மந்திரங்கள் சொல்ல,
மந்திரங்களை உச்சரித்து இன மலர கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்று. சிவபெருமானை போற்றின்னு சொல்லல, இச்சித்த தெய்வம். உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பமோ அந்த விருப்பம், அந்த தெய்வத்தை வழிபடுங்கள். இது முதலாவது அடி, இது தொடக்க நிலை. தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு சொன்னது இதே முடிவு அல்ல. தொடக்க நிலையில அதுதான், தாங்கள் விரும்பிய தெய்வத்தை வழிபட்டு வழிபட்டு பிறகு மெய்யான உண்மையான நிலைத்த செம்பொருளாக இருப்பது சிவபெருமான் ஒருவனே, அவன்தான் மெய்ப்பொருள் என்ற அறிவு பின்னாலேதான் வரும், முதல்ல வந்து விடாது. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் என்பது பின்னாலே வருவது. எனவே முதலிலே பல தெய்வங்களை வணங்கி பிறகு அவற்றை விடுத்து ஒரு தெய்வ கோட்பாட்டுக்கு வர வேண்டும். எனவே இச்சித்த தெய்வம் போற்றி சினம் முதல் அகற்றி, முதல் பாட்டிலே சொன்னார் அல்லவா, முதல் பாட்டிலே உடன்பாடாக சொன்னார். இங்கே சினம் என்பது அன்புக்கு நேர்மாறு, பிற ஒவ்வொன்றாக அப்படி இது எதிர்மறைய வைத்துக் கொள்ள வேண்டும். சினம் முதல் அகற்றி வாழும் செயல், இப்படி செய்கிற வழிபாடுதான் அறம், சிறப்பு அறம். சிறப்பு அறமானால் யாருக்கும் உணமுறு தெய்வம். ஆக எல்லா தெய்வங்களிடமாகவும் முன்னின்று அந்த வழிபாட்டை ஏற்பது சிவபெருமான் தான். இச்சித்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த இடத்திலே அந்த வழிபாட்டை ஏற்பவர் சிவபெருமான். முனம் ஒரு தெய்வம், முன்னின்று ஏற்கின்ற கடவுள், எங்கும் செயற்கு முன்னிலையாம் அன்றே. அடுத்த பாட்டு எல்லாரும் தெரிந்திருப்பீர்கள். அடுத்த பாட்டு யாதொரு தெய்வம் கொண்டீர், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருவார். எனவே சிறு தெய்வ வழிபாடு வேண்டுமா வேண்டாமா, கூடுமா கூடாதா, சிறு தெய்வங்களை வணங்க, பிற தெய்வங்களை வணங்குதல். ஆக பிற தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அடியார்கள். பிற தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானுக்குரிய, சிவபெருமானை வழிபடுகின்றவர்கள் தான். திருமால் ஆயன் போன்றவர்கள் எல்லாம் சிவனுடைய அடியார், சிவன் அடியார்கள். எனவே அடியார்களை நாம் வணங்குவது ஒன்றும் தவறில்லை. ஆனால் அவர்களை முழு முதலாக நினைக்கக்கூடாது. முழு முதற் கடவுளாக நினைக்காமல் வழிபடலாம். முழு முதற் பெருமான் சிவபெருமானே, அந்த உறுதியிலே நாம் பிறழாமல் நின்று வழிபடுவதிலே குற்றமில்லை என்பது அருள்நதி சிவத்தினுடைய கருத்து. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர். அந்த தெய்வங்கள் எப்படிப்பட்டவை, மற்ற அத்தெய்வங்கள் அவர்களும் உயிர்களே, நம்மை போன்ற உயிர்கள்தான். பிற தெய்வங்கள் அனைத்துமே உயிரினத்தார், மற்ற அத்தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும் பிறக்கும். அந்த தெய்வங்களுக்கும் இன்ப துன்பங்கள் உண்டு, இறப்பு பிறப்பு உண்டு. இந்த இதுல அருணகிரி அந்தாதி என்ற நூலில் திருவண்ணாமலை அருணகிரி அந்தாதியில சொல்லுகிறார், எல்லார் இறப்பும் பிறப்பும், எல்லார் இறப்பும் பிறப்பும் இயற்பாவலர்தம் சொல்லால் தெளிந்தோம். எல்லா தெய்வங்களினுடைய இறந்த கதை பிறந்த கதையெல்லாம் புராணங்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். எல்லார் பிறப்பும் இறப்பும் இயல் பாவலர்தம் சொல்லால் தெளிந்தோம் சோனேஷா. இல்லில் பிறந்த கதையும் கேளேன். சிவபெருமான் ஒரு வீட்டிலே பிறந்தார் என்று ஒரு கதையாவது இருக்கிறதா? இல்லில் பிறந்த கதையும் கேளேன், பேருலகில் வாழ்ந்து உண்டு இறந்த கதையும் கேட்டிலே என்று பாடுகிறாராக. இறப்பு பிறப்பு இல்லாத ஒரே பொருள் சிவம்தான். எனவே அதுதான் முழு முதற் பொருள் என்ற தெளிவு சைவர்களுக்கு வர வேண்டும்.
எனவே பிற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவை இலாதான், இவை இல்லாத பெருமான் அறிந்து அருள் செய்வன். உயிர்கள் செய்கின்ற அந்த வழிபாட்டை அறிந்து அருள் செய்கின்றான். எனவே பிற தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த தெய்வங்களின் இடமாக இருந்து அந்த வழிபாட்டை ஏற்று அருள் புரிகிறான். அடுத்த பாட்டில் இதன் தொடர்ச்சியாக, இங்கு நாம் சிலர்க்கு பூசை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவார். இங்கு இந்த உலகத்துல நாம் சிலர்க்கு, சிலர் என்பது இந்த இடத்துல பெரியவர்களுக்கு, சில பெரியோர்களுக்கு பூசை வழிபாடெல்லாம் செய்தால் இவர்களா வந்து நமக்கு உரிய அந்த வழிபாட்டினுடைய பயனை தருவார்கள். இவர்களோ வந்து அங்கு வான்னா இங்க பயன், வான் தருவார், வழிபாட்டுக்குரிய பயனை தருவார். அன்றேல் அது அவர்கள் வந்து பயனளிக்க மாட்டார்கள். அதுபோலத்தான் பிற தெய்வங்களை வழிபட்டால் அவர்கள் வந்து பயனை அளிக்க மாட்டார்கள். ஆக இங்கு நாம் பெரியவர்களுக்கு என்ன வழிபாடு செய்தாலும் அவர்கள் அந்த பயனை தர தகுதி இல்லாதவர்கள். அதே போல தெய்வங்களை வழிபட்டாலும் அவர்கள் அந்த பயனை அளிக்க மாட்டார்கள். அன்றேல் அத்தெய்வம் அத்தனைக்கான், அத்தெய்வங்கள் அந்த அளவுக்கு தான், அத்தெய்வம் அத்தனைக்கான். ஆக எங்கும் வாழ் தெய்வமெல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது. எங்கும் உள்ள அந்த எல்லா தெய்வங்களும் இறைவனுடைய ஆணையினாலேதான் அந்த நிலையிலே நிற்கிறார்கள். இறைவன் ஆணையினால் நிற்பது. அங்கு நாம் செய்யும் செய்திக்கு, அந்த தெய்வங்களை வழிபடுகின்ற செயலுக்கு ஆணை வைப்பால் அளிப்பன். தன்னுடைய சக்தியினாலே, தன்னுடைய சக்தியினாலேதான் பயனை அளிக்கின்றான் இறைவன். ஆக எப்படி பாடுகிறாரா அருள்நந்தி சிவம் அடுத்த பாட்டில், காண்பவன் சிவனே. ஆக எல்லாருடைய வழிபாடுகளையும் அறிகின்றவன் சிவபெருமான் ஒருவன்தான். காண்பவன் சிவனேயானால் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். அந்த பெருமானுடைய திருவடிக்கு அன்பு செய்வதுதான் மாண்பு அறம், சிறந்த அறமாம். மாண்பு அறம் என்றால் அதுதான் சிறந்த அறம். அறன்றன் பாதம் மறந்து செய் அறங்களெல்லாம் வீண் செயல். எப்படி சொல்லுகிறார், வீண் செயல் பிற வழிபாடெல்லாம். அறந்தன் பாதம் சிவபெருமானுடைய திருவடிகளை மறந்து சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக நினைக்காமல் மறந்து செய்கின்ற எவ்வளவு பெரிய அறங்களானாலும் அது வீண் செயல், பயனற்றவை. இறைவன் சொன்ன விதி அறம். எனவே இறைவன் தான் அருளிய நூல்களிலே விதித்திருக்கிறானே, அவன் அருளிய நூல்களையவை வேதங்கள் ஆகமங்கள், அவற்றிலே விதித்தவற்றை செய்வதுதான் அறம். இறைவன் சொன்ன விதி அறம், அதுதான் பொது அறம். விருப்பொன்று இல்லான் இறைவன், இறைவன் விருப்பு ஒன்று இல்லான் பூண்டனன். உயிர்களிடத்திலே அன்பு பூண்டவன் வேண்டல் செய்யும். அவன் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் என்றால், நாம் செய்கின்ற வழிபாடு, நாம் செய்கின்ற வழிபாடு அவனுக்கு உவகையை தருவது, அவனுக்கு பிரியமானது அடியவர்கள் செய்கின்ற வழிபாடு. வேண்டுதல்ன விரும்புதல், வேண்டுதல் விரும்புதல், அவன் விரும்புதல் செய்வது பூசனை. அந்த வேண்டல் செய்யும் பூசனை புரிந்து கொள்ளே, அதனை நீ செய்வாயாக. இப்படி அறிவுரை சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆக இங்கே வினையை சொல்ல தொடங்கியவர் அடுத்த பாட்டுல, தாவர சங்கமங்கள்
எனும் இரண்டு உருவில் நின்று இறைவன் இருக்கின்ற இடங்கள் இரண்டு, ஒன்று தாவரம் இன்னொன்று சங்கமம். தாவரம் என்றால் நிலையானவை, இடம் பெயராதவை, அதாவது திருக்கோயிலே உள்ள திருவுருவங்கள், அவையெல்லாம் தாவரம் எனப்படும். இப்ப நாம் தாவரம் இருக்குல்ல, அது ஒரே ஒரே இடத்துல தான் நிக்க, நம்ம கூட நடக்குமா? அதனாலதான் தாவரம்னு பேர், ஒரே இடத்துல நிற்பவை தாவரம். சங்கமம் என்றால் இயங்குகின்ற அடியார்கள், இயங்குகிற அடியார்கள், தாவர சங்கமங்கள். எனவே அந்த திருக்கோயிலில் உள்ள திருவுருவங்களிலும் அடியார்களிடத்திலும் இறைவன் சிறப்பாக எழுந்தருளி இருக்கிறான். தாவர சங்கமங்கள் எனும் இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு, எனவே அவர்களுக்கு நாம் வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டினை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் விரும்பி. மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். எனவே சிவ வழிபாடு, சிவனடியார் வழிபாடு இவையெல்லாம் சைவத்திலே இன்றியமையாதவை. சிவனடியார்களை சிவனாகவே கொண்டு வழிபடுதல், நம்முடைய பெரியபுராணமே இதற்கு இலக்கியமாக விளங்குகிறது. சிவ வழிபாட்டுல ரொம்ப அழுந்தி நின்றவர்கள் யாரு? பெரியபுராணத்துல சிவ வழிபாட்டுல ஊன்றி நின்றவர்கள் யாராரு? கண்ணப்ப நாயனார். சரி, வேற காரைக்கால் அம்மா, எல்லாரும் சொல்லிருக்க. அதான் குரு லிங்க சங்கமம், இந்த மூன்று இடங்களிலே வழிபட்டவர்கள் பெரியபுராண அடியார்கள். குரு லிங்கம் சங்கமம், அந்த இவர் அறிவாழ்த்தாயர், அதான் அறிவாழ்த்தாயர்னு பிரிச்சு சொல்லணும். அறிவாழ்த்தாயர்னு என்ன புரியுது? அறிவாள் தாயர், அவர் இயற்பெயர் தாயனா தாயர். அந்த அறிவாளாலே அவர் அவருடைய வழிபாடு என்ன? நாள்தோறும் பெருமானுக்கு நிவேதனம் படைத்தல். ஒரு நாள் அந்த நிவேதனத்தை எடுத்துக்கொண்டு செல்கிற போது என்ன, கால் இடறி அந்த பொருள்கள் எல்லாம் சிந்திவிட்டன. அப்போது அவர் எவ்வளவு துடிதுடிக்கிறார். அது பெருமான் பசியோடு இருப்பாரே, நான் வாழ்ந்து பயனில்லை என்று தன்னுடைய கழுத்தையே அறுத்து கொள்ள துணிவாரானால் அவர் எந்த அளவுக்கு அந்த வழிபாட்டிலே நின்றார் என்று நாம் உணர முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட உறுதிப்பாடு, மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன், ஆதலால் நீ பரன் தன்னை நெஞ்சில் நினைவையில் நிறைந்த பூசை, அதுதான் நிறைவான பூசை. நிறைவான வழிபாடு என்பது என்ன? இறைவனை நெஞ்சிலே நிறுத்தி வழிபடுவது, மற்றவையெல்லாம் குறைபாடு உடைய வழிபாடு. நீ பரன் தன்னை நெஞ்சில் நிறுத்தி நினைவையேல் அதுதான் நிறைந்த பூசை. ஆதலால் ஆய் பரம்பொருளை நாளும் அரிச்சி நாளும் வழிபடுவாயாக அன்பு செய்தே. இப்படி அந்த திருமுறைகளினுடைய அந்த சாரமான கருத்துக்களையெல்லாம் இங்கே அருள்நந்தி சிவம் இங்கே நமக்கு தருகிறார். திருமுறைகளினுடைய சாரம் தான் இது, வெறும் சாத்திர நூல் கூட அல்ல, தோத்திர நூலாகவும் கூட இருக்கு. இந்த பகுதிகள் எல்லாம் தோத்திர பகுதிகள். பரம்பொருளை நாளும் அர்ச்சினி அன்பு செய்தே. அடுத்த பாட்டுல அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். ஆக சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு உடையவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அது புண்ணியமாகிறது. அதேபோல அடுத்தடியில பரநடிக்கு அன்பிலாதார் என்ன புண்ணியம் செய்தாலும் பாவமாகும், புண்ணியம் பாவமாகும். அதற்கு எடுத்துக்காட்டுக்களை தருகிறார். இதற்கு உதாரணம் வேண்டுமா? வரமுடை தக்கன், அவன் தக்கன் பரநடிக்கு அன்பில்லாதவன்,
ஆனால் செய்ததே மிகச்சிறந்த வேள்வி. ஆனால் அது என்னவாயிற்று? வரமுடை தக்கன் செய்த அன்பில்லாத அந்த தக்கன் செய்த மாவேள்வி தீமையாயிற்று அவனுக்கு. அந்த தலையை இழந்தான், ஆட்டுத்தலையை பெற்றான் என்று கதை. மாவேள்வி தீமையாகி இவன் தேவர்களிலே உயர்ந்தவன் தக்கன், ஆனால் மனிதர்களிலே ஒருவனாகிய சண்டேஸ்வரர் நரரினில் மனிதராக வந்த பாலன், அவனும் சிறு பிள்ளை பாலன் செய்த பாதகம். என்ன பாதகம் செய்தார்? ஆமா, தந்தையினுடைய காலையே துணித்தாரே, அந்த பாதகம் நன்மையாயிற்று. இதை மாணிக்கவாசர் சொல்லுகிறார் அல்லவா, பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம்ங்கிறார். பாதகமே சோறுனா பயனாயிற்று அவருக்கு. பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். அடுத்து மறைகள் வேதங்கள் ஈசன் சொல். மறைகள் ஈசன் சொல், இறைவன் அருளியவை. அச்சொல் வழி வாரா உயிரை, அந்த வழியிலே அறவழியிலே செல்லாத உயிர்களை, அச்சொல் வழி வாரா உயிரை வைக்கும் சிறைகள்தான் நிறையம். நிறையம்னா நரகம். நரக உலகம் என்பது அதற்காகத்தான் வைக்கப்பட்டுள்ளது. உயிரை வைக்கும் சிறைகள் மா நிறையம். பிறகு இட்ட பணி செய்வோர், இறைவன் இட்ட இறைவனுக்கு பணி செய்கின்ற அடியார்கள், செல்வத்தோடும் உறையும் இடங்கள் மாபதிகள் ஊர்கள் எவை என்றால் கும்பர் உலகங்கள், தேவர் உலகங்கள், யோனிக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் இறைவன் ஆணையினால் இன்பத் துன்பங்கள் இயைவதாகும். இறைவனுடைய ஆற்றலினாலே இன்பத் துன்பங்கள் வந்து இயைகின்றன. இப்போ

அவனி மன்னன், நாட்டை ஆளுகிற அரசன், அருமறை முறை செய்யாரை, அந்த மறையின் வழியிலே நடக்காதவர்களை ஆணையின் தண்டம் செய்தும் அவர்களை தண்டித்தும் அருஞ்சிறையிட்டும் வைப்பன். எதற்கு? அவர்களை திருத்துவதற்காக. ஆணையின் வழி செல்வோருக்கு என்ன செய்கிறான்? ஆணையின் வழி செல்வோருக்கு அரும்பதி ஊர்களை வழங்குகிறான். செல்வம் இவற்றையெல்லாம் நல்கி ஆணையும் வைப்பன். அவர்களுக்கு ஆட்சி உரிமை கூட தருகிறான். சில பகுதிகளை ஆளும்படியாக வைக்கின்றான். ஆணையும் வைப்பன். எங்கும் ஆணையே ஆணையே காண். என்ன பொருள் ஆணையே ஆணையே காண் என்றால், அரசனுடைய ஆணை போலத்தான் இறைவனுடைய ஆணை. ஒரு ஆணை அரசனுக்குரியது, இன்னொன்று இறைவன். இறைவனுடைய ஆணை எப்படிப்பட்டது என்றால் அது அரசனுடைய ஆணை போன்றது. அடுத்த பாட்டுல அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி. அரசனுடைய செயலும் இறைவனுடைய அருள் வழியிலேதான். அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி. அரும் பாவங்கள் தரையுளோர் செய்யின் குற்றங்கள் பாவத்தை செய்தால் தீய தண்டலில் வைத்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன். அவர்களுடைய பாவங்களை குற்றங்களை நீக்குகிறான், தண்டித்து. பின்பு சொல்வழி நடப்பர் தூயோர் நிறையமும் சேரார். அதாவது மனிதர்கள் செய்த குற்றங்களை அரசர்கள் தண்டிப்பதன் மூலமாக அங்க பின்னாலே நரகத்திலே போய் துன்பப்பட வேண்டியதை இங்கே பட்டுவிடுகிறார்கள். எனவே அவர்கள் நிறையமும் சேரார். அந்த நிறையம் முன் நீர்மை ஈதா என்று இப்படி அந்த அரசனுடைய செயலையும் இறைவனுடைய செயலையும் ஒப்பு காட்டி சொல்லுகிறார். அதே கருத்து அடுத்த பாட்டுல அருளினால் உரைத்த நூலின் வழி வாராது அதன்மம் செய்தால், அந்த இறைவன் சொன்ன நூல்களிலே காட்டிய வழியிலே வாராது அதன்மம் செய்யின் இருள் உலாம் நிறைய துன்பத்து இட்டு இரும் பாவம் தீர்ப்பன். அவர்களுடைய அந்த குற்றத்தை தீர்க்கிறான். எல்லாம் வந்த கருத்துக்கள் தான். பொருளுலாம் அது ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை சொன்னா தானே உங்க ஆமா காதல ஏறும். அதனால அப்படித்தான் ஆசிரியர்கள் அப்படித்தான் நடத்த வேண்டும். ஒரு முறை சொல்லி போய்விடக்கூடாது, மாணவர்களுக்கு விளங்காது இல்லையா. எனவே பல முறை எடுத்து சொன்னால் தான் மாணவர்கள் புரிந்து கொள்வார். அந்த முறையில பொருள் உலாம் சொர்க்கம் ஆதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். அந்த சொர்க்கலோகத்திலே நல்லவர்களை அனுப்பி அவர்கள் செய்த புண்ணியத்தை தீர்க்கிறான். பாவத்தையும் தீர்க்கிறான், புண்ணியத்தையும் தீர்க்கிறான். அதை ஏன் புண்ணியத்தை தீர்க்க வேண்டும்? புண்ணியமும் பிறவிக்கு காரணமாகும். எனவே ரெண்டும் பிறவிக்கு காரணம், பாவம் புண்ணியம் இரண்டும். ரெண்டும் விலங்கு தான், ரெண்டும் தலைகள் தான். இரும்பு விலங்கு ஒண்ணு, இன்னொன்று பொன் விலங்கு. எந்த விலங்கு என்றால் என்ன? போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். மருள் உலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து இவை. மருந்து இவை எவை? மலங்களை குற்றங்களை தீர்க்கின்ற மருந்து என்று சொல்லுகிறார். எவற்றை? அதாவது உயிர்களுடைய வினைக்கு ஏற்ப தருகின்ற இன்ப துன்பங்கள். இன்ப துன்பங்கள் இரண்டும், இன்பம் துன்பம், அவைதான் மலங்களை தீர்க்கின்ற மருந்து. மருள் உலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து இவை. அப்புறம் மருந்து என்றால் வைத்தியன் யாரு? நாதன். வைத்தியன் நாதன் மருந்தாகவும் இருப்பான் வைத்தியன். ரெண்டும் ஒண்ணுதான், மருந்துமாகவும் அது இடம் நோக்கி கொள்ள வேண்டும். சில இடத்துல இறைவனை மருந்து என்று சொல்லுவார்கள், சில இடத்துல மருத்துவன் என்றும் வரும்.

0: ஒன்னும் முரண்பாடு இல்லை. இனி அந்த அரசன் ஓமை அடுத்து இறைவனை மருத்துவரோடு ஒப்பிடுகிறார். மருத்துவனோடு, மருத்துவன் அந்தந்த நோயாளியினுடைய நோயினுடைய தன்மையை அறிந்து பலவிதமான மருந்துகளை கொடுத்து, நல்ல மருந்து, கசப்பு மருந்து, அறுவை சிகிச்சை இவற்றையெல்லாம் செய்து அந்த நோயை தீர்க்கிறான். அதே போல இறைவனும் அந்தந்த உயிர்களுடைய அந்த மல குற்றங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு விதங்களிலே அதனை தீர்க்கின்றான். மருத்துவன் உரைத்த நூலின் வழி வரின், அந்த மருத்துவ நூலிலே சொல்லப்பட்ட முறையிலே நாம் நடந்தால் பிணிகள் வாரா. யார் நடக்கிறார்கள்? பிணிகள் வாரா, வருத்திடும் பிணிகள் தப்பினால். அதற்கு மாறாக நடந்தால் பிணிகள் வருத்திடும். தப்பிய வழியும், அதாவது தவறாக நாம் நடந்த போதிலும் செய்ய திருத்தினன் மருந்து, அந்த மருத்துவர் அதற்கு என்று மருந்தினை அளித்து திருத்துவர். செய்யாது அந்த மருந்து கொடுத்து தீர்க்காமல் வேறு முறைகளிலும் மருத்துவர் நோயை தீர்ப்பார். மருந்து கொடுக்காமல் வேறு முறை என்ன? செய்யாது உறும் பிணி சென்றும் தீர்ப்பன், அதாவது வேற வழிகள். அந்த அந்த இந்த பிராயச்சித்தம் இல்லையா, பிராயச்சித்தம். ஆமா, அப்புறம் இந்த கோயிலுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், அவையெல்லாம் மருந்து இல்லாமலே தீர்க்கின்ற முறைகள். அதான் செய்யாது உறும்பிணி சென்றும் தீர்ப்பன். உரைத்த நூல் சிவனும் இன்னே இன்னேன இவ்வாறுதான் இறைவனும் உருங்கண்மம் ஊட்டி தீர்ப்பன். அடுத்த பாட்டோட முடியுது இந்த பகுதி. இந்த பகுதினா இன்னும் தொடருது இந்த வைத்தியர் கருத்து. இதோட அடுத்த பாட்டோட முடியுது. மண்ணுளே சிலவியாதி, சில நோய்களை எப்படி தீர்க்கிறான் மருத்துவன்? மண்ணுளே சிலவியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில நோய்களை அவ்வளவு எளிமையாக அறுத்தியோடு, அறுத்தியோடுனா அன்போடு, அறுத்தின அறுத்தின அன்பு, அந்த நோயாளி மேல் வைத்த கருணையோடு. இந்த காலத்துல அதெல்லாம் பார்க்கறது இல்ல, இந்த காலத்துல பணத்தை தான் பார்க்கிறாங்க. அறுத்தியோடு பார்க்க வேண்டும். மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து, கையெல்லாம் நடுங்க கூடாது, திண்ணமாய் உறுதியாக. மருத்துவரைக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இல்லவா? திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். இது ஒரு வகை நோய்கள், நோய்களுக்கு. சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்க்கால இனிப்பு மருந்து. கண்ணிய கட்டி, கருப்ப கட்டி, வெள்ளக்கட்டி, பால் இவற்றையெல்லாம் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன். அண்ணலும் அதுபோல இன்பத் துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன். எனவே நமக்கு வருகிற துன்பங்களை கண்டு நாம் எப்படி கொள்ள வேண்டும் துன்பங்களை?
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எல்லாம் அல்ல பெரியவுடைய மேற்கொண்டு நாம் இந்த தர்த்தார் கொண்ட புராணத்தை மீண்டும் தொடர்ந்து சிந்தனை செய்யலாம். 75 இப்பொழுது அவர் நான் எவ்வாறு பாடுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது, இயல்நாவலர் பெருமான் சித்தா பெரிசூடி எனும் பெரிதாம் திருப்பதிகம் சித்தாரணி முதல் முதலாம் உலகெல்லாம் உயர்வெடுத்தார். ரொம்ப அருமையான சித்தா பெரிசூடி என்று தொடங்கும் முறையான திருப்பதிகத்தை பாடினார் அப்படின்னார். இப்போ இதில் ஒரு அருமையான குறிப்பு சேர்க்கிறாருடைய, மற்ற எந்த புராணங்களுக்கு இல்லாத பல தனித்தன்மைகள் நம்ம பெரிய புராணத்தில் இருக்கு. அதில் இது ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த பதியத்தை எடுத்து சொல்றாரோ அந்த பதியத்தினுடைய பண்ணில இந்த பாடலையும் பாடலாம், எதை சேக்கிரார் திருவாக்கையும் பாடலாம். இது மாதிரிலாம் ஒரு நூல் இல்லைங்க, இல்லைதான் இப்போ இருக்கிற நூலில் எத்தனையோ கடல் கோளாறு அழிந்தது, இந்த இப்படிலாம் பல இதெல்லாம் போச்சு ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நூல்களில் இது மாதிரி இது பாருங்க, இந்த கொத்தார் மலர் குடல் ஆர்வர் கூறாய் அடிவர் பாடுன்ற இந்த பாட்டு சொல்கிறாரு. அதில் எந்த என்ன பாடலை பாடினார்னு சொன்னார், சித்தாப்பரை சூடிங்கிற பாடலை பாடினார். இப்போ நல்ல நல்ல அருமையாக இப்போ நாம கிரகம் நாம ஒன்றும் செய்ய முடியாது, நல்ல ஓதா மூர்த்திகள் மூர்த்திகள் இதை பாடும். சித்தாப்பரை சூடின்னு சொன்னால் சித்தாப்பிரை சூடி பெருமானி அருளாளா அப்படி பாடும்போது அப்படியே இந்த பதியத்தை பாருங்க, கொத்தார் மலர் குழலால் ஒரு கூறாய் ஆடி அவர் பால் மைத்தாயினும் இனியானை அவ்வியல்லா வளர் பெருமான் சித்தாப்பிரை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலா உலகெல்லாம் உய எடுத்தார். அதே பண்ணல பாடல். இப்படி பண் சுமந்த பாடல்னு சொல்லும்போது திருமுறைகளில் பனிரெண்டாம் திருமுறையும் பண் சுமந்த பாடலாங்க. ஏன்னா எல்லா பாடலும் இல்லை, நான் அந்த பதியத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த பதியத்தில் இருக்கிற பண்ணாகவே இந்த பாடல் அமைந்தது, வரலாற்று பாடல் அமைந்தது. இதெல்லாம் சேர்க்கலாருக்குன்னு இருக்கிற தனித்தன்மைகள் சரி யாருக்கும் இல்லை. இது மாதிரி எத்தனை இருக்குன்னு தொகுத்த தேவலாம். அதனால ஒரு ஓதாமத்தினி பதில் வச்சுட்டு சொன்னால் விரும்ப விரும்ப படிக்கணும். எத்தனை பாட முதல்ல சுந்தர பாடலை எத்தனை பாட சுந்தர பாடல்களில் இப்பொழுது இருக்கிற பாடலில் எத்தனை பாடல்கள் சேக்கிராளால் மோகப்பட்டது இதெல்லாம் நம்ம குறிப்பிடுதில்லை. அதுபோல் திருநாவுக்கரசர் பாடல்களில் சேக்கிராரால் எத்தனை பாடல்கள் இப்பொழுது தொகுக்கப்பட்டன, அதுபோல் சுந்தரரால் அப்படிங்களா. ஆனால் மணிவாசகர் பாடலை மணிவாசகர் காலம் சரிங்களா யாருக்கு தின்னு என்ற சுந்தரருக்கு தின்னு, ஆனால் சேக்கிராருக்கு முன்னே அதை வச்சு பார்க்கணும். ஏதேன்னு அந்த இரண்டாவது இது பண் சுமந்த பாடலாக சொல்வது போல் இப்போ திருவாசகத்தை பண் சுமந்த பாடல்னு சொல்கிறதில்லை. சிலது நமக்கு வந்து இப்போ நான் சிவபிராணமே இருக்குதே, சிவபிராணம் எந்த பண்ணில் பாடுறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொதுவாக அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் ஆரவி ராகத்தில் பாடும்பாங்க. அது என்ன இப்போ சாதாரணமாக நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ்வாழ்கே இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாதே. அது மாதிரி மூவர் பாடல்களில் எந்தெந்த பாடலை முகந்தெடுத்தார், அந்த முகந்த பாடல்கள் அந்த பாடலிலும் அந்த பண்ணமைவு இருக்கிறதா என்று பார்த்து சரிங்களா. தேக்கிழாரில் அறிய பதிய பண்ணமை உடைய பாடல்கள் அப்படி கூட தோக்கலாம், பிஹெச்டி பண்ணலாம். இதுக்கு யார் தெய்வம் வேணும்னா நல்ல ஓதுவாமூர்த்தியுள்ள தெய்வம் வேணும். எங்களுக்கு அறிவு அவ்வளோ. முதல்ல எந்தெந்த பதிகளை எடுத்தார்னு முதல்ல எடுத்துக்கணும், அந்த பதியங்களை எடுத்தது எந்தெந்த பாட்டிலேன்னு பார்க்கணும், அப்புறம் இந்த பதிய பாட்டு ராக என்னன்னு பார்க்கணும், அந்த பதியத்தை முடிந்து எடுத்து சேக்கலார் வாக்கு என்னன்னு பார்க்கணும். யாரும் செய்யலை செஞ்சால் நல்லது, எவ்வளவோ செய்ய வேண்டியது. சரி இப்போ எந்த இதை போகணும், எந்த பாடல்கள் பாருங்க 76. ஆமாம், இந்த மாதிரி அருமையான பாடலை பாடினார். இங்கே திருவண்ணநல்லூரிலே திருக்கோவிலில் சென்று அந்த கூட வந்த நம்முடைய அந்தனராக வந்த பெருமான் மறைய அப்படி மறைந்தபோது அப்படியே பாடினார். சொல்லார் தமிழ் இசை பாடிய தொண்டந்தனை என்னும் பல்லார் உலகினில் புகழ் பாடென்று ஒரு பரிவின் நல்லார் வெண்ணி நல்லூர் அருள் துறை மேவிய நம்பன் எல்லா உலகுய்யப்புறம் எய்தான் அருள் செய்தான் தொண்டருக்கு சொன்னாராம். என்னப்பா இது மாதிரி நீ வந்து ஒவ்வொரு பதியம் சென்று அந்த பதியந்தோறும் பாடி வாழ்த்தி வருவாயாக என்று பெருமானை அருள் அனுப்பித்தாராம். அந்த அந்த பாடலும் கூட அந்த பித்தாப்பரி சூடிங்கிற அமைப்பில் தான் இருக்குது. அடுத்தது கூட அப்படி தான் இருக்குது. அயலோர் தவம் முயல்வார் பிறர் அன்றே மனம் அழியும் செயலால் நிகழ் புத்தூள் வரும் சிவவேதியன் மகளும் உயர்நாவலர் தனிநாதனை ஒழியாதுணர் வழியில் பெயராதுயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றால் இது அப்படியே அந்த பித்தாப்பரி சூடிங்க. இங்கே ஒரு அருமையான ஒரு அமைப்பு என்னென்னு கேட்டால் சரியா இன்னைக்கு வந்து இந்த மாப்பிள்ளையாயிருந்த நம்முடைய சுந்தரர் கருத்தாடு கொள்ளப்பட்டு பெருமானுடைய திருப்புகளை பாடும்படியான அடியவராக ஆகிவிட்டார். சிவலோகம் போல அடியவராக ஆகிவிட்டார். இப்போ அந்த பாப்பா நிலை என்ன ஆச்சுன்னா, எந்த பாப்பா மணவரையில் உட்காந்துருந்த இன்னும் ஒரு 10 மணித்துளிகள் இவர் வரல கெட்டி மேலே அடிச்சு கல்யாணம் ஆகி அதனால தான் அவர் தடுத்து ஆட்கொண்டார். எதை தடுத்து, உலகியல் வாழ்வை தடுத்து அருளியல் வாழ்வை அருளினார். அதனால் இந்த சிவாச்சாரியார் பிள்ளையை கல்யாணம் பண்ணினதா, ஒன்று கைலாயத்திலேருந்து ரெண்டு பொண்ணு திருவாரூரில் ஒன்று திருவத்தியூரில் ஒன்று வரப்போகுதே, அது யார் அணிந்தரை கமலினி, நீ அதை மணக்கிறதுக்குள்ள வந்த சிவாச்சாரியார் பிள்ளைய மணக்கம் வந்த சிவ சிவ, அதனால அந்த கல்யாணத்தில் முன்னால் இந்த மாதிரி வந்து தடுத்தாச்சு. அது இவருக்கே அப்புறம் தான் தெரியும். அம்மா என்னது என்ன தெரியும். அதனால தான் உணர்த்த உணதலின் ஆன்மா உலதுன்னு சிவஞான போக சொல்லி, இந்த உயிருக்கு உணர்த்த உணர்த்த உணருமே தவிர தானாக உணர முடியும். தனியாக உயிர் என்ன என்ன இது இருக்குது, ஒன்றும் இல்லைங்க. அருமையாக பண்ணது உணர்த்த உணதலின் ஆன்மா உலகு, அது மாதிரி உணர்த்த உணர்ந்த ஆன்மா எப்படி பாடினாராம். பாடிவிட்டு இது அந்த அந்த அடுத்த பாட்டும் அந்த பாப்பா என்ன ஆச்சுனாரு, கொஞ்ச நாள் வாழ்ந்தது. இது என்ன செய்ததுன்னு கேட்டால், சிவன் தேவியின் மகளும் உயர்நாவலர் தனிநாதனை ஒடியாதுணர் வடிவம். ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா, திருமணம் ஆகலையே தவிர, திருமணத்தில் ஏறத்தால் அந்த மங்களனான் கூட்டவில்லையே தவிர, அது வரைக்கும் இருந்த சடங்கள்லாம் கூடவே அந்த அந்த அவரோட தான் இந்த சடங்காச்சு. அதனால சரி, திருவருள் அவர் தான் நமக்கு கணவர் என்று கருதி அப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்தது. ஒரு கால இலையில பெருமான் திருவடியை சார்ந்தது அப்படின்ற. ஏன் கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து நீங்கள் நம்ம கேட்கறது அப்புறம் கேட்டேன், தள்ளுபடி பையன் அப்படின்னு, ஐயா அந்த பாப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டேன். தள்ளுபடி பையன் கேட்கணும் கேட்கறேன். நீங்கள் அதான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்கூல்லையும் பாடம் நடத்துறத விட கல்லூரி நடத்துறது கொஞ்சம் நல்லது. மீசம் முடிச்ச குழந்தைகள் இதெல்லாம் கேட்கும். ஏன்னா அவன் ஏற்றாலும் வயது வந்து 20-22 வயசு இல்லை. தெருவில் நான் அவனும் போனோம்னு சொன்னால் அவனையும் வாஜாடணும்னு சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் ஒதுக்கி போகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்களோட வயசெல்லாம் அதிகமானதெல்லாம் இருந்தது. 32 வயசுடைய பையன்லாம் ராமானுஜம்னு பேர். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அப்புறம் வந்தான் நாங்கள். இந்த அருமையான பாடல் அதில் அமைந்திருக்கிறது. இந்த எளிதாம் வகை பெற்றார். இனி நேராக இனி யார் குடம் நாலஞ்சு சுந்தர பெருமான் அருமையாக தான் வந்த கைலாயத்திலிருந்து வந்த பணியை மேற்கொண்டு சொன்னீங்கன்னா, ஒருதோறும் சென்று சென்று சென்று பெருமானை பாடி நெய்கிறார். நாவலர்கோன் ஆரூரம் தனிவெண்ணை நல்லூரில் மேலும் மேவும் அருள் துறைமர்ந்த வேதியர் ஆட்கொண்டதற்கின், இவ்வாறு வேதியர் ஆட்கொண்ட பிறகு, பெருமான் வேதியராய் வந்து ஆட்கொண்ட பிறகு, பூவலரும் தளம் பொய்கி திருநாவலூர் பூண்டு தேவர்பிரான் தனிப்பணிந்து திருப்பதியம் பாடினார். திருப்பதியம் பாடினார், அந்த பதியம் கிடைக்கல. எல்லாம் நம்முடைய ஆறு பேர் பிகேஎஸ் குறிச்சிருக்கேன், சிகேஎஸ் குறிச்சிருக்கேன். இதில் கூட இந்த பாடல்களில் கூட சில தொகுப்பெல்லாம் கூட பண்ணணும்னு நினைப்பு. இந்த ஒரு பதியம் மட்டுமே இருக்கிற பதிகளில், இரு பதியம் மட்டும் இருக்கிற பதிகளில், அப்படி எத்தனை பதிகள் இருக்குது அப்படிலாம் கூட இன்னும் பாடத்தவரலாம். ஒரு பதியம் உடைய பதியம் மட்டும். அப்புறம் இனி பதியம் உள்ளதென்று இவர் குறித்து, ஆனால் இன்று கிடையாதவை அவை என்று இப்படிலாம் புரியும். அப்போ தான் நீ அவர் நிறைய பாடல் பாடலாருன்னு சொன்னாங்க நம்பியாண்டார் அப்படின்னு சொல்கிற. அப்போ அவனால் பாடலும் ரொம்ப குறைவு. இப்படியெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தால் தான் அந்த சொன்னது வாய்மை என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா என்ன ஒரு ஆயிரக்கணக்குங்கிறீங்க, 300-400 தான் இருக்குன்னா, சரிப்பா இன்றைக்கி இருக்கிறது 300-400 தான், ஆனால் பாடியது பல. எனவே இவ்வாறெல்லாம் என்ன செய்தார். இப்போ எந்த பாட்டுங்க, 79. ஆமாம், சிவன் உரையும் திருத்துறையூர் சென்றணிந்து, நீ கொஞ்சம் வேகமாகலாம் போகலாம், திருத்துறையூருக்கு சென்றாராம். சென்று தீ வினையால் அவன் எரியல் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன் நின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதியும் பாடினால். அல்ல அந்த பதியம் தான் எது, மலையார் அருவி திரள் மாமனியா, அந்த அந்த மாதிரி தொடங்க பார்த்தேன். அங்கே கேட்டுக்கிட்டாரான், பெருமானே இந்த இல் வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடு இல்லையா இல்லாமல் தவ வாழ்க்கை, தவம்னு என்னன்னு கேட்டால் உன்னையே நினையும்படியான வாழ்வு, அந்த வாழ்வு எனக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். அந்த நெறிக்கு தான் பவ நெறிக்கு விளக்காகும் திருப்பதியும் பாடினார் மலையார் அருவி தினைமாமதி மஞ்சள் செஞ்சு பாட்டு பண்ணலாம். புலன் ஒன்றும் படி தவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருள, புலன் ஒன்றும் படி தவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருள. இந்த தவன் தவம் என்னன்னு பெருமான் முன்னில் பாடுகின்ற பொழுது அந்த பெருமானை என்று வேற எந்த நினைவும் வராமல் இருக்கிறான், அந்த அதான் தவம். அதனால் தவம்னு சொன்னவை காட்ட இருக்கிற தவம்னு அர்த்தம் இல்லை. மனம் ஒன்றி எந்த ஒன்றை பாடுகிறோ அந்த ஒன்றில் அப்படியே ஒன்றி விட்டால் அது பெரிய தவம், அதையே தவமாக இருக்கணும். அதனால் புலன் ஒன்றும் படிதவத்தில் குறிந்த நெறி கொடுத்தருட அலர் கொண்ட நரிஞ்சோலை திருத்துறையூர் அமர்ந்தருடன், இங்கிருந்து இப்போ திருத்துறையூர் சென்று அங்கே இருந்து இருக்கிற பெருமானி, நிலவுந்தன் குணலுமுடி நிலையோன் திருப்பாதம் மலர் கொண்டு பொற்றிசைத்து வந்தித்தார் வந்தொண்டர் திருப்பெருமானுக்கு வழியெல்லாம் வழிபாடு செய்து தேராம். திருத்தறையூர் தனிப்பணிந்த சிவபெருமான மறந்தரலும் பொருத்தமாம் இடம்பளவும் புக்கிரஞ்சியும், அது என்ன பொருத்தமாம் இடம்பளவும்னாரு, எந்தெந்த பதிகளுக்கு அவ்வப்பொழுது செல்ல முடியுமோ அந்த பதிகளுக்கு. இப்போ தான் செல்கின்ற பதிகளுக்கு ஒரு ரெண்டு கல் தொலைவில் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடலாம். ஐயா இங்கேருந்து ஒரு 25 மைல் இருக்குன்னு சொன்னால் அந்த பகுதி வரும்போது அந்த சேர்த்துக்கலாம். ஏன்னா அவங்க இதுவே பாடும் பணியே பணியாக இருந்தவர்கள் அப்படி வச்சுக்கலாங்க. அதனால் எங்கெங்கே அப்படி அருகில் இருக்கின்றனவோ அதெல்லாம் போய் போய் வர்றது இல்லை. இவ்வாறு இருந்து புக்கிருங்கி பொற்பொழியோ நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்று வருத்தமிகு காதலினால் வழி கொள்வான் மனங்கொண்டார். அதனால் வழி கொள்வான் மனங்கொண்டார். மெதுவாக அவங்க தில்லைக்கு போகணும்னு நினைப்போம்டா, தில்லைக்கு அங்கேருந்து புறப்படணும், புறப்பட்டு போகணும். போனால் மலை வளர்சன் மலை வளர்சன் தகில் பரப்பி மலை பரப்பி மணி குடிக்கும் அரை தக பொன்னன் பொன் பெண்ணை ஆறு கடந்து பெண்ணை ஆறு கடந்து விட்டு ஏறிய பின் பார்த்தீங்களா, அந்த காலத்திலலாம் ஆறுன்னு சொன்னால் பாலம் கூட இல்லை, தண்ணி அளவு இந்த அளவு வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல ஓடி போயிடலாம், இந்த அளவுக்கு மீறிச்சுன்னா கொஞ்சம் எழுத்துட்டு போகும், அதெல்லாம் ஜாக்கிரதாக எண்ணி எப்படி தண்ணி போகுதுன்னு பார்த்தா கடந்து போகணும். இவற்றையெல்லாம் கடந்து சென்று புக்கிரிஞ்சி நம்ம ஆறு கடந்து எரிய பின் இலகு பசும் புறவினுடன் தேரியரவி மேல்கடலில் செலவனையும் பொழுதனைய திருவதியை புறத்தணிந்தார். அப்படியே போயிட்டு இருக்கும்போது இதோ இப்பொழுது மணி என்னன்னாரு, நம்ம இப்போ இப்போ நேரம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் கூட நேரம் ஆகிட்டுது, என்னென்னா அப்படியே இரவு நேரம் வர அப்படியே ஆரம்பிச்சுதான், மாலை நேரம் சென்று இரவு நேரம் வர ஆரம்பிச்சுதான். அந்த நேரத்தில் உடையவர் ஆகலம் ஏற்று உழவாரப்படையாளி உடைய அரசு யார் நாவுக்கரசர், உடைய அரசு உலகேற்று உழவாரப்படையாளி விடையவர்க்கு கை தொண்டு விரும்பு பெரும் பதியை மிதித்து பெருவெற்று அடையும் அதற்கு அஞ்சு மணி என்று அன்னகரில் பூதாதே மலை வளர்தன் புறம்பனையில் சித்த வடம் மடம் உந்தார். பாருங்க இந்த திருவதியை போகிறதுக்கு கால் கூசுதான், என்னதுனால அங்கே தானே நாவுக்கரசர் பெருமான் உழவாரம்லாம் செய்து பதியம் பாடியிருக்கார். எல்லாரும் வரையறைப்படுத்திட்டாங்க, சுந்தரர் ஞானசம்பந்த நாவுக்கரசர் 7வது நூற்றாண்டு, சுந்தரர் 8, இது வந்து யாரும் மறுக்கலை. அதனால் ஒரு நூற்றாண்டுக்கு பின்னு வந்தவர் ஞானசம்பந்த நாவுக்கரசருக்கு ஒரு நாள் பின்னு வந்தவர். அப்படிங்கும்போது அந்த ஊரில் திருவதியில் அவர் அதிகமாக பாடினார்ன்றதுனால கால் மெதிப்பதற்கஞ்சி ஒதுங்குகிறார். அவ்வளவு அந்த முன்னிருந்த அடிவர் மீது இருக்கிற பக்தி. திருவதியை புறத்தணிந்தார் உடையவர் உலகேற்றும் உடவாரப்படையாளி உடையவருக்கு கை தொண்டு விரும்பு பெறும் அதிகம் மீட்டு அடையும் அதற்கு அன்று ஒளிந்த அன்னகரில் பூதாதே மலை வளர்தன் புறம்பனையில் சித்த வடமரம் உந்தார். அந்த ஊர் பக்கத்தில் சித்த வடமரம்னு ஒரு மரம் இருந்திருக்கு, அந்த காலத்தில் சித்தரிக்க மரம் இப்போ அப்போ நம்ம சித்த வடமரம்ங்கிறது தான் நம்ம பெரிய காலத்தில் இருக்கு. அங்கே வந்து சென்றாராம், சென்றார் வரி வளர் பூஞ்சோலை சூழ் மடத்தின்கள் வந்தொண்டர் விருதெருமீர் கடில வீரட்டான தெரிதாள் புரிவுடைய மனத்தினராய் புடை எங்கும் நிறைகின்ற பரிதனமுத்துயில் கொள்ள பள்ளி வந்தருளினார். என்ன கூட அடிவர்கள் வந்திருக்காங்க, வந்தவொடனே சித்தர மடத்துக்கு போனவொடனே சரின்னு அப்படியே வீரக்காணத்தினுடைய பெருமானி மனதை ஏன்னா போகலை, ஏன்னா அவர் அவர் மிதித்த இடத்துல நாம் போக வேண்டாம் என்ற எண்ணத்தினாலே இந்த சித்தவர மடத்தில் புகுந்து படுத்திருக்கார். படுக்கும்போது தூக்கம் வரல, திருவதிய பெருமான் நினைக்க முடியல, திருவரும் சரி ஆனால் அவர் இந்த கால் நம்ம வைக்கக்கூடாது, மரியாதை அல்ல பண்பும் அல்ல என்று கருதி இப்படிலாம் இருந்தாராம். இருந்தவொடனே நாம் பள்ளி மறந்து அருளினார் அது கண்டு வீரட்ட தமர்ந்தரனும் அங்கனரும் முது வடிவின் மறையவராய் முன்னொருவர் அறியாமி பொது மலத்தை புகுந்து பூந்தாராம் திருமுடிமேல் பதுவ மலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார் போல் பெய்ந்தார். அந்த மலத்துக்கு நம்ம பெருமான் வந்தாராம். எப்படி வந்தார்னா அடியவராய் வந்தாராம். வந்தால் இவர் வந்து கிழக்கத்தில் வைக்க பிறக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா, வடக்க வைக்கப்படாது, அத்தமும் பொருளும் போக்கும் ஆனதோர் வடக்குத்தானி, வடக்கத்தில் வச்சா பொருளெல்லாம் போடுங்க, மேற்க வச்சோம்னா கொஞ்சம் கலக்கமெல்லாம் இருக்கும்பாங்க, கூடுமானவரை கிழக்கு வைத்து படுத்துறது அந்த அதனால் இவர் போய் அது படுத்தாராம். படுத்தா படுத்து கொஞ்சம் லேசாக கண் அசந்தார். அசந்தா திருவதியை பிறட்டான பெருமான் இவர் இப்படி இப்படி தலையை வச்சு இப்படி படுத்திருந்தாருங்க, இவர் இந்த தலைக்கு இருந்து ஏற தலை இங்கே தலையை வச்சு தன் காலை அவர் மேலே பரம்பரையாக பண்ணுவார். தன் காலை யார் திருவதியை பெருமான் அதெல்லாம் வழியாக அந்த மாதிரி கொடுத்தது, ஏன்னா திருவடி தீட்சைனா லேசில் இருக்கா அல்ல, திருவடி தீட்சைங்கிறது நாங்களே மடத்தில் இருந்தும் கூட திருவடி தீட்சி வந்து ரெண்டு இவ்வளவு ஆண்டுகளில் ரெண்டே பேருக்கு தான் பார்த்துருக்கோம். திருவடி தீட்சி நம்முடைய தொண்டமண்டல ஆதீனம் முன்ன இருந்தார் முத்துசூன்னு சொல்லுவாங்க, அவர் புலவர், அவரை காய் வாங்கிட்டார். அவருக்கு நம்முடைய அப்போ திருவாவூர்களில் இருந்த குருமூர்த்தி திருவடி தீட்சை பண்ணி வைத்தார். இங்கே காஞ்சிபுரத்து தொண்டமண்டல ஆதீனத்தில் அப்போ தான் அவரையே அவர் ஒரு இந்த மாதிரி தரையில் அப்படி இப்படி உட்காந்துட்டார், அவர் தரையில் அப்படியே கீழே உட்காந்து அப்படியே குனிந்திருந்தார். இவங்க அந்த சம்மணம் மூட்டில் உட்காந்தாங்க, அந்த குருமூர்த்தி மெதுவாக அப்படி காலை அப்படி அப்படி வச்சு இல்லை வலது காலை முன்னே அந்த திருமுடியில் வச்சு அப்புறம் இடது காலையும் வச்சு இங்கே வாழ்நாள்லேயே அந்த மாதிரி பார்த்தது திருவடி தீட்சிங்கிறது அந்த அவருக்கு தான் அவர் தான் பண்ணிட்டாங்க. பெரும்பாலும் திருவிழி தீட்சி பண்ணவங்க அப்படின்னு எல்லாம் தீட்சின்னு சொன்னால் வாக்கு அதனால் போய் உட்கார்ந்து வேண்டியது, உட்காந்தவொடனே அப்படியே திரும்பி இருக்க கோலத்தோடு அப்படியே இருக்க வேண்டியது. குருநாதர் வருவாங்க, வந்த உடனே அந்த குருநாதர் பெரிய துண்டு இருக்கும் அதான், அதை எடுத்து நம்ம மாணாக்கராக இருக்கிற நாம அப்படி அப்படியே உட்காந்துருக்கணும். அதாவது அவங்க அப்படி முன்னால் உட்காந்து அந்த துண்டு அப்படி நமக்கு மேலே அவங்க தலையும் இப்படி கீழே வச்சு நாமும் இப்படி இருக்கோம் வச்சு ரெண்டு பேருக்கு மேலே போட்டிட்டு அப்போ தான் நம்முடைய காதில் மூன்று முறை அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை சொன்ன போதும் நாமும் வெளியில் தெரியாது, அவங்க சொல்கிறதும் இந்த ஆன்மாவுக்கு தான் கேட்கும், இந்த ஆன்மா சொல்கிறதும் அந்த குருநாதருக்கு தான் கேட்கும். வெளியில் கேட்க முடியும் சொல்லுவாங்க, சொன்னால் மூணு தடவை சொன்ன பிறகு அப்படியே அந்த துண்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டால் அதான் சரிங்களா தீட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திருவடி தீட்சின்னு வச்சது சொந்தமல்ல ஆரம்பிச்சுனாங்க சார், அதை சூரியனார் சின்ன இது இவரும் ரொம்ப குள்ளம், அவரும் ரொம்ப குள்ளம், அதனால் அவர் அப்படியே நின்னார். அந்த திருவடியை அப்படியே மெதுவாக எடுத்து அவர் அப்படியே திறமையில் வைத்தார். அது ஒரு காட்சியும் பார்த்தேன், திருவடி தீட்சியை பார்த்து மற்ற தீட்சியை அடிக்கடி முடியாது, அது காஞ்சிபுரத்துலாம் பார்த்தேன். எனவே இவர் பள்ளியை மறந்தருளினார் திருவீரத்தில் திருநாவுக்கரசர் பிறந்தார். அது கண்டு வீரற்ற தமர்ந்தரனும் அங்கனரும் முதுவடிவின் மறைவராய் முன்னொருவர் அறியாமி பொது மடத்தின் உட்புகுந்து, அந்த மடத்தில் இவர் எங்கே சித்தவட மடத்தில் புகுந்தாரோ அங்கே திருவதிய பெருமான் வந்து என்ன செய்யாராம், பூந்தாரான் திருமுடி மேல் மது மலர்த்தால் வைத்து பள்ளிகள்வார் போல் பயின்றார். இவர் பாருங்க திருவடி தீட்சி நேரா இல்லை, அவர் படுத்திருக்கார், இவர் வந்திருக்கார், நம்ம திருவதிய பெருமான் வந்திருக்கார், இவர் தலை எங்கே இருக்குதோ அங்கே இவர் காலை அப்படி மேலே வைத்து பெருமானி அப்படின்னு அவர் அயர்வா படுத்தார். யார் பெருமானை அப்படி படுத்தாராம், படுத்த உடனே அதான் பள்ளி கொள்வார் போல் பயின்றார். நான் பள்ளி கொள்ளலை, ஏன் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி இந்த தேவாரம் வரணும். ஆமாம், அவர் குயில் கொள்வார் போல்னா ஏசா தூங்க மாட்டாரான், சிவை சிவ தேவாரம் இருக்கேப்பா, அவர் சாப்பிடவும் மாட்டார், பொங்கல்லாம் இங்கெல்லாம் எது வச்சாலும் சக்கரை பொங்கல் வச்சாலும் அதை காட்டி அப்படி பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் நாம தான். அதான் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, உனக்கு உண்ணுதலேது உறக்கமேதுப்பா என்று சொன்னார். அதனால் இங்கே பள்ளி பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்தாலே அவர் தூங்குவார் மாதிரி இருந்தாராம், இப்படி காலை வச்சாராம். இந்த உடனே அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன் அடியேன் சென்னியில் வைத்து உன் அடி என் சென்னியில் வைத்தனை என்ன. இது கோபம் சிவாச்சாரிய இல்லையா, சிவாச்சாரிய வந்துட்டு படுத்திருக்கு, படுத்தவங்க யாரோ வந்து படுத்தவங்க யாரோ வந்து படுத்துருக்காங்க நாட்டுக்கு அவங்க காலம்ல, யாரையா உங்கள் காலை வந்து தலையில் வைக்கிறீங்க, உங்கள் எட்ட படுக்கலையா என்ன போம் அப்படின்னு சொல்லுவேன். வேறு என்ன சண்டை போடப்படுறதா, அவங்க சொல்லுல என்ன போம் அப்படின்னு சொல்லி போம்னா போயிர் அல்லது உலோம் போயிர் என்றான். உலாயோ என்ன ஐயா நீ இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே உலோம் போகி நல்லா இந்த கண்ணிழந்து வைக்கிறது அதை சொல்லி சொல்லி வாய்னால பேசாட்டு கூட பரவாயில்ல, கோயில் உள்ளாயோ என்ன நீ கோயில் இருக்கீங்களா என்று கேட்ட உடனே உலோம், இந்த உலோம்னு சொன்னதே கஷ்டமாக இருக்கு, அதில் என்ன தெரியுமா வாரின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, இல்லை இங்கே இருக்கிறோம் ம் நடக்கட்டும் அங்கேயே அப்படின்னு சொல்லாமூர்த்தி இசையோடு பாடுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த வரி எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா உலோம் போகி என்றான் இருக்கிறம் போன்னு சொன்னான், இப்படி தான் தலையை சரியுது. ஏன்னா அந்த அதில் வேறு வழியே இல்லை, ஏன்னா அவரை போய் சொல்ல முடியுமா பெருமானே, ஆனால் இப்படி போய் சொல்லிட்டான், கோயில் உள்ளாயோ என்ன புடையுடையான் உள்ளிருந்து உலோம் போகி, அதெல்லாம் அப்படியே அதெல்லாம் இசையோடு கூட்டி பாடுறது இருக்கவே இருக்குது. சொல்லிய பாட்டின் சொல்லணும் வந்து பாடுகின்ற பொழுது தலையை சொல்லி தான் சொல்லணும், உலோம் போகி என்றாரி என்று சொல்லி துடிக்கணும். இல்லை சிவ இப்படியெல்லாம் அந்த பூந்தாராம் திருமுடி மேல் பதுமலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார். அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன்னடி என் சென்னியில் வைத்தனை என்ன, யாரையா பெரியவரே என்ன காலம் வந்து உங்கள் கால நம்ம தலையில் படுது அப்படின்னு சொன்னாராம். சொன்ன ஒன்று அவர் அவர் வயசானவர் தானே, ஆமாம் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் அதனால் வயசுன்னா கொஞ்சம் நெஞ்சு ஆச்சா இருக்கு, அதனால் முன்னை பழம்பு முன்னை பழம் அவர் பார்த்தாரு, என்னமோப்பா எனக்கு கிழக்கு வடக்கு தெரியல அப்படி வச்சுக்கிட்டேன்னா அப்படின்னு யாரு பச்ச பெருமாள் படிக்கணும். திசை அறியா வகை எனக்கு கழுது பெருக்கு தெரியலப்பா, வயசாயிட்டு இல்ல இனி படுத்திருக்கேன்னு எனக்கு தெரியுமா? தெரியலப்பா. அதனால திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான். அது என்ன சொல்லியும் குற்றம் இல்லப்பா, அப்படிப்பட்ட மூப்பு எனக்கு எங்க கிழக்க மார்க்க தெரியலப்பா, அதனால வச்சுட்டேன். உடனே என்ன பண்ணாராம், ஆமா திசை எறியா வகை செய்த மூப்புக்கான் என்று உல என்றாருல, அதற்கு சிந்து தன்முடி அப்பால் மனத்தே அப்பால் மன்றில் துயில மறந்தா பார்த்தார். பார்த்தீங்களா, திட்டுல அதுக்காக இந்த மாதிரி வயசான கிழமெல்லாம் ஏன் வீட்டுல கிடக்க வேண்டியதானே? இப்ப அப்படி இப்ப சொல்லுவாங்க, வயசான கிழமை வீட்டுல கிடக்கிறது அதுக்கு எது நடு ஊர்ல எல்லாம் வந்து தேங்கிறது, வீட்டுல எல்லாம் வந்திருக்கணும் என்று சொல்லணும். சொல்லல தங்கமான சரி பெரியவரே அப்படியே படுத்துடும் சொல்லிட்டு இது எட்ட போய் படுத்துலாம். பெரிய விரல் சிறியவர்கள் காட்டுகின்ற பாங்கு பாங்கு போற போக்கில் இந்த வயசான கிழமை எதுக்கு வந்ததுன்னு சொல்லப்படாது. ஏன் நமக்கு அந்த மாதிரி 30 ஆச்சுன்னா நமக்கும் வயசாகவும் இல்லை, நாமும் ஒரு காலத்தில் கிடமாகவும் இல்லை, அன்னைக்கு ஒருத்தன் காத்திருப்பான் இல்லை இது மாதிரி சொல்ல, அது ஞாபகம் வச்சுக்கிட்டா சொல்ல மாட்டேன். அதனால எனவே அதற்கு சிந்து தன்முடி அப்பால் வச்சே துயிலமிருந்தான் தமிழ்நாதனும், அங்கும் அவன் திருமுடி மேல் மீண்டும் அவர் தாள் நீட்ட அதான் சரி சரி பெரியவரே படுத்துங்க அதனால பரவாயில்ல அதிகெல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆசீர்வாதம்லாம் இருக்குது இங்கே சும்மா படுத்துன்னு சொல்லிட்டு எட்டப்படுத்தி படுத்தார். போய் படுத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அதுங்களா அங்கே இதே மாதிரி வந்தது. அது எந்த இளைஞருக்கு தான் கோவம் வராது, கோவரும். அதனால என்ன செய்தார், அங்கும் அவன் திருமடி மேல் மீண்டும் அவர் தாழ் நீத்த செங்கையல் பாய் தடம் பொடிசூழ் திருநாவல் உராளி இங்கு என்னை பலகாலம் விதித்த நீ யார் என்ன கங்கை சரை கறந்தவிரான் அறிந்தலையோ என கறந்தான். அங்க பொண்ணு திரும்ப அதே மாதிரி தர வந்தது. அது யார் யார் சும்மா சும்மா தலையை வந்து கால வைக்க வேண்டாரு, என்னப்பா என்ன உனக்கு தெரியாம இருக்குது சிவே சிவே அப்படின்னு மறைஞ்சாராம். அப்பதான் என்ன பண்ணாராம், செம்மாந்திங்கு யான் அறியாது என் செய்தேன். என்னுடைய முனைக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும்படி ஆயிட்டுது. பெருமான் வயதா மகிழ்ந்த கோலத்தோடு ஒரு முறைக்கு இருமுறை திருவடி அல்லவா சொன்னான், அது கருணை அல்லவா என்று நினைத்து மிக மறிந்தனாராம். தம்மா செம்மாந்திங்கு யான் அறியாது என் செய்தேன் என தெளிந்து தம்மானி அறியாத சாதியார் உளரே என்று தொடங்க முடியாத பாடலை பாடலாம். அது என்ன பொருள், முதல் வரியில தம்மானினா தனக்குரிய தலைவனை கூட தெரிந்து கொள்ளாத ஒரு எண்ணம் இருக்குது. அதே ஊரானுக்கு இருக்கிற எண்ணம் எல்லாம் ஒருத்தருக்கு தலைவன் யாருன்னு தெரியாது, தனக்குரிய தலைவன் ஒவ்வொரு ஆன்மாவுக்கு ஒரு தலைவன் ஒருத்தவன் அந்த தலைவனை கூட தெரியாத ஒரு ஆன்மாலாம் இருக்க உலகத்தில் இந்த பாருங்க. இந்த தம்மானி அறியாத சாதியார் உலகம், சாதியார்னு என்ன இனத்தவர் என்ன இங்கே ஜாதி கீதியெல்லாம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இனம் தன்னுடைய தலைவனை அறிந்த இனம் ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் தான், தம்முடைய தலைவனை அறியாத இனம் அந்த பெருமானை அறியாதவர்லாம் இல்லைங்கிற ஆளெல்லாம் இல்லைங்கிற ஆளுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் தம்மானி அறியாத சாதியார் அப்படி சொன்னால் போதுமாங்க. இதை நமக்குள்ள பேசிக்கலாம், தம்மானி அறியாத சாதியார் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அது ஞான திருமலை தொடர்றது, தனக்குரிய தலைவனை கூட தெரிந்து கொள்ளலையாப்பா, ஊரார் தலைவன்லாம் வேணும், நமக்குரியவன் யார் பெருமான் அல்லவா. அது மாதிரி அருமையான பாடல்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பாடுகின்ற பொழுது கூட கொஞ்சம் அந்த அதுக்குரிய தாளம் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருப்பாங்க. அது எந்த பாடல்களையும் கொஞ்சம் வன்மையாக பாடலாம், எதை மென்மையாக பாடலாம் இல்லைங்களா, எதை தும்ப தழுதழுத்து பாடணும் அப்படிதான் அந்த அந்த சொல்லி. அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரு சிவபுரத்தில். அப்போ சிவபுரம் செல்லும்னு சொன்னா அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, தான் சொல்கிற பாட்டினுடைய பொருளை உணர்ந்து சொல்லுவோம். சிவபுரம் இவ்வளவு இப்போ கிடைச்சிருக்கிறதே திருவ திருமுறை கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி சொல்லணுங்கிறதே சிவபுராணத்தில் தான் இருக்கு. எனவே இவ்வாறு சொல்லி சொன்னவரா இந்த பாடலை பாடி வீரட்டானத்தமர்ந்த கைமாவின் உரியானை கல்பணிந்து பாடினார். பொன் திரளும் மணித்திரளும் பொறுகறிவின் கோள்களும் மின் திரண்ட வெண்முத்தும் மின்மிளகு நறுங்குடனும் வண்டியில் ஆட்கொணர்ந்து திருவதியை வழிபடலால் தென் திசையில் கங்கையனும் திருக்கடிலம் தெளித்தாடி பண்ணிக்கலாம். இந்த திருக்கடில நதி இருக்கு, அந்த கடில நதி என்ன பண்ணுதான், பொன் திரளும் மணித்திரளும் நல்ல மணிகள்லாம் கூட நிறைய ஆடிச்சிட்டு வருதான், என்ன பெரிய பெரிய ஆறு அதனால நல்ல மணிகள்லாம் கூட வரலாம். ஒரு கரிவன் கோடுகளும் யானையினுடைய தந்தம் அப்படின்னு கூட வருமா அதெல்லாம். மின் திரண்ட வெண் முத்தும் முத்துக்கள் விரை மலரும் நல்ல மலர்கள் நறுங்குறடும் அதுல அந்த முட்டை முட்டுகளாக இருக்கின்ற முட்டுகள் வன் திசை வன் திரைகளால் கொண்டு அப்படியே அந்த அதில் அலையினால் அப்படியே அந்த கடித நதியானது என்ன அடிச்சுட்டு வருதுன்னா
4: வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: காப்புச்செய்தியை அருளி செய்த ஆசிரியர் நூலை தொடங்குகின்றார். முதல் அதிகாரம் 13. முதுநிலை என்று சொல்லும் பொழுது மேலான இயல்பு, பதியினுடைய மேலான இயல்பு. மூன்று பொருள்களை சொல்கின்றோம், பதி, பசு, பாசம். சைவ சித்தாந்தத்தில் அதிலே பதி என்பது என்ன? இறைவன். பசு என்றால் உயிர்கள். பாசம் என்பது அந்த உயிர்களை இறைவனை சேர விடாமல் தடுத்து நிற்கின்ற பொருள். இவ்வாறு முப்பொருள்கள் பேசப்படுகின்றன. இந்த மூன்று பொருள்களிலே மேலான பொருளாக இருப்பது பதி. பதி மேலான பொருள் என்றால் அது எப்படி மேலான பொருளாக விளங்குகின்றது, அதனுடைய அந்த மேலான தன்மை எப்படி உள்ளது என்பதை விளக்கிச் சொல்லக்கூடிய அதிகாரம். ஆகையினாலே பதி முதுநிலை என்று இந்த அதிகாரத்திற்கு பெயர் வைத்தார்கள். அதுதாவது மேலாகிய இறைவனது இயல்பு என்று இந்த அதிகாரத்திற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அதிகாரம் என்று சொல்லும் பொழுது என்னவென்றால், இப்ப அரசனுடைய அதிகாரம் சொல்கின்றோம். அரசன் வந்து அப்படி இருந்தபடி இருக்கின்றான், ஆனால் அவனுடைய ஆணை அவனுடைய நாடு பூரா அவனுடைய ஆணையானது செல்கின்றது. அது மாதிரி பதி முதுநிலை என்ற பெயர் அந்த தலைப்பு மேலே உள்ளது. அந்த தலைப்புக்கு என்ன பொருள்? பதியினுடைய மேலான இயல்பு என்று பொருள். அந்த தலைப்பின் பொருளை, அந்த பதியின் மேலான இயல்பு என்ற அந்த தலைப்பின் பொருளை கீழே வரக்கூடிய அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களையும் அந்த தலைப்பின் பொருள் இருக்க வேண்டும். எப்படி அரசனுடைய அந்த ஆணையானது, அரசன் ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த அரசனுடைய ஆணையானது அவனுடைய நாடு முழுக்க பரவி இருப்பது போல, எப்படி பரவி இருக்கிறதோ அது போல இந்த பதி முதுநிலை என்ற அதிகாரம், அந்த அதிகார தலைப்பு மேலே இருக்க அந்த பதி முதுநிலை என்ற அந்த பொருளானது அந்த அதிகாரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களிலும், அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களிலும் அந்த பதிமுதுநிலை என்ற கருத்து அந்த 10 குறட்பாக்களிலும் இருக்க வேண்டும். அதான் அதிகாரம் என்பதற்கு விளக்கம் என்று சொல்லி இந்த விளக்கத்தினை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் தொல்காப்பிய விருத்தியிலே எடுத்துரைக்கின்றார்கள். அதுபோல இந்த பதிமுதுநிலை என்ற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களும் பதிமுதுநிலையைத்தான் எடுத்துச் சொல்லும். அதாவது பதியினுடைய மேலான நிலையினை எடுத்துச் சொல்லும். அதிலே முதல் குறட்பாவை நாம் பார்த்தோம் என்றால், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இது முதற் குறட்பா. இந்த குறட்பாவிலே என்ன செய்தியினை சொல்கின்றார்கள்? பதியினை பற்றி தான் சொல்ல வேண்டும் என்றால் அதிகாரம் 13. பதியை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்றால், அந்த பதியினுடைய தலைமைப்பாட்டினை சொல்கின்றார்கள். அதற்கு எழுத்துக்களுள் முதன்மையாக இருக்கக்கூடிய அகரத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். நம்ம அ என்று சொல்கின்றோம், ஆனா என்று சொல்கின்றோம். ஆனா நூல்களில் வந்து ஆனா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆவண்ணா இப்படி நூல்களில் எழுத மாட்டாங்க. பேச்சு வழக்கில் ஆனா அவண்ணா சொல்றேன். இப்ப நூல்களில் எப்படி எழுதுவார்கள் என்று சொன்னால், சாரியை சேர்த்து எழுதுவார்கள். சாரியை, எழுத்துக்களுக்கு சாரியை உள்ளது. கரம், காரம், கான். கரம் என்ற சாரியை சேர்த்து ஆ என்பதோடு கரம் சேர்த்து அகரம்னு சொல்லுவார்கள். அதில் அந்த கரம் என்பதற்கு எந்த பொருளும் கிடையாது. அகரம் அப்படின்னா ஆனான்னு அதுக்கு அர்த்தம். நெடிலுக்கு வந்து காரச்சாரியை சேர்த்து சொல்லுவாங்க ஆகாரம். ஆகாரம்னா என்ன? ஆவண்ணான்னு அர்த்தம். ஊகாரம் அப்படின்னா ஊவண்ணா. எழுத்துக்கள் அப்படிதான், நம்ம பேச்சு வழக்கில் தான் ஊனா ஊவண்ணா. எழுத்து வழக்குன்னு வரும்பொழுது உகரம், உகரம்னா ஊனா. அது மாதிரி அகரம்னா ஆனா. இந்த ஆனா இருக்கின்றதே, இந்த ஆ என்ற எழுத்து இருக்கின்றதே, இது எத்தனையோ எழுத்துக்களில் இதுவும் ஒரு எழுத்துன்னு சொல்ல முடியாது. எல்லா எழுத்துக்களுக்கும் தலைமையான எழுத்தாக அகரத்தை ஏன் தலைமையான எழுத்துன்னு சொன்னார்கள்? ஏன், அதுவும் அதுதான் முதல் எழுத்தாக இருப்பதனாலயா? முதல் எழுத்தாக இருப்பதனாலேயே அதற்கு முதன்மை வந்து விடாது. எதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால், ஏனைய எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் இந்த ஆனா கலந்து உள்ளது. இந்த ஆனா என்ற எழுத்தினுடைய கலப்பு இல்லாமல் வேறு எந்த எழுத்தும் இல்லை. ஏனைய எழுத்துக்கள் என்ன? அப்ப தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? ஏன்னா இந்த 247 எழுத்துக்கள் சொல்லி வருகின்றார்கள். ஆனால் நம்முடைய முதல் நூலாகிய தமிழ் முதல் நூலாகிய தொல்காப்பியம் அப்படி சொல்லல. சிலர் ஆங்கிலம் 26 எழுத்துக்களிலே சுருக்கமாக அமைந்து இன்று உலகம் முழுக்க புகழ் பெற்று வருகின்றது. தமிழ்ல 247 எழுத்து வைத்துள்ளார்கள், அது எப்படி பிறகு சிறப்படையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் நூல்கள் தமிழ்ல 247 எழுத்துக்கள் சொல்லவில்லை. தொல்காப்பியத்தை பார்த்தோம் என்றால் அது தொடங்குகின்றது, எழுத்தெனப்படுவா அகர முதல் நகர இருவாய் 30 என்ப. 30 எழுத்துக்கள் தான் சொல்லியிருக்கோம். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, 12, 18, 30, அவ்வளவுதான் தமிழ் எழுத்துக்கள். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவாவதுதான் ஏனைய உயிர்மை எழுத்துக்கள். எனவே அவை தனியான எழுத்துக்கள் அல்ல. ஆகவே 30 எழுத்துக்கள் என்றால் ஒளி வடிவம் வரி வடிவம் ரெண்டு சொல்வார்கள் எழுத்துக்கள். அதிலே ஒளி வடிவம் தான் சிறப்பாக எழுத்துன்னு சொல்லப்படும். ஆனா நாம எழுத்துனாலே நம்ம வரி வடிவத்தை தான் நினைக்கும். ஆனால் நூல்களிலே எழுத்து என்று சிறப்பித்து சொல்லப்படுவது ஒளி வடிவம் தான். ஆனா நாம ஒரு வரி வடிவம் எழுதுறமே, அந்த வரி வடிவம் கூட எழுத்துன்னு சிறப்பித்து சொல்லப்படாது. அ என்ற அந்த ஒளி தான், அது எழுதத்தக்க ஒளியாக இருப்பதனாலே எழுத்துன்னு சொல்லப்படுது. இப்ப வாகனங்கள்னா ஒளி எழுப்புகின்றன, இரைச்சல் ஒளி, அந்த ஒளியெல்லாம் எழுதத்தக்கதாக இல்லை. ஆனால் இந்த அ அ இ போன்ற இந்த ஒளி வடிவங்கள் எழுதத்தக்கவாக இருப்பதனாலே, வரி வடிவம் கொடுத்து குறிப்பிடத்தக்கவாக இருப்பதனாலே எழுத்துன்னு சொல்லப்படுகின்றன. அப்ப 30 எழுத்துக்கள் சொன்னாங்கன்னா 30 தான் ஒளி வடிவம். ஆனா ஆங்கிலத்தில் வரி வடிவம் தான் 26, ஒளி வடிவம் நிறைய சொல்றாங்க. ஒவ்வொரு சொல்லோட சிலபிளுக்கும் அந்த ஒளி வந்து சொல்லுக்கு சொல் மாறுபடுகின்றது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க பா என்ற ஒரு ஒளி வடிவம் இருந்ததுன்னா எந்த சொல்ல இருந்தாலும் அது பான் தான் ஒழிக்கும். எஃப்னு சொல்றாங்க, சொற்கள்ல சேர்ந்து வரும்போது அது எஃப்னு ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை. பீன்னு சொல்றோம், சொற்கள்ல சேர்ந்து வரும்போது அது பீன்னு ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்னு கூட ஒழிக்கும். அப்படி ஒரு ஒளி வடிவத்திலே ஒரு திட்டவட்டமான வரையறை இல்லாத மொழி ஆங்கில மொழி. ஆனாலும் அந்நாட்டினர் கல்வி கல்விகளிலே சிறந்து விளங்குவதனாலே அந்நாட்டினருடைய திறனை வைத்து அந்த மொழி வளர்ந்திருக்கின்றது. அதுபோல தமிழ்நாடும் பல வகையிலே சிறந்து ஓங்கினால் அந்த தமிழ் மொழி உலகமெங்கும் தலைத்து பரவுவதற்கு எந்த தடையும் கிடையாது. மொழி என்ற நோக்கில் பார்த்தால் அனைத்து சிறப்புகளையும் கொண்டுள்ள மொழி நம்முடைய தமிழ் மொழியாகும். அதிலே அகரம் மொழி முதலாக அந்த அகரம் முதன்மையான எழுத்தாக அமைந்திருப்பதே அதனுடைய சிறப்புக்கெல்லாம் காரணம். ஆவண்ணா சொன்னாலும் சரி, ஈனா சொன்னாலும் சரி, அதுல ஆனாவின் கலப்பு உண்டு. ஆனா என்ற அந்த உயிரெழுத்து மற்ற 11 உயிரெழுத்துகளோடும் கலந்துள்ளது. அது மட்டுமல்ல, மெய் எழுத்துகளோடும் கலந்துள்ளது. ஈக்குன்னு சொல்லும்போது கூட அங்க ஆனாவினுடைய ஒளி கலந்துள்ளது. இதெல்லாம் பெரிய பெரிய இலக்கண உரையாசிரியர்கள் காட்டுகின்றார்கள். ஆகவே ஏனைய உயிரெழுத்துகளிலும் மெய் எழுத்துகளிலும் இந்த அகரமாகிய உயிரெழுத்து எவ்வாறு நீக்கமின்றி கலந்துள்ளதோ, அதுபோல ஏனைய உயிர்களோடும் உலகத்தோடும் இறைவனானவன் நீக்கமின்றி கலந்துள்ளான். எல்லா எழுத்துகளிலும் நிறைந்து எல்லா எழுத்துகளுக்கும் முதன்மையாக அந்த அகர உயிரெழுத்து எவ்வாறு விளங்குகின்றதோ, அதுபோல எல்லா உயிர்களோடும் நீக்கமர கலந்து உலகங்களோடும் நீக்கமர கலந்து உயிர்களுக்கும் உலகத்திற்கும் தலைவனாக இறைவன் விளங்குகின்றான். இது வள்ளுவர் கையாண்ட உவமைதான். வள்ளுவர் சொன்னதுதான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகின்றான். எழுத்தெல்லாம் அகர முதல பொருள் பண்ணும்போது அப்படி மாத்தணும். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன, உலகு ஆதிபகவன் முதற்றே. அதுபோல உலகமானது ஆதிபகவன் என்ற இறைவனை முதற்கடவுளாக கொண்டது. அதுபோல் இங்கே சொல்கின்றார்கள், அகர உயிர் போல் என்று தொடங்குகின்றார்கள். அகரமாகிய உயிரெழுத்து போல் அப்படின்றார்கள். அதிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அகரமாகிய உயிரெழுத்து போல் என்று சொன்னாலே அகரமாகிய உயிரெழுத்து எப்படி ஏனைய உயிரெழுத்துகளோடும் மெய்யெழுத்துகளோடும் நீக்கமின்றி கலந்து நிறைவேறுகின்றதோ, அதுபோல எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எங்கும் என்று சொன்னால் பிற உயிர்களிடத்தில், பிற எல்லா உயிர்களிடத்தும், பிற சடமாகிய உலகப் பொருள்களிடத்தும் நிகரில் இறை, நிகரற்ற இறைவன் நிறைந்து நிற்கும். எல்லா உயிர்களிடத்தும் உலகங்களிடத்தும் நிகரற்ற இறைவன் நிறைந்து நிற்பான், பிரிப்பின்றி நிற்பான், அகர உயிர் போல் என்று ஓமை சொன்னார்கள். ஆக அகரத்தை இங்கு ஓமையாக சொன்னார்கள் என்றால், ஒரு ஓமை சொன்னால்தான் நமக்கு வந்து இறைவனுடைய தலைமை விளங்குங்கிறதுக்காக சொன்னார்கள். மற்றபடி அவனுக்கு ஓமையாக சொல்லத்தக்க பொருள் எதுவுமே கிடையாது. ஏன்னா தனக்கு ஓமை இல்லாதான். மணிவாசக பெருமானே சொல்லும் பொழுது குறிப்பிடுவார்கள், ஓய்வில்லாதன ஓமனில் இறந்தன. இறைவனுடைய திருவடியை குறிப்பிடுகின்றார்கள். ஓமனில் இறந்தன, ஓமையே கிடையாது, ஓமை சொல்ல முடியாத திருவடின்னு சொல்லிட்டு ஒன்மலர் தாள்னு அதை சொல்லுவாங்க, மலர் போன்ற திருவடிம்பாங்க. ஏன்னா ஓமை சொல்ல முடியாததாக இருந்தாலும் அதனுடைய சிறப்பு நாம உணரணும் அப்படின்னா ஒரு ஓமை சொல்ல வேண்டி உள்ளது. அதான் சொல்லற்கரியானை சொல்லி என்றார்கள். சொல்லற்கரியான சொல்லாம இருந்தாதே, சொல்லற்கரியான இருந்தாலும் அவனை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சொல்லற்கரியானை சொல்லி மாதிரி ஓமனில் இறந்தனர் சொன்னாலும் ஒன்மலர்த்தாள்னு ஓமை சொல்லியே சொன்னார்கள். அதுபோலத்தான் இறைவனுக்கு ஓமையாக சொல்லத்தக்க பொருள் வேறு எதுவும் இல்லை என்றாலும் அவனுடைய தலைமைப்பாட்டினை நாம் ஓரளவுக்காவது உணர வேண்டும் என்றால் ஒரு ஓமையினை, ஏன்னா ஓமையில வைத்து சொன்னாதான் விளங்குங்கிறது நம்மளுடைய நிலைமை. தெரியாத ஒன்றினை தெரிந்த ஒன்றின் மூலமாகத்தான் நாம வந்து ஓரளவாவது அறிந்து கொள்ள முடியும். அதனால ஓமை சொன்னார்கள். ஆனாலும் அந்த அகர உயிர் இறைவனுக்கு ஓமை ஆகி விடாது, இறைவனுக்கு சமமாகி விடாது என்பதை உணர்த்தத்தான் நிகரின் இறை என்று அடை கொடுத்தார்கள். நிகரற்ற இறைவன் எல்லா வகையாலும் அவன் அகரத்தை போன்றவன் தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏதோ நமக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அகரத்தை எடுத்துக்காட்டாக சொன்னார்கள். மற்றபடி இறைவன் நிகரற்றவன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நிகரின் இறை என்று குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு சொல்லாட்சியும் பார்க்க வேண்டும். மேலும் அகரமானது அவ்வாறு எல்லா எழுத்துக்களிலும் கலந்திருந்தாலும் அது சடம், ஆனால் இறைவனோ ஞானமயமானவன், எனவே அறிவாகி என்று சொன்னார்கள். ஆகையினாலே இந்த செய்திகளை எல்லாம் நாம் உணர்ந்து இந்த குறளுக்கு நாம் விளக்கம் காண வேண்டும். அகர உயிர்கோல் நிகரில் இறை எங்கும் நிறைந்து அறிவாகி நிற்கும் என்று நாம் கூட்டிக் கொள்ளலாம். ஆக இந்த குறட்பாவானது இறைவன் உலகு உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்று சொல்வதன் மூலம் அந்த இறைவனுடைய மேன்மையினை நாமெல்லாம் பாருங்க, நாம எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துல உள்ளவற்றை தான் அறிய முடியும். இப்ப தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் வந்திருக்கின்றன, அவற்றை சார்ந்துதான் நாம அறிய முடியும். நாம அறிய முடியாது. இப்ப என்னெல்லாமோ வந்துட்டு சார் அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையா நினைக்கலாம். எத்தனை எத்தனை விஞ்ஞானம் என்ன செய்கின்றது, புது புது கருவிகளை நமக்கு தருகின்றது. விஞ்ஞானம் செய்வது அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. புதிய புதிய கருவிகளை தருவதன் மூலம் நம்முடைய வேலை எளிதாகின்றது, ஆற்றல் மிச்சமாகின்றது. விஞ்ஞான வளர்ச்சியை இப்படி சுருக்கமா சொல்லிடுது. ஆனால் இன்னொரு கோணத்திலே சிந்தித்தோம் என்றால் நாம் நிறைய கருவிகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலையில தான் அதை கொண்டு போய் விடுது. நமக்கு சார்புகள் அதிகமாகுது. நாம் வாழ்க்கையில ஓரளவுக்கு வளர்ந்து விட்டோம் என்றால் சில கருவிகள் இல்லாமல் முடியாது. வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே விரிவிந்து விட்டது, அப்ப செல்போன் வேணும். அதனால செல்போன் எல்லாம் வசதி எல்லாம் வந்துட்டு வியாபாரம் வளருது. ஆனா செல்போன் இல்லாமல் முடியாது என்ற நிலையும் பார்க்க வேண்டும். கம்ப்யூட்டர் இல்லாமல் முடியாது. அந்த சார்புகள் நமக்கு அதிகரிக்கின்றன. அது இந்த கருவியில ஏதாவது ஒரு கோளாறு வந்துட்டா அப்ப ஏற்படுத்த பாதிப்பு, அப்ப நம்மால் அறிய முடிகின்றதா? ஆகையினாலே நம்முடைய நிலை என்னவென்றால் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் உள்ளவற்றை அறிய முடியும். இங்க இருந்தா வீட்டில் உள்ளதை அறிய முடியாது, வீட்டில இருந்தா வெளியில் உள்ளவற்றை அறிய முடியாது. இப்படி ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவாகத்தான் நம்முடைய அறிவு உள்ளது. அதே ஒரு இடத்துல இருந்தாலுமே நல்ல கவனமா இல்லாவிட்டால் அங்க உள்ளதை கூட நம்மால அறிய முடியாமல் போய்விடும். பேருந்து நிலையத்தில் இருந்து கொண்டே அது பேருந்தை கவனிக்காமல் விடுவதையும் பார்க்கின்றோம். ஆகையினாலே நம்முடைய அறிவு இப்படிப்பட்ட சிற்றறிவாக உள்ளது. இறைவன் தான் அறிவாகி எங்கும் நிறைந்து நிற்கின்றான். எல்லா பொருள்களிடத்திலும் நிறைந்து நிற்கின்ற பேரறிவு. இதன் மூலம் இறைவனுடைய அந்த சர்வ வியாபகம் இருக்கின்றதே, எல்லா பொருள்களிடத்தும் நீக்கம் நிறைந்திருத்தல், அந்த ஒரு பண்பு மட்டுமல்ல, அந்த பண்பை சொல்லும் பொழுது ஏனைய எல்லா குணங்களும் இங்கே உய்த்துணரத்தக்க வகையிலே இருக்கின்றன. என்ன, அகரம் எப்படி எழுத்துக்களில் எல்லாம் நீக்கம் நிறைந்திருக்கின்றதோ அதனை போல இறைவனும் உலக உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று சொல்வதன் மூலம் நமக்கு என்னென்ன உண்மைகள் அறியப்படுகின்றன என்று சொன்னால், அப்ப எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பேர் ஆற்றல் அவனுக்கு உள்ளது. எனவே அந்த வரம்பில் ஆற்றல், வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. அது மட்டுமா, தடையின்றி எல்லா பொருள்களிலும் அவன் நிறைந்திருக்கின்றான், அறிவாகி நிறைந்திருக்கின்றான், ஞானமயமாக அறிவாகி நிறைந்திருக்கின்றான் என்பதிலே என்ன கருத்து என்றால், அவன் எந்தெந்த பொருள் எல்லாம் நிறைந்திருக்கின்றானோ அந்த பொருள்கள் எல்லாம் அவன் அறிவான் என்று பொருள். அதான் அறிவாகி நிறைந்திருக்கின்றான். எந்தெந்த பொருள் எல்லாம் நிறைந்திருக்கின்றானோ அந்த எல்லா பொருள்களை பற்றியும் அவன் அறிவான். இப்ப எல்லா உயிர்களையும் நிறைந்திருக்கின்றான் என்றால் அந்த உயிர்கள் என்ன கருதுகின்றன, என்ன செய்கின்றன, எல்லாவற்றையும் அவன் அறிவான். என்ன செலுத்துறதே அவன் தான். அதான் அறிவாகி நிறைந்திருத்த. அப்போ எல்லாவற்றையும் அறிகின்றான், தான் எந்த பொருள் எல்லாம் கலந்திருக்கின்றானோ அந்த எல்லா பொருளையும் அறிகின்றான் என்பதனாலே எல்லாவற்றையும் அறிதல் அந்த முற்றறி உடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. எல்லா பொருளிலும் நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் உள்ளது என்பதனாலே வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற குணம் பெறப்பட்டது. எதிரெல்லாம் நிறைந்திருக்கிறானோ அந்த பொருளெல்லாம் அறிகின்றான் என்பதனாலே எல்லாவற்றையும் நிறைந்திருக்கின்றான், எனவே எல்லாவற்றையும் அறிவான் அந்த முற்றறி உடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. சரி, இப்ப எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருக்கின்றானே, அப்போ அவனை தடுக்கக்கூடிய பொருள் எதுவும் கிடையாது. பாச தடை என்பது ஒன்று இருந்ததென்றால் எல்லாவற்றையும் அறிய முடியாது. ஏன்னா பாச தடை, அந்த தடை எதை தடுப்பது? அறிவை தடுப்பது. அப்ப அறிவை தடுக்கக்கூடிய தடை இல்லாதனாலதான் அவன் எல்லாவற்றிலும் நிறைந்து எல்லாவற்றையும் அறிகின்றான். எனவே பாச தடையிலிருந்து இயல்பாகவே நீங்கியவன், எனவே இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் என்ற குணமும் பெறப்படுகின்றது. எட்டு குணங்கள்ல இவையெல்லாம் வருகின்றதே. பேரரு அதாவது முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், இந்த குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றது. தன் வயத்தனாதல், பிற பொருளை சார்ந்திருப்பவன் வந்து எப்படி எல்லாவற்றிலும் நீக்கவன் நிறைந்திருக்க முடியும்? பிற பொருளை சார்ந்திருப்பவன் அந்த பொருள் வழியில தான் தான் நிற்கணும். ஆனா சுவாமி எப்படி நிற்கிறார்? எல்லா பொருளையும் தன் வசப்படுத்தி அகப்படுத்தி நிற்கின்றார். ஆகவே இவன் தன்வயத்தனாதல் என்ற குணமுடையவன். இப்படி ஒவ்வொரு குணங்களாக நாம் பெற்றுவிடலாம். இந்த முதல் பாடலே நீக்கமர நிறைந்திருக்கின்றான், அறிவாக நிறைந்திருக்கின்றான், எங்கும் நிறைந்திருக்கின்றான் என்று அந்த வியாபகத்தை தான் சொல்கின்றார். அந்த சர்வ வியாபகம் என்ற குணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தன்வயத்தனாதல் போன்ற குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. திருப்தி என்று ஒரு குணம், அதாவது வரம்பில் இன்பம் உடைமை, அதான் திருப்தி. எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருப்பதனாலே அவன் எந்த பொருளையும் போய் சார்ந்து அதன் வழி நின்று அந்த பொருள்கிட்ட இன்பம் அனுபவிக்க வேண்டியதில்லை. நாம எப்படி, நமக்கு ஒரு பொருள் இன்பம் தருகின்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, அந்த பொருளை பெறுவதற்கு நாம பல முயற்சிகளை எல்லாம் செய்யணும். இவனுக்கு அது தேவையில்லை, இவன் தான் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கின்றானே, எல்லா பொருளுமே இவன் வசம் வசமாக இவனுக்கு உள்ளதானே இருக்கின்றது. அப்ப வேற எந்த பொருளும் தரக்கூடிய இன்பத்தை விட இவன் தான் பெரிய பேரின்ப பொருளாக இருக்க வேண்டும். ஆகையினாலே அந்த வரம்பில் இன்பமுடைமை திருப்தி என்ற அந்த வரம்பில் இன்பமுடைமை என்ற குணமும் பெறப்படுகின்றது. இப்படி ஐந்து குணங்கள் பெறப்படுகின்றன. அதாவது முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், அதன் பிறகு இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தன்வயத்தனாதல், வரம்பில் இன்பமுடைமை என்ற குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. இனி பேரருள் உடைமைன்னு ஒரு குணம் இருக்கின்றது. பேரருள் பெரும் கருணை, அந்த குணத்தை அதைத்தான் அடுத்த குரல் பாவலே சொல்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள், எப்படி சொல்கின்றார்கள், நயமாக சொல்கின்றார்கள். பேரருள் என்பது அருள்னு சொல்லும்போதுதான் சிவபெருமானுடைய ஒரு பாதையே, அது அம்மை. அம்மை வேறு, அப்பன் வேற, அவன் உமை ஒரு பாகனாக இருக்கின்றான். இந்த உமை என்பவர் யார்? நமக்கெல்லாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனித்தனி ஆள், வேறு வேறு ஆட்கள். ஆனால் உமையும் சிவபெருமானும் வேறு வேறு ஆள் கிடையாது. சிவபெருமானுடைய குணம் தான் சக்தி, தான் உமை. சக்தி என்பது குணம், சிவசக்தி. அதனை சொல்கின்றார். அதன் மூலம் அப்படிப்பட்ட சக்தியாகிய பேர் அருளை உடையவன் என்பதை எப்படி உணர்த்துகின்றார் பாருங்க, ரொம்ப நயமாக சொல்கின்றார்கள். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தருஞ்சத்து பின்னமிலான் எங்கள் திரான். தன்னிலைமை, தன்னிலைமை என்பது என்ன? இது இரண்டாவது குரட்பா. முதல் குரட்பால தான் சொன்னார், எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உலகங்களிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றானே, அதுதான் அவனுடைய நிலைமை. அந்த பெருநிலைமை இருக்கின்றதே, எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கலாகிய அந்த பெருநிலைமையினை அவன் கொண்டிருக்கின்றான். அந்த தன்னுடைய பெருநிலையினை மற்ற உயிர்களும் பெரும்படி செய்வான். அதான், அதாவது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், எல்லா அறிவும் உடையவன், அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருக்கான்னு வைங்க, அவன் வந்து தான் அந்த நிலையில இருக்கலாம், ஆனா தன்னுடைய அந்த பெருமைகள் எல்லாம் பிறரும் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த நிலைமையெல்லாம் தனக்கு தான் இருக்கணும், மற்றவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்களை தான் நாம பார்க்கிறோம். ஆனா இறைவனுடைய தனிச்சிறப்பு என்றால் என்னவென்றால், இறைவனுடைய தனிச்சிறப்பு இப்படி முற்றறிவு, வரம்பில் ஆற்றல், பாசங்களில் நீங்குதல் போன்ற பெருங்குணங்களையெல்லாம் அவன் வைத்திருந்தாலும் இந்த பெருங்குணங்களை எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்ற பெருங்கருணையினை உடையவன். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார, மண்ணுயிர்கள் நிலைபெற்ற உயிர்கள், உயிர்களுக்கு அழிவு கிடையாது, அதனால மண்ணுயிர்கள் என்று குறிப்பிட்டார். நிலைபெற்ற மற்ற உயிர்கள் எல்லாம் தன்னுடைய இந்த நிலைமையினை என்றும் நிறைந்திருக்கின்ற, அதன் மூலம் உச்சரிவு வரம்பில் ஆற்றல் வரம்பில் இன்பமுடைமை என்ற இந்த பெருநிலைமைகளெல்லாம் மண்ணுயிர்களும் சார மண்ணுயிர்களும் பெறுவதற்கு தரும் சக்தி, உயிர்களுக்கும் இந்த சிவமான தன்மையினை தருவது எது என்றால் அந்த சிவத்தினுடைய சக்தி தான். இந்த திருவருள் என்று சொல்கின்றோம், அதை சிவத்தினுடைய அந்த பெருநிலையினை உயிர்களுக்கு அருள்வது எது? திருவருளாகிய சக்தி. அந்த சக்தியிடமிருந்து பின்னமிதான் எங்கள் பிரான், பின்னமிதான் நீங்கி நீங்காமல் இருப்பவன், அந்த சக்தியிடமிருந்து எப்போதுமே நீங்காமல் இருப்பவன் எங்கள் பிரான், எங்கள் தலைவனாகிய சிவபெருமான். என திருவருள் என்பது சிவபெருமான் ஒருவனுக்கே உரியது. திருவருள் என்பது பாசத்தை போக்குவது, முதல்ல பார்த்தோம், பாசத்தை போக்கவல்லன் சிவபெருமான் ஒருவன் தான். ஆகவே அந்த திருவருள் அவனுக்கு தான் உரியது. அதனால்தான் எங்கள் பிரான் என்று சிறப்பாக குறிப்பிட்டார். தன் நிலைமை, அதாவது தன்னுடைய இந்த பெருநிலைமையினை முதல் குரட்பாவிலே சொன்னாரே, எங்கும் நீக்கவர நிறைந்திருத்தனாகிய அந்த தன்னுடைய பெருநிலைமையினை மண்ணுயிர்கள் சார நிலைபெற்ற உயிர்கள் எல்லாம் சாரும்படி தரும் சக்தி, அருளக்கூடிய அந்த திருவருள் சக்தியிடமிருந்து பின்னமிரான் திருப்பின்றி இருப்பவன் எங்கள் விரான், எங்கள் விரானாகிய சிவபெருமான். அப்ப இந்த குரட்பாவில் என்ன பொருள் சொல்லப்பட்டது என்று சொன்னால், போன குரட்பாவிலே எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உலகங்களிடத்தும் சிவபெருமான் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அகர உயிரானது ஏனைய உயிரெழுத்துகளிடமும் மெய்யெழுத்துகளிடமும் எப்படி நீக்கமர கலந்திருக்கின்றதோ அதுபோல சிவபெருமான் உயிர்களிடத்தும் சடமாகிய உலகமிடத்தும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது, அதன் மூலம் தன்மையத்தனாதல் முற்றறி உடைமை வரம்பில் ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை போன்ற பல குணங்களை பெற வைத்தார்களே, இத்தனை பெருங்குணங்கள் மட்டுமல்ல இந்த பெருங்குணங்களை எல்லாம் உயிர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கருதக்கூடிய கருணையும் அவனுக்கு உள்ளது. அந்த கருணை குணமும் அந்த அருட்குணமும் உள்ளது. எனவே அவனுக்கு பேரொருள் உடைமை என்ற பண்பும் உள்ளது என்பதை எடுத்துச் சொல்வதுதான் இந்த இரண்டாவது குரட்பானுடைய கருத்து. இதிலே இன்னொரு சிறப்பு என்னவென்றால், உதவி மனப்பான்மை உடையவர்கள் பலரை நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். ஆனால் அந்த உதவி மனப்பான்மையோடு எந்த நேரமும் அவர்கள் அந்த உதவி மனப்பான்மையோடு இருப்பார்களா என்றால் சொல்ல முடியாது. ஐயா சிறந்தவர்கள் தான், ஆனா நேரம் பார்த்து காலம் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்றோம். நாங்க நல்ல மூடுதல் இருக்கும் போது போகணும் அப்படிங்க. ஒவ்வொரு நேரத்தில் அந்த உதவி மனப்பான்மையை கொஞ்சம் குறையவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் இத்தனை பெருஞ்சிறப்புகளை உடைய சிவபெருமான் இந்த பெருஞ்சிறப்புகள் எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்ற அந்த கருணையோடு எப்போதுமே நீங்காமல் இருப்பவன், அதான் பின்னமிதான் எங்கள் விரான், அந்த கருணை சக்தியிடமிருந்து எப்போதுமே நீங்காமல் இருப்பவன் என்பதனாலே எப்போதும் நமக்கு சிவமாம் தன்மையினை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருக்கின்றார் சுவாமி. அப்போ அந்த பேரொருள் உடைமை என்ற குணம் பெறப்பட்டது. அதைத்தான் வந்து திருவம்பாவையிலும் அருமையாக சொன்னார்கள். திருவாசகத்திலே திருவம்பாவையிலே சொன்னார், சொல்வார்கள், கேளில் விழுப்பொருள்கள், கேளில் என்றால் என்ன, ஒப்பற்ற, கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ என்று சொல்வார்கள். விழுப்பொருள்கள் போது என்ன, அவனுடைய பல பெருங்குணங்கள் அதில் அடங்கும். இந்த தன்மையத்தனாதல் முற்றறி உடைமை வரம்பில் ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருத்தல் போன்ற இந்த பெருங்குணங்களை எல்லாம் விழுப்பொருள்கள் சொன்னார். விழுப்பொருள்கள் சிறந்த பொருள்கள், சிறந்த குணங்கள். ஆனா இந்த பேரருள் உடைமை என்ற குணம் இருக்கின்றதே, இது மிக மிக சிறந்த குணம். மற்ற ஏழு குணங்களை பார்க்கும்போது என்ன தெரிந்து கொள்கின்றோம், சிவபெருமான் எவ்வளவு மேன்மையான நிலையிலே இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். ஆனா அந்த பேரொருள் உடைமைங்கிற குணத்தை பார்க்கும்போதுதான் இத்தனை மேன்மையான குணங்களையும் நமக்கும் அருள்வதற்கு அவர் காத்திருக்கின்றார் என்ற செய்தியை அறிந்து கொள்கின்றோம். அப்ப அவன் இவ்வளவு பெருங்குணங்களோடு திகழ்வது மட்டுமல்ல, அந்த பெருங்குணங்களை நமக்கும் அருள வேண்டும் என்ற இரக்கத்தோடு கருணையோடு இருக்கின்றாரே, அதுதான் மிக மிக சிறப்பானது. ஆகையினாலே அந்த குணத்தை தனியாக சொன்னார், கேளில் பரங்கருணை என்று பிரித்தெடுத்து சொன்னார்கள். கேளில் விழுப்பொருள்கள், கேளில் பரங்கருணை என்று சொன்னார்கள். அதுபோலவே இங்கும் இந்த பேரருள் உடைமை என்ற குணம் மிகச்சிறந்த குணமாக உள்ளதனாலே இதை ஒரு குரட்பாவிலே தனியாக வைத்து சொன்னார்கள். அது மாதிரிதான் இன்னும் சில குணங்களையும் தனியாக சொல்வார்கள். தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சத்தி பின்னமிரான் எங்கள் விரான். முதற் குரட்பாவிலே உணர்த்தப்பட்ட எங்கும் நிறைந்து இருத்தராகிய அந்த பெருநிலையினை நிறைவேற்ற உயிர்களும் பெரும்பொருட்டு அந்த உயிர்களுக்கு அந்த பெருநிலையினை வழங்கக்கூடிய திருவருட்சக்தியோடு எப்போதும் நீங்காமல் இருப்பவன் எங்கள் பிரான் என்று இந்த பாடலை அருளி செய்கின்றார்கள். அப்போது நமக்கு ஒரு ஐயம் எழுகின்றது, அவனுடைய பெருநிலைமையினை நாம் பெற வேண்டும்,

0: இன்னும் நன்றாக நமக்கு உளங்கொள்ளும் பொருட்டு விளக்குவதுதான் அந்த மூன்றாவது குறட்பாவினுடைய செய்தி. அதன் மூலம் நிகரற்ற இறைவன் என்பதிலே நமக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆகவே அவன் தன்மையை பெறுவதே பெருமோச்சொல்லாம் சிறந்த பேரு என்ற தெளிவு உண்டாகும். அதை உண்டாக்கும் பொருட்டு மூன்றாவது குறட்பாவினை அருளி செய்துள்ளார்கள். அந்த மூன்றாவது குறட்பாவினை வருகின்ற வகுப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய திருவருட்பயன் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த திருவருட்பயன் ஞான சாத்திர சிந்தனைக்கு குருவருள் வழங்கிய சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். திரு சிச்சம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு இரண்டு
1: நேற்று அடிப்படையில நூல் பற்றிய விவரம் கொஞ்சம் தெரிந்து கொண்டோம். நூலை எழுதியவர் மணவாசகம் கடந்த தேவர். சித்தாந்த நூல்கள் 14 ஒன்று. மெய்கண்ட தேவருடைய 2 மாணாக்கர்கள் சித்தாந்த நூல்கள் தந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் அர்ணந்தி சிவாச்சாரியார், மற்றவர் மணவாசகம் கடந்த தேவர். அர்ணந்தி சிவாச்சாரியார் எழுதியதுதான் சிவஞான செட்டியார். மணவாசகம் கடந்த தேவர் செய்த நூல்தான் உண்மை விளக்கம் என்று சொல்லப்படுகிற இந்த நூல். மெய்கண்ட தேவருக்கு முன்பே 2 நூல்கள் செய்திருக்கிறார்கள். அது இந்த புஸ்தகத்துல போட்டிருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. திருக்கலைப்பு படியாரோ அப்படி 2 நூல்கள் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் மெய்கண்ட தேவருடைய சிவஞான போதம் தான் சைவ சித்தாந்தத்தினுடைய முழுமை தெளிவு நூலாக கருதப்படுகிற நூல். அந்த நூலை முதல் நூலாக கொண்டுதான் மற்றைய நூல்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன. அந்த வரிசையிலே மணவாசகம் கடந்த தேவரால் செய்யப்பட்ட உண்மை விளக்கம் என்கின்ற நூல் முதல் கல்வி கற்கிறவர்களுக்கு ஒரு சுலபமான, அதே நேரத்திலே ஆழமான நூலாக கருதப்படுகிறது என்பது பற்றி நேற்று பார்த்தோம். உண்மை விளக்கம் என்பது தத்துவ உண்மையை விளக்கம் செய்கிற நூல் என்பது அதற்கு பொருள் சொல்வார்கள். இந்த உண்மை விளக்கத்தை தொடங்குகிற மணவாசகம் கடந்த தேவர் விநாயக பெருமானுக்கு காப்பு செய்கிறார். அந்த காப்பு பாடலைத்தான் நேற்று நாங்கள் ஓரளவு படித்தோம். இன்றைக்கு மீண்டும் ஒரு தரம் அந்த காப்பு பாடலை படித்து பதவுரை வரையும் போய்விட்டு தொடரலாம். இனி ஸ்ரீராம் தொடங்க.
2: எடுத்துக்கொண்ட இந்நூல் இடையூறின்றி இறுதி முடிதற் பொருட்டு முதலில் விநாயகப் பெருமானை வணங்கி நூலை தொடங்குகிறார் ஆசிரியர். ஐங்கரனை உள்ளத்தில் வைப்போம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்பதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி பயிற்று ஐங்கரனை பந்தமர பொந்தியுள் வைப்பாம். பதவுரை. வன்மை உபநிடதங்களின் தெளிபொருள் ஆகிய வளத்தை தரும் விளக்கிச் சொல்கின்ற
1: பாடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் தனித்தனியே ஆசிரியர் உரை எழுதுகிறார்.
2: ஆகம நூல் சிவாகம நூல்களில் வைத்த,
1: நேற்று சொன்னேன் ஆகம நூலுக்கு சிவாகம நூல் என்று ஏன் எழுதுகிறார்கள் என்றால் வேற்று மதங்கள்லையும் வைஷ்ணவம் சாத்தம் எல்லாவற்றிலேயுமே ஆகமங்கள் உண்டு. இது சைவத்தில் சைவர்களுக்குரிய ஆகமம் என்பதை சொல்வதற்காக சைவாகம நூல் என்று சொல் சிவாகம நூல் என்று சொல்லுகிறார்.
2: வைத்த உணர்த்தப்பட்ட பொருள் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களின் உண்மை இயல்புகளை வழுவா அவ்வாகமங்களின் கருத்திற்கு சிறிதும் மாறுபடாத வகையில் விளக்கி கூறுகின்ற உண்மை விளக்கம் உண்மை

0: விளக்கம் என்னும் பெயரை உடைய இச்சாத்திர நூலை உரை செய்ய யாம் உரைத்தற்கு திண்மதம் சேர் அழுத்தமான மதநீர் ஒழுகும் கன்னங்களையும் அந்தி நிற செவ்வானம் போன்ற சிவந்த ஒளியையும் கொண்ட தந்திமுக யானை முகமும் தொந்தி வயிற்று பருத்த திருவயிரும் ஐங்கரனை ஐந்து திருக்கைகளும் உடையவராகிய விநாயக கடவுளை வந்தமர எமது அறிவில் உள்ள அஞ்ஞானம் ஆகிய தடை நீங்கும்படி புத்தியுள் வைப்பாம் உள்ளத்துள் வைத்து தியானிப்போம்.
1: சரி,
0: பொழிப்பு படிச்சிட்டவங்களே அப்படியே
1: படிக்க தொடங்கிட்டோம், படியுங்க.
0: பொழிப்புரை. உபநிடந்தங்களின் தெளிபொருளை விளக்குவன சிவாகமங்கள். அச்சிவாகம நூல்களில் உணர்த்தப்படும் பொருள்கள் பதி, பசு, பாசம் என்பன. அம்முப்பொருள்களின் இயல்புகளை அவ்வாகமங்கள் கூறுகின்றபடியே வழுவாமல் உரைக்கப் புகுவது உண்மை விளக்கம் என்னும் இந்நூலாகும். இந்நூலை யாம் செய்வதற்கு விநாயகப் பெருமானது அருளை வேண்டி அவரை எம் உள்ளத்தில் கொண்டு வழிபடுவோம்.
1: நேற்றே சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். சைவர்களை பொறுத்தளவிலே ஆகமர்கள் ஆகமம்தான் சிறப்பு நூல் என்று சொல்லப்படுகிறது. வேதம் முதல் நூல், பொது நூல் என்றும் சொல்வார்கள், முதல் நூல் என்றும் சொல்வார்கள். அப்போ சிறப்பு நூல் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்பது பற்றி நான் இன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று ஞாபகம். சிறப்பு நூல் என்றால் இந்த விஷயத்துக்கான தனித்துவமானது என்று அர்த்தமே தவிர வேதத்தை விட சிறந்தது என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. வேதத்தை பொது நூல் என்றும் ஆகமத்தை சைவர்களை பொறுத்தளவில் வேதத்தை பொது நூல் என்றும் ஆகமத்தை சிறப்பு நூல் என்றும் சொல்லுகிறார்கள் என்றால் ஆகமங்கள் சிறப்பு நூல் என்றால் அது உயர்ந்தது, வேதத்தை விட உயர்ந்தது என்று அர்த்தம் இல்லை. அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் பல சைவ சித்தாந்திகள் எச்சிரமப்படுகிறார்கள். வேதத்திலே வேதத்தை தான் இந்து மதங்கள் எல்லா பகுதியுமே முதல் நூலாக கொள்கின்றன. ஆகமம் சிறப்பு நூல் என்றால் நம்முடைய வழிபாட்டு முறை தத்துவ முறைக்கு அது தனித்துவமானது. இப்போ தமிழ்ல ஒருத்தன் ஸ்பெஷல் செய்கிறான் என்றால் அதை ஒரு ஒரு பாடத்தை தனக்கு தனித்துவமாக பிரித்து படிக்கிறான் என்ற பொழுது சொல்லுகிற அந்த சிறப்பு தான் இந்த சிறப்பு. சைவத்திற்கு உரிய பல விஷயங்களை தனித்துவமாக சொல்லுகிறபடியால் ஆகமம் சைவத்திற்கு சிறப்பு நூல் என்று கொள்ளப்படுகிறது. இதை புரிந்து கொள்ள ஆகமம் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் ரெண்டு விஷயம். ஒன்று சரியை, அது சரியை கரிய யோகம் ஞானம் என்ற நான்கு பகுதியையும் விளக்கம் செய்யும். அதிலே சரியை கரிய என்ற பகுதிகள் என்ன செய்யும் என்று கேட்டால் அதை விளக்கம் செய்கிற பகுதிகள் கோயில்களை, கோயில் வழிபாட்டு முறை, நேற்றே சொன்னேன் கோயில் அமைப்பு முறை, வழிபாட்டு முறை, விக்கிரகங்கள் அமைப்பு முறை, இதையெல்லாம் பகுத்து சொல்லுகிற அந்த பொறுப்பு ஆகமங்களுக்கு உரியது. அதுபோல யோகம் ஞானம் பகுதிக்கு வருகிற பொழுது தத்துவங்கள் முழுவதையும் விரித்து சொல்வதற்கும் ஆகமம் தான் எங்களுக்கு அடிப்படை நூலாக இருக்கிறது. இந்த இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கோயில் போன்ற வழிபாடுகளுக்கும் ஆகமம் தான் பிரமாண நூல். பரிபசு பாசம் என்கின்ற ஞான பகுதியை சொல்வதற்கும் ஆகமம் தான் பிரமாண நூலாக இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக சைவத்தினுடைய சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற நாற்பகுதியையும் விளங்கப்படுத்துவதற்கு எங்களுக்கு பிரமாண நூல்களாக கட்டளை நூலாக இருக்கிறது ஆகமம். அதை முதல்ல புரிந்துகொள்ள 28 மூலாகமங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை விட உபாகமங்கள் 200 உபாகமங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது பற்றி சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை நான் பிறகு இடையிலே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது சொல்லுகிறேன். ஒரே விஷயத்தை தான் ஆகமங்கள் சொல்லுகிறது என்றால் சில சில ஒவ்வொரு ஆகமங்களுக்குள்ளேயும் வேறுபாடு உண்டு என்று பேசுகிறார். இப்போ ஒரு கோயில் ஆகம முறையில் கட்டப்பட்ட கோயிலா இல்லையா என்பது பற்றிய சர்ச்சை கிளம்பினால் அதற்கு பதில் என்னவென்று கேட்டால் அது சமயநாமாமுனிவர் மாபாண்டியத்திலே ஏதோ இடத்திலே அதை எழுதுகிறார். ஒவ்வொரு ஆகமும் ஒன்றை விட மற்றொன்று வேறுபட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆகமும் வழிபாட்டை ஒவ்வொரு விதமாக வகுக்கிறது. இப்படி கோயில் கட்டலாம் என்று ஒரு ஆகமம், இப்படி கோயில் கட்டலாம் என்று இன்னொரு ஆகமம், இப்படி ஆகமங்களுக்கு ஆகமங்கள் கோயில் கட்டுகிற முறைமைகளிலேயே வேறுபாடு உண்டு என்றபடியால் எந்த கோயில் ஆகம முறைப்படி கட்டிய கோயில் என்று நமக்கு தெரிய வேண்டுமானால் அத்தனை ஆகமங்கள் பற்றிய அறிவும் இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை அறிவுக்காக சொல்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனை என்று கேட்டால், இன்றைக்கு ஆகமங்களிலே ஒன்று இரண்டை தவிர மற்ற ஆகமங்கள் நம் கைக்கு கிடைப்பதில்லை. இது ஒரு பெரிய துன்பமான விஷயம். அதே போலத்தான் வேதங்களிலும் பெரும்பான்மையான பகுதி கிடைப்பதில்லை என்று வேதங்களை நன்றாக படித்த காஞ்சி பெரியவர் சொல்லுகிறார். என்ன ஆயிற்று என்று கேட்டால், கலியுகம் அல்லது கலிகாலம் அந்த ஆகமம் வேதங்களை மறைத்து கொண்டு வருகிறது. நாங்கள் பேணாமல் விட்டபடியால் மறைத்துக் கொண்டு வருகிறது. யாழ்ப்பாணத்திலே இருந்த சைவ பிரியார், சிவபாத சுந்தரம் என்கின்ற சைவ பிரியார், சைவ சித்தாந்த பெரும்புலவர், புலவர் என்றால் படித்தவர் மட்டுமல்ல ஞான மார்க்கம் கொண்டவர். அவரை பற்றி முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் அவரை சந்திக்க போனார், அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அவர் திருவருப்பயன் நூலுக்கு உரை எழுதுகிறார், ஆகமங்கள் இப்பொழுது கிடைப்பதில்லை, கிடைப்பதில்லை என்பதை வைத்துக் கொண்டு ஆகமங்கள் அழித்து போய்விட்டது என்று சொல்லக்கூடாது. இப்போதைய தேவைக்கு அது தேவையில்லாமல் இருக்கிறபடியால் மறைந்து கிடக்கிறது. உண்மையான அன்பர்கள் ஆகமத்தை அறிய வேண்டும் என்று தேட ஆரம்பித்தால் அதற்கு பிறகு அந்த ஆகமம் இயற்கையிலே இருந்து வெளிப்பட்டு வெளியிலே வரும் என்று சொல்கிறார். ஆகவே அதை நாம் ஒரு விதமாக நம்பலாம். அந்த வழிபட்டு வந்து எல்லா ஆகமமும் தெரியும் வரைக்கும் ஒரு கோயில் ஆகமத்துக்கு உட்பட்ட கோயிலா இல்லையா என்று சொல்லுகிற உரிமை நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள், இது ஆகமத்துக்கு உடன்பாடான கோயில், ஆகமத்துக்கு வேறான கோயில் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிற தகுதி இன்றைக்கு நமக்கு இல்லை. ஏனென்றால் எல்லா ஆகமும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோயில் நமக்கு ஆகம முறைப்படி இல்லை போல இருந்தால் வேற எங்காவது ஒரு ஆகம் இருக்கு, அதற்கான அனுமதி இருக்கக்கூடும். அப்ப ஆகமம் இருந்தால்தான் அதை நிர்வகிக்கலாம், இன்றைக்கு அது இல்லாதபடியா நிர்ணயிக்க முடியாமல் நாங்கள் இருப்போம். வழிபாட்டு முறையில் அப்படித்தான் என்று கொள்ள வேண்டும். புது தத்துவங்களுக்கு மூலம் கிடைத்தது ஆகமங்களிலே இருந்துதான். வேதங்களிலே இருந்து ஆகமம், ஆகமத்திலே இருந்து புராணம், புராணத்திலே இருந்து இதிகாசம் என்பதுதான் எங்களுடைய நூல் மரபு. அதனாலே இவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு இடத்தை படிக்கிற பொழுது அந்த பாடம் படிக்கிற காலத்திலே ஒரு நமக்கு ஒரு குழப்பம் வருகிறது. அதாவது ஒரு நூலை ஒரு நூலிலே வேற விதமாக சொல்லி இன்னொரு நூலிலே வேற விதமாக சொல்லி இருந்தால் இந்த நூல் வரிசையின் படிதான் நாங்கள் அந்த விஷயத்தை ஆராய வேண்டும். ஒரு ஒரு புராணத்திலே ஒரு செய்தியிலே குழப்பம் இருந்தால் ஆகமம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்துத்தான் புராண செய்திக்கு நாம் விளக்கம் சொல்ல வேண்டும். அதுபோல ஆகமத்திலே எங்களுக்கு ஏதாவது ரெண்டு இடத்திலே முரண்பாடு வந்தால் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்துத்தான் ஆகமத்துக்கான அந்த தெளிவை நாங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று நம் பெரியவர்கள் சொல்லுகிறார். இப்பொழுது நமக்கு ஆகமம் சிறப்பு நூல் என்றபடியால் ஆகமத்தை வைத்துக் கொண்டுதான் தத்துவங்கள் முதலிலே பார்க்கிறோம். ஆகமங்கள் பொருள் உண்மையை பேசுகின்றன, சிவாகமங்கள் முப்பொருள் உண்மையை பேசுகின்றன என்று சொல்கிறார். நேற்று அதை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம். முப்பொருள் உண்மை என்றால் பதி, பசு, பாசம் என்பதை வைத்துக் கொண்டு நம்முடைய தத்துவம் முழுவதும் அந்த மூன்றின் அடிப்படையைத்தான் பேசி எப்படி ஒரு ஆன்மா தோற்றம் வருகிறது, வாழ்கிறது, பிறகு மெல்ல போய் இறைவனிடம் சேர்கிறது என்கின்ற விவரங்களை எல்லாம் இந்த மூன்றின் அடிப்படையிலே தான் சொல்கிறார்கள். அதனாலே இந்த விநாயகர் வணக்கம் பாடுகிற மனவாசகம் கடந்த தேவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த நூலை ஆகமத்திற்கு மாறுபாடு இல்லாமல் நான் சொல்லுகிறேன் என்கிறார். இந்த உரையிலே ஆகமங்களுக்கு முரண்பாடு இல்லாமல் நான் சொல்லுகிறேன் என்பதைத்தான் இப்பொழுது கடைசியாக நாங்கள் வாசித்த பகுதியிலே வாசித்தோம்.
0: அம்முப்பொருள்களின் இயல்புகளை அவ்வாகமங்கள் கூறுகின்றபடியே வழுவாமல் உரைக்கப் புகுவது உண்மை விளக்கம் என்னும் இந்நூலாகும்.
1: அது ரொம்ப முக்கியம். ஒரு நூலை மூல நூலாக கொண்டு நாங்கள் பேச புறப்பட்டோமானால் அந்த மூல நூலுக்கு மாறுபாடு இல்லாமல் பேச வேண்டும். அப்படி இந்த உண்மை விளக்கம் பேசுவதாக சொல்கிறேன்.
0: இந்நூலை யாம் செய்வதற்கு விநாயகப் பெருமானது அருளை வேண்டி அவரை எம் உள்ளத்தில் கொண்டு வழிபடுவோம். அவர் செவ்வானம் போன்ற சிவந்த ஒளியினை உடையவர்.
1: நான் நேற்று சொன்னது போல தரிசிக்கின்றவர்களுடைய தகுதிக்கேற்ற தேவைக்கேற்ற தரிசனங்கள் நிகழ்கின்றன. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலேதான் இந்த விஷயத்திலே விநாயகரை செம்மை நிறம் உள்ளவராக பேசுகிறார் மணவாசகம் கடந்த தேவர். நான் நேற்று சொன்னேன், ஔவையார் நீல நிறமாக கருப்பு நிறம் உடையவராகவும் பிள்ளையாரை பேசுவார். அது அவரவர் தரிசனம் தரிசன தேவைக்கேற்ப நிகழ்கிற ஒன்று. இங்கே செவ்வானத்தை போன்ற சிவந்த நிறம் கொண்டவர் விநாயகர் என்று சொல்லும். நான் இதேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் பெரிய சைவ சித்தாந்த புலவர்களாக வந்தால் யாராவது ஒருவன் கேட்பான், இங்க என்ன செம்மை நிறம் என்று சொல்லி இருக்கிறார், அங்கே என்ன நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என்று சொல்லுகிறார், அப்ப நீலமேனியா சிறந்த மேனியா என்று கேட்டால் அதற்கான பதில் என்னவென்றால், தரிசிக்கிறவனுடைய தேர்வைக்கேற்ப தரிசனம் நிகழும். அவனவன் தரிசனம், அவனவன் பார்வை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் இதுல எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று அவசியம் இல்லை.
0: மதம் பொழியும் ஆனை முகம் கொண்டவர், பருத்த திருவயிற்றினை உடையவர், ஐந்து திருக்கைகளோடு விளங்குபவர், இத்தகைய வடிவினராக நினைத்தற்கு உரியவர் அவர்.
1: இதெல்லாம் நம்முடைய சமயங்களினுடைய மிகப்பெரிய நுட்பமான விஷயம். விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் இவற்றை எல்லாம் கலந்து எடுத்து நம் தெய்வ வடிவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. உருவாக்கப்பட்டன என்றால் நாம் தரிசிக்கப்பட்டிருக்கின்றன. விநாயகருக்கு யானை முகம், புராணமாக அதற்கு பல கதைகள் சொல்வார்கள். நம்முடைய தத்துவங்கள் இலக்கியங்களில் எல்லாம் பௌராணிக பார்வை என்று ஒரு பார்வை இருக்கிறது. பௌராணிக பார்வை என்றால் புராணங்களை அடிப்படையாக வைத்து பார்ப்பது. தத்துவமாக பார்க்கிற பொழுது அது மெய்யுணர்வோடு பார்ப்பது. இங்கே இந்த யானை முகமாக பிள்ளையார் வந்ததுக்கு பல கதைகள் புராணங்களிலே சொல்கிறார்கள். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும், பிற்காலத்திலே தெரிந்து கொள்ளலாம். யானை முகம் என்பதற்கு தற்போது நாம் விளக்கம் காணாவிட்டாலும், ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் அதை நீங்கள் கூட சிந்திக்கலாம். இந்த பருத்த வயிறு என்பதற்கும், மதம் பொழிகிற முகம் என்பதற்கும், ஐந்து கரம் என்பதற்கும் தத்துவார்த்தமான ஏதோ ஒரு பதில் அதுக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் படித்துக் கொண்டு போற பொழுது வேற வேற நூல்களிலே கூட அதை காணக்கூடிய வாய்ப்பு வரும். ஏனென்றால் இந்த புலவர்கள் அறிவுபூர்வமாக ஆண்டவனை காண புறப்படுகிற புலவர்கள் வெறும் கற்பனைக்காக பாடல்கள் அமைக்க மாட்டார்கள். குறிப்பாக விநாயகனை தொழுவோம் அல்லது யானை முக விநாயகனை தொழுவோம் என்று சொல்லாமல், செம்மை நிறமாக இருக்கிறான், தந்தங்கள் கொண்ட முகத்தோடு இருக்கிறான், மும்மதம் பொழிகின்றவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறபடியால் இதற்குள்ளே கட்டாயமாக ஏதோ ஒரு தத்துவார்த்த பொருள் இருக்க வேண்டும். இப்போது எனக்கு அது தெரியவில்லை, நூலாசிரியரும் அது பற்றி ஒன்றும் எழுதவில்லை என்றபடியால் மேலோட்டமாக நாம் அதை அப்படியே பார்த்து கொண்டு போவோம்.
0: விளக்கம். வன்மை தரும் ஆகம நூல், உபநிடதங்களும் சிவாகமங்களும் முடிவால் வேறல்ல என்று சித்தாந்த சைவம் கொள்ளும். அவை சொல்லும்
1: தெரியும், உபநிடதங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அத வேத சரசு என்று சொல்வார்கள். வேதத்தினுடைய வேதங்கள் சொல்லுகிற விஷயம் பல. அந்த வேதம் சொல்லுகிற அந்த பொருளை, ஆழமான பொருளை எல்லாம் அப்படியே தொகுத்து சொல்வது உபநிடத்தினுடைய வேலை. அதனாலே வேதத்தினுடைய சிரசு என்று உபநிடதங்கள் சொல்லப்படுவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த உபநிடதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் இடையிலே மாறுபாடு இல்லை என்கிறார். அதாவது வேதம் சொல்லுகிற சாராம்சத்தை தான் உபநிடதம் சொல்வது உண்மையானால் அதைத்தான் ஆகமமும் சொல்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம்.
0: உபநிடதங்களும் சிவாகமங்களும் முடிவால் வேறல்ல என்று சித்தாந்த சைவம் கொள்ளும். அவை சொல்லும் முறையால் வேறுபடுவனவே அன்றி பொருளால் வேறுபடுவன அல்ல.
1: இதை ஏன் சொல்லுகிறார் என்றால், உபநிடதங்களை தத்துவக்காரர்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். வேறு வேறு தத்துவங்களுக்கார் சொல்லுகிறவர்களும் உபநிடதத்தை ஒத்துக்கொள்வார்கள். ஆகமத்தை குறித்த பகுதியினர் தான் ஒத்துக்கொள்வார்கள். ஆகவே அது நமக்குரியது இல்லையா அல்லது நமக்கு மட்டும்தான் உரியதா என்றால் அப்படி இல்லை, நமக்கும் உரியது. அது அதற்கான முடிவுகள் ஒத்திருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுகிறார்.
0: ஆன்மாக்கள் முதலிலேயே பொருள்களின் நுண்ணியல்பை உணர்ந்து கொள்ளும் அறிவு வன்மை உடையனவல்ல, முதலிலேயே உணரமாட்டாது. படிப்படியே அறிவு விளங்கி மேம்பட்டு வந்து முடிவிலேயே முழு உண்மையை உணரும் தகுதியை பெறும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுவோம். இரவில் வானத்தில் வடதிசையில் ஏழு விண்மீன்களின் கூட்டம் காணப்படும். அவை ஏழு முனிவர்களின் பெயரால் சுட்டப்படும். அவ்விண்மீன்களில் ஒன்று வசித்தது என்னும் மீன். அது பெரியதாயிருக்கும்.
1: நீங்கள் ஏற்கனவே திருக்குறளில் படித்ததுதான். அதாவது தூட அருந்ததி நியாயம் என்று ஒரு நியாயத்தை பற்றி படித்திருக்கிறோம். அருந்ததியை உணர்த்த வேண்டுமானால் முதல் வேலி நட்சத்திரத்தை காட்டி அதற்குள்ளே இருக்கிற பெரிய நட்சத்திரம் ஆகிய வசித்தரை காட்டி அதுக்கு பக்கத்திலே இருக்கிற சின்ன நட்சத்திரத்தை காட்டுவது. அந்த தூட அருந்ததி நியாயத்தை இந்த இடத்திலே உரையாசிரியர் எடுத்து காட்டுகிறார். எனக்கு அதனுடைய பொருத்தப்பாடு பற்றி எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது. ஆனால் நாம வாசிக்கிறதாலே நஷ்டம் இல்லை, அதை படித்துக் கொள்ளும்.
0: அவ்விண்மீன்களில் ஒன்று வசித்தர் என்னும் மீன். அது பெரியதாயிருக்கும், கண்ணுக்கு எளிதில் புலப்படும். அதன் அருகே இருப்பது அருந்ததி என்னும் மீன். அருந்ததி என்பவள் வசித்த முனிவரின் மனைவி. கற்பின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுபவள். வசித்தர் மீனின் அருகிலுள்ள மீனுக்கு அவள் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அருந்ததி மீன் மிக மிக சிறியதாயிருக்கும், பார்த்தவுடனேயே புலப்பட்டு விடாது. கற்பில் சிறந்த ஒரு பெண்ணின் வடிவம் என்பதால் அம்மீனை பலரும் காண விரும்புதல் இயல்பு. அருந்ததி மீனை ஒருவர் பார்க்க விரும்புகிறார் என்று கொள்வோம். அவருக்கு அதனை காட்ட முற்படுகிறான் மற்றொருவன். அப்பொழுது அவன் ஒரு முறையை கையாளுவான். அதாவது அவன் முதலிலேயே இதுதான் அருந்ததி மீன் என்று காட்ட மாட்டான். முதலிலேயே காட்டினால் கண்டுகொள்ள இயலாது என்று கருதி அருந்ததி மீனை ஒட்டினார் போல உள்ள பெருமீனாகிய வசித்தர் மீனை சுட்டி அதுதான் அருந்ததி என்று முன்னர் காட்டி அதனை அவர் கண்ட பிறகு அதுவன்று அருந்ததி மீன், அதற்கு பக்கத்தில் ஊற்று பாருங்கள், ஒரு நுண்ணிய மீன் விளங்குகிறது அல்லவா, அதுதான் அருந்ததி மீன் என்று சொல்லி அவர் அதனை எளிதாக கண்டு கொள்ளும்படி செய்வான். இம்முறையிலேதான் உபகிரதங்கள் பொருள்களின் உண்மையை முழுவதுமாக உணர்த்தாமல் ஓரளவாக உணர்த்துகின்றன. பொருள்களை பொதுப்பட கூறி செல்கின்றன. உபகிரதங்கள் பொதுவாக கூறுவது அருந்ததியின் அருகில் உள்ள மீனை அருந்ததி என்று காட்டுதல் போன்றது. உபகிரதங்கள் அங்கனம் குறிப்பாய் உணர்த்திய பொருள்களை சிவாகமங்கள் தெளிவுபட வெளிப்படையாக இனிது விளக்கி கூறுகின்றன. இஃது அருந்ததி மீனையே சுட்டி அதுவே அருந்ததி என காட்டுதல் போன்றது. இவ்வாறு உபகிரதங்களின் தெளிபொருளை தருவன சிவாகமங்கள், ஆதலின் வன்மை தரும் ஆகம நூல் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர்.
1: உங்களுக்கு வழங்கக்கூடியதான்
0: அடுத்தது போலாங்க. நூல் மாணவர் ஆசிரியரிடம் வேண்டுதல். பொய்காட்டி பொய்யகற்றி போதானம்.
1: ஒரு நிமிஷம் பொருங்கள். இப்ப நீங்க முதலாவது காப்பு முடிந்து முதலாவது பாட்டுக்குள்ளே இறங்க போகிறீர்கள். நேற்று நான் உங்களுக்கு அடிப்படையிலே ஒரு செய்தி சொன்னேன். இந்த மூன்று விஷயங்கள், பதி, பசு, பாசம், ஓரளவு நாங்கள் இப்போ அதனுடைய அடிப்படை, பதி என்றால் என்ன, பசு என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன என்பதை பற்றி விளங்கியிருக்கோம். நேற்று வியாபகம், வியாபியம், வியாப்தி என்ற மூன்று வார்த்தைகளுக்கு உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். அதற்கு அதை விளங்குவதற்காக உவமை சொல்லுகிறார்கள். கடல் வெளி அல்லது கடல் ஆகாயம் என்பது வியாபகம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய கடல் நீர் என்பது வியாபியம். அந்த கடல் நீருக்குள்ளே கலந்திருக்கக்கூடிய உப்பு என்பது வியாப்தி என்ற இந்த மூன்று அமைப்பை சித்தாந்திகள் கொள்கிறார்கள் என்று நான் சொன்னேன். இதிலே நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சித்தாந்த கல்வி என்பது முழுக்க முழுக்க அறிவு நுட்பத்தோடு கட்ட வேண்டிய கல்வி என்பதற்கு ஒரு சான்று என்னவென்று கேட்டால், இந்த உலகியல் கல்விகளிலே மூலப்பொருள்களை தான் நான் ஆராய்கிறோம். அது விஞ்ஞானம் எந்த பாடமாக இருந்தாலும் தூளப்பொருள் அல்லது தூளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்கம பொருள்களை தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தத்துவம் படிக்கிற பொழுது என்னவென்றால், முழுக்க முழுக்க நம் காட்சிக்கு வராத விஷயங்களை பற்றி படிக்க போறோம். கை என்ற ஒன்று நம் அறிவுக்கு ஒரு காலமும் ஆட்படாது, முழுக்க தெரிய வராது. பசுவை புரிந்து கொள்வதும் அப்படித்தான். ஆகவே இந்த கல்வியை விளங்குவது என்பது மிக நுட்பமானது. அதனாலேதான் விஞ்ஞான சித்தியார் செய்த சிவஞான சித்தியார் நூலை செய்தியார் நந்தி சிவாச்சாரியார் அந்த நூலினுடைய தொடக்கத்திலே அளவையியல் என்று ஒன்றை அமைக்கிறார். அளவையியல் ஏனென்றால் ஒன்றுமே தெரியாத ஒரு விஷயம் வெளிக்குள்ளே தேடப்போகிறோம். இசையிலே நாம காத்துக்குள்ளே ராகம் தர்றது போல பட்ட வெளிக்குள்ளேதான் விஷயங்களை கண்டுகொள்ள போகிறோம். ஆகவே பற்றுவதற்கு நமக்கு ஒன்றும் இருக்காது. நாமே பற்றுவது கடினம் என்றால் மாணாக்கர்களுக்கு அதை சொல்வது என்பது அதைவிட கடினமாக இருக்கு. அதனாலே இந்த சித்தாந்த புலவர்கள் எல்லாம் அல்லது சித்தாந்த ஞானிகள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு பேர் உண்மையை நமக்கு ஒரு உபமானத்தாலே விளங்கப்படுத்திவிட்டு போவார்கள். நான் முன்பு சொல்லியிருக்கேன், உண்மை என்பது நமக்கு தெரிந்த ஒரு விடயத்தை வைத்து தெரியாத ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுகிற முறைமை கிளிபோல் பெண் என்று நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன். சொன்ன உடனே அந்த பெண்ணினுடைய அழகு நமக்கு புரிகிறது. உவமைகள் எப்பொழுதும் ஒரு பகுதியைத்தான் விளங்கப்படுத்து. உவமை என்பது ஒரு உடனே ஒப்பு என்று அதற்கு சூத்திரம் பண்ணியிருக்கிறார். ஒரு பகுதியைத்தான் விளங்கப்படுத்தும். அது எல்லாவற்றையும் உவமை சொன்ன உடனே ஒன்று பொருந்துகிறதுக்காக எல்லாவற்றையும் அதனோடு பொருத்தி பார்த்தி பேசுவது என்பது அடிப்படை அறிவியலுக்கு தவறான விஷயம். ஆகவே உவமையாக சொல்ல வேண்டும். விட்ட வெளியிலே தேடுகிற விஷயம், அதாவது சூக்குமத்தில் சூக்குமமான விஷயங்களை நாம் அறிய முற்படுகிறோம், அறிய தேடுகிறோம் என்றபடியால் உவமைகள் இல்லாமல் இதை விளங்கப்படுத்துவது ரொம்ப கடினமாக இருக்கிறது. அந்த உவமைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த உண்மைகளை சித்தாந்த புலவர்கள் நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இது என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் அவர்கள் கையாளுகிற உவமை என்பது நம்மை வியக்க பண்ணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு உவமையை தேடி இந்த விஷயத்தை எப்படி இவர்களாலே சொல்ல முடிகிறது என்று நாம் போக போக போக நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். அது அந்த அந்த உவமைகளிலே ஒன்றுதான் நான் நேற்று சொன்ன வியாபகம், வியாபியம், வியாப்தி என்கின்ற அந்த மூன்றுக்கும் அவர்கள் சொன்ன உவமை கடல் வெளி, கடல் கடல் நீர், அதுக்குள்ளே கலந்திருக்கக்கூடிய உப்பு. இந்த உவமையை ஏன் சொல்லுகிறார்கள்? நான் நேற்று அதை உங்களுக்கு சொல்லவில்லை. அதிலே இந்த பதிப்பசு பாசம் படிக்கிற பொழுது நமக்கு ஒரு சிக்கல் வருகிறது. என்ன சிக்கல் என்று கேட்டால் பதி என்கின்ற கடவுள் வியாபித்து இருக்கிற ஒன்று. வியாபித்திருத்தல் என்றால் எங்குமாக விரிந்து இருத்தல், அதுதான் வியாபித்தல். இப்ப பஞ்சபூதங்களுக்குள்ளே வியாபகத்தன்மை கொண்டது ஆகாயம். பஞ்சபூதங்களுக்குள்ளே அந்த ஆகாய வியாபகத்துக்குள்ளேதான் மற்ற கிரகங்களோ பூமிகளோ எல்லாமே மற்ற பூதங்கள் நான்கும் கூட அந்த ஆகாய பூதத்துக்கு உள்ளே அடங்கி கிடக்கிறது ஒன்றுதான். அதுபோல இறைவன் வியாபகத்தன்மை கொண்டவன் என்று நாம் படித்து விடுகிறோம். இறைவனுக்கு பதுக்கி லட்சணம் சொல்லுகிறபடி வியாபகத்தன்மை கொண்டவன் என்று சொல்லி விடுகிறோம். அப்ப இறைவன் வியாபகத்தன்மை கொண்டான் என்றால் சித்தாந்தமாக நாம் படிக்கிற பொழுது இந்த உவமை வந்ததுக்கான காரணம் சொல்லுது. இவன் இறைவன் வியாபகத்தன்மை கொண்டவன் என்றால் அவனுடைய வியாபகத்துக்குள்ளேதான் பசு இருக்க வேண்டும். எப்படி இந்த கடல் வழி என்று ஒன்றை சொன்னேன் அல்லவா, இந்த கடல் வழிக்குள்ளேதான் கடல் தண்ணீர் இருக்க வேண்டும். அதுபோல இங்கே இந்த இறைவன் என்கின்ற அந்த பெரிய வியாபகத்துக்குள்ளே உள்ளடங்கின பொருள் தான் இந்த வியாபகம் என்ன வியாப்தியம் என்று சொல்லப்படுகிறதாகிய ஆன்மா. இங்க என்ன கேள்வி பிறக்கிறது என்று கேட்டால் ஆன்மாவை மலங்கள் பற்றி இருக்கின்றன. இது நாம் சித்தாந்தம் பற்றி தெரிந்த ஆன்மாவை மலங்கள் பற்றி பற்றியன ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மலங்கள் பற்றி இருக்கிறது. என்ன கேள்வி வரும், ஆன்மா இறைவனுக்குள்ளே ஒடுக்கம் அல்லது இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே ஒடுக்கம், ஆன்மாவை மலங்கள் பற்றி இருக்கின்றன என்றால் ஒரு மாணவன் நல்ல கூர்மையுள்ள மாணவன் உங்களை போல உடனே கேட்பான், இந்த ஆன்மாவை பற்றி இருக்கிறதல்லவா மலம், ஆன்மா ஆண்டவனாகிய வியாபகத்துக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது, ஆகவே ஆண்டவனையும் இந்த மலங்கள் பற்றித்தானே இருக்க வேண்டும். கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது பெரிய வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது ஆன்மா. இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளேதான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆகவே ஆன்மா அந்த இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே பொருந்தி நிற்கிற ஒன்று. ஆன்மாவை மலங்கள் பற்றி இருக்கிறது என்று அடுத்த இரண்டாவது வரியாக படிக்கிறோம். அப்படியானால் இறைவனையும் அந்த மலம் கட்டி இருக்கத்தானே வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பும். இந்த கேள்விக்கு பதில் சொல்வது என்பது ரொம்ப கடினமான விஷயம்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: விநாயகர் அட்டகம், காசிபர் முதலியோர் வழிபட்ட படலம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: ஆக வினையை நுகர்கின்ற போதே நாம் வினை செய்கிறோம். அது நல்வினையா இருக்கலாம், தீவினையா இருக்கலாம், ரெண்டும் போய் அக்கௌண்ட்ல சேரும், அப்புறம் பக்குவப்படும், மீண்டும் வருவோம். அப்ப என்னைக்கு தீர்த்து கழிக்கிறது, என்னைக்கு கையால கடலை கடந்து இலங்கையை சேர்ந்து சேர்ற மாதிரி தான், கடலுக்கு கரையே காண முடியாது, உழந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஏன் இது ஏன் கொடுக்குறேன்னா, இப்படியே உழந்து உழந்து உழந்து உழந்து நமக்கு ஒரு கால சலிப்பு வரும். வருமா? வரும். எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மாட்ட அடம் பிடிச்சிருப்போம், எனக்கு இன்னைக்கு பர்த்டே சாக்லேட் வாங்கி கொடுன்னு. டேய், உனக்கு நல்ல செயின் வாங்கியிருக்கேன்டா, போட்டுக்கடா. செய்யினாது உனக்கு தூய்த்துறப்பட்டு அந்த மிட்டைக்கு அடம் பிடிச்சி உருண்டு அதை வாங்கினாத்தான் திருப்திப்படும். அதை வளர்ந்த ஒரு குழந்தை நினைச்சாச்சு, இதுக்காக இத்தனை விட்டோம், கிடைச்ச தங்கத்தை விட்டோமே நினைக்குமில்ல. இதன் மீது வெறுப்பும், அதன் மீது விருப்பம் வருதில்ல, ஆண்டைக்கு அதன் வெறுப்பு வந்தது. இப்படி உலகத்தில் உயர பட பட பட பட இவற்றின் நிலையாமை, அவற்றால் வருவது இன்பமல்ல துன்பம், அது நித்தியமல்ல அநித்தியம் என்ற உண்மையெல்லாம் விளங்க விளங்க அநித்திய பொருள்கள் மீது வெறுப்பும், மெய்ப்பொருள் மீது நாட்டமும் வரும். துன்பம் வருகின்ற போது நாம வெறுக்கிறோம், இன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பேதமெல்லாம் மாறி துன்பம் வந்தாலும் நான் செய்த வினை கழியுது, கழிஞ்ச நல்லதான், மின்னு பிறப்பு இருக்காதுன்னு சாதாரண. இன்பம் வரும்போது ஏதோ செஞ்சிருக்கோம் போலுக்கு, ஆண்டா இப்போ கொடுக்குறான், இருந்துட்டு போட்டோம் என்று இன்பத்திலே இன்பம் காணாமல், துன்பத்திலே துன்பம் கொள்ளாமல், இருவினையும் நாம் செய்த பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும், எல்லாம் ஈசன் செயல் என்று ஏன்று கொண்டால் மேல வினை வராது, வினை கழிந்து போகும். நாம் செய்யும் செயலெல்லாம் ஈசன் செயல் என்று செய்கின்ற போது அந்த செயலுக்கு இருக்கிற பயனும் இறைவன்கிட்ட போயிடும், நம்மள்கிட்ட வராது. ஆக மீண்டும் வினை ஏறாது. இரண்டு வினையும் சமம் என்ற உணர்வு நமக்கு வந்துடும். சமம் என்ற உணர்வு வந்த நிலையில நம்மை பற்றி இருக்கின்ற ஆணவமல பிணிப்பு மெல்ல மெல்ல தன் பிடிப்பை தளர்த்தும், மலம் பக்குவப்படும். அப்படி பக்குவப்படுற நேரத்தில், மலம் பக்குவப்படுற நேரத்தில் இறைவன் இப்போது நாம் ஞானத்தை உணர்த்தினால் இவனால் புரிந்து கொள்ள முடியும் என்று எண்ணி ஒரு மானுட வடிவத்தில் குருவாக வருவார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடப்பதற்கு நெடுங்காலம் ஆகலாம். இந்த பக்குவம் வருவதற்காகத்தான் இந்த அனந்த குண பரப்பையெல்லாம் படைத்து வைத்தான். உலகப் பொருளையெல்லாம் அனுபவிப்பிற்க கை கால்களை கொடுத்தான், செவிகைகளை கொடுத்தான், அந்த கரணங்களை கொடுத்தான், இவற்றால் உலகத்தை நுகர விட்டான். இந்த அனந்த குணப்பரப்பும் விரிந்து உடலாகவும் கருவிகளாகவும் உலகமாகவும் உலகத்து நுகர்பொருளாகவும் தனு கரண புவன போகங்களாக படைத்து தந்ததெல்லாம் எதற்காக? நாம் அனுபவித்து அனுபவித்து உண்மை எது பொய் எதென்று பொய்யிலே உவர்ப்பும் மெய்யிலே நாட்டமும் கொண்டு பக்குவப்படத்தான். இருவினையினிடத்து சமநிலை ஏற்படுவதை இருவினை ஒப்பு என்று சொல்வாங்க. அந்த இருவினை ஒப்பு ஏற்பட்ட போது நம்மை பற்றி இருந்த மலப்பிணிப்பு நெகிழ்ச்சி அடையும். அதை மலபரிபாகம் என்பார்கள். மலம் விடுபோகிற நேரத்தில் இறைவன் தன் திருவருளை நம்மீது பதிப்பான். அப்போதான் குருவாக வந்து தீட்சை செய்து ஞானத்தை தருவான். இந்த பக்குவத்துக்காகத்தான் அனந்த குணப்பரப்பையும் படைக்கின்றான். குரு என்ன செய்வார்? நீ யார்? இந்த உடல் எது? இது எதற்காக நீ பிறந்தாய்? இந்த பிறப்பிற்கு பிறகு என்ன நிகழும்? நீ அடைய வேண்டிய இடம் எது? எவ்வாறு இருந்தாய்? எவ்வாறு வந்திருக்கின்றாய்? ஆணவ மலத்தோடு இருளிலே மூழ்கி கேவலத்தில் கிடந்த நீ தனுகரணங்கள் தரப்பட்டு இப்போது சகலத்திலே உழல்கிறாயே, இது அல்ல நிலையான வாழ்க்கை, இதை தாண்டி சுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று குரு உபதேசிக்க, அப்போதே இதெல்லாம் பொய்ய சிவத்தைய நாடுகின்ற நிலை வரும். அப்போது எல்லாம் அவன் செயல், நான் தலைவன் அல்ல, எல்லாம் அவனே என்ற போது மேல்வினை ஏறாது. மேல்வினை ஏறாதுன்னா நம்ம அக்கௌண்ட்ல குறைஞ்சிட்டு தான் வருது. கொண்டு வந்த வினையை அனுபவிச்சுதான் தேரணும். ஆனா பழைய பெரிய மூட்டை இருக்க என்ன பண்ணுவாரு, குரு தீட்சை செய்து ஞானத்தை உபதேசிக்கின்ற போது தன் ஞான கண்ணால் அந்த சஞ்சீத வினையை பூரா அழிச்சிருவார். சில நேரம் கவர்மெண்ட் பார்த்துட்டு விவசாய கடன்கள் முழுவதும் ரத்து, கடனே கட்ட வேண்டியதில்லை, வட்டியும் கட்ட ஒன்றும் வேண்டியதில்லை. கொண்டு வந்த வினையை அனுபவிச்சிடணும், பழைய கணக்கு கிடையாது. புதிதாக நாம் எல்லாம் அவன் செய்யுங்கிறோமே, வினை நமக்கு ஏறாது. நாம் வினை செய்வோம், அதுக்கு பலன் உண்டு, அந்த பலன் இங்கே வராது, ஆண்டவன்ட்டு போயிடும், நேராக அக்கௌண்ட்டுக்கு போயிடும், நம்ம கையில் கேஷாக வராது. அப்போ என்ன, சுத்தமாயிடுச்சோம், எப்போதும் சிவ நினைவோடையே இருப்போம். இந்த பந்தம் அகற்றுவதற்காகத்தான் இந்த அனந்த குணப்பரப்பை சுரூப நிலையில் இருந்த இறைவன் தடத்த நிலைக்கு வந்து சுத்த தத்துவத்தில் 5 தத்துவங்களாகவும் வித்யா தத்துவத்தில் 7 ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்களாகவும் நின்று, நான் எக்கேடு கேட்ட அவனுக்கு என்ன, அவன் நிம்மதியாக இருக்கலாம், நம்பொருட்டு இறங்கி புறம்பிறந்திருந்த சொல்றாருல்ல, அந்த மாதிரி நமக்கு பின்ன நம்ம கூட இருக்க நமக்கு தெரியறது இல்லை, நமக்காகத்தான் இருக்கிறான், நம் பொருட்டே இருக்கிறான், ஒவ்வொரு கணப்பொழுதும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறான். இவர் கொஞ்சம் கொஞ்சமா புடம் போட்டு தங்கத்தை உளிரச் செய்ய வேண்டும் என்று இருக்கிறான். அதற்காகத்தான் இந்த அனந்த குணப்பரப்பையெல்லாம் படைத்தான். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, அவன் தெரிந்து வந்தது. எதற்காக, நம்முடைய பந்தம் போகணும்னு. என்ன லாபம், ஒரு லாபம் கிடையாது, எவ்வளவு பாடுபடுறான். நம்ம பந்தம் அகற்ற வேண்டும் இருக்க இவ்வளவு பெரிய குணம் படைச்சிட்டு எந்த லாபமும் இல்லாம போறோம், பிழைக்க தெரியாதவனா இருக்கிறான். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, அவன்கிட்ட இருந்து. எவ்வளவு நன்றியோட இருக்கணும், அவன் நினைச்சாலே அப்படியே கையெடுத்து கும்பலாம் போல தோணுது. அன்பு கூற தொழுகின்றான், பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ. சொற்களை பார்த்து போனது இத்தனை பொருளையும் உள்ளே சிரித்து கவியர் ராட்சசரன் தெரியுதா, ஒரு சின்ன கவிதை தான், 2 வரி தான், எவ்வளவு அர்த்தம் அடைஞ்சிருக்கு பார்க்கணும். பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ. இது ஒன்று தெரிந்து கொள்ளணும், யாரிடத்திலிருந்து தோன்றுமோன்னு என்ன பொருள், இறைவனிடத்திலிருந்து தோன்றும். இறைவனிடத்திலிருந்து தோன்றும் என்றாலும் உண்மை பொருள் அது அல்ல என்பதை சாத்திரம் படிச்ச நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி சொல்லவும் கூடாது, சொல்லலாம் தப்பு இல்லை, இறைவன் படைத்தான சொல்றோம், அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா இறைவனிடத்தில இருந்து தோன்றுதல்ன்றது ஒரு மரபே தவிர அவனிடத்திலிருந்து தோன்றுவதில்லை. இவையெல்லாம் பிரகிருதி மாயிலிருந்து தோன்றின தத்துவ, எங்கிருந்து தோன்றின, பிரகிருதி மாயிலிருந்து தோன்றின. அப்புறம் அவனிடத்திலிருந்து சொல்கிறோமே அப்படின்னா பிரகிருதி மாயை எங்க இருக்குன்னா அவனிடத்துல தான் இருக்குது. இறைவனுடைய வியாபகத்துல தான் மாயை இருக்கிறது, அந்த மாயிலிருந்து தான் தோன்றுகிறது. எனவே மாயிலிருந்து தோன்றிய பிரபஞ்சத்தை அவனிடத்திலும் தோன்றிதா சொல்கிறோம். இப்படி சொல்லலாமா, நீங்க நிறைய சொல்றீங்களே. தாமரைய எங்கிருந்து தோன்றது, குளத்துல இருந்து. குளத்துல இருந்து தோன்றது, அது ஒரு கிழங்கு இருக்குது, அந்த கிழங்குல இருந்து தோன்றது. கிழங்குல இருந்து தோன்றத தாமரை குளத்துல தோன்று சொல்றீங்கல்ல, தப்பு இல்லை இல்ல. அதே மாதிரிதான் மாயிலிருந்து தோன்றுகிற பிரபஞ்சத்தை இறைவனிடம் தோன்றிய சொல்றோம். இத பங்கஜ நியாயம்னு சொல்லுவாங்க, வடமொழியில பங்கஜம் அப்படின்னா தாமரைக்கு ஒரு காரண பேர், பங்கம்னா சேரு, ஜம்னா தோன்றுதல், பங்கத்தில் இருந்து தோன்றுவதால பங்கஜன்னு பேரு. அது பங்கத்திலிருந்து தோன்றிட்டு கிழங்குல இருந்து தோன்றிட்டு, கிழங்குல இருந்து தோன்றின அந்த மலரை பங்கத்திலிருந்து தோன்றியதாக சொல்லி வழங்குகிறது போல, மாயிலிருந்து தோன்றிய உலகத்தை மாயை இடம்பெற்றிருக்கின்ற இறைவனிடத்திலிருந்து தோன்றியது, கிழங்கு இடம்பெற்றிருக்கின்ற சேற்றிலிருந்து தோன்றியன்னு சொல்ற மாதிரி மாய இடம்பெற்றிருக்கின்ற இறைவனிடத்திலும் தோன்றியதாக சொல்கிறோம். அதனாலதான் அனந்த குணப்பரப்பும் எவனிடத்தில் தோன்றிற்றோ என்று சொன்னால் தவறு அல்ல. ஆனால் நம்ம அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும், மாயையை தாரகமாக உடைய அப்படின்னு நினைத்துக் கொள்ளணும். மாயிலிருந்து தான் தோன்றிச்சு, அந்த இறைவனை வணங்குவோம். 1. 2. எந்த உலகம் எவனிடத்தில் இன்று இருந்து கறக்குமோ, எல்லா உலகங்களும் யாரிடம் தொகுப்பாய் ஈண்டுதல், ஒன்று சேருதல், தொகுதல் இருந்து தொகுக்கப்பட்டிருந்து கறக்குமோ ஒடுங்குமோ, கரத்தெல்லாம் மறைதல், அழிக்கப்படுமோ அர்த்தம். இந்த உலகங்கள்லாம் எங்க இருக்குது, அவன் வியாபாரத்துல இருக்குது. எங்கும் நிறைந்திருக்கின்றனவன், எங்கும் நிறைந்த அவனுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சம் பிரிவும். எனவே இவையெல்லாம் எங்கே தூக்கப்பட்டிருக்கின்றன, அவனுக்குள்ள தூக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஒடுங்கி அழிகின்ற காலத்தில் எங்கே போய் ஒடுங்கும், அவனிடத்துலாம் ஒடுங்கும். ஈண்டி இருந்து கறக்குமோ, ஈண்டினா படைக்கப்பட்டு தொகுப்பாக இருந்து காக்கப்பட்டு நிலை பெற்று நிறுத்தம், கறக்குமோ பின் அழிக்கப்படுமோ, யாரிடத்திலிருந்து, அவனிடத்திலிருந்து தான். எந்த உலகம், எந்த இந்த உலகம் மட்டுமல்ல 224 புவனங்களும் யாரிடமிருந்து தோன்றி இருந்து மறையுமோ, சந்த மறை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ. மறைனா வேதம், சந்தம்னா ஓசை, சந்தம் ஓசை, சந்த மறை அல்ல இசைன்னு வைத்துக்கலாம். இசையோடு பாடுகின்ற வேதத்தை இசையோடு பாடுற மரபு இல்லை, உச்சரிக்கிற முறைதான் இருக்குது, கணம் பாடுதுங்கிற மாதிரி, அதனால ஓசை என்று வைத்துக்கொடுங்க. சந்த நயம்னு சொல்லுவாங்களே, ஒரு ஊழி நயத்தோடு இருக்கிற எந்த உலகம், சந்த மறை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தர வருமோ. ஆகமம் 28, மறை 4, கலைகள் 64. அத அந்த கலைகளா சொல்லாம தத்துவத்தில் பார்க்கும்போது பஞ்ச கலைகள்னு உண்டு. நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகளை, வித்யாகளை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை. இந்த பஞ்ச கலையிலும் சுத்த தத்துவத்தில் வருது. சுத்த தத்துவத்தை, சுத்தமாயை தொழிற்படுத்துகிற போது அங்க இந்த பஞ்ச கலைகளும் வரும். அந்த பஞ்ச கலைகளை பற்றி கொண்டுதான் தத்துவங்கள் கிடைக்கின்றன, தத்துவங்களை பற்றி கொண்டுதான் புவனங்கள் கிடைக்கின்றன. கலை, தத்துவம், புவனம், இந்த மூன்றும் பொருள். இவற்றை பொருள் பிரபஞ்சம், பொருள் என்பதற்கு வடமொழியில அர்த்தம், அதனால அர்த்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சப்த பிரபஞ்சம் உண்டு, சப்தன ஓசை. நாத மாத்திரையாக சுத்த தத்துவம் இருக்கும். சுத்த தத்துவத்தில் நாதம் என்பது நாத மாத்திரையாக இருக்கும். பிந்து அது பறை என்று சொல்லப்படும். அப்புறம் பைசந்தி, மத்திமை, வைகரி, இப்படி 4 வாக்குகளாக வரும். பறை, பைசந்தி, மத்திமை, வைகரி, இந்த இதுவும் சுத்தமாயிலும் தோன்றுகிறது. இந்த 4 வாக்குகள் தான் பின்னால சதாசிவ தத்துவத்தில் அவன் 5 முகத்தோடு இருப்பவன், 4 முகத்திலிருந்து 4 ஆகமங்களையும் எஞ்சியவற்றிலிருந்து பிற ஆகமங்களையும் படைத்தான் என்று சொல்லுவன். சதா சாதாக்கிய தத்துவத்தில் இருக்கின்ற சதாசிவ மூர்த்தத்திலிருந்து தான் இந்த ஆகமங்கள் எல்லாம் தோன்றின. இந்த ஆகமங்கள், அந்த கலைகள், இந்த வேதங்கள், 4 முகத்திலிருந்து 4 வேதங்கள், 28 ஆகமங்கள், பஞ்ச கலைகள், இவையெல்லாம் எங்கிருந்து வருகின்றன, இரண்டுமிருந்து. இவை எவற்றுக்காக, ஆன்மாக்களுக்கு ஞானம் வாக்கு மூலமாகத்தான் வரும். ஒரு குழந்தைய முதல்ல எப்படி ஒன்ன சொல்லி காட்டுறோம், சொல்லாலும் சொல்லி காட்டுறோம், நபர் அம்மா, அந்த ஒலியவும் அந்த பொருளையும் ஒன்றா இணைச்சி பார்த்துக்குது. ஆக சொல் மூலமாகத்தான் பொருள் வழங்கும். ஆக சொல் எந்த அளவுக்கு நமக்கு அறிவு விளக்க செய்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு விளங்கும். எனவே வாக்கு முதலிய இந்த நூல்களும் ஒரு வகையில் நம்மை பந்தப்படுத்துகின்றன, நம்மை விளங்க செய்யத்தான் அவை வருகின்றன. அவை விளங்குவது முழுமையாக விளக்காது, நம்முடைய ஆணவமல பிணிப்புக்கு ஏற்ப அந்த விளக்கம் இருக்கும். எனவே அதுவும் ஒரு வகையில் பந்தம்தான், அது பின்னால் வரும், அப்போ பார்த்துக்கொள்ளலாம். அதை பாச ஞானம் பாங்க, ஞானத்தை போய் பாசமா குற்றமா மலமா சொல்லலாமானா இதுதான் காரணம், பின்னால் வரும்போது பார்க்கலாம். எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்கமோ, சந்த மறை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ. எவன்பால் தகவருமோனா எவனிடத்தில் இருந்து தகுதியோடு வெளிப்படுமோ, தக்க முறையில் வருமோ, அந்த இறை உலக குணப்பரப்பையெல்லாம் படைத்தவன், எல்லா உலகங்களையும் ஆக்கி காத்து அளிப்பவன், ஆகமம் கலை எல்லாவற்றையும் தந்தவன் எவனோ, அந்த கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றான். கூறுதல்னா மிகுதல், அன்பு மிகுமாறு தொழுகின்னா மிகுந்த அன்போடு தொழுகின்றான் பொருள் சொல்லலாம். ஆனால் இங்கு அன்பு மிக தொழுகின்றான் அப்படின்னா இவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி பார்க்க பார்க்க அவன்பால் அன்பு மிகும், அன்பு மிகுந்தால் அவனை தொலை செய்யும். தொழுதல் அன்பு முடிஞ்சிடணும் முடியாது, தொழும் போது அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும், அந்த ஆனந்தத்தினால மீண்டும் அன்பு மிகும். என் தலைவன் அல்லவா எனக்கு இவ்வளவு செய்தான், அப்படின்னு நன்றியோடு வணங்குற போதே மீண்டும் அன்பு மிகும், மீண்டும் தொழுவோம். எனவே அன்பு கூற கூற கூறுதல் என்ற சொல்லுக்கு தொல்காப்பியத்தில் உள்ளது சிரத்தல் இலக்கணம். கூறுதல் என்ற சொல்லுக்கு உள்ளது சிரத்தல், கொஞ்சமா இருக்கிற அன்பு மீண்டும் மீண்டும் மீண்டும் சிறந்து விளங்கும். அவ்வாறு அன்பு மிகுமாறு தொழுவோம், அன்பு மிகுமாறு தொழுவோம், அன்பு மிகுவதால் தொழுவோம், ரெண்டு பொருளும் வரணும். பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்குமோ, சந்தமறையாக மங்களங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாங் கணபதியை அன்பு கூற தொழுகின்றாம். முதல் பாட்டு ஆழமான செறிவான பாட்டு. அடுத்த உரையில எல்லாம் விளக்கம் இருக்கும், பாத்துக்குங்க. அடுத்த பாட்டு பார்க்கலாம். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், அவ்வுலகில் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளிய அவன், உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன், அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணமடைகின்றான். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருள் யாரோ? இறைவன் சர்வ வியாபி, அவன் இல்லாத இடமே கிடையாது, எல்லாமே அவனுள் அடக்கம், எல்லாவற்றுள்ளும் அவன் அடக்கம், அவனுள் எல்லாம் அடக்கம். அவனுள் எல்லாம் அடக்கம் என்கிற போது எல்லாவற்றையும் கடந்தவனுக்கிறன் அர்த்தம். எல்லாவற்றுள்ளும் அவன் இருக்கின்றான் என்கிற போது அவன் எல்லாவற்றுக்குள்ளும் அந்தர்யாமியா இருக்கின்றான் அர்த்தம். அவன் உள்ளும் இருக்கின்றான், எல்லாவற்றையும் உள்ளடக்கியும் இருக்கின்றான், புறம்பும் இருக்கின்றான், உள்ளும் புறமும் இருக்கின்றான், எல்லாவற்றுக்கும் புறத்தே அப்பால் எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கின்றான், எல்லாவற்றுக்கும் உள்ளே உள்பொருளாயும் இருக்கின்றான். அதனால நான் இறைவனை கடவுள் என்று இரண்டு பகுதியும் சேர்த்து கடவுள் என்று சொல்லுவாங்க. இறைவன் ஒரு பொருள் சொல்லுவாங்க. இறை என்ற தமிழ் சொல்லுக்கு இருத்தல் அர்த்தம். எங்கும் இருப்பதால் அவன் உயிர் பொருளை மட்டுமல்ல உயிர் இல்லாத ஜடப்பொருளையும் இருக்கிறான். இறைவன் இருப்பதற்காகனா அந்த பொருளுக்கு ஒரு ஆதாரம் வேணும், பொருள் இருக்க வேண்டும், இருப்புக்காக அவன் இருக்கிறான், அதான் இறைவன் பேர். ஆக உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள், ஒன்றாய்னா அத்துவிதமாக கலந்து, உலகம் வேறு அவன் வேறு என்று தனித்து பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் அவன் இருக்கிறான் என்று சொன்ன கண்ணில் பார்க்க முடியறதில்ல. திருமூலர் பாட்டு பாடுவார், ஒரு மரம், ஒரு அழகான யானை வடிவத்தில் செய்யப்பட்ட ஒரு மரம், அதை மரமா பார்த்தா பார்க்கறவனுக்கு இந்த மரம் என்ன, எந்த மரம், சந்தன மரமா தேக்கு மரமா அப்படின்னு மரம் தான் தெரியும். ஆனால் கலைக்கண்ணுடைய ஒருத்தன் வரான், ஆஹா யானை எவ்வளோ தத்துரூபமாக இருக்குது, யானை தத்துரூபமாக இருக்குது, அப்புறம் தான் இது என்ன மரத்தை செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்பான். யானைன்னு பார்க்குற போது மரம் உணர்வுக்கு வராது, மரம்னு பார்க்குற போது யானை தெரியாது. அது மாதிரி உலகத்தை பார்க்குற போது இறைவனுக்கு தெரியாது, இறைவனாக பார்க்குற போது அது பொருளாக தெரியாது. மலர் பறிக்க சென்றாராம் இறைவனுக்கு பூஜை செய்ய, பூக்கிட்ட போன போது பார்த்தாராம் இதுலேயும் இதுவும் இறைவன்லாம் இருக்கிறான்னு விட்டு வந்துடுவாராம். அப்படி பார்க்கின்ற பார்வை வந்தவங்களுக்கு எல்லாமே சிவமயமா தெரியும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம், திருமந்திரம். அந்த மாதிரி அவன் எங்கும் உள்ளாய் விரவி இருக்கின்றான். உலகம் முழுதும் நீக்க மர ஒன்றாய் நிற்கும், ஒன்றாய் நிற்பது என்பது இரண்டு பொருள் தான், இரண்டென்று தெரியாதவாறு ஒன்றாய், துவிதம் இல்லாமல் அத்விதமாய் அத்வைதமாய் நிற்கின்றான். அவ்வுலகில் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளி அவன், இப்படி உலகத்தோடு கலந்திருக்கின்றான்னு சொல்லிக்கிறீங்களே. அப்ப அந்த உலகம், உலகத்து உயிர்கள், பொருள்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் இவனும் செய்வதாகத்தான் ஆகும். அதனால இவனுக்கு விகாரங்கள் வரும் அல்லவா. ஒரு செயலை செய்கின்ற ஆன்மாவுக்கு ரொம்ப நேரம் செஞ்சிருந்தா ஒரு களைப்பு வருகிறது, ஓய்வெடுக்கிறது, உற்சாகம் குறைகிறது, பிறந்த மகிழ்ச்சி வருகிறது, இது போன்ற வேதங்கள் எல்லாம் இறைவனுக்கும் உண்டா என்றால், அவன் உயிரோடு கலந்திருந்தாலும், அவை செய்கின்ற வினைகளுக்கு துணையாக இருந்தாலும், உயிர்களெல்லாம் அவற்றால் விகாரப்படுவது போல இவன் விகாரப்பட மாட்டான். காரணம், இவன் சந்நிதி மாத்திரமாய் சாட்சி மாத்திரமாய் இருப்பான். இவன் வினை செய்வதாக இருந்தாலும் இவனுக்கு கருவிகள் எல்லாம் தேவைப்படாது. இவன் எண்ணத்தினால் சங்கற்பம் மாத்திரை உலகம் உருவாகட்டும், ஏன் உலகம் உண்டாயிரும், இவன் எடுத்து ஒன்றும் செய்ய போறதில்லை, எனவே அவன் விகாரம் அடைய மாட்டான். அதான் இங்க உலகில் பிறங்கும் விகாரங்கள், உலகத்து உயிரிழந்து அவை தொழில்படுகின்ற போது ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் இவனுக்கு வருமா என்றால், எந்த மாற்றமும் இவனை உராது. உராத மேலோன், உலகில் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன், உலகத்து உயிர்களிடத்தில் ஏற்படுகின்ற விகாரங்கள் எதுவுமே இவனை பற்றாத அளவுக்கு மேலானவனாய் இருக்கின்றானே அவன் யாரோ அவன். உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன்? உலகம் செய்த உலகம் என்பது இங்கே உலகத்து உயிர்கள். உயிர்கள்னா அறிவற்ற உயிர்களை குறிக்காது, ஏன்னா அது செயல்படாது. எனவே ஆன்மாக்களை தான் குறிக்கும். ஆன்மாங்கிற போது மனித உயிரையும் குறிக்கலாம், விலங்கு உயிரையும் குறிக்கலாம், செடி கொடியிலும் குறிக்கலாம், எந்த ஆன்மாவும் சரி. அந்த உலகம் செய்கின்ற வினைகளுக்கு பயன் உண்டு. அந்த பயன் இன்பமாக வரலாம், துன்பமாக வரலாம், அல்லது நம்மை மயங்கிச்சின்னா மயக்கமாக வரலாம். இன்ப துன்ப மயக்கமாக பயன் வரும். அந்த பயன்களை எல்லாம் அனுபவிக்க செய்கின்றவன் அவன் தான், நமக்கு ஊட்டுகின்றவன் அவன் தான். நீ கஷ்டப்படுத்தினால இதை கஷ்டப்படு, நீ இன்பப்படுத்தினால இன்பப்படு, நீ அவனை ஒன்றும் உணர்வுடன் செய்தாலும் மயங்கிக்கட, இப்படியெல்லாம் ஊட்டுவிக்கணும் அவன். ஏன் ஊட்டுவிக்கின்றான்? இந்த ஆன்மா பக்குவப்படத்தான். அதுவும் அவன் செய்தது தான். அவனவன் செய்த வினையை கால நியதிக்கு ஏற்ப அவனே அனுபவிக்க மாதிரி செய்கிறான். இது நல்லது இல்லையே? நாம இறைவனை கருணையாளன் நினைக்கிறோமே, இவற்றையெல்லாம் ஊட்டு வைத்து ஊட்டு வைத்து மீண்டும் பிறக்கால வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படின்னா இப்படி பிறக்க வைத்தாலும் ஊட்ட வைத்தாலும் இதனால ஆன்மா பக்குவப்பட்டு மேல்நிலையை அடையும் என்பது தெரியும். எனவே அவன்தான் உனக்கு விடுதலை தருகின்ற ஒரு புகலிடமாக, ஒரு கலைகண்ணாக, உன் துன்பங்களுக்கெல்லாம் விடையாக இருக்கப் போகிறவன். எனவே அதற்காகத்தான் இதெல்லாம் ஊட்டுகிறான். இந்த உலகம் புரியும் வினையின் பயனை ஊட்டுவிக்கின்றவன், ஊட்டுவதன் மூலமாக உனக்கு ஒரு கலைகன், துன்பம் நீக்கின்றவனாய், துன்பம் கலைகின்ற ஒரு புகலிடமாக, அடைக்கலமாக அவன் அமைகிறான். வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன்? கலைகன் ஒரே சொல்லு, நமக்கு துன்பத்தை போக்குகின்றவன் எவன்? அவன்தான் அந்த உலக முதலை, உலகத்திற்கு முதல்வனாயிருக்கின்ற அந்த கணபதியை உவந்து சரணம் அடைகின்றான். இங்கேயும் உலக முதல் என்பது பொருள் ஜெகதை பார்த்துக்கொள்ளணும். உலக முதல்னா உலகத்துக்கு முதல் காரணமாயிருப்பவன். உலகத்துக்கு முதல் காரணம்னா இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முதல் காரணமாயிருப்பவன் என்று பொருள் சொல்லக்கூடாது. உலகத்தை அவன் தானே தோற்றுவித்தான்னு சொன்னீங்க இல்லையே? நம்ம என்ன சொன்னோம்? அது மாயையிலிருந்து தோன்றுகிறது, அந்த மாயை அவனிடத்தில் இருக்கின்றது, அதனால அவனிடத்திலிருந்து தோன்றிட்டுன்னு சொன்னோம். அதே மாதிரிதான் உலகத்தை இறைவன் தான் படைக்கிறான், எனவே இறைவன் தான் உலகத்துக்கு முதல்வன் அப்படின்னு சொன்னா இறைவன் தான் உலகத்துக்கு முதல் காரணம் ஆயிரும். இறைவன் காரணம்தான், ஆனா முதல் காரணம் அல்ல. அது என்ன காரணம்தான் முதல் காரணம் அல்ல அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணம் வேண்டும். காரணம் மூன்று வகைப்படும். ஒன்று முதல் காரணம், இன்னொன்று துணை காரணம், இன்னொன்று நிமித்த காரணம். பொதுவாக நூல்களில் சொல்ற உதாரணம் எடுத்துட்டோம்னா படிக்கும் ஈஸியா இருக்கும். ஒரு குயவன் மண்பாண்டத்தை செய்கிறான், ஒரு பானையை செய்கிறான். இந்த பானைக்கு என்ன வேணும்? மண் வேணும் முதல்ல. அந்த மண் தான் முதல் காரணம். மண்ணிலிருந்து தான் குடம் வருகிறது, மண்ணிலிருந்து தானாக குடம் வராது. அதை செய்யறதுக்கு ஒருத்தன் வேணும், அவன் தான் நிமித்த காரணம் சொல்றான். அவனும் மண்ணை அப்படியே குடமாக்க முடியாது, ரெண்டு மூணு கருவிகள்லாம் வேணும். ஒரு சக்கரம் வேணும், ஒரு குழல் வேணும், தட்டருக்கு ஒரு கட்டை வேணும், இதெல்லாம் துணை காரணம். ஆக ஒரு பொருள் உருவாவதற்கு மூலப்பொருள் வேண்டும், கருவிகள் வேண்டும், இரண்டையும் இணைத்து செயல்படுத்துகின்ற ஒரு கர்த்தா வேண்டும். இறைவன் உலகத்தை படைத்தானே தவிர உலகம் அவனிடத்தில் தோன்றுகின்ற மூல காரணம் அல்ல. உலகம் முதல், முதல் என்றால் முதல் காரணம். இறைவன் முதல் காரணம் அல்ல, இறைவன் நிமித்த காரணம். நிமித்த காரணம் செய்பவன் அவன். மூலப்பொருள் தான் முதல் காரணம், துணை காரணம் கருவிகள், செய்கின்ற கருத்தா நிமித்த காரணம். இறைவன் மூலப்பொருள் அல்ல. ஏன் சொன்ன என்ன தப்பு? எல்லாம் அவங்கிறோம் சொல்லாம. இந்த உலகம் ஜடம், அவன் ஞானமயம். ஞானமய பொருள் இருந்து எப்படி ஜடப்பொருள் வரும்? உலகம் உள்ளதிலிருந்து உள்ளது வரும், இல்லது வராது. சத்காரியவாதம் நமக்கு அடிப்படை பிடிப்பே அதுதான். ஞானத்திலிருந்து ஞானம் தான் வரும். அதனாலதான் இறைவன் மூலப்பொருள் அல்ல. இறைவனை தாரகமாக கொண்டிருக்கின்ற மாயை என்ற ஒரு ஜடம் இருக்குது, அதிலிருந்து தான் உலகம் வருது. எனவே உலகம் முதல் உண்மையாக பார்க்க போனா மாயை தான். இங்க வினாயகபுரம் சொல்லப்படுறது காரணம் அங்க நிமித்த காரணம் என்பதனால. எனவே உலகம் முதல் என்பதற்கு உலகத்துக்கு முதல் காரணமாக இருக்கிறேன்னு சொல்லளவில் புரிஞ்சுக்கலாம். நீ காலையில் சொன்னாங்களே பராசக்தி, ஆதி பராசக்தின்னு சொல்கிறோம். ஆசையில் சொல்கிறதா நம்ம பராசக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதி, ஆதி பராசக்தி சொல்லளவில் தப்பு இல்லை. ஆனால் தத்துவரூபமாக பார்த்தா ஆதிசக்தி வேற, பராசக்தி, பராசக்திக்கு அடுத்த நிலைதான் ஆதிசக்தி. பராசக்தியினுடைய கோடியில ஒரு கூறு ஆதிசக்தியா வருகிறது. ஆக சொல்லளவுல நம்ம பராசக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதி, அதான் நான் ஆதி பராசக்தி சொல்றேன், தப்பு இல்லை, அந்த உன்னோட சொன்னான், ஆனா அதுதான் அப்படி சொன்னா வேற. அதே மாதிரிதான் இங்க உலகம் தான் எல்லாத்துக்கும் முதல் காரணம், உலகத்துக்கு காரணம் அவன் தான், காரணம் ஆயிட்டுதான். ஆனா முதல் காரணம்ங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது, மூல காரணம். மூல காரணம் மாயை, அந்த மாயையை கொண்டு இவன் செய்கின்ற நிமித்த காரணம். எனவே உலக முதலை என்பதற்கு உலகத்திற்கு முதல் காரணமாயிருக்குன்னு சொல்லக்கூடாது, உலகத்தை படைக்கும் நிமித்த காரணாயிரு கணபதி அவனும் அவனை உவந்து சரணமடைகின்றான். இவ்வளவு செய்கின்ற அவனை வெறுப்போடையா கும்பிடுவோம், உவந்துதான் கும்பிடுவோம், சரணமடைகின்றான் அவனே நமக்கு கதி என்று அவன் திருவடியை அடைவோம். சரணம் என்றால் திருவடி, சரணம் அடைகின்றான், அடைகின்றாம் அப்படின்னு அடைவோம் அப்படின்னு அர்த்தம். தன்மை பன்மை வினைபுற்று அவனை திருவடியை சரணடைவோம். ஏன் தன்மை பெண்மை சொல்கிறார், இந்த பாட்டு எங்க சொல்றேன் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு வடிவத்திலே தேவர்களெல்லாம் வணங்கி நின்ற போது விநாயகபெருமன் காட்சி கொடுக்கின்றான், அந்த காட்சியை கண்டு மகிழ்ந்தவர்கள் போற்றுகிறார்கள், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சொல்லல, அப்படிப்பட்ட கணவனையே வணங்குகின்றோம் அப்படின்னு தன்மை பன்மையா சொல்லுகிறாங்க. அடுத்த பாட்டு பார்க்கலாம். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ்பதியும் உரச்செய்யும், கடவுள் முதலோர்க்கு ஊரின்றி கருமம் எவனால் முடிவுரும, தடவு மறுப்பு கணபதி ஒரு சரணம் சரணம் அடைகின்றான். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், எத்தனை கோடி துன்பம் இருந்தாலும் ஆண்டவன்ட்ட போய் சொல்லிட்டேன்னா அத்தனையும் போக்கிடுவான். நெருப்புக்கு முன்னால பஞ்சு என்னத்துக்காகும், நெருப்பக்கம் போகும்போதே கருகி போயிடும். எரி வீழும் பஞ்சு எனமாயி, எரிப்பின் நெருப்பின் முன்னால் பட்ட பஞ்சு எவ்வாறு பொசுங்கி போயிருமோ அதுபோல இறைவனது கருணையினால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அழிந்து போகும். அதான் சொன்ன தீட்சையின் போது குரு தன் ஞான கண்ணால் நம்முடைய சஞ்சீதவினையெல்லாம் சுட்டரித்து விடுவான், அத்தனையும் போயிடும். இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், எரியில் விழுந்த பஞ்சு எவ்வாறு அழிந்து போகுமோ அதுபோல நம்முடைய வினைகள் எல்லாம் எவனது கருணையினால் அழிந்து போகும். அந்த கருணைக்குரியவன் எவனோ அவன் அப்படின்னு பொருளை மாற்றிக்கணும். வாக்கியம் ஒரு மாதிரி இருக்குது, எரிவீழும் பஞ்சு என நமது இடர்களையெல்லாம் அழிக்கின்ற அருளை உடையவன் எவனோ அவன் அப்படின்னு பொருளை கொண்டு போய் கொள்ளணும். அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும், ஆனா வாக்கிய அமைப்பு இப்படி இருக்குது. இடர்கள் முழுதும் ஒரு துன்பம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் என்னாகும், அதிலிருந்து பிறப்பு வந்துடும். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர் வாழ்பதியும் உரச்செய்யும், தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர் வாழ்பதியும் உரச்செய்யும், தொடரும் உயிர்கள் தொடருக்கு அர்த்தம் வைத்துக் கொள்ளணும், பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று தொடர்ந்து உழன்று கொண்டிருக்கிற உயிர்கள் சொல்லலாம். இன்னொன்னு சொல்லனா, பிறப்பிலும் இறப்பிலும் உழன்று உழன்று அதனால் இந்த உலகமும் வாழ்வும் பொய் துன்பம், நாம் இவற்றை நம் பொருள் என்றும் இது இன்பம் தருவது என்றும் நமக்கு துணை என்றும் பற்றி கொண்டிருப்பது இல்லை ஆகாது என்று கருதி இவற்றை நமது பகை என ஒதுக்கி திருவருளையும் இறைவனையும் நாடுகின்ற எண்ணம் தோன்றி அந்த பதியை நோக்கி தொடர்கின்ற அவனை அடைவதற்கான வழியில் தொடர்கின்ற உயிர்கள் எடுத்துக்கொள்ளணும். தொடரும் உயிர்கள் இறைவனை நாடி தொடர்கின்ற உயிர்கள் எவன் அருளால் சுரர் வாழ்வதையும் உரைச்சும், யாருடைய திருவருளாலே சொர்க்கத்திலே வாழ முடியும்? நமக்கு தெரியும் வினை பயனை அனுபவிக்கின்ற போது இந்த உலகத்தில் நம்ம பிறப்பெல்லாம் முடிஞ்சதுன்னா நம்ம வினையெல்லாம் கிழிஞ்சிட்டுனா உடல் போயிடும். உடல் தான் போற, நாம அழியறது இல்லை, ஐயோ செத்து போயிட்டு உடல் போயிற்று அவ்வளவுதான். உடல் போனா என்ன ஆகும்னா இந்த ஆன்மா சூக்கும தேகத்தோடு இருக்கும். இது தூள தேகம், கண்ணுக்கு தெரியாத உடம்பு, சூக்கமம் கண்ணுக்கு தெரியாத உடம்பு, அதாவது புரியட்ட காயம்பாங்க. அந்த புரியட்ட காயத்தோட போகும். எங்க போகும் அப்படின்னா இந்த ஆன்மா நல்வினை செய்திருக்கும் தீவினை செய்திருக்கும். நல்வினை ஆகிய புண்ணியத்தை அனுபவிக்கணும்ல, அதற்காக பூதசார உடம்பு என்ற ஒரு உடம்பை கொடுத்து ஒளி உடம்பு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சொர்க்கத்துல பூரா இன்பமயம்தான், நீ செய்த புண்ணியத்தை பூராவும் அணித்துக்கொள். எனவே இறைவன் சுரர் வாழ்பதி, சுரர்ன தேவர்கள், அவர்கள் வாழ்பதி, பதின ஊர், அவர்கள் வாழ்கின்ற பதி சொர்க்கம். அந்த சொர்க்க

செயல். கடவுள் முதலோர்க்கு, தேவர் முதலானவருக்கும். கடவுள்னா தேவர்கள், கடவுள் முதலானவர் இந்திரன், இந்திரன் முதலானவர் யாரு? பிரம்மா, விஷ்ணு. அல்லது கடவுளர் தேவர் சொன்னா தேவன், தேவேந்திரன், பிரம்மா, விஷ்ணு ஆகியவர்கள் எல்லாம். இவங்க எல்லாம் ஒரு செயலை தொடங்கணும்னு சொன்னா அவங்க தொடங்கின செயல் தடையில்லாம முடியணும்ல? யாரால அந்த செயலை தடையில்லாமல் நிறைவேற்றி கொடுக்க முடியும் அப்படின்னா விநாயகப் பெருமாள் தான். அதனால விநாயகனுக்கே விக்னராஜான்னு பேரு. விக்னம் என்ற சொல்லுக்கு இடையூறு, தடை அப்படின்னு அர்த்தம். விக்னத்தை போக்குறதுனால அவனுக்கு விக்ன விநாயகன் பேரு. அதனால எந்த காரியம் தொடங்குவதற்கு முன்னாலேயும் விநாயகனை நினைத்து. இங்க ஊருக்கு போனா கூட ஒரு வண்டி எடுக்கிற ஒரு தேங்காய விடலை போட்டுட்டு போயிடுறோம், செதற்காய் போட்டு போயிடுறோம். எதை தொடங்கினாலும் தொடங்க முன்னால பிள்ளையார நினைச்சு செய்யறோம். பூஜை பண்ணா கூட முதல்ல ஒரு சாணத்துல பிள்ளையார பிடிச்சு விக்னேஸ்வர பூஜை பண்ணிட்டு தான் அப்புறம் கும்பத்துல கங்கா ஜலம் எல்லாம் பண்ணி ஆவகனம் பண்ணி பண்றாங்க. ஒரு பூஜைக்கே விநாயகர் தான், ஏன்னா அவர் தான் தடையின்றி செயல்படுத்துகின்றவர். எனவே இடர்கள் எல்லாம் தீர்க்கின்றவர் யாரோ. சரி, நாம சாதாரண மக்கள் நமக்கு இடையூறு வரும், தேவர்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன இடைஞ்சு வரப்போகுது? அவங்க நினைத்தா நினைத்த இடத்துக்கு போகலாம், நினைத்த மாதிரி வாழலாமே, அவர்களுக்கு இடையூறு வருமா? சேட்டம் தேவேந்திரனுக்கு வருமா? பிரம்மாவுக்கு வருமா? திருமாலுக்கு வருமா? எல்லாருக்கும் வரும். புராணத்தை பார்த்தா தெரியும், தேவர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் பார்க்குறோம் இல்லை, அசுரர்களால். பிரம்மா, திருமால் எல்லாருக்கும் இடையூறு வரும், அவையெல்லாம் இவனால் நீங்கும். இவனை வணங்காது சென்றால் இடையூறு உண்டாகும், வணங்கி சென்றால் இடையூறு விலகும். இவரை வணங்கி சென்றால்தான் தேவாதி தேவர்களுக்கும் எடுத்த காரியம் தடையில்லாமல் நிகழும். நமக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் இவனது அருள் வேண்டும், அதன் பொருள். கடவுள் முதலோர்க்கு ஊறு, ஊறுனா இடையூறு, இடையே வருகின்ற தடைகள் இன்றி கருமம் எவனால் முடிவரும்? யாரால் அந்த செயல்கள் தடையின்றி நிறைவேறுமோ? அத்தடவு மறுப்பு கணபதி. மறுப்புனா கொம்பு, தந்தத்தை குறிக்கும். தட பெரிய, தடவு மறுப்பு கணபதி, யானை தலை அல்லவா, அதனால தடவு மறுப்பு கணபதி. இன்னொன்று, தடவுக்கு என்ன பொருள் சொன்னேன்? பெரிய, பெரியன்னு சொன்னேன். தொல்காப்பியத்தில் உரிச்சொல் அதிகாரம் ஒன்று இருக்குது, அதுக்கு உரை எழுதும்போது தடவும் கயன்னு ஒரு சொல், தடவும் கயவும் நளின்னு ஒரு சொல், இந்த மூன்றும் பெரிது என்ற பொருளை தரும். தடவும் கயவும் நளியும் பெருமை, அந்த பொருளை தான் தடவு மறுப்பு என்பதற்கு பெரிய கொம்பு. நம்ம ஆசிரியர் என்ன பண்றாருன்னா வளைந்த கொம்புன்னு உரை எழுதுறாரு. தொல்காப்பியர் பெரிதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா அதே தொல்காப்பியர் இந்த மூன்று சொல்லுக்கும் பெரியன்னு பொருள் உண்டு, அதுல தடையன்கிழவி கோட்டமும் செய்யும். கோட்டம்னா வளைவு, கொஞ்சம் கோட்டமா இருக்குமாங்கல்ல, அப்படி நேர் பார்ப்பாங்க தட்டிட்டு கோட்டம் இல்லையாமாங்கல்ல. தடம் என்ற சொல்லுக்கு வளைவுன்னு, நயம் என் கிழவி கயம் என் கிழவி மென்மையும் செய்யும், நய என் கிழவி செறிவும் ஆகும் என்று இந்த மூணு சொல்லும் வேற பொருள் தரணும் ஒரு சூத்திரம் அழைக்கிறார். அதை ரெண்டையும் ஐயா எடுத்துட்டு அந்த இலக்கண புலமைக்கு சேர்த்து வளைந்த பெரிய கொம்பு. இலக்கணம் படிச்சுன்னா இதான் லாபம், இல்லை பெரிய கொம்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம். வளைந்த பெரிய கொம்பு, கொம்பு நேராக இருக்காது, வளைந்திருக்கும். தடவு மறுப்பு கணபதி, இதெல்லாம் நம்ம தத்துவத்துக்கு தேவையில்லை. ஒரு நூலை பாடுகிறவங்க எப்படி நினச்சி பாடியிருப்பாங்க, எப்படிலாம் சுவைக்கணும் அப்படின்னு சொன்னேன். கற்றவர்கள் என்ன நினைச்சு படங்கள் அதை புரிஞ்சுட்டு ஆசிரியரை புரிந்து கொண்டதாக ஆகும், அதனால சொல்கிறேன். தடவு மறுப்பு கணபதி ஒரு சரணம் சரணம் அடைகின்றான் சொல் நடக்கல, சரணம் சரணம் அடைய, சரணடைவோம் சரணடைவோம் அப்படி அல்ல பொருள். முதல் சரணத்துக்கு திருவடின்னு அர்த்தம், முதல் சரணத்துக்கு திருவடி சரணம், திருவடியை சரணடைவோம். அவனது திருவடி, திருவடியை சரணடைவதன் நோக்கம் என்ன? திருவடியை தொழுதல்னு இருக்குல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் தெரிந்து கொள்ளணும். பாதங்களை வணங்குதல் என்பதற்கு பொருள் நாம் அடிமை என்ற உணர்வோடு தலையை அவன் பாதங்களில் வைத்து நீயே ஆண்டான், நான் உனக்கு சரண் என்பது ஒரு கருத்து. ஆனால் அந்த ஞான நிலையில் நிற்கின்ற அந்த நிலையில் வணங்குறது இல்லை. இறைவன் திருவடியை ஞானசக்தி கிரியாசக்தி என்று சொல்லுவாங்க. மூன்று சக்தியில இச்சாசக்தியை பேச மாட்டாங்க, ஏன்னா இச்சை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். கிரியாசக்தி ஞானசக்தி தான் பேசப்படும். இறைவனுடைய திருவடி கிரியாசக்தி ஞானசக்தி, நமக்கும் கிரியாசக்தி ஞானசக்தி இருக்குது. நமது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் கட்டுப்பட்டன, குற்றம் புரிவன, தடைபடுவன. எனவே அது இறைவனது ஞானசக்தி வழிதான் நமது ஞானம் இயங்கும், அவனது கிரியாசக்தி நமது கிரியாசக்தி இயங்கும். எனவே
உனது ஞான கிரியைக்குள்

0: எனது ஞானகிரியை அடங்கி நிற்க நான் உன் வழி நிற்பேன், உன் செயலன நிற்பேன் என்பதுதான் திருவடியை வணங்குவது. அப்படி அவனது சரணங்களிலே நான் அடைக்கலமாக போகுவோம் என்பது கருத்து. சரணம் சரணம் அடைகின்றோம், சரணத்திலே சரணம் அடைகின்றோம். இந்த சொல்நயம் நல்லா இருக்குது. தத்துவங்களுக்கு இடையில அந்த சொல்நயம் வேற பாடுறாங்க பாருங்க. நான்காவது பாடல், மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திறத்தினானும் உயிர்க்கு நலமாற்றி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவபுண்ணியம், சிவபுண்ணியமும் அதெல்லாம் சொல்லி முடியாதுமா, நிறைய இருக்கும். சிவபுண்ணியமே உபாயம் உண்மையெல்லாம் இருக்கு, சும்மா ரஃபா வேணா தெரிஞ்சுக்கலாம். சிவபுண்ணியம், சிவபுண்ணியம் என்பது என்னது? சிவபுண்ணியம்னா என்னன்னு தெரியுமே? சிவபுண்ணியம் என்பது தவம், தவம் என்பது வழிபாடு, சரிய கிரிய யோகம், ஞானம்னு சொல்றோமா இல்லையா, இந்த வழிபாடு. சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற வழிபாடு. எந்த வழிபாடு செய்ததுனால ஒப்பு, ஒப்பு வந்தா பரிபாக வந்தா நிபாதம் இல்லையா, இது வந்தா குரு, குரு வந்தா கேட்டல் ஞானம். இதுக்கு முன்னால இடையில எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் குரு வர்றதுக்கு இடையில இன்னும் இருக்கு, சப் கிளாஸ் எல்லாம் இருக்கு, விளங்குதா? ஞானத்தை பெறு, கேட்டல் ஞானத்தை பெறுவதற்கு முன்னால பிரிலிமினரி ஞானத்துல பல ஸ்டெப் இருக்கு, அதை புடிச்சாதான் அவர் வருவாரு. ஆமா, அதெல்லாம் ஞான நூல் தானே, ஓதல் ஓதுவித்தல் நட்பொருளை கேட்பித்தல், இந்த மூன்று முடிச்சா அவர் வருவார். அதை செஞ்சா அவர் வருவார். அவர் வந்தா கேட்டல் ஞானத்தை கொடுப்பார். கேட்டல் ஞானத்தை பெற்றால் சிந்தித்து, சிந்தித்துனே அவர் என்ன செய்யறாரு, உபதேசம். என்ன உபதேசம்? உபதேசமாவது, அவர் செய்கிற உபதேசமாவது என்னன்னா, பகை உறவை உணர்த்துதல், விவேக ஞானத்தை கொடுத்தல். விவேக ஞானம், எது உறவு, துன்பத்துக்கு காரணமானது எது, இன்பத்துக்கு காரணமானது எது என்பதை காட்டுகிறார். அதுதான் அவர் செய்கிற உபதேசம், விளங்குதா? அதனால அதை, துன்பத்திற்கு காரணமான பொருள் எது? பகை. இன்பத்திற்கு காரணமான பொருள் உறவு. எனவே பகை எது, உறவு என்பதை உணர்த்துவதற்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு. அவர் வந்து உணர்த்தினாலும், ஏ பகையே நீ போ, உறவே நீ வா அப்படின்னா வராது. போனா போவாது, வானா வராது. அப்போ அதுக்கு என்ன செய்யறது? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி ஓஹோ, பகை விஷத்தையும் மருந்தையும் ஒன்னா கலந்துதான் சாப்பிடுவாரு. என்ன செய்வாரு? விஷத்தையும் மருந்தையும் ஒன்னா கலந்து சாப்பிடுவாரு. இவர் அப்படிப்பட்ட ஆளு, விளங்குதான்? எனவே இங்க இவர் வந்து சொன்னா, அந்த பகையிலிருந்து நீங்குவதற்கும் உறவிலிருந்து பெறுதற்கும், உறவை பெறுதற்கும், இதெல்லாம் அறிவில நடக்குது, வெளியில இல்லை, எல்லாம் எங்க இருக்கு? அறிவிலே. அதற்கு ஒரே வழி வழிபாடு, அதான் சிந்தித்தல், ஞான பூசை. அதை செஞ்சிச்சா, செஞ்சா என்ன வரும், எவ்வளவு செய்யறோமோ அவளுக்கு தெளிவு வரும். தெளிவு வந்தா தெளிந்த பொருளோடு கூடும், விளங்குதா? அப்போ அங்க தெளிவு என்பது ஞான விளக்கம. அது என்பது ஞான விளக்கம், சிவஞான விளக்கம். அதுதான் சிவ யோகம்ங்கிறோம். அது கொண்டு பொருளை அறிந்து அனுபவிப்பது என்பது சிவ போகம் என்று இப்படி படிப்படியாக நிகழ்கிறது. எனவே இங்கே நமக்கு அவர் என்ன செய்கிறாரு, இந்த எல்லா உலகம் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலை. அப்போ இப்படி ஒவ்வொரு உலகா போயிட்டு இருக்கான். அப்போ அவர் என்ன செய்யறாரு, இந்த ஆன்மாவுக்கு இந்த வினய அனுபவத்தை கொடுத்து கொடுத்து பக்குவம் வரணுமா இல்லையா? அப்போ அவ என்ன செய்யறாம்னா, இந்த நரகத்துக்கு போற வாய்ப்பு குறைஞ்சுகிட்டே வருது. நரகத்துக்கு போற வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது. எதனால? அது தீவினை செய்யற அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ பக்குவம் அடைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம் இல்லையா. பின் நரகம் செல்லா சேராமே, பின் நரகம் சேராமை நல்ல நெறி எய்து கூறுதோர் காலம் தண்ணில். அப்போ அதுல இருந்து என்ன செய்யறாருன்னா, நல்ல காலம் பிறக்கும் போது முதல்ல என்ன செய்யறாருன்னா, சிவன் அடியாரை கண்ட உடனே அவங்க மேல ஒரு இச்சையை ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவனை கண்டாலே கதை உடைப்பான், என்ன செய்வான், கண்டாலே கதை உடைத்தவன். இப்ப என்ன செய்யறான், வெறுப்போட பாக்குறான் யார, அடியாரையும் வேடத்தையும். அதுதான் உயிர் நெறிங்கிறாரு. விளக்க வழி வந்துருச்சுடா, ஒரு லைட்டுங்க கலங்கரை விளக்கம் போல தெரியுதுங்கிறாரு, விளங்குதா. அதனால அந்த அதை உயிர் நெறி சிறிதே உண்டாக்கி, அப்போ முதல்ல அடியாரிடத்துல ஆண்டவனை காண்கிறார். அதுல விருப்பு ஏற்பட்டாலே அவன் பிழைச்சிட்டான்னு அர்த்தம், விளங்குதா. உயிர் நெறி சிறிதே உண்டாக்கி பையவே, அது பைய பைய வளருது, பையவே மொட்டாய் மலராய் வருநாள். அது விரிஞ்சு விரிஞ்சு பக்குவமாய் எப்படி கூட்டிட்டு வரும்போது, அது மலர்வதற்கு முன்னால் நாள் எப்படி இருக்கும், போது பெருமொக்கு, அது பெருமொக்குன்னு இருக்குமல்ல அந்த நாடு, அது வரும்போது என்ன செய்யறாரு, நல்ல பிறப்புல பிறக்க வைக்காரு. அப்போ மலரத்தக்கதாக அறிவு சுத்தமாகதுக்கான அந்த தன்மையை எழுதிக்கும் போது என்ன செய்யறாரு, நல்ல பிறப்பு பிறக்க வைக்கிறார். நல்ல பிறப்பு எது, நாம செய்த தவத்தை முற்றுக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல பிறப்பு இல்லையா. அப்படி ஞானம் எய்துவதற்கான ஒரு பிறப்பு, அந்த பிறப்பு அதுல பிறப்பித்து நாடும் வினை, நாடும் வினை எல்லை இரண்டும் இடைவொப்பில். அப்போ நமக்கு என்ன செய்யறாருன்னா, இருவினை ஒப்ப ஏற்படுத்துகிறார். அதான் அங்க சொல்றது. அப்போ இருவினை ஒப்பு எப்படி ஏற்படும், இருவினை ஒப்பு எப்படி ஏற்படும், ரெண்டுலயும் இப்ப நல்வினையும் தீவினையும் சமமா பாக்குறதுன்னா எப்படி பாக்குறது, நெருத்து பாத்திரமா துள்ளிபமா இருக்காயா அப்படின்னு அப்படி இருந்துட வேண்டிதான். நல்லது வந்தா என்ன செய்யக்கூடாது, சிரிக்க கூடாது. கெட்டது வந்தா என்ன செய்யக்கூடாது, அழுதறக்கூடாது. விளங்குதா. எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிட்டான், ஒருத்தங்க கல்யாணம் விட்டு போனாலும் என்ன இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான், செத்த விட்டு போனாலும் அழுதுகிட்டு இருக்கான். ஏப்பா இருவினை ஒப்பு வந்துட்டுன்னு சொல்ல முடியுமா, அது அல்ல. அப்ப என்னது இருவினை ஒப்புங்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஒப்ப பார்க்கக்கூடிய தன்மை எப்படி வரும், ரெண்டையும் சமமா பார்க்கறது, சமமா பார்க்கறதுன்னா அப்படி பார்க்க முடியாது, சுந்தோபசந்த நியாயமா அப்படி போவாது. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, ஒப்பாவது உணராதிருத்தலே ஒப்பாம், விளங்குதா. அப்போ நீங்க வந்து இப்போ ஒரு டிவியில ஒரு அருமையான ஷோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ நமக்கு கந்தபுராணத்திலயோ ஏதோ ஒரு நிகழ்ச்சிய இல்ல கண்ணப்ப நாயனாரை பத்தி ஒரு உருக்கமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நேரம் 2 மணி ஆயிடுச்சு, ஏற்கனவே அல்சர் பேஷண்ட், ஆனாலும் அந்த இதுல இன்ட்ரெஸ்ட்ல வைத்த வலிக்கதே தெரியல, பசி தெரியல, முடிஞ்ச உடனே ஏன் அப்பா வயிற்ற வலிக்குங்க. அப்ப அவ்வளவு நேரம் அந்த உடலை மறந்து தானே இருந்தாரு, அப்ப அதுக்கான ஆற்றல் இருக்கா இல்லையா, அது இருந்தும் நாம் அதை பயன்படுத்த மாட்டோம், விளங்குதா. எனவே அப்போ உங்களுக்கு ஒரு எறும்பு கடிச்சா தெரியல இல்லையா, ஒருத்த காலை மிதிச்சுட்டு போனா தெரியல, நாம ஆன அங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், விளங்குதா. எனவே உடலை மறந்து இருக்கிறோம். அப்போ நமக்கு இன்பம் வந்ததா துன்பம் வந்ததான்னு, இப்ப வந்து என்ன ரொம்ப நேரம் ஆயிடுதுன்னு உங்க வீட்டுக்காரர் வந்து உங்களுக்கு ஒரு காலீச கலத்து ரொம்ப நேரமா களைச்சிட்டாங்களே டிவியை பார்த்து அப்படின்னு கொடுக்காரு. அப்போ நீங்க வாங்கி குடிக்கிறீங்க, ஏய் சுகர் கம்மியா இருக்குன்னு சொல்வீங்களா, என்ன கொடுத்தாருன்னு தெரியாம குடிச்சிட்டு வச்சிருந்தியோ, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் கொடுத்தனாமா இனி ஏசிதியே அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது அவர், விளங்குதா. அப்போ அவர் ஏதோ கொடுத்துருக்காரு அப்படின்னு. அப்போ என்ன நுகர்ந்தோம் என்பதே அதனுடைய சுவையை அறியல, அதுதான் ஒப்பு. அப்போ இது இந்த டிவியில அழுந்ததுக்கு பதில் சிவபெருமானிடத்தில் அழுந்தி, பெருமானிடத்தில் அழுந்தி இந்த உடம்பை மறந்தா அதுக்கு பேர பேரு இருவினை ஒப்பு, விளங்குதா. எனவே அப்படி வந்தாச்சுன்னா பக்குவம் வந்தாச்சு, விளங்குதா. அதனால நாடு வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில், அங்க என்ன ஆகுதுன்னா இங்க அதுதான் நமக்கு உயிர் காலம், நல்ல பிறப்புல பிறக்க வைக்கலாம், பிறந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைய தருகிறார். அப்போ பையவே கிட்டியதோ நல்ல பிறப்பில் பிறப்பித்து அது ரெண்டும் இடை ஒப்பு வந்துருச்சுன்னா என்ன செய்யறோம்? ஆமா. அப்போ இந்த ஆன்மா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையை அடைந்து நல்ல நிலையை அடைந்து நரகத்துக்கு போறதெல்லாம் குறைஞ்சி நரகத்துல போயிட்டு அடந்தாம்ல அதெல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி பைய பைய என்ன செய்யறாரு? உயிர நெறிய பார்க்க நம்ம அழைத்து செல்கிறார், உயிர் நெறிக்கு அழைத்து செல்கிறார். அப்போ இத வந்து பைய பைய பைய பைய ஏன்னா இந்த ஆன்மாவினுடைய தன்மை என்னன்னா படிமுறையில் அறிவது, படிமுறையில் அறிவது. அதனால நம்மையும் படிமுறையில நல்வழிக்கு இட்டு செல்கிறார் இல்லையா. அதனால இங்க இந்த ஆன்மா நரகத்துக்கு போயிட்டு இருந்த ஆன்மா நரகத்துக்கு போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த சிவன் அடியார்களை பார்த்தா அவங்க மேல ஒரு பற்று ஏற்பட்டுச்சு. அந்த பற்று ஏற்பட்டா என்ன செய்யும்? அவங்க கூட அடிக்கடி சேரணும்னு ஒரு விருப்பம் ஏற்படுத்தும். அவங்க கூட சேர்க்கணும்னு விருப்பம் ஏற்பட்டா என்ன ஆகும்? ஏப்பா அவனுடைய தன்மை இவங்களுக்கு வரும். இவங்க இடத்துல ஆண்டவரை கண்டு இவரை சும்மையாம் பார்க்க இவரை வழிபடுவோமேனு வரும். இது வந்தாச்சுன்னா போதுமே இல்லையா. எனவே இத பார்த்தா பெருமானுக்கு இவன் மேல ரொம்ப ஏப்பா நம்ம ஆள் எப்படி ஆயிட்டான், அப்படி எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தீட்சை பண்ணுவதற்காக இந்த தவத்தை முற்று வச்சிருந்தான் இல்லையா அவரே வந்துருவாரு. அப்படி வரும் பொழுது இந்த ஆன்மாக்கள் அவரு அவர் யாருன்னு பார்த்தோம், ஆன்ம வைத்தியர். இப்ப நோயை நீக்கி உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? எனவே நோயை நீக்கி உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? தீட்சைங்கிற சிகிச்சைய பண்ணணும். அப்போ அவர் வந்தவரு அந்த டூல்ஸ் கிட்டோட வருவாரு இல்லையா, வர்றாரு வந்து பாக்குறாரு. இந்த ஆன்மாக்கள் பலவிதமா இருக்கான், எப்படி இருக்கான்? பலவிதமா இருக்கான். அப்போ முக்தி தரு, முக்தி தரு நன்னறி விஞ்ஞான கலருக்கு, அங்க விஞ்ஞான கலர் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு லோகத்துல இருக்கான், அவங்கள பாக்குறாரு. அவனுக்கு காய்ச்சல் லேசா தான் இருக்கு, காய்ச்சல் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. அவனுக்கு முக்தி தரு நன்னறி விஞ்ஞான கலருக்கு நாடு மலம் ஒன்றிணையும், அவருக்கு ஆணவ மலம் மட்டும் லேசா வாசனை ரூபமா இருக்கு. அதனால அது வந்து சூக்குமமா இருக்கிறதுனால இவரும் சூக்குமமா அறிவுக்கு அறிவாயிருந்து அவர் தலைய காட்டினாலே போதும், ஓ சாமின்னு ஒரு கும்பிடு போட்டா அவன் போய் சேர்ந்துட்டான். அந்த தரிசன மாத்திரத்திலே அவனுக்கு வீடு, அவர் தலைய காட்டின உடனே வீடு. அவர் ஒண்ணு சொல்லவே இல்லை, எட்டித்தான் பார்த்தாரு, பார்த்தாச்சு பார்த்தாச்சுன்னு தான் போயிட்டான், விளங்குதான். எனவே நாடு மலம் ஒன்றினையும் உள் நின்று அறுத்து அருளினார் இல்லையா. அப்புறம் அன்பு மேவா விளங்கும் அந்த பிரளயாகலருக்கு தேவாய் முன் நின்று மலகன்மம் தீர்த்து அருளி, அவருக்கு அவர் முன்னால போய் நின்று காட்சி கொடுத்தாரு. அந்த மலம் நீங்குவதற்கு ஒரு உபதேசம் செஞ்சாரு, இவருக்கு என்ன செஞ்சாரு? உபதேசம். எனவே அந்த பிரளயாகலருக்கு காட்சி பிளஸ் உபதேசம். எனவே அப்படி செஞ்ச உடனே அதுல தீவிர பக்குவம் உடையவர்கள் என்ன செஞ்சாங்க? அவரமுத்தர் ஆவார்கள். தீவிர தரம் உடையவர்கள் உடனே முக்தி அடைஞ்சிருவாங்க. அப்புறம் இங்க வந்தாரு அடுத்த வார்டுக்கு, அங்க கடகம் யாரு? நம்மாடு சகலர். எனவே அங்க பூவலயந்தன் நின்று நீங்கா சகலருக்கு அவர் போல, அவர் போல, அவர் போல மானிட சட்டை தாங்கி இல்லையா, அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவர்க்கு ஆதிகுணம் ஆதலினால் இல்லையா. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, ஆடும் திருத்தொழிலும் அவருக்கு ஆடும் ஐந்தொழில் செய்ய, ஆடும் திருத்தொழிலும். அப்புறம் சோதி மணிமிடற்று சுந்தரமும், சோதி மணிமிடற்று சுந்தரமும் இல்லையா. அதோட என்ன செய்யறாரு அப்படின்னா பாதியாம் பச்சை இடமும், ஒரு பக்கம் பூரா அம்மையோடு வருகிறார் இல்லையா. பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல் வச்ச நதியும், அந்த மேல என்ன வச்சிருக்கிறாரு? கங்கையை வச்சிருக்காரு. மதிக்கொழுந்தும் நீடுருவ வண்ணி நெடுங்கண்ணும், அவருடைய கண் எப்படி இருக்கு? அங்க வன்னின்னு நெருப்பு, அது நெருப்பு கண்டு தானே மசி. அது எப்படி இருக்கு? மேல பாக்க விருபாட்சன். விருபாட்சன் அண்ண வித்தியாசமான ரூபம். மத்த கண்ணெல்லாம் கிடக்க வசியத்துல இருந்தா, படுக்க வசியத்துல இருந்தா இது எப்படி இருக்கு? நடுக்கு வசமாக மேல பாக்கிறது, அது மேல் நோக்கி செலுத்துகிற கண். எனவே இது திருவோதானத்தை குறிக்கிறது, அது அருளை குறிப்பது. எனவே அங்க நீடுருவ வண்ணி நெடுங்கண்ணும், நம்ம முத்திக்கு செலுத்துற கண்ணு. அப்போ மூடுருவ வண்ண நெடுங்கண்ணும் கேடில் லயங்கூட்டும் தமருகமும். கையில என்ன இருக்கு? தமருகம். அது என்ன தமருகம்? கேடில் லயம், லயம் கூட்டும் தமருகம். லயம்னா ஒடுக்க செய்வது. அப்போ அத என்ன சொல்றாரு? ஒரு அடை கொடுத்து சொல்றாரு, கேடில் லயம். அப்படின்னா என்னது? கேடில் லயம்னா குற்றமற்ற. அப்போ லயம் ஒரு அடை கொடுத்ததுனால, கேடில் லயம்னு கொடுத்ததுனால கேடுடைய லயமும் உண்டு என்பது பெறப்படும். எது கெடுகிறது? அறிவு கெடுகிறது. கெடுபது அறிவு. எனவே லயத்திலே ரெண்டு இருக்கு இல்லையா? ஒன்று என்ன கேவலம்? இருட்கேவலம். இன்னொன்று அருட்கேவலம். அருட்கேவலத்தை கேடில் லயம் என்றார். மறு அந்த இருட்கேவலத்தை கேடுடைய லயம். விளங்குதா? நாம கேவலத்துல ஒடுங்குறோம் இல்லையா? ரெண்டு விதமா இருக்கா இல்லையா? ஒன்று ஆணவத்துல ஒடுங்குறது, இன்னொன்று அருள்ல ஒடுங்குறோமா இல்லையா? எனவே இது அருளை ஒடுங்குது சொன்னாரு. கேடில் லயம் கூட்டும் தமருகம். தமருகம் என்பது அந்த அது அதுக்கு நிறைய இருக்கு. அதுல இருந்து என்ன வரும்? 14 ஓசை வரும் மந்திரம். அந்த மந்திரம் என்னெல்லாம் செய்யணும்னு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. எனவே கேடில் லயங்கூட்டும் தமருகமும். அப்போ கோல எரி அகலும். அப்போ இவனுக்கு அந்த அருட்கேவலத்துல உரடுக்க செய்யணும்னா அதுக்கு இடையூறா இருப்பது என்னது? வினைகள். அதை எரிக்கிறாரு. அத கோல எரி அகலும், அத எரி ஏந்திய கை. அப்போ அதுக்கு இடைஞ்சலா இருக்கதெல்லாம் நீக்கிறார். அப்போ இங்க இடுப்புல என்ன வச்சிருக்கிறாரு? கூட்டு அரவ கச்சும், கூட்டரவ கச்சும். அப்போ இந்த இடுப்புல அந்த பாம்ப கட்டி இருக்கிறாரு. அப்புறம் வீட்டின்ப வெள்ளத்து அழுத்தியிடும் தாளினும். அவருடைய திருவடி என்ன செய்யறது? வீட்டின்ப வெள்ளத்துல வீட்டின்ப வெள்ளத்து அழுத்தியிடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் பிரியாத ஒன்சிலம்பு. அவருடைய திருவடி எங்க இருக்கான்? நம்ம வீட்டில் இன்பத்துல அழுத்துது, அடியாறு உள்ளத்துல இருக்கக்கூடியது எது? அவனுடைய திருவடி. திருவடினானது திரு கருணை. திருவடியாவது திரு கருணை. எனவே அந்த தாளினும் கள்ள வினைவென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும். ஒரு திருவடி என்ன செய்து? நம்ம வீட்டின்ப வெள்ளத்துக்குள்ள அழுத்துது இல்லையா? அப்போ அதுக்கு இடைஞ்சலா இருக்கவன இன்னொன்னு நீக்குது. கள்ள வினை வென்று. கள்ள வினைனானது நான் என்ற முனைப்போடு செய்கிற வினை, அதைத்தான் கள்ளத்தலைவர். 100வது பாட்டு என்னது திருவருள் பயன்ல? துயர் கருதி வெள்ளத்து அலைவர் மிக. சொன்னாரா இல்லையா கள்ளத்தலைமைன்னு? அண்ண நல்ல தலைமை இருக்கு அதை மறந்து. நல்ல தலைமை எது? சிவம். அதை இருக்க மறந்து நானே தலைமை என்று எண்ணுவது, நான் செய்தேன்னு சொல்றது, அதான் கள்ளத்தலைமை. எனவே அது எதனால் வருவது? ஆணவத்தால் வருவது. அதனால கள்ள வினைவென்று பிறக்கறுக்க சாத்திய வீரக்கடல். அவர் பெருமான் கடல் எதுக்கு புரிஞ்சிருக்காரு? கடல் என்பது என்னது? சூடுரைத்து சூடுவது. சூடுரைத்து சூடுவது வீரக்கடல். எந்த பெருமான் கடல் அணிந்திருக்கிறார்? எல்லா ஆன்மாக்களுக்கும் முக்தி கொடுப்பேன் என்று. அதனால அந்த கடல் பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும். இது எல்லாமே தோன்றாமல், ஒன்றும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி, இவ்வளவு எல்லாத்தையும் வெளியில காட்டாம அடக்கி வைத்துக் கொண்டு என்றும் இரவாத இன்பத்து என இருத்த வேண்டி. யார? ஆன்மாவையா? உமாபதி சிவத்தை இந்த நூலாசிரியர் சொல்றாரு என அவரை இரவாத இன்பத்து என இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து பிறப்பே இல்லாத பெருமான் பிறந்து பிறந்துன்னா அர்த்தம் பிறந்துட்டாருன்னு சொல்லப்படாது இங்க பிறத்து நான் பிறந்துன்னா என்ன அர்த்தம் இந்த அவருடைய குருவாகிய மறைஞான சம்பந்தர் என்ற உருவாக வந்து அவருடைய உருவில வந்து எனவே நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து அவருக்கு ஏது பேது இங்க உருவம் ஏது அவருக்கு பேர் ஏது இங்க இவருக்கு வந்து முக்தி கொடுப்பதற்காக என்ன செஞ்சிட்டாரு ஊரும் பேரும் உருவம் இல்லாத நாதன் ஊரும் பேரும் உருவம் கொண்டு என்னுடைய ஊரும் பேரும் உருவும் கெடுத்தான் சொல்றாரா இல்லையா எனவே அந்த பெருமான் இப்படி ஒரு பேர் அந்த மறைஞான சம்பந்தர் இவர் குரு அந்த பேர்ல வந்து என்ன செய்யறாரா இவனை இரவாத இன்பத்தை இருத்த வேண்டி அப்படி வருகிறார் வந்து பிறந்து நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் பிறந்து அது மட்டுமல்ல பாரோதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு உலகத்தவர் போலே வருகிறார் அவனுக்கு இதெல்லாம் கிடையாது ஆனா நான் வந்து அவனை எளிதாக அணுகும் பொருட்டு நம்ம வித்தியாசமா இருந்தா என்ன செய்வோம் நாம விலகி பெறுவோமா இல்லையா அதனால நம்மை போலவே அவன் வருகிறான் என்று சொல்கிறார் வந்து என்ன செய்கிறார்னா உபதேசம் என்னன்னா மிண்டாய பல சமய பொருளும் அறிவித்து ஆறு சமயங்கள் இருக்கா இல்லையா அந்த சமயங்கள் புறப்புற சமயம் புறச்சமயம் அகப்புற சமயம் அகச்சமயம் இருக்கு இதனுடைய முக்கிய எல்லாம் நமக்கு சொல்லி மிண்டாய ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றில் வேறு இன்மை எங்களுக்கே வேறு ஆக்கி அதுலாம் பிறந்து அந்த கடைப்பிடிச்சு வந்தா முக்தி கிடைக்காது இல்லையா அதுல இருந்து மேல உள்ள போகலாம் ஆனா முக்தி சைவ சித்தாந்தத்துல வந்து பிறந்தாதான் கிடைக்கும் அதனால இங்க அந்த பொருளை எல்லாம் அறிவித்து அவற்றில் பேர் இன்மை எங்களுக்கே பேராக்கி தேராத சித்தம் தெளிய இது வரைக்கு தெளிந்த அறிவு பிடைக்காத நமக்கு அதை தெளிவதற்காக திருமேனி கொண்டு வரும் அவன் திருமேனி கொண்டு வருகிறான் அத்தகைய மீதானே அமையாமல் அது மட்டும் செய்யாம வித்தகமாம் சைவ நெறியில் சமய முதலா எய்தும் அபிஷேகம் அதுக்கு தீர்க்கையும் செய்யறாரு சமய முதல் அபிஷேகம் வரைக்கும் உள்ள தீர்க்கைகள் எல்லாம் நமக்கு செய்து செய்ய திருக்கண் அருளால் நோக்கி கடிய நமக்கு இந்த மும்மலத்துல ஆணவ மலத்தை அவனுடைய திருநோக்கால் நீக்குகிறார் அவன் ஒரு பார்வை பார்த்தா போதும் ஆணவ மலம் எல்லாம் என்ன ஆயிட்டான் நீங்கிட்டான் அப்புறம் அவனுடைய திருவடியை கொண்டு நம்மளுடைய தலையில வச்சா என்ன ஆயிடுச்சு நம்முடைய மாய கர்மங்கள்லாம் க்ளோஸ் விளங்குதான் எனவே இங்க செய்ய திருக்கன் அருளா நோக்கி கடிய பிறப்பால் பட்ட புண்ணும் பிறப்பால் பட்ட புண்ணும் இருவினையும் போயகல பிறப்பால் பட்ட புண்ணு தான் அந்த உடம்புகள் அதுவும் அதனால அந்த உடம்பு கொண்டு செய்த வினைகளும் போயகல வண்ணமலர் கைப்பதத்தை வைத்தருளி அவனுடைய கையத்தை வச்சுட்டாம்னா இதெல்லாம் போச்சு பார்வை பார்த்ததுல ஆணவ மலம் போச்சு ஆக இந்த மும்மலமும் நீத்து அகல வண்ணமலர் கைத்தலத்தை வைத்தரளி கல்லாய நெஞ்சு உருக்கி இது வரைக்கும் கல்லாத இருந்தது கல் போல இருந்தது பெருமானுடைய நாமத்தை கேட்டா அது ஒண்ணுமே செய்யாது எப்படி இருக்கும் கல்லு போல எந்த ரியாக்ஷனும் இருக்காது இப்ப அவரை பேரை சொன்னாலே என்னது கிருகிருன்னு வருது உருகுது விளங்குதான் வீதி வாய் கேட்டலுமே சொல்றாரு விம்மி விம்மி வெய் மறந்துன்னு அப்படி கல்லாய நெஞ்சுருக்கி மெய் தகைமையெல்லாம் விரித்து ஓதி அந்த பெருமானுடைய கருணையை எல்லாம் அவனுடைய செயல்களை எல்லாம் நமக்கு விரித்து சொல்லி ஒத்து ஒழுகும் சேனார் இருள்வடிவம் செங்கோதின் போல் நிக்க காணாது ஒளியும் கணக்கே போல இருளானது இவ்வளவு நாளும் நம்மகிட்ட இருந்து நீங்காம இருந்து இருளு சூரியன் வந்துட்டா இருக்கடம் தெரியாம போறது மாதிரி இப்ப நம்மகிட்ட இருந்து ஆணவ மலம் ஒழியுமாறு செய்தான் ஆணவத்தின் ஆதி குறையாமல் ஆனா ஆணவ மலம் நம்மகிட்ட தான் இல்லையே தவிர மத்தவங்க கிட்ட இருக்கு யார்கிட்ட இந்த ஞானிகள் பாட்ட அது வேலை செய்யல எனவே ஆணவத்தின் ஆதி குறையாமல் இருப்பு குறையாமல் என்பால் அணுகாமல் இந்த முத்தரிடத்து அது வேலை செய்யாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி என்று சொல்கிறார் எனவே அந்த ஆணவமலத்தினுடைய வலிமையை கெடுத்து இந்த முத்தரிடத்து அது வேலை செய்யாம நீக்குகிறார் அப்படி செய்தவன் மேய்தொக்கோ செய்யும் சரியை திகழ் கிரியா யோகத்தால் எய்தும் சீர் முத்திப்பதம் எய்துவித்து இப்ப இவங்க சிகிச்சை பெற்றா என்ன செய்வாங்க, சரிய கிரிய யோகத்தை செய்வாங்க. அப்படி செஞ்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், உண்மை சரி மேதக்கோ செய்யும் மேற்செரியா கிரியைகளை இதெல்லாம் செஞ்சா, உண்மை சரியை உண்மை கிரியைகளை செஞ்சா அவங்களுக்கு பதமுக்தி கிடைக்கும். எல்லாத்தையும் பதமுக்தி, அதான் முக்தி பதம் எய்தி வித்து மெய்யன்பார் காணத்தகுவார்கள் கண்டால் பின்ன நாமத்தகும் ஞான நெறியை ஞான நன்னறியை வீணே எனக்கு தர வேண்டி. எனவே இந்த இப்படி செய்தவனுக்கு அந்த உண்மையானத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாட்டாலும் பெருமான் இவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதனால வீணை எனக்கு தர வேண்டி என்ன செய்யறாராம், எல்லா பொருட்கும் அணக்கும் மலரையன் வானோர் நினைப்புக்கும் தூரம் போலே அணிய சுந்தரத்தாள் இவர்களுக்கெல்லாம் எட்டாத திருவடி, மாலையனுக்கெல்லாம் எட்டாத திருவடி என் தலைமையில் வைத்தார். அந்த தலை அந்த திருவடி என்ன செஞ்சாரு, என்னுடைய தலைமையில் வைத்தார், என் தலைமையில் ஆறும்படி தந்து என்பேல் அந்த குஞ்சி பூவாய் நின்ற சேவடியா என்பாரே, அப்படி இந்த இதை வச்சு ஆறும்படி தந்து அருள் செய்த பேராளர் அந்த குரு என்ன செய்ய பேராளன் தந்த பொருள் ஏது எண்ணில் தான் வேறு நான் வேறு தான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி. இதுக்கு இதுவரைக்கும் எப்படி இருந்தான், குரு வேற நாம் வேற அப்படி இருந்தவன், அப்படி வேற இல்லாம முந்தி எந்தன் உள்ளம் என்றும் நீங்காது ஒழித்து நின்று தோன்றி நிற்கும் கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி. இது வரைக்கும் நம்ம உள்ளத்துல வெளி தோன்றாது ஒழித்திருந்தான் எந்த சிவம் நம்ம கூட இருந்தான், அவனை தோன்றும்படி செய்துட்டார், அவனை நமக்கு முன்னால தோன்றும்படி செய்த அந்த கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி என்று அந்த கடல் அணிந்த பெருமான் செய்த அந்த கருணையை போற்றுகின்றார். வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து தான் யார் என்பத அவனுக்கு சிவ தரிசனம் செய்வித்து தன் வாழ் குட்கடந்த என்னை தெரிவித்த எல்லையின் கண், அப்போ சிவரூபத்தால் ஆன்ம தரிசனத்தை நமக்கு உணர்த்தி எல்லையின் கண் மின்னாறும் வண்ணம் உருவம் அறும் குணமயக்கம் என்னும் கலைகாலம் எப்பொருளும் முன்பு எனக்கு இல்லாமை காட்டி பின் எய்தியாமை காட்டி பின் செல்லாமை காட்டும் செயல் போட்டி என்பார். இதுக்கு முன்னால உனக்கு இந்த கருவிகள் எல்லாம் கிடையாது, உனக்கு இந்த குற்றம் இருந்ததுனால கொடுத்தேன், இப்போ உனக்கு தேவையில்லைன்னு எல்லாத்தையும் நீக்கி அந்த கருவியின் பால்னா செல்லாமை காட்டி. எனவே அந்த கருவிகள் அதுக்கு அதுக்கப்புறம் இருட்டில்தான் கருவி வேணும், அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வந்தா தேவையில்லை, விடிவாம் அளவு மினைக்கடைய மாயினர்லையா மாயதனை உதறி என்று அதெல்லாம் நீக்கி அந்த பழையபடியும் அதுல பற்று செல்லாம அந்த பற்றையும் நீக்கினார். பொருள் நீங்கனாலும் பற்று போகணுமா இல்லையா, அதனால அதையும் நீக்கி செல்லாமை காட்டும் செயல் போற்றி என்று அந்த செயலை போற்றி எல்லாம் போய் எல்லாம் போன உடனே இப்ப தம்மை தடிந்தாரா, இப்போ அந்த அழுக்கு பூரா போயிடுது, இப்ப நாம நாம எவ்வளவு அறிவு வியாபகம் இருக்கு அப்படின்னு நினைச்சு தன்னையே மெச்சுக்கிட்டான். எப்படி தன்னை மெய்த்து கொண்ட அந்த பிரம்மன் போல, இவன் ஏ அப்பா நாம எப்பேற்பட்ட ஆளா இருக்கோம் இப்படி கிடந்துட்டமே என்று நானே கடவுள் என்று அகம்பிரமம் அந்த அகம்பிரமக்காரன் எரியாம் அந்த இதுல விழாம அந்த மாயாவாதி இருக்கான் இல்லையா அந்த இதுல விழாம ஒளியாயினி நின்றலினியே நிகழ்த்தி எனக்கு கூடவே இருந்து இந்த அறிவு உன்னுடையதல்ல என்றதை உணர்த்தி ஒரு பொருள் வேறு இன்றியமையாம எடுத்து ஓதி. அப்போ உன்னை இந்த நெறிக்கு கொண்ட பொருள் உன்னையிலிருந்து வேறாக இருக்கிறது, அதான் உனக்கு உணர்த்தி இந்த நெறிக்கு கொண்டு வந்தது என்று அதை எனக்கு உணர்த்தி. அப்புறம் இப்பிறவி பேதந்தனில் இன்மப்பேரமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல், அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய மதங்கள் இருக்கு, அவங்க வந்து இந்த துன்பம் நீங்கினாலே போதும் அதுக்கப்புறம் இன்பம் ஒன்று இல்லை என்று சொல்கிறார்கள், அவங்க எல்லாம் பாவிகள்ங்கிறாரு. அந்த பாவி கூட்டத்தில் போய் சேர்த்துறாம நீ எவ்விடத்தும் காட்சி தந்து அந்த பெருமானுடைய திருக்காட்சியை எனக்கு நல்கி எவ்விடத்தும் காட்சி தந்து போகமாம் அந்த பொற்றாடினுள் புணர்த்தி அந்த திருவடிக்குள்ள அவனை அப்போ ஆமா அந்த திருவடிக்கிளையே அருள்கிளையே அவனை பாதுகாப்பா வைத்து கொண்டே புணர்த்தி ஆதியுடன் இருக்க அழியா நிலதே அழி. இந்த நிலைதான் உனக்கு இயல்பான நிலை, மத்த இது உன்னுடைய மத்த நிலையெல்லாம் உனக்கு செயற்கை என்பதை உணர்த்தி ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி அவனுடைய வியாபகத்தன்மைய உணர்த்தி மிக்கு ஓங்கும் ஆனந்தமாக்கடலில் ஆறா அமுத அழித்து அவருடைய பேரின்பத்தை இவனுக்கு கொடுத்து தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊன் உயிர் தான் முன்கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை எண்கொண்டு போற்றிசிப்பேன் யான். இப்படி இதுக்கு முன்னால நான் உடம்போடு இருந்து பார்த்த இந்த ஆடு இப்ப வந்து இவ்வளவும் இந்த குரு இவரா செய்தாரு என்று அவர் மேல அன்பை பொழிகிறார். அந்த அவனை என்னன்னு சொல்றது, இந்த பெருமான் இவர் இந்த மறைஞான சம்பந்தருங்க உருவில வந்து எனக்கு இவ்வளவு கருணையை செய்தாரே, இவரை என்ன சொல்லி நான் போற்றுவேன், அதெல்லாம் வாக்குனால சொல்லக்கூடியது அல்லவே என்று எண்ணி அத கடைசியில என்ன செய்கிறாரு, போற்றி திருத்தில்லை, போற்றி திருத்தில்லை, அவனுடைய நடனத்தை சொல்கிறார் இல்லையா, போற்றி சிவபோகம் இல்லையா, அப்புறம் போற்றி என் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள் நின்ற சம்பந்த மாமுனிவன் பொற்றாள் என்று சொல்லி ஒரு வகையாக அந்த பெருமான் எவ்வாறு இந்த சிவபெருமான் இந்த குருவாக வந்து எவ்வாறு இந்த உமாபதிக்கு அந்த அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்தார் என்பதை இந்த இதுல சொல்லி இருக்கிறார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அப்போது நாம ஆகாயத்தை பார்த்தால் அது இருக்குமே தெரியும். விடுகின்ற வேளையிலே சூரியன் தன்னுடைய ஒளித்திரணங்களை எங்கும் பரப்புகின்ற வேளையிலே அப்படியே ஆகாயம் எங்க பார்த்தாலும் அந்த ஆகாயம் பறந்து விரிந்த ஆகாயம் புறப்படுதலையோ, இவ்வளவு பெரிய ஆகாயம் இது இருந்ததே தெரியலையே அந்த இரவு நேரத்தில். விடிந்த பிறகு இந்த ஆகாயம் இப்ப எவ்வளவு வியாபகமாக இருக்கிறது என்றார். அங்கு ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்பட்டுதான் இருக்கிறது, ஆகாயம் வியாபகமான பொருள் தான். அந்த கதிரவன் ஒளிதான் அந்த ஆகாயத்தின் வியாபகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறதே ஒழிய ஆகாயம் தானாகவே தன்னுடைய வியாபகத்தை வெளிப்படுத்தவில்லை. இரவு நேரத்தில் எங்க போச்சு ஆகாயத்தின் வியாபகம்? இரவுக்குள்ளே அடங்கு ஒழுங்கி கிடந்தது, இருளுக்குள்ளே அந்த இரவு நேரத்து இருளுக்குள்ளே அடங்கு ஒழுங்கி அல்லவா கிடந்தது. சூரிய ஒளியின் துணையினாலவா அந்த ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்பட்டுள்ளது. அதுபோல திருவருளின் துணையால்தான் உயிரின் வியாபகம் வெளிப்பட்டுள்ளதே ஒழிய உயிரினுடைய ஆற்றலினால் உயிரின் வியாபகம் வெளிப்படவில்லை. எனவே மலத்திலிருந்து நீங்கிய பிறகும் திருவருளின் துணையால்தான் உயிரானது வியாபக பொருளாக விளங்குகிறது. ஆகவே உயிர் தன்னையே பிரம்மம் என்று அந்த திருவருளுக்கு முதலாகிய பிரம்மம் என்று அது தன்னைத்தானே கூறிக் கொண்டால் ஒரு முறையிலே அதனை தெரிவித்தார். பிரம்மம் என்று சொன்னால் அது பரப்பொருள், அதற்கு 8 பெருங்குணங்கள் உள்ளன. அவற்றில் ஒரு குணம் என்னவென்றால் இயல்பாகவே பாசங்களை நீங்குகிறது. ஆன்மா இன்றைக்கு வந்து இந்த ஆன்மா என்ன இருக்கலாம், பாசத்தை நீங்கி வியாபகத்தன்மை பெற்றிருக்கலாம். நேற்று வரைக்கும் இது நிலவை என்ன? இந்த வியாபகத்தை பெற்றிருப்பதும் அந்த ஆகாயம் ஒளியின் துணையினால் வியாபகம் பெற்றது மாதிரி இந்த ஆன்மா அருளின் துணையினால்தான் வியாபகத்தை பெற்றிருக்கு. தானா பிறகு அதனால ஆனால் இறைவனோ என்றுமே பாசத்திற்கு நீக்கி இருப்பவன். இவையோர்களாகிய தேவர்களாலும் அறியப்படாத பெருமானே, கருதறிய பொய்யனைக்கும் கண்டறிந்தேன் என் அறிவால் யான், அதனால் பண்டை பொருள் என்ன? அறிவதற்கரிய 36 தத்துவங்களையும் என்னுடைய அறிவினாலே நான் கண்டு அவற்றிலிருந்து நீங்கி இருக்கின்றேன், அதனால் நான் பழமையான பரம்பொருள் என்று கூறலாமே என்று சொல்லவும்,
4: சீடனே, உன்னுடைய அறிவு நிலையற்றது. ஒன்றொன்றாக அறிந்து அறிந்ததில் அழுந்தும் மருள் பொருந்தியது. ஏன் நீ பரம்பொருளுக்கு சொல்கிறாய்? ஏன் பரம்பொருள்னா உன் அறிவு எப்படி இருக்கணும்? ஏன் உன்னுடைய அறிவு பேரறிவாக இருக்கணும், குற்றமற்ற அறிவா இருக்கணும். ஆனா உன் அறிவு எப்படி இருக்குது தெரியுமா? என்ன, உன் அறிவு போய் பண்டை பொருள் என்ன அதுக்கப்புறம் வர்றது. நாலாவது அடியில பாத்தீங்கன்னா, உன் அறிவு போய் ஒன்றொன்றாக மருள் என்று யாம் உணர்த்த வந்து இன்று இருளற்ற ஏது அதனாலும். உன்னுடைய அறிவு பொய்யின்னா நிலையற்றதுன்னு அர்த்தம். பொய் நீங்க சொன்னது என்ன? நிலையற்றது. சைவ சித்தாந்தத்துல மெய் என்றால் நிலையானதுன்னு பொருள், பொய் என்பதற்கு நிலையற்றதுன்னு பொருள். சத்து அசத்துங்கிற கலைச்சொல்லுக்கு தான் தமிழ் பெயர்கள் மெய் பொய். ஆகவே பொய்னா இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்காக சொல்றேன். பொய்னா நிலையற்றது. ஒன்றை நினைக்கும் போதே அதை விட்டுட்டு இன்னொன்னு நினைக்கும், அதுதான் உயிரினுடைய அறிவு நிலை. உன்னறிவு நிலையற்றது பொய். அப்புறம் ஒன்றொன்றாக மருள் என்று யாம் உணர்ந்து, ஒன்றொன்றாக ஒன்றை அறியும் போதே அதை விட்டுட்டு இன்னொன்னு அறியும். அறிந்ததுன்னா அழுந்தும், அதன் மயமா கிடக்கும். இதன் மயமா கிடத்த நமக்கு தகுதியா அப்படின்னா சீர்தூக்கி பார்க்காது இல்லையா? இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்றை பற்றி உழகக்கூடியது உன்னுடைய அறிவு. பற்று வெகு விதமாகி ஒன்று விட்டு ஒன்றனை பற்றி உழல் திரும்பி போல பால் சிந்தை பெற்ற நான் வெளியாக நின்னருள் பகர்ந்து மறியேன் என்றார் தாய்மார் சுவாமி. திரும்பிகள் ஒரு உணவுப் பொருள் இருந்து இன்னொரு உணவுப் பொருளுக்கு தாவும், அப்படியே ஒன்று விட்டு ஒன்று தாவிட்டே போகும். ஈக்கடெல்லாம் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி உயிர் அறிவானது விடயந்தோறும் ஒன்று விட்டு ஒன்று தாவிக்கொண்டு இருக்கின்றது. அதான் எதுனும் வெற்றி பெறணும்னா ஒருமித்த சிந்தனை வேண்டும்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஒருமித்த சிந்தனை வாய்ப்பது அரிதாக இருக்கிறது பாத்தீங்களா? ஒருமித்த சிந்தனையோட முயற்சி செய்பவர்கள் தான் செய்த முயற்சியிலே வெற்றி காண்கின்றார்கள். ஆனா ஒருமித்த சிந்தனை எல்லாருக்கும் வந்ததா பாருங்க, சிலருக்கு தான் வருது, அவர்கள் பாராட்டப்படுகின்றார்கள். அப்ப என்ன தெரியுது? அந்த ஒருமித்த சிந்தனை வருவது அரிது. ஏன்னா உயிர் அறிவு ஒரு விடயத்தை விட்டு இன்னொரு விடயம், அதை விட்டு இன்னொரு விடயம். படிக்கிறோம்னு உட்கார்ந்தோம்னா ஒரு மணி நேரம் உட்கார்ந்த ஒரு மணி நேரத்துல அந்த பாடத்தை பொருந்தி படித்தது எத்தனை எவ்வளவு நேரம் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். அதே மாதிரி அனுஷ்டானம் உட்கார்ந்தோம்னா அந்த நேரத்துல சிவசிந்தனையோடு இருந்தது எவ்வளவு நேரம் என்று சீர்தூக்கி பார்க்கிறோம். ஜபம் 108 முறை அஞ்செழுத்தை ஜபம் செய்யறோம்னா அப்போ அந்த அஞ்செழுத்தையே சிந்தித்தது நேரம், விடாமல் சிந்தித்த நேரம் எவ்வளவு நேரம்? 108 மந்திரத்தையும் நாம் சிந்தித்தோமா என்றெல்லாம் இப்படி நாம் நம்மை கவனிக்க வேண்டும். சிலர் சொல்லுவோம், என்ன அப்படின்னா வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு அங்கங்கன்னு போய்கிட்டு என்ன வீட்டை கவனிக்காம இருந்துடக்கூடாது, வீட்டில் உள்ளவங்களுக்கு உண்டான அதை செய்யணும் அப்படிம்போம் இல்லையா? அதுவும் முக்கியம். அதே மாதிரி எல்லாவற்றையும் செய்கின்ற நாம் நம்முடைய ஆன்ம வளர்ச்சி எந்த அளவிலே இருக்கின்றது என்றும் கவனித்து வர வேண்டும். எல்லாத்தையும் கவனித்து கடைசியில் இதை கவனிக்க தான் நேரம் இல்லாமல் போய்விடுகிறது இல்லையா? ஏன்னா வாழ்க்கை ஓட்டமானது அப்படி இருக்கின்றது. இதை நாம் கவனித்து வந்தால்தான் அது சரியாகும். அதனாலதான் வந்து இப்படி வலுக்கட்டாயமா ஒரு 15 நாட்கள் ஒதுக்கினால்தான் அதற்கு இந்த 15 நாட்களுக்கு அப்புறம் இந்த ஆன்ம வளர்ச்சி குறித்த அக்கறையானது நமக்கு நன்றாக ஏற்படும். அப்படி வைத்தால்தான் அந்த ஒருமித்த சிந்தனை, ஒருமித்த சிந்தனையை எந்த செயல்ல காட்டுறோமோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கும். அந்த சிவ சிந்தனையில காட்டினோம்னா அப்பன்னா வந்து அது பெரும் முழுமையான வெற்றியாகும். மற்றதெல்லாம் இடைப்பட்ட வெற்றிகள் தான், அவையும் தேவைதான். ஆனால் இதுதான் முடிவான நோக்கமாக இருக்கணும். இதை பெறாதபடி அவற்றினால் பயணித்தேன். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயதிலேயே அவர் ஞானப்பால் அந்த பெற்றார், பதிகம் பாடினார் என்று சொன்னார். அது எவ்வளவு ஒரு அற்புதமான செயல் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஞான சம்பந்தரை எண்ணி பார்க்கின்ற வேளையிலே அவருடைய தந்தையாரையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்திலே எந்த தந்தையாருக்காவது அப்படி ஒரு அனுபவம் கிடைத்திருக்குமா என்று சொன்னால் கிடைச்சிருக்கார் இல்லையா? அதாவது போன நிமிடம் வரை மழலை சொற்கள் பேசிக் கொண்டிருந்த குழந்தை, என்ன எச்சில் மயங்கிட இந்த பாலை உனக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்கவும் அதன் வாயிலிருந்து வெளிவந்த சொற்கள் எப்படிப்பட்டவை? போன நிமிடம் வரை வெளிவந்த சொற்கள் எப்படிப்பட்டவை? இந்த வினாவை கேட்டவுடன் வருகின்ற சொற்கள் எப்படிப்பட்டவை? என்ன அவர் பெரிய புலவர்கிட்ட போயா கேட்கிறாரு? அவர் உடனே கவிதை எடுத்து விடுறதுக்கு தன்னுடைய குழந்தை 3 வயது குழந்தைகிட்ட கேட்கிறார். நம்முடைய குழந்தைலாம் 3 வயதுல என்ன, இப்பதான் 3 வயதுலயே பள்ளிக்கூடத்துல அனுப்பிடுறோமே, என்ன அதுக்கு முன்னாலேயே போனா சரிதான், பிள்ளைங்க அப்படி பிறந்து தவழ்ந்து போகும்போதே அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போனா சேவலம் தான் அப்படின்னு நினைக்கின்ற பெற்றோர்களும் உண்டு. அப்படி காலம் போய்கிட்டு இருக்கு. 3 வயதுல போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன அங்க ஏதாவது 4 வார்த்தைகளை கேட்டு வந்து அதை வந்து வீட்டை வந்து சொல்லிட்டா, அந்த வார்த்தைகளை சொல்லிட்டாலே பெற்றோர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. வீட்டுக்கு யாராவது தெரிஞ்சவங்க தான் உடனே குழந்தைகளை கூப்பிட்டு அந்த வார்த்தைகளை தான் சொல்லி காட்டு அப்படின்பாரு. இப்படி அது வந்தவர்களும் பாராட்டணும், அதுல இன்னொரு மகிழ்ச்சி அதிகமாகும். அதெல்லாம் இயல்பு, அதெல்லாம் இயல்பு தான். அடுத்து பையன் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவனால வந்து சொல்ல முடியாட்டால் அந்த வார்த்தையெல்லாம் தான் சொல்லி என்ன வந்தவர்களை மகிழ்வித்து தாமும் மகிழ்வது நம்முடைய வழக்கம். ஓரிரு வார்த்தைகள், 3 வயதுல ஓரிரு வார்த்தைகள் அப்படி பேசினாலே நமக்கு அது பெரிய மகிழ்ச்சி தருது. அந்த 3 வயதுல உனக்கு இந்த பாலை கொடுத்தவர் யாருன்னு கேட்ட மாத்திரத்துல எப்படி சொற்கள் வருகிறது. உட்கார்ந்து உட்கார்ந்து கவிதை எழுதணும்னாலும் அடிச்சடிச்சு எழுதி 4 அடி எழுதி முடிச்சதுக்குள்ள என்ன 4 நாளே போட மாட்டேங்குது. 1 அடி 1 நாள் 1 அடி எழுதுனா அடுத்த நாள் அடுத்த அடிக்கு அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும் பார்த்துருக்க வேண்டியது. எதுகை வந்தா கருத்து வர மாட்டேங்குது, கருத்து வந்தா எதுகை வர மாட்டேங்குது, 2 வந்தா மோனை வரல, எல்லாம் வந்தா தலை வரல, இதெல்லாம் எதுக்குன்னு தூக்கி அந்தாண்ட போட்டுட்டு புது கவிதையா அப்படியே பேசுறதையே என்ன கடிதத்துல எழுதுறதையே மடக்கி மடக்கி எழுதி என்ன எழுதி அப்படி போய்கிட்டு இருக்குது. மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் என்னிடைப்பட கிடந்ததா என்னவும் படுமோ என்றது திருவிளையாடல் புராணம். எத்தனையோ இலக்கண வரம்பில்லாத மொழிகள் இருக்கலாம், அவற்றில எப்படி எப்படியோ கவிதை எழுதலாம், ஆனா தமிழோட நிலைமை அப்படியான அன்னைக்கு கேட்டார் இல்லையா, அப்படித்தான் இன்னைக்கு தமிழ் சொல்லிட்டு இருக்கிறான், அப்படிதான் ஐயா அப்படிதான் அப்படிங்கிறான். என்ன செய்வது? ஆகவே அந்த ஒரு இலக்கண மரபுகளை பின்பற்றி எழுதுவது என்பது பெரிய விஷயம். ஆனா கொஞ்சம் மொழியோடு பழகி கொண்டா எழுதலாம், ஆனா இதுபோல அருட்கவிதைகள் பாடுவது என்பது அது உன்னை தவம், உன்னை தவத்தை முற்றுவித்திருந்தாலும் முடியும், தவமும் தவமுடையாருக்காகும். அப்படின்னா தவத்தை இந்த ஒரு பிறவியில் முற்றுவித்தல் என்பது முன்னைத்தவம் உடையவர்களை தான் முற்றுவிக்க முடியும். தவமும் தவமுடையவருக்கு தான் ஆகும். அதனால வந்து நான் இதுவரைக்கும் தவத்துல பழகல, ஏன்னா எனக்கு அது முடியாதுன்னு வள்ளுவரே சொல்லிட்டார். தவம் ஏற்கனவே தவம் உள்ளவனுதான் தவம் செய்ய முடியும்ட்டார். நான் ஏற்கனவே தவம் செய்யல, அதனால இப்பவும் செய்யல அப்படின்ட்டுலாம் தப்பிக்க முடியாது. அவர் சொன்னது என்னன்னா, தவத்தை இந்த ஒரு பிறவியில் முற்றுவித்து இந்த பிறவியோடு இனிமேல் பிறவி இல்லை என்று வீடு வேறு அடைதல். தவத்தை முற்றுவித்தல்னா இந்த பிறவியோடு வீடு வேறு கிடைச்சதுன்னு அர்த்தம். அது வந்து இந்த ஒரு பிறவியில மட்டுமே முற்றுவிக்க முடியாது, பல பிறவிகளில் செய்த தவத்தினால்தான் அதன் தொடர்ச்சியாக வரும்போது தான் முடியும்னார். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு வந்திருக்கிறது ஞானத்தை வந்திருக்கு. இவர் ஒரு ஞான குழந்தை வேண்டும்னு வேண்டிதான் பெற்றிருக்கிறார். ஆனாலும் அந்த பொழுது வரை இவருடைய ஞானத்தின் தன்மை அவர் உணரவில்லை. சரி, வரும் 3 வயது தானே ஆகுதுன்னு நினைச்சுட்டு தான் அப்படின்னா மிரட்டி கேட்டிருக்கிறார், யார் கொடுத்தது அப்படின்னு இருக்காரு இல்லையா. யார் கொடுத்தது கேட்ட உடனே அது வரைக்கும் அதுக்கு முந்தைய வினாடி வரை மழலை மொழி பேசிய அந்த குழந்தை அப்போது எப்படி எடுக்கிறது அந்த பாட்டால் தான் உங்களுக்கு தெரியுமே. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தாலே எதுகை, 2ஆம் எழுத்து மட்டுமல்ல அந்த சீரில் உள்ள மற்ற அனைத்து எழுத்துக்களுமே ஒன்றி வருது. கோடு உடைய காடு உடைய ஏடு உடைய பீடு உடைய, வெறும் சொல் நயம் மட்டும்தானா, அதோட பொருள் நயம் அதுவும் இன்னும் ஆழ்ந்து கண்டு கண்டு விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அறிஞர்கள். 5ஒழிலும் குறிக்கப்படுவதாக சொல்கின்றார்கள் இல்லையா. இன்னும் சிந்திக்க சிந்திக்க எத்தனை கருத்து வளங்கள் வருமோ, அதுல புராண செய்திகள், சைவ சித்தாந்த செய்திகள், தமிழ் இலக்கிய மரபு சார்ந்த செய்திகள், அகப்பொருள் செய்திகள் இல்லையா. தலைவி தலைவனை நினைந்து கைவளை நெகிழ்கின்றாள், இதெல்லாம் அகப்பொருள் சார்ந்த செய்திகள். அந்த செய்திகள் கூட வருகின்றன. புராண செய்தி, இலக்கிய செய்தி, சித்தாந்த செய்தி, தமிழ் இலக்கிய மரபு சார்ந்த செய்திகள், இலக்கண அமைதிகள், இத்தனைக்கும் மேல இசைத்தமிழை சார்ந்து நட்டப்பாடையும் ஒரு பண் வேற இல்லையா, இவ்வளவும் காணாதுன்னு கேள்வி கேட்ட மாத்திரத்துல இத்தனையும் வந்து அப்படியே பொழியுது. ஒன்று பாட்டு, ரெண்டு பாடல, பதினோரு, பத்து பாடல்கள் பொழிஞ்சு பதினோராவது பாடல தான் தான் யாருன்னு காட்டுற. இதெல்லாம் சாதாரண பாடல்கள் அல்ல, இதை ஓதியவர்கள் தோல்வினை தீர்தல் எளிதுன்னு முடிக்கிறார். இப்பதான் பெரும் புலமையாளர் மட்டுமல்ல, இவர் அருளாளர். அப்ப இப்ப நினைச்சு பாருங்க, ஓரிரு வார்த்தைகள் நம்ம குழந்தைகள் சொன்னாலே நமக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏற்படுகிறது. இப்படி ஒரு அருட்பதிகத்தை தன் குழந்தை பாட அதை கேட்ட தந்தையாரின் அனுபவம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதனாலதான் எந்த தந்தையாருக்கும் சிவபாத இருதயருக்கு கிடைத்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருக்காரு. அப்ப அந்த சிவபாத இருதயனுடைய முன்னைத்தவம் எப்படிப்பட்டது என்று நாம எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அருட்பதிகத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், ஒருமித்த சிந்தனையோடு முன்னை பிறவிகளே தவம் செஞ்சிருக்கிறார். எப்படி செஞ்சிருக்கார்? ஒருமித்த சிந்தனையோடு செஞ்சிருக்கின்றார். தான் தான் யாருன்னு சொல்லும் போது சொல்றார், ஏன்னா அவர் இயற்பெயர் வச்ச பெயர் வேற ஒண்ணுதானே இருக்கணும் இல்லையா? இந்த ஞானப்பாலோடு கிடைத்த சம்பந்தத்துல தானே திருஞான சம்பந்தர், சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சேக்கரா சொல்றாரு இல்லையா, ஞானப்பால் அருந்திய உடனே. அப்போ அதை சொல்லி காட்டுறாருங்க, இந்த பாலை கொடுத்தார் என்று சொன்னால் இது பால் அல்ல, இது திருஞானம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் இந்த மூன்றிலே மூன்றாவதாக இருக்கின்ற அந்த பதிஞானம் தான் தலைமையானது. அந்த பதிஞானமே சிவஞானம், அந்த பதிஞானம் தான் இந்த பாலாக விளங்குகிறது. எனவே அந்த பதிஞானத்தோடு நான் சம்பந்தம் பெற்றிருக்கின்றேன் இந்த பாலை அருந்ததன் மூலம். அதான் அந்த பாலை கொடுத்தவர் யாருங்கிறதுக்கு விடை அதுதான் இருக்கு. திருஞான சம்பந்தம் தன்னுடைய பெயரை சொல்றதுல இருக்கு, ஞான சம்பந்தம் தன்னுடைய பெயரை சொல்றதுல இருக்கு. அப்போ அதுக்கு காரணத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன், எப்படி இந்த பதிஞான சார்பு எனக்கு இந்த மூன்று வயதிலே கிடைத்தது என்றால், ஒருமித்த உள்ளத்தோடு முன்னை திருவிகளில் ஈட்டிய தவத்தின் பயனாக இந்த திருஞானத்தோடு எனக்கு சம்பந்தம் பெற்றிருக்கின்றது, அது கிடைத்திருக்கின்றது. அதான் ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. எப்படிப்பா உன்னால் இப்படி உரைக்க முடிஞ்சது ஒரு பதிகத்தை அப்படின்னு ஒரு திகைப்பு தந்தையாரோட உள்ளத்துல இருக்கும் இல்லையா? அப்ப அது அந்த திகைப்பை தெளிவிக்கின்றார். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் என்று தான் யார் அந்த ஆன்மாவாகி தன்னை இங்க காட்டுறார். ஞான சம்பந்தராக அந்த சிவஞானத்தோடு சம்பந்தம் கொண்டு அந்த சிவஞான மயமாகவே இருக்கின்றார். ஆகவே ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன், அந்த ஒரு நெறிப்பட்ட ஒரு சிந்தனையினுடைய ஒரு பயன் எவ்வளவு பெரிய பயனாக இருக்கின்றது. ஆகவே எதை செய்தாலும் ஒன்றை செய்யும் போது பிரிதொன்றை நினைக்காமல் எதிலே ஈடுபட்டிருக்கோமோ அதையே நினைத்து செய்தல், அதுதான் ஒரு சிறப்பான நிலை. ஏன்னா உயிரினுடைய அறிவு இப்படி ஒன்று விட்டு ஒன்றாக தாவக்கூடியது. ஆவதாய் அழிவதாகி வருதலானும் அறிவுதானும் தாவலால் புவனபோக தனுகரன் ஆதியாகி மேவலால் மலங்களோடும் விரவலால் வேறுமாகி ஓவலால் அசத்தாம் சுட்டி உணர்பொருள் ஆனவெல்லாம் சுட்டியார் சொல்வார். உயிர் அறிவு இப்படி ஒன்று விட்டு ஒன்றை பற்றி தாவிக்கொண்டே இருக்கிறது. அப்படியெல்லாம் தாவாமல் எப்போதும் சிவசிந்தனையிலேயே நிலைத்து வழிபாடு செய்து அப்படி பல விரவிகள் வழிபாடு செய்ததன் பயன்தான் பயனாகத்தான் இந்த மூன்று வயதிலேயே அவருக்கு இந்த சிவஞான சம்பந்தம் கிட்டிருக்கின்றது. ஆகையினாலே இங்கே சொல்கின்றார், உன்னுடைய அறிவானது விடயந்தோறும் தாவக்கூடியது. உன் அறிவு பொய், பொய் என்பதன் மூலம் அதை குறிப்பிடுகிறார். நிலையில்லாதது, நிலையில்லாததுன்னா ஒரு விடயத்தை அறியும் போதே இன்னொரு விடயத்துக்கு தாவும், இப்படி தாவிக்கிட்டே இருக்கும். அதுலேயாவது தொடர்ந்துருக்குதா இல்ல, அதையும் விட்டு கனவு நிலைக்கு போகும், உறக்க நிலைக்கு போகும். இது ஒரு நிலையாகவே இருக்காது. உன் அறிவு ஒன்றொன்றாக மருள், ஒன்றொன்றாக அறிந்து அந்தந்த அறிந்ததன் வண்ணமாக கிடக்கும். அறிவதையும் தெளிவா அறியாது, அதான் மருள் என்றார். மருள் என்பது என்னவென்றால் பொருள் இயல்பை உள்ளவாறு அறியாது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனர், அந்த மெய்யான தன்மையை அறிவு காணாது. துன்பமானது இன்பமானது என்றும் நிலையில்லாத நிலையானது என்றும் தான் மயங்கி காணும். ஆகவே அந்த மயக்கமுடைய அறிவுனுடைய அறிவு, அதனால மருள் என்று சொன்னார். யாம் உணர்த்த வந்து இன்று இருளற்ற ஏது அதனாலும், இன்னைக்கு இந்த உன்னுடைய அறிவானது ஆணவ மூலத்திலிருந்து நீங்கி வியாபகத்தன்மை பெற்றிருக்கிறதுன்னா யாம் மனத்தின் இயல்பை உணர்த்தி உனக்கு உபதேசம் செய்ததனாலே இந்த குருவருளால் தான் உன்னுடைய ஆணவ மனத்திலிருந்து நீ உன்னுடைய அறிவு நீங்கியிருக்கிறது. ஆகையினாலே உன் அறிவுக்கு தலைமை கிடையாது, நீ பிரம்மமாக மாட்டாய். ஏனென்றால் இறைவர் அறிவு உனைப்போல் ஓதி உணரா, அதனாலும் இறைவனுடைய அறிவு இந்த மாதிரி ஆகமங்களை சாத்திரங்களை எல்லாம் ஓதி உணர்ந்து மனத்திலிருந்து விடுபட்டு தெளிவு பெற்றது அல்ல. ஆகமங்கள் இறைவன் சொன்னது தனக்காக அல்ல, அவர் எதையும் ஓதி உணர வேண்டியதில்லை, எந்த பாசத்திலிருந்து நீங்க வேண்டியதில்லை. என்ன எதையும் அறியாம இருந்தா தானே ஓதி உணரணும், பாசத்தை சார்ந்திருந்தா தானே அதை விட்டு நீங்கணும் இல்லையா? ரெண்டுமே அவர் கிடையாது. அதனால பிரம்மத்தின் அறிவுனா அப்படி இருப்பது. ஆகவே இன்று வியாபகத்தன்மையை பெற்றுவிட்டா என்பதற்காக உன்னையே பிரம்மம் என்று கருதி மயங்காதே. பேதித்த தீப்பிணிக்கின்ற அஞ்சும் திறத்தாலும் இதுவரை அடைந்து வந்த பிறவிகள் அதுல வந்த வினைபோகங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் இப்ப மலைச்சாவிலிருந்து விடுபட்ட இந்த நிலையிலும் உனக்கு அச்சம் வரும் இல்லையா? ஒரு ஆபத்துல இருந்து ஒருத்தங்க மீண்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மீண்ட பிறகு அவங்க நடந்த ஆபத்தை நினைச்சு பார்க்கும் போது அப்பமும் ஒரு அச்சம் வரும் இல்லையா? ஆகா இந்த மாதிரி நல்ல வேலை பொழைச்சிட்டோம் வரும் இல்லையா? அந்த மாதிரி நீ மலத்தோடு இன்றி மலத்திலிருந்து நீங்க இருக்கிற, ஆனா மலத்தோடு சேர்ந்திருந்து இத்தனை இத்தனை பிறவிகளில் நீ அடைந்து வந்த அந்த ஏற்ற தாழ்வுகளை நினைக்கும் போது உனக்கு இப்போதும் அச்சம் வரும். ஆகா மலச்சார் வல்லவா இவ்வளவுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ஆணவ மலத்தை நினைத்து இப்போதும் உனக்கு அச்சம் வரும். ஆனால் அப்படிப்பட்ட அச்சம் பரம்பொருளுக்கு ஒருபோதும் வராது. எனவே உன் வியாபகத்தை அறிந்த அளவில் இன்று நீ பரம்பொருளும் மயங்குகிற, இப்படிலாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெளிவு வரும், நீ பரம்பொருள் அதன் தெரிந்து கொள்ளலாம். தீப்பிணிக்கின்ற அஞ்சும் திறத்தாலும் தீவினை முன் வாய்ப்பதறியா வழக்கானும், பரம்பொருளுக்கு தீவினை முன்னர் எப்போதும் வாய்ப்பதில்லை. போப்புடைய அப்பொருள் நீ அன்று, போப்புடைய தலைமை உடைய அந்த பரம்பொருள் நீ அல்ல. இங்கு அருளால் உனக்குள்ளதாம் எப்பொருளும் தானே அறிந்தியற்றும் மெய்ப்பொருளை தேர், நீ தெளிவாக உன்னை அறி. எனவே இந்த சுத்தாவத்தையாம் பேரு திருவருளால் தான் உனக்கு கூடியுள்ளது. சுத்தாவஸ்தை ஆன்மா வியாபகமாய் விளங்கக்கூடிய இந்த சுத்தாவஸ்தை ஆகிய பேரு திருவருளால் தான் உனக்கு கிடைத்துள்ளது. எனவே திருவருளை மறவாதே, திருவருளை மறவாமல் போற்று. உன்னையே பிரம்மம் என்று முடிவு செய்துவிட்டால் திருவருளை நினைப்பதற்கு முடியாமல் போயிடும்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விட இலச்சின இட்டப்படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: விடை இலச்சினை இட்ட ஒரு திருவிளையாடல், ரொம்ப அருமையான திருவிழா. இந்த குலபூஷண பாண்டியர் மதுரையில் செவ்வனே அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நாட்களில் காஞ்சிபுரத்தை

சொல்ற உத்தமமான சிவபக்தர்களுக்குள்ளேயே அவன் சர்வோத்தமனா. யாரு? கரிகார் சோழன் ஆகின்ற காது வெட்டிய சோழன். அவன் காஞ்சிபுரத்தில் இருந்து ஆட்சி பண்ணிட்டிருக்கிறான். அவன் உலக செல்வங்கள்லாம் மித்தை என்று அறிந்து பஸ்மருத்ராட்சங்களையே செல்வமாக மதிப்பவன், சிவனடியார்களையே தெய்வமாக மதிப்பவன், சிவதர்மங்களை அநேகமாக செய்பவன், பரமேஸ்வருடைய அந்த பெருமையை சொல்கின்ற 18 புராணங்களை கேட்பதிலே ஆசை கொண்டவன், வேதத்திலே விதிக்கப்பட்ட அந்த வேள்விகளை சிவபரமாக செய்வதிலே நாட்டம் கொண்டவன், அறம் பிழையாதவன், வேண்டியவர் வேண்டாதவன் என்று யாரையும் கருதாதவன், ஊர் மக்களை தன்னுடைய சொந்த மக்களாக பிள்ளைகளாக கருதி தர்ம பரிபாலனம் பண்றவன், அப்படி உத்தம அதிகாரியா இருப்பவன் அந்த காடு வெட்டிய சோழன். அவன் புராணங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது மதுரை இது அதிகம் என்று சொல்லப்பட்டதை பார்த்து அந்த மதுரேசனை தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை அவனுக்கு வந்தது. ஆனா கொஞ்ச காலமா சோழ தேசத்துக்கும் பாண்டிய தேசத்துக்கும் தொடர்ந்து பகை இருந்துட்டு வருது. அது பின்னாடி அந்த பகை தீரணும், தீர்ப்பதற்கான உபாயத்தை சுவாமி இன்னும் காட்டலை. அதனால பகை இருக்கின்ற காரணத்தினாலேயே நேரடியாக நான் வந்து உங்கள் ஊருக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணணும்னு இவனால் கேட்க முடியாது, அவனும் கொடுக்க மாட்டான். அதாவது விசா இருந்தால் தானே வர முடியும் பகை நாட்டுக்குள்ள, விசா வந்து கொடுக்க மாட்டான் என்ற காரணத்தினால அந்த பெருமானை தரிசனம் பண்ண முடியாமல் போயிடுதே என்று சொல்லி அதை வருந்தி இரவு முழுவதும் புலம்பி அழுதானான் ஈசனை காண்பதற்காக. சொக்கநாதரை தரிசனம் பண்ணாமல் இந்த பிராணன் போயிடுமோ, இங்கே இருந்தபடி மதுரைக்கு போகிற வாய்ப்பே கிடைக்காம நமக்கு போயிடுமோ, இந்த நாடுகளுக்குள்ளே இருக்கிற பகையினால் இந்த உயிர் வந்து முன்னேறாதோ என்று அவன் வருந்தும் பொழுது எல்லாம் வல்ல சொக்கப்பெருமான் சித்த புருஷராக அவனுடைய கனவில் தோன்றினார். நீ தப்பிக்கிறாய், என்னை பார்க்கணும்னு, அதனால் நான் உனக்கு காட்சி தரப்போகிறேன். நீ மதுரைக்கு வா, ஒண்டியா வா, எந்த துணையும் இல்லாமல் வா, உன்னை நான் காக்கின்றேன், உன்னை யாரும் தெரிஞ்சிக்க மாட்டா, தெரிஞ்சிருந்தாலும் உனக்கு ஆபத்து கிடையாது. சோழன் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா உடனே ஜெயிலில் போட்டுருவா, அந்த ஆபத்து கிடையாது, நான் உனக்கு பார்க்குறேன். பெருமான் என்ன பண்ணுறார், தன்னை பார்க்க விரும்புவோரே அவர் பார்ப்பார். சுவாமிக்கு மட்டும் நாம சுவாமியை பார்க்கணும்னு நினச்சோன்னா நிச்சயமாக சுவாமியை நம்மளை சன்னிதியில் கொண்டு வந்து நிறுத்தி அவர் பார்ப்பார். என்னை பார்க்க ஆசைப்பட்டவையிலையோ நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்பார். அப்படி தான் தரிசனம் கிடைக்கிறது. சுவாமியை பார்க்க யார் விரும்புகிறாளோ அவளுக்கு நிச்சயமாக தரிசனம் கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. முத்து தாண்டவர்னு ஒரு பெரியவர் இருந்தார், அண்மை காலத்தில் இருந்தார். அவர் தொழு நோயினால கஷ்டப்பட்டார். அவர் வந்து நல்ல இசைவாணர், நம்ம வானபத்ரர் போல கந்தர்வன போல பாடுறவர். தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு பரிச்சயம் உண்டு. கிருதிகள்லாம் பண்ணுவார். அவர் சிறுகாழியில் இருக்கார், நடராஜாவை தரிசனம் பண்ணணும்னு ஆசை. அந்த காலத்தில் நடராஜாவை தொழு நோயாளிகள்லாம் கோயிலுக்குள்ளே வந்து தரிசனம் பண்ண முடியாது, சட்டம் அப்படி இருந்தது. சட்டம் நிறையா இருந்தது, சட்டம் எல்லாமே இப்போ எடுத்து அப்படி இருந்தது. சபையிலேயும் தரிசனம் பண்ணுறதுக்கு, சபையில் ஏறி தரிசனம் பண்ணுறதுக்கு அவர் ஆசைப்படலை, கோயிலுக்குள்ளேயே வர முடியாது, அந்த நிலை இருந்தது. ஆகவே இந்த ஜென்மால நம்மால நடராஜாவை தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு வருந்தின் இருக்கிறார். நம்ம கரிகார் சோழன் வருந்தின் இருக்கிற மாதிரி மதுரேஸ்வரன் நம்மளால தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி அந்த வருத்தத்தை அறிஞ்ச நடராஜா என்ன பண்ணார், அவர் போய் சீண்டினார். என்ன நீ வந்து என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கியாமே, உனக்கு நிஜமாவே என்னை பார்க்கணும்னு ஆசை இருந்தா நீ வரமாட்டியா, உனக்கு நிஜமாவே என்னை பார்க்கணும்னு ஆசை இருந்தா நீ வரமாட்டியா அப்படின்னு நடராஜா கனவுல போய் சொன்னாரான். உடனே இவர் உடனே கனவு கலைஞ்சு விழித்திருந்து கருத்தால் அனுஷ்டானங்களை பண்ணிட்டு ஓடி வந்துட்டார். ஓடி வந்துட்டு கோயிலுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணார், எப்படியோ ஒரு கோபுரம் வழியாக உள்ளே வந்தார். இந்த சிவகங்கையில் குளித்தார். சிவகங்கையில் குளித்த உடனே பொன்னார் மேனினாயிட்டு நடராஜாவை தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணிவிட்டு அந்த நடராஜாவுடைய தெக்கு கோபுர வாசல்லையே தன்னுடைய இறுதி வாழ்நாள் முழுக்க கழிச்சாராம். சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அவர் நிறையா பாட்டிருக்கார் நடராஜா மேலே. அதில் ஒரு பாட்டு உள்ளத்தை இருக்கும், இன்னும் ஒரு ஸ்தலம் இருக்குதென்று எண்ணி ஏமாறாதே நெஞ்சு, இன்னொரு ஊருக்கு போனோம்னு ஆசைப்படாத, இன்னொரு ஸ்தலம் இருக்குன்னு நினச்சி ஏமாந்து விடாத. ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணம் வந்ததுன்னா நடராஜா உன்னை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். அந்த எண்ணம் வந்தால் என்ன அர்த்தம், சுவாமி உன்னை ஏமாத்துறாரு பிரிக்கிறாருன்னு அர்த்தம். அந்த எண்ணத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காத அப்படின்னு பண்ணேன். அதை போல இவன் இவனுடைய தாபத்தை கண்டு சித்தர் என்ன பண்ணார், நீ வா, நீ துணையோடு வர வேண்டாம், ஒண்டியா வா, சிவமா சிவநாமமே உன் கையில் இருக்கிற வாள், நீ நடந்து வானார் காஞ்சிபுரத்தில் அவர் நடந்து வந்த அன்புங்கிற புறவியில் ஏறி வா, உனக்கு அன்பு இருந்தால் அது குதிரையை விட வேகமாக உன்னை நடக்க வைக்கும், சிவநாமா உன்னை இந்த கையில் இருக்கிற கத்தியை விட உன்னை காப்பாற்றும் அப்படி வா அப்படின்ட்டார். உடனே அவர் வந்துட்டார். ராத்திரியாக வேகமாக வர்றார். அவள்லாம் அன்புனாலேயே வேகமாக நடந்து போயிருக்கிறார். ஒரு ராத்திரியில் அப்பரபெருமான் திருமறைக்காட்டிலேருந்து திருவாயூர் 32 கிலோமீட்டர் ஒரு ராத்திரியில் ஓடி போயிருக்கார். புராணம் சொல்கிறது ராத்திரி முழுக்க முடியல, அவர் சும்மா வேகமாகவே பேருப்பார், அங்கே சுவாமி காட்சி கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி வந்தோடனே வைகையினுடைய வடகரைக்கு வந்துட்டார் காடுவெட்டி சோழன். வைகையில் வெள்ளம் கரபுரண்டு போடுறது. ராத்திரியில் நதியில் வெள்ளத்தில் இறங்கிறதுக்கு யாராக இருந்தாலும் நீஞ்சிற சாமர்த்தியம் இருந்தாலும் இறங்கக்கூடாது. அப்படி வரும்போது இவர் சொன்னார், அந்த பாண்டியன் தான் எனக்கு பகைன்னு சொன்னால் இந்த வைகையும் பகையா? வைகையினுடைய தென்கரையில் ஆலவாய்ப்பு

0: 13 கோபுரமும் தெரிகிறது, கோபுரங்கள்லாம் தெரிகின்றன. விண்ணலாக உயர்ந்த கோபுரங்கள் தெரியும் பொழுது அவர் சொன்னார், பசிச்சவனுக்கு நெல்லு தெரிகிற மாதிரி தெரிகிறது. கதிர்கொள் பசியே ஒத்தேனான் கண்டேன் உண்மை காணாதேன்னு ஒருத்தர் சொன்னார். திருவையார் பெருமான் பார்க்க முடியாம கண்டியூர்ல தடையுண்டு நிற்கிறார். காவேரி நடுப்பு பெருசா ஓடுறது. சேரமானோட நம்பியார் நிற்கிறார். ஐயாரப்பருடைய கோவ விமானம் தெரிகிறது. ஐயாரப்பர் போய் தரிசனம் பண்ண முடியல. காவேரியில வெள்ளம் மலை போல அலை போயின்னு இருக்கு. அப்ப சொன்னார், கதிர்கொள் பசியே ஒத்து, அதாவது பசிச்சவனுக்கு நெல் நெற்பயிர் கதிர் காட்சிக்கு வருதே தவிர அன்னம் காட்சிக்கு வரல. அதுபோல விமானம் காட்சிக்கு வருது, சுவாமி காட்சிக்கு வரல. இவர் சொல்றார், ஒருத்தனுடைய இலையில பரமாரி அப்படி அறுசுவை உணவு போட்டிருக்கா, ஆனா சாப்பிட விட மாட்டேங்கிறா, கையை கட்டி போட்டிருக்கான். அதை போல மதுரேசனுடைய விமானம் தெரிகிறது, கோபுரம் தெரிகிறது, வைகையில வெள்ளம் போறது. இந்த வைகை எனக்கு பகையாயிடுதுன்னு நினைச்சாரான். அப்பொழுது சித்தர் நனவிலும் வந்தார். நனவிலும் வந்து என்ன பண்ணார், கனவில் வந்தது போல நனவில் வந்து அந்த வைகையை வந்து பார்த்தார். பார்த்த அளவில் அந்த ஜலமானது அடங்கினது, வற்றியது. அந்த வைகையை இவர்கள் இருவரும் எளிதாக கடந்தார்கள். கடந்து மதுரையினுடைய வடக்கு மதில் வழியாக உள்ளே அழைச்சிட்டு வர்றார். அந்த வடக்கு வாசல் வழியாக உள்ளே அழைச்சிட்டு வந்து சித்தசாமி ஒவ்வொரு கதவாக கோயில் கதவெல்லாம் திறந்து, அர்த்ததாமம் பள்ளியற உற்சவம் எல்லாம் ஆயிடுத்து, எல்லாரும் தூங்க போயிட்டா. அதுக்கு பிறகு சுவாமி என்ன பண்ணுறார், சுவாமி இல்லை. அப்போ சுவாமி அர்த்தாமம் பள்ளியேற உற்சவங்கள்லாம் ஆன பிறகு ஒருத்தனுக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறார். கோயிலேருந்து ஒருத்தனுக்காக போய் தொண்டு செஞ்சுருக்கிறார். ஒரு ஊர் திருவாரூர், இன்னொரு ஊர் மதுரை. அங்கே வந்து பொற்றாமரை குளத்தில் குளிக்க வச்சார். அப்புறம் அங்கே இருக்கிற விபூதி பிள்ளையாரை தரிசனம் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் சித்தி விநாயகரை தரிசனம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணி வச்சார். தரிசனம் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் வந்த வழியே நீ போ அப்படின்னு சொல்லி கோயில் வாசல் வரையும் வந்து அவனை அனுப்பி வைத்தார். அப்போ அந்த சோழன் சுவாமியை பார்த்து வணங்கி சொல்கிறான், நான் எத்தனையோ ஜென்மா எடுத்திருக்கேன், எத்தனையோ சரீரத்தை எடுத்துட்டேன், அத்தனை சரீரமும் எனக்கு பாரம், அந்த பாரம் நினச்சி அந்த சரீரத்தெல்லாம் விட்டுட்டேன். இந்த ஜென்மாவில் உன்னை தரிசனம் பண்ணினேன், இந்த சரீரம் தான் எனக்கு உண்மையான சரீரம். ஒருத்தன் சரீரத்தால் அடைகிற பயனை இந்த சரீரம் எனக்கு கொடுத்தது. அப்போ நம்ம சரீரத்தால் அடைய பலன் நமக்கு எப்போ கிடைக்கும்னா சொக்கநாத பெருமானை தரிசித்தால் தான் கிடைக்கும். இந்த சரீரத்தால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன, பெருமானுடைய தரிசனம். தெவ்வுடல் பொடித்தாய் உண்டன் சேவடிக்கு அடிமை பூண்ட இவ்வுடல் ஒன்றே அன்றோ எனக்கு உடல் ஆனது, இது ஒன்று தான் எனக்கு உடலாயிற்று என்று சொன்னார். சுவாமி என்ன பண்ணார், அவருக்கு விபூதியினால கவச்சம் விட்டாராம். தன்னுடைய சித்த புருஷர் தன்னுடைய விபூதி பையிலிருந்து விபூதி எடுத்து அவருக்கு திருநீர் அணிவித்து தைரியமாக போயிட்டுவான்னு சொன்னார். அவர் தைரியமாக வந்தார். திரும்பவும் தன்னுடைய காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அப்படி இருக்கிற காலத்தில் குலபூஷன் தன்னுடைய மகனாகின்ற ராஜேந்திர பாண்டியனுக்கு முடி அளித்து பெருமானுடைய திருவடியை பெற்றான். இப்போ ராஜேந்திர பாண்டியன்கிறவர் இந்த பூமியை ஆண்டுருக்கிறார். அதே காலத்தில் அந்த காடு வெட்டிய சோழன் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். அந்த காடு வெட்டிய சோழன் என்ன பண்ணார், குலபூஷன் காலத்திலையும் அப்புறம் வந்து ராஜேந்திர பாண்டியன் காலத்திலையும் நட்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டார். அந்த நட்பினை பெருமானே உண்டாக்கினாரான். எப்படி உண்டாக்கினார்ன்னு கேட்டால், அந்த சித்தர் என்ன பண்ணார், சோழனுக்கு விடை கொடுப்பதுக்கு முன்பாக தான் திறந்த கதவுலாம் பூட்டினார் இல்லையா, எல்லா கதவுலையும் பூட்டிட்டு ஒவ்வொரு கதவிலையும் மீன் இலச்சினை இடப்பட்டிருந்தது, மீன் முத்திரை போட்டிருந்தது. பண்டு போல எல்லாத்துலேயும் மீன் முதிரையே போட்டார். ஒரே ஒரு கதவில் மட்டும் அந்த முத்திரை போடாமல் தன்னுடைய ரிஷப முதிரையை போட்டார். அவன் யோசிக்கிட்டமேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே. ஏன் இப்படி சுவாமி உணர்த்தினார்னா, சோழனுக்கும் பாண்டியனுக்கும் நட்பு வரணுங்கிறதுக்காக தான் உணர்த்தினார். உடனே அந்த காலத்தால் அந்த காவலர்கள் வந்து பார்த்தா ஒரு கதவில் மட்டும், இந்த வடக்கு கதவில் மட்டும் அந்த துவாரத்தில் ரிஷப முத்திரை இருக்குது, யாரோ கோயிலுக்குள்ளே வந்திருக்கான்னு ராஜாவுக்கு சொன்னார். அவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தான், தேடி பார்த்தான், கண்டுபிடிக்க முடியல, மனசை குறைஞ்சுட்டே இருக்கு. இன்னும் சுவாமிகிட்ட போய் கேட்டான், சுவாமி பதில் சொல்லலை, இரவு உறங்காது உண்ணாது இருந்தான். அப்போ சித்தர் வந்து சொன்னார், என்னுடைய பரமபக்தன் பரம அதிகாரி, உத்தம அதிகாரி, நல்ல விவேகம் உள்ளவன், அவனுக்காக நான் தான் அவனோட நீ சண்டை போட்டுருக்க, நான் என்ன பண்ண முடியும், அதனால் அவரை ரகசியமாக கூப்பிட்டு தரிசனம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். அதனால் குலபூஷணனுக்கு அந்த காடு வெட்டிய சொல்லிட்டு அன்பு ஏற்பட்டு அவனும் அவனுடைய பிள்ளையாகின்ற ராஜேந்திர பாண்டியனும் நண்பர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நண்பர்களாக இருக்கிற காரணத்தினால காடு வெட்டிய சோழன் வெளிப்படையாகவே வந்து அடிக்கடி அசக்கிருத்து பலமுறை வந்து பெருமானை தரிசனம் பண்ணிட்டு போறார். அவர் என்ன பண்றார், பாண்டியனுக்கு நிறைய பரிசு பொருள்லாம் தரார். தன்னுடைய நாட்டில் விளைகிறதெல்லாம் அவருக்கு கொடுத்து அவர் சந்தோஷமா வச்சுருக்கிறார், நட்பினை வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ராஜேந்திரனுக்கு தன்னுடைய மகளை கொடுப்பதற்கும் முடிவு பண்ணிட்டார். ராஜேந்திர பாண்டியனுக்கு தன்னுடைய பெண்ணை கொடுப்பது வாக்கினால ஒத்துட்டார், ஓலை போக்கிட்டார். அவன் கேட்கவும் என் பெண்ணை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்படி இருக்கிற நிலையில அந்த ராஜேந்திரனுக்கு தம்பின்னு சொல்ற மாதிரி ஒருத்தன் இருக்கான். ஆனா உண்மையில அவன் தம்பி இல்லை. எவனொருவன் அண்ணாவுக்கு துரோகம் பண்றானோ அவன் தம்பி இல்லை. ஏன்னா அவனை தம்பின்னு நம்ப முடியாது. எவனோ ஒரு அப்பாவுக்கு சொன்னதை கேட்கலையோ அவன் புத்திரன் இல்லை. ஒரு தாய் சொல்கிறா, அப்பா சொன்னதை நீ கேட்கல அதனால் நான் மலடி ஆகிட்டேன், பிள்ளையை பெறாதவளாக ஆகிவிட்டேன். சொன்னத்தை கேட்கிற பிள்ளையை பெற்றால்தான் நான் தாயாவேன், அப்பா சொன்னதை கேட்டு நடந்துக்கணும். ஆகவே பயன்படாத உணவு உணவு இல்லை, தாகத்தை போக்காத தீர்த்தம் தீர்த்தம் இல்லை, ஜலம் ஜலம் இல்லை, பாவத்தை போக்காத தீர்த்தம் தீர்த்தம் இல்லை, குருமொழியை மறந்த சிஷ்யன் சிஷ்யன் இல்லை, நம்முடைய குற்றங்களை மன்னிக்காத கடவுள் கடவுள் இல்லை. அப்போ கடவுளுங்கிறது சொக்கேசர் தான், என்ன பாதகம் பண்ணாலும் மன்னிக்கிறார் இல்லையா, அதனால் அவர் தான் உண்மையான கடவுள். குற்றம் பொறுக்கு போன்தான் கடவுள். அப்போ இந்த தம்பி தம்பின்னு பேர் அவ்வளோ தான். இவன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சின்னு என்ன பண்ணா, இந்த விவாகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பழி அஞ்சாமல், என்ன பழின்னா, அண்ணனுக்கு என்று பேசப்பட்டிருக்கிற பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு நேராக இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த காடு வெட்டிய சோழனுடைய மனதை கலைத்து. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வித்வானாக இருந்தாலும், ஒரு சாதுவாக இருந்தாலும், ஒரு பக்தனாக இருந்தாலும், போதாத காலம்னு வந்தால் அவனுக்கு அந்த புத்தி கெட்டு போகும். மனசை கலைக்கிறவா இருந்தால் அந்த மனசு கலைஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசை கலைக்கிறவா கூட உறவு கொள்ளாமல் எப்பொழுதுமே சாதுக்கள் கூடவே இருக்கணும், சத் சங்கத்திலே இருக்கணும், பக்த சங்கத்திலே இருக்கணும். பகவான்கிட்ட பக்தி மட்டும் இருந்தால் போகாது, ஒரு சுடரை காப்பாற்றுறதுக்கு காற்று மோகமான காற்று வீச தரத்தில் ரட்சிக்கிற மாதிரி, கண்ணாடிக்குள்ளே வைக்கிற மாதிரி நம்ம எப்பொழுதுமே பக்தாளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கணும். நமக்கு நல்ல புத்தி சொல்கிறவா கூட தான் நம்ம இருக்கணும், நமக்கு ஆசை கட்டுறவா கூட நம்ம இருக்கக்கூடாது, நம்ம நல்ல புத்தி கெட்டுப்படும். இவன் வந்து சொன்னால், நீ வந்து அண்ணாவுக்கு பேசின பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடு, நான் உன்ட்ட அவனை விட பிரியமாக இருப்பேன், உங்ககிட்ட பெரிய சைன்யம் இருக்கு, நீ மதுரேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சாதாரண அல்பமாக சின்ன சைன்யம் வச்சுருக்க அவன்கிட்ட போய் நீ மண்டிடுற, நீ என்ன ராஜாவாக்கிட்டேன்னா நீ எப்பொழுதுமே எப்போ வேணாலும் மதுரையில் சுவாமி வந்து தரிசனம் பண்ணலாம், நான் உனக்கு விசுவாசமாக இருப்பேன், உன் பெருமை கருதாமல் நீ அவனுக்கு போய் அடிமையாக இருக்கியே அப்படின்னு மனசை கலைச்சிட்டான். அந்த நேரத்தில் சுவாமி கிருபை பண்ணாத காரணத்தினால, ஏன்னா சுவாமி தான் எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும், சனோ தேவ சுபயா ஸ்மிருத்தியா சையுனக்து நல்ல எண்ணத்தோடு நம்ம சுவாமி பொருத்தி வைக்கணும். அப்புறம் பகவான் ஏன் சமண சமயத்துக்கு போனார், சேக்கிழார் சொல்றார், நம்பர் அருளாமையினால், சுவாமி பாராமுகமாக இருந்தார், அவர் அனுகிரகம் இல்லை, அப்புறமேல தப்பு கிடையாது. அப்புறம் சொல்றார், நீங்க என்னை ஏமாத்திருக்கேள், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், ஜலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நானா மறக்க மாட்டேன், மறக்க முடியாது, என்ன நீங்க மறக்க அடிச்சீங்க, ஏதோ ஊசி போட்டிருக்கீங்க, குளோரோஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, உங்கள்கிட்ட அந்த மறைப்பாற்றல் இருக்கு, வேணும்னே என்ன ஏமாத்திருக்கீங்க. சுவாமி பாராமுகமா இருந்தா அவருடைய அனுகிரகத்தை பெற முடியாது. மனசை கலைச்சு இவன் கல்யாணம் பண்ணிட்டான், பழி அஞ்சாவது பண்ணிட்டானா, என்னன்னா ரெண்டு பழி, அண்ணாக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு தப்பு சாஸ்திர ரீதியா, இந்த காலத்துல எல்லாம் ஆயின்னு இருக்கு, அதுக்கு பரிவேத்திரு தோஷம்னு பேரு, பரிவேத்தா அப்படி அண்ணன் அண்ணனுடைய பாக்கியத்தை கெடுத்த தோஷம் வருது. இன்னொன்று, அண்ணாக்குன்னு பேசப்பட்டவள் அண்ணி, தனக்கு தாயை போன்றவள், அப்போ தனக்கு தாயாக வரத்தகுந்த ஒருத்தியை வரலை, அவள் மீது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொரு தப்பு. பழி அஞ்சாது இவன் திருமணம் செய்து கொண்டான், திருமணம் செய்து கொண்டு அந்த சோழராஜாவுடைய சைன்யத்தை எடுத்துட்டு சோழராஜாவே அழைச்சிட்டு பாண்டியன் மீது போரிட்டு வருகின்றான். அப்போ பாண்டியன் பயப்படுறான், என்ன சொல்கிறான், இங்கே 100 பேர்னா அங்கே 10,000 பேர் இருக்கா, பல மடங்கு சோழனுடைய சைன்யம் பெருசு, அந்த சைன்யத்தோட மோதி சமுத்திரத்தோடு ஒரு 6 மோதினா ஜெயிக்குமா, சமுத்திரம் ஜெயிக்குமா, நதி ஜெயிக்குமா, அப்படி தோத்துப்படுவோமே என்று சொல்லி சொக்கலிங்கத்திட்ட வந்து முறையிடுறான். என்ன சொல்கிறார், பெருமானே உன்னுடைய பரம பக்தன்னு நீ அவனை அறிமுகப்படுத்தினாய், சுவாமி அறிமுகப்படுத்திருக்கிறார், அறிமுகப்படுத்தி அவனுக்கு எனக்கு நட்பினை உண்டாக்கினாய், நீ அறத்திற்கு துணை போவது போல் மரத்திற்கு துணை போகக்கூடாது, தர்மத்துக்கு நீ துணை போனது போல வேண்டியவன் சொல்லி அவன் அதர்மம் பண்ணும் போது நீ அவனுக்கு துணை போகக்கூடாது, நீ அவனை தண்டித்தால் தான் நீ உண்மையான சொக்கேசன் அப்படின்னு சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சார். அப்ப குழந்தை நல்லது பண்ணினா பாராட்டுறோம், தப்பு பண்ணின போது அதே அப்ப அடிக்கிறார், அப்பதான் அவருடைய பிதிருபாவம் கரெக்ட், எப்ப பார்த்தாலும் இடம் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, இடம் கொடுத்துட்டே இருந்தா அது செல்லத்தினால கெட்டு போகும். அப்ப சோழன் தப்பு பண்ணும் போது அவனுக்கு சிக்ஷை வேண்டும், அறத்தினுக்கு உலாகி அன்று நின்ற நீ அவன் செய்யும் மரத்தினுக்கு உலாகி இன்று வன்மை செய்வதே, என்னை கஷ்டப்படுத்துறியேன்னு சுவாமிகிட்ட கேட்டார். அவசரப்படாத, நான் ஒன்றும் கஷ்டப்படுத்தலையே, நீயே தோத்துப்படுவேன் நினைக்கிற, நீ தான் ஜெயிப்பண்ட்டார் சுவாமி, அவன்கிட்ட சைன்யம் பெருசாக இருக்குங்கன்னு பயப்படுறியா, எத்தனை யுத்தம் இந்தியா பார்த்துருக்கு, சைன்யம் பெருசாக இருக்கிற நாடுகளெல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், பரமேஸ்வருடைய கிருப்பையினால சைன்யம் பெருசாக இருந்தால் ஜெயிச்சிட முடியாது, கௌரவருடைய சைன்யம் பெருசாக இருந்தது தோத்து போனார்கள், பாண்டவருடைய சைன்யம் கம்மியாக இருந்தது வெற்றி அடைந்தார்கள், சைன்யத்துக்குண்டு வெற்றி இல்லை, ஆகவே நீ போய் தைரியமாக சண்டை போடு, நீ ஜெயிப்பாய் என்று சுவாமி சொன்னார். ஆனால் இவன் வந்து சுவாமி சொன்ன தெம்பில் போய் சண்டை போடுறான். ஒரு சமுத்திரத்தில் போய் நதி மோதுறா மாதிரி மோதுறா. அங்கே எதித்தா மாதிரி வர சோழனுடைய அந்த சைன்யத்தை பார்த்தா கண்ணு தெரியாமல் பூமியை மறைச்சுட்டு இருக்கு. இவாளை பார்த்தா இடவெளி விட்டு இடவெளி விட்டு நின்றுருக்கா, எல்லாரும் பத்து அடிக்கு ஒரு வீரனாக நின்றுருக்கேன். அப்போ தான் ஃபில்லப் பண்ண முடியறது கேப்பை. இருந்தாலும் சாமி கொடுத்த தைரியத்தில் போய் அவள் மேலே போய் பாயறா, ஈட்டியோடையும் தேரோடையும் குதிரையோடையும் யானையோடையும் போய் பாயறா. குதிரை வீரர்கள் குதிரை வீரர்களோடும், யானை வீரர்கள் யானை வீரர்களோடும், தேரை செலுத்துவர்கள் தேரை செலுத்தி கொண்டும், காலாட்படை காலாட்படையோடும், வில்லை வில்லிலே அம்பை பூட்ட இவர்கள் அம்பை எய்தும், கையிலே வாழை கொண்டே இவர்கள் வாழினால் போரிட்டும், ஈட்டி உலகிகளை இவர்கள் அதனை எய்தும், இவ்வாறு போரிடுகிறார்கள். அப்படி போரிடும்போது சுவாமி என்ன பண்ணினார், பாண்டியனுடைய வீரன் ஒவ்வொருவனும் சோழ தேசத்து சைன்யத்துக்கு ஒருவனே 1000 பேராக காட்சி தர மாதிரி பண்ணினார். மாயினால் பாண்டியனுடைய சைன்யத்துக்கு தான் ஸ்டாக் டேக்கிங் தெரியும், மொத்தம் 50 பேர் இருக்கும் 60 பேர் இருக்கும்னு. ஆனால் அவனுக்கு 50,000 பேர் இருக்கிறதா தெரியும். இங்கே இருக்கிற 50 பேர் அவனுக்கு எப்படி தெரியும், 50,000 பேரே தெரியும். அதனால் அவனுடைய தைரியத்தை முதல்ல க்ளோஸ் பண்ணார். இப்படி அவர்கள் நீண்ட நாள் பல மாதங்கள் பொருடுகிறார்கள். பொருடும் பொழுது உக்ரமான வெயில் காலம் வருது, வெயில் காலம். அந்த வைகாசியில் நெருப்பாக கொதிக்கிறது பூமி, குடிக்கிறதுக்கு ஜலம் இல்லாமல் எல்லா குளங்களும் வற்றி போயின, நிழலே இல்லை. நிழலுக்கு விஷவருஷங்களுக்கு கீழே போய் தங்கி இருந்து உடம்புலாம் கொப்பளமாக இருது அஞ்ஞானத்தினால. அப்படி எல்லாரும் கஷ்டப்படும் போது இந்த யுத்தம் எப்படி நடக்கும், எல்லாரும் ரெண்டு சைன்யங்களும் அடிந்துடுமோ அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது யுத்தத்தை நிறுத்திக்கலாமா தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கா. அந்த நேரத்தில் பாண்டிய சைன்யத்தை மட்டும் அவளுக்கு அவளுடைய ஜீவனை காப்பாற்றுற மாதிரி சுவாமி என்ன பண்ணார், அவள் சைன்யத்துக்கு நடுப்புற கையில் ஒரு தங்கமயமான தீர்த்த பாத்திரத்தோடு வந்தார். அதுக்கு ஒரே ஒரு மூக்கு இருந்தது, கரகம்னு பேர். தீர்த்த பாத்திரம் ஜாரி ஜாரிட வந்தார். நீங்கள் எல்லோரும் வாங்கோ, உங்களுக்கெல்லாம் நறுமணம் பொருந்திய ஜில்லுன்னு இருக்கிற ஃப்ரிட்ஜு வாட்டர் தாகம் அடங்க நான் தரேன். எத்தனை பேர் வந்தாலும் வாங்கோ, வரிசையில் வரணுங்கிறது இல்லை, ஒட்டு மொத்தமாக வாங்கோ அப்படின்னா. வரிசையில் வந்தால் ரொம்ப லேட்டாகும், தொண்டை ஒட்டி போகிறது. 10 பேர் வந்தால் அதுலேருந்து 10 தாரை வருது, மூக்கு ஒன்று தான். 100 பேர் வந்தால் 100 தாரை வருது. 1000 பேர் வந்து கை நீட்டினா 1000 தாரை வருது. ஏன்னா தாரையாக வர ஜலத்தை இப்படி குடிக்கணும், அப்போ தான் அது எச்சம் பண்ணாமல் இருக்க முடியும். இதான் சாஸ்திரம். அப்படி எல்லாரும் அந்த தாரையில் கீழே கையை வச்சு உறிஞ்சி குடிக்கிறா. நாமெல்லாம் டம்ளரை தூக்கி குடிக்கிறோமே, அது வந்து ஆச்சாரமா அனாச்சாரமானு கேட்டால் சாஸ்திர ரீதியாக அனாச்சாரம். என்ன காரணம்னா, இப்படி தூக்கி குடிக்கும்பொழுது நாக்கில் இருக்கிற எச்சல் வந்து தாரையினால் பாத்திரத்தை எச்சலாக்கும். அதனால் அது எச்சல் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் அர்த்தம். நமக்கு தெரியல, ஆனால் அது இந்த தேசத்தில் அது தெரியல. எப்படி குடிக்கணும்னா, நம்மளால் குடிக்க முடியாது. காஃபி எப்படி விட்டுன்னு குடிக்கணும், யூஸ் இப்படி விட்டு குடிக்கணும், இதுதான் கரெக்ட். பாத்திரம் வச்சலாகாது, கையால் அம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி எல்லாரும் பானம் பண்ணுறா. அப்போ சோழ சைன்யம் தீர்த்தம் இல்லாமல் அது புறமுதுகிட்டு ஓடி போயிடுறது. பிராணனை ரட்சிச்சுக்கிறதுக்காக அது புறமுதுகிட்டு ஓடி போயிடுறது. இந்த பாண்டிய சைன்யத்தை சுவாமி நிறையா நறுமணம் பொருந்திய நல்ல தீர்த்தம் பிராசனம் பண்ணுறதுக்கு ஜலத்தை கொடுத்து தண்ணீர் பந்தர் ஜெயம்பரை வைத்து நன்னீர் சேவகன் நீர் சேவகனாக நீர் வீரனாக வந்து அவர் நன்மை செய்தார் என்று பார்க்கணும். அப்போ அந்த ராஜேந்திர பாண்டியன் பெருமான்கிட்ட போய் நன்றி சொல்லி பெருமான்கிட்ட கண்ணீர் பெருக்கி அவனை பிரதட்சிண நமஸ்காரங்கள் பண்ணி அவனுக்கு பெரிய பூஜைகள்லாம் எடுத்து அரவன் நீ அல்லையோ அப்படின்னு சுவாமிகிட்ட சொல்கிறார். அந்த புறமுதுகிட்டு ஓடின சைன்யங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அந்த இவர்களை துரத்திட்டு போன பாண்டிய தேசத்து சைன்யம் அந்த ராஜசிங்கன் அப்படிங்கிற அந்த தம்பியையும் காடுவெட்டிய சோழனையும் கையில் விளங்கிட்டு அழைத்து வருகிறார்கள் தர்பாருக்கு. அழைத்து வந்தோடனே அவளை வந்து வச்சுட்டு இவர் சுவாமிகிட்ட கேட்குறார், ராஜேந்திர பாண்டியன் இப்படி ரெண்டு பேரையும் வந்து சிறைப்படுத்திருக்கிறேன், அவளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன், அவளை சிக்ஷா பண்ணணுமா என்ன பண்ணணும் கேட்குறார். இன்னும் சுவாமி சொல்கிறார், நீ தர்மாத்மா, ஆகவே நீ உனக்கு என்ன தோன்றுறதோ அதை பண்ணு. சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தகரண பிரவிறத்தையா. காளிதாச மகாகவி சொல்கிறார், ஒரு ராஜாக்கு, ராஜா க்ஷத்ரியன், அவன் ஒரு வனத்துக்கு வேட்டைக்கு போகிறான். அங்கே வனத்தில் ஒரு பிராமண ரிஷியினுடைய ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் அந்த திண்ணையில் ஒரு மானோட கொஞ்சி விளையாண்டுருக்கா ஒரு சின்ன பொண்ணு. அவளை பார்த்தோன்னா அவளை மேலே ஆசை வருது, கல்யாணம் பண்ணிக்கோங்கிற எண்ணம் வருது. நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, ஒருவனுடைய நல்வினை பயனால் தான் அவனுக்கு இவள் என்னுடைய ஸ்திரீங்கிற எண்ணம் வரும். அதுதான் காந்தர் விவாகத்தை வந்து நம்முடைய வேதம் அங்கீகாரம் பண்ணுறது. இவள் நமக்குரியவள் என்று ஒரு ஆடவனுக்கு எண்ணம் வருவதும், இவன் நமக்கு உரியவன்கிற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு வருவதும் அவர்கள் பண்ணியிருக்கிற சுக்கிருத்தம் புண்ணியத்தினால் வருது. அதனால் பிடிச்சிக்கிற மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இவன் பயப்படுறான். என்ன பயப்படுறான்னா, ஸ்திரீ உத்தம குலத்தில் இருந்தால் அந்த கல்யாணத்தை சாஸ்திரம் ஏற்றுக்கல, அதுக்கு பிரத்திலோமம்னு பேர். அந்த அது தப்பு. அப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் நீச்சால்னு பேர். புருஷனுடைய ஜாதி உயர்வாக இருக்கலாம், ஸ்திரீனுடைய ஜாதி மட்டமாக இருக்கலாம், அது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டா தப்பு கிடையாது. நம்பியார் ஒரு பண்ணிட்ட மாதிரி அதில் தப்பு கிடையாது, சாஸ்திர விகிதமானது அது. அதனால் இவன் வந்து அது ரிஷியினுடைய பெண் போல இருக்காள், பிராமண ஸ்திரீ போல இருக்காளே, அவள் மீது நம்முடைய மனம் போகிறதே இது தப்போ ரைட்டோ நினைக்கும்பொழுது அவன் சொல்கிறான், நான் அன்றாடம் பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறேன், அப்போ என்னை சுவாமி ஏமாத்த மாட்டார், எப்போ என்னுடைய மனம் இவளிடம் போகிறதோ இவள் பிராமண ஸ்திரீ இல்லை அப்படி முடிவு பண்ணிட்டான். யார் துஷ்யந்தன், எப்போ என் மனசு இவளை விரும்புகிறதோ இவள் பிராமண ஸ்திரீ இல்லை. என்ன காரணம்னா, நான் ஒரு சத்து, என்னுடைய மனசு அதர்மத்தை எனக்கு உபதேசம் பண்ணாது. என்ன காரணம்னா, அனுஷ்டானங்கள் இருக்குது, பஞ்சாட்சர ஜபம் சிவ பூஜைங்கிற அனுஷ்டானங்கள் இருக்குது. சதாமி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரம் பிரவத்தியா, நீ என்னை நித்தியப்படி பூஜை பண்ணுற, நித்தியப்படி தரிசனம் பண்ணுற, என்னோட பேசுகிற, அவ்வளோ யோகிதை இருக்கு உனக்கு, திரும்பி திரும்பி என்னையே கேட்டுருக்கியே, ஒரு குழந்தை அப்பாவே எல்லாத்தையும் கேட்டுருந்தா ஏன் உனக்கு தோன்றத்தை செய்யலாம் பாரு. அப்பாவுக்கு அந்த குழந்தைகிட்ட இது இருக்கு, நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். ஒரு குழந்தை என்றைக்குமே அப்பா சொன்னதை கேட்டு நடக்கும்னா அப்பா என்ன பண்ணுவார், நீ நினச்சதை செய்யும் பாரு, அது தப்பாக செய்யாதுங்கிற நம்பிக்கை இருக்கு. சுவாமி என்ன சொல்கிறார், உன் மனசுக்கு பட்டதை செய்யுங்கிறார். உடனே ராஜேந்திர பாண்டியன் அந்த சோழனுக்கு பகுமானம் கொடுத்து, நீனும் நானும் எப்பொழுதுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவனுக்கு நிறையா பரிசு கொடுத்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பினார். இந்த தம்பியை பார்த்தார், இங்கே பாரு, நீ அண்ணன் அண்ணாவை அண்ணான்னு மதிக்கலை, இருந்தாலும் அண்ணனாகிய எனக்கு நீ தம்பி தான், என்னுடைய பிதிருபாவம் உங்கள்கிட்ட மாறாது, ஆகவே நீ சில நிலங்கள் சில ஊர்களை வச்சுக்க கொடுக்குற உனக்கு, நீ அதுக்கு ஒரு மன்னனாக இருந்துட்டு எனக்கு கப்பம் கட்டிண்டு நீ சுதந்திர புருஷனாக இரு அப்படின்னு அவனை அனுப்பிவிட்டான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம நிறைவு செய்வோம். நம பார்வதி பதயே ஹரே மகாதேவ சித் சபேஷா சிவசிதம்பரம். ஆடகமுதரை அரசே போற்றி, குடல் இலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: தத் அழகான தத்துவத்தை கம்ப ரொம்ப அழகாக முதல்லே எடுத்த உடனே வைப்பார். இது மிக அழகாக சுகி சிவம் அவர்கள் தன்னுடைய ஒரு சொற்பொழிவில் சொல்லுவார். கடவுள்னு அதை சொல்லுகிறோம், தலைவர் கடவுள் அப்படின்னு சொல்லுகிறோம். யார் கடவுள் அப்படின்னு கேள்விக்கிறோம். யார் கடவுள்னா, படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், எல்லாம் பண்ணான், இதை எப்படி எதுக்காக பண்ணான் அப்படின்னு ஒரு காரணம் உண்டா, எதுக்காக சார் இந்த பிரச்சனை எல்லாம். ஒரு உலகத்தை படைப்பானே, அதை காப்பாத்துவானே, காப்பாத்தும் போது நல்லது கெட்டதுன்னு வைப்பானே, நல்லதை காப்பாத்துறதுக்காக திருப்பி வருவானே, கெட்டதை அழிப்பானே, திருப்பி எல்லாத்தையும் தன் இடத்துல சேர்த்து கொள்வானே, இது தேவையா, இந்த பிரச்சனை தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சொன்னார், ஒண்ணும் கிடையாது. ஏன் தெரியுமா, இது அழகிலா விளையாட்டுடையார், அதனாலதான் அவர் தலைவர் அப்படின்னார். அவன் விளையாடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலே அவன் தலைவன் ஆனான். இதுக்கு போய் விளையாட்டுக்கு குழந்தைகள் விளையாடுகிறது, மணல் வீடு கட்டி விளையாடுகிறது, விளையாட்டு அதுவே என்ன பண்ணும், அந்த மணல் வீட்டை சிதைக்கும். இல்ல இல்ல, எனக்கு இந்த மாதிரி வீடு வேண்டாம், இன்னொரு மாதிரி வீடு வேண்டும் என்று அது சொல்லும். இப்போ அதுட்ட போய் ஏன் இது மாதிரி வீடு கட்டினேன், ஏன் ஸ்கொயரா வீடு கட்டினேன், ஏன் ரவுண்டா வீடு கட்டல, ஏன் இப்ப வந்து அதை மாத்திர அப்படின்னு ஏதாவது லாஜிக் கேட்க முடியுமா? குழந்தைகளினுடைய விளையாட்டுல ஒரு லாஜிக் பார்க்க முடியுமா? விளையாட்டு அது, அது அப்படித்தான் இருக்கும். அதுக்கு ஒரு காரண காரியங்கள் சொல்ல முடியாது, அது எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கொண்டே இருக்கும். அதே போலத்தான் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பாடுவார் சேக்கிழார் எடுத்த உடனேயே. ஏன் அவனை ஆடல் புரிபவனாக சொல்லுகிறோம், கண்ணன் ஆடுகிறான், அம்பலத்தை ஆடக்கூடிய இறைவன் ஆடுகிறான் அங்கே அம்பலத்திலே நின்று ஆடுகிறான். ஏன் இவர்களெல்லாம் விளையாடுகிறார்கள் என்று சொன்னால், இதுக்கு லீலா விபூதி, வைஷ்ணவத்துல சொல்லும் பொழுது நித்திய விபூதி லீலா விபூதி என்று இரண்டு சொல்லுவார்கள். இங்கே லீலா விபூதி என்று உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடியது, இவனுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு இடத்துல படைக்கப்படுகிறது, இன்னொரு இடத்துல காக்கப்படுகிறது, இன்னொரு இடத்துல அழிக்கப்படுகிறது, இது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கும். இவன் வந்து விளையாடி கொண்டிருக்கிறான். ஏன் விளையாடுறான் அப்படின்னு நம்ம சொல்லவே கேட்கவே முடியாது. ஏன், இது விளையாட்டு, விளையாட்டுக்கு ஒரு காரணம் இல்லைங்கிற மாதிரி இறைவன் விளையாடுகின்றான். இவனுடைய இயல்பு, அவன் நினைச்சாரே எதுவுமே வேண்டாம் அப்படியே சுருட்டி போட்டு கிடையாது, எனக்கு எதுவுமே அவசியம் இல்லை, நான் எடுத்துக்கொண்டேன். நீ ஏன் பாடுகிறாய், ஏன் ஆடுகிறாய், ஏன் ஓடுகிறாய், நீயே ஏன் ஒளிந்து கொள்ளுகிறாய், ஒளிந்து கொள்ளுகிறவனை நீயே ஏன் தேடுகிறாய், என்ற ஒளிபவனும் நீ, தேடுபவனும் நீ. இதெல்லாம் இந்த பிரச்சனை எதுக்கு? நீ பாட்டுக்கு விட்டுலாமே, இதுக்கு போய் ஒழிவானே, அதை போய் தேடுவானே, அவனை போய் பிடிப்பானே, இதெல்லாம் அவசியமானா? இதுதான் விளையாட்டு, இறைவனுடைய நாடகம். இங்கே இறைவன் உலகத்தை எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றான் என்று இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவன் ஆடல் அவனே புரிதலுற்றான், சிவன் மகன் புரிதலுற்றான் என்று சிவன் மகனாக வந்திருக்கக்கூடியவன் தன்னுடைய பரம்பொருள் தன்மையை காட்டுகிறான். உலகம் என்பது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இந்த கேலக்சி, எத்தனையோ கேலக்சிகள், மில்கி வே தாண்டி, பால் வெளியை தாண்டி எத்தனையோ கேலக்சிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது இவர்கள் அவரவருடைய உருவங்க உருவகத்தினால இப்படி எல்லாம் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். இப்ப கூட பாத்திருக்கலாம், காட் பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோன்றாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? நான் அவங்க வரட்டும், அடுத்தது உலகமே அப்படி வியந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அப்படியே இந்த உலகமானது விரிவடைந்து கொண்டே வருகிறது. திடீர்னு ஒரு இடத்துல வெடிக்கிறதாம், பிக் பேங் தியரி அப்படின்றாங்க. ஒருத்தன் சொல்றான் கிடையவே கிடையாது, ஒரு இடத்துல ஏதோ ஒரு கருப்பான ஒரு இடத்துல இருக்கும் அந்த பிக் பிளாக் ஹோல் அப்படின்றான், அது எல்லாம் போய் அப்படியே இழுத்து சாப்பிட்டுடுமா, பிள்ளை காலம் மாதிரி அது சாப்பிட்டுரும். கிடையாது அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. நீங்க எந்த கருத்து சொன்னாலும் எல்லாம் இந்த சனாதன தர்மமான இந்து மதத்துல அது ஒரு கருத்து இருக்கத்தான் இருக்கும். எந்த கருத்து என எல்லா கருத்தையும் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். இறைவனே பிரபஞ்ச வழியாக வருகிறான். இதைத்தானே முருகப்பெருமானுடைய அவதாரமே சுட்டிக்காட்டியது. இறைவனுடைய சிவபெருமானுடைய உருவத்திலே இருந்து தீப்புழம்பாக வருகிறான். தீப்புழம்பு உலகமெல்லாம் பரவுகிறது. ஏன் எடுத்த உடனே நேர ஒரு குழந்தையாக கொடுக்க முடியாதா? தீப்புழம்பு உலகமெல்லாம் பரவியது, எல்லாரும் பயந்த உடனே சரிய நடத்தல வா என்று கூப்பிட்டு 6 தீப்பொறிகளாக அதை கொண்டு வருகிறான். அதை அக்னியனிடத்திலேயும் வாயுவனிடத்திலேயும் கொடுக்கிறான். அதை கங்கா நதியிலே எடுகின்றன. சரவண பொய்கைக்கு அந்த தீப்புழம்பு வருகிறது. அவன் முருகனாக, திரு முருகனாக அங்கே ஆகிறான். இது ஏன் எப்படி வருகிறது? இறைவன் தன்னுடைய பஞ்ச பூதங்களின் மூலமாக நமக்கு அருள் செய்வதற்காக வருகிறான். மேலே அழகிலா விளையாட்டுடையார் என்று இருக்கக்கூடிய ஞான சுரூபமாக இருக்கப்பட்ட ஜோதி புழம்பாக, பிரம்மமாய் நின்ற ஜோதி புழம்பு ஆகாயத்திலே தீப்புழம்பாக வருகிறது. அதற்கு அடுத்ததாக வாயு, அதற்கு அடுத்ததாக அக்னி, அதற்கு அடுத்ததாக நீர், அதற்கு அடுத்ததாக நிலம் என்று சொல்லி தன்னுடைய பஞ்சம். இதுதான் கும்பாபிஷேகத்தினுடைய தத்துவமும் கூட. கும்பாபிஷேகத்தில் என்ன செய்கிறோம்? ஆகாயத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்திகளை எல்லாம் மந்திர சக்திகளாக கொண்டு வர வேண்டும் என்று யாக குண்டத்திலே வைத்து அங்கே நெருப்பிலே என்ன செய்கிறோம்? அதற்கு பக்கத்துல ஒரு கலசம், மேலே கும்பாபிஷேகம் சொன்னால என்ன, குடமுழுக்கு, அங்கேயும் கலசங்கள் இருக்கிறது, இங்கேயும் கலசங்கள் இருக்கிறது. இதற்கும் அதற்கும் ஒரு தொடர்பு கொடுக்கிறோம். இதன் மூலமாக தர்பையின் மூலமாக அங்கிருந்து எதற்கு கொடுக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் அங்கே கலசங்களுக்கெல்லாம் என்ன செய்திருப்பார்கள், தொடர்பு கொடுத்திருப்பார்கள். மூர்த்திகளுக்கு தொடர்பு தர்பையினாலே செய்திருப்பார்கள். உள்ளே இருக்கக்கூடிய பிம்பம் கல்லினாலே ஆனது, அதாவது நிலம். இந்த நிலத்திற்கு என்ன செய்கிறோம்? அபிஷேகம் செய்கிறோம். குடமுழக்காக நீரினாலே செய்கிறோம். அந்த நீர் எப்படி வருகிறது? நீர் அந்த வைத்து யாக குண்டத்திலே மந்திரங்களாலே ஓதி யாகத்தை செய்து அதற்கு உருவேற்றுகிறோம், சக்தி கொடுக்கிறோம். மூர்த்திகளுக்கும் இந்த கும்பங்களுக்கும் சக்தி கொடுக்கிறோம். அது நெருப்பு. அந்த நெருப்புக்கு முன்பாக என்ன வருகிறது? மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய காற்றினாலே வரக்கூடிய சப்த சுரூபமானது வருகிறது. அவை எங்கிருந்து வருகின்றன? ஆகாயத்திலே இருந்து வருகின்றன. இப்போ இறைவனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கருணைக்கு, நம்முடைய தன்மைக்கு அவன் இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் பஞ்சபூதங்களின் மூலமாக வர வேண்டி இருக்கிறது. அதைத்தானே இங்கே சுட்டிக்காட்டியது. இறைவன் தன்னுடைய அலைகளா திரு விளையாட்டை எல்லாம் இந்த கருத்துகள் மூலமாக இங்கு காட்டுகின்றானா? அப்படியே ஒவ்வொரு இடத்திலேயும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று இவர்களெல்லாம் தேவாதி தேவர்கள் சொல்லுகின்றார்கள். சே இவன் ஒருவனே, குழந்தை இவன் ஒருவனே, பல் சிறார் உருக்கொண்டு நம்முன் ஏ எனும் அளவை தன்னில் எண்ணில் பேதத்தனாகும். ஒரே ஒரு முருகனா இருந்தான், அக்ஷண காலத்தில் இவன் வந்து 6 உருவத்திலே வந்து விட்டான். ஆயினி குமரன் ஆடல் அறிவறிது எமக்கும் எல்லா மாயமும் இயற்றவல்லான், வரம்பிலா அறிவன் மாதோ. இவன் ஞானமே வடிவானவனாக இருக்கின்றான். இவனுடைய மாயையை நம்மாலே அறிய முடியாது. இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே முருகப்பெருமான் ஆடல் புரிகின்றான். கார்த்திகை மாதர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த பயன் காரணத்தினாலே ஆனந்தத்திலே அவனை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆயிற்று? இதுல இன்னொரு கருத்தும் பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய அவதாரம் சிறப்புடையது. நம்ம வேண்டப்பட்ட அளவு பார்த்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ கருத்துக்கள் உண்டு. இறைவனுக்கு சொல்லும் பொழுது கங்கையில இருந்து அந்த கங்கையில இடப்பட்ட காரணத்தினால அவனுக்கு நைகேனே என்னும் ஒரு பேரு. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவன், அதனால விசாகன்னு பேரு. அக்னி பூகுன்னு பேரு. சாகன் என்று சொல்லும்படியாக பார்வதியினாலே அணைக்கப்பட்டவன், ஸ்கந்தன் என்று சிவனாலே எடுக்கப்பட்டவன், இப்படி நாலு பேருடைய சம்பந்தம் இவனுக்கு உண்டு என்று இதையெல்லாம் சொல்லுவார்கள். அது மட்டும் கிடையாது, இவன் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று, விசாக நட்சத்திரமானது உள்புரிந்திய நட்சத்திரம் என்று சொல்லி, அதனால தான் இவனுக்கு வைகாசி விசாகத்தில எல்லாம், அதாவது உத்தராயண காலத்துல இவனுக்கு விசாக நட்சத்திரம் வரும் பொழுது அன்றைக்கு எங்கே முழுமதியாக இருக்கிறதோ அவனுடைய நாள் என்று நாம் சொல்லுகிறோம். ஒன்று. இரண்டாவது, இவன் எங்கே பிறந்தான்னா அதற்கு ஒரு புராணம் சொல்லுவார்கள், கடம்ப மரத்துக்கு கீழே பிறந்தான் என்று. மாதா மரகதஸ்யாமா மதங்கி மதசாலினி குத்யாத்தம் கடாட்சம் கல்யாணி கதம்ப மனவாசினி ஜெய மாதங்க தனியே ஜெய நீலோபலத்யுதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலாசுகப்பிரியே ஜெய ஜனனி சுதாசமுத்ராந்தே ஹிருத்தன்மணி த்வீபர சம்ரூட வில்வாடவி மத்திய கல்பத்ருவாகல்ப காதம்ப காந்தார வாசப்பிரியே கிருத்தி வாசப்பிரியே சர்வலோகப்பிரியே. காளிதாசன் ரொம்ப அழகா தன்னுடைய தண்டகத்துல சொல்லுவான், கதம்ப மனத்திலே அம்பிகை இருக்கிறாளாம், ஜெய மாதங்க தனியே ஜெய நீலோபலத்யுதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலாசுகப்பிரியே என்று எப்படி இருக்கிறா, கதம்ப மனத்திலே இருக்கக்கூடியவளாக கதம்ப வனவாசினி என்று சொல்லும்படியாக அம்பிகை இருக்கிறாளாம். அந்த கடம்ப மரத்துக்கு கீழே தான் முருகப்பெருமான் தோன்றினான், அதாவது சரவண பொய்கை இருந்த இடத்துல கடம்ப மரமானது இருந்தது, அதனால்தான் இவனுக்கு பேர் கடம்பன் அப்படி என்று சொல்லுகிறோம். கடம்ப மரத்துக்கு கீழே இருந்ததுன்னு இதை யாராவது பார்க்க வேண்டும் என்றால் மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த மியூசியத்திலையும் அதனுடைய படம் வைத்திருக்கிறார்கள். இல்ல பெங்களூரில் யாராவது இருந்தார்கள்னா போய் அங்கே ஹார்டிகல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்ல கேட்டு பாருங்க. மெயின் கேட், லால்பாகினுடைய மெயின் கேட் இருந்து வலது பக்கம் போகக்கூடிய சமயத்தில் இந்த கடம்ப மரம் இருப்பதாக ஒரு செய்தி நான் படித்திருக்கிறேன். யாராவது ஆசை உள்ளவர்கள் அங்கே சென்று அதை காணலாம். கடம்ப மரம் சின்ன ஒரு மகிழ மரத்தினுடைய தன்மையிலே அது அதனுடைய வாசனை பூக்கள் வாசனையோடு பெரிய மரமாக வளரும். அப்படியே அடுக்கடுக்காக ஒரு தீபத்தை வைத்ததைப் போலவே அது பூக்களானது அது கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடம்ப மலர் சுற்றி இருக்கின்றதா ஜெயஜனனி சுதா சமுத்ராந்த ஹிருத்தன் மணி தீப சம்ரூட பில்வாட நீபத்ய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வாசப்பிரிய வில்வ காடு, அதுக்கு நடுவில் கடம்ப காடு, கடம்ப மனம் இருக்கக்கூடிய காடா தாவர காடு, அதுக்குள்ள அம்பிகை இருக்கின்றாள் என்றெல்லாம் இதை சொல்லுகிறார்கள். அம்பிகை இருக்கிற இடத்துல அம்பிகையினுடைய மகன் இல்லையா, இவன் எங்கே பிறந்திருக்க முடியும், அங்கேதான் பிறந்திருக்கிறான் என்று கடம் தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோடா போற்றி என்று தான் அந்த மரத்திற்கு கீழே பிறந்ததுனால அந்த கடம்ப மாலையை எப்பொழுதும் அணிந்து கொண்டிருக்கின்றான் முருகப்பெருமான். தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோடா போற்றி என்று அவன் என்றைக்கும் கடம்பனாகவே சொல்லப்படுகிறான். இவனுடைய பரப்பை பத்தி இனி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உண்டு, நமக்கு சமயம் கிடைக்கும் போது அவ்வப்பொழுது நாம் பார்த்து கொண்டே வரலாம். அதே போல இந்த எம்பெருமான் தோன்றிய பொழுது தீப்புழம்பாக ஜோதிப்புழம்பாக தோன்றிய பொழுது முதல்ல என்ன பண்ணாராம் பரமேஸ்வரன், எல்லாரும் கேட்ட உடனே ஆசையோடு அம்பிகைய பார்த்தாராம். பார்த்த உடனே ஆறு முகத்தை எடுத்துக்கொண்டார் என்று ஸ்காந்தமானது சொல்லுகிறது. அம்பிகை அப்பொழுது பக்கத்திலே இருக்கிறாள். அந்த ஆறு முகத்தை எடுத்துக்கொண்டு தன்னிடத்திலே இருக்கின்ற தீப்பிழம்புகளாக அந்த ஞான ஜோதிஷை வெளியிடும் பொழுது அம்பிகையானவள் அங்கே இருந்து ஓடுகிறாள். அம்பிகை அந்த இடத்திலிருந்து தன்னுடைய அந்த புறத்துக்கு ஓடி சென்றாளாம். செல்லும் பொழுது அவளுடைய கால்களிலே நவரத்தினமும் பொருந்தி இருக்கக்கூடிய தண்டையை அணிந்து கொண்டிருக்கிறாளாம் அம்பிகை. அந்த தண்டையிலே இருந்து ஒன்பது முத்துக்கள் சிதறினவாம். அந்த ஒன்பது முத்துக்கள் சிதறுகின்றன. சிதறின பொழுது அந்த முத்துக்களானவை பெண்களாக மாறுகின்றன. ஒன்பது பெண்களாக மாறுகின்றன. அந்த பெண்கள் எப்படி மாறினா, இந்த முத்துக்களிலே அம்பிகையினுடைய பிரதிபலிப்பு தெரிந்த பொழுது இந்த ஒன்பது ரத்னங்களிலே அம்பிகையினுடைய அந்த தேஜசானது பிரதிமையானது தெரிந்த பொழுது அவை ஒன்பதும் ஒன்பது காணிகளாக மாறி இறைவனையும் இறைவியையும் வணங்கி நின்றன. அப்பொழுது இறைவன் பார்க்க அவை கர்ப்பம் தரித்தன. அந்த ஒன்பது காணிகளும் நவகாணிகளும் கர்ப்பம் தரித்தார்களாம். இப்போ அதற்கு முன்பாகவே இப்போ நடக்கக்கூடிய சமயத்திலே தீப்பொறியானது சென்றது வந்தது, அதை கொடுத்தார், அது முருகப்பெருமானாக சரவண பொய்கைக்கு போயாச்சு. இப்போ அவர்கள் நிற்கும் பொழுது அம்பிகை மீண்டும் அந்த இடத்துல வருகின்றார். வரும் பொழுது இவர்கள் கர்ப்பம் தரித்திருக்கின்றார்கள். கர்ப்பம் தரித்ததை பார்த்த உடனே அம்பிகை கோபப்பட்டது போல இந்த இடத்துல நடிக்கிறாளாம். கோபம் கொண்டதை போல நடித்து, இது என்னது, நீங்கள் கர்ப்பம் கொண்ட தரித்த காரணத்தினாலே குழந்தை பெறாமல் கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைகள் இருக்க விட்டோம் என்று சாபம் கொடுத்தாராம். சாபம் கொடுத்த பொழுது அஞ்சு நடுங்குகின்றார்கள் ஒன்பது பேரும். அவர்களுடைய வியர்வை துடிகளிலே இருந்து லட்சம் வீரர்கள் தோன்றுகின்றார்கள். அவர்கள் அம்பிகையை வணங்கி நிற்க அம்பிகை பகவானை காட்ட பகவானை வணங்கி நிற்கிறார்களாம். பகவான் புன்முறுவரோடு சொன்னாராம், இந்த லட்சம் வீரர்களே நீங்கள் இங்கேயே இருந்து தவம் செய்து கொண்டிருங்கள், முருகப்பெருமான் தோன்றி இருக்கிறான், இப்ப மற்றவர்களும் தோன்றுவார்கள், நீங்கள் முருகப்பெருமானுடைய சேனாகணங்களாக மாறி அவனுக்கு தொண்டு செய்து இந்த சூரபத்மாதி அசுரர்களை அழிப்பதற்கு உதவி செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அந்த இடத்துல. இப்போ 100,000 வீரர்கள், முதல்ல முருகப்பெருமான் வந்த உடனே அவனுக்கு சைன்யமும் வந்தாச்சு, 100,000 வீரர்களும் வந்தாச்சு. இந்த காளிகள் எல்லாம் கர்ப்பம் பலகாலம் அங்கே இங்கே குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான். 6 குழந்தையாக அவர்கள் தன்னுடைய கர்ப்பம் தரிக்க மாட்டாது, வெளியிலையும் அந்த கர்ப்பமானது குழந்தையாக மாறவில்லை, கட்டப்படுகிறார்களாம். அப்ப பகவான் பார்த்து அம்பிகையின் இடத்துல கேட்டாராம், அம்பிகையே பாவம் ரொம்ப கஷ்டப்படுகிறார்களே, கருணை செய்யக்கூடாதான? அம்பிகை கருணை புரிகிறாள். அந்த 9 ரத்தினங்களிலே இருந்து தோன்றிய அந்த பெண்களிலே இருந்து காளிகளிடத்திலே இருந்து நவ வீரர்களாக 9 பேர் தோன்றுகின்றார்கள். அந்த 9 பேர் தோன்றக்கூடியது தான் இங்கே மிகச்சிறப்பாக இது சொல்லுகிறது. அந்த 9 பேர் தோன்றும் பொழுது ஒவ்வொரு இடத்திலே இருந்தும் ஒவ்வொருவர் தோன்றுகின்றார்கள். சிவப்பு ரத்தனமாக இருக்கக்கூடியவள் ரத்தவல்லி என்று சொல்லக்கூடியது, அவரிடத்திலே இருந்தான் முருகன் தம்பி என்று நாம எல்லாரும் சொல்லுகிறோம் இல்லையா. அந்த வீரபாகு அவரிடத்தில் இருந்தார், ரத்னவல்லியாக இருக்கக்கூடிய அவரிடத்திலே இருந்து வருகிறார் வீரபாகு தேவர். அடுத்தது மௌக்திகவல்லி என்று சொல்லும்படியாக முத்து அவர் தரளவல்லி அல்லது மௌக்திகவல்லி என்று சொல்வார்கள், அதாவது முத்துமணியிலே இருந்து தோன்றியவள். அவளுக்கு வீரகேசரி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரன் தோன்றுகின்றான். புஷ்பநாக கல்லிலே இருந்து தோன்றியவள் பௌஷீவல்லி என்று சொல்லும்படியாக ஒரு தேவி. அவளிடத்திலே இருந்து சகல வீரர்களுக்கும் தலைவனாக இருக்கப்பட்ட வீரன் மகேந்திரன் என்று சொல்லக்கூடியவன் உற்பத்தி ஆகிறான். கோமேதக கல் இருக்கிறதுல அந்த கோமேதகத்திலிருந்து உருவானவள் கோமத்திலகா அல்லது கோமேத திலகா என்று சொல்லும்படியாக ஒரு காளி. அந்த காளியினிடத்திலிருந்து பிரக்யாதி பெற்றவனாக வீர மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவன் உற்பத்தியானான். வைடூரியன் அதாவது வைரத்திலே இருந்து வஜ்ரவல்லி என்று சொல்லும்படியானவள் அவளிடத்திலே இருந்து வீர ராட்சசன் என்பவன் பிறந்தான். மரகதத்திலே இருந்து மரகதவல்லியும் அவளிடத்திலே வீரம் ஆர்த்தாண்டன் என்று சொல்லக்கூடியவனும் சிவப்பான பவளத்திலே இருந்த பவளவல்லியானவளும் அவளிடத்திலே வீராந்தகன் என்று சொல்லக்கூடியவனும் இந்திரநீலமணியிலே இருந்து வந்த நீலவல்லியினிடத்திலே வீரதீரன் என்பதாக வீரபாகு வீரகேசரி வீரமார்த்தாண்டன் வீரதீரன் என்றெல்லாம் 9 வீரர்கள் இங்கே பிறக்கிறார்கள். அந்த 9 வீரர்களும் அம்பிகையை பரமேஸ்வரனை வணங்கி நிற்க அவருக்கு அருள் செய்தாராம். சிவபெருமான் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அந்த 100,000 வீரர்களோடு நீங்களும் சென்று உங்களுடைய அண்ணா தமையனார் வரப்போறார் யார், முருகப்பெருமான், அவருக்கு பணி செய்வதற்காக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அவர்களை தவம் செய்வதைப் போலவே அனுப்புகின்றார். அவர்கள் கைலாயத்தினுடைய ஒரு பகுதியிலே இருக்கிறார்கள். இதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து பார்க்கலாம், என்னதாரு அம்பிகை பயந்து ஓடணுமா, அம்பிகைக்கும் பயம் உண்டா? சில பேருக்கு புருஷனை பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கும், ஆனா புருஷன் தான் பார்த்து பொண்டாட்டியை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கும். இப்போ அது மாதிரி அம்பிகை என்ன பயந்தவளா, அம்பிகை வேறு சிவன் வேறா, ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே, ஏன் இவ போனா, ஏன் இத்தனை பேர் பிறந்தார்கள் என்றெல்லாம் பலவிதமான நமக்கு கேள்விகள் வரும். இதுக்கு எங்கே இருந்து பதில் கிடைக்கிறது சொன்னா, பரம குருநாதராக இருக்கப்பட்டவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கும் பொழுது இதை கொடுக்கிறார், எங்களுடைய பரம குருநாதராக இருக்கப்பட்டவர். அதுல இன்னொரு சிறப்பும் உண்டு, முருகப்பெருமானுக்கு இருக்கிற சிறப்பு எப்படி சொல்ல முடியும்னா, இத லலிதா சகஸ்ரநாமத்தில் முருகப்பெருமானுக்கு 2 இடம் சொல்லப்படும். பிள்ளையார் என்னுடைய அம்மான்னு ஒரு இடத்துல தான் சொல்லுகிறார், அந்த பிள்ளையார் அந்த கதையிலே பிறக்கக்கூடியதுக்கு ஒரு இடத்துல வரும், ஆனா பொதுவான நாமங்களிலே வரும் பொழுது அதை பிள்ளையார்னு கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நம்ம கணம் என்று சொல்லலாம், குமார கணநாதாம்பா அப்படின்னு சொல்லும்போது குமாரன் கணநாதர்கள் அப்படின்னா இந்த 9 பேரையும் நம்ம சொல்ல முடியும், இவர்களும் கணநாதர்களாக இருக்கப்பட்டவர்கள், இதற்கெல்லாம் அம்பிகை அம்மாவாக இருக்கிறார், குமார கணநாதாம்பா அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நாமம் குஹ ஜன்மபூஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நாமம். இப்ப லலிதா சகஸ்ரநாமம் மட்டும்தான் இப்படி யூனிக்கா ஸ்பெஷலா சொல்லுகிறது நினைக்க வேண்டாம், மாணிக்க வாசகர் இந்த குடும்ப பிரச்சனையே இங்க எடுத்துட்டு வரல, அவருக்கு தெரிஞ்சது 2 பேர் தான், அம்பிகை பரமேஸ்வரன். பரமேஸ்வரனை பத்தி தான் பல இடத்துல சொல்லுவார், சிவபுராணத்துல எல்லாம் பரமேஸ்வரனை பத்தி தான் இருக்கும், அம்பிகையை பத்தி தான் சொல்றது இல்லை, அம்பிகை அருளது சக்தியாகும் என்பது அடுத்ததுதான் எடுத்துக் கொள்ளுகிறார். ஆனா அவரு ஒரு இடத்துல சொல்லுவார், குமரன் தன் தாதைக்கே உந்தி பெற என்று சொல்லும்படியாக திருவுந்தியார்ல குமரன் தன் தாதை என்று அந்த இடத்துல சொல்லுவார். அவர் ஒரு இடத்துல இப்படித்தான் பயன்படுத்துகிறார், மாணிக்கவாசகர் யாரையுமே சொல்லல இந்த இடத்துல சொல்லுவார். லலிதா சகஸ்ரநாமம் எந்த வாக்தேவதைகளினாலே வச்சினி முதலிய வாக்தேவதைகளாலே சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல குஹ ஜென்மபூஹு என்றே இறைவனுடைய முருகப்பெருமானுடைய அம்மானே ஒரு இடத்துல வரும். குமார கணநாதாம்பா என்பது இரண்டாவது இடத்துல வரும். இந்த இடத்துல கணநாதன் சொல்வது பிள்ளையாரையும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இந்த மற்ற கணநாதர்களையும் சொல்லலாம். இப்ப பிள்ளையார் அதுக்கு முன்னாடி வந்திருக்கும், அந்த கதை பிரகாரம் வரக்கூடியது. அந்த லலிதா எப்படி பண்டாசுரனை விதைத்தாலும் அந்த கதையில வரக்கூடியது. மற்ற பொதுவான பெயர்கள் இதுதான் உண்டு. இங்கே சொல்லும் பொழுது வீராராத்யா என்று சொல்லும்படியாக வீரமாதா என்று சொல்லக்கூடிய இன்னொரு நாம அம்பிகைக்கு உண்டு லலிதா சஹஸ்ரநாமத்தில். அதுக்கு எங்க பரம குருநாதராக இருக்கப்பட்டவர் ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். இது ஏன் நடந்ததுன்னு, அவரும் முருகப்பெருமானுடைய நாமத்தை உடையவர், முருகனுக்கும் அம்பிகைக்கும் பலவிதமான தொடர்புகள் உண்டு. இதெல்லாம் நம்ம பின்னாடி மீண்டும் தத்துவ கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த கதைக்காக அப்படியே கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். கதை முடிஞ்ச உடனே கொஞ்சம் கதை முடிஞ்ச உடனே உடனே தத்துவம், ஒரு தத்துவம் முடிஞ்ச உடனே கதை கதை. வெறும் கதையா சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே கதை தெரியும். அதான் படமா வருது, சினிமாவா வந்திருக்கு, எல்லாரும் கதையில படிக்கிறோம். பல திருப்பி திருப்பி பல பத்திரிகைகளிலேயே இவை வந்திருக்கின்றன. கருத்துக்கள் சொல்வதுதான் கஷ்டமா இருக்கும். கருத்தை நாம் தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான விஷயம். கதை இருக்கத்தான் இருக்க போகிறது. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்ல முடியும். கதையா சொல்லிட்டு போறது, கதையடிக்கிறது தெரிஞ்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் சொல்ல முடியும். அது ட்ரை சப்ஜெக்டா இல்ல ரொம்ப குஷி குஷியா கதை கதையா அடிச்சுன்னு போறோமா, அது கிடையாது. நமக்கு எப்படி எனக்கு தெரியுமோ இறைவன் சொல்லி கொடுத்தபடி நம்ம போயிட்டு இருக்க முடியும், அவ்வளவுதான். எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன். அதே மாதிரி தான் இந்த வீரமாதாங்கிற இந்த நாமாவுக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், சிச்சக்தி சேதனாரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா என்று அம்பிகைக்கு சொல்வார்கள். அம்பிகை எவள் சிச்சக்தியாக இருக்கிறாளோ அவளேதான் ஜடசக்தியாகவும் இருக்கிறாள். எவள் ஞானப்புழம்பாக இருக்கிறாளோ ஞானமற்ற அச்சித்தாக, அதாவது உயிரற்ற பொருள். நம்ம ஜட பொருள்னு சொல்லும் பொழுது உயிரற்ற பொருள் அல்லது அறிவற்ற பொருள்னு சொல்லலாம். உலகம் என்பது என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்பது சொல்லுவார்கள். இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது அச்சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்கின்ற மூன்றும் அனாதியாக சொல்லுவார்கள். ஈஸ்வரன்னா எல்லாத்துக்குமே தெரியும், அந்த அவர்கள் பிரகாரம் அது மகாவிஷ்ணு. சித்துன்னு சொன்னா அறிவுடைய ஜீவாத்மாக்கள், அச்சித்துன்னு சொன்னா அறிவற்ற இந்த உலகம். இந்த மூன்றும் அங்கே உண்டு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா தனுக்கரண போக புவனங்களை இறைவன் படைக்கும் பொழுது சைவ சித்தாந்தத்து பிரகாரம் இறைவன் பசு, அதாவது பதி என்கின்ற இறைவன் என்றைக்கும் அனாதி, பசு என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள் என்றைக்கும் அனாதி. இந்த ஜீவாத்மாக்கள் தங்களுடைய கர்ம வினைகளை நுகர்வதற்காக தனு கரண போக புவனம் என்று சொல்லும்படியாக இந்த உலகம் முதலிய எல்லாவற்றையும் இறைவன் படைக்கிறான். இறைவன் படைத்துக் கொடுத்தது எங்கிருந்து இருக்க முடியும், அதுவும் அனாதியாக இருக்கிறது. மலங்கள் அனாதி என்கின்ற விஷயத்தை சொல்லுவார்கள். இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகமாக அதாவது அறிவற்ற பொருளாக இருக்கக்கூடியவளும் அம்பிகை, லலிதா சஹஸ்ரநாம பிரகாரம் சிச்சக்தி சேதனா ரூபா என்கின்ற அறிவுடைய ஞானஸ்வரூபிணியாக இருக்கப்பட்டவளும் அம்பிகை, ஜடாத்மிகா அல்லது ஜடசக்தி என்று சொல்லும்படியாக அறிவற்ற தன்மையிலே அல்லது ஞானமில்லாத தன்மையிலே இருக்கக்கூடிய ஜடப்பொருள்களாகவும் அம்பிகையும் இருக்கிறாள். இங்கே இறைவன் ஒருவனே, அவனுக்கு வந்து ஏராளமான ஈஸ்வரன் இருக்கிறான், ஏராளமான பரம்பொருள் இருக்கிறதுன்னு சொல்ல வந்து வந்து தர்க்கத்துக்கும் ஒவ்வாது சாஸ்திரத்தினுடைய விரோதமான கருத்து. நம்ம நேற்றைக்கே பார்த்தோம், இறைவன் ஜோதிப்பிழம்பாக பிரம்மமாய் நின்ற ஜோதிப்பிழம்பு அது தத்து என்று சொல்லக்கூடிய எந்த பொருள் இருக்கிறானோ அவன் ஏகமாக இருக்கிறான். ஏகம் சத்து விப்ரா பகுதாவதந்தி, ஒன்று பரம்பொருளாக இருக்கின்றது. அது வந்து பரம்பொருள், பத்து பரம்பொருள் இருக்கிறது, ரெண்டாவது பரம்பொருள்னே சொல்ல முடியாது. தனக்கு நம்ம இதை ரூபாயா பிரதிரூபாய என்று பார்த்தோம். சிவபெருமானை சொல்லும் பொழுது அப்பிரதிரூபாய, தனக்கு நிகர் இல்லாதவன், தனக்கு சமம் என்று ஒன்று இல்லாதவன், அப்படி இருக்கக்கூடியவன் இறைவன். தனக்கு சமம் இல்லைன்னு சொன்னா என்ன பொருள், இன்னொரு பொருள் கிடையாது, பரம்பொருள் இன்னொன்று கிடையாது, சக்தியும் சிவமும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. இது வேற அது வேறேன்னு சொல்ல முடியாது. ஒரு வாயருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்று சொல்லும்படியாக எது மணியாக இருக்குமோ அது ஒளியாகவும் இருக்கிறது. இப்ப கல் இருக்கிறது, கல் தானா நகராது, ஒன்று உந்தி தள்ளும் பொழுது நகர்கிறது. இந்த உந்துதல் என்பது சக்தி. கல்லாக இருக்கக்கூடியது சிவம், அதே போலத்தான் மணியாக இருக்கக்கூடியது சிவம், அதிலே ஒளியாக இருக்கக்கூடியது சக்தி, அருட்சக்தியாக இருக்கிறது. ரெண்டும் தனித்தனியா பிரிக்கவே முடியாது. நெருப்பு இருக்கிறது, நெருப்பிலே சூடு இருக்கிறது. இப்ப சூட்டை தனியா பிரிக்க வேண்டும், நெருப்பை தனியா பிரிக்க வேண்டும் என்று சொல்லவே முடியாது. ரெண்டும் சேர்ந்திருந்தால்தான் நெருப்புக்கு நெருப்புன்னு பேரு. இப்போ பகவான் நெருப்பு என்கின்ற ஜோதி சுரூபனாக இருக்கிறான். அதனுடைய ஜோதி பிரகாசம் அல்லது சுடக்கூடிய தன்மை இருக்கிறதே, சூடு என்கின்ற தன்மை இருக்கிறதே, அந்த பண்பு அம்பிகையா இருக்கிறது. நம்ம முதலே பார்த்தோம், குணம் குணி, குணம் என்பது அம்பிகை, குணி என்பது ஈஸ்வரன். இங்கே அம்பிகை ஈஸ்வரன் ரெண்டும் தனித்தனியா இருக்க முடியாது. ஜோதி புழம்பாக இறைவன் வருகிறான் அந்த இடத்துல ஒன்றாக நிற்கக்கூடிய பரபிரம்ம சுரூபம் வருகிறது என்று சொல்லும் பொழுது ரெண்டும் ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் ஒரு தத்துவத்திலே இருந்து வருகிறது. ரெண்டு தனித்தனியான தத்துவம் பார்க்க முடியாது. இதையும் நம்ம பார்த்தோம், சிந்தனையும் செயலும் தனித்தனியாக இருக்கும் பொழுது அங்கே அனுபவம் விளைவது கிடையாது. நான் தனி அல்லது என்னுடைய மனது தனி, என்னுடைய செயல் தனியாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல அனுபவம் வருவதில்லை. இது நம்ம பல உதாரணங்கள் பார்த்தோம், லட்டு சாப்பிட்றதுல இருந்து, காஃபி குடிக்கிறதுல இருந்து, டிவி பார்க்கறதுல இருந்து, சாப்பாடு சாப்பிட்றதுல இருந்து பல உதாரணங்கள் நம்ம முதல்லயே பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு பொருள்கள் ஒன்று சேர வேண்டும். இங்கே இறைவன் மட்டுமே இருக்கும் பொழுது மட்டுமே இந்த பரம்பொருளாக நின்ற முருகப்பெருமான் அந்த இடத்திலிருந்து ஞான பிரகாசமாக, ஞான ஆனந்தமாக வர முடியும். சித்தும் ஜடமும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல இறைவன் என்கின்ற பரம்பொருள் ஒரே பரம்பொருளாக இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்திலிருந்து ஞானமானது வரும், ஆனந்தமானது வரும். இந்த அம்பிகை என்கின்ற இரண்டாவது தத்துவம் இருக்கும் என்று சொன்னால் வர முடியாது. 36 தத்துவங்கள் அங்கே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரசிவம் என்று சொல்லும் பொழுது அம்பிகைங்கிற தத்துவம் கிடையாது. அதற்கு பிறகு அந்த ஸ்பந்தனம், ஸ்பந்தித்துமபி என்று சொல்லுகின்றார் ஆதிசங்கரர். அந்த ஸ்பந்தனம் ஏற்படும் பொழுது அந்த ஸ்பந்தனத்துக்கு பேரு சக்தி என்று சொல்லப்படுகிறது. அருள் சக்தி, இறைவன் கருணை கொள்ளுகின்றான். இந்த உலகங்களை படைக்க வேண்டும் என்கின்ற இச்சை அவனுக்கு உள்ள ஒரு உள் அசைவு பந்திதுமபி என்று சுந்தரலகர்ல சொல்வாரே, அந்த உள் அசைவு ஏற்படுகிறது. உள் அசைவு தான் சக்தி. தன்னிடத்திலே இருக்கக்கூடிய உலகங்களை எல்லாம் மீண்டும் படைத்துக் கொடுக்கிறான். இப்போ ஏகமாக, லயசிவமாக, ஒரே சிவமாக இருக்கக்கூடிய பரம்பொருள். அதனாலதான் இங்கே கதையிலே சொல்லும் பொழுது அம்பிகை அந்த இடத்திலே விட்டு ஓடினாள் என்று சொல்லப்படும். அங்கே ஜடசக்தியாக அம்பிகை மாறிவிடுகிறாள். இதுக்கும் சாஸ்திர சம்மதம் உண்டு என்று குருநாதர் சொல்லுகிறார். ஏன்னா அம்பிகை தான் சித் சக்தி, அம்பிகை தான் ஜடசக்தி, ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவளே சிச்சக்தியாக இருக்கிறாள், அவளே ஜடசக்தியாகவும் மாறிவிடுகிறாள். இந்த இடத்துல தத்துவங்களை சொல்வதற்காக ஜடசக்தியாக மாறினாள் அம்பிகை. அதைத்தான் தன்னுடைய அந்தப்புறத்தை நோக்கி ஓடினாள் என்று சொல்லப்படுகிறது. சரி, அம்பிகை ஜடசக்தியானாள், ஆனா அவளே தானே சிச்சக்தி. அவளுடைய காலிலே இருக்கக்கூடிய அந்த நூபுரங்கள் இருக்கிறதே, அந்த மேக நூபுரங்கள் எல்லாம், தண்டைகள் எல்லாம் வேதங்களும் உபனிஷத்துக்களும் மகா வாக்கியங்கள். அதாவது அந்த உபனிஷத்துக்களில இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் தான் இந்த ரத்னங்கள். நம்ம நாலு மகா வாக்கியங்களை சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த 9 ரத்னங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இந்த நம்முடைய கருத்து பிரகாரம் இதுல இருக்கக்கூடிய உருவகமாக 9 மணிகள் வேற ஒன்றும் கிடையாது, மகா வாக்கியங்கள், உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள். இந்த மகா வாக்கியங்கள் எதை பிரதிபலிக்கும் என்று சொன்னால் அம்பிகையை பிரதிபலிக்கும். அதனாலதான் அம்பிகையினுடைய தேஜஸ், அம்பிகையினுடைய ரூபம் பிரதிபிம்பம் அதிலே பட்ட பொழுது அதிலே இருந்து 9 காளிகள் தோன்றினார்கள் என்கின்ற கதையானது இங்கே சொல்லப்படுகிறது. இந்த மகா வாக்கியத்திலே இருந்துதான் இந்த உலகம் செயல்படுவதற்கு தேவையான செயல்பாடு என்கின்ற 9 காளிகள் வருகின்றார்கள். அந்த 9 காளிகளிடத்திலே இருந்து இறைவனுடைய கருணையோடு மற்ற செயல்பாடுகள், ஞானம் முதலிய, அதாவது ஞானத்தை தரக்கூடிய செயல்பாடுகள் தோன்றினது. அவர்கள்னா வீரபாகு, வீரராட்சதன், வீரமகேந்திரன், வீரமார்த்தாண்டன், வீரதீரன், வீரபராக்கிரமன் என்று சொல்லக்கூடிய 9 பிள்ளைகளாக வந்து தோன்றினார்கள். அதனால்தான் வீரமாதான் அம்பிகையை சொல்லி இருக்கிறார். இது வந்து 9 காளியை பத்தி சொல்லல, வீரமாதான்னா இந்த 9 பேருடைய தாய்மார்கள் யாரு? 9 காளிகள். சொல்ல போனா அவர்களைத்தானே சொல்லியிருக்கணும், லலிதா சாஸ்திரநாமம் சொல்லலையா? யார சொன்னதுன்னா அம்பிகையை சொன்னது. அம்பிகையை வீரமாதா என்று சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா இதற்கெல்லாம் காரணமாக இருக்கப்பட்ட சித் சக்தி சேத்தனா ரூபா, ஜடசக்தி ஜடாத்மிகா என்று இருக்கக்கூடியவள் அம்பிகையை என்று சொல்லும்படியாக இதுல இருக்கக்கூடிய நுண் பொருளை எல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். என்ன
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
4: ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.
2: ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 39 முதல். உபமன்யு முனிவர் கூறுகிறார், யதுநந்தனா ஸ்ரீகிருஷ்ணா, திருநீலகண்டரான எம்பெருமானை நினைக்கவே விரும்பியது அனைத்தும் விரும்பியவாறே கிட்டும் என்பதை நன்கு உணர்ந்த யோகிகள் அவரையே நித்தமும் தியானிக்கின்றனர். சிலர் மனம் சலித்தலின்றி ஒரே இடத்தில் நிலையாக நிற்க வேண்டும் என்பதற்காக சிவபிரானின் ஸ்தூல ரூப திருமேனியை தியானிக்கின்றனர். இறைவரது ஸ்தூல திருமேனியில் மனம் அசையாது நிலையாக ஒன்றுவிட்டால் பின் மனம் சூக்ஷ்ம திருமேனியிலும் ஒன்றுவிடும். சிவபிரானை சிந்திக்க சிந்திக்க சித்திகள் அனைத்தும் கண்களுக்கு எதிரிலேயே சித்தியாகிவிடும். பிற மூர்த்தி திருமேனிகளை தியானித்த போதிலும் சிவத்திருமேனியை கட்டாயமாக தியானிக்க வேண்டும். மனம் எந்தெந்த திருமேனியில் ஒன்றுபடுகிறதோ அந்தந்த திருமேனிகளை அடிக்கடி சிந்தித்திருக்க வேண்டும். தியானம் முதலில் ஏதாவது ஒரு பயனை கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் பின் அதுவே பயன் நோக்கா தியானமாகிவிடும் என்பது ஞானிகளின் கருத்து. சில சான்றோர்கள் பயனில் கருத்தில்லா தியானமே இல்லை என்கின்றனர். தியானம் என்பது மனம் ஒன்றில் முழுமையாக இடையீடின்றி ஆற்றொழுக்காக ஈடுபட்டிருப்பதே ஆகும். தியானம் என்பது மனம் ஒன்றில் முழுமையாக இடையீடின்றி ஆற்றொழுக்காக ஈடுபட்டிருப்பதே ஆகும். ஆகவே பற்றற்ற மனம் நிர்குண நிராகாரமான பிரம்மத்திலேயே ஈடுபட்டிருக்கும். ஆகவே பயன் விரும்பி செய்யப்படுகின்ற தியானம் விடிவோரையில் எழும் இளம் சூரியனது கிரணங்கள் போன்ற, அதாவது சிவந்த கிரணங்கள் போன்ற ஒளியையே தனக்கிடமாக கொள்ளும். ஆனால் பயனில் விருப்பமற்ற தியானம் சூக்ஷ்ம தத்துவத்தையே தனக்கு பற்றுக்கோடாக கொள்ளும். இவ்விரண்டு தியானங்களைத் தவிர வேறொரு தியான வழி உண்மையில் இல்லவே இல்லை. மேலும் விஷய தியானம் திருமேனி கொண்ட சுரூபத்தை பற்றியது. நிர்விஷய தியானமோ, அதாவது பற்றற்று தியானமோ, நிராகாரமான அருவத்திருமேனியை பற்றிய மெய்யறிவும் அனுபவமே ஆகும். இதே முறையே சபீஜம் நிர்பீஜம், அதாவது வித்தோடு கூடியது வித்தற்றது என்றும் கூறுவர். நிராகாரத்தை நினைக்கும் தியானம் நிர்பீஜம், அதாவது உருவற்ற நிலையை நினைக்கும் தியானம் விதையற்றது. உருவத்திருமேனியை பற்றுவது சபீஜம், அதாவது விதையோடு கூடியது என்பர். இங்கே ஒரு குறிப்பு, பீஜம் என்பது அடுத்த பிறவிக்கான விதை என்று அறிக. பீஜம் என்பது அடுத்த பிறவிக்கான விதை என்றறிக. உருவமற்ற நிலையை நினைக்கும் தியானம் நிர்பீஜம், உருவத்திருமேனியை பற்றுவது சபீஜம் என்பர். ஆகவே மனம் ஒன்றுவிட முதலில் பற்றுதல் கொண்ட சபீஜ தியானத்தை செய்து முடிவில் அனைத்து வித சித்திகளை பெறுவதற்காக பற்றற்ற, அதாவது நிர்பீஜ தியானத்தை செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்வதால் சாந்தி முதலிய, அதாவது மன அமைதி முதலிய சித்திகள் கைகூடுகின்றன. அந்த அமைதியாகிற சாந்தி நால்வகைப்படும். அவை சாந்தி, பிரசாந்தி, தீப்தி, பிரசாதம் என்பன. பேராபத்துக்கள் அனைத்தும் அகலுவதே சாந்தியாகும். நம் உள்ளும் புறமும் உள்ள தாமச குணமான அறியாமை அழிவதே பிரசாந்தி. நம் அறியாமை அகன்று நம் உள்ளும் புறமும் தோன்றும் மெய் அறிவொழியே தீப்தி. புத்தி இங்குமங்கும் அலையாமல் ஆன்மாவிலேயே ஒன்றியிருக்குமானால் அதை பிரசாதம் என்பர். நம் உள்ளும் புறமும் உள்ள அனைத்து பொறிபலன்களும் புத்தியின் நிலை நிற்றதால், அதாவது நம் உள்ளும் புறமும் உள்ள அனைத்து பொறிபலன்களும் புத்தியில் நிலை நிற்றலால், புத்தி சலனமற்றிருப்பதால் வெகு விரைவிலேயே தெளிவாக, அதாவது கலக்கமற்றதாக ஆகின்றன. தியாதா தியானம் தேயம், அதாவது தியானிப்பவன் சிந்திக்கும் செயல் தியானிக்கப்படுபவர் மற்றும் தியானத்தின் பயன் என்கிற இந்நான்கையும் நன்கறிந்த பின்தான் தியானம் செய்ய துவங்க வேண்டும். தியானிப்பவன் என்று யாரை கூறலாம் தெரியுமா? மெய்யறிவும் வைராக்கியமும் உள்ளவன், எப்பொழுதும் மனம் அமைதியாக தெளிவாக இருப்பவன், மன ஈடுபாடு கொண்டவன், புத்தி அலைவாயாது நிலைத்து நிற்கும் தன்மை கொண்டவன் இந்நால்வரே தியாதா, அதாவது தியானிப்பவன் என்று அழைக்கப்படுவான். தேய் சிந்தாயாம் என்பதுவே தியானம் என்பதன் வேர்ச்சொல். சிந்தனை என்பதே இதன் பொருள். சிவபெரும்பொருளை நினைத்திருப்பதே தியானம் எனப்படும். சிறிது நேரம் செய்யப்படும் யோக பயிற்சி பாவத்தை போக்குவது போலவே சிறிது நேரம் செய்யும் தியானமும் பாவத்தை நீக்கும். மனம் இங்குமங்கும் ஓடாமல் மிகுந்த ஸ்ரத்தையுடன், அதாவது ஈடுபாட்டுடன் சிவபெரும்பொருளை சிந்தித்திருப்பதே தியானம். புத்தி இன்புற்று இன்புற்று புத்தி இன்புற்று பெருவெள்ளமாக பெருகி தியான நிலையில் நிற்குமானால் அது நிற்கும் அந்த முடிவான இடமே தேயம், அதாவது தியானிக்கப்படும் பரம்பொருள் ஆகும். அந்த தேயமான பொருள் சிவபெரும்பொருளே. சிவத்தியானத்தின் உண்மை பயன் எதுமனில் முக்தி இன்பத்தின் முழு அனுபவமும் அனிமாமுதிரிய எண்ணகை சித்திகள் கைவரப்பெறுதலும் ஆகும். தியானத்தினால் இவ்வுலக சுகங்களும் பரவலக முக்தியும் கிடைக்கப் பெறுகின்றன. ஆகவே மனிதன் அனைத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு தியானத்திலேயே ஈடுபட வேண்டும். தியானமும் இன்றி
5: மெய்யறிவு. தியானமின்றி மெய்யறிவு இல்லை. யோக சாதனம் அற்றவனுக்கு தியானம் பயன் தராது. தியானமும் ஞானமும் பெற்றவனே உலகியலான பெருங்கடலை தாண்டுபவன். எவ்வித குற்றம் குறைகளும் மறைப்புகள் அற்ற தூய ஞானமும் மனம் ஒன்றுபட்ட தியானமும் யோக பயிற்சியில் நிற்கும் யோகிக்கு கைவரப் பெறுவன. எவனது பாவங்கள் அனைத்தும் தொலைந்தனவோ அவனது புத்தியை ஞானத்தை தேடுவதிலும் தியானம் செய்ததிலும் ஈடுபடும். எவனது புத்தி பாவச் செயல்களில் மாசற்றதோ அவனுக்கு ஞானம் தியானம் என்கிற இரண்டும் உயர்கொம்பாகும். கொழுந்து விட்டறியும் தீ உலர்ந்த அல்லது ஈரமான எப்படிப்பட்ட விறகாய் இருந்தாலும் அதை எரித்து விடுவது போல் தியானம் என்கிற தீ சுப அசுப கர்மங்களை ஒரு நொடியில் எரித்துவிடும். ஒரு சிறிய விளக்கு பேர் இருளை அழிக்கவில்லையா? அதுபோலத்தான் சிறிய யோக பயிற்சியும் பெரும் பாவங்களை அழித்து விடுகிறது. ஒரு நொடி நேரம் இறைவனை தியானிப்பவனுக்கு எந்த ஒரு பெரிய பயன் கிடைக்கிறதோ அதற்கு முடிவுதான் உண்டோ மனமிட்டா பெரும் பயனை பெறுகிறான். யதா வன்னிர் மகா தீப்தகா சுட்கமாத்திரம் சிர்தகேது ததா சுபா சுபம் கர்ம தியானாக்னி தியானாக்னிர்தகதே க்ஷணாத் தியாயா யத க்ஷணமாத்திரம் வா சத்தயா பரமேஸ்வரம் யத் பவேத் சுமஹஸ்ரேயஹா தஸ்யாந்தோ நைவ வித்யதே. தியானத்திற்கு ஈடான புண்ணிய தீர்த்தங்கள் இல்லை, தியானத்திற்கு ஈடான தவம் இல்லை, தியானத்திற்கு ஈடான வேள்வி இல்லை. ஆகவே அவசியம் தியானம் செய்ய வேண்டும். நாஸ்தி தியான சமம் தீர்த்தம், நாஸ்தி தியான சமம் தபஹா, நாஸ்தி தியான ரூபோ யஜ்ஞஹா, தஸ்மாத் தியானம் சமாச்சரே. தியானத்திற்கு ஈடான புண்ணிய தீர்த்தங்கள் இல்லை, தியானத்திற்கு ஈடான தவம் இல்லை, தியானத்திற்கு ஈடான வேள்வி இல்லை. ஆகவே அவசியம் தியானம் செய்ய வேண்டும். தன் ஆன்மா மற்றும் பரமான்மாம ஆகிய இரண்டாக காண்பதன் உண்மை போதம், அதாவது அறிவு, உன்னை போதம் பெறுவதற்காக யோகிகள் நீர்நிலைகளையோ கல் மண்ணால் ஆகிய தேவதைகளின் உருவச் சிலைகளையோ நாடுவதில்லை. ஏனெனில் அவர்கள் ஆன்மா என்கிற தூய நீர்நிலையில் நீராடி ஆன்மாவாகவே விளங்கும் இறைவனையே பூஜிக்கிறார்கள். யோக பயிற்சி அற்றவனுக்கு மண் கல் கட்டை முதலியவற்றால் சமைக்கப்பட்ட உருவச் சிலைகளில் தான் இறைவனை காண முடிகிறது. ஆனால் யோகியோ தன் இதயத்திலேயே இறைவனின் சூட்ச ரூபத்தையே தன் எதிரில் இருப்பதாக காண்கிறார். மன்னனுக்கு தன் அந்தப்புறத்தில் ஓடியாடும் தன் சுற்றும் பணியாட்கள் முதலியவர்கள் மேல் தோன்றும் அன்பு போல் வெளியுள்ளவர்கள் மேல் அன்பு தோன்றுவதில்லையே, அதுபோலத்தான் இறைவருக்கும் தன் உள்ளத்தில் இறைவனை இருத்தி தியானிப்பவன் மேல் அன்பு அதிகம். விழித்தோன்றும் உபச்சாரங்களால் பக்தி செய்யும் கர்மயோகி மேல் அத்துணை அன்பு வைப்பதில்லை. அதாவது கர்ம பூஜையை விட மானசீக பூஜையையே இறைவன் ஏற்பார். அரசரது அரண்மனையில் உள்ளவர்கள் பெறும் அரச போகங்கள் வெளி மனிதர்களுக்கு கிடைக்குமா? இல்லையே. அதுபோலத்தான் தியானம் மூலம் ஆராதிக்கும் தியானிஷ்டர்கள் பெறும் பயனை வெளித்தோற்றத்துடன் கூடிய பூஜை முதலியன ஆற்றும் கர்மயோகிகள் பெறுவதில்லை. ஞான யோக சாதனையில் வெற்றி பிடியை நோக்கி பயணிக்கும் ஒருவன் சாதனையின் நடுவிலேயே இறந்து விடுவானாகில் அவன் முயற்சி எடுத்ததன் பயனாலேயே ருத்ர லோகத்தை அடைகிறான். அங்குள்ள சுகபோகங்களை துய்த்து பின் யோகியின் குலத்திலேயே பிறவியை அடைந்து திரும்பவும் ஞான யோகத்தை பெற்று உலகியல் கடலை தாண்டுகிறான். யோகத்தை பற்றி அறிய விரும்பும் ஒருவன் எந்த ஒரு நற்கதியை பெறுகிறானோ அந்த கதியை வேள்வி புரிபவன் பலவிதமான பெரும் வேள்விகளை செய்தும் அடைவதில்லை. வேதங்களை நன்கறிந்த கோடி கோடி அந்தன பெருமக்களை பூஜிப்பதால் பெறலாகும் பெரும் பயனை ஒரு சிவயோகிக்கு அன்னம் பாலிப்பதாலேயே பெற்றுவிடலாம். வேள்வி, அக்னிஹோத்திரம், தானம், தீர்த்த யாத்திரை, ஹோமங்கள் ஆகிய நற்கர்மங்களை செய்வதால் பெறப்படும் பயனை சிவ யோகிகளுக்கு அன்னமிடுவதன் மூலமே பெற்றுவிடலாம். சிவன் அடியார்களை நிந்திப்பவன் கேட்பவனோடு தானும் நரகம் புகுகிறான். பிரளய காலம் வரை அங்கேயேதான் இருக்க வேண்டும். கேட்பவன் இருப்பதனால் என்றோ ஒருவன் சிவனடியார்களை நிந்திக்கிறான். ஆகவே நிந்திப்பவனை காட்டிலும் நிந்தனையை கேட்பவனே பெரும் பாவி என்பது சான்றோர்களது கருத்து. அவனே பெரும் தண்டனைக்கு உரித்தவன் ஆவான். சிவனடியார்களுக்கு உள்ளன்போடு பணிபுரிபவன் பெரும் போகங்களை அனுபவித்துவிட்டு பின் முடிவில் சிவ யோகத்தையும் பெறுகிறான். ஆகவே இவ்வுலக புறவுலக இன்பம் வேண்டுமென விரும்புபவன் இருக்க இடம், உண்ண உணவு, படுக்கை, போர்வை முதலியவளை சிவ தொண்டர்களுக்கு அளித்து அவர்களை பூஜிக்க வேண்டும். யோக தர்மம் மிக்க வலிமை, யோக தர்மம் மிக்க வலிமை உடையதாகையால் அதை பாவமான உலக்கையினால் விட்டமுட முடியாது. யோக தர்மம் வஜ்ரப்படை போன்றது, பாவமான உலக்கை நெற்பதர் போன்றது. ஆகவே தாமரையிலை மேல் நீர் ஒட்டாமல் இருப்பது போல யோகிகள் பாவங்கள் தாமச செயல்கள் ஆகியனவற்றிலிருந்து விலகியே இருப்பார்கள். சிவனடியார்கள் வசிக்கும் இடமே மிகவும் பவித்திரமானது, தூய்மையானது. ஆகவே அறிவு ஜீவிகள் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுதலை பெற வேண்டுமானால் உலகியல் செயல்களை விடுத்து சிவயோகத்தை பயில வேண்டும். யோகத்தின் பயனை பெற்றவன், விருப்பம் போல் இன்பங்களை துய்த்து அனைவருக்கும் நலன் விரும்புபவன் ஆக உலகில் விருப்பம் போல் சுற்றித் திரியலாம். தான் இருக்கும் இடத்திலேயே கூட இருக்கலாம். உலகியல் இன்பங்கள் மிக மிக மட்டமானவை என்பதை உணர்ந்து வைராக்கியம் கொண்டு அதை விட்டொழித்து கர்மயோக பயனை விருப்பம் போல் தியாகம் செய்யலாம். எவன் ஒருவன் பலவிதமான தீய நிமித்தங்களைக் கண்டு தனக்கு இறப்பு சமீபித்து விட்டது என்பதை உணர்கிறானோ

ஆனால் அவன் 21 தலைவர்கள் தன் பித்திருக்களை முக்திக்கு அழைத்துச் செல்கிறார். சிவார்ப்பணமாகவோ அல்லது சிவ தொண்டர்களுக்காகவோ தன் உயிரை விடுபவனைப் போல் வேறு எவனும் முக்தி வழியில் நிற்பவன் இல்லை. இதனால் இச்சம்சார சூழலில் இருந்து அவனுக்கு விரைவில் முக்தி கிடைக்கிறது. மேற்கூறிய முறைகளில் ஏதாவது ஒரு உபாயத்தை எந்த விதத்திலாவது கடைப்பிடித்து அல்லது முறைப்படி வர்ணாத்வா, பதாத்வா, மித்ராத்வா, கலாத்வா, தத்வாத்வா, புவனாத்வா என்கிற 6 அத்வாக்களை சுத்தி செய்து அதன் மூலம் ஒருவன் இறைப்பானே யாகி அவனுக்கு மற்றவர்களைப் போல் ஈவச்சடங்குகளை செய்யக்கூடாது. இதனால் இறந்தவனது மகன் முதலிய சுற்றத்தார்களுக்கு சாவு தீட்டு என்பது கிடையாது. இவ்வாறு இறந்தவனது சடலத்தை பூமியில் குழி தோண்டி புதைக்கலாம், அல்லது தூயதான அக்னிக்கு இரையாக்கலாம், அல்லது புண்ணிய நதிகளில் விடலாம், அல்லது கட்டை மண்ணுருண்டை போல மலை முகழில் முகழ்களில் எங்கும் வீசலாம். சிவயோகிக்கு இவை அனைத்தும் ஒன்றுதான். ஏனெனில் அவனுக்கு இவ்வுடலே ஒரு கட்டளை என்று இவ்வுடலே ஒரு கட்டை என்றுதானே நினைப்பு. இவ்வாறான சிவயோகிக்கு ஏதாவது ஸ்ராத்தம் முதலிய சடங்குகள் செய்ய விரும்பினார், பிற உயிர்களுக்கு நன்மை புரியலாம், தன் தகுதிக்கு ஏற்ப சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து மகிழ்விக்கலாம். அன்னாரது செல்வத்தை சிவனடியார்களே அனுபவிக்க வேண்டும். அவனது வாரிசுகள் சிவபக்தர்களாயின் அவர்கள் அச்செல்வத்தை எடுத்துக் கொள்ளலாம். இவ்வாறு முடியவில்லையெனில் அவனது செல்வத்தை சிவாலயங்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சிவார்ப்பணமாக தரலாம். அப்படி தருவது சிவபிரானுக்கே தந்தது போலாகும். ஆனால் அவனது சந்ததியார் சிவபக்தி அற்றவர் ஆகி அவர்கள் அதை எடுத்துக் கொள்ளக்கூடாது. சூத புராணிகர் கூறுகிறார், சினத்தை வென்ற உபமன்யு முனிவரிடமிருந்து யாதவ குல திலகரான ஸ்ரீ கிருஷ்ணன் பெற்ற ஞான யோகத்தை மிகவும் ஈடுபாடுடன் அமர்ந்திருந்த சான்றோர்களான முனிவர்களுக்கு உபதேச முறைப்படி கூறிய வாயுதேவர் மாலையானதும் அங்கேயே மறைந்தருளினார். வாயு பகவான் ஆன்மா என்பதே சிவபெரும்பொருள் என்பதை நன்கு உணர்ந்தவர் அல்லவா? பின் மறுநாள் உழுது பொருளும் புலரும் வேளையில் நைவிசாரண்ய வாசிகளான முனிவர்கள் அனைவரும் தாங்கள் இதுவரை கேட்ட பெருமை கொண்ட சிவபுராண சிரவணமான சத்திரம் என்கிற பெருவேள்வியை மங்களமாக முடிக்க வேண்டி செய்யும் நீராடலான அவபிரத ஸ்நானம் செய்ய சரஸ்வதி நதிக்கரைக்கு சென்றனர். பிரம்மதேவரது கட்டளைப்படி சரஸ்வதி தேவியை தூய நன்னீராக திரு ஆறாக பாய்ந்து வருகிறாள் அல்லவா, அங்குதான் சென்றனர். நதியின் நன்னீரைக் கண்டு மகிழ்ந்த முனிவர்கள் வேள்வியை முடித்து விட்டதால் அந்நீரில் நீராடத் தொடங்கினர். நீராடி முதலில் தேவதைகள் முதலியவர்களுக்கு அந்நீரால் தர்ப்பணம் செய்தனர். பின் திரும்பவும் நீராடி முன் வாயுதேவரிட்ட கட்டளைப்படி காசி என்பதை நோக்கி விரைந்தனர். அப்பொழுது இமயமலையின் அடிவாரத்தில் பிறந்து தெற்கு நோக்கி பாய்ந்து வரும் புனித கங்கையான பாகீரதி நதியைக் கண்டு வணங்கி நீராடி அதன் கரை வழியே நடந்து வாரணாசியான காசி என்பதையை கண்டு மகிழ்ந்தனர். தெற்கு நோக்கி பாய்ந்து வந்த கங்கை காசியில் வடக்கு நோக்கி பாய்கிறது. அங்கு நீராடி அபிமுக்தேஸ்வர சிவலிங்கத்தை தரிசித்தனர். பின் முறைப்படி பூஜித்து அங்கிருந்து புறப்படுகையில் விண்வெளியில் ஓர் அற்புத ஒளியைக் கண்டனர். அவ்வொழி கோடி கோடி பகலவனை ஒத்திருந்தது. அதன் ஒளி 10 திக்குகளிலும் பரவி ஒளிர்ந்தது. மேனி முழுவதும் திருநீர் தரித்த 100,000 பாசுபரத விரதமேற்ற முனிவர்கள் அப்பெருளியில் புகுந்தனர். அந்த அருந்தவசிகள் இவ்வாறு அவ்வொழியில் புகுந்ததும் அது உடனேயே மறைந்தது. இது ஒரு அற்புத காட்சியே. இவ்வறிய காட்சியை கண்ட நைமிசாரண்ய வாசிகளான முனிவர்கள் இது என்ன என்று அறியாது திகைத்து பிரம்மவனம், அதாவது பிரம்மதேவரின் சக்தி உலகம் நோக்கி சென்றனர். இவர்கள் அங்கு சென்றடைவதன் முன்னம் உலகை துயதாக்கும் வாயுதேவர் அங்கு வந்தடைந்தார். அவர் பிரம்மாவிடம் நைமிசாரண்ய வாசிகளான முனிவர்களை காண்பது, அவர்களோடு உரையாடியது, அவர்களது தூய மனது சிவகணங்களால் சூழப்பட்ட இறைவரிடம் ஒன்றியது, வெகு காலமாக நடந்து வந்த அந்த ரிஷிகளது தீர்க்க சத்திரம் என்கிற சத்திரையாகம் பூர்த்தியானது முதலிய அனைத்து விவரங்களையும் ஒன்று விடாமல் விளக்கி கூறினார். பின்பு வாயுதேவர் தனது காரியங்களை செயல்படுத்த வேண்டி பிரம்மதேவரிடம் விடைபெற்று தன் இருப்பிடம் சென்றார். இதன்பின் கானக்கலையில் யார் சிறந்தவர் என்று தமக்குள் மோதிக்கொண்ட நாரதரும் தும்புருவரும் அங்கு வர அவர்களது கானத்தை அனுபவித்த வண்ணம் பிரம்மதேவர் அவர்களுக்கு நடு நிலைமையை செய்து கொண்டிருந்தார். பிரம்மதேவரை கந்தர்வர்களும் அஸ்தர பண்டிதர்களும் உபச்சாரம் செய்து கொண்டிருந்தனர். அவ்வேளையில் வெளியாட்கள் யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்கிற நியதி இருந்தது. ஆகவே அங்கு வந்த நைமிசாரண்ய வாசிகளான ரிஷிகளை வாயில் காப்போர் உள்ளே விடாமல் தடுத்தனர். அதனால் அவர்கள் பிரம்மதேவரின் மாளிகையின் வெளிப்புறம் தங்கினார்கள். இதற்குள் இங்கு உள்ளே சங்கீத கோஷ்டியில் நாரதர் தும்புருவுக்கு ஈடானவர்தான் என்கிற பதவியை பெற்றார். இதனால் நாரதரும் தும்புருவரும் தங்கள் பகை மறந்து போட்டியை விடுத்து நண்பர்களாகி ஒன்றாக வசிக்கலானார்கள். இதன்பின் கந்தர்வர்களும் அப்சரப்பெண்டிர்களும் சூழ்ந்து நிற்கும் நாரதர் நகுலேஸ்வரர் என்கிற சிவபெரும்பொருளை தனது வீணா கானத்தினால் மகிழ்விக்க மேகக்கூட்டங்களால் மறைக்கப்பட்ட பகலவன் அதை தாண்டி வெளிவருவது போல தும்புருவோடு வெளிவந்தார். அப்பொழுது தேவ ரிஷியான நாரதரை கண்ட அந்த 6 குலங்களில் தோன்றிய ரிஷிகள் வணங்கி மிகுந்த மரியாதையுடன் பிரம்மதேவரை சந்தித்ததன் நோக்கம் பற்றி வினவினர். இச்சமயம் நாரதரது மனம் வேறெங்கேயோ அலைந்து கொண்டிருந்தது. மேலும் அவர் ஏதோ ஒரு கலக்கத்தால் பரபரப்பாக இருந்தார். ஆகவே நாரதர் இதுதான் சரியான சமயம், உள்ளே செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து வெளியேறினார். வாயிற் காப்போர்களும் முனிவர்களும் வரவு பற்றி பிரம்மதேவரிடம் விண்ணப்பித்தார்கள்.
பிரம்மதேவரது அனுமதி.

0: கிடைத்ததும் முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரம்மதேவரின் பவனத்திற்குள் நுழைந்தனர். உள்ளே சென்றதும் பிரம்மதேவரை வணங்கினர். பிரம்மதேவரது ஆசி பெற்று அருகில் சென்று அவரை சுற்றி அமர்ந்தனர். அவர்கள் அமர்ந்ததும் பிரம்மதேவன் அவர்களை நலன் விசாரித்து, முனிவர்களே, உங்களது அனைத்து விருத்தாந்தங்களையும் வாயுதேவர் கூற முன்னமேயே அறிந்தோம். வாயுதேவர் அனைத்து கதைகளையும் குறிவிட்டு மறைந்தார் அல்லவா? அதன் பின் நீங்கள் அனைவரும் என்ன செய்தீர்கள் என்று விசாரித்தார். முனிவர்களும் பிரம்மதேவரது கேள்வியை புரிந்து கொண்டு சத்ரியாகம் முடித்து அவபிரத ஸ்நானம் செய்த பின் கங்கையை நோக்கி சென்றது. காசியை சென்றடைந்து அங்கு தேவர்களால் தாபிக்கப்பட்ட அபிமுக்தேஸ்வர சிவலிங்க திருமேனியை தரிசித்து பூஜித்தது. விண்வெளியில் பேரொழியை கண்டது. சில மகிழ்ச்சிகள் அவ்வொழியில் இரண்டரக் கலந்தது. பின் அப்பேரொழி மறைந்தது முதலிய அனைத்து விவரங்களையும் ஒன்றுவிடாமல் பிரம்மதேவரிடம் வணக்கத்துடன் விண்ணப்பித்தார்கள். மேலும் தாங்கள் பலவாறு சிந்தித்தும் அப்பேரொழியை பற்றி ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்கிற தங்கள் ஏக்கத்தையும் கூறினார்கள். இவ்வாறு முனிவர்கள் கூறவே பிரம்மதேவரும் சற்றே தலையை அசைத்து கம்பீரமான குரலில் கூறலானார். மகரிஷிகளே, உங்களுக்கு மிகவும் உயர்ந்ததான பரவுலக ஜித்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நெருங்கியுள்ளது. நீங்கள் வெகுகாலம் தொடர்ந்து நடத்தக்கூடிய சத்ரயாகத்தை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தீர்கள் அல்லவா? ஆகவே இறைவன் மிகவும் மகிழ்ந்து உங்களுக்கு அருள் புரிய விரும்பியுள்ளதையே இந்த பேரொழி தரிசனம் குறித்து காட்டுகிறது. காசியம்பதியில் நீங்கள் கண்ட அப்பேரொழி சாட்சாத் ஜோதிமயமான சிவலிங்க திருமேனியே. அஜ்ஜோதியோ சிவபிரானின் பேரொழி. அவ்வொழியில் இரண்டரக் கலந்த முனிவர்கள் யார் தெரியுமா? அதை ஸ்ருதிகளும் பாகவத விரத ஆகமங்களும் கூறிய நன்னெறியில் நின்ற முனிவர்கள். தங்களுக்கான தர்ம நெறிகளில் நின்றும் வலுவாதவர்கள். அதனால் தங்கள் பாவங்களை முற்றிலுமாக சாம்பராக்கி கொண்டவர்கள். அவர்கள் அனைவரும் முக்தி அடைந்து விட்டனர். உங்களுக்கும் இதே போல விரைவில் முக்தி கிடைக்கும். நீங்கள் கண்டா பேரொழி இதைத்தான் காட்டுகிறது. உங்களுக்கும் இறையருளால் அந்நேரம் இப்பொழுது கிட்டியுள்ளது. நீங்கள் உடனே மேரு பர்வதத்தின் வலதுபுறம் உள்ள முகட்டிற்கு செல்லுங்கள். அங்குதான் தேவர்கள் இருக்கிறார்கள். எனது மானசீக புத்திரரான சனத்குமார முனிவரும் அங்குதான் உள்ளார். நந்திகேஸ்வரரின் வரவுக்காக காத்திருக்கிறார். முன்பொரு காலத்தில் நடந்தது. அதாவது ஒரு சமயம் சனத்குமாரர் அஜ்ஞானத்திற்கு ஆட்பட்டு தானே சிறந்த யோகி என எண்ணினார். அதனால் செருக்கடைந்த அவர் சிவபெரும்பொருளை நேரில் கண்டும் எழுந்திருந்து வணக்கம் முதலிய உபச்சாரங்களை செய்யாமல் தன் ஆசனத்திலேயே வாழாயிருந்தார். இவ் அபராதத்தை கண்ட நந்தியம்பெருமான் சற்றே சினங்கொண்டு அவரை ஒட்டகமாக கடவுது என்று சபித்தார். இதனால் வருந்திய நான் இறைவனையும் இறைவியையும் வெகுகாலம் உபாசனை செய்து நந்தியம்பெருமானையும் பலவாறு வேண்டிக் கொண்டேன். இவ்வாறு பல பல முயற்சிகள் செய்து எப்படியோ ஒரு விதத்தில் சனத்குமாரரை ஒட்டகமாக பிறப்பதில் இருந்து தடுத்து முன்போலவே சனத்குமாரர் ஆக்கினேன். அப்பொழுது சிவபிரான் சற்றே முன்மறுவல் புத்தவண்ணம் தன் சிவகணத் தலைவரான நந்தியிடம், குற்றமற்றவனே, சனத்குமாரன் எனது உண்மை சுரூபத்தை அறியாத செருக்கு கொண்டு என்னை அவமதித்தான். ஆகவே நீயே அவனுக்கு எனது உண்மை சுரூபத்தின் விளக்கத்தை உபதேசம் செய். பிரம்மதேவரது மூத்த மகனான இவன் அறியாத முட்டாளைப் போல என்னை ஸ்மரித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் நானே இவனை உனக்கு சீடனாக தந்தேன். உன் உபதேசம் கேட்டு தெளிந்து என்னை பற்றிய உண்மை ஞானத்தை வெளியில் பரப்புவான். உன்னையும் சிவாகம தர்மத்தின் தலைவன் என்கிற உயரிய பதவியில் ஆச்சாரியாபிஷேகம் செய்வான் என்று கூறி அருளினார். இறைவன் இவ்வாறு அருளவே அனைத்து பூதகணங்களுக்கும் தலைவரான நந்தியம்பெருமான் இறைவனது கட்டளையையே முதற்கண் செய்ய வேண்டிய பணியாக தலைதாழ்த்தி ஏற்றார். மேலும் சனத்குமாரரும் எனது கட்டளையால் நந்தியம்பெருமானை மகிழ்விக்க நேருமலையில் தவும் கடுந்தவும் புரிந்து வருகிறார். நந்தியம்பெருமான் அங்கு வருவதற்குள் நீங்கள் அனைவரும் சனத்குமாரரை சந்தியுங்கள். சனத்குமாரருக்கு அருள் புரிவதற்காகவே வெகு விரைவில் நந்திகேஸ்வரர் அங்கு வருவார். இவ்வாறு பிரம்மதேவரது கட்டளையை பெற்ற முனிவர்கள் நேருமலையின் தெற்குள் உள்ள குமார சிகரம் என்கிற குடிமுடிக்கு சென்றனர்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shivam.org radio, the 24/7 spiritual channel from shivam.org. ஓம் நமசிவாய்.

அதிசயப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது. முத்தி இலக்கணம். திருப்பெருந்துறையில் அருளும் சிவபெருமானின் புதுமை கோலத்தையும் வியப்பு தன்மையினையும் மாணிக்கவாசகப் பெருமான் வியந்து பாடியுள்ளார். இதில் வீடு பேற்றிற்கும் திருவடி பேற்றிற்கும் வழிகாட்டும் இலக்கணத்தை சுவாமிகள் பாடி அருளியதால் இது முத்தி இலக்கணமாகும். இது 10 பாடல்களை கொண்டது.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம், வந்தே ஹேமார்ஜினிமபி, வந்தே வேணுவனேஸ்வரம், வந்தே காந்திமதீஸ்வரி, வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாபஜிம் சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் லோகசுந்தரம் சதசஜனக்ரஹநிக்ரஹ கிரகீத முனி விக்ரஹோ பகவான் சர்வாசாம் உபனிஷதாம் துர்வாசா ஜயதி தேசிக பிரதம ஸ்வகடஜாதமதோஷிதம்பர பிரகடகுஜிதநாதிதந்திக்கடம் நிகடவாசினமேகரசாதினோ விகடசக்ரவிநாயகம் ஆஶ்ரயே. நமசிவாய தேவாய நமசிவதராய காஞ்சிபுரி நிவாசாய

திகழச்சக்கரச்சமுகமைந்துளான் சகடச்சக்கரத்தாமரை நாயகன் அகடச்சக்கரவின்மணியாபுரை.

0: நம பார்வதி பதயேரமஹாதேவ. எல்லாம் வல்ல சங்கர ராமேஸ்வருடைய திருவுருள் துணை கொண்டு இங்கே தொடங்கியிருக்கின்றான இந்த காஞ்சிபுராண படன வகுப்பை இடையூறின்றி நடைபெறுமாறு நம்முடைய விகடசக்கர விநாயகரையும் திருக்கயிலாய பரம்பரை குருமகா சன்னிதானங்களையும் எண்ணிக்கொண்டு இந்த உரை தொடங்குகின்றேன். புராணம் என்று சொன்னவுடனே இக்காலத்தில் அறிவிற்கு முகம் சுடிக்கிறது. புராணமா? அதாவது புராணம்னு சொன்னானா அவனுக்கு பொய் என்கிறதா ஞாபகத்து. சும்மா கட்டுக்கதை. தமிழறிஞர்கள் மத்தியில் கூட புராணம் பயிலப்படவில்லை. ஏனென்றால் அவருக்கும் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்து கொண்டிருக்குது. புராணம்னா ஆனால் புராணத்தை சொல்லும் பொழுது வேத உபபிரங்கணான் அதுக்கு பெயர். அதாவது என்னன்னா வேதத்தினுடைய பொருள்களை விரிவாக சொல்ல வந்தவைகள். வேதாகமங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் பாமரர்களும் தெரிந்து கொள்ளுமாறு மிக எளிமையாக ஒரு கதாரூபமாக கொண்டு வந்து சொல்கின்றது புராணம். 18 புராணம் வியாச செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அதை வைஷ்ணவர்கள் மூன்றாக பிரித்தார்கள். சத்துவ புராணங்கள், ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள். நம்ம சிவபுராணத்தை புறம் தாமச புராணம் ஒரு தள்ளி அந்த சட்டை சட்டம். ஆனால் உண்மையில் சிவபுராணங்கள் அனைத்தும் சத்துவ புராணங்கள். அதனாலே புராணத்தில் உள்ள விஷயங்கள் வந்து நிறைய அது புராணத்துக்குள்ளே நுழைஞ்சி பார்த்தா தான் அதை தெரியும். இன்றைய காலகட்டத்திற்கார சொல்வது போல தமிழ் நயம் நிறைய இருக்கிறது. நிறைய இலக்கிய நயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புராணங்களில் நிறைய இருக்கிறது. நிறைய தமிழ் சொற்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புராணத்தில் இருக்கிறது. அந்தளவுக்கு நம்முடைய பெரியவர்கள் புராணங்கள் செய்திருக்கிறார்கள். வெறும் கதை என்று அதை கொண்டு கொள்ள முடியாது. நிறைய புதுமையான தமிழ் சொற்கள், இலக்கிய நயம், வர்ணனைகள், இதன் நடுவில் சித்தாந்த கருத்துக்கள், இதையெல்லாம் வைத்து நமக்கு புராணமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த புராணங்களிலே காஞ்சி புராணம் என்பது ஒன்று. சென்ற 18 நூற்றாண்டிலே சிறந்த ஒரு தத்துவ ஞானி ஒரு இருந்தார் என்றால் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள். அவரை பற்றி நாம் இன்னும் சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இல்லையானால், அவர்கள் பிறக்கவில்லை என்றால் இன்று சிவஞானபுரத்திற்கு உரை தெரிந்து கொள்ள முடியாது. இன்றைய தமிழறிஞர்கள் பாடியத்தை தொடுவதில்லை. ஏனென்றால் அவரை கொஞ்சம் வந்து பாருன்னு சொல்லுவோம் பாஷ்யம்லாம். அதனால் அதை போய் தொடர்வதில்லை. அவர் சொல்கிற சில கருத்துக்களுக்கு இவருக்கு உடன்பாடு இல்லை. அதனாலே சிவஞான சுவாமின்னா கொஞ்சம் ஆங்கிற ஒரு. ஆனால் சிவஞான சுவாமியில் மாபாடியமோ சித்துரையோ இல்லாமல் அது தள்ளிச்சிடும். சிவஞான போதத்துக்கு அவர்கள் பொருள் சொல்ல வேண்டும், முடியுமா? பாஷ்யத்தையோ சித்துரையோ தொடரக்கூடாது, அது தள்ளி வேண்டாம். சிவஞான போதத்திற்கு பொருள் சொல்ல முடியாது. அதை படித்தவர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அதன் மூலமாக சிவஞான போதத்திற்கு சொற்பொழிவுகள்லாம் செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், உரையெல்லாம் எழுதுகிறார்கள். ஆனால் சுவாமியான சுவாமினா வேண்டாம். ஏனென்றால் சிவஞான சுவாமிகள் உண்மையை ஆணித்தரமாக யாருடைய முகத்தையும் பார்க்காமல் சொல்லிவிடுகிறோம். 18 நூற்றாண்டிலே அவதரித்த அந்த சிவஞான சுவாமிகள் விக்ரமசிங்கரோத்திலே அவதாரமானவர்கள். நல்ல சைவ தமிழ் குடும்பத்திலே பிறந்தவர்கள். அவருடைய தந்தையாரோ தாயோ சைவத்தினுடைய நிலையாக இருந்து கொண்டு பணிகள் செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். இதில் என்ன விஷயம்னா, நம்மள்கிட்ட ஒரு பெரிய குறை, சரித்திரத்தை சரியாக பதிய வைக்கவில்லை, ஆவணப்படுத்தவே இல்லை. நம்முடைய பெரியவர்களுடைய சரித்திரங்களை வரலாறுகளை நல்ல முறையிலே ஆவணப்படுத்தவில்லை. அது நம்மிடத்தில் ஒரு பெரும் குறைதான். அதனால் இதில் சிவஞான சுவாமிகள் சித்தியடைந்த வருடம் கரெக்டாக இருக்கு, பிறந்தவரால் தெரியல, எழுதி வைக்கல. ஆகையினால் விக்ரமசிங்கரத்திலே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற வகையிலே அவர்களை பள்ளிக்கு அனுப்புகின்றார். சிவஞான சுவாமி சரித்திரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஓரொருவர் ஒவ்வொரு விதமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப குழப்பமாக இருக்கு அந்த சரித்திரம். முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. சரித்திர கோர்வைக்கு சரியாகவே வரல. குஞ்சதபாதத்தை கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்க இப்படி இருக்கே வாசனா இல்லை நீ கரெக்டாக ஏதாவது சரித்திரக்கான, நானும் அப்படி தான் உட்காந்துருக்கேன். ஏனென்றால் சரியாக ஆவணப்படுத்தவில்லை, அதுதான் காரணம். யாரோ ஒருவர் முதல்ல எழுதியிருக்கிறார், அவர் கற்பனையா இல்லை கேட்டு எழுதினாரா தெரியாது, அது அப்படியே எல்லாரும் காப்பீடு சொல்லிகிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் நடைமுறையோடு அதை வைத்து பார்க்கும்போது அநேக இடங்களில் முரண்பாடு இருக்கிறது, வழி இல்லை. அப்படி அவர் பள்ளிக்கு சென்று கொண்டு இருக்கிற காலத்தில் திருவாளூரையிலிருந்து சில முனிவங்கவர்கள் விக்ரமசிங் அவர்கிறார்கள். அந்த காலத்தில் ஆதீனத்தில் இருக்கின்ற தம்பிரான்கள் முனிவங்கவர்கள் தான் தேச சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். செய்து சமயத்தை பரப்புவோடு தன்னுடைய தெய்வீக ஆற்றலின் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்தி மடத்திற்கு நிறைய சொத்து சேர்த்து கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னா தம்பிரான்கள் சேகரித்து கொடுத்துருக்கான். பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி அந்த சொத்துக்களை வாங்கி நிறைய கொடுத்துருக்கிறாங்க. இன்றைக்கி அதை நிர்வாகம் பண்ண முடியல, அப்படி இருக்குது. அப்படி முனிவங்கள் வந்திருக்கு வந்து இவர் பள்ளிக்கு சென்று கொண்டு இருக்கிறார், சொல்லிவிட்டு வந்து கொண்டு இருக்கார். அவர் வருகிறார், உடனே கீழே விழுந்து நமஸ்காரம். பெரியவங்க நமஸ்காரம் பண்ணால் சரின்றாங்க. சின்ன குழந்தை 5 நிமிஷம் 5 வயசு குழந்தை சடான கீழே இருந்ததுன்னா ஆறும் சரிப்பா இந்த யாருப்பா என்ன. அப்போ தாங்கள் என்னுடைய வீட்டிற்கு அமுது செய்ய வர வேண்டும் என்று கொண்டு சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை கூப்பிட்டா சுடி நாம் சமைச்சிருவோமா, இன்னும் விவரம் தெரியாமல் இதை கூப்பிடுது போலிருக்கு. அதான் நாம் நினைப்போம், இவரை நம்பி நாம் போகலாமா, அதெல்லாம் நினைப்போம். கூப்பிட்டது அவர்கள் கொண்டு கொஞ்சம் திகைத்தார்கள். அப்போது ஒரு கவியின் மூலமாக செய்யல் மூலமாக அவருக்கு கேட்கிறார், அருந்ததி என் அம்மை, அருந்ததி என் அம்மை, அடியவருக்கு என்றும் திருந்து அமுதளிக்கும் செல்வி. தங்களை போன்று அடியாய் வந்தால் அமுதிக்கக்கூடிய செல்வி. பொருந்தவே ஆனந்த கூத்தரகமிழ்ந்து தொண்டு செய்யும் ஆனந்த வாரமை. என்னுடைய தகப்பனாரி ஆனந்த கூத்த செய்கின்ற தொண்டுகளுக்கெல்லாம் உடனாக இருந்து செய்யக்கூடியவள். ஆனால் நீங்கள் வரலாம். இப்போ 5 வயசு குழந்தை செய்யுளாக கூப்பிட்டவனை தான் அவளுக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்தது, சரி போகலாம். அந்த வரையில் வீட்டுக்கு வருகின்றார்கள். உடனே அம்மையார், 1 நிமிஷம் பொறுங்கள், கொஞ்சம் தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். நம்மகிட்ட அப்படி தான் செய்வாங்க, 11 மணிக்கு சாப்பாடு இடையாங்கன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் பொறுங்கள் தாளிக்கணும், வேண்டாம். 11 வரைக்கும் சாப்பாடு இடையா, அப்பவும் 5 நிமிஷம் பொறுங்கள் தாளித்து கொட்டணும். 12 மணிக்கு சாப்பாடு இடையா, ஒரு 5 நிமிஷம் பொறுங்க தாளித்து கொட்டணும். அந்த முறை உடனே தாளித்து கொட்டணும். சமையல் அமுத பரமாரிகள் சாப்பிட விட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். அங்கே ஊரில் ஒரு ஏதோ திருமணத்திலே தங்கியிருக்கிறார்கள். ஆனந்த கூத்தர் வருகிறார். சிவஞான சுவாமிகளுடைய இட்ட பெயர் முக்கலாலிங்கர். வந்து என்னப்பா விஷயத்தெல்லாம் கேட்டவன அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் அப்படி இல்லை, ஏண்டா ரோட்டில் வரவெல்லாம் கூப்பிட்டு வந்து வேண்டாத்தனம் பண்ணிகிட்ருக்கேன், அதான் நாட்டு அதெல்லாம் இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி பெரியவா எங்கே இருக்கப்பா சொல்லு போய் பார்ப்போம். ஆனால் அவனையும் கூட்டிகிட்டு வரேன். அவர் தங்கியிருக்கின்ற திருமணத்திலே வந்து நமஸ்காரம் பண்ணி விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு குழந்தையினுடைய பரிபக்குவத்தை அவர்கள் பார்த்து, இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு மடத்துக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே. அதாவது கிறிஸ்துவ சமயத்தில் எந்த வழக்கம்னா குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சந்நியாசம் மதத்துக்காக கொடுத்துருவாங்க. நாம் கொடுக்குறத கேட்டாலும் கிடையாது, அதெல்லாம் முடியாது. அதாவது பெண்களுடைய இயல்பு எப்படின்னா அவன் குடிகாரனாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சாமியாராக போகக்கூடாது. சாமியாராக போகிறான்னா பதறிக்கான், ஐயோ வேண்டாம், வேண்டே வேண்டாம், அது நம்முடைய இயல்பு. ஆனால் அந்த காலத்தை அப்படி இல்லை, கேட்டால் மடத்து கேட்டால் உடனே கொடுத்துடணும். இந்த குழந்தை மடத்துக்கு வந்தால் அது நல்லா இருக்கும், மடம் நம்ம பெரும் புகழ் அடையும் சொன்னி குழந்தை மடத்துக்கு தந்தால் தேவை. இதில் ஒரு சங்கடம் என்னன்னா, நியாயம் நியாயம் சொல்லக்கூடாது, ஆனால் நியாயம் சொல்லித்தான் ஆகணும். நம்முடைய குஞ்சுபாதம் அவர்களை சந்நியாசம் வாங்கி கொண்டு மடத்திலே இளவரசா நியமிக்கலாங்க ஒரு எண்ணத்தோடு ஒரு சூழ்நிலை வந்தது. தடுத்தவன் நான் தான். ஏன்னா வீட்டுக்கு தலைப்பிள்ளை ஒரே பையன், அப்பா அம்மான் வீரோடு இருக்காங்க, தர்மம் கிடையாது, தர்மசாஸ்திரப்படி சந்நியாசம் வாங்கக்கூடாது. ரெண்டு மூணு பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை கொடுக்கலாம், ஒரே பிள்ளை, அதன் தாய் தந்தையில் உயிரோடு இருக்கிறார்கள் வயோதிகர்கள், அவர்களை ரட்சித்து அனுப்பிவிட்டு தான் நீ சன்னியாசம் வாங்கலாம், தவிர அது வாங்கக்கூடாதுப்பா, தர்ம தர்மத்துக்கு உடன்பாடு இல்லை, வேண்டாம். அப்புறம் அவர் எப்படியே மாறியாச்சு, அவருக்கு கிரகஸ்தனாக இருக்கணும், அவர் தலையில் எழுதியிருக்கு, என்ன பண்ண. அதே போன்று ஒரு பிள்ளை இல்லவா, கொஞ்சம் ஆனந்த குத்த தயங்கினார். அப்புறம் யோசிச்சு சரி மடத்துக்கு கேட்குறாங்க, வேறு யாரும் கேட்டால் முடியாது சொல்லிடலாம், சரி குழந்தை எடுத்தவங்க வந்து அப்படியே குழந்தை ஒரு ஒப்படைத்து வீட்டை மாட்டை கூட கேட்கல, ஒப்புதல் கேட்கல. நான் கொஞ்சம் ஒரு வார்த்தை வீட்டில் கேட்டு வந்துடுறேன்னு சொல்லுவோம், மச்சங்க வீட்டில் வந்து அம்மையார்கிட்ட சொல்கிறான், அவளும் சந்தோஷம், சரி பரவாயில்ல, ரைட்டாக தான். அந்த முறையில் அந்த அவரை இந்த குழந்தையை அழைத்து கொண்டு யாத்திரை புறப்படுகிறார்கள். நேராக சுசீந்திரம் அவர்கள், சுசீந்திரத்தில் இருக்கவன் தான் வேலப்ப தேசிகர் இளவரசங்க முகாம். இந்த முகாமிட்டு இருக்கிற போது இந்த குழந்தையினுடைய புத்திசாலித்தனம் அதெல்லாம் பார்த்தோன்னே சரி மழத்து இருக்கட்டோன்னு சொல்லி அவருக்கு தீட்சை செய்யணும், சமய விசேஷ தீட்சைகள் செய்து சிவஞானம் என்றதான தீட்சா நாமத்தை சூட்டுக்கு அங்கெல்லாம் இலச்சி இலக்கணங்களையெல்லாம் கற்கிறார்கள். பின்பு சன்னிதானத்தை தரிசனம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த குழந்தையை அழைத்து கொண்டு திருவாளூரை நோக்கி புறப்படுகிறார்கள். அப்போ செப்பறைக்கு வர்றார். இதில் சரித்திரத்தில் எனக்கு ஒரு நிறுதல் என்னன்னா, செப்பறைக்கு வந்து தங்கியிருக்காங்க, அகிலாண்டேஸ்வரி மேலே பாதிகள்லாம் பாடாங்க, திருநெல்வேலிக்கு ஏன் வரல, வந்தாரா வரலையா, காந்திபுரி தரிசனம் பண்ணாரா பண்ணலையா, ஏன் அவர் மேலே ஒரு பாட்டாக பாடியிருக்க கூடாதா, ஒன்றுமே இல்லை அதை பற்றி ஒரே இரு சரித்திரத்தில் இல்லை, மத மலை எழுதாமல் ஏதோ எழுதலை. அதை செப்பறையில் வந்து இருக்கும்போது செப்பறை அகிலாண்டேஸ்வரி மேலே பதிகம் பாடணும், அருமையான சித்தாந்த கருத்துக்களை சிற்றலக்கியங்களில் வைத்து பாடியவர் சிவஞான சுவாமிகள், அருமையாக இருக்கும். அதன் பின்பு அவரை அழைத்து கொண்டு போகின்றார்கள். அப்படி போகின்ற பாதையில் மட இடையிலே இந்த இளவரசு சித்தியாகிறார், அவருக்கு எல்லா சம்ஸ்காரங்கள்லாம் செய்யிட்டு மடத்துக்கு போகிறேன். அங்கே வேலப்ப தேசிகருங்கிறது சஞ்சானமாக இருக்கார். இந்த வேலப்ப தேசிகர் பெயருக்க ரொம்ப குழப்பம், இவர் ஒரு வேலப்ப தேசிகர், சனியாரும் வேலப்ப தேசிகர், அப்புறம் ஒரு வேலப்ப தேசிகர் வரார், எந்த வேலப்ப தேசிகர் என்ன செய்தார் தெரியல, சரியான ஒரு ஆவணம் இல்லை. சனியாரத்தை வணங்கி யாருப்பா இந்த குழந்தை, இந்த மாதிரி நடந்த விற்த்தாந்தங்களை தான் சொல்லுங்க சார், இருக்கட்டும் மடத்துக்கு இருக்கட்டும். இப்படியாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் யாத்திரை புறப்படுறாங்க, இவர்கள் கூட வரும். அப்படி திருவிடை மருவர் வந்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். அடுத்து பேரூர், பேரூருக்கு வந்து தங்கியிருக்கிற நேரத்தில் அங்கே சன்னிதான சித்தியாக இருக்கும். இளவரசாக திருஞாசமந்தர் தேசிகர் திருநாகேசனோ ஒருவர் பலருடன் இணைந்தவர்கள் காஞ்சிபுரத்தில், காஞ்சிபுரத்தில் வந்து உட்கார்ந்து தான் ரொம்ப நாள் காஞ்சிபுரத்தை தங்கியிருந்தார். ஆகமங்கள் உள்ள சில நுட்பங்கள் சந்தேகங்களை தெளிவுபண வேண்டும் என்று ஆகவித்வான்களை எல்லாம் வர சொல்லி அதை தெளிவுபண்ணிக் கொள்கிறார்கள் என்று சொல்லுங்க. அப்படி இருக்கிறவர் தான் நிறைய பதியங்க சித்தலிக்கியங்கள்லாம் நிறைய செய்கிறார். இந்த காஞ்சி புராணம்ங்கிறதை அப்படிதான் செய்கிறார். சித்தலிக்கியம் செய்தாச்சு, அந்தாதி பதிகம்லாம் நிறைய பாடியிருக்கார். பேரிலக்கியம் ஒன்று வேண்டும் அல்லவா, ஆகதான் இந்த சாஞ்சி புராணத்தை எடுத்துக்கொண்டார். வடமொழியில் காஞ்சி மகாத்வியன்னு ஒன்று இருக்குது, இருந்தது தான் சொல்லணும், பாஸ்டன்னு தான் சொல்லணும். நானும் எல்லாத்தையும் ஜாதி பார்க்குறேன், ஒருத்தர்கிட்ட கிடைக்கணும். ஏன்னா இதனுடைய நயத்தை பார்த்தோன்னா வடமொழியை பார்த்தா நல்லா இருக்குமேன்னு நானும் காஞ்சி மகாத்மியா அச்சா இருக்கான்னு நானும் எங்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இல்லை இருக்கும் அச்சா இருக்கான்னு தெரியல. அழகான ஒரு புராணம் இந்த காஞ்சி புராணத்தினுடைய மகிமை என்னன்னா, நிறைய வைதிக கருத்துக்களை இங்கே சொல்கின்றார், ஆகம கருத்துக்களை சொல்கின்றார், உபநிடதங்களில் உள்ள கருத்துக்களெல்லாம் இங்கே சொல்கின்றார். அது போக எந்த விதமாகலாம் பாடலாம் தமிழை சித்தளிக்கீங்க அதை இதெல்லாம் வைத்திருக்கிறார். வர்ணனைகள் ஒரு சமயம் எனக்கு கஞ்சி கலைஞர் சன்னிதானம் அவர்கள் ஒரு தலைப்பு கொடுத்தார்கள், காஞ்சி புராண வர்ணனையில் சித்தாந்த கருத்துக்கள். இது எப்படி அவங்களுக்கு அந்த தோணத்தை தெரியல, அது என்ன கொண்டு பேசு வர்ணனைகளில் அவ்வளவு சித்தாந்த கருத்துக்கள். இப்படி வேதம் ஆகமம் உபனிஷதங்கள் மற்றும் இல்லை நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த காஞ்சி புராணத்தில் வைத்திருக்கிறார்கள். படித்ததுக்கப்புறம்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ எவ்வளோ ஆழ்ந்த விழுத்தில் முங்கி இருக்க வேண்டும் அந்த மொழிகளில். அந்த காஞ்சி புராணம் செய்தான் மாபாடியத்தை செய்கிறார்கள். மாபாடியம் முதலில் தோன்றியதா சித்துரை முதலில் தோன்றியதா? சிம்யான சுவாமிகள் மாபாடியத்தை முதலில் விட்டு சித்துரை எழுதினாரா, சித்துரை எழுதிவிட்டு மாபாடியம் செய்தாரா என ஒரு சர்ச்சைகளுக்குள்ள கடைசியில் முடிவு என்னன்னா, மாபாடியம் எழுதிய பின்புதான் சித்துரை எழுதிக்காள். மாபாடியத்தில் பதவுரைகளாம் கிடையாது விளக்கு. பிற்காலத்தில் பாஷியம் செய்த பின்பு ஓ இன்னும் சில விஷயங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா விபரீதமாக போய்கொண்டு சொல்லி சித்துரை செய்தோம். அந்த பாடியத்தில் கண்டன நூல் மற்ற மதங்களுடைய பொருந்தாமையா கருத்துக்களை நயமாக சொல்லி தர்க்க நியாய முறைப்படி சொல்லி பின்பு நம்முடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்துகிறது. இதெல்லாம் செய்தாச்சு, பாஷியம் செய்தாச்சு. ஆனால் அதுக்கு சில துணை நூல்கள் தேவைப்பட்டது. ஏன்னா அதை படிச்சுட்டு இது வந்தால் தான் கொஞ்சம் விஷயம் தெளிவாகும். அதுக்குத்தான் இலக்கண விளக்க சூறாவளி சொன்னார். அதையோட நன்னூல் விருத்தி உரை திருத்தம் செய்தார். அடுத்து சில நூல்களை மொழிபெயர்த்து வைக்க வேண்டியிருக்கிறது. அதில் அரடத்த சிவாச்சாரியார் செய்த ஸ்லோக பஞ்சகம், ஏன்னா 5 ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம், அதை தமிழிலையும் மொழிபெயர்த்தார்கள். அடுத்து அப்பைய தீட்சையுடைய சிவதத்துவ விவேகம் வடமொழினா அதையும் தமிழை மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். அடுத்து சர்வாத்ம சம்புங்கிற ஒருவர் சமஸ்கிருதத்தில் சித்தாந்தம் எலிமெண்ட்ரி பாடம் சித்தாந்த பிரகாசிகை அதையும் தமிழை மொழிபெயர்த்து கொடுத்தார். அப்போது அடுத்து இந்த சித்தாந்த மரபு எந்த ஒரு திருவாளரை ஆதீனத்தில் ஒரு மரபு இருந்தது, அதை மறுத்து தருமபுரத்திலிருந்து ஒருத்தர் ஒரு புஸ்தகம் போட்டார். அதை மறுத்து இவர்கள் எழுதினார் சித்தாந்த மரபு. அவர் கண்டனம் பண்ணார், சித்தாந்த மரபு கண்டன கண்டனம், கண்டனத்துக்கு கண்டனம். எதுக்கு சொல்லுவேன்னா அவருடைய தர்க்க அறிவு நியாய அறிவு அது நல்ல பிரகாசமாக இதெல்லாம் எதுக்கு சார் நம்முடைய விஷயத்தை சொல்லிட்டு போகணுன்னு அவன் என்னத்தையும் சொல்லிட்டு போகிறான், நமக்கு என்ன வந்து இதை போய் கண்டனம் பண்ணணுமா அப்படின்னு நம்முடைய சகோதரர்களாம் சிலர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, சமயம் என்று வரும் பொழுது அதுக்கு சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது பிற சொல்கின்ற பட்சத்தை மறுத்தாதான் இது மனதிலே கொள்ள முடியும். மத்வரை சங்கரர் மறுக்கிறார், சங்கரரை மத்வர் மறுக்கிறார். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அத்வைதத்தினுடைய ஆட்சி தான் கூடுதல், அதனால பிரகாசம் இங்கே நூல் தான் உயர்ந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 தண்டா சொல்ல தாங்கிவான். ஆனால் அதைவிட அருமையான நூல்கள் மத்தியுலகத்தில் இருக்கிறது. மத்தியுடைய தர்க்க அறிவு நியாய அறிவை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். சங்கரர் தூத்துள ஆக்கிடுவாங்க, அந்தளவு மறுப்பு நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் எதுக்கு இதெல்லாம் நடக்கிறது ஆனால் சொன்னால், இப்போ பயிர் செய்கிறோம், நெல் விதைச்சாச்சு, உடனே பயிர் உடனே வரும். கூட என்ன வருது, களையும் உழைக்குது. அது பார்த்து தெரிஞ்சு போயிட்டாங்க, இது நம்ம என்ன செய்தது ஆனால் முடியுமா, அந்த கலந்த பயிரை அழிச்சிடும். களையை பிடிங்கித்தான் தேவையில்லாததை எடுத்துத்தானே ஆகும். அதே மாதிரி நம்முடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது அதுக்கு பொருந்தாத கருத்துக்களை சொல்லி அதை விளக்கணும். அதனால் அது கண்டனங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். கண்டனம்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் சொல்லக்கூடாது, பண்ணினால்தான் சித்தாந்தம் நிலைக்கும். இப்படி கண்டன நூல்கள் நிறைய சொல்லும். இப்படி சிற்றிலக்கியம், பேரிலக்கியம், கண்டன நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், இப்படி நிறைய நூல்கள், கிட்டத்தட்ட 27 நூல்கள் வேறு நிறைய செய்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்தது கிட்டத்தட்ட 32 வயசாக இங்கே பார்த்த ஞாபகம் எனக்கு, அது எங்கே பார்த்த ஞாபகம் இல்லை, 32 வயசாக இருந்திருக்கார். 5 வயசு தள்ளித்தானே 27 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு நூல்கள் செய்திருக்காங்க. மாபாடித்தை பார்த்து ஒரு நோட்டில் எழுதுவோம் என உட்காந்த 1 வருஷம் ஆகும். அது எப்படி செய்தார் இந்த வருஷம் இல்லை, அந்த மாபாடியின் வெளியே வந்தது ரகசியம் என்னன்னு தெரியுமா, துவாடுதலை கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. மாபாடத்தை எல்லாம் ஒடுக்கத்திலே இருக்கு, எடுக்கவே கூடாது. சூரியனார் கோயில் ஆதீனம் சுவாமி மடத்தில் திருவாளர் மடத்தில் இருந்தார். ஒரு 3 பேர் ரகசிய திட்டம் போட்டாங்க, இதை எப்படியாவது நாம் கொண்டு வந்தாலும் ஒரு திரையை போட்டுக்கொண்டு இங்கேருந்து ஒருத்தர் மாபாடத்தை படிப்பார், அங்கே விறுவிறுன்னு எழுதுவார், விறுவிறுன்னு இப்படி எழுதி வந்ததுதான் இந்த இப்போ வெளியில் வந்திருக்கு. பாஷம் திருட்டுத்தனம் அணிதான் அந்த வழியில் நல்லது வெளியில் வரணுமான். அப்படி வந்தோம், இன்னும் ஒரிஜினல் ஏட பார்க்க முடியல, இன்றைக்கும் பார்க்க முடியல ஒரிஜினல் ஏட. ஒடுக்கத்தில் இருக்குது இருக்குங்க இருக்காக சுவாமி தான் விழித்தோம், நம்ம சிவாய் மூர்த்தி தான் விழித்தோம். அதில் பெரும் நிறைய கதைகள்லாம் வெளியில் வரும். ஒரு சமயம் போயிட்டு இருக்காங்க, ஒரு இல்லைங்கிறாங்க. கலைஞர் சன்னியாசத்தை கேட்கும் போது இருந்துதுனாங்க ஒரு சமயம், அப்புறம் கேட்கும்போது அந்த ஏடை காணலாங்க, யாரும் அடிச்சு போயிட்டானா இல்லை உண்மையாக சுற்றி இருக்கிறாங்க. ஏன் சொன்னால் அந்த ஏடு கிடைத்தால் இன்னும் நிறைய திருத்த வேண்டியிருக்கு. இப்போ வந்திருக்கிற பதிப்புகளில் ஆங்காங்கு சில தவறுகள் இருக்கிறது, ஏன்னா மிக விரைவாக எழுதப்பட்டது சொல்ற சொல்ல சொல்ல மிக விரைவாக இருந்ததுனால கொஞ்சம் ஆங்காங்கு சில தப்புகள் இருக்கு. அந்த தவறுகளை, தவறு என்பது எப்பொழுது எங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால், சினமர் ராமலிங்கம் இல்லைன்னு ஒருவர் இருந்தார், ஈஸ்வர புத்திரியோட ஆசிரியர். அவர் திருவாளர் ஆதீனத்தில் வித்வானாக இருந்தார். அவர் அந்த ஏட்டை வாங்கி பார்க்கும்போது அச்சுக்கும் அது கொஞ்சம் பொருந்தாமைகள் இருக்கிறது, ஆங்காங்கே ஒரு இடங்களை பார்த்து திருத்தினார். கொஞ்சம் தான் அந்த திருத்தத்தை வைத்து பார்க்கவும் இன்னும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வஜ்ரவேல் மொழியார் ஆதீனத்தில் வித்வானாக இருக்கும்போது அவர்கிட்ட நான் பேசிக்கொண்டிருந்தேன், இதை பற்றி இந்த மாதிரிலாம் இருக்கே இன்னும் பார்த்துன்னா நிறைய கிடக்கும், நான் திருச்சியிருக்கேன் ஏடை பார்த்துங்கல்ல, அவரே சில திருத்தங்களை கொடுத்தார். இன்னும் திருத்த முடி இருக்குது, ஏடு கைக்கு வரமாட்டேன். நமச்சிவாய மூர்த்தி தான் அனுகிரகம் பண்ணும். இடையில் ஒரு கமிட்டி போட்டாங்க ரத்னேய சார் பழமையில், பாஷை ஏடை பார்த்து திருச்சி இதை ஒரு செம்பறிப்பாக ஒன்று கொண்டு வரணும்னு ஒரு கமிட்டி போட்டாங்க, வேலை செய்யலை அப்படியே போயிடுச்சு. இப்படி இந்த மாபாடியின் வழிவந்தது விஷயம். இந்த காஞ்சி புராணத்தில் நான் முதல்ல எனக்கு காஞ்சி புராணம் சொன்னணுங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை, 1990 சொன்னேன் திருநெல்வேலியில். ரத்தன சாரியா தான் நீ காஞ்சி புராணம் சொல்லுங்க, நீங்கள் தான் அதை சொல்லணும், அது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தான் சரியான ஆள், புஸ்தகம் இல்லை என்ன செய்யணும். சன்னிதானத்தில் எழுதும் உடனே புஸ்தகத்தை அனுப்பிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல உடனே அதை வச்சு தான் சொன்னேன். அப்படி சிறந்ததான அந்த காஞ்சி புராணத்தை இப்போ சொல்றதுக்கு நான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த காஞ்சி புராணம் எந்த அளவுக்கு போகுங்கிற எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா இன்னைக்கு நிலைமையில் என்னுடைய சரீர அசக்தத்தை நினச்சி பார்த்தேன், இன்னைக்கு நம்மளால் முடியுமா கடைசி கொண்டு போக முடியுமா, சரி சுவாமி என்ன தீர்மானம் பண்ணிப்போ, சங்கராமேஸ்வரர் என்ன தீர்மானிச்சுக்காரோ அதுபடி நடக்கட்டும். அந்த மறையில் காஞ்சி புராணம் ஒரு சிறந்த புராணம், புராணம்தானே என்று யாரும் அது எளிதாக நினைக்க வேண்டாம், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதனாலே அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: வாதவூரர் திருப்பெருந்துறை வருதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: வழியில யார் வந்து சாப்பிடுன்னு கொடுத்தாலும் சாப்பிடுறவர் இல்ல சுந்தரமூர்த்தி நாயனார். பசி தாங்காதவரும் அவர். அதே சமயத்துல யாராவது சாப்பிடுங்கன்னு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுருவார? சாப்பிட மாட்டார். ஆனா அவருக்கு தோணிச்சான், இன்று இவர் தருகின்ற சோறு நமக்கு எதிர் விளக்கல் ஆகாது, வேண்டான்னு சொல்லக்கூடாது. அன்பே வடிவமா அருளோடு இவர் கொடுக்கற சோதை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வேண்டாம்னு சொல்லிட்டா அப்புறம் சோறு கிடைக்காம போயிடும். நல்லவங்க கையால சாப்பிடுறதுக்கு ஆசைப்படணும். இன்னைக்கு அமர்நாத் யாத்திரை நிறைய ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி போறாங்க, கடைசியில லட்சக்கணக்கான பேர் ஒரு ஆண்டுல முடிச்சிடுறாங்க யாத்திரைய. பல ஆண்டுகள் முன்பு அடியேன் யாத்திரை பண்ண போது இந்த சிராவண பௌர்ணமிக்கு அன்னைக்கு 200-300 பேர் தான் அங்க இருப்பாங்க. இன்னைக்கு 10,000-20,000 பேர் இருக்கிற நாட்கள்ல 200-300 பேர் தான் இருப்பாங்க. பகல்கம்னு ஒரு இடம், சந்தன்வாடின்னு ஒரு இடம், அப்புறம் சேஷ்நாக்னு ஒரு இடம், நாலாவது இது பஞ்சத்தரணி அப்படிங்கிற தீர்த்தத்துக்கு அப்புறம் அமர்நாத் குகை வருது. வழியில லங்கர்னு சொல்லி டென்ட் போட்டிருப்பாங்க, அங்க ஏதாவது சாப்பாடு கிடைக்கும். எந்த சாப்பாடும் விற்பனைக்கு இல்ல, எல்லாம் ஃப்ரீ தான். லங்கர்னா தர்மசத்திரம். சந்தன்வாடிங்கிற இடத்துல ஒரு பஞ்சாபி லங்கர் இருக்கு. அப்பதான் யாத்திரை ஆரம்பிச்சிருக்கு. யாத்திரை வலுக்க வலுக்க தான் லங்கர்கள் அதிகமாகும், மக்கள் நிறைய வராங்கன்னு சொல்லி. அடியேன் போயிருக்கிறேன். கரெக்டாக 7 கடும் குளிர். கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சு அனுஷ்டானம் பண்ணலாங்கிறதெல்லாம் நான் குளிக்கல, பல்லம் மட்டும் தேய்ச்சிட்டு போயிருக்கேன் விபூதிட்டு. அங்க ஒரு பஞ்சாபி லங்கர்ல பெண்கள்லாம் டீ கொடுத்தாங்க, சப்பாத்தி சப்பாத்தி இட்டு தாங்க. இந்த மாதிரி வெளுப்பு வேஷ்டி கட்டிருந்தா துறவின்னு நினைப்பாங்க. வடக்க பாபான்னு கூப்பிடுவாங்க. பாபானா அப்பா. பேண்ட் சட்டை போட்டுருந்தா அண்ணன் கூப்பிடணும், பையான்னு கூப்பிடுவாங்க. ஆனா வேட்டி கட்டிருந்தா கடவுளுக்காக வேட்டி கட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால பாபா அப்பான்னு கூப்பிடுவாங்க. பாபா இங்க நாஸ்தா பண்ணிட்டு போங்க, ஹிந்தியில சொல்றாங்க. இல்லை நான் சாப்பிட மாட்டேன், நான் சந்தனவாடியிலேருந்து புறப்பட்டா அடுத்த ஸ்டாப் வந்து சேஷ்நாக். ஆதிசேஷனே ஒரு குளமா இருக்கிறார் அமர்நாத் போற வழியில. அங்க நான் உணவு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் மறுத்துட்டேன். சரி டீ சாப்பிடுங்க, டீ சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த டீய அடுப்ப மூட்டி ஒரு பெண் வந்து டீ உண்டாக்குறான். டீய லேட்டா வேணும்னே லேட்டா உண்டாக்குறான். ஒரு டீ போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? டக்கு டக்குன்னு வருது பிரபாகர் அண்ணையா வீட்டுல. காப்பின்னு சொல்றதுக்குள்ள காப்பி வந்துருது, ரெண்டு எழுத்து சொல்றதுக்குள்ள கான் சொல்லும் போதே வந்துருது, அப்படி ஃபாஸ்டா வருது. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் பெருமாள் நினைச்சிட்டு சொல்லிட்டோம், சரி இந்த டீக்கா நிக்கிறோமேன்னு எனக்கு ஒரு பொறுமை இன்மை இருக்கு. டீ இல்லாட்டா நமக்கு ஒண்ணும் இல்லையே, டீ சாப்பிடறதுக்காக இங்க நிக்கிறோமே. நடந்து சராசரன்னு போயிட்டே இருந்தா கொஞ்சம் வெயில் ஏறினா நிறைய நீர்நிலைகள் உண்டு, அங்க குளிச்சு அனுஷ்டானத்தை பண்ணலாமே அப்படின்னு. அதுக்குள்ள 500 பெண்ணு 4 ரொட்டி இட்டு இருக்காங்க, இந்த பஞ்சாபி ரொட்டி இட்டு. அதுல ஊறுகாய் தான் வச்சிருக்காங்க, சப்ஜி எல்லாம் கிடையாது. ஊறுகாய் வச்சு சிம்பிளா அதை ரோல் பண்ணி பேக் பண்ணி, நான் வந்து ஒரே ஒரு ஷோல்டர் பேக் தான் வச்சிருக்கேன். இந்த டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த ஷோல்டர் பேக்ல நுழைச்சிட்டாங்க. அது வழியில எங்க வேணா சாப்பிட்டுக்குங்கன்ட்டு. இப்பொழுது என்ன ஆச்சு, 6 நேரம் நடந்து அங்க சேஷனாகுங்கிற இடத்துக்கு மதிய நேரத்துக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா இரவுலாம் கடும் குளிர். அந்த கடும் குளிர்ல தங்குவதற்கு ஒரே ஒரு டென்ட் தான் இருக்கு, அங்கு சமைச்சு சாப்பிடுறவங்க யாரும் கிடையாது. அன்றைய நாள் முழுவதும் இந்த 4 ரொட்டி தான், வேற எந்த உணவும் கிடையாது. பொதுவாக உணவு என்பது வயத்துல இருந்ததுன்னா குளிர் தாங்குகின்ற ஆற்றல் இருக்கும். உணவு டைஜஸ்ட் ஆகி அந்த பேர்ன் ஆகி அந்த ஹீட் வந்து என்ன பண்ணும், கடும் குளிரை காப்பாற்றும். சாதாரண ஆடைகள் தான் கிட்ட இருந்தது. அந்த குளிர்ல உறக்கமே வராது, தலைவலி வேற வரும். அப்படியே சிவசிவான்னு தெரிஞ்ச திருவாசத்தை சொல்லிக்கிட்டு அப்படியே இரவு நேரம் முழுக்க விழித்திருந்து பகல்ல ஆட்டோமேட்டிக்கா அதுக்காக உறங்க போறது கிடையாது. இப்படியே 4 உறக்கமின்றி தான் போகும். ஆனால் பெருமான் என்ன பண்ணிருக்கிறாரு, வேண்டாம் நானும் உனக்கு இதுதான் அப்படிங்கறதுனால பெருமான் கொடுக்கிறாரு பாருங்க. அதனால என்றைக்குமே நமக்கு எதிர் விலக்கலாகாது என்ற எண்ணம் உண்டாகும் பொழுது அந்த உணவினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணவினை ஏற்றுக்கொள்வதை பத்தி நிறைய நுட்பங்கள்லாம் இருக்கின்றன, அதான் பெரிய புராணத்திலே நிறைய வருது. பொதுவா வந்து அந்தணர்கள் ஏனைய ஜாதிகாரங்கள் சமைச்சதை சாப்பிட மாட்டாங்க. அவங்க அந்தனர் ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு, அதை அவங்க கடைபிடிக்க வேண்டியது அவங்களுக்கு சட்டம். ஆனா மனு சொல்றார், ஒரு அந்தனர் வீட்டுல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, உண்மையா விசுவாசமா வேலை செய்யறாங்க, சம்பளத்துக்காக வேலை செய்யல, வீட்டுல ஒத்துற போல வேலை செய்யறாங்க, ஒரு ஆபத்து காலத்துல அவங்க சமைச்சதை சாப்பிடலாம்னு மனு சொல்றார். வீட்டிலேயே ஒத்தரா இருக்கிறதுனால அவங்க உணர்வு பூர்வமா நம்மோடு ஒன்றி இருக்கிறார்கள், உணர்வு பூர்வமா ஒன்றி இருக்கிறார்கள். இது மனு எங்கேயோ சொல்லிருக்கிறார். இதற்கு எடுத்துக்காட்டு எங்க வருதுன்னா பெரிய புராணத்துல வருது. பெரிய புராணத்துல இல்லாததே இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். சிறுத்துண்ட நாயனார் வீட்டுக்கு வரார். சிறுத்துண்ட நாயனார் வந்து மாமாத்திரர் என்ற குலம். மாமாத்திரர் என்ற குலம் அந்தனர்கள் தான். ஆனால் அந்தனர்களுடைய அறுதொழிலே ஒரு தொழிலாகின்ற வேதத்தை ஓதுவித்தல் என்ற தொழிலை கைவிட்ட காரணத்தினாலே அந்தனர்கள கீழ்பட்டு போன குலம். வேதம் ஓதுதலும் ஓதுவித்தலும் அந்தனருக்கு உரிய தொழில்கள். வேதம் ஓதுவாரே அன்றி ஓதுவிக்க மாட்டார்கள். வேதத்தை கற்பிப்பதை கைவிட்டு விட்டார்கள். தங்கள் அளவிலே ஓதுவார்கள். ஆனா மன்னனுக்கு தொண்டு செய்ய போனார்கள். அந்த படைக்கலன்களை எல்லாம் வந்து கற்றுக்கொண்டு துரோணர் போன்று அந்த குலம் பழங்காலத்திலிருந்தே இருக்கு. துரோணர் அந்தனர் தான், ஆனா அரசன்ட்ட வேலை செய்தார். அவர் மாமாத்திரர். அந்தனரா இருந்தே மருத்துவ தொழில் பார்ப்பவர்கள் அந்தனரிடம் கீழாக கருதப்பட்டார்கள். ஆனா அந்தனருக்குரிய அனுஷானங்கள் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தான் சென் என்றும் செங்குப்தா என்றும் சொல்லப்படுகிறார்கள் பெங்கால்ல. பார்க்கிறோம் இப்ப அந்தனராகின்ற சிறுத்துண்டர் வீட்டுல இருக்கிற சந்தன தாதி அவங்க தலைக்கறியை சமைச்சு வச்சிருந்தாங்க. அதை என்ன பண்ணாங்க, கடைசி நேரத்தில் இவர் கேப்பாரோ சொல்லி சமைச்சு வச்சதை பரிமாறினாங்க. அதை உண்ண புகுந்தார்கள் இருவரும். அப்பொழுது வீட்டுல வேலைக்காரி சமைச்சது வீட்டுல வீட்டு எஜமானி சமைச்ச மாதிரி உண்ணத்தக்கது அப்படிங்கிற பொருள் வந்துருச்சு. நம்ம வீட்டிலயே இருக்கிறாங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க சமைச்சது நம்ம வீட்டமா சமைச்சது போல நம்மால் ஏற்க தகுந்தது அப்படிங்கிற தர்மமானது அங்க இருக்கு. அதுபோல சிவதீட்சை பெற்றவர்கள் சிவதீட்சை பெற்றவர்கள் கையினால உண்பது சிவதீட்சையினுடைய தர்மம். சிவதீட்சை பெற்றவர்கள்னா சிவதீட்சை பெறாதவர்கள் கையினால உண்ணக்கூடாது. சிவதீட்சை பெறாதவர்கள் கையினால உண்ணக்கூடாது. அதனால தான் ஹோட்டல்ல சாப்பிடறதெல்லாம் தவிர்க்க வேண்டும். கடைசி பட்சமா தான் ஹோட்டல்ல சாப்பிடணும். அப்படி கடைசி பட்சமா ஹோட்டல்ல சாப்பிடும் போது அந்த உணவிற்கு எவ்வாறு தூய்மை உண்டாக்க வேண்டும் என்றால் நல்ல விபூதியை அந்த உணவுல தூவிட்டு சாப்பிடணும். மந்திரமாவது நீர் என்று சொல்லி அந்த விபூதியை அந்த உணவுல தூவிட்டு கூடுமான வரையிலும் அடியார்கள் வீட்டுல உண்பதே தான் ஒருவர் வந்து கொள்ள வேண்டும். வழிநடையிலே வருபவர்களுக்கு உணவளித்தல் பெரிய தர்மம். அப்படி திருப்பெருந்துரைக்கு தவம் செய்து வருகின்றார்கள். இங்கு கிடைக்கின்ற பெரும்பற்றினை உணர்ந்து சில பாக்கியவான்களாகின்ற உயிர்கள், அந்த உயிர்கள் நடந்து வருகின்ற வழியிலே அவர்கள் உணவின்றி இழைத்து போவார்களே என்று சொல்லி அவர்களுக்கு சோறு கொடுப்பதை போல இந்த தாழை என்ன செய்கின்றது, நீரணிந்து சோரேந்தி நிற்கின்றது. தற்குறிப்பேற்றம் என்ற அணி. தற்குறிப்பேற்றம்னா இயற்கை, இயற்கைக்கு ஒரு உள்ளக்கிடை இருப்பதை போல கவிஞன் தன்னுடைய கருத்தினை அதன் மீது ஏற்றி கூறுவது. ஒரு கொடி இருக்குது, அப்படி தூத்துக்குடி நுழையும் போது அந்த வீட்டு மாடியில் இருக்கிற கொடி அல்லது ஹோட்டல் மாடியில் இருக்கிற கொடி பறக்குது. அது என்ன சொல்லுது, வருக வருக சங்கரராமலிங்கேஸ்வரர் சாயரட்சை பார்க்க வருக வருக என்று அழைப்பது போல அந்த கொடி வருகிறது. தற்குறிப்பேற்றம். தாழம்பு என்ன பண்ணும், தாழம்புடைய மகரந்தம் நுண்பொடியாக நீரணிந்திருக்கின்ற தோற்றத்தை காட்டுகின்றது. அதனுடைய உள் பூ இருக்கே, அந்த பூ இலையிலே சோறு பரிமாறினதை போல இருக்கும். தாழ்மனுடைய மடல் இலை போல இருக்கும். அந்த இலையிலே பரிமாறப்பட்ட சோறு, வெண் சோறு போல தாழ்மனுடைய உள்பகுதி காணப்படும். அதனால் அதுக்கு சோறு என்றே பெயர். அதனுடைய நுண்மையான மகரந்தமாகின்ற திருநீற்றினை அணிந்து, என வழியிலே வருகின்ற அடியார்கள் திரு அணியாதவர்கள் கையினால உண்ண மாட்டார்கள். அடியார்கள் யார் கையினால உண்ண மாட்டார்கள், திருநீர் அணியாதவர்கள் கையினால அடியார்கள் உண்ண மாட்டார்கள். திருப்புருந்திரையிலே கிடைக்கின்ற பெரும்பற்றினை உணர்ந்து தவம் செய்து வருகின்ற அடியார்கள் அப்படி வருகின்ற வழியிலே அவர்கள் உண்ண வேண்டும் என்பதற்காக திருநீர் அணிந்து கையிலே சோற்றை தாங்கிக் கொண்டு உண்ணுங்கள் என்று காட்டுவதை போல தாழம்பும் மலர்ந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு பாட்டுக்கு இப்படி விளக்கம் வேணுமா அப்படின்னா, இந்த பாட்டு இயற்கையான வர்ணனை தான், ஆனா இதுக்குள்ள சில தர்மங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தானே பாடியிருப்பார் அவரு. அதனால நீரணியாக கையெல்லாம் உண்ணக்கூடாதுங்கிற தர்மம் இருக்கே, அதனால அந்த பாட்டு அப்படி நம்ம பார்க்கணும். நிலந்தனில் வந்து ஒரு குறுந்த நீழலிலே எவ்வுலகும் கலந்த பொருள் இருந்தபடி கண்டு மனம் கழிப்பெய்தி துலங்கிய தம் கண்ணீரும் சொரிந்து கரம் குவித்து முகம் மலர்ந்த பெருந்தவர் போல மலர்ந்தன புண்டரிகங்கள். தாமரைகள் எல்லாம் முகம் மலர்ந்தன. அந்த தாமரை மலர்ந்திருக்கின்ற தாமரையினுடைய இதழ்களிலும் தாமரையுடைய இலைகளிலும் முத்து முத்தாக நீர் தங்கும். தாமரை இதழ் நீர் போல அப்படின்னு சொல்வார்கள். அந்த தாமரை எந்த குளத்திலே தோன்றி இருக்கின்றதோ அந்த குளத்து நீர் அந்த இலையிலே அலையினாலே வந்து தங்கும். தாமரையினுடைய இதழிலும் தங்கும், தாமரையினுடைய கல்லும் வந்து பொங்கி அதில் தங்கும், துளி துளியா தங்கும் என்று பார்க்கின்றோம். அது எப்படி இருக்குன்னா, வாதவரடிகள் இந்த பூமிக்கு வர வந்திருக்கிறார், அவரை ஆட்கொள்வதற்கு பரம்பொருளே கைலாயத்தில் இருந்து இந்த பூமிக்கு எழுந்தொழுகின்றது, ஒரு காரணமாக எழுந்தொழுகின்றது. எப்படி எழுந்தொழுகின்றது அப்படின்னா, வாதவூரான் என்ற ஒருவனுக்காக எழுந்தொழுகின்றது. அந்த கருணையை இங்க நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்படின்னா, அதான் தாயான தத்துவன்னு தன் குருநாதர் சொல்லுவார். என் குருநாதன் எனக்கு அம்மா போல என்பார். ஏன் அம்மா போல? 15 இடங்கள்ல அம்மாங்கிற தாய்ங்கிற சொல்லு வருது திருவாசகத்துல. அடுத்த வகுப்புல உங்களுக்கு அதை வரிசைப்படுத்தி கொடுக்குறேன். உலகத்துல தாய் அன்புதான் தலை சிறந்தது. அந்த பெற்ற தாயே மறக்கிற அளவுக்கு அன்பு செய்யணும்னா குருநாதன் வரணும். குருநாதனுடைய அன்பை பெற்றாலுடைய தாய் அன்பு மறக்காது. எந்த எந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பண்டிப்பிரான். அம்மா யாவுமே இல்லாம பண்ணிட்டார் பண்டிப்பிரானாகின்ற குருநாதர். என்ன தாய் காட்டுகின்ற அன்பு? அவ்வளவு உயர்ந்த அன்பு. அது எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு பார்த்தா, நீங்க 5 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் பேசி நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு சமயக்காரர்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட, சமயக்காரர் என்ன பண்ணுவாரு? அந்த டிஃபன் டயத்துலயோ சாப்பாடு டயத்துலயோ 4 பேர் போனா, சார் கொஞ்சம் இருங்க, இன்னும் ஒரு 10 பேர் வந்துருட்டோம், 1 ரூபாவது ஃபில்அப் ஆகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கோவிச்சுக்காதீங்க அப்படின்னு 10 பேர் வந்தாதான் சாப்பாடு போடுவார். நடக்கிறது. உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற கடவுள் அப்படிப்பட்டவன், அவன் தந்தையானவன் வச்சுக்கீங்க. நடராஜ பெருமான் அப்படிப்பட்டவர். வியாகரபாதர் அரிய தவம் செய்து அந்த நடராஜ பெருமானுடைய நடனத்தை பார்க்கணும்னு இருக்கிறார். அதுவும் அதை சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க, பதஞ்சலியே வந்துடட்டும். பதஞ்சலியே வந்தோன்னா அவனை ஆற்றுப்படுத்துங்கிறார். பதஞ்சலி வந்தார், அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், மூவரும் வந்தாங்க, அப்புறம் தேவர்கள் வந்தார்கள். சாமி ஆடுறதுக்குன்னு 3000 அந்த அன்னர்களை அழைச்சிட்டு வந்தார். அப்ப 3 வரும் 33 வரும் தேவரும் 3000 யாவரும் வந்து சபை நிறைந்த பிறகு நடராஜ பெருமான் ஒரு தை மாசம் ஒரு டேட் குறிக்கிறார் தான் ஆடுவதற்கு. தை மாசம் பௌர்ணமியில பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை சித்தயோகம் கூடிய நண்பகல் அபிஜித் என்ற ஹோரை அதில் ஆடி காண்பித்தார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அப்படி இருக்கட்டும். ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்கா, வீட்டுக்காரர் வந்தா அவருக்கு உடனே சாப்பாடு போடுறா, கேட்கும் போதெல்லாம் அந்த மாமனார் மாமியாருக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறா. பிள்ளைங்களே பல பிள்ளைங்க இருக்கு, வெவ்வேறு கிளாஸ் படிக்கிறது, பிறந்த குழந்தைக்கு அப்பப்ப பால் கொடுக்குறா. ஸ்கூல்லேருந்து ஓடி வருது ஒரு குழந்தை, அது ஷூவை அவுக்காம உடனே கிரிக்கெட் ப்ராக்டிஸுக்கு போகும், அது வாயை ஆணு காக்கும் போது காட்டும் போது 2 இட்லியை 4 விண்டு சட்டியில் துவச்சு கொடுத்துடணும், அது 1 நிமிஷம் தான் நிற்கும். அப்ப வர வர அவரவருக்கென்று பிரத்யேகமாக ஒரு தாய் ஊட்டுவதை போல ஒரு கான்ட்ராக்டர் ஊட்டுவானே. இன்னொருத்தர் வரட்டோன்னு சொல்லும் போது இந்த குழந்தை நிற்குமா? அதுபோல பக்குவியாகின்ற ஒரு உயிர், ஒரு உயிருக்காக கடவுள் கைலாயத்திலிருந்து வந்தாருங்கிற கருத்தை திருவாசகத்துல சொல்றார் திருப்பெருந்துறை குருநாதர். எனக்காக வந்தான், அது தாயான தத்துவன். தாய் தன் வயிற்றிலே பிறந்த பிள்ளைக்கு நேரங்காலம் பார்க்காமல், தன்னுடைய சௌகரிய அசௌகரியங்கள் பார்க்காமல், அதற்கு எப்பொழுது தேவையோ அந்த நேரத்திலே அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்ற தாயாக ரெடியா இருக்கா, பால் நினைந்து ஊட்டும் தாயா இருக்கா. அதுபோல சொல்றார், என்பாலை பிறப்பறுத்து இங்கு இமயவர்க்கும் அறிய ஒண்ணா தென்பாலை திருப்பெரும் துறையுறையும் சிவபெருமான், அன்பால் நீ அகனகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கியவார் அன்றே எம் பெருமானே. எனக்காக வல்லவா திருப்பெருந்துறைக்கு வந்தாய்? அதான் திருக்கோவையார், தலைவன் ஆயத்திலிருந்து நீங்குகின்றான் தெய்வத்தின் துணை கொண்டு. தலைவி ஆயத்திலிருந்து நீங்குகின்றாள் தெய்வத்தின் துணை கொண்டு. தலைவன் அந்த ஆயத்தோடு காணப்பட்டானோ அந்த இடத்துக்கு அவன் வந்தது யாருக்காக? தலைவிக்காக. அதுபோல கடவுள் தன்னுடைய பிரத்யேக சீடனுக்காக குருநாதனா எழுந்தொழுகின்றான். அதுதான் தாயன்பு. தாயான தத்துவனை தானே உலைகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கான் அம்மானாய் அப்படிங்கிறார். சீயேதும் இல்லாது என் செய்வழிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. இந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும்? அதுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் வேணும், நானும் ஏதாவது பரிமாறுறேன் பரிமாறுறேன்னு சொல்லும். அப்ப பரிமாறும் போது 4 பேருக்கு பரிமாறும் போது இந்த அப்பளத்தை போடு, இந்த ஊறுகாய போடு அப்படின்னு ஹாம்லெஸ்ஸான ஐட்டம்ஸ் கொடுப்பா. என்னமா எப்ப பார்த்தாலும் இந்த அப்பளத்தையே போட சொல்ற, நான் சாம்பார் ரசம்லாம் எப்பதான் போடுறது? பாப்பா கேட்கும், நான் சாப்பிடும் போது நீ சாம்பார் போடு, சாம்பாரை போடுறேன்னு எடுத்து காலில் குட்டிடும் சூட்டோட. அம்மா பொறுத்துக்கிடுவா, அதனால திட்டமாட்டா. இதே அப்பங்காலில் குட்டிருந்தா அடி வாங்கியிருக்கும், அதுலேருந்து காப்பாத்தி, அதுலேருந்து காப்பாத்தி தங்காலில் குட்டினா அதை பொறுத்து கொண்டு அதான தாய்மை. சீ ஏதும் இல்லாத என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசருக்கு. திருவாசத்தை அப்படி நினைச்சு பார்க்கணும், கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒன்னெல்லாம் ஒண்ணுமே உனக்கு ஒரு வேலை கிடையாது, உனக்கு ஒழுங்கா செய்ய தெரியல என்று மனம் நோக ஒரு தாய் அந்த குழந்தைய சொல்ல மாட்டா, ப்ரொமோட் பண்ணுவா, பாசிட்டிவ் அப்ரோச் தான் இருக்கும். அது போல குருநாதன் என்ன பண்றாரு, நம்மகிட்ட ஒரு வேலை கொடுத்தா நம்ம கெடுத்துருவோம், கெடுத்தாலும் போனா போறது அடுத்த தடவை நல்லா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதான் தாய்மை. சீ ஏதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. இந்த புராணத்தை நான் இந்த தடவை ஒழுங்கா சொல்லலன்னா நீங்கெல்லாம் தாயன் போடு பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பு தரேன், அடுத்த முறையாவது ஒழுங்கா சொல்லு, நீ ஒழுங்கா சொல்றவரையும் நான் உங்களோட ஒன்ன விட மாட்டோம் என்பது தாய் அன்பு, வளர்ப்பது தாய் அன்பு. அருள் வந்து தாயன்னு சொல்லப்படுது, உலக உயிர்கள் எல்லாம் வளர்க்கின்றாள். அப்படி நம்ம குருநாதருக்கென்றே கடவுள் வந்தார், அது குருநாதருடைய தகுதி பெருமை. நிலந்தலில் வந்து ஒரு குருந்த நிழலிலே, ஒரு குருந்த மரத்தினுடைய நிழலிலே எவ்வுலகும் கலந்த பொருள், சர்வ பிரபஞ்சத்திலும் நீக்கவர் இருந்திருக்கின்ற பொருள், அந்த பொருள் வெளிப்பட்டது. எப்படின்னா பால்ல வெண்ணெய் இருக்கு, ஆனா அந்த பாலில் இருக்கிற வெண்ணெய் வெளிப்படுவதில்லையே, அது பாலிலே இருக்கிற வெண்ணெய் வெளிப்படுவது ஒருவருடைய தகுதிக்காக. பாலிலே வெண்ணெய் அருவமாக இருப்பதை போல தகுதியற்றவர்களுக்கு கடவுள் அருவமாக இருக்கிறார். திருப்பெருந்துறையில தகுதியுள்ள ஒருவன் தவத்தினாலே அந்த பாலை கடைந்து பார்க்கும் பொழுதிலே வெண்ணெய் தோன்றுவதை போல தகுதி படைத்த நம்முடைய குருநாதருக்குத்தான் துண்ட பிறையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரிநூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்டமுதல் ஆயினான் என்று திருவுருவத்தோடு காட்சி கொடுத்தார் திருப்பெருந்துறையில. இன்னைக்கெல்லாம் திருப்பெருந்துறைக்கு போறோம், போறவங்க இங்க சாமி இல்லைன்னு ஏமாந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குருந்த மரத்தில குருநாதர் அமர்ந்த இடத்துல ஒரு கூளையை வச்சிருக்காங்க நம்முடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக. அந்த கூளையை வைக்கலன்னா இப்ப வர கூட்டமும் அங்க வராது. பார்த்தா ஒரு பொருள், பார்வைக்கு ஒரு காட்சி வேண்டும், ஒரு பொருள் வேண்டும், இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு வந்துருவாங்க. ஆனால் அங்க எங்க அங்க என்ன பொருள் இருக்கு, எல்லா பொருளையிலும் கலந்து அந்தந்த பொருளுக்கு அந்தந்த உருவத்தை கொடுத்த ஒரு பொருளுக்கு ஒரு உருவம் தனக்கென்று இருக்க முடியுமா? தனக்கென்று ஒரு உருவம் ஒரு பொருளுக்கு இருந்தால் அந்த உருவமே அந்த பொருளை கட்டுப்படுத்தும். எல்லாமாக இருக்கின்ற ஒரு பொருளுக்கு தனக்கென்று ஒரு உருவம் இருக்காது, இதுதான் உண்மை.

பெறும். எல்லாமாக இருக்கின்றது கடவுள் என்று சொன்னா அனைத்தையும் தன்னுடைய அருளினாலே வியாபித்து அந்தந்த பொருளுக்கு அந்தந்த வடிவத்தை கொடுக்கின்றதா சிருஷ்டி. எப்படி பூமி தென்னம் வித்திலிருந்து தென்னை மரத்தை தருகின்றது, மாவினுடைய வித்திலிருந்து மாமரத்தை தருகின்றது, வாழை வித்திலிருந்து வாழை மரத்தை தருகின்றது, பூமி தானே தருது. அதுபோல அந்தந்த பொருளுடைய குணங்களோடு அந்தந்த பொருளை படைக்கின்ற கடவுள் பூமி போல இருக்கிறார். அப்படி அவர் எதற்கும் வித்தாக இல்லாமல் அனைத்து வித்துகளுக்கும் உரம் சேர்க்கிறார், விச்சதின்றிய விளைவு செய்குவாய். அவர் ஒரு தென்னை வித்துன்னு சொல்லிட்டா அவர் மாமரத்திற்கு தாயாக ஆக மாட்டார். அவர் ஒரு வாழை வித்துன்னு சொல்லிட்டா அவர் தென்னை மரத்துக்கு தாயாக மாட்டார். அவர் எதற்கும் வித்தாக இல்லாமல் அனைத்திற்கும் வித்தாக இருக்கின்றார். விச்சது இன்றிய விளைவு செய்வார், அதனதன் விச்சாக இல்லாமல் அனைத்திற்கும் பொதுவான வித்தாக இருக்கின்றார். அப்ப அந்த கடவுள் இன்ன தன்மை என்று வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உயர்ந்த தகுதி வேண்டும். அந்த பெருமான் பெருங்கருணையோடு வெளிப்படுகின்றான், துண்ட பிறையான் மறையான் பெருந்துறையான் என்று வெளிப்படுகின்றான். அவ்வாறு குறுந்த நிழலிலே இவருக்காக எல்லாமாக இருக்கின்ற பொருள் வெளிப்பட்டது. பார் பத மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பு அப்படின்னு சொல்றார் திருவாசகத்துல. நீரூறு தீயே, நீருக்குள்ள இருக்கிற நெருப்பு, நீரூறு தீயே நினைவதே அறிய நின்மலா, நின் அருள் வெள்ள சீருறு சிந்தை எழுந்ததோர் தேனே. எந்த மனமானது பெருமானுடைய அருளை ஏற்று போற்றுகின்றதோ அதனுடைய உள்ளத்திலே ஊறுகின்ற தேனாக இனிக்கின்ற கடவுள். நின் அருள் வெள்ள சீருறு சிந்தை எழுந்ததோர் தேனே, திருப்பெருந்துறையிலே சிவனே, ஆர் உறவெனக்கு இங்கு ஆர் அயல் உள்ளார் ஆனந்தமாக்குமென் ஜோதிம்பர். அந்த எல்லாமாக இருக்கின்ற பொருள் இங்கு குருநாதனாக கையில் சின்முத்திரையோடு தோன்றுகின்றது. குருந்த நிழலிலே அதனை தோன்றியபடி கண்டு மனம் கழிப்பு எய்தி துலங்கிய தம் கண்ணீரும் சொரிந்து. எப்படி திருவாதிரைகள் அந்த பெருமானை கண்ட அளவிலே கண்ணீர் வார்ந்து தன்னுடைய கரங்களை குவித்து முகம் மலர்ந்து இருக்கின்றாரோ அவரை ஒத்து அவரை பார்த்து கற்றுக்கொண்டன அந்த ஊரிலே திருப்பெருந்துறையில் இருக்கின்ற தாமரர்கள் என்று சொல்லுவதை போல தன் குருநாதனுடைய காட்சியினை கண்டு கண்ணீர் சொரிய கரம் குவித்து முகம் அலர்ந்து செயலற்று இருக்கின்ற நம்முடைய குருநாதரை போல தாமரை மலர்கள்லாம் கண்ணீர் வார்ந்து கல் நீர் கல்லாகின்ற நீர் தேனாகின்ற நீர் அதை சொரிந்து கரம் குவித்து என்றால் அந்த குருநாதனுடைய கரங்கள் இறைவன் சன்னிதியிலே குவிந்திருப்பதை போல இரவு நேரத்திலே அரும்பி முகம் மலர்ந்து என்றால் அந்த ஞான சூரியனுடைய சன்னிதியிலே நம்முடைய குருநாதனுடைய முகமானது மலர்வதை போல சூரியன் சன்னிதியிலே இந்த தாமரைகள் முகம் மலர்ந்து கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் துளி அரும்பி அப்படிம்பார் திருவாசகத்துல. மனிதனுக்கு என்ன வேண்டும்? கரமலம் முட்டிக்க வேண்டும், இருதயம் மலர வேண்டும். பொதுவா அப்பக்குவியா இருக்கிற நிலைமையில எப்படி இருக்குன்னா கை குவிவதே இல்லை, கை விரிஞ்சே இருக்கு. யார் எதை கொடுத்தாலும் கொடுங்க கொடுங்கன்னு வாங்கிட்டு ஒருவன் எந்த நல்ல நிலையில இருந்தாலும் ஃப்ரீயா ஒரு பொருள் வந்தா மனசு சந்தோஷப்படுது. அதுதான் மனிதனுடைய ஏழ்மை, பாவர்டி. பாவர்டி இஸ் இன் யுவர் தாட். கொடீஸ்வரனா கோபுரத்து மேல நம்மளை உட்காத்தி வச்சாலும் கடவுள் பாவர்ட்டியை நம்ம இதயத்துல வச்சிருக்கிறார். வி ஆர் இம்பாவரிஷ்டு. அப்ப யார் உண்மையான பணக்காரன்? வந்து கேட்டவன் எது இங்க இருந்தாலும் உங்க பொருள் தான் தைரியமா ஒருத்தன் சொன்னான். ஏற்பகைன்னு ஒருத்தன் காதல் உன் மனைவியை கொடுன்னு வந்தவர் கேட்டார். நீ அன்பு வச்சிருக்கிற பொண்டாட்டியை கொடுந்தார். சண்டை போடுற பொண்டாட்டியா இருந்தா டக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க போல இருக்கு. காதல் உன் மனைவியை கொடுந்தார். உடனே அவர் சொன்னார், இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த அருள். நீங்க கேட்கும் போது கொடுக்கறதுக்கு இந்த பொருள் இருக்கணும்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு பெருமான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி. நீங்க கேட்கும் போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கல்யாணம் கட்டி வச்சிருக்கிறாரே கடவுள், கருணை கடவுள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு என்று எல்லாத்தையும் அடையாளர்களுக்குன்னு கொடுத்த அவன் தான் உண்மையான பணக்காரனே தவிர மற்றபடி எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் ஒரு பொருள் ஃப்ரீயா வந்தா மனசா சந்தோஷப்படுது. அவர்கள் கை விரிந்தே இருக்கின்றது. முதல்ல யார் எதை கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லி பழகணும். கரமலர் முட்டித்து வேண்டாயா போறோம், எனக்கு சாமி ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கிறார், நான் நல்லாதான் இருக்கிறேன், ஒண்ணும் வேணாம். கரமலர் முட்டித்து இருதயம் மலர, இருதயம் முட்டித்திருக்கு எல்லாருக்கும். பிறர் படுகின்ற துன்பத்தை கண்டு மனம் இழக மாட்டேங்கிறது. அவன் பண்ணின பாவம் அவன் கஷ்டப்படுறான்னு எளிமையா சொல்லிடுறோம். யார் பண்ணின பாவத்தினால யார் கஷ்டப்பட்டாலும் ஒரு உயிர் கஷ்டப்படுவதை பார்த்து இறங்குவது என்பது கடவுள் அருளை பெற விரும்புகின்ற எந்த உயிருக்கும் அடிப்படை இலக்கணம். தேவாரம் சொல்லுது, தயா மூல தன்மம். துன்பப்படுகின்ற உயிர்களை கண்டு மனம் இறங்குவது என்பது மூல தன்மம் என்றால் அடிப்படை அறம். ஒரு படி கஷ்டப்படுகின்ற உயிரை பார்த்து நீ இறக்கப்படலன்னா உன்னை பார்த்து கடவுள் இறக்கப்பட மாட்டார். தயா மூல தன்மம். அப்ப நமக்கெல்லாம் நமக்குன்னு சொல்லக்கூடாது, பலருக்கும் உலகத்திலே இருதயம் முட்டித்து கரம் மலர்ந்திருக்கு. ஆனா கடவுள் அருளை பெறும்

0: கரமலர் முட்டித்து இருதயம் வளரும். அந்த நிலையிலே இந்த தாமரைகள்லாம் நம் குருநாதரிடமிருந்து கற்றுக்கொண்டதை போல அங்கு காணப்படுகின்றன என்று சொன்னார். ஆன்ற பயன் பிறர் நுகர அகத்து இனிமை உளதாக தோன்றிய நல் அறிவினர் போல் துவன்றி எழுந்தன கண்ணல். நன்னா வாட்டசாட்டமா வளர்ந்தது கண்ணல் கரும்பு. அது எப்படி இருக்குன்னா, கரும்பு இருக்கே அது இனிப்பா வளர்வதனால அதுக்கு என்ன பலன்? கரும்பு தன்னைத்தானே நக்கிக்குமா? நக்கிக்கும். கரும்பு இனிப்பா இருக்கிறதுனால கரும்புக்கு தான் கெடுதல். கரும்பு என்ன பண்றாங்க, போட்டு எந்திரத்துக்கு நடுப்புற கொடுத்து ஜூஸ் பண்ணி, கரும்பு ஜூஸ் 10 ரூபா, ஐஸ் போடாட்டா 15 ரூபா. ஐஸ் போடாட்டா தான் காசு அதிகம். அது மாதிரி அதுல இஞ்சி எலுமிச்சம்பழம் விட்டா ஸ்பெஷல். அது இப்ப கரும்பு இனிக்கிறதுனால கரும்புக்கு ஒரு பலனும் கிடையாது. அது போல உலகத்திலே சான்றோர்கள், அறிஞர்கள், உயர்ந்தவர்கள் தவம் செய்கின்றார்கள், அதனால உலகத்துக்கு தான் பயனை தவிர அவர்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. அப்படி அவர்கள் செய்கின்ற தவத்திற்கு பயனையும் உலகத்திற்கு அளித்து விடுவார்கள். அதை போல கண்ணலானது வளர்ந்திருக்கின்றது, பிறருக்கென்றே வளர்ந்திருக்கின்றது. இப்ப நல்ல அறிவு கொண்டவர்கள் நமக்கு நாம் பயன்பட வேண்டும் என்று கருத மாட்டார்களாம். தன்னுடைய கல்வியோ, தன்னுடைய ஒழுக்கமோ, தன்னுடைய அனுஷ்டானமோ உலகத்திற்கு பயன்படட்டும். ஒரு சிவ பூஜை பண்ணினா அந்த பலன் உலகத்துக்கு சென்று சேரட்டும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும். நாம் செய்கின்ற அன்றாட பூசையிலே எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு பிரார்த்தனை வைக்கணும். கோயில்ல செய்கின்ற பூசையிலேயும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் பிரார்த்தனை வைக்கணும். மன்னன் அறத்தை சார்ந்த மன்னனா இருக்க வேண்டும், நம்முடைய அறத்தை காக்க வேண்டும். உலகத்துல மழை பெய்ய வேண்டும், வான்மிகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க என்று அன்றாட பூசையிலே வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற அனுஷ்டானத்தின் பலன் உலக நன்மைக்காக விளங்க வேண்டும். எப்படி கரும்பானது தனக்காக பயன்படாமல் உலகிற்காக பயன்படுகின்றதோ அதே போல. சரி. ஏன்ற குல மாதர் தமது இறைவர் முகம் நாடில் அவர் வான்றகை நிலை போல வளைந்து விளைந்தன செந்நெல். நெல்லு எப்படி விளைந்திருக்குன்னா, கதிர் முற்றி கதிர்த்து வளைந்து காணப்படுகின்றது. கதிர்த்தல்னா மகிழ்தல்னு பொருள். கதிர்த்தல் என்றால் பிரகாசித்தல்னு பொருள். ஒருவருடைய அன்பை பெற்ற ஒருவருக்கு மன மகிழ்ச்சியினாலே முகம் பிரகாசிக்கும், அதற்கு கதிர்ப்புன்னு பேர். தலைவி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறா, அதே சமயத்தில் வெக்கமாக இருக்கிறா, பலரோடும் வந்து எளிதில் உரையாடலிலே கலந்து கொள்ள மாட்டேங்கிறா, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்கிறதுனால அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ அப்படின்னு அவளை கூர்ந்து அப்சர்வ் பண்ணா தனக்குள்ள மகிழ்ச்சியா தான் இருக்கிற, அவளுக்குள்ள ஒரு கதிர்ப்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அந்த கதிர்ப்பை பார்த்தா அந்த செவிலித்தாய்க்கு சந்தேகம் வருது, இவன் அம்மாவும் இந்த வயசுல இப்படித்தானே இருந்தா, இவள் அன்பிற்குரிய ஒருவனுடைய அன்பை பெற்றிருப்பாளோ, அன்பை அந்த அன்பை பெறாமல் இந்த கதிர்ப்பு தோன்றாதே. அப்ப கணவனுடைய அன்பை பெற்ற ஒரு பெண், கணவனுடைய அன்பை பெற்ற பெண்ணு தான் அடியாருக்கு இலக்கணம் ஊமை. எப்படின்னா, கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் அடியார்கள் கிடையாது, சாமி கும்பிடுறவங்க எல்லாரும் அடியார்கள் கிடையாது, எல்லோரும் அருவத்து ஒவ்வொரு கிடையாது. இறைவனுடைய அருளை பெற்ற அடியார்களுக்கு கடவுள்கிட்ட எப்படிப்பட்ட அன்பு இருக்கும்னு சொன்னா, கணவனுடைய உண்மையான அருளை பெற்ற ஒரு பெண்ணுக்கு குடுத்தன மன்னவளுக்கு அந்த கணவனிடத்திலே அன்பு இயல்பாக விளைவதை போல கடவுள் அருளை பெற்ற ஒரு அடியவனுக்கு அந்த கடவுளிடத்திலே அன்பு இருக்கும். மற்றபடி இப்படி இப்படி இந்த இந்த இங்க கூட போறது அங்க கூட போறதுன்னு அப்படி எங்க போயிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அது ஒரு மாய தோற்றமா ஒரு அன்பு ஏற்படும். அதே போல கோயிலுக்கு வந்து சாமிக்கு தேங்காய் உடைச்சுக்கிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கலாம், நாளைக்கு அந்த சாமியானவர் இந்த கடவுள் இவங்க விரும்புறத செயல் என்ன, இந்த சாமியை வேஸ்ட்ன்றாங்க, இந்த பெருமான் வேஸ்ட். உண்மை அன்பு நிகழாது. அருளை பெற்ற பிறகுதான் உண்மை அன்பு நிகழும். அப்ப பெருமானுடைய அருளை பெற்று, அப்ப ஏன் திருமறைகளுக்கும் ஏனைய துதிகளுக்கும் என்ன வேறுபாடு? கடவுள் அருளுக்காக பாடப்பட்ட பாடல்கள் பல இருக்கின்றன. திருமறைகளுக்கும் அந்த பாடல்களுக்கும் என்ன வேறுபாடு? இந்த பாடல்கள் கடவுள் அருளை பெற்றவர்கள் பாடிய பாடல்கள். திருமறையில் இருக்கிற எல்லா பாடல்களும் கடவுள் அருளை பெற்றவர்கள் பாடிய பாடல்கள். அதனாலதான் இதுல பொய்யே இருக்காது, இது மந்திரம் போல பயன்படும் என்று பார்க்கின்றோம். அப்படியே நல்ல குலப்பெண்கள் தன் கணவனுடைய அன்பை பெற்றவர்கள். வீட்டுக்காரர் வெளியில போயிட்டு வீட்டு வாசலுக்கு வீட்டுக்கு வரார், அவள் வீட்டுக்கு வரும்போது அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, அதே சமயத்தில் நாணமா இருப்பாங்க. மாறநாயனார் நட்டநடு ராத்திரியில வீட்டுக்கு வந்திருக்க அடியாருக்கு காலையில விதைத்த நெல்லு அதை எடுத்துட்டு வந்தா நான் நல்லபடியா பண்ணி போடுறேன், அது நீர்ல மூழ்கி அது வந்து சொத சொதன்னு ஆயிருக்கும், இருந்தாலும் என் பொறுப்பு நான் நல்லா பண்ணி போடுறேன்னு அந்த அம்மா கேரண்டி கொடுத்ததன் பேர்ல. ரோட்ல நடுப்புற எது இருக்கு, ஓரம் எது இருக்கு, சாக்கடை எங்க இருக்குன்னு தெரியாது, மழை பெய்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல அவர் போறார், போய் எடுத்துட்டு வரார். அவர் வர வரையிலும் வாசலே நிக்கிறாங்க இந்த அம்மா. அத சொல்ற வாய்தலின் நின்று வாங்கி. இப்ப நாயனார வந்து ஒரு ஆபத்துல அனுப்பிச்சிருக்கிறோம். முதல்ல நாயனார் ஒழுங்கா வந்து சேரும் இல்லையா, அந்த இருட்டுல நாயனார் ஒழுங்கா சாக்கடையில மாட்டாம வந்து சேரணும், உலையில மாட்டாம வந்து சேரணும். அப்ப நாயனார் மீது இருக்கின்ற பேரன்பு காரணமாக வாசல்லையே நிற்கிறாங்க. அது குலமாதர் கண்ணனுடைய அருளை பெற்றவர்கள், உண்மையான அன்பு விளைந்தவர்கள் அவருடைய செயல் பாக்குறோம். அப்படியே சாதாரணமா டெய்லி ஆபீஸ் போயிட்டு வர்றாரு வீட்டுக்காரரு, காலிங்பெல் அடிச்ச உடனே தெரியுது காலிங்பெல் அடிக்கிறதுல இருந்தே வீட்டுக்காரர் தானு, ஸ்பெஷல் டைப் அவர் அடிப்பார், நான் வந்திருக்கிறேன்னு காமிக்கிறார். ஒரே காலிங்பெல் தான், ஆனா அவர் அடிக்கும் போது அதுல வேற மாதிரி அடிப்பார். அப்படி இருக்கும்போது அவரை வரவேற்பதற்காக இங்க வருவாங்க, திறந்திருக்க வாங்க அப்படின்னு சொல்றது சிறப்பு கிடையாது, வாசலுக்கு வந்து வரவேற்க வேண்டும். இதெல்லாம் திருக்கோவையார்ல சொல்லப்பட்டிருக்கு. கணவன் வெளியில செல்லும் பொழுது அவனை வழி அனுப்பி பின்தொழ வேண்டும், கணவன் வீட்டிற்கு வரும்பொழுது அவனை வரவேற்று முன் தொழ வேண்டும் தலைவி சொல்ற. நம்முடைய கடமை அதுதான், கணவன் வெளியில போகும்போது அவனை வழி அனுப்பி பின்தொழ வேண்டும், கணவன் வீட்டிற்கு வரும்பொழுது அவனை வரவேற்று முன் தொழ வேண்டும், கணவனை தொழுது வரவேற்க வேண்டும். அப்படி இருந்து வரவேற்கும் பொழுது கணவனுடைய நோக்கம் பழகின்றது இல்லையா, அதனால நாணம் ஏற்பட வேண்டும். கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுத்து என்ன வெட்கம் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த நாணமும் அன்பும் கலந்தே இருக்கும் குல மகளிர்கிட்ட சாகர வரையிலும். அதை போல இந்த சென்னலானது கதிர் முற்றி கதிர்ப்பு என்ற மனமகிழ்ச்சியை காட்டுகின்ற அழகும், ஆனா முற்றிய கதிர் காரணமாக வளைந்து நாணத்தினால் வளைந்ததை போன்ற தோற்றமும் பார்ப்பதற்கு கணவனை வரவேற்கின்ற குலமகளிர் போன்ற காட்சி.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு நிறையவே நேயர்களுடைய கேள்விகள் வந்திருக்கின்றன, அவற்றை நாங்கள் பார்க்கலாம் என்றிருக்கிறோம். அதற்கு முன்பதாக எங்களுடைய நாயன்மார்களில் முக்கியமானவராகிய திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜை சென்ற 19 தேதி வந்தது, உங்கள் எல்லோருக்கும் பலருக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அவருடைய குரு பூஜை பற்றிய விளக்கங்களை இங்கே உங்களுக்கு கூறுவதற்காக வழக்கம்போல் டாக்டர் அவர்கள் இங்கே கலியகத்துக்கு வந்திருக்கிறார். அதை பற்றிய விளக்கங்களை கூறிக்கொண்டு பின்பு நாங்கள் நிறையவே நேயர்களுடைய கேள்விகளை எடுத்துக்கொள்வதாக இருக்கிறோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே கூடுதலாக நேயர்களுடைய கேள்விகள், ஏற்கனவே இருக்கின்ற கேள்விகளோடு நீங்களும் வரலாம், நாங்கள் அதற்கான அந்த நேரத்தை உங்களுக்கு அறிவிப்போம். எப்பொழுது நீங்கள் இணைப்பில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துவோம், அப்போது நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். முக்கியமாக நேயர்கள் ஒன்றை தயவு செய்து கவனிக்க வேண்டும், ஏற்கனவே கேட்ட கேள்விகளை திரும்ப கேட்பதால் எங்களுக்கு மற்ற முக்கியமான கேள்விகளை எடுப்பதற்கு நேரம் இல்லாது போய்விடுகிறது. எனவே தயவு செய்து கேட்ட கேள்விகளை தவிர்த்து கொண்டு புதிதாக நீங்கள் கேள்விகளோடு வரலாம். அதிலே எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய கேள்விகளாக இருந்தால் நல்லது. தனிப்பட்ட உங்களுடைய ஒரு விடயத்தை மட்டும் ஒரு கேள்வியாக கேட்காமல் பொதுவான கேள்வியாக எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு வினாவாக இருந்தால் அது ஒரு பயனுள்ள ஒரு முயற்சியாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது டாக்டர் அவர்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. உங்களை மீண்டும் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி மெஞ்ஞான உண்மைகளை விஞ்ஞான ரீதியில் விளக்கும் முயற்சியாக தொடங்கியது. அப்பொழுது இது வந்து அந்த நேரத்தில் தொடங்கி இன்றைக்கு இது பரிணமித்துள்ள விதத்தை பார்த்தால் இது சைவத்தின் குரல் போல இருக்கின்றது.
0: அப்படியான ஒரு
1: அதே நேரத்திலே பார்த்தால் இதிலே இந்த சைவம் என்பது பலர் நினைப்பது போல ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இனக்குழுமத்துக்கு அல்லது மக்கட்கூட்டத்துக்குரிய ஒரு சமயம். இட்ஸ் எ ரிலிஜன் ஃபார் சர்டன் பீப்புள், கோ இட்ஸ் எ செக்ட் or a cult for certain people and that alla. It is a cosmic truth. அந்த எங்களுடைய சமயத்திலே சொல்லுவார்கள், எல்லா தத்துவங்கள் மற்ற சத்துவங்கள் சமயங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள் ஏக தேச ஞானம் என்றால் they are confined to the regional dominant. சில பிரதேசத்துக்கு சில மக்கட்கூட்டங்களுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு பொருந்தக்கூடிய ஞானத்தை தருகின்ற தத்துவங்கள் சமயங்கள். ஆனால் சைவம் வந்து இவ்வாறு ஏகதேச ஞானம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கட்கூட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பொருந்தக்கூடியதல்ல. இது எல்லா மக்களுக்கும், மக்கள் மட்டுமற்ற தேவர் நாகர் சுரர் அசுரர் முதலிய பல்வேறு மக்கட்கூட்டத்துக்கும் கூட இந்த சைவத்தினுடைய தன்மை விளங்குகின்றது. கோடானு கோடி அண்டத்தொகுதியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அதே நேரம் இது காலத்தால் மாறாதது, எல்லா காலங்களிலும் பொருந்தக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த யூனிவர்சல் ட்ரூத் அல்லது காஸ்மிக் ட்ரூத் அதே நேரம் எந்த ஒரு சமயங்களுடனோ தத்துவங்களுடனோ கொள்கைகளுடனோ அது முரண்பட்டு நிற்காம,
0: அதுதான் முக்கியம்,
1: not conflicting வித் தி அதர் ஃபெய்த்ஸ் அண்ட் அதர் ரிலிஜன்ஸ் அதர் பிலோசபிஸ். அது கடவுள் உள்ளென்று உண்டென்று சொன்னாலும் சரி இல்லை என்று சொன்னாலும் சரி எல்லாவற்றினுடைய நல்ல விடயங்களையும் உள்வாங்கி தன் அகத்தே கொண்டுள்ளது சைவம். எங்களுடைய பிலோசபியிலே அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம். அதாவது வந்து எங்களுடைய தியாலஜி அல்லது பிலோசபியில சைவத்தினுடைய பிலோசபியில வி கேன் இன்க்ளூட் ஆல் அதர் ரிலிஜன்ஸ் அண்ட் பிலோசபிஸ் ஆஃப் த பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். எங்களுக்கு தெரியும் எத்தனையோ சமயங்கள் தோன்றி நின்று மறைந்து விட்டன. இன்றைக்கு புதுப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் செய்கின்ற பொழுது சுமேரியாவில் இருந்த கடவுளர்களை பற்றி சொல்லுகின்றார்கள், கிரேக்கத்தில் வழிபட்டு வந்த கடவுளர்களை பற்றி சொல்கிறார்கள், ரோமர்கள் வழிபட்டு வந்த கடவுள்கள் தெய்வங்கள் வழிபாட்டை பற்றி சொல்கிறார்கள், பெகன்ஸ் வழிபட்ட கடவுள்கள் வழிபாடுகளை பற்றி சொல்லுகின்றார்கள். இப்படி பல சமயங்கள் தோன்றி நின்று அழிந்த போதிலும் இந்த எல்லா சமயங்கள் இன்றைக்கு இருக்கின்ற சமயங்களாக எல்லா சமயங்கள் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் அவற்றின் பிரிவுகள் இருக்கின்றன. கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் கத்தோலிக்க பதவியும் இருக்கின்றது, புரொட்டஸ்டன்ட் மதம் இருக்கின்றது, இவஞ்சலிஸ்ட் இருக்கின்றார்கள், பெண்டிகோஸ்ட் இருக்கின்றார்கள், அதே மாதிரியாக மூமன் சர்ச் என்று சொல்லி அவர்கள் அமெரிக்காவை மையமாக கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பலவிதமான திருச்சபைகள் இருக்கின்றன. அதே மாதிரியாக இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் மதத்தில் ஏசியா முஸ்லீம்கள், சுன்னி முஸ்லீம்கள் என்று இருக்கின்றார்கள், சூஃபி முஸ்லீம்கள் என்ற சிறு பிரிவு இருக்கின்றது. இப்படி பலவிதமான பிரிவுகள் இருக்கின்றன. பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டால் ஹீனயானம் மகாஜானம் போன்ற பிரிவுகள் இருக்கின்றன. இப்படி ஜொராஸ்ட்ர மதம், சீக்கிய மதம், மற்றது கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுடைய மதம், பகுத்தறிவுவாதிகளுடைய மதம், இப்படி பலவிதமான எல்லா மத கொள்கைகளையும் கூட உள்வாங்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டி தனிதத்தில் இருக்குது. எல்லா மதங்களும் எல்லா கொள்கைகளும் இதுக்குள்ளே அடங்கக்கூடிய தன்மை ஒன்று இந்த சைவத்திலே இருக்கின்றது. அதே சமயம் இது அவைகளில் ஒன்றாக நில்லாமல் அவைகள் எல்லாவற்றிலும் பார்க்க மேம்பட்டு எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதே நேரம் தான் தனித்துவமாகவும் நிற்கின்றது. As it accommodates and acknowledges all other religions and philosophies of the past, present and future, it still retains its individuality. That is a speciality of the Saivam. சொல்லுவார்கள், ஓது சமயங்கள் பொருள் உணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உளப்பலவும். பார்க்க வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது வேறு வேறு சமயங்கள் வேறு வேறு வேத புஸ்தகங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்துக்கொள்ளாமல் ஒன்றோடொன்று முரண்படுவன போல பல உள்ளன. இவற்றுள் ஜாதி சமயம் பொருள் நூல் ஜாதி இங்கு என்னின், இதுக்குள்ளே எதுதான் உண்மையான சமயம், இதில் உண்மையை சொல்லுகின்ற புஸ்தகம் எது? ஒருவர் விவிலிய வேதத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் திருக்குறானை சொல்லுகின்றார், இன்னொருவர் திரிவிடகத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் குருநானக் இயற்றிய கிரந்த புஸ்தகத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் பகவத்கீதையை சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொரு விதமான புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் தம் சமயம் தான் சொல்லுகின்றார்கள். சொல்லுவார்கள், இத்தேவர் அவர் தேவர் தேவரவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே என்று மாணிக்கவா சொல்லுவார். ஒவ்வொருவரும் தன்னுடைய கடவுள் தான் கடவுள், இல்லை அந்த கடவுள் கடவுள், இந்த கடவுள் கடவுள் இல்லை என்று சொல்லி பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே, இப்படியெல்லாம் பொய்யுரைகள் பேசி மயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பூமியிலே என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். இதுவும் மாணிக்கவாசகர் சொல்கிறார். எல்லா சமயவாதிகளும் வந்து என் சமயம்தான் சமயம், என்னுடைய சமயம்தான் உண்மையை சொல்லுகின்றது என்று சொல்லி ஒவ்வொருவருடன் வாதித்து மலைந்து போனார்கள். இப்படிப்பட்ட வேறுபாடுகள் உள்ள உலகத்திலே எல்லா சமயங்களையும் ஒன்றாக காணுகின்ற பார்க்கும், அதாவது த டோட்டாலிஸ்டிக் வியூ வந்து சைவத்துக்குரியது. அதே சமயம் இதில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள், ஒன்று அகநிலை நோக்கு, மற்றது புறநிலை நோக்கு. இப்போ அகநிலை நோக்குன்ற சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் அல்லது அப்ரோச், புறநிலை நோக்கண்ட ஒப்ஜெக்டிவ். அதிலிருந்து நான் சைவனாக இருந்தாலும் சரி இதில் இருந்தாலும் சரி அதிலிருந்து புறம்பாக நின்று கொண்டு பார்க்கின்ற நோக்கு, இந்த நோக்கு, அதாவது அந்த ஒப்ஜெக்டிவ் அப்ரோச்சும் இருக்கின்றது, அதே நேரம் ஒரு டோட்டாலிஸ்டிக் அப்ரோச்சும் இருக்கின்றது. இதனாலே சைவம் வந்து ஒரு ஹாலிஸ்டிக் வியூவாக இருக்கின்றது. அப்ப இந்த யாது சமயம் யாது பொருள் நூல் இங்கு என்றால் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது என்று, இதுதான் புத்தகம் இதுதான் சமயம் அது இல்ல புஸ்தகம் அது அல்ல சமயம் என்றும் பிணக்கது இல்லாமல் நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம். நீதியினால எல்லா சமயங்களையும் ஒன்று ஒரே இடத்திலே பார்க்கக்கூடியதாக நின்றதோ எது சமயமோ அதுதான் சமயம், அது பொருள் நூல். அப்படி பார்க்கின்ற நூல் தான் உண்மையான பொருள் நூல். ஆகையினால் இவை இரண்டும் அது மறை ஆகமத்தே அடங்கிடும். இப்படிப்பட்ட நோக்கம் the totalistic view and the objective view இது ரெண்டும், இந்த ஹாலிஸ்டிக் வியூவும் இந்த அப்ரோச்சும் இந்த அருமறை அருமையான மறைகள், மறை என்றால் வேதங்கள், தமிழிலே எங்களுக்கு வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே எங்களுக்கு நான்கு வேதங்கள் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன, ரிக்வேதம் சசுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம். இந்த வேதங்கள் எங்களுடைய உண்மைகளுக்கு அடிப்படை. இந்த அறிமறை ஆகமங்கள், எங்களுக்கு 28 ஆகமங்கள் அடிப்படையாக இருக்கின்றன, 207 உப ஆகமங்கள் இருக்கின்றன. எல்லா கோயில் கிரியைகளும் ஆகமத்தின்படிதான் நடக்கின்றது. வேதங்களில் எடுத்து பார்த்தால் அங்கே எப்படி கோயில் கட்ட வேணும், எப்படி பூஜை செய்ய வேணும் என்ற மரபுகள் கிடையாது. வேதங்களிலே அஷ்டாங்க யோகம் பற்றிய விரிவான விளக்கங்கள் கிடையாது. வேதங்கள் பொதுவாக சொல்லும் சத்தியம் பத, தர்மம் சர, உண்மை பேசு, தர்ம பலியின்படி நடக்கும் என்று சொல்வது. ஆகமங்கள் சிறப்பாக சொல்லும். அதனால்தான் வேதம் பொதுநூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று சொல்வார்கள். இந்த இவையெல்லாம் இந்த நூல்களிலே இப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது. இவை இரண்டும் அரணடி கீழடங்கும். இவை இரண்டும் இறைவனுடைய அடிக்கு கீழே அடங்கும். இவ்வாறு ஒரு டோட்டலிஸ்டிக் வியூவாக பார்க்கிற இந்த சைவ சமயத்திலே எங்களுடைய நாயன்மார்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. எங்களுடைய 63 நாயன்மார்களையும் எடுத்து பார்த்தால் அதிலே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் என்ற நாயனாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் சீர்காழியிலே அவதரித்தவர். சீர்காழியிலே அவர் பிறந்த காலத்திலே, அவருடைய பிறந்த காலத்தை சொல்லுவார்கள். அந்த அவருடைய பிறப்பை வந்து ஒரு அவதாரம் என்றுதான் சொல்லுகிறார்கள். அவருடைய பிறந்த நாளை பற்றி கூட இப்பொழுது கணிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். அவருடைய பிறப்பை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், அவர் வந்து அவதரித்தார் வார்த்தை தான் இந்த பெரிய புராணத்திலே காணப்படுகின்றது. அவர் வந்து இந்த பிறப்பை வந்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், அவந்தெருக்கும் புல்லறவின் அவன் முதலாம் பரசமய, அதாவது உண்மையில்லாத நெறிகளையும் வாழ்க்கை நெறிகளையும் போதிக்கின்ற மற்ற சமயங்கள், அதாவது சமயங்களிலே உண்மையை தேடுகின்ற சமயங்கள் இருக்கின்றன சைவம் உட்பட. அதே நேரம் உண்மை சமயம் என்று சொல்லிக்கொண்டு அவச்சியர்களை செய்கின்ற சமயங்களும் இருக்கின்றன. அதுவும் சைவம் உட்பட எல்லா மதத்திலையும் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவச்சியர்கள் செய்கின்ற சமயங்களுடைய அறிவின்மையை போக்கவும், பவம்பெருக்கும் புரைநர்கள் பால்வட, அந்த மற்ற அபத்தை பெருக்குகின்ற நெறிகள் எல்லாம் பால்படுவதற்காகவும், ஊழிதொறும் தவம்பெருக்கும் சண்பையிலே, சண்பை என்பது சீர்காழியிலே, தாவில் சராசரங்களெல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். அவதாரம் செய்தார் என்ற வார்த்தை அங்கே காணப்படுகின்றது. அப்படி அவர் அவதாரம் செய்கின்ற காலத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் பிறக்கின்ற பொழுது என்ன அவருடைய நாளை சொல்லுகின்றார்கள், எல்லா கிரகங்களும் உச்ச நிலையிலே இருந்தனவாம், அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் நிற்க. அருக்கன் என்பது சூரியன். சூரியன் முதலான எல்லா கிரகங்களும் உச்ச நிலையிலே, ஜாதகத்திலே உச்ச நிலையிலே வர்க்க வலிமையோடு இருக்கின்ற நேரத்திலே, நல்ல ஓதையள நல்ல நேரம் பெறுகின்ற நேரத்திலே, திருக்கிழரும் ஆதிரை நாள் திருவாதிரை நட்சத்திரத்திலே, திசை விளங்க பரசமய தருக்கொழிய சைவ முதல் வைதீகமும் தலைத்தோங்க, இப்படித்தான் அவர் பிறக்கின்றார். அவர் பிறக்கின்ற காலத்தை சொல்கின்ற பொழுது எல்லா கிரகங்களும் உச்ச நிலையில் இருக்க வேண்டும். ஜோதிடத்தில் சொல்லுவார்கள், இந்த கிரகங்களில் வந்து 9 கிரகங்கள் சொல்லுகின்றோம் இல்லையா, அதுல வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அத்துடன் ராகு, கேது என்ற சாயா கிரகங்கள், உண்மையான கிரகங்கள், நிழற் கிரகங்கள். அந்த 9 கிரகங்களிலே 7 கிரகங்கள் முக்கியமானவை. ராகு, கேது, சாயா கிரகங்களை விட்டு பார்த்தால் அதிலே ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த பொழுது, அவதாரம் நிகழ்ந்த பொழுது அவருக்கு 5 கிரகங்கள் உச்ச நிலையில் இருந்ததாக மகாபாரதத்திலே சொல்லப்படுகின்றது, ராமாயணத்திலே சொல்லப்படுகின்றது, வால்மீகி முனிவர் சொல்லுகின்றார். 5 கிரகங்கள் உச்சநிலையில் இருந்தது. அவருக்கு வியாழன் உச்சநிலையில் இருந்தது. வியாழன் உச்சநிலையில் இருக்கிறது என்றால் அது வியாழன் உச்சம் பெறுவது கடகத்தில் அது இருந்தது. வெள்ளி உச்சநிலையில் இருந்தது. வெள்ளி உச்சம் பெறுவது மீன ராசியில. சனி உச்சநிலையில் இருந்தது, துலாத்தில் இருக்கின்றது. செவ்வாய் உச்சநிலையில் இருந்தது, மகரத்திலே. புதன் உச்சநிலை இருந்தது கன்னியில. இந்த 5 உச்சநிலையில் இருக்கிறதோட அந்த உச்சநிலையில் இருக்கிற இடங்கள் வந்து கேந்திரஸ்தானங்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக 1, 4, 7, 10 போன்ற இடங்கள் தான் கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த லக்னத்திலிருந்து இந்த கேந்திரஸ்தானங்களாகவும் இருந்து உச்சமாகவும் இருந்தால் அது ஒரு யோகம். இப்படி ஒரு கிரகம் உச்சம் பெற்று அந்த கிரகம் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்தாலே ஒரு பெரிய யோகம். அப்ப ராமர் ஸ்ரீராமர் அவதரித்த பொழுது 5 கிரகங்களும் இப்படி உச்ச நிலையில் இருந்தன, 5 கேந்திரத்தில் இருந்தன. அதை சொல்வார்கள் பஞ்ச மகாபுருஷ யோகம். ஜாதகம் செல்வர்களுக்கு தெரியும் இந்த 5 கிரகங்கள் உச்சமாயிருந்தால் ஒவ்வொன்றுக்கும் என்ன பலன் என்றிருக்கின்றது. ஆனால் சம்பந்தர வைத்த பொழுது இந்த 7 கிரகங்களுமே உச்சநிலையில் இருந்தன. சூரியன் உச்சமாயிருந்தது மேடத்திலே, சந்திரன் உச்சமாயிருந்தது இடபத்திலே. எங்களுக்கு தெரியும் சூரியன் மேஷ ராசியிலே சஞ்சரிக்கிற மாசம்தான் வருஷப்பிறப்பு தொடங்குற சித்திரை மாசம். அப்ப அவர் பிறந்தது சித்திரை மாசத்திலே, ஏன்னா சூரியன் வந்து மேஷத்திலே இருக்கின்றார். அப்ப இந்த கிரக நிலையை போட்டு பார்க்கின்ற பொழுது இந்த காலம் வந்து 12ஆம் திகதி மே மாசம் 639ஆம் ஆண்டு. 639 பன்னெண்டாம் திகதி மே மாசம் என்றால் ஏப்ரல் சித்திரை மாசம் வந்து எங்களுக்கு தெரியும். ஏப்ரல் 14-15 அளவில் தொடங்கி மே 14-15 அளவு வரைக்கும் வருகின்றது இல்லையா. இப்ப எங்களுக்கு இந்த முறை சித்திரை மாதம் வந்து எங்களுக்கு இப்பதான் மே மாசம் 14ஆம் திகதி முடிந்தது. அதே மாதிரியாக அவர் பிறந்ததும் வந்து இந்த சித்திரை மாசத்துல வந்து 12ஆம் ஆங்கில தேதிக்கு 12ஆம் தேதி மே மாதம் 639ஆம் ஆண்டு பிறக்கிறார். 639 AD பிறந்த நாள் புதன்கிழமை. இதெல்லாம் பெரிய புராணத்திலே இல்லை, ஆனால் பின்னோக்கி கிரக நிலையை வைத்து பார்க்கின்ற பொழுது பிடிக்கலாம். எப்பொழுது இந்த கிரகங்கள் இப்படி நிலையில இருந்தன, திருவாதிரை நட்சத்திரம் வர வேண்டும், 7 கிரகங்கள் உச்ச நிலையாக வர வேண்டும், அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய அவதார காலத்தை சொல்லுகின்றார்கள். இப்படி இது அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி அவரே சொல்லி இருக்கின்றார். அந்த பிறப்பு நிகழ்ந்த பிற்பு அதுக்கு முன்னர் அவதாரம் என்றால் எங்களுக்கு தெரியும், அவருடைய என்ன சொல்றது முன்னர் இருந்த
0: நிலைமை,
1: முன் இருந்த நிலையிலிருந்து இறங்கி வருதலைத்தான் நாங்கள் அவதாரம் என்று சொல்லுவோம். அப்ப முன் இருந்த நிலையிலிருந்து அவர் இறங்கி வந்திருக்கின்றார் என்ற கருத்துக்கள் அவருடைய பாடல்களிலே துணிக்கின்றன. அப்ப அந்த ஒரு பாட்டிலே அவரே சொல்லியிருக்கின்றார், முன் இருந்த நிலையிலிருந்த என்னை இவ்வாறு பிறக்க வைத்தனையே என்று சொல்லி அவரே அதை படிக்கின்றார்.
0: இறைவனே ஒரு விசேட இதுக்காக குறிக்கோளுக்காக அனுப்பி வைக்கிறார்.
1: மேலிடத்திலிருந்து இறங்கி வருவது அவதாரம். இந்த அவதாரம் என்ற சொல்லை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து கொள்ளாமல் பலர் வந்து இதை பிழையாக விளங்கிக் கொண்டு பல வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவதாரம் என்றால் அப என்றால் கீழே, அது விளங்க வேணும். மானம் என்று சொல்லுகிறோம், அவமானம் என்றால் மானம், கீழே வேண்டதில் அவமானம். அது மாதிரி அவதாரம் என்றால் மேநிலையில் இருக்கிற ஒரு ஆன்மா கீழே இறங்கி வருவதுதான் அவர் அவதாரம். அப்ப இதை அவர் சம்பந்தர் திருக்குற்றாலத்துக்கு போய் வழிபடுகின்ற பொழுது தன்னுடைய பாட்டிலேயே சொல்லுகின்றார், துறக்குமாறு சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடு மறக்குமாறு இல்லாத என்னை. நான் உன்னை மறவாமல் அங்கே இருந்தேன் உன்னோட, மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து என்னை மயக்கி மண்ணின் மேல் புறக்குமாறு காட்டினாய். இந்த மண்ணிலே புறக்குமாறு நீதான் காட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய். இப்படி ஒரு பிணிபடுகின்ற இறக்கக்கூடிய உடம்பையும் கொடுத்து விட்டுட்டாய். இழுக்குகின்றது நீ, நான் என்ன இழுக்கு செய்தேன் உனக்கு என்று சொல்லி இது திருக்குற்றாலத்திலே அவரே சொல்லுகின்றார். சம்பந்தரே சொல்லுகின்றார். அப்ப பெரிய புராணத்திலே அவர் திருவபதாரம் என்று சொல்லுகின்றார். சம்பந்தருடைய இந்த பாட்டு அகச்சான்றாக அவர் இதற்கு முன்னர் மேலான நிலையிலே இறைவனோடு அவரை மறவாது நின்ற நிலையையும் இறைவன் அவரை புறக்குமாறு செய்ததையும் சொல்லுகின்றது. அப்ப அவருடைய நோக்கம் இந்த இதனூடாக தெரிய வருகின்றது இல்லையா. அப்படிப்பட்ட சம்பந்தர் பிறந்தது வருகின்றது. அடுத்ததாக தொட்டுக்கொண்டு போவோம். இந்த சம்பந்தனுடைய வரலாற்றை பற்றி என்று கேட்டால் இந்த குரு பூஜை 19ஆம் திகதி நிகழ்ந்தது. சித்திரை மாசம் வைகாசி மாதம் 3 நட்சத்திரத்திலே சம்பந்தனுடைய குரு பூஜை வருகின்றது. அவர் இறைவனுடைய அடியை சேர்ந்த நாள். அப்ப இறைவனுடைய அடியை அவர் சேர்ந்த நாள் என்ற பொழுது எப்பொழுது இறைவனடியை சேர்கின்றார் என்றால் 16 வயதிலே அவருக்கு
0: ஆயுள் முடிந்துவிட்டது.
1: அந்த திருமணம் செய்விக்கின்றார்கள். அந்த திருமணம் செய்விக்கின்ற காலத்திலே அந்த திருமண சடங்கிலே திருநெல்லூரிலே நம்பியாண்டார் நம்பி என்பருடைய தேவாரம்பாடிய தேவாரம் திருமுறைகளை தேடி பிடித்த நம்பியாண்டார் நம்பி வேறு, இவர் வேறு. அவருடைய மகளை இவருக்கு பொருத்தி திருமணச் சடங்குகள் எல்லாம் செய்து இந்த திருமணம் எல்லாம் முடிந்த பின்னர் அங்கே ஒரு ஜோதி தோன்றியது. அந்த ஜோதியிலே அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் கலந்தார்கள். அந்த கலந்த ஜோதியிலே போய் சேர்ந்தவர் தான் இந்த திருஞான சம்பந்தரும். அப்ப இதை பற்றிய காட்சிகளை பற்றி பெரிய புராணத்திலே அழகாக சொல்லுகின்றார்கள். இந்த ஜோதி வருகின்ற பொழுது இந்த ஜோதி வந்து அந்த இதுல வந்துட்டது. அது வந்தவுடனே அந்த அங்கே எழுந்தருளியிருக்கின்ற அனைவரையும் அவர் அங்கே அந்த ஜோதியிலே செல்லும்படி பணிக்கின்றார். அப்ப இந்த ஜோதியிலே செல்லும்படி பணிக்கின்ற பொழுது அங்கே அந்த நாளையிலே அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த பல நாயன்மார்கள் அவரோடு இருந்திருக்கின்றார்கள். இவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்களை பார்த்தால் ஒன்று அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகளும் இவரும் வந்து 4 முறை சந்தித்திருக்கின்றார்கள். முதலாவது முறை சந்திப்பு அப்ப சுவாமிகள் தானே சீர்காழிக்கு இவரை தேடி வந்தார். அப்ப சீர்காழிக்கு தேடி வந்த பொழுது இவர் அவரை எதிர்கொண்டு வரவேற்று தன்னுடைய வீட்டிலே உபசரித்து அனுப்பி வைத்தார். அது முதலாவது சந்திப்பு. இரண்டாவது சந்திப்பு திருப்புகலூரிலே நடக்கின்றது. திருப்புகலூரிலே முருகநாயனார் என்ற இன்னொரு நாயனார் இருந்தார். அங்கே ஒரு தங்கு மடம் இருக்கின்றது. எல்லா அடியர்களும் போய் தங்கி இருப்பார்கள். அங்கே பல பேர் சந்தித்து இருக்கின்றார்கள். அங்கே வந்து திருப்புகலூரிலே வந்து எங்களுக்கு தெரியும் திருநீல நக்கநாயனார் போய் சந்திச்சிருக்கின்றார், சிறுத்தொண்ட நாயனார் போய் சந்திச்சிருக்கின்றார், அப்பர் சுவாமிகள் போய் சந்திச்சிருக்கின்றார். எல்லாரும் ஒன்றாக கூடி இருந்திருக்கின்றார்கள். அந்த திருப்புகலூரிலே இரண்டாவது முறையாக சந்தித்திருக்கின்றார். இரண்டாவது முறையாக அப்பர் சுவாமிகள் திருப்புகலூரை சந்திக்கின்ற பொழுது அப்பர் சுவாமிகள் திருவாரூரிலே ஆதிரை திருநாளை பார்த்து விட்டு வந்து இவரை சந்திக்கின்றார். அப்ப சம்பந்தர் கேட்கின்றார், ஆதிரை திருநாள் எப்படி இருந்தது, திருவாதிரை திருநாள் திருவாரூரிலே எப்படி இருந்தது என்று கேட்க அதனுடைய வர்ணனையை பற்றி சொல்லுகின்றார். மூன்றாவது முறையாக திருப்பியும் திருப்பகுலூரிலே சந்திக்கின்றார். இப்பொழுதுதான் இந்த முன் சொன்ன அடியார்கள் எல்லாரும் ஒன்றாக கூட்டாக சந்திக்கின்றார்கள். நான்காவது முறையாக இந்த சம்பந்தர் மதுரைக்கு போய் பாண்டியமனுடைய வெப்பு நோய் தீர்த்து சமண சமயத்தை ஒடுக்கி திருப்பி வந்தபொழுது திருப்பூந்துருத்தியிலே அப்பர் சுவாமிகள் சந்தித்திருக்கிறார். இப்படி நான்கு முறை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இவருடைய இவர காலத்திலேயே குங்கிலிய கிளையனார் இருந்திருக்கின்றார். இரண்டு அப்பர் சுவாமிகள் குங்கிலிய கிளையனாரை சந்தித்திருக்கின்றார். இந்த முருக சுவாமியுடைய மடத்திலிருந்து வெளிக்கிட்டு போகின்ற பொழுது அப்பூதி அடிகள் இருந்திருக்கின்றார். இவருடைய காலத்திலே இவருக்கு கிட்டாரிஸ்டாக இருந்தவர் யாழ் வாசித்துக் கொண்டிருந்தவர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருடைய மனைவியார் மதங்க சூளாமணியர் சமகாலத்தில் இருந்திருக்கின்றார்கள். திருநீல நக்கர் என்ற நாயனார் அந்தன பெருமகன் அவர் இருந்திருக்கின்றார். அவர் இவர்கள் எல்லோருக்கும் தன்னுடைய வீட்டிலே உணவருந்தி விருந்தோம்பல் செய்திருக்கின்றார். அங்கே யாழ்ப்பாணர் இவர் அங்கே சென்ற பொழுது அவருக்கு தன்னுடைய நடு வீட்டிலே தான் தினமும் எரியோம்பும் இடத்திலே இடம் கொடுத்திருக்கின்றார். அது திருநீலநக்க நாயனர். இப்படி பெரும்பாலான நாயன்மார்கள் இவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட நாயன்மார்கள் எல்லாரும் வாழ்ந்த காலத்திலே இவர் அந்த ஜோதியினுடைய இதிலே எல்லாரையும் புகழ் சொல்லி சொல்லுகின்றார். சீர்பெருகு நீலநக்கர் திருமுருகர் முதல் தொண்டர் ஏர்களுக்கு சிவபாத இருதயர் திருமுருகநாயனார் நீலநக்க நாயனார் தன்னுடைய தந்தையார் சிவபாத இருதயர் நம்பாண்டார் தனக்கு பெண் கொடுத்த மாமனார் நம்பியாண்டார் நம்பி சீரார் திருமை பெரும்பாணர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மற்ற அனையோர் அணைந்துள்ளோர் அவரோடு சேர்ந்தவர்கள் எல்லாரும் பார்நிவு கிளைசூல பன்னிகளோடு உடன் புக்கார் தங்களுடைய சுற்றத்தார்கள் மனைவியர்களோடு உள்ளே சென்றார்கள். அந்த ஜோதியிலே கலந்தார்கள் என்று வருகின்றது. அந்த ஜோதியிலே அனைவரும் கலந்த பிற்பாடு சம்பந்தரும் அதற்குள்ளே போனார். காதலியை கெப்பற்றிக் கொண்டு வலங்கொண்டு அருளி தீதகல வந்தருளும் திருஞான சம்பந்தர் நாதன் வளர் எழில் சோதி நன்னி அதன் உள் புகுவார். அதுக்குள்ளே போனேன். இது ஜோதி என்ற உடனே எல்லாரும் சொல்லுவார்கள் இது என்ன இருக்கிறது, இது நெருப்பா. சில பேர் சொல்லுவார்கள் ஹிஸ்டரி சொல்லுவார்கள் சம்பந்தருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கலாம். ஏனென்றால் சமண சமயத்தோடு வாதி செய்திருக்கிறார், புத்த சமயத்தோடு வாதி செய்திருக்கிறார். இப்ப திருமண மண்டபத்துல யாராவது நெருப்பு வைத்து விட்டார்களோ
0: கேள்விப்பட்டேன்.
1: நெருப்பு என்றால் என்ன செய்யும், எரிக்கும். ஆனால் இந்த ஜோதி என்ன செய்கின்றது, அந்த ஜோதி வந்து முடிந்தது அப்படியே என்கல்ஃபிங் தி ஹால் தி வெட்டிங் ஹால் முடிந்த பிறகு திருப்பி எல்லாரும் போன பிற்பாடு அந்த மணிமண்டபம் அப்படியே திரும்பி வருகுது. பிள்ளையால் எழுந்தருளி புக்கதன் பின் பிள்ளையார் போன பின்னால பெருங்கூத்தர் கொள்ள நீடிய சோதி குறி நிலை அவ்வழி கரப்ப கரப்ப என்றால் கரந்து மறைந்து போக வள்ளலார்ந்தம் பழைய மணி கோயில் தோன்றுதலும் பழைய மணிமண்டபமும் திருமண மண்டபமும் திருப்பி தெரியும்
0: அப்படியே தெரியுது.
1: தொள்ளுநீர் உலகத்து பொருளார் தெரிவந்தார் அதுக்கு போகாதவர்கள் ஐயோ பூகாமம் விட்டுட்டே வேண்டு அலக்கல் அங்கலாய்த்தார்கள். இந்த வரலாறு இந்த விவிலிய நூல்லையும் வருகின்றது. மோசஸ் இருக்கிறார் இல்லையா, அந்த மோசஸ் வந்து என்ன செய்யறார் என்று கேட்டால் இறைவனுடைய பத்து கட்டளைகள் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்ப ஒரு மலைக்கு கிட்டவாக போகின்ற பொழுது அங்கே ஒரு புதர் எரிகின்றது காண்கின்றான், ஒரு நெருப்பு எரியுது. இது என்ன நெருப்பு என்று அங்கே கிட்ட போனால் நெருப்பு எரிகிற மாதிரி இருக்குது ஆனால் புதர் கருகவில்லை சாம்பல் இல்லை வழிபடுகின்றான். பிறகு ஒளி வடிவாக அவனுக்கு பத்து கட்டளைகளை சொல்லி கொடுக்கின்றான். அதை எடுத்துக்கொண்டு அவர் வருகின்றார் இல்லையா, பத்து கட்டளை கொடுத்தது. அப்ப அந்த ஒப்புறம் பார்க்கணும் இறைவனுடைய வெளிப்பாடு எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கின்றது, சிமிலாரிட்டிஸ் அந்த நிலை இருக்கின்றது. அதாவது ஜோதி வருகின்றது ஆனா எரியவில்லை. அதான் அங்கே இருக்கின்றது. அப்ப இந்த ஜோதியிலே கலந்தார். அப்ப இன்றைக்கு நாலு நாயன்மார்கள் இதுக்குள்ளே போயிருக்கிறார்கள். எல்லாரையும் பார்த்தால் ஒன்று திருஞான சம்பந்தர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருக்கு யாழ் வாசித்துக் கொண்டிருந்த அவருடைய கிட்டாரிஸ்ட் மியூசிக் குரூப் ஒன்று அவருக்கு அதில் இருந்தவர், அவர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கின்றார். திருநீல நக்கர் என்கின்ற அந்தன பெருமனர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கின்றார். அந்த திருநீல நக்கருடைய அத்தோடு முருகநாயனர், அதாவது இவர்கள் எல்லாரும் திருப்புகளுடைய மடம் வைத்து எல்லாரும் தங்குவதற்கு உதவி செய்து முருகநாயனாரும் இங்கு இன்வைட் பண்ணப்பட்டிருந்தவர் போயிருக்கின்றார். அப்பர் சுவாமிகள் திருமணத்திலே இல்லை, அவர் என்ன அவர் அதுக்கு முதலாகவே இறைவனடி சேர்ந்து விட்டார்.
0: அவர் கைலாயத்துக்கு போய்
1: அவர் போய்விட்டார். அப்ப இந்த நாள் வந்து இந்த வைகாசி மூலம் அது சென்ற 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாங்கள் அதை அனுசரித்து இன்றைக்கு அவரை நினைவு கூர்ந்து கொள்ளுகின்றோம். அவருடைய அகச்சான்றுகள் சிலது இருக்கின்றது. ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு அங்காலே நாங்கள் கேள்விகளுக்கு போகின்றோம். சம்பந்தர் இருந்தது இப்ப எல்லாம் பல பேர் சொல்லுவார்கள். சரி, இது முடிந்தால் இந்த சம்பந்தர் ரெண்டு சம்பந்தருக்கு ஞானப்பால் இறைவன்
0: கொடுத்தார்
1: சொல்லுவார்கள். இது எல்லாம் நடக்கிற காரியமா?
0: அதானே
1: இப்ப எல்லாம் புஸ்தகத்திலேயே எழுதுகிறார்கள், சைவம் போதிக்கிறவர்களே எழுதுகிறார்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான்ற மாதிரி. பல பேர் இதுக்கெல்லாம் வேறு வேறு விளக்கம், தத்துவ விளக்கம் கொடுக்கிறதும் புராணங்கள் எல்லாம் ஏதோ பாமர மக்களுக்கு, அறிவில்லாத மக்களுக்கு ஒரு ஸ்கேர் டாக்டிக், ஒரு பயப்படுத்தி வழியில வச்சிருக்கிறதுக்கு சொன்னதுண்டும். தாங்கள் நாங்கள் எல்லாம் அறிவில ஏதோ பெரியாக்கள், எங்களுக்கு எல்லாம் அது தேவையில்லாத மாதிரியும் பல பேர்
0: நினைச்சுக்கொண்டிருக்கிறோம்.
1: ஆனால் இந்த புராணத்துல பார்த்தால் அவருக்கு பால் கொடுத்த உடனே அவர் படிக்கின்ற பாடல் என்ன? தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, இப்படி இவன் தான் சொல்றார். அப்பா அவருடைய தகப்பனார் கேட்கிறார், பால் வடைந்து கொண்டிருக்க உனக்கு யாரையா பால் தந்தது என்று கோபித்து கேட்க, இவர் இப்படி இறைவன் தந்தது என்று சொல்லுகிறார். இறைவன் என்று தந்தது என்று சொல்லவில்லை, இவன் தான் என்று சொல்லுகிறார்.
0: காட்சி கொடுத்தது
1: அந்த 11 பாடல்லையும் ஒரு இடத்துல கூட இறைவன் பால் தந்ததை பற்றிய குறிப்பு இல்லை. அப்ப சிலவர்கள் அவர்கள் இந்த பாட்டிலேயே இல்லையே என்று சொன்னால், அவர் இன்னொரு இடத்திலே திருக்கல்மலத்தில் படிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார், பிற்பாடு கலகாலத்துக்கு பிறகு நினைவு கூர்ந்து, போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென, போதையார் உமாதேவியார் பொற்கிண்ணத்து பொற்கிண்ணத்திலே அந்த பாலை கொடுக்கின்றால், உமி அம்மையாருக்கு இன்னொரு பெயர் உண்ணாமுலை அம்மன், உமையுடைய திருமுலை பால் ஒருவருக்கும் வாய் வைத்து அருந்த கொடுக்கப்படவில்லை, உண்ணாமுலை அம்மன். இப்ப அந்த பாலை பொற்கிண்ணத்திலே கறந்துதான் பிள்ளையாருக்கு இந்த ஞானசம்பந்தருக்கு கொடுக்கின்றார். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில், அப்ப தகப்பனாருக்கு அது தெரியாது, இவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பாலை வண்டி குடிச்சிட்டார். ஒரு நாளும் சின்ன பிள்ளைகள் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட
0: கொடுத்திருக்கிறார்.
1: என்ன சொல்லுவார்கள், இந்த வெப்பு நோய் தீர்த்தது வேற வேற பல நிறைய இதுகள் இருக்கின்றன. ஒன்று மட்டும் இன்னொன்று, ஏடு எதிரேறியது.
0: அந்த நீரை எது
1: சம்பந்தர் பால் குடிச்சவுடன் என்ன நடக்கிறது அங்க? உணர்வறிய என்ன உபமையிலா கலைஞானம், அதாவது வேறு உபமிக்க முடியாத ஒப்புமையில்லாத எல்லா கலைகளையும் அறிகின்ற ஞானம், புத்தக படைப்பு. அந்த கலைகள் எங்களுக்கு தெரியும், கலைகள் 64. அப்ப 64 கலைகள் என்றால் எங்களுக்கு சொல்வார்கள், இலிங்கமாவது எண்ணன் கலையும், 64 கலைகளும் லிங்க வடிவதற்குரியது என்று சொல்லப்படுகின்றது திருமந்திரத்திலே. அப்ப அவர் இந்த படித்து அறியக்கூடிய கலைகள் எல்லாவற்றையும் அவர் பால் குடித்த உடனே அவர் ஓதாது உணர்ந்து விட்டார். இது திருவருப்பயனில் வருகிறது,
0: ஞானப்பால் என்று சொல்லுவார்.
1: ஓ, திருவருப்பயனில் வருகிறது, நற்குஞ்சரக்கன்று நன்னில் இந்த பிள்ளையாரை வழிபட்டால் கலை ஞானம், இந்த கலை ஞானம் எல்லாம் கற்குஞ்சரக்கன்று கான், இதெல்லாம் படித்து வர்ற சாமான் இல்லை. அந்த இது இருக்கு இல்லையா, படிக்காமலே சிலது வரும் என்ற இது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை இவர் பெற்றார். இந்த ஞானம் பெற்றதுக்கு இன்னொரு இது இருக்கு, இந்த 64 கலைகளை எங்கே பாவிக்கிறார் என்றால், 64 கலைகளில் என்ன இருக்கின்றே பார்க்க வேண்டும். நாங்கள் 64 கலைகளில் ஒன்று அக்னி ஸ்தம்பனம். அக்னி ஸ்தம்பனம் என்றால் நெருப்பை கட்டுப்படுத்துற நிறுத்துற தன்மை. சம்பந்தர் இட்ட ஈடு எரியாமல் இருந்தது சமணர்களுடன் வாதி செய்யும் பொழுது அக்னி ஸ்தம்பனம். அடுத்தது சம்பந்தர் ஏட்டை வைகை ஆற்றிலே இடுகின்றார் சமணர்களுடன் வாதிடுகின்ற பொழுது, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று எழுதுகின்ற ஏட்டை அவர் தன்னுடைய கையாலே எழுதிய அந்த திருப்பாசுரத்தை ஆற்றிலே வைகை ஆற்றிலே விட அது ஆறு எதிர்கொண்டு ஓடி கரை சேர்ந்தது. அது கரை சேர்ந்த இடம் திருவேடகம். இன்றைக்கு மதுரைக்கு போனால் அதை பார்க்கலாம்.
0: திருவேடகம்
1: அது என்ன? ஜலஸ்தம்பனம், தண்ணீரை கட்டுப்படுத்துகின்ற தன்மை. வாக்கு ஸ்தம்பனம், இன்னொருவர் கதைக்கு வந்தால் அவர்களுடைய வாக்கை கட்டுப்படுத்துகிற தன்மை. மாணிக்கவாதகர் செய்கிறார் இல்லையா, பௌத்தர்கள் வாதிட வந்த பொழுது அவர்களை ஊமையாக்கினார் இல்லையா, அது வாக்கு ஸ்தம்பனம்.
0: அவர்களுக்கு அந்த கலைகள் இயற்கையாகவே வருகிறது.
1: இந்த கலைகள் எல்லாம் இருக்கின்றன, நிறைய இருக்கின்றது. இப்படி நிறைய கலைகளோ, யானையேற்றம், குதிரையேற்றம், பட்சிகளுக்கு பேச்சு பழக்குதல், இப்படி 64 கலைகள் இருக்கின்றன. 64 கலைகள் இருக்கின்றன. இந்த 64 கலைகளுக்கு இவருக்கு தாமாக வந்தது.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: பக்தியோட பரமேஸ்வரனை அனுபவிக்கணும். அந்த பக்தியானது 4 விதமா சொல்றேன். ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுர் அர்த்தார்த்தி ஜானேச்ச பரதர்ஷபா. அந்த பரமேஸ்வரனுக்கு தாஸ்ய பக்தி, சரணாகதி, சர்வமும் நீத்தான் அப்படின்னு அறியறது. சரணாகதி எதுக்கா நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறது இல்லை, கூட கும்பிட்டு போடலாம், மாயினால ஏமாத்தி கும்பிட்டு போடலாம். பரமேஸ்வரனுக்கு ஏதோ நனச்ச பிரதட்சிணம் பண்ணிட்டே இருக்கா, நன்னத்தான் இருக்கு. ஆனால் பிரதட்சிணம் பண்ணும்பொழுது இவன் மனசுலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவாளோட வேற ஏதோ பற்றி பேசிகிட்டே இருக்கான், கதை பேசிகிட்டே பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கா. வேண்டாமே, பிரதட்சிணம் பண்ணணும்னு சொல்லலை பகவானுக்கு, உங்கள் மனசில் வச்சுங்க. நீங்கள் பண்ணக்கூடியதான காரியமானது 4 பேருக்கு தெரிய வேண்டாம், பகவானுக்கு தெரிஞ்சால் போதும். ஏதோ தானம் பண்ணினோம், 10 ஏதோ வாங்கி கொடுத்தோம், ஆனால் எப்படின்னு உங்களுக்கு மட்டும் தெரியட்டும், பகவானுக்கு தெரியும். நீங்கள் சொல்லாமலேயே நம்ம பண்ணக்கூடியதான தானமோ ஜபமோ பூஜையோ எல்லாமே பகவானுக்கு தெரியும். நீங்கள் ரகசியமாக பண்ணினேன்னு வச்சுங்களேன், அது 100 மடங்கு பலத்தை கொடுக்கும். தேசே காலேச்ச பாத்திரேச்ச. 1 கோடி ரூபாய் கொடுத்து பகவானுக்கு வாங்கி கொடுத்தான் அழகான படவை, அது கீழே என்ன பண்ணி வச்சிருக்கேன், டொனேட்டட் பைனா போயிடும். நீங்கள் என்னத்தை டொனேட் பண்ணுறது, அவர் கொடுத்த பிச்சை தானே நீங்கள் வச்சுட்டுருக்க, அதை இன்னொருத்தருக்கு பண்ணினா நியாயமா? தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்ம பண்ணுறது பகவானுக்கு தெரியும், அவருக்கு இங்கே சொல்லாமலேயே தெரியும், ஏன்னா உங்கள் இதயத்தில் அவர் இருக்கார், அதனால் அவருக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த ஒரு பக்தி, பகவானிடத்தில் சரணாகதி பண்ணணும் எனக்கூடியதான ஒரு பக்தி. எல்லாத்தையும் காயேனா மனசா வாச்சா, சரீரத்தினால் அவருக்கு தொண்டு பண்ணுவோம், மனசினால் அவரை எப்பொழுதும் நினைப்போம், வாக்கினால் அவருடைய நாமாவை சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்படிதான ஒரு பக்தி உள்ளவன் அவன், அவனுக்கு எல்லாமே இது கிடைக்கும். இதுக்காக பிரம்மதேவராக இருக்கணும், வேற இன்னொருத்தராக இருக்கணும்னு இல்லை. ஆகையால் அவளுக்கெல்லாம் கிடைக்காதான இந்த ஒரு பாக்கியம் நான் எப்பொழுது அடைவேனோ, பிரம்மாத்யைஹி அதை அனுபவிச்சு முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே. அதான் முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே, அந்த ஆனந்தத்தை இதயத்தில் எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு விசேஷமாக அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபம். யுஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷா சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஸ்னுதே. பகவத்கீதையில் சொல்றது யுஞ்சன் ஏவம் சதா ஆத்மானம், எப்பவும் இந்த சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை நினைத்து நினைத்து யோகி விகத கல்மஷா, முதல் தினம் நீங்கள் நினைக்க ஆரம்பித்ததுமே எல்லா பாபமும் போயாச்சு. சுகேன கட்டம் இல்லாமல், இங்கே சுகம்னா அனாயாசம், ஒரு ட்ரபுளும் இல்லாமல் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அனுதே அப்படின்னு விசேஷமாக ஆத்ம சம்யம யோகம் 6 அத்தியாயத்தில் விசேஷமாக இந்த ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கார். அதுதான் இங்கே சிவபரமாக நமக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்ததாக இந்த பரமேஸ்வரனை இப்படி நினைச்சல, பரமேஸ்வரன் நம்ம ஏதாவது கொடுப்போமேன்னு பார்த்தா எதை கொடுக்கறதுன்னு தெரியல. யோஜனை பண்ணி பண்ணி பார்த்தாச்சு, நம்ம பரமேஸ்வரனுக்கு என்ன கொடுப்போம்? சாதாரணமாக இன்னைக்கு நம்ம மெசேஜ் பாருங்க, கல்யாணத்துக்கு யாரோ கூப்பிட்டுருக்கா, பத்திரிகை வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்கா. அவளுக்கு ஏதாவது நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறான் கிரகஸ்தன், ஏதோ கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறா. என்ன பண்றது, கொடுக்காத போனா நன்னா இருக்காது. இவ அவா வேணும் இல்லை, சில சமயத்தில் அவளே போடுறான், நோ கிஃப்ட் நோ பொக்கேஷன் போடுறான். என்ன எல்லாரும் புஷ்பத்தை வச்சு அடுத்த குப்பையில போடுறதுக்கு என்ன சிரமமா இருக்கு சொல்றாவா, நன்னாத்தான் இருக்கு, ஆனா இவாளுக்கும் ஏதாவது கொடுக்கணும்னு ஒரு அபிப்பிராயம். அதே போல எதை கொடுக்கணும்னா அவளுக்கு உபயோகப்படக்கூடியதா கொடுக்கணுமா, அதோட்டமல்ல அவள்கிட்ட இல்லாததாக கொடுக்க. இவாளே சொல்றது அவள்கிட்ட இருக்கா இல்லையான்னு உமக்கு தெரியுமா, அவ ஏதோ மரியாதை கூப்பிட்டுருக்கா தெரிஞ்சவாளன்ட்டு, என்ன கொடுக்கறது அப்படின்னு நினச்சி யோஜனை பண்ணி பத்து மாமி தனித்தனியா பத்து குக்கர் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு பதினஞ்சு பேர் எல்லாருமே ஷேவிங் செட் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஒன்னு ரெண்டு வாங்கி கொடுத்தா பரவாயில்லப்பா, எது உபயோகப்படும் நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும். எல்லாருடையும் நல்லதான், இது யாரும் கெட்டதும் சொல்லல, ஆனா கொஞ்சம் யோஜனை பண்ணணும். நம்ம இப்படி லோகத்துல நடக்கிறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனா பரமேஸ்வரன் விஷயத்தில் நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன கொடுப்பேன் கொடுக்கணும்னு சொல்றப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னொருத்தருக்கு உபயோகப்படக்கூடியது கொடுக்கணும், இன்னொன்னு அவாளத்தில் இல்லாதது கொடுக்கணும். இந்த ரெண்டும் இருக்கும் இல்லையோ, நான் பார்க்கறேன் பரமேஸ்வரன்ட்ட, கரஸ்தே ஹே மாத்ரவ், ஹே பரமேஸ்வரா உனக்கு நான் என்னப்பா கொடுப்பேன், ஏன்னா உன் கையில் மேரு பர்வதம் இருக்கு. திரிபுர சம்ஹாரம் பண்றதுக்காக இவர் கிளம்பினார், கிளம்பும் பொழுது என்னாச்சுன்னு, அந்த மேரு பருவதம் அவருக்கு வில்லா வந்து மாட்டின்றது, நான் என்ன உபயோகப்படுத்துங்கன்னார், வில்லா உட்கார்ந்து கரஸ்தே ஹே மாத்ரவ், கையில அம்பாவும் வில்லாவும் மேரு பருவதம் இருக்கு. மேரு பருவதம்னு என்ன தெரியுமோ, ஒரு மலை, ஆனா அந்த மலைக்கு என்னன்னார், அந்த மலை முழுக்க தங்கம் சார், வெறும் கல்லு இல்லை, டோட்டலா மலை முழுக்க தங்கம், அதனால ஸ்வர்ணகிரின்னு பேர் அதுக்கு. அதே பேரும் கைலாசம் இருக்கு பார்த்தீங்களா, அது முழுக்க வெள்ளி, அதனால தான் என்னமோ நம்மளுக்கு வரவழைக்கிறது இல்லை, அங்கிருந்து கொண்டு வந்துருவாள் இங்க விவகாரம் என்னடா. அப்போ விவகாரம் என்ன, அந்த மேரு பருவதம் முழுக்க தங்கம், அது அவர் கையிலேயே வச்சுட்டு இருக்கார், திருப்புர சம்ஹாரம் பண்ணும் பொழுது கையிலேயே வச்சுட்டு இருக்கார், கையில் இவ்வளவு தங்கம் இருக்குமே ஆனால் அவருக்கு நம்ம என்ன கொடுத்தா போறோம், அல்லது எதை கொடுக்க முடியும், அவ்வளவு காசு இருக்குன்னு, கரஸ்தே மாத்ரவ் கிரீஷ, அதுக்கப்புறம் நிகடஸ்தே தபதவ், அவருக்கு பக்கத்துல யார் இருக்கா தெரியுமா, நான் ஃப்ரெண்டுன்னு, யாருன்னு குபேரன், போருமோ அந்த குபேரனு கிட்ட என்ன விவகாரம்னார், ஒன்பது குடம் இருக்க, நவ நிதிகள்னு பேர், இந்த நிதிகள் குடம் எப்படின்னா அதுலேருந்து அது எங்கேருந்து வாங்கினாரோ எப்படி பண்ணினாரோ அது அப்புறம் சொல்லுவோம், அந்த குடங்கள்லேருந்து கையில் வச்சு எடுத்தோன்னு வச்சுங்களேன், கையில் எடுத்தது எடுத்துட்டேள், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது மறுபடியும் ஃபுல் ஆகிடும், அப்படி ஒரு பதார்த்தம், ரத்னங்கள் மற்ற பதார்த்தங்கள் தம் இவைகள்லாம் நிறைய வச்சுட்டுருக்கார், கையை வச்சு அது இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக எடுத்ததுமே கை எடுத்ததுமே மறுபடியும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பொழுதுமே எவ்வளவு உபயோகப்படுத்தினாலும் டு தி பிரிம் இருந்துட்டே இருக்கும், அப்படி நவநிதிகள் அவர் வச்சுருக்கார். அவர் பரமேஸ்வரனுக்கு ஃப்ரெண்டுன்னர், இவருக்கு ஏதாவது காசு வச்சுக்கணும்னு ஏதாவது விவகாரம் இருக்க பாருங்க. பரமேஸ்வரன் இங்க தியானம் பண்ணலையானால் பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஜனாய தேவாய நமஹ அப்படின்னு ஒரு பில்வம் வச்சுடையானால் அவர் ஒன்றும் அவர்கிட்ட கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது, அப்படியே என்ன பண்ணுவார்னா குபேரனை கவனிச்சு கவனிச்சுக்கொண்டார் அவ்வளவுதான். அந்த குபேரன் என்ன பண்ணுவார்னார், நவநிதிகள் அவரை கொடுத்துருவார். அந்த பரமேஸ்வரன் என்ன, கூரையை பிச்சுண்டு கொடுக்குங்கிறல, இது எப்படி அவர் குபேரனுக்கு எங்கே கொடுக்கணும் என்ன ஏது எல்லாம் ஒன்றும் கிடையாது, நேரம் ஏதோ விதமாக அவங்களை கணிச்சுட்டுருவார். ஸோ இந்த பரமேஸ்வரனுடைய திருநாமம் இருக்கே அந்த நாம அஸ்தியோடு நீங்கள் சொன்னீங்களேயானால் பரமேஸ்வரன் ஒன்றும் கொடுக்கல, அவர் கொடுக்கணும் வாங்கணும் இதெல்லாம் அவர் வச்சுக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக இருக்கார். அந்த இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அப்படி சொல்லிடுவார், அவ்வளோதான் விவகாரம் முழுக்க, அது கொடுத்ததா இல்லையான்னு இவர் மறந்து விடுவார், ஆனால் அவர் மறக்க மாட்டார், ஏன்னா ஃப்ரெண்ட் ஆச்சே, ஃப்ரெண்டு நமக்கு சொன்ன விடுமாறா, அது பார்த்து அவர் பக்கத்தில் இருக்காரான், நீ கட்டஸ்தே தன பார்த்தவ், அதுக்கப்புறம் குருஹஸ்தே ஸ்வர்பூஜாமர சுரபி சிந்தா மணிகணே, அவர் வீட்டில் பரமேஸ்வரனுடைய வீடு என்ன, கைலாசம், அந்த கைலாசம் என்ன இருக்குன்னு, ஸ்வர்பூஜா அமர சுரபி சிந்தாமணி, ஸ்வர்பூஜம் பூமியிலிருந்து பிறந்தது பூஜம், அது என்னது? மரங்கள். ஸ்வர்பூஜம், தேவ மரங்கள். தேவத்தினுடைய மரங்கள் என்ன? ஒரு 8 மரங்கள். கதம்ப விருட்சம், கல்ப விருட்சம், இப்படிப்பட்டதான விருட்சங்கள். அது என்ன சுவாமின்னார், அந்த விருட்சமானது அதற்கு நின்று நீங்கள் என்ன வேணும்னு கேட்டால் அது கிடைக்குமா? போருமானோ என்ன, பழைய நாள் அதெல்லாம் இருந்தது சார், அப்போ கேட்டிருப்போம். இப்போல்லாம் புதுசு புதுசுலாம் வந்திருக்கு, இப்போ நமக்கு வேணும்னா எங்கே பண்ணுறது, கிடைக்குமான்னு ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். அங்கே போயிட்டு அது கீழே நின்று எனக்கு கையை பிடிச்சோன்னு எனக்கு இது வேணும் அப்படின்னு கை கூப்பி கொடுத்தேன்னா டக்குன்னு கிடைச்சிவிடும். அது எந்த விலை என்ன ஏது ஒன்றும் கிடையாது. அது வேறு நாங்கள் கேட்ட மாதிரி இது இந்த கலரில் வேணும் இப்படி இருக்கணும்னு ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னால் அது மாதிரி வந்து விழாறு தான் பார்த்துக்கலாம். அது கல்பவருஷத்தினுடைய ஒரு மகிமை. இது அவராத்தில் நிறைய இருக்கு, கையில் எங்கே பார்த்தாலும் கல்பவருஷம். அது மட்டுமான்னு இல்லை, அடுத்ததாக என்னன்னா அமரசுரபி, காமதேனுக்கள் அதுக்கு. காமதேனு காமியமான பதார்த்தங்களை அப்படியே பொழியிறவள். ஒரு நாளைக்கு வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு விஸ்வாமித்திரர் போனார். அவர் எல்லோருக்கும் விருந்து வச்சார். விருந்து வச்ச பிறகு என்ன ஆச்சுன்னார், அவருக்குள்ளூரும் ஐடியா தோணிது, எப்படியா வச்சார் இவர், இத்தனை பேருக்கு விருந்து வச்சிருக்காரு, அது ஏதோ விவகாரம் இருக்கே, என்ன பொருள் எல்லாம் இருக்காதோ இல்லையோ. இப்போ வீட்டில் ஒரு ராத்துக்கு போங்கோ, அவள் இருக்கிறது ரெண்டு பேர், நீங்கள் ரெண்டு பண்ணலன்னா சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை, பிராரப்தம் வேற எல்லாம் போட்டு அப்படி ஆயிடுது. சமைக்கவும் தெரியாதுன்னு வச்சுங்களேன், அது ஒருவேளை தெரிஞ்சவாளுக்கும் சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை அப்படின்னா இருக்கு. எல்லாரும் கலந்து ஹோட்டலுக்கு போறாங்கிற, நீங்க வந்ததுனா அவாளுக்கு அப்படின்னு ஒரு நிலை வந்துடுது. ஒரு காலத்துல கிராமத்துல 10 பேர் போனாலும் சரி அந்த ஆத்தா அம்மா கரெக்டா கணக்கு வந்து கொடுத்துருவா. 6 மணி நேரம் நீங்க மத்தியானம் மட்டும் காலன் மட்டும் வாங்கோன்னு சொல்லுவா, அவ்வளவுதான். காலன் மட்டும் வாங்கன்னு சாப்பிட வாங்கோன்னு அர்த்தம். இலை போடுவா, இருக்கிறதுக்குள்ள 4 பதார்த்தம் வயிறு ரொம்ப சௌக்கியமா போகும்படி பண்ணினேன். அப்படி இருந்த நாடு போய் இப்ப ஒன்னாயிடு. அது மாதிரி இல்லை, அங்கே காமதேனு என்ன பண்ணிச்சு, இவ்வளவு விருந்து கொடுத்தாரு என்னமா கொடுத்தாருன்னு பார்க்கணும்னு உள்ள போய் கேட்டார். நான் எங்கே கொடுத்தேன், நான் எங்கே சமைச்சேன், உத்தரெல்லாம் ஆளும் கிடையாது பொருளும் கிடையாது. ஆனால் பின்னால் அங்கே காமதேனும் இருக்கு, அந்த அம்மாவை கேட்டேன், எல்லாத்தையும் பரிமாறி விட்டாங்க. அத்தனை பதார்த்தமும் அந்த சைன்யங்களுக்கும் யானைகளுக்கும் அத்தனை பேருக்கும் கொடுத்தார், விருந்து போட்டார். இதை பார்த்து அனுபவிச்ச விஸ்வாமித்திரனுக்கு ஒரு ஆசை தட்டிட்டான். இப்படிப்பட்டதான ஒரு காமதேனும் அரசாங்கத்தில் இருக்கமே, ஆனால் தினந்தோறும் ஊர்ல இருக்கிறவளுக்கெல்லாம் நம்ம போடலாமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் அதை எனக்கு கொடுன்னார். உங்களுக்கு 1000 இது மாதிரி 1000 பசுமாடுகள் கொடுக்குறேன். உங்களுக்கு எதுக்கு, காலமே யஜ்யத்துக்கு ஒரு டம்ளர் பால் விடும் அவ்வளோதானே. அது காமதேனு பால் எதுக்கு, அந்த சாதாரண பசுமாடு பால் போடாதா? ஒரு பசுமாடு இல்லை சுவாமி, 1000 பசுமாடை நான் கொடுக்குறேன். ஆனால் இதை மட்டும் கொடுத்துருங்க, அரசாங்கத்துக்கு உபயோகப்படும், எல்லோருக்கும் ஆகாரத்துக்கு ஃபுட் ப்ராப்ளமே குறைஞ்சி போயிடும், ப்ராப்ளமே இருக்காது நாட்டில் அப்படின்னு அதை கொடுங்கன்னார். அவர் சொன்னார், இதை பாருப்பா எனது இல்லை, இது யஜ்யம் பண்ணுறேன்னு சொன்னதுமே சகாயம் பண்ணுறதுக்காக சுரபி தானாக வந்திருக்க, அதை நான் எடுத்துன்னு போகிறதுக்கு உனக்கு கொடுக்குற எனக்கு ரைட்டு கிடையாது. எதுக்கு தானம், எதுக்கு என் பொருளை தானம் பண்ணலாம், இன்னொருத்தருடைய பொருளை நான் தானம் பண்ண முடியுமா? முடியாது அப்படின்னு இவர் கேட்கல. அது இழுத்துன்னு போக ஆரம்பிச்சுட்டார் பை ஃபோர்ஸ். என்ன பண்ணிட்டு அடுத்த க்ஷணம் அதனுடைய உடம்புல இருந்து வீராள் வந்தான். ஆயிரக்கணக்கான வீரர்கள் தோணின, விஸ்வாமித்திரோட சண்டை போட்டார். அத்தனை விஸ்வாமித்திரோட சைன்யம் எல்லாம் நாசமா போயிடு. கடைசியில் என்னாச்சுன்னார், இந்த வீரர்கள்லாம் எங்கே போச்சுனர், மறுபடியும் காமதேனுக்குள்ள புந்துருத்தான் அப்படின்னு ஆச்சு. அப்போ அந்த காமதேனு நீங்க நினைச்சதை மட்டும் கொடுக்கணும் இல்லை, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்பப்ப எது வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. இப்படிப்பட்டதான காமதேனுக்கள் நிறைய இருக்கான் கைலாசத்தில். இவருக்கு நம்ம என்ன கொடுக்கறதுன்னு கேட்கிறார். ஸ்வர்போஜ அமரசுரபி, அதற்கு மேல சிந்தாமணி கணே, சிந்தாமணி சிந்தித்தமான பொருள்களை அறிவிக்கக்கூடியதான மணி சிந்தாமணி. நாம் 10 ஜென்மாக்கு முன்னால எப்படி இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தன் கையில சிந்தாமணியை போட்டுட்டு இருக்கான். ஒரு மோதிரத்துல ஒரு சின்ன மணி, அதை பார்த்தா தனியா இருக்கான். வரணும் 10 ஜென்மாக்களுக்கு முன்னால நாம் என்னமா இருக்கோம் இதுன்னு தெரியும். அது அந்த சிந்தாமணி சிந்தித்தமான நினைக்கப்பட்டதான எல்லா பொருளையும் எல்லாவற்றையும் காட்டி கொடுக்க கூடியது அதையும் இப்ப நமக்கு கொடுக்கல பூலோகத்துல என்ன, எல்லாரும் பரீட்சை சீக்கிரமா பாஸ் பண்ணுவான். ஏன்னா இந்த கேள்வி கேன்சர் அதுல வந்துடும் அப்படின்னா இருக்க. இப்ப வேற என்ன பண்ணிட்டு இருக்கான், கையில செல்போன் வச்சுட்டு இருக்கான். வேற யாரும் இந்த கேட்டா எஸ்எம்எஸ் எல்லாம் அவனுக்கு அனுப்புறானா, அதனால வெனடா விவகாரம் வச்சிருந்தார். பரீட்சை ஹால்ல செல்போன் வச்சுக்க கூடாது. நம்ம ஜனங்கள்லாம் எது நல்லதோ அதை கெடுதலுக்கு உபயோகப்படுத்துறதுக்காகத்தான் மனுஷனுடைய புத்தி போடுறது. இப்படின்னு ஆரம்பிச்சோம் பார்த்தேடா. இப்ப விவகாரம் என்னன்னா, எதது நீங்க நினைக்கிறதோ அத்தனையும் உங்களுக்கு அப்பொழுதே பிரத்யட்சமாக கூடியதான மணிக்கு சிந்தாமணின்னு பேர். இந்த சிந்தாமணி அங்கே கொட்டி கடதான், அதனால்தான் அம்பாளுடைய பாதம் இருக்கு. அந்த பாதம் வச்சுக்கிறதுக்காக ஃபுட்ரஸ்ட், அந்த ஃபுட்ரஸ்ட் சிந்தாமணியிலேயே பண்ணிட்டாளாம். அது என்னடா அவ்வளவு உயர்ந்ததான விலை மிகுந்ததான கல்லுல அங்கே வெறுமனை கொட்டி கிடக்குது சார். கைலாசத்தில் என்ன கொடுக்க போறாள் பரமேஸ்வரனுக்கு, அவருடைய ஸ்திதி பார்த்தீங்களோ. ஆனால் அவர் எதையும் ஓனர்ஷிப் எதுவும் கிடையாது, அவர் பாட்டு கூத்தாடிண்டே இருக்கார், பிச்சை எடுத்துட்டு இருக்கார், அது வேற. ஆனால் அவர்கிட்ட இவ்வளவு இருக்கு, எதை கொடுத்தா சரியா இருக்கும் பாருங்க. கரஸ்தே மாத்ரௌ கிரிசனி கடஸ்தே தனபதோ கிரகஸ்தே ஸ்வர்பூஜா மரசுரபி சிந்தாமணி கணே. அது மட்டும் இல்ல, சிரஸ்தே சீதாம்சௌ தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்க. இந்த சந்திரனை வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன தெரிகிறதுன்னு, ஒண்ணு எந்த தப்பு பண்ணினாலும் மன்னிக்கத்தக்கவர், அது ஒண்ணு காட்டி கொடுக்கறது. ரெண்டாவது எப்பொழுதும் கூலா இருக்கிறவர். ஒரு மனுஷனை பார்த்ததுமே சார் எப்ப போய் கேட்கலாம் அவருன்னு, அவர் மூடி பர்சன் சார், எப்ப பார்க்கும்போது தெரியாதுன்னு. சில பேர் கேட்கிற எப்ப டெலிபோன் பண்ணணும், என் சமயத்தில் டெலிபோன் பண்ண வளர்ந்து விழுவேன்னா, இது என்ன விவகாரம் உங்களுக்கு டெலிபோன் பண்றதுக்கு எப்பலாம்னு கேட்கிறார். எதற்கு டெலிபோன் பண்ணணும், ஜாதகம் கேட்கறதுக்குங்கிறார். கேட்கறதே ஜாதகம், அதுக்கு இன்னொரு ஜாதகம் கேட்கிறார், என்னத்தை பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி பரமேஸ்வரனுக்கு நம்ம எப்ப பண்றது என்ன ஏது அப்படின்னா, அவர் எப்பொழுது சில சமயத்தில் மூடி பார்த்தனா சில சமயத்தில் கோபத்தில் இருப்பார், இல்ல சுவாமி எப்பொழுதும் பரமசாந்தமா இருக்கார். சிரஸ்தே சீதாம்சவு, சீதாம்சுவா இருக்கக்கூடியதான சந்திரன் அவர் தலை எப்பொழுதும் இருக்கார், சந்திர பிறையோட இருந்துட்டு இருக்கார். நான் இந்த தப்பு பண்ணிவிட்டேனேங்கிற கவலையை உங்களுக்கு வேண்டாம், அவரை நீங்க நினைச்சலையானால் நிச்சயமாக மங்களத்தை கொடுப்பார். அபிச்சே சுதுராச்சாரா பஜதே மாம அனன்யபாக்கு, எவ்வளவு பாபம் பண்ணின போதிலும் சுதுராச்சாரா, இன்ன பாபம் பண்ணினே அந்த பாபம் பண்ண நீங்க நினைக்கிறீள், பகவானை தியானம் பண்ணுங்க, எல்லா பாபத்தையும் எடுத்து விடுறாங்க. சாதுரேவ சமந்தவியோஹி சக அப்படின்னு அப்படி இருக்கக்கூடியதான் அவர் சிரம் சிரஸ்தே சீதாம்சௌ சரணயுகளே அகில சுபே, உலகத்தில் இருக்கக்கூடியதான மங்களங்கள் எல்லாம் மங்களான அம்ச மங்களம், எல்லா மங்களமும் அவருடைய காலடத்திலேயே இருக்கு. அவர் இது அதுன்னு எல்லாமே அவரை சேவித்து கொண்டே இருக்கு. அந்த பரமேஸ்வரனை எப்பொழுதும் எல்லாமும் சேவித்து கொண்டே இருக்க, அப்படி எல்லாம் அவர் பக்கத்திலேயே இருக்கே. இப்படி இருக்கும் பொழுது நான் எதை கொடுக்கலாம்னு சொல்லுங்க பார்க்கல. கமர்த்தம் தாஸ்யேகம், எல்லாம் அவனுடையது, அந்த பரமேஸ்வரனுடையது தான், அவரிடத்திலிருந்து வந்தது, அவனுக்கு சொந்தமானது. அப்படிப்பட்டதான உலகம் இருக்குமேனால் நாம் புதுசாக என்ன கொடுக்க முடியும் அவருக்கு, யோஜனை பண்ணி பார்க்கிறார் ஆச்சாரியர். ஒண்ணுமே சரியா வரல, என்ன எது கொடுத்தாலும் நமது இல்ல பரமேஸ்வரனது, அவருடையதையே அவருக்கே கொடுத்தால் அதுக்கு

என் மனசுன்னு இல்லையா, மம மனஹா, அந்த மம மனஹான்னு சொன்னதுனால அது உமது இல்லை, உமது இல்லை. என்ன அது எனது, அது எப்படி எனதுன்னு சொல்றேன், நான் தான் பண்ணி கொடுத்தேன். மனசை நீங்க தான், உலகத்தை படைச்சவர் மனசை நீங்க தான் படைச்சாள், இல்லை நீங்க படைச்ச பிறகு அது என்ன பண்ணுறேள், எனக்கு கொடுத்து விட்டேள், தாரவத்தை கொடுத்து விட்டேள் எனக்கு. இப்ப உங்களுக்கு அதுல ஓனர்ஷிப் இல்லை. ஒரு பொருளை நம்ம கொடுக்கறதுன்னு தான் நம்மள்கிட்ட ரைட்டை ரெலிங்குவன் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். இது என்னுடைய சொத்தை, இது மேல இது எனதில்லை, இது உங்க சேர்ந்தது என்று சொல்லிக்கொண்டு அதை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு அதுக்குத்தான் தானம்னு பேர். ஸோ தானத்தில் என்ன இருக்கு, அது உங்களதா இருக்கணும், அது இன்னொருவருக்கு கொடுக்கணும். வெறுமனை கொடுத்தா மட்டும் இல்லை, இனிமேல் அதை நான் கேட்க மாட்டேன்னு கொடுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸுக்கு போறேன், மணி ஆர்டர் எழுதுறதுக்காக சார் பேனா கொடுங்கோங்கிறான், பேனா கொடுங்கன்னு கொடுக்குறேள், அங்கேயே இருக்கள் சார், அதையே பார்த்து அவர் முடிச்சதுன்னா கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துருள். ஏன் அவருக்கு எதுக்காக கொடுத்தேள், அப்ப உபயோகப்படுத்துறதுக்கு, அதை மாட்டேன்னு சொன்னா தாட்சியம் அந்த நாள் கொடுத்தேள். அப்ப என்னாச்சு, இது தானம் இல்லை. தானம்னா என்ன, யாரோ அவர் கையில் காசு இருந்து இன்னொருத்த கொடுத்தா அதுவும் தானமாகாது, உங்களதாக இருக்கணும். அதனுடைய ஓனர்ஷிப் நீங்க எனக்கு வேண்டாம் சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அது கொடுத்த மட்டும் இல்ல, எல்லா ரைட்ஸும் அவளுக்கு கொடுக்கணும். பழைய நாள்லாம் இந்த பூமி எல்லாம் விற்கிற காலத்துல அது எழுதி கொடுப்பா, இல்ல இந்த பூமியில புதையல் கிடைத்தாலும் அந்த புதையல உட்பட இந்த பூமி உங்களுக்கு. என்ன சுவாமி இப்படி எல்லாம், நான் தான் வித்தேன, பூமி தானே கொடுத்த, உள்ள புதையல் தானே, கேட்கப்படாதுன்னு அதெல்லாம் அழகா எழுதுவா. இப்ப எல்லாம் மறந்து போச்சு, அந்த எழுதுறவாள இல்லைன்னு. அதுக்கு சராஸ்தி சிராஸ்திரி அதுக்குள்ள வரக்கூடியதான விவகாரங்கள் அதுக்குன்னு ஒரு வச்சனம் அப்படியே அப்படியே முதல்ல எழுதி. அது வேற என்ன, அவர் முதல்ல ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சான், செங்கிலி கோத்தான் நடுவில் எழுந்துட்டே வர்றார், கடைசி வரைக்கும் பேனா எடுக்க மாட்டார். அது ஒரு தனி ஆர்ட் இருந்தது. நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரும் என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். அது அழகாக எழுதுவார், நடுவில் ஒரு அடித்தலே கிடையாது. இப்போ அடிக்காமல் எழுத தெரியல, ஒரு லைன் எழுதினா இந்த நாலு தரம் எழுதுறான். ஏன் தெரியும்னா கம்ப்யூட்டரில் வழி அடித்து வழகிருக்கான், அது எப்பப்போ வந்தாலும் அதை வந்து எரேஸ் பண்ணி பண்ணி அடிக்கிறான். என்ன அந்த எழுதுறதுங்கிற வழக்கமே போயிடுது. பழைய நாள் ஆரம்பிச்சாரையினால் கடைசி வரைக்கும் அதே மாதிரி ஒரு அடித்தல் ஒரு திருத்தல் வராது, குண்டு குண்டாவும் இருக்கும், அழகா எழுதுவான். அது மாதிரி தானம்னு சொன்னோமே ஆனால் அது நம்மளுடைய பதார்த்தத்தை எல்லாம் விட்டு அவளுக்கு கொடுக்கறது. இந்த தானம் இருக்க பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கொடுக்கலாம். பெண்ணுக்கு மட்டும் கன்னியாதானம்னு பேர் இருந்தாலும் அது கிடையாது, மீதி எல்லாம் கொடுக்கிற காலத்தில் இரண்டை கர்ப்ப கர்ப்பம் அப்படின்னு சொல்லி காசையோ பொருளையோ குது யானையோ இது பசுவோ தங்கத்தையோ எல்லாத்தையும் கொடுக்குறேன், கொடுத்துட்டா நம்மமா அப்படிங்கிறது, எனது இல்லை அப்படிங்கிறது. தேவதைகளும் இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதம் நமமா, அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமமா. ஆனால் ஒரு வாத்தியம் அக்னயதம் நமமா அப்படிங்கிறது, ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும், அக்னையே இடம் இது அக்னிக்காக நமமா, திரும்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோமம் பண்றேன், பூஜனை பண்ண முடியாது நமஹான்னு சொல்லி பண்றேன். பெண்ணை கொடுக்கறப்ப மட்டும் என்ன பண்றது தெரியுமா, வாத்தியார் இமாம் கன்யாம் பிரதாஸ்யாமி அப்படிங்கிற அவ்வளவுதான், நமமா சொல்ல மாட்டேன். ஏண்டா அடுத்த வருஷம் நம்ம அத்துக்கு பிரசவத்துக்கு வரணுமே, என்னடா அந்த பொண்ணு கொடுத்ததுனால பொண்ணை வந்து இது உயிர் இல்லாதான ஜடமான பொருள் இல்லை, எங்காத்துல பிறந்திருக்கு நீ அனுபவிப்பதற்காக, அதுக்காக கொடுத்தேன், அது எனக்கும் பொண்ணுத்தான் உமக்கும் வேண்டியவள் தான் அப்படின்னு. அதனால கன்னியாதானத்தை மட்டும் நம்மமான்னு சொல்லப்படாது, மீதி எல்லாம் தானனா. எத்தனை விவகாரங்கள் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, சாஸ்திரங்கள்ல வேதாந்த வாசனம் லா அங்கே வரும், விவகாரம் முழுக்க அதான் சகல சாஸ்திரமும் வந்திருக்கும். அப்படி விவகாரம் கமர்த்தம் தாசியேஹம் ஹே பரமேஸ்வரா, உலகத்துல எல்லாத்தையும் படைத்த தாங்கள் மனசையும் படைத்தேர், அந்த மனசு மட்டும் எனக்கு கொடுத்து விட்டேன், ஆகையால் இது எனதாக ஆச்சு, இதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். ராமாயண பரதன் சொல்றான் ராமனிட்ட, அப்பா எனக்கு ராஜ்யத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கிறேன், இப்ப இந்த ராஜ்யம் எனது தானே, நான் உங்களுக்கு கொடுக்கலாமே, நான் கொடுக்கற்றுக்கொள்ளுங்கள். ராமன் என்ன சொன்னாரோ,
ராஜ்

0: தன்னை பெற்றுக்கொள்ளலாம்பா, ஆனா அப்பா சொன்ன வார்த்தையை தாண்டினா போல அழுடாதான். என்ன ராஜ்யம் மட்டும் சொல்லல அவர், நாம் 14 வருஷம் காட்டில் இருக்கணும் சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன பண்ண போறேன், அதை நான் மாத்திக்கிறேன். பையன் காட்டுக்கு போகணும் தானே, இந்த பையன் காட்டுக்கு போட்டா அந்த பையன் நாட்டில் இருக்கட்டுமே. அவர் அதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டாரு, நான் காட்டுக்கு போகணும்னா சொல்லியிருக்கார். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் அப்பா வார்த்தை பொய்யாடும். அதனால பிதிருவாக்கிய பரிபாலனும் அது பண்ண முடியாது. இங்கேயும் பரதன் சொல்றான், ராஜ்யம் எனக்கு கிடைச்சது, எனது ராஜ்யம்னு வச்சுங்க, இப்ப நான் கொடுக்கறேன் உங்களுக்கு. அதே மாதிரியே மனசு நீங்க எனக்கு கொடுத்தாலும் அம்மனசை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்ப இந்த மனசானது இப்ப பரமேஸ்வரன் இல்லையே, இப்ப நான் கொடுக்கலாமோன்னு இப்ப அவருக்கு உபயோகப்படுமா கேட்கல. அவருக்கு உபயோகப்படுமாங்கிறதுல எனக்கு நல்லது, இதை கொடுத்தேன்னா நான் க்ஷேமமா இருப்பேன். ஆகையால் பரமேஸ்வர, இதை நான் வேற எதுவும் கொடுக்க முடியாது, இது ஒன்று தான் கொடுப்பேன். ஆனா இந்த மனசை கொடுத்தா உங்க மனசுக்கு சந்தோஷமா. ஒரு ஜீவனானவன் சம்சாரத்தில் இருக்கிற ஜீவாளெல்லாம் க்ஷேமத்தை அடையணும் என்கிறதல்வா உங்களுடைய எண்ணம். அதற்காக அல்லவா உங்கள் தாங்கள் வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் சாஸ்திரங்களையும் வெளிப்படுத்தினீள். அது மட்டும் இல்லாமல் அநேக ஞானிகளையும் சிவனடியார்களையும் தயார் பண்ணி வச்சிருக்கள். எதற்காக? இவாள் வழி தெரியணும். இத்தனையும் நீங்க பண்ணியிருக்கள், ஆகையால் இது எதற்காக? நான் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக. ஆகையால் என் மனதை உங்களுக்கு கொடுத்தால் உங்களுடைய விருப்பமும் நிறைவேறும். ஆகையால் இதை கொடுக்கிறேங்க. பரமேஸ்வரனிடத்துல எல்லாமே இருக்கு. பரமேஸ்வரனுக்கு நான் என்ன கொடுக்கறது, இது இங்க ட்ரெண்ட் ஆஃப் தாட். எப்படி வந்தது? உமட்ட எல்லாமே இருக்கு, நான் எதை கொடுப்பேன்னு. அதே போலயே இன்னொரு ஸ்லோகத்துல சொல்ல போறார், நீர் எங்களுக்கு கொடுக்கறதுன்னு வச்சுப்போம், அப்ப என்ன கொடுப்பேன்னு கேட்கறது. ஏன்னா உம்மட்ட ஒண்ணுமே இல்லையே விவகாரம் முழுக்க. அது அந்த ஸ்லோகம் வரும்பொழுது இங்கே சொன்ன ஆர்கியுமெண்ட் எல்லாம் ரிவர்ஸ் ஆர்கியுமெண்ட். அது அன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு மேல் பாகம் அடுத்த வாரம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் விதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. அப்போ ஹேத்வாபாசத்துல சவ்ய விசாரம் அப்படிங்கிற முதல் ஹேத்வாபாசத்தை நாம பார்த்தோம், சாதாரண அனைகாந்திகா அப்படின்ட்டு. அடுத்தது அந்த சாதாரண அனைகாந்திகத்துல அடுத்தது அசாதாரண அனைகாந்திகா. அதான் சவ்ய விசாரம் அனைகாந்திகா, அது மூடு வகை, சாதாரணம் அசாதாரணம் அப்புறம் அனுபசம்ஹாரி அப்படின்ட்டு. சாதாரண அனைகாந்திகம் என்னது? சாத்திய அபாவத்து விருத்தி. எங்க சாத்திய அபாவ சாத்தியத்துல விருத்தி இருந்தா பரவாயில்ல, சாத்திய இன்மையிலேயே விருத்தி இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ஏத்து வந்து கவனிச்சுக்கோங்க, தர்க்கமே இதுதான், இதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே இல்ல. தர்க்கம் இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தர்க்கமே இந்த ஒரு அனுமான கண்டம் மாத்திரம்தான். நாங்க என்ன ஒத்துக்கிறோம் அப்படிங்கறதுக்கோசரம் பிரத்யட்சத்தையும் அனுமானத்தையும் பாக்குறோமே தவிர, பிரத்யக்ஷ அனுமான சப்தத்தை பாக்குறமே தவிர, உண்மையிலே அனுமானம் மாத்திரம் தான். அனுமானம் ஒரே பரிச்சேதத்துல தர்க்கமே முடிஞ்சு போயிடுறது. தர்க்கத்தோட புத்தியோட குஷலத்தாவ கௌசல்யத்தை நீங்க இந்த இடத்துல மாத்திரம் தான் பார்க்க முடியும். அதனால அதுவும் அதுலயும் விசேஷப்பட்டதா இந்த ஹேத்வாபாசத்துல, ஹேத்வாபாசத்திலயும் விசேஷப்பட்டதா உபாதியில. தர்க்கம் தர்க்கத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு அனுமானம், அனுமானத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு இந்த ஹேத்வாபாசம், ஹேத்வாபாசத்துக்குள்ள உபாதி. அப்போ இந்த தர்க்கமானது நமக்கு புரியணும், நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்ம வந்து எந்த பிரயோகத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அனுமான கண்டத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு, அனுமானத்திலேயே இந்த ஹேத்வாபாச விஷயத்தை விசாரத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு. ஏன்னா சாஸ்திரத்துல பெரிய பெரிய கிரந்தத்துல எல்லாம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹேத்வாபாசத்தை காமிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சாதாரண அனைகாந்திக்கா அப்படின்ட்டு போயிடுவான். சாதாரண அனைகாந்திக்கனா என்னன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு திருப்பி புஸ்தகத்தை வச்சு ரெஃபர் பண்ணணும், சாதாரண அனைகாந்திக்கா அப்படின்ட்டு. அப்படி இல்லாம இத புரிஞ்சுட்டோம்னா விஷயம் முடிஞ்சிடும். சாதாரண அனைகாந்திகம்னா சாத்திய அபாவது விருத்தி. சாத்தியம் நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ, நெருப்ப நிரூபிக்க போறீங்க அது சாத்தியம், அந்த நெருப்ப மலையில நிரூபிக்க போறீங்க, சாத்தியத்தோட பட்சம் அது. அப்படி இந்த நெருப்பானது நிரூபிக்கிறதுக்கு காரணம் என்ன கொடுக்கறீங்க, ஹேத்து என்ன கொடுக்கறீங்க, பிரமேயத்துவாது விஷயமாவதால் அப்படின்ட்டு. நெருப்பு விஷயம், நெருப்பின்மையும் விஷயம்தான். அதனால எல்லாமே விஷயம் மாறுது அப்படிங்கறதுனால நீங்க கொடுக்கற ஹேத்து தப்பு. ரெண்டாவது அசாதாரண அனைகாந்திகம், அது என்னது? சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த பக்ஷமாத விருத்தி அசாதாரண. சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த பக்ஷமாத விருத்தி. ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க, அந்த ஹேத்து வந்து எங்க இருக்கணும்? பட்சம்னா என்ன? பட்சம் சபக்ஷம் விபக்ஷம் மூணுத்தையும் இப்ப இங்கதான் இந்த மாதிரி இடத்துலதான் பிரயோகமாகும். பட்சம் என்னது? சந்திக்த சாத்தியமான், எங்க சந்தேகம் இருக்கோ, சாத்தியத்தோட சந்தேகம் இருக்கிற இடம் பட்சம். ரெண்டாவது சபக்ஷம், சாத்தியம் நிச்சயமா இருக்கிற இடம். விபக்ஷம், சாத்தியம் நிச்சயமா இல்லாத இடம். நீங்க கொடுக்குற ஹேத்து பட்சத்துல மாத்திரம்தான் இருக்கு, சந்தேகமுடைய இடத்துல மாத்திரம்தான் ஃபிட் ஆகும். நிச்சயமா இருக்கிற இடத்துலயும் இருக்காது, நிச்சயமா இல்லாத இடத்துலயும் ஃபிட் ஆகாது நீங்க கொடுக்குற காரணம். அப்படி இருந்ததுன்னா அசாதாரண அனைகாந்திகம். அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாவது நிக்கணும் நம்மளோட ஹேத்து, அதாவது நிச்சயமா இருக்கிற இடத்துலயோ இல்ல நிச்சயமா இல்லாத இடத்துலயோ. நீங்க எப்படி ஹேத்து காரணத்தை கொடுக்குறீங்கன்றத பொறுத்து, தர்க்கத்தை எப்படி பிரயோகம் பண்றீங்கன்றத பொறுத்து, அட்லீஸ்ட் நிச்சயமா இருக்கிற இடத்துல நீங்க பாக்கணும் பொதுவா. அப்போ நிச்சயமா இருக்கிற இடத்துலயும் போகாது, நிச்சயமா இல்லாத இடத்துலயும் போகாது. அதுதான் சொல்றது, சர்வ சர்வ எல்லா, சபக்ஷ நிச்சயமா சாத்தியம் இருக்கிற இடம், விபக்ஷ நிச்சயமா சாத்தியம் இல்லாத இடம், வியாவிருத்த நீங்கியதா நிச்சயமா சாத்தியம் இருக்கிற இடத்துல இருந்தும் நிச்சயமா சாத்தியம் இல்லாத இடத்துல இருந்தும் நீங்கியதாக, பக்ஷ மாத்திர விருத்தி பட்சத்துல மாத்திரம் சந்தேகமுடைய சாத்திய இடத்துல மாத்திரம் இருக்கு. எங்க சாத்தியமானது சந்தேகத்திற்கு இடமாக இருக்கோ அந்த இடத்துல மாத்திரம் இருக்கு உங்களுடைய ஹேத்து ஃபிட் ஆகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அது அசாதாரண அனைகாந்திகா. என்ன உதாரணம்? யதா சப்தோ நித்ய சப்தத்வாத் இதி சப்தத்வம் ஹி சர்வேபியோ நித்யேபியோ அனித்யேபியஸ்ச வியாபதம் சப்தமாத்திர புத்தி. சப்தம் என்னது? சப்தம் நித்ய, நீங்க நிரூபிக்க போறது சப்தோ நித்ய. சாத்தியம் என்னது? சப்தமானது நித்யம். எப்படி நிரூபிக்கிறீங்க அதுக்கு காரணம் என்ன கொடுக்கறீங்க? சப்தத்வாத் அப்படிங்கிறீங்க. சப்தமானது நித்தியமாக இருக்கிறது, ஏன்? சப்தத்தன்மை உள்ளதால். உதாரணம் சப்தத்துவம் ஹி சர்வேபியோ நித்தியபியோ அனித்யேபியோ அனிபிச்ச வியாவிருத்தம். அந்த சப்தத்துவம் நீங்க கொடுக்கிற சப்தத்தன்மை நிச்சயமா இருக்கிற இடத்துலயும் இல்ல, நிச்சயமா இல்லாத இடத்துலயும் இல்ல, வெறும் இந்த சப்தத்துல மாத்திரம்தான் இருக்கு, வேற எந்த இடத்துலயும் இருக்க முடியாது. சப்தத்தை தவிர சப்தத்தன்மை வேற எந்த இடத்துலயும் இருக்க முடியாது. அதனால இது இரண்டாம் வகையான அசாதாரண அனைகாந்தம். புரியுதா? சப்தம் நீங்க நித்தியம் நிரூபிக்க போறீங்க சப்தத்தன்மை உடையதால் அப்படிங்கிற காரணத்தை வச்சுண்டு. சப்தத்தன்மையானது எந்த இடத்துலயும் இருக்காது, எல்லா இடத்துலயும் நீக்கப்பட்டதா இருக்கு, வெறும்ன சப்தம் அதுல மாத்திரம்தான் இருக்கு. அதாவது சப்தம்னு சொல்லி சொன்னா இங்க பட்சம், பட்சத்துல மாத்திரம்தான் இருக்கும், சபக்ஷத்திலையும் இருக்காது விபக்ஷத்திலையும் இருக்காது, வேற எந்த இடத்துலயும் இருக்காது. அதனால இது இரண்டாவது வகையான ஹேத்வாபாசம். அடுத்து அன்பே வெத்ரீக திருஷ்டாந்தரஹிதோ அனுபசம்ஹாரி. மூணாவதானது அனுபசம்ஹாரி அப்படின்னு அனைகாந்திக்கம். அது என்னதுன்னு சொல்லி சொன்னா அன்பய வெத்திரேக திருஷ்டாந்த ரஹிதாக, நேர்மடையாகவும் எதிர்மறையாகவும் உதாரணத்தை நாம கொடுக்க முடியாத இடத்துக்கு பேரு அனுபசம்ஹாரி. எப்படி அப்படின்னு கேட்டா, யதா சர்வம் அனித்யம், சர்வம் அனித்யம் பிரமேயத்வாது, எல்லாமே அனித்யம், ஏன் விஷயமா இருக்கிறதுனால, எல்லாமே அனித்யம் விஷயமா இருக்கிறதுனால. இதுக்கு என்ன உதாரணம் கொடுப்பீங்க? அத்த சர்வசியாபி பட்சத்துவாத திருஷ்டாந்தம் நாஸ்தி. என்னத்த உதாரணம் கொடுப்பீங்க நீங்க? எல்லாமே அனித்யம் விஷயமா இருக்கிறதுனால அப்படின்னு கொடுத்துட்டீங்க. நீங்க இதுக்கு நேர்மறையாவும் உதாரணம் கொடுக்க முடியாது. ஏன் நேர்மறையானா இது மாதிரி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்தீங்கன்னா அதுவும் விஷயம், இது மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுவும் விஷயம், விஷயமானதுனால சர்வத்துக்குள்ள அடங்கி எடுத்தது சொல்ல முடியாது, உதாரணம் கொடுக்க முடியாது. நீங்க ரெண்டாவது இந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அதுவும் சொல்ல முடியாது. ஏன் சர்வத்துக்குள்ள அதுவும் அடங்கி எடுத்து. அப்போ சர்வ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த எல்லாத்த தவிர இது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை உலகத்துல. அதனால இது மூணாவது வகையான அனுபசம்ஹாரி, மூணாவது வகையான ஹேத்வாபாசம் அனுபசம்ஹாரின்ட்டு. அனைகாந்திகத்துல மூணாவது வகை அனுபசம்ஹாரிங்கிற ஹேத்வாபாசம். சரி, சாத்திய அபாவ வியாப்தோ ஹேத்து விருத்த, ரெண்டாவது வகை அந்த அஞ்சுல ரெண்டு என்ன சொல்றாரு? சாத்திய அபாவ வியாப்தோ ஹேது விருத்த, சாத்திய அபாவ வியாப்த, சாத்திய அபாவத்தினால் வியாபிக்கப்பட்டதான, சாத்திய இன்மையினால் வியாபிக்கப்பட்டதான ஹேத்துக்கு பேரு விருத்தம். சாத்திய அபாவத்தின் இன்மையினால் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? சாத்திய இன்மையினால் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பாருங்க? சப்தோ நித்ய கிருதகத்வாத் இதி, கிருதகத்துவம் ஹி நித்யத்துவ அபாவேன அனித்யத்வேன வியாப்தம். சப்தோ நித்ய, நீங்க நிரூபிக்க போறது என்னது? சப்தம் அப்படிங்கிறது நித்தியம், சாத்தியம் என்னது? நித்தியம், சப்தமானது நித்தியம் அப்படிங்கிறது. ஹேத்து என்ன கொடுக்குறீங்க? கிருதகத்வாத், செய்யப்படுவதால் உண்டாக்கப்படுவதால் அப்படின்னு காரணம் கொடுக்குறீங்க. இந்த கிருதகத்துவம் எப்படிப்பட்டது? நித்தியத்துவ அபாவேன சாத்திய அபாவேன, சாத்தியம் என்ன நீங்க நிரூபிக்க போறது? நித்தியம், சப்தமானது நித்தியம்ங்கிறதா நீங்க நிரூபிக்க போறீங்க. நித்தியமானது இன்மை, நித்திய இன்மை எது? சாத்தியம், சப்தமானது. அபாவேன அனித்தியத்வேன வியாப்தம், அனித்தியமா இருக்கு, நித்திய இன்மையான அனித்தியமா இருக்கு. ஏன் கிருதகத்துவாத்து நீங்க ஹேத்து கொடுக்குறீங்க? எத்யத் கிருதகம் தத்தத் அனித்யம்ங்கிற நியாய பிரகாரம் உங்களுடைய ஹேத்துல பிரச்சனை வருது, விரோதமா இருக்கு. அது கிருதகத்துவாத்துங்கிறதுனால நீங்க நித்தியம்னு ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க. எதெல்லாம் கிருதகமோ எதெல்லாம் உண்டாக்கப்பட்டதோ அதெல்லாம் அனித்யம். அதனால இந்த இடத்துல சாத்திய அபாவத்துடைய வியாப்தம் இருக்கு. அதனால இது ரெண்டாவது வகையான விருத்தம் அப்படிங்கிற ஹேத்வாபாசம். எஸ்ய சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்தரம் வித்தியதே ச சத் பிரதிபக்ஷ யதா சப்தோ நித்ய ஸ்ரவணத்வாத் சப்தவத்வத் சப்தோ அனித்ய காரியத்வாத் கடவத் இதி. எஸ்ய சாத்திய அபாவக சாதகம், சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்தரம் வித்தியதே. சாத்திய அபாவம் எந்த இடத்துல சாத்தியம் நீங்க நிரூபிக்க போறதனுடைய இன்மையானது, சாத்திய அபாவ சாதகம் நிரூபிக்க போறதோட இன்மையானத நிரூபிக்கிறதுக்கு, நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ அதனுடைய இன்மையானத நிரூபிக்கிறதுக்கு வேற ஒரு தர்க்கம் இருக்கோ, வேற ஒரு ஹேத்து இருக்கோ, வேற ஒரு காரணம் இருக்கோ, நீங்க நிரூபிக்க போறீங்க ஒரு விஷயத்த இந்த காரணத்தினால அப்படின்னுட்டு சொல்லி வச்சு ஒரு நிரூபிக்கிறீங்க, இந்த இடத்துல இதை நிரூபிக்க போறேன் அப்படின்ட்டு. ஆனா அது இல்ல அப்படிங்கறதுக்கு இன்னொரு காரணம் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா அது இந்த மூணாவது வகையான ஹேத்வாபாசம். எப்படி உதாரணத்தை பாருங்க, சப்தோ நித்ய, சப்தமானது என்னது? நித்தியம் அப்படிங்கிறேன் நான் நிரூபிக்க போறது என்னது? சப்தம் நித்தியம் அப்படின்னுட்டு. சாத்தியம் என்னது? நித்தியம். சாத்திய அபாவம் வந்து அனித்யம். அந்த அனித்யம்ன்றத நிரூபிக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் ஸ்ராவணத்வா, சப்தமானது நித்தியம் எது கேட்கப்படுவதால் அப்படின்னு ஒரு காரணத்தை கொடுத்துருக்கேன். சப்தத்துடைய அந்த சாத்தியம் என்னதுப்பங்க நித்தியம், நித்திய இன்மையான நித்திய இன்மைய அனித்யம் நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னது? சப்தோ அனித்ய காரியத்வாத் கடவது. சப்தமானது அனித்யம், ஏன்? காரியமானதுனால. இதெல்லாம் உண்டாக்கப்பட்டதோ அதெல்லாம் அனித்யம்ங்கிறதுனால சப்தம் அனித்யம், சப்தமும் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கறதுனால. அப்போ நீங்க நிரூபிக்க போற சாத்தியமானதோடைய இன்மையானது வேற ஒரு ஹேத்துனால நிரூபிக்கப்பட்டதா ஆயிடுச்சுன்னா அது இந்த வகையான ஹேத்துவாபாசம் ஆயிடுறது. சாத்தியம் எதை நிரூபிக்க போறீங்களோ அது கண்டிக்கப்படக்கூடியதாக இருந்ததுன்னா, வேற ஒரு தர்க்கத்தினால அது கண்டிக்கப்பட்டதுன்னா அது சத்பிரதிபக்ஷம் அப்படிங்கிற இந்த ஹேத்துவாபாசம் ஆயிடுறது. சரி, அசித்தம். அடுத்து அசித்தம் நாலாவது வகையா வருது. அசித்தம், அசித்தமும் திருப்பி மூணு வகையா வருது. என்னது? ஆசிரயா சித்தஹ, சுரூபா சித்தஹ, வியாபித்வா சித்தஸ்சேதி. ஆசிரயா சித்தம், சொரூபா சித்தம், வியாபித்வா சித்தம். ஆசிரியா சித்தம்னா எதை சார்ந்திருக்கோ அதுல அசித்தம். சொரூபா சித்தம்னா தன்னுடைய சொருப்புமே, தர்க்கத்தினுடைய சொருப்புமே தப்பு. மூணாவது வியாபித்வா சித்தம், வியாபிய தன்மையானது தப்பா இருக்கு, நிரூபிக்கப்பட முடியாததா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இது இந்த அசித்தம் அப்படிங்கிற வகையான நிரூபிக்கப்பட முடியாத வகையான ஹேத்துவாபாசம் ஆயிடுறது. ஆசிரியா சித்த, ஆசிரிய அசித்த, ஆசிரியா சித்த என்னது? யசா ககன அரவிந்தம் சுரபிஹி அரவிந்தத்வாத் சுர சரோஜ அரவிந்தவதிதி அத்ர ககன அரவிந்தம் ஆசிரய சச்ச நாஸ்திவ. இப்போ என்ன சொல்றீங்க நீங்க நிரூபிக்க போறது? ககன அரவிந்தம், ககனம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாயம், அரவிந்தம்னா தாமரை, ஆகாயத்துல இருக்கிற தாமரை அதான் நீங்க நிரூபிக்க போறீங்க. எப்படிப்பட்டது ஆகாயத்தில் தாமரை, எப்படிப்பட்டதுன்னு நிரூபிக்க போறீங்க? சுரபி, வாசனை உடையது. நீங்க நிரூபிக்க போறது ஆகாய தாமரை, வாசனை உடையது. காரணம் எப்படி, என்ன கொடுக்க போறீங்க? ஹேத்து சரோஜ அரவிந்தபத்து, தடாகத்துல இருக்கிற தாமரை மாதிரி. அரவிந்தத்துவ அரவிந்த தாமரை மாதிரி, சரோஜ அரவிந்தபத்து தாமரை மாதிரி, தாமரையினால தடாகத்துல இருக்கிற தாமரை மாதிரி அப்படின்னு உதாரணம் கொடுத்து நீங்க நிரூபிக்கிறீங்க. ஆகாய தாமரை வாசனை உடையது, தாமரை என்பதால் தடாகத்தில் உள்ள தாமரை போல. ஹேத்து ஒரு தர்க்கம் ஃபிட் ஆயிடுச்சு. ஆனா வாசனை அப்படிங்கிறது எதை சார்ந்ததா இருக்கு? ஆகாய தாமரைய. இந்த வாசனை நீ நிரூபிக்க போற சாத்தியமானது எதை சார்ந்ததா இருக்கு? ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரை அப்படிங்கிற ஆசிரியமானது சார்பானது நிரூபிக்கவே முடியாது. ஆகாய தாமரைன்னு ஒண்ணுமே இல்லை. அதனால ககனாரவிந்தம் அப்படிங்கிற சார்பானது நிரூபிக்கப்பட முடியாததுனால ஆசிரியா சித்தம். வாசனை இருக்கு, வாசனை நிரூபிக்க முடியும், ஆனா ஆகாய தாமரையில வாசனை நிரூபிக்க முடியாது. வாசனைங்கிறது ஒண்ணு நிரூபிக்க முடியும், ஆனா ஆகாய தாமரைய சார்ந்ததா வாசனை நீங்க நிரூபிக்க முடியாது அப்படிங்கறதுனால ஆசிரியா சித்தம்ங்கிற வகையை சேர்றது. அதனால அத்த ககனாரவிந்தம் ஆசிரிய சச்ச நாஸ்தி ஏவ, ககனாரவிந்தம்ங்கிற ஆசிரியமானது இல்லவே இல்ல, அதனால ஆசிரியா சித்தம்ங்கிற வகை. ரெண்டாவது சொரூபா சித்த, யசா சொரூபத்திலே அசித்தம், சொரூபமே இல்ல. இப்ப முன்னாடி சொன்னது சார்பு அசித்தம், சார்புதான் இல்லாம இருக்கு, சார்பே நிரூபிக்கப்பட முடியாத இருக்கு. எதை சார்ந்திருக்கோ அது நிரூபிக்கப்பட முடியாம இருக்கு. இப்போ தன்னுடைய சொரூபமே நிரூபிக்கப்பட முடியாம இருக்கு. எப்படி அப்படின்னா சப்தோ நித்ய, சப்தோ அனித்ய சாட்சியத்வாத் சொரூபவது இது அத்த சாட்சியத்துவம் சப்தே நாஸ்தி சப்தசிய சிராவணத்வாத். சொரூபா சித்தம் என்ன? நீங்க தர்க்கத்துடைய சொரூப்பமே தப்பு. என்ன சொல்றீங்க? சப்தம் அனித்யம்னு நீங்க நிரூபிக்க போறீங்க. எதனால? ஹேத்து என்ன கொடுக்குறீங்க? சாட்சிஷத்வாத். சப்தம் அனித்யம்ங்கிற ஹேத்து நீங்க கொடுக்கிற ஹேத்து என்னது? பார்க்கப்படுவதால் அப்படின்ட்டு. சப்தமானது அனித்யம் அப்படின்னு நீங்க நிரூபிக்க போறீங்க. அதுக்கு சொரூபம் ஹேத்து என்ன கொடுக்குறீங்க? பார்க்கப்படுவதால். பார்க்கப்படுவதாலுங்கிறது சப்தத்துல உண்டாகவே முடியாது. சப்தமானது கேட்கப்படுகிறது, பார்க்கப்படுவது இல்லை. அப்படிங்கறதுனால கொடுக்கிற சொரூபமே, ஹேத்துவோட சொரூபமே தப்பு, ஹேத்துவோடைய சொரூபமே தப்பு. அதனால இது சொரூபா சித்தம் அப்படிங்கிற ரெண்டாவது வகையா சேர்றது. இந்த சொரூபா சித்தமே வந்து மூணு வகையா ஆகும். பாகா சித்தம், சுத்தா சித்தம், சொரூபா சித்தம், சுத்தா சித்த, பாகா சித்த, விசேஷனா சித்த அப்படின்ட்டு. சோபாதிகோ ஹேத்து வியாபியத்வா சித்த. பின்னாடி நம்ம வந்து பழக்கத்தையும் பார்க்கும்போது அந்த மாதிரி மூணு பேதத்தையும் பார்ப்போம். என்ன சொல்றது அடுத்தது? சோபாதிகோ ஹேத்து வியாபியத்வா சித்த, வியாபியத்துவ அசித்த அப்படின்னு சொல்லி மூணாவது வகை. வியாபியத்வா சித்த என்னது அப்படின்னு கேட்டா சோபாதிகோ ஹேத்து, உபாதி சக உபாதி சோபாதி, உபாதி கூடியதான ஹேத்து வியாபியத்வா சித்தக. எந்த இடத்துல நீங்க கொடுக்கற ஹேத்துவானது ஒரு உபாதியானது கூடிதான் இருக்கும். உபாதியானது வரையறை, உபாதி பாத்திரம், உபாதி உடல், இந்த மாதிரி பல பொருள் இருக்கு உபாதிக்கு. இந்த இடத்த உபாதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உபாதிஸ்து மகாவியாதி, முதல் தர்க்கத்தை அனுமானத்தை சொல்லும் போதே சொன்னேன், பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்க என்ன மாதிரியான தர்க்கத்தை கொடுத்தாலும் அந்த தர்க்கத்தை ஒரு உபாதி தோஷத்தை கொண்டு வர முடியும். கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு உபாதி தோஷத்தை கொண்டு வர முடியும். எல்லா தர்க்கத்தையும் இந்த உபாதி தோஷத்தை காமிச்சு நிராகரிக்க முடியும். அதனால சொல்றாரு பாருங்க, சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்வியாபகத்துவம் உபாதி. உபாதினா என்ன? சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்வியாபகம் உபாதி. சாத்தியத்துல வியாபிச்சிருக்கு, நீங்க கொடுக்கற சாத்தியத்துல அந்த நிலையானது இருக்கு, ஆனா சாதனத்துல அந்த நிலையானது நிரூபிக்கப்பட முடியாம இருக்கு. நீங்க கொடுத்த தர்க்கத்துல ஹேத்துல நிரூபிக்கப்பட முடியாது. சாத்தியத்துல இருக்கு ஆனா ஹேத்துல இல்ல, அப்படிப்பட்ட நிலைக்கு உபாதி இருக்கு. சாத்தியத்துல இருக்கு ஆனா ஹேத்துல இல்ல அப்படிங்கறத வச்சுட்டு நீங்க நிரூபிக்க முடியும். எப்படின்னு கேட்டா, சாத்திய சமானாதிகரண அத்தியந்த அபாவ அப்பிரதியோதி அப்பிரதியோகித்துவம் சாதன சாத்திய வியாபகத்துவம். இந்த சாத்திய வியாபகத்துவம் சாதன அவ்வியாபகத்துவம் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, சாத்திய சமானாதிகரண்ய சாத்திய சமானாதிகரண அத்தியந்த அபாவ அப்பிரதியோகித்துவம். பிரதியோகினா பாத்திரம், இன்மைக்கு பாத்திரம். அப்பிரதியோகினா இன்மைக்கு பாத்திரம் இல்லாது. இன்மைக்கு பாத்திரம் இல்லாது எது அப்படின்னா அத்தியந்த அபாவ, அத்தியந்த நிரந்தர இன்மைக்கு பாத்திரம் இல்லாதது. எது நிரந்தர இன்மைக்கு பாத்திரம் இல்லாதது அப்படின்னு பார்த்தா, சாத்திய சமானாதிகரண சாத்தியத்துல சமான அதிகரணத்துல சமான அதிகரணமானது, அதாவது சாத்தியத்தோட நிலையிலேயே நிரந்தர இன்மைக்கு பாத்திரமாகாத நிலை, அதுதான் சாதன சாத்திய அவ்வியாபகத்துவம் சாத்திய வியாபகத்துவம். சாத்திய வியாபகத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன, நீங்க கொடுக்கற சாதனமானது சாத்தியமானது சாத்தியத்தினுடைய நிலையில சாத்தியத்தோட சமான நிலையில அத்தியந்த அபாவத்துக்கு பாத்திரமாகாத நிலை இருக்கணும். அடுத்தது சாதன அவ்வியாபகத்துவம்னு சொல்லிங்க, அது என்னது, சாதனவ நிஷ்ட அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவம். சாதனவத் நிஷ்ட சாதனத்தில் நிலைப்பட்டதான அத்தியந்த அபாவ நிரந்தர இன்மைக்கு பாத்திரமாறது, இது சாதன அவ்வியாபகத்துவம். உதாரணத்தோட பார்ப்போம், யதா பர்வதோ தூமவான் வன்னிமத்வா இதி அத்த ஆர்த ஆர்த இந்தன சையோக உபாதி. பர்வதோ தூமவான் மலை புகையுடையது, நெருப்புடையது இல்ல மலை புகையுடையது. ஏன் வன்னிமத்வா நெருப்புடையதால் அப்படின்னு ஹேத்து. இந்த இடத்த புகையுடையதுங்கிறது என்னத்தினால வருது, அந்த புகையானது நெருப்புல ஏன் உண்டாருது, ஆர்திர இந்தன சையோக. ஆர்திரனா ஈரமான, இந்தனம்னா எரிபொருள். ஈரமான இந்திரமானது எரிபொருளானது இருந்ததுன்னா நெருப்பானதுல புகை வரும். மரத்துல கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா புகை வரும், மரத்துல ஈரம் இல்லைன்னா புகை வராது. அப்படி ஈரம் இல்லாத இடத்துல நெருப்பு எரிஞ்சுட்டு இருந்தாலும் புகை இல்லாததுனால இந்த புகை வர்றதுக்கு காரணம் என்ன, ஈர எரிபொருள். இப்போ என்ன சொல்லி நீங்க நிரூபிக்கிறீங்க, பர்வதோ தூமவான் மலை புகையுடையது. காரணம் என்ன கொடுக்கறீங்க, நெருப்பு உள்ளதால். புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கு. இப்ப பாருங்க, தசாஹி எத்திர தூம அத்திர தத்திர ஆர்தேந்திரன சையோக இது சாத்திய வியாபகத்துவம். எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் இந்த உபாதி இருக்கு. எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் உபாதி இருக்கு, அதாவது ஈர எரிபொருள் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது நிலை, எத்திர வன்னிகி தத்திர ஆர்தேந்திரன சையோகோ நாஸ்தி. அதுல அவ்வியாபகம் காமிக்கணும், சாதனத்துல அவ்வியாபகம். எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. எப்படி, அயோகோலகே ஆர்திரேந்திர சயோக அபாவா இது சாதன அவ்வியாபகத்துவம். இரும்புருள இருக்கு, நெருப்புல போட்டிருக்கீங்க, அந்த புகை இல்ல நெருப்பு இருக்கு, அதனால சாதனத்துல வியாபகம் இல்ல. சாத்தியமான மலையில புகை அப்படிங்கிற இடத்துல வியாபகம் இருக்கு, அதாவது நீங்க நிரூபிக்கிற அந்த ஆர்திரேந்திர சயோகம் உபாதியானது இருக்கு. எந்த உபாதிய சாத்தியத்துல நீங்க ஃபிட் பண்றீங்களோ, எந்த உபாதிய சாதனத்துல இல்லன்னு நிரூபிக்கிறீங்களோ அதுக்கு பேரு தோஷம். இந்த தோஷம் அசித்தம்ங்கிற தோஷம். ஈர எரிபொருள் புகை இருக்கிற இடத்துல இருக்கு, ஈர எரிபொருள் நெருப்பு இருக்கிற இடத்துல இல்ல, அதனால இது அசித்தம் தோஷம். ஏவம் அத்த சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்யாபகத்வாத் ஆத்ரேந்தன சயோக உபாதிஹி சோபாதிகத்வாத் வன்னிமத்வ வியாபியத்துவ அசித்தம் வன்னிமத்துவம் வியாபியத்துவ அசித்தம். அப்படி இந்த ஹேத்து நீங்க என்ன ஹேத்து கொடுக்குறீங்களோ நெருப்புடையதால் அப்படின்ட்டு அது அசித்தம்ங்கிற ஹேத்துவாபாசம். ஏன் சாத்தியத்துல இருக்கு சாதனத்துல நீங்க கொடுத்த ஹேத்துலயே இல்ல அதனால இது அசித்தம்ங்கிற ஹேத்துவாபாசம். புரியுதா? ஹேத்து என்னது? ஃபர்ஸ்ட் சாத்தியத்துல உபாதிங்கிறது சாத்தியத்துல இருக்கணும், சாதனத்துல இல்லாம இருக்கணும். நீங்க கொடுக்கற உபாதி சாத்தியத்துல ஈர எரிபொருள் இருக்கு புகை இருப்பதால் அப்படின்ட்டு, புகை இருக்கிற இடத்துல மண்ணி மலை நெருப்புடையது புகையுடையது அப்படிங்கிற இடத்துல ஈர எரிபொருள் இருக்கு. நெருப்புடையதா அப்படிங்கிற சாதனத்துல ஹேத்துல ஈர எரிபொருள் இல்ல, அதனால இது அசித்தம்ங்கிற ஹேத்துவாபாசம். உபாதிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். சாத்தியம் நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ அந்த இடத்துல இருக்கணும். சாதனம் நீங்க எதன் மூலியமாக என்ன காரணத்தினால நிரூபிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த உபாதியானது அந்த இடத்த ஃபிட் ஆகக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது அசித்தம்ங்கிற தோஷம். உபாதி என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்க விஷயம். எஸ்ய சாத்தியாபாவ பிரமாணாந்தரேன பக்ஷே நிச்சித சபாதித. அப்போ சாத்தியமானது எதை நிரூபிக்க போறீங்களோ அந்த சாத்தியமானது பிரமாணாந்தரேன வேறு ஒரு பிரமாணம் மூலியமாக நமக்கு நிராகரிக்கப்படுறதா இருந்தோ அது பாதித்தம் அப்படின்ற பாதித்தம்ங்கிற ஹேத்துவாபாசம். இங்க உதாரணம் அனுஷ்ணாத் நெருப்பு எப்படிப்பட்டது? சூடு இல்லாதது. ஏன்? திரவியமா இருக்கிறதுனால. நெருப்பு ஒரு திரவியம் அப்படிங்கறதுனால அது சூடு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிக்கிறீங்க. ஆனா தொட்டு பார்த்தா சுடுறது. பிரத்யமான உங்களுக்கு அனுபவத்தினால அது நிராகரிக்கப்படுறதா இருக்கு. அத்த அனுஷ்ணத்தம் சாத்தியம் ததபாவ உஷ்ணத்தம் ஸ்பர்ஷன பிரத்யக்ஷன ஸ்பர்ஷன பிரத்யக்ஷன கிரியத்தை பாதிதத்துவம். தொட்டு பார்த்தா சுடுறதுங்கிறதுனால பாதித்தமாயிருது. வேற ஒரு பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறதாயிருது. அதே மாதிரி பால் எப்படி இருக்கு? எருமைப்பால் கருப்பு, கருப்பு எருமையிலிருந்து வருவதால் அப்படின்னு சொல்றேன். எருமைப்பால் கருப்பு, கருப்பு எருமையிலிருந்து வருவதால். இப்போ ஹேத்து என்னவோ கொடுத்தாச்சு, கருப்பெருமையில அடையப்பட்ட பால் கருப்பா இருக்கு அப்படின்ட்டு. வெள்ளை பசுல இருந்து வர்ற பால் வெள்ளையா இருக்கிற மாதிரி கருப்பெருமையில இருக்கிற பால் கருப்பெருமையில இருக்கிற பால் கருப்பா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா பார்த்தா தெரியறது எருமைப்பாலும் வெள்ளத்தான். அதனால இங்க பிரத்யக்ஷத்தினால அதுவும் நிராகரிக்கப்படுறது. அப்படி வேற ஒரு பிரமாணத்தினால பிரத்யக்ஷம்தான் இருக்கணும்னு சொல்லி சொல்ல அவசியம் இல்ல. வேற ஒரு பிரமாணத்தினால நிராகரிக்கப்பட்டதுன்னா அது பாதித்தம் அப்படிங்கிற ஹேத்துவாபாசம். வியாக்கியாதம் அனுமானம், இதுதான் அனுமானம். அனுமான கண்டம் இதோட முடியறது. இந்த ஹேத்துவாபாசத்தை விசாரம் பண்றதோடையே அனுமான கண்டமானது முடியறது. அடுத்த பிரமாணமானது உபமானம். அந்த ஞானமானது உபமிதி. அந்த பிரமாணத்தின் மூலியமா அடையப்படுற ஞானமானது உபமிதி. அப்போ இங்க முன்னாடி பார்க்கணும், ஒரு ஒரு ட்ரையல் மாதிரி பார்ப்போம். நாம அனுமானத்தை பார்த்தோம். அனுமானத்துல பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் லிங்க பராமர்சம் இந்த மாதிரியான வாக்கியத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்க ஹேத்துவாபாசம், ஹேத்துவாபாசத்துல அஞ்சு வகை, உபாதியில அதுல ஒரு வகை, அசித்தம்ங்கிற இடத்துல. அது என்னது? சாத்தியத்துல இருத்தல் உடையது, சாதனத்துல இன்மை உடையதா இருக்கணும். நெருப்பு புகை உடையது, மலை புகை உடையது, அதுல ஈர எரிபொருள் இருக்கு. நெருப்புள்ளதால் அப்படிங்கறதுல ஈர எரிபொருள் இல்ல. நெருப்பு இருக்கிற இடத்துல ஈர எரிபொருள் இருக்குன்ற அவசியம் இல்ல. இரும்புரண்டைய மாதிரி. அப்போ இந்த உபாதி இந்த எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுட்டோம்னா தர்க்கமானது நமக்கு புரிஞ்சிட்டது மாதிரி. சரி பாப்போம். உபமிதி கரணம் உபமானம். உபமிதி ஞானத்துக்கு எது கரணமா இருக்கோ அது உபமானம். சங்கியா சங்கி சம்பந்த ஞானம் உபமிதி தத் கரணம் சாதிருஷ்ய ஞானம். இந்த உபமிதி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா சங்கியா சங்கி சம்பந்த ஞானம். சங்கியா பெயருடையது, பெயர் சங்கியான பெயர், சங்கினா பெயருடையது, பெயர் பெயருடையது. இதனுடைய சம்பந்தத்தினுடைய ஞானத்துக்கு தான் உபமிதின்னு சொல்லி சொல்றது. என்ன பெயரை சொல்லியிருக்கோமோ அந்த பெயரு இது, அந்த பெயருடையது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஞானமானது உண்டாருதோ அதுதான் உபமிதி. அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு கருது என்ன? சாதிருஷ்ய ஞானம். அது மாதிரி இதுவும் அப்படின்னு இந்த சமானத்தன்மை தான் நமக்கு அதுக்கு கரணமாறுது, கருவியாருது. அந்த ஞானத்தை அடையறதுக்கு, உபமிதி ஞானத்தை அடையறதுக்கு, உபமான ஞானத்தை அடையறதுக்கு. அதிதே இது எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டா அதிதேச வாக்கியார்த்த ஸ்மரணம் அவாந்தர வியாபாரம். வேற யாரோ எங்கேயோ சொன்ன வார்த்தையானது அபாந்தர வியாபாரம், அதாவது இரண்டாம் நிலை வியாபாரம் செயல். எப்படி அப்படின்னு கேட்டா இப்படித்தான். இதுதான் உபமானம். கஷ்டித்து கவய சப்த வாச்சிய வாச்சியம் அஜானன் குதச்சித் ஆரண்ய புருஷாத் கோசதுஷோ கவய இது ஸ்ருத்வா வனம் கத வாக்கியார்த்தம் ஸ்மரன் கோசதுஷம் பிண்டம் பஷ்யதி ததனந்தரம் ஆயம் கவய சப்த வாச்சிய இது உபமிதி உற்பத்தியதே. கச்சித் யாரோ ஒருத்தர்க்கான், அவன் எப்படிப்பட்டவன், சிட்டியில வளர்ந்தவன், கவய சப்த வாச்சியம் அஜானன் கவய சப்த பதார்த்தம் வாச்சியம்னா விஷயம், கவயம் அப்படிங்கிற இந்த சொல்லுனால குறிக்கப்படுற அந்த விஷயத்த தெரியாதவன். கவயம்னா காட்டெருமை, காட்டெருமை எப்படி இருக்குன்றது தெரியாதவனுக்கு, ஆக்ஸ் ஆக்ஸன். இந்த காட்டெருமை அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ யாரோ ஒரு காட்டுல அந்த கிராமத்து பக்கம் இருக்கவன் இல்ல காட்டு பக்கத்துல இருந்திருக்கவன் அவனை ஒரு தடவை மீட் பண்ணும்போது அவன் சொல்றான், அப்பா இல்ல அந்த அந்த மாதிரி வைல்ட் லைஃப் பத்தி தெரிஞ்சுட்டு சொல்றான், அப்பா மாடு மாதிரியே இருக்கும் காட்டெருமை, கோசதுஷோ கவயா காட்டெருமை மாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். கோசதுஷனா மாடு மாதிரி, எது காட்டெருமை கவயா. இப்போ அவனுக்கு என்ன ஞானம் இருக்கு, மாடு மாதிரி காட்டெருமைங்கிற ஞானம் இருக்கு. இதை வச்சுட்டு காட்டுக்கு போறாங்க அந்த காட்டெருமையை பாக்கிறதுக்கு. வனம் கத வாக்கியார்த்தம் ஸ்மரன் அவனுக்கு ஞாபகம் வருது, காட்டுக்கு வந்த உடனே இதுக்கோசரம் போலாம் காட்டுக்கு போறான், போகும்போது அவனுக்கு ஞாபகம் வர்றது என்னது, எப்பா சொன்னாரே காட்டெருமை இருக்கான்னு பாக்கலாம், காட்டெருமை எப்படி இருக்கும், மாடு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப அங்க கோசதுஷம் பிண்டம் பஷதி, மாடு மாதிரியே ஒரு உருவத்தை பாக்குறான். இது மாடு இல்லைன்னு தெரியறது, அதுக்கு பெரிய பெரிய கொம்பு இருக்கு, பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு, நீல் காய் அப்படிமா ஹிந்தியில. அப்போ அதை பார்த்த உடனே அவனுக்கு ஞாபகம் வருது, அங்க சொன்னாரே அவரு அந்த விஷயம் இதுதான் அப்படின்ட்டு. ததனந்தரம் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஞானம் உண்டாருது, அயம் கவய சப்த வாச்சிய இதுதான் காட்டெருமைன்னு சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கு பொருள், காட்டெருமைங்கிற அந்த வார்த்தையுடைய பொருள் விஷயம் என்னது, இந்த இதுதான் இந்த பிண்டம் தான் அப்படின்ட்டு. அந்த ஞானம் தான் உபமிதி, இது உபமிதி உற்பத்தியதே, இந்த உபமான ஞானமானது அவனுக்கு உண்டாருது. சாதிருஷ்ய ஞானம் தான் கரணம், அதாவது மாடு மாதிரி அப்படிங்கிற அந்த அதுதான் கீவேர்டு, அங்க கரணம்னா கருவி அதுதான் கீவேர்டு, அதன் மூலியமா அவன் என்ன பண்றான் காட்டெருமையை புரிஞ்சுக்கிறான். இது உபமானம், இதுதான் உபமான ஸ்தண்டம். அடுத்தது சப்த பரிச்சேத, சப்தம்னா என்னன்னு சொல்லி சொல்றாரு. சப்தம்னா என்ன, ஆப்த வாக்கியம் சப்த, ஆப்த வாக்கியம்னா சப்தம், ஆப்தஹ அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, ஆப்தர் சொன்ன வாக்கியம் தான் சப்தம். ஆப்தர்னா என்ன அப்படின்னா ஆப்தஸ்து இதார்த்தவர்த்தா, ஆப்தர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த விஷயத்த எப்படி பார்த்தாரோ அப்படி சொல்றவர், சாஸ்திரத்தை படிச்சு சாஸ்திர வழியில் நடக்கிறவர் ஆப்தர் அப்படின்னுட்டு வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லுவோம், அதாவது இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்றவர், அவருக்கு பேர் ஆப்தர், அவருடைய வாக்கியம் தான் சப்தம், அதுதான் பிரமாணம், சப்த பிரமாணம். வாக்கியம் வாக்கியம்னு சொல்லி சொன்னா ஆப்தர் வாக்கியம்னு சொல்லி சொன்னீங்களே, ஆப்தர் சொல்ற வாக்கியம்னு சொன்னீங்கன்னா வாக்கியம்னா என்ன அது சொல்லுங்க அப்படின்னா, வாக்கியம்ங்கிறது பத சமூக, பதத்துடைய கூட்டம் தான் வாக்கியம், வேர்ட்ஸோடைய ஃபார்மேஷன் தான் வாக்கியம், பல வார்த்தைகள் போட்டு செய்யறது, பல வார்த்தைகள் பதம்னு சொல்லிச்சுனா வார்த்தைகள், பல வார்த்தைகள் போட்டு செய்யறது தான் வாக்கியம். பதம்னா என்ன, யதா காமானய சுக்லோ தண்டைதி, காமானய சுக்லாம் தண்டேன அப்படிங்கிற இது வாக்கியம், ஒரு பொருள் படக்கூடியதான வார்த்தைகளானது சேர்ந்து இருக்கும் பொழுது அதுக்கு வாக்கியம்னு சொல்றது, ஒன்னுத்துக்கும் இன்னொத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும் அப்பதான் வாக்கியம்னு சொல்ல முடியும், அதனாலதான் சொல்றது சக்தம் பதம் அஸ்மாது பத அஸ்மாது பதாது அயம் அர்த்தபோத்யி அசங்கேதா சக்த ஈஸ்வர சங்கேதா சக்த. பதம்னா என்ன, சக்தம் ஒரு சக்தி உடையது பதம், பொருள் சொல்லுன்னா என்னது, ஒரு சொல் ஒரு ஒரு சக்தி உடையது சொல், என்ன சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சொல்லுனால இந்த பொருளானது குறிக்கப்பட வேண்டியது அறியப்பட வேண்டியது அப்படிங்கிற ஈஸ்வரனுடைய ஆக்ஞாதான் சக்தி, ஈஸ்வரனுடைய ஆசிதான் சக்தி, இந்த சொல்லுனால இந்த பொருள் தான் குறிக்கப்பட வேண்டியது. காமானே மாட்டை கொண்டு வா, சுக்லாம் தண்டேன வெள்ளக்கம்புனால அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்போ மாடு அப்படிங்கிற இந்த சொல்லுனால எனக்கு எந்த பொருளானது குறிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணது. வெள்ளை தன் வெள்ளை தடி அப்படின்னு சொல்லி சொன்னதால தடிங்கிறதுனால என்ன பொருள்னா குறிக்கணுங்கிறது ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணது. வெள்ளைங்கிறதுனால என்ன பொருளை குறிக்கணும் அப்படிங்கிறது, என்ன நிறத்தை குறிக்கணுங்கிறது ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணது. அப்படி ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணதான சொற்பொருள் சம்பந்தத்தோட இருக்கிற அந்த சொற்களுடைய கூட்டம் தான் வாக்கியம். சொற்களுடைய கூட்டம் தான் வாக்கியம்னு சொல்லி சொன்னதுனால நீங்க பாட்டு வெள்ளை கருப்பு பச்சை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, மாடு குதிரை ஆடு சொல்லக்கூடாது. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் ஒரு கேள்வி சம்பந்தம் இருக்கணும். மாடு என்ன மாடு அப்படின்னு கேட்டா சொல்றீங்க, மாடு என்ன பண்ணணும், ஒரு கேள்வி எழுறது. கேள்வி இருந்ததுன்னா கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது, கம்புனால. எந்த கம்புனால, வெள்ளை கம்புனால. அப்போ ஒரு கேள்விக்கு ஆக்காங்கான்னு சொல்றது, ஆகாங்கா யோகியதா சந்நிதினு சொல்லி சொல்லுவோம். அந்த ஆகாங்கா எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யறதா இருக்கிறது தான் வாக்கியம். சரி பார்ப்போம். ஓம் பூர்ணம் பூர்ணதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: அதிதீவிர சத்தியவாதிகளுக்கும் தீவிர சத்தியவாதிகளுக்கும் இந்த நிலை, அதாவது சிந்தையில் அச்சித்தல், இந்த சிவய சிவை என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்தல், இந்த நிலை இல்லாமலேயே என்ன பண்ணிடுவாங்க, சிவயோகத்துக்கு போயிருவாங்க, சிவபோகத்துக்கு போயிருவாங்க.
5: அவர்களுக்கு அடியோட வாசனாமலம் இல்லை,
4: இல்ல அடியோட வாசனாமலம்
6: அந்த நிலையில இருந்துதான்
4: வந்திருக்காங்கதான். உட்பிறவில நிலை அவங்க கை வந்து அதான் உட்பிறவிலே அதை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே என்ன பண்ற, முன்னாடி படிச்சோம் இல்லையா, ஏற்கனவே சிவ செய்த சிவபுண்ணியங்கள் அழிந்து விடாதுன்னு சொன்னாரு
5: பாத்தீங்களா.
4: எட்டாம் ஜோதியில வாங்கிட்டே தானே அது, இது இறப்பில் தவம். ஏன்னா ஏற்கனவே அந்த ஸ்டேஜ் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகாது. ஆனா அந்த பிறப்பு எதனால வருதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் கேட்டா, ஏன் அப்ப அந்த நிலையை அடைந்த பிறகு ஒரு பிறவியை கொடுக்கறாரு அப்படின்னு கேட்டா, அந்த பற்றறுத்தல் என்ற நிலை வந்து இன்னும் கொஞ்சம் அதுல பாக்கி இருக்குன்னு அர்த்தம். அது அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிற, இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து பிரிண்ட் கமாண்ட் கொடுத்த உடனே பிரிண்டிங் ஸ்டார்ட் அப்படிங்குது, அவருடைய அனுபவம் வந்து அந்த தத்துவத்தை நம்போட அனுபவிக்க மாட்டாங்க. அதுவே அவங்க வந்து பிரயாகரன், அது வந்து அந்த தத்துவங்கள் கடந்து பேசுறதுங்கிறது இந்த உலகங்கள், இந்த உலகங்கள் சொல்றதுதான் அந்த நிலையை சொல்றது. ஆனா இந்த உலகத்துல வரும்பொழுது அது வந்து காஸ்மோஸே டிஃபரெண்ட். அது வந்து என்னன்னு கேட்டா, இப்ப சகலர் பிரளயாகரர் விஞ்ஞானகரர்னு சொல்றவங்க அந்த காஸ்மோஸே டிஃபரெண்ட், அந்த உலகமே வேற. அந்த உலகமே வேற. ஆனா இது இல்ல, இது வந்து நம்ம உலகத்துல அவங்க இருக்காங்க. ஞான சம்பந்தர் வந்து நம்ம எந்த உலகத்துல இருந்தோம் அதே உலகத்தான் அவர் இருந்தாரு பூலோகம். அதனால இங்க வரும்பொழுது அவர்கள் அந்த அதிதீவிர சத்தியவாதம் நிலையை அடையும் பொழுது அவர்களுக்கு அடுத்தடுத்து நிகழும். அது அவங்க வந்து அவங்களுக்கு நூறும் வேண்டானே சொல்லியிருக்கு. சொல்ற ஞானங்கள் அறைவோதல் ஓய்வித்தல் நன்றா இனமிலா பொருளதனை சிந்தித்தல் சித்தியால சொல்லும் பொழுது அதுல சிவஞானசாமி என்ன எழுதுவாருன்னா, அந்த ஞான நூல் நினைவு ஓதல் கேட்டல் சிந்தித்தல் மட்டும்தானே சொல்றாரு, தெரிதல் கிட்டே சொல்லி அந்த பாட்டுல. அந்த பாட்டுல சாமி சொல்றாரு விளக்கம் என்ன சொல்றாரு, தெளிதலுக்கும் நித்தைக்கும் நூல் வேண்டாமையின் இங்க சொல்லலைங்கிற. இப்ப நம்ம ஞான நூலை சிந்திக்கிறோம் இல்லையா, அத சிதியால் எடுத்து பாருங்க, ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல் நன்றா இனமிலா பொருளனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவன் அடை அடி அடைவிக்கும் எதிர்ஞான பூஜை. அது சிவ தர்மோத்திரத்தை சொன்ன விஷயத்த சொல்றேன். சாமி என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்தி வந்து சிவ தர்மோத்தரத்தில் உள்ள செய்தியே இங்க சுருக்கி சொல்ற. எப்பயுமே சன்னியாச சித்தியா போறாங்க அப்படிதான் வரும். ஒவ்வொரு பாட்டுமே எந்த ஆகமும் எந்தனுடைய சாரம் அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம எல்லா ஆகமத்தினுடைய சாரத்தை தமிழ சொல்லுங்கிறதா இவர் சொல்றார். ஆகவே அது சிவ தர்மோத்தரத்துல சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதுல என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, அந்த கேட்டல் சிந்தித்தல் சொல்றாரு, தெளிதல் நிட்டை வரல பாத்தீங்களா, ஞானம் படிக்க படிங்க அந்த அந்த பாட்டை எடுத்துட்டீங்களா?
7: ஓதல் உதுவித்தல் நெல் பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடவிக்கும் எழில்ஞான பூசை ஊனமிலா தென்மங்கள் தபம் செபங்கள் தியானம் ஒன்றுக்கொன்று உயரும் இவை ஊட்டுவது போகம் ஆனவையான் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பல் விருடைத அறிந்தோர் எல்லாம்.
4: அப்ப அந்த ஞான நூல் தானே ஓதல் இப்ப நாம செய்யறது இருக்கு இல்லையா, அதான் ஞான வேள்வி. நம்ம நம்ம இப்ப சிந்திக்கிறதுக்கு என்ன பேரு? ஞான வேள்வின்னு பேரு சைவ சித்தாந்தத்துல. இது நைதரிய கிளாஸ் நாரிய பிரசங்கம் நாரிய லெக்சர். இப்ப அந்த இடத்துல என்ன அந்த பாண்டே என்ன சொல்றாருன்னா, தெளிதலும் சிந்தித்தலும் இல்லையா இல்லையா, தெளிதலும் நிட்டையும் இல்ல இல்ல பாத்தீங்களா, கேட்டதும் சிந்தித்தல் மட்டும் தானே வருது. அப்போ அந்த சுவாமி எழுதுறா சிவஞான சுவாமி,
7: கேட்டற்கு பின்னர்த்தாகிய இதனை கேட்பித்தல் குறையிடத்தே நூக்கலப்பானாம் என்பவாகலில் சிந்தித்த பயத்ததாய் அதனுள் அடங்குதலின் வேறுவை தென்ன வேண்டாவாயிற்று. அற்றாகலின் அன்றே வரும் செய்யுளில் கேட்டற்கு பின் சிந்தித்தலே கூறி ஒளிந்ததூவும் என்க.
4: ஒளிந்ததூவும் என்க அளவுடை. அப்ப கேட்டல் சிந்தித்தல் துணி சொல்லிடுறாரு, தெளிதல் நிட்டை சொல்லல பாத்தீங்களா, தெளிதலும் நிட்டை அந்த பாட்டுல சொல்லல பாத்தீங்களா. நம்ம படிச்சா இதை ஸ்ட்ரைக் ஆகாது, அதான் பாயிண்ட். ஒரு ஞானிகள் ஒரு நூலை பாக்குறதுக்கும் நம்ம பாக்குறது அதான் வித்தியாசம்.
7: தெளிதற்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாமை நூலா நாகற்பாலனவாய ஏனை அன்றுமே ஈண்டு வேண்டு என்று எடுத்துக் கொள்ளப்பட்டன.
4: அதனால அவர்களுக்கு நூலே வேண்டியது இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. இப்ப நம்ம எப்படி அவர் டாக்டர்ல இருந்தே சொல்லுவாங்க, உதாரணம் எல்லாம் படிச்சு முடிச்ச தூக்கணும் கத்திய அங்க போயிட்டு ரைட் ஓபன் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அந்த புஷன் தேடு. அப்படி ஒரு சர்ஜன் சொன்னா என்ன ஆகும்?
8: எங்கட
4: அதாவது இப்ப ஒரு பசுமாடுகள் கண்ணீர் வலிக்கிறத பாக்குற உடனே தன்னுடைய உடம்ப சேஃப் டெபாசிட் லாக்கர்ல வச்சுட்டு அந்த என்ன பண்றாரு, அந்த மாடு மேய்க்கனுடைய உடம்புக்கு போறாரு இல்லையா. நீங்க செய்ய முடியுமா? நீங்க பணத்தை வைக்கலாம், ஜுவல்ஸ் வைக்கலாம். கேன் யூ கீப் யுவர் பாடி இன் சேஃப் டெபாசிட் லாக்கர்?
8: அப்படியான
4: அங்க அப்படி வருது. தன்னுடைய பாடிய எங்க வைக்கிறாரு, ஒரு ஒரு மரத்து பொந்துல சேஃப் டெபாசிட்ல வச்சுட்டு போறாரு. இது என்னது? 3000 ஆண்டுகள் இடது காலது வலது காலு போட்ட காலு போட்டபடியே இருக்கு, தூக்கி வைக்கல. நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அப்படி பரடுறோம் அப்படிங்கிறோம். கொஞ்சம் ஆம்பி சேர்ந்தா நல்லா இருக்குமேங்கிறோம். அவரும் கூடு விட்டு கூடு போயிடாரு, கிளியினுடைய உடம்புல போய் செலுத்தி போய் பாரிஜாத மலரை கொண்டு வந்தாரு இருக்கு. கந்தர் அனுபூதிங்கிறது கிளியா இருந்து பாடினதானே, கந்தர் அனுபூதி அவர் கிளியா இருந்து பாடினதான். அது மாதிரி அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வருது பாருங்க. அப்பதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ ஆர் லேண்டிங் இன் சிவயோகான்னு சொல்றீங்க. நம்முடைய இதுல தெளிதலுக்கு அதான் விஷயம், அதான் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். திருமந்திரத்துல என்னன்னு கேட்டா, தெள்ள தெளிந்தார்னா யாருன்னு கேட்டா, நூல்களை தெளிவா படிச்சவங்க அர்த்தம் இல்ல, சிவயோகிகள். அந்த சிவயோகிகளுக்கு உடம்பே ஆலயமாக வைத்து அவர்கள் பூசிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதான் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், தெள்ள தெளிந்தாருக்கு ஊனுடம்பு ஆலயம், அங்கதான் அர்த்தம். தெள்ள தெளிந்தாருக்கு என்பது யான்னு கூட்டணும். உடனே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் பண்றான்? திருமூரே சொல்லியிருக்கிறாரு, அது வந்து உடம்புதான் ஆலயம். அப்ப என்ன அர்த்தம்? கோயிலுக்கு போகாதுன்னு அர்த்தம். விளக்கம் அது திருமூரே சொல்லிருக்காரு, உடம்புதான் கோயில், அதை தூய்மையா வச்சுக்கிட்டா போதுங்கிறாரு. அப்புறம் ஏன் நீ சிவன் கோயிலுக்கு போறேன்னு கேக்குறான். அங்க என்ன சொன்னாரு, அந்த உடம்பு ஆலயம் யாருக்குனாரு, தெள்ள தெளிந்தாருக்கு. தெள்ள தெளிந்தாருக்கு அது ஊனுடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், தெள்ள தெளிந்தாருக்கு கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே அப்படின்னு அர்த்தம். நல்லா வெடிக்கிறது அது உனக்கு இல்லன்னு அர்த்தம். அப்படின்னு இந்த சிந்தை நாடுகள் என்பதை மட்டும் நம்ம அப்புறம் பார்ப்போம். என்ன அரகணம பார்வதி வதை மகாதேவரம் என்ன பேர்லாம் இருக்கு பாருங்க, என்ன குறித்துக் கொள்ள குறித்துக் கொள்ளுங்கள். முத்தி மஞ்சாகரம், இருதலை மாணிக்கம், இருதலை கொல்லி அப்படின்லாம் வரும். இருதலை கொல்லி, இருதலை மாணிக்கம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், அது திருவருட்பயன் 89வது பாடல்ல அந்த அந்த பஞ்சாக்கரத்தை பத்தி வளர்க்கிறேன். திருவருட்பயன் 89. ஆனா அந்தந்த பஞ்சாக்கர ஜபம் வந்து அந்தந்த நிலையில உள்ளவங்களுக்கு தான். இந்த பஞ்சாக்கரம் யாருக்குன்னு கேட்டா, இது அந்த வாசனாமலம் மட்டும் நீங்காமல் இருந்து அந்த உபதேசம் பெற்று அந்த சிவஞான போதம் 8வது சூத்திரத்தை நிறைவு செய்து 9வது சூத்திரம் நிலைக்கு வருகிறவங்களுக்கு அந்த நிலையில அவர்கள் ஜபிக்கக்கூடிய பஞ்சாச்சரம் தான் அந்த சிவய சிவ என்ற பஞ்சாச்சரம். இந்த பஞ்சாச்சரத்துக்கு பிரணவம் தேவையில்லை. இது ஓம் சிவய சிவன்னு சொல்லக்கூடாது, அது சொல்ல அது சொல்லலாம். நம நகார முதலா சிகார முதலாவுக்கு பிரணவம் உண்டு, இதுக்கு பிரணவம் வேண்டியது இல்லை.
5: சிவாய நமக்கு தேவையில்லைன்னு
4: சொல்றாரு. சிவாய நமக்கு அது உண்டு, ஓம் சிவாய அது சொல்லலாம், உண்டு அது சொல்லலாம். நம சிவாயுக்கும் உண்டு, சிவாய நமக்கு உண்டு, இதுக்குதான் கிடையாது. இதுக்கு பிரணவம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அது வந்து அந்த நிலையில என்னென்ன செய்யணுங்கிறத பாக்கணும், அதான் முக்கியம். அதாவது இந்த ஜபம் செய்யும் பொழுது என்னென்ன அதோட அட்டெண்டன்ட் கிரியாஸ் இருக்கு இல்லையா, அதுவும் செஞ்சுட்டே வரணும் இல்லையா. எதுவுமே வந்து அப்படித்தான், ஒரு மருந்து டாக்டர் பிரஸ்கிரைப் பண்றாருன்னா என்னென்ன உணவு சாப்பிடணும், எத்தனை எத்தனை வேலை சாப்பிடணும், அதுவும் சேர்ந்துதான் பலனை கொடுக்கணும் இல்லையா. வெறும் மருந்து மட்டுமே பலனை கொடுத்துறாரு இல்லையா. அதே போலத்தான் இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன், இந்த ஒரு செய்தியை மட்டும், முக்கியமான செய்தி. சிந்தை நாடி, அதான் இருதய கமலத்தில் அவனை அர்ச்சிக்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, சிவஞான சித்தியாருல 301, சிவஞான சித்தியார் 301, 300, ரெண்டுமே 300 301. அவருடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 36 தத்துவங்கள் தான் கமல ஆசனமாக வருகின்றன. அது பாவனை எப்படி பண்ணணும்னு சொல்றாரு. அத பாட்டை படிச்சிடறேன். சித்தியா இருக்கு அவங்க கையில, நீங்க 300 சத்தமா படிங்களா, எல்லாருக்கும் புரியுதாப்புல.
7: நாட்டு இதயந்தானும் நாபியினில் அடியாய், ஞாலம் முதல் தத்துவத்தால் விண்விரல் நாளத்தாய், மூட்டு மோகினி சுத்த விந்தை மலரட்டாய்,
4: மலரட்டாய்
7: முழு இதழெட்டு அக்கரங்கள் முரமேல் உடைத்தாய், காட்டு கமலாசனம் மேல் ஈசர் சதாசிவமும் கலா மூட்டமாம், இவற்றின் கண்ணாகும் சக்தி வீட்டையருள் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன், இந்த விளைவு அறிந்து போற்றே.
4: இந்த விளைவு அறிந்து போற்றே அப்படின்னு அர்த்தம், போற்றுதல் என்பது அச்சித்தல் அர்த்தம். போற்றுதல் என்றால் அச்சித்தல். அத அந்த சாரத்தை என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு, அதை கொண்டு கூட்டிருக்கு பாருங்க. இந்த நாட்டும் இதயந்தானும் ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதுவோ எங்க முடியும்னா 2, 3, 4, 5வது வரியில காட்டு கமலாசனம் வருத. அந்த கொண்டு கூட்டு அப்படி பண்ண, நாட்டும் இதயந்தானும் காட்டு கமலாசனம், அதாவது உன்னுடைய இருதயத்தை தாமரை ஆசனமாக பாவித்து, அதனாலதான் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரைன்னு சொன்னது காரணம். அப்ப சுவாமி ஏன் சொன்னார் நல்ல, அதுதான் அந்த தேவாரத்துடைய பொருளை நம்ம சிந்திக்கணும். இந்த தாமரை மலருக்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், தாமரை மலருடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து இறைவனே அந்த தாமரை மலருக்கு மட்டும் அதிதெய்வம் வந்து சிவபெருமான், அதாவது அதிதெய்வம்னு ஒண்ணு இருக்குது. இப்ப அது வந்து ருத்ராட்சத்துக்கும் அதிதெய்வம் சிவபெருமான் தான், கொன்றை மலருக்கு அதிதெய்வம் சிவபெருமான். அந்த அதிதெய்வம் அது, அதாவது அதிதெய்வம்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு கற்ப காலத்துல அது வந்து பிரம்மன் வந்து அதை படைக்க முடியாது, பிரம்மன் வந்து அதை படைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது
6: அப்படின்னு
4: அர்த்தம். அதாவது ஒவ்வொரு கற்பகாலம் ஆரம்பிக்கும் போதும் இந்த 432 கோடி வருஷத்துக்கு ஒருக்கா பிரம்மதேவன் தன்னுடைய அந்த சிருஷ்டியினுடைய மெத்தட மாத்துவான். அப்படி மாத்தும் பொழுது இதெல்லாம் கை வைக்கவே முடியாது. அதுதான் அதிதெய்வம், சிவபெருமான் அதிதெய்வம்னு சொன்னாலே என்ன அர்த்தம் கேட்டா, லார்ட் பிரம்மா கேன்ட் இன்டர்ஃபியர் இன் தட் ரெஸ்பெக்ட், எக்ஸசைஸ் ஹிஸ் பவர்ஸ். ஆமா, இந்த தாமரையில எல்லா கற்பத்திலையுமே கற்பகாலங்கள் மாறிக்கொண்டே வருங்க. இப்ப நடக்கிற சுவேதவராக கல்பம், இந்த சுவேதவராக கல்பம் இன்னொரு கல்பம் வந்தாலும் அந்த பிரம்மாவுக்கு அந்த வேலை கிடையாது, அந்த அதை செய்ய முடியாது. அப்படிங்கறத அதுக்குதான் சிவபெருமான அதிதெய்வம். அதனாலதான் தாமரை மலருக்கு சிறப்பு வருது காரணம். அந்த தாமரை மலருடைய அமைப்பு எப்படி வைக்கிறாருனா, எப்படி வந்து இந்த 36 தத்துவங்கள் தாமரையாக இருக்கிறது என்பதற்காக அந்த பிருதி தத்துவம், அதாவது தத்துவங்களை எண்ணும் பொழுது நீங்க எப்படி பாவிக்கிறீங்கன்னு கேட்டா, இப்ப தாமரை மலர் எப்படி இருக்கும்னு கேட்டா, கீழே வந்து கிழங்கு இருக்கும், தாமரை கொட்டை. அந்த தாமரை கொட்டையிலிருந்து ஒரு தண்டு இல்லையா, அந்த தண்டுலதான் தாமரை இருக்கும் இல்லையா. அப்போ அந்த தாமரை ஆகிய தண்டு இருதய, அதாவது இருதயத்துல அந்த மலர்கள் இருக்கு. அதனுடைய தண்டு எங்க இருக்குன்னா நாபியில இருக்கு. நாபியில வந்து அந்த பிருதிவி தத்துவம் வந்து தாமரை கிழங்கு, அதுக்கு பேர் தாமரை கிழங்குன்னு சொல்றது. தாமரை கிழங்கு வந்து அதை மட்டும் வேணா குடித்துக் கொள்ளுங்கள். பிருதிவி தத்துவம் தாமரை கிழங்கு, பிருத்திவி அதாவது மண், அதுக்கு மேல அந்த பிரகிருதி மாயில மொத்தம் வந்து 24 தத்துவம் இல்லையா, அந்த 24 தத்துவத்துல அந்த கிழங்கு வந்து பிருதிவி தத்துவம், அதுக்கு மேல அந்த தண்டு நீளமா வருது இல்லையா, ஸ்டாக், அது பேர் ஸ்டாக்னு சொல்வீங்க இல்லையா பாட்னில, அது வந்து 23 தத்துவங்கள் நீ அப்புல இருந்து குணம் வரைக்கும், அப்பு டு குணம், குண தத்துவம் வந்து 24 தத்துவம். ஆகவே அப்புல இருந்து குண தத்துவம் வரைக்கும் அந்த தண்டு. அதுக்கப்புறம் தாமரையில வந்து 8 இதழ்கள்,
5: குணதத்துவம்
4: குணம், குணம் என்பது அந்த 24 சொல்லும் பொழுது அந்த மேல பிரதிவின்னு சொல்லலாம், அந்த குணம் வந்து அவ்வளவு வியாபித்திருக்கு. இந்த கடைசத்துவம் குணம்னு சொல்லலாம். அப்புறம் தாமரையில 8 விதமான இதழ்கள் இருக்கு, 8 இதழ். அதுல இந்த அசுத்தமாய தத்துவங்கள் 7 இல்லையா, அசுத்தமாயில 7 தத்துவம் இருக்கு, பிளஸ் சிவ தத்துவத்துல சுத்த வித்தை இருக்கு இல்லையா. ஆகவே 7+1 போடுங்க, 7+1, அந்த 1 வந்து சுத்த வித்தை, 7 அசுத்தமாயின்னு உங்களுக்கு தெரியும். அந்த 8 இதழ்கள், 8 பீட்டல்ஸ் ஆஃப் தி லோட்டஸ். அப்புறம் சுத்த வித்தைக்கு மேல ஈஸ்வரம் சதாசிவம் அந்த 2 தத்துவம் இருக்கு பாருங்க, அதுதான் 64 இந்த மகரந்தங்கள், கேசரங்கள்னு சொல்லுவாங்க, கேசரங்கள் உள்ள இருக்கும் 64. அது வந்து ஈஸ்வர தத்துவமும் சதாசிவ தத்துவமும் அது மேல வாங்கிட்டு சுத்த வித்தை முடிஞ்சு போச்சு இல்லையா, அப்ப அதுக்கு மேல என்ன இருக்குது, சுத்த வித்தைக்கு மேல ஈஸ்வர, அப்புறம் சாதாக்கியம், அது 64 மகரந்த கேசரங்கள். அதுக்கப்புறம் அந்த தாமரையில உள்ள நடுவுல எப்படி இருக்குன்னா ஒரு புகுட்டு இருக்கும், அது பேர் புகுட்டுன்னு பேர் சான்ஸ்கிரிட்ல, அது பேர் கர்ணிகான்னு பேர், கர்ணிகா. இந்த தாமரை மலர்ல நடுவுல அப்படி புடச்சுட்டு நிக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் தமிழ்ல வந்து புகுட்டு, புகுட்டு சான்ஸ்கிரிட்ல கர்ணிகா. அது வந்து சக்தி தத்துவம், அது வந்து சக்தி தத்துவம், சதாசிவத்துக்கு மேல சக்தி. அதுக்கப்புறம் அந்த விதைதான் சிவம், அதாவது சிவ தத்துவம். சிவம்னா என்ன அர்த்தம், சிவ தத்துவங்கள். இங்க சிவபெருமான் நினைச்சிடக்கூடாது நீங்க, அந்த 36 தத்துவத்துல அந்த அந்த இதுல வந்து 51 விதை இருக்கும், 51 விதை தான் இருக்கும் தாமரையில. அது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, இரண்டு படைப்பு பாருங்க, அந்த 51 பீஜம், அந்த பீஜம் வந்து அதான் சிவபெருமான், அது சிவ தத்துவம், அச்சரங்கள் பொகுட்டுக்குள்ள, பொகுட்டுக்குள்ளதான் இருக்கும் பீஜம், பீஜம்னா விதை. அப்ப பாருங்க அங்கேயும் நமக்கு என்ன வருது பாருங்க, விதை வந்து ஆண், சீல ஆண் தானே, அது பாருங்க கரெக்டா வருது பாருங்க. அது மாதிரி போயிட்டு வந்து நீங்க ஃபீமேல் நீங்க சொல்லிட்டீங்க பாட்னில, இது ஒரு எனக்கு ஒரு அடிஷனல் பாயிண்ட், ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் சில பேர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் நாங்க அப்படியே நாங்க
5: படம்
4: அது இருக்கு, நம்ம இவரே போட்டிருப்பார் வாலயானந்த சுவாமி, நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியல,
5: இருக்கும். அது
4: என்னன்னு கேட்டா அந்த 36 தத்துவங்கள் என்ன வர்ற இருதய கமலமா, இதயமாகிய கமலம், இந்த இருதய தாமரை இருக்கு இல்லையா, அந்த இருதய தாமரையானது இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருதயத்துல வந்து அப்படி இருந்து அந்த ஆசனத்துலதான் சிவபெருமான் வந்து அமருகிறார். அவருக்கு என்ன பேருனா மூர்த்திமான்னு பேர், சிவபெருமான் மூர்த்திமான். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, உள்ளத்தை தாமரைன்னு சொல்றாரு பாத்தீங்களா, கமலத்தின் உள்ள கமலத்தின் கண், உள்ள கமலம் மலர்மிசை ஏகினான்ங்கிற குரலுக்கு, மலர்மிசை ஏகினான்னு வருது இல்லையா, அந்த மலர்ங்கிறது தாமரையை குறிக்கும்னு எழுதுறாரு. அப்ப அன்பா நினைவானது உள்ள கமலத்தின் கண், அதனாலதான் அந்த பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்று அப்பர் சொன்னது. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்திய நாட்டினுடைய நேஷனல் பிளவரும் தாமரை தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கான்ஸ்டியூஷன்லயே போட்டிருக்கிறது, எங்களுக்கு நேஷனல் பேர்டு வந்து பீகாக், நேஷனல் பிளவர் வந்து தாமரை தான். அதுக்கப்புறம் அந்த சிவபெருமான் இருக்கிறாரு, அந்த சிவபெருமான் வந்து அதுக்கு மேல எப்படி இருக்காருன்னா, என்ன திருமேனியை கொண்டு அங்க வர்றார் என்றால், 6 அத்துவாக்கள் திருமேனி. ஆசனம் வந்து 36 தத்துவம் குறித்துக் கொள்ளுங்கள், ஆசனம் 36 தத்துவங்கள், ஆசனம் வந்து 36 தத்துவம். அவருடைய பாடி இருக்குல்ல, பாடி, இந்த பாடி என்னது, 6 அத்துவாக்கள்
9: திருமேனி.
4: திருமேனி அதாவது இந்த மாதிரி அந்த அகபூஜை செய்யும் பொழுது அவருடைய பாடியை வந்து அத்துவாக்காக பாவித்துக் கொண்டு, அதுல எப்படி சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த அத்துவாக்களை வந்து எப்படி, அத்துவா என்பது மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலை. அப்ப எந்தெந்த அத்துவாவை எப்படி பாவிக்கணும்னு இருக்கு, மந்திரத்தை வந்து அவருடைய ரத்தமாகவும், அது வேணுமா உங்களுக்கு, மந்திரத்தை அவருடைய ரத்தமாகவும், பதத்தை அவருடைய தலையாகவும், எப்படி போடுங்க, மந்திரம் ரத்தம், பதம் தலை, வண்ணம் தோல், புவனம் ரோமம், தத்துவங்கள் தத்த சாதுக்கள். உடம்புல வந்து என்ன சொல்றாங்க, எங்களுடைய நாட்டு வைத்தியத்துல சத்த தாதுக்கள் தான் உடம்புல இருக்கு,

0: சூரியா வான்பதமே மாமுடியா தொந்தமுறும் வண்ணமே தொக்காக பந்தனையால் ஒத்த உருவத்தில் உருவே ரோமமாக தத்துவங்களே சத்த தாதுவாக வைத்த கலையே அவயவமாக காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோய். முருகப்பெருமான கண்ணால பார்த்த உடனே பாடுற ஒரு ஒரு சாமி கந்தர் கலிவன்பா, கந்தர் கலிவன்பாவது கண்ணி, அது வந்து கலிவன்பாக்கு கண்ணின்னு சொல்றது 60 to 62 வரைக்கும். சோரி ரத்தம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, ரத்தம் அதுக்கு தமிழ் வார்த்தை சோரி, சோரி சாரி சோரி
1: சோரி
0: சோரி
1: சோரி
0: சோரி பாத்தீங்களா, நம்ம ரத்தம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தெரியுது, தமிழ் வார்த்தை தான் தெரிய மாட்டாங்க. மந்திரமே சோரியா, அதெல்லாம் எவ்வளவு தெளிவாக ஞானிகள் வந்து ஒரு குழந்தைக்கு தெரியுது பாருங்க. அதாவது இது பாடு எப்படி மெய்கண்டாரு 2 வயசுல பாடுறாரு, 2 வயசுல அவர் ஞானம் வர்ற மாதிரி குரவ சாமிகளுக்கு 5 வயசு. அதனால நம்ம நம்பவே முடியல, நம்மளால 5 வயசுல ஒரு குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனே கந்தரேவன்பா பாடுது. அப்ப இந்த ஹையஸ்ட் பிலாசபி அவருடைய வாயில வருது, எப்படி வருது பாருங்க. அதுதான் ஞானம், அதான் அந்த பூர்வ ஜென்ம ஞானங்கிறது அந்த அப்படி வருது. அதுக்கு உதாரணம் மந்திரமே கந்தர்களை என்பது சொல்ல, அப்படி வைத்துக் கொண்டு அவருக்கு உபசாரங்கள், அந்த உபசாரங்கள் செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய அது மாதிரி பாவனை செய்து கொண்டு அந்த உபசாரங்கள் செய்து அகபூஜையின் பேரு. அந்த உபசாரங்கள் செய்யும் போது எப்படி எப்படி செய்யணும் என்றால் இந்த 16 அதுக்கு பதில் சோடச உபசாரங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கு. அந்த அதாவது அந்த பூஜையில நாம செய்யக்கூடிய அந்த மந்திரங்களுக்கு பாருங்க, அந்த கிரியைகள், அந்த கிரியைகள்லாம் என்னென்ன கிரியைகள் செய்யறோம், அதுக்கு என்னென்ன பொருள் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனாலதான் அந்த பூஜை செய்யும் பொழுது அப்படி அந்த பத்மம் உத்தர காட்டுவாங்க. அதாவது ஆகமத்துல சிவபெருமான வந்து ஆவாகனம் பண்ணும் பொழுது இப்படிதான் பத்மம் உத்தரை. இது என்ன தெரியுதா உங்களுக்கு, இதுதான் புகுட்டு, இந்த இருக்கு பாருங்க, இந்த 2 விரல் அப்படி முன்னாடி இதான் தாமரையினுடைய புகுட்டு கர்ணிக்கை. இந்த 8 இதழ் வந்து இந்த 8 விரல்கள். ஆகவே இப்படி இப்படிதான் அவரை வந்து ஆவாகனம் பண்ணோம். அப்ப அப்படியே அதாவது எப்படி நம்ம அந்த ஆகமங்களும் நம்ம இதுவும் எப்படி கோயில் செய்யறாங்கிறத நீங்க பாக்கலாம். அப்ப அவங்க சொல்லும் பொழுது அப்படி சொல்லுவாங்க, அந்த கிழங்குல ஓம் கந்தாய நமக, ஓம் பீஜாய நமக, ஓம் அங்கூராப்ய நமக, ஓம் நாளாய நமக, அப்படியே ஓம் கண்டகேபியோ நமக, ஓம் தலேபியோ நமக, ஓம் கேசரபியோ நமக, ஓம் கர்ணிகாய நமக, ஓம் பீஜபியோ நமக, ஓம் பத்மாய நமக. அப்படியே சைவ சித்தாந்தத்துல என்ன வருது அப்படி ஆகமத்துல அந்த பத்ம வடிவிலே வந்து அமர்கிறார். அந்த பாவனை வந்து இது மாதிரி அந்த பாவனைகளை செய்து கொண்டு அந்த சிவபெருமான வந்து அகத்துல எழுந்தள பண்ணி அந்த உபசாரங்கள் வரும்போது அது அகத்திலையும் உண்டு புறத்திலையும் உண்டு. அத பேரை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க வந்து அப்புறம் வேணும்னா அப்புறம் தெளிவா அப்புறம் இது பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு நிலைக்கும் வந்து ஆவாகனம், வாத்தியம், ஆசமனம், அக்யம், அபிஷேகம், வஸ்திரம், அதாவது செய்யக்கூடிய ஒன்னொன்னுக்கும் என்னென்ன சிக்னிபிகன்ஸ், என்னென்ன பாவனை, இதை செய்து கொண்டே வரும்பொழுது என்ன செய்யறாருன்னா அதான் உள்ள நினைப்பார். இதை வந்து நாம செய்து கொண்டு வரும்பொழுது அவரு கம்ப்ளீட்டா தத்துவங்கள் இருக்கு பாருங்க, இந்த தத்துவங்களை பூரா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுற. அது எவ்வளவு நாள், ஒருத்தருக்கு ஒரே வாரத்துல, ஒரு வாரத்துல கூடலாம், சில பேருக்கு நாளாகலாம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பா

0: நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது
1: ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு ஞானமுய்ய வரும் நம்பி. வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அப்ப நானும் அரசர் நரசிங்க புனகரையர் குறுநில மன்னன் சித்தரசர் அவர் சுந்தரர் பேரழுதல ஈடுபட்டவரா தமக்கு மகன் முறையா அந்த குழந்தை சுயகரன் சுந்தரர். ஆகவே இவருக்கு மன்னவர் திரு வைதிக திரு என்று ராஜகுமாரனாலும் வளர அந்த ஆதி செய்த அந்தனருக்குரிய ஒழுக்கத்தோடையும் வளர்றார். யார் சுந்தர பெருமாள்? மணப்பருவது 16 வயது. பக்கத்துல புத்தூர், இப்ப மணந்து விட்டு புத்தூர்னு வந்தது திருத்தூரில் பக்கத்துல இருக்கிற ஊர், திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற ஊர். அங்க சதங்கவியர் ஒரு சிவாச்சாரியா ஷட்டங்க வேதாந்த ஆறு படிச்சவர். அவருடைய பெண் பெண்ணு பேரு தெரியல. பெரியவரான் சொல்லுது செந்திரு அணைய கருதி. செந்திரின் மகாலட்சுமி திருமகள் திருமகளை ஒருத்த அழகுடைய ஒரு பெண் சடங்கவியோட மகளா. பழைய காலத்துல பெண்ணுக்குதான் பெருமை, அவங்க கூட பெண்ணுக்குதான் பெருமை. எல்லா பெண்களுக்கும் பெருமை வர காரணமாக சொன்னேன். ஏலவார் கோயில் இன்னொரு காரைக்காலம் அந்த அம்மாவை நம்ம மறந்துட முடியாது. மனையரம் புரிந்து அவர்களான சொல்லு அப்பதான் தெரிஞ்சுக்கணும். ஆடவருக்கு விதி ஆடவருக்கு பெண்களுக்கு ரெண்டே விதிதான் கற்பு, ரெண்டாவது மனையரம். மனையரம் தான் என்னன்னு கேள்வி. மனையரம் சொந்தக்காரன் சொல்லு போடுறது நம்பரடியா நம்பரடியா நல்ல நம்ம ஊருல இந்த மாதிரி நடக்கும் நினைக்கிறேன். அப்படிதான் எல்லாரும் செய்யற மாதிரி சொல்லு திருவடிக்கு உணர்வு மிக இத்தனையும் சொன்னா நடைமுறை சாத்தியமா. அதெல்லாம் அதனால யாரும் புரிய ஒரு புறத்துல விரும்ப மாட்டேங்கிறாங்க. கஷ்டமா இருக்கு இந்த விதி. என்ன அடியார் வந்தா திருமணம் உடைக்கணுமா பட்டாடம் உடைக்கணுமா? ஆமா அடியார் இவருக்கு பட்டாடம். அப்புறம் இன்னும் உம்பர் வீரம் திருவடிக்கு உணர்வு மிக போயா போயா புராணம் போட்டு கட்டி வையா. நான் வீட்டில் நீ நடிகை இருக்கு காரைக்கால் அம்மையார வணங்குறவங்க இந்த மனைவர பேரை திரும்பவும் நான் வேண்டுகிறேன். நான் நாங்க விட கேவலமான அந்த அம்மையுடைய இந்த நேம் ஆஃப் காரைக்கால் அம்மா ஐ மிஸ் யூ சிவா. அவதாரம் பண்ணதா நடக்க போகுது. மங்களம் ஒளிய செய்த மனவினை ஓலை ஏந்தி பழையால முறையில அழகா இருக்கும் பாருங்க. அந்த பிள்ளை வீட்டுக்காரர் தான் மனவேலையில தயார் பண்றான். தயார் பண்ணிட்டு படிக்கும் ரொம்ப இன்பமா இருக்கும். பழைய கால முறை பிள்ளை வீட்டுக்காரன் ஓலை எடுத்துன்னு அதை ரெண்டு செவடி நாலு குருடா பேர அங்கே கண்ணினால் ஆண்டவர் தளரும் இல்லை எனக்கு மருந்து ஆயிடும். எப்போ காதல் செவடா தூடுவோம் மகிழ்ச்சியால் மனமே எல்லாமே திருமங்கள் தான் கல்யாணம் நடக்க போறது. கல்யாணத்துக்கு பத்திரிகை அவர்தான் சாமி. ஏன்னா சாமி நம்ம சொன்ன விண்ணப்பத்தை அவர் மறக்க மாட்டாரோ அல்லவா? சுந்தரர் மறந்துட்டார், சாமி மறக்கலாம். மரசும் கையிலிருக்கும் அருள் செய்த சாமி மொழியாக நாலு வயதுக்கு நல்லா நல்ல தள்ளாத வயசு மகிழ்ச்சி சொன்ன எனக்குடும் இந்த மகா பேரர் நமசிவாயம் உட்கார்ந்து எல்லாரும் அங்கனனாகி ஆவணம் காட்டி இறைவர் ஆட்கொள்ளப்பட்ட பெருமை அவருக்கு அதை எல்லா பகவும் சொல்லி சொல்லி மதுவார். ஆனா இப்போ அவருக்கு புரியல, என்ன கல்யாண வீட்டுல வந்து ஒரு பிராமணன் ஆதிசைவ அங்கனன் சிவாச்சாரியா தாங்கி அவர் கூட்டில் இருக்கிற வாய்மையை ஆராயாம அவர் சொல்ல வந்தது முழுமையை சொல்ல விடாம சுந்தர வேதமா ஒன்பா சாந்தவன் கொஞ்சம் நீதிபதி சார்ந்த பிராமணன் கேவராமன் வந்திருக்கிறார். இவர் வந்தவர் சாமி தானே, கண்ணு முன்னாடி நாலு பக்கமும் வெண்ணையால போட்டு கட்டிக்கிட்டு அம்மை நெருப்பு மூட்டி தவம் பண்ணவும். எதுக்காக தெரியுமா? கிருபா சமுத்திரமாக பெருமானுடைய அருளை உயிர்களாக பழைய மந்திராடு பழக்கல் எல்லாம் பல இடத்துல நிறைய பெரிய ஆளுநர்கள் ஆட்சியும் அவலத்தில் அஞ்சினப்படி அயலார் காட்சி. ஆட்சியின அனுபவம் எனக்கு பார்க்கும்போது அனுபவத்தில் தெரிஞ்சிடும். அது எங்க இல்லை ஆவணம் காட்சி அல்லியுடைய சாட்சி அதுவும் இல்லை. அது எஞ்சி இருக்கிற ஆவணம் மட்டும்தான். அந்த ஆவணம் வித்தியாசம். அந்த காலத்து வழக்கெல்லாம் ஒரே நாள் பைசல் பண்ணப்படுது. இந்த காலத்துல அப்படிங்கிறார் காலம் கலியுகத்து வேற காலம் இது. இரண்டும் ஒத்திருந்தது
3: ஈஸ்வரன் தாய் பிரசுவாக மாற சுந்தர கண்களாக மாற சத்தியமா நீங்க பரமாச்சாரியார
2: பாதாரகுண்டத்துல பணிந்து வழிபட்டு பாருங்க, எப்பேற்பட்ட இடைவேளாருடன் சூரியன் நம்ம தனி மாதிரி அழிஞ்சு ஒழிஞ்சு போயிடும். திருவாளர் சைவ திருவாளர் கையில புனித ஊக்கப்பள்ளி அவருடைய திருமகனா அவருக்கு இந்த வணக்கத்தை சொல்லியிருக்கேன். அவர்கள் தந்தை போட்ட பிச்சைதான் என் போல அவருக்கு வாழ்வு தந்தது. எனக்கு ஞானத்தை நல்கியவர் சிவகோமணியார் என்று சொன்னால் திரிபுர சபையிலும் தானத்தை வழங்கியவர் அண்ணன் அவருடைய தந்தையார். இந்த நன்றியெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு நன்றி இதை தெரியாமல் சொன்ன சொல்லிக் கொடுத்துருக்கேன். நன்றியால் வாழ்வது உள்ளம், உயிர் வாழணும்னா நன்றி எந்த விதமா வாழ்ந்துடலாம். என் நன்றி கொண்டாடணும் இது உண்டாகும் இல்லை. எனக்கு என்னன்னா பித்து பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரை பிடிச்சு பெரியவரானத்துடைய பெருமை என்ன, இந்த புகுத்த நாயினும் இழிந்தவனாகி பிள்ளையினுடைய சிறுமை என்ன, மலைக்கும் மடுக்கும் வச்சா கூட ஒரு உதவி சொல்ல முடியும், எந்த இழிமதியா இருக்கும் எந்த புராணத்துக்கு என்ன சொல்ல முடியும், நான் எப்படி சொல்ல முடியும். அங்க போற அந்த மதுவுக்கு போற எடுக்கிறவர் கேட்டு அந்த உலகையை நோக்கி போறவங்க அவங்களுக்குலாம் இது ஒரு பாடமா இருக்கும். தலைக்கால் முதலையை பிள்ளைகளுக்கு பாலனையே சாமி நீ எவனுக்கு ஆர்டர் போடு நான் சொல்ல மாட்டேன். சாமி ஆர்டர் போட்ட பிரைம் மினிஸ்டர் அது சேர்ந்து வர்ற ஆர்டர் மாதிரி பல தூரம் செயல்படுது. வரும தண்ணியை நிரப்புறான், பிரம்ம ஏழாண்டு வளர்ச்சியை கொடுக்குறான், எமன் என்ன பண்றான், எங்கேயோ சுத்தி விளையாடி இருக்கு அந்த உயிர், அதை பிடிச்சி இந்த உடம்புக்குள்ள புகுத்தி அந்த புதல எங்க இருக்குன்னே தெரியல, அது எங்கேயோ கடத்துறது, அதை பிடிச்சி குட்டையில விட்டு அது வாழ்வியோ பையன் சொல்றாரு. இச்சனையும் செஞ்சது சுந்தரது ஒரே சாப்பிட்டு அங்க ஒரு சொந்தப்பாடு சொல்லுவா, அது வேற எங்கேயுமே அந்த சொந்தம் இருக்காது. அறிவியல் தெருவில் நடமுறையில் அணிகளை சீரடி தங்கிய பரிபுர ஒளிகள் கிளர்ந்தன, பனைமர ஒளிகள் பறந்தன, சுடிவள இரவில் உறன்றன, தெளிவர்கள் இருவரும் பந்தணி பிரிதொரு பவன நெடுங்கடை விரல்வர் கரையும் பெரிய உரணத்தில் இந்த சொந்தம் வேற எங்கேயுமே இருக்காது. ஏன்னா சுந்தர கைலாயத்துல பேர்த்து முந்திய சொந்தம் அந்த கைலாயம் போடுற கருத்தில் வச்சுக்கிறேன். திருப்பி நான் முன்னாடியே வரேன். திருத்தங்க பாடுற வரைக்கும்
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமார சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 8ஆம் பாடல் முதல் 9ஆம் பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
4: இப்பொழுது நாம் 9ஆவது பாடலுக்கு செல்கின்றோம். பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. இது வந்து ஜீவ விசாரம். இப்பொழுது நம்ம கிட்ட வர்றோம். இவ்வளவு நேரம் ஈஸ்வரனை பத்தி விசாரம் பண்ணோம், இப்ப நம்மிடத்துல வந்தா இப்ப நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். நாம எப்பொழுதாவது ஒரு சொல்லை பயன்படுத்தி கொண்டிருந்தால் அந்த சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சுதானே பயன்படுத்துவோம். வாட்ச எடுன்னு சொன்னோம்னா வாட்சுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம இந்த வார்த்தையை பயன்படுத்துவோமா? அல்லது வந்து புஸ்தகத்தை கொடுன்னு சொன்னா புஸ்தகம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியும். அப்படி அர்த்தம் இல்லாம ஒரு சொல்ல நம்ம கையாளவே மாட்டோம். இப்பொழுது நான் சொல்லிட்டு இருக்கிறமே அந்த வார்த்தையை தானே ஒரு நாளைக்கு ரொம்ப சொல்லுவோம், நான் நான் நான். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் புரிஞ்சு வச்சிருப்போம் அல்லவா? அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கும் பொழுது, நம்ம சாஸ்திரத்துக்குள்ள எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இயற்கையாகவே பிறந்ததிலிருந்து என்ன அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்கோம் என்று கொஞ்சம் பார்க்கணும். பார்த்து அந்த அர்த்தத்துக்குள்ள கொஞ்சம் நீக்க வேண்டித்ததெல்லாம் இருக்கு. முதல்ல பிரிச்சு, அந்த அர்த்தத்துக்குள்ள பிரிக்க வேண்டித்ததை பிரிச்சு நீக்க வேண்டித்ததை நீக்கிட்டோம்னா பிறகு ஒன்று இருக்கு, சுத்தமா ஒன்று இருக்கும். அதுதான் அந்த பிரம்மத்தோடு ஒன்றாக போகிறது. அப்படி இந்த ஒன்பதாவது பாடல்ல தாய்மானவர் என்ன செய்யறார், இந்த நான் நான்கிற சொல்லுல பிரிக்க வேண்டியதை பிரிச்சு நீக்க வேண்டியதை நீக்குகின்றார். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், அந்த ஈஸ்வரன் கிட்ட பிரிக்க வேண்டித்ததை பிரிச்சு நீக்க வேண்டித்ததை நீக்கினார். இங்க என்ன செய்யறார், நான் நான்கிற சொல்லுல பிரிக்க வேண்டித்ததை பிரிக்கிறார், நீக்க வேண்டியதை நீக்குகின்றார். நம்ம சுருக்கமா நான்கிறதுல ரெண்டு தத்துவம் இருக்கு. ஒன்று உடல் சரீரம் க்ஷேத்திரம்னு பகவான் சொல்லுவார். இனி ஒன்று இந்த சரீரத்தை பிரகாசிப்பவன் க்ஷேத்ரஜ்ஞக, இந்த சரீரத்தை அறிகின்ற அறிவு சுரூபம். அப்ப நம்ம எப்படி பிரிக்கலாம், ஆத்மா அனாத்மா அப்படின்னு பிரிக்கலாம். ஆத்மான்னு சொன்னா அறிவு சுரூபம், இருப்பது மாறாதது. சின்ன குழந்தையிலையும் ஒரு அறிவு இருந்தது, இப்பொழுது இருக்குது, வயதானாலும் இருக்கு. அப்படி எல்லா காலத்திலும் மாறாமல் இருக்கின்ற அறிவு சுரூபம், பிறகு மாறிக்கொண்டே வருகின்ற இந்த உடல். இப்ப என்ன ஆயிடுது, நம்ம நான் சொல்லும் பொழுது இந்த அறிவும் இந்த உடலும் கலந்து விட்டது. அதை நம்ம பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறோம், பார்ப்பவன் அறிபவன் திருக் என்பது ஆத்மா, திருஷ்யம் என்பது அறியப்படும் பொருள். இங்கு அறியப்படும் பொருள் வந்து மூன்று சரீரம், நம்முடைய ஸ்தூல சரீரம் இந்த உடல், பார்த்து அனுபவிக்கின்ற உடல். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இந்திரியங்கள் மனம் பிராணன் இவைகளினுடைய சேர்க்கை. பிறகு இந்த ரெண்டு வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு உடல் காரண சரீரம். எப்படி இந்த ஸ்தூல உலகம் வர்றதுக்கு சூக்ஷ்ம உலகம் காரணம், சூக்ஷ்ம உலகமே மாயை கிட்ட இருந்து வந்தது, அப்படி நம்முடைய காரண சரீரத்தை மாயை என்று புரிந்து கொள்ளலாம். மாயையினுடைய ஒரு அம்சம் நம்முடைய காரண சரீரம், அதிலிருந்து சூக்ஷ்ம சரீரம், அதிலிருந்து ஸ்தூல சரீரம். இந்த மூன்று உடலையும் ஆத்மாவையும் நம்ம கலந்து புரிஞ்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல என்ன செய்கின்றார், அவைகளையெல்லாம் நீ நீக்கி வெறும் அறிவு சுரூபமாக இருந்து கொள், அப்படிப்பட்ட அறிவு சுரூபமான என்னை தானாக்கி கொண்டான். இப்படி இருக்கின்ற அழுக்குடன் கூடியிருக்கின்ற என்னை அல்ல, அறிவு ரூபமாக இந்த உடலையெல்லாம் நீக்கிய என்னை என்ன செய்தான், தானாக்கி கொண்டான். ஆகவே இப்ப என்ன செய்யணும்னா நீக்க வேண்டும். அப்படி ஒவ்வொன்றாக இப்பொழுது நீக்கி பார்ப்போம். இங்க எப்படி சொல்றார், ஒன்பதாவது பாடலுக்குள் சென்றால், பார் ஆதி பூதம் நீ அல்லை, அல்லைனா இல்லைன்னு அர்த்தம், நீ இது அல்ல. இது அல்ல பார் ஆதி பூதம், பூமி முதலிய பூதம். இந்த இடத்துல இவர் வெளி இருக்கிற பஞ்சபூதத்துல சொல்லல, அதை ஏற்கனவே போன பாடல்ல சொல்லிட்டார். பாராதி பூதம்ங்கிற சொல் நம்முடைய பஞ்சபூதத்திலான இந்த உடலை குறிக்கின்ற, இந்த உடல் நீ அல்ல, அதான் முதல் வார்த்தைக்கு பொருள். காரணம் என்னன்னா, நான் என்னைக்காவது வெளியே இருக்கிற பொருளை நான் நினைச்சதே கிடையாது. இந்த டேபிள் நான், மலை நான், அல்லது தண்ணீர் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறமா, நினைச்சதே கிடையாது. எதை தவறா நான் நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உடலைத்தான் நான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஸ்தூல உடல் எதனால் ஆனது, பஞ்சபூதத்தினால் ஆனது. ஆகாசம், வாயு, நீர் என்று இந்த வெளியே இருக்கின்ற பூதத்தினால் ஆன இந்த உடலை பூதம்னு தானே சொல்லணும், பஞ்சபூதம்னு தானே சொல்லணும், இந்த உடலை பிருத்திவின்னு சொல்லணும், பார்னு சொல்லணும், அதற்கு பிறகு வாயுவ வாயுன்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வெளியே இருக்கிற கல்லு மண்ணை நான் சொன்னா அது எப்படி இருக்கும், சிரிச்சிருவோம். அல்லது சாப்பிடுறதுக்கு முன்னாடி வெளியே இட்லி பூரி இதெல்லாம் இருக்கு, ஒருவர் வந்து இந்த இட்லி இருக்குப்பாரு, பூரி இருக்குப்பாரு, சாம்பார் இருக்குப்பாரு, இதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் என்ன பண்ணுவோம், கீழ்பாக்கத்துல கொண்டு போய் சேர்த்திடுவோம். காரணம் என்ன, போயும் போய் இட்லி தோசையெல்லாம் போய் நான் சொல்றேன்னு. ஆனா என்ன ஆகுது, அரை மணி நேரத்துல அதெல்லாம் சாப்பிட்டுறாரு, பிறகு நான் சொல்றாரு. இப்ப நான்கிறது எதை சொல்றாரு, இந்த உடம்பத்தான சொல்றாரு. இந்த உடம்புங்கிறது என்ன, வெளியிருக்கிற உணவு தானே. அப்போ வெளிய மட்டும் அது இருந்து அது நான் சொன்னா அது பைத்தியகாரத்தனம்னு சொன்னா, அது உள்ள போனதுக்கு அப்புறம் நான் சொன்னா அதுவும் பைத்தியகாரத்தனம் தானே, அதுவும் தவறு தானே. அதத்தான் இங்க சொல்றார், இந்த பஞ்சபூதம் தான் இந்த ஸ்தூல சரீரம், அத போய் நீ நீன்னு நினைச்சிட்டு இருக்காத, அந்த நிஷேதத்தை செய்யறார். பாராதி பூதம் நீ அல்லை, இந்த உடல் நீ அல்ல. அப்படின்னா என்ன, நான் நான் சொல்லும் பொழுது நான்கிற சொல்லுக்கு அர்த்தமா இந்த ஸ்தூல சரீரத்தை எடுத்து கொள்ளாதே, ஸ்தூல சரீரத்தை நீக்கிறார். சரி, அப்படி என்றால் இந்திரியம் நானா என்று கேட்டால் உடனே சொல்றார், உன்னிப்பார். உன்னிப்பார்னு என்ன, கொஞ்சம் கவனமா இத பாருன்னு அர்த்தம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்தா தான் இது புரியும் சொல்றார். உன்னிப்பார் அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து பார், சிந்தித்து பார்த்தால் உனக்கு புரியும், பாராதி பூதம் நீ அல்லை. பிறகு அடுத்த சூக்ஷ்ம சரீரம் நானா என்றால் அதுவும் இல்லைங்கிறார். இந்திரியம் நீ அல்லை சேர்த்திக்கணும், இந்திரியம் கரணம் நீ அல்லை. இந்திரியம்னா கைகள் கால்கள், கையில் இருக்கிற சக்தி, காலில் இருக்கிற சக்தி, அதே போல பேசுற சக்தி, இதெல்லாம் கர்மேந்திரியம். பிறகு பார்க்கிற சக்தி, கேட்கிற சக்தி, இவைகளெல்லாம் நீ அல்ல. காரணம் என்னன்னா, பார்க்கிற சக்தி தான் நான் சொன்னா சில பேர்த்துக்கு கண் பார்வை போயிரும், ஆனாலும் அவர்கள் இருக்கார்களே. கேட்கிற சக்தி தான் நான் சொன்னா, கேட்கிற சக்தி இல்லாம நம்ம இருக்கிறமே, தூங்கும் போது எதை கேட்கிறோம், நம்ம இருக்கிறமே. அப்படி அதே போல கைக்கு உயர்த்துற சக்தி இருக்கு, வயதான காலத்துல அந்த சக்தி போனாலும் நம்ம இருக்கிறமே. அப்படி இந்திரியமும் நீ அல்ல. பிறகு கரணம் அடுத்த சொல்லிருக்கு, அது வந்து அந்த கரணத்தை குறிக்கின்றது, மனதை குறிக்கின்றது. மனதும் புத்தியும் நீ அல்ல, நீ மனசும் அல்லன்னு சொல்ற. காரணம் என்ன என்றால், மனதே நான் சொன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல மனசும் லயமாயிடுது, ஆனா நம்மளும் இருக்கோம். அது மட்டுமல்ல, இந்த மனதை நம்ம பார்க்கிறோம், பார்த்து இந்த மனதினுடைய தன்மைகளை எல்லாம் நம்ம சொல்றோம். ஆகவே மனதும் நீ அல்ல. பிறகு யார்தான் நான், இவ்வளவு நாளா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இந்த உடல் தான் நான் நினைச்சேன், இந்திரியங்கள் தான் நான் நினைச்சேன். இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், நான் என்னைக்கு கண்ணு காதுன்னு சொன்னேன்னு சொல்லலாம், நான் பார்க்கின்றேன், நான் பார்க்காதவன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நான்கிற அர்த்தம் பார்ப்பவனா மாறியாச்சு, நான் கேட்கிறேன்னு சொல்லும் போது நான்கிறது கேட்பவனா மாறியாச்சு. அப்படி நான் பார்ப்பவனும் அல்ல, கேட்பவனும் அல்ல, நடப்பவனும் அல்ல, உயர்த்துபவனும் அல்ல, இந்த உடலும் அல்ல. இப்ப மனமும் நீயா என்றால், மனமும் நான் அல்ல, மனதும் திருஷ்யம் என்னால் பார்க்கப்படுகிறது. இப்ப யாருக்காவது மனது வந்து எனக்கு மனசு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லுவோமா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனசு எப்படி இருக்குதுன்னு தெரியலன்னா மனதில் இருக்கிற துக்கமெல்லாம் தெரியாம இருக்கும், மனதுக்குள்ள எந்த கஷ்டம் வந்தாலும் தெரியாம இருக்கும். ஆனா மனதுக்குள்ள என்ன மாற்றம் வந்தாலும் உடனே நம்ம உணர்றமல்ல, அது மற்றவர்கள் வேற உணர்ந்துடுறாங்க. மனசுல மாற்றம் வந்து உடனே முகத்திலையும் மாற்றம் வந்து, உனக்கு கோபம் வந்தாச்சு, உனக்கு சந்தோஷம் வந்தாச்சுன்னு மற்றவர்களுக்கு தெரிகிற அளவு நமக்கு தெரிகின்றதல்லவா. அப்ப மனதும் அறியப்படுவதனால் கரணம் நீ அல்ல. பிறகு இந்த மனதுக்கு காரணமாக இருக்கிற காரண சரீரமும் நீ அல்ல. அதை நம்ம இங்க சேர்த்து கொள்ளணும். இங்க தாய்மானவர் ரெண்டு சரீரத்தை மட்டும் சொல்லியிருக்கார், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை சொல்லிட்டார், காரண சரீரத்தையும் நாம் இங்க எடுத்துக்கொண்டு அதுவும் நீ அல்ல, காரண சரீரமும் நீ அல்ல. சரி, இதெல்லாம் நான் அல்லன்னு சொன்னா அடுத்த கேள்வி வந்துடும். புத்த மதத்தை சேர்ந்து சிலர் சொன்னார்கள், ஆகவே இத்தனை நாளா இதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு இது எல்லாம் நான் இல்லையா, பிறகு நான் யாருன்னா நான் வெறும் சூன்யந்தான், நான் வெறும் ஜீரோன்னா, ஒண்ணுமே இல்லாத ஆள் தான் நான் அப்படின்னு ஒருவர் சொன்னார். ஒருவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், அப்படியா, இந்த உடலும் நான் அல்ல, இந்திரியங்களும் நான் அல்ல, மனதும் நான் அல்ல, புத்தியும் நான் அல்ல, பிறகு இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறதும் நான் அல்லன்னு சொன்னா நான் வெறும் சூன்யமா என்றால், இல்ல இவைகளெல்லாம் நான் அல்ல நான் அல்லன்னு ஒரு அறிவு நீக்கிட்டு வருதே, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கதே ஒரு அறிவு, அத சொல்றார் ஆராய் உணர்வு நீ என்றான். பிறகு நீ யார் அப்படின்னா ஆராய், ஆராய்னா இவைகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்கின்ற, உணர்வு என்றால் அறிவு ஞானம் மாறாத ஞானம், நீ என்றான் யாரு, அயன், அயன்னு சொன்னா ஐயன் நம்ம குருவானவர், நீ இப்படிப்பட்டவனாக இருக்கின்றாய். இவ்விதம் என்ன செய்திருக்காருனா இந்த இடத்துல ஜீவாத்ம தத்துவம், மகா வாக்கியத்துல வர்ற துவம் பதத்துல இருக்கின்ற தத்துவத்துல நான் நான்கிற சொல்லுல இந்த மூன்று உடலும் ஆராய் உணர்வும் சேர்ந்திருக்கு. ஏன்னா இங்க அது இந்த சொல் ஆராய் உணர்வுனா அறிவு சுரூபமும் மூணு உடலும் சேர்ந்திருக்கு. இதை நம்ம பிரிச்சு இதையெல்லாம் நான் பார்ப்பவன் பிரிச்சு பிறகு மூணு உணர்வையும் நீக்குகின்றார். அங்க தல் அப்படின்னு சொன்னாரு, இங்க வந்து நீ அல்ல நீ அல்லன்னு பிரிக்கிறார், நிஷேதம் செய்கிறார், நீக்கி. கடைசியில என்னாச்சுன்னா இப்படி நீக்கியதனால்தான் போன பாடல்ல இப்படிப்பட்ட என்னை, இந்த மூன்று சரீரம்ங்கிறது மூன்று மலம் போல மூன்று அழுக்குகள், இந்த அழுக்கை நீக்கியதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சரீரத்தை நான் வச்சுட்டு அதுல ஒட்டி இருக்கிற அழுக்கு நீக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் நேரம் ஆனானா அதுல அழுக்கு ஒட்டிட்டு இருக்கு, சோப் போட்டு நீக்கிட்டு இருக்கோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த சரீரமே அழுக்கு, சரீரத்துல அழுக்குங்கிறது இது ரெண்டாவது, சரீரமே அழுக்கு, அதையே நம்ம நீக்கி கொண்டு இருக்கின்றோம். மனதை வச்சுட்டு மனதில் இருக்கிற அழுக்க நீக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மனதே அழுக்குன்னு நீக்கிறோம். அதே போல காரண சரீரமே அழுக்குன்னு நீக்கியதற்கு பிறகு அப்படி அழுக்கை நீக்கிய என்னை தானாக்கி கொண்டான்னு சொன்னார் அல்லவா, அப்படி தானாக்கி கொண்டது எப்படி என்று இதுல கடைசி வரியில சொல்றார், அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அன்பாய் உரைத்த சொல், அன்பாய் அப்படின்னு சொன்னா நீ அல்ல நீ அல்லன்னு இந்த இடத்துல திட்டுல, இத பார்த்த ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும், பூத நீ அல்ல, பிறகு என்ன உன்னிப்பாரு, இந்திரிய நீ அல்ல, கரண நீ அல்ல அப்படின்னு சொல்லி அல்ல அல்லன்னு திட்டுற மாதிரி இருக்கேன்னா, இது இவர் திட்டவில்லை, அன்பாய் உரைத்த சொல். நீ அழுக்க எடுத்துட்டு உன் தலையில வச்சுட்டு நீ அசுத்த அசுத்தன்னு நினைச்சிட்டு இருக்கிறையே, இல்லப்பா நீ ஒரு தூய்மையானவன், இந்த அழுக்கெல்லாம் நீ அல்ல, மற்றவங்க எல்லாமே நம்மைய பார்த்து நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை தான் சொல்லுவார்கள். யாராவது நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த சொல்வார்களா, சாஸ்திரம் ஒண்ணுதான் வேதாந்தம் ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல அம்சத்தை சொல்லுது, மோசமான அம்சத்தை நீக்கி நல்ல அம்சத்தை சொல்லுது, வேற எல்லோருமே நம்ம கிட்ட இருக்கிற பலகீனத்தை தான் சொல்லுவார்கள், நம்ம கிட்ட இருக்கிற துஷ்ட குணத்தை தான் பேசுவார்கள். ஆனா இந்த வேதாந்தம் மட்டும் நம்ம கிட்ட இருக்கிற நல்லது பேசுது, அதனாலயே இன்னமும் நம்ம வேதாந்தத்திட்ட போக மாட்டேங்கிறோம், நம்ம வந்து மோசமா பேசுறவங்க கிட்ட போறோம், நம்ம கிட்ட இருக்கிற அசுத்தமான அம்சத்தை விவரிக்கிற புஸ்தகத்தை படிக்கிறோம், நம்ம என்னுடைய தூய்மையான அம்சத்தை பேசுற புஸ்தகத்திட்ட போறதுக்கு பயம், வேதாந்த வகுப்புனா ஒரு பயமா இருக்கு, அதுவே அது ஒரு விதமான அசுத்தம் தான். அதனால சொல்றார் அன்பாய் உரைத்த சொல், அன்பாக எனக்கு பிரியமானதை, என்னுடைய உண்மையான தன்மையை உரைத்த சொல், அந்த சொல்லினுடைய விளைவு ஆன்